0: திரு நல்லூர் பெருமானே, நான் உடைய உபதேய பூசியுடைய வழிபாடு செய்கிற இந்த வழிபாடு உண்மையான வழிபாடா இருக்குமானா? நீ இந்த தராசை நேரில் கட்சி
1: அந்த கோபுரத்தையும் பஞ்சவல்லீஸ்வரர் கோபுரத்தை பார்த்து திரு நல்லூர் நாயகரை மனதில் நினைச்சு கொண்டு
0: இழைத்த அன்பினில் எரை திருநீச்சுமை அடிமை பிழைத்திரோம்
1: என் அடிமையில கொஞ்சம் கூட பிழையில்லை என்பது உண்மையானால்
0: பெரும் துறை நேர் நிற்க
1: இந்த தராசு சமமாக நிற்கிறார்
0: என்று
1: அவ்வாறு கூறி நாயனார் என்ன செய்தார் பாருங்க.
0: மழை தடம்பொழில் நல்லூர் இறைவரை வணங்கி
1: திருநல்லூர் பெருமான இப்பொழுது தராசுல ஏறப்போறார் பாருங்க எப்படி போறான்.
0: தழைத்த அஞ்செழுத்து ஓதினார்
1: பஞ்சாட்சர மந்திரம் பரமேஸ்வர பஞ்சாட்சர மந்திரம் ஜெபித்தார்.
0: ஏறினார் தட்டில்
1: ஓதினார்
0: ஏறினார் தட்டில்
1: அந்த ஓதினால் ஏற்றம் கிடைக்கும். ஏறினார் பஞ்சாட்சர மந்திரம் ஜெபித்தார் ஏறினார் ஓதினார் ஏறினார் அந்த அழகான தட்டு என்ன
0: பாருங்க.
1: அந்த அருமையான தட்டு தராசில் அவர் ஏறின உடனே என்ன ஆகுது பாருங்க.
0: மண்டு காதலில் மற்றவர் மகிழ்ந்து உடனேற மண்டு காதலில் மற்றவர் மகிழ்ந்து உடனேற கண்டர் தம்பிரான் திரு அறை கோபணம் அதுவும் கொண்ட அன்பினில் குறைபடா அழியவர் அடிமை தொண்டு முத்தலால் ஒத்து நேர்ந்தது அத்துறைதான்

0: அன்பின் மயப்பட்டு அமர்ந்தார். மனம் அபிஷியோடு ஏறாள். ஏறும்போது நேர்ந்தது அத்தொலைதான். இதுவரைக்கும் ஒரு பக்கம் சாஞ்சிருந்த தராசு சாமாகும். அது எப்படி சாமாகுது? அது காரணம் சொல்ல. ஒன்று, ஒரு தட்டில் அண்டர் தம்பிரான் திரு அறை கோபணம் அதுவும் சிவபெருமானுடைய அருள் ஆகிய அந்த கோபணம் ஒரு தட்டில் அதுவும் கொண்ட அன்பினில் குறைபட அடி அவர் அடிமை தொண்டும். இந்த தட்டில் இருக்கு அமரினாரடி அடிமை தொண்டு, அங்கே கோபணம் இங்கே அடிமை தொண்டு. அது அன்பு, இளையற அன்பு, குறைபட அன்பு, அதுல முதிர்ந்த அடிமை தொண்டு அவர் அன்பு, அங்கே அருள். ரெண்டும் சாமான் ஒத்தரா நேர்ந்தது அத்துறைதான். மதி விளங்கிய தொண்டகம் பெருமை மன்னோர் துதி செய்து எங்கனும் அதிசயமுறை எதிர் தொழுதார் கதிர் விசும்பிளை கரந்திட நிறந்த கற்பகத்தின் புதிய பூமணி எமை அவர் மகிழ்வுடன் பொழிந்தார். பூமி இருக்கிற அவ்வளவு பேர் இந்த கண்ணையா புரிந்தான். அதான் இந்த காட்சி. மின்னவர்கள்லாம் கற்பக மலையா, கற்பூ மலையா மழை போல பெய்கிறது. நாயனார் திருமலையார் அற்புத புதங்கன் மூவரும் அந்த தொட்டு ஏறினவுடனே தராசு நேருக்கு காட்சியை கண்டு மின்னவரும் மன்னவரும் ஏந்திருக்கிறார். அந்த பூமழை போக மற்ற நிலை ஒழித்த முண்ட வேதியர். இப்பொழுது பூமழை பொழிஞ்ச உடனே அந்த வேதியே காணுமா, மழையில நனைந்தாலும் நனைஞ்சு வளர்ந்து அப்படி பூ நிறைய. அண்டர் வேதியர் அண்டர் பூமழை பொழிய மற்ற அதனிடை ஒழித்த முண்ட வேதியர் ஒரு பணியார் முதல் நல்லூர் பண்டுந்தாம்பையில் கோலமே விசும்பினில் வாகம் கொண்ட பேதையின் சாமுமாம் காட்சி முன் கொடுத்தாரு. அரே நம பார்வதி பதவியே அமிர்தி நாளால் நாள்தோறும் திருநெல்வேல வழிபாடு செய்கிறாரே அம்மையப்பர். அதே வடிவத்துல ரிஷபவானத்துல அம்மாவும் அப்பாவும் காட்சி தனியாக வர வேண்டிய சாமி காட்சி கொடுக்கும்போது பாகம் கொண்ட பெதையும் சாமுமாவும் காட்சி நாயனாருக்கு காட்சி கொடுக்கிறார். அம்மையும் ரிஷபாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது சாமி இவருக்கு கைலாயத்து வருமாறு ஆணையிடுகின்ற போது ஒரு அழகான நிகழ்ச்சி எப்படி செய்யப்பாங்க. தொழுது போற்றிய துறைமை செய்ய நின்று நேர் துதிக்கும் வடிவில் அன்பரும் வடிவில் அன்பரும் வடிவில் மைந்தரும் வடிவில் மனைவியார் தாமும் முழு மின் அருள் பெற்று தம் ஒன்று முன் தொழுதிருக்கும் அழிவில் வான்பதம் கொடுத்து எழுந்து அருளினார். அழகம பார்வதி பதவியே வடிவில் அன்பன் ஒரு விதமான பிழைந்தால் பரிபூர்ணமான நாயனார் சிவபெருமான் வடிவில் அன்பரும் அந்த அடமுடைய மனைவிக்கு சொல்லணும் மைந்தருக்கு சொல்லணும். அவங்க புண்ணியம் அவங்க ஏறாங்க அவங்க புண்ணியம் அவங்க ஏறாங்கன்னா இவங்க மொத்தம்தான் இருப்பார். ஆக வடிவில் அன்பரும் வடிவில் மைந்தரும் வடிவில் மனைவியர் எப்பொழுதும் அந்த சிவத்துல எம்மை வணங்கிக் கொண்டே இருப்பீர்களாக சுவாமி வரம் கொடுக்கிறார். இப்போ ஒரு புஷ்ப விமானத்துல அவர் பிறப்பினார். கைலே அந்த புஷ்ப விமானம் எதா இருக்கும் யோசனை பாருங்க. எது அந்த தராசே விமானம் அது இந்த சுவாமி இப்படிதான் அருமையில பாருங்க. அந்த தராசே அப்படி விமானமாய் இந்த மூணு பேரை அப்படி கொடுக்கும் நாதம் திருவருள்நாள் நற்பெரும் துறையே மீது கொண்டே விமானம் அதாகி நற்பெரும் துறையே மீது கொன்று எழு விமானமதாகி மேல் செல்ல கோதில் அன்பரும் குடும்பமும் குறைவர கொடுத்த ஆதிமூர்த்தி யாருடன் சிவபுரியினை அணைந்தார், சிவபுரியினை அணைந்தார் அரகரம பார்வதீபதையே. அற்புதமான அந்த தராசு, புனிதமான தராசு அற்புத விமானமாகும். நாயனாரும் அவர் திருமனைவியாரும் அற்புத புதல்வரும் எங்கே சிவபுரி அம்மாவுடைய சிவலோகத்திற்கு அவர் சிறந்த காட்சி அமரநாயனார் சரித்திர பூர்த்தி. இப்படி ஒரு அருமையான சரித்திரம் அமரநாயனாருடைய அற்புத சரித்திரம். அங்கே சீரான தேவ நாயனார கரிசமைச்சு சுவாமி கொடுக்கிறார். இங்கே ஒரு கரிசமிக்கிறார், புதல்வன் ஏற, புதல்வன் ஏற, அவ்வளவுதான். புதல்வன் வந்து அங்க ஒண்ணு தியாகம் பண்ண, அப்பாவுடைய ஆணையில, அப்பா அம்மா ஆணையில அவர் ஏற, அதனால மகன் ஏற. என்ன கோட்பு நாயனரசத்துல ஒரு நாயனரசத்து குடும்பத்தோட சுவாமி கூட்டு போவாரு. அதுதான் சுவாமி அந்த கைலாயத்துல அவ்வளவு குடும்பத்தில கூட்டு வரா, என்ன அவ்வளவு பேர் அங்கே இருக்கு, சிவகணா வாங்க, இங்க நிறைய பேர் வராங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தனி சிறப்பு சீரா சீரா தேவ நாயனார் தன் அருமை குறத்துக்கு ஒரு நயர், அவர் கரிசமிச்சு கொடுக்கிறார், அவர் அதற்கு உடம்பு சிரிக்கிறார், தாய் மனித சிரிக்கிறார், தந்தை அறிகிறார். அந்த கரியம் வந்து சுவாமி கேட்கிறார், சுவாமி அந்த கரியம் தொடர காட்சி கொடுக்கும்போது என்ன செய்யறார் சுவாமி அம்பாள் நடுவே முழுக்கப்பெருமா. ஒரே ஒரு நாயனார் தான் கிடைச்சிருக்கு இங்கே புதல்வினார் குறையார். ஆனா புதல்வன் புனிதமான போய் தான் அவரும் ஏற முடியும். அப்படிப்பட்ட நிலையை நம்ம பார்க்கணும் கிடைக்காது. ஏனென்றால் நம்முடைய திருஞான சுந்த பெருமாள் வைகாசி மூலத்துல அவருடைய திருக்கல்யாணம் நடக்கு. திருக்கல்யாணம் நடக்கும் போது அவர் திருநல்லூர் பெருமணத்துல திருக்கல்யாணம் பூர்த்தி ஆகணும்னு சிவாலயத்திற்கு தன் திருமனைவியார் அழைச்சு கொண்டு போறார். 16 வயசு அந்த குழந்தைக்கு ஞான சுந்த பெருமாள் எல்லாருடைய வேண்டுகோள் படி கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் வேணாங்க, எல்லாருக்கும் எல்லாத்தையும் எங்களை வழிகாட்டுங்க, திருமணம் செய்து எங்களுக்கு வழிகாட்டணும் பெரியவங்க தான் கேட்கறாங்க, அதுதான் சமைச்சர். ஆக திருக்கல்யாணம் பூர்த்தியாச்சு, நேர திரு மனைவியாரை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு போற. சுவாமிட்ட காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி பொதுவாகவே நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமசாபதி பாடல். அப்பொழுது சுவாமி உள்ளமானது கல்லூர் பெருமணம் வேண்டா கவிமனம், கல்லூர் பெருமணம் வேண்டா சாமி எனக்கு இருக்கு கல்யாணம், கருணா அம்மி அம்மி மிதிக்கிற சடங்கையுடைய கல்யாணம் எனக்கு வேண்டாம் பாரு, கல்லூர் பெருமணம் வேண்டா கல்மணம் அற்புதமான ஜோதி சொல்லி. அந்த ஜோதிக்கு வாசல் அது முக்கியம். ஜோதி சொல்லி எல்லாரும் உள்ள வாங்கணும் பயப்படாமல், சுகமான கூட வாங்கினா யாரோ போகலாம், அதுக்கு வாசல் எதுவும் ரொம்ப அழகா இருக்காது, நுணுக்கு நுணுக்குமா விஷயம் சொல்ல. அந்த வாய் சிங்காரசம சுவாமிகள் அடியார்களா சுவாமியோட முத்துப்பதக்க சுமந்த பரிசார் போறாங்க, சின்ன முதியவர்கள் போகிறார், நாயன்மார்கள் திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் மகந்த சுடாமணியார் தம்பதிகள், திரு நீலக்க நாயனார், திருமுருக நாயனார் எல்லாரும் போறாங்க. நிறைவாக திருஞான சுவாமியும் அந்த துணைவியாரும் உள்ளே செல்கிறார். சேக்கரார் பெருமான் அதுக்கு அடுத்த பாட்டு சொல்றாரு, சில பேருக்கு பிரம்ம விஷயம் கொடுத்து வைக்கிற அவங்கெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து அது ஓனும் புறம்புனாங்க அவங்களுக்கு கிடைக்கிறது, அப்ப எல்லாருக்கும் அது கிடைக்காது. சுவாமி திருவிழா எதுவோ அதான் எல்லாரும் போயிட்டாங்க. போற உலகத்துல புண்ணியம் பண்ணாதவர்கள்னா தூரத்துல நின்று இந்த காட்சியை பார்த்து நமக்கு கிடைக்கிறதே. அதனால அவருடைய உள்ள திருவிழா சுவாமி திருவிழா அந்த குழந்தை புண்ணியம் எடுக்கிற காரணத்தினால தான் அந்த குழந்தைய அழைச்சிட்டு போறேன். அந்த குழந்தைக்கு பாதிக்கிறது வடிவில் அன்பரும் வடிவில் மைந்தரும் வடிவில் மனைவியும் அதான் சொன்னார் முந்தன வட்டம். வடிவில்ங்கிறது குற்றம் கொஞ்சம் கூட இல்லாதவர்கள். சிவபுணி சீரர் மூணு தரம். அந்த குழந்தை பூர்வ சின்னத்தில் நல்ல புண்ணியம் இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி அந்த பிள்ளைகள் வேற, அந்த தெய்வ பிள்ளைகள். ஆகவேதான் அந்த அடிஷ்டம். அதுக்குனால சுப்பிரமணிய பெருமான குறிப்பிட்டு காட்சிகள் அவசியம். அப்போ அவருக்கு இல்ல, நம்ம சுவாமியோட திருவிழம் அவ்வளவுதான் பேசணும். அது மாதிரி ஆராய்ச்சி கூட சுவாமியோட திருவிழம் திரு நடுவர் பெருமாள் அவ்வளவு பேரும் கூட்டு போயிருந்தான. அந்த ஊர்ல உள்ளவங்கள கூப்பிடல சுவாமி. அப்பதான் அந்த சரபராணத்தோட ஒரு செய்தி இருக்கு. அந்த ஊர்ல திரு நடுவர் பெருமாள் ஆட்சியாளர் அந்த ஊர்ல சரபராணத்துல ஒரு செய்தி திருவிழம் இல்ல. எல்லாரும் அந்த ஜோதி கூட கலக்குறாங்களாம். அம்பிகையும் அம்பிகையும் சுவாமியும் அவரோட உள்ள அனுமதிக்கிறாங்க. அப்ப தூரத்துல ஒரு அழுகுரல் கேட்கு, யாரோ ஒரு பெண் ஒரு அழுகுரல் அழே சார்ந்து அம்பிகை பாக்குற. ஏமா அழுதுற, ஏன் புலம்பி புலம்பி அழுத? அம்மா தாயே, எனக்கு இந்த அருமையான ஞான ஜோதியில கலக்கூடிய வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு நான் நாலாம் நாள் மாதவிடாய் வந்து நாலாம் நாள் நான் உள்ள வர முடியாது. அம்மா எல்லாருக்கும் பாக்கி கிடைச்சுன்னா அந்த குழந்தை அம்பிகை சீலா அந்த சமயத்தில் விதிவிலக்கு. அந்த குழந்தை அழைச்சி தன் திருக்கிறதுனால விபூதி விபூதி ஆனா அந்த ஆச்சாரத்தில் அம்பாள் பேரு திரு வெண்ணீச்சு உமேனம் முரசம் விபூதி கொடுக்காரு. அங்க பாருங்க முரசாத்துல வேற எந்த உலகம் இல்ல அபயகரம் இங்கே அழகா விபூதி கொடுக்க திரு வெண்ணீச்சு உமேனம் சிவலோக தியாகேசர் சுவாமி அந்த அற்புதமான சிறப்பு நடந்ததாக சரவணாம். அதனால இன்றைக்கும் அந்த ஊர்ல குழந்தை இல்லாதவர்கள் நாலாம் நாள் போய் அந்த தடாகத்தின் நீராடி அஞ்சாம் நாள் கோயிலுக்குள்ள போய் அடியாளர்களுக்கு அமுது படைச்சா குழந்தை பேர் நிச்சயம் இன்னைக்கு நடக்குது. அது உதாரணத்தை சொல்ல முடியும். ஆகவே இப்படி ஒரு அருமையான அருள் நிகழ்ச்சி நடந்த இடம் திரு நல்லூர். எனவே இந்த மாதிரி திருஞான சம்பந்த பெருமானுடைய வாழ்வு இருந்த போல இங்கே நம்முடைய அமிர்த நாயனார் திரு நல்லூர்ல விமானமாக புஷ்ப விமானமாக தராசோட கொஞ்சம் செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நம்முடைய சுந்தரம் சுவாமிகள் அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதி கணியன் உள்ளும் புறமும் ஒரே மனம் நாயனார். அப்படி உள்ளும் புறமும் ஒரே மாதிரியான இந்த நாயனார் பரமேஸ்வரர் திருவடியில கலந்து கொண்ட ஒரு அற்புதமா ஆனி மாசம் பூர நட்சத்திரத்தில் அமர்ந்தார் குருமுகம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான சரித்திரத்தை செய்கிறோம். அதன் பின்னர் இந்த நாயனாருடைய வரலாற்றை நமது நம்பியாண்டார் நம்பிகள் பதினோராம் திருமுறையில எப்படி பாடுகிறார் பார்க்கலாம். பதினோராம் திருமுறையில நம்பியாண்டார் நம்பிகள் இந்த நாயனாருடைய அருள் வரலாற்றை அழகாக அவர் எடுத்துரைக்கிற வாங்கி காணலாம். மீண்டும் பொழில் பழையாறை அமர்நீதி வெண்பொழியின் முன்கம் தரித்ததிரார்க்கு நல்லூரின் கோபணம் நேர்கொண்டு இங்கு அருளென்று தன் பெரும் செல்வமும் தன்னையும் தந்து தன்னையும் தன் துண்ட மதியின் முதலாளையும் ஈந்த நம பார்வதி உமாபதீஸ்வர சுவாமிகள் திருச்சொல்லூர் புராண சாரத்துல நாயனாருடைய அற்புதமான வாழ்வினை எவ்வளவு படம் எடுத்து காட்டலாம் பாருங்க. பழையாறை வணிகர் அமர் நீதியால் பரவு சிறு முனி வடிவாய் பயிலும் நல்லூர் கொலைநாதர் வந்து ஒரு கோபணத்தை வைத்து கொடுத்து அதனை எடுத்து ஒழித்து குளிர்ந்து குளிர்ந்து வந்து தொழிலாரும் அது வேண்டி வெகுண்டு நீர் துளையில் இடும் கோபணம் நேர் தூக்கும் என்ன எழிலாரும் பொன் மனைவி இடம் செய்யற்றி ஏறினர் வானுலகு துளை ஏறினாரே ஹரே ரம பார்வதி பதையே. இவ்வாறு அமர்ந்த அற்புத சரித்திரம் பூர்த்தியாக பெரியவர்களே நாம் இப்பொழுது பெரியபுராணத்தோட பதிமூன்று சர்க்கங்கள்ல சர்க்கம்னா பெரிய பொருள் இப்பொழுது இரண்டாவது சர்க்கம் புரிஞ்சு, முதல்ல திருமலை சர்க்கம், இரண்டாவது தெளிவான அந்த சர்க்கம். இந்த இரண்டாவது சர்க்கம் கொஞ்சம் பூர்த்தியாகும். இரண்டாவது சர்க்கம் பூர்த்தியாக நேரம் இந்த நேரம், முதல் சர்க்கம் திருமலை சர்க்கம், இரண்டாவது தெளிவான சர்க்கம். இப்பொழுது மூன்றாவது சர்க்கம் இறைமறிந்த வேல் நம்பின இறைமறிந்த சர்க்கம், அது பதினோரு சர்க்கம் இறைமறிந்த வேல் நம்பி. முன்னால திருமலை சர்க்கம், பின்னால விஞ்ஞான சர்க்கம். இந்த பதினொன்று சர்க்கம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பதிமூணு சர்க்கம் தெளிவான. அதுல ஒவ்வொரு சர்க்கம் பூர்த்தி ஆகும் போது சேர்த்தார் பெருமானும் அங்கே நம்பியாண்டா நம்பிக்கணும் சுந்தரமூர் சாமி வழிபாடு செய்வார். ஏன் வழிபாடு செய்யறாங்க? அந்த திருத்தல தொகையில ஆறுடன் ஆறு அம்மாவுக்கு ஆடு, ஒவ்வொரு பாட்டிலையும் மகனும் ஆறுடன் ஆகிய அடியேன், ஆறுநிலை இருக்கிற அம்மா ஆகிய சிவபெருமானுக்கு அடிமை. அவர் அவர் சொல்றதுனால அந்த வரிக்கு ஏற்றபடி இவங்க ரெண்டு பேரும் சுந்தரம் சாமி வழிபாடு செய்வாங்க ஒவ்வொரு சிறக்கம் முடியும் போது. எனவே சுந்தர பெருமான் துதி ஒவ்வொரு சருக்கத்தின் இறுதியில காணப்படுகிறது. அத நம்ம படிச்சு ரெண்டு நம்பியாள் சேக்கரார் பெருமான் பாரு. முதலாவதாக சேக்கரார் பெருமான் பாடியர்கள சுந்தர பெருமான் மலர்விசை அறிந்தும் ஆளும் காணுதற்கு அரிய வண்ணல் பலர் புகழ் வெண்ணை நல்லூர் ஆவண பழமை காட்டி உலகுய அன்று கொள்ள பெற்றவர் தலைமிசை வைத்து வாழும் தலைமை நாம் தலைமையாம் தலைமையாகும் தலைமை நம் தலைமையாகும் நம பரதீபதே நம மேலான வாழ்வாடுகிறோம். காரணம் பிரபவிஷுக்களால் அறிய முடியாத சிவபெருமானை திரு வெண்ணிலூர்ல அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தர பெருமான். அவர் பாதம் நம்ம சிரசில் இருக்கு. அதனால நாமெல்லாம் தலைவர்கள் சுந்தரம் தலைமையினம் தலைமையாகும். உலகத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சது. சுந்தர பெருமான் திருவிழைகளை நாம் சிரசில தாங்குறோம். அவருக்காக சிவபெருமான் திருமண கோலத்தில் வந்து திருமண வீட்டுல வந்து ஓலை காட்டி ஆட்கொண்டார். அவர் திருவிழி சிரசில் இருக்க காரணத்தால நாமே தலைவர்கள் தலைமையும் தலைமை ஆகும். மரமிசை அகிலுமால் காணுதற்கு அறிய வள்ளல் பலர் புகழ் வெண்ணை நல்லோர் ஆவண பழமை காட்டி உலகுய அன்று கொள்ள பெற்றவர் பாதமுன்னி தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும். இனி நம்பியாண்டார் அம்பிகள் சுந்தர பெருமானை பாடுகின்றவர்களான தொழிலும் வணங்கியும் மாலையன் தேடலும் சோதி சென்று அங்கு எழுதும் தமிழ் பழ ஆவணம் காட்டி எனக்கு உன் குடி முழுதும் அடிமை அடிமை வந்து ஆட்சி என பெற்றவன் முரல் தேன் ஒழுகும் மலம் முரல் தேன் ஒழுகும் மலரின் நற்றார் நம்பிறான் நம்பி ஆரூரனே நம்பி ஆருளாகிய சுந்தர பெருமானை சேக்கரார் பெருமான் நம்பியாண்டார் நம்பிகளும் துதி செய்து அமைக்கிறார்கள். எனவே நம்மதான் ஒவ்வொரு சர்க்கம் புத்தியார் சமயத்துல நமக்கு இந்த அருள் பிச்சை கொடுத்தாரே சுந்தர பெருமான். அவர் திருவடி வணங்கும் நன்றியோடு வணங்கும். எனவே வடதிருமலவாயில் கோயிலுக்குள்ள வரும்போது நமக்கெல்லாம் சுந்தர பெருமான் திருவடியை வணங்கி வரணும். அவருடைய அருள் வளம் நிறைந்த சேத்திரம் இந்த சேத்திரம். மாசுடாமணீஸ்வரர் முன்னால சுந்தர பெருமான் மனமுறிய பாடுகிற காண இடம் அந்த சன்னதி. சேக்கரார் பெருமான் நம்பியாண்டார் நம்பிகளும் அவர் திருவடியை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் கோயிலுக்கு வரும்போதான் வணங்கக்கூடாத சுந்தர பெருமான திருவடிய அது சிந்தனை உங்களை சொல்லிக்கொண்டு இந்த அழகிலே அமதி நாங்கள் சரித்திரம் பூர்த்தியாகிறது. இதோட இரண்டாவது சர்க்கமாக திகழ்ந்த திரைவாள சர்க்கம் நிறைவாகிறது. அடுத்த நிகழ்ச்சி இறைமறிந்த சர்க்கம். அதுல முதல் நாயனார் எரிபத்த நாயனார். இறைமறிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அழுகேன் என்று அந்த அருமையான தொடங்குகிறது. அதை நாம் அடுத்த சிந்தனையில பார்க்கலாம். ஆகவே இதுவரை நாம் சிந்தித்த செய்தி அமரீந்திரனுடைய அற்புதமான வரலாறு. அவர் அவதரித்தது பழையாறை. அந்த பழையாறையில அப்பர் பெருமான் சமண கோயிலை இழிச்சு சைவ கோயில உள்ளே இருக்கிற சைவ கோயிலை காட்டு உண்ணாவிரதம் இந்த இடம் அது. அந்த அற்புதமான கஷேத்திரத்தில் அமரீந்திரன் வணிகர் கொடுத்த அவதாரம் என்றார். அவர் அடியார்களுக்கெல்லாம் திருமது கொடுப்பதற்காக திருநல்லூர் என்ற அற்புத கஷேத்திரத்துல அழகான திருமடம் அமைத்து அங்கே அந்த தொண்டு செய்கிறார். நல்லூரிலே பஞ்சவர்ணேஸ்வர சுவாமி அப்பர் பெருமானுக்கு திருவிழை தீட்சை செய்த இடம், அகசிய மகர்ஷி வழிபட்ட இடம். இந்த அற்புதமான ஸ்தலத்துல அவர் பெருமையெல்லாம் உலகம் அறியணுமே. பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம இந்த பேசணுமே, அவர் புகழை கேட்கணுமே. அந்த ஒரு நிலைய சுவாமி உருவாக்குற ஒரு பிரம்மச்சாரி வடிவத்துல ஒரு கோவணத்தை அவர் பச்சனமா வைக்க சொன்னார். காலில் குளிக்க போயிட்டு வரோம்னார். கையில் இருந்து நினைஞ்சு போச்சு. கொடுத்த கோணத்தை திரும்பி கேட்கிறார், அது தொலைஞ்சு போச்சு. நாயனார் திகைக்கிறார், அடியார் கோபப்படுறார். ஒரு தராசு வருகிறது, அந்த கோவணத்துக்கு இணையாக கோவணங்களா வச்சு பார்க்கிறார். பொன்னாடை பட்டாடை வச்சு பார்க்கிறார். பொண்ணும் மணியும் நினைச்சு பார்க்கிறார். நிறைவாக நாயனாரும் அற்புத புதல்வனும் திருமனைவியாரும் அங்கே ஏற்றுமா திருநல்லூர் இறைவரை பார்த்து நாம் செய்த சொண்டு உண்மையான சொண்டானார். திருநீச்சி மெய்யன்பு பிழைத்துறோம் என்ற பரமேஸ்வரா இந்த பெருந்துறை நேர் இருக்க என்று ஏந்த அழிவை சிவனுக்கு யான் என்பது உண்மையானார். திருவாரூர்ல தண்ணீர் இருந்தாங்க. இதே மாதிரி அவர் சுவாமி பசங்க கண்ணுனால தண்ணீர்ல குளத்தை தோண்டும் போது சமணர்கள்லாம் கிண்டல் பண்ண, பரமேஸ்வரா இந்த குளத்தை தோன்றது நான் வச்ச கம்பலாசி கேறிந்தாங்க. நான் உனக்கு உண்மையான அடிகளுக்கு உண்மையான இதோ அரசன் முன்னால் இருக்கிற அவ்வளவு பேரும் சமணர்கள் கண் இழக்கணும், என கண் வரணும் என்று சுவாமி பஞ்சாசிரம் ஓதின. அவர் கண் வச்சார், சமணர் கண் இழந்தார். திருவாரூர் சிவக்குளத்தினர் சிவக்குளத்து கலையிலே இருக்கும் போது இடம் நான் நினைவரும். அதுபோல இங்கே நாயனார் அந்த துறையில ஏறினார். தொண்டும் அருளும் சாமாயிச்சு, அன்பும் பரமேஸ்வரன் அருளும் சாமாயிச்சு. அப்படியே இந்த பெருமான் உலகத்திற்கு அந்த விமானமாக தொலை மாறி அவர் சொல்லக்கூடிய ஒரு அருட்காட்சி பெற்ற ஒரு அற்புத சரிதம் இந்த சரிதம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைய செய்யுமாக. நம பார்வதி இந்த அரிய சிந்தனையில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும், மசலாமுனீஸ்வர தொண்டர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அணியிருந்த மனங்களிலிருந்த நன்றி பெருக்கினை காணிக்கையாக வழங்குகிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சூரியதோர் மறைகளாலும் சுதித்திடற்கு அரிய செம்பே செய்ய பேர் அடிகள் வாழ்க சேவலும் அயிலும் வாழ்க வெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க்தான் பொயில் சீர் அணியால் வாழ்க வாழ்கை புவனம் எல்லாம் அரணம பார்வதி சிற்றவே ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லி காந்த ஸ்மரணம் அரணம பார்வதி
1: சிவாய நமம். சைவம் நாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருக்கைலாய குரு பரம்பரை. வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சூத்திரம் என்றால் என்ன என்றால் நுட்பம் ஒட்பம் திட்பம் கூறி சுருக்கம் கருத்து பகுதியொடு தொகை வருத்தமில் பொருள் பயன் நிகழ்ச்சி சூத்திரம். ஆகவே 12 சூத்திரங்கள். அந்த சூத்திரங்களுக்கு கருத்தையும் அவரே சொன்னார். இதுதான் நெய்கண்டார் செய்த மிகப்பெரிய அற்புதம் என்று கூற வேண்டும். அந்த சூத்திரங்கள் என்ன கருத்தை நமக்கு உணர்த்துகின்றன என்ற செய்தியும் மெய்கண்டாரே சொன்னார். ஆகவே சூத்திர கருத்தையும் அந்த சூத்திரங்களிலே சொல்லப்பட்ட மேற்கோள்களையும் அவற்றிற்கு ஏதுவையும் உரை செய்யுளால் குறிப்பிட்டார். பொதுவாக தமிழிலே உரை செய்யுள் பாச்செய்யுள் என்று சொல்வார்கள். நாம் உரைநடை செய்யுள் என்று நாம் சொல்வோம். ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கண மரபிலே உரையாக செய்தால் உரை செய்யுள் என்று சொல்வார்கள். ஆகவே சூத்திர கருத்து, மேற்கோள், ஏது ஆகியவற்றை உரை செய்யுளால் செய்தார். அதன் பின்பு அந்த உண்மைகளை நாம் விளங்கிக் கொள்வதற்காக உதாரணங்களாக சில செய்திகளை குறிப்பிட்டார். அந்த உதாரண வெண்பாக்கள் தர்க்க சாஸ்திரத்திலே திருஷ்டாந்தம் என்று சொல்லப்படும். திருஷ்டாந்தம் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த நம்முடைய அனுபவத்திலே உள்ள சில உண்மைகளை வைத்துக் கொண்டு தெரியாத உண்மைகளை உணர்வது திருஷ்டாந்தம் என்று சொல்லப்படும். இந்த சொல்லைத்தான் மெய்கண்டார் பயன்படுத்துகின்றார். ஆகவே திருஷ்டாந்தத்தை பாச்செய்யுளாலே விளக்கினார். ஆகவே மெய்கண்டார் செய்த அவருடைய சிறப்புகள் என்னவென்று நாம் மறுபடியும் சிந்தித்தால், 12 சூத்திரங்களுக்கு மொழி ஆக்கம் செய்தார். அந்த 12 சூத்திரங்களிலே 40 வரிகள் உள்ளன. அந்த 40 வரிகளிலே 216 சொற்கள் இருக்கின்றன. அதிலே 624 எழுத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே 12 சூத்திரம், வரி 40, சொற்கள் 216, எழுத்துக்கள் 624 ஆகிய இந்த அளவிலே அவர் சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சாத்திரத்தை நமக்கு அருளி செய்தார். அந்த சிவஞான போதத்திலே 39 அதிகரணங்கள் இருக்கின்றன, 81 வெண்பாக்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த சிவஞான போதம் என்கின்ற இந்த உபதேசத்தை அவருடைய காலத்தில் வாழ்ந்த மிக உயரிய பண்பாளர்கள் எல்லோரும் அவரிடத்திலே வந்து சிவஞான போத உபதேசத்தை கேட்டார்கள் என்று அவருடைய வரலாறு வருகிறது. ஆகவே தான் உபதேச வாயிலாக பெற்ற அந்த சிவஞான போதத்தை சிவ தீக்கை செய்து ஞான உபதேசம் செய்து கொண்டு மெய்கண்டார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேதான் அந்த மெய்கண்டாருக்கு கிடைத்த பல்வேறுகளிலே மிக உயர்ந்த சீடராகிய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளும் அவருக்கு சீடராக வருகிறார். ஆகவே அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு சிவ தீட்சையும் ஞான உபதேசமும் செய்துவிட்டு நம்முடைய மெய்கண்டார் ஓர் ஐப்பசி சுவாதி நட்சத்திரத்திலே அவர் சிவபெருமான் திருவடியை அடைந்தார் என்னுடைய வரலாறு கூறுகிறது. அதன் பின்பு அந்த மெய்கண்டாரிடத்திலே எந்த சூழ்நிலையில் அருளந்தி சிவம் மாணவராக சேர்ந்தார் என்பது ஒரு அருமையான சுவையான வரலாறு. ஒரு செய்தியை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். மெய்கண்டாருக்கும் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கும் முதல் சந்திப்பு நடந்த பொழுது மெய்கண்டாருக்கு வயது 5, அருளந்தி சிவத்துக்கு வயது 95 என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் 95 வயது ஒரு முதுமை பருவத்தை அடைந்த ஒருவர் 5 வயது ஆசிரியருக்கு சீடராக வருகிறார் என்றால் நாம் மெய்கண்டாருடைய பெருமையை நாம் என்னவென்று உரைக்க முடியும்? அது மட்டுமல்ல, சகல ஆகமங்களையும் கற்று தெளிந்த சிவாச்சாரியார் மரபிலே வந்தவர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். ஆகவே மெய்கண்டாரினாலே தலை மாணாக்கராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அவருக்கு மெய்கண்டார் சதாசிவ சிவாச்சாரியார் என்ற பெயரை உடைய அவர். அவருடைய உண்மை திருநாமம் சதாசிவ சிவாச்சாரியார் என்பது அவருக்கு தீட்சை செய்து அவருக்கு அருளந்தி சிவாச்சாரியார் என்ற பெயரை தீட்சா நாமமாக மெய்கண்டார் சூட்டினார். அவருக்கு சிவஞான போதத்தை உபதேசம் செய்துவிட்டு அவருக்கு ஒரு ஆணை கொடுத்தார். அந்த ஆணை என்னவென்றால், நீ என்னிடத்திலே பெற்ற இந்த சிவஞான போத உபதேசத்தை விருத்த பாக்களினாலே இந்த சிவஞான போதத்திற்கு ஒரு உரை செய்க என்று ஆணையிட்டார். அந்த ஆணையை மேற்கொண்டுதான் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சிவஞான சித்தியார் சுபக்கம் பரவக்கம் என்ற இரு நூல்களையும் அவர் இயற்றினார் என்றவருடைய வரலாறு கூறுகிறது. தன்னுடைய ஆசிரியருடைய பெருமையெல்லாம் தொகுத்து 20 என்ற நூலையும் அவர் செய்தார். ஆகவே அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கு அருட்கொடையாக கொடுத்தது பரபக்கம் சுபக்கம் என்ற பகுதிகளை உடைய சிவஞான சித்தியார் 1, 2வது 20 என்ற நூல். அதிலே சிவஞான போதத்திற்கு உரையாக அவர் செய்ததுதான் இந்த சிவஞான சித்தியார் என்பது. 20 என்பது ஞானிகளுக்கு வரக்கூடிய ஐயங்களை எல்லாம் தொகுத்து தன்னுடைய ஆசிரியரை சிவபெருமானாகவே பார்த்து அருளி செய்யப்பட்டது இருவாயிருவது என்ற நூல். இதை அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகளே அவருடைய வாக்கிலே சொல்கிறார், மெய்கண்டார் யார் என்றால் என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினால் தாழ்வினை தலைமே சூட்டும் மின்னமர் பொழில்சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டானூ சென்னியில் கொண்டு சைவத்திடத்தினை தெரிக்கலுற்றாம் என்று மிக அருமையாக என்னுடைய சித்தத்திலே என்னுடைய குருநாதர் இருந்து கொண்டு எனக்கு உபதேசம் செய்தார் என்ற ஒரு அருமையான செய்தியை அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கு சிவஞான சித்தியாரிலே அகச்சாந்தாக நமக்கு தருகிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த பேச்சினை உடைய அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் ஓர் புரட்டாசி பூர நட்சத்திரத்திலேயே அவர் சிவபெருமான் திருவடியை அடைந்தார் என்றவருடைய வரலாறு கூறுகின்றது. சிவஞான சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லக்கூடிய பெருமையை உடையது. சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று அந்த சித்தியாருக்கு அவ்வளவு பெரிய பெருமையை ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய மகா ஞானியாகிய தாயுமான சுவாமிகள் மிக அருமையாக ஒரு செய்தியை என்னால் கண்ணியிலே சொல்லுகிறார். இந்த சித்தியாருடைய பெருமை என்ன என்பதை பாதி விருத்தத்தார் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தான் பொன்னழியை சேருவது என்னாலோ என்று குறிப்பிடுகிறார். அந்த பாட்டினுடைய பொருள் என்னவென்றால், உலகத்திலே உள்ள எல்லா நூல்களையும் படித்து அறிந்த கல்வியானது சிவஞான சித்தியாரிலே ஓர் விருத்தத்திலே பாதி விருத்தத்திற்கு உண்மையான பொருளை தெரிந்தாலே நாம் இதுவரை கற்ற கல்வியெல்லாம் பயனில்லாமல் போய்விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தாய்மான சுவாமிகள் சிவஞான சித்தியாருடைய பெருமையை கூறுகிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய பெருமையை நாம் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அவர் பரிபூர்ணம் அடைவதற்கு முன்பாக தாம் பெற்ற இந்த திருக்கயிலாய பரம்பரையின் சிவஞான போத உபதேசத்தை மறைஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவ ஆன்மாவுக்கு உணர்த்தினார். அந்த மறைஞான சம்பந்தரை பற்றி கூறும் பொழுது உமாவிசிவம் கூறுவார், சாம வேத மரபிலே வந்தவர், பராசர கோத்திரத்திலே வந்தவர் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே சாமவேத மரபிலே பராசர கோத்திரத்திலே வந்த மறைஞான சம்பந்த பெருமானுக்கு இந்த சிவஞான போதம் உபதேசம் செய்யப்பட்டது. அந்த மறைஞான சம்பந்த சுவாமிகள் உமாவதி சிவம் என்கின்ற அடுத்து வரக்கூடிய ஒரு ஞானாசிரியருக்கு உபதேசம் செய்துவிட்டு அவர் ஆவணி மாசம் உத்திர நட்சத்திரத்திலே அவர் சிவபெருமான் திருவடி அடைந்தார் என்றவருடைய வரலாறு கூறுகிறது. இப்பொழுது நாம் புறச்சந்தான குறவர்களிலே நான்காம் அவராக விளங்கக்கூடிய உமாவதி சிவத்தினை பற்றி ஓரளவு சிந்திப்போம். இந்த உமாவதி சிவமானவர் மறைஞான சம்பந்தரிடத்திலே எந்த சூழ்நிலையிலே எப்படி சீடனானார் என்கின்ற வரலாறு ஒரு சுவையான வரலாறு. கைலாய பரம்பரையில் உமாவதி தேவநாயனாருக்கு ஒரு தனி சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரை பற்றி பல அரிய செய்திகள் திருக்கயிலாய பரம்பரையிலே சொல்லப்படுகின்றன. அவற்றில் சிலவற்றை மட்டும் நாம் பார்ப்போம். இந்த உமாவதி சிவம் தில்லை நடராஜ பெருமானுக்கு வழிபாடு செய்யும் அந்தணர் மரபிலே வந்தவர். சுருக்கமாக கூறினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லக்கூடிய தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய தில்லைவாழ் அந்தனர் மரபிலே வந்தவர். சோழ மன்னர்களினாலே பல விருதுகளும் அரச மரியாதைகளும் பெற்றவர். மறைஞான சம்பந்தரால் மிகவும் வித்தியாசமான முறையிலே ஆட்கொள்ளப்பட்டவர். சிவஞான போதத்திற்கு சார்பு நூலாக சிவபிரகாசம் என்ற ஞான சாத்திரத்தையும் அதற்கு மேல் திருவருட்பயன் வினாவென்பா போத்திப்பகருடை கொடிக்கவி உண்மை நெறிவிளக்கம் நெஞ்சுவிடு தூது சங்கற்ப நிராகரணம் ஆகிய ஏழு நூல்கள் ஆக மொத்தம் எட்டு நூல்களை செய்த பெருமை உமாவதி சிவத்திற்கு உண்டு. அதை இன்னும் சொல்வதானால் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்று போற்றப்படுகின்ற பதினான்கு நூல்களிலே எட்டு நூல்களை செய்த பெருமை உமாவதி சிவத்திற்கு உண்டு. அவர்தான் மிக அதிகமான நூல்கள் செய்தவர் என்று போற்றப்படுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் சிதம்பரத்தினுடைய மான்மியத்தை மிக அருமையாக விளக்குகின்ற வகையிலே கோயில் புராணம் என்கின்ற ஒரு அருமையான புராணத்தை செய்திருக்கிறார். அந்த புராணத்திற்கு ஆறுமுக நாவலவர்கள் அருமையாக உரை செய்திருக்கிறார்கள். அந்த புராணத்தையும் அந்த ஆறுமுக நாவலுடைய உரையையும் ஜியு போப்பவர்களே பாராட்டி மகிழ்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பெருமையை நாம் என்னவென்று உணர முடியும். அடுத்து திருமுறை கண்ட புராணம். நமக்கு 12 திருமுறைகளும் எப்படி கிடைத்தன என்ற வரலாற்றுக்கு ஆதாரமாக விளங்குவது இந்த திருமுறை கண்ட புராணம். இந்த திருமுறை கண்ட புராணத்தையும் நம்முடைய உமாபிஷேகம் செய்தார். அதன் பின்பு ஒவ்வொரு நாயன்மார் வாழ்க்கை வரலாற்றிலும் உள்ள நுட்பமான கருத்துக்களை எல்லாம் ஒரே செய்யுளிலே திருத்தொண்ட புராண சாரம் என்று அவரே ஒரு நூலையும் செய்திருக்கிறார். அடுத்து இந்த திருத்தொண்டர் புராணத்திலே சொல்லப்படுகின்ற அடியார்களுடைய வாழ்க்கையையும் இந்த திருத்தொண்டர் புராணம் என்று போற்றப்படுகின்ற பெரிய புராணம் எப்படி சிதம்பரத்திலே அரங்கேறியது என்ற செய்தியையும் அவர் திருத்தொண்டர் புராண வரலாறு என்ற ஒரு அருமையான நூலை செய்திருக்கிறார். தேவாரம் போற்றுகின்ற 274 தலங்களிலே அந்த 274 தலப்பெயர்களையும் ஒரு கோர்வையாக கோர்த்து திருப்பதிக கோவை என்ற நூலையும் செய்திருக்கிறார். அதன் பின்பு இந்த ஒவ்வொரு தலங்களும் எத்தனை பதிகங்களை பெற்றன என்ற செய்தியை திருப்பதிக கோவை என்ற நூலாகவும் செய்திருக்கிறார். ஓதுவாமூர்த்திகள் 12 திருமுறைகள் விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாக நால்வர் துதியாக பாடக்கூடிய பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போர்த்தி என்கின்ற பாடலை அருளி செய்தவரும் இவர்தான். வடமொழியில் இருக்கக்கூடிய பௌஷ்கரம் என்ற ஆகமத்திற்கு வடமொழியிலேயே விருத்தி உரை செய்த பெருமையை உடையவரும் உமாபிசிவம்தான். சிதம்பரத்தில் திருவாதிரை திருவிழாவில் ஏறாத கொடியை ஏற்றுவித்தவர். பெற்றான் சாம்பான் என்ற விறகு வெட்டிக்கு மிக உயர்ந்த தீட்சையாகிய சத்தியோ நிர்வாண தீட்சையை அருளி செய்தவரும் இவர்தான். நடராஜ பெருமானால் திருமுக கடிதம் எழுதப்பெற்ற பெருமையை உடையவரும் இவர். அது மட்டுமல்ல, இங்கிலாந்து நாட்டிலே இருந்து வந்த கிறிஸ்தவ பாதிரியார் இவரை பற்றி குறிப்பிடும் பொழுது தி ஏபிளஸ்ட் ஆஃப் சித்தாந்தா ஸ்கூல்மேன் என்று பாராட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட பெருமையை உடைய உமாவதி சிவனார் அருள் நமச்சிவாயருக்கு ஞான அபிஷேகம் செய்துவிட்டு ஓர் சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்திலே சிவபரிபூர்ணம் அடைந்தார்கள். இவ்வாறு திருக்கயிலாய பரம்பரையின் 9வது குருவாகிய அருள் நமச்சிவாய தேசிகர் சிதம்பரம் அருகே கொற்றவன்குடியில் எழுந்தருள் இருந்து வந்தார். தமது குருநாதராகிய உமாபதி சிவம் பூசித்து வந்த அழகிய சித்தம்பரம் உடையாரையும் அம்பலவாணரையும் தமது ஆன்மார்த்த சிவலிங்க பெருமானையும் பூசித்து வந்து பரிபக்குவம் உடையோருக்கு சித்தாந்த ஞான உபதேசம் செய்து வந்தார். இந்த காலகட்டத்தில் வேதாரண்யத்திலும் திருவாமணதுரையிலும் நெடுங்காலம் வசித்து வந்த ஞான சித்தனாகிய சிவபிரகாசர் என்பவர் அருள் நமசிவாயருடைய பெருமைகளை கேள்விப்பட்டு கொற்றவன்குடிக்கு வந்து அருள் உபதேசம் வேண்டி நின்றார். சித்தர் சிவபிரகாசரது பரிபக்குவம் உணர்ந்து அவருக்கு ஞான அபிஷேகமும் சிவஞான போத உபதேசமும் செய்து வைத்தார். அதன் பின்பு ஓர் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே அவர் சிவ பரிபூர்ணம் அடைந்தார். இவ்வாறு சித்தர் சிவபிரகாசர் திருக்கயிலாய பரம்பரையின் 10வது குருவாக போற்றப்படுகின்றார். இவ்வாறு நிகழும் நாளில் சோழ நாட்டில் மூவலூர் என்ற சிற்றூரில் சைவ வேளாளர் மரபிலே அவதரித்த சான்றோர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் புத்திர பேறு இல்லாமல் வருந்திக் கொண்டிருந்தார். ஆகவே புள்ளிருக்கு வேலூர் அங்கே குடியிருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை வணங்கி தையல் நாயகத்திலே விண்ணப்பம் செய்தார். தனக்கு ஓர் சற்புத்திரன் அவதாரம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அந்த வேண்டுகோளை நிறைவேற்றிய எம்பெருமானும் அவருக்கு ஒரு குத்திரப்பேற்றை அளித்தார். அந்த குழந்தைக்கு வைத்தியநாதன் என்ற திருநாமம் சாத்தினார்கள். அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. 7 வயது பருவத்தை அடையும் பொழுது புள்ளிருக்கு வேலூர், தற்போது அது வைத்தீஸ்வரன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது, அங்கே வந்து குழந்தையுடன் அந்த தம்பதிகள் வழிபாடு நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்படி வழிபாடு செய்து வரும் பொழுது சண்டேஸ்வரர் சந்நிதிக்கு அவர்கள் சென்ற பொழுது தன்னுடைய பிள்ளை தன்னை தொடர்ந்து வரவில்லை என்பதை அறிந்தார்கள். பின்னோக்கி குழந்தையை தேடி வந்தபோது அந்த குழந்தையிடத்திலே ஒரு சிவலிங்கம் கையில் இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். குழந்தை கையில் சிவலிங்கத்தை யார் கொடுத்தது என்று குழந்தையிடத்திலே கேட்டபொழுது ஓர் பூசகர் கொடுத்தார் என்று அந்த குழந்தை சொன்னது. ஆனால் அந்த குழந்தையால் அந்த பூசகரை அடையாளம் காட்ட முடியவில்லை. ஆகவே எம்பெருமான்தார் அந்த சிவலிங்கத்தை தந்திருக்க வேண்டும் என்கின்ற உணர்விலே அவர்கள் அந்த குழந்தையை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அந்த குழந்தை இல்லத்திற்கு சென்று தான் பெற்ற அந்த மூர்த்தியை நியமமாக வழிபாடு செய்து கொண்டிருந்தது. இவ்வாறு நிகழும் நாளில் சித்தர் சிவபிரகாசர் தல யாத்திரையாக பல தலங்களை வணங்கிக் கொண்டு மூவலூர் என்ற திருத்தலத்திற்கு வருகை தந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாம் அவரை நல்ல முறையிலே வரவேற்று அவருக்கு மகேஸ்வர பூஜையவற்றையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் தங்கள் குறைகளை அவர்கள் விண்ணப்பம் செய்து வைத்தார்கள். அந்த விண்ணப்பத்தை எல்லாம் கேட்ட சித்தர் சிவபிரகாசர் அவர்களுக்கெல்லாம் பரிகாரங்களை கூறி ஆசீர்வாதம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த குழந்தை மட்டும் சித்தர் சிவபிரகாசர் பின் சென்று அவர் தங்கியிருந்த திருமணம் சென்றது. அந்த குழந்தை பூர்வ ஜென்மத்திலேயே சரியேகிரிய யோகத்தை முடித்த ஒரு சாமு சித்தர் என்பதை அறிந்த சித்தர் சிவபிரகாசர் அந்த குழந்தைக்கு தீட்சை செய்துவிட்டார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தையிடத்திலே விண்ணப்பித்தார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அந்த குழந்தை கூறியது, நான் பூசிக்கும் சிவலிங்கத்தில் மூர்த்திமானை எழுந்தருள பண்ண வேண்டும் என்று வேண்டியது. வீட்டிற்கு ஓடி வந்தது, சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு ஓடியது. அது கண்ட தாய் தந்தையர் அந்த குழந்தையின் பின் தொடர்ந்து ஓடி வந்தார்கள். பெற்றோரை நோக்கி சித்தர் சிவபிரகாசர் கூறினார், இவன் மகிமை உனக்கு அறிய இயலாது, இவனை குறித்து நீங்கள் வருந்தாதீர்கள், இவன் இனிமேல் என் ஞானபுத்திரன் ஆவான் என்று கூறினார். பல தலங்களுக்கும் அந்த வைத்தியநாதனை அழைத்துச் சென்று பின் திருவாமுதுரைக்கு அழைத்து வந்தார். மாசிலாமணி ஈஸ்வரையும் திருமூலதேவ நாயனாரையும் திருமாளிகை தேவரையும் அந்த குழந்தைக்கு வழிபாடு செய்துவிட்டு அந்த குழந்தைக்கு தம் குருவின் திருநாமமாகிய நமச்சிவாயம் என்ற தீட்சா நாமம் தந்து சித்தாந்த நூல்களை உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். அந்த குழந்தை பக்குவ முயற்சியினாலே விரைவில் நிட்டை கூடக்கூடிய பக்குவத்தை அடைந்தது. அதன் பின்பு நமச்சிவாயனுடைய பரிபக்குவத்தை அறிந்து

சக்திவாயனுக்கு உரைப்பீர்களாக என்று உரைத்தார். நாம் வேதாரண்யத்திற்கு செல்கிறோம். இப்போது நான் கோடிட்டு காட்டிய தானத்தில் அமர்ந்து சைவ சித்தாந்த மரபு தழைக்க அவன் ஞான உபதேசம் செய்து வர வேண்டும். இந்த எல்லையை கடக்கக்கூடாது. அழகிய சித்தம்பரம் உடையார் பூஜையும் ஞானமான நடராஜ பெருமான் பூஜையும் செய்து வர வேண்டும். என்னை தேடி யாரும் வரவேண்டாம். என் பூத உடலை இனிமேல் யாரும் பார்க்க இயலாது என்று ஆணையிட்டு சென்றார். நமச்சிவாயர் வந்ததும் குருவின் ஆணையை சீடர்கள் அவரிடத்திலே கூறினார்கள். நமச்சிவாயர் திருவுளத்தில் பதைப்பு எய்தினார். குருவின் ஆணையை மீற அஞ்சினார். குரு நடந்து சென்ற திக்கை நோக்கி பலமுறை நமஸ்காரங்கள் செய்துவிட்டார். குருவின் ஆணையை ஏற்று திருவாவளதுறையிலே அமர்ந்து மடாலயம் அமைத்து திருக்கயிலாய பரம்பரை தழைக்குமாறு செய்தார். நமசிவாய மூர்த்திகளிடத்திலிருந்து அபிஷேக பரம்பரை தோன்றியது. ஆகவே திருவாவளதுறை ஆதீனத்தின் பிரதம பரம ஆச்சாரியராக இவர் போற்றப்படுகின்றார். கைலாய பரம்பரையை தழைக்கச் செய்தவர், சிவஞான போத நெறியை காட்டியவர், திருவெண்ணநல்லூர் மெய்கண்டார் சந்ததியில் ஞான சூரியனாக விளங்கியவர், திருவாவளதுறையில் என்றும் வாழ்பவர், சைலாதி என்ற காரண திருநாமத்தையுடைய அதிகாரநந்தி மரபில் வந்தவர், குரு நமச்சிவாயன் என்ற திருநாமம் உடையவர் என்று குரு மரபு வாழ்த்து கூறுவதை நாம் சிந்திப்போமாக. இத்துணை பெருமையை உடைய நமச்சிவாய மூர்த்திகள் ஓர் தை மாசத்து அசுவதி நட்சத்திரத்தில் சிவ பரிபூரணம் அடைந்தார்கள். அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம், அதிலும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம், வலிய அந்த கரணம்.

இந்த நமசிவாய மூர்த்திகள் உபதேச பரம்பரையில் பதினோராவது குருமூர்த்தியாகவும் அபிஷேக பரம்பரையில் முதலாமவராகவும் விளங்குகிறார். இவருக்கு பின் அபிஷேக பரம்பரையில் மறைஞான தேசிகர் சுவாமிகள் அவர்கள் பீடத்தில் அமர்ந்தார். அவர் அபிஷேகம் நிறைவுற்ற உடனேயே நித்தை கூடினார் என்பது ஒரு சிறப்பான ஒரு செய்தியாகும். இவ்வாறாக அபிஷேக பரம்பரையில் மூன்றாவது குருமகா சன்னிதானமாக விளங்கிய அம்பலவான தேசிகர் சுவாமிகள் அவர்கள் பண்டார சாத்திரங்கள் 10 நூல்கள் அருளினார். வைணவ பிராமணர் ஒருவருக்கு சைவ சந்நியாசம் வழங்கி ஓர் புரட்சியை ஏற்படுத்தினார். இம்மாணவர் உலகுடைய நாயனார் என்று பின்பு போற்றப்பட்டார். 4 சன்னிதானம் உருத்திரகோடி தேசிகர் சுவாமிகள் அவர்கள் காலத்தில் ஆதீனத்திற்கு 100க்கும் மேற்பட்ட கலைமடங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. பல அரசர்கள் ஆதீனத்திற்கு நிபந்தனைகள் அமைத்துக் கொடுத்தார்கள். 11வது சன்னிதானம் பின் வேலப்பதேசியர் காலத்தில் புகழ்பெற்ற சிவஞான மாபாடியம் அரங்கேறியது. 12வது குருமகா சன்னிதானம் திருச்சிற்றம்பல தேசியரிடத்து ராமநாதபுரம் சேதுபதி தன்னுடைய நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தை விண்ணப்பித்த போது மேகராக குறிஞ்சிப்பண்ணில் அமைந்த தேவாரத்தை பாடச் செய்து உடனே மழையை வருவித்தார்கள். அது கண்டு வியந்த சேதுபதி மன்னர் 10/11/1733 திருப்பொற்கோட்டை என்ற ஊரையே ஆதீனத்திற்கு உரிமையாக்கி செப்பு பட்டயம் செய்து கொடுத்தார்கள். 15வது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிகர் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலருக்கு அவருடைய சைவ சமய சேவையை பாராட்டி நாவலர் பட்டத்தை வழங்கி அருளினார்கள். 16வது மகா சன்னிதானம் மேல் அகரம் சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள் சிவஞான சித்தியாருக்கு சிவஞான முனிவர் செய்த சுபக்க உரைக்கு பதவுரை வரைந்து பல நுண்பொருள்களை எடுத்து காட்டி சைவ சித்தாந்த கொள்கைகளுக்கு அரண் செய்தார்கள். இந்திய நாடு விடுதலை பெற்றபோது 14/8/1947 நள் இரவில் இந்திய அரசாங்கத்திற்கு ஆதீன சின்னம் பொறிக்கப்பட்ட தங்க செங்கோலை 20வது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிகர் வழங்கினார்கள். இந்தியா சீனா போர் மூண்டபோது 17/12/1965 21வது

0: சன்னிதானம் சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள் 3,315 கிராம் தங்கமும் ரொக்க பணமும் யுத்த நிதிக்கு வழங்கினார்கள். 23வது குருமகா சன்னிதானமாக 7/4/1983 முதல் அருளாட்சி செய்பவர்கள் சீர் வளர் சீர் சிவபிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள். இவர்கள் பல சிவாலயங்களுக்கு திருப்பணியும் கும்பாபிஷேகமும் செய்துவிட்டு சிவபுண்ணிய சீலராக விளங்கி வருகிறார்கள். பல்வேறு சமயப்பணிகளும் சமுதாயப் பணிகளும் தமிழ் வளர்ச்சிப் பணிகளும் செய்து சைவமும் தமிழும் தழைத்து ஓங்கச் செய்துள்ளார்கள். 1992 திருவாவூரில் ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி என்ற அமைப்பை நிறுவி சாதி சமய வேறுபாடு இன்றி இதுவரை சுமார் 10,000 பேருக்கு மேலாக முறையான சைவ சித்தாந்த கல்வியை புகட்டியிருக்கிறார்கள். இத்தகைய பெருமை வாய்ந்த ஞான பண்ணையாகிய திருவாவூரின் தலச்சிறப்புகள் அளவில் அடங்கா. அவற்றுள் சிலவற்றை மட்டும் இப்போது சிந்திப்போம். பார்வதி அம்மை பசு வடிவாக இருந்து சிவபூசை செய்தது. ஆகவே இத்தலத்து பெருமான் கோமுத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். 10 திருமுறையை அருளிய திருமூல தேவநாயனார் 3,000 ஆண்டுகள் சிவ யோகத்தில் படர் அரசின் கீழ் அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு மந்திரத்தை அருளிய தலம். திருஞான சம்பந்தர் தன் தந்தையார் சிவபாத இருதயர் செய்த யாகத்திற்கு பொருள் வேண்டி பதிகம் இத்தலத்தில் அருள சிவபூதம் ஒன்று தோன்றி எடுக்க எடுக்க குறையாத உலவாக்கிளியை பீடத்தின் மீது வைத்துச் சென்றது. திருஞான சம்பந்தர் திருவாவூரைக்கு எழுந்தருளிய போதுதான் இங்கே தமிழ் மனம் கமழ்கிறது என்று கூறினார். அந்த இடத்திலிருந்துதான் திருமந்திர ஏடுகள் சைவ உலகத்திற்கு கிடைத்தன என்பது இத்தலத்தின் பெருமைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாகும். திருவிசைப்பா ஆசிரியரில் ஒருவரும் ஞான சித்தரும் அற்புதங்கள் பல நிகழ்த்தி காட்டியவருமாகிய திருமாளிகை தேவரின் சமாதி கோயில் நமசிவாய மூர்த்திகள் திருக்கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. ஞான சம்பந்தரால் 1 பதிகமும் அப்பரால் 5 பதிகமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் 2 பதிகங்களும் அருளப்பெற்ற சிறப்புடையது. திருவாவூரின் 9 திசைகளில் மேலாடு சித்தர் முதலிய 9 சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நவகோடி சித்தபுரம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் எண்ணற்ற புராணங்களையும் சிற்றிலக்கியங்களையும் செய்த திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவ்வாதீனத்தின் 15-16வது குருமகா சன்னிதானங்களின் ஆட்சி காலத்தில் ஆதீன மகாவித்வானாக விளங்கியவர்கள். தமிழ் மொழியில் தன்னிகரில்லா புலவர்களாக விளங்கிய அனந்த பாரதி ஐயங்கார், மூனா ராவண்ணா அருணாசல கவிராயர், மகா வித்வான் யாழ்ப்பாணத்து வடகோவை சபாபதி நாவலர், பீம கவி புலவர், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, வெண்பா புலி வேலுசாமி பிள்ளை, சவ்வாது புலவர், சந்திரசேகர கவிராச பண்டிதர், நன்னூலுக்கு உரை கண்ட சங்கர நமசிவாய புலவர், இசை மேதை கோபாலகிருஷ்ண பாரதியார், காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர், சேத்தூர் சுப்பிரமணிய கவிராயர், மகா வித்வான் சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை, மகா வித்வான் சானா தண்டபாணி தேசிகர், காஞ்சிபுரம் வஜ்ரவேலு முதலியார், சித்தாந்த பண்டித பூஷணம், ஆவண்ணா ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை போன்றவர்கள் ஆதீனத்தில் தமிழ் பணியும் சைவ பணியும் பொறிந்து எண்ணற்ற நூல்களை ஆக்கி தந்திருக்கிறார்கள். சிவஞான போதத்திற்கு மிகச்சிறந்த மாவாடியம் வகுத்த மாதவ சிவஞான சுவாமிகளும் அவரின் தலை மாணாக்கராகிய கவி ராட்சச கச்சியப்ப முனிவரும் ஆதீனத்தின் தம்பிரான்களாக இருந்தவர்கள். உலக புகழ் பெற்ற நாதஸ்வர சக்கரவர்த்தி TN ராஜரத்தினம் பிள்ளை அவர்கள் இவ்வாதீனத்தில் பணிபுரிந்த கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கைலாய பரம்பரையின் பெருமைகளை அளவிட்டு கூற முடியாது. இப்படிப்பட்ட பெருமையை உடைய இந்த கைலாய பரம்பரையின் சிறப்புகளையும் திருவாவூரின் ஆதீனத்தின் சிறப்புகளையும் உணர்ந்து சிவ தீட்சை பெற வேண்டும் என்று பல அன்பர்கள் நூற்றுக்கணக்காக இப்பொழுது விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆதீனத்தின் சார்பில் அவர்களுக்கு ஞானவதி தீட்சை செய்து வைக்கப்படுகிறது. அந்த சிவ தீட்சையும் சிவ பூஜையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி தினத்தன்றும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் எல்லா சோமவாரங்களிலும் இந்த சிவ தீட்சை நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பாகும். இனி திருவாவடுதுறை ஆதீனத்தின் தனிச்சிறப்புகள் சிலவற்றை நாம் இப்போது காண்போம். திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஆளுகைக்குட்பட்ட ஆலயங்கள் சிறியதும் பெரியதுமாக பல ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சிறப்பாக திருப்பணியும் கும்பாபிஷேகமும் செய்து வைத்திருக்கிறார்கள். அடுத்து அந்த திருப்பணிக்கும் சிவாலயத்திற்கும் பொருளுதவி செய்த பெரிய செல்வந்தர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டி அவர்களை அந்த பணியிலே ஈடுபடுத்தி வந்திருக்கிறார்கள். சந்தானக்குரவர்களின் திருக்கோயில்கள் அமைந்துள்ள திருப்பெண்ணாகலம், திருவெண்ணநல்லூர், கொற்றவன்குடி போன்ற தலங்களிலே இருக்கக்கூடிய சந்தானக்குரவர்களின் திருக்கோயில்களை திருப்பணி செய்து வைத்து அதற்கும் கும்பாபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார்கள். சிதம்பரத்தில் மாலைகட்டி தெருவிலே அமைந்திருக்கிறது நம்முடைய சந்தானக்குரவர்களில் இறுதியாக வந்த உமாவதி சிவனார் வாழ்ந்த இல்லம். அந்த இல்லத்தை ஆதீனத்திற்கு உரிமையாக்கி அந்த இல்லத்தை திருப்பணிகள் செய்து அந்த இல்லமும் இப்பொழுது ஆதீனத்தின் ஒரு கிளைவடமாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு காசி முதல் கன்னியாகுமரி வரை கிளை மடங்கள் பல இருக்கின்றன. அந்த கிளை மடங்களுக்கு பல கட்டளைகள், நந்தவன பணிகள் போன்றவைகளெல்லாம் விதித்து கிட்டத்தட்ட 1360 முதல் அருமையான சிவபுண்ணிய செயல்களையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பஞ்சபூத தலங்கள் என்று போற்றப்படுகின்ற சிதம்பரம், திருவண்ணாமலை, திரு ஆனைக்கா, திரு காலத்தி, காஞ்சிபுரம் ஆகிய தலங்களிலேயும் நம் ஆதீனத்திற்கு கிளை மடங்கள் இருக்கின்றன. அருமுகனுக்கு உகந்த அறுபடை வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், திருச்செந்தில் போன்ற அந்த ஆறுபடை வீடுகளிலேயும் நம்முடைய ஆதீனத்திற்கு கிளை மடங்கள் அமைந்திருக்கின்றன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற 5 நிலப்பாகுபாடு அமைந்த தலங்களிலேயும் கிளைமடங்கள் அமைந்திருப்பது இங்கே சிறப்புக்குரியது. கிட்டத்தட்ட திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு 131 கிளைமடங்கள் இருந்ததாக அந்த வரலாறு குறிப்பிடுகின்றது. அடுத்து திருவாவடுதுறை ஆதீனத்தின் குருமகா சன்னிதானங்கள் இருந்து அருள் பாலிக்கக்கூடியது ஒடுக்கம் என்று கூறப்படும். அந்த ஒடுக்கத்திற்கு முன்பகுதியிலேயேதான் நமசிவாயமூர்த்திகளுடைய ஜீவ சமாதி கோயில் அமைந்திருக்கிறது. அந்த ஜீவ சமாதி கோயிலின் விமானமானது குருமகா சன்னிதானங்கள் ஒடுக்கத்தில் வீற்றிருந்து அந்த விமானத்தை தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பிலே இங்கே அமைந்திருப்பது ஒரு மாபெரும் சிறப்பாகும். அடுத்து ஞானமா நடராஜ பெருமானுக்கு நாள்தோறும் காலையிலும் இரவிலும் இருவேளையும் பூஜைகள் முட்டாது நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 600 மேலாக இந்த பூஜைகள் நடந்து வருகின்றன. அந்த பூஜையினுடைய நிறைவில் வழக்கமாக சிவாலயங்களிலே ஓதப்படுகின்ற பஞ்சபுராணமும் ஓதப்படுகிறது. பஞ்சபுராணம் ஓதி முடித்தவுடன் திருக்கோவையாரும் ஓதப்படுவது வேறு எந்த சிவாலயங்களிலும் நாம் காண முடியாத ஒரு காட்சியாகும். அகத்துறையிலே அமைந்த திருக்கோவையார் மாணிக்கவாச சுவாமிகளினால் இறைவன் வேண்டுகோளுக்கு இணங்க பாடப்பட்டது திருக்கோவையார். அப்படிப்பட்ட திருக்கோவையார் இங்கே விண்ணப்பம் செய்வது ஒரு பெரிய சிறப்பாகும். ஏனென்றால் திருக்கோவையாருக்கு பாட்டுடை தலைவன் ஞானமா நடராஜ பெருமான். அந்த ஞானமா நடராஜ பெருமானே ஆதீனத்தின் உபாசனாமூர்த்தியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மடாலயத்திலே மட்டும் இந்த மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு பெரும் சிறப்பு, சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள், 63 நாயன்மார்கள் என்றைக்கு சிவ பரிபூர்ணத்தை அடைந்தார்களோ அந்த திருநட்சத்திரத்திலேதான் அவர்களுக்கு குரு பூஜை செய்வது என்பது சைவ மரபிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நடைமுறையாகும். அந்த மரபு திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்த வீற்றிருந்த அருளாட்சி செய்த குருமகா சன்னிதானங்கள் அனைவருக்கும் அவர்கள் முத்தியடைந்த அந்த திருநட்சத்திரத்திலேயே குரு பூஜை செய்யப்பட்டு வருவது, இன்றைக்கும் அந்த மரபு பாதுகாக்கப்பட்டு வருவது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகும். அடுத்து ஆதீனத்தின் அமைப்பை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் வடக்கு ஸ்தானம் குபேரஸ்தானம் என்று கூறப்படும். அந்த குபேரஸ்தானத்திலே ஆதீனத்தின் நெற்களஞ்சியமும் அன்னக்களஞ்சியமும் அமைந்திருக்கிறது. பிதிர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தெற்கு பகுதியிலே பந்திக்கட்டு அமைந்திருக்கிறது. அக்னி மூலையிலே அணையா அடுப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இந்த ஆதீனத்திலே மாகேஸ்வர பூஜை என்பது பல நூற்றாண்டுகளாக விடாமல் தொடர்ந்து நடந்து வருகிறது என்பதைத்தான் இதை காட்டுகின்றது. அடுத்து ஆதீனத்திற்கு உரிமையான நிலங்கள், கட்டட வாடகைகள் இவற்றையெல்லாம் குத்தகைக்கோ வாடகைக்கோ கொடுக்கும் பொழுது மாற்று மதத்தினருக்கும் நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பல இடங்களிலே வாடகைதாரர்களாகவும் குத்தகைதாரர்களாகவும் விளங்குகிறார்கள். இது இந்த ஆதீனத்தின் ஒரு பரந்த மனப்பான்மையை காட்டுகிறது. அது மட்டுமன்று இஸ்லாமிய கவிஞராக விளங்கிய மு மேத்தா அவர்களை ஆதீனம் பாராட்டி கௌரவித்திருக்கிறது. கிறிஸ்தவ கவிஞராகிய தமிழ் இனியன் என்பவரை ஆதீனம் பாராட்டி கௌரவித்திருக்கிறது. இதெல்லாம் இந்த ஆதீனம் மத நல்லிணக்கத்தை நடைமுறையில் கடைபிடித்து வருகிறது என்ற உண்மைக்கு ஒரு சான்றாகும். அடுத்து சிவஞான முனிவருடைய குரு பூஜை தினம் சித்திரை மாதம் ஆயுள்ய நட்சத்திரத்திலே அனுஷ்டிக்கப்படுகிறது. மாபாடிய கர்த்தராக விளங்கிய சிவஞான முனிவர் இந்த ஆதீனத்தின் குலதெய்வமாக போற்றப்படுகின்றார். ஆகவே அவருடைய குரு பூஜை தினமாகிய சித்திரை ஆயுள்யத்தில் சித்தாந்த புலமை மிக்க ஒரு பேரறிஞரை கௌரவித்து பாராட்டுவது ஆதீனத்தின் ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. அந்த வகையிலே இதுவரை 8 அறிஞர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமசிவாய மூர்த்திகளின் குரு பூஜை விழாவிலே 5 நாளிலே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய நினைவு பரிசாக ஒரு சிறந்த தமிழ் அறிஞரை கௌரவித்து பாராட்டுவது ஆதீன நடைமுறையாக இருந்து வருகிறது. அந்த வகையிலே இதுவரை 10 பேரறிஞர்கள் ஆதீனத்தின் பாராட்டை பெற்றிருக்கின்றார்கள். அடுத்து 22 குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குரு பூஜை தினமான பங்குனி திருவோண நட்சத்திரத்திலே திருமுறை வாணர்களையும் மிகவும் முதுமையடைந்த ஓதுவாமூர்த்திகளையும் பாராட்டி பொற்கிளியும் பரிசும் வழங்கி வருகிறார்கள். இதுவரை 18 ஓதுவாமூர்த்திகள் அதுபோல பாராட்டும் பரிசும் பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமன்று நாடெங்கும் நடைபெறும் ஆலய கும்பாபிஷேகங்களுக்கு சிவாகம முறைப்படி தயார் செய்யப்பட்ட அஷ்டபந்தன மருந்து இலவசமாக கொடுக்கப்பட்டு வருகிறது என்பது மிகவும் ஒரு பாராட்டுக்குரிய செய்தியாகும். 100 மேலாக இருந்து சைவப்பணியும் தமிழ்ப்பணியும் செய்த சைவ அமைப்புகள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் அவற்றை கௌரவித்து பாராட்டி அந்த அமைப்புகளுக்கெல்லாம் சித்தாந்த சுடர் நிலையம் என்கின்ற ஒரு விருதையும் ஆதீனம் கொடுத்து வருகிறது. இதுவரை அதுபோன்று 3 அமைப்புகள் அந்த விருதை பெற்றிருக்கின்றன. இனி குரு பரம்பரை சிறப்புகள் சிலவற்றை நாம் சிந்திப்போம். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரானெறி என்ற குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் கற்று என்பதற்கு அவர் பொருள் எழுதினார், தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு என்று எழுதினார். ஆகவே ஞான நெறியில் கேட்டல் என்பது ஞான குருவினிடத்தில் உபதேசம் கேட்பதுதான் மிக உயர்ந்த கல்வியாக திருவள்ளுவர் போற்றுகின்றார். அந்த ஞான நெறியில் பரம்பரை அல்லது மரபு என்பது மிகவும் இன்றியமையாதது. ஞான நூல்களும் மெய் ஞானிகள் வகுத்த கொள்கைகளும் மறைத்து மக்களுக்கு தெரியாத வண்ணம் செய்யப்படுகின்றன. பத்திரிகை பலத்தையும் பண பலத்தையும் கொண்டு தவறான கொள்கைகள் பரப்பப்படுகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கைலாய பரம்பரையின் வரலாற்று பெருமைகளை அனைவரும் அறியும் வண்ணம் செய்வதே இந்த குறுந்தட்டின் நோக்கமாகும். இப்போது கைலாய பரம்பரையின் குருமரபு வாழ்த்தை நாம் கேட்போம்.
1: கயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெள்ளை பயில் வாய்மைகள்தான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாயி குயிலாரும் பொழித்திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு வேத அங்கங்கள் ஓர் அறிமுகம். தலைப்பு சந்தஸ். வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம சபாபதி சபாபதி பேசுறவங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து சந்தஸை பத்தி பார்ப்போம். திங்கட்கிழமை நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம சிக்ஷையை பார்த்தோம், அப்புறம் வந்து வியாக்கரணத்தை வந்து வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்தோம், ரொம்ப டீப்பா போல. இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு அங்கம் சந்தஸ். சிக்ஷை வந்து நமக்கு வந்து வேத புருஷனோட ஞாபகம் தான். வேத புருஷனோட ஒரு ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு வேதாங்கமும் ஒவ்வொரு உறுப்பு அப்படின்னு மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி நீங்க வந்து ஜோதிஷம் சந்தஸ் அப்படிங்கிறது கதி. சந்தஸ் அப்படின்னா நம்ம வந்து ரித்தம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், சந்தம் நயம் அப்படின்னு தமிழ்லயும் சொல்றோம். அந்த இதுல வந்து பார்த்தா நம்ம வந்து இத வந்து கத்தின்னு சொன்னோம். ஏன்னா அந்த ரித்தம் அப்படிங்கிறது நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கம்பாரிசன் தான் நம்ம பேசுறோம். ஸோ சந்தஸ் அப்படிங்கிறது வேத புருஷனோட எங்க எந்த அங்கம் அப்படின்னா கால் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். வியாக்கரணம் வந்து வாயின்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி சிக்ஷை வந்து நாசிக்கும், அதாவது மூக்கு அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த சந்தஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அங்கம் நான் சொன்னேன். முக்கியமா ருக்வேதத்துக்கு ரொம்ப ஒரு ரிக்குகளுக்கு ரொம்ப பிராதானியம். ரிக்குகள்னா எங்கெங்கெல்லாம் வருதோ, ருக்வேதத்துல மட்டும் இருக்குல்ல, நமக்கு எல்லா எஜுர்வேதத்துலயும் இருக்கு இருக்கு. சாமவேதம் ரிக்கோட அடிப்படையிலே தான் சாமகானங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அத்தனையும் நமக்கு ரிக்குகள்லாம் நிறைய இடங்கள்ல நமக்கு கிடைக்குது. இப்ப வந்து நம்ம வந்து இந்த சந்தஸ் வந்து வேதாங்கமா எப்படி அது செயல்படும். நம்ம வந்து பிங்கள சந்தஸ் அப்படிங்கிற கிரந்தம் ரொம்பவும் பிரசித்தமான ஒரு ஒரு பழமையான சாஸ்திர கிரந்தம். அது மாதிரி ரிக்பிராதி சாக்கியத்துல வந்து பல சந்தஸ்களோட வர்ணனை வந்து அங்க நமக்கு கிடைக்கிறது. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அவ்வளோ டீப்பா போகாம திங்கள சந்தஸோட ரொம்ப டெப்தா எல்லாம் போகாம அந்த இதெல்லாம் நம்ம காம்பினாட்டாரிக்ஸ் அதெல்லாம் சொல்றா, பைனரி கம்ப்யூட்டேஷன்ஸ் சொல்றோம், நம்ம அதுக்குள்ளதான் ரொம்ப டீப்பா போவோம். நம்ம வேதத்துல வந்து நம்ம காமனா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மீட்டர்ஸ், நம்ம அன்றாடம் சொல்லக்கூடிய காயத்ரி திருஷ்டுப்து இந்த மாதிரி மந்திரங்களுக்கு என்னென்ன அதோட தன்மை என்ன அங்கமா அது எப்படி நமக்கு அமையிறது அப்படிங்கறத நம்ம வந்து நம்ம பார்ப்போம். இப்ப சந்தஸ் அப்படிங்கிற சப்தம் பழக்கம் எல்லாருக்கும் சந்தியாவந்தனமா வேற எந்த பூஜை பண்ணாலும் முதல்ல வந்து ரிஷி தேவதை சந்தஸ்ன்னு சொல்றோம். இப்ப வந்து பிரணவச ரிஷி பிரம்மா தேவி காயத்ரி சந்திரா பரமாத்மா தேவதா அப்படின்னா நம்ம சொல்றோம். இது மாதிரி வந்து காயத்ரிக்கு சாவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ர நிச்சு காயத்ரி சந்திரா சவிதா தேவதா விஸ்வாமித்ர ரிஷி அந்த ரிஷி சந்தஸ் தேவதைய வந்து நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு அப்பதான் வந்து பலன் இருக்கு அப்படிங்கிறது ஸ்ருதிகள்லயே நமக்கு காணப்பட்ட ஒரு பிரமாணம். சோ இப்பதான் அதனாலதான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சந்தஸ பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அப்பதான் நமக்கு வந்து அது என்ன பலன். அதுவும் இல்லாம அந்த சந்தஸ்க்கு ஒவ்வொரு சந்தஸ்க்கும் ஸ்ருதியில ஒவ்வொரு பலன் சொல்லு, அந்த ஒரு பலனோ இல்லைன்னா ஒவ்வொரு வகையா அதை வந்து நம்ம வந்து பாவிச்சு ஸ்ருதியில உபாசன ரூபமாவே சொல்லியிருக்கு சந்தஸ பத்தி. சோ சந்தஸ் அப்படிங்கிறது அங்க ஆச்சாரிய அத்தியன பரம்பரையில ஆரம்பிச்சு ஆதிகுருலன்னு ஆரம்பிச்சு கணக்கற்ற பேர் நமக்கு தலைமுறையில வந்து அதை வந்து அத்தியன பரம்பரையில ஸ்ருதியா கர்ணமா காதல கேட்டு அது நெற்றுவா வந்து நமக்கு வந்து சொல்லி சொல்லி அடுத்த தலைமுறைக்கு புஸ்தகம் எந்த வித குறிப்புகளும் இல்லாம எடுத்துட்டு இருக்கா. அப்படின்னா வந்து அவளோட ஒரு ஞாபக சக்தியும் சும்மா வெறுமனா அது வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதா அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்கணும். இல்ல அந்த மாதிரி இல்ல, அது வந்து சான்ஸே இல்லை. வெறும் மனப்பாடம் பண்ணி இவ்வளோ ஒரு இவ்வளோ வேதங்களையும் இவ்வளவு சாக்கைகளையும் நமக்கு வந்து பரம்பரை பரம்பரையா நமக்கு வந்து நமக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். சோ அப்போ வந்து ஏதோ ஒரு ஆணித்தரமா அது அடிப்படை ரொம்பவும் வந்து ஒரு சிஸ்டம் இருக்கணும், ஒரு சேவிங் அந்த அந்த அடுத்த தலைமுறை கொண்டு போறதுக்கான ஒரு ஒரு மெத்தட் அவ வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கணும். அது வந்து அழியாம கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், சில அக்ஷரங்கள் கரெக்ட் ஆகலாம் இல்லைன்னு சொல்ல, அப்படியே 100% வருதுன்னு சொல்ல, ஏன்னா போக போக போக மனித சக்தி குறையிறது, அவனுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. அது மாதிரி இப்ப நீ வந்து ரொம்ப வந்து தர்மத்துல இருந்து லௌகீக பார்வை ஜாஸ்தி ஆயிடுது. அதனால எல்லாம் வந்து அந்த ஒரு நமக்கு அந்த ஞாபக சக்தி இருக்காததுனால அது போக போக கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு கரப்ஷன் இருக்குதான் இருக்கும். ஆனா உலகத்திலே வந்து இவ்வளவு அக்யூரேட்டா கன்வே பண்றது தலைமுறை தலைமுறையா, அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஆணித்தரமா அடி வெரி டீப் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. ஏன்னா வேற லிட்ரேச்சர்ல வேற எங்கேயுமே உலகத்தை பார்க்க முடியாது, இந்த ஒரு ஓவர் லிட்ரேஷன் இருக்கிற மாதிரி பார்க்க முடியாது. அப்போ அதோட மெக்கானிக்ஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து வந்து காம்பினேஷன் வச்சுதான் அந்த வேதத்தை சொல்றது. அதாவது ஒண்ணு நம்ம வந்து பதத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பதத்தோட ஸ்வரம் ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறமா வந்து அந்த சொற்களோட கதியை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பாட்டு பாட்டு மாதிரி கொஞ்சம், அப்புறமா வந்து அந்த பதத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறமா வந்து ஸ்வரத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஒரு ஒரு கத்தியா ஒரு ஃப்ளோவா ஒரு ரித்மிக்கா நம்ம வந்து சொல்றோம். ஸோ இது இது இதுக்கு இதுதான் வந்து நமக்கு வந்து பேசிக் சிஸ்டம். அதோட நிறைய வந்து நம்ம எப்படி இந்த எரரை கண்டுபிடிக்கிறது எங்க விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய கணக்குகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு வேதத்துக்கு சந்தஸ் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு அங்கம். ஏன்னா அந்த கத்தியில தான் வந்து டக்குன்னு நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒண்ணுமே இல்லாம மோனோடோனிக்கா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி உதுத்தமம் வருண பாஷம் அஸ்மதவா தமம் விமத்யமக்ஷதாய அப்படின்னு நம்ம சொன்னா நமக்கு அது ஒரு ரித்தம் நமக்கு கிடைக்கும், ரித்தம் கிடைக்கிறது. அந்த ரித்தமை வச்சு நமக்கு ஈஸியா நமக்கு அது வந்து மியூசிக்கெல்லாம் நம்மளால அது ரிமெம்பர் பண்ண முடியாது. ஸோ வந்து சந்தஸ்ங்கிறது அந்த அந்த ஒரு மெட்ரிக்கல் ஹைம் சந்தம் ப்ரோசோடி ரித்தம் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு கிடைக்கிறது. சரி, இப்ப இந்த சந்தஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம டெரிவேஷன் பார்ப்போம். சந்தஸ் அப்படின்னா இதை வந்து நமக்கு வந்து அந்த வார்த்தைக்கு பல வகையான நமக்கு வந்து டெரிவேஷன் கிடைக்கிறது. அதாவது சந்தஸ் அப்படின்னா வெறுமன அதோட ரூட் வேர்ட்ஸ் பார்த்தா ஆஸ்லாதனே அப்படின்னு, அதாவது சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்லா வந்து ஒரு நல்லா ஒருமையமா இருக்கிறது. இன்னொன்னு சந்தஸ் அப்படின்னா ஆச்சாதனே அப்படின்னு டு கவர் அப்படிங்கிறது இங்க வருது. அது நமக்கு அஞ்சாங்காண்டத்துல சைத்திர சமிதால அஞ்சாங்காண்டத்துல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வருது நமக்கு. அஞ்சாங்காண்டம் ஆறாம் பிரச்சனை நினைக்கிறேன். அதுல வந்து ஆறாவது அனுவாக்கத்துல முதல் வரியில சந்தோவிர் ஆத்மானம் சாதயித்வா, அதாவது தேவான்னு அந்த பிரஜாபதி வந்து அக்னி சயனம் பண்றார். அப்ப வந்து அவர் அந்த அக்னி சயன வேதி அடுக்கிறார். அதை பார்த்து தேவா தேவாள்னா அந்த அக்னியோட அதை பார்த்து பயந்து இந்த சந்தஸ் அப்படிங்கறத வச்சு அவளை மறைச்சுட்டு அது கிட்ட வர. அப்ப அந்த ஆச்சாதனை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அந்த ஒரு அணுவாக்கத்துல வருது. அதே மாதிரி நிறைய ஆவரணே சம்ம மறைக்கிறது இந்த மாதிரி ஒரு இதுக்கு வருது. அது மாதிரி நமக்கு எல்லாம் ரொம்ப பிரசித்தமான புருஷத்துல சந்தாகம் சிஜக்ஞரே தஸ்மாத் அப்படிங்கிறதுலாம் வருது. அதாவது இந்த எல்லாமே வந்து இந்த சந்தங்கள்ல இருந்து இது உருவது ஆச்சாதனை. அதாவது ஒரு நிறைய இந்த மாதிரி சந்தோவில் ஆத்மானம்
4: சந்தசமம் சந்தசமம் சந்தத்துவம் அப்படிங்கிறது
3: அது மாதிரி. அது மாதிரி நான் இப்ப இப்ப சொன்ன மாதிரி சந்தாகும் சிதக்கிறே தஸ்மாத்து அப்படிங்கிறது. அதாவது சந்தஸ் அப்படிங்கிறது
4: பல டெஃபினிஷன்கள் நமக்கு சொல்லப்பட்டது. இப்ப வந்து இந்த சந்தஸ்ங்கிறது யாகத்துல ரொம்பவும் முக்கியத்துவமான ஒரு டெஃபினிஷனா நமக்கு யாகம்னா முக்கியமா சந்தஸ்ல பயன்பாட்டை நம்ம பார்க்கலாம். இந்த யாகத்துல ஒரு சில பல அர்த்தங்கள்ல அது வருது. சில இடங்கள்ல அது பசுனே வருது, சில இடங்கள்ல அது திசைங்கிற அர்த்தத்துல வருது, சில இடங்கள்ல வந்து ரசம் அப்படிங்கறதுல வருது, சில இடங்கள்ல பிராணம் அப்படிங்கிறதே வருது. இந்த மாதிரி நிறைய வந்து அதுக்கு வேதங்கள்ல பல பல அர்த்தங்கள் இருக்கு. பல பல பலன்களையோ இல்லைன்னா அந்த யாக முறையை வச்சோ மாறுது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து சிஷ்டகிருத் அப்படிங்கிற ஆகத்தை வந்து காயத்ரி சந்தஸ் வச்சு கொடுத்தா அவங்க வந்து எஜமான எனக்கு பிரம்ம வருஷம் சதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐத்திரேய பிராமணத்துலன்னு நினைக்கிறேன் அது சொல்றது. அதனால அந்த சந்தஸ் ஒவ்வொரு சந்தஸ்க்கும் ஒவ்வொரு பலனும் சொல்லிடுது. இந்த சந்தோஷம்னா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அந்த உக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்னிசயனத்துல அக்னியை வந்து முதல்ல அதை வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த உக்கத்துல வச்சு
3: அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் அந்த யாக வேதியில போடுறது. இதை வந்து நம்ம எப்படி
4: ஒரு உபாசன ரூபமா சொல்றது அப்படின்னா அந்த உக்க அப்படிங்கறது அது வந்து வெறும் மண்பானை மாதிரி ஒரு மண் தட்டு மாதிரி அது வந்து சந்தசால வந்து அதை வந்து சொல்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு பாவனை இருக்கு. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப வந்து பார்த்தாக்கா கிருஷ்ணாஜுரத்துலாம் பார்த்தா அந்த உஷ்ணிக் அப்படிங்கிறது கண்ணை சமமா சொல்றது, அணுக்கு வந்து வாக்கா சொல்றது, கிருஹத்தி வந்து வந்து மனசா சொல்றது, அணுக்கிய காதா சொல்றது, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மூணாம் மண்டலத்துல கைத்தறி சமயத்துல வருது. அதனால நிறைய இடங்கள்ல நிறைய அர்த்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த சந்தஸ் அப்படிங்கிற சந்தசால சந்தஸ்கள்லாம் அமைக்கப்பட்ட பேர்ல பிரஜாபதி வந்து போறார்,
3: மாதிரி போறார். அங்க ஒன்னா அட்டகம் தைத்திரிய தைத்திரிய பிராமணம் ஒன்னா அட்டகம் அஞ்சாம் வருஷம் கடைசி இதுல, சோ பிரவீத் பிரஜாபதி சந்தாகும் சிரதோமே பவத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த எப்படி அந்த அவர் அந்த என்ன மாதிரி ரத்தத்துல போறாரு அப்படின்னா, பிரஜாபதியும் காயத்ரியும் அந்த இதோட காயத்ரியும் ஜெகதியும் அதோட சக்கரமா இருக்கு, உஷ்ணிக்கும் திருஷ்டுக்கும் அந்த இதுல புஷ்டியவும் அப்படி புஷ்டியவும் சொல்றா, அந்த அந்த தேர் நேரா போறதுக்காக அது சைட்ல ரெண்டு வச்சிருப்பா அப்படி எப்படி சாய கூடாதுன்னு, அதுக்கு புஷ்டியவும்னு பேரு. அந்த புஷ்டியவுக்கு என்னவா இருந்ததுன்னா உஷ்ணிக்கும் திருஷ்டுக்குமா இருந்தது. அப்புறமா வந்து அனுஷ்டுப்பும் பங்கியும் குதிரைகளா செயல்பட்டுது. அப்புறம் பிரகதிங்கிறது அந்த சாரியில உட்கார்ந்துக்கிறதுக்கு அந்த சீட்டு மாதிரி அது இருந்தது அப்படிங்கிறது நமக்கு வந்து அது நம்ம கைத்திரிய சமயத்தில வந்து நமக்கு வருது. ஒன்னா அட்டகம் அஞ்சாம் பட்சத்துக்கும் வருது. ஆனா நிறைய நிறைய இருக்கு. இது டிபிக்கலா இன்னொரு சொல்றது வந்து எப்படி அப்படின்னா, தந்த செயலா வச்சுதான் அந்த சோமம் சோமம் அப்படிங்கிற ஒரு அமிர்தம் மாதிரி வச்சுக்கலாம். அந்த அமிர்தத்தை வந்து சொர்க்க லோகத்துன்னு கொண்டு வந்ததே காயத்ரி சந்தஸ் அப்படின்னு வந்து ஆறாம் ஆண்டத்துல அது நமக்கு வருது. தைத்திரிய சமயத்தால வருது. அதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு ஒரு விருத்தாந்தம் மாதிரி வருது. அங்க அது வந்து முதல்ல திட்டு போச்சு, ஜெகதி போச்சு, அது இல்லாம முடியல, அது இல்லாம அது சில அக்ஷரங்களை இழந்துருக்கு, காயத்ரி போச்சு, காயத்ரியை பார்த்தவொடனே அது அது கூட ஆணையை எடுத்து போச்சு, எடுத்துட்டு போய் அதை வந்து சோமம் சோமத்தை கொண்டு வந்து மிச்ச சந்தஸ்கள்லாம் மேல போனப்போ இழந்த அக்ஷரத்தையும் சேர்த்து
4: எட்டு அக்ஷரம் வந்துருக்கு அப்படிங்கிறது. சந்தஸ் வந்து சந்தஸ் வச்சு எப்படி சந்தஸ் காயத்ரி சந்தஸ் தான் கனிஷ்ட சந்தஸ் குறைச்ச சந்தஸ், அதாவது குறைச்ச அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸ், ஆனா அது ரொம்ப முக்கியமான சந்தஸ் அப்படிங்கிறது யாகத்துல. ஏன்னா யாகத்துல வந்து காயத்ரி மூணு சமம் நான் சொல்லியிருக்கேன். பொதுவா சௌதகாரியம் சோமயானம் அப்படின்னா மூணு சமம் இருக்கு, பிராதஸ்தானம் மாத்தியம் தின சமணம் திருத்திய சமணம் சம சாயம் சமணம். பிராதஸ்தானம்னா
3: காலை வேளையில வந்து அந்த சோமத்தை பொழிஞ்சு ஆகுதி கொடுக்கறது, எந்தெந்த தேவதைக்கு நம்ம அக்னிட்டோமம் அப்படின்னா அக்னிக்கும் சோமனுக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ பிராதரண மாதத்துல பிராதஸ்தவனத்தை அந்த சொல்ற மந்திரங்கள்லாம் காயத்ரி சந்தஸ் அமைஞ்சிருக்கும். அது மாதிரி மாத்தியம் தின சவனத்துல அதுக்கு ஒரு ஒரு சந்தஸ் இருக்கும் திருஷ்டுப்பு. அப்புறமா ஜாகதம் அது திருத்திய சவனம்
4: அப்படிங்கிறதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ அந்த சந்தஸ் வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து இது வருது, முக்கிய முக்கியத்துவம் என்னென்ன கிரந்தங்கள்லாம் இருக்கு சந்தஸ்க்கு அப்படின்னா, முக்கியமா ரித்ராதி சாக்கியத்துல நமக்கு வந்து நிறைய
3: கிடைக்குது. நமக்கு வந்து சீக்ஷா வருது, வியாகரண ரிக்பிராட்சா ரிக்பிராதி சாக்கியத்துல அது மாதிரி வந்து அதுலயே வந்து 16-18
4: வந்து சாப்டர்ஸ் வந்து அந்த சந்தஸ்களோட பிரிவுகளை பத்தி பேசுறது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம டீப்பா பார்ப்போம். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எத்தனை எத்தனை வகையான வந்து சந்தஸ்கள் இருக்கு. நிச்சயத்னான பூரி சந்திரஸ் பூரிக்னானது அது மாதிரி டைரி
3: பதஞ்சலி
4: மகரிஷி அப்படி அவர் வந்து நிதான சூத்திரம் பண்ணிருக்காரு. அதுக்கு சாமவேதத்தை சேர்ந்த ஒரு ஒரு புஸ்தகம், அதுல சந்தோ விசித்தி அப்படின்னு ஒரு புக்ல அது அது ஒரு சாப்டர்ல அது வந்து அவர் சொல்றாரு தைரி ஆசுரி மற்ற சந்தஸ் பத்தி சொன்னா அதுல முன்னாடி போகணும்.
3: இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. அது மாதிரி நமக்கு இன்னைக்கு பிரசித்தமா இருக்கு சந்தசாஸ்திரம் திங்களம், திங்கள சாஸ்திரம் வந்து
4: அதுதான் நம்ம இங்கே வேதாங்கமா, அதாவது பொது வேதாங்கம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாக்கைக்கும் வந்து ஒரு வேதாங்கம், அதுலதான் நான் சொன்னது இந்த நிதான சூத்திரம் இந்த மாதிரி பிராதி சாக்கியம்னா. இது வந்து பொதுவான சந்தஸ் பத்தி ஒரு விவரங்களும் நமக்கு கிடைக்கிறது வந்து இந்த பிங்கள சந்தஸ் இதுலதான் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு சந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இப்போ தக்ஷ விதர்பம் இப்போ காயத்ரி மந்திரத்தை எடுத்துட்டா ரெண்டு வகையான சந்தஸ் இருக்கு. பொதுவாக ரெண்டு வகையான சந்தஸ் இருக்கு, ஒண்ணு மாத்திரா சந்தஸ் இருக்கு, அக்ஷர சந்தஸ் இருக்கு. பொதுவா வந்து இந்த வேதத்துவார சந்தர்ஷனா நம்ம வந்து அக்ஷர சந்தர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மாத்ரா சந்தர்ஸ் அப்படின்னு வந்தா லகு குரு அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்களை பிரிச்சுட்டு எங்க இதுல சொல்ற பிங்கள சாஸ்திர சூத்திரத்தை சொல்ற லகு அப்படின்னா என்ன, குருனா என்ன அப்படிங்கறத வச்சுட்டு இந்த மாத்ரா சந்தர்ஷா அப்படின்னு. அதாவது அந்த சந்தர்ஷ பேர் ஒரு ஒரு ஒரு பாதம் பாதம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு இங்கிலீஷ்ல ஹெவி ஸ்பீச் அப்படிங்கிறனால பெரிய ஒரு வாக்கியம் அப்படின்னு நம்ம ரத்தா வச்சுக்கலாம்.
3: ஒரு பாதம் பர்கோ தேவச தீமகி அது ஒரு பாதம், தியோயோன பிரச்சோதயாத் இது மூணு பாதம். இந்த மாதிரி மூணு சேர்ந்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காயத்ரி. இது மூணு மூணு பாதமா வருது. ஒரு தச்சகதர்வரேன்னு ஒரு பாதம், பர்கோ தேவச தீமகி ஒரு பாதம், தியோயோன பிரச்சோதயாத் அது ஒரு பாதம். இப்போ இந்த பாதங்கள்ல சில சந்தஸுக்கு வந்து எத்தனை லகு அக்ஷரம் வரணும் குரு அக்ஷரம்ன்றது சில கணக்கு இருக்கு. இல்ல சிம்பிளா வேதத்துல வர சந்தஸ் மெயினா வந்து அக்ஷர சந்தஸ், எத்தனை அக்ஷரங்கள் வரணும் ஒரு பாதத்துக்கு, எட்டா பன்னெண்டா அந்த மாதிரி பதினொன்னு பத்து இந்த மாதிரி நிறைய கணக்கு இருக்கு பாதத்துக்கு. அது அக்ஷர சந்தஸ் தான் நம்ம வந்து மெயினா இப்ப நம்ம பாக்குறது. அதாவது நம்ம பாக்குற காமனான இந்த ஏழு சந்தஸ், காயத்ரி உஷ்ணி அனுஷ்டுபு பிருஹதி பங்கி திருட்டு ஜெகதி, இந்த ஏழு சந்தஸ்க்குமே வந்து நம்ம வந்து அக்ஷர சந்தஸ் தான் பார்ப்போம். ஆனா வந்து இப்போ லகு அக்ஷரம் குரு அக்ஷரம் என்னங்கிறதா பாத்துருவோம். அதாவது நம்ம நம்ம பார்த்த மாதிரி லகு அக்ஷரம் ஸ்வராமிங்கனம் அப்படிங்கறத நம்ம வந்து பொதுவா நம்ம வியாகரணத்தை பார்த்தோம். சோ இப்ப நம்ம மாத்திரை நம்ம வந்து மாத்திரை சந்தஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மாத்திரை அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்குடி கண்ணை வந்து அது அப்படி அந்த இது சிமிட்டுறதுக்கு இருக்கிற நேரத்துக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து என்ன அப்படின்னா லகு குரு அப்புறம் அது அதாவது இன்னைக்குமே அப்படி என்னன்னா குரு அக்ஷரம் அப்படின்னா தீர்க்க அக்ஷரம், அதாவது நீளமான அக்ஷரம் இருக்கணும். குரு அப்படின்னா ஹெவின்னு அர்த்தம். பொதுவா ஹெவி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அக்ஷரத்தை உச்சரிக்கிறது கொஞ்சம் எஃபர்ட் ஆகும், டைம் ஆகும். சோ இப்ப என்ன அப்படின்னா, இப்ப வந்து லகுவே ஆரம்பம், லகு வந்து அது ஹஸ்வ அக்ஷரம், ஹஸ்வானா குரில் தமிழ்ல குரில் அக்ஷரமா இருக்கணும். அப்புறமா வந்து அது அதுக்கப்புறமா வருது ஒரு வெஞ்சனம் ஆர் கான்சனன்ட் வரணும். அப்படி இருந்தா அதுக்கு ஹஸ்வம்னு பேரு, சாரி லகுன்னு பேரு. இப்ப குரு அப்படின்னா அதுக்கு அது வவலா இருந்தா தீர்க்கமா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு சயுக்தாட்சரம், அதாவது கான்சனன்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். இப்ப கியா ஷியா ப்ரா இந்த மாதிரிலாம் வந்து ரெண்டு வெஞ்சனங்கள் சேர்ந்து வர்றதுக்கு பேரு நம்ம வந்து சயுக்தாட்சரம்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து வந்ததுன்னா ஒரு ஒரு வவலுக்கு அப்புறம், அதாவது ஸ்வரத்துக்கு அப்புறம் ஒரு சயுக்தாட்சரம் வந்ததுன்னா அதுக்கு வந்து குரு அப்படின்னு இருக்கு. நிறைய ரூல்ஸ் இருக்கு, இதுதான் பேசிக்கா நம்ம பதிக்க வச்சுக்கோம். நம்ம வந்து
4: இதுல வந்து டீப்பா தான் போகணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளா நம்ம வந்து இது எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா இப்ப ரிக்வேதத்துல முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம், எல்லாரும் பிரம்மயஜம் சொல்றவாள்லாம் எல்லாரும் முதல்ல அக்னி புரோஹிதம் தேவம் ரித்துஜம் தாரதாத்தமம் அப்படிங்கிற மந்திரம் இருக்கு. இது வந்து மதுச்சந்த வைஸ்வா மந்திரம் அப்படிங்கிற ஒரு ரிஷி. இதுக்கு காயத்ரி சந்தஸ்
3: அக்னி வந்து தேவதை. இப்ப அக்னி மீளே புரோஹிதம் அப்படிங்கறத எடுத்தா புரோஹிதம், இது என்னன்னா இந்த அக்ஷரம் உண்மையா சொல்லணும், அக்ஷரமும் எழுத்தும் கிட்டத்தட்ட ஒண்ணு கிடையாது. அக்ஷரம் வந்து சில சமயத்துல ஒரு எழுத்தோட கூட ஜாஸ்தி இருக்கும். இப்ப பார்த்தா இங்கேயே பார்த்தா ஆ ஒரு எழுத்து, ஆனா அக்னி அப்படிங்கிறது ஒரு அக்ஷரம். அதுல பார்த்தா அந்த க வந்து இக் அர்த்த பாதியா தான் இருக்கு, ஆனாலும் அது ஒரு அக்ஷரமா தான் நம்ம கணக்கு பண்ணணும். ஒரு எழுத்துக்கு மேல வரலாம் ஒரு அக்ஷரம்னா. சோ அக்னி அப்படிங்கிறது க்னி அப்படிங்கிறது அது வந்து ஒரு அக்ஷரம், ஒரு எழுத்துன்னு சொல்லக்கூடாதுன்னா மீ லே பூ ரோஹிதம் இது என்னன்னா எட்டு. அது மாதிரி அடுத்தது இல்ல யஜ்ஞா தேவம் ரித்துஜம் அது யஜ்ஞா இங்க வரணும் சியா, யஜ்ஞா ஒரே எழுத்து ஆனா சியா வந்து மோர்தன் எழுத்து, அதனால வந்து இதுக்கு அக்ஷரம்னு இருக்கு. சோ இந்த மாதிரி கரெக்டா நம்ம வந்து எழுத்த எண்ணக்கூடாது. அந்த அக்ஷரம் அப்படின்னா நம்மளால குறைச்சு ஒரு எதை வந்து நம்ம இன்னும் பிரிக்க முடியாது. அப்போ சியா அப்படின்னா இஸ்ன்னு நம்ம உச்சரிக்க முடியாது, சியாவை சியாவை தான் உச்சரிச்சாகணும். சோ நம்ம எதுவுமே வந்து பிரிக்க முடியாத லெவல்ல நம்ம கீழே கொண்டு பிரிச்சுட்டே போனோம்னா அந்த மினிமம் பிரிக்க முடியாததுக்கு அச்சடம்னு நம்ம சொல்றோம். அதாவது அது கீழே அழிவதில்ல, அதாவது இட் டஸ் நாட் ரெடியூஸ் அப்படிங்கறது நம்ம வந்து சொல்றோம். இப்போ நமக்கு வேதங்கள்ல வந்து மாத்திராக்கள்
4: கிடையாது, ரொம்ப கிடையாது, இருக்கும் இருக்கலாம். காந்த காயத்ரி அப்படின்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வந்து முக்காவாசி இதுல வந்து நமக்கு வந்து மாத்ரா சந்தஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வேதத்துல நமக்கு காணப்படுது. காந்த காயத்ரின்னா கேட்டிருக்கேன், இந்த குரு லகுலாம் பொறுத்து, ஏன்னா அது அப்பதான் ஏன் அந்த மாதிரி குரு லகுலாம் வச்சு பண்ணணும் அப்படின்னா அப்பதான் அந்த ரித்தம் வந்து வரும் அந்த இடத்துல. சோ அந்த ரித்தம் ஏற்படுத்துறதுக்காக சில சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த லகுவை சேர்க்க வேண்டியிருக்கு, இல்ல குருவை சேர்க்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி நிறைய சில வித்தியாசமான எக்ஸெப்ஷன்ஸ் சேர்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் வந்து இந்த நமக்கு வந்து நார்மலா வியாகரணத்துக்கும் இந்த குரு இந்த அதாவது இந்த சந்தோபத்தமா இருக்க ரித்துகளுக்கெல்லாம் நமக்கு வந்து வித்தியாசம் சில இடங்கள்ல எக்ஸெப்ஷன்ஸ் தெரியும். நார்மலா நம்ம வியாக்கரண ரூல்ஸும் சில இடத்துல நமக்கு அந்த பதமே மாறி இருக்கலாம், இப்போ வாஜ அப்படின்னா வாஜா அப்படின்னு வரும். அது மாதிரி வந்து இப்போ சாமியார்கள்லாம் பார்த்தா ஓகே அந்த கவனத்துக்காக இதை தெரிகிறேன். இது மாதிரி வந்து சந்தர்ஷத்துக்குன்னே சில இதெல்லாம்
3: மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படுத்திப்போம். நமக்கு மாத்தியானிக உபஸ்தானத்துல ஆசக்தியான ரசா வர்த்தமானோ நிதேசன்னு வருது, அங்க வந்து ஆவர்த்தமானோ நிதேசன்னு நம்ம அன்வயம் பண்ணிக்கணும். ஆனா அது வந்து ஒரு லகு குரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக சந்தர்ஷத்துக்காக இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து இதை மாத்தி அமைச்சிருக்கோம், அந்த ரத்தம் மாத்தி அமைச்சிருக்கோம், அந்த ஒரு இது
4: வந்துதான் அந்த ரத்தம் வந்துதான். சரி, இப்போ வந்து சந்தஸ் பத்தி ஒரு ஓவர் வியூ இருக்கணும்.
3: இப்போ என்ன அப்படின்னா அந்த சந்தஸ் பொதுவா வேத சந்தஸ்கள்ல தெய்வி ஆசுரி பிராஜாபத்திய யாஜுஷி சாமி அச்சி பிராமி ஆர்ஷி அப்படின்ற எட்டு வகையான வந்து கிளாசிஃபை பண்றாங்க. இதுல வந்து இதுல இந்த வகையான கேட்டகரி தெய்வி ஆசுரி பிராஜாபத்திய யாஜுஷி சாமி அர்ச்சி பிராமி ஆர்ஷி இந்த எட்டு வகையான கிளாசிபிகேஷன்ஸ்ல ஒவ்வொரு கிளாஸுக்குமே காயத்ரி ஒரு அக்ஷரம் இருக்கும். திருஷ்டுப் இந்த ஏழு நம்ம சொன்னோமே பிரைமரி அடிப்படை சந்தஸ்கள், இந்த ஏழு அடிப்படை சந்தஸ்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாத்திரம் இருக்கு. நம்ம பொதுவா நம்ம வந்து நம்ம என்ன சொல்றோம், ஓ காயத்ரினா 24 அக்ஷரம் பா ஒரு பாதத்துக்கு 8 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது அப்படி இல்லை, அது தெய்வி சந்த காயத்ரி சந்தஸா அப்படிங்கறது இல்ல, ஆசிரி காயத்ரியா இல்ல பிராஜாபத்திய காயத்ரியா அப்படிங்கறத பொறுத்தும் அந்த காயத்ரிக்கு நம்ம வேற அக்ஷரம் வந்து பேர் வருது.
4: இப்போ முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து தெய்வி அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெய்வி சந்தஸ் முதல் கேட்டகரி தெய்வி சந்தஸ்ல நம்ம என்ன என்னென்ன அந்த சந்தஸ்களோட அக்ஷர பண்ணக்க நம்ம பார்ப்போம். தெய்வி காயத்ரியில தெய்வி அப்படிங்கிற கேட்டகரிக்கு காயத்ரிக்கு ஒரு அக்ஷரம் நான் எட்டுகிறேன். உஷ்ணிக்கு 2 தெய்வீ காயத்ரியில ஒரே ஒரு அக்ஷரம் தான், அது அவர் இருக்க மகாநாராயண உபநிஷத்துல அவருக்கு காயத்ரி ஒரு அக்ஷரம் ஓமித்திய அக்ஷரம் அப்படின்னு வருது. இங்க தெய்வீ காயத்ரி அப்படின்னு
3: தெய்வி இதெல்லாம் வந்து நம்ம சும்மா நம்ம வந்து காயத்ரினா ஆர்ஷயமா ஆர்ஷய சந்தஸ்
4: பல இடங்கள்ல நமக்கு வந்து அதுக்கு வித்தியாசங்கள்லாம் இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நிறையாவும் நமக்கு கிடைக்கிறது. இப்ப வந்து புவாஹா காயத்ரி அப்படின்னா ஓம் அப்படின்னு நம்ம வந்து ஓம் அப்படிங்கிற மந்திரமே தெய்வீ காயத்ரி சந்தஸ் நமக்கு ஒரு அக்ஷரம் இருக்கு. உஷ்ணிக்கு வந்து புவாஹா அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி தெய்வீ அனுஷ்டுப்க்கு 3 அக்ஷரம், அது புவாஹா 2 அது அனுட்டு அப்படிங்கிறது ஹிருதயம் அப்படிங்கிறது இருக்கலாம். அது மாதிரி தெய்வி பிரகதிக்கு 4 அக்ஷரம் போர் சுவஹா அப்படிங்கிறதுக்கு 4 அக்ஷரம். இப்ப இங்க பார்க்கணும், இங்க சுவஹான்னு நம்ம எடுத்துக்கிறதுல சுவஹான்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து சுவஹான்னு எடுத்திருந்தா அந்த சு பிளஸ் இது வேதத்துல இன்னைக்குமே ருக்வேதம் இல்ல வேற சாக்கை எல்லாம் பார்த்தா சுவஹான்னு தான் இருக்கும். இது சு அப்படின்னு எடுத்துக்கிறது முக்கியமா தைத்திரிய சாக்கைகள்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கட்டுரை வார்த்தை. பூ புவ ஸ்வஹா அப்படின்னு எடுத்தானா பிரகதிக்கு 4 அக்ஷரம், பூகு ஒரு அக்ஷரம், அப்புறம் பூ பூ புவஹா
3: இந்த மாதிரி 4 அக்ஷரம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணா நமக்கு வருது. பூஹு புவஹா பூர் புவஹா அப்படிங்கறதுல 3 அக்ஷரம், ஸ்வஹா ஒரு அக்ஷரம், 4 அக்ஷரம் நமக்கு வருது. நம்ம சுவஹான்னு போட்டா 5 அக்ஷரம் வந்துடும், அதனால அப்படி போடக்கூடாது. நம்ம நார்மலா வந்து எதிர்வேதிகளுக்கு அப்படி பழக்கம் வருவோம். பங்கு 5 அக்ஷரம் இருக்கு, அது எனக்கு எக்ஸாம்பிள்
4: மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு. திருப்துக்கும் இருக்கு, ஜெகத்திக்கும் இருக்கு. அதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரியல. ஆனா வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா கிடைக்கணும். இது வந்து தெய்வீக வந்து நமக்கு நம்ம பார்க்கக்கூடிய சந்தஸ் கணக்கு. இப்ப ஆசுரி சந்தஸ் கீழே பார்த்தா இதே ஏழு சந்தசியம். ஆசுரி சந்தஸ் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்தா, இங்க வந்து காயத்ரிக்கு வந்து 15 அக்ஷரம். ஆசுரி சந்தஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி என்னது தெய்வீ சந்தஸ்ல காயத்ரி விட்டு காயத்ரி அனுத்து புரகதி அப்படின்னு ஏறிந்தே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு இன்க்ரீசிங் ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல போடுது. இங்க அந்த ஆசுரிய சந்தஸ்ல 15, 16, 17 அப்படின்னு 15, 14 அப்படின்னு குறைஞ்சதே போடுது, 9 வரைக்கும் குறைஞ்சது. அப்படின்னா என்ன பண்ணும், ஆசுரி காயத்ரியில 15 இருக்கு. பகவான சித்ரோ அக்னி மகவனாம் பதாதி ரத்னம் அப்படின்னு எனக்கு இது சாமத்துல பகவான சித்ரா
3: அப்படின்னு வரும். அது இருக்கு இருக்கு, அதுதான் எங்கேயோ வரும். அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கணும். அது மாதிரி உட்னிக்கு 14 அக்ஷரம் இருக்கு. அதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள் தரேன். அனுஷ்டுப்புக்கு 13 இருக்கு, காயத்ரி 15, உஷ்ணிக் 14, அமிட்டு 13. பிராணாயமே வர்ச்சோதா வர்ச்சசே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு எனக்கு. இதுக்கு 13 அக்ஷரம் இருக்கு. அப்புறம் மாதிரி வந்து ஆசுரி பிருஹதிக்கு 12 அக்ஷரம் இருக்கும். நமோ பித்தர ஸ்வதா பித்தரஹா அப்படிங்கிறது இங்க நமக்கு தைத்திரிய சாக்கல. எனக்கு அது அந்த பிண்டு பித்திரத்துல 2nd ஆண்டும் 6ஆம் வருஷத்துல வருது. ஆனா இப்படியே மந்திரம் வரணும்னு அவசியமும் இல்லை. அது மாதிரி பங்கி ஆசுரி பங்கி 11 அக்ஷரம் சோமா
4: விக்ரமதே சுதாமா அப்படின்றது. அது மாதிரி திருட்டு ஆசுரி திருட்டுக்கும் 10.
3: இதுக்கு ஜெகதி 9. அதுக்கு எனக்கு தெரியல.
4: இப்போ இதாச்சு, தெய்வி ஆசுரியில ஏழு சந்தஸ் என்னென்ன ஒரு மீட்டர்ஸ் எடுக்க முடியும், என்னென்ன மீட்டர்ஸ் என்னென்ன அக்ஷரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இங்க வந்து
3: பிராகாபத்தியம், அடுத்த தெய்வி பார்த்தாச்சு, ஆசுரி பார்த்தாச்சு, பிராகாபத்தியம் பார்த்தாச்சு. இங்க இந்த பிராகாபத்திய காயத்ரியில பார்த்தா காயத்ரி 8, உஷ்ணிக்கு 4, 4 ஏறும், 12, 8+4 ஏறும். காயத்ரி 8, உஷ்ணிக்கு 12, அமிட்டு 30, பிரகதி 20, பங்கு 24,
4: விஷ்ணு 28, 32. சரியா, இதுக்குதான் வந்து இது வந்து பிராகாபத்திய காயத்ரி வந்து கவ்யவாகன ஸ்வாகா காயத்ரி வச்சு அது. அது மாதிரி உஷ்ணிக்கு நமக்கு கொஞ்சம் எல்லாமே அந்த இதுல நமக்கு வந்திருக்கும். ஏனசோ ஏன சேவை அப்படின்னு நமக்கு இந்த வந்து நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கான். நமக்கு எஜுர்வேதம் சுக்ரஜுர்வேதத்துல இருந்து இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு.
3: ஆனா நமக்கு வந்து மகாநாராயணத்தை சாமானியமா தைத்திரிய சாக்கை படிச்சவா வந்து எது நமக்கு இதுல வருது. அப்புறமா அனுஷ்டு பிராஜாபதி அனுஷ்டு வந்து 16 அக்ஷரம். அது மாதிரி விவஸ்வன்னாதித்ய இஷகே சோம பீத பீதா அப்படின்னு நமக்கு இங்க சமீத்தல வருது. ஸோ அது 16 அக்ஷரம். பிருஹதி வந்து 20. அதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள் எனக்கு தெரியல. பந்தி 24, அதுக்கும் எக்ஸாம்பிள் எனக்கு ஐடியா இல்லை. திருட்டுப்பு நான் அசியாமல் நோக்கம் ஆயுதம் நம்சியதே அப்படின்னு திருட்டுப்பு 28, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஜெகதிக்கு 32,
4: ராஜாபத்து ஜெகதிக்கு. அதுக்கு வந்து பிரத்யுஷ்ட மோரக்ஷ பிரத்யுஷ்ட அராட்டையாக அப்படிங்கிறது பெரிய மண்ணு. இது
5: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீட்சை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
6: இவ்வாறாக அந்த சூத்திரத்தில் முந்தைய தினம் ஷரீரத்திலிருந்து சூத்திரத்தில் அனைத்தும் சேர்ப்பிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த சூத்திரத்திலிருந்து குண்டத்தில் அனைத்தும் சேர்ப்பிக்கப்பட்டு அந்த நிவர்த்திகளையில் இந்த ஆத்மாவானது பலவிதமான பிறப்பு எடுத்து பலமுறை பலவிதமான அனுபவங்களை பெற்று மிகவும் திளைத்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நிவர்த்திகளை தொடர்பான அனைத்திலிருந்தும் விடுபட்டதாக இந்த ஆத்மாவானது ஆகிவிடுகிறது. எனவே இப்பொழுது அந்த சூத்திரத்தில் பாஷசூத்திரத்தில் இருக்கக்கூடிய நிவர்த்தி கலையை கர்த்தரையினால் அதனை சேதனம் செய்து அதனை வெட்டி அதனை நாம் ஆகுதி செய்து விடுகிறோம். இதனால் நிவர்த்தி கலை அந்த கலையை தொடர்பான மந்திர பத வர்ண புவன தத்துவ பீஜ நாடி வாயு இந்திரிய விஷய குண வர்ண மண்டல அவஸ்தா காரணேஸ்வரர்களோடு, அதுபோல் நிவர்த்திகளை தொடர்பான ஆணவ கர்ம மாயா பாசங்களோடு அறவே தொடர்பற்றவனாக இவன் ஆகிறான். அதற்காக அந்த கர்த்தரியை 7 முறை அஸ்திரமந்திரத்தை சொல்லி அபிமந்திரணம் செய்து அந்த மந்திரத்தால் ஓம் ஹவும் ஹ்லாம் ஹவும் நிவர்த்தி கலா பாஷாஜ ஹஹும் பட் இந்த மந்திரத்தால் ஸ்வரத்தோடு, அதாவது நல் கத்திய ஒரு நிலையில் மிகவும் சப்தத்தோடு நிவர்த்தி கலா பாஷையினுடைய பாஷத்தினுடைய அந்த கடைசி பாகத்தில் அந்த நூலினை நாம் அறுக்க வேண்டும். ததஹா பந்தக நிவர்த்தகே, ஏதாவது இவ்வாறு நிவர்த்தி கலையிலிருந்து இவன் விடுபட்டவனாக ஆனாலும் கூட ஏதோ ஒரு பந்தனம் வந்துவிடுமோ என்ற ஒரு ஆசங்கையால் சந்தேகத்தினால் அந்த பந்தகம் நிவர்த்தியாக வேண்டும் என்பதற்காக ஓம் ஹஹ அஸ்திராஜனவஹா என்று சொல்லி அந்த சூத்திரத்தை விமர்ஜனம் செய்து அதை சோதனம் செய்து அதை வர்த்துளமாக அதை சுருட்டி வர்த்துளமாக சுருட்டி கிருதபூர்ணாயாம் சுச்சி திருத்வா நெய் நிரம்பி இருக்கக்கூடிய சுருக்கின் மேலே அந்த பாஷத்தை நிவர்த்தி கலா பாஷத்தை வைத்து ஆஜ்யத்தோடு சேர்த்து இதே மந்திரத்தை சொல்லி ஓம் ஹவும் ஹ்லாம் ஹவும் நிவர்த்தி கலா பாஷாஜகும் பட் என்று சொல்லி அக்னியில் தகனம் செய்துவிட வேண்டும். இவ்வாறு செய்த பின்பு மறுபடியும் பகவானிடத்தில் பகவன் அஸ்ய ஆத்மனஹா நிவர்த்தி கலா பாஷா பாஷச்சேதம் குரு குரு இது விஜாபிய, பாஷத்திலிருந்து விடுபடுதலை செய்விப்பாஜாக என்று பிரார்த்தித்து மறுபடியும் பாஷமானது நிவர்த்தி கலை தொடர்பான பாஷமானது முளைக்க கூடாது என்பதற்காக பாஷாங்குர நிவர்த்தகே கும்படந்தாஸ்திரேன ஆகுதி பஞ்சகம் தத்வா ஓம் ஹஹ அஸ்திராஜ கும்பட் என்று 5 முறை ஆகுதி செய்து பிராயஷ்சித்திற்காக அஸ்திரமந்திரத்தால் மறுபடியும் 8 ஆகுதிகளை செய்து இந்த நிவர்த்தி கலை தொடர்பான எல்லா சரீரமும் அழிந்து விடுகிறது. அதாவது நிவர்த்தி கலையில் இதற்கு முன்பு 14 யோனிகள் பலவிதமான அனந்தமான சரீரங்கள், எல்லா சரீரங்களிலேயும் இந்த ஆத்மாவானது சிஷ்யனின் ஆத்மாவானது உள்ளே புகுந்து பிறந்து பல போகங்களையெல்லாம் அனுபவித்தது என்று கூறினோம். ஆனால் அந்த எல்லா சரீரங்களும் அழிந்துவிட்ட காரணத்தினால் நிவிருத்தி கலை என்ற அந்த பகுதியில் உயிர் மட்டும் தனியாக இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும். அசேஷ சரீர வினாஷே சைத்தன்யஸ்ய ஏகத்வம் சம்பாவயேத். அதன் பிறகு ததனு சபீஜ தீக்ஷாயாம் அக்னோ பிரம்மாணம் ஆவாஹிய சம்பூஜ்ய சந்தர்ப்பிய சிவபத கமன பிரதிபந்த அகரணார்த்தம் விஜாபிய விசர்ஜேத் ஏவம் பிரதிப கலாம் குறியாது. அடுத்து சபீஜ தீட்சை செய்து கொள்பவராக இருந்தால், அதாவது முன்பு சொன்னது போலவே சமயாச்சாரம் தொடர்பான எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஆச்சாரியர் செய்யக்கூடிய அவைகளெல்லாம் தொடரக்கூடிய சிஷ்யனுக்கு சபீஜ தீட்சை செய்விக்க வேண்டும். சபீஜ தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அக்னியில் மறுபடியும் பிரம்மாவை ஆவாகனம் செய்து அவரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவர் சிறிது காலம் போகங்களையெல்லாம் அனுபவித்து இந்த உடல் தொடர்பான போகங்களையெல்லாம் அனுபவித்து பின்பு சிவபதத்தை அடைய இருக்கிறார், அவருக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து அதன் பின்பு அவரை விசர்ஜனை செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு கலையிலேயும் அந்தந்த கலை தொடர்பான விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகியவர்களையெல்லாம் ஆவாகனம் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எத்வா பிரம்மாணமா, இது ஒரு முறை. மற்றொரு முறை அந்தந்த தேவதைகளை ஆவாகனம் செய்து அவர்களுக்கு புரியஷ்டகம் தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த 2 தத்துவங்களை அவர்களுக்கு சுல்கமாக கட்டணமாக செலுத்த வேண்டும் என்ற முறையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 2 முறையில் ஏதோ ஒரு முறையை செய்தால் போதும். அதன் பிறகு ஏவம் சுத்த தத்துவாகிரஸ்தம், இப்பொழுது நிவிற்த்தி தத்துவம் நிவிற்த்தி கலையானது சுத்தமாக இருக்கிறது, அதாவது நிவிற்த்தி கலை நீங்கிவிட்டது. அந் நீங்கிய நிவிற்த்தி கலை பகுதியினுடைய விளிம்பில், அதாவது பிரதிஷ்டா கலையினுடைய ஆரம்பத்தில் இந்த ஆத்மாவானது திகழ்கிறது. சுத்த தத்வாகிரஸ்தம் சுத்த ஸ்படிக மணிநிபம் தூய்மையான ஸ்படிகம் போன்று நிவிற்த்தி கலா ஜால நிர்முக்தம், நிவிற்த்தி கலை அது தொடர்பான மந்திரபத வர்ணபோன தத்துவங்கள் போன்ற அனைத்திலிருந்தும் விடுபட்டதாக இருக்கக்கூடிய ஆத்மாவினை தியானம் செய்து அந்த ஆத்மாவானது அந்த இடத்திலிருந்து மேலே வருவதற்காக உத்தாரார்த்தம் மூலமந்திரத்தினால் 3 ஆகுதி கொடுத்து பகவானிடத்தில் நிவர்த்தி கலா பாஷத்திலிருந்து உத்தாரம் செய்ய வேண்டும். நிவர்த்தி கலை அழிந்து விட்டது என்பது அல்லாமல் நிவர்த்தி கலை அகன்று விட்டது. அப்ப அகன்ற நிவர்த்தி கலையிலிருந்து இந்த உயிரினை உத்தாரம் செய்வதற்காக பிரார்த்தனை செய்து ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனயன மகா என்று குண்டத்தில் ரௌத்ரி என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் ஆத்மானம் சம்ஹாரிண்யா கிரகித்வா சம்ஹாரமுத்ரையால் எடுத்து கொண்டு வந்து அக்னேகே உத்ருத்திய அக்னியிலிருந்து வெளியே எடுத்து வாமா என்ற சக்தியின் அனுகிரகத்தால் பூரகேன பூரக மந்திரத்தை சொல்லி ராகு முக்த ஏகதேச சந்திரபிம்ப சதிருஷம் ஆத்மானம். இப்பொழுது அந்த உயிர் எவ்வாறு திகழ்கிறது என்றால், ராகுவினிடத்திலிருந்து கிரகண சமயத்தில் ராகுவினிடத்திலிருந்து ராகுவால் விடப்பட்டு ஏகதேசம் ஒரு பகுதி மட்டும் வெளுப்பாக ஒரு பகுதி மட்டும் விடப்பட்டதாக இருக்கக்கூடிய சந்திரபிம்பம் போன்று இருப்பதாக ஆத்மாவை தியானம் செய்து முன்பு செய்தது போலவே தனது ஹிருதயத்திற்குள் கொண்டு வந்து முன்பு செய்தது போலவே தனது துவாதசாந்தத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து ரேச்சக பிராணாயாமத்தின் மூலமாக உத்பவ முதிரையினால் சிஷ்யனது சூத்திர சரீரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். பிறகு மறுபடியும் அந்த ஆத்மாவினை பூஜை செய்து இவ்வாறு பலவிதமாக கிளேசங்களை செய்த காரணத்தினால் அந்த சிஷ்யனுடைய ஆத்மாவிற்கு சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்ற காரணத்தினால் ஆப்யாயனாய அவனை ஆப்யாயனம் செய்விக்க வேண்டும், சிறிது இழப்பாறும்படி செய்விக்க வேண்டும் என்பதற்காக மூலேன வௌஷடந்தேன அர்க்ய ஜலபிந்தும் சிரசி தத்வா, அந்த சிஷ்யனுக்கே உரிய பஸ்வர்க்யம் அந்த மந்திரத்தை வௌஷடந்தமான ஓம் ஹாமஹோம் சிவாய வௌஷட் என்று சொல்லி அந்த ஜலத்தினே பஸ்வர்க்யத்தை சிஷ்யனுடைய சிரசில் கொடுத்து ஸ்திரீகரணார்த்தம் இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த அனைத்து சம்ஸ்காரங்களும் ஸ்திரமாக ஆக வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் மூன்று முறை ஆகுதி செய்து அதன் பின்பு வாகீஸ்வரி வாகீஸ்வரர்கள் இவர்கள் இருவரையும் பூஜை செய்து அவர்களுக்கு குண்டத்தில் ஆகுதி கொடுத்து அவர்களுக்கு அர்க்யம் பராங்முகார்க்யம் கொடுத்து அவர்களை விசர்ஜனம் செய்து பின்பு மூலமந்திரத்தை வௌஷடந்தமாக சொல்லி பூர்ணாகுதியை செய்விக்க வேண்டும். இதுவரை நிவர்த்தி கலாவானது சுத்தமாக ஆனது. இங்கு எவ்வாறு செய்தோமோ இதே முறையில் அடுத்து இருக்கக்கூடிய பிரதிஷ்டாக்களை அடுத்து அதற்கு மேல் இருக்கக்கூடிய வித்யாக்களை அதற்கு மேல் சாந்தி கலை அதற்கு மேல் சாந்த தீர்த்த கலை ஒவ்வொரு கலா விஷயத்திலேயும் சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை தொடர்பான அத்தனை அம்சங்களையும் குண்டத்தில் நாம் எழுந்தருளும்படி செய்விக்க வேண்டும். அதற்காக முதலில் குண்டத்தில் ஆதார சக்தியை பூஜை செய்ய வேண்டும். அதன் பின்பு ஆதார சக்தியிலே அந்த கலைகள் தொடர்பான அனைத்தையும் முன்பு சொன்னது போலவே அனைத்தையும் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்பு அங்கு 14 விதமான யோனிகள் இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும். அதன் பின்பு வாகீஸ்வரியை பூஜை செய்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்து யோனி வடிவமாகவும் வாகீஸ்வரியை திகழ்பவதாகவும் அந்த வாகீஸ்வரியை க்ஷோபனம் செய்யக்கூடியவராக வாகீஸ்வரர் திகழ்வதாகவும் பாவித்து இந்த சிஷ்யனுடைய ஆத்மாவினை ஒரே சமயத்தில் அந்த பிரதிஷ்டா கலையில் இருக்கக்கூடிய பலவிதமான யோனி பேதங்களில் பலவிதமான எண்ணிக்கைகளில் அனைத்து கர்ப்பங்களிலேயும் ஒரே சமயத்தில் இந்த சிஷ்யனது ஆத்மாவானது கர்ப்பத்தில் வாகீஸ்வரரின் வாயிலாக உள்ளே புகுந்ததாகவும் அதுபோல் பிறந்து கிரமமாக பிறந்ததாகவும் அதன் பின்பு எல்லா போகங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையை அந்த சரீரங்கள் அடைந்ததாகவும் அதன் கர்மாவிற்கு தகுந்தாற்போல் பல போக பொருட்களெல்லாம் அந்தந்த சரீரத்திற்கு அந்தந்த உயிர்களுக்கு நேரே சமீபத்தில் வந்ததாகவும் எல்லா போகங்களையும் அனுபவித்ததாகவும் அனுபவித்த பின்பு பரம பிரீத்தியை அடைந்ததாகவும் அதுபோல் பல பிறப்புகளில் அதே பிரதிஷ்டா கலையில் பிற சமயங்களில் பிற நேரங்களில் ஏற்படக்கூடிய பிறக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய எல்லா போக்கியங்களையும் ஒரே சமயத்தில் பெற்றதாகவும் எல்லாவற்றையும் அனுபவித்ததாகவும் இதுபோல் ஆணவம் கர்மா மாயை என்ற மூன்று மலங்கள் தொடர்பான அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் அனுபவித்ததாகவும் பாவித்து இதற்காக ஒவ்வொரு முறையும் முன்பு சொன்னது போலவே ஆகுதி செய்து ஒவ்வொன்றிற்கும் ஆகுதி செய்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் வாகீஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்து அதன் பின்பு அந்த நிலை ஏற்பட்டதாக பாவித்து பிரதிஷ்டாக்கலை தொடர்பான அனைத்திலிருந்தும் விடுபட்டதாகவும் அந்த பிரதிஷ்டாக்கலைக்கு உரிய காரணேஸ்வரராகிய விஷ்ணு அந்த விஷ்ணுவை ஆவாகனம் செய்து பூஜை செய்து விஷ்ணுவானவர் இவருக்கு அனைத்திற்கும் அனுகூலமாக திகழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பிறகு அனைத்திலிருந்தும் விடுபட்டதாக பாவித்து அந்த பிரதிஷ்டாக்கலையினுடைய விளிம்பில் அதாவது அடுத்து இருக்கக்கூடிய வித்யா கலையினுடைய ஆரம்பத்தில் பிரதிஷ்டாக்கலையை தாண்டி இருப்பதாக பாவித்து அந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரதிஷ்டாக்கலை வரையிலான சூத்திரத்தை கத்தரிக்கோலினால் அதை கர்த்தனம் செய்து அதை வெட்டி முன்பு சொன்னது போலே வர்த்தலமாக செய்து ஆகுதி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் பிரதிஷ்டா கலா தொடர்பான அனைத்தும் இவனை பொறுத்தவரையில் இந்த சிஷ்யனை பொறுத்தவரையில் பிரதிஷ்டா கலை தொடர்பான அனைத்தும் அறவே அகன்று விடுகின்றன என்பது தாத்பரியம். இவ்வாறு கிரமமாக ஒவ்வொரு தத்துவமாக ஒவ்வொரு கலையாக செய்து கொண்டே போக வேண்டும். இவ்வாறு கிரமமாக ஒரு ஒரு கலைகளையும் சோதனம் செய்த பின்பு முதலில் சோதனம் செய்த கலையை அடுத்து இருக்கக்கூடிய சோதனம் செய்யாத அசுத்தமான கலை

बाह्वीं निवृत्तिप्रतिष्ठाभ्यां नमः इति नाभ्यदः सम्पूज्य आहुतित्रयं दत्त्वा शुद्धम् अशुद्धे विलीनं सम्भाव्य சுத்தமாகிய நிவத்தி கலா தத்துவமானது நிவத்தி கலையானது அசுத்தமாகிய பிரதிஷ்டா கலையில் அடங்கியதாக பாவிக்க வேண்டும். இதே முறையில் ஒவ்வொரு முறையும் சுத்தமாகிய அந்த பிரதிஷ்டா தத்துவமானது அசுத்தமாகிய வித்யா தத்துவத்தில் அடங்கியதாகவும் அதன் பின்பு சுத்தமாகிய வித்யா தத்துவமானது அசுத்தமாகிய சாந்தி கலையில் அடங்கியதாகவும் அதன் பின்பு சுத்தமாகிய சாந்தி கலையானது அசுத்தமாகிய சாந்திய தீத கலையில் அடங்கியதாகவும் இவ்வாறு கிரமமாக பாவிக்க வேண்டும். எனவே இவ்வாறு செய்வதால் இந்த சிஷ்யனுடைய ஆத்மாவானது சிஷ்யனானவர் அந்த அந்த கலைகளில் இருக்கக்கூடிய எல்லா பிறவிகளையும் எடுத்து அவர் எடுப்பதற்கு ஒன்றும் இனி பாக்கி இல்லை என்ற நிலையை அடைந்து இந்த சாந்திய தீத கலை என்று ஐந்தாவதாக இருக்கக்கூடிய கலை அந்த கலையில் இருக்கக்கூடிய எல்லா புவனங்கள் அவை அனைத்தையும் அங்கு இருக்கக்கூடிய எல்லா யோனிகளையும் அங்கு இருக்கக்கூடிய எல்லா சரீரங்களையும் பிறந்து திளைத்து அதன் அந்த கலை தொடர்பான சாந்த தீர்த்த கலை தொடர்பான எல்லா பாஷங்களிலிருந்தும் ஆணவ பாஷம் கர்ம பாஷம் மாயா பாஷம் என்ற மூன்று பாஷங்களிலிருந்து வெளிப்பட்டு அவர் தூய்மையானவராக திகழ்கிறார். இதுவரை சாந்திய தீர்த்த கலை இதே முறையில் இப்பொழுது நிவர்த்தி கலைக்கு சொன்ன அதே முறையில் சாந்திய தீர்த்த கலை வரை எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்வித்து அதன் பின்பு ததனு பிதரோ ஆவாகிய அபியர்ச்சிய ஆகுதித்ரயம் ஹுத்வா கடைசியாக ஒரு முறை வாகீஸ்வரி வாகீஸ்வரர்களை ஆவாகனம் செய்து பிரார்த்தனை செய்கிறார்கள். கேதிதோ சிஷ்ய தீக்ஷாதை என்மயா பிதரோ யுவாம் காருண்யாத்து தத் க்ஷமித்வாமே விரதம் ஸ்தானம் ஆத்மனோகம். இவ்வாறாக நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலை வித்யா கலை சாந்தி கலை சாந்தியதீத கலை என்று ஐந்து கலைகள் ஐந்து கலைகளிலேயும் இருக்கக்கூடிய பலவிதமான யோனிகள் பலவிதமான எண்ணிக்கைகள் கொண்டவை பலவிதம் பல எண்ணிக்கை அவைகள் எல்லாவற்றிலேயும் இந்த சிஷ்யனானவன் யுகபத்து ஒரே சமயத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திற்கே தாய் தந்தையர்களாக திகழக்கூடிய தங்களை நான் சிரமப்படுத்தியிருக்கிறேன் என்று ஆச்சாரியர் பிரார்த்தனை செய்கிறார் வாகீஸ்வரி வாகீஸ்வரர்களிடத்தில். கேதிதோ சிஷ்ய தீக்ஷாஜை எதற்காக எனில் இந்த சிஷ்யனுக்கு தீட்சை செய்விக்க வேண்டும் என்பதற்காக. எனவே காருண்யாத்து கருணை கூர்ந்து எனது இந்த தவறினை க்ஷமித்வா பொறுத்து விரதம் ஸ்தானம் ஆத்மனோகோ தங்களது இருப்பிடத்திற்கு எழுந்தருளும் வேண்டி அவர் பிரார்த்தனை செய்கிறார். அதன் பின்பு அவர்களுக்கு அர்க்கியம் கொடுத்து விசர்ஜனம் செய்து பௌஷந்த மூலமந்திரத்தை சொல்லி பூர்ணாகுதி செய்கிறார். இதோடும் சாந்திய தீர்த்த கலையானது சுத்தமாகிறது. இதன் பின்பு சிகாச்சேதா நாம் ஏற்கனவே அந்த பாஷசூத்திரத்தை சதுரங்குல தியாகேன நான்கு அங்குலம் விட்டு சிஷ்யனது சிகையில் நாம் கட்டியிருந்தோம். எனவே அந்த பகுதிக்கு மேலே உள்ள சிகையை சேதனம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சிகாச்சேதம் என்று பெயர். அந்த சம்ஸ்காரம் இப்பொழுது சொல்லப்படுகிறது. ததா ஓம் ஹாம் ஹௌம் ஹாம் சாந்திய தீர்த்த கலா சக்திபியாம் நம. இப்பொழுது சாந்திய தீர்த்த கலை சுத்தமாகவும் அதற்கு மேல் சக்தி திரோதான சக்தியானது அசுத்தமாகவும் திகழ்கிறது. எனவே சுத்தமாகிய சாந்திய தீர்த்த கலையை அசுத்தமாகிய திரோதான சக்தியோடு கூட சேர்க்க வேண்டும். இதுக்கு கலாசந்தானம் என்று இதற்கும் பெயர். சுத்தாம் சாந்திய தீர்த்த கலாம் அசுத்தயா சிகாரூபிணியா திரோதான சக்தியா சந்தாய. இப்பொழுது அனைத்துமே நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலையில் அடங்கிவிட்டது. பிரதிஷ்டா கலையானது அதற்கும் மேலே இருக்கக்கூடிய வித்யா கலையில் அடங்கிவிட்டது. வித்யா கலையானது சாந்தி கலையிலேயும் சாந்தி கலை சாந்திய தீர்த்த கலையிலேயும் சாந்திய தீர்த்த கலாவானது சிகாரூபிணியா சிகை வடிவமாக திகழக்கூடிய திரோதான சக்தியில் அடங்கிவிடுகிறது என்பது தாத்பரியம். திரோதான சக்தியா சந்தாய பஷ்சாத்து இதன் பின்பு மறுபடியும் மூன்று தத்துவங்கள் ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என்ற மூன்று தத்துவங்கள் இந்த தத்துவங்களுடைய வியாப்தியை சொல்லி அந்த அவைகளுக்கு சம்ஸ்காரம் செய்வதை சொல்கிறார். பஷ்சாத்து மாயா தத்துவாந்தம் ஆத்ம தத்துவம் ஓம் ஹாம் ஆத்ம தத்வாஜனமாக இது உபஸ்தாபிய அபியர்ச்சிய மூலேன பாஷ்ய உச்சாரேன விதி வைக்கல்ய சுத்தியர்த்தம் அஷ்டோத்தரசதம் ஹுத்வா அந்த குண்டத்தில்

ஓம் ஹாம் ஆத்ம தத்வாஜ நமஹ என்ற ஆத்ம தத்துவத்தை, இந்த ஆத்ம தத்துவம் என்பது 36 தத்துவங்கள், அந்த 36 தத்துவங்களில் மாயா தத்துவம் வரை இருக்கக்கூடிய பகுதிக்கு ஆத்ம தத்துவம் என்று பெயர். எனவே மாயா தத்துவாந்தம் ஆத்ம தத்துவம் ஓம் ஹாம் ஆத்ம தத்வாஜ நமஹ என்று ஆவாகனம் செய்து பூஜை செய்து குண்டத்தில் அங்கு ஆகுதி செய்ய வேண்டும். 108 முறை ஆகுதி. இந்த ஆகுதி எதற்காக என்று சொன்னால், விதி வைக்கல்ய சுத்தியர்த்தம். இவ்வாறு அந்த 5 கலைகளை சோதனம் செய்யும் பொழுது விதி சாஸ்திரங்களில் ஆகம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையானது வைக்கல்யம் மாறுபட்டு இருந்தால் அந்த முறையை மாறுதல் என்ற தோஷம் விலக வேண்டி 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். இவ்வாறு ஆகுதி செய்யும் பொழுது அந்த மந்திரத்தை, மூல மந்திரத்தை பாஷ்ய உச்சாரேன வெளிப்பட உரைக்க வேண்டும். இதன் வாயிலாக இதனை சோதனம் செய்ய வேண்டும். அதன் பின்பு அடுத்து வித்யா தத்துவம். இந்த வித்யா தத்துவமானது 36 தத்துவத்தில் சதாசிவ தத்துவம் என்று ஒரு தத்துவம், அந்த தத்துவம் வரை வியாபித்து இருக்கக்கூடிய மாயா தத்துவத்தின் மேலே சதாசிவ தத்துவம் வரை இருக்கக்கூடிய அந்த தத்துவ கூட்டத்திற்கு வித்யா தத்துவம் என்று பெயர். ஓம் ஹீம் வித்யா தத்வாஜனமாக என்று குண்டத்தில் ஆவாகனம் செய்து பூஜை செய்து அந்த வித்யா தத்துவத்திற்கு 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். மூல மந்திரத்தினால் 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். இது எதற்காக என்றால், மந்திர உச்சாரண வைக்கல்ய சுத்தையே, மந்திரங்களை தீக்ஷா சந்தர்ப்பத்தில் இந்த 5 கலைகளை சோதனம் செய்யக்கூடிய தருவாயில் மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுதல், அந்த தவறுதல் நீங்க வேண்டி இந்த 108 முறை வித்யா தத்துவத்தில் ஹோமம் செய்ய வேண்டும். இந்த சமயத்தில் மூல மந்திரத்தை உபாம்சுபாக, அதாவது உதடு மட்டும் அசைய வேண்டும். அந்த சப்தமானது நமது காதுகளுக்கு மட்டுமே, சொல்பவரின் காதுகளுக்கு மட்டுமே புலப்பட வேண்டும். இந்த உச்சாரணத்திற்கு உபாம்சு உச்சாரணம் என்று பெயர். இந்த முறையில் மூல மந்திரத்தை 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். அதன் பின்பு சக்தி தத்துவம், அந்த சக்தி தத்துவாந்தம் சிவதத்துவம், சதாசிவ தத்துவத்திற்கு மேலே ஒரு சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம் ஆரம்பித்து சக்தி தத்துவம் வரை, அதாவது ஒரே ஒரு தத்துவத்தை கொண்டது சிவதத்துவம், இதற்கு சிவதத்துவம் என்று பெயர். அந்த சிவதத்துவத்திற்கு, சிவதத்துவத்தினை குண்டத்தில் ஓம் ஹூம் சிவதத்வாஜனமாக என்று பூஜை செய்து உபஸ்தாபனம் செய்து வரவழைத்து ஆவாகனம் செய்து அங்கு மறுபடியும் மூல மந்திரத்தினால் 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். இந்த 108 முறை எதற்காக என்றால், மானச வைக்கல்ய சுத்தையே, அந்த தீக்ஷா சந்தர்ப்பத்தில் இந்த 5 கலைகளை சோதனம் செய்த அந்த சந்தர்ப்பத்தில் மனசில், மனதினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விகாரங்கள், ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுதல்கள், அவைகளெல்லாம் நீங்க வேண்டி 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும். இப்பொழுது ஆகுதி செய்யும் பொழுது மந்திரத்தை மானசமாக, மனதில் தனக்கு மட்டும் தெரியும்படி, தனது மனதில் மட்டும் தெரியும்படி, தனது காதில் படாமல், தனது மனதிற்கு மட்டும் புலப்படும்படி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதற்கு மானசோச்சாரணம் என்று பெயர். இந்த சமயத்தில் அந்த அகோர சிவாச்சாரியரது குரு சொல்லிய முறைப்படி ஒரு சம்ஸ்காரத்தினை சொல்கிறார். அத்ராந்தரே திரோதான சக்தேகே திரோதாஜகத்வ நிவிருத்தையே மூலேன ஆகுதி சதம் ஜுகுயாத். இதற்கு முன்பு அந்த இந்த கலைகளில் பல உடலை எடுத்து ஆத்மாவானது திளைத்ததாக நாம் பாவித்து சோதனத்தை செய்தோம். ஆனால் திரோதான சக்திக்கு அவ்வாறான சோதனம் கிடையாது. எனவே திரோதான சக்தியானவள் தனக்கே உரிய திரோதாஜகத்வம் மறைக்கக்கூடிய ஆற்றலை விட்டவளாக, அந்த திரோதான சக்திக்கு இருக்கக்கூடிய மறைத்தல் என்ற தன்மை நீங்கியதாக பாவித்து அதற்காக 108 முறை ஆகுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு எல்லா அத்வாக்கள், 6 அத்வாக்களையும் கடந்து இந்த 5 கலைகளின் நுனியில் இருக்கக்கூடியதாக, ததா அத்வாந்தஸ்தாம் சர்வாத்வ வியாபிகாம் சக்திம், எந்த சக்தி, திரோதான சக்தி. இதற்கு முன்பு திரோதானம், திரோதான சக்தி என்ற பெயர் கொண்ட அந்த சக்தியானவள் திரோதான தன்மை நீங்க பெற்றவளாக, தூய்மையாக, வெறும் பராசக்தியாக, அனுகிரக சக்தியாக திகழ்கிறாள். ததா அத்வாந்தஸ்தாம் எல்லா அத்வாக்களையும், இந்த 5 கலைகளையும், அந்த 5 கலைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 6 அத்வாக்களையும், 5 அத்வாக்களையும் கடந்து திகழ்கிறாள். சர்வாத்வ வியாபிகாம் இருந்தாலும் எல்லா அத்வாக்களையும் ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை படைத்தவள் சக்திம், அந்த பராசக்தியினுடைய அக்ரத்தில், அதன் முன்பகுதியில், அதன் முன்னிலையில் சிஷ்ய சைத்தன்யம், சிஷ்யனது ஆத்மாவானது திகழ்கிறது. நிவிற்த்தி பிரதிஷ்டா வித்யா சாந்தி சாந்தி தீதா என்ற 5 கலைகளை தாண்டி மேலே இருக்கக்கூடியது இப்பொழுது சைத்தன்யம். அது அனுகிரக சக்தியின் அனுகிரகத்திற்காக, அனுகிரக சக்தியின் முன்பே மண்டியிட்டு கிடக்கிறது. சுத்த ஸ்படிக மணி பிரக்ஷம், தூய்மையான ஸ்படிகமணி போன்று விளங்குகிறது. சப்ததா சிகா மந்திரித கர்த்தர்யா ஓம் ஹூம் சிகாஜி ஹஹ ஹும்பட் இதி
முக்தி முக்தி வியபேட்சையா துவாதசாங்குலாத்து அஷ்டாங்குலாத்து ஊர்துவம் சிகாம் சித்வா. இப்பொழுது அந்த திரோதான சக்தியினுடைய திரோதாஜகத்வம் நீங்க வேண்டி நாம் வெளியில் இதுவரை அந்த பாஷ சூத்திரத்தை கத்தரிக்கோலால் நாம் நறுக்கி அதை ஆகுதி செய்தோம். இதன் பின்பு திரோதாஜக சக்தி திரோதான சக்தியாக விளங்கக்கூடிய சிகா சிஷ்யனின் சிகையை சேதனம் செய்து ஆகுதி செய்கிறோம். அதற்காக சிஷ்யனுடைய சிகை துவாதசாங்குலாத்து அஷ்டாங்குலாத்து 12 அங்குலம் வரை நாம் அந்த பாஷசூத்திரத்தை கட்டியிருந்தோம். எனவே அந்த 12 அங்குலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய தலை முடியில் இருக்கக்கூடிய சிகையை கத்தரிக்கோலால் கத்தரித்து ஆகுதி செய்ய வேண்டும். அது துவாதசாங்குலாத்து அஷ்டாங்குலாத்து ஊர்துவம் புக்தி முக்தி வியபேட்சையா, போகத்தை விரும்புபவராக இருந்தால் புபுக்ஷுவாக இருந்தால் சிவாச்சாரிய பெருமக்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தீட்சை செய்விப்பதாக இருந்தால் அவர்களெல்லாம் போகத்தை விரும்புபவர்களாக புபுக்ஷுவாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களுக்கு சிகையில் 12 அங்குலம் விட்டு அதற்கு மேல் சிகாச்சேதம் செய்ய வேண்டும். இதுவே முமுக்ஷுவாக மோட்சத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 8 அங்குலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சிகையை சேதனம் செய்ய வேண்டும். புக்தி முக்தி வியபேட்சையா துவாதசாங்குலாது அஷ்டாங்குலாது ஊர்துவம் சிகாம் சித்வா. இந்த சிகாச்சேதனம் செய்த காரணத்தினால் இவர்களுக்கு இந்த திரோதான சக்தியினுடைய திரோதாஜகத்வம் என்ற தன்மையானது நீங்க பெறுகிறது. அதில் புபுக்ஷுவாக இருந்தால் 12 அங்குலம், முமுக்ஷுவாக இருந்தால் 8 அங்குலத்திற்கு மேல். 8 அங்குலத்திற்கும் 12 அங்குலத்திற்கும் 4 அங்குலங்கள் அதிகப்படி. எனவே இந்த 4 அங்குலங்கள் புபுக்ஷுவால் போக சமயத்தில் அனுபவிக்கத்தக்கவை என்றும் அவைகள் அனுபவிக்க தேவையற்றவை என்ற காரணத்தினால் முமுக்ஷுவிற்கு அவைகளும் சேர்த்து வெட்டப்படுகின்றன என்பது தாத்பரியம். துவாதசாங்குலாது அஷ்டாங்குலாது ஊர்துவம் சிகாம் சித்வா, அந்த சேதனம் செய்யப்பட்ட சிகையை கிருத மதுயுக்தாம் கோமய வேஷ்டிதாம் கிருத பூர்ணாயாம் ஸ்ருச்சி நிதாய, ஒரு கோமயத்தில் பசுஞ்சாணத்தில் அதன் மையத்தில் அந்த சிகையை வைத்து அதில் சிறிது நெய் மற்றும் சிறிது தேனினை விட்டு அதோடு சேர்த்து அதை வேஷ்டனம் செய்து அந்த கோமயத்தினால் ஒரு கோலக்கம் போன்று உருண்டை போன்று செய்து உள்ளே அந்த சிகை இருக்கும்படி செய்து நெய் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சுருக்கில் வைத்து ஓம் ஹூம் சிகாஜே ஹஹ ஹும் ஃபட் என்று ஹோமம் செய்து அந்த சிகையை தகனம் செய்து விட வேண்டும். இதையா இவ்வாறு செய்வதால் அந்த திரோதான சக்தி பராசக்தியினிடத்தில் இருக்கக்கூடிய திரோதாஜகத்வம் என்ற தன்மையானது நீங்கி இவனை பொறுத்தவரையில் போக நிலை, இவன் போகங்களையெல்லாம் அனுபவித்து அதன் பின்பு மோட்சத்தை அடைவதற்கு தகுந்ததாக இந்த பிறவில் அதற்கு தகுந்ததாக ஆகிறது. இதன் பின்பு சிகாச்சேதம் முக்கியமான ஒரு சம்ஸ்காரம். இவ்வாறாக 6 பதார்த்தங்கள் நிவிற்த்தி பிரதிஷ்டா வித்யா சாந்தி சாந்தியதீதா அதன் பின்பு திரோதான சக்தி என்ற 6 பதார்த்தங்கள் சோதனம் செய்யப்பட்டன. பின்பு ததா பகிஹி நிசிருத்திய வெளியே சென்று சிஷ்யம் ஸ்நாபயித்வா அந்த சிஷ்யனை குளிப்பாட்டும்படி செய்து சுக்ஸ்ருவோ அஸ்திரேன பிரக்ஷாலிய சுக்ஸ்ருவங்களை அஸ்திரமந்திரத்தால் புரோக்ஷணம் செய்து அவைகளை அலம்பி ஸ்வயம்ச ஆச்சமிய ஆச்சாரியர் தானும் ஆச்சமனம் செய்து உத்தூலனம் செய்து கொண்டு அந்த பிரவிஷ்ய யாகசாலையின் உள்ளே வந்து சகலீகரணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் சிஷ்யனுக்கு வபனம் செய்விக்கலாம் என்ற ஒரு குறிப்பானது இந்த பிரபா வியாக்கியானத்தில் இருக்கிறது. தீக்ஷா காலே அபிஷேகே ச பிரதிநியமவிதோ சூதகே பிரேதகாரியே தேவார்ச்சாரம்பகாலே நரபதி வச்சனாத் பிராமணானுஜ்ஞையாச்ச பந்தாத்து முக்தோ விவாகேஷு அபி நக வபனே சார்வகால பிரசஸ்தம் என்று இந்த இடத்தில் அத்த தீக்ஷா காலத்வாத்து மலாதி பந்த முக்தியவசரத்வாச்ச சிசோ வபனம் காரயித்வா ஸ்நாபயேத் என்று ஒரு சிறப்பு குறிப்பினை தருகிறார். இந்த காலமானது தீக்ஷா காலமாக இருக்கிறது. மேலும் மலம் போன்ற எல்லா பந்தங்களும் ஆணவம் கர்மம் மாயை போன்ற பந்தங்களெல்லாம் அந்த பந்தங்களெல்லாம் நீங்க பெற்ற காலமாக இருக்கக்கூடிய நேரத்தினால் இந்த சமயத்தில் சிசுவிற்கு அந்த குழந்தைக்கு அந்த சிஷ்யனுக்கு வபனம் செய்விக்க வேண்டும், அதன் பின்பு ஸ்நாபனம் செய்விக்க வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு விதிரத்னம் என்ற நூலையும் பிரமாணமாக காண்பிக்கிறார். ஆனால் நமது நடைமுறையில் இந்த சமயத்தில் வபனம் செய்து கொள்வது என்பது நடைமுறையில் இல்லை. எனவேதான் தீட்சை செய்து கொள்வதற்கு முன்பாகவே சிஷ்யனும் ஆச்சாரியரும்
வபனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பழக்கமானது இந்த வாக்கியத்தின்படி அமைந்திருக்கிறது. எனவே வபனம் செய்து கொள்வதற்கான நிலையில் இல்லாதவர்கள் தீட்சையை செய்து கொள்ளக்கூடாது என்பது ஆகிறது. எனவே மாத்ருபித்ரு தீட்சையில் இருப்பவர்களோ விவாக தீட்சை, கர்ப்ப தீட்சை போன்ற தீட்சையின் மத்தியில் இது போன்ற தீட்சைகளை சமய விசேஷ நிர்வாண தீட்சைகள் எல்லாம் செய்து கொண்டால் அதன் அங்கமாக வபனம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படவே ஏற்கனவே இருக்கக்கூடிய தீட்சைக்கு பங்கம் ஏற்படும் என்ற காரணத்தினால் பிற தீட்சையின் மத்தியில் இந்த தீட்சைகளை செய்வது இல்லை என்ற பழக்கம் இதன் காரணமாக இருக்கிறது.

0: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை விட இங்க திருமுறையில் அவ்வளவு பற்றா என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. சின்ன குழந்தைகளுக்கு ஒரு ஐயா அவர்கள் பொருள் எல்லாம் சொல்ல இருக்கின்றார்கள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். இப்ப நால்வர் துதி நம்ம சொல்லுகிறோம். பூழியர் கோன் என்றால் என்ன? யாராவது சொன்னா ஒரு 100 ரூபாய் பரிசு உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு தான், பெரியவங்களுக்கு கேள்வி இல்லை. பூழியர் கோன், யாராவது பிள்ளைங்க சொன்னா 100 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும். புலவரையா பக்கத்தில் உட்காராங்க, அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. பாண்டிய நாட்டிற்கு பூழி நாடு என்று ஒரு பெயர் உண்டு. பழைய காலத்திலெல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு, நம்ம இந்த இடத்துக்கு துளுவ நாடு என்று ஒரு பெயர் உண்டு என்பது உங்களுக்கு எல்லாம் நீங்கள் அறிந்தது. அப்படியே பாண்டிய நாட்டிலே ஒரு பகுதிக்கு பூழி நாடு என்று ஒரு பெயர். கோன் என்றால் அரசன். பாண்டிய நாட்டு மன்னனுக்கு வெப்பு நோயை நீக்கிய புகலியர் கோன். புகலி என்பது சீர்காழி 12 பேர்ல ஒரு பெயர். புகலிக்கு அரசன். இவர் எந்த ஊருக்கு அரசர்? இவர் அவர் நாட்டுக்கு அரசர், இவர் பாட்டுக்கு அரசர். புகலிக்கு மன்னன் புகலியர் கோன் திருஞான சம்பந்தர். அவருடைய திருவடியை போற்றுகின்றேன். நாலும் ஒரே பொருள் தான், 4 வரைக்கும். கடல், அடி, பதம், தாழ், இது 4 ஒன்று தானே. தாழ் என்றாலும் ஒன்று தான், பாதம் என்றாலும் ஒன்று தான், கடல் என்றாலும். அவரது சிறப்பு அந்த புலவருக்கு 4 பேருக்கும் 4 பொருளை சொல்லி இருக்கின்றார். அது பெரிய சிறப்பு. ஒவ்வொரு வரியிலேயே அவருடைய வரலாற்றையும் சொல்லி. ஆக இந்த ராகத்திற்கு ஒரு சிறப்பு. பண்ணிலே தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா வியாழக்குறிஞ்சி என்று இருக்கும். அது நம்முடைய தமிழ் பெயர், பெரியோர்கள் இட்ட பெயர். இப்போ இதுக்கு விளங்குகிற பெயரும் சௌராஷ்டிரம். சங்கீத விற்பனர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ விளங்குகிற பெயர். அது எங்கே? மகாராஷ்டிரத்திலேன்னு வந்திருக்கும் போது சௌராஷ்டிரம். வியாழக்குறிஞ்சி என்பது தான் பெயர். மற்ற ராகங்களை விட இந்த ராகத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு. என்ன சிறப்பு? அதிமங்கள ராகம் என்பது இந்த ராகத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு. சங்கீத கச்சேரியெல்லாம் கேட்டவங்க நிறைய இருப்பாங்க.
1: ஸ்ரீகணபதி நீ சேவிம்பரே.
0: சங்கீதத்தினுடைய தொடக்கத்தில் பாடலாம், இசை கச்சேரிகளின் நடுவிலையும் எத்தனையோ கீர்த்தனைகள். அடுத்து கடைசியில் மங்களம் பாடுகின்ற பொழுதும் தன மங்களம் ஆரம்பத்திலே பாடக்கூடாது.
1: தன
0: இதே ராகம் தொடக்கத்திலும் பாடலாம், இடையிலும் பாடலாம், இறுதியிலும் பாடலாம். அப்படி இந்த ஒரு சிறப்பு இந்த ராகத்திற்கு உண்டு. அந்த ராகத்திலே சௌராஷ்டிரம் என்ற ராகம் பண் வியாழக்குறிஞ்சி பிடியதன் உருவமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல் தான். ஒரு சொல்லு கூட நீண்ட ஓசை உடைய எழுத்து கிடையாது. அதுல நெட்டெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சொல்லு கூட கிடையாது. சொல்லி பாருங்க. பிடியதன் உரு உமை கொள்ள மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவீனர் பயில் வலிவலம் உரை இறையே. இறையே என்பது கூட ஒற்றை கொம்பு தான். இறையே அது ஓசையின் காரணமாக இறையேன்னு பாடிடுவாங்க. அதுக்கு இறையே ஒரு சொல்லு கூட கிடையாது. இப்படி பதிகம் பதிகமா
1: புவம் வழி கனல் புனல் புவிக்கலை உரை மறை திரிகுணம் அமர் நெறி.
0: பதிகம் பதிகமா எந்த புலவர் பாட முடியும்? ஞானசம்பந்தர் ஒருவரால் தான் பாட முடியும். ஒரு சொல்லு விட நெட்டெழுத்து கிடையாது, நீண்ட ஓசை உடைய சொற்கள் கிடையாது. அப்படி அருமையான பாடல். கணபதி வருவதற்கு காரணமாக இருந்தவர் வெளிவலத்தில் இருக்கின்ற இறைவன். அவர் தான் சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள். நம்ம புலவரையா இருக்கிற போது நான் ரொம்ப பேசக்கூட அதிக பிரசங்கி ஆயிடுவேன், நான் பாடுறதுல இருக்கிறேன் சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க திருமந்திர விளக்கம் 3 மணியில் இருந்து சொல்ல இருக்கிறார்கள் என்று சொல்லி. நிறைய ஞானசம்பந்தர் நட்டபாடு என்ற பண்ணிலே நிறைய பாடியிருக்கின்றார். இதற்கு உரிய ராகம் இப்பொழுது வழங்குகிறது கம்பீர நாட்டை. நாட்டை என்பது வேறு, 2-3 நாட்டை இருக்கு, ஜல நாட்டை இருக்குது. இது கம்பீர நாட்டை. பணிந்தவர் அறிவினை பற்றறுத்து அருள் செய்ய துணிந்து வருகின்றான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மேல. ராஜா சண்டைக்கு போறான்னு எப்படி போவாரு? அவர் இருக்கோ இல்லையோ, வீரம் இருக்கோ இல்லையோ, பெரிய தலைக்கு மேல பெரிய ஒண்ண வச்சுக்கிட்டு பட்டுக்கிட்டலாம் கட்டி கத்தி, அவர் வீச தெரியுது இல்ல, பெரிய கத்தியை ஒண்ணு வச்சுக்குவார். இப்படி கம்பீரமா போனாருன்னா பயப்படுவான் எதிரின்னு. அப்படி வீரமா போகக்கூடிய ராகம் இந்த ராகம். சுவாமி புறப்பாட்டின் போது இந்த ராகத்தை தான் வாசிப்பாங்க. அதே ராகத்துலதான் ஞானசம்பந்தர் பாடி இருக்கிறார். தாளமும் 5 சொற்கட்டுகளை உடையது. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. எத்தனை சொல்லு? சொற்கட்டுகள், அஞ்சு சொல்லுக்கு சிவபெருமானுக்கு என்ன பொருள்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப ஞானசம்பந்தர் இப்படித்தான் பாடியிருக்கிறார், அது ஒரு பாடலை பாடி பாடுவோம்.

இப்படித்தான் ஞானசம்பந்தர் பாடியிருக்கணும். தாளமும் அஞ்சு சொற்கட்டுகள் சிவபெருமானுக்கு உகந்த சொற்கள். ராகமும் கம்பீரமான நாட்டை. ராகத்துல பலவிதமுங்கள் உண்டு. பள்ளிகரையில இரவுல சாமி எழுந்தருளை பண்ணுகின்ற பொழுது நீலாம்பரி அல்லது ஆனந்த பைரவியில பாடுவோம். அது சுகமான ராகம்.

இப்படி பாடுறது சுகமா கேட்டுக்கிட்டு அந்த குழந்தை தூங்கும். சாமி பள்ளியறையில் வைக்கிற போது காலையில் எழுந்திருக்கிற போது பூபாலராகும். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே மங்கையக்கரசி வளவர் கோன் பாவி, இதெல்லாம் காலையில பாடக்கூடிய ராகம். காலையில ஓதுவார் போய் சாமிகிட்ட தோடுடைய செவியன், இது அந்த ஓதுவாருக்கு சம்பளமே கொடுக்காது. காலையில தூங்க விட கடாமடான்னு கத்துறாரு. காலையில பாடக்கூடிய ராகம் அந்த ராகம், இரவுல பாடக்கூடிய ராகம். அப்படி இந்த ராகங்களுக்கெல்லாம் பல தன்மைகள் உண்டு என்று சொல்லி அடுத்து நம்ம திருவண்ணாமலையை இப்ப சொல்லவே வேண்டாம் இல்லையா. ஞானசம்பந்த பெருமான் இங்க தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தருக்கு வேற அவங்க ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. யாருக்கு? சம்பந்தர் என்பதுதானே சொல்லணும். பந்தம் என்றால் உறவு, சம்னா சமமான. நம்ம பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ற போது ஒருத்தர் வருவாங்களே நம்ம வீட்டுக்கு புதுசா உறவு, அவங்க யாரு? சம்பந்தி. மந்தின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சமமான மந்தின்னு அர்த்தம். நீயும் குரங்கு நானும் குரங்கு. இன்னையில இருந்து அடிச்சுக்கிட்டேன்னு இப்போ ஒரு பவுன் குறைச்சலா போட்டாங்க. அந்த மந்தி அவர், அவர் சம்பந்தி. சம்பந்தின்னு சொன்னாங்க அதுக்கு பொருள். அதில் ஞான சம்பந்தர் சம்பந்தம்னே கூப்பிட்றாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவிலே தமிழ் பிறந்த இடத்துல சம்பந்தம்னா மழுங்குதல்னு அர்த்தம், மந்த புத்தி உள்ளவன் சொல்கிறாங்க இல்லையா. ஆக இனிமே திருஞான சம்பந்தர் பாய் என்று சொல்லு, சம்பந்தி தான் சொல்லணும். சம்பந்தி வருதுன்னா வரட்டும், அந்த மந்தியும் வரட்டும். ஆக ஞான சம்பந்தன் திருவண்ணாமலையை, திருவண்ணாமலையை இன்றைக்கி சொல்ல வேண்டாம், உலக புகழ்ச்சி. அவர் திருவண்ணாமலை மிருதங்க வாத்தியார் வந்திருக்கார், கோயிலில் சாமிக்கு பணி செய்கிறவர். முழவதிலும் அண்ணாமலை, அங்கே தினம் முழவு சாமிகிட்ட வாசிக்கிறவர்.

கோயில சாமி புறப்பட்டதுன்னு அந்த ராகம் தான் வாசிப்பாங்க. கம்பீர நாட்டை இறைவன் பக்தர்களுக்கு அருள் செய்வதற்கு வீரத்தோட துணிந்து வருகின்றான் என்று திருவையாற்று தேவாரத்திலே சொல்லுகின்றார். வீரத்தோடு வருகின்றார் பெருமான். எல்லா ஞான சம்பந்தர் பாடலிலையும் திருநெறிய தமிழ் வல்லவர், நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை, சரி, அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணுமர். அங்கேயும் வினைதான், இங்க வினைதான் நம்ம விட்டு போகணும். வினை நம்ம விட்டு போயிடுச்சுன்னா முன்வினை பழவினை செய்வினைகள் போச்சுன்னா அதுதான் நம்மகிட்டே இருந்து போகணும். எல்லா ஞான சம்பந்தர் தேவாரத்திலையும் வினை போக்கம் தான் நிறைய. எந்த தேவாரத்தை எடுத்து பாருங்க, 100 பதிகம் பாடினீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 70 பதிகத்துக்கு வினை நீக்கம் வினை நீக்கம் தான் எல்லா பாடலினுடைய குறிப்பிலையும் வரும். அந்த வினையை நம்ம விட்டு நீங்க வேண்டுமானால் திருமுறை பதிகம் பாராயணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நீலாம்பரி என்ற ராகம் பண்ணிலே மேகராக குறிஞ்சி அதுல ஞான சம்பந்தர் மட்டும்தான் 7 பதிகங்கள் பாடி இருக்கின்றார். அதுல ஒரு அழகான பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு, பழைய காலத்துல திருமுதுகுன்றம்னு அதுக்கு பெயர், இப்ப விருத்தாஜலம், விருதாசலம்னே ஒரு பஸ்ல போட்டிருக்கான். விருதாசலம்னா வேண்டாத ஊர்னு அர்த்தம், விருதா பெயர்னு திட்டுவாங்க. தமிழ் கொடுமை தமிழ்நாட்டில் ரொம்ப நடக்குது. அப்படி எங்க ஊர், நான் இருக்கிற ஊர் திரு கருகா ஊர்னு பேரு, கருக்கா ஊர்னே போட்டிருக்கான். கருக்கான்னு நெல்லு பதறு உதவாத ஊர்னு அர்த்தம், உதவாத தமிழர்கள் நிறைய இருக்காங்க அங்கன்னு சொல்லி இந்த நீலாம்பரி மேகராக குறிஞ்சி பண்ணிலே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தாளாட்டுற போது இந்த ராகத்தை எடுத்துக்கோங்கன்னு பழைய காலத்துல. இப்ப எல்லாம் ஸ்பிரிங்கை போட்டு குலுக்கி விட்டுருவாங்க, அந்த குலுக்கல் தாங்காம குழந்தை தூங்கும். இந்த குலுக்கல் நம்மளால தாங்க முடியலையே, சரி தூங்கி தொலைப்போம், இன்னொரு தடவை வந்து இன்னொரு தடவை ஆட்டி விட்டுருவாங்க, அது ரொம்ப குலுக்கல் வரும் இல்லையா. இந்த குலுக்கலே வேண்டாம், ஒரு தடவை ஆட்டி விட்டு போய் சமையல் பண்ணுமா, நான் தூங்குறேன், என் தலைய விதியை நினைச்சுன்னு தூங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த ராகம் ரொம்ப மென்மையான ராகம், ரொம்ப அழகான சொற்கள் இந்த பாடலை சொல்லுங்க. இதனுடைய பொருளை கொஞ்சம் குறைவா சொல்லிடுறேன்.

செந்தாமரையோன் யாரு, தாமர பூவில் இருக்கிற ஆம்பளசாமி யாரு, பிரம்மா. அப்புறம் சரஸ்வதி லட்சுமி அவங்க வந்து இங்க செந்தாமரையோன் பிரம்மா. அவருக்கு எத்தனை தலை, பிரம்மாவுக்கு எத்தனை தலை, நாலா, அஞ்சு தலை இருந்தது, ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டா இருந்த ஆணவங்கிற தலைய நிறம்.

சிரம் ஐந்தில் ஒன்றரு தனிமலர் கோயில். அது வரைக்கும் வரலாறு. அடுத்த ரெண்டு வரி இந்த ஊரினுடைய அழகு, ஆற்றினுடைய அழகு.

0: அந்த நதியில முத்துக்கள் மணிகள் எல்லாம் திரண்டு வருகின்றது. அப்ப ஞானசம்பந்தர் காலத்துல இப்ப வெள்ளம் வந்தா என்ன வரும்னா, கிழிஞ்சு போன பாய், வீணா போன தலவாணி. அப்போ மணித்தரளங்கள்லாம் வேண்டாத பொருள்லாம் ஆத்துல வரும். இப்ப அந்த காலத்துல ஞானசம்பந்தர் காலத்துல
1: திறங்கொள் மணி தரளங்கள் வர திரண்டு அங்கு எழிற்புறவ சிறுமிமார்கள்,
0: அழகான குரத்தி பெண்கள்
1: முரங்களினால் கொழித்து.
0: முரமே இப்ப கிடையாது, எல்லாம் குருணை நீக்கிய அரிசி, எல்லாம் மிஷின்லயே முடிஞ்சிருது. அப்புறம் கொழித்தல்னு ஒண்ணு உண்டு ஒரு காலத்துல, இப்ப வாய் கொழிப்பு தான். கொழித்தல்னா முரத்தை எப்படி வச்சு, நான் பார்த்திருக்கிறேன், அந்த கனமான பொருள் தான் மேல அடியில தங்கிடும். மணி எல்லாம் விலையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுறாங்களா ஆத்துல, இந்த அழகான குறவர் சிறுமிமார்கள் முரங்க.

0: எத்தனை செல்வம், இதுக்கெல்லாம் பொருள் சொல்லணும்னு நம்ம செந்தமிழ் அரசு அவர்கள் தான் சொல்ல வேண்டும். நாளே தனியாக ஏதோ தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கோம். சென்ற வாரம் ஒரு 5 நாட்கள் தமிழுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு மலேசிய திருநாட்டிலே. நாங்களும் நிறைய பாடிக்கிட்டோம், 40 வருஷமாக தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கிறோம். தலையே நீவனங்காயில் இவ்வளவு பொருள் இருக்காங்கிறது எனக்கு உணர்த்தினா தானே உணர முடியும். சிவபெருமானை வணங்குவதற்கு ஒரு தலை தான் நம்ம சொல்லியிருக்கிறார், தலையே நீ வணங்காய். ரொம்ப மகிழ்ந்து போனேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் 5 தலை போடுறார்.
1: கருணாநிதியான கருணைக்கடல் பரமேஸ்வரனுடைய அளவற்ற கிருபையினாலே இந்த ஆண்டு மார்கழி திங்கள் திருவம்பாவிலேயும் திருப்பள்ளி எழுச்சியிலேயும் அடிவர்களுடைய சிறப்புகளையெல்லாம் காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியினுடைய 10வது பாடல் நிறைவு பாடல், நிறைவான பாடல், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியிர் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லும்படியாக இந்த பூமியினுடைய சிறப்பு, இறைவன் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய சிறப்பு இரண்டையும் இதிலே புகுத்தி பாடுகிறார் மணிவாசக பெருமான். பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட இந்த பூமியிலே நாம் பிறக்காத காரணத்தினாலே இறைவனுடைய திருவருள் பெறவில்லையே என்று ஏங்கும்படியாக, நாம் வீணாக பொழுதை கழிக்கிறோம் என்று வருத்தப்படும்படியாக, இந்த பூமியானது சிவன் உய்ய கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தமும் மலரவன் ஆசைப்படமும் என்று சொல்லும்படியாக, இறைவன் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை அக்கொள்ளவல்லாய் என்று நம்மை எல்லாம் ஆண்டு கொள்வதற்காக இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கள் அரசை அடியோங்கற்கு அறமுதை நங்கள் பெருமானை பாடி என்று அந்த எம்பெருமான் இங்கு ஒவ்வொருவருடைய இல்லங்களிலேயும் ஒவ்வொருவரிடத்திலேயும் வந்து நம்மை ஆட்கொள்ளுகின்றான். அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த பூமிதான் என்கிற மிகப்பெரிய கருத்தை சொல்லுவார். இந்த பூமியிலே மட்டும்தான் இறைவனை நினைந்து துதித்து நம்முடைய பாப புண்ணியங்கள் இரண்டையும் கழுவிக்கொண்டு சித்தமலம் அறுத்துக்கொண்டு சிவமாகக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். இங்கே மட்டும்தான் நம்முடைய வினைகளை கழுவிக்கொண்டு மேலே அந்த இறைவனை நாடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சுவர்லோகம், மகோலோகம், தபோலோகம், ஜனோலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டாதி இந்த லோகங்கள் எல்லாம் புண்ணியங்கள் அனுபவித்தவர்களுக்காக இருக்கக்கூடிய லோகங்கள். அதே போல அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய கீழ் உலகங்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களுக்காக இருக்கக்கூடிய நரகங்களை உடையதாக கொண்டிருக்கிறது. இப்ப புண்ணியம் செய்தவர்களுக்காக ஒரு உலகங்கள், பாவம் செய்தவர்களுக்காக ஒரு உலகங்கள் என்று இருக்கின்றன. இந்த இரண்டு உலகங்களிலேயும் சென்று அனுபவித்து மீண்டும் இந்த பூமிக்குத்தான் அவர்கள் திரும்பி வர வேண்டும். மீண்டும் தங்களுடைய வினைகளை கர்மாக்களை செய்ய வேண்டும். தனை பிறவி எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஆடி ஆடி என்று சொல்லும்படியாக எத்தனையோ பிறப்புகள், ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய், ஒன்னு ரெண்டு கிடையாது. இந்த படுவார் அருணகிரிநாதர் அப்படியே எப்பேற்பட்ட பிறவி, எத்தனை பிறவி, எத்தனை பிறவி. ஆனா இதைத்தான் நம்ம பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் வினைகள் கர்மாக்களை செய்கின்றோம், மீண்டும் புண்ணிய பாவங்களுக்கு தகுந்தபடியாக பிறந்து கொண்டே இருக்கிறோம். இந்த பிறப்பை அறுப்பதற்காக நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். இந்த பிறப்பே நம்முடைய குற்றங்களை அறுப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த பிறப்பினுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட சரித்திரங்கள் எங்கே உண்டு? உண்டு. நம்மிடத்துல மிகச்சிறந்ததான சரித்திரங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. பார்க்கடலிலே தேவர்கள் எல்லாம் அமுதம் வேண்டி கடைந்தார்கள். கடைந்த பொழுது ஆலகால விஷம் வந்தது. எனக்கு அமுதம் வர வேண்டும் என்று ராட்சசர்களும் தேவர்களும் சென்று கடையக்கூடிய சமயத்துல விஷம் வந்த பொழுது எல்லாரும் ஓடினார்கள். எங்கே ஓடினார்கள்? எங்கே ஓடினாலும் அங்கே காப்பாற்ற முடியாது. உலகம் எல்லாம் அழிக்கும்படியாக பறந்து வந்த அந்த ஆலகால விஷம் தங்களையும் அழிக்கவோ அழிக்கும் என்று நினைத்து கைலாசத்திற்கு சென்று அந்த எம்பெருமான் இடத்திலே சென்று சரண் அடைந்தார்கள். எம்பெருமான் தன்னுடைய பரிஜனங்களிலே உருவாக இருக்கப்பட்ட சுந்தரரை அனுப்பிச்சாராம். என்ன சிறப்புன்னா, எம்பெருமான் சுந்தரமூர்த்தியாக மிக அழகிய ஒருவனாக நின்று பார்க்கும் பொழுது அவனுடைய ரூபத்திலே இருந்து ஒரு பிரதிரூபம் வந்ததான். அதுதான் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். வேற ஒன்றும் கிடையாது, இறைவனிடத்திலே இருந்து வந்த பிரதிரூபம் சுந்தரர். இந்த சுந்தரரை அனுப்பிச்ச உடனே அந்த சுந்தரர் சென்று எல்லாரும் பயப்படுகின்றார்கள். ஆனா அந்த ஆலகால விஷத்தை ஒரு நெல்லிக்கனி போலே கொண்டு வந்து ஒரு பாத்திரத்துல கொடுத்து பகவானே என்ன பண்ணணும்னு கேட்டாராம். கவலைப்படாதே, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பண்றேன்னு சொல்லி அந்த நெல்லிக்கனியை எடுத்து விழுங்குவதைப் போலவே ஆலகால விஷத்தை எடுத்து விழுங்கினார் எம்பெருமான். அவருடைய கண்டமானது கண்டத்திலே நிறுத்தினாள் அம்பிகை. அவர் நீலகண்டனானார் என்றெல்லாம் நம்ம சரித்திரத்தை பார்க்கிறோம். நஞ்சினை அருந்தியும் நதியினை சூடியும் என்றெல்லாம் கந்தபுராணத்துல இதைத்தான் சொல்லும் பொழுது அவர்களை பாடுவார்கள். எல்லாம் எனக்கு காப்பாற்றியே என்று கேட்பார்கள். இப்ப இந்த ஆலகால விஷத்தை எடுத்துக்கொண்டு வந்த காரணத்தினாலே இவருக்கு ஆலால சுந்தரர்னு பேர் வந்தது. அந்த ஆலால சுந்தரர் இங்கே பூமியிலே அவதரிக்கிறார். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவார் என்று சொல்லும்படியாக இங்கே வந்து அவதாரம் செய்கிறார். இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வதற்காக திருநந்தவனத்திற்கு சென்று பூக்கைவதற்காக செல்லுகின்றார். அங்கே அம்பிகையினுடைய செடிமாரான கமலினி அருந்ததி என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர் வரும் பொழுது பார்வையானது அவர்கள் பற்களிலே செல்லுகின்றது, ஆசைப்படுகிறார். அப்போ இதை அறிந்தவர் என்ன செய்கிறார் எம்பெருமான், நீ பூமியிலே சென்று பிற நாம் வந்து உண்மை ஆட்கொள்வோம் என்று நினைக்கும் பொழுது, பகவானே அங்கே பூமியில போனால் என்னை மயக்கிவிடும், அந்த பூமி என்னை மயக்காதபடியாக தாங்களே வந்து ஆட்கொள்ள வேண்டும், என்னை அந்த பூமியிலே இருக்கக்கூடிய மாயை மயக்காதபடியாக தாங்கள் வந்து தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி வேண்டிக் கொண்ட காரணத்தினாலே அவர் வந்து அவதாரம் செய்கிறார் இந்த பூமியிலே. இதே போலத்தான் இன்னொரு சரித்திரம் நம்ம பார்க்கும் பொழுது, ராவணேஸ்வரன் கைலைமலையை எடுக்க வேண்டும் என்று நினைந்து அந்த 20 தோள்களும் 10 தலைகளும் நெறியும்படியாக கைலைமலைக்கு அடியிலே மாட்டிக்கொண்டு கதறிக்கொண்டிருந்தான். அப்போ பாகீசன் என்று சொல்லக்கூடிய முனிவனானவர் அந்த பக்கம் போனாராம். இப்படி கதறுகிறாயே என்னன்னு சொல்லும்பொழுது, தவறிழைத்தேன், நான் தண்டிக்கப்பட்டேன் என்று சொன்னான். கவலைப்படாத, பரம கருணாநிதியாக இருக்கப்பட்டவன் பரமேஸ்வரன், நீ தவறே செய்தாலும் சரி, அவன் தவறு செய்த பொழுது வருந்தி அவனிடத்திலே தஞ்சம் என்று புகுந்தாய் என்று சொன்னால் அவனுக்கு உனக்கு நல்லதே செய்வான் என்று சொல்ல என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சாமகான லோலன், அவன் நாதப்பிரியன் கீதப்பிரியன் என்று சொல்லி செல்லுகின்றான் வாகீசமுனி. இப்போ அதை நினைந்த காரணத்தினாலே வீணையிலே அந்த எம்பெருமானை சாமகானத்தினாலே இசைத்தான். தன்னுடைய கரங்களையே வீணையாக்கி நரம்புகளையே எடுத்து தன்னுடைய குடலிலே இருந்து இருக்கக்கூடிய நரம்புகளை எடுத்து ராட்சசன் இல்லையா, ஆன காரணத்தினாலே அந்த கரங்களை வீணைக்கு கருவியாக்கி இசைத்து சாமகானம் இசைத்தானா, வெள்ளருக்கன் செடைமுடியான் வெற்படுத்த திருமேனி என்று சொல்லும்படியாக அவன் நாரண முனிவர்க்கேற்ப நயம்புட உரைத்தனாவும் தாரணி மௌலிபுத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவன் உயர்ந்தான். எப்பொழுது எம்பெருமான் பார்த்தார் அவன் கருணையினை நிலை, ஆகா இப்படி இவன் கதறுகின்றானே, கதறின காரணத்தினாலே ராவணன். இது திருவிழா ராலிமலை திருப்பொழில சொல்லும்போது இராவண இராவண இராவணன் என்று பாடுவார். இராவணம் உடைய, அதாவது கருப்பான நிறத்தை உடைய அழுத ராவணன் சொன்னார், ரோதனம் செய்தவன், ரோதனன் வடமொழியில அழுதல் அர்த்தம், அழுத ராவணன் இரா வண்ணமுடைய ராவணன் என்று சொல்லி திருவிராலிமலை திருப்புகளிலே பாடுவார். இராமைய புராதன பராபர பராமிருத என்று சொல்லும்படியாக இந்த ராலிமலை திருப்புகளில சொல்லுவார். இப்போ அந்த ராவணனுக்கு அருள் புரிந்தார் எம்பெருமான். ஆனால் நல்லவங்களுக்கு நல்லது சொன்னா நமக்கு நல்லது, கெட்டதுவங்களுக்கு நல்லது சொன்னா என்னாகும், நமக்கு தான் தீங்கு வரும். இந்த வாகீசமுனி சொன்ன பொழுது இவன் செய்த தவறுக்கு தண்டிக்கப்பட்டான், இப்படி செய்தாய் என்று அந்த வாகீச முனிவரை பூமிக்கு சென்று பிறக்க வைத்ததாக ஒரு சரித்திரம் உண்டு. அதுதான் அப்பர் பெருமான். இப்போ அப்பர் பெருமானுடைய சரித்திரத்தை பார்க்கின்றோம். புவனியில் போய் பிரமாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவனே என்று அவர் மாறுபட்டு சென்ற காரணத்தினால இப்படி நினைத்த ஒரு தவறான ஒருவனுக்கு உதவி செய்த காரணத்தினாலே தண்டிக்கப்பட்டார். மீண்டும் அதை மாற்றி அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும்படியாக ஒரு சரித்திரம் உண்டு. அடுத்த சரித்திரம் இங்கே நம்ம பார்க்கிறோம், அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். அதை சொல்லும் பொழுது செக்கலாறு பெருமான் சொல்லுவார், தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் உலகத்திலே இருக்கக்கூடிய தீங்குகள் அகன்று, அதாவது சைவ நெறி வளர வேண்டும் என்பதற்காக அவதாரம் செய்ய வைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். இவரோடு மட்டும் இவரோடு மற்றவர்களும் அவதரித்திருக்கின்றார்கள். அதை சொல்லும் பொழுது திருவாரூரிலே ருத்ரகணிகையர் வம்சத்திலே வந்து பிறந்தாராம், கமலினி என்று சொல்லக்கூடிய அந்த செடிப்பெண் வந்து பிறந்தார் என்று, எல்லையில்லா திருநகர் இதனுள் வந்து முதற் பெரும் கையிலை ஆதி முதல்வர்தம் பங்கினாட்கு எம்பெருமானுடைய ஒரு பாகத்தில் இருக்கப்பட்ட அம்பிகைக்கு பொது கடிந்து உரிமை செய்யும் பூங்குளர் செடிமாறில் கதிர்த்த பூங் ஏந்து கொங்கை கமலினி அவதரித்தாள் என்று திருவாரூரிலே கமலினி என்று சொல்லக்கூடியவர் பறவை நாச்சியாராக ருத்ரகணிகை மாறாம் பதிகிலார் குலத்துள் தோன்றி பறவையார் என்னும் நாமம் விதியுடைய விளக்கத்தாலே மேதகு சான்றோர் ஆன்ற மதியணி புனிதன்னாள் மங்கள அணியால் சாற்று என்று சொல்லும்படியாக செக்லார் பெருமான் பாடி சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்துல. இப்ப அங்கே இருந்த இரண்டு பேர் கமலினியா இருந்தது என்று சொல்லக்கூடிய இரண்டு பேரிலே ஒருவர் வந்து பறவையாராக அவதரிக்கின்றார். இன்னொருவரை பற்றி பாடும் பொழுது அங்கே அருந்ததி என்று சொல்லக்கூடிய சேடிமார் வந்து சங்கிலி நாச்சிமாராக அவதரிக்கின்றார் என்று சொல்லுவார். மலையான் மடந்தை மலர்பாதம் மரபா அன்பால் வந்த நெறி தலையாம் உணர்வு வந்தனைய தாமே அறிந்த சங்கிலியார் என்று சொல்லும்படியாக அவரை பாடுவார். எம்பெருமானுடைய அருளினாலே இருந்தவர் எப்படி வந்தார் இந்த நிலைமை யாவர் அங்கிருந்தார் முந்தே இவர்க்காக அந்தன் கையிலை மலை நீங்கி அருளால் போந்த அனிந்திதையார் வந்து புவிமேல் அவதரித்து வளர்ந்து பின்பு வந்தொண்டர் சந்த விரைச்சூள் புயம் சேர்ந்த பரிசு தெரிய சாற்றுவாம் என்று எம்பெருமானுடைய அருளினாலே இங்கு வந்தார் என்று பாடுவார் சீக்கிரார் பெருமான். கையிலை மலை நீங்கி அருளால் போந்தானா வந்த இங்க புகுந்த அனிந்திதையார் வந்து புவிமேல் அவதரித்து வளர்ந்து என்று சொல்லும்படியாக இங்கே வந்து அவதரித்தார் என்கின்ற தன்மையை பார்க்கிறோம். அவதரித்தது மட்டும் கிடையாது, எம்பெருமான் அங்கே இருந்து அனுப்பிச்சானே அவன் வந்து ஆட்கொள்ளுகிறான். இங்கிரம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளக்கூடிய எம்பெருமான் இந்த இடத்துல இவரை எப்படி ஆட்கொள்ளுகின்றான்? அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியர் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் என்று பாடுவார். அப்படி அவனியரை இந்த பூமியிலே புகுந்து நம்மை ஆட்கொள்வதற்காக எம்பெருமான் வந்தான். அதை நமது முதலிலேயே சில சரித்திரங்கள் பார்த்திருக்கிறோம். மீண்டும் அதை பாடம் பார்க்க பார்க்க ஆனந்தம் தான். அந்த சரித்திரத்தை எத்தனை முறை சிந்தித்தாலும் பரம ஆனந்தமாக இருக்கும். தடுத்து ஆட்கொண்ட நமக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுக்கூடிய பெரிய சரித்திரம் அது. அங்கே ஒரு சின்ன ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி கொண்டு நாம் அடுத்த விஷயத்துக்கு செல்கிறோம். அந்த எம்பெருமான் வயதான முதியவர் அந்த கிழவர் வடிவத்திலே வந்து இவன் எனக்கு அடிமை என்று சொல்லி இந்த நாவல் நகர் ஊரன் என் அடியான் என் நாவல் நகர் ஊரன் என்று சொல்லும்படியாக யாவரையும் வேறு அடிமை கொள்ளக்கூடிய எம்பெருமான் நம்பியாரூரர் எனக்கு அடிமை என்று சொல்லும்படியாக வந்து நின்றான். அப்போ அவர் ஒரு ஓலை காட்டி இந்த ஓலையிலே இருக்கின்றது இவருடைய தாத்தா எனக்கு எழுதி கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது நம்பியாரூரர் அவனை எம்பெருமானை பின்னாலே தொடர்ந்து சென்று அந்த ஓலையை பிடிப்பதற்காக ஓலையை கிழிப்பதற்காக செல்கிறார். அந்த இரண்டு பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல். எம்பெருமான் இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று வருகிறான். அவர் அன்பியாரருடைய சிறப்பை இங்கே சொல்லுகிறார். ஓலை காட்டென்று நம்பி உரைக்க ஓலை காணற்பாலையோ அவை முன் காட்டர் பணி செய்யற்பாலை. ஏன்னா உனக்கு என்ன தெரியும் ஓலை காட்டுன்னு சொன்னா ஓலை காட்டி என்ன பண்ண போற நீ, எனக்கு வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த கிழவனானவர் கிழவர்களுக்கு சில குசும்பு உண்டு இல்லையா, அது மாதிரி இவர் என்ன பண்றாரு பேசுகிறார். கோபத்தினாலே என்ற வேலையில் நாவலூரார் வெகுண்டு கோபப்படுகிறார். மேல் விரைந்து சென்று அந்த எம்பெருமானை பிடிக்கிறதுக்காக அந்த கிழவரை பிடிக்க போறார் நம்பியார் ஊர. அங்கே ஒரு வார்த்தை போடுகிறார் சேக்கிழார் பெருமான், மாலையன் தொடராதானை வலிர்ந்து பின் தொடரல் உற்றார். எந்த தேவாதி தேவனை எம்பெருமானை மாலரியா நான்முகனும் காணா மலையாக இருக்கிறானோ எவனை இந்த மால் அயன் தொடர முடியாமல் இருக்கிறதோ அவனை நம்பியார் ஊரர் தொடர்ந்தார்னர். அதான் எம்பெருமானுடைய அருள்திறம். அடுத்த மாட்டில் சொன்னார் அது மட்டும் கிடையாது அவனை பிடிச்சார். பக்தி வலையில் படுவோன் காண்க என்பார். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க யதாவாசோ நிவர்த்தந்தை அப்பிராப்பிய மனசாசகா என்று நம்முடைய எந்த மனமார்ந்து வாக்குகளோடு சென்று அடைய முடியாமல் இருக்கிறது என்று எந்த வேதங்கள் சொல்லுகின்றதோ அதை சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. இதை பாடுவார் வணிகவாசக பெருமான். அடுத்தது பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரி பொழில் முழுதோய் விரிந்தோன் காண்க அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க என்றெல்லாம் அவனுடைய பெருமையையும் அவனுடைய எளிமையையும் ஒன்று மாற்றி ஒன்று அடுத்தடுத்து சொல்லி செல்வார் மணிவாசக பெருமான். இங்கே அழகா சொல்லுவார், ஆவணம் பறிக்கச் சென்ற அளவினில் அந்த நாளன் காவணத்திடையே ஓட கடிது பின் தொடர்ந்து நம்பி பூவனத்தவரை உற்றார். என்ன பண்ணுகிறாராம், நம்பியாரூரர் அந்த எம்பெருமானை போய் பிடிக்கிறார். அதுக்கு சேக்கலார் சொல்றார், அவரால் இந்த நம்பியாரூரரை தவிர புறங்கள் சொற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார்? எம்பெருமானை யாராலையும் எட்ட முடியாது. இதைத்தான் நம்ம பார்த்தோம், யதாவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்யமான சனசா. இந்த வாக்கியங்களோடு சென்ற மனதானது எட்ட முடியாமல் திரும்பி வருகின்றது. வேத மாதா, என்னை எம்பெருமானை என்னாலே பார்க்க முடியவில்லை என்று கீழே வருகிறாள். என்னால முடியலை என்று எந்த வேதங்களினாலே சொல்ல முடியவில்லையோ, எந்த வேதங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்றானோ, எந்த மாலுக்கும் அயனுக்கும் அரியவனாக இருக்கின்றானோ, இவன் தேவாதி தேவர்களுக்கும் அடைய முடியாததனாக இருக்கின்றானோ, அந்த எம்பெருமானை இவர் பின்தொடர்ந்தது மட்டுமில்லை, புறங்களை எவன் சென்றானோ, திரிபுராரியாக இவன் இருக்கின்றானோ, அந்த எம்பெருமானை தொடர்ந்து சென்று பற்றினான். அவர் பூவனத்தவரை உற்றார்னர். அவரால் புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார்? அந்த எம்பெருமானை யார் பிடிக்க முடியும் என்று கேட்பார். அப்படி அந்த எம்பெருமானை பிடிக்கும்படியாக என்ன செய்கின்றான்? அந்த எம்பெருமான் வந்து ஆட்கொள்ளுகின்றான். அப்ப சொன்னாராம், திருவண்ணைநல்லூரிலே சென்று அவர் மறைகிறார், அந்த அண்ணன் மறைகிறார், திகைத்து நிற்கிறார். யார் என்று கேட்கும் பொழுது, முன்பு நீ நமக்கு தொண்டன், நீ முன்பாலே என்னுடைய தொண்டன், கைலாசத்துல எனக்கு தொண்டன், உன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வு அற தொடர்ந்து வந்து நன்புல மலையோர் முன்னர் நான் தடுத்து ஆண்டோம் என்று சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோமே. அப்படி அலர்ந்தமை கருணையின் நீயும் அவனை

சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டுமே அல்ல, நம்ம முதலே பார்த்தோம் அப்பர் பெருமானும் அவதரித்தார் என்று சொல்லும்படியாக. இது அடுத்தது ஒரு முக்கியமான ஒன்றை நம்ம காணுகின்றோம். தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராச்சரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லும்படியாக செக்லார் பெருமான் பாடுவார். சிவம் பெருக்கும் பிள்ளையார் என்று இது எதுக்காக பிறந்தார்? திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்க பரசமய தருக்கொழிய சைவ முதல் வைதிகமும் தழைத்தோங்க என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் இந்த வைதிக நெறியும் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத் துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயர் புகழி திரியான சம்பந்தர் என்று முதலில் எடுத்த உடனே பாடுவாரே சேக்கலார் பெருமான். அப்படி சம்பந்த பெருமான் வந்து தாவில் சராச்சரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார்னார். உடனே கேட்கலாம், என்னங்க பிள்ளையார்னா இவருக்கு ஆளுடைய பிள்ளையார் என்று பெயர் கொடுக்கிறார் சேக்கலார் பெருமான், ஆளுடைய பிள்ளையார் என்று பெயர் கொடுக்கிறார், அதனால இருக்குமான். இத பார்க்கணும்னா திருப்புகளுக்கு வரணும். திருப்புகழ்ல சொல்லும் பொழுது அவர் பாடுவார், சேனைக்குரு கூடலி அன்று ஞான தமிழ் நூல்கள் பறந்து சேனை சமணோர்கள் விண்கண் மிசகியேற தீரத்திரு நீர் புரிந்து மீன கொடியோனுடல் துன்று தீமைப்பிணி தீர உவந்த குருநாதா என்று காளிப்பதி மேவி உகந்த பெருமாளே என்று சீர்காழி திருப்புகழ்ல பாடுவார். உடனே நீங்க கேட்கலாம், சீர்காழியில பாடுறதுனால அவர் இவரை சொல்லியிருக்கலாம் இல்லையா? சீர்காழி பாடுறதுனால திருப்புகழ் சொல்லியிருக்கலாம் இல்லையா? கிடையாது. வயலூர்ல பாடும் பொழுது பாடுவார், பொது திருப்புகளிலே பாடும் பொழுது அதை பாடுகின்றார்.

பூவாகி. இது புதுப்பாடலே, பாடும்பொழுது தம் பந்த மர தவனோர்பவர் கூரை தீர சம்பந்தன தமிழ் தேக்கிய பெருமாளே. அது மட்டும் கிடையாது, புத்த அமணர்கள் மிகவே கெடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்க அனல்வய மிக ஏடுயவே உமையாடன் புத்திரன் என இசை பகர்நூல் மறைநூல் கற்ற தவமுனி பிரமாபுரம் வாழ் பொற்ப கவுனையர் பெருமான் உருவாய் வருவோனே என்று சொல்லும்படியாக யார் அவதாரம் பண்ணார்? இதே அருணகிரி சுவாமிகள் பாடுகிறார், முருகப்பெருமானே வந்து அவதாரம் செய்தார் என்று. உமையாழ்டன் புத்திரன் என, உமையாழ்டன் புத்திரன் என இசை பகர்நூல் மறைநூல் கற்ற தவமுனி பிரமாபுரம் வாழ் பொற்ப கவுனியர் பெருமான் உருவாய் வருவோனே என்று சொல்லும்படியாக இத வயலூர் திருப்புகளிலேயும் பாடுவார். அப்படி அது மட்டுமல்ல, இவர் உமையாளுக்கு மைந்தன்னு மட்டுமே சொல்லல, அமணர் அடங்கலும் கூட நித்திரண்டு கழுவில் உதைந்துதைந்தேற விட்டு நின்ற அபிரவ தொங்க கங்கா நதிக்கு மைந்த அடியவர்க்கு எளியானே என்று சொல்லும்படியாக இதையும் பாடுவார் அருணாச்சலம் திருவண்ணாமலை திருப்புகளிலே பாடும் பொழுது. அடுத்தது

திருக்கோணமலை திருப்புகழ் நம்ம அந்த தீர்த்தமலை திருப்புகழ் நம்ம பார்க்கிறோம். அந்த எம்பெருமான் யார், முருகப்பெருமான் வந்து சம்பந்தராக அவதரித்தார் என்று சொல்லும்படியாக அருணகிரி பெருமான் சொல்லுவார். அவரை ஆட்கொள்ளக்கூடியது எம்பெருமான் எப்படி வந்தார், இதுக்கு ரொம்ப பொருத்தமாக நம்ம பார்க்கிறோம். நிலன் அலந்தமை கருணையின் நீயும் அவநீர் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லா என்று சொல்லும்படியாக அங்கே நீராடச் செல்லும் பொழுது தந்தையார் சிவபார்த்த கிருதியை நீராடச் சென்றார். அகமர்ஷணம் என்று சொல்லும்படியாக நீருக்குள்ளே புகுந்திருக்கும் பொழுது பார்த்தார், அம்மே அப்பா என்று அழைத்த பொழுது எங்கு வந்தார், முன்னியவர்க்கு அருள் புரிவான் பொன்மலை வள்ளியும் தாமும் பொருவிடை மேல் எழுந்தருளி சென்னி இளைம் பிறை திகழ செழும் பொய்கை மருங்கணைந்தார் என்று சொல்லும்படியாக ஞானம் கொடுத்தானே அம்பிகையோடு வந்த அந்த ஞானம் கொடுத்த சரித்திரத்தை பார்க்கிறோம். இங்கே புவனியில் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அவனே இந்த பூமி சிவன் இங்கே கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் நிறுப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்த நின் கருணையும் நீயும் அவதீர்ப்பு உந்தமை ஆட்கொள்ளவல்லா என்று இந்த புவனியிலே வந்து பிறக்கின்றார்கள் யார், எம்பெருமானுடைய திருவருளினாலே.

0: எந்திருமானுடைய திரு ஆக்ஞையினாலே வந்து பிறக்கின்றார்கள். முதல்ல பார்த்தோம் வாகீச முனிவர் வந்து பிறக்கின்றார், ஆலால சுந்தரர் வந்து பிறந்திருக்கின்றார், முருகப்பெருமானே வந்து திரு அவதாரம் செய்தான் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, இவர்களையெல்லாம் எம்பெருமான் ஆட்கொண்டான். அவனியிர் புகுந்தியமை ஆட்கொள்ள வேண்டா, நின்மை கருணையின் நீயும் அவனியிர் புகுந்தியமை ஆட்கொள்ளவல்லா என்று எம்பெருமான் அவர்களையெல்லாம் ஆட்கொண்டான் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு மிகச்சிறப்பாக திரு தேவார முதலிகள் மூவர் என்று சொல்வோமே, அந்த மூன்று பேரும் மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள். பொருத்தமான முடிவாக பொருத்தமான தன்மையிலே அமைந்திருக்கின்றது என்பதை கண்டு நம்ம ஆனந்திக்கிறோம், ஆச்சரியமும் படலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு முக்கியமான கருத்துண்டு. இந்த வருஷம் எம்பெருமானுடைய கருணையினாலே அடியவர்களை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே சிந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த பாக்கியம் என்ன என்று கேட்டால், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே அந்த பிரம்மா விஷ்ணு கூட இந்த பூமியில பிறக்கலையே, நம்ம வேஸ்டா நாளுக்கு போக்கிட்டு இருக்கிறோமே, அத அவமே என்ன வேஸ்ட், வீணாக கழிக்கின்றோமே என்று சொல்லி இந்த பூமியில வந்து பிறக்கிறார்களாம். ஆனால் நாம் பூமியில பிறந்திருக்கின்றோம், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் நினைக்க, அந்த எம்பெருமானை வாழ்த்த வாயும் நினைக்க நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை துதியாதே என்று சொல்லும்படியாக அவனை பாடாம அவனை தொழாமல் அவனை வணங்காமல் யாரை பாட முடியும், யாரை வணங்க முடியும், யாரை துதிக்க முடியும், அவனல்லவா நாயகன். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் எப்படி கிடைக்கும், இந்த பூமியிலே அவன் வந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பாக்கியம் எப்படி கிடைக்கும்னா, அடியவர்களுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். இங்கனும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் எறும்பெருமான் தர வேண்டும் என்றால், நம்முடைய மனத்திலே குற்றம் களைந்து கோது ஆட்டி நம்மை குற்றங்களை களைய வேண்டும் எம்பெருமான். நம்மிடத்துல எத்தனையோ குற்றங்கள் உண்டு, இங்க பெரிய பாக்கிய வசத்தினாலே நம்ம பூமியில வந்து பிறந்திருக்கின்றோம், எம்பெருமான் பிறக்க வைத்திருக்கின்றான். அந்த பாக்கியம் இன்னும் அதிகரிக்க வேண்டும், எம்பெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குற்றங்கள் களையப்பட வேண்டும். நாம் எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் அடியவர்களுடைய திருவடி சம்பந்தம் தான் முக்கியமான விஷயம். அப்பேற்பட்ட திருவடி சம்பந்தம், அடியவர்களுடைய திருவடி சம்பந்தம் இல்லாமல், அடியவர்களுடைய சம்பந்தம் இல்லாமல் எம்பெருமானை அடைவது கடினம் என்கின்ற ஒரு பெரிய கருத்து உதித்தது. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அடியவர்களை இந்த ஒரு 30 நாளும் ஒரு 15-20 நிமிடங்களாவது திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே ஒரு சிந்திக்கக்கூடிய அந்த ஸ்மரணம் என்பது பெரிய விஷயம் இல்லையா. பக்தியில முதல் நிலை முன்னே அவனுடைய நாமம் கேட்டாள் என்று சொல்லும்படியாக முதல்ல கேள்வி என்ற சொல்லக்கூடியதான் வருகின்றது. அப்படி அந்த எம்பெருமானுடைய அடியவர்களை நினைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்களெல்லாம் தந்திருக்கிறீர்கள். இந்த பாக்கியத்துக்கு எப்படிப்பட்ட கை மாறி எப்படிப்பட்ட பிரதிபலன் நன்றி நான் செலுத்தப் போகிறேன் தெரியல. என்னுடைய பிறவி நீங்கும்படியாக, எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும்படியாக, அடியவர்களையெல்லாம் சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த உங்களுக்கெல்லாம் இந்த shaivam.org என்று சொல்லக்கூடிய அந்த வலைத்தளத்தாருக்கும் அதில் இருக்கக்கூடிய அத்துணை அடியவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இப்பேற்பட்ட பாக்கியத்தை என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்கின்ற தன்மையை மீண்டும் மீண்டும் நினைந்து, இந்த மார்கழி திங்கள் மிகச்சிறந்த மாதமாக நமக்கு கழிந்தது, எம்பெருமானுடைய திருவடியார்களையெல்லாம் நினைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு உங்களாலே கிடைத்தது என்கின்ற ஆனந்த பரவசத்தோடு மீண்டும் அந்த எம்பெருமானை எப்படியெல்லாம் சிந்திக்கலாம் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே விடைபெறுவோம். ஆனால் அதற்கு முன்பாக இதில் இருக்கக்கூடிய நல்லது, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்ததுன்னா அது அடியவர்களுடைய பெருமைதானே தவிர அடி என்னுடைய தன்மை எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே தெரியாத என்னையும் கூட வலிந்து ஆட்கொள்ளக்கூடிய அந்த வள்ளல் என்னையும் பேச வைத்திருக்கின்றான், என்னையும் சிந்திக்க வைத்திருக்கின்றான். குற்றங்கள் இருந்தாலும் அவன் எனக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக குற்றம் களைந்து என்னை அவன் ஆட்கொள்ள வேண்டும் என்பதாக நினைந்து உங்கள் ஒவ்வொருவருடைய திருவடிகளிலேயும் என்னுடைய சிரத்தை தாழ்ந்து பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாம் சந்திப்போம், அந்த இறைவனை சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.
1: அதுலாமே பொய்த்தொழுது பேர் மெய்யான தொண்டுனா எங்க உட்காரோங்கிறது முக்கியம் இல்ல, எதை சிந்திக்கிறோம் என்பதுதான் முக்கியம், எப்படி உட்காரோங்கிறது முக்கியம் இல்ல. சில நேரம் சொற்பொழிவாளர்கள் பார்வையாளராக வரமாட்டாங்க. அப்படின்னா இருக்க முடியாது. பார்வையாளராகவும் இருக்கணும், சொற்பொழிவாளராகவும் இருக்கணும். அருள் கற்பாவம் பாடுவராகிய அருள் இருக்க அப்பாதி சொல்லி எங்க உட்கார வைக்கிறாரோ அங்க உட்கார்ந்து இருக்கணும். அது நான் இங்கதான் உட்காருவேன் அடம் பிடிக்கிற குழந்தமான இருக்கக்கூடாது. எங்க வேணாலும் உட்கார வைப்பாரு. நீங்க இங்க உட்கார்ந்ததின் காரணமாகவே உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய பதவி உயரும். இங்க உட்கார்ந்ததின் காரணமாகவே உங்க இல்லத்துக்கும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சிவபெருமான் கொடுத்துருவாரு. இங்க கீழே உட்கார்ந்துட்டீங்கல்ல நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. தண்ணியா இருக்குதுங்க, பேண்ட் எல்லாம் ஈரமாயிடுச்சு, புடவை ஈரமாயிடுச்சு, நல்ல புடவை போகாது. அப்பதான் சொற்பொழிவ முடிச்சுட்டு வெளில வர அந்த அம்மா சொன்னாங்க, பாருங்க சார் புடவை இப்படி ஆயிடுச்சு, அட இதுக்கு கவலைப்படுங்க வீட்டுக்கு போங்க, வேற ஒரு புடவை புதுசா இருக்கும் பாருங்க அப்படின்னு நான் சாதாரணமா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த வாரம் பாக்குறேன் சார், நிஜமாவே முக்கியம் சார், இந்த செய்தி உங்களோட சொல்லணும், நீங்க எல்லாத்தையும் சொல்லணும். என்னங்க எனக்கு புடவை என் பையன் கொரியர்ல அனுப்பிச்சிருக்கான், கொரியர்ல அனுப்பிச்சிருக்கான், வீட்டுக்கு போறேன் அம்மா உங்களுக்கு கொரியர் வந்திருக்குது, புடவை நீங்க இங்க வந்து வாங்கிக்கணும், அது வெளிநாட்டுல இருந்து அனுப்பி வைக்கப்படுது, உங்க பர்த்டேக்காக புடவை அனுப்பிச்சிருக்கான். என்ன புடவை தெரியுங்களா, இவங்க எந்த புடவை தண்ணியில விழுந்து அந்த தலைப்பு பாதிச்சிருச்சுன்னு நினைச்சாங்களோ அதே கலர்ல பட்டு புடவை. இதுவரை சாதாரண புடவை, இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதை விட மேம்பட்ட ஒன்றை வழங்குவான், அதை விட மேம்பட்ட ஒன்றை வழங்குவான், அவன்கிட்ட நம்பிக்கையா இருக்கும். விழுந்து கும்பிட்ட ஒன்றுக்கு புடவையுடைய தலைப்பு பாழ்பட்டுச்சுன்னு சொன்னா பட்டு புடவையே தரான். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம இங்க கீழே உட்கார்ந்துட்டோம்னா நமக்கு இதை விட மேம்பட்ட ஒன்று கிடைக்க போகிறது என்பது பொருள் என்பதை சொல்லி சிவபுரி என்ன வண்ணம் பெரும் திருவாரூர் எய்தி பவர் காட்கொள்வாக்கம் கோயிலுள் பணியம் புக்கார் திருக்கோயிலுக்குள்ள வணங்குவதற்காக போறாரு. சங்காந்திர பட்டத்து தேவி அந்த திருவாரூர் தலத்து இறைவனுக்கு சாத்துவதற்காக வைத்திருந்த மதுரையிலே ஒன்றை எடுத்து முகர்ந்து பார்க்கிறாள். இதை பார்த்த சிறுத்துணை நாயனார் தான் பிரார்த்தனை கடைசி நாயனார், இன்னொரு இடங்களி நாயனாராகவும் சிறுத்துணை நாயனர் திரும்ப அவரை பற்றிய புராணம் இருக்கு. அதிலே அணைய வந்து சிறுத்துணையாராம் அன்பர் முன்னூறு நிலவை அங்கு புகுந்தது ஒழிந்த போது மந்தரும் அவரை நோக்கி மற்ற குற்ற கண்டம் தன்னை அவனையே அன்போ கடித்து தருவதன் மூக்கு அறியதா கண்டன, இது ரொம்ப தப்பு அப்படின்னு பயந்து போயிட்டாரு. முதல் முதல்ல அந்த பூவை தொட்டது கையால கைய விட்டு கட்டைய உடைவாள் தன்னை உருவி அக்கமல் வாசப்பூ தொட்டு முன்னெடுத்த கையா முற்பட துணிப்பதென்று கைய முதல்ல விட்டது. நமக்கெல்லாம் எதை தெரியுமா வெட்டணும், கபாலி நினைச்சாலும் கண்ணை எடுக்கணும். இந்த கண்ணுடன் அவ்வளவு கபலத்திற்கும் காரணம், அவ்வளவு பேராசைக்கும் காரணம் பகவான் சொல்லுவாரு. பார்த்த உடனே கண்ணுதான் நமக்கு விஷமத்தை எல்லா விஷத்தையும் உள்ள செலுத்துவது எது தெரியுமா, காது கம்மியா செலுத்துது, வாய் கொஞ்சம் தான், வாய் கொஞ்சம் தான், ஆனா கண்ணுக்கு பாருங்க கப்பாட்டம் என்ன வேலை, சிரிக்குது கபல பொய் சொல்லுது பேசிக்கிட்டு இருந்தது மஞ்சம் பேசுது, ஆள் வந்துட்டான் உங்களை பத்தி தான் உயர்வா பேசிக்கிட்டு இருந்தோம் சொல்லு. இந்த கவடபரிடம் சொல்கின்ற இந்த கண்ணை நாம முதல்ல சரியாக்கிட்டோம்னு வைங்கள நமக்கு எல்லாமே சரியாயிடும். இந்த கண்ணு தான் சாமியை பார்க்கும் போது கூட யாரெல்லாம் நம்மளை பார்க்கலாம்னு ஒரு முறை அப்படி நோட்டம் விடுது. எல்லா கண்ணும் சாமியதான் பார்க்குது, நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வந்த வினை என்ன, சாமியை பார்க்கறதுக்காக வந்த இடத்துல சாமியை பார்க்க வந்தவங்களையா பார்க்க வந்திருக்கிறோம். இதுல வேற பாரு அவங்க வந்துட்டாங்க, அந்த அம்மா தேவையே சாமி கூப்பிட்டு அந்த அம்மா வேற கூப்பிட்டு யார் வந்துருக்கா பாத்தியா, ஏன் கபாலிய பார்க்க வந்துருக்கோம், கற்பலத்தை பார்க்க வந்துருக்கோம், இவ்வளவு கூட்டத்துல நின்று மழையில நின்று நனைஞ்சி இடத்தெல்லாம் இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கிங் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு பார்க்கிங் பண்ணிட்டு வந்து நின்னா இங்க யார் வந்திருக்காங்க பாக்கிறதுக்காக வந்தோம், நான் வந்திருக்கிறேன்னு ரிஜிஸ்டர் பண்றதுக்குள்ள வந்துருக்கேன் கபாலி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுல வந்துருக்கோம். ஆடி சுவாதி இன்னைக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு நீ எப்படி சுந்தரனை திருக்கைதாயத்துக்கு அனுப்பிச்சியோ, சேர்மான் பெருமாள் எப்படி திருக்கைதாயம் அனுப்பிச்சு வச்சியோ, அடுத்தது அவை பிராட்டியை எப்படி திருக்கைதாயம் அனுப்பிச்சு வச்சியோ, அது போல என்னையும் திருக்கைதாயத்துக்கு அனுப்பி வை, திருக்கைதாயத்தை நோக்கி திருப்பி வை, அந்த பக்கம் போவோம், கொஞ்சம் தூரம் போவோமே, ஒரு மூச்சுல நம்ம எனக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு மூச்சுல மண் எடுக்கிற மாதிரி நான் செஞ்ச வினை எனக்கு கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் தெரியல. நீங்க சிறப்பா கேட்டீங்க, சிறப்பா செஞ்சிச்சீங்க அப்படின்னா நீங்க போயிடலாம். நம்ம இத சொல்லும் போது திருக்கைலாயம் கிடைக்கும், நான் செஞ்ச வினைக்கு திருக்கைலாயமா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா கூட கிடைக்காது. பொண்ணு வச்சு வாயாலும் சொன்ன உடனே வினை போயிடுச்சு, தீய வினை இல்ல என்கிட்ட, தீய சிந்தனை இல்ல என்னுடைய பார்வையில, தீய தன்மை இல்ல, நன்மை விளையும் அப்படின்னு நம்பணும். நான் நன்மையா ஆயிட்டேன்னு நினைச்சா நாம நன்மை ஆயிடுவோம். ருஷி சொல்றாங்க, நம்ம போடுற ட்ரெஸ் முதல்ல நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், அப்பதான் மத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வச்சுங்க, அதை மத்தவங்க நீங்க போட்டுட்டு போய் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு பிடிக்கல உங்களுக்கு நல்லா இருக்கோ அப்படின்னு. அது போல நம்ம பற்றிய உயர்ந்த கருத்து நமக்கு வரணும், நமக்கு வரல ஏ நல்லா இருக்கீங்களா என்னத்தை கேக்குறீங்க, இருந்துட்டு போய் மழை வேற தண்ணி வேற இல்ல, தண்ணி கொஞ்சம் வேற இருக்கு, கரண்ட் வேற கட் ஆகுது, இப்படிலாம் புலம்பலே இல்ல. நான் ஓம் நமச்சிவாயான்னு சொல்றேன், எனக்கு ஒரு குறையும் இல்ல, நல்லா இருக்கிறேன் இப்படி சொல்ற ஆள் யாரையாவது ரெண்டு பேரும் பாருங்க. கோயிலையே பார்க்க முடியல, வெளியில இல்ல, கோயிலுக்கு வந்து தரிசனம் கிடைச்சுதான். ரொம்ப கூட்டம் சார், நீ காலையில ஒரு கோயிலுக்கு போறேன், நீ காலையில ஒரு கோயிலுக்கு போறேன், அந்த உச்சி காலத்துக்கு மணி அடிக்கிறாங்க, திரும்ப தரிசனம் உண்டு, திரும்ப தரிசனம் உண்டு, கோயில் சாத்தி இருக்கு, வாசல் நடசாத்தியாச்சு போக போங்க, நடசாத்தியாச்சு போக போங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கு. கோயில் சிப்பந்தியும் கிடையாது, அவனும் கும்பிடுறதுக்கு வந்தவர். நான் கேட்டேன், நீங்க எந்த ஊரு, நீங்க எந்த ஊரு, இல்லைங்க நான் மதுரை அப்படின்னு. உங்களுக்கு இந்த கோயிலோட நடைமுறை ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்க. அப்புறம் எதுக்கு வாசல் நடசாத்தியாச்சு போக போங்கன்னு சொல்றீங்க? கோயில் சாத்தி இருக்குதுங்க, என்னன்னு தெரியல, சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல சும்மா நீங்க சுத்தி வாங்க, பத்து நிமிடத்துல திருக்கோயில் கதவு திறக்கப்படுகிறது, நாங்க தரிசனம் பண்றோம் அவங்க அப்படியே பாத்துட்டு தரிசனம் கிடைச்சிருச்சு இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்டு நான் போயிருந்தேன்னா முடிஞ்சிருக்காத. இறைவனை பார்ப்பதற்கு நம்ம மக்கள் புதிய ரிஷபம் செஞ்சு அதை எடுத்து வைக்கும் போது உடைந்து 26 நிமிடங்கள் சுவாமி காலதாமதமா. நம்ம கோயில ஒரு நாள் கிடையாது, கரெக்டான டைம் போறோம். நம்ம விழுந்து நம்ம வீட்டு சாமி கிட்ட நாம ஒரு பிரேயர் வச்சிட்டோம்னா, நான் போறேன் எனக்கு தரிசனம் வேணும்னு சொல்லிட்டோம்னா கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்காம போவே மாட்டேன். அதே மாதிரி யாரையாவது சிவாசனா பிடிக்கிற அவசியமே இல்ல, நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது சாமி கிட்ட விழுந்து கும்பிட்டு நான் கோயிலுக்கு வரேன் எனக்கு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விழுந்து கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தரிசனமும் கிடைக்கும், பிரசாதமும் கிடைக்கும். ஆனா நம்ம செய்யறதே இல்ல, கோயிலுக்கு தானே போறோம் அப்படின்னு அப்படி அசால்ட்டா வராதிங்க. கோயிலுக்கு போறோம் அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம், அத உங்க வீட்டு குலதெய்வத்துக்கிட்ட உங்க வீட்டு சாமி கிட்ட முதல்ல சொல்லுங்க, நான் போய் திருக்கோயில் வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுங்க. நல்லதா நடக்கும், திருக்கோயில் வழிபாடே சிறப்பா நடக்கும், கூட்டத்துல நெறிபடவே மாட்டீங்க, எந்த பொருளும் தொலையாது, எந்த பொருளும் தொலையாது. அம்மா இலங்கையில இருந்து வந்த அம்மா கட்டையா பணத்தை விட்டுட்டாங்க கோயில் வழிபாட்டுல, அவங்க சொல்லி புறம்பும் போது நான் உடனே வச்சிருக்கேன், ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுங்க வழி போறப்ப சொல்லிட்டு வந்திருக்கிறேன், வழி போறப்ப ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் வழி போறப்ப என்ன பிரேயர் தெரியுங்களா, அவங்களுடைய பணமும் அவங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான், இலங்கையை சார்ந்த அம்மா கிடைக்கணும், காலதாமதமா வந்தேன். ஆனா அதுக்கான காரணம் இதுதான், அந்த அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்தேன், கவலை அங்கே கிடைச்சிடும், ஓம் நமச்சிவாயாலும் சொல்லுங்க, ஓம் நமச்சிவாயாலும் சொல்லுங்க, கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும், இழப்பே இருக்காது, சிறப்பு தான் இருக்கும். அந்த உடைவாள் தன்னை மட்ட வழி கூடதான் செங்கை வளையலும் துணித்தார், வளையலோட துணித்தார், ஆணி போற தண்ணிக்கு இதை சொல்லக்கூடாதுன்னா ஆணி மாசம் சார் வளையலோட சீவிட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அழகான பெண்மா கிடைக்கும், திருமணத்திற்கு தேடக்கூடிய ஆண் மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த புராணத்தை கேட்டீங்கன்னா கடற்சிங்க நாயனார் என்ற புராணத்தை கேட்டீங்கன்னா நல்ல அழகான மனைவி அமைய யாராலும் சொல்லுங்க, கடற்சிங்க நாயனார்னு வழிபாடு செஞ்சுட்டு பெண் பார்க்கும் படலத்தை தொடங்க சொல்லுங்க, அழகான மனைவி கிடைப்பார், நல்ல குணவதியா இருப்பார். ஒருவரை தேடி செங்கை உடைவாளால் துணித்த போது பெருகிய தொண்டர் ஆண் பெண் பிறந்தொழி குவிவே பொங்க இரு விசும் படையையும் யோங்கும் இவையவர் ஆக்கும் பின்னி மறுபடிய தெய்வ வாச மரமனை பொழிந்தது தந்தை சுவாமி அங்கே தோன்றி மரமனை தேவர்கள் எல்லாம் பூமாடி பொழித்தார்கள் என்பதை சொல்லி அவர்கள் அத்தனை பேரும் மூக்கறிந்த சங்காவுடைய மூக்கும் சரியாயிடுச்சு கையும் சரியாயிடுச்சு முன்னை காட்டிலும் அழகு பொருந்தியவளாக சங்கா மாறிவிட்டாள் கடச்சிங்கராயனாருக்கு அழகான மனைவியாக அவள் இப்போது அருளப்பட்டிருக்கிறாள் என்பதை சொன்னால் கையெல்லாம் ஊன் கை மூக்குல முகத்திலேயே ரொம்ப அழகு மூக்கு அதெல்லாம் ஊனால் ஆனது ஆனால் இப்போது அது ஊனால் ஆனது அல்ல அழகால் ஆன சிவபெருமானால் ஆன மூக்கு சிவபெருமானால் ஆன கரங்கள் இதுவே அவை நல்லவற்றையே உகரும் நல்லவற்றையே செய்யும் அப்படி நம்முடைய கரங்களும் நம்முடைய கண்ணும் நம்முடைய மூக்கும் நம்முடைய காலும் நம்முடைய வாயும் அறன் நாமே சொல்ல வேண்டும் என்பதை சொல்லும் திருக்கைலாயத்திற்கு செல்லக்கூடிய சுந்தரர் திருக்கைலாயத்திற்கு செல்லக்கூடிய சிறமான் பெருமாள் நாயனார் இவர்களுக்கு முன்னதாக திருக்கைலாயத்தை அடைந்த அமைபுராட்டி கடச்சிங்க நாயனார் அடுத்து இவரை அடையக்கூடிய சிறுத்துணை நாயனார் இளங்கழி நாயனார் இப்படி 63 நாயன்மார்கள் இவர்களெல்லாம் திருக்கைலாயம் சென்றடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த திருக்கைலாயத்தில் நாமும் சென்றடைய வேண்டும் என்பதை ஒரு பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவை நிறைவு செய்தக்கூடிய செயல்படுத்த உங்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் உமப்பால் நிறைய இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து நீருண்டு வழிகின்ற காலுண்டு வழிகின்ற இளவென்று வளர வேண்டும் எரியுண்டு துணியுண்டு பதியுண்டு கதிகுண்டு எதையும் நிறைய வேண்டும் ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகளிரை உணவுண்டு சாப்பிடும் உணவுண்டு வளர வேண்டும் பேருந்து அறிந்து வருகின்ற மற்றுள்ள செல்வங்கள் யாவும் என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஐந்து கரத்தனை ஆலை முகத்தனை என்றின் இடம் இறைவோடும் எழுற்றான் நந்தி மகந்தனை ஞானக்கொழுந்தனை குந்தியில் வைத்தனை போற்றுகின்றே விழிக்கு துணை இருந்த மகப்பாதங்கள் மெய்வென்றா விழிக்கு துணை முருகாயிருந்த நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணையவன் பன்னிரதோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் ஐயோரும் விழிக்கேறலுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிவழஞ்சுண்டு எமக்க வழிவிடக்க வழிக்கே சுழன்று பாவங்களே செய்து வாழ்நர்கள் குழிக்கே எழுந்தும் கைவகமோ என்ன கூட்டியது எல்லாம் வல்ல இறைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. அப்படி ஆரம்பிக்கும் போது கோயிலுடைய நிர்வாக பெருமகனாக ஒருவர் வந்தார். 12 திருமுறை நேற்றோடு முடிந்து விட்டது, இன்றைக்கு என்ன 13வது திருமுறையா என்றார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ஏதோ கபாலியே கேட்பது போல இருந்தது. இல்ல, இது 12வது முறையில ஒரு பகுதியை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அந்த வரும்போது பாத்தீங்கன்னா அடியார்கள் மக்கள் அமர்ந்த இருக்கை எல்லாம் எடுத்து செல்லப்படுகிறது. அடியார்கள் மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு வெளியிலிருந்து வந்த பொருள் நம்மை விட்டு விலகும். நம்மிடத்திலேயே இருக்கக்கூடிய பொருள் நம்மை விட்டு விலகாது. அதை உணர்த்துவது போல இந்த குறிப்பு இருந்தது. கோயிலுக்கு வந்த இருக்கைகள் போயிடுச்சு, ஆனா கோயில் இருக்கு. அதுபோல நாம வந்த போது வந்த உயிர் ஆன்மா இருக்கும். வந்து வந்து நாம போஷிச்சு போஷிச்சு வளர்ந்த இந்த உடம்பு போயிடும், வளரும், குறையும், தேயும், மடியும், போயிடும், இல்லாம போயிடும். அப்போ அதுக்கு என்ன நடக்கும்? இங்க இருக்கிற சேர், இங்க இருந்த இருக்கைகள்லாம் வேறொரு இடத்துல இருக்கைகளா போய் உட்காரும். அதுபோல இந்த உயிருக்கு இன்னொரு உடம்பு கிடைக்கும். உடம்பு எடுக்கின்ற போதெல்லாம் இது என்ன செய்யும்? நாமே இந்த உடம்பை எவ்வளவு சௌக்கியமா பாத்துக்கலாம் அப்படின்னே நம்ம யோசிக்கும். ஆனா நம்மளோட வேலை என்ன தெரியுமா? எது ஸ்திர வஸ்துவோ அதை சரியா பார்த்துக்கணும். நாம தான் உடம்ப சரியா பார்த்துக்கிறதுக்கே கவனம் எடுத்துட்டு இருக்கிறோம். ரொம்ப வெக்கையா இருக்குது, ஃபேன் கீழே உட்காரலாமா, கால் மடிச்சு உட்கார முடியல, ஒரு சேர் கிடைக்குமா, ஏசி போடலாமா, கையில பிசிறி எடுத்துக்கிட்டு வரலாமா, சில் தண்ணி குடிக்கலாமா, இப்படி இந்த உடம்பையே போஷிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.

0: வளரவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை, தேயவும் இல்லை, எதுவுமே ஆகாம உள்ளுக்குள்ள அப்படியே அமைதியா உட்கார்ந்து. சுவாமி கிருஷ்ணர் சொல்வார் இன்னைக்கு ஜென்மாஷ்டமி, சுவாமி கிருஷ்ணர் சொல்வார், சுத்த சாட்சியாக உள்ளே அமர்ந்திருக்கிறது. சுத்த சாட்சியா உள்ளே அமர்ந்து நாம எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போகுது. இந்த ஒரு நிர்வாகமும் ஒண்ணு பண்ணோம்னா, கம்பெனி ஒண்ணு வச்சோம்னா, அதுக்கு அக்கௌண்டன்ட்டும் ஒருத்தர் இருப்பார், ஆடிட்டரும் ஒருத்தர் இருப்பார். இவர் ட்ரையல் பேலன்ஸ் போட்டு கொடுத்தா அதன் பேஸ்ட் ஆன் த ட்ரையல் பேலன்ஸ் அவர் வந்து பேலன்ஸ் ஷீட் போடுவார், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எதெல்லாம் அடுத்த வருடம் கணக்குல கண்டினியூ ஆகும். போன வச்சு இவருக்கு நாம மெட்டீரியல் அனுப்பிச்சிட்டோம், ஆனா அவர் பணம் தரல. சில பேர் அட்வான்ஸ் பே பண்ணிருப்பாங்க, நாம மெட்டீரியல் அனுப்பி இருக்க மாட்டோம். இதெல்லாம் திரும்ப அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகும். அப்படிதாங்க இந்த பிறப்பு. இந்த பிறவியில எதெல்லாம் யார்கிட்டலாம் பணத்தை வாங்கிட்டு மெட்டீரியல் அனுப்பாம விட்டுட்டோமோ, அடுத்த வருஷம் அடுத்த பிறப்புல அவங்களுக்கு நாம மெட்டீரியல் அனுப்பணும். இந்த வருஷம் யாரெல்லாம் நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு பணம் தராம ஏமாத்திட்டாங்களோ அவங்கெல்லாம் அடுத்த வருஷம் நம்ம கிட்ட பணத்தை கொடுப்பாங்க. மெட்டீரியல் ஆல்ரெடி சப்ளைடு. இதான் இதான் சுத்த சாட்சியா உட்கார்ந்து ஒரு ஆடிட்டர் மாதிரி, ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி இந்த ஆன்மா செஞ்சுக்கிட்டு இருக்குது, எடுத்துக்கிட்டு போகுது அடுத்த பிறவிக்கு. நீ இங்க இருக்கணும், இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கணும், இவங்க இவங்கள பார்க்கணும், கபாலீஸ்வரர் கோயில பேசணும், கபாலீஸ்வரர் கோயில பேச்ச கேட்கணும், இப்படி எல்லாம் ஒரு சில வேலைகளை நமக்கு பணிச்சிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சா என்ன ஆயிடும், அக்கௌண்ட்ஸ் நில்லாயிடும், சுவாமியுடைய திருவடியை அடைந்துடலாம். நமக்கு தான் அக்கௌண்ட்ஸ் நில்லாதே பிடிக்காதே, இல்ல பேங்க் பாஸ்புக் எடுத்தா அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, பேங்க் பாஸ்புக் பார்க்கணும், ரொம்ப வேதனை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னங்க பேங்க் பாஸ்புக் பார்த்து வேதனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒண்ணு இல்ல சார், என்னோட பாஸ்புக்ல எப்போதும் 6 digits இருக்கும் பேலன்ஸ், 6 digits பேலன்ஸ் இருக்குமா, அதாவது லட்சக்கணக்கில் பேலன்ஸ் இருக்குமா. இப்போ அது 5 digits ஆயிடுச்சு, 4 digits ஆயிடுச்சு. அதனால எனக்கு 10 lakhs மேல எப்போதும் பேலன்ஸ் வச்சு வச்சு பழக்கப்பட்ட எனக்கு அது வந்து லெஸ் தென் 1 lakh வந்த உடனே கவலையாயிடுச்சு. நான் எங்கேயோ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையணும்னு தோணுது அப்படின்றது. I have to recheck my performance once again அப்படின்றது. என்னுடைய செயல்பாட்டினை நான் திரும்பவும் மீட்டு பார்க்க வேண்டும். நான் சொன்னேன், ஐயா அதெல்லாம் வேண்டாம், இந்த வங்கி கணக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தொகை இருக்கு இல்லையா, அது இல்ல உங்க வாழ்க்கை, அது இல்ல, அதை வச்சுக்கிட்டு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அதை எடுத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதுபோல இந்த ஆன்மாவை வைத்துக் கொண்டு உடலை பூஜிப்பதால் பயனில்ல, இந்த ஆன்மாவை போஷித்து உடம்பை போஷித்து வைத்திருக்கக்கூடிய பலன் வழியாக ஆன்மாவை போஷிக்கவும். கற்றதனால் ஆய பயன் என் பொருள் வாழறிவன் நற்றால் தொழா எனின். கல்வி கற்றதனுடைய பயன் என்ன, இறைவனை வணங்குவது. உடம்பு எடுத்ததனுடைய பயன் என்ன, உடம்பினை வளர்ப்பதனுடைய பயன் என்ன, இறைவனை வணங்குவது. இந்த ஒரு தகவலை சொல்ற நாயனார் தான் இடங்கழி நாயனார். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், அதை எங்க வளருமோ கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர், சகோதரி, ஒரு சகோதரர், சகோதரி, அவங்களுக்கு 2001 அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆளுக்கு 10,000 கொடுத்தாங்க. அக்கா தம்பி அவங்க வீட்டில் வந்த பெரியவங்க, உங்களுக்கு 10,000 தரேன் 2001 நீங்க அதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு 10,000 கொடுத்த உடனே அக்கா என்ன பண்ணாங்க, அப்போ பவுன் வந்து 3,600 ரூபாய். நான் சொல்றது ஒரு பவுன், ஒரு கிராம் இல்லை, ஒரு பவுன், 8 grams சேர்ந்த ஒரு பவுன் 3,600 ரூபாய். இப்போ 1.5 gram கூட வாங்க முடியாது 3,600 ரூபாய் எடுத்து போனீங்கன்னா, 1.5 gram கூட வாங்க முடியாது. 3,600 ரூபாய் சொல்லி எடுத்துட்டு போன 10,000 ரூபாயில் நல்ல 3 pounds மேற்கொண்டு போட்டு ஒரு சங்கிலி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அக்கா தம்பி என்ன பண்ணாரு, ஐயோ எட்டக்க யாரோ ஒரு நண்பர் சொன்னார்னு சொல்லி அரை கிரவுண்டு 10,000 ரூபாய்க்கு தராங்க, மேல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் நீங்க போட்டுக்கணும். எப்படி இந்த அம்மா 3 பவுனுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் போட்டாங்களோ அதுபோல இந்த அரை கிரவுண்டு நிலத்துக்கு மேற்கொண்டு கொஞ்சம் தொகையை போட்டு 10,000 ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாரு தம்பி. அக்கா 5 வயசு மூத்தவங்க, 5 வருஷம் தம்பிக்கு முன்னால இந்த பூமிக்கு வந்தவங்க, அவங்களுக்கு இந்த தம்பியை காட்டிலும் அதிக அனுபவம் இருக்கும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். தம்பிக்கு குறைவான அனுபவம் தான் இருக்கும்னு நாம சொல்லுவோம். ஆனா 2001 10,000 ரூபாய் கிடைச்ச உடனே 3 பவுன் சந்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க, 10,000 ரூபாய் போட்டு. இந்த பையன் ஒரு அரை கிரவுண்ட் வாங்கி வச்சான். 2012 ஒரு 11 வருஷம் கழிச்சு இந்த பையனுடைய 10,000 ரூபாய் 26 லட்சமா மாறி இருக்கு. இந்த அம்மாவோட 10,800 ரூபாய் இருக்குல்ல, அது 75,000 மாறி இருக்கு. இந்த அம்மாவோட நீங்க ஒருத்தர் கேட்டாரு, சார் நீங்க அப்படி கணக்கு பார்க்க கூடாது சார், அந்த 12 வருஷமும் 3 பவுன் சங்கிலிய அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்கல்ல. கரெக்ட் தான், கரெக்ட் தான். அந்த அனுபவத்துக்கான விலை 25 லட்சமா இல்ல, கால் கோடி இல்ல. இந்த தம்பி 10,000 ரூபாய்க்கு போட்டது 26 லட்சமா ஆயிடுச்சு, இது 75,000 தான் ஆகுது. அப்போ நம்முடைய பணத்தை ஒரு சரியான முதலீட்டில் வைக்க வேண்டும்ங்கிற ஆசை நமக்கு இருக்கு, இயல்பா இருக்கு. இந்த அம்மா என்னமா சொன்னாங்க, அனுபவம் இருக்குன்னு சொன்னா அந்த நிறைவோடு இருக்கணும்ல, சே நானும் தப்பு பண்ணிட்டேடா, உன்னோட சேர்ந்து அப்பவே நான் அந்த 10,000 ரூபாய் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தேனா, இன்னைக்கு இதுல இருந்து இது வரைக்கும் தங்கமாவே போட்டுட்டு இருந்துக்கலாம். அப்போ நிறைவு போயிடுச்சா, 3 வருஷம் அனுபவிச்ச நிறைவு போயிடுச்சு. எப்போ அது 26 லட்சம் தம்பிக்கு, சொந்த தம்பிக்கு வந்த உடனே அக்காவுக்கு நான் இத்தனை நாள் போட்டு இருந்தேன் நகையங்கிற நிறைவு போயிடுச்சு. அப்போ நம்மளுடைய பணத்தை நல்ல விதமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நமக்கு ஆசை இருக்கு இல்லையா? ஆசை இல்லாதவங்க யார் சொல்லுங்க, நல்ல விதமா இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல லெவல்ல இம்ப்ரூவ் ஆகணும். இதுல ஷேர் மார்க்கெட்லாம் ஒரு பழக்கம் உண்டு, நீங்க கொஞ்சம் புள்ளி விவரங்கள் தெரிந்தவர்களை கேட்டு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையில ஒரு பழக்கம் உண்டு, ஏற தொடங்குற அன்னைக்கு வாங்கணும், இறங்க தொடங்குற அன்னைக்கு வித்துடணும். இது நுட்பம், ஏற தொடங்குற அன்னைக்கு வாங்கணும், இறங்க தொடங்குற அன்னைக்கு அதே ஷேர் வித்துடணும். சில நேரம் கைக்கு ஷேர் சர்டிபிகேட்டே வராது, அப்படியே அக்கௌண்ட்ஸ்லயே டிரான்சாக்ஷன் ஆகி நமக்கு லாபம் வந்துடும். இப்படி சிலர் லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுல இப்படி சிலர் லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பங்கு சந்தையில. அது ஏஜென்டா இருக்கிறவங்க, நான் ஏஜென்ட்ஸ் கமிஷனை பத்தி சொல்லல, வாங்கி விற்கக்கூடியவர்களே இப்படி லாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த உடம்பை வச்சு நம்முடைய அறிவை வச்சு நாம கொஞ்சம் கூடுதல் லாபம் பார்க்கணும்னு தான் நம்மளோட இயல்பு இல்லையா? கொஞ்சம் அதிகமா லாபம் பார்க்கணும், மற்றவங்களை காட்டிலும் நான் கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு மார்க் தட்டிக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை. நான் என்னையும் சொல்றேன், தட்டிக்கணும்னு ஆசை. நான் கரெக்டா எய்ம் பண்ணேன் சார், நான் கரெக்டா எய்ம் பண்ணேன். இன்னைக்கிலேருந்து ஏறும்னு நினைச்சு வாங்கினேன், கரெக்டா 22 ரூபா போச்சு. நாளையிலேருந்து இறங்கும்னு நினைச்சேன், அது 36 ரூபா இறங்குச்சு, இடையில விட்டுட்டேன், நல்ல லாபம் பார்த்தேன். சொல்ற ஒரு வழக்கம் உண்டு, நல்ல ஏரியாவா பார்த்து வாங்கணும் சார். சும்மா எல்லா இடத்துலயும் பிளாட் வாங்கிட முடியாது, 10,000 ரூபாய்க்கு வாங்கின தம்பிக்கு 26 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னா அது மெயின் பிளேஸ் தான் பார்க்கணும், அதுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கா பார்க்கணும், பிளே கிரவுண்ட் இருக்கா பார்க்கணும். இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் சர்டிபிகேட் கரெக்டானு பார்க்கணும், லீகல் சர்டிபிகேட் பார்க்கணும், யார்கிட்ட இருக்கு சொத்துன்னு பார்க்கணும், லீகல் சர்டிபிகேட் வாங்கணும், நோ ஆப்ஜெக்ஷன், எல்லாத்தையும் பார்க்கணும், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், இவ்வளவு குழப்பம் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு தப்பினாலும் 10,000 ரூபாயும் காலி, 10,000 ரூபாயும் காலி, 26 லட்சம் எப்படி வரும்?
1: இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டோம்னா யாராவது ஒருத்தர் குடிசையை போட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்.
0: வளர்ந்து சொன்ன ஒரு விஷயத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கு. மூணு பவுன் சங்கிலிய வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னா ஒரு பிரதோஷத்துல கூட சாமியை நிமதியா கூப்பிட முடியல, சங்கிலியை இழுத்து குடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சுவாமியினுடைய திருவடியை பத்த வந்த இடத்துல சங்கிலியை புடிச்சுக்கிட்டே சாமியை பார்க்க வேண்டியதா இருக்குது. என்னங்க இங்க கைய வச்சுக்கிட்டே பாத்துட்டு இருந்தீங்க, சாமி மேல அவ்வளவு ஈடுபாடா? அட நீங்க வேற மூணு பவுன் சங்கிலி போனா இன்னைக்கு உள்ள நிலைமையில 75,000 காலி
1: இப்படியே வா. அப்ப சாமியோட திருவடியை நினைவே இல்லை.
0: முதலீட்டினை செய்ய வேண்டும்,
1: இதாக நல்ல முதலீடா செய்யணும். பையன் படிக்க வைக்கிறோமே, என்ன நினைக்கிறீங்க நீங்க? குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு முதலீடு, நாம சாப்பிடுற சாப்பாடு ஒரு முதலீடு, நாளைக்கு ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு இன்னைக்கே நாம போடுற ஒரு முதலீடு. நாம படிச்ச படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பா அம்மா கொடுத்த பேசிக் ஃபண்ட், முதலீடு. இந்த சீட் மணி வாங்கல அது.
0: அப்போ வாழ்க்கை முழுக்க முதலீடுல தான் இருக்குது. எங்க இந்த முதல எங்க முதல் செலுத்துறோம் அதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை. சில சமயம் வீட்டுக்கு வேலை செய்வாங்க சில பேர், ஓடா தெய்வாங்க, காலையில 4 மணிக்கு எழுந்துருச்சு எல்லாரையும் அலுவலகத்துக்கு கிளப்பி விட்டு எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப அதிகப்படியா வேலை செய்வாங்க.
1: யாராவது வந்தாங்கன்னா, ஏங்க நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, நீங்க எங்க வேலை, நான் ஒரு வேலையும் பாக்கலீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் நான் வீட்டுல இருக்கிறேன் பாங்க.
0: இல்ல, இத்தனை பேர் வேலை பார்க்கறதுக்கு அவன் தான் காரணம். 63 நாயன்மார்கள் 3 பெண்மணிகள் தான். உடனே பாருங்க, பெண்களுக்கு 63 நாயன்மார்கள் இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. மிச்சம் இருக்கிற 60 பேர் நாயன்மாரா இருக்கிறதுக்கு காரணம் 60 பொம்பளைங்க. அப்ப அவங்களுடைய சதவிகிதம் தான் அதிகமா இருக்குது, அவங்களுடைய தியாகம் தான் அதிகமா இருக்குது. நம்மால் கொண்ட உதவி தோண்ட போட்டு கிளம்பிட்டான், அதுக்கப்புறம் வீட்டை பார்த்துக்கிட்டது ரட்சித்தது அந்த அம்மா தான். அதனால 60 பேரோட தியாகம் தான் பெருசு. நிறைய நாயன்மாருக்கு சுவாமி ரிஷபாரூடரா காட்சி கொடுத்தது ஏன் தெரியுமா? உன் குடும்பத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சு போகிறதுக்காக ரிஷபாரூடரா காட்சி கொடுத்திருக்கிறார். உமையொரு பாகனாக அவன் இருப்பது என்ன தெரியுமா? இறை எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக உமையொரு பாகனாக அவன் காட்சி தருகிறான். இப்போ இந்த முதலீட்டு விஷயத்துக்கு வருது. நாம முதலீடுகள் எல்லாம் ஒழுங்கா பண்றோமா? மூச்சு இழுத்து விடுறோம்ல. சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு கூட சோசாமி ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, எப்படி வச்சுக்கணும், எப்படி இழுக்கணும், எப்படி வச்சுக்கணும், எவ்வளவு நேரம் விடணும், 1:2:1 இல்ல 1:4:2 இது கணக்கு. இந்த வினாடி மூச்சு இழுத்து உள்ள வச்சு வெளியே விடணும், இது கணக்கு. இது ஒரு முதலீடு. ஏன் மூச்சு பயிற்சி பண்ணி பண்ணி இதயத்தை சுத்தமாக்கி வச்சிருந்தீங்கன்னா, உடம்ப சுத்தமாக்கி வச்சிருந்தீங்கன்னா அது நல்ல வேலை செய்யும். 90 வயசுலையும் யாரையும் பிடிக்காம, யாரும் பிடிக்காம, எதையும் பிடிக்காம நல்லா நடந்து வரலாம். 90 வயசுலையும் யாரும் பிடிக்காம, எதையும் பிடிக்காம, நமக்கு யாரையும் பிடிக்கல அது வேற விஷயம். 90 வயசு நான் யாரையும் பிடிக்காமனு சொல்றது விரும்பாமல் இல்லை, பிடித்து கொள்ளாமல். யாரையும் பிடிக்காம, எதையும் பிடிச்சிக்காம, யாரும் பிடிக்காம 90 வயசு நல்லா வரலாம். கோலை வீசி புதாமை நடப்பரே கைவழி தேசியம். அப்போ நல்ல முதலீடு செய்யணும். சாப்பாடே பாருங்க, நல்லா சாப்பிட்டா நம்ம ஆட்கள் கணக்கு வச்சுக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டா நல்ல படிப்பு வரும், வெண்டைக்காயை சாப்பிட்டா அறிவு வளரும். இதை உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இதை கேட்டுக்கிட்டு, அம்மா வெண்டைக்காய் கறிய முதல் செய்யுங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளருமா? எங்க அப்பா சிரிக்கிறாரு. ஏம்மா சிரிச்சீங்க? டேய், அது இருக்கிறவனுக்கு தாண்டா வளரும், அறிவு இருந்தாதான் வளரும். முதலீடு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவர்களாக தான் முதலீடு செய்ய முடியும். இன்னைக்கு வந்ததை இன்னைக்கே செலவு பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது நடக்கும் அவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கிடையாது முதலீடு. பல்கில் பெருகாது,
1: முதலீடு செய்வோம், நிறைய முதலீடு செய்வோம். செய்யற முதலீட நாமளே அனுபவிக்கணும்னு நினைச்சா நம்மள மாதிரி பைத்தியக்காரன் கூறுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வைங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் சாப்பிடுவேன், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், யாரும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிடுவேன், பேங்க்ல வச்சுக்கிடுவேன், எனக்கு தேவையான போது ஏடிஎம்க்கு போய் பணத்தை எடுத்துட்டு எனக்கு தேவையான அளவு செலவு பண்ணுவேன், எனக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிடுவேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சா சாமி என்னை வாழ விடட்டு. நான் சம்பாதிக்கிறேன், எல்லோருக்கும் கொடுத்து விடுறேன், நானும் பயன்படுத்து, நானும் பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கிறான். வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், எப்படி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே தெரியல. எப்ப நமக்குலாம் கஷ்டம்னு ஒண்ணு இருக்குது, இந்த ஆளுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல போல இருக்கே. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா, எப்ப பார்த்தாலும் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், கோயிலுக்கு போறேன்னா எங்கும் ஏதோ பண்றான், ஏதோ நடக்குது. சில பேருக்கு அப்படி தோணிடும், அப்படி சொன்னா இதுக்கு பேர் சொல்றாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. இப்படி எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, சப்போஸ் அவங்க நம்மளை பார்த்து கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னு வைங்க, அது ஒன்றும் பண்ணாது. நான் சும்மா சொல்லி வைக்கிறேன், இதெல்லாம் இயல்புல இருக்கிறதுனால கண்டிஷன் கிடையாது. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டீங்கன்னா யாராவது நம்மளை பார்த்து பொறாமப்பட்டா அந்த பொறாம அவங்களையே சென்று தாக்கிவிடும். யாராவது நம்மளை திட்டினா அது அவங்களுக்கே போயிடும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருந்தால் போதும், அது அவங்களுக்கே போயிடும். வெள்ளச்சட்டை போடும் போது ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டா நாம எங்கேயும் தட்ட வேண்டாம், அது அழுக்கு வராம அழகா கொண்டு வந்து சேர்க்கும், வீட்டுக்கு அழுக்கு வராம கொண்டு வந்து சேர்க்கும். அதை போல அதை சொல்லாம கரகர பற்றக்கூடாது, வெள்ளச்சட்டை வேற போட்டுருக்கேன். நம்ம சொல்லும் போதே அவசரமா சொல்லலாம், அதனாலதான் நமக்கு வருது. யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கும் போது கூட நம்ம ஆளுக்கு நல்லா வாழ்க்க தெரியாது. ஒரு சட்டை போட்டா ஏய் புது சட்டை கிழிச்சிடாத, முடிஞ்சு போச்சு கதை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, 10 வருஷம் போட்டுக்கோ அப்படி சொல்றது இல்ல. 1000 காலத்து பயிர் வீணாக்கிடாத, இது ஒரு வாழ்த்தான் திருமணத்துல. 1000 காலத்து பயிர் உணர்ந்து நடந்துக்கோ, வீணாக்கிடாத. நான் சொன்னேன், ஏன் யார் வாழ்த்தல, நல்லா இருந்து வாழ்த்தேன். குறைவா பேசினீங்கன்னா நிறைவா வாழலாம், குறைவா பேசினா நிறைவா வாழலாம். அப்புறம் ரெண்டாவது, யாராவது ஒருத்தர் சொன்னா அதுக்கான பொருளை நேர்பட எடுத்துக்கணும். ஒரு பையன் பர்த்டே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன், பக்கத்துல ஒருத்தர் வந்து ஏன் அப்ப நான் நல்லா இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு பையன் ஊருக்கு போறான், சந்தோஷமா போயிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றோம், உடனே பக்கத்துல வழி அடுப்ப வந்து செட் ஆஃப் பண்ண வந்தோம், அப்ப நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க கூடாது உனக்கு. இப்படி வேறு விதமான பொருள்கள்ல எடுத்துக்க கூடாது, ஒரு சொல்லினுடைய பொருளை நேர்பட எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நேரா குதர்க்கமா எடுத்துக்க கூடாது, குறுக்கு வழியில பார்க்க கூடாது. நீ அன்னைக்கு என்ன பொருள்ல சொன்ன அப்படின்னா கேட்க கூடாது, நேர்பட சொல்லுன்ற பொருளை நேர்பட எடுத்துக்கணும். அப்படி சில பேர் குதர்க்கமா சொன்னதை கூட நீங்க நேர்பட எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை நேராயிடும். முதற்கமா சொன்னவரோட வாழ்க்கை தான் புகழ் இருக்கும். என்னைக்குமே அது ஒரு நுட்பங்க, என்னைக்குமே அது ஒரு நுட்பம். குதர்க்கமா பேசக்கூடாது, அப்படி குதர்க்கமா பேசின பொருளை கூட நாம நேர்பட எடுத்துக்கிட்டோமா, பேசினவன் தான் சிக்கல் இருப்பான், கேட்க நாம உயர்ந்த. இது ஒரு முதலீடு, பேச்சு ஒரு முதலீடு. நான் முதலீடு ஒன்றுனா சொல்லிட்டு வரேன், உணவு ஒரு முதலீடு, குழந்தைகள் ஒரு முதலீடு, நம்முடைய செல்வத்தை முதலீடு செய்கிறோம் அது ஒரு முதலீடு, அது பல்வி பெறுகிறது, அதிலேந்து வரக்கூடிய வட்டியை முதலீடு பண்றோம், ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் ஒரு முதலீடு. கேபிட்டல் கெய்ன்ஸ் சொல்லுவாங்க, சொத்து வரின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து வரக்கூடிய ஈட்டக்கூடிய பணத்துக்கும் வரி உண்டு. இப்போ இந்த முதலீடெல்லாம் சேர்த்து கேட்டாரு, சார் இவ்வளவு ரொம்ப டெக்னிக்கலா சொல்றீங்களே, இந்த சபை அவ்வளவு உயர்ந்த சபையா? நான் சொன்னேன்,
0: இந்த சபை ரொம்ப நல்ல சபை. மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த கேட்கக்கூடிய ரசிகர்கள் மக்கள் இருக்கிறார்களே, ஆன்மீக அன்பர்கள் இருக்கிறார்களே, அவர்களை போன்ற சுவை மிகுந்த கூட்டத்தை நீங்க வெளியில எங்கேயும் பார்க்க முடியாது. ரொம்ப சுவையாக கேட்பார்கள். இரண்டாவது, இப்போ 12 திருமுறையுடைய அறிவினை அவர்கள் முழுமையாக பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம்னா 12 நாளைக்கும் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம், சில நாள் 2 மணி நேரம் கூட கேட்டிருக்கிறீங்க. அப்படி வச்சா 24 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான முதலீட்டினை செய்திருக்கிறீர்கள். இப்போ இந்த முதலீட்டை பத்தி சொன்னா உங்க முதல் எவ்வளவு பங்கி பெறுவோம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, இந்த உடம்பை வச்சு பெறக்கூடிய செல்வத்தை முதலீடு செய்கிறோம். உடம்புக்கு உணவு போடுவது ஒரு முதலீடு, நேரத்தை செலவழிக்கிறோம் அது ஒரு முதலீடு, சொற்களும் கூட ஒரு முதலீடு. நாம பேசுற சொற்கள் ஒரு முதலீடு. என்ன சார் இது, சொற்கள் எப்படி முதலீடாகும் சார்? மைக் நல்லா வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி. செல்வத்தை பார்த்து ஐயா இது யூடியூப்ல வந்துருச்சு, ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, அவரை இன்னொரு முறை அது போல செயல்பட தூண்டும். அது போல ஒரு முதலீடு. வீட்டுல சமைச்சு வைக்கிறாங்க, நல்லா இருக்குதுமா? ரொம்ப நல்லா இருக்குது. நீ கட்டி கொடுத்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு மத்தியானம் அப்படின்னு சொன்னோம்னா மறுநாள் சுவையா இல்லைன்னா கூட சுவையா ஆயிடும், சுவையா இல்லைன்னா கூட சுவையா ஆயிடும். அது ஒரு முதலீடு. சில பேர் படிக்கவே மாட்டான் பையன், உங்க மிஸ்ஸ பார்த்தேன், நீ நல்லா படிக்கிறியா கிளாஸ்ல, எக்ஸாம் தான் எழுத மாட்டேங்கிறியா, மற்றபடி கிளாஸ்ல ரொம்ப அமைதியா இருக்கிறியா, ரொம்ப நல்லா படிக்கிறியா, நல்ல கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இருக்கு அவனுக்கு, எல்லாம் உங்க மிஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க பையனுடைய நடத்தையில ஒரு பெரிய மாற்றம் தெரியும், பெரிய மாற்றம் தெரியும். அதுபோல மனைவியாக இருந்தால் கணவனோ, கணவனாக இருந்தால் மனைவியோ, அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பத்தி புகார் பட்டிகளை வாசிக்காதீங்க. அவர் இது பிடிக்காது, அவர் இது இப்படி பண்ணா கோபப்படுவாரு, அவர் இதை செஞ்சா சந்தோஷப்படுவாரு, அந்த அம்மாவுக்கு இதை செஞ்சா சந்தோஷமா இருக்கும், அவங்க இவ்வளவு நல்லவங்க அப்படின்னு ஒரு தத்தில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் வெளியில சொன்னீங்கன்னா அவங்க அவங்கள நல்லவங்களாவே பார்ப்பாங்க. அப்படி பார்க்கின்ற போது ஐயோ நம்ம இவ்வளவு கெட்டவங்களா இருந்தே இவங்க போய் நல்லதை சொல்லியிருக்கிறாங்களே, நல்ல விதமா நம்மளை சொல்லியிருக்கிறாங்களே, இனிமேலாவது நாம நல்லவங்களாக இருக்கணும்னு நமக்கு நாமே மாற்றம் கொஞ்சம் வரும். அதனாலதான் புறத்தோட்டத்துல ஒண்ணும் கிடையாது, ஏன் திருநீர் பூசுறோம், ஏன் குளித்து முடிச்சு சுத்த ஆடை அணிகிறோம், யாராவது ஒருத்தர் பார்த்தா வணங்குவாங்க, உள்ள இருக்கிற ஆன்மாவை தான் வணங்குறாங்க, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சரத்துக்கு தான் அந்த மந்திரம் அந்த வணக்கம் போய் சேருது. ஆனா ஓ நம்மளை பார்த்து வணங்குறாங்க, நம்ம இதுக்கு தகுதியானவங்களா நடந்துக்கணும்னு எப்பவாவும் ஒரு சமயம் நினைக்க மாட்டோமா, எப்பவாவும் ஒரு சமயம் நினைக்க மாட்டோமா? அதுக்காக உடம்ப ரொம்ப அழகா பார்த்துக்கணும், ரொம்ப அழகா பார்த்துக்கணும். இந்த முதலீடு இது ஒரு விதமான முதலீடு, புற தோற்றங்கள் ஒரு விதமான முதலீடு, வார்த்தை சொல்ற சொற்கள் இவை ஒரு விதமான முதலீடு. இதையெல்லாம் பல்கி பெருகணும். நிறுவனத்துக்கு சார் இவ்வளவு செய்தி, முதலீடை பத்தியே ஒரு கால் மணி நேரம் பேசுறதுக்கு இது என்ன எக்கனாமிக்ஸ் கிளாஸா இல்ல வரவு செலவு கணக்கு பார்க்கலாமா என்ன பண்ணணும், இது என்ன மார்ச் ஏப்ரலா என்ன டாக்ஸ் கட்டணும், எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், வரவு செலவு கணக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையே, எதுக்கு இவ்வளவு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த இடங்கள் நாயனாருடைய புராணத்தை கேட்டால் ரெண்டு விஷயம், உணவு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்வாங்க, உணவு வேளா வேளைக்கு கிடைக்கும்னு சொல்வாங்க, பொருள் நிலம் இவையெல்லாம் நிரம்ப சேரும்னு சொல்றாங்க, பொருள் சேரும், பொருள் சேரும், நிலம் சேரும், வீடு சேரும், எல்லாம் நிரம்ப சேருமா, பயனுடையதா சேரும், பயனுடையதா சேரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீடு வாங்கினார், சென்னையில வீடு வாங்கினார், அவருக்கு பெங்களூரு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு,
1: சரி அப்படின்னு இந்த வீட்டை வித்துட்டு பெங்களூர்ல வீடு வாங்குறாரு. 1.5 ஆண்டுகள்ல சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அது இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம், முதல் வீடு எங்க இருந்துச்சோ அதுக்கு பக்கத்துல இருக்கு அது ஆபீஸ். முதல்ல வாங்கின வீடு எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கு ஆபீஸ். சொன்னார், நான் இந்த வீட்டை நித்தே இருக்க வேணாம், செவனே அங்கேயே வாடகைக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு. யாரை விட்டது? சரி, அந்த வீட்டை வித்துட்டு இங்க இன்னொரு வீடு வாங்கலாம், இருந்த வீட்டையே கொடுத்த வீட்டையே கேட்டு பார்க்கலாம். விலை படியில வாங்க முடியல. இங்க வித்து அங்க வித்து அங்க வாங்கி இங்க வாங்கி அப்படியே சிந்தையாகி அந்த அளவு பணம் தேரல. கடனை உடனே வாங்கி வாங்கலாம்னு முடிவு பண்ணும் போது அவர் கொடுக்கறதா இல்ல இருக்க, வீட்டை வாங்கினவரும் கொடுக்கறதா இல்ல இருக்க. அப்போ நாம செய்யற முதலீடு நமக்கு பயனுடையதாக இருக்கணும். சில பேர் பிள்ளைய ஒரு முதலீடுன்னு நான் முதலீடு சொன்னேன், குழந்தைங்கெல்லாம் ஒரு முதலீடு. சில பேருக்கு அது முதலீடா பயன் தரும், சில பேருக்கு ஏன் சார் நீங்க நல்லா சொல்லிட்டா சார் கண்ணதாசன், பெண்ணைய பெத்தா இளநீரு பிள்ளைய பெத்தா கண்ணீர்னு நல்லா சொல்லிட்டா சார், தாங்க முடியல சார். அப்ப சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, புள்ள குட்டி பெக்காதவங்களா ரொம்ப புண்ணியம் வந்து சார், புள்ள குட்டி பெக்காதவங்களா ரொம்ப புண்ணியம். அதுதானே காயப்படுத்துற ஒரு விஷயம், புள்ள குட்டி பெத்தவங்க புண்ணியமானது போய் புத்து என்கின்ற அரணை, புத்து என்கின்ற நரகத்தை நீக்கக்கூடியதுதான் புத்து அரண் புத்திரன். புத்துங்கிற நரகத்துல நாம போகாம காவந்து கொள்ளக்கூடியவன்தான் புத்திரன். ஆனா புள்ள குட்டி இல்லாதவங்களாம் ரொம்ப புண்ணியவான் சார், நான் புள்ள பெத்தவர் சொன்னார்னு வச்சுங்க, அவர் ரொம்ப மோசமான முதலீடை செஞ்சிருக்காருன்னு பொருள். சில பேர் எல்லா முதலீட்டையும் மனைவி பெயர்ல பண்ணிருப்பாங்க, எல்லா முதலீட்டையும் பிள்ளைங்க பேர்ல பண்ணிருப்பாங்க, எல்லா முதலீட்டையும் வேற யார் பேர்லயோ பண்ணிருப்பாங்க. எல்லாரும் சேர்த்து ஒத்தருக்குள்ள ஒத்தர் கூட்டணி அமைச்சு இவரை கடைசியில முதியோர் இல்லத்துல அனுப்பிச்சுட்டு அவங்க எல்லாம் சுகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி சில பேர் முதலீடு தவறா போயிடுது. மூச்சு பயிற்சியை ஒழுங்கா செய்யாம, பிராணாயாமத்தை ஒழுங்கா செய்யாம, மூச்சை வேக வேகமா விட்டு வேக வேகமா ஓடி வேக வேகமா சாப்பிட்டு வேக வேகமான ஒரு முதலீட்டை செஞ்சவனு இருக்கிறாங்க அவசர கொடுக்கையா. கடைசியில எல்லாம் போன உடனே நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் சார், கொஞ்சம் பொறுமையா நின்று நிதானிச்சிருக்கலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்படி இதெல்லாம் முதலீட்டுல தவறான முதலீடு. இந்த முதலீடுகளை எல்லாம் பார்த்து பார்த்து நாம எப்படி ஒரு நல்ல முதலீடை செய்யலாம், நமக்கு பயன் தரக்கூடிய முதலீடு எதுன்னா, இடங்களி நாயனார் என்று 54வது நாயனார். இந்த நாயனாரினுடைய சரித்திரத்தை கேட்டா நம்மோட முதலீடு நல்லதா இருக்கும். நாம பேசுற வார்த்தை ஒரு முதலீடா இருக்கும், நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒரு முதலீடா இருக்கும், நம்ம வாங்குற துணிமணி ஒரு முதலீடா இருக்கும்,

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு 10 சூத்திரம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

வந்து இதழு ஓத்தெல்லாடுங்கள் எவ்வுலகம் தொழுதேத்தையரைவண்ணாட என்னதவன் செய்தது ஓத்தெல்லாடுங்கள் எவ்வுலகம் தொழுதேத்தையரைவண்ணாட கண்ணல் மொழியுமயவடும் கண்டு ஞான கருத்தில்லா உயிர்களுக்கும் கதியை தந்தாள் இன்னபடி செய்வதற்கு இமையோர்தம்மால் இயலாது இரு முனிவர் செய்து வைத்தார் அன்னவரை மறவாது வணங்கி வாழ்த்தி ஆனந்த பெருவாழ்வை அடைவோம் நாமே பண்டை மறை வண்டரற்ற ஞானம் பறந்துடுக சிவகந்தம் பறந்து நார கண்ட விருதய கமல முகங்களெல்லாம் கண்டரப்ப காசினி மேல் வந்த அருக்கதிரோன் பிண்டமலர் பொழில் புடை சூழ்வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் குண்டரிக மலர்தான் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார்

அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே சிவஞான போத விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே இன்று பத்தாம் சூத்திரம் பற்றி விரிவுரை செய்ய திருவோர் கூட்டியுள்ளது. சிவஞான போதம் எட்டாம் சூத்திரத்திலிருந்து உயிரினுடைய சிறப்பு இலக்கணங்களை சொல்லி உயிரினுடைய உண்மையை உணர்த்தி, அந்த உண்மையாவது சிவபெருமான் உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறான், உயிர்கள் சிவபெருமானுக்கு பிள்ளைகளாக இருக்கிறது. அப்படி சிவபெருமானுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அவனுடைய அருட்செல்வத்தை அனுபவிக்க வேண்டாமா என்று உணர்த்துவது எட்டாம் சூத்திரம். தந்தையுடைய செல்வத்தை பிள்ளைகள் அனுபவிப்பதுதான் முறை. அப்படி தந்தையுடைய செல்வம் இவ்வளவு இருக்க நீங்கள் ஏன் வேடர்களோடு கூடி இப்படி வீணே காலத்தை போக்கி இறந்து போகிறீர்கள் என்று சொல்லி உணர்த்துவது எட்டாம் சூத்திரம். சிவபெருமானுக்கு தந்தை, அவனுடைய செல்வம் அளவில்லாத செல்வம், அந்த செல்வத்தை அனுபவித்து அனுபவிப்பதற்கு வேடர்கள் கூடி அற்ப உலக வாழ்வையே நம்பி அதிலேயே மயங்கி வீணை பறந்து இறந்து போக வேண்டாம் என்று நன்றாக உணர்த்துவது எட்டாம் சூத்திரம். ஐம் போல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்து விட்டு அந்நிய மென்மையின் அறம்கடல் செல்வே என்பது எட்டாம் சூத்திரம். அதிலே குருவாக வந்து உண்மையை உணர்த்துதல், உண்மையை உணர்த்து மயங்கி இருக்கிற ஆன்மாவை தெளிய வைத்தல், பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தேன் ஆறுநூறு மெய்யாக்கிருந்தி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் அருகிலே அம்பலவா எந்த வந்தன் செய்யாறு மலரடிக்கே செல்பூதாய் கோத்தும்பி என்பது திருவாகரம். அதனால பொய்ப்பொருளை நம்பி வீணே போகாமல் மெய்ப்பொருளை நம்பி நீங்க வாழ்வீர்களாக என்று உணர்த்துவது இந்த எட்டாம் சூத்திரம். அப்படி அந்த எட்டாம் சூத்திரத்தில் குருவாகி வந்து உணர்த்துகிறார் என்றால் அவன் தன்னை அடைவதற்கான வழியை காட்டுதல், குரு தன்னை அடைவதற்கான வழியை காட்டுதல். அந்த வழிதான் சரியை இரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு மார்க்கம். மார்க்கம் என்று சொல்லுவது வழி என்று சொல்லுவது தொழில் என்று சொல்லுவது. அதனாலே அப்படி சரியை இரியை யோக நெறிகளிலே நிற்பதற்கு தகுதியாக இருக்கின்ற ஆச்சாரியனிடத்திலே சிவதீட்சையை பெற்று அந்த தீட்சையின் மூலமாக பெற்ற தீட்சைக்கு உண்டான நெறிகளை அனுஷ்டித்து அதன் மூலமாக பயனடைந்தோம். அந்த பயன்தான் சாலோக சாமீப சாரூப சாயுச்சி என்கின்ற நான்கு வகையான பயன்கள். அதிலே சமய தீட்சையை பெற்று சரியை செய்து, விசேட தீட்சையை பெற்று சரியையும் கிரியையும் செய்து, நிர்வாண தீட்சையை பெற்று சரியையும் கிரியையும் யோகமும் செய்து அதன் மூலமாக ஞானத்தை கொடுக்கும். இந்த மூன்றும் சரியாக செய்தால் ஞானம் தானே உண்டாகும். சரியை கிரியை யோகம் ஒன்றையும் நன்றாக நடித்தால் ஞானம் தானே உண்டாகும். அந்த ஞானமானது பரஞானம் என்று பெயர். நூல்களை கற்பது அவரஞானம், அவரஞானம் என்றால் கீழான ஞானம். அதற்கு மேலே சிவன் அருளாலே கிடைக்கின்ற தவத்தினாலே கிடைக்கின்ற ஞானத்துக்கு பரஞானம் என்று பெயர். அந்த பரஞானத்தை எப்படி தருவார் என்று கேட்டால் அது ஆச்சாரியன் மூலமாக சமய விசேட நிர்வாணத்துக்கு கிடைப்பெற்று சரிய கிரிய யோக நெறிகளை செய்யும். தொழில் செய்யாதவனுக்கு பொருள் சேராது.

ஞான மார்க்கத்தில் வந்த ஒரு மாணிக்கவாசகர். நாயகா நாயகி பாவம், அது தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் என்று நான்கு. இந்த நான்கு மார்க்கங்களும் சைவத்தராய் இப்படி இந்த நான்கு மார்க்கங்களை தெளிவாக சொல்லி, அந்த நான்கு மார்க்கங்கள் இருக்கிற எவ்வளவு சொந்தமாயிருக்கிறான், அடிமையாக இருக்கிறான், புத்திரனாக இருக்கிறான், நண்பனாக இருக்கிறான், சிவபெருமான் நண்பனா. யாருக்கு? யோக நெறியில் இருக்கிறவனுக்கு சிவபெருமான் நண்பனா, தோடன். அதே சுந்தரமுனி சுவாமிய தோழனாக கொள்வதற்கு ரொம்ப காலம் காத்துக்கிட்டு இருந்தாரா? அவர் மாதிரி ஒரு படிச்ச ஆளுகணும் சிவபெருமான், நம்ம மாதிரி ஒரு படிச்ச ஆளுகணும் சிநேகத்துக்கு, படிச்சவன் சிநேகம் ஒன்று வேணும், பணக்காரன் சிநேகம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தாரா? பணக்காரன் சிநேகம் எதுவாக கிடைச்சு போச்சு, குபே பணக்காரன் எதுவா கிடைச்சிட்டானா? படிச்சவன் ரொம்ப நாளா கிடைக்கல. அவர் மாதிரி படிச்சவன் யார் மாதிரி படிச்சவன்? சிவபெருமான் மாதிரி படிச்சாலும் கிடைக்கலையா? அது ஒன்பதாம் நூற்றாண்டுல திருநாவலூர்ல ஒருத்தர் கிடைச்சார், படித்தவர், அவர் மாதிரி படித்தவரா? அது சிவபெருமான் சுவாமி சொன்னாரு, அறிந்து செல்லும் உடையானாம் அழகப்பதியாம் தோழமை கொண்டு உறந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் மனம் இருந்து துறந்த முனிவர் தொழும் பறவை தொலைவான் எனக் தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவமாய் திகழும் முதற்கன் பெருமான் என்பது நால்வர் நான் மணிவார். அப்படி தீட்சை பெற்று இந்த சரீவிரியின் திருவன் சிவபெருமானுக்கு எவ்வளவு சொந்தக்காரனாகிறான் பாருங்க. சிவபெருமான் இங்கே நம்ம இங்கே அவரு சொந்தமாக ஆக்குவது இந்த நிற்பா. அதான் எஜமானன் சிவபெருமான் தாச மார்க்கத்துக்கு அடிமை, புத்திர மார்க்கம் கிரிய, சிவபெருமான் அப்பா அப்பா கிரியை செய்கிறவன் புள்ள, யோக மார்க்கத்தில் இருக்கிறவன் சிவபெருமானுக்கு கோலம், ஞான மார்க்கம் சிவபெருமானுக்கு காதலிய கோலம், காதலன் காதலி. அதான் மாணிக்கவாசகர், மாணிக்கவாசகர் நாயகா நாயகி பாவம், சுந்தரர் சக மார்க்கம் தோழமை, ஞான சம்பந்தர் புத்திர மார்க்கம், அப்ப சுவாமி அடிமை. இந்த நான்கு மார்க்கத்துக்கும் சரியை என்று சொன்னால் சாத மார்க்கம் யாக்கு சங்கரன்றன் கோயில் தலம் அழகிட்டு இலகுரு வடுக்கஞ்சாத்தி போதுகளும் பொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீர்திரு விளக்கிட்டு திரு நந்தன வனமன் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர் தம் பணியும் இயற்றுவது இச்சரிய செய்வோர் ஈசனுள்ளது. இதுக்கு சரியையும் வேறு. இது நம்முடைய திருமுறைகள்ல இந்த சரியை தெய்வம் எல்லாம் பல பாடல்கள்ல வருது. அதுல ஒரு பாட்டு அப்பர் சுவாமி சரியையில் என்ற தொண்டர் அதே திருவாரூர் திருத்தாண்டகத்துல சொல்றாரு.

என்பது இது ஷரியத்தும். அதை அடுத்தால் போல கிரியை, கிரியை கீழ் திருமுறையில் இருக்குது, சித்தியால் இருக்கிறதை சொல்லியவே. புத்திரமார்க்கம் முறை, புத்திரமார்க்கம் என்பதுதான் கிரியை. சிவபூஷம் பண்றது, சிவலிங்கம் வச்சு ஆச்சாரியத்தில் சிவலிங்கம் வாங்கி கடையில வாங்கி செய்யறதல்ல. தீட்சை பெற்ற ஆச்சாரியிடத்துல அந்த பஞ்சசூத்திர விதிப்படி ஆச்சாரியிடத்துல சிவலிங்கத்தை பெற்று பூஷம் பண்ணுதல். பல பேர் கடையில வாங்கி செய்கிறார்கள், அது முறை அல்ல. ஆகம விதிப்படி செய்யப்பட்டதா இருக்கணும் அந்த சிவலிங்கம். அதை சொல்றாரு, உத்தர மார்க்கம் போதில் புதிய விரை போது புகையொளி மஞ்சன் அகுது முதல் கொண்டாய்ந்து சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அரிச்சித்து பரவி போற்றி பரிவினோடு எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தது இக்கிரியையினை இயற்றுவோர்கள் நிம்மலர்ந்த அருகிருப்ப நிலையங்காலே. அப்படி சரியை செய்வோர்கள் சிவலோகத்தில் இருப்பார்கள், கிரியையாகிய சிவபூசையை செய்வர்கள் சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருப்பார்கள். மூன்றாவது சகமார்க்கம். சகமார்க்கம் புலனொடிக்கு தடுத்து வழி இரண்டும் சளிப்பற்று முச்சதுரம் முதல் ஆக அறங்கள் அகமார்க்க அறிந்து அவற்றின் அரும்பொருள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேலேறி அலர்மதி மண்டலத்தின் உகமார்க்க அமுதோடலம் முட்ட தேக்கி முழுச்சோதி நனைந்திருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க யோகம் முற்றும் உளத்தல் உடந்தவர் சிவந்தல் உருவத்தை பெறுவர். இதையால இது வந்து மூலாதாரத்தில் மூன்றடுகளை காலாளுக்கும் கருத்தறிவித்து என்று வரும் விநாயகராக வரலை. அப்படியெல்லாம் அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அக்னிகளுக்கு சந்திர மண்டல வரையும் போய் அங்க இருக்கிற அமுதத்தை இழகச் செய்து அதை உண்டு யோகம் செய்வது, இது அகப்பூஷண அகப்பூஷதா யோகமே. அந்த மாதிரி இந்த நூல் சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் செய்யறது ஆச்சரியம்.

0: அகப்பூசனுக்கு பாரு அதை நன்றாக செய்தாலே உங்களுக்கு யோகம் முற்று விடுகிறது. அகப்பூச அந்தரியாக இருக்கு நன்றாக செய்தல். சில வேலைகளிலே நேரம் கிடைக்கும் போது சுவாமியினுடைய திருவுருவத்தை நன்றாக தியானிக்கிறது, மகத்திலே நன்றாக சுவாமியை தியானிக்கிறது, குனித்த உருவம் புகை செவ்வாய் உமன் ஜெயிப்போம். அதுக்கு தியானத்திலே நடராஜா தியானம் தான் மிக உயர்ந்தது. அதுக்கு தகரவு தேனிவிரு தகராக ஆசவு தேனிவிரு நடராஜாவையும் சிவகாமியையும் சிதம்பரத்தில் ஆளுகின்ற அந்த மூர்த்தியை தியானிக்கிறது தான் தகரவு தேனு. அதான் பெரிய வித்தைகள் எவைக்கும் மேலதாய் வழங்கு விமலனார் உமையோடும் மஞ்சள் நர்த்தனஞ்சியும் நாடகம் அதனை நலம் பெற மனத்தின் அத்தல தகர வித்தைய நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவர் வித்தக வியாக்கர பாதனன் முனிவன் மேன்மையை சொல்லி பெரிதே என்பது பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவம். இந்த உடைய கேட்கின்ற அன்பர்கள் எல்லாம் அவரவர்கள் இருக்கின்ற ஊரிலே சிவாலயத்திலே நடராஜாவுக்கு பக்கத்திலே பதஞ்சலி வியாக்கரவாதர எழுந்தருளப் பண்ண முடியாத ஒரு முயற்சியை பண்ணுங்கள். அது பதஞ்சலி வியாக்கரவாதர நீங்க பண்ணினீர்களானால் சிதம்பரம் கோயில புதுசா கட்டி கும்பாபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும். சிதம்பரம் கோயில அஸ்திவாரத்திலிருந்து புதுசா கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும்? அந்த பலன் கிடைக்கும். பதஞ்சலி வியாக்கர மாத்திர எழுந்தரோட பண்ணினா எங்கே நடராஜா சன்னதியிலே இருக்கவன். அது பல புலவர்கள் சொல்லாமல் விட்டு விட்டார்கள். அதனால அவர்களை பத்தி தெரியவில்லை. அவர்கள் இல்லை ஆனால் கூத்தே கிடையாது, சிதம்பரமே கிடையாது. அவங்கதான் கூத்தாட வச்சவங்க, சாமியை கூத்தாட வச்சவங்க பதஞ்சலியும் வியாக்கரவாதம். அவர்களை மறப்பது பெரும்பாவம், நினைப்பது பெரும் புண்ணியம். அதனால சிதம்பரத்துக்கு போறவங்க அந்த ரெண்டு கோயிலும் தரிசனம் பண்ணணும். பதஞ்சலி வியாக்கரவாதம் பூஜை பண்ண கோயில தரிசனம் பண்ணணும். அவங்கவங்க இருக்கிற ஊர்ல சிவாலயத்துல பதஞ்சலி வியாக்கரவாதம் 1 லட்சம் ரூபாய் தான். ரெண்டு மூர்த்தியும் ரோக மூர்த்தி பஞ்சரோக மூர்த்தி 1 லட்சம் ரூபாய். இரண்டு மூர்த்தியை எழுந்தொள்ள பண்ணி பிரதிஷ்ட பண்ணி நம்ம நடராஜா சன்னதியில வைக்கிறவங்க அதான் சிதம்பரம் கோயில புதுசா கட்டி கும்பாபிஷம் பண்ண பலன் கிடைக்கும். மறந்துடாதீங்க, கட்டாயமா செய்யுங்க. எங்க ஊர்ல வச்சிருக்கிற எங்க ஊர் குளித்தல கடம்பூர் கோயில எழுந்தொருள பண்ணிருக்கிறோம், கரூர்ல எழுந்தொருள பண்ணிருக்கிறோம், பசுபதீஸ்வரர் கோயில இன்னும் சில கோயில் எழுந்துறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால புண்ணியங்களிலே மிக பெரும் புண்ணியம். நடராஜாவை சாமியை ஆட வச்சவங்க ரெண்டு பேர், எல்லாரையும் ஆற்றவே சிவபெருமான், சாமியவே ஆட வச்சவங்க அந்த ரெண்டு முடிவு. அதுல அந்த மூர்த்தி எழுந்துருள பண்ணுங்க. உத்தர மார்க்கம் சக மார்க்கம் இல்லையாச்சு. சன்மார்க்கம் என்பதுதான் ஞான மார்க்கம் கடைசி. அந்த ஞானம் சன்மார்க்கம் சகா சகலகலை புராணவேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பலம் உணர்ந்து பன்மார்க்க பொருள் பலம் கீழாக மேலாம் பதிவசுபாகம் விரித்து பரசிவரை காட்டு நன்மார்க்க ஞானத்தினாடி ஞான நியாயமுன் ஆதிரவன் ஆடாவண்ணம் துன்மார்க்க சிவன் உடனாம் பெற்றி ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவதாரே. சன்மார்க்க என்பது பதி பசுபாச உண்மைகளை சொல்லுகின்ற புராணம் சாஸ்திரம் தோத்திரம் முதலானவர்களை நன்றாக கற்று ஆகமங்களை கற்று ஆச்சாரிய தன்மையை பெற்று அதன் மூலமாக சீடுகெடுக்கின்ற பதி பசுபாச உண்மையை உணர்த்துகின்ற ஆற்றல் உடையவராகி தான் நன்றாக பூசை யாகம் தியானம் எல்லாம் பண்ணுகின்றவராக இருந்து திறந்தோறும் ஜீவனை தியானம் பண்ணி அப்பருகின்ற சீடுகளுக்கெல்லாம் ஞானத்தை ஊற்றுபவனாக இருக்கிறோம். ராஜா தாயி பிள்ளைக்கு சோறு ஊட்டுவா, ஆச்சாரிய ஞானத்தை ஊட்டு. அந்த மாதிரி இருக்கிற ஆச்சாரியம் தாயி பிள்ளைக்கு சோறு ஊட்டி வளர்க்கிற அவர் தாயி எந்த அளவுக்கு புள்ள மேல பாசம் இருக்குதோ அது மாதிரி ஆச்சாரியனுக்கு புள்ள மேல பாசம் இருக்கணும். ஆனா புள்ளவர்களுக்கு தாய் மேல பாசம் இருக்கிறது இப்ப இந்த காலத்துல ரொம்ப குறைச்சா கெட்ட மனம் வித்து புள்ள மனம் கல்லுன்னு இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல ஆச்சாரியன் பிள்ளையின் இடத்திலே தாய் எப்படி பாசம் உடையவளா இருக்கோ அது போல ஆச்சாரியன் இருக்கணும். நம்ம இடத்துல தீட்சை பெற்று கொண்டவன் ஞானத்தை பரவணும், ஊனா போகப்படாது இருக்குன்ற என்ன ஆச்சாரியனுக்கு இருக்கணும். சீடம் அது போலவே இருக்கணும். குருநாதர் விட்டு இது பின்னாடி சொல்றாரு. அதனால இப்படி சன்மார்க்கம் என்பது இப்படி பதிப்பு சுபாச உண்மைகளை தெரிந்து வேதாகம புராண சாஸ்திரம் இடையில நன்றாக உணர்ந்து அதன் மூலமாக ஞானத்தை ஊட்டுவனாக இருக்கும். ஞானத்தை ஊட்டுதல், ஞானத்தை ஊட்டுதல், அந்த பாடி தன்மை உடையவன் ஆச்சாரியன் சன்மார்க்கம் என்று சொல்கிறது. ஆகையினாலே இப்படி 8வது சூத்திரத்துல வந்து குருவாக வந்து உணர்த்தி அந்த உணர்த்திய பிறகு அவர் சமய முதலான சீக்கைகளை பெற்று தினந்தோறும் வழிபாடுகளை செய்யும். அந்த வழிபாடுகள் நன்றாக இந்த மாதிரி செய்ய முதலான நெறிகளை நன்றாக செய்து அதன் மூலமாக ஞானத்தை பெறுதல். அந்த ஞானங்கள்னால 7, 8, 9 சாதனவையர், 7, 8, 9 சாதனவையர், 10, 11, 12 பயணியர். அதையால பரமானவையல் இலக்கணவையல் 3 சூத்திரம், முதல் 3 சூத்திரம் பரமானவையல், 2வது 3 சூத்திரம் இலக்கணவையல், 3வது 3 சூத்திரம் சாதனவையல், 4வது 3 சூத்திரம் பயணியல். சாதனம், சாதனம் என்று சாதித்தல், இதை செய்து அதனாலே பயனை பெறுதல், இந்த தொழிலை செய்து அதனாலே பயனை பெறுதல். சாதனம் என்பது அந்த தொழில், சாதிப்பது, சாதிப்பது, அதிலேயே நின்று சாதிப்பது. எப்படியும் நாம் வந்து மந்திரி ஆகவனும் எம்எல்ஏ ஆகவனும் அப்படின்னு நின்று சாதிக்கிறாம்பால் அதே போல திருவருளை பெறவேணும் என்று அந்த தொழிலில் நின்று சாதிப்பது, அது சாதனவையல். அந்த சாதனவையல் தான் ஆச்சாரியிடத்திலே தீக்கைகளை பெற்று முறையாக வழிபாடு, சிவனுக்கும் சிவனடியாருக்கும் வழிபாடு செய்தல், சிவனுக்கும் சிவனடியாருக்கும் வழிபாடு செய்தலே பெரிய பணி என்கிறார். அது நிம்மல ஞானம்ங்கிறார் சித்தியார்கள். காட்டிலிருந்து, புகையிலிருந்து, சலத்திலிருந்து, நெருப்பிலிருந்து தவம் பண்ணுகிறவனுடைய பயனை விட அதெல்லாம் அற்பமா. இந்த சிவனுக்கும் சிவனடியாருக்கும் இந்த மாதிரி சன்மார்க்கிலிருந்து பணி செய்யறாம்பார், அதுதான் பெரிய ஞானம். பணி செய்வது ஞானம்ங்கிறார், பணி செய்வது ஆகையினாலே இப்படி சரிய இரிய யோக ஞானங்களை சொல்லி ஒன்பதாம் சூத்திரத்திலே ஊனக்கண் பாசம், உணரா பரியை, ஞானக்கண்ணினில் சிந்தனாடி, உராத்துணை தேர்த்தன, பாசம் உருவ, தன்னிழல் அப்பதி விதி என்று அஞ்சலித்தே என்பது இந்த ஒன்பதாம் சூத்திரம். இந்த ஒன்பதாம் சூத்திரத்திலே பாசத்தை நீக்குதலும், பாச நீக்கம் சிவப்பேரும், பாச நீக்கம் சிவப்பேரும். இதுல இவங்க அஜாரத்தில தீச்சையை பெற்று சரியகிரிய யோக நிலையில் நின்று சிவனுக்கும் சிவனடியாருக்கும் வழிபாடு செய்து கொண்டு வந்தான்னா அதுல இருவனை உப்பு, மலபரிபாகம், சத்திரி பாகம் எல்லாம் வந்து விடுகிறது. இருவனை உப்பு, மலபரிபாகம், சத்திரி பாகம் எல்லாம் வந்து விடுகிறது. முறையாக செய்தல், அப்படி நாணத்து செய்தல், அது இங்க வருது, இந்த பத்தாம் சூத்திரத்துல வருது. செய்தல், நாணத்து செய்தல், அப்படி செய்யும் போது அவனுக்கு சத்திரி பாகம் உண்டாகி ஞானத்தை பெறுவதற்கு தகுதியுடையவனாக ஆகிவிடுகிறான். ஞானத்தை பெறுவதற்கு தகுதி உடையவனாக ஆகிவிடுகிறார். அது இந்த பத்தாம் சூத்திரத்து ஒன்பதாம் சூத்திரத்திலே கடைசியிலே ஞானத்தை தருவது எது என்று கேட்டால் அஞ்சல். பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு புனையாக இருப்பது அஞ்சல். சுற்றுணை வேதியம், சோதி வாழவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கையோட, கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சின அற்றுணையாவது நமச்சிவாயவே என்கிறாரா அப்பர் சாமி. அந்த கடல கட்டி போட்ட போது சேர்க்கடா சொல்றாரு, இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செடுத்த அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடலும் உரைக்க கொண்டுறார். எத்தனையோ கோடி காலமா ஆணவம் கண்மம் மாயையாகிய உம்மல கையிலே இருவினையாகிய பாசத்தினால அறம்பாவை அருந்தையிற்றால் கட்டி எத்தனையோ கோடி காலமா பரவிக்கடலிலே கிடக்கிற ஆன்மாவே அந்த பழனிக்கடல் இருந்து முத்தி என்கிற கரையில அஞ்செழுத்து சேர்க்கும்னு சொன்னா இந்த ஒரு கடல்ல, இந்த ஒரு கல்லிலே அது திருநாவுக்கர சுவாமிய கரை சேர்க்கறது ஆச்சரியமானது. கரை ஏற விட்ட கும்பனே இருக்கு திருப்பாதிரி கடையூர்ல, கரை ஏற விட்ட கும்பனே இருக்கு அப்ப சுவாமி கரை ஏற விட்ட. இருவரை பாதமும் அலக்கலாத்தரையும் வருபவ கடலில் மாக்கள் ஏறிட அருள்மை அஞ்செழுத்து பரவிப்பெருங்கடலையே நீந்த செய்வதாக இருக்கிற அஞ்செடுத்து இந்த ஊருகடலிலே திருநாகர சுவாமியை கரை சேர்க்கிறது ஆச்சரியமாட்டார். அது அப்படியே உருவகமா பாடுறாரு மாணிக்க வாசகர். அஞ்செடுத்தில் கொடை பிடித்து கடல் கொடையன் அப்படின்னா தெப்பம், தெப்பம், தெப்பம். கடலை கடக்கிறதுக்கு என்ன வேணும்? தெப்பம் வேணும். தெப்பம் பரவிப்பெருங்கடலை கடக்கப்பதற்கு தெப்பமாக இருப்பது எது என்று கேட்டால் பஞ்சாட்சரம். சைவத்திலே ரொம்ப சொல்லணும், ஐயா சைவத்திலே பஞ்சாட்சரமும் திருநீரும் ருத்ராட்சமும் மிக முக்கியமானது. இந்த மூன்றும் சிவபெருமானுடைய மூன்று கண்களை போன்றது. பஞ்சாட்சரம், திருநீரு, உருத்திராட்சம் சிவபெருமானுடைய மூன்று கண்களை போன்றது. அதனால பஞ்சாட்சர ஆணவமலத்தை போக்கும், திருநீர் மாயாமலத்தை போக்கும், உருத்திராட்சம் கண்ணமலத்துக்கு மூன்றும் முறையாக ஆச்சாரியின் மூலமாக பெற்று அணிந்தார்னா, பெற்று அணிந்தார்னா கட்டாயம் மும்மலமும் போயிடும். மும்மலம் போயிடுச்சுன்னா பரிசு. அதனால அதுல இந்த அஞ்செழுத்தை பற்றி இதுல சொல்றார். பஞ்சி கதி என்ன அஞ்செழுத்தேங்கிறார். விதி என்பது விதிப்படி உச்சரித்தல், விதிப்படி உச்சரித்தல். விதிப்படி என்று சொன்னால் ஆச்சாரியன் எப்படி உபதேசம் பண்ணினானோ அந்த உபதேசம் முறைப்படி அந்த மந்திரத்தை உச்சரித்தல். அது பஞ்சாட்சரம் பல வகையாக இருக்கும். அது பஞ்சாட்சரம் பல வகையில சமய தீட்சையில தூல பஞ்சாட்சரம், விசேட தீட்சையில சூக்க பஞ்சாட்சரம், நிர்வாண தீட்சையில முத்தி பஞ்சாக்கரத்தையும் உபதேசிப்பார்கள். இப்படி உபதேசிக்கிற அந்த மந்திரத்தை ஆச்சாரியன் உபதேசப்படி நன்றாக அந்த மந்திரத்தை உச்சரிப்பு ஜெபம் பண்ணுவது. அது இயன்ற போதெல்லாம் ஜெபம் பண்ணலாம், நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம், நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம். அது மனசுலேயே இருந்து கொண்டு இருப்பது. அது சேர்க்கலா சொன்னால் கருத்தின் பயனா எடுத்து அஞ்செழுத்து கருத்திலே இருக்கணும். அதனால பல பேர் துண்டுல போட்டு பஞ்சாச்சரத்தை எழுதி துண்டு போட்டு இடுப்பில் கட்டிட்டு அலையிறாங்க, பல பேர் கட்டிட்டு அலையிறாங்க இடுப்புல சிவசிவா நமசிவாயா சிவாயனம் போட்டு அதை இடுப்புல கட்டிக்கிட்டு ரொம்ப பேர் அலையிறாங்க. அப்பதான் பக்தர்னு தெரியுமா, அப்படி போட்டு கொடுக்கறா, இவங்களும் கட்டிக்கிட்டு அலையறாரு. பஞ்சாட்சரம் எங்க இருக்க வேணும்? பஞ்சாட்சரம் வேற இல்ல, சிவபெருமான வேற இல்ல. சிவபெருமானே பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரமே சிவபெருமான், பஞ்சாட்சர வடிவம் சிவபெருமான். அதனாலே அஞ்சலத்தே வடிவாக கொண்டு நல்ல அம்பலத்தில் ஆடுகின்றால் அம்மை காண என்று கூட பாடியிருக்காரு பதஞ்சலி வியாக்கரவாதம் வகுப்பு. இந்த நான் இருந்த நூல்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நூல்கள்ல ஏராளமான பல பெரியவங்க சொன்ன விஷயம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அந்த ஒரு நூலை படிச்சா பல நூல்களை படிக்கிற ஞானம் தான். ஆகையினாலே இப்படி அந்த ஒன்பதாஞ்சு தரத்திலே அஞ்சலத்தை பத்தி சொல்லும் போது அஞ்சலத்தை தான் பிறவி பெருங்கடலை நீந்த வைப்பது. அதே மாணிக்க வாசகர் தனியனே பெரும் பிறவி பவ்வத்து தடந்திரையால் துண்டு பெரும் பிறவி பவம்னா பெரு பிறவி கடல், பவம்னா கடல், பெரிய கடல், பிறவி கடல் பெரிய கடல், பெரிய பிறவி கடல் பெரிய கடல். தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ தடந்தரையால் துண்டு பற்று ஒன்றின்றி கனியனே துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவார் சொரவின் வாய்ப்பட்டு கடல்ல விழுந்துட்டான். நடுக்கடல்ல விழுந்த உடனே சொராமீனு வாய படந்துகிட்டு வருதான், புயல் காத்து ஆல அடிச்சு தள்ளுதான். தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ தடந்தரையால் துண்டு பற்று ஒன்றின்றி கனியனே துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சொரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்றன் எண்ணி. இப்படி நடுக்கடல விழுந்தவனுக்கு அலை அடிக்க புயல் அடிக்க சுறாமீன் விழுங்க வந்தா அவன் பிழைக்க வழி இருக்காதல்லவா? இருக்காதல்ல. ஆனால் இவருக்கு திடீர நூறு தப்பம் கிடைச்சுதான். அதுக்கு மாணிக்க வாசகர் தனியனே பெரும் பிறவி பவத்து எவர் தடந்திரையால் எச்சுண்டு பற்றுண்டின்றி கனியனே துவர்வாயார் என்னும் காலால் கலக்கொண்டு காமவான் சுறவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றி அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல் கரை காட்டியாற் கொண்டாய் மூர்க்க நேர்க்கே. இப்படி சாகும் தருவாயில இருந்தே அந்த வேளையில அஞ்சலு தாயின் தப்பம் கிடைச்சது திடீர்ந்து அந்த அஞ்சலுக்கு தப்பத்தை பிடிச்சேன் முத்தியாய கரையில சேர்த்து விட்டார் என்று சொல்கிறார் மாணிக்கவாசர். அதனால அஞ்சலத்தை கட்டாயமா ஆச்சாரியின் மூலமாக உபதேசம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அஞ்சலுக்கு உபதேசம் பெற்று எவம் பண்ணினானால் கட்டாயம் பரவி பெருங்கடலை நீந்தி விடுவார். அதனால இந்த அஞ்சலத்தை பத்தி விதி என்ன அஞ்சலத்து என்று ஒன்பதாம் ஜோத்திரத்தை முடிச்சு இப்ப பத்தாம் ஜோத்திரத்துக்கு வருகிறார். பத்தாம் ஜோத்திரம் எப்படிப்பட்டது என்றால் அவனே தானே ஆகிய அன்னலி ஏகனாகி அரை பண்ணியிருக்க மரமாகி நம்ம வருகிற என்பது இந்த பத்தாம் ஜோத்திரம். இந்த பத்தாம் ஜோத்திரம் எப்படி சொல்லுகிறது என்றால் பத்த காலம் என்று சொல்லுவது. பத்த காலம் என்று சொன்னால் இப்பொழுது உலகியல்ல வாழ்கின்ற காலத்துக்கு பெத்த காலம் உண்டு, சிவனோடு சேர்த்து வாழ்கிற காலத்துக்கு முத்த காலம் உண்டு. பெத்த திசை முத்த திசைகள் ரெண்டு வகையா சொல்லும். அதை கேவலம் சகலம் சுத்தம் என்று சொல்லுவது, பெத்தம் முத்தம் என்று சொல்லுவது. இப்பொழுது பெத்த காலம், பெத்த காலம்னா உலகத்துல வாழ்கிறோம். இந்த காலத்திலே இப்பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்வு எல்லாவற்றிற்கும் துணையாக இருந்து உதவி செய்கிறவன் சிவன். சிவனா? ஆனா சிவன் தெரியவில்லை, நாம் தெரிகிறோம், சிவன் தெரியவில்லை. நாம் செய்தோம் தானே எண்ணுகிறோம், நாம் செய்தோம் தானே எண்ணுகிறோம், சிவன் தெரியவில்லை. சிவன் உள் நின்று உணர்த்த செய்கின்றோம், சிவன் உள்ளே நின்று உதவி செய்கிறார். சிவன் அடுத்த சூத்திரத்துல வரும், சிவன் நின்று உள்ளே நின்று உதவி செய்கிறார். ஆனால் இப்பொழுது என்ன செய்தோம்? நாம் செய்தேன் என்று சொல்ல நினைக்கிறோம், நாம் செய்தேன் என்று சொல்லுகிறோம் நினைக்கிறோம். இப்ப நாம் தெரியுது, சிவன் தெரியவில்லை, நாம் தெரியுது, சிவன் தெரியவில்லை. அந்த முத்தக்காரம், முத்தக்காரம் அதான் ஆத்தியாரத்திலே தீக்கை முறையா பெற்று சரிய கிரிய யோக நெறியில் நின்று சிவனுக்கு இவனடியாருக்கு நன்றாக பணி செய்து நான் அச்சு செய்தானால் நான் செய்கிறேன் என்று நினைக்காமல் செய்தானே ஆனால் அவனுக்கு என்னமா இருக்கும் தெரியுமா? அவன் தெரிய மாட்டான், சிவன் தெரியவான். இப்ப நாம் தெரியுது, சிவன் தெரியவில்லை. புத்தகாலத்துல அந்த முறையாக தீட்சா நெறியில் நின்று முறையாக சிவப்பணி செய்தானையானால் சிவனுக்கும் சிவன் அடியாருக்கும் பணி செய்ய போகணும். சிவனுக்கும் செய்யணும், சிவன் அடியாருக்கும் செய்யணும். சிவபெருமான் எழுந்தருடி இருக்கிற இடம் இரண்டு, சிவபெருமான் எழுந்தருடி இருக்கிற இடம் இரண்டு, தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாவரன் பூசை கொண்டு மனு இருக்க உழைவிப்பார். தாவர என்கின்ற சிவலிங்கத்திலேயும் சங்கம என்கின்ற சிவனடியாரத்தில் சிவபெருமான் எழுந்தருடி இருந்து உயிர்கள் செய்கின்ற பூசை ஏற்றுக்கொண்டு பலன் தருகிறார். சிவபெருமான் எல்லா இடங்களிலும் இருக்கிறான், ஆனால் உயிர்கள் வழிபாடு செய்து அருள் பெறுவதற்காக சிவலிங்கத்திலேயும் சிவன் அடியாரத்திலேயும் ஜாதி இருக்கும்.
1: சிவஞான சித்தியார் சுபக்கம் ஸ்ரீ மாதவ சிவஞான இவர்கள் பொழிப்புரை 16வது வட்டத்து குருமூர்த்தியருடைய பதவுரை ஆகியவற்றை சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே முதற் சூத்திரத்தினுடைய 3வது அதிகரணம், இறுதியாக விளங்கக்கூடிய 3வது அதிகரணத்தின் இறுதி பகுதியிலே சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த முதற் சூத்திரத்து 3வது அதிகரணம் என்ன கருத்தினை நிலைநாட்ட வருகின்றது என்று சொன்னால், முதல் அதிகரணத்திலே உலகமானது தோன்றியிருந்து அழிவதென்றும் அதனை தோற்றுவித்து காத்து ஒடுக்குவதற்கு ஒரு கருத்தா வேண்டப்படும் என்றும் அருமையாக நிலைநாட்டி அருளினார். 2வது அதிகரணத்திலே அந்த கர்த்தாவாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருளாக விளங்கக்கூடிய தன்மை சிவபெருமானுக்கு உள்ளது என்றும், அவன் உருவத்திருமையை எடுத்திருப்பதனாலே யாதொரு குறைபாடும் இல்லை என்றும் மிகச்சிறப்பாக விளக்கி, சிவபெருமான் அனாதிமுத்த சித்துரு என்ற உண்மையினை அற்புதமாக நிலைநாட்டி அருளினார். இந்த 3வது அதிகரணத்திலே சிவபெருமான் முதற்கடவுள் என்று நிலைநாட்டிய பின்னரும் கூட அவனுக்கு ஒப்பாக பிறரும் உள்ளனர் என்ற ஒரு கருத்து எழும்பொழுது அதனை மறுத்து, சிவபெருமான் பரம்பொருள் என்பது மட்டுமன்று அவன் ஒருவனே பரம்பொருள், ஏனையோர் எவரும் பரம்பொருள் அல்லர் என்று நிலைநாட்டக்கூடிய பகுதிதான் இந்த 3வது அதிகரணம். முதல் நூல் சிவஞான போதத்தில் இந்த பகுதியானது அந்தம் ஆதி என்மனார் குலவர் என்று வரும். அந்த இடம்தான் இங்க சித்தியார் முதல் சூத்திரத்தில் எவ்வாறு வந்தது என்றால் தான் முதல் என்று வந்தது. அந்த சிவஞான போதத்தில் அந்தம் ஆதி என்று வந்த அந்த பகுதி சித்தியாரிலே தான் முதல் என்று வந்தது. அந்தம் ஆதி என்று சொல்லும்போது கூட ஒரு ஏகாரத்தை நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். அந்தம் ஆதி என்பதிலே அந்தமே ஆதி என்று அந்தத்துக்கூட ஒரு ஏகாரம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் இங்க தான் முதல் என்பதிலும் ஏகாரத்தை சேர்த்துக் கொண்டு பாடலில் இல்லை, நாம அதை விரித்துரைக்க வேண்டும். தானே முதல் என்று சொல்ல வேண்டும். தானே முதல் என்று சொல்லும்பொழுது சிவபெருமானே முதற்கடவுள், ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் என்ற கருத்து பெறப்படும். ஆகவே அந்த ஏகாரம், நாம் விரித்துரைக்கின்ற ஏகாரம் இருக்கின்றதே அது பெருநிலை ஏகாரம். ஆக இந்த 3வது அதிகரணத்திலே இதுகாரும் பார்த்த பாடல்களின் என்ன கருத்து பெறப்பட்டது என்று சொன்னால், பிரம்ம விஷ்ணுக்களுக்கு கூட ஆகமங்களிலே நியாசம் விதிக்கப்பட்டுள்ளது, நியாச வழிபாடு கூறப்பட்டுள்ளது. சிவபெருமான் திருவருவோடு ஒப்ப வைத்து பிரம்ம விஷ்ணுக்களின் உருவத்திற்கும் கூறப்பட்டுள்ளது. ஆகவே அவர்களும் சங்காரக் கடவுளாகிய சிவபெருமானோடு ஒப்பாவர் போலும், எனவே அநேக ஈஸ்வரர்கள் உள்ளார்கள் போலும் என்ற ஒரு தடை எழுந்தது. அதனை மறுத்து சிவசக்தி அவர்கள்வால் பதிந்துள்ளமையினாலே அவர்களுக்கும் அத்தகைய நியாச வழிபாடுகள் விதிக்கப்பட்டன. அந்த வழிபாடு உண்மையில் அவர்கள்வால் பதிந்துள்ள சிவசக்திக்கே போய் சேரும் என்று அற்புதமாக விளக்கப்பட்டது. அடுத்தாற்போல சிவசக்திகள் பல என்று கூறுகின்றீர்கள், சிவசக்திகள் பல என்று கூறுகின்றீர்கள், அப்ப சிவபெருமானும் பலவாகிவிடுவானே என்று சொன்னதை மறுத்து, ஒரே சக்திதான் செய்யும் தொழில் வேறுபாடு பற்றி பல பெயர்களை பெற்று நிற்கின்றது. ஆகவே காரிய வேறுபாட்டால் சக்திகள் பலவே ஒழிய உண்மையில் சக்தி ஒன்றுதான். எனவே சக்தியை உடைய அந்த சக்திமானாகிய சிவனும் ஒருவன்தான் என்று கூறப்பட்டது. இவ்வாறு சக்திகளை பற்றி விளக்கிச் சொன்னபின் இப்பொழுது அந்த சக்தியை இரண்டு பெரும்பிரிவுகளாக பிரித்தார்கள். பக்குவம் வராத உயிர்களுக்கு பக்குவம் வரவழைக்கும் பொருட்டு அந்த உயிர்களிடத்திலே ஐந்தொழிலை செய்ய கருதி அவனுடைய அருட்சக்தியானது அந்த பராசக்தியானது ஆதிசக்தி என்ற நிலையினை மேற்கொள்கின்றது. அந்த ஆதிசக்தி திரோதான சக்தி என்றும் சொல்லப்படும் என்று கூறினார். அந்த திரோதான சக்தியினுடைய 3 பேதங்களை வருகின்ற பாடல்களே கூறுகின்றார். அந்த பேதங்கள் தான் ஆதிசக்தி இன்னும் 3 வகையாக எவ்வாறு பிரிகின்றது. அதாவது சக்தியினுடைய சொரூபம் தன் இயல்பு என்னவென்றால் பராசக்தி தான். அந்த பராசக்தியானது உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்யும் பொருட்டு ஆதிசக்தி என்ற நிலையை மேற்கொள்கின்றது. அப்புறமாக அது இச்சை ஞானம் கிரியை என்று முத்திரப்படுகின்றது. அந்த இச்சை ஞானம் கிரியைகளுக்கு வரையறை கொடுக்கின்றார் வருகின்ற பாடல்களில். இச்சாசக்தி என்பது எது, ஞானசக்தி என்பது எது, கிரியாசக்தி என்பது எது என்று வரையறை. ஆகவே இந்த பாடல் மிக முக்கியமான பாடலாகும். பலரும் சொல்லி வருகின்றோம் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லி வருகின்றோம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் தெளிவான வரையறை இந்த பாடல் தான் கூறுகின்றது. ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு 3 ஆகி நின்றிடும் சக்தி இச்சை உயிர்க்கருள் நேசமாகும். நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன், அன்று அருட்கிரியை இதனால் ஆக்குவன் அகிலமெல்லாம் என்று கூறினார். ஒன்றதாய் சொல்லும் பொழுது சக்தி என்று இரண்டாம் அடியிலே இருக்கின்றது, நின்றிடும் சக்தி அப்படின்னு சக்தியின் இரண்டாம் அடியில் இருக்கின்றதல்லவா, அதை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சக்தி ஒன்றதாய் பதவுரையில தெளிவாக அதை குறிப்பிட்டுள்ளார். சக்தி ஒன்றதாய், சக்திங்கும் போது அந்த சொரூப சக்தி அதனுடைய உண்மை இயல்புல பராசக்தியா தானே இருக்கு. அந்த பராசக்தியாவது ஒன்றாயிருக்கும், அதை தடையிலா ஞானம்னு சொல்லி போன பாடல குறிப்பிட்டார் பராசக்திய. அதாவது தடையிலா ஞானம்னா என்ன, இறைவனுடைய அந்த இன்பத்தை சிவ ஆனந்தத்தை உயிர்களுக்கு தடையின்றி வழங்க வேண்டும் என்று கருதக்கூடியதுதான் சக்தியுடைய உண்மையான தன்மை. உணவை ஊட்டணும் குழந்தைக்கு அப்படிங்கிறது தான் தாயினுடைய உண்மையான இயல்பு. ஆனா அந்த உணவை குழந்தை உண்பதை தடுத்து அந்த குழந்தைக்கு மருந்தையே ஏன் ஊட்டுகின்றால், குழந்தை நோயிலிருந்து விடுபடும் பொருட்டு. ஆகவே உணவு ஊட்ட வேண்டும் என்ற அந்த உண்மையான இயல்பை குழந்தைகளுக்கு காட்டிக்கொள்ளாமல் மருந்தையே வலுக்கட்டாயமா ஊட்டுகின்றால் நோயின் அளவறிந்து ஊட்டுகின்றார். அதுபோல மல மறைப்பின் அந்த வன்மையை அறிந்து அந்த மலமரிப்பின் காரணமாக உயிர்கள் ஈட்டிய வினைகளின் வன்மை மென்மைகளை அறிந்து அந்த வினைக்கு ஈடாக போகங்களை மட்டும் ஊட்டி வருகின்றார் உலக மாதாவாகிய பராசக்தி. ஆக உண்மையான நோக்கம் என்ன, இந்த நோய் மும்மல நோய் நீங்கி உயிர் சிவானந்தமாகிய உணவை உண்ண வேண்டும், அதை ஊட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் பக்குவப்படல இந்த உயிர்கள், மலநோயிலிருந்து நீங்கவில்லை. எனவே ஆதிசக்தி என்ற பொதுவியல்பை மேற்கொள்கின்றார், திரோதான சக்தி என்ற அந்த பொதுவியல்பை மேற்கொள்கின்றார். எனவே அந்த சிவ ஆனந்தத்தை தடுத்து இதை ஊட்டுகின்றார், வினைப்போகங்களை ஊட்டுகின்றார். உண்மையான நிலை என்ன, தடை செய்யாததுதான் அவருடைய இயல்பு. நம்ம உணவை உண்பதற்கு தாய் உண்மையில தடையா இல்ல, நோய் தான் தடையா இருக்கு. அந்த நோய் தடை நீங்க வரைக்கும் தாயும் என்ன செஞ்சுக்கிறதா, அந்த நோய் வழி தானும் நின்று அந்த குழந்தையை அப்படியே மருந்து ஊட்டி பக்குவப்படுத்துறா. அது மாதிரி அந்த மும்மலங்களின் வழி தானும் நின்று அந்த மும்மலங்களின் வன்மையை அப்படி தேய்த்து வருகின்றால் திரோதான சக்தி. அதான் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைன்னு சொன்னார். ஆகவே அந்த வினைகளுக்கு ஏற்றபடி பல்வேறு பேதப்பட்ட பிறவிகளிலே செலுத்துதல் அதான் பேதித்து, அதன் மூலம் உயிர் பக்குவமடைகின்றது அதான் வளர்த்து, அப்புறம் எடுத்த பிறவியிலென்றும் எடுத்த. எனவே தடையிலா ஞானமாகிய அந்த பராசக்தி வந்து மூன்று வகையாக விளங்குகின்றது. எப்படி அப்படின்னா, இச்சா ஞானம் கிரியை, இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சொல்றாரு இல்லையா பாடல்ல. அதுக்கு என்ன பொருள், பதவுரையை பார்த்தால் இச்சா ஞான கிரியை என வியாபார பேதத்தால், வியாபார பேதம்னா தொழில் வேறுபாடு, தொழில் வேறுபாட்டால் இச்சா ஞான கிரியை என மூன்றாய். இந்த மூன்றும் இன்னும் பல பேதமா தெரியும், அவையே மற்றும் அவ்வக்காரிய பேதத்தால் பலதிரப்படும். அந்த விரிவெல்லாம் அங்க சொல்லல, ஆகமங்கள்ல தான் அங்க எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. இந்த தொகுத்து சொல்கின்ற அது தமிழ் சாத்திரங்களில் சித்தியாரே நமக்கு மிகவும் விரிவானது, ஏனைய சாத்திரங்கள் இதைவிட குறைந்த பாடல்கள் தான். ஆகவே இன்னும் விரிவாக உள்ளன அதெல்லாம் ஆகமங்கள், 28 ஆகமங்கள், ஒவ்வொரு ஆகமங்களையும் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கின்றன. ஆகவே அவையே மற்றும் அவ்வக்காரிய வேதத்தால் பலதிரப்படும். சரி, இப்போ பராசக்தி வந்து இச்சை ஞானம் கிரியைன்னு மூன்று முக்கியமான பேதங்களோடு விளங்குகின்றது என்று சொன்னாரே, அதுல இச்சாசக்தி என்பது என்ன வரையறை, இப்போ வரையறை சொல்றார். இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும். நாதன்னு மூன்றாம் அடியின இறுதியில் இருக்கு பாத்தீங்களா, அதை இங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும். பதவுரையில் அழகா சேர்த்திருக்காங்க நம்ம குருமூர்த்திகள், பதவுரை துணை இல்லாவிட்டால் ரொம்ப சிரமம். 16வது பட்டத்து குருமூர்த்திகள் நமக்கெல்லாம் வழங்கியுள்ள மிகப்பெரிய அருட்கொடை இந்த பதவுரை. அது சித்தியாரை கற்கின்ற மாணவர்கள் தான் அந்த அருமைப்பாட்டை வந்து நன்கு உணர முடியும். அவருடைய நம்முடைய 16வது குருமூர்த்திகளுடைய அந்த அருள் மகிமையை வந்து, கருணையை வந்து எல்லாரும் சிரமமின்றி எளிதாக கற்கணும் சித்தியார அப்படிங்கிற நோக்கத்தோடய அருள் செய்துள்ளார். அப்படி அந்தந்த இடத்துல அடைப்பு குறிக்குள்ள அந்த பிராக்கெட் குள்ள போட்டு கொண்டு கூட்டுப்படி அந்த பாடல் அப்படியே எழுதி பதம் பதமா உரை சொல்லி சிவஞான சுவாமியுடைய குறிப்புகளுக்கெல்லாம் ஏற்றபடி அருமையாக கொடுத்துள்ளார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். இச்சை நாதன் உயிர்க்கருள் நேசமாகும். அம்மூன்றனுள், எந்த மூன்றனுள், இச்சை ஞானம் கிரியை அந்த மூன்றனுள் இச்சாசக்தி என்பது என்னவென்றால், இச்சாசக்தியாவது முதல்வன் உயிர்கட்கு மலத்தை நீக்கி சிவத்தை அழித்தற்கண் உலகாகிய கருணையா. இச்சைனா விருப்பம், சுவாமிக்கும் விருப்பம் உண்டோ அப்படின்னா, சுவாமிக்கும் விருப்பம் உண்டு, என்ன விருப்பம் அப்படின்னா, உயிர்கள் எல்லாம் மலச்சார்பில் நின்றும் நீங்க வேண்டும், அவை சிவத்துவத்தை பெற வேண்டும், பேரானந்த பெருவாழ்விலே உயிர்கள் எல்லாம் திளைக்க வேண்டும், மன துன்பத்தில் நின்றும் அவை விடுபட வேண்டும் என்ற அந்த விருப்பம்தான் இறைவனுடைய விருப்பம். அந்த கருணைதான், அந்த கருணைதான் அவனுடைய விருப்பம் சொன்னார். இச்சாசக்தியாவது அவனுடைய விருப்ப ஆற்றலாவது உயிர்களுக்கு மனத்தை நீக்கி சிவத்தை அளித்தற்கன் உள்ளதாகிய கருணையா, அதான் நேசம்னு சொன்னார் பாட்டுல. நேசம் என்பது கருணை. அப்புறம் ஞான சக்தி என்ன வரையறை சொல்ற, நன்றெல்லாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன் நாதன். என்ன ஞானசக்தியால் நன்றெல்லாம் நாதன் நயந்து அறிவன் பொருள் என்ன சொல்றாங்க, ஞானசக்தியால் அதற்கு செய்ய கடவதான உபாயங்களை எல்லாம் முதல்வன் நயப்பான் அறிவன். உயிர்களுக்கு பாசச்சார்பை நீக்கணும் திருவுளம் பற்றியாச்சு என்பெருமான். சரி, பாசச்சார்பை நீக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணணும்னு அந்த திட்டமிடுகின்றது பாருங்க, அதுதான் ஞானசக்தி. நன்றெல்லாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன், நயப்போடு அறிவன், அக்கறையோடு அறிவான். அன்று அருட்கிரியை நன்னால், அன்றுனா அப்பொழுதே, என்னெல்லாம் இந்த உயிர்களுக்கு செய்ய வேண்டும், எப்படி இந்த உயிரை பாசத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், என்னன்னா உடனடியா விடுவிச்சிடலாம், ஆனா உயிருக்கும் உயிருடைய செயல்பாடும் அங்க வந்து உயிருடைய பங்கும் அதுல இருக்கிறது, உயிருடைய ஒத்துழைப்பும் அதில் இருக்கின்றது. உயிரும் இறைவனுடைய அந்த சங்கல்பத்துக்கு இணங்கி அந்த இறைவனுடைய சிந்தனையோடு இந்த உயிரும் ஒருமித்த சிந்தனையோடு இறைவன் சிந்தனையும் உணர்ந்து அதன் வழியில் தான் நிற்க வேண்டும், அந்த உயிர் நிற்க வேண்டும். அப்படி நின்றால்தான் வந்து ஒத்து நின்றால்தான் உயிர் வந்து சீக்கிரமா விடுபடும். ஆகவே இந்த உயிர் எந்த அளவுக்கு அபக்குவமுற்று இருக்கின்றது, இதை எப்படி எப்படியெல்லாம் வந்து படிப்படியா முன்னேற்றி கரை சேர்க்க வேண்டும். ஏன்னா படிப்படியாக முன்னேறக்கூடிய நிலையில தான் உயிர் இருக்கின்றது, உயிருடைய இயல்பு அது. ஒரு பொருளின் இயல்பை மாற்ற முடியாது. பனிக்கட்டினா குளிர்ச்சியாக தான் இருக்கும், நெருப்புனா சூடா தான் இருக்கும், அந்தந்த பொருளின் இயல்பு. அது மாதிரி உயிர்னா அறிவிக்கத்தான் அறியும், அதுவும் படிமுறையில் தான் அறியும், படிமுறையில் அறிவிக்க அறியும். எனவே படிமுறையில் அறிவிக்க அறியும் இயல்பினமாக இருக்க உயிர்களை எவ்வாறு அவற்றின் படிமுறைக்கு ஏற்ப அந்த பாசத்திலிருந்து விடுவிப்பது அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டான் இல்லையா, அறிந்தவற்றையெல்லாம் அக்கணமே செயல்படுத்துகின்றான். அறிந்த அக்கணமே அதான் அன்றுன்னு போட்டார். அன்றுன்னா அப்பொழுதே, அறிந்த அறிந்த போதே என்க, கீழே குறிப்புரை இருக்கு பாருங்க, அன்று அறிந்த போதே என்க. அவ்வாறு ஞானசக்தியால் அறிந்த போதே அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம், அவனுடைய அருளின் வேறல்லாத கிரியாசக்தியால் தான் அறிந்த போதே அவற்றை அவ்வாறே முதல்வன் சங்கற்பித்து செய்வன். உயிர்களை மலத்திலிருந்து விடுவிக்கும் பொருட்டுத்தான் தனு கரணம் புவனம் போகம் எல்லாவற்றையும் படைத்துக் கொடுக்கின்றான். எனவே உயிர்களுக்கு தனுகரணாதிகளை படைத்துக் கொடுத்து இந்த உயிர்களை பிறவிகளிலே செலுத்தி படிமுறையிலே வளரச் செய்து மலச்சார்பின்றி விடுவிப்போம் அப்படின்னு திருவுளம்பற்றிய உடனே உடனடியா தனுகரணாதிகளை எல்லாம் படைத்துக் கொடுத்துறான் உடனடியா. ஏன்னா எல்லாத்தையும் சங்கல்பத்தினால்தானே செய்கின்றான் இறைவன், கருவிகரணங்களால செய்யலையே. ஆகவே உடனடியாக நினைத்ததை எல்லாம் செய்தும் விடுகின்றான். அப்ப கிரியாசக்தினா ஞானசக்தியால் எண்ணியவற்றை செய்வது கிரியாசக்தி, செயல்படுத்துவது கிரியாசக்தி. அன்று அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். அகிலம்னு ஒருமையில இருக்கு, எல்லாம்னு பன்மையில இருக்கிறது. இப்படி ஒருமையும் பன்மையும் இணைச்சு விடுறது இலக்கிய வழக்கு. நன்றெல்லாம்னு சொன்னார் பாருங்க, நன்றெல்லாம் அதைத்தான் சொல்றாங்க, அகிலமெல்லாம் கூட சொல்லல. அகிலம்ங்கிற அந்த சொல்லே வந்து பன்மையை உணர்த்தக்கூடிய ஆற்றல் உண்டு. நன்றெல்லாம்னு இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் இருக்கு. நன்றெல்லாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன் இருக்கு. நன்றுங்கிற ஒருமை வந்து எல்லாம்ங்கிற பன்மை கூட இயந்திருக்கிறது. அப்படி ஒருமையும் பன்மையும் இணைச்சு விடுவாங்க இலக்கியத்தில். நன்றெல்லாம் என்பது ஒருமை பன்மை மயக்கம், ஒருமையும் பன்மையும் மயக்கம்னா அந்த இடத்துல கலந்து வருகின்றது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு, அப்படி ஒருமையும் பன்மையும் கலந்து விடலாமா அப்படின்னா இன்னென்ன மாதிரி இடங்கள் எல்லாம் அப்படி கலந்து விடலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம வெகுளாமை பார்த்தோம் திருக்குறள், அதுல சொன்னார உள்ளியதெல்லாம் உடனெய்தும்னு சொன்னார். அந்த இடத்துல உள்ளியது எல்லாம், உள்ளியதுன்னா நினைத்தது, நினைத்ததெல்லாம் உள்ளியதுங்கிறது ஒருமை, எல்லாம்ங்கிறது பன்மை. அப்படி ஒருமை பன்மை சேர்த்து விட்ட மாதிரி இங்கேயும் நன்றெல்லாம் சேர்த்து விட்டார். இவை நான்கு செயலானும், மூன்று செயல் ஏற்கனவே போன சிந்தனையில் பார்த்தவை, இந்த ஒரு செயலும் சேர்த்து இந்த நான்கு செயலானும் என்ன கருத்து சொன்னார், அயன் உருவம் அறி உருவம் எல்லாம் வந்து அரண் உருவம் மாதிரியே நியாசம் செஞ்சு வழிபடுன்னு சொன்னாங்க, அதனால வந்து இறைவன் பலர் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன கருத்தை மறுத்து, அப்புறம் வந்து சக்தி பலவா இருக்கிறதுனால சக்திமானாக இறைவனும் பல அப்படிங்கிற அந்த கருத்தையும் மறுத்து, இந்த அநேகரை சொல்வதெல்லாம் கூடாது, சிவபெருமான் ஒருவன் தான், அவன் ஒருவனே பரம்பொருள் என்று நிலைநாட்டியதுதான் இந்த நான்கு செயலுடைய தொகுப்பான கருத்து. அதுதான் சொல்றார், இவை நான்கு செயலானும் அயன்றனை ஆதியாக அறநூறு என்றல் பற்றியும், சக்தி பலவாதல் பற்றியும், தான் ஒருவனே முதற்கடவுள் என்று செல்லாது என்னும் அநேக ஈஸ்வரவாதி மதத்தை ஆசங்கித்து பரிகரித்து, ஆசங்கித்துன்னா அவன் அந்த மாற்று கருத்தை சொல்றான், ஆசங்கித்துனா அந்த கருத்தை வாங்கி, பரிகரித்துனா அதை மறுத்து, ஒருவன் என்ன சொல்றான்னு அதை நல்லா வாங்கிக்கணும் முதல்ல, அப்புறம் தான் மறுக்கணும். அதனால பாருங்க, பரிகரித்துன்னு நேரடியா எழுத மாட்டாங்க, ஆசங்கித்து பரிகரித்து, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அப்புறம் அவற்றின் பொருந்தாமையை சொல்லி மறுக்கிறது. ஆசங்கித்து பரிகரித்து தான் முதல் என்றது வலியுறுத்தப்பட்டது, அதாவது சிவபெருமானே முதற்கடவுள் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. இனி அடுத்த பாடல் அடுத்தவன் என்ன கருத்து சொல்றான் அப்படின்னா, இவனும் வந்து சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள் அப்படிங்கிற கருத்தை மறுக்க வரான். ஆனா இவன் வந்து என்ன சொல்றான்னா, பல ஈஸ்வரர்கள் இருக்கிறார்கள் அப்படி சொல்ல வரல, உயிர்களே எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, இப்போ சிவபெருமானுக்கு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி எல்லாம் உண்டுன்னு சொன்னீங்க, உயிர்களுக்கும் தான் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி எல்லாம் இருக்கின்றனவே, அப்ப உயிர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன வேற்றுமை? ஆகவே மலத்தடையில இருக்குன்னா முத்தியில மலத்தடை நீங்கிருது, முத்தி அடைஞ்ச பிறகாவது அந்த மலத்தடை நீங்கிருது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப முத்தி அடைஞ்ச பிறகாவது உயிர்கள் வந்து பெரிய இச்சை ஞான கிரியைகளை பெற்று விடுமே, அப்ப முத்தி அடைந்த ஆன்மாவும் சிவமும் சமமாயிருதான் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு யாரா இருக்கணும்னு, சிவசமவாதி தான். சிவசமவாதி எப்படி மறுக்கிறான் அப்படின்னா, அவன் அநேக ஈஸ்வரவாதத்தை எப்படி ரகசியமா கொண்டு வரான்னா, முத்தி அடைஞ்ச ஆன்மாவும் சிவமும் சமம், முத்தி அடைஞ்சிட்டா அந்த ஆன்மாவும் ஐந்தொழிலையும் செய்யும், இப்ப அது சிவத்துக்கு சமம். அப்போ எப்படி அதுக்கப்புறமும் எப்படி சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள்னு சொல்லலாம், முத்தி அடைகிற ஆன்மாக்கள் ஒவ்வொருவரும் சிவத்துக்கு சமமா ஆகிட்டே வருவாங்க, அப்படி பல ஈஸ்வரர் வந்துருவாங்கன்னு அவன் வந்து அந்த ரூட்ல வரலாம். அப்போ அந்த கருத்தை எவ்வளவு அற்புதமா மறுக்கிறாங்க இந்த பாடல்ல நம்ம சுவாமிகள் தான், அந்த தொடர்ச்சி காட்டுறாங்க, போன பாட்டுக்கு இந்த பாட்டுக்கும் உள்ள தொடர்ச்சி எவ்வளவு அற்புதமா காட்டுறாங்க. இச்சாஞான கிரியை வந்து ஏன் சிவனுக்கு தான் இருக்கா, சீவனுக்கு இல்லையா சொல்றான் பாருங்க, சீவனும் இச்சாஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன், சிவனும் இச்சாஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன் என்றிடில் என்று சொன்னால், அனாதிமலம் இவற்றினை மறைக்கும், காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப காண்பன், பாவியாம் புத்தி முத்தி பயன்கொள்ளும் பண்பீற்றாகும். ஒவ்வொரு பாடலுக்குமே சுவாமிகளுடைய உரை இல்லாவிட்டால் நமக்கு வந்து மெய்ப்பொருளை காண்பது மிக அரிதுதான். ரொம்ப அற்புதமா உரை சொல்லியிருக்காங்க சுவாமிகள் வந்து இந்த இடத்துல, அதாவது மூன்று கோணங்களிலே மறுக்கின்றார் அருள் சிவாச்சாரிய சுவாமி. எதை மறுக்கின்றார்? உயிர்களும் இச்சாஞான கிரியைகள் உடையன, எனவே உயிர்களும் சிவபெருமானுக்கு சமமாவன என்ற இந்த கருத்தினை மூன்று கோணங்களிலே மறுக்கின்றார். என்னன்னா, ஒன்றை ஒத்துக்கொள்கின்றார், எதை ஒத்துக்கொள்கின்றார், உயிர்களுக்கு இச்சை ஞான கிரியைகள் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கின்றார், உயிர்களுக்கும் இச்சை ஞான கிரியைகள் உண்டு. ஆனால் அது பற்றி உயிர்களுக்கும் இச்சாஞான கிரியைகள் உண்டு, முதல்வனுக்கும் இச்சாஞான கிரியைகள் உண்டு, எனவே உயிர்களும் முதல்வனும் சமம் அப்படின்னு சொல்றதற்கு அதைத்தான் இருக்கின்றார். உயிர்களுக்கு இச்சாஞான கிரியைகள் உண்டு என்றாலும் உயிர்களுடைய இச்சாஞான கிரியைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றன என்பதை நன்கு சுட்டிக்காட்டுகின்றார். இந்த உயிர்களுக்கு மூன்று நிலைகள் சொல்லியிருக்கின்றார் அல்லவா, மூன்று அவத்தைகள், அவத்தை என்றால் நிலை, மூன்று நிலைகள் என்ன, கேவலம் சகலம் சுத்தம். அந்த மூன்றும் பாடல்ல வந்து குறிப்பிடப்படல, ஆனா அப்படி அதை அடிப்படையா வச்சுதான் பாடியிருக்கின்றார் சொல்லி நம்ம சுவாமிகள் காட்டுகின்ற பாங்கு இருக்கின்றதே மிகச்சிறப்பானது. என்ன சொல்றார் அப்படின்னா, சீவனும் இச்சாஞான கிரியையால் சிவனை ஒப்பன ஆவன் என்றிடில். இப்பா நீ வந்து இந்த சீவான்மாவாகிய உயிரும் இந்த உயிருக்கும் இச்சை ஞான கிரியெல்லாம் இருப்பதனால இந்த உயிரும் சிவனை ஒக்கும் அப்படின்னு நீ சொன்னால், அனாதி மலம் இவற்றினை மறைக்கும், ஐயா உயிர்களுக்கு இச்சாஞான கிரியைகள் இருந்தாலும் அந்த இச்சாஞான கிரியைகள் அனாதி மலமாகிய ஆணவ மலத்தினாலே தடைபட்டு கிடக்கின்றன அப்படிங்கிறார். அப்போ இது எந்த நிலை? இச்சை ஞானம் கிரியை மூணும் மல மறைப்பினால் முற்றிலும் தடுக்கப்பட்டு இருத்தல் கேவல நிலை. ஆகவே கேவலாவத்தையில் என்று அங்கே போட்டுக்கொள்ள வேண்டும். சுவாமிகள் உரையில அருமையா சேர்த்து சொல்றாங்க, கேவல நிலையில் இந்த இச்சாஞான கிரியைகள் மூன்றும் ஆணவ மலத்தினாலே அந்த மூல மலத்தினாலே முழுமையாக மறைக்கப்படுகின்றன. அடுத்த அடியில் பாடல என்ன வருது, காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப காண்பன் வருது. காவலன் இறைவன் முதல்வன், உயிர்கள் செய்கின்ற கண்மத்து அளவிலே கண்மத்துக்கு ஏற்றபடி இந்த இச்சாயன கிரியைகளை விளக்குகின்றான். அப்ப உயிர்கள் கண்மம் செய்வது வினை செய்வது எந்த அவத்தை? சகலாவத்தை. இப்ப சகலாவத்தையில் இங்க வந்து சேர்த்து எழுதுகின்றார்கள் சுவாமிகள். எவ்வளவு அற்புதமா உரை சொல்லியிருக்காங்க. சகலாவத்தையில வந்து இந்த உயிர்கள் செய்கின்ற வினைக்கு ஏற்ப முதல்வன் உயிர்களின் இச்சாஞான கிரியைகளை விளக்குகின்றான். அப்புறம் சுத்தாவத்தை மூன்றாவது, அதுலதான் என்ன சொன்னாங்க, பாவியாம் புத்தி முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். நான்காம் அடியில வந்தது. பாவியாம்னா பாவி என்பது இந்த இடத்துல வந்து இந்த பாவங்களை செய்தவன பாவின்னு சொல்லுவோமா, அந்த பொருள்ல வரல. இந்த இடத்துல பாவிங்கிறது என்ன பொருள் வந்தது அப்படின்னா, இதுவும் வந்து வடமொழி சொல் தான், என்ன பொருள்ல வருதுன்னா வரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அது நம்ம பதவுரையில தான் நம்ம குருமூர்த்திகள் அருமையா காட்டியிருக்காங்க இந்த சொல்லுக்கு பொருளை. பாவியாம் அப்படின்னா வரக்கூடியவா, வரக்கூடியவாகிய, வரக்கடவதாகிய. புத்தி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து உலக போகம்னு பொருள் உண்டு. உலகத்துல அனுபவிக்கிற இன்ப துன்பங்களுக்கு எல்லாம் புத்தின்னு ஒரு பெயர் உண்டு. அதான் 36 தத்துவங்கள்ல உள்ள புத்தி தத்துவம் மட்டுமல்ல, புத்தி என்பதற்கு வந்து நாம் அணுகக்கூடிய இன்ப துன்பங்கள், சுருக்கமா சொன்னா உலக போகங்கள், அதுக்கு புத்தின்னு பேர் உண்டு. அந்த பொருள் தான் இங்க புத்திங்கிற சொல் வந்திருக்கிறது. பாவியாம் அப்படின்னா, பாவியாம் புத்தினா வரக்கூடிய உலக போகங்கள், வினைக்கீடாக வரக்கூடிய உலக போகங்கள். புத்தி கபரன் வந்திருக்கு முத்தி. இந்த இடத்துல போலன்னு ஒரு ஓம உருவை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சுவாமிகள் சொல்கின்றார்கள். அதை அறிவித்து உழைத்துக் கொள்ள வேண்டும். ஓம உறுப்புகள்லாம் அப்படி தொற்கு நிற்கலாம், விதை இருக்கிறது, நாம் அதை அறிவித்து உழைக்க வேண்டும். பாவியாம் புத்தி போல, அதாவது வரக்கூடிய உலக போகங்கள் போல. அப்படின்னா என்ன, சகலாவத்தையிலே உயிர்களுக்கு வரக்கூடிய வினைப்போகங்கள் போல. சுத்தாவத்திலே என்ன போகம் வரும்? சிவபோகம் வரும். இங்க வந்து இவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஈடாக இந்த சகலாவத்தையிலே வினைப்போகங்கள் கிடைப்பது போல, இந்த சகலாவத்தையில் அவன் சிவபுண்ணியங்கள் நிறைய ஈட்டியிருந்தான்னா இந்த சிவபுண்ணியங்களுக்கு ஈடாக சுத்தாவத்தையில என்ன கிடைக்கும்? சிவபோகம் கிடைக்கும். அப்ப என்ன சொல்றார், சுத்தாவத்தை வந்துட்டா மட்டும் உயிருக்கு முன்னும் சர்வ சுதந்திரம் வந்துடாது. எப்படி தெரியுமா, சகலாவத்தையில வினைப்போகங்களை இறைவன் கொடுக்கத்தானே அந்த உயிர் பெறுகின்றது, இறைவன் கொடுத்துதானே பெறுகின்றது உயிர்கள். அதுபோலவே சுத்தாவத்தையிலும் அந்த வினைப்போகங்களை பெற்றது போலவே இந்த சிவபோகத்தையும் சிவபெருமான் கொடுத்தால்தான் உயிர் பெறும். எனவே எந்த ஒரு நிலையிலும், கேவலமாகட்டும் சகலமாகட்டும் சுத்தமாகட்டும், எந்த ஒரு நிலையிலும் உயிரினுடைய இச்சாஞான கிரியைகள் சுதந்திரமாக விளங்குவன அல்ல, முதல்வனால் தான் விளக்கப்படுகின்றன. கேவலாவத்தை பார்த்தா ரொம்ப பரிதாபம், இச்சை ஞானம் கிரியை எல்லாம் இருக்கு, இருந்து என்னத்துக்கு, எல்லாம் ஆணவனத்தால அடியோடு மறைக்கப்பட்டு கிடக்கு. அப்புறம் முதல்வன் எப்போ அதனுடைய கருணையை காட்டுகிறானோ அப்பந்தான் அது சகலாவத்தையில வந்து முழுமையா கருணையை காட்டுறதுக்கு வழி இல்லை. உயிர்கள் தகுதி அப்படி இருக்கு, வினைகளை செஞ்சு யான் எனது நிற்கிறது. அப்புறம் என்ன செய்வான், அவன் என்ன பண்றான், வினைக்கு ஏற்றபடி இச்சாஞான கிரியைகளை விளக்குகின்றான், விளக்கி வினைப்போகங்களை ஊட்டுகின்றான். அந்த வினைப்போகங்களைப் போலவே வரக்கூடிய சிவபோகத்தையும் சிவபெருமான் கொடுக்கவே உயிர் பெறுகின்றது சுத்தாவத்தையில். அதான் புத்தி முத்தினா புத்தி போலவே முத்தி பயனையும் கொள்ளும் பண்பிற்றாகும். கொள்ளும்னா சிவபெருமான் கொடுக்க கொள்ளும் பண்பிற்றாகும். சுவாமியுடைய உரை நான் பார்க்கிறேன். இச்சை முதலிய மூன்றும் முதல்வனோடு ஒப்ப உயிர்க்கும் உழவென்பது மாத்திரையே பற்றி உயிர்களும் முதல்வனோடு ஒக்கும் போலும் என மலையற்க, மலையற்கனா மலைய வேண்டாம். எப்படி மலைய வேண்டாம், இச்சை முதலிய மூன்றும் அப்படின்னா இச்சை ஞான கிரியை இந்த மூன்றும் முதல்வனுக்கும் உள்ளது உயிருக்கும் உள்ளது அது ஒரு காரணம் பற்றி உயிர்களும் முதல்வனோடு ஒக்கும் சொல்லி மலைய வேண்டாம். இவை அவை போலன்றி, எவை உயிர்களின் இச்சாஞான கிரியைகள் சிவபெருமானின் இச்சாஞான கிரியைகள் போல சுதந்திரமாக விளங்காமல் எப்படி விளங்குகின்றன, கேவலத்தில் மூலமலத்தால் மறைவிடுதற்குரிய தன்மையும் சகலத்தில் கண்மத்து அளவில் ஏகதேசப்பட்டு நிகழ்தற்குரிய தன்மையும். ஏகதேசப்பட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் தானே விளங்குது, அறிவு வந்து சகலாவத்தையில சிற்றறிவா தானே விளங்குது, இச்சையும் கிரியையும் சிறுமையோடு தான் விளங்குகின்றன. அதான் ஏகதேசப்பட்டு நிகழ்தற்குரிய தன்மை சகலத்தில. அப்புறம் அக்கண்மத்தால் வரக்கடுவதாகிய போகப்பயன் போல, போகப்பயன் தான் புத்தின்னு போட்டிருக்கு, போல போட்டுக்கிறோம் நாம். அக்கண்மத்தால் வரக்கடவதாகிய, வரக்கடவதாகியதான் பாவிங்கிற சொல்லுக்கு பொருள் இந்த இடத்துல. வரக்கடவதாகிய போகப்பயன் போல சுத்தத்தின் அதனின் வேறாகிய முத்தி பயனும் முதல்வன் கொடுப்பவே கொள்ளும் உரிமைத்தன்மையும் உடமையான். இல்லையா, உயிர்களுக்கு முற்றியில கூட சிவமோகத்தை பெறுகின்றன. அதுவும் முதல்வன் கொடுத்துத்தான் பெறுகின்றன. தாமாக பெறுகின்ற சுதந்திரம் அங்கேயும் வரல. ஏன்னா அந்த இயல்பே உயிர் கிடையாது. முதல்வன் வந்து செலுத்தி செலுத்தி தான் அது செல்லும் இருந்தா எல்லா நிலையிலையும். ஆனால் முதல்வனுடைய இச்சாஞ்சன கிரிகள் இந்த தன்மைகளோட இருக்கு. மூலமலத்தில் மறைபட்டு கிடக்கா, இன்னொரு முதல்வன் வந்து அதை விளக்குறான், அவன் கொடுத்தா அவன் இன்பம் பெறுறான். இந்த தன்மைகள்லாம் கிடையாது முதல்வனுடைய இச்சாஞ்சன கிரிகைக்கு. அவை சர்வ சுதந்திரமானவை. அதான் சொல்றார், இத்தன்மைகள் இல்லாத முதல்வனுடைய இச்சாஞான கிரியைகளோடு இவற்றிடை வேற்றுமை பெரிதாகலி. உயிர்களின் இச்சாஞான கிரியைகளுக்கும் முதல்வனின் இச்சாஞான கிரியைகளுக்கும் வேற்றுமை பெரிது. பண்புனா என்ன? தன்மை. கடைசி அடியில் வருத பண்பிற்றாகும் அந்த தன்மை உடையது. முதல்வன் கொடுத்தால்தான் இது பெரும் தன்மை உடையது. புத்தி போல் என்னும் ஓம உருவு விகாரத்தால் தொக்கது. அதான் புத்தி முத்தி ரெண்டுக்கும் நடுவுல போல் அப்படின்னு போட்டுக்கணும். புத்தி போல் முத்தி, அதாவது வினைப்போகன் போகம் போலவே வரக்கூடிய சிவபோகம் என்று விளக்கியாச்சு. இங்ஞனம் உரையாதார் கண்மத்தளவினில் கொடுப்ப காண்டலே புத்தி பயன் கோடல் என்பது உணர்ந்தில. இவ்வாறு உரை சொல்லாமல் வேற மாதிரி இந்த புத்தி என்பதற்கு வந்து உரை சொல்லிட்டா அது வந்து பொருந்தாம போயிடும். ஏன்னா புத்தி என்பதற்கு பொருள் என்ன? போகம். போகம்னாலே வினைக்கீடாக கொடுக்கப்படுவதுதான். அத சொல்லியாச்சு பாடல்ல, கண்மத்தளவினில் கொடுப்ப காண்பன் சொல்லிட்டு. அதுக்கு வேறாக புத்திக்கு இன்னொரு பொருள் சொல்லக்கூடாது. ஆகவே இதுதான் சரியான கருத்து என்று உணர்த்தினார். இதனானே சிவ சமவாதி மதம் பற்றி ஆசங்கித்து சொல்லிட்டார்கள். பாத்தீங்களா, இப்படி சொல்லக்கூடிய யாரு? சிவனும் இச்சாஞான கிரியையால் சிவனை ஒப்பன் அப்படின்னு வாதிடக்கூடியவன் யாரு? சிவ சமவாதி. அப்ப முத்தான்மாக்கள் எல்லாம் ஈஸ்வரன் தான் சொல்றான். அப்போ அதுலயே அநேகேஸ்வரவாதம் வந்துட்டு. அதை மறுத்து இந்த அதிகரணத்துடைய நோக்கமே என்ன? தான் முதல் சிவபெருமான் ஒருவனே முதல்வன், வேற யாரும் அவனுக்கு சமமாக மாட்டார்கள். பிரம்ம விஷ்ணுக்கள் சமமாக மாட்டார்கள் முன்னாடி மறுத்துட்ட. அப்புறம் வந்து இப்போ முத்தான்மாக்களும் சமமாக மாட்டார்கள் இந்த பாடல சொல்லுது. இதனானே சிவ சமவாதி மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து மேலது வலியுறுத்தப்பட்டது. அப்புறம் அடுத்தால ஒருத்தன் வந்து சொல்ல வரான், அணிகேஸ்வரவாதம் ரொம்ப வித்தியாசமா சொல்ல வரான். என்ன அப்படின்னா, ஐயா பிரம்ம விஷ்ணுக்கள்லாம் சிவசக்தியினாலதான் இயங்குறாங்க, அவங்க எல்லாம் முதல்வனுக்கு சமம் ஆக மாட்டார்கள், ஒத்துக்கொள்கிறோம். சரிப்பா, வேற என்ன சொல்ற? முத்தான்மாக்களும் சிவபெருமானுக்கு சமம் அல்ல. முத்தான்மாக்களும் சிவபெருமான் கொடுத்துதான் முத்தி இன்பத்தை பெறுகின்றார்கள். சிவபெருமானுக்கு அடங்கித்தான் அவர்களும் இருக்கின்றார்கள், ஒத்துக்கொள்கிறோம். ஆனாலும் பல ஈஸ்வரர்கள் உள்ளனர்னு சொல்ல வர. எப்படி சொல்ல வர அப்படின்னா, ஐயா சிவபெருமானே வந்து பலரியா, சிவபெருமான் தான் பரம்பொருள், அவருக்கு இணைய வேற யாரும் கிடையாது. முத்தான்மாக்களும் அவருக்கு இணை கிடையாதுதான், அவருக்கு அடிமைதான். ஆனா சிவபெருமானே பல சிவபெருமான் இருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம என்னப்பா இது ரொம்ப வினோதமான கருத்தாக இருக்கின்றதே, சிவபெருமானே பலர்னு சொல்றே, ஆகமங்கள் சொல்லுது சார் அப்படின்னு. ஆகமங்கள் எங்க சொல்கின்றன அப்படின்னு கேட்டா, ஆகமங்கள்ல ஒரு சிவனா சொல்லியிருக்கு, லய சிவன், போக சிவன், அதிகார சிவன், சிவத்துக்கு பன்மை கூறிவிட்டார்களே. அப்போ நீங்க தான் முதல், அவன் ஒருவனே முதல்வன், அவனை ஒருமையில சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, ஒரு பொருள் மேல் வைத்து ஓதுகின்றீர்களே, இது அமையாது, இது பொருந்தாது போலும் அப்படிங்கிறான். என்ன சொல்ல? அற்றாயினும் அப்படிங்கிறான். நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனாலும் அப்படின்னு சொல்றான். அற்றாயினும் ஆகமங்களின் லய சிவன், போக சிவன், அதிகார சிவன் என சிவ பன்மை கூறுதலின் கூறுவதால் தான் முதல் என்று ஒரு பொருள் மேல் வைத்து ஓதுதல் அமையாது போலும் எனின் அகுது உணர்த்துதற்கன்றே வருஞ்செயுட்கள் எழுந்தன என்பது. அந்த லய சிவன், போக சிவன், அதிகார சிவன் சொன்னதை வச்சுக்கிட்டு சிவபெருமானே பலர் என்று சொல்றாங்களே, அது அப்படி சொல்லக்கூடாது. அதனுடைய உட்பொருள்
2: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 95
3: குரல் எண் 98 மறுவாசிப்பு. குரல் தலைப்பு அவருக்கு கண்மம் தீரும் உரைமை. குரல் ஏன்றவினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும் கொண்டு கூட்டும் முறை. ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். பதவுரை. ஏன்ற வினை பிராரத்தமானது உடலோடு ஏகும், தேகம் நீங்கும் போது நீங்கும். அகதாவது இவ்வுடலால் நுகரப்பட்டு தொலையும் என்றபடி இடையேறும் வினை தோன்றில் முத்திக்கும், அகதாவது ஆணவமல நீக்கத்துக்கும் தேகத்தின் முடிவுக்கும் இடையில் வினை செய்யப்படின் அருளே சுடும், அவ்வினையை திருவருளே நீக்கும்.
4: திருவருளை கவசமாக கொண்டு விட்டால் அந்த வினை அனுபவங்கள் நம்மை தொடாது. மலைக்குள்ளே போகிற ஒருவன் ரெயின்கோட் போட்டுக்கொண்டு போகிறான், மழை பெய்து கொண்டுதான் இருக்கும், நனைந்து கொண்டுதான் இருப்பான், ஆனால் அந்த நனைதல் அவனை தொடாது. அது எப்படி இடைநின்று அந்த ரெயின்கோட் அவனை தடுக்கிறதோ அதுபோல சிவனொருள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவனை வினை தீண்டுவதை அது தவிர்க்க பண்ணி விடும். அடுத்த ரெண்டு குரலும் உங்கள்ட்ட தான் கேட்க போறேன். என்னுடைய புத்தகத்துல அந்த அந்த அந்த ரெண்டு குரலும் எங்கேயோ அந்த ஒற்றை தவறு பட்டு விட்டது.
3: படிக்கலாங்களா? குரல் எண் 99. குரல் தலைப்பு சீவன் முத்தர் நிலை பரமுத்தி. குரல் மும்மை தரும் வினைகள் மூலாவாம், மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம். கொண்டு கூட்டும் முறை. மும்மை தரும் வினைகள் மூலாவாம், மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம். பதவுரை. மும்மை தரும் வினைகள் மூலாவாம், இம்மை மறுமை அம்மை என்னும் மூவகை பயனையும் தரும் வினைகள் ஒன்றும் அவரை தாக்க மாட்டா. மூதறிவார்க்கு ஆதலால் ஆணவமலம் நீங்கி பேரறிவை பெற்ற முத்தருக்கு அம்மையும் இம்மையே ஆம், பரமுத்தியும் சரீரம் இருக்கையிலே உண்டாம்.
4: சொற்களை எப்படியெல்லாம் போட்டு விளையாடுகிறார்கள். அதாவது மூன்று வினையும் நீங்கிவிடும். உண்மையான சீவன் முத்தர்களுக்கு மூன்று வினையும் நீங்கிவிட்டால் வருவதற்கு பெயர்தான் பரமுத்தி. இந்த பரமுத்தி என்ற வார்த்தைகளை எல்லாம் நான் படிக்கிற காலத்திலே விளங்குவதற்கு எனக்கு பலகாலம் சென்றது. இப்படி ஒன்று இருக்கிறது என்பதையே நான் ரொம்ப லேட்டாகத்தான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் எல்லாம் இப்பொழுது அதிலே பெரிய வல்லவர்களாகி உரை செய்கிறீர்கள். இந்த பரமுத்தி பதமுத்தி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது முற்று முழுதாக நீங்காமல் அகங்காரம் அமகார பற்று நீங்காமல் ஆனால் உயர்ந்த காரியங்கள் செய்கிற பொழுது, நல்வினைகள் அளவுக்கு அதிகமாக செய்கிற பொழுது அது உயர்வை தந்து கொண்டே போகும். அப்படி தருகிற காலத்திலேயும் இறைவனுக்கான அன்மித்த நிலைமை ஏற்படும். இறைவனுக்கு அன்மித்தன்மைதான் சாலோகம் சாரூபம் சாமி நிச்சயம் என்ற முத்தி நிலையை சொல்லுகிற பொழுது இறைவனுடைய உலகத்திலே இருக்கக்கூடியதாகிய தகுதியும் ஆன்மாவுக்கு வரும். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் வினை முற்றும் நீங்கிறாது. அதனாலே அவை அந்த இடத்துக்கு போனாலும் மீளவும் பிறவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவை ஒன்றுமே இல்லாமல் போனால் இனி திரும்புகள் இல்லை, நான் எனது என்பதே இல்லை என்கின்ற நிலை தருகிற ஒரு நிலையைத்தான் இந்த முத்தி நிலை என்கிறார்கள். அது சீவன் முத்தர்களுக்கு வாய்க்கும் அந்த முத்தி நிலையைத்தான் பரமுத்தி என்கிறார்கள். இவர்கள் இந்த உடம்போடு இந்த உலகத்திலேயே வாழ்வார்கள். அந்த பத பரமுத்தி என்று சொல்லப்படுகிற விஷயம் எங்கேயோ தூர இருக்கு என்று நினைக்கிறோம். அம்மையே என்றார் அது இம்மையிலேயே இவர்களுக்கு கிடைத்தவன். இந்த உலகத்திலேயே இந்த உடம்போடு வாழ்கிற காலத்திலேயே பரமுத்தியை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்கிறார்.
3: மும்மை தரும் வினைகள் மூலாவாம், இம்மை மறுமை அம்மை என்னும் மூவகை பயனையும் தரும் வினைகள் ஒன்றும் அவரை தாக்க மாட்டார். மூதறிவார்க்கு ஆதலால் ஆணவமலம் நீங்கி பேரறிவை பெற்ற முத்தருக்கு அம்மையும் இம்மையே ஆம், பரமுத்தியும் சரீரம் இருக்கையிலே உண்டாம்.
4: சரீரத்தை விட்டு எங்கேயோ போனால்தான் பரமுத்தி கிடைக்கும் என்பதெல்லாம் இல்லை. இந்த உடம்பிலே இருக்கிற பொழுதே அவர்கள் பரமத்து நிலையை அனுபவிப்பார்கள். இதெல்லாம் அனுபவத்திலே விளங்க வேண்டிய விஷயங்கள். அதப்படி உடம்போடு இருக்கிற பொழுது பரமத்து வரும் என்றால் உடம்போடு உயிர் இருக்காது, உடம்புக்குள்ளே உயிர் இருக்குமே தவிர உடம்போடு இருக்காது, அது சிவத்தோடு இருக்கும். ஆகவே உடம்போடு இருக்கிற பொழுதே அது சிவத்தோடு கலக்கிற அந்த பரமத்தின் நிலையே எரிவிடும் என்கிறார்.
3: உரைக்குறிப்பு: இம்மை இப்பிறப்பு, மறுமை மறுபிறப்பு, அம்மை மேலுலகம் அடைதல், முத்தருக்கு அம்மை பரமுத்தி. மும்மை தரும் வினைகள் மூலாவாம் என்றதனால் இம்மையில் அவ்வினையை அனுபவித்தற்கு வந்த சரீரம் முதலிய மாயா காரியங்களாலும் அவர் தாக்கப்பட மாட்டார் என்பது பெறப்படும்.
4: அந்த மாயா காரியத்துடனேயே இருப்பார், சரீரம் அவரை விட்டு நீங்காது. ஏனென்றால் பிராப்தம் நீங்க மட்டும் சரீரம் நீங்காது, அது மாயா காரியம்தான். ஆனால் அது நிற்குமே தவிர அவரை தொடாது. மாயா காரியத்தோடு அந்த உடம்போடு இருக்கிற பொழுதே கூட அந்த உடம்பை தாண்டிய இறைவனை மட்டும் தொட்டு நிற்கக்கூடிய அந்த பரமத்து நிலை அந்த உயிருக்கு வாய்க்கும் என்கிறார்.
3: மும்மை தரும் வினைகள் மூலாவாம் என்றதனால் இம்மையில் அவ்வினையை அனுபவித்தற்கு வந்த சரீரம் முதலிய மாயா காரியங்களாலும் அவர் தாக்கப்பட மாட்டார் என்பது பெறப்படும். ஆகவே ஆணவ பந்தம் முற்றாக நீங்கிய முத்தர் கர்மம் மாயைகளாலும் தாக்கப்படாமல் இருத்தலால் அவருடைய நிலை பரமுத்தியாம்.
4: ஆணவம் நீங்கிவிட்டால் அதற்கு பிறகு கர்மம் நீங்கிவிடும், மாயையும் நீங்கிவிடும். அவரோடு அவை கூடி நின்றால் கூட அவரை அது பாதிக்காது, அதைத்தான் நீக்கம் என்பது. சிவமுத்திரர்களுக்கு உடம்பு இருக்கிறதே, ஆகவே மாயையும் இருக்கிறதே என்றால் அவர்கள் அதோடு ஒன்று இல்லை, அவர்கள் அதை விட்டு விலத்தி நிற்பார்கள், தமக்குள்ளேயே அதிலே சாராமல் நிற்பார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த நாங்கள் சொல்லுகிற அந்த பரமுத்தி என்கின்ற அந்த அம்மை என்ற சொல்லால் சொல்லப்படுகிறது இம்மையிலேயே வாய்க்கப்பட்டுவிடும் என்கிறார்.
3: குரல் எண் 99 மறுவாசிப்பு. குரல் தலைப்பு: சீவன் முத்தர் நிலை பரமுத்தி. குரல்: மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம். கொண்டு கூட்டும் முறை: மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம். பதவுரை: மும்மை தரும் வினைகள் மூலாவாம் இம்மை மறுமை அம்மை என்னும் மூவகை பயனையும் தரும் வினைகள் ஒன்றும் அவரை தாக்க மாட்டார். மூதறிவார்க்கு: ஆதலால் ஆணவ மனம் நீங்கி பேரறிவை பெற்ற முத்தருக்கு அம்மையும் இம்மையே ஆம், பரமுத்தியும் ஷரீரம் இருக்கையிலே உண்டாம்.
4: மூதறிஞர்க்கு என்கிறார். மூதறிஞர் என்று நாங்கள் பொதுவாக சொல்லுகிறது முத்த பழைய நீண்ட அறிவை கொண்டவர்கள் என்பது. இங்கே சீவன் முத்தர்களை மூதறிவர் என்று சொல்வதற்கு காரணம் அவர்களுக்கு ஆணவம் நீங்கிவிடும், ஆகவே மலமரப்பு நீங்கிவிடும், ஆகவே உண்மையான வியாபக அறிவு அவர்களுக்கு இருக்கும். அதனாலே அறிவு விருத்தி உடையவர்களாக அவர்களை சுட்டுவதான அந்த மூதறிவார்க்கு என்ற வார்த்தையை போட்டு அவர்களை சுட்டுகிறார். நீங்கள் இந்த உரை குறிப்புகள் வாசிக்கிற பொழுது உங்களிலே தான் யாரோ வாசிக்கிற பொழுது நான் கவனித்தேன், நீங்களும் கவனித்திருப்பீர்கள், இறைவனை சிற்றறிவாலே காண முடியாது, அது நமக்கு தெளிவாகுது. வியாபக அறிவு பெற்று காண முடியுமா என்றால் வியாபக அறிவாலும் காண முடியாது. உயர் இந்த சிற்றறிவு இல்லை போய்க்கு நீங்கள் யாரோ வாசிக்கிற பொழுதுதான் அதை கவனித்தேன், எனக்கும் அது புதிய செய்தி. சிற்றறிவு கொண்டு நாம் இறைவனை காண முடியாது, அது தெளிவாக தெரிகிறது. வியாபக அறிவு இந்த மலநீக்கம் வந்தவுடனே வருகிற வியாபக அறிவு என்ற ஆன்மாவுக்குற அறிவு வருமே, அதனாலே காண முடியுமா என்றால் அதனாலையும் காண முடியாது. அப்ப எப்படி இறைவனை காண்பது என்றால் அவனோடு கலத்தல் மூலம் காணலாம். அதாவது வழிபுருவம் வழிபடு பொருள் வழிபாடு என்கின்ற நிலை இல்லாமல் கலத்தல் தான் காண முடியுமே தவிர எந்த வகை அறிவாலும் இறைவனை ஆன்மா காண முடியாது. அதனோடு கலந்து அதை அனுபவிக்க முடியுமே தவிர காணுதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
3: கடைசி குரல் படிச்சிடலாமா?
4: படிச்சிடலாம், படிச்சிடலாம்.
3: குரல் எண் 100. குரல் தலைப்பு: அவர் பெத்த ஆன்மாக்களில் அருளுடையவர். குரல்
4: அவர்
3: கள்ள அவர் பெத்த ஆன்மாக்களில் அருள்

0: ஆன்மாக்கள் படும் துன்பத்தை எண்ணி தம் கருணை வெள்ளத்து சீவன் முத்தர் தம்மிடத்திலுள்ள இரக்கமாகிய கடலில் மிக அலைவர், மிகவும் அலைதலை செய்வர்.
1: சீவன் முத்தர்கள் உலகத்தில் ஏன் இயங்குகிறார்கள் என்றால், அவர்கள் இயங்குவதற்கு காரணம் பித்த நிலையில் உள்ள ஆன்மாக்கள் அதுல இருந்து விடுபட்டு மேலே வர வேண்டும், அதுக்கு ஒரு வழிகாட்டுதலாகத்தான் முத்த நிலை ஆன்மாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் என்கிறார். அந்த ஆன்மாக்களுக்கு கருணை செய்வதற்காகத்தான் அவர்கள் இயங்குகிறார்களாம். முத்த நிலை ஆன்மாக்கள் என்றால் எவை என்றால், அவை இறைவனோடு கலந்து விட்டவை. இறைவனோடு கலந்து விட்டதுக்கு அடையாளம் என்னவென்றால் கருணை பெருகுதல். நான் முன்பும் உங்களுக்கு பல தரம் சொல்லியிருக்கிறேன், உண்மையான பக்தி இருந்தால் அந்த பக்தியினுடைய அடையாளம் கருணை பெருக வேண்டும். இன்றைக்கு சமயவாதிகள் எல்லாம் ஆளுக்கால் அடிபடுகிறார்கள், எங்கடவுள் பெருது உங்கடவுள் பெருது என்று ஆளுக்கால் சண்டை பிடிக்கிற அளவுக்கு, ஆலையால் வதைக்கிற அளவுக்கு சண்டை பிடிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உண்மையான இறைக்கருணை வாய்க்கவில்லை என்றுதான் அர்த்தம். சமயத்தை காப்பாற்றுகிறேன் என்று சண்டை பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், சண்டை பிடித்தால் அவர்களுக்கு சமயமே புரியவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் இறைவனுக்கு இறைவனை அணுகி இறைவனோடு கலந்து விட்டோமானால் கருணை வடிவானவனாக கருணை வடிவனாக இருக்கக்கூடிய அவனுடைய இயல்பு அந்த ஆன்மாவுக்கு வந்துவிடும். அந்த கருணை என்ன செய்யும் என்றால் துன்பப்படுபவர்களை மீட்கும். அதுதான் உண்மையான கருணையினுடைய அடையாளம். இந்த முத்தான்மாக்கள் ஏன் இயங்குவார்கள் என்றால், பெத்தான்மாக்கள் இந்த உலகிலே கிடந்து அலைகிறதை பார்த்து அவர்களை மீட்கும் பொருட்டு இந்த முத்தான்மாக்கள் இயங்குமே தவிர அவருக்கென்று வேறு இயக்கம் இல்லை. முத்த இந்த பெத்தான்மாக்களுக்காகத்தான் அவற்றுடைய இயக்கம் நிகழும் என்கிறார். இனி ஐயாவினுடைய உரை கேட்போம்.
0: கள்ளத்தலைவர் துயர் கருதி ஆணவத்தால் வரும் பொய்யறிவு நிறைந்த பெத்தான்மாக்கள் படும் துன்பத்தை எண்ணி தம் கருணை வெள்ளத்து சீவன் முத்தர் தம்மிடத்தில் உள்ள இரக்கமாகிய கடலில் மிக அலைவர், மிகவும் அலைதலை செய்வர்.
1: இரக்கமாகிய கடலில் அலைச் சென்ற இரக்கமாகிய அந்த கருணையினால் அவர்கள் அலைதலை செய்வார்கள்.
0: உரைக்குறிப்பு: அலைதலாவது இறங்கி அருள் செய்தல்.
1: எந்த வார்த்தைக்கு விளக்கம் இல்லை என்று நினைக்கிறோமோ அதற்கு எழுதுகிறார்கள் உரையாசிரியர். அதான் நல்ல உரையாசிரியர் அர்த்தம். அலைதல் என்றால் அவர்களும் அலைந்து திரிகிறதை சொல்கிறதா என்றால் இல்லை, அருள் செய்கிறதைத்தான் இங்கே அலைதல் என்ற வார்த்தை குறிக்கிறது என்கிறார்.
0: அலைதலாவது இறங்கி அருள் செய்தல். சிவம் உயிர்களில் இறங்குவது போல இவர்களும் இறங்குவார் என்பது கருத்து. சிவபெருமான்
1: சிவம் எப்படி உயிர்களிலே இறங்கி அந்த உயிர்களை மீட்டெடுக்க முற்படுகிறதோ அதே சிவத்தன்மை கொண்ட முத்தர்களும் அந்த உயிர்களை மீட்டெடுக்க முயல்வார்கள்.
0: சிவம் உயிர்களில் இறங்குவது போல இவர்களும் இறங்குவார் என்பது கருத்து. சிவபெருமான் முத்தரை அதிர்ப்பித்து நின்று பக்குவான்மாக்களுக்கு ஞான மார்க்கத்தை காட்டுவர்.
1: இது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அப்போ சீவன் முத்தர்கள் இந்த மற்ற பெத்த நிலை உயிர்களுக்காக இறங்கி செயல்படுவார்கள் என்றால் அங்கே செயல் வந்துவிடுமே. அவர்களுக்கு உரிய செயல் வந்தால் பிறகு வினை வந்துவிடும், வினை வந்தால் துறை வந்துவிடும். அங்கே அவர்கள் அல்ல செயல்படுவது, முத்த நிலையிலே அவர்கள் நிற்க அவர்களுக்கூடாக சிவம் செயற்படும். அதைத்தான் இங்கே அலைவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவர்களுக்கான செயல்பாடு அல்ல. அது சிவமே தன் கருணையினால் இவர்களோடு மற்ற ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்கான வழிகள் செய்யும் என்கிறார்.
0: சிவபெருமான் முத்தரை அதிர்ப்பித்து நின்று பக்குவான்மாக்களுக்கு ஞான மார்க்கத்தை காட்டுவர். வேதாகமங்களும் மெய்ஞானமும் சைவ சமயமும் விளங்குதற்கும் ஏனைய ஞான நூல்களும் திருவருட்பாக்களும் தோன்றுதற்கும் இவர்கள் காரணமாய் உள்ளவர்கள்.
1: அதாவது இந்த உயர் நூல்களை எல்லாம் எப்படி விளங்க முடிந்தது? இப்ப திருவருட்பயனையே உரையாசிரியர் இல்லாமல் நம்மால் விளங்க முடியாது. வேதமாகமம் போன்றவை எல்லாம் எப்படி விளங்கப்பட்டது என்றால், முத்தர்கள் தான் அதை விளங்கப்படுத்தினார்கள், முத்து நிலை உற்றவர்கள் தான் விளங்கப்படுத்தினார்கள். முத்து நிலையுற்றவர் விளங்கப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் விளங்கப்படுத்தவில்லை, அவர்களை ஒரு தளமாக வைத்து இறைவன் அவர்களை அதிர்த்தி

0: இவற்றை எல்லாம் விளங்க செய்கிறான். ஏனென்றால் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மேலே வர வேண்டும், அதற்கு ஒரு வழிகாட்டுதல் வேண்டும். அந்த வழிகாட்டுதலை செயலற்ற இந்த ஆன்மாக்கள் மூலம் செயல்படுத்துவான் இறைவன், தானே நின்று செயல்படுத்துவான். அது அவர்களுடைய செயல் அல்ல, அவர்களுக்கூடாக இருக்கக்கூடிய இறைக்கருணை அந்த செயலை காட்டி மற்றைய பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு வழிகாட்டும். அதைத்தான் இவர் என்ன சொல்கிறார் என்றால், வேதாகமங்களை விளங்கப்படுத்துவது, உயர்ந்த இந்த திருமுறைகள் போன்ற உயர்ந்த பாக்கள் எல்லாம் வந்தது அவர்கள் பாடின பாடல்கள் அல்ல, நம்மை போன்றவர்களுக்காக இறைவன் அவர்களோடு தந்த வார்த்தைகள் என்று எடுக்க வேண்டும் என்கிறார்.
1: வேதாகமங்களும் மெய்ஞானமும் சைவ சமயமும் விளங்குதற்கும் ஏனைய ஞான நூல்களும் திருவருட்பாக்களும் தோன்றுதற்கும் இவர்கள் காரணமாய் உள்ளவர்கள். ஆன்மாக்களின் ஈடேற்றத்துக்கு இவர்கள் இன்றியமையாதவர்கள்.
0: ஆன்மாக்களின் ஈடேற்றத்துக்கு இவர்கள் இன்றியமையாதவர்கள். இவர்கள் இன்றி அது அமையாது. இத்தையவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய வாக்குகள் தான் நம்மை நமக்கு பற்றி மேலே எழும்புவதற்கான கயிறுகள். ஆகவே அதை இறைவன் தான் தருகிறான், இவர்களோடு தருகிறான், இவர்களுடைய தொடர்பு இல்லாமல் இவர்களோடு தருகிறான்.
1: சீவன் முத்தர்கள் திருவடி வாழ்க, உமாபதி சிவாச்சாரியார் திருவடி வாழ்க, மெய்கண்ட தேவர் திருவடி வாழ்க.
0: தொடங்கி கொண்டு வந்து சீவன் முத்தர் நிலை வரையும் வந்து சீவன் முத்தரை போற்றுகிறார், உமாவதி சிவாச்சாரியரை போற்றுகிறார். ஏனென்றால் அவரோடாகத்தான் நாங்கள் சீவன் முத்தர்களை தெரிந்து கொண்டோம். ஆகவே உமாவதி சிவாச்சாரியாருக்கு ஒரு சலாம். உமாவதி சிவாச்சாரியாருக்கு உலகத்தையும் சொல்ல கிடைக்கிறது மெய்கண்ட தேவருக்கு உடாகின்றபடியால் மெய்கண்ட தேவருக்கு ஒரு சலாம். மெய்கண்ட தேவருக்கு உணர்த்திய சிவத்துக்கு ஒரு சலாம் என்று எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி நூலை நிறைவு செய்கிறார். இரண்டு நூல்கள் ஓரளவு படித்திருக்கிறோம். சித்தாந்த உண்மைகள் சில நமக்கு வெளிச்சமாகி இருக்கின்றன. சிலவா என்று நீங்கள் கற்பீர்கள், நிச்சயமாக சிலதான். இல்லையே, ஓரளவு எங்களுக்கு இந்த நூல் விளங்கியதே என்றால் அடுத்த நூல் படிக்கிற பொழுதுதான் இந்த நூலில் விளங்காத விஷயங்கள் எல்லாம் விளங்கும். எப்பொழுதும் அப்படித்தான். மூன்றாம் வகுப்புக்கு போகத்தான் இரண்டாம் வகுப்பு பாடத்துல இருந்த இருள் நீங்கும். அதுபோல அடுத்த நூலுக்கு போகிற பொழுதுதான் இந்த நூல்லையும் அங்கங்கு இடங்கள் இருக்கிறது. எங்களுக்கு எங்களுடைய புத்தி கூர்மையின்மையினால அவையெல்லாம் விளங்கவில்லை என்பதே விளங்காமல் இருக்கிறது. அது ஒரு விளங்காதது விளங்காமல் இருக்கிறோம். அப்படி விளங்காதது விளங்காமல் இருக்கிற எங்களுக்கு இதுதான் விளங்காதது என்பதையும் காட்டி அதை விளங்கப்படுத்துகிற வேலையும் இதற்கு அடுத்த நூல் செய்யும். சைவ மரபிலே பல நூல்கள் படிப்பார்கள், படித்தெங்கே முடிய போகிறது. இதெல்லாம் ஒரு ஒரு ஒரு ஒரு சுத்தம் செய்கிற முறைதான். ஆகவே முடிந்தளவு ஒரு சில நூல்களை நாம் படிப்போம். உண்மையிலே முறைப்படி இந்த நூல் படித்த பிறகு பெரும்பாலான சைவ சித்தாந்திகள் சிவஞான சித்தியார் படிப்பார்கள். அது அண்ணந்தி சிவாச்சாரியரால் செய்யப்பட்ட நூல். ஆகவே அது இவருடைய குரு. ஆகவே அடுத்ததாக நாமும் அந்த நூலை படிப்பதற்கான முயற்சி செய்வோம். அதற்கு முதலாக இந்த கஞ்சி பெரியவரிடம் நம் சமயத்தை தெரிந்து கொள்ள வேதம் என்றால் என்ன, அதனுடைய அது சொல்லுகிற முறைமை என்ன என்பது பற்றி தெரிய தொடங்கிவிட்டு நகர்ந்து வந்துவிட்டோம். ஓரிரு வகுப்புகள் அவரை படிப்போம். சில உண்மைகள் தெரிந்து வைத்திருப்பது சைவராக நமக்குத்தான் நம் நூல்கள் தெரியவில்லை, நம் நூல்கள் என்னுடைய ஒழுங்கு தெரியவில்லை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற முறைமைகள் தெரியவில்லை. வெறுமனே செவிக்க செவி செல்வத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உண்மையிலே எங்களுடைய வேதாகமங்கள் என்ன சொல்கின்றன என்பதை அறிய வேண்டுமானால் அதை தெரிந்த ஒருவர் சொல்ல கேட்க வேண்டும். அத்தகைய ஒருவர் தான் நம்முடைய காஞ்சி பெரியவர். அவருடைய நூலிலே ஒரு சில பகுதிகளை வாசிப்போம். அது நான் பெரிய அளவிலே விளக்கம் செய்ய தேவையில்லை. வாசித்தாலே நமக்கு இதுல புதுச்செய்தி இருக்கிறது என்பது தெரிய வரும். ஒரு வகுப்புகளை அதற்கு நாம் செலவழித்து விட்டு சிவஞான சித்தியார் படிப்போம். அதற்கடுத்ததாக நேராக மெய்கண்ட சாத்திரன சிவஞான போதம் கூட நாம் படிக்க முயற்சிக்கலாம். இதெல்லாம் படிப்பில்லை. கடவுளை பிரார்த்திக்க பிரார்த்திக்க பிரார்த்திக்க அவனே கைபிடித்து நம்மை அழைத்து கொண்டு போவான் என்று முதலிலே நம்ப வேண்டும். படிப்பினாலே இதிலே ஒன்றும் விளங்காது, விளங்கினாலும் அது சரியான விளக்கமாக இருக்காது. இறைவன் நமக்கு வழிகாட்டினாலே ஒழிய இவையெல்லாம் வெறும் முத்தி இன்பத்தை தர வேண்டியது. இந்த பெத்த உலகத்துக்கு இன்பம் தந்து கொண்டிருக்கு, நான் படித்து விட்டேன், நான் சஞ்ஞானபோதம் படித்து விட்டேன், திருவருள் பயன்படுத்தி விட்டேன் என்ற அந்த அந்த அந்த ஆணவ மகிழ்ச்சியைத்தான் அது தரும். அதுக்கு நாம் இவ்வளவு தூரம் மெனக்கெட தேவையில்லை. ஆகவே இறையருளை வேண்டி அடுத்த நூலையும் நாங்கள் படிக்க ஆரம்பிப்போம். இன்னும் விரிவான பல சைவ விடயங்களை சொல்லப் போகிறது. எந்த நூல் படிப்பது என்பதை நாம் முடிவு செய்யலாம். அடுத்த வகுப்பிலே அதை நாங்கள் முடிவு செய்வோம்.
1: மறுவாசி பண்ணிடுங்க.
0: பண்ணுங்க.
1: குறள் எண் 100, குறள் தலைப்பு அவர் பெத்த ஆன்மாக்களில் அருளுடையவர். குறள் கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக கொண்டு கொட்டும் முறை. கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து மிக அலைவர். பதவுரை கள்ளத் தலைவர் துயர் கருதி ஆணவத்தால் வரும் பொய்யறிவு நிறைந்த பெத்தான்மாக்கள் படும் துன்பத்தை எண்ணி தம் கருணை வெள்ளத்து சீவன் முத்தர் தம்மிடத்திலுள்ள இரக்கமாகிய கடலில் மிக அலைவர், மிகவும் அலைதலை செய்வர். சீவன் முத்தர்கள் திருவடி வாழ்க, உமாபதி சிவாச்சாரியார் திருவடி வாழ்க, மெய்கண்ட தேவர் திருவடி வாழ்க. நன்றி ஐயா.
0: இந்த நாட்கள்லேயே கள்ளத்தலைவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் கள்ளத்தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இங்கே கள்ளத்தலைவர்கள் என்பது பெத்தான்மாக்களை அவர்களுடைய முயற்சிக்காக இயங்குகிறவர்கள்தான் பெத்தான்மாக்களாகிய சீவன் முத்தர்கள் என்று சொல்லி சீவன் முத்தர்களை அடையாளம் காட்டி அதோடு இந்த நூலை நிறைவு செய்கிறார். பதிப சுபாசம் பற்றி விவரம் அறிந்து பதியோடு நம்மை சேர்க்கிறதாகிய திருவருளுடைய விவரம் அறிந்து திருவருள் குருவாக வருகிற முறைமை அறிந்து குருவாக வந்து உபதேசிக்கிற விடயங்கள் பற்றி அறிந்து அதனால் ஏற்படுகிற அந்த சுத்த நிலையை அறிந்து அந்த சுத்த நிலையினால் வருகிற இன்ப நிலையை அறிந்து அனுபவித்து அறிந்து அது நீங்காமல் இருக்கும் பொருட்டு நமக்கு உபாயம் தருகிறதாகிய பஞ்சாக்கர மந்திரத்தை பற்றி அறிந்து அந்த பஞ்சாக்கர மந்திரத்தை அறிந்த பிறகு சீவன் முத்தர்களை நமக்கு இனம் காட்டி இந்த நூல் நிறைவு பெறுகிறது. ஓரளவு ஒரு ஒரு இன்னொரு வட்டம் நாங்கள் நகர்ந்திருக்கிறோம். இன்னும் நகர வேண்டும். நகர்வதற்கு இறைவன் கருணை செய்ய வேண்டும். அந்த கருணைக்கு நாம் எல்லாரும் காட்டப்போகிற ஆர்வம்தான் அடிப்படையாக அமையும் என்றபடியால் இதில் ஈடுபடுகிற நீங்கள் நீங்கள் எல்லாம் விதிவிலக்குகள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் என்னென்னமோ விஷயங்களில் ஆர்வம் காட்டுகிறார்கள். நீங்கள் இதில் ஆர்வம் காட்டுகிறீர்கள் என்பது ஒரு பெரிய ஆச்சரியம். அது உங்களுடைய பெருந்தகுதி. உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய இளமைக்கும் நீங்கள் இதிலே ஈடுபடுகிறீர்கள் என்பது அது மிகப்பெரிய விஷயம் என்று நினைக்கிறேன். அது இறைவன் உங்களுக்கு அதை தந்திருக்கிறான். அதில் இருக்கிற மகிழ்ச்சி மகிழ வேண்டிய விஷயம் என்னவென்றால் எனக்கு இது கிடைத்தது என்று மகிழவில்லை, இறைவனுடைய கருணைக்கு நான் ஆளாகி இருக்கிறேனே என்ற மகிழ்ச்சி தான் இதற்குள்ளே மகிழ்ச்சி. இதனையோ பெயர் இருக்க உங்களில் சில பேருக்குத்தான் இந்த விருப்பு வருகிறது என்றால் இறைவன் உங்களை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறான். இந்த கயிறை விட்டு விடாதீர்கள். பற்றி பற்றி பற்றி ஏறி இந்த சின்ன இன்பங்களை எல்லாம் தவிர்த்து பேரின்பத்துக்குள் நுழைகிற தகுதியை பெறுவோமாக என்று கூறி இந்த நூலை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
2: அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
3: கம்பளம் சைவம்.org ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்செற்றம்பலம்.
4: எனவே இறைவனை அடைவதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்துதல் வேண்டும். நம்மை நாம் பக்குவப்படுத்துதல் வேண்டும். ஏன் என சொன்னால் நாம் சென்று அடைய விரும்புகின்ற அந்த பரமன் எப்பேற்பட்ட பரமன், மேலுக்கும் மேலானவன், மேலுக்கும் மேலானவன். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு சேவகன் இருக்கிறான். ஒரு சேவகன் இருக்கின்ற பொழுது அங்கே ஜூரிகள்னு அரண்மனையில் இருப்பாங்க. அரசனுக்கு யோசனை சொல்வதற்கும் நீதிகளை கண்காணிப்பதற்கும் ஜூரிகள் இருப்பாங்க. ஒரு சேவகனை ஜூரி அழைத்தான் அப்படியே போய்விடுவான். ஒரு அமைச்சன் அழைத்து விட்டான் என சொன்னால் உடனே தன்னுடைய உடுப்பை கட்டிக்கொண்டு அமைச்சன் முன்னால போய் நிற்பான். ஆனால் மன்னனை முன்னால் அழைக்கின்ற செல்லுகின்ற பொழுது அவன் எப்படி செல்லுதல் வேண்டும்? அதற்கேற்ப ஆடைகளை வைத்துக் கொண்டும் அதற்குரிய தலைப்பாயை வைத்துக் கொண்டும் தான் சேவகன் என்பதற்கு அடையாளமாகிய கையில் அந்த வேலினை தாங்கி கொண்டும் அப்படி கௌரவமா போகணும் இல்லையா? இன்றைக்கும் நீதிமன்றத்தில் பார்க்கிறோம், நீதிமன்றத்தின் முன்னே சென்று இருக்கின்ற அந்த பணி செய்கின்ற ஊழியர்களெல்லாம் நீதிபதி முன்பாக எப்படி சொல்வார்கள்? தானும் அந்த பணி செய்கின்ற ஊழியர்களும் கூட ஒரு கோட்டை அணிஞ்சிட்டு தான் முன்னால பிணிக்கணும். ஏன்னா நீதிபதி அல்லவா, உலகை நிலைநிறுத்துகின்ற மழைக்கு காரணமாக இருக்கிற நீதிக்கு அதிபதி. ஆகையினாலே இதே போல மேலுக்கும் மேலான அந்த பரம்பொருளை சென்று அடைவதற்கு நாம் ஒரு பக்குவத்தோடு தான் போக முடியும், போக வேண்டும். அப்ப அந்த பெருமானுடைய பெருமை என்னவென்று தெரிந்தால்தான் நாம் பக்குவப்பட வேண்டும் என்ற உணர்வு வரும். அப்படி நாம் பக்குவப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்துவதற்குத்தான், அவன் மேலுக்கு மேலானவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய ஞானாமிர்த ஆசிரியர் அந்த பெருமான் எப்படியெல்லாம் மேன்மை பொருந்தியவர் என்று அவருடைய பதி உண்மையை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 60வது அகவலிலும் இன்று நாம் என்ன காண்கிறோம், அந்த பெருமானுடைய பெருமையை பற்றி நாம் சொல்கிறோம். இந்த 60வது அகவல் என்ன சொல்லுகிறது என்பதை இதற்கு முந்தைய அமர்விலேயே நான் லேசாக கூறியிருந்தாலும் இப்பொழுது ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறேன். இறைவன் தான் உலகத்தை தோற்றுவிக்கிறான் என்று சொல்லுகிறீர்கள் குருவே. அவன் எப்படி தோற்றுவிக்கிறான், எப்படி தோற்றுவிக்கான் என சொன்னால் தன் சக்தியிலே அடங்கி இருக்கின்ற அந்த சுத்த மாயையை கலக்கி இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறான். அப்ப இவன் கேட்கிற சுத்த மாயையை அவன் காரியப்படுத்தி உலகத்தை தோற்றுவிக்கிறான் என சொன்னான், அது மாயை அல்லவோ? ஒரு மாயையை கலக்குகின்ற பொழுது அந்த மாயை இவனை தாக்குமோ தாக்காதோ? என்னை இவன் காரியப்படுத்துகின்ற பொழுது இவனை தாக்குமோ அல்லது தாக்காதோ, தாக்கிவிடும் அல்லவோ என்று ஒரு சந்தேகத்திற்குள் போறான். அதற்கு ஆசிரியர் பதில சொல்றார், எப்பா நீ சொல்ல சொல்றா, ஒருவன் காரியப்படுத்துகின்ற பொழுது அந்த காரிய பொருளினுடைய தன்மை அந்த காரியத்தை செய்கின்ற அவனுக்கு தாக்குவதற்கான. ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், காரியம் செய்பவன் இரண்டு வகைப்படும், ஒன்று கரணத்தால் காரியம் செய்பவன், மற்றொருவன் சங்கற்ப மாத்திரையிலே காரியம் செய்பவன். கரணத்தால் காரியம் செய்பவன், மற்றொரு சங்கற்ப மாத்திரம். கரணத்தால் காரியம் செய்பவன் என்றால் உடலை கொண்டு, கருவி கரணங்களை கொண்டு, துணையினை கொண்டு அவன் காரியம் பண்ணுவான். உதாரணமாக குயவன் ஒரு பானை செய்ய வேண்டும் என சொன்னார், தன்னுடைய உடம்பு கை இருக்கணும், மண் இருக்கணும், தண்டு திகிரி இருக்கணும், இவை கருவி கரணங்கள். எனவே இவைகளெல்லாம் கரணத்தால் கரணமாகிய கருவிகளால் செய்யக்கூடியது. இந்த கருவிகள் கரணக்கருவிகளால் செய்யப்பட்டவைகள் எல்லாமே அனித்தியம். அந்த அனித்தியம் என்ற காரணத்தினாலே அந்த அனித்தியம் ஆகையினாலே அவைகளெல்லாம் அழியும். அதை செய்வதற்கு துணை புரிந்த அந்த குயவனின் உடம்பும் அனித்தியம். எனவே கருவிக்கரணங்களால் வைத்து ஒரு காரியம் செய்பவன் அந்த பொருளும் அனித்தியம், செய்பவன் உடம்பும் அனித்தியம். ஆனால் சங்கல்ப மாத்திரமே கருவிக்கரணங்கள் எதுவுமின்றி, எதையும் சார்பு இன்றி, தான் சங்கல்ப மாத்திரத்திலே எதையும் செய்ய வல்ல ஒருவனுக்கு காரியம் நடக்கும். அது கருவி கரணங்கள் இன்றி செய்த காரணத்தினாலே அவன் தாக்கப்படான், அவன் தாக்கப்படான். உதாரணமாக சொல்றேன், திரிபுரம் எரிவதற்கு நம்முடைய சுவாமி என்ன பண்ணார், அக்னியை கொண்டா கொழுங்கினார், அக்னியை கொண்டா கொழுங்கினார். இலங்கையை அழிப்பதற்கு அனுமன் என்ன செய்தான், அங்க இலங்கையிலே இருக்கிற ராவணன் அரண்மனையிலே உள்ளவர்கள் அனுமன் வாலில வைத்த தீயை வைத்துக் கொண்டுதான் இலங்கையை தீய வைத்தான் இல்லையா? அது ஒரு காரணம் இருந்தது. ஆனா திரிபுரம் எரியும் முடியும் நம்முடைய பெருமான் என்ன செய்தார், லேசா சிரித்து கொண்டு இவைகளெல்லாம் அழிந்து சாம்பலாகட்டும் நினைச்சார். இதே போல நக்கீர தேவ நாயனார் இவன் அக்னியினால் சகிக்கப்பட அக்னியினால் தாக்கப்பட வேண்டும், ஆனால் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அப்படியே நெற்றிக்கண்ணை காட்டி அப்படியே திருவுள்ளம் கொண்டார். நக்கீரன் அப்படியே தாக்கப்பட்டு கொற்றாமரை குளத்திலே சென்று விழுந்து கிடந்தான் திருவுள்ளபடி. ஆகையினாலே இறைவன் சங்கல்பத்தால் செய்பவன். இப்படி சங்கல்பத்தால் செய்கின்ற காரணத்தினாலே செய்யப்படுகின்ற காரியம் அனைத்துமாக இருக்கலாம், அவை பிரபஞ்சம் தோற்றுவித்து நிறுத்தி அழிக்கப்படலாம், ஆனால் இவன் சங்கல்ப மாத்திரத்திலேயே செய்கின்ற காரணத்தினாலே இவன் விகாரம் மற்றும் அசைவற்று இருப்பான் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுறான். இதுக்கு விளக்கம் பின்னால பார்க்க போறோம். அப்புறம் அடுத்த கேள்வி எழுப்புறான், ஒரு காரியம் பண்ணணும்னா உடல்னு ஒண்ணு வேணும் இல்லையா? இறைவனுக்கு வந்து உடல் என்பது கிடையாது, அவன் ஞானமயமானவன், எங்கும் எழுந்தவன் சொல்றீங்களே. உடல் என்ற ஒன்று பருப்பொருள் இல்லாமல் ஒருவன் ஒரு காரியத்தை இயற்ற முடியுமோ என்று ஒரு கேள்வி கேட்கிறான். அதற்கு நம்முடைய வாயிசமுடைய பதில் சொல்றார், கண் இது உருவம் ஒன்றை வைத்துத்தான் ஒருவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பது இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், உன்னுடைய உடம்பாகிய அந்த காரியத்தை இயக்குவது உயிர், உயிர் கண்ணினால் படுகிறது, கண்ணிலே புலப்படாத ஒரு உயிர் இந்த உடம்பை இயக்குகிறது அல்லவா? இதே போலதான் வடிவமற்று சாமானியர்களுக்கு புலப்படாத காண முடியாத அந்த பரம்பொருளும் அந்த உலகத்தை தோற்றுவிக்கின்ற காரியத்தை செய்து விடுவார் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுறார். அடுத்தவரு சொல்றார், நீ அவனுக்கு உடம்பு வேணும்னு நினைக்கிறியே, உனக்கு ஒரு சந்தேகம் வரும், அவன் உடம்பு நம்ம உடம்பு மாதிரிதானேன்னு கூட நினைச்சிருவேன். இதுக்கு ஒரு விடையை சொல்றேன் கேளு. நமக்கு உடம்பு ஒருவனால் கொடுக்கப்பட்டது. சிவனுக்கு உடம்பு இருக்குன்னு சொன்னன்னா அவனுக்கு உடம்பை கொடுத்தது யார்? வருவே கேள்வி வந்துடுவேன். அப்ப உடம்பை கொடுத்தது யார் என்று ஒருவனை சொன்னார், அப்ப இவன் சிவனுக்கு மேலானவனாக ஆகி விடுவான், சிவன் பரத்தும் போயிருமடா. ஆகையினாலே அவனுக்கு உடம்பு என்பது இல்லை, உடம்பு என்பதை ஒருவன் கொடுக்க பெறுவதுதான் என்று அழகாக இப்படி சொல்லி அங்கே இதற்கெல்லாம் அவனுக்கு உடம்பு என்பது தேவையில்லை, அவன் புலப்படாமல் நின்று கொண்டே மாயையை வைத்துக் கொண்டு காரியம் செய்கிறான் என்று அழகாக நம்முடைய வாகிஷ முனிவர் தன்னுடைய மாணாக்கர் கேள்வி கேட்பதை போல் தானே கேட்டு அங்கே விளக்கத்தை கொடுக்கிறார். வாகிஷ முனிவருடைய திருவாக்கினை வைத்து இந்த 60வது தகவலை பார்ப்போம். எந்தை என் தந்தையே, எப்பொழுதுமே மாணாக்கர்கள் குருவினை தந்தை என்றும் குருவானவர் தன்னுடைய மாணாக்கர்களை புதல்வர் என்றும் அழைப்பது உண்டு. இதுக்கு ஏற்கனவே விளக்கம் பேசியிருக்கிறேன். தந்தை மகன் உறவு, ஏன்னா இந்த தந்தை என சொல்லி இருப்பது எப்படி, தந்தை மகற்காற்றும் நன்றி அந்த இதில் சொல்லுகின்ற பொழுது அவையத்து முந்தி இருப்ப செய்ய, அவன் மேலானவனாக ஒரு உயர்த்துவதுதான் தந்தையை கவனமாக இருப்பார். ஆனாலும் தான் தந்தையை குருவினை தந்தையே என்று மாணாக்கர்கள் அழைப்பார். அதனால்தான் எந்தை என் தந்தையே. இரண்டாவது தந்தையே என்பதற்கு இன்னொரு பொருள், ஒருவனுக்கு ஆதாரம் பற்றுக்கோடு மூலம் தன்னுடைய பிதா தந்தை என்றவர். எனக்கு இனி ஆதாரம் நீரே என்பதற்கு அதை காட்டுவதற்காகத்தான் இறைவனை தந்தை என்று சொல்வதுண்டு. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாவிய நீ, என்ன பொருள், எனக்கு மூலம் நீரே என்று இறைவன் அந்த குரு ஞானமூர்த்தி இறைவனுக்கு சமம் என்பதை காட்டுவதற்காகத்தான் குருவினை தந்தை என்று அழைப்பதுண்டு. எந்தை கவு சிவபேரம் விஷேடத்து விந்து அவத்தை தவ அழித்தனை. இறைவன் தன்னோடு பிரிப்பற்று இருக்கின்ற சக்தியை வைத்துக் கொண்டு தான் நினைத்த மாத்திரத்திலே சுத்த மாயையை கலக்கி பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கார் என்று அருளி செய்தீர்களே குருமூர்த்தியே. அது சேதனம் அன்மையின் கோதர செயல் என்று, அந்த சுத்த மாயைதான் அது ஜடம் ஆயிற்று. ஜடமாகின்ற அது அதை அறிவுடைய ஒருவன் இயக்குகின்றான். அப்படி இயக்குகின்ற பொழுது அச்செயற்கு அமலன் எண்ணின் மற்ற அவர்க்கு எய்திடும் விகாரம் அப்படி ஜடமாகிய அந்த பொருள் தோன்றி நின்று அழிகின்ற பொழுது அந்த இதை காரியப்படுத்திய அந்த கர்த்தாவாகிய சிவனையும் விகாரப்படுத்தி மாற்றப்படுத்தும் அல்லவோ, இதை மாற்றப்படுத்த இவரையும் மாற்றப்படுத்தும் அல்லவோ. உதாரணத்துக்கு நான் சொல்வேன், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை குடிப்பாற்றான். தாய் தந்தை தாய் தன்னுடைய மகனை குடிப்பாற்றுகிறார். தாய் ஒரு குழந்தை மகனை குடிப்பாற்றுறார். அப்ப குடிப்பாற்றுகின்ற பொழுது அந்த நீரை குழந்தை மேலிட்டு சுத்தப்படுத்தினாலும் அந்த நீர் இவர் மேலையும் படுதில்லை, குழந்தைக்கு மட்டும் நீர் பயன்படலை, பயன்படுத்தப்பட்ட நீர் யோமேலையும் படுதில்லை. இதே போல மாயையாகிய இந்த உலகத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது, காரியப்படுத்துகின்ற பொழுது, அந்த மாயையானது அந்த காரியப்பட்ட பொருளானது அங்கே விகாரப்படுவதை போல இவனையும் அந்த மாயையாகிய அந்த விகாரம் தாக்கும் அல்லவோ என்று அழகாக இதை சொல்லி காட்டுகிறார். அதற்கு எய்த மைவுகா விகாரத்தை தவிர தவிராது என்னை, ஆனால் அவனை தாக்காது என சொல்லுகின்றீர்களே, அது எப்படி என்று நீ சிந்திப்பாய். தாக்கும் ஆனா தாக்காது என்று சொல்லுகிறீர்களே என நீ கேள்வி கேட்பாய், அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன் என சொல்லி எண்ணில் பண்ணுவோம். இப்படி விகாரமடைகின்ற மாயையாகிய உலகினை அவன் சுத்தமாயை கலக்கி தோற்றுவிக்கின்ற பொழுது இவன் விகாரம் அடைந்து விடுவாரோ என நீ கேள்வி கேட்பாய், கேட்டால் அதற்கு பதிலை சொல்கிறேன், எண்ணில் பண்ணுவோம், நான் உனக்கு பதிலை சொல்லுகிறேன். பொங்கிய வினை இருவகைத்து செயல் இருவகைப்படும், சங்கல்பத்தோடு கரணத்தோடு. கருவி கரணங்கள் இன்றி சங்கல்ப மாத்திரையே செய்யக்கூடிய செயல்கள் ஒன்றிருக்கிறது, மற்றொன்று கருவி கரணங்கள் துணையோடு செய்யக்கூடிய காரியமும் இருக்கிறது. அதான் சங்கல்ப மாத்திரத்திலே செய்தல், அடுத்து கருவி கரணங்களோடு செய்தல். ஆகையினாலே காரியங்கள் இரண்டு படும். உதாரணத்தை சொல்றார், அலர்கடம் குலாலன் ஏற்படு சங்கற்பத்தின் முற்படையற்றலன். ஒரு குயவன் இருக்கிறான், அவன் மண்பானை செய்ய வேண்டும் என சொன்னால் இவனுக்கு கை கால் இருத்தல் வேண்டும். கை கால் இருத்தலோடு மட்டும் அல்லாது அதை செய்வதற்கு என்ன வேண்டும், தண்டு திகிரி வேண்டும். இது கருவிக்கரணங்கள். ஆனால் கருவிக்கரணங்கள் எதுவுமே சங்கற்பத்தால் இறைவன் செய்வான், இந்த ஆன்மா குயவன் செய்ய முடியுமா, நினைச்சா ஒரு பானை வர முடியுமா, வராது. ஆகையினாலே தான் இந்த குயவன் செய்வது கருவிக்கரணங்களை வைத்து, அவன் சங்கல்பத்தால் எதையும் செய்ய இயலாது, சங்கல்பத்தால் எதையுமே செய்ய இயலாது. இறைவன் சங்கல்பத்தின் விந்துவை மயக்கற துயக்கோர கணக்கல் செய்வான், ஆனால் இறைவனானவன் நினைத்த அளவிலேயே தான் கருவிக்கரணங்கள் எதையும் இன்றி கொண்டு வந்து செய்யும்படியாக செய்து விடுவான். எப்படி செய்கிறான், உதாரணத்துக்கு நான் வருகுண பாண்டியன் தொழிலாளர் புராணத்தில் வருகிற செய்தி, சிவராத்திரி பூஜை பண்றார், மூன்றாம் காலம் பூஜை முடிஞ்சு நாலாம் காலம் பண்றதுக்கு முன்னாடி நாலாவது காலம் பூஜையை முடித்து விட்டு, எப்படியும் சிவபூஜை செல்வர்கள் ஆன்மார்த்த பூஜையை முடிந்து பரார்த்த பூஜை நடக்கிற ஆலயத்தில் சென்று தரிசிக்கணும். அப்படி தரிசிக்கின்ற போது வரகுண பாண்டியன் சிவராத்திரி என்று பூஜையை முடித்து இரவு உடனே சென்று ஆலவா என சொல்லக்கூடிய மதுரை திருக்கோயிலை சென்று பெருமானை தரிசிக்கிறார். அப்படி பெருமானை அங்கே தரிசிக்கின்ற பொழுது வரகுண பாண்டியனுக்கு ஒரு எண்ணம் உதிக்கிறது. பெருமான் கைலையிலே வீட்டில் இருக்கின்ற திருவோலக்க காட்சியை கண்ணார காண வேண்டும் என்று உன்னை எம்பெருமான விண்ணப்பம் பண்றார். சுவாமி, திரு கைலையில என் வீட்டில் இருக்கிற திருவோலக்க காட்சியை நான் பார்க்கணும். நாம என்ன செய்வோம், என்ன நினைக்கிறோம், என்ன சுவாமி செஞ்சிருக்கிறார், அப்படியா கைலைக்கு வான்னு கூட்டிட்டு போகல, வரகுணப்பாண்டியன் செய்திருக்கின்ற சிவபக்தியினுடைய முதிர்வினை கண்டு, அன்பனே இங்கேயே இரு, கைலையை இங்கே வரவழைப்போம்ட்டார். அடுத்த கணத்திலேயே திருக்கையிலே மதுரைக்கு வந்து விட்டது. அதோடு மட்டுமல்லாது இந்த கையில மழை வந்தவர் உடனே அதிகார நங்கிந்திய அழைத்து இவன் கைலையை சுத்தி காட்டினார். அப்பொழுதுதான் அதிகார நந்தி கைலையை பத்தி விளக்கம் பேசுகிறார். இது நுழைவு வாயில், இதில் யார் யார் எந்தெந்த கணங்கள் இருக்கிறது, அப்படி உள்ளே செல்ல செல்ல சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்கள், சுவாமி அமர்ந்திருக்கின்ற சிம்மாசனம் எது, பெருமான் முன்பக்கமும் பின்பக்கமுமாக சுற்றி இருந்து பாடுகின்ற சிவகணங்கள் எவையவைகள் என்று அந்த கைலையினை வருணனை நேரடி அந்த காட்சியோடு வர்ணனை கொடுத்தது முதன் முதல்ல திருவிளையாடல் புராணத்துலதான் வருகிறது. இன்னைக்கு நம்முடைய இதுகளில் வருகிற தொலைக்காட்சிகளில் வருகிற காட்சியை கொடுத்து வர்ணனை கொடுக்கிறது. முதன் முதல்ல வருண பாண்டியனுக்கு கைலை காட்சியினை காட்டி வர்ணனை கொடுத்தது நம்முடைய அதிகார நந்தி. அப்போ மதுரைக்கு எப்படி இந்த கைலை வந்தது? ஜெய்சி வேந்திரத்தை பேசிக் கொண்டிருந்தாரா, அல்லது அனுமன் சஞ்சீவ மலையினை தூக்கி வந்தது போல யாரையும் தூக்கி வரும்படி செய்தாரா? எப்படி வந்தது மதுரைக்கு கைலை? நினைத்தார், வந்துவிட்டார். இதே போல காஞ்சனமாலை திருவிளையாடல் புராணத்துல தன் கணவரோடு சேர்ந்து நீராடணும்னு நினைக்கிறார், கணவனோடு சேர்ந்து நீராடணும் கடலாடணும்னு நினைக்கிறார். உடனே தடாலய பிராட்டியினுடைய நம்முடைய சோமசுந்தர பாண்டியனார் பெருமான் என்ன நினைச்சார், அந்த காஞ்சனமாலை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மலையத்தூஷ பாண்டியனை அப்படியே கீழே பூமிக்கு வரும்படியாக செய்து விட்டார். யார் யார் போய் கூட்டுருவா சொன்னார்? அவர் சங்கல்ப மாத்திரத்திலேயே எதையும் செய்ய வல்லவர். இன்னும் ஒண்ணு தெளிவா சொல்றேன், திருநீலகண்ட நாயனார் திருவோட தன்னுடைய இல்லத்துக்குள்ளே எடுத்து புதைச்சு மறைச்சு பத்திரப்படுத்தினார். இதே போல அமர்நீதி நாயனார் அங்க ஒரு கோவணத்தை தன்னுடைய இல்லத்துல பத்திரப்படுத்தினார். கோவண கண்வன் சிவபெருமானுக்கு பேர், அவன் அதை இல்லாம செஞ்சிட்டார். எப்படி இல்லாம செஞ்சிட்டார்? தான் போயா எடுத்தார், திருவோட்டை தான் சென்று எடுத்தாரா, கோவணத்தை தான் சென்று எடுத்தாரா? அது இல்லாம போகட்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். திருவோடையும் காணும், கோவணத்தையும் காணும். எனவே சங்கல்ப மாத்திரத்திலேயே எதையும் செய்ய வல்லவர் நம்முடைய பெருமான். திருவோடு மாயகாரியம், கோவணம் என சொல்லக்கூடிய அங்கேயும் ஒரு மாயகாரியம் தான். ஆகையினாலே செய்யப்படுவது மாயகாரியமாக காரிய பொருள் அது விகாரம் அடைந்தாலும் அது செய்கின்ற பெருமான் சங்கற்ப மாத்திரை செய்கின்றவன் விகாரம் அடைய மாட்டான். அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார். இறைவன் சங்கற்பத்தின் விந்துவை மயக்குவர துயக்குவர கரக்கல் செய்வான். இறைவனாகிய சிவன் நினைத்த அளவிலேயே சுத்தமாயே என்ன செய்வான்? அவன் எந்த ஒரு சர்தையும் இன்றி அந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறான், சுத்தமாயை கலைக்கு தோற்றுவிக்கிறான். ஓவான், ஆதலால் அவன் ஒருத்தன்மையினாக நிற்கும் நிலையை விட்டு நீங்குதல் இல்லை. அவன் ஒரு காலத்திலும் அவன் விகாரப்படுதல் மாட்டான், விகாரப்படுதல் மாட்டான் இல்லையா? கண்ணாடியிலே இருந்து தன்னுடைய வடிவம் வெளியே வரணும்னு நினைச்சார், சுந்தரா வருகிறார் நினைச்ச மாத்திரத்திலே வந்து விட்டார். காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி கனி வேணும்னார், இரு நான் போய் தோட்டத்துல போய் பறிச்சுட்டு வரேன்னா சொன்னார் சுவாமி. கனியா ஏதோ புடி சுவாமி, இன்னொரு கனி வேணும். அப்படியே கேட்கப்படாத ரெண்டு கொண்டு வந்துருப்பேன்னு சொல்லல, இன்னொரு கனியா வாங்கு. நினைத்த மாத்திரத்தில் கொடுக்கக்கூடிய தன்மையை உடைய சங்கற்ப மாத்திரத்தில் செய்யக்கூடிய தன்மை. அடுத்தார் கொண்டு இன்னொரு கேள்வி கேட்கிறார். செய்தற்கு ஐய காரணம், இறைவன் சங்கற்பத்தாலே செய்வதற்கு காரணம் கூறாய். ஏனெனில் கருவிகரணங்கள் ஒன்று இருந்தால் தானே போய் எடுத்துட்டு வர முடியும். கருவிகரணங்கள் இல்லாமல் சங்கற்பத்தால் செய்கின்ற காரணத்தினாலே, அவன் கருவிகரணங்கள் இல்லாத காரணத்தினாலே சங்கல்பத்தால் செய்கிறான். ஆகம் எவையும் சேர்தல் செல்லான் ஆகலாம். அவனுக்கு ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்காயிருந்த அவனுக்கு என்று வடிவம் என்று உருவம் இல்லை. வேதங்கள் அவனுக்கு வடிவம் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, வடிவம் இல்லாத ஒன்று ஒரு காரியத்தை செய்யுமா? வடிவம் இல்லாத ஒன்று ஒரு காரியத்தை செய்யுமா என கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், வடிவம் இல்லாதது காரியத்தை செய்யுமா என்று ஒரு கேட்கின்றாயே, அதற்கு பதிலை சொல்றேன். எப்படி என்ன ஒரு பதிலை சொல்கிறான் என சொன்னால், அவன் இறைவன் எப்படிப்பட்டவன், விமலமதாக நல்லியல் அமலனாகலினாலும் அவன் தூய நின்மலனாக இருக்கின்ற காரணத்தினால், இயல்பாகவே பாஷங்கள் இருந்து நீங்கிய காரணத்தினால் ஆகம் மேகுணர் யாதும் தீமூக ஏற்றல் போகலர். அவன் இயல்பாகவே பாஷங்கள் இருந்து நீங்கிய காரணத்தினாலே மாயை அவனை தாக்காது, மாயையையும் அவன் சென்று அணுக மாட்டான், மாயை அவனுக்கு தேவையில்லை. ஆகம் இல்லோர் ஏற்றவல்லோர் அல்லர் என ஆகையினாலே அவன் மாயையாகிய ஒன்று அதனை வந்து தாக்க, உடம்புங்கிறது ஒரு மாயையின் காரியம், ஆகையினாலே அவன் இயல்பாகவே பாஷங்கள் நீங்கிய காரணத்தினாலே அவன் என்ன ஆவான், அவனுக்கு உடம்பு இல்லாததோ தன்மை இருக்கிறது என சொல்லுகிறான். அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த உடம்பு இல்லாத தன்மையை வைத்துக் கொண்டு எப்படி அவன் காரியத்தை இயற்ற முடியும் என சொல்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல, கண்ணிலே புலப்படாத ஒரு பருப்பொருள் இல்லாத ஒன்று ஒரு காரியத்தை செய்யுமா என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்றார். ஆகம் எல்லா செய்தியையும் தடுத்தற்கு ஐயம் என்று அஞ்சுகின்றே எவையும் ஏற்றற்கு ஒன்றும் குன்றாது. உருவமுடையதுதான் காரியத்தை செய்யும், அதில் ஒரு இது இல்லை. அஃது இன்றையில் உருவம் இல்லையாயின் எவையும் ஏற்றற்கு ஒன்றும் குன்றாது. உருவம் இல்லை என்றால் ஒரு காரியமும் செய்ய இயலாது என்று நீ கூறுகிறாய், ஆனால் செய்ய முடியும். எவன் எனில், அது எப்படி எனில், உருவம் இல்லாமலும் காரியம் நடக்கும், உருவம் இல்லாமலும் காரியம் நடக்கும். எதை போல் என சொன்னார், தன் அணுவாக இயற்றிய அறிவன் போகிய தேகன் அல்லல் அல்லகொல். அழகான ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். தன் அணு ஆக இயற்றிய அறிவன், உடம்பை தன்னுடையதாக கொண்டு இயற்றுகின்ற செயல்படுத்துகின்ற போகிய தேகன் அல்லகொல். உடம்பாகிய இந்த மாயாகாரிய பொருளினை கண்ணுக்கு புலப்படாத உயிர் ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா. உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிற உயிர் எப்படி இருக்கிறது, உன்னோட வாய் வைத்து பேசியதா, கை வைத்து உன்னை தூக்கியதா, அதுக்கு உருவம் இல்லையே. ஆக அருவமாக கண்ணுக்கு புறப்படாத உயிர் என ஒன்று இருக்கிறது, அந்த உயிர் அங்கே ஒரு மாயை இயக்குகிறது அல்லவா, அது கண்ணுக்கு புறப்படாது. ஆகையினாலே இதே போல சிவன் அகிலத்தை செய்வன், சிவனானவன் அகிலத்தை செய்வான் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். இப்போ அவனுக்கு நம்மை போல உடம்பு உண்டு என நினைக்கிறாயோ கேட்கிறான். இந்த உடம்பு என்பது மாயையின் காரியம், அவனுக்கு நம்மை போல உடம்பு இருக்கிறது என்று நினைக்கிறாயோ, அப்படி நினைக்காதே. மெய்யுடன் ஏய்வோர்க்கு அல்லது வினைவியாது எனி உடல் காரியம் அக்காரியம் செய்வோன் இன்று வராது அவனுடன் முதலில் சிவனும். எனவே உயிரோடு உருவத்தோடு இருப்பவர்கள்தான் காரியத்தை செய்ய முடியும், அல்லாது செய்ய இயலாது என நீ சொன்னால் அது பொருந்தாது. உடல் வேண்டும் என சிவனுக்கு நினைத்தார், உடம்புக்கு உடல் என அந்த சிவத்திற்கு உடல் என ஒன்று இருத்தல் வேண்டும். அப்படி உடல் என ஒன்று இருந்தால் அது மாயையினுடைய காரியமாகும். அவனாக அனவத்தே திறனல்லதே போகாது எனில், உடம்பை படைத்து கொடுக்கின்ற இது அவனுக்கு உடம்பு இருந்தால்தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என சொன்னார். அப்போ அவனுக்கு உடம்பை கொடுத்தது யார், அடுத்த கேள்வி வந்துருது இல்லையா, அவனுக்கு உடம்பை கொடுத்தது யார் என்று கேள்வி வந்துடும். அப்படி கேள்வி வருகின்ற பொழுது உடம்பை கொடுத்தது யார் என்றார், அப்போ அவனுக்கு உடம்பை கொடுத்தவர் இவனிலும் மேலுவனாகி சிவபரத்தும் அடிபட்டு விடும். அவன் ஆக அனவத்தை திறன் நல்லதே போகாது ஆகலின், ஆகையினாலே அவனுக்கு உடல் வேண்டும் என நினைத்தால் அதை கொடுப்பது யார், எதனால் வந்தது என்றெல்லாம் வரும். அது கொடுத்தது ஒருவன் வேண்டும் என்று வரும். இவனுக்கு உடல் கொடுத்த அவனுக்கு உடல் கொடுத்தது யார், இப்படி அது போய்கொண்டே இருக்கும் என சொல்லி காட்டுகிறான். இது எப்படி அனவத்தை திறன் நல்லதே போகாது, ஆகையினாலே இது கேள்வி கேட்டுக்கொண்டே போக வேண்டியதே இருக்கும். எனவே இவனுக்கு உடம்பு என்பது இல்லை, இருந்தால் யார் கொடுத்த உடம்பு என்றெல்லாம் வினா இடம் அது சிவபரத்தத்திற்கு எடுக்குன்னு சொல்லி காட்டுகிறார். இதுக்கு விட இந்த கருத்து சங்கற்ப நிராகரணத்துல சைவவாதி சங்கர நிராகரணம் என்கின்ற பகுதியில உமாபதி சிவாச்சாரியர் அழகா சொன்னார். இறைவன் மாயாதீதன், தத்துவாதீதன், மாயக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், மாயை அவனை தாக்காது, மாயையோடு உடன்படாதவன், மாயா ஒருவன். ஆகையினாலே அவனது மாயையிலே அவன் பொருந்தாத காரணத்தினாலே மாயா ஒருவன். எப்படி மாயை இல்லாத காரணத்தினாலே அவன் அழிவற்று நித்தியனாக இருக்கிறான். சங்கர்பண்ணாரத்தில் மாயா ஒருவன், மாயா உருவினை ஏயான். ஆகையினாலே அவன் மாயையை கடந்த காரணத்தினாலே அவன் மாயையாகிய வடிவத்தை பெறமாட்டான். மாயா ஒருவன், மாயா உருவினை ஏயான். அவன் இந்த மாயை என்பதை வைத்து வடிவம் எடுக்க மாட்டான், மாயை என்பதை வைத்து வடிவம் எடுக்க மாட்டான். அப்படி மாயை என்பதை வைத்து வடிவத்தை எடுத்து விட்டால் ஏற்ற ஏந்தது அவர் எம்மனோரே. அப்படி அவனும் மாயையை வைத்து உடம்பை எடுத்து விட்டால் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அப்ப நம்ம பசு என்ற சொல்லிலிருந்து பிரித்து அவனை பதி என்று தனியாக ஏன் சொல்லணும்? எல்லாமே மாயையினுடைய உடம்பை பொருந்தவர்கள் என்றால் அவனுக்கு ஏன் தனி வரிசை? ஆகையினாலே மாயா உருவன், மாயா உருவினையை ஏயார், ஏய்ந்தவர் இம்மனவரே. அப்படி மாயையினுடைய வடிவத்தை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களால் நம்மவர்கள். ஆனால் ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் என சொல்லக்கூடியது மாயையாகிய உடம்பினை உடைய உயிர்கள். ஒருவனே தேவன் என்பது மாயைக்கு அப்பாற்பட்டவன். அப்ப இந்த இடத்துல அப்ப இறைவன் வடிவமை எடுத்திருக்கிறானே, அந்த வடிவம் என்ன வடிவம் என்றால் அவன் எடுப்பது மாயையை வைத்து வடிவம் எடுப்பதில்லை. நம்மை போன்று ஐம்பூதங்களினுடைய பரிணாமமாக அந்த திருமேனி இல்லை, அருளையே திருமேனியாக எடுக்கிறார். அருள் எது? ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்தும் அருளே. சாஸ்திரங்களில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அருளையே திருமேனியாக எடுத்துக் கொள்கிறார். திருமந்திரத்தில் விளக்கமாக சொல்லுது, அருளே அவன் உரு, அருளே அவன் உரு என்று திருமந்திரத்திலே விளக்கமாக பேசி காட்டுகிறான். ஆகையினாலே அவன் ஒரு வடிவத்தே இல்லாமல் உயிர் உடலை செலுத்துவதை போல வடிவம் இல்லாமல் எடுப்பான். நீ காணுகின்ற இந்த உருவம் எல்லாம் எப்படிப்பட்ட உருவம்? இதை நம்ம பொருளட்சமாக எடுக்கணும். அவன் எடுத்திருக்கிற திருமேனி, காட்டுகின்ற திருமேனி அருளையே திருமேனியாக கொண்டிருக்கிறான். இந்த உடம்புக்கு என்ன இலக்கணம், என்ன இது சொல்லப்பட்டிருக்கிறது? குழுவுக்கு குணம் நான்கு. மாயாகாரியமாகிய இந்த உடம்புக்கு என்ன தன்மைகள் உண்டு? குணம் நான்கு: உண்ணுதல், உறங்குதல், இறை தேடுதல், இன்ப துன்ப நிகழ்ச்சி இருக்கும். ஆனால் இறைவன் அந்த மாயை குணத்தில் தாக்கப்படாமல் உடல் இல்லாத காரணத்தினாலே உண்ணுதல் உறங்குதில்லை. அதான் உண்ணாது உறங்காது இருந்தாய். இது மாயாகாரி உடம்புக்குத்தான். ஆகையினாலே தான் உண்ணாது உறங்காது இருந்தாய். இந்த உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றிக்கு இன்னொரு விளக்கமும் இருக்கிறது. அதையும் இப்ப லேசா சொல்லியிருந்தேன். ஒரு குழந்தை உடம்புக்கு குணம் இல்லை. அப்ப இந்த தாய் என்ன செய்வா? மனசு நொடிஞ்சு தனக்கு ஒரு அசௌகரியம்னா தாங்கி விடுவான். அந்த குழந்தைக்கு ஒரு அசௌகரியம் என்று வந்தால் அது தாங்காம ராவம் இல்லாம பகல் இல்லாம குழந்தை பக்கத்துல இருந்து அடிக்கடி உடம்பை தொட்டு தொட்டு பார்த்து உண்பதையும் மறந்து உறக்கத்தையும் மறைந்து அந்த குழந்தை கூட சுகப்பட வேண்டும் சுகப்பட வேண்டும் என்று கவலையிலே உண்ணுதலும் உறங்குதலும் செய்தல் மாட்டா கவலையினால. இதே போல இறைவனானவன் உயிர்கள் எல்லாம் உயிர் வேண்டுமே, பிறவிப்பிடியிலே வருந்துகிறதே என்று அந்த தாய் உள்ளம் கொண்டு அவன் உண்ணாது உறங்காது இருக்கிறான் என்று உபச்சாரத்துக்காக சொல்லும். இதைத்தான் தற்காலத்துல ஒரு பாடல் வருகிறது, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததனால். தற்காலத்துல ஒரு பாடல் இருக்கு, இது எல்லோருக்கும் தெரிஞ்ச பாடல். உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா, சிவனது இயல்பு. ஆகையினாலே அவன் உண்ணுதல் உறங்குதில்லை என்பதற்கு சித்தாந்த ரீதியிலே அது மாயை உடம்பு அல்ல, அதுக்கு பசியோ உறக்கமோ கிடையாது என்பது பொருள். ஆகிய நினைத்தே கழகாக சொல்லி காட்டினார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார். அவன் மாயைகளை கடந்தவன், அவன் மாயையை உடைய திருமேனி இருந்தால் அவனும் நம்மை போலல்லவோ ஆகி விடுவான், பதி என்று தனியாக பிரித்து சொல்ல வேண்டியதில்லை என சொல்லி காட்டுகிறான். எனவே புகழ் முதல் தொடக்கிற்கு எல்லா ஆகமும் எரித்து, எனவே இந்த உலகத்தை காரியப்படுத்துவதற்கு அவனுக்கு எந்த ஒரு வடிவமும் தேவையில்லை. இணை இறந்த செல்லா நல்வழி சிறந்த வல்லோன். ஆகையினாலே அவன் அரிசக்தியோடு கூடுகின்ற அவன் சங்கல்ப மாத்திரத்திலேயே அவன் தலைமவனாக இருந்து கொண்டு எல்லா காரியத்தையும் செய்தும் ஈஷன் ஆகல் இயையும். எனவே எல்லாவற்றையும் தோற்றுவித்து நிறுத்தி அதை சங்காரம் செய்கின்றது சங்கல்ப மாத்திரத்திலே செய்கின்ற காரணத்தினாலே ஈஷனாகல் ஏயும், அவன் ஈஷன் தலைவன் இறைவன் என் கர்த்தா என சொல்வதற்கு அது பொருந்தும். அதான் ஈஷனாகல் ஏயும். ஆசையின்றி ஆயினர் ஆயங்கால் ஆகமங்களை குற்றமர ஆராய வல்லோர் ஆராயம் எடுத்து அவனே கர்த்தா. குற்றமற்ற ஆகமங்களை ஆசையின்றி ஆயுனர் ஆகமங்களை நன்றாக ஆராய்ச்சி இந்த கேட்டு சிந்தித்து தெளிந்து அந்த ஆகமங்களை நன்றாக ஆராய்ந்தவர்கள் அவன் ஒருவனே கர்த்தா என்று தெளிந்தார்கள். சிவனடியார்களுக்கு அடையாளம் வேத ஆகமங்கள் தோத்திர சாத்திரங்கள் புராண இதிகாசங்களை தக்கோர் முன்னிலையிலே வைத்து சிந்தனை பண்ணணும். அதான் இலக்கணம். அப்படி இந்த பழையடியார்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் சிந்தனை செய்வார்கள். அப்படி சிந்தனை செய்கின்ற பொழுது சிவபெருமான் ஒருவனே கர்த்தா என்பது தெளிவான். ஆகையினாலே தான் கந்தர்களை வெண்பால ஆதி குமரகுருவர் சுவாமிகள் ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணார். குமரகுருவர் சுவாமிகள் கடைசியில பண்ணக்கூடிய ஒரு விண்ணப்பம் சைவர்கள் கேட்டு பெற வேண்டிய விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்துல கேட்கிறார் சுவாமி, ஆயும் பல அடியாரோடு கூட்டி என்னை அப்படியே மேலான கதியிலே செலுத்துவதற்காக என்னை பரிபக்கம் இன்னும் படுத்துவதற்காக ஆயும் பல அடியாரோடு கூட்டி வேத ஆகமங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த பல அடியார் கூட்டத்தோடு என்னை சேர்த்து வைத்தது. ஏனெனில் அந்த வேத ஆகம சிந்தனையை செய்து ஆராய்பவர்கள் என்ன தெளிவிலே இருப்பார்கள், சிவன் ஒருவனே பரம்பொருள் என்ற ஒரு தெளிவிலே இருப்பார்கள். அதனால்தான் ஆயும் பல அடியாரோடு கூட்டி என்று குமரகுருவர் சுவாமியில் விண்ணப்பம் பண்றார். எனவே இங்கு சொல்றார், எனவே இப்படி நன்கு ஆராய்ந்த ஆகமங்களை ஆராய்ந்த அந்த வல்லுநர்கள் பழைய அடியார்கள் எல்லாம் கர்த்தாயே சிவன் ஒருவனே என்று தெளிவார்கள். அதுதான் ஈசனாக இயையும் கர்த்தாவாக விளங்குவது சிவன் ஒருவனே என்று ஆசையின்றி ஆயுனர் ஆயுங்கள் ஆகமங்களை குற்றமற்ற ஆராய வல்ல குற்றமற்றது அதான் ஆசு என்றுங்கிறார். எப்பொழுதுமே ஒரு நூலை நாம் சிந்திக்கின்ற பொழுது சைவ வரம்பு சைவ நெறிக்கு புறம்பா நாம சிந்தனை பண்ணவே கூடாது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், கண்ணப்ப நாயனார் புராணம் வேத ஆகமங்களை சொல்லி பூஷணை பண்ணார், பூஷணை பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் சிவகோசேரியார் பூஜனை பண்ணிக்கொண்டே இருந்தாலும் பூஜனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். கண்ணப்ப நாயனார் ஆரிய நாளில் முக்தி பெற்றார். இதுல வந்து உடனே ஆராய்ச்சி பண்ணுவார், வேதாகமங்களை பண்ணினாலும் அது உடனே பலன் கிடைப்பதில்லை. கண்ணப்பனுக்கு உடனே அப்படி சொல்லக்கூடாது. கண்ணப்பனுக்கு ஏன் ஆறு நாளே அங்கே பெரும்பேறு கிடைத்தது என்றால், சிவகோசேரியாருக்கு ஏன் தாமதித்தது என்பார், சதமணிக்கோவைங்கிற நூல் இதுக்கு விளக்கம் சொல்லுது. சதமணிக்கோவைங்கிற நூல்ல விளக்கம் சொல்லுது, பூர்வ ஜென்ம பூஷணையின் தொடர்ச்சியும் பார். சதமணிக்கோவையில இதுக்கு விளக்கம், சிவகோசிரியார் இந்த பிறப்பிலே சிவபுண்ணியத்தினாலே சிவாச்சாரியார வந்திருந்து பூஜை பண்ண இந்த பிறப்புல தான். ஆனா கண்ணப்படுவதற்கு முன்பாக அர்ச்சுனனாக இருந்த பொழுதே சிவ பூஜை பண்ணிவான். அத பூர்வ ஜென்ம பூஷணையின் தொடர்ச்சியும்பான். அதனால இந்த வேற்றுமையை ஏற்றத்தாலும் பார்க்கக்கூடாது. ஏன் கண்ணப்புருக்கு உடனே கிடைத்தது என்பதை ஆவலாக கேட்கணும். ஒப்பிட்டு உயர்வுதால் பேசக்கூடாது. அப்படி பேசினா அது குற்றமுடைய ஆராய்ச்சி. ஆனா இங்கே ஆராய்ச்சி அப்படி ஆசை என்று ஆயினார். குற்றம் இல்லாத ஆராய்ச்சி. எப்படி ஆராய்ச்சி? கண்ணப்பருக்கு ஆரணம் கிடைத்தது என்றால் பூர்வ ஜென்ம பூஷணையின் தொடர்ச்சியை அவர் செஞ்சிருக்கார். ஆகையினாலே இறைவனானவன் அவன் சங்கல்ப மாத்திரத்தில் எதையும் செய்தாலும் அவன் உடம்பின்றி செய்வான், சங்கல்ப மாத்திரத்திலே செய்வான், ஆனால் தான் விகாரம் என்று இருப்பான் என்று இப்படி ஆகமங்களை ஆராய்ச்சி செய்கின்ற பல அடியார்கள் ஒரு முடிந்த முடிவாக கொண்டிருக்கிறார்கள். எனவே ஈசன் உருவனே என்ற ஒரு ஒரு கருத்தினை இங்கே சாபிக்கிறார் என கூறிக்கொண்டு எஞ்சிய திருப்பாடல்களை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். கீத வேதங்கிணறு மகம் மல்குக, சீத மும்மழை திங்கள் வரும் பெய்க, போத மெய் நரம் ஆதி பொலிகுக, சாதலில் அடியார்கள் தழைக்கவே. திருச்சிற்றம்பலம்.
5: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

பார்வதி உட்கடலாகிய அம்பலவாளருடைய திருங்கருணையினாலே திருவாசகம் திருவண்ட பகுதியிலே 165வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணும். திருவாசகம் என்கின்ற ஒரு அற்புத நூல் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு சைவர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பெரிய உயர்ந்த செல்வம். அந்த நூலை பற்றி தெரிந்தவர்கள் கொஞ்சம், தெரியாதவர்கள் அதிகம். அதனாலே அந்த திருவாசகத்தினுடைய அருமை பெருமை அளவிட முடியாதது. அது சாதாரண படிப்புடையவர்கள் சாதாரணமான பக்தியுடையவர்களாலையும் அறிய முடியாது. சாதாரண படிப்பாலையும் சாதாரண பக்தி பத்தி, சாதாரணமான பக்தி விசேட பக்தி, அப்படி சாதாரண பக்தியுடையவர்களாலும் சாதாரண படிப்புடையவர்களாலும் அறிய முடியும். இது விசேடமான படிப்பும் விசேடமான பக்தியும் உடையவர்களாலே அறியப்படுது. அப்படிப்பட்ட அந்த திருவாசகம் இந்த தமிழ்நாட்டிலே திருவாத ஊரிலே, மதுரைக்கு வடகிழக்கு திருவாத ஊரிலே அவதாரம் பண்ணிய மாணிக்க வாசகர் பாடி, அந்த திருவாத ஊரிலே அவதாரம் பண்ணி திருப்பெருந்துறை ஆவுடையார் ஊரிலே சிவருமான் வந்து உபதேசம் செய்ய, அந்த உபதேசத்தின் மூலமாக ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலமாக பாடுவார். அந்த உபதேசம் அவருடைய ஆன்மாவை மாணிக்க வாசகரை சிவமாக ஆக்கியது. இதை கேட்பவர்கள் எல்லாரையும் சிவமாக ஆக்க வல்லது. திருவாசகத்தை படிப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாரையும் சிவமாக ஆக்க வல்லது. பிறவி எடுத்தவர்கள் கட்டாயம் இறப்பது நிச்சயம். இதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. நான் அவ்வளவு ஏமாந்தவன் அல்ல, என்னை எவனும் பிடிக்க முடியாது என்று யாராலையும் இருக்க முடியாது. முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வந்து மண்ணாவதும் கண்டு அதனாலே எல்லாரும் இறப்பார்கள். அப்படி இறந்த பிறகு அடைகின்ற கதி என்று ஒன்று இருக்கிறது. உயிர் இறந்த பிறகு அடைகின்ற கதி. இப்பொழுது இங்கே வந்திருக்கிறேன், இது ஒரு பறந்தது போல. இப்ப நான் வந்து ஜீகமுட்டிக்கு போறது இறப்பது போல. அதனால இதுக்கு அடுத்தாற் போல கதி. இப்ப வந்திருக்கிற இடம் ஒன்று, அப்புறம் செல்லுகின்ற இடம் ஒன்று. அப்படி செல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த இடம் வந்து வசதி உள்ளதா இருக்கும். இப்ப பெரும் பணக்காரர்லாம் ரயில்ல ரிசர்வ் பண்ணிடுறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரிசர்வ் பண்ணிடுறான். அதுக்கு மேல என்ன வசதி உள்ள பணக்காரர் ஏசி காரு வசதியான 50 லட்சம் 80 லட்சம் போட்டு காரு வாங்கிடுறான். அவன் சுகமா போறான். இப்ப குளித்தலேருந்து ராலாப்பேட்டைக்குள்ள வர்றதுக்குள்ள அடியன் பட்டபாடு அந்த சிவனுக்கு தான் தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் அவன் பேசாம இருக்கிறான். அதான் ஒரு ஆச்சரியம், எவனா கஷ்டப்பட்டு போறேன் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறான். அதனாலே வந்து உயிர் வந்திருக்கிறது என்றால் கட்டாயம் ஒரு காலத்திலே செல்லும். சென்றால் எங்கே தெரிஞ்சு தங்குவது என்பது முக்கியமானது. அப்படி தங்குகின்ற இடத்தை நல்ல இடமாக ஆக்கி தருவதுதான் இந்த திருவாசகம். திருவாசகம் கேட்டவர்களுக்கெல்லாம் நல்ல இடத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் விளங்குற. அதனாலே அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரை ஜெபமாக ஆக்கிய உடனே அவர் ஆனந்தமயமாக ஆகிவிட்டார். ஆனந்தமயம் என்றால் உலகில் துன்பங்கள் எதுவும் இல்லாமல் அந்த சிவானந்தா அனுபவத்து வந்துருச்சு. சிவன் கொடுத்த அந்த ஞானம் தனக்கு அனுபவத்துக்கு வந்து அதனாலே அவருக்கு விளைந்த ஒரு மகிழ்ச்சி எல்லை இல்லாதது. மகிழ்ச்சி எல்லை இல்லாதது. இப்போ திடீர்னு நமக்கு ஒரு 50 லட்சம் பணம் கிடைச்சது வச்சுக்கோ, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. ஒரு 50 லட்சம் திடீர்னு கிடைச்சது, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த அது கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அப்புறம் ஒரு கவலையும், ஒரு அந்த பணத்தினால ஒரு கவலை, ஒரு எங்க பத்திரம் பண்றது, எப்படி பத்திரம் பண்றது, வெளியில சொல்லவும் முடியாது. சொன்னா அவன் ஏதாவது நம்மளை ஏதாவது பிடிங்கிட்டான் என்ன பண்றது, மோதிரி விட்டா என்ன பண்றது, வெளியில தெரியப்படாதே என்றெல்லாம் பெரும் கவலை வந்துடும். அதுல ஏதாவது கொஞ்சம் செலவா போச்சுன்னா இன்னும் ரொம்ப கவலை. இப்படி எல்லாம் இந்த பொருளிலாலே மகிழ்ச்சியும் இருக்கும், வேதனையும் இருக்கும். இந்த ஆனந்தத்தினாலே மகிழ்ச்சி தான் தவிர வேதனை இருக்கும். இந்த ஆனந்தம் சிவானந்தத்தினாலே முழுவதும் மகிழ்ச்சி தான். அப்படி ஜெபருமான் அவருக்கு செய்த அந்த ஆனந்தத்தை இதுல சொல்லி மகிழ்கிறார் இந்த திருவண்ட பகுதி கடைசியில். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனு வல்லாளன் தென்னன் பெருங்குறையான் பிச்சை ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தெடுத்தி, கருணை வெள்ளத்தெடுத்தி வினைகடிந்த வேதியனை தில்ல நகர்வுக்கு சித்தம்பலம் ஒல்லை விடையாரை பாடுங்காரம்மானாயின் திருவம்மான். அதனால எல்லை இல்லாத இன்பத்தை தந்தான், எல்லை இல்லாத இன்பத்தை தந்தான். அந்த இன்பத்தை சொல்லி முடியலைங்கிறார். சொல்லுவது அறியேன் வாழி முறை, சொல்லுவது அறியேன். அந்த இன்பத்தை சொல்லி முடியாது, அந்த சுகத்தை சொல்ல முடியாத
சொல்ல முடியாத சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறுங்கனே என்பது திருமந்திரம். அந்த சுகத்தை சொல்லி முடியாது. இந்த சுகத்தை சொல்லிவிடலாம், உலகத்து சுகங்களை சொல்லிவிடலாம், பரமேஸ்வரன் தந்த சுகத்தை சொல்லி முடியாது. அதனாலதான் சொல்லுவது அறியும் வாழி முறையோ. வாழி என்றால் அவன் வாழ்க, முறையோ என்றால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தகுதி இல்லாதவனுக்கு இவ்வளவு பேரானந்தத்தை தந்தானே இது முறையோ என்று சொல்லி தரியேன் நாயேன் தான் என்ன செய்தது, தரியேன் நாயேன் ஐயால இந்த ஆனந்தத்தை தாங்க முடியவில்லை. தரியேன் என்றால் தாங்க.

அடியேல் பெரியேன், அவன் எனக்கு ஆனந்தத்தை தந்தது நான் எனக்கு அறியாமலே தெரியாமலே செய்து விட்டான். ஆஹா ஆச்சரியம், ஆஹா செத்தேன். செத்தேன் என்று சொன்னால் சீவபோதம் எல்லாம் போய்விட்டது. செத்தேன் என்றால் சீவபோதம், சீவபோதம் என்று சொன்னால் சிற்றறிவு உடையதாயிருந்து உலக எல்லை உணர்ந்து கொண்டிருந்த அந்த அறிவெல்லாம் போய் ஆனந்தமயமாக ஆகிவிட்டேன். அதான் செத்தேன் என்று. செத்தேன் என்றால் தற்போது இழந்து விடுவது. தற்போதம் என்றால் உலகியல் நினைவு, தன்னுடைய நினைவெல்லாம் விட்டு போதல் செத்தேன். செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன். அடியேற்கு அருளியது அறியேன், அவன் அருளியது நான் என்னால அறிய முடியாமல் எப்படி செய்தான் என்பது அறிய முடியாமல் இருக்கிறேன். பருகியும் ஆறேன். பருகி ஆறேன் என்றால் அதே உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண தவிட்டாமல் இருப்பதனாலே பருகி ஆறேன். இது நல்ல வாயாசம்ப்பா, குடிப்பா அப்படின்னா எத்தனை டம்ளர் குடிப்பா? ஒரு பத்து டம்ளர் குடிக்கலாமா? பத்து டம்ளர் குடிச்சான்னா என்ன ஆவன்? ஒண்ணு ஆக மாட்டேன் அவன். அதனால இதை என்ன பண்றாரு, எவ்வளவு உண்டாலும் தவிட்டவில்லை கெடுதல் இல்லை. இந்த சிவானந்தம், சிவானந்தம் அதனால பருகியும் ஆறேன். பருகியும் ஆறேன் என்றால் ஆசை அடங்கவில்லை, அந்த ஆனந்தத்தை உண்டு உண்டு இருக்கிற அனுபவித்துக் கொண்டிருக்கேன். விழுங்கியும் உள்ளகில்லேன். விழுங்கியும் உள்ளகில்லேன் என்பது பருகியாறு, பருகுதல் விழுங்குதல், பருகுதல் ஒரு வகை விழுங்குதல் ஒரு வகை. வழங்குகின்றாய்க்குன் அருள் ஆரம்பத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். விழுங்குதல் அதை வந்து புழுங்கு தீவனையின் வினைகடப்பு வந்து புனர்பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்குது என்பொழியும் பவளவாய் மணியே வளரொளி மணி நெடுங்குன்று முழங்கொழி வாய்ந்து இளவரால் உகழும் சிடுந்த முகத்தலை மூதூர் விழுங்கு தீங்கனியாய் இனிய ஆனந்த வெள்ளவாய் உள்ளமாயினையே என்பது திருவசிப்பா. விழுங்கு தீங்கனியாய் இனிய ஆனந்த வெள்ளவாய். இப்ப பருகிய சுவைப்பொருளை பருகுதல் வேற, பருகுதல்னா தீர்த்தம் போல பாயாசம் போல பருகுதல் வேற, விழுங்குதல் வேற. கற்றவர் விழுங்க கற்பகனியே, அதனால விழுங்குதல் என்று சொன்னால் அதனால சுவைப்பொருளை அதிகமா மெல்லாம அதிகமா மென்றுதாகாம விழுங்குதல், அப்படிப்பட்ட ஒரு பொருள். இப்படி இருக்கின்ற விழுங்கியும் உள்ளகில் செழுந்தன் பார்க்கடல் திரை குறைவு தூவா கடலில் உள்ளகந்ததும்ப. செழுந்தன் பார்க்கடல் செழுமையான குளிர்ச்சி உருந்திய பார்க்கடலிலே அலை எழுந்தார் போல, பார்க்கடல் பொங்கி அலை எழுந்தார் போல அந்த ஆனந்தம் பொங்குகிறார். பார்க்கடல் பொங்கி அலை எழுந்தார் போல ஆனந்தம் பொங்கியது. உவாக்கடலில் உள்ளகந்ததும்ப. அந்த பார்க்கடல் சொன்னாரா, அப்புறம் உவாக்கடல்னார். உவாக்கடல்னா உவா என்றால் பவர்ணமியிலே கடல் பொங்கும். பவர்ணமியிலே கடல் பொங்கும். அந்த பவர்ணமியில நடுக்கடல் எப்படி பொங்குமோ அதுபோல உள்ளம் பொங்கியது. உள்ள மகிழ்ச்சியினாலே உள்ளம் பூரி பூச்சி பூச்சி சொல்லுவாங்கல்ல, உள்ளம் பூரித்தது. வாக்கினாலே சொல்ல முடியாதபடி, வாக்கினாலே சொல்ல முடியாதபடி அமுதமானது திருவருளாகி அமுதம் மயிர்கால் தேய்க்கணும். மயிர்கால் எப்படி இருக்கு, கொஞ்சமா இருக்கு, அத்தனை துவாரங்களிலேயும் இன்பம் மயிர்கால் ஊரும் தேய்க்கிட கொடியேன். ஊந்தலை குறைந்ததூரும் நாயுடலகத்தை கையாலே ஊன் என்றால் மாமுசம் செடித்ததாயிருக்கிற இந்த குரம்பையாகி இந்த கூடு, குரம்பையாகி இந்த கூட்டுக்குள்ளே நாய் உடலகத்தை தகுதி இல்லாதவனாகிய இந்த உடலகத்தை குரம்பகுன் குரம்ப என்றால் ஒரு பாத்திரத்தினால முகந்து தேனை ஊற்றினார் போல, பாத்திரத்தில முகந்து தேனை ஊற்றினார் போல குரம்பகுண்டு இந்தேன் பாய்த்து நிரப்பிய அற்புதமான அமுத தாரைகள் என்றால் முடிந்த முடிவாக
கடைமுறை என்றால் முடிந்த முடிவாக என்னையும் இருப்பது ஆக்கிறது. என்னையும் என்றால் தகுதி இல்லாத என்னையும் அவனுடைய திருவழியிலே திளைத்து இருக்க முடியாத செய்துவிட்டான். திளைத்து இரு

0: ஆக்கியனம் இருப்பது ஆக்கியனம்னு சொன்னா, அதால போக விடாமல், வேறு உலகியலிலே போக விடாமல், மறுபடி பிறக்க விடாமல், துன்பத்திலே உழலாமல் நிலையாக எனக்கு அந்த இன்பத்தை கொடுத்து விட்டார். இப்ப வாடகை வீடுன்னா கொஞ்ச நாளாச்சுன்னா தானே போலாமன்னு இருக்கா, அது வீட்டுக்காரன் போய் சொல்லுவான், வீட்டுக்காரன் போய் சொல்லுவான், நமக்கு வீடு பிடிக்கலன்னா போவோம். கரையமா வாங்கிட்டோம்னா, சொந்தமா வாங்கிட்டோம்னா நிலையா அதுலயே இருக்கலாம் இல்ல. அது போல சொந்தமாக கொடுத்துட்டான். எதை? அவனுடைய திருவடி பெற்ற திருவடியை சொந்தமாக தந்து விட்டார். இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞாண்டும் துன்பம் தொடர்ந்து ஜோதியாய் அன்பமைத்து சீரார் விருந்துறையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டுங்கிறார். அவன் எனக்குள்ள குடியா இருக்கிறான்னு சொல்றாரு. நான் அவன் திருவடியில குடியா இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் எனக்குள்ளே அவன் குடியாக இருக்கிறான் என்பது ஒரு வகை. அவன் திருவடியில நான் குடியாக இருக்கிறேன். என்னையும் இருப்பது எண்ணில் கருணை வாழ்ந்தேன் கலக்க சொல்லி முடியல. அதுக்கு மேலையும் அடுக்கிற கருணை கருணையாகிய உயர்ந்த தேன் கலக்கும் முடிதான் அந்த ஆனந்தத்தை சொல்லி முடியல. இவர் வந்து பெற்ற ஆனந்தம் வேறு யாரும் பெறவில்லை. அந்த மாதிரி இவர் பெற்ற ஆனந்தம் வேறு யாரும் பெறவில்லை. மற்ற அடியவர்கள் எல்லாம் ஆனந்தத்தை பெற்றார்கள். பெற்றார்கள் என்றாலும் அப்புறம் உலகியலில தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அது ஒரு வகையான ஆனந்தம். இது வந்து ஆனந்தத்திலேயே அப்படியே மந்திரி வேலையை ராஷனா பண்ணிட்டாரா, மந்திரி வேலையே ரசனா பண்ணிட்டாரா, அதற்கு மேல என்ன ஆச்சுன்னா உலகியல் தொடர்பு இல்லை. உலகியல் தொடர்பு எந்த கடன் இருந்துச்சு, எந்த கடை, குதிரை வாங்கின கடை, அதை அவர் வந்து மன்னிச்சு வந்து அடி வாங்கி அதிசயம் பண்ணி அவனை வந்து அதுல மயக்கி, யாரு பாண்டியனு மயக்கி, பாண்டியனு மயக்கி, அடாடாடாடா நாம பணம் மாணிக்காதர்கிட்ட கேட்டது குதிரை வரலன்னு சொல்றது தப்பா போச்சுன்னு அவன் நினைக்கிறாப்புல பண்ணி மாணிக்காதருடைய பெருமை அறியாம போயிட்டமே அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு மந்திரியுடைய பெருமை அறியாம கூட்டமேனு அவன் நினைச்சு அவன் வந்து கும்பிட்டு காலில் விழுந்து இந்த பாண்டி நாட்டை ஆளுங்கன்னு அவன் சொல்ல வச்சு இந்த மாதிரி ஆகி போச்சா. அந்த விஷயம் இருந்துச்சு. பொண்டாட்டி பிள்ளை விஷயம் இல்ல, உலகியல் விஷயம் இல்ல, கூட முழுவதும் ஆனந்தமே பலவாறு சொல்லி மகிழ்கிறார் மாணிக்கவாசு. முழுவதும் ஆனந்தமே வேற எதுவும் இல்லை. உயர்ந்த தேனாகிய கருணை என்னோடு கலக்கும்படியாக அருளோடு பராமரிய பெற்றியோன. இது கடைசிதான் ரொம்ப அருமையானவர். எப்படின்னா இப்படி எல்லாம் செய்தான், என்னை செய்தான், நான் ஒரு சாதாரண மனிதன், அவன் செய்தவன் எப்படிப்பட்டவன்னா பரமனும் மாலும் அறியாத பெரியவன். பரமனும் மாலும் என்ன, பரமாவுக்கும் மாலுக்கும் மேல வேற கடவுள்கள் இல்லை. சிவருமான் தான் தெய்வ வர்க்கங்களிலே உயர்ந்தவர்கள் பரமாவும் விஷ்ணு, அவங்கதான் ரொம்ப பெரியவன். அது ரொம்ப பெரியவங்கனால பரமன்னா பெரியவன் அர்த்தம், மாலுனாலும் பெரியவன். மால்னா பெரியதுன்னு அர்த்தம். மால் என்றால் பெரிய, மால் என்றால் ஆசை, மால் என்றால் மயக்கம், மால் என்றால் அன்பு, பல வகை இருக்கு. இது இந்த இடத்துல மால் என்றால் பெரியோர், ரொம்ப பெரியவராகிய மாலும் ரொம்ப பெரியவராகிய பரமனும் அறியாத தன்மையை உடையவர். பெற்றியோன்னா தன்மை, பரமன் மாலறியா பெற்றியோர், பரமனும் விஷ்ணு அறிய முடியாதவனாக இருக்கின்ற சிவருமான் இப்படி எனக்கு செய்தார், சிவருமான் எனக்கு இப்படி செய்தார் என்று தன் வியந்து பாடுகிறார். தான் பெற்ற அற்புதத்தை இந்த திருவண்ட பகுதியிலே, திருவண்ட பகுதியிலே விஞ்ஞானத்திலிருந்து மெஞ்ஞானத்திலிருந்து சுவாமியினுடைய பெருமையிலிருந்து உயிருடைய சிறுமையிலிருந்து அவன் தனக்கு செய்த பேரானந்தத்திலிருந்து குட்டி வச்சிருக்கிறான். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பகுதி.
1: ஓம் சிவாய நமஹ. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு குலச்சிறை நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: பெரிய புராண சிந்தனையிலே குலச்சிறையார் மாண்புமிகு அமைச்சர், இந்த மாண்புமிகு அமைச்சராக இருக்கின்ற குலச்சிறையாரை பற்றி ரொம்ப சுருக்கமாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஞானசம்பந்தர் வரலாற்றில் மங்கையர்க்கரசியாரோடு இருந்து ஞானசம்பந்த பெருமானை அழைத்தது, பிறகு அவருக்கு வேண்டுமெல்லாம் செய்து மகிழ்வித்தது, அந்த சமணர்களுக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் அந்த நேர்ந்த போட்டியிலே அதுக்கு முழுக்க முழுக்க இவர் துணையாக இருந்து ஏதோ அது வந்து தவறான முறையில் போகலை, நேர்மைக்கு நின்றார், நேர்மைக்கு நிலை கொடுத்தார். ஏனென்றால் ஒன்றாச்சு ரெண்டாச்சு அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. முதல் வந்து பாண்டியன் வெப்ப நோயை நீக்கும் போது ஒன்றுமே சொல்லலை. அடுத்தாற் போல் வந்து முன்னால் இந்த மாதிரி அரண்மனைக்கு முன்னால் நாங்கள் வந்து ஒன்று தீயிலை இடுவோம், அது வேகாமல் இருந்தால் வெற்றின்னு சொன்னோம். இந்த ரெண்டு ஆன பிறகு மூணுக்குன்னு போகும்போது தான் நேர்மை காப்பாற்றுங்கிறதுக்காக என்ன செய்தார், அப்படியானால் அடுத்த இதிலும் தோல்வி பெற்றால் என்ன செய்வது என்பதை வரையறுத்து கொண்டு செய்யுங்கள் என்று சொன்னார். அதில் ஒன்றும் தப்பில்லையா, அப்படி வருகிற பொழுதுதான் இப்படி எல்லாம் ஆயிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப அருமையா பார்த்து பார்க்க அதுல விரிவா இருப்பதனால இங்க ரொம்ப சுருக்கமா நம்முடைய சேக்கடா பெருமான் அழகா சொல்லுகிறார். இதற்கு தொழில்தொண்ட தொகை என்ன, பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன். இந்த நம்பி என்பது அந்த காலத்துல எப்படின்னா ஆண்கள்ல ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு தான் நம்பின்னு சொல்லணும். நம்பி விடலை கோ, வெறும் கோவண்ணா கோ, பெருங்கவி கோ என்றெல்லாம் சொல்றமே கோ என்று சொன்னாலே ஆடவர்கள் ரொம்ப தலைவனா இருப்போம்னு கொடுக்கணும். அதனால நம்பி ஆடு விடலை கோ வேள், வேள்ங்கிறது ரொம்ப அருமை. பி டி ராஜனுக்கு தமிழ் என்ன கொடுத்தாங்க, தமிழ வேள்னு கொடுத்தாங்க. ஏன்னா மதுரை ஆனதுனாலே தமிழ் நல்லா இருந்ததுனாலே தமிழ வேள். வேல்னா இந்த வேல் அல்ல, இது என்ன வேல், அது வேள். அதனால கோ குட விடலை கோ வேள் குடிசில் என்று கூறலாம். குடிசில் இன்னன ஆண் பெயர் ஆகும் என்ப எங்க இருக்கு, நன்னூல்ல இருக்கு. அதே போல பெண்களுக்கு என்ன, நங்கை மகடு செவிலி அங்கா, இவையெல்லாம் அந்த பெண்பாளுக்குரிய சிறப்பெயர். இதெல்லாம் ரொம்ப அருமை. தமிழனை போல வாழ்ந்தவன் யாருமே இல்லைங்க. பேச்சு நடையில எவ்வளவு வரையற, இன்னென்னவற்றுக்கு இருந்தால் இன்னென்ன தகுதிக்கு இன்னென்ன தகுதி கொடுக்க, இன்றையும் தகுதி கொடுக்க கூடாது அப்படிலாம். இது என்ன உயர்தனை, அது என்ன அகரணை, இது என்ன ஆண்பால், அது என்ன பெண்பால், ரெண்டும் சேர்ந்தா பலர் பால். ஆனா வந்து மற்ற உயிரினங்களில ஒன்றன்பால் பலவின்பால். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேச்சு மற்றதெல்லாம் தெரியாது. அதனால வந்து என்ன மாடு வந்தார்கள் அல்லது மாடு வந்தான்னு சொல்றோமா, கிடையாது. ஒரு மாடுன்னா வந்ததுன்னு அர்த்தம், பல மாடுன்னா வந்தன என்று சொல்லிவிடுறோம். அதுல ஆண் இல்லை பெண் இல்லை பேச்சு இல்லை. இப்படி எல்லாம் நெறியா கொண்டு வந்த அருமைப்பான இலக்கணம் அமைந்திருக்கும். அதனால பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் பெருநம்பி என்று அருமையா சொன்னார். அது போல அருநம்பி நமிநந்தி அடிகளுக்கும் அடியேன் என்று சொன்னார். இப்படி எல்லாம் இந்த நம்பி என்ற தொடரை எல்லாம் வைத்து செய்தார். நீங்க இந்த அருநம்பி பெருநம்பி அப்படின்னு சொல்றாங்கன்னா இது தொல்காப்பியம் தெரிஞ்சதுன்னா, ஐயா ஆடவர்கள் மிகச் சிறந்தவர்களுக்கு நம்பி என்ற பெயர் வைப்பாங்கப்பா, அதனால திருத்தொண்ட தொகையில அங்க பெருநம்பி என்றார், இங்க அருநம்பி என்றார். இல்லைன்னா நம்பி நம்பினே நம்புறதெல்லாம் இருக்கலாம். நம்பினா ஏதோ ஒன்று சொன்னா நம்புறதுங்கிறதா இருக்க தவிர, நம்பி என்பது ஆண் குலத்திற்கு சிறந்தவர்களுக்கு தருகின்ற ஒரு தகுதி என்று தெரியலையே. ஏன் தமிழ் படிக்கலாம் அல்லவா. ஆகவே பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கு மதியன் அருமை. பண்ணு தொல்புகள் பாண்டினன் நாட்டிடை சென்னலார்வயல் தீங்கரும்பின் அயல் துண்ணுபூக புறம்பனை சூழ்ந்தது மண்ணு வன்மையினார் மனமேற்குடி. இந்த மனமேற்குடி தான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு தினம் போய் எப்படியாவது பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்ன போனது திருப்பெருந்துறை, அப்படியே அங்க பக்கத்துல இருந்தானே மனமேற்குடி. திருப்பெருந்துறை பல தரம் போக முடியாதுச்சு, மனமேற்குடி ஒரு முறை தான் போகணும். ஏன்னா இருந்த இடம் கடைசியா குலச்சிறையாரம் இந்த பாண்டி நாட்டு யாத்திரையில இந்த ஞானசம்பந்தரோட புறப்பட்டவங்க அதெல்லாம் அப்படியே காட்டார். ஒலியும் ஒலியுமா ஞானசம்பந்தர்ல வரப்போகுது. குலச்சிறை அந்த இந்த வெப்பு நோயெல்லாம் நீக்கின பிறகு இவர் தலையாத்திரை மேற்கொண்டார். கூடவே பாண்டி மன்னன் மங்கையர்க்கரசி குலச்சிறையார் மூன்று பேர் வர்றாங்க. எனவே ஞானசம்பந்தருடைய பாண்டி நாட்டு தலையாத்திரையில் கலந்து கொண்ட அடியவர்கள் யார் யார் என்று ஒருத்தன் கேட்டான்னா, மூவர் குறிப்பிடத்தகுந்தவர் மூவர், மற்ற பேர் வந்திருக்க யார், அடியவர்களிலேயே குலச்சிறையார் ஒரு அமைச்சர், அம்மா பங்கேற்கரசியார் ஒரு அடியவர், பாண்டி மன்னன் ஒரு அடியவர், மூன்று பேர் வந்திருக்காங்க. ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு மீண்டும் இந்த மனமேற்குடி வர்றாங்க. இதுதான் பாண்டி நாட்டுடைய எல்லை, இது தான் சோழ நாட்டு எல்லை அப்படி வச்சிருந்தாங்க. இந்த மனமேற்குடி வருகின்ற பொழுது அங்கதான் ரொம்ப அருமை பாடலாம், ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. கல்ல தண்ணீர் வரும்படியே சேர்க்கிறேன். இந்த வந்த உடனே இந்த மனமேற்குடி நெருங்கின உடனேயே அந்த மூணு பேர் கண்ணிலையும் தண்ணி வருது. எப்படித்தான் சேக்கலார் பார்த்தவரது இல்லை, அதை இவரும் பார்க்கிறார். ஏன் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணியை பூசல் தரும். திருவள்ளுவன் வராமல் இருக்க முடியாது, என்னதான் அன்பு அடைக்கி வச்சா கூட இந்த கண்ணீர் வந்து அது வெளிப்படுத்திருப்பா, டாம்டாம் பண்ணிடும். பூசல் தரும்னா மட்டமான சொல்ல சொல்லும்னா டாம்டாம் பண்ணிடும் அர்த்தம். ஏன் உள்ள இங்க அன்பு இருக்குங்கிறதே வெளிப்படுத்துறது இந்த கண்ணில் இருந்த தண்ணி தான். இது என்ன பண்ணிடும், இதனால் சகலமானவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த ஆன்மா அந்த ஆன்மா மீது அன்பு கொண்டிருக்கிறது என்று தெரிவிச்சிருமா. அதான் புன்கண்ணீர் பூசல் தரும் என்றெல்லாம். அதனால என்ன, இனிமேல் சோழ நாட்டு யாத்திரைக்கு போகணும், கூட வரத்து அவங்க மூணு பேரும் சரி, ஆனா ஞானசம்பந்த பெருமான் இங்க இருங்கன்னு சொல்லிடுவாரு. அதெல்லாம் கண்ணீர். இதோ மனமேற்குடி வந்தது, வழிபாடெல்லாம் முடிக்கிறாங்க. முடித்துட்டு ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்ல போறார், சரி திருவருள், இது பாண்டி நாடு, அரசர் நீங்க அமைச்சர், அம்மா இங்க இருக்கணும், எனவே நீங்க இருந்து இந்த பாண்டி நாட்டை காக்கணும் என்று சொல்லுவார்னு எதிர்பார்த்தது போல சொல்லும். சொன்ன ஒன்று மூணுக்கும் ஏற்கனவே லேசா தண்ணி வந்தது, கொஞ்சம் வாய் விட்டே கூட அழுதுட்டு பாவம். இவர் பாவம் எல்லாம் என்ன இப்படி ஏன் வருத்தப்படுங்க, ஏன் என்ன இல்லை இல்லை, நாங்கள் மூணு பேருமே கூட வந்துடுறோம், எங்க தம்பியோடவே வந்துடலாம், ஞானம் வந்துடணும், இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லை அடாராடாராடா அப்படிலாம் கொஞ்சம் இல்லை இல்லை, இது நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பை நீங்கள் செய்ய வேண்டாமா இல்லை, அதனால் நீங்கள் இருங்கள் என்று கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலை, கொஞ்சம் அப்படி வன்மையான சொல்லலை, சொல்லலை கொஞ்சம் மென்மையாக சொன்னது, கொஞ்சம் கொஞ்சம் உயர் சொன்னது, சொன்ன ஒன்று தான் அப்படியே நின்றுட்டாங்க மூன்று பேரும். அப்படியே மூன்று பேர் நிற்கும் போது இவரும் சரி, இவருக்கு எப்படி இவருக்கு அப்படி இருக்கு அது மாதிரி வருது, இது சின்ன பையன் தானே குளத்தங்கரிலே அழுதுச்சு, இது இது அழுத தம்பின்னு பேரு, அதனால குளத்தங்கரிலே அழுத தம்பி, அதனால அந்த அப்பா அம்மாவை பார்க்க, அதனால் இங்கே இதுக்கு தள்ளி வந்தது, ரொம்ப தண்ணி வந்ததுன்னா அவங்க என்ன வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இதை அடிக்கடி தொடச்சிக்கிட்டு இல்லை எல்லாம் இங்கே இருக்கு பாண்டி நாடு இந்த ஆட்சியெல்லாம் நடத்தணும், வருகிறேன்னு சொல்கிறது இவரால் முடியல, அவங்களும் போய் வாருங்கன்னு சொல்ல முடியல, சிவசிவா சிவசிவா சிவசிவா மனமேற்படிலிருந்து வராங்க, இதெல்லாம் காட்டுகிறாரே தேய்க்கல, இதெல்லாம் காட்டு கண்ணாலியானும் கண்டேன் காண் என்று மணிவாசன் சொன்ன மாதிரி, இவையெல்லாம் கண்ணாலி ஏழாம் நூற்றாண்டில் பிறந்திருப்போம், எங்கே போய் பிறந்தமோ இல்லை மடனால, ஆனால் இருபதாம் நூற்றாண்டிலையாவது கொஞ்சம் அதெல்லாம் படிக்க அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும், இப்படியெல்லாம் அப்படிப்பட்ட குலச்சிலை யாரில்லவா இது. எனவே மண்ணு தொல்புகள் பாண்டின நாட்டிடை பாண்டி நாடு அங்கே சென்னலார் வயல் தீங்கரும்பின் வயல், நல்ல வயல் வளம் இருந்தது, கொஞ்சம் உழவர் உழவர்னு சொல்றமே உழவர் தான் அன்னைக்கு, அதான் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்றார், இந்த உலகத்துக்கே ஆணி ஆறான்னாரு, ஆணின்னு என்ன அச்சாணின்னு அர்த்தம், எப்படி வண்டியில வந்து அச்சாணி தான் ரொம்ப இன்றிமையாகுதோ அது போல அந்த உலகத்துக்கு உழவர் தான் அச்சாணி, ஏன்னாரு அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, நீ என்ன சட்டை போட்டுட்டு சேர்ல உட்காந்துருக்கிற மணியை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு வர்ற, அவன் ஏறு பூட்டி போவாயே அண்ணே என் அண்ணே அப்படிலாம் போனான், இப்போ அதை ஒழிச்சு விட்டோம், ஒழிஞ்சு விட்டுது உண்மையாக சென்னலும் தீங்கரமும் இருக்குமா, அது ஏதோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த இங்கே இலக்கியத்தில் இந்த ஒரு மணி நேரமாவது இப்படி இருக்கப்பா அப்படிங்கிறது பையனை, இங்கே வெளியில் தான் ஒன்றும் கிடையாது சகாரா பாலைவன் ஆகிட்டது, இந்த ஒரு மணி நேரமாவது ஆடாடாடா ஏழாம் நூற்றாண்டிலே பாண்டியன் நாடு அருமையான வயலில் ஒன்று நெல் இருக்கும் அல்லது கரும்பு இருக்கும், தீங்கரும்பின் அயல் துண்ணு போக புறம்பனை சூழ்ந்தது, கரையிலெல்லாம் பாக்கு மரங்கள் இருக்குமா, இப்படியெல்லாம் மண்ணு வன்மையினார் மனமேற்குடி பாருங்க, இது புறச்சூழல் சொன்னார் இது வரைக்கும், இது நெல் வயல் கரும்பு வயல் பக்கத்தில் பாக்கு மரம் இதெல்லாம் சூழ்ந்திருக்கிற வளம், இனி அதற்குள் வாழுகின்ற அந்த மக்கள் வன்மையினார், ரெண்டு சுழி போட்டா இருபதாம் நூற்றாண்டுன்னு அர்த்தம், இப்போ வன்மையினார் தான் ஆனா எத்தனை ரெண்டு சுழி வன்மையினா குஸ்தி போடுறதுன்னு அர்த்தம், வன்மையினார் மூணு சுழி போட்டுட்டா கொடைவல்லல், அதனால தான் நின்னாலாம் கவனமாக வச்சுக்கிறோம், அதெல்லாம் பார்க்காத இப்போ செய்தி இருந்தால் மார்க் போட்டுருவோம், ஆமாம் ஏன் மொழியை குப்பை வாங்கி போவோம், வெளியில் மட்டும் தமிழ் வாழ்க வன்மையினார் நல்ல அவ்வளோ கொடைத்தன்மை உடையவர்களாம் அவர்கள் இருப்பது தான் மனமேற்குடி, அப்பதிக்கு முதல்வர் வன் தொண்டர்தாம் ஒப்பரும் பெருநம்பி என்று ஓதிய செப்பருஞ்சீர் குலச்சிறையார் சேர்க்கலார் எப்படி போட்டார் பார்த்தீங்களா, திருத்தொண்ட தொகை அப்படியே தலையில் வைக்கிறார், ஐயா இந்த குலச்சிறையாருனாரு எங்கள் சுந்தர பெருமான் பெருநம்பின்னு சொன்ன அந்த அந்த அந்த பெருமைக்குரியவர், இவர் சுந்தர பெருமான் பெருநம்பி என்று சொன்ன அந்த பெருமைக்குரியவர், எப்படி இந்த முன்னையோரை போற்றாங்க பார்த்தீங்களா, நமக்கு முன் வாழ்ந்த பெருமக்களை பின் வாழ்ந்த பெருமக்களை எப்படி போற்றி வாழ்கிறார், இப்ப என்ன முன்னால் இருந்தாலும் அஞ்சவங்க முன்ன ஒண்ணும் தெரியாதுப்பா இவன்தாங்க, அப்படி இல்லாமே அந்த பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன்னு சொன்னார் திருத்தொண்ட தொகை, அதுல பெருநம்பி என்று அழைக்கப்பட்ட எங்கள் சுந்தரரால் பெருநம்பி என்று அழைக்கப்பட்ட பெருமை உடையவர், அதை விட பெருமை என்ன இருக்கு போய்யா அருமை, செப்பரஞ்சீர் குலச்சிறையார் திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர், திண்மை வைப்பினால் எந்த எடுத்துக்கொண்ட செயலை ரொம்ப அழுத்தமாக ஆழமாக செய்வார், ஆனா எடுத்துக்கொண்ட செயல் நல்லதாக இருக்கும் நல்லதாகவும் இருக்கும், அப்படிப்பட்ட அறிவிப்பாடுதான் உடையவராம், காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே வாரமாகி மகிழ்ந்து அவர் தாழ்மிசை யாரும் அன்போடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து ஈரனன் மொழி எய்த இசைத்துள பாருங்க சமயம் எப்படி கலந்திருந்தது. சமயம் வேண்டாம் வேண்டாங்கிறீங்களே சமயம். ஒரு மாண்புமிகு அமைச்சர் என்ன பண்ணுவாரு, மாண்புமிகு அமைச்சர்னா அரண்மனையில மாண்புமிகு அமைச்சர், கரையை செய்ய செய்கின்ற கடமையில எல்லாம் அமைச்சரா இருப்பார். ஆனா அந்த அரண்மனையை விட்டு வெளியில வந்துட்டாருன்னா அடியவர் அடியவர் என்ன போர்டு அப்படியே போட்டுக்கணுமே. கல்லூரிக்குள்ள போனா வேணா பேராசிரியன், பேருக்கு ஆசிரியம் பேராசிரியங்கிறது நான் முன்னெல்லாம் பேராசிரியர்னு சொல்றது, இப்ப பேராசிரியர்ங்கிறது என்ன, அவன் பேராசிரியர் தச்ச நல்ல கொல்ல நல்ல போட உண்ணுதற்கு அன்பர் என்னவே. யாராலும் வெளியில வரும்போது பெருமானுக்கு மட்டும் அன்பராயிருந்து அடியவராயிருந்து விட்டால் வாரமாகி, வாரம்னு என்ன அன்புன்னு அர்த்தம், வாரமாகி பணி செய்வது என்னை திருமுறை இருக்கு, வாரம்னா அன்பு, வாரமாகி மகிழ்ந்து அவர் தாழ்மிசை யாரும் அன்போடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து. உடனே அவர் திருவடியில வணங்குவார். அமைச்சர் எல்லாம் அமர அரண்மனையில அரண்மனையில வெளியில போனா அன்பருக்கு நாம் அன்பரா இருக்கணும். அதனால அப்படியே கீழே விழுந்து வணங்கி அவருக்கு தாழ்மிசை யாரும் அன்போடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து கையை கைகளையும் கூப்பி ஈர நன்மொழி. அது என்ன ஈர நன்மொழி, திருக்குறள் இன்சொலால் ஈரம் அலைய அலைய அளப அளபட உண்டு. அளபடன்னா அலையன்னா போட்டு அப்புறம் ஒரு ஈனா இருக்கும், என்ன அர்த்தம் அலை அப்படின்னா ஈரம்னா அன்பு, அலைன்னா கலக்குது, கலக்கும் போது என்ன பண்ண அளபட வைக்கிறார் கலக்கு கலந்து கலந்து இருக்கணுமா, அது பேசுகிற பேச்சில் அப்படி அன்புங்கிறது அப்படியே கலந்து இருக்கணும்டா. அதுக்காக தான் ஈரம் அலை. சரி அந்த ஈரம் அலைங்கும் போது வாயில மட்டும் அந்த இனிமையா இருக்குது, இங்க டன் டன்னா இருந்தது என்ன மக்கு பயல, அது இன்சொல்ல படிறு இலவாம் வஞ்சனையே இருக்கக்கூடாது. செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல், இன்சொல்ங்கிறது என்ன ஒரு அகராதியும் பார்க்க வேணாம், பரிமையலம் கூட வேணாம், திருவள்ளுவரே விளக்கம் தந்தது. அந்த ஈரம் தான் இந்த ஈரம், ஈரம்னா அன்பு என்று பொருள். ஈர நெஞ்சினர் யாதும் குறைவிலர், வீரம் என்னால் விளம்பம் தகையதோ முன்னே சொன்னார். இவங்கெல்லாம் திருக்குறள் தண்ணிப்பட்ட பாடம் இருந்திருக்கு, அதனால ஈர நெஞ்சுங்கிறது தானா வரும். அங்க வேற சொல்லியிருக்காரு, ஈர நெஞ்சினர் யாதும் குறைவிலர், வீரம் என்னால் விளம்பம் தகையதோ திருக்கூட்டச்சிருப்புல. இங்க மீண்டும் குலச்செய்யாருக்கு வரும்போது ஈரம் அலைங்கிறது திருக்குறள் அப்படி தன்னால இருக்குது. அதனால ஈரம் ஈரனன் மொழி எய்த இசைத்துளார், அது மாதிரி அன்ப. எனவே அடியவரை பார்த்தால் உடனே மகிழ்ச்சி படுவார், அதோடு அவர் திருவடியில விழுந்து வணங்குவார், வந்து அவருக்கு அன்பான மொழிகளை எல்லாம் சொல்வாராம். இப்படிப்பட்டலாம் இருந்தார். குறியில் நான்கு குலத்தினராயினும் நெறியின் அக்குலம் நீங்கினராயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் எனப்பெரில் செறி உறப்பணிந்து ஏத்திய செய்கையார் அப்படின்னு. இந்த குலங்கோத்திரம் எல்லாம் வேணான்னு இப்ப சொல்றமே, அப்பவும் அப்படிதான் சொன்னாங்க குலங்கோத்திரம் வாங்கிக்கிறதுலையே பண்ண. அந்த அவனுடைய அவன் நடக்கிற நடைமுறையில தான் அவனுக்கு இதே தவிர, செயல்முறையில அவனுக்கு மதிப்பே தவிர பிறப்பினால ஒண்ணும் இல்லை. திருவள்ளுவர் எல்லாம் பிறப்பு ஒண்ணுதாங்கிறீங்களே, அவரே சொன்னார் பிறப்பு ஒக்கம் எல்லா உயிர்க்கும். இவன் மனுஷனோட நின்னாரு, திருவள்ளுவர் பார்த்தாரு மக்கு ஓடுது பாரு எறும்பு, அதை நீயும் ஒண்ணுதானே, அதுவும் ஒரு பிறவிதான், நீயும் ஒரு பிறவிதான் போடா, அதுவும் ஒரு உயிர், நீயும் தான் உயிர். அது அந்த சட்டையை கழட்டி விட்டதுன்னா எறும்புங்கிற சட்டைய உயிர் தான், நீ இந்த சட்டையை கழட்டி விட்டதுன்னா உயிர் தான். எனவே என்ன அப்ப பிறப்பு ஒக்கும் மனித இனத்துக்கு இல்ல, பிறப்பு ஒக்கும் ஆனா செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஓவா, அது நீ என்னையும் மாத்த முடியாது போடான்ட்டார், மாத்த முடியாது. அவரவர்கள் தாம் தான் மேற்கொண்டிருக்கிற செயல் திறனாலே அந்த மாதிரி எல்லாம் ஒத்து வர முடியாது. வாத்தின்னு வந்துட்டா முன்னால் இருக்கிற 40 பேர் எந்திரிச்சு தான் அவனும்ப்பா மனுஷன், இவனுக்கு என்னத்துக்கிட கால் நீட்டி போடுறான் முடியாது. அதே போல மாண்பு மிகு பிரஷர் போச்சுன்னா மற்ற ஊர்தியெல்லாம் ஒதுங்கி இருக்கணும். அப்ப சரி செய்தொழில் வேற்றுமையான சிறப்புவா தெரியுதா, தெரியுதா, இதை எந்த ஜென்மத்துக்கு மாற்ற முடியாது. அவரவர் தாம் தாம் மேற்கொள்கின்ற செயல்முறையினாலே சிறப்பு ஓவா மேல்கீழ் தான் இருக்கும், இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஆனா பிறப்பினால் எல்லாம் ஒத்தவர்கள், இதுக்கு மேலாம் என்னையா சித்தாந்தம் பண்ண முடியும், இதுக்கு மேலையெல்லாம் வந்து ஒருவன் ஒன்றையே குலம் இல்ல ஒருவரையே தேவனம்னு சொல்றேனே அப்படிலாம் சொல்லுவது தான் சொன்னாங்க. எனவேதான் ஆகவே இங்கே எந்த குலத்தை பற்றி கவலை இல்லை. குறியில் நான்கு குலத்தினராயினும் அந்த நான்கு குலத்துல எந்த குலமா இருந்தாலும் சரி, நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் நடைமுறையில அந்த குலத்துக்கு ஏற்ற செயல் செய்யாம இருந்தால் கூட பரவாயில்லைங்கிற என்ன செய்யணுமா இவருக்கு, அறிவு சங்கரர்க்கு அன்பரியன பேரில் செறி உறப்பணிந்து ஏத்திய செய்கையார். அவர் மட்டும் அடியவரன் என்ற இதுல அருமையா திருநீற்று கோலம் உருதுராட்டும் வாயில் சிவசிவை என்ற சொல்லு இருக்குமானால் அவர்தான் பயனர். அவர் கண்டீர் யாமனங்கும் கடவுளாரி என்றாரே, அவர் கண்டீர் யாமனங்கும் கடவுளாரி. ஆகவே அவரவர் செய்கின்ற செய்தொழிலால் தான் வேற்றுமை ஏற்படுது, இல்லைன்னா பிறப்போக்கம் தான். யார் இல்லைன்னா என்ன நீ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க இப்ப எல்லாம் ஒண்ணு. அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெயரில் செறி உறப்பணிந்து ஏத்திய செய்கையார். உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அலைகள் தீமையராயினும், அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் அம்புலி இலகு செஞ்சடையார்க்கு அடியார் எனில் தலைமுறை பணிந்து ஏத்தும் தகுமையார். அவர் அடியவர் மட்டும் அடியவராக மட்டும் அந்த அந்த கோலத்தில் இருந்து விட்டால் அதுக்கு அவர் பணிவணங்குவார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து தவறானதானே அப்படிங்க, தவறல்ல. இந்த நெறி அந்த நீட்டு நெறியோ அந்த உறுதலாகவும் இருந்ததுனால ஏற்கனவே தவறு செய்தாலும் கூட இப்ப அந்த தவற்றி நின்றும் குறைவான், ஒரு காலத்தில் நீங்கியே விடுவான், நீங்கியே விடுவான். அதனால் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவர்கள் கூட ஏன் வணங்குறோம்னா அவங்க தவறு அந்த ஏற்கனவே இருந்திருக்கலாம், இந்த மூன்று இருந்ததுன்னா சும்மா இருக்காது. இது இது வேலை செய்யும், அந்த வேடம் வேலை செய்யும். அந்த வேடம் வேலை செய்வதனாலே அவள் தானே நீங்கி விடுவார்கள், அதுல ஒன்றும் தப்பே இல்லை. அதனால் இப்படிலாம் ஏற்கும் தவிர பண்பு மிக்கார் பலராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் என் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்தமது உட்டும் நடத்தினார். அது வேற நல்ல அறிவுகளா இருந்து ஒருத்தர் போனாலும் சரி பல பேர் போனாலும் சரி அப்படி பல பேர் போனோம்னா என்ன வந்து வாங்க வாங்க வாங்க தம்பி ஐயா எல்லாம் பெட்டியெல்லாம் வாங்கி வைப்பா வந்து அப்படி ஐயா அழைச்சிட்டு போ அந்த கிணத்துக்கு குளிச்சுட்டு வரும் அங்கே வைப்பா அந்த பூஜை பெட்டியில் அடுத்து வைப்பா எல்லாம் சரியா வைப்பா பூலாம் அந்த கொண்டாந்து வைப்பா நான் முடிச்ச உடனே அப்படியே இலை போட்டுக்குவாங்க ஐயா சாப்பிடலாம் அப்படி அப்படி இருக்குமா. அது அவருக்கு என்று ஒரு தனித்திறன், தமிழனுக்குன்னு ஒரு தனித்திறன். அவையார் பாடினார் புறநானூறு, ஒரு நாள் செல்லலம் இருநாள் செல்லலம் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற அன்பினன் யார் அவையார் பாண்ட. எங்க அதியமான்கிட்ட நான் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிருப்பேனா, மாசத்துல நாலு தடவை அஞ்சு தடவை கூட போவேன், இதுலயே நான் மட்டும் போறதை விடல பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் அந்த முதல் நாள் என்ன அன்பு செலுத்தினானும் அதே போல இருப்பேன். இந்த மாசத்துல முதல்ல திங்கிழமை வந்துட்டாரு வச்சுங்க, வாங்க வாங்க ரொம்ப சொல்லிட்டு அடுத்த திங்கிழமை வந்துட்டேன், என்ன போன திங்கள் அடுத்த திங்கள் வந்துட்டுது இதே வேலையா இருக்க மாட்டிருக்க என்று இருக்காரு. பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற அன்பின் மாதோ. அதனாலதான் இறந்தவண்ண அதிகமான இறந்துட்டான், அதே கொட்டி விட்டாம்மா. அதெல்லாம் புறநானூட்டில் இருக்கு. உன் நெஞ்சிலப்பா பட்டுது அந்த அம்பு இல்லப்பா, எங்க மாதிரி யாரார் புலவர்களோ அவங்க நெஞ்சிலையும் அந்த அம்பு பட்டுட்டுதுப்பா. இனி பாடுநரும் இல்லை, பாடுநர் கொண்டு ஈகனரும் இல்லை, இனிமே பாடுறதுக்குரிய தகுதி உடையவரும் இல்லை, அந்த மாதிரி தகுதி உடையவராயிருந்து கொடுப்பதற்கும் இல்லைன்னு அன்னைக்கே மங்களம் பாடி விட்டார். நான் தான் சொல்றது இப்பா சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நுழைக்கு அதுல மங்களம் பாடியாச்சு. அதனாலதான் இப்ப இனி அந்த மாதிரி பாடுநரும் இல்லை, அந்த மாதிரி கொடுப்பவரும் இல்லை, மங்களம் அன்னைக்கே பாடியாச்சப்பா. யார் வாக்கல அப்ப யார் வாக்கல, இனி பாடுநரும் இல்லை பாடுநர் கொண்டு ஈகனரும் இல்லை, வாடா கடையே கட்டியாச்சப்பா. அந்த பாட்டுலாம் பாத்தீங்கன்னா அப்படியே இன்று செலினும் தருவி சிறுவரை நின்று செலினும் தருவி, யாருக்கும் முன்னே தந்தனம் என்னாது பின்னே வேண்டினும் தெரியும். அதெல்லாம் படித்தாதான் நல்லது. தமிழன் இப்படிதான் வாழ்ந்தான்னு தெரியும், தமிழுக்கு தமிழ் பண்பாட்டுக்கு பண்பாடு இதெல்லாம் தெரியும். உன் கவிதை வச்சு என்ன பண்றது, உன் கவிதை வச்சு என்ன பண்றது. எனவே இப்படி எல்லாம் இருந்த காலம் பண்பு மிக்கார் பலராய் அணியினும் உண்ப வேண்டிய ஒருவர்வன் அணியினும் எண் பெருக்கி அன்பார் சரிங்களா. முன்னிருந்த அன்போடு இன்னைக்கு இன்னைக்கு அதிகம், இந்த அன்பை விட இன்னும் அதிகம். இப்படி எதிர்கொண்டு நன்பு கூர்ந்து அமுதூட்டும் நடத்தினார், உணவெல்லாம் தருவாராம். இப்படி எல்லாம் உடைய பண்பாடு பூதி கோபனம் சாதனத்தால் பொழிந்து ஆதி தேவர்தம் அஞ்செடுத்தாலுமே ஓதும் நா வணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார். நித்தியில மட்டும் திருநிருந்தும் கழுத்துல மட்டும் உறுதுராக்கம் இருந்தும் வாயில மட்டும் என்ன வரணும், திருவெஞ்சழுத்து சிவாயம் சிவாயம் சிவாயம் சிவாயம் ஐயா வாங்க வாங்க வாங்க சிவாயம் வர வர வர்றேன். இந்த வர்றேங்கிறதுக்கு முன்னையும் பின்னையும் சிவாயனம் இன்னையே சொல்லியிருக்கிறேன். கஞ்சனூரில் ஒரு சிவசிவ செட்டியாருண்டே இருந்தார், கஞ்சனூர் திருப்பனந்தாளுக்கு பக்கம் கஞ்சனூர் ஆண்டவே ஆண்ட கோவி கற்பகத்தை கண்ணார கண்டு இந்தேனி பாடல் பெற்றதெல்லாம் கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுந்தேனி அப்பர் சுவாமியுடைய திருவாக்கு அப்படிப்பட்ட இடம். ஆனால் பூதி கோவனும் சாதனத்தால் பொழிந்து ஆதி தேவர்தம் அஞ்செடுத்தாம் அவை ஓதுனா வணக்கத்தால் நான் ரொம்ப வணங்கி சொல்வாரான். உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பஞ்சினார் திருவடி வணங்குவாராம். இவ்வளவு பாட்டு ஏழு பாட்டு இவரை பற்றி சொல்லிட்டு ஏன் ஏழு பாட்டு இவருடைய பண்பையே சொன்னார் அது ஒரு கேள்வி கேட்டான்னு சொன்னார். நம்ம ஐயா தான் சொல்லணும். குலச்சிறையாரை பற்றியும் மங்கையர்க்கரசியாரை பற்றியும் ஞான சம்பந்த பெருமான் அப்படி போகும்போது திருமறைக்காட்டிலிருந்து போகுது, ஏன்னா அழைக்கப்பட்டு போகுது. போன உடனே அது அதெல்லாம் ஒளிய ஒளியந்தான் அப்படியே திருப்பூணம் வணங்கி அப்படி போகுது. போன உடனே ஆச்சு திருவாலவாய் வருது. அதுவும் அங்கே தோன்றுவது தான் இது என்ன அதுதான் ஆலவாய். அது ஒரு பாட்டு மங்கையர்க்கரசியார், ஒரு பாட்டு குலச்சிறையார், ஒரு பாட்டு மங்கையர்க்கரசியார், ஒரு பாட்டு குலச்சிறையார், இப்படியாக மாறி மாறி இந்த ரெண்டு பேரையுமே வைத்து பாடிய பதிகம் ஒரே ஒரு பதிகம் தான். அதுல இந்த ஏழு பாட்டும் அப்படியே இருக்குது. இப்ப இது யோகிதையா நாங்க நடத்தணும்னு சொன்னா சீக்குவல் டு திருமுறை எடுத்துட்டு வந்து அந்த ஒவ்வொரு பாட்டா சொல்லி இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னாதான் யோகிதையா நடத்தணும்னு அர்த்தம். இல்லைன்னா எட்டு யோகிதேன்னு அர்த்தம். எட்டு யோகிதேன்னு அர்த்தம். எட்டுக்கு தமிழ்ல என்ன பண்ணும், அயோக்கிய தலைமை தான் நடத்திட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆமாம் அப்படியே பிழிஞ்சிட்டார் அந்த பாட்டை. அது முழுக்க அப்படியே ஞான சம்பந்த திருவாக்கை அப்படியே பிழிஞ்சிட்டார். அதனால ஏழு பாட்டு அவர் மாறி மாறி மாறி பாடுறார். அது மாதிரி ஒரு பதியம் இல்லவே இல்லை. அதில் வந்து முதல் பாட்டு தான் எல்லாரும் சாமிநாதம் கொண்டு பாடுறது. மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கை, வரிவளை கை மடங்கப்படாது சிவ சிவ இசை அப்படி இருந்தாலும் கூட வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடல் ஊருவன் பூதநாயகன். பூதநாயகனால் முன்ன பாடிட்டு இருந்தாங்க, இப்பதான் நல்ல வேலை பூதமுத்திகளாம். பூதநாயகன் நாள் வேதமும் போருள்களும் அருளி

0: எனவே அது மாதிரி அந்த மங்கையர்கரசி வளவர் போன் பாவை வரிவளைக்கை மடமானி பங்கைய செல்வி பாண்டுமாதேவி பணி செய்து நால்வரும் பரவ அப்புறம் என்ன பொங்கலல் உருவன் பொங்கலல் ஒருவன் தப்பு பொங்கலல் உருவன் என நெருப்பு எப்படி இருக்கும் ஆடல் அது போன்ற மேனிய உடையவனா பின்னெல்லாம் பொங்கலல் ஒருவன் பொங்கலல் ஒருவன் செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி அதேதான் இது அதேதான் இது அங்க நெருப்பு மாதிரி அப்படியே சிவப்பா இருப்பாரான்னு சொன்னாரு இங்க பொங்கடல் ஒருவன் ரெண்டும் ஒண்ணுதான் அங்க செந்தழல் இங்க பொங்கடல் ஒருவன் பூதநாயகன் பூதநாயகன் பூதங்களுக்கெல்லாம் இல்ல பூதம் என்பதற்கு உயிர்னு பொருள் வேத நெறி தடை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய என்ன சைவ சமயம்னா பூதங்களை உருவாக்குமா பூதம்னா இங்க உயிர் அதேதான் இங்கேயும் பூதநாயகன் நாள் வேதமும் போருள்களும் அருளி என்றுதான் பண்ணும் அதுதான் என்ன பண்ணும்னா இப்ப இங்க தமிழ் புலவர்களுக்கு இசை தெரியும் பெரிய பிராணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு வரலாறு எப்படி சொல்லிருக்காங்க அது போதும் முட்டிகள் பாடம் தான் இந்த அளவுனா இந்த அளவு பாடுவாங்க நட்டப்பாடு நட்டப்பாடு தெரியும் தக்கரவன் தக்க பாடம் தெரியும் அவ்வளவுதானே உங்களால தெரிய முடியும் அதனால ஒரு ஆசிரியர் விட்டுட்டு வாரத்துல ரெண்டு வகுப்பு எடுக்க சொல்லணும் திருமுறைனா என்ன ஏன் திருமுறையின் பேர் வந்தது எந்த காலத்துது இதெல்லாம் தெரியணும் அதனால ஓதாமூர்த்திகளுக்கு பெரிய இலக்கண இலக்கியம் எல்லாம் தெரியலனா கூட இந்த 12 ஆசிரியர்கள் யாரு அவங்க எல்லாம் என்னங்கிற தெரிய வேணாமா அப்பதான் நம்ம நாளைக்கு பாடுறது நல்லா இருக்கும் அது வேணும் என்ன பண்றது முருகா அதனால இப்படியாக இன்ன நல்ல ஒழுக்கத்தினா எதுக்கு சொல்றேன் 7 பாட்டு ஏன் எதுக்கு செலவழித்தார்னா அநேகமா நீங்க இப்ப இந்த 61 வரலாற்றுல ஒருவரை பத்தி வெறும் மணமேற்குடிங்கிற ஊர் தான் சொன்னார் சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க அவருடைய சிவப்பண்பையே சொன்னார் இப்படி 63 இந்த ஊரத்துதான் இருக்குது ஏன் இருக்குது என்றால் இவரை பற்றி ஞானசம்பந்த பெருமான் அப்படி அருமையா கொட்டி இருக்கார் அது அப்படியே இதுல வச்சுட்டு மாண்புமிகு அமைச்சர் இதுல வச்சுட்டு நான் அதை விட நான் என்னையா சொல்லப்போறேன் ஞானசம்பந்தர் ஒரு குலச்சிறையாரை அறிமுகப்படுத்தினதை விட நான் என்ன புதுசா அறிமுகப்படுத்த போறேன் சிவஜிவ அப்படின்ட்டு அதனால அப்படியே பிடிச்சேன் அதான் இப்படிப்பட்ட அருமையான ஒழுக்கத்தினை உடையவர் அந்த இதெல்லாம் கூட ஒருவராய் சொல்லினும் பலராய் சொல்லினும் என்றெல்லாம் பாட்டே இருக்குது அது அப்படியே தான் இங்கே ஒருவராய் பலராய் எல்லாம் சொல்ற பல பல சொற்களையும் கூட எடுத்தாண்டு இருக்க அப்படிலாம் இப்படிப்பட்ட ஒழுக்கத்தினார் ஈரில் தீர் தென்னவன் நெடுமாறற்கு சீர்திகள் மண்ணு மந்திரிகட்கு மேலாகியார் மண்ணு மந்திரிகட்கு மேலாகியன்னு அர்த்தம் முதலமைச்சர்னு அர்த்தம் சரிங்களா ஆனா அவருக்கு மேல அரசன் இருந்தா அந்த காலத்துல இப்ப அமைச்சரே அரசன் ஆயிட்டாங்க அப்ப அரசன் ஒருவன் உண்டு அதுல அமைச்சர் இல்ல முதலமைச்சர் ரெண்டாம் அமைச்சர் மூணாவது அமைச்சர் அப்படின்னு இருக்காங்க நல்ல அனுபவம் நீண்ட நெடிய அனுபவங்கள் நல்ல அறிவு மதிநுட்பம் நூறோருடைய ஆர்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை திருவள்ளுவர் அமைச்சர் இல்ல அமைச்சருக்கு என்ன வேண்டும்ங்கிறது அப்படியே கொடுத்தாரு அப்படிப்பட்டதுல முதலமைச்சராக இருந்த பெரியவர் இவர் அப்படின்னா நல்லது கலர்ச்சற்று உறுதி கண்ணென்றுள்ளார் அதுல பாருங்க இவ்வளவு அன்பும் பக்தி இருந்ததுனால நாட்டுல எவனாலும் படையெடுத்த தொலைச்சு விடுவார் ஆமா அது கண்டிப்பா இருக்கு நாடுங்கிற போது நாட்டை நினைக்கின்ற பொழுது ஒரு ஆள் கூட உள்ள வந்துட உள்ளது அதனால அந்த உள்ள வராமல் இருந்து என்னென்ன பாதுகாப்பு செய்யணுமோ அது மாதிரிலாம் இருக்கணும் அருமையா இருக்கணும் இப்படி அருமையான அமைப்புல எது சொல்லுகிறேன் ஒன் அலர்ச்சற்று உறுதி கண் நின்றுள்ளார் இதெல்லாம் நாட்டுக்கு சரி நம்முடைய நாடு நமக்குரிய பயமை என்று வந்து சொல்லியும் கேட்கலன்னா அவனை உதைக்கத்தான் ஒன் அலட்சத்து உறுதிக்க நின்றுள்ளார் ஆய செய்கிறாய் அவர் ஆரணி நாயனார் திருப்பாதம் நகின்றுள்ளார் பெருமாளுடைய திருவடிகளையே சொல்லிக் கொண்டு வரலாம் பாய சீர்ப்பனை பாண்டிமாதேவியார் மேய தொண்டுக்கு மெய்தொண்டராயினார் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் யாருன்னா சோழ நாட்டவர் யாரு குலச்சரியார் நம்ம பாப்பா மங்கையர்கரசியார் அம்மாவும் இல்லைங்களா எல்லாம் சோழ நாட்டு பொண்ணு சோழ நாட்டு அரசருடைய பொண்ணு சோழ நாட்டு இவர் அமைச்சரா இருந்தார் தான் பொண்ணை வந்து பாண்டியனை கொடுக்கும் போது தங்கிட்ட வளர்ந்த நல்ல அமைச்சருங்கிறதுனால இந்த அமைச்சரையும் அங்க கொடுத்தார் இப்படி ஒரு வரலாறு எங்கேயா உண்டா தான் பொண்ணையும் கொடுத்து பாண்டிய நாட்டுக்கு தங்கிட்ட இருந்த நல்ல தக்க அமைச்சரையும் கொடுத்து இருந்தார் அதனால குலச்சரியாருக்கு என்ன ஞாபகம் பாண்டி நாட்டின் மீதும் மதுரையின் மீதும் எவ்வளவு ஒரு பக்கம் பற்று இருக்குதோ அதே போல சின்ன பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்ததாச்சு நம்ம பாப்பா மங்கையர்கரசி ஏதாவது காக்கா போனா கூட பயந்துருமே என்று அவ்வளவு அன்பு இருந்தது அவ்வளவு அன்பு இருந்தது அதனால இது ரெண்டு எங்க இருந்தது? சோழ நாட்டு அமைச்சரும் சோழ நாட்டு பாப்பாவும் தான் பாண்டி நாட்டுக்கு போய் இருந்தது. அந்த அமைச்சரையும் அனுப்பினான் அந்த அரசன். நல்ல காரியம். இந்த அமைச்சரை மட்டும் அனுப்பாம இருந்தாருன்னா பாண்டி மன்னன் இடையிலே சமணனானதற்கு ஆனது ஆனதுதான். இன்னமும் நல்ல காரியமா அந்த அமைச்சரையும் அனுப்புறதுனாலதான் அந்த அமைச்சரும் பாப்பாவுமா இருந்து ரெண்டு பேரையும் மீது தற்காத்து தற்கொண்டான் பேணி தயசாண்ட சொற்காத்து சோர்விலால் பெண். யாரா பெண்ணுன்னாரு டைப்பு தற்காத்து அப்படின்னா இப்ப என்ன வந்திருக்கணும் அந்த திருவடி மட்டும் வரணும். தற்கொண்டான் பேணி எடை உடைக்கு வந்துடணும். தயசாண்ட சொற்காத்து உடம்பு கையெல்லாம் வந்துடணும். சோர்விலால் மூத்த பொண்ணு பெண். யார் பெண்ணு? திருவள்ளுவர் ஆடாரா? நான் கூட அடிக்கிறது இப்படி இப்படி அடிச்சோம்னா நம்ம டைப்பு தெரியாது எனக்கு. தற்காத்து தற்கொண்டான் தேனி தயசாண்ட சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னு என்னமா பண்ண அந்த குரலுகள்லாம். தற்காத்து என்ன பண்ணுவான்? தன்னை காத்து துப்பாக்கி எடுத்து காத்துமா. பாடா போன பரிமையில தான் வேணும் தற்காத்துங்கிறது கூட. ஆமா எழுத என்ன இங்க என்ன நினைக்கணும் தற்காத்துங்கிறதுக்கு? இப்ப சொன்னமே கார்கிலா, கார்கில் இருக்கிறவனுக்கு தற்காத்துனா துப்பாக்கி எடுத்துன்னு அர்த்தம். இங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு அது, அதுக்கு தற்காத்துன்னு துப்பாக்கி எடுத்துன்னு அர்த்தமா? பின் என்னதான் காக்கிறது தானே? கற்பினால் தன்னை காத்து எழுதுங்களேடா. இதுக்கு மேல உடனே நம்ம இன்னும் நடத்துற முண்டம் எங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குமானா? ஐயா இது எப்படி அவருக்கு தெரிஞ்சது? இந்த படிமையில இருக்கிறார். சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. அதனால இந்த ஒரு பொருள் எழுதும் போது மற்ற 1329 உள்ளத்துல வரணும். அப்பதான் திருவள்ளுவர் தற்காத்துக்கிறதுக்கு ஆய செய்கையராய் அவர் இவர் தங்கமானவர் என்ன பண்றது அந்த இயக்கம் முடிந்தது. ஆய செய்கையராய் அவர் ஆரணி நாயனார் திருப்பாதம் நமின்றுளார் பாய சீர்பணி பாண்டிமாதேவியார் மேதொண்டுக்கு மெய்தொண்டராயினார். அதனாலதான் பாண்டிமாதேவியாருடைய தொண்டுக்கும் இவர் உறுதுணையானார். ஏன் என்று கேட்டா அந்த பாப்பா சோழ நாட்டு பாப்பா சோழ நாட்டு அப்பாவிட்ட இருந்த அமைச்சர். அப்பா கிட்ட இருந்த அமைச்சர் இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தவனே ஏ ராஜா நம்ம குளிச்சர் யாரு நாங்க அனுப்புறேன் அனுப்புங்கப்பா எனக்கு இதா இருக்குப்பா அண்ணாரு. என்ன குளிச்சர் யார் பாண்டி நாட்டை போய் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆகவே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அமைச்சர் என்ன என்ன அமைச்சர் இது மாதிரி பாண்டி நாட்டுக்கு போகணும் பாப்பா அங்க வாழ்க்கை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு விதத்துல இங்க இந்த அரசரை விட்டு போவதற்கு கடினப்பட்டிருப்பார். இன்னொரு விதத்துல பாவம் சின்ன ஜெருசு ஒன்னும் தெரியாது பாவம் இந்த காலத்து பொண்ணே அல்லது சரி பாப்போம் பாப்பாவுக்கு உதவியா இருக்கும். ஏண்டா ராஜா உனக்கு வந்து மந்த அமைச்சர் வந்து குலச்சேரி அரங்க வர்றா பாண்டி நாட்டுக்கு அப்புறம் என்ன உனக்கு குறைச்ச சரிப்பா உண்மை அப்படியெல்லாம் சொல்லிதான் போயிருக்கணும். அதெல்லாம் நம்ம ஒளியும் ஒளியில காட்டணும் இப்படிப்பட்ட. அதனாலதான் இங்க அந்த பெண் அந்த அம்மையாருக்கு மெய்த்தொண்டராயினார் என்று சொல்வதற்கு காரணம் அந்த அமைப்பு. உன்னயம் தருகந்தர் பொய் நீக்கவும் தென்னர் நாடு திருநீர் போற்றவும் மண்ணு காடி வள்ளர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்து செலுத்தினார். பாருங்க இப்ப போர்க்களத்தில் என்றால் உறுதி வைக்கின்ற அண்மை செய்வார். இங்க வீட்டில் சொன்ன அந்த பாப்பா தன்னாடைய நாட்டு பாப்பாங்கிறதுனால ரொம்ப அன்பு செய்வார். இப்ப சமய நெறின்னு வருகின்ற பொழுது சமணருடைய நெறி நீங்கவும் சைவ நெறி தடையவும் காழி வல்ல காழியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்தனர். ஞான சம்பந்தருடைய திருவடியை வணங்கும்படியான பேர் பெற்றவர். எனவே அவர் காலத்தவர் என்பதை ரொம்ப அருமையா சொன்னார். வாதில் தோற்றாமனரை வன்கடுத்தி தினீங்கடை ஏற்றுவித்தார் தினம் யாது போற்றினேன். வாதில் தோற்றாமனரை வன்கடுத்தி தினீங்கடை ஏற்றுவித்தார் அதுதான் ரொம்ப அருமை. தீது நீங்கிட ஏற்றுவித்தார் ஆயிரம் இருந்தாலும் கழுவி வைக்கலாமா? அவங்க தீங்கு நீங்கணும்னா அந்த கழுவுல என்ன நல்லது? ஏன் மரத்துல உட்காந்து நெருப்புட்டி வச்சு சிவகாசி நெருப்புட்டி வச்சு கொளுத்துனீங்களா? கொளுத்துனீங்கல்ல அந்த தீங்கெல்லாம் எப்படி ஆகிறது? அதெல்லாம் நீங்க வேணாமா? அதனால் அதே போல ஞாபகத்தில் என்ன பாடுபடுத்தீங்க என்ன பண்ணிட்டார் அவரு உங்க சமயத்தை விட்டு அங்க போனார் என்ன கேட்டிருக்கலாம்? நீ மாண்புமிகு அமைச்சர்லாம் வச்சிருக்கிற பல்லவ மன்னன் தான் இருந்திருக்கிற ஐயா உங்களுக்கு இங்க என்ன குறைவு? உண்மையிலேயே வைத்து வழியா இல்ல அக்காவில பாக்கணும்னு ஞாபகமா? அக்காவில பாக்கணும்னு சொன்னா என்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா இல்ல போய் சொன்னீங்களா? என்ன விசாரிக்க கூட கூடாதாடா விசாரிக்கூடாது இருக்கிறதுலயே முத்தாப்பையல்ல முதல்வர் முத்தாப்பைய பல்லவம் அப்புறம் பின்னால் அடியவன் ஆகி பாவம் இதெல்லாம் வந்தார் தொடக்கத்தில் ஒரு விசாரிப்பு கூட கூடாதா? இல்லையே என்ன செய்யறது? சரி என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு. நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லு, இல்ல தமிழரை கழுவினாங்களே ஏன் ஏன்னு கேக்குறாங்களே, இதுக்கு முன்னும் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏன் காதல் உடையாத கண்ணி தெரியலையே, தெரியாத உங்களுக்கு கேட்டா எதுக்கு கேள்வி கேளுங்க. ஏன் ஒரு ஆள் அப்படியே வயிற்று வலின்னு பொய் சொல்லிட்டு வந்துருக்கட்டும், இப்படி வந்துருவோம் பட்டிமன்றம் போட்டோம் பிச்சு போடலாம், கூடாதுங்கிறதுனாலதான் போறதில்ல, அது அசிங்கமா போடும். அதனால அந்த அப்படியே அவரை பொய் சொல்லி வந்துருக்கட்டும். நீங்க கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கலாம், உங்க உங்க உங்ககிட்ட இருந்து பல்ல நீங்க தர்மசேனன் பட்டம் எல்லாம் கொடுத்தீங்களா, பல ஆண்டு வாழ்ந்திருக்காருலப்பா, வாழ்ந்திருப்பா என்ன செய்யிருக்கலாம், என்னங்கானு என்ன வைத்து வழியே அவ்வளவு புழுகு, என்னங்கானு இப்படி எல்லாம் இருந்துட்டு புழுகிட்டு போறீங்க, என்ன ஒரு நாலு வார்த்தை கேட்டிருந்தா அது உண்மையான புழுகுதானா அல்லவான்னு கேட்காத மடப்பயத்தனா யாருக்கு, பல்லவமன்னனுக்கு. உடனே இவங்க என்ன செய்யலாம்னு சொன்னோம், சுண்ணாம்பு கால வாயில போட்டோம்னா அது ரொம்ப சர்க்கரையா இருக்குமா, இதை ஒரு வயலும் கேட்கறது இல்ல, அதையும் கழுவத்தினார் இவரையும் சரி அதான் ஒண்ணு உள்ள தப்பிச்சான மனுஷன், என்ன செய்யறது, நம்ம சமயத்துல இந்த மந்திரங்களை கொண்டு அவர் வென்று விட்டா எனவே என்ன பண்றது, விஷத்தை கொடுங்க அப்புறம் யானையை விட்டு பழக சொல்லுங்க, கொண்டு கடல்லயே ஒன்னுக்கு மூணு நாலு தடவை செஞ்சிருக்கீங்க, ஒரு தனிநபரை என்ன தவறு செஞ்சிட, இல்லன்னா ஜெயில போட்டுறது சிறையில போட்டுறது அழிச்சே ஒழிச்சுன்னு நினைக்கிறீங்க, இது கேக்குறது இல்ல சமந்தர் சம்பந்த ஞானம் கதவேத்தன தப்பு போங்கடா, படிச்சா யோகிதையா படிங்க, எங்க நூலை வச்சுதானே கேக்குறீங்க, எங்க நூலை முழுதும் படிங்க, இல்ல கேட்காது. அதனால மண்ணு காழியர் வல்லலார் பொன்னடி சென்னி சேர்த்து மகிழ்ந்த சிறப்பினார், வாதில் தோற்றா மணரை வண்கடு தீது நீங்கட ஏற்றுவித்தார் திறம் யாது போற்றினேன். பாருங்க பதினோரு பாட்டு செய்தார், நான் என்ன தவிர பத்து குளச்சிரையார் பத்தி சொல்லிவிட்டேன், ஒன்னு எனக்கு தெரியல அவ்வளவுதான் எனக்கு ஏத்த முடிஞ்சது, மேல் இனி ஏத்துகேன் வேத நீதி விடலை குறும்பர்தான் அள். அடுத்த அடியோட பத்தி நான் சொல்லுறேன், மன்னிக்கணும்.
1: சிவாய நமம். சைவம் தாத்தாஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு, வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மனக்கவலை தென்மதுரை விண்மலனே உலகமாக்கப்பட்டிருப்பதாக இந்த அருமையான அரணாருடைய ஆடுகளை சிந்திப்பதற்கும் வந்திப்பதற்கும் வாய்ப்பளித்த பெருந்தன்மையுடைய கலையம்மையார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு எழுமையும் நினைக்கக்கூடிய நந்தி உணர்வு கூடிய ஒரு எத்தனை பிறப்பு வந்தாலும் ஏழு ஏழு பிறப்புக்கும் உற்றோமையாவோம் என்று சொல்லி மத்தினம் காமங்கள் மாத்தியல் ஓர் இம்பாவா இந்த ஆண்டாள் வேண்டிக் கொண்டது போல இந்த பணி தலை கூட வேண்டும் என்று மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சிந்திக்கிற வந்திக்கிற நல்ஊர் உடையவனாக நான் இருக்கிறேன். இது மிகையான கூற்று அல்ல, ஒரு அனுபவத்தை உணர்வு நிலையிலே நின்றும் அறிவு நிலையிலே நின்றும் ஆய்வும் தோய்வும் உடையவர்களாக நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே பெருமான் இந்த தனு கரண புவனபோகங்களாகிய வாழ்க்கை நெறியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே தலைக்கூடுகிறது கேட்டல் சிந்தித்தல் எழுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மேல் நிலையை நமக்கு மேலோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அரணாருடைய ஆடல்களை எண்ணில்லாத ஆடல்கள் அன்றைக்குத்தான் நிகழ்ந்தன என்று எண்ணிவிட வேண்டாம், இன்றும் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, இப்பொழுதும் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை காண்பதற்கும் கேட்பதற்கும் அவன் காட்டினாலன்றி கேட்க செய்தாலன்றி நம்மால் காணவும் கேட்கவும் முடியாத ஒரு நிலை. அவன் அருளையே கண்ணாக காணினால் இப்படியன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எண்ணி காட்டவனார். எத்தனையோ திருவிளையாடுகள் அனந்தமான திருவிளையாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை முகக்காட்சியாகவும் அகக்காட்சியாகவும் காண்பதற்குரிய வளர்ச்சியும் வாய்ப்பும் நமக்கு இல்லாது போகிற இந்த காலத்திலே பழைய திருவிளையாடுடையாவும் சிந்திக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நித்தம் நித்தம் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான், சதா தாண்டவ மூர்த்தி என்று அப்படி நிந்தையங்கி ஆடலே நினைப்பதே நியமனம். கொந்தையங்கி பிந்தயங்கி ஆடுகிற பெருமான், இந்த மந்திலே பிந்தயங்கி ஆடுகிற பெருமான் அவனுடைய நிந்தயங்கி ஆகுந்த ஆடல் இருக்கிறதே அதை நினைப்பது நியமமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நியமம் தான் நியமம் ஆகிய பல்வேறு யோக காட்சிகளை காண்பதற்குரிய வழியாக படிகளாக அமைந்திருக்கின்றனர். நேற்றைகளும் விளைந்து பல செடிகளை சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருந்தேன். இன்றைக்கு கொஞ்சம் வேகம் கெடுத்து ஆண்டிருக்கிறான் பெருமான். ஆகவே வேகமாக செல்லாமல் சில செய்திகளை மட்டும் கலந்து நாம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இந்த மதுரை மாநகரத்தை காடு கெடுத்து நாடாக நகராக ஆக்குகிற போது, இந்த காடுகளை எல்லாம் கெடுத்த நிலை என்ன என்று சொல்கிற போது, பரஞ்சோதி முனிவர் ஆங்காங்கே சைவ சித்தாந்தத்தினுடைய மிகச்சிறந்த பயன்களை திரட்டி உருட்டி அப்படியே சொல்லியிருக்கிறார் தம்முடைய வாக்குகள். அதுபோல எந்த இடத்தை எடுத்தாலும் அதில் திருமுறை தோல்வி இல்லாமல் உடைய வாக்குகள் இல்லை. அதனாலதான் சைவ மாபுராணங்களிலே ஒன்றாக கருதப்படுகிற பெருநிலை பரஞ்சோதியாருடைய புராணத்துக்கு இருக்கிறது. இலக்கிய தெரிவுள்ளதாக நம்பித்தர் விளையாடிருந்தாலும், மிகச்சிறந்த வெள்ளங்களை புராண வழக்குகளை வைதிக நெறிகளை எல்லாம் சுட்டிக்காட்டுகிற நிலையிலே கடம்ப வர புராணம் இருந்தாலும், சுந்தரவாண்டியம் என்ற அரிய நூல் பழைய நூல் இருந்தாலும், புலவர்களாலே போற்றப்படுகிற கல்லாடம் என்ற ஒரு நூல் இருந்தாலும், கனிந்த மனத்தை மேலும் கட்டிவிக்கிற திருவாசகத்திலே திருவிளையாடல் குறிப்புகள் பலவாக இருந்தாலும், பல்வேறு நூல்களிலே இந்த திருவிளையாடல் புராண சிந்தனைகள் இருந்தாலும் கூட, தொகுத்து பரஞ்சோதிமணி ஒரு வகுத்து காட்டிய நெறியிலே இந்த திருமுறையும் சைவ சித்தாந்த நெறியும் ரெண்டும் இரண்டு கதைகளாக இருக்க, அவர் பெருமானுடைய திருவழினாலே இந்த அருகால் பீடத்தில் இருந்து இந்த அருமையான நூலை அரங்கேற்றினார். இப்போ அருகால் பீடம் போல இந்த தொல்காப்பியர் அரங்கு இருக்கிறது. இந்த அருமையான சிந்தனையை பரஞ்சோதி முனிவர் இங்க இருக்கிற மக்கள் வேண்டிக் கொள்ள, அவர் வேளாண்மயத்திலிருந்து வந்தேறி வந்தேறி அவர் அவரை சொல்வார்கள், அவர் பரதேசி என்று சொல்வார். பரதேசி என்றால் செய்தேசத்தில் இல்லாமல் வெளிதேசத்திலே போய் வசிக்கிறவர்கள் எல்லாம் பரதேசிகள். இந்த பெருமானுக்கு பேர் ஒரு பெயர் பரதேசி காவலர் என்பது. சுக்கநாதன் பெருமானுக்கு பரதேசி காவலர் என்று ஒரு பெயர். காவல் என்றால் எப்படிப்பட்டது? ஏனைக்காவல் வேண்டுமாருக்கு ஏதும் ஏதம் இல்லையே. ஆனைக்காவல் அண்ணலை அபயமாக வாழ்பவருக்கு ஏனைக்காவல் வேண்டுமாருக்கு ஏதும் ஏதவில்லை. வேற காவல் என்னையா வேண்டும்? அப்படிப்பட்ட காவல் தெய்வமாக இருக்கிறதுனாலே பரதேசிகளை எல்லாம் காத்த கடவுள். அதை பின்னே பார்ப்போம். அடாரண செய்தார்க்கும் அருள் புரிய வருகிற போது அவர் காவலராக இருக்கிறார். இந்த தினம் தடாதகை பிராட்டியார் வந்து இங்கே திருவவதாரம் செய்து சுவையான அருமையான பாடல்கள், ஒரு பாடலையும் விட முடியாது. காலையிலிருந்து அதைத்தான் பட்டிக்கிட்டே வந்தேன். இத்தனை பாடல மனப்பாடம் இருந்தாலும் திருப்பி திருப்பி பார்க்கிற போது எதை சொல்லுவது எதை விடுவது என்று என்னுடைய எல்லை எங்கே வரைக்கும்னா, உக்கரகுமார பாண்டியர் மேருவை செண்டார் அடித்த வரைக்கும் போக வேண்டிய வரலாறு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 திருவிளையாடல்கள் சொல்லவும், ஆனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அந்த கதைகள் எல்லாருக்கும் தெரியும். சில கருத்துக்களை மட்டும் சொல்ல, இந்த மதுரை பெருமானை வந்து தானே தனக்கு ஒரு நகரமாக ஆக்கிக் கொண்டான் என்றால், அதற்கு முன்னதாகவே தானும் தன்னுடைய அடியார்களும் நீராடுவதற்குரிய நீர்நிலையை ஏற்படுத்திக் கொண்டான். அது தீர்த்த சிறப்பிலே சொல்ல வேண்டியது, அங்கெல்லாம் சொல்றது நேரம் இல்லை. மூலமாக முளைத்த இந்த லிங்கம் தன்னை அடியார்கள் வந்து ஆட்டுவதற்கும் தன்னுடைய அடியார்கள் ஆடுவதற்கும், பைங்குவளைக்கார் மலரால் செங்கமலம் பைம்போதால் அங்கம் குறியினத்தால் இன்னும் மரபத்தால் தங்கள் மரங்கள் வந்து சாதினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போந்து பொங்கு மடு. இந்த திருவுருள் காட்சியாக நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி கிழக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் மாணிக்கவாசர் அழைக்கிறார். பாரிந்த வெள்ளம் குளம் பரிமேர் கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் வேறின்ப வெள்ளத்துள் பெய்களே சென்று பேடுவீர் என்று தம்மை நீராட்டுவதற்கும் அடியார்கள் நீராடி தூய்மை பெறுவதற்குமாக தன்னுடைய சூழப்படையினாலே ஒரு குளத்தை நிர்மாணித்தான். அதுதான் பொற்றாமரை. பின்னே பொற்றாமரை ஆகிட்டு இயற்கையை இறைவன் எவ்வளவு நேசித்திருக்கிறான் என்று பாருங்கள். நிலம் அருவி நீரோடக் கண்டான் தன்னைனர் வான்நதியாக இருக்கக்கூடிய கங்கையை மைந்தர் பொருட்டாக மண்ணின் மைந்தர் பொருட்டாக இங்கே நிலவுலகத்திலே செய்தான் என்று சொன்னால் அவன் இயற்கையை எவ்வளவு போட்டி இருக்கிறான். அவன் அட்டவடிவனாக இருக்கிற பெருமானாதலினாலே மதுரையை தனக்காக உருவாக்கிக் கொள்கிற போது எப்படி அந்த காடு கெடுத்து நாடாக்க வேண்டுமோ அப்படியாக. அப்போ காராரும் ஆணவமான காட்டை அகழ்ந்து என்று தாய்மான சுவாமி அந்த கருத்தை வாங்கி கொண்டு மிக அழகாக பரஞ்சோதி முனிவர் அங்கே திருநகரம் கண்டபடவில்லை. இப்படி எத்தனையோ எத்தனை இந்த திருநகரத்திலே பெண்மை நகரத்திலே மூலமாக பெருமான் முளைத்திருந்த இந்த தலத்துல மலையத்தூஜ பாண்டியன் என்று ஒரு பெரிய மன்னன். அவன் குலசேகர பாண்டியனுடைய அருமந்த புதல்வர். பெருமான் தானே கனவிலேயும் நனவிலும் சித்தராக வந்து காட்சி கொடுத்த பெருந்தகை அந்த குலசேகரன். அந்த குலசேகர பாண்டியனும் தனஞ்சயனுமாக பொத்தாமரை குளக்கரையில நின்று சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் போனால் அதையெல்லாம் பார்க்கவர். மதுரை கோயில்ல நல்ல சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. அம்மை சன்னதி வழியாக பொத்தாமரையினுடைய வடகரையிலே நீங்கள் போகிற போது தெற்கு கோபத்தை பார்க்கிற நிலையிலே கிழக்கு மேற்குமாக ரெண்டு பேர் கும்பிட்டு கூப்பிய கைதலாக இருப்பார்கள். ஒருவர் இளங்கோவாகிய வணிகர் தனஞ்சயன், மன்னர் மன்னனாக இருக்கிற குலசேகரன். அவர்கள் தந்த பெருமாள் இந்த திருநகரம். அவர்களை மூலமாக இந்த நகரத்தை உருவாக்கி இருக்கிறான் பெருமான். பாண்டி நாட்டை பழம்பதியாக ஆக்கி மதுரையை பெருநன்மா நகராக ஆக்கிய பெருமான் ஆனார். அந்த மரபிலே வந்தவன் குலசேகர பாண்டியனுடைய மகனாக மலையத்துவன். ஒவ்வொரு சின்னங்களை பொறித்திருக்கிறார்கள். இந்த மலைய மலையை பொறித்திருக்கிறார்கள். மேருமலை எங்கேயாவது கொடியில வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல, வரலாற்றுல புராணங்கள்ல. நான் அறிந்த அளவில் மேருமலையை கொடியில வைத்துக் கொண்டவர்களாக எந்த அரசரும் பேசப்படவில்லை புராணங்கள்ல. ஆனால் மலைய மலையை கொடியில அமைத்துக் கொண்டவன் ஆனாலே மலையத்வஜன் என்ற பெயர் அவனுக்கு. மலைகளிலே சிறந்தது மேரு, கைலாயம், இமயம். ஆனால் எல்லாவற்றிலும் சிறந்தது மலை. ஏனென்றால் ஒப்பத்த அந்த இறை நிலைக்கு உரிய நிலையிலே தகுதியாக இருக்கக்கூடிய அகத்தியன் இருந்து தமிழ் ஆய்ந்த இடம் ஆதலினாலே அந்த மதியணிந்த பெருமானுடைய திருவுருள் முழுவதுமாக பெற்று அவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய அகத்திய முனிவன். உமையம்மைக்கு நிகராக இருக்கக்கூடிய லோபாமுத்திரையோடு இன்றும் வாழ்ந்து வருவதாக கருதப்படுகிற ஒரு மலை இருக்கமானால் அது கொடிய மலை. மிக பழமையான மலை. கடலில் ஆண்டு போன மலை தொடரிலே இன்று சிறந்திருக்கிற மலை தமிழ்நாட்டில் நம்முடைய தவப்பேராக. அந்த மலையை கொடியில் அமைத்துக் கொண்டவன் மலையத்துவஜ பாண்டியன். அவன் எல்லா வளங்களும் நிறைந்தவனாக இருக்கிறான். உலகத்துல எல்லாம் இருக்கும் நிறைவு என்று சொல்லிவிட முடியாது. அது குறைவிலா நிறைவு என்று சொன்னால் இறைவன் இறை நிலை, இறைவனுடைய அருளிப்பாடு, அந்த நிலையைதான் குறைவிலா நிறைவு இருக்குமே தவிர உலகியல் வாழ்க்கையிலே குறையில்லாதவர்களாக இருக்க முடியாது. நான் நிறை குறைவனாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ரொம்ப தகுதி வேண்டும். நானே தவம் உடையேன் என்றெல்லாம் சொல்லுவதற்கு மாணிக்கவாதர்கள் போன்றவர்களினால்தான் முடியுமே தவிர என்னையும் உன்னை அழுதால் பெறலாம் என்று சொல்லுகிற அந்த உறுதிப்பாடும் சான்றோர்கள் ஞானிகளுக்கு தான் வரும். நாம தான் அந்த பாடல்களை திருப்பி திருப்பி சொல்லி அந்த அனுபவத்தில நூறில ஆயிரத்தில லட்சத்தில ஒரு கூறு பெறுவதற்கும் மேல வேண்டும். அந்த மலையத்தஜ பாண்டியன் காஞ்சனமாலை என்று சொல்லக்கூடிய பொன்மாலை வள்ளி சோழ நாட்டு மகளாக இருந்து பாண்டிய நாட்டு பேரரசியாக வந்தவள். அவள் மூலமாக ஒரு மரபு பெற்றுக் கொள்ள முடியாத குறைவுடையவனாயிருக்கிறான். ஆனால் தான் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்லால் மனக்கவலை மாற்றது. அந்த மனக்கவலை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் மாகேஸ்வரர்களாக ஆகிவிடுவோம். எந்த கவலையும் இல்லாத இருக்கிற நிலைதான் குறையில்லாத நிலை. அது கவலையில்லாது கழிக்க வேண்டும் என்றால் பெருமானுடைய தாழ்நிலைக்கு எல்லாம் சிறுபொருள் சொல்வார். ஆனாலும் திருவுருள் போனாலும் திருவுருள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஆகட்டும், போனால் போகட்டும். ஆவதும் போவதுமாக இருக்க எல்லாம் திருவுருள விலாசமாக காண்பது என்பது எல்லாருக்கும் முடியாது. இந்த மலை தூசல் பேரரசனாக இருந்தாலும் கூட அந்த குறை, அந்த குறையை நீக்கிக் கொள்வதற்கு செய்வதுதான் பரிகாரம்னு பேரு. பரிகாரத்துக்காக நாட்டில் அழித்துக் கொள்கிற நிலையெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் சொன்னா பரிகாரங்களையே வாழ்க்கையாக கொண்டு விடக்கூடாது. பரிகாரத்தையே நம்பி இருக்க கூடாது. நம்முடைய ஆன்ம வலு இருக்கு பாருங்க, அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உள்ள உறுதி திண்மை. அவன் பரிமகம் செய்கிறான், அஸ்வமேத யாகம் என்ற ஒன்றை செய்கிறான். ஒன்று கிடக்க ஒன்று காட்டுவார் போலினர். வைத்திருக்கிறது போய் மருந்து கேட்டோம்னா ஒன்று கிடக்க ஒன்னா பக்க விளைவுகள் வரும் போது ஒரு 99 யாகம் செய்து விட்டான். 100வது யாகம் செய்ய போகிற போது இந்த அஸ்வமேத யாகம் 100 செய்தால் அவன் இந்திர உதவி அடைவான். அங்கிருந்து ஓடிட்டு வந்துதான் இந்திரன், ஏப்பா இதை செய்யறேன். வலுவான ஆட்களை பார்த்தால் அந்த வலு இழந்து போய்விடுமோ என்று நினைக்கிற நினைப்பு எல்லாருக்கும் வரும். இந்திரன் ஓடி வந்தான். மலைப்பெரிய பாண்டியனே, நீ இந்த வேள்வி எதற்காக செய்கிறார்? நான் புத்திர பேரு வேண்டி இதை செய்கிறேன், மகப்பேறு வேண்டி செய்கிறேன். அப்படியா? அதற்கு இதையேன் செய்வானே, மக வழி செய்க என்று வழிகாட்டுகிறார். ஏனென்றால் அந்த வழிகாட்டு நிலையம் கூட அவனுடைய சுயநலம் இருக்கிறது. அதை மாற்றி பரிவேள்வியை மாற்றி மகவேள்வி செய்கிறார். புத்திரகாமேச்சி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்கிறார். அந்த யாகம் செய்கிற அவன் எதற்காக செய்கிறான், வரப்போகுது யார் என்றெல்லாம் தெரியாது. தனக்கு ஒரு நல்ல மகவு வேண்டும், அது ஆண் மகவு என்ற நினைப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆண் மகவுதான் சிறந்தது என்று உலகத்தில் இருக்கிறவர்கள் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிடு பொடி ஆக்கி இந்த பெண் மகவுக்கும் உரிய நிலை உண்டு என்று காட்டுவதுதான் தடாதக பிராட்டியாருடைய அவதார நோக்கம் என்று நான் பல காலம் நினைக்கிற நினைப்புடைய. ஏனென்றால் எல்லாமாக இருக்கிற அந்த பராசக்தி எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒன்று. அது சொல்வார் தேசிபநாயம்பிள்ளை சொல்வார், இந்த பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்றது. எல்லாரும் பெண்களே தாங்கள் தாங்களே இழிவா நினைத்துக் கொள்கிறார்கள், மற்றவர்கள் இழிவுபட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறவர்களே தனி தலைமையும் பெற்றிருக்கலாம் என்று காட்டுவதற்காக அம்மை அவதாரம் செய்ய போகிறாள். ஆனால் அது மலையத்துவ பாண்டியனுக்கு தெரியாது. அவன் நினைக்கிறான் அந்த யோக நிலையில அந்த காட்சி பெறாமையினாலே அவன் யாகம் செய்கிறான். அந்த காட்சியிலே விளைகிற ஒரு அற்புதம் என்ன என்று சொன்னால், ஒரு 3 வயது குழந்தையாக அம்மை அங்கே அந்த யாக குண்டத்திலே இருந்து வருகிறாள். அப்படி என்றால் என்ன, தெய்வத்திலே பரதெய்வமாக இருக்கிற ஒன்று பிறப்புது என்று ஒன்று இல்லை. அதான் சொல்றான், செம்மான் முருகன் பிறவான் இரவான். அதை கூட பெருமான் இங்க மாற்றி காட்டுகிறார். கொஞ்சம் உக்கரப்பது இல்லையா அவதாரத்தில், இறை தத்துவங்கள் கீழிறங்கி வருமே, வேறு வேறு நிலைகளிலே வடிவங்கள் எடுத்துக் கொண்டு வருமே தவிர நம்மை போல கருமேனி தாங்கி வருவது இல்லை. திருமேனி தாங்கி வருதல், அந்த திருமேனி தாங்கி 3 வயது குழந்தையாக அம்பிகை அந்த வேள்வி நெருப்பிலே தோன்றுகிறாள். எப்படி தோன்றுகிறாள்னா, இயற்கைக்கு மாறாக பெண்களுக்கு இயற்கை எப்படி இருக்குமோ அதுக்கு மாறாக 3 தனங்களுடையவளாக அவள் தோன்றுகிறாள். இந்த பார்த்த உடனே மலைந்தஜனுக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாயிச்சு. நான் வேண்டியது ஆண் மகவு, எனக்கு பிறகு இந்த ஆட்சியை நிலைநிறுத்துவதற்குரிய அந்த அரியாசனத்தில் அமர்ந்து செங்கோல் செலுத்துவதற்குரிய ஒரு ஆண் மகவு வேண்டும். வீர திருமகன் வேண்டி இருக்கிற போது இங்கே பெண் மகவு தோன்றி இருக்கிறாள். அதுவும் பகைவர்கள் நகர்ப்பதற்கு ஏற்ற முறையிலே இயற்கைக்கு மாறாக இந்த எழில் வடிவம் தோன்றி இருக்கிறது.

ஏறுகிறது. அவன் எப்படிப்பட்டவன், உலகின்றன்னை மகளாகி மலையற்றுவதனாம் தென்னன்னிடை வந்து முறை செய்தது. முறை செய்ததுதான் முக்கியமானது. இந்த முறை செய்தது இன்றைக்கும் அங்கேயர்க்கனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆட்சி ஓராண்டில 4 மாசம்தான், பாக்கி 8 மாசம் கணவனாருக்கு கொடுத்துடல. இந்த மாதிரி முடியும், 6 ஆசான் 50-50 சொல்லுவாங்க. 50-50% எடுத்துக்கொள்வன் பங்கு பாகம் பிரித்துக் கொள்வதில்லை. அம்மை திருமணம் ஆன உடனே தன்னுடைய ஆட்சியை சித்திரை மாசத்துல 10வது நிகழ்கிறது. திருமணம் நிகழ்ச்சி திட்டு விஜயம் நடந்து திருமணம் நடக்கிறது. வைகாட்டி ஆணி ஆடி ஆவணி மாதத்துல சாமியினருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட ஆவணி மூல திருவிழாவில பெருமான் முடி புனைந்து கொள்ளுகிற அதை 8 திங்கள்கள் மதுரையிலே பெருமானுடைய ஆட்சியும் அம்மையினுடைய ஆட்சி 4 திங்கள்களாக அமைந்த ஒரு அருளான திருவிழையாடலை வைத்திருக்கிறார்கள் மதுரை கோயிலில். அவள் முறை செய்கிறாள். அந்த முறை என்ன என்று நுனி நோக்குகிற போது எல்லாம் அருள்மயமாக இருக்கிறது. எல்லாம் இந்த உலக உயிர்கள் தழைப்பதற்கு உரிய வழிகளை காட்டுவதாக இருக்கிறதே தவிர அவர்கள் அல்ல ஒரு விழா கோலம் என்று கருதிவிடக் கூடாது, வீண் ஆடம்பரம் என்று கருதிவிடக் கூடாது. எல்லா நிகழ்வுகளையும் உயிர்களுடைய சோபான முறையிலே வளர்கிற வளர்ச்சிக்காக பெருமாட்டி இங்கே செய்திருக்கிறாள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த மலையத்திருஜன் எப்படிப்பட்டவன், புனிதன், வெந்தி புனை மூனான், இதெல்லாம் பரஞ்சோதி மன்றமுடைய வாக்க சொல்லாம எப்படி திருவிழாவான சொல்றது. அது பாட்டுக்கிறதுக்கு நேரம் இல்ல, அந்த தொடர்களையாக எடுத்து கையாள்வோம். புனிதன் வெந்தி புனை பூனான் வெற்றிய ஆபரணமாக உடையவன், கனி அமுதம் மன்ன கருணைக்கு உரையுள், கனி அமுதம் மன்ன கருணை, கனிந்து இருக்கிறது உண்டாரை வாழ வைக்கக்கூடியது அப்படிப்பட்ட கருணையினர். அந்த கருணைக்கு இலக்கணம் இந்த அந்த கருணைகள் எல்லாம் வந்து தங்கி இருக்கும்படியான இருப்பிடமாக இந்த மலையக்கஜ பாண்டியன் இருக்கிறான். காட்சிக்கு இனியன் வட சொல் கடல் தமிழ்கடல் இறந்தோன், எந்த இடத்துலயும் ரெண்டையும் சரிசமமாக கொண்டு போகிறார். வட சொல்லாகிய கடலையும் தமிழ் கடலையும் நன்றாக நீந்தி கரை பார்த்தவன் அவன், கரை கடந்த அறிவுடையவன் 2 மொழிகளிலேயும். அப்படிப்பட்ட மலையத்துவஜன் காஞ்சனமாலை என்று சொல்லக்கூடிய சோழ மன்னனுடைய மகளை மணந்து குறைவுடையவனாக இருக்கிற போது அந்த குறையை வெளிப்படுத்துகிறான். மகவிலா வறுமையினர், இந்த வறுமை பல்வேறு வகையான வறுமை, பசிக்கு சோறு இல்லாத வறுமை, உடுத்துக் கொள்வதற்கு உடை இல்லாத வறுமை, இருப்பதற்கு இடமில்லாத வறுமை, கல்வி பயில்வதற்கு ஆசிரியர் இல்லாத வறுமை, ஆசிரியர் கிடைத்தாலும் உரிய காலம் இல்லாத வறுமை. வறுமை என்று சொன்னா பணம் இல்லைங்கிறதான் கருதுகிறார்கள். பல்வேறு வறுமைகள் இந்த உலகத்தில் இருக்கு. அந்த வறுமைகளை நீக்க வேண்டும் என்றால் 2 தான், 1 செல்வம் மற்றொன்று கல்வி. அது ரெண்டையும் அன்னை தடாதகை இந்த நகரத்தில் இருந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறாள் என்று அவருடைய ஆட்சியை பற்றி சொல்கிற போது பரஞ்சோதி மன்னர் சொல்வார். செல்வத்தையும் கல்வையும் கல்வியையும் மகவு என வளர்க்கிற ஆட்சி முறை அவருடைய ஆட்சி முறை என்று. ஆகவே இந்த வறுமை இவளுக்கு மகவு இல்லாத வறுமை, அந்த வறுமையிலே வருந்தினான். அப்பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு சிறந்த வேள்வி செய்து அந்த வேள்வி பயனாக அம்மை வந்தாள். அப்பொழுது இந்த காஞ்சன மாலையினுடைய மடியிலே போய் அம்மா உட்கார்ந்து கொண்டாராம். காஞ்சன மாலை பக்கத்துல இருந்து அந்த யாகம் செய்கிற நிலையிலே சகதர்மினியாக அறம் செய்வதற்கு உடனாக இருக்கிற பெண்ணாக இருக்க அவளுடைய மகன் செய்தவன் மலையத்துவஜன், அதனுடைய பயனை பெறுகிறவள் யாரு என்று சொன்னா இந்த மலையத்துவஜ மாண்டியனுடைய மனைவியாக இருக்கிறதே காஞ்சன். அவருடைய மழியிலே போய் உட்கார்ந்துதான் நெடுங்கண் இமவான் மனைவி நான, நீண்ட கண்ணை உடைய அந்த மலையத்துவஜ மாண்டியனுக்கு முன்னே முன்பிறப்பிலே அந்த இமயமலை அரசனுடைய மனைவி இருக்கிறாள். அவள் பார்வதியை பெற்றாள். அவள் வெட்கப்படும்படியாக இங்க வந்து அந்த குழந்தை 3 வயது குழந்தை அன்னை மடியிலே அமர்ந்தது. அவள் வெட்கப்பட்டாளாம். இவன் இந்த மாதிரியான ஒரு அருளிப்பாடு ஏன் நிகழ்ந்தது என்றால் வேந்தர்களிலே மீனவன் குழி விழுத்தகமை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஆற்றுகிறார். தட்சன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், பிரம்மாவனுடைய புத்திரன், அவன் வேண்டி பெற்றாள் தாட்சாயினி. அதுபோல தேவர்களிலே சிறந்தவன் பிரம்மபுத்திரனாக இருக்கிறவன் அவனுடைய நிலை.
இமவான் என்று சொல்லக்கூடிய

0: அந்த உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தேவஜாதியிலே பிறந்தவன் அரசன், இமயமலைக்கு அரசன், அவன் தவம் செய்ததுனாலே அங்கே பாட்பதியாக சென்று பிறந்தார், அவதாரம் பண்ணினார். ஆனால் மானுடர் குலத்திலே பாண்டியன் மகனாக திருவுரு கொண்டு வந்து அன்னை காஞ்சனமாலையினுடைய மடியிலே வந்து அமர்ந்து கொண்டாள். அவள் பெற்ற பெயர் என்ன என்று பரஞ்சோதி முனிவர் இங்கே போர்த்துகிறார். ஒரு தெய்வம் வந்து நம்முடைய மடியில அமர்வது என்று சொன்னால் எத்தனை பெரிய தவம் செய்திருக்கவள். அந்த தவத்தை வேந்து தெள் அமுதம் என் மழலை சிந்த இளமூரல் முல்லையில் அரும்ப முறை மூன்றுடையதோர் பெண் பிள்ளை என மூவொரு பிராயமொடுகின்றாள். அந்த யாகாக்கினில நிற்கிற காட்சி தான், அந்த தோன்றுகிற போது அமர்ந்த காட்சி இல்லை. இன்றைக்கும் கூட அந்த சுதை வேலைகள்ல சிற்ப வேலைகளில் பார்த்தா அம்பாள் வந்து அந்த அக்னியின் நடுவிலே நிற்கிற காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். அவள் நின்றாள் எழுதிய பல்லுயிரும் எவ்வளவு நின்றாள். அவள் பெண் பிள்ளை என வந்தாள். அவள் வந்து இந்த எல்லா உலகங்களையும் அண்டங்களையும் படைக்கிற ஆற்றல் உடைய அன்னையாக இருக்கிறவள் இங்கே வந்தாள். அவள் எப்படி வந்தாள்? தெள்ள முது மென்மழலை சிந்த, மழலை மொழி பேசுகிற கடம்பவன குயிலாக வருகிறாள். அந்த மூன்று வயது பேச்சுக்கு உரிய மழலைக்கு உரிய வயது ஆதலினாலே அந்த குடலை மொழி பேசிக் கொண்டு வருகிறாள். நல்ல முத்தன்ன வெண்ணகை உடையவளாக இளமூரல் முள் எயிர் அரும்ப, அவள் இயற்கைக்கு மாறான மூன்று தனங்களை உடையவளாக மகவாகிய பெண் பிள்ளையாக வந்தாள். பெண் என்று சொல்லிவிட்டிருக்கலாம், பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொல்ல இந்த பக்கத்துல தான் பெண் பிள்ளை அது பொம்பளை ஆயிடுச்சு. பெண் பிள்ளையினர் ஆண் பிள்ளை போல பெண் பிள்ளையாக இங்கே வருகிறார். அந்த பிள்ளை ஆக மகப்பேறு பெறாமல் இங்கே மடிமீது வந்து அமர்கிற அந்த நிலையை பார்த்து காஞ்சனமாலை செய்த தவம் என்ன என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். பிறந்த பெரும்பயன் பெரும் பொன்மாலை மடியிருந்து, இந்த குழந்தைகளை மடியில வைத்து கொஞ்சுகிற ஒரு பெரிய நிலை இருக்கிறது பாருங்க. அது போல மிகச்சிறந்த வாழ்வியல் பயன் உலகத்துல கிடையாது. எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகளை பார்த்தா, ஒரு ரெண்டு மூன்று வயது குழந்தைகளை பார்த்தா அது எவ்வளவு சிறப்பான இன்பத்தை தருகிறது என்று இப்பொழுது அனுபவிப்பதற்கு வாழ்க்கை முறையில் இடம் கொடுக்கவில்லை. பிள்ளைகளோடு ஊடாடி வாழ்வதற்கும் நாம் நம்மை வளர்த்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. குழந்தைகளோட தாத்தாக்கள் இருந்து விளையாடணும், பெற்றோர்கள் இருந்து விளையாட வேணும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இது சொன்னால் இந்த பொன்மாலை மடியிருந்து ஒரு பெண் பிள்ளை ஆனாள். எல்லா வகையான சக்தியிலும் கடந்திருக்கிற பறை அவள், மேலானவள் அவள். அவள் இங்கே ஒரு பிள்ளையாக வந்து மடியிலே அமர்ந்து கொண்டாள். அவள் எப்படிப்பட்டவளாம்? அம்மா, இந்த உலகத்துக்கு அம்மா அவர் எப்படிப்பட்டவர்? அறந்தழுவு நெறி நின்றோர்க்கு இகம் போகம் வீடழிக்கும் அம்மை. அறத்தின் அடிப்படையிலே வாழ்கிறவர்களுக்கு, அறத்தை மாறி வாழ்கிறவர்கள் அல்ல, அறம் கடந்து வாழ்கிறவர்கள் அல்ல, அறம் மறந்து வாழ்கிறவர்கள் அல்ல, அறந்தழுவு நெறியினர். அந்த தாம் செல்லுகிற வாழ்வியல் பாங்கில அறத்தை விட்டு கொஞ்சம் கூட பிரியாமல் அது தழுவி வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கை. அப்படி வாழ்கிறவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல வேண்டிய வேண்டியாங்கு கொடுக்கிறவள், நினைந்த எல்லாம் வருகிறது. தனம் வரும், நன்மையாகும், தகுதி குழந்த வருதி குழந்த ஐவர் இருந்து தினங்கள் எல்லாம் வந்து பொருந்தாமல் சிந்தை மிகும். மிகப்பெரிய தெளிவெல்லாம் கொடுக்குமா அந்த அறந்தழுவு நெறி. அந்த நெறியிலே இருக்கிறவர்களுக்கு இகம் இக வாழ்க்கையில இன்ப நலங்கள் எல்லாம் நினைத்த தத்தனையும் தவறாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். எண்ணிய எண்ணியாந்து பெறுகிற திண்ணிய வாழ்க்கையை கொடுக்கும் இகம். இகம் வாழ்க்கையிலே சில பேர் போதும் என்று இருப்பார்கள். அவர்களுக்கு உரிய போகங்களை எல்லாம் கொடுப்பது, ஐந்து வகையான பொறிகளினாலே புலன்களினாலே அனுபவிக்கத்தக்க உயர்ந்ததாகிய இன்பங்கள், கீழ் நோக்காத மேல் நோக்கி செலுத்துகிற ஆனந்தங்களை தருவது அவருடைய கருணை. அதற்கு பிறகு உங்கவராய் உள்ள போகம் மூழ்கிய பிறகு வீடழிக்கிறாள். வீட்டின் அருகிலே நின்று நம்மை எடுத்துக் கொள்கிற, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளையாக இருக்கிறாள். அதனால வீடழிக்கும் அம்மை என்று அற்புதமாக அந்த தெய்வம் அடிமையில வந்து அமைந்தது. இந்த பெண்ணை பெறுவதற்கு எந்த விதமான வருத்தமும் பலவீனம். ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கஷ்டம். மாணிக்கவாசகர் சொல்றார், நாம பிழைத்து வருவதற்கு எத்தனை பாடுபட்டிருக்கிறோம். ஒரு மாசத்துல, ரெண்டு மாசத்துல தாயினுடைய உதரத்துல இருந்து 10 திங்களும் நாம் படாத பாடுபட்டு தக்க தசமதி ஆன உடனே இந்த திட்ட உலகத்துல வந்து பிறக்கிற போது, அப்புறம் வளர்கிற போது எத்தனை ஆபத்துகள்ல இருந்து நாம் கடந்து வாழ்ந்து இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறோம் என்று எதிர்பார்க்கிறோம். வாழ்வு நமக்கு தந்திருக்கிற, வகுத்து தந்திருக்கிற முறைகளை எண்ணி பார்த்தா இப்படி இப்படிப்பட்ட நிலையிலேதான் இருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறானே பெருமான் என்று எண்ணி பார்க்கிற, சிந்தித்து தெளிந்து இறைவனுடைய திருவுருளை வியந்து நிற்கிற வாழ்க்கை பாங்கிருக்கிறதே. அதை சொன்னார், அது வருத்தமில்லாது விட்டுக் கொண்டாடும். கையலாளை வருந்த பெறாது பெருமகவை எடுத்து அணைத்தாள். அவள் அணைத்துக் கொண்டாள், அன்னை அணைத்துக் கொண்டாள் வருத்தமுறாது பெற்ற மகள். அப்படி அணைத்து இந்த பிள்ளைகளை அணைக்கிறது ஒரு சுகம். இந்த உச்சி மோதல் என்று ஒன்று, இதெல்லாம் எப்படின்னு தெரியாது. உச்சி மோதல் என்ன, அந்த வருத்தராத அந்த உச்சி மகத்திலே அந்த மூக்கை வைத்துக் கொண்டு, உதட்டை வைத்துக் கொண்டு அந்த துடிப்பை அனுபவிக்கிற அனுபவம் இருக்கிறது. அந்த வைபரை சாதாரண அதிர்வு, மிக மென்மையான அதிர்வு. அந்த அதிர்வை இந்த உடம்பிலே தழுவ விட்டால் இது தேவேந்திரன் பெற்ற உடம்பாக ஆகிவிடும். அந்த சுவை இருக்கிறதே, அதை நம்முடைய ஞானிகள் மிக நன்றாக அனுபவித்திருக்கிறார்கள். அதை நமக்கு பல நூல்களின் மூலமாக அனுபவித்திருக்கிறார்கள். அது உடம்புக்கு இடம் தருகிற, உடம்பை வளர்க்கிற உணர்வை, உடம்பிலே நல்ல உணர்வுகளை வளர்க்கிற நிலையை தரும் அது உச்சி மோதல் என்று. அப்படி மோந்தால் பராசக்தி திருமேனி கொண்டு வந்திருக்கிறார். யாரா கிட்டத்தில் போகுமா, திருவேடியனுடைய அந்த அருகிலே கூட போக முடியாது. அந்த தெய்வ தாய் வந்து இங்க குழந்தையாக இருந்து இவள் எடுத்து அணைத்துக் கொள்ளவும் உச்சி மோந்து நிற்கவும் ஆகிய ஒரு பெருநிலை இவளுக்கு கிடைத்திருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அகத்திய முனிவர்கள், இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நாங்க இந்த மாதிரி ஒரு நிலை யாருக்கும் கிடையாது. இந்த மலைத்தோழ பாண்டியனுக்கு இவ்வளவு பெரிய பேரு எப்படி கிடைச்சதுன்னு இந்த ஒரு கதை எடுத்திருக்கிறார். மலைத்தோழ பாண்டியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரு, தேவர்களையும் மூவர்களையும் பெறாத பெருவாழ்வு மனிதன் பெற்றிருக்கிறானே. அதான் இந்த உலகத்துல மனிதன் பெற்றா ஆச்சரியமா இருக்கும். சில வாழ்நாள் வாழ்ந்து சித்தறிவும் சிறுதொழிலும் பல தடைகளையும் கடந்து வாழ வேண்டிய மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரும்பேர் இழந்திருக்கிறதே சாமி என்ற அகத்தியரை பார்த்து கேட்கிற போது சொன்னாரு, அது பெண் பிள்ளை செய்த தவம். ஒரு குடி வாங்க வேண்டும் என்று சொன்ன பெண்கள் எல்லாம் தவம் செய்யவும், அதனாலதான் மார்கழி மாதத்துல மார்கழி நோன்பு இருக்க வேண்டும். தை மாதத்துல பெண்கள் நோன்பு இருப்பதாக சொன்னாரு. அன்னே இவையும் செலவோ பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவனே என்று நினைக்கிற நினைப்பு இந்த மங்கையர் மனத்தில இளமை போதிலேயே வந்துவிடுமானால் அவருடைய நாடி நரம்புகளிலே ஊடி இருக்கிற ஆன்மீக உணர்வினாலே, உலகியல் நெறி சாராத அருளியல் நெறி பாங்கினாலே, அவர்கள் வயிற்றிலே திருவயிலே உதிக்கிற பிள்ளைகளெல்லாம் மிக நல்லவர்களாக தாண்டோர்களாக ஆவார்கள். ஆனாலேதான் அந்த இளைய போதிலே கன்னி பருவத்திலேயே பிள்ளைகளை வளர்க்கிற பாங்கிலே நோன்புகளை நோக்கின்ற நிலையிலே ஆண்டாளும் பாடினாள் மாணிக்கவாசகரும்.
1: பரமேஸ்வரனுக்கு முருகப்பெருமான் பிரணவத்தை உபதேசம் செய்தார். அந்த ஆனந்தத்திலே கைலாயத்திற்கு திரும்புகின்றாராம் சிவபெருமான். கைலாயத்திற்கு அவர் திரும்பும் பொழுது பரம சந்துஷ்டராக, பரம ஆனந்தராக திரும்புகிறார் பரமேஸ்வரன். எவன் ஒருவன் சச்சிதானந்த சுரூபனாக இருக்கிறானோ அவன் இப்பொழுது தன்னுடைய மகனிடத்திலே இருந்து தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தானே ஒரு தாவரங்குருவுமா என்று தனி தத்துவம் கேட்ட காரணத்தினாலே ஆனந்த பரிதராக வருகிறார். அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக பார்வதி தேவியார் இதையெல்லாம் கேள்விப்பட்டு வருகிறாராம். இது ரொம்ப அழகா ஆதிசங்கரர் சௌந்தர்யலகரில் சொல்லுவார். இந்த சரித்திரத்தை இல்லை, அம்பிகை தன்னுடைய கணவன் வருகிறான், அவனை வரவேற்க வேண்டும் என்று அந்த புறத்தில் இருந்து வருகிறாராம். இப்ப ரொம்ப பேர் வரும்பொழுது என்ன கேட்பாங்கண்ணா, வந்தாச்சா அது வந்தாச்சா, சரிப்போ குடிக்க சொல்லு, அது மாதிரி கணவனும் இருப்பதில்லை, மனைவியும் இருப்பதில்லை. இங்கே திவ்ய தம்பதியாக இருக்கப்பட்ட பார்வதியும் பரமேஸ்வரனும் எவர் இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணபூதர்களாக இருக்கின்றார்களோ, வாகர்த்தாவிவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் என்று ஆரம்பிப்பான் காளிதாசன். ஜகத பிதரஹா என்று சொல்லும்படியாக பெற்றோர்களாக யார் தாய் தந்தையாக உலகங்களுக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் திவ்ய தம்பதியினர். அந்த பரமேஸ்வரன் அங்கே வரும் பொழுது அம்பிகை அழைப்பதற்காக செல்லுகின்றாளாம். ஆதிசங்கரர் ரொம்ப அழகா 29வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார், அங்கே விரிஞ்சன் என்று சொல்லும்படியாக பிரம்மா, மதுகையிடவரை அழித்திருக்கக்கூடிய விஷ்ணு, இந்திரன், மற்ற தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த புறத்துக்கு வெளியிலே காத்து கிடக்கின்றார்களாம். அந்த புறத்துக்கு உள்ளே சவ்யதக்ஷண சேவிதா என்று சொல்லும்படியாக ரமா வாணி என்று

சகோதரி ரமா சேவித என்று சொல்லும்படியாக வாணியும் ரமா என்று சொல்லப்பட்ட லக்ஷ்மியும் சரஸ்வதியுமாக அங்கே செவித்துக் கொண்டிருக்கிறார்களாம். நம்ம முதலிலேயே ஆரம்பத்தில் பார்த்தோம், பார்வதி பரமேஸ்வரருடைய திருமணத்தில் பார்த்தோம், காளி ஒரு புறம், இந்திராணி ஒரு புறம், இந்திரா என்று சொல்லப்பட்ட லக்ஷ்மி ஒரு புறம், சரஸ்வதி ஒரு புறம், லோகாமுத்திரை ஒரு புறம் என்று சொல்லும்படியாக எல்லாரும் சேஷி ஜனங்கள் என்று சேடி பெண்களாக எல்லாரும் அந்த புறத்தில் இருக்கிறார்களா. அவர்களெல்லாம் எச்சரிக்கின்றார்கள். எப்போ அம்பிகை பகவானை நோக்கி வருகிறார், அவரை வரவேற்க வேண்டும், எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்று அவசர அவசரமாக ஓடி வருகிறாளாம். கணவனை அந்த காண வேண்டும் என்று ஆர்வத்தில் வருகிறாள். வரும் பொழுது இங்கே சொல்லுகின்றார்களாம், கிரீட்டம் வைரஞ்சே என்று சொல்லும்படியாக ஆதிசங்கரர் ரொம்ப அழகா ஒரு நாடகம் போல இதை சொல்லுகிறார். அம்மா பார்த்துப்போ பார்த்துப்போ, இடறிக்கொண்டு விட போகிறார். ஏன், நம்ம வீட்டுல இந்த பசங்க என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் அவன் புத்தக கட்டு ஒரு பக்கம் கிடக்கும், அவனுடைய ஷூ ஒரு பக்கம் இருக்கும், அவனுடைய ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்கும். நம்ம இங்கிருந்து போகும் பொழுது என்னமோ பெரிய இந்த தடை ஓட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தடை ஓட்டம் போற மாதிரி இருக்கும். இங்க தடை ஓட்டம் நடப்பதை போலவே அந்த புறத்தை தாண்டி வருகின்றாள் அம்பிகை. வரும் பொழுது நடுவுல ரொம்ப பேர் கிடக்கின்றார்களாம், கட்டை கிடக்கிற மாதிரி இல்ல, நம்ம புத்தக கட்டு கிடக்கிறது போல இந்த ட்ரெஸ் அவனுடைய சட்டையும் அவர்களுடைய யூனிஃபார்மும் கிடக்கிற மாதிரி கிடக்கிறார்கள். யார் கிடக்கிறார்களாம், கிரீடம் வைரஞ்சே என்று சொல்லும்படியாக முதல்ல எடுத்தவன எனக்குத்தான் முந்தி என்று நான்கு தலைகளோடு தன்னுடைய கிரீடங்கள் எல்லாம் நான்கு தலைகளும் நிலத்திலே படும்படியாக பிரம்மாவானவர் கிடக்கின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தா மதுகைடவரை எவன் அழித்தானோ தன்னுடைய நான்கு கரங்களையும் அப்படி கட்ட மாதிரி கீழே போட்ட மாதிரி தன்னுடைய தலையை கீழே கிடத்தி நவரத்ன கச்சிதமான மகுட்டமும் அந்த கிரீட்டமும் கீழே கிடைக்கும்படியாக கட்டோரம் என்று சொல்லும்படியாக கடினமான நவரத்தனங்கள் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரீடமானது கீழே கிடக்க நாராயணன் கிடக்கிறான், இந்திரன் கிடக்கிறான், மற்ற தேவாதி தேவர்கள் எல்லாம் கீழே விழுந்து நமஸ்கரித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். அம்பிகை வேகமாக வருகின்றாள். சேடி பெண்களாக இருக்கப்பட்ட லக்ஷ்மி சரஸ்வதி இந்திராணி காளி எல்லாம் எச்சரிக்கின்றார்களாம், அம்மா பார்த்துப்போ, உன்னுடைய திருப்பாத கமலங்கள் ரொம்ப மென்மையானவை, அந்த மென்மையான பாத கமலங்கள் இருக்கின்றதே அந்த விரிஞ்சன் என்று சொல்லப்பட்டு பிரம்மாவினுடைய கிரீடத்தில் இடித்துக் கொள்ளலாம், நான்கு கரங்களோட அங்கே நீட்டி தன் உன்னை நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கின்றாரே அவருடைய கட்டோரமான அந்த மகுடத்திலே இடித்துக் கொள்ளலாம், அல்லது இந்திரனுடைய மகுடத்திலே இடித்துக் கொள்ளலாம், உன்னுடைய கால்களுக்கு ஊறு நேர்ந்துவிடும், பார்த்துப்போ பார்த்து தாண்டிப்போ என்று சொல்லும்படியாக சொல்லுகின்றார்களாம். ரொம்ப அழகான ஒரு ரசமான விஷயத்தை இந்த இடத்துல ஆதிசங்கரர் எடுத்துச் சொல்லுவார். அம்பிகை வருகிறாளாம் பரம வேகமாக. இந்த அம்பிகையும் பரமேஸ்வரனும் இருக்கப்பட்ட அந்த ஆனந்தம் இருக்கிறதே அதெல்லாம் பார்க்கணும்னா சில இடத்துல தான் பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். அம்பிகை வருகிறாள், இறைவனை எதிர்கொண்டு அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அந்த பரம ஆனந்தராக அந்த சிவபெருமான் பார்த்து சந்தோஷத்திலே புன்முறுவல் பொறுக்கிறாராம். அப்ப அம்பிகை கேட்டா, என்ன ஆனந்த பரிதராக இருக்கிறீர்களே, ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்கிறீர்களே, என்ன விஷயம்னு. அப்ப பகவான் சொன்னாராம், நம்முடைய குமாரன் இருக்கிறானே குமரக்கடவுள் முருகப்பெருமான், அவன் எனக்கு பிரணவத்தை உபதேசித்தான், என்ன ஆனந்தம் இது என்று சொன்னாராம். அந்த அம்பிகை அவளுக்கு இன்னும் பரம ஆனந்தமாக, என்ன என்னைக்குமே தன்னுடைய குழந்தைகளினுடைய பெருமையை கேட்கும் பொழுது பெற்றோர்களுக்கு பரம ஆனந்தமா இருக்கும். அவங்கள பத்தி சொல்றதை விட அவர்களுடைய குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆனந்தம் அதிகமா இருக்கும். சார், உங்க பையன் எவ்வளவு பெருமை தெரியுமா, உங்க பொண்ணு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு யாராவது தன்னுடைய குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு பரம ஆனந்தமா இருக்கும். அவர்களை பத்தி சொல்றதில்ல, அதே மாதிரி மாத்தி சொன்னா என்ன சேட்டை பண்றான் தெரியுமா அப்படின்னா எப்படி இருக்கும். இதை பல இடங்கள்ல பார்க்கலாம். இப்போ அம்பிகை பரம ஆனந்த பரிதராக இருக்கின்றார்களாம். கல்யாணி என்று சொல்லும்படியாக முகம் பிரகாசிக்க நிற்கிறார்களாம். இந்த முகம் பிரகாசிக்க நிற்கக்கூடிய அம்பிகையை எங்க பார்க்கணும்னா சில இடத்துல பார்க்கலாம். நீங்க மேலை திருமணஞ்சேரின்னு தேவாரத்துல எது பாடல் பெற்றதோ திருமணஞ்சேரின்னு இப்ப சொல்லுகிறோம். அது ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப எந்த கோயில் ஃபேமஸ் ஆகும்னா அங்கே போனால் நமக்கு ஏதாவது நடக்கும்னு பிரார்த்தனை ஸ்தலங்கள் எல்லாம் ஃபேமஸ் ஆகும். இல்லைன்னா எவ்வளவுதான் பாடல் பெற்ற ஸ்தலமானாலும் ஆகிறது இல்லை. அங்கே போய் நீங்கள் பார்த்துருக்கலாம் எதெல்லாம் பிரார்த்தனை ஸ்தலம்னா திருநள்ளாறு, திருநள்ளாறுல தர்பாரண்யேஸ்வரர்னு சொல்லி சிவபெருமான் சனிக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்ததாக சனிக்கு அவர் நல்லது செய்தார். அவருக்கு அந்த இடத்துல ஒரு கிரக பதவி கொடுத்தார். சிவபெருமான் சன்னதியில ஈயோட்டிட்டு இருப்பாங்க, ஆனா சனீஸ்வரன் சன்னதியில எல்லாரும் இருப்பாங்க. அவன் சனீஸ்வரனே கிடையாது, சனைச்சரன்,
மெதுவாக செல்லக்கூடியவன், மந்த கதியிலே செல்லக்கூடியவன் பேரு. ஆனா அவன் சன்னிதி நேரத்துல அப்படி எல்லாம் பட்டயம் போட்டிருக்கும், எல்லா இடத்துலயும் அவர்கள் போயிருப்பார்கள். சிவருமான் சன்னிதில யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன், இவன் தான் கொடுப்பான், எவனும் கொடுக்க மாட்டான். ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரவர்க்கு மிகவே, எம்பெருமானுடைய அடியார்களாக இருக்கின்றவர்களுக்கு எந்த நாய் என் செய்யும், வினைதான் என் செய்யும், இணை நாடி வந்த கோழ் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், ஒன்னும் செய்யாது. ஆனா எத்தத்தின்னா பித்தந்தெளியும்னு நம்ம அங்கேதான் போய் நின்று கொண்டிருப்போம், வேற எங்கேயும் நம்ம போய் நிற்கிறது இல்லை. மேலை திருமணஞ்சேரியில ஏன் இது ஃபேமஸ் ஆச்சுன்னு அதுக்காக சொல்ல வந்தேன். கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்காம இருந்தா கல்யாணம் நடக்கும்னு அங்கே போய் பார்க்கணும். அங்கே சோழர் காலத்து செப்பு சிற்பம், பரமேஸ்வரனும் பார்வதியுமாக கல்யாண கோலத்துல, மாப்பிளை கோலத்துல பரமேஸ்வரன் இருக்கிறார். மேலே பரிவட்டமானது வித்தியாசமான பரிவட்டம், மகுடம் கிடையாது, வித்தியாசமான பரிவட்டம். ரிஷபம் பின்னாடி நின்று கொண்டிருக்கும். அம்பிகையை தன்னுடைய கரத்தாலே பிடித்துக் கொண்டிருப்பார். மானும் மழுவும் ஏந்தி இருப்பார். அம்பிகையினுடைய தலை சிறிது தாழ்ந்து இறைவனுடைய திருப்பாதங்களை நோக்கி கொண்டிருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அந்த பகவானுக்கு அபிஷேகத்தை பண்ணி பஞ்சகச்சத்தை கட்டி மேல ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டு ஒரு மாலையை போட்ட பொழுது அப்ப பார்க்கணும். நீங்க பிரார்த்தனைக்காக இல்லை, பிரார்த்தனை இல்லாமையும் கூட போய் பகவானை பார்க்கலாம். அவ்வளவு அருமையான ஸ்வரூபம். பார்க்கும் பொழுது இப்படித்தான் இருப்பாரா மாப்பிள்ளைன்னு நாமே பாக்கிறோமே. ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பையன், அவனுக்கு ஒரு பொண்ணு, அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. கல்யாணத்துக்கு ஒரு 10 பேராது வருவாங்களா? 10 பேர் என்ன பண்ணுவாங்க? அவதான் ஏத்தி கொடுப்பாங்க. இல்ல அடேப்பா மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு அப்ப அவனுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணி என்ன அபிஷேகம் என்ன அவனுக்கு குளிப்பாட்டி விட்டு அப்பதான் குளிச்சிருப்பான். அவ்வளவு நாள் குளிக்கிறதே கிடையாது. என்னக்கே ஒரு நாள் இந்த தீபாவளிக்கு தேவலி குளிக்கிறதுன்னு இருக்கும் இல்லையா? அவனை குளிப்பாட்டி விட்டு அவனுக்கு நல்ல புது மாப்பிள்ளைக்கு நல்ல அருமையான ட்ரெஸ் போட்டு ஒரு மாலையை போட்டு கொண்டு வரும் பொழுது ஒண்ணுமே கவைக்கு உதவாதவனா இருந்தா கூட கம்பீரமா தலை நிமிர்ந்து நடப்பான். இவனே இப்படி இருந்தா சகல லோகங்களுக்கும் எவன் நாயகனாக இருக்கிறானோ, திரிலோக சுந்தரியாக எவள் இருக்கிறாளோ அவளை மனம் செய்து கொள்ளக்கூடிய சுந்தரேஸ்வரன் எப்படி இருப்பார்? சுந்தரேஸ்வரனாக இருப்பாள். அவளோ அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. இவன் சுந்தரேஸ்வரன், அலால சுந்தரன் போல கல்யாண சுந்தரேஸ்வரனாக அந்த இடத்துல நின்று கொண்டிருப்பார். அந்த கம்பீரம் இருக்கிறதே அதை பார்க்கணும். ரொம்ப அழகா அப்படி விரித்த படமமாக ஆர்வமாக ரொம்ப அழகாக இருந்து கொண்டிருப்பார். அதை பார்க்கறதுக்கே போகலாம். அதுல இன்னொரு அழகு என்னன்னா, மற்ற இடத்துல அம்பிகை எல்லாம் நின்று கொண்டு உயரமா இருக்கும், சிவபெருமான் சிவலிங்க ரூபமாக இருப்பார். மேலை திருமணஞ்சேரியில அம்பிகை உட்கார்ந்து கொண்டு சின்ன ரூபமாக இருக்கும், ரொம்ப சிறிய வடிவம். அதே மாதிரி தான் இன்னொரு அழகு உண்டு. திருநெல்வேலியில காந்திமதி அம்மை நல்ல உயரம் கம்பீரமாக அஜானுவாக வருவாள். ஆனா அங்க இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தம் பார்த்தா பரமேஸ்வரன் பிரிந்த மாறுகளும் அஜானுவாகுவா இருப்பார். அந்த சோமாஸ்கந்த வடிவம் பஞ்சமூர்த்திகள் எப்போ எல்லாரும் திருவிழாவுக்கு அழைத்து கொண்டு வருகிறார்களோ அந்த சோமாஸ்கந்த வடிவம். அம்பிகை கொஞ்சம் ஒல்லியா சின்னதா இருப்பா பக்கத்துல, அப்படியே நாணி கோணி தலை கொஞ்சம் சாய்ந்ததாக இருக்கும். இது புண்ணியவசத்தால, எங்க புண்ணியம் இல்லை, எங்களுடைய முன்னோர்களுடைய புண்ணியவசத்தினாலே திருநெல்வேலிக்கு நாங்க போன பொழுது அன்னைக்கின்னு பார்த்து திருநெல்வேலி திருநெல்வேலியான சரித்திரம் இங்கே திருவிளையாடல் நடந்து கொண்டிருந்தது. அதாவது நெல்லுக்கு வேலி கட்டின திருவிளையாடல் அன்னைக்கு மத்தியானம் நடத்து கொண்டிருந்தார்கள் அந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல. பகவானுக்கு அவ்வளவு அபிஷேகம் இதுமாக செய்த பொழுது அந்த மார்படம் பார்க்கணுமே, அவ்வளவு அழகான சுரூபம். அதே போலத்தான் சீர்காழி தோணியப்பர். கீழே இருக்கக்கூடியது சிவலிங்க சுரூபம், மேல திருத்தோணியப்பராக பார்வதியும் பரமேஸ்வரனும் சிலாரூபமாக சுதை வடிவத்திலே அமர்ந்திருப்பார்கள். மானவும் மழுவும் கையில இருக்காது, இரண்டு விரலை மட்டும் அப்படியே அந்த முதிரையோடு இருந்து கொண்டிருப்பார். மான மழு ஏந்தி கொண்டிருப்பதை போலவே அந்த கம்பீரம் இருக்கிறதே, அவங்கதான் மாப்பிள்ளை, அவதான் பொண்ணு, மனப்பொண்ணு. அந்த கம்பீரமும் ஆனந்தமும் எப்படி இருக்குன்னா போய் நீங்க இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் பார்க்கணும், பார்த்தா தெரியும். இந்த பிம்பங்களுக்கே இவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வடிவம் இருக்கும் என்று சொன்னால் சுந்தரேஸ்வரன் அப்ப முருகப்பெருமானிடத்திலே பிரணவ உபதேசம் கேட்டுக்கொண்டு வருகிறான்னா அப்ப எவ்வளவு ஆனந்தத்தோடு அவன் இருந்திருப்பான்னு கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வேறணும் கிடையாது. கற்பனை தான் செய்ய முடியும் நமக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப அப்படியே வந்து அணைத்துக் கொண்டு, அம்பிகையை அணைத்துக் கொண்டு அந்த புறத்திற்குள்ள வருகின்றாராம் சிவபெருமான். வந்து அவள் இடத்துல சொல்லுகின்றார், நம்முடைய குமாரனை யார் என்று நினைத்தாய்? அந்த குமாரனை என்னை மானமிக்க சுருதி எல்லாம் என்ன சொல்லும்? இந்த வேதங்கள் சொல்லும் பொழுது
என்னை சொல்லும் பொழுது சதாசிவோம் என்று ஒரு முறை ஓங்காரத்தை சொல்லும். நம்மையும் நம் புதல் பனையும் அன்றே மானமிக்க புகழ் சுருதியெல்லாம் பிரணவத்தின் பொருளாக விளம்புமாறே. அவன் என்ன ஆகும், பிரணவத்தின் பொருளாக இந்த சுருதியெல்லாம் என்னை சொல்லும். அப்படி சொல்லும் பொழுது சதாசிவோமே அஸ்து சதாசிவோம் என்று என்னை ஒரு முறை ஓங்காரத்தாலே இந்த வேதங்கள் சொல்லும். எக்கலைக்கும் பூதங்கள் எவற்றினுக்கும் பிரமனுக்கும் ஈசன் எண்ணத்தக்க முதல் பரப்பிரமன் சதாசிவன் ஓம் என வேதம் சாற்றுமல்லால் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவனாக இருக்கப்பட்ட இறைவனை சதாசிவோம் என்று ஒருமுறை சொல்லுமே அல்லாது முருகப்பெருமானை சொல்லும் பொழுது முக்கனல் சூழ் வெழுவியில் சுப்பிரமணியன் ஓம் எனவும் உக்கார் கூறும் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று மூன்று முறை சொல்லும் என்று காஞ்சி புராணத்தை சொல்லுவார். சிவபெருமான் தேவர்களிடத்தில் கூறியதாக இந்த ஒரு சரித்திரம் ஒன்று பாடலானது வரும். அப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சமானன், சிவனே முருகன் முருகனே சிவன். ஆனால் இவனே உயர்ந்தவன் அதிகன் என்று சொல்லும்படியாக, இவனே உயர்ந்தவன் என்று சொல்லும்படியா அக அயனன ஆகி அயனன ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேல இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோன இருநில மீதில் எழியனும் வாழையன முது முன்னோடி வரவேணும் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அகனன ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேலாய் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடியவன் என்று அதை சொல்லுவார்கள். இதுல இன்னொரு அழகு என்னன்னா, அருணகிரிநாதர் பாடும்பொழுது முருகப்பெருமானை பாடும்பொழுது இவனே சிவபெருமான் என்று பாடுவார். அதுவும் சிதம்பரத்துல பாடும்பொழுது அவகுணவரகனை என்று சொல்லக்கூடிய திருப்புகளிலே உம்பர் சேரும் மகபதி பூக்கள் புலியூர் வாழு நாயகர் மடமகில் மகிழ் உறவானாடர் கோயன மலைமகள் பூமை தரு வாழ்வே மனோகர மன்றுள் ஆடும் சிவ சிவ ஹர ஹர தேவானமோ நம தரிசன பரகதி ஆன

0: மன்றுளாடும் சிவசிவ ஹரஹர தேவா. இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். சிவசிவ ஹரனுக்கு தேவன், அவனுக்கு தேவனாக இருக்கப்பட்டவன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பின்னாடி பார்க்கும் பொழுது
1: திரிபுரமேரி செய்த கோவே நமோ நம,
0: திரிபுரத்தை எரித்தவனே என்றும் பாடுவார். அதாவது சிவனே முருகன், முருகனே சிவன் என்று சொல்லும்படியாக அவனே சிவன், சிவனே முருகன் என்று அருணகிரிநாதர் இடத்துல சொல்லுகின்றார். நாமே அவன், ஆனால் அவனுடைய மகிமையை அவனுடைய புகழை சொல்ல வேண்டும் என்றால் 100 கோடி கல்பமானாலும் சொல்ல முடியாது. இது சிவபெருமான் சொல்லுகின்றார். உடனே ஆச்சரியத்தினாலே பார்வதி கேட்கின்றார்களாம், நாதா பரமேஸ்வரா, உங்களுடைய வாயாலேயே 100 கோடி கல்பமானாலும் சொல்ல முடியாத பெருமை உடையவன் என்ற நம்முடைய குமாரனை சொல்லுகிறீர்களே, அப்படி சொன்னா அவனுடைய சிறப்பு என்னன்னு எனக்கு கொஞ்சமாவது சொல்லக்கூடாதா என்று அந்த இடத்துல கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொன்னாராம், கல்யாணி நீ கேட்கறது பிரியமுள்ள கல்யாணி, எப்படி எத்திர எத்திர ஜெகத் யத்மின் தேவ திரியங் நராதிஷுகு வீரியம் ஸ்ரீ ரதி காந்திர் யா வித்யா ஞானாதிகம் பிரியே தத் சர்வமஸ்ய கல்யாணி விபூதிர் இதுநிச்சிதம் என்று சொல்லும்படியாக, பிரியமுள்ள கல்யாணியே, இந்த பிரபஞ்சத்திலே எதெல்லாம் தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் எல்லா இடத்திலேயும் வீரியம் ஸ்ரீ ரதி காந்தி வித்யா ஞானம் இதையெல்லாம் எல்லாம் என்ன என்ன இருக்கின்றதோ எல்லாம் முருகப்பெருமானுடைய மகிமையே. 100 கோடி வருடங்களானாலும் கல்பங்களானாலும் எவனுடைய மகிமையை சொல்ல முடியாதோ, நீ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கப்பட்ட ஜீவர்களுக்காக தயையோடு கேட்கிறாய், அதனால சிறிது உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுடைய மகிமையை பற்றி பரமேஸ்வரன் சொல்லுகிறார். மற்ற யாராரோ வந்து சொல்றது பெரிய விஷயம் இல்லை. உலகங்களெல்லாம் எவனை துதிக்கின்றதோ, உலகங்களெல்லாம் எவனை தோத்தரித்து இவனே காரண கர்த்தா இவனே நம்முடைய நாதன் என்று சொல்லுமோ, அந்த சகல ஜகத்துக்கும் நாதன் என்று சொல்லப்பட்ட பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் சிவபெருமான் சொல்லுகின்றார் முருகப்பெருமானுடைய மகிமையை பற்றி. இவன் எப்பேற்பட்டவன் என்று சொல்லும்படியாக அவனுடைய மகிமையை பற்றி சொல்லுகிறார். இந்த ஒரு சின்ன இதுல ஒரு அழகு நயம் பார்க்கலாம். கச்சியப்பரத்தனுடைய கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது இந்த உற்பத்தி காண்டத்துல இவர் சொன்னார் என்று சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய மகிமையை அவருடைய விஸ்வரூபத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அமைக்கிறார். ஆனா ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும், அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் செய்த பிறகு பார்வதிக்கு சொல்லும்படியாக இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டுலேயுமே ஒரு அழகான விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்திருப்போம் இவன் எவ்வளவு உயர்ந்தவன், உலகத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாம் எது உண்டோ அதெல்லாம் மிகச்சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இவனுடைய மகிமையினாலே இருக்கின்றது என்று சொல்லும்படியாக, எப்படி விபூதி யோகத்திலே பகவான் பகவத்கீதையில சொல்லுவானோ, கிருஷ்ணன் நானே அது நானே அதுன்னு, இது சிவபெருமான் சொல்லுகிறார். முருகப்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று இந்த சிறந்த பொருள்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல எது உண்டோ அந்த சிறந்த பொருள்கள் எல்லாம் எது எது என்று சொல்லி பட்டியலிட்டு முருகப்பெருமானுடைய மகிமையை சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, இங்க இன்னொரு அழகும் பார்க்கலாம். கச்சியப்பர் சில விஷயங்களை ஸ்காந்தத்துல ரொம்ப சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கும், அதை மிக விரிவாக ஸ்காந்தமே ரொம்ப விரிவா சொல்லியிருக்கும். அது அவ்வளவு பெருசு, ஸ்காந்தமே 100,000 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகா புராணம். ஆனா அந்த புராணத்துல கூட சில விஷயங்கள் சுருக்கமா இருந்தா அதை விவரித்து இந்த இடத்துல சொல்லியிருப்பார். இதை சொல்லும் பொழுது விஷ்ணுவுக்கு கர்ப்பவங்கம் செய்திருக்கக்கூடிய சில திருவிளையாடல்கள் இதையெல்லாம் ரொம்ப விரிவாக ரெண்டு இடத்துலையும் சொல்லுகின்றார்கள். விஷ்ணுமானவர் வராகாவதாரம் எடுத்த பொழுதும் கூர்மாவதாரம் எடுத்த பொழுதும் தன்னுடைய ஆணவத்தினாலே உலகத்தையே அலைக்கழிக்கும் பொழுது முருகப்பெருமான் கூர்மத்தினுடைய தலையிலே அடித்து அதனுடைய ஓட்டை பிடுங்கி கொண்டு வந்து, ஏன்னா கூர்மமான ஆமைக்கு ஓடுதான் முக்கியம், அந்த ஓட்டை கொண்டு வந்து பரமேஸ்வரன் இடத்துல கொடுத்தாராம். அதனால தான் சிவபெருமான் ஆமையோட்டை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர். இது தேவாரங்கள்ல பார்த்திருக்கலாம். அதே போலத்தான் வராகமானது உலகத்தை காத்த பொழுது தானே காத்தது என்று வராகவதாரம் செய்த அந்த பெருமான் ஆடின பொழுது அகங்காரத்தினாலே அதனுடைய கோட்டை, அதாவது பல்லு இருக்கிறதே கோரை கொம்பு, அதை உடித்து கொண்டு வந்து கொடுத்தார் என்றெல்லாம் பலவிதமான சரித்திரங்களை இந்த இடத்துல சொல்லுகின்றார். முருகப்பெருமானுடைய சிறப்பு எப்பெறப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். இது அருணகிரிநாதர் எல்லாம் பாடும்பொழுது அருணகிரிநாதர் பரமானந்தமா பல இடத்துல பாடுவார். கனக

பெருமாளேன்னு கடைசியில முடிக்கக்கூடிய அருணகிரிநாதர் அவருக்கு இது போதலை. முருகப்பெருமானை பெருமாளே பெருமாளேன்னு கடைசியில சொல்லி போதவில்லை. அதனால என்ன பண்றார், சிதம்பரம் திருப்புகழ்ல இன்னும் பெரிய பாடல், முருகப்பெருமானை ஒவ்வொரு வரைக்கும் பெருமாள்கான் அதை பாரு அதை பாரு என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானை சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, அவன் எப்பேற்பட்டவன், தூங்கியா தூ தீத்த

சிறபை ரூப கணத்த அரித்தோலசனத்தி உமை அருள்பாலா தூய துதித்தவர்கள் நேயா எமக்க மிர்ந்த தோகா கடப்ப மலர் அணிவோகோ நேயேடார் கோகல் சுரூபியானதனத்தி மிகும் ஏறாள் குரத்தி திரு மணவாழீசா தனி போலீசை வாழ்வே சுரத்திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே வாராய் மன

அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். காரணம் என்னன்னு கேட்டா, என்னுடைய வாழ்விலே என்னுடைய கவலையை நீக்கின பாடல் இது. என்னுடைய வாத்தியார் சொல்லிக் கொடுத்தப்போ இது வந்து எனக்கு தெரிந்த ஆடி கிருத்திகையோ அல்லது கந்தசஷ்டி சமயத்திலேயோ முதன் முதல்ல இந்த பாடலை கேட்டேன். ரொம்ப அற்புதமா காம்போதியில பாடுவார். அப்படி முருகப்பெருமானுடைய ஊர்வலம் நடக்கும் பொழுது பாடினார். அதுக்கு பின்னாடி இந்த பாட்டு எனக்கும் சொல்லி கொடுத்தார். இதுல வாராய் மனக்கவலை தீராய் நினைத்தொழுது வாரேன் எனக்கெதிர்முன் வரவேணும் என்று மனக்கவலையெல்லாம் தீக்கக்கூடிய திருப்புகழ் இது. யாருக்காவது கவலை இருந்தது என்று சொன்னாலும் இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள், பாடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது அனுபவ வார்த்தையாக சொல்லுகிறேன். இருக்கட்டும், அதுல சொல்லும் பொழுது இது சிதம்பரம் திருப்புகள். நாடா பிறப்பு முடியாதோ என்று சொல்லும்படியாக, நாடா பிறப்பு முடியாதோ என கருதி நாயேனற்றும்

0: திருப்புகள். அதுல சொல்லும் பொழுது தூயா துதித்தவர்கள் நேயா எமக்கு அமிர்த தோழா கடப்ப மலர் அணிவோனே என்று சொல்வார். தோழனாகவும் இருக்கப்பட்டவன், நமக்கு எந்த விதத்திலேயும் இறைவன் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் என்று பாடுவாரே அபிராமிப்பட்டார். அது மாதிரி இவன் எப்படி இருக்கிறான், எல்லாமாக இருக்கிறான். எனக்கு துதித்தவர்கள் நேயனாக இருக்கக்கூடியவன், எனக்கு அமிர்த என்றைக்கும் அழியாத தோழனாக.
1: அன்பார்ந்த நேர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ரிஷப விரதத்தின் மகிமை. ரிஷப விரதமானது சூரியன் ரிஷப ராசியில் இருக்கும் பொழுது, அதாவது வைகாசி மாதத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமி திதியில் அனுஷ்டிக்க வேண்டிய விரதமாகும். அன்றைய தினம் அதிகாலையில் கண்விழித்து எழுந்திருந்து ரிஷப வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் ஸ்ரீ உமா பரமேஸ்வரரை வணங்கி துதித்துவிட்டு சுத்தமான நீரில் நீராடி சந்தியா வந்தனம் முதலான நித்திய கர்மங்களை நிறைவுடன் செய்து முடிக்க வேண்டும். பிறகு பொன்னினாலாவது வெள்ளியினாலாவது உமாதேவியோடு ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் பிரதிமையை செய்து அதற்கு விதிமுறைப்படி பஞ்சாமிர்தம் முதலான திவ்யமான பொருள்களால் அபிஷேகம் செய்வித்து சிறந்த பாயசம் முதலான சுத்தானத்தை நிவேதனம் செய்ய வேண்டும். இம்மாதிரி பூஜை செய்தான பிறகு தன் சக்திக்கு ஏற்ற விதத்தில் சிவபக்தர்களான அந்தன சிரேஷ்டர்களுக்கு திரவியங்களை தானமாக கொடுத்து பிறகு சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே பரமேஸ்வரரை வலம் வந்து நமஸ்காரம் செய்து சிறிதளவு காணிக்கையும் அவருக்கு செலுத்திவிட்டு உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியோடு வீடு திரும்ப வேண்டும். பிறகு சிவபக்தர்களான வேதியர்களோடு சேர்ந்து கொண்டு சுத்தாண்ணம் சர்க்கரை பொங்கல் அப்பம் பணியாரங்கள் பழவகைகள் முதலான உணவுப் பொருட்களை விரதத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில் உண்டு மகிழ வேண்டும். பிறகு மாலை நேரத்தில் சந்தியாவந்தனம் முதலான நித்திய கர்மங்களில் செய்து முடித்துவிட்டு இரவில் ஒரு ஜாமம் வரையிலும் சிவபுராணங்களை பற்றிய மகிமைகளை கேட்டு மகிழ வேண்டும். அதன் பிறகு வெறும் தரையில் படுத்து நிம்மதியாக கண்ணுறங்க வேண்டும். மறுநாள் காலையில் உறக்கத்திலிருந்து எழுந்தானதும் நித்திய கர்மங்களை நியம விதிப்படி செய்து முடித்துவிட்டு அந்த உமா பரமேஸ்வரரின் பிரதிமையை சிவபக்தரான அந்தன உத்தமர் ஒருவருக்கு பக்தி சிரத்தையோடு தானமளிக்க வேண்டும். இந்த ரிஷப விரதத்தை எந்த மனிதர்கள் இவ்விதமாக சிறிதும் குறைபாடின்றி அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் தனம் கல்வி ஆரோக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் முதலான அனைத்தும் நிறைந்து பெருகும். முன்பொரு சமயம் திருமால் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் மகிமையால் பரமசிவனாரின் அருளை பெற்று ஏராளமான ஐஸ்வர்யங்களையும் அடைய பெற்றார். மேலும் பட்சிகளின் அரசனான கருடனையும் தமக்கு வாகனமாக அடைய பெற்றார். தேவேந்திரனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததன் விளைவால் மிகச் சிறப்பு வாய்ந்த ஐராவதத்தை தன் வாகனமாக அடைய பெற்றான். அவ்வாறே அக்னிதேவன் ஆட்டுக்கடாவை தன் வாகனமாகவும் யமதர்மன் எருமை கடாவை தன் வாகனமாகவும் நிருதேவன் மனிதனையை தன் வாகனமாகவும் வருணதேவன் முதலையை தன் வாகனமாகவும் வாயுதேவன் கிருஷ்ணசாரம் என்னும் மானை தன் வாகனமாகவும் குபேரன் அழகான புஷ்பக விமானத்தை தன் வாகனமாகவும் ஈசானதேவன் தர்மத்தின் வடிவான காளையை தன் வாகனமாகவும் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய ஒரே ஒரு சக்கரம் அமைந்த ரதத்தையே தன் வாகனமாகவும் சந்திர பகவான் அநேக விதமான ரத்தினங்களினால் அமைந்த வினோதமான விமானத்தை தன் வாகனமாகவும் இந்த மேலான ரிஷப விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக அடைந்திருக்கிறார்கள். முன்னொரு காலத்தில் மகாராஷ்டிர தேசத்தின் மன்னனான விஸ்வசேனன் என்பவர் சிறந்த தபசீலரான வசிஷ்ட மகரிஷியிடம் சென்று முன்பு நடந்து போனவற்றையும் இனி நடக்கப்போதும் ஆகிய சில அற்புத விளைவுகளை பற்றி தனக்கு தெரிவிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டான். உடனே முக்காலத்தையும் நன்கு உணர்ந்த ஞானிகளில் தலை சிறந்தவரான வசிஷ்ட முனிவர் அந்த அரசனின் விருப்பப்படியே அவற்றை கூறி அருளினார். அரசனும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தவனாக வசிஷ்ட முனிவரை வணங்கி, தபசீலரே, தாங்கள் எனக்கு இப்போது கூறியவை அனைத்தையும் எந்த சக்தியை கொண்டு தெரிவித்தீர்கள்? அவற்றை தாங்கள் அறிந்து கொண்ட விதம் தான் எவ்வாறு? அதையும் தாங்கள் கூறி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். உடனே வசிஷ்ட முனிவர் அவனை நோக்கி, அரசனே, அதிக சிறப்பு வாய்ந்ததும் மகிமை பொருந்தியதுமான ரிஷப விரதத்தை நான் அனுஷ்டிப்பதன் மகிமையாலேயே எனக்கு முக்காலங்களையும் அறிந்து உணரும் ஞானம் ஏற்பட்டது. மேலும் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததன் மூலமாக நான் எல்லா மனோ விருப்பங்களையும் விரைவில் அடைய பெற்றேன் என்று கூறினார். அதை கேட்ட அரசன் பெரு வியப்பு அடைந்தவனாக தானும் அந்த விரதத்தை மேற்கொண்டு அதை சிறப்புடன் செய்து முடித்தான். அதன் மூலமாக முக்காலத்தையும் உணர்ந்து அறியும் வாய்ப்பு அவனுக்கும் கிட்டியது. இவ்வாறாகவே சந்துஷ்டன் என்ற அரசனும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக 8 சித்திகளையும் அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைய பெற்றான். முன்பொரு சமயம் வித்ருதன் என்ற ஓர் அரசன் மகிமை வாய்ந்த இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக சரீரத்துடனேயே 7 பாதாள உலகங்களிலும் பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன் முதலானவர்களின் உலகங்களிலும் தன் மனம் போனபடி உலாவி வந்து அந்தந்த உலகங்களில் உள்ள அற்புத காட்சிகளை எல்லாம் கண்டுகளித்து வந்தான். இவ்வாறாக அவன் நீண்ட காலம் வரையிலும் இந்த திவ்யமான விரதத்தை அனுஷ்டித்து கடைசியில் தன் புத்திரர்களுக்கும் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் முறைகளையும் அதன் மகிமையும் பற்றி கூறிவிட்டு பிறகு காயசித்தியை அடைந்து சிவயோகியாக திகழ்ந்தான். இம்மாதிரியாகவே அநேகர் இந்த ரிஷப விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக தாங்கள் விரும்பிய சகல மனோ விருப்பங்களையும் எளிதில் அடைய பெற்று முடிவில் மோட்சத்தையும் அடைந்திருக்கிறார்கள். வணக்கம். ஓம் சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

எண்ணிய பொருளாம் இனிதின் கண்ணுதலுடையதோர் கடித்து பன்னவன் மலரடி படிந்து போற்றுவார் பன்னவன் மலரடி பணிந்து அவநன்றி ஓரணுவும் அடையாது என்பவர்கள் அடையந்து அவநன்றி ஓரணுவும் அடையாது என்பவர்கள் அநேகரும் புவனங்கள் கண்டதனை உண்மை என தெளிய வைப்பால் புவியில் இல்லையே அவன்பறிவனாகும் அம்பலத்தில் ஆடுகின்றான் என்று காட்டும் தவம் இவர் இருவர் செய்த செயல் உலகில் முக்கவும் சமர்த்தித்தானே தவம் இவர் இருவர் செய்த செயல் உலகில் முக்கவும் சமர்த்தித்தானே நாட்டுக்கு நன்மை செய்தோர் பல பேர் உண்டு நாட்டியத்தை தந்தவர்கள் யாரும் இல்லை வீட்டுக்கு போவதுதான் பெரிதே அல்ல விமானாகும் காட்டுக்கு போவதற்கு முன்னே நீங்கள் கரகரவெற்று நடனம் கண்டுவாரியே பாட்டுக்கும் பாட்டுக்கும் ஆடுகிறார் பதஞ்சலியை புலிமுனியை பாடுவீரே பாட்டுக்கும் பாட்டுக்கும் ஆடுகின்றார் பதஞ்சலியை புலிமுனியை பாடுவீரே திருச்சம்பரம் பிடியலா.

விழிகிறால் வழிபடும் கடியுலாம்பொழில் காலப்பேரன்டியுலாம்பொழில் நோபுரம்

பாட்டுக்கிட்ட
எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும், எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மஞ்சு வந்தான் மாணியூர், எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மஞ்சு வந்தான் மாணியூர். இன்னொரு பாடு சொல்றேன், ஆடுகின்ற கூத்தனுக்கு பாடல் தான அவசியமா வேண்டியுள்ள ஆகையாது. ஆடுகிற கூத்தனுக்கு பாட்டு அவசியம், கூத்தாடுறவனுக்கு பாட்டு இருந்தா ஆட்டம் நல்லா ஆட்டம், ஆடலும் பாடலும் ரெண்டு ரெண்டு நெருங்கியது நெருங்கியது ஆனந்தமி மாதிரி, ஆடலும் பாடல ஆனந்தமி மாதிரி அவ்வளவு நெருக்கம். ஆடல் ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியை வாடி ஏத்தனம் வாட்டந்தமி என்பது நம்ம வாட்போக்கி தேவாரம். ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியை வாடி ஏத்தனம் வாட்டந்தமி, அதனாலே பாட்டுக்கு அவன் ரொம்ப ஆசைப்படுறான். ஆட தேவரமான ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க வாத ஒரு வள்ளல் ஒன்னோட படிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல விடாது. ஆடுகின்ற கூத்தனுக்கு பாடல் தானும் அவசியமா வேண்டியுள்ள ராக யானை, பாடுகின்ற புலவனுக்கு எந்த பாடு பட்டாலும் நல்லது என்று ஒருவருக்கு ஓடு கொண்டு சோறு இறந்து கொடுத்தான். திருக்கச்சூர்ல ஓடு கொண்டு சோறு இறந்து கொடுத்தான் நல்ல உத்தமனா வாத ஊர் புலவனுக்கு ஏடு கொண்டு எழுதினான் மனுஷு வந்தான். இப்படியும் ஓர் கடவுள் உலகிருந்தோ என்பது அந்த வாத ஊர் வள்ளல்ங்கிற நூலிலே ஒரு பாடு. அதனாலே பாட்டு என்பது தோத்திரம் தோத்திரம் அச்சனை வாட்டையாக அதனால் நன்மையில் நம்மை சொத்தமிழ் வாடுகின்றார் தூவரை வாடுவாயார் என்பதும் தெரிய போறாங்க. அதனால இப்படி பாட்டு அருளாளர்களாலே பாடுகின்ற பாட்டுக்கு அவனுக்கு ஏராளமான யாருக்கு சொல்வாங்க என்ன காரணம் என்றால் அப்படி பாடுகின்றவர்கள் அந்த பாட்டினாலே அவர்கள் உயர்கிறார்கள். அந்த பாட்டை பின்னாலே வருகின்றவர்களா பாடுவதனால பேசுறவர்கள் பாடுகிறவர்கள் எல்லாம் உயர்கிறார்கள். பாடுகின்ற தேவாராஜ் திருமுறைகளை பாடுகின்ற அவர்களுக்கு திருவுருளை தந்து விட்டான். அந்த பாடல் மூலமாக பின்னாடி வருகின்ற உயிரிழக்கெல்லாம் அவர் கிடைக்கிறது. அதனாலதான் அவங்க பாட்டில் ஆசைப்படுறா அவனுக்கு பிள்ளைகள் எல்லாமே அந்த பாட்டை கேட்டு படித்து உருப்படியாகட்டுமே என்கிற எல்லத்தினாலே அவன் பாட்டுக்காக அவனுக்கு வருகிறான். அதனால அந்த பாட்டுக்கு ஒத்தரம் என்பது அது நம்முடைய சைவத்திலே வந்து சிறப்பாக இருப்பது திருமுறை பன்னிரு திருமுறையும் ஒத்தரங்களிலே மற்ற எந்த சமயத்திலையும் அந்த அளவுக்கு தோத்திரமே கிடையாது. நம்ம சமயத்துல இருக்கிற மாதிரி தோத்திரம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஏதோ பண்ணி வச்சிருக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சதை பண்ணி வச்சுக்கான். இது அது வேத சாரமாக இருப்பது, வேதாகம சாரமாக இருப்பது நம்முடைய திருமுறைகள், வேதாகம சாரமாக இருப்பது நம்முடைய திருமுறைகள். அதனால இந்த மாதிரியான தோத்திரம் இந்த மாதிரியான கருத்துள்ள பாட்டு வேற எதுவும் கிடையாது. அதை நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போல் உண்டோ, நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போல் உண்டோ, நின்றுதான வல்லவரில் உமை போல் உண்டோ, அவன் ஆடிக்கிட்டே இருக்கிறா, அவன் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்பா, நின்றுகிட்டே இருக்கிறா, காது வலிக்குமோ வலிக்காது நின்றுகிட்டே இருக்கிறா பார்த்துக்கிட்டே இருக்கிறா, நின்றுதான வல்லவரில் உமை போல் உண்டோ. பொருத்தி வைக்கின்ற ரெண்டு பேர்த்தியே அவன் ஆட இவ பார்க்க பொருத்தி வைக்க பதஞ்சலி புதியை போல பூவுலையும் முனிவர் உண்டோ கிடையவே கிடையாது. அவ வந்து முயற்சி உள்ள கூத்தே இல்லை, அவ வந்து முயற்சி உள்ளேன்னு வச்சிருக்க ஏது அந்த கூத்து. அதனாலே அப்படி பொருத்தி வைக்க பதஞ்சலி புதியை போல பூ உலையில் முனிவர் உண்டு போற்றி செய்ய அடுத்த முல திருமுலை போல் நூலும் உண்டு, அடுத்த முல திருமுறை போல் நூலும் உண்டு, அரிசிக்க தில்லைவாழ் அந்தனர் போல் உண்டு, கருத்துள்ள சைவம் போல் சமயம் உண்டு, காசி நீதி இந்தி நீதி என்பது அந்த பதஞ்சல் வியாகரமாக மறுப்போம். அதனாலே தோத்திரம் என்று சொன்னால் நம்முடைய திருமுறை தான் மிக சிறப்புடை, மிக சிறப்புடை. அதனாலே பாடுவதற்கு நால்வர் போல் பாடுவதற்கு யாரும் இல்லை என்று கூட அந்த பதஞ்சல் வியாகரமாக. அதனால இப்படி இந்த காரணம் அத்தியும் சாமி காட்சி தந்தார், இவர்களுக்கு சிவகணம் இயற்ற கொடுத்தாரு, சுவாமி ரிசர்வாகனத்தில் உமாதேவியோடு பூலகணங்கள் புடைசூழ அந்த இடத்துக்கு காட்சி தந்தார். அந்த காட்சியை கண்டு சுவாமியை தோத்திரம் பண்ணினார்கள். தோத்திரம் என்றால் நல்ல சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்ததாகி அவருடைய பெருமை பொதிந்ததா இருக்கின்ற தோத்திரம். அந்த ஜெயஜயங்கிறதுல ஒரு ரெண்டு பாட்டு மறுபடியும் சொல்ல பாருங்க, தூங்கீருள் அல்லவ சோதியும் அல்லவர், தூங்கீருள் அல்லவ சோதியும் அல்லவர், சாமி இருளும் அல்லவா ஒளியும் அல்லவா, சோதியனே துண்ணீருளே தோன்றா பெருமையின சிவராசன் மாணிக்கவா, சோதியமாய் இருள் ஆயினாருக்கு துன்பமாய் இன்பம் ஆயினாருக்கு என்பதும் திருப்பூர் சொன்னவா. இது என்ன இப்படி பாடுறாருன்னா, இருளும் அல்லவா ஒளியும் அல்லவா, உலகத்துல காணப்படுகிற இருளும் அல்ல, அப்படி உலகத்துல காணப்படுகிற இருள் இந்த புறையுள்ள கொலை இந்த இருளும் அல்ல இந்த ஒளியும் அல்ல இவர்களை கடந்து, தூங்கிருள் அல்லவ சோதியும் அல்லவ ஓங்கு புறத்துடன் உள்ளிவை அல்லவ, புறத்திலையும் இல்லையா அகத்திலையும் இல்லையா, புறத்திலையும் இல்லை அகத்தில எல்லாவற்றையும் கடந்து இருக்கிற நிலையே அப்படி சொல்லுகிறார். தாங்கும் அகத்தோடு சத்த அசத்து அல்லவர், அகத்தும் அல்ல சத்தும் அல்ல அகத்தும் அல்லவர், வீங்குனை அறிகுவது எவ்வகை செயசய, இப்படி இருக்கின்ற உன்னை எப்படி அறிய முடியும், உயிர்களால எப்படி அறிய முடியும், நுண்மையும் அல்லவ நுவலுறு பன்மையும் வன்மையும் அல்லவ, நுட்பமும் அல்ல சூக்கமும் அல்ல தூலமும் அல்ல, சூக்கமும் அல்ல தூலமும் அல்ல, வன்மையும் அல்லவா
உன்னுடைய உண்மையை இன்ன தன்மையன் எந்தறியொன்னா எவ்வளவு இன்ன தன்மையன் எந்தறியொன்னா இவன் ஒருவாறு செய்த ஒருவாறை உயிர்களினுடைய அறிவியினாலே அளவிட முடியாது கருதுவிடும். அது இப்படியே இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுவனாலே அப்படியே அந்நிறமா அவ்வண்ணமா அவன் அருளே கண்ணாக காணினான். அவ்வளவுதான், அவன் அவளே கண்ணாக காணினல்ல. அது இப்படியே இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுவனாது. அதுக்கு மேல சொல்றாரு 46வது பாட்டு பாருங்க. அரிய தீர்த்த யாத்திரையால் ஆகம் மெலிந்து வயதென்னே தீர்த்த யாத்திரை தீர்த்த யாத்திரை யாகங்கள் தானங்கள் தர்மங்கள் இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது அல்லவா, நிறைய இப்படி போறாங்க அல்லவா, தீர்த்த யாத்திரை முதலானதெல்லாம் போகிறார்கள், தர்மத்தை செய்கிறார்கள், யாகத்தை செய்கிறார்கள், அவ்வளவு யாகம். இதனாலையெல்லாம் உடல் வாடுவது பொருள் செலவாகிறது இவைகளெல்லாம் இருக்கும். சரி, அந்த தீர்த்த யாத்திரையினாலும் யாகத்தாலும் மெலிந்து பயனென்னே பெரிய யாக இனிதிழைத்து பெருதற்கரிய பேர் என்ன அரிய தீர்த்த யாத்திரையால் ஆகம் மெலிந்து பயன் என்ன தீர்த்த யாத்திரை என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் சென்று ஆடுது.

ஓட்டக்கூடத்துல வச்சு மேல மூடி போட்டு மூடுறாரு. தண்ணி அப்படி இருக்கும் இல்ல. காவிரி ஆடில தூங்குதன் தம் குமரி துறையாடிலன் இங்கு ஈசன நாதவருக்கு இல்லையே என்றெல்லாம் அப்பர் சாமி அதுல சொல்றாரு. அதுபோல தீர்த்த யாத்திரை முதலானவர் எல்லாம் நமக்கு உடன்பாடுதான், புறம்பல்ல. ஆனாலும் சிவருமானத்திலே அன்பு உண்டாகி சிவனை பரம்பொருளிருந்து தெளிந்தவனை பூசிக்காதவர்களுக்கு அந்த தீர்த்த யாத்திரையினாலே பலது அப்படின்னு சொல்றாரு. இவர் எப்படி சொல்றாருன்னா, அரிய தீர்த்த யாத்திரையால் ஆகமில் இருந்து பயனென்னே, பெரிய யாக இனிது இழைத்து பெறுவதற்கரிய பேரென்னே, கரியமிடத்து வெண்ணேற்று கருணை கடலும் திருநாமம் உரிய உவப்பின் மறுத்த வல்லாருக்கு எல்லா பயனும் உளவாமார். அதனால உன்னுடைய திருநாமத்தை நன்றாக ஸ்மரணம் பண்ணுகின்றவர்களுக்கு ஜெபிக்கின்றவர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். திருநாமத்தை ஜெபிப்பவர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். தீர்த்த யாத்திரை முதலியன செய்து உன்னுடைய திருநாமத்தை எண்ணாதவர்களுக்கு பலன் இல்லைங்கிறார். திருநாமத்தை திருநாம அஞ்சலுத்தும் எப்பாராயில் தீவண்ணர் தரம் ஒருக்கார் பேசாராயில் வருதல்லவா அப்பர் திருத்தாண்டகம். அதனாலே இப்படி உலகத்தில் இருக்கின்ற இந்த தீர்த்த யாத்திரை தானம் முதலானதை யாகம் முதலானதெல்லாம் செய்யும் சிவனத்திலே அன்பு இல்லாமலோ சிவநாமத்தை உச்சரிக்காமலோ இருப்பவங்க நிறைய பேர் இருக்காது. சிவநாமம் தெரியாதோ எத்தனை கோவில் போறா, எத்தனை வந்து தீர்த்தமான தெரியுதா, நிறைய பேர் இருக்கலாம். சத்தியா இருப்பான், இந்த உண்மை தெரியாது. அதுக்கு பல கரை வரும், ஆனதுனால பலன் இல்லாம போகாது. அதுக்கு பல கரையில கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப கங்கையில குடிச்சா கங்கையில குடிச்சா பலன் உண்டா இல்லையா, தெரிஞ்சு குடிச்சாலும் தெரியாம குடிச்சாலும் உண்டு. ஆனா அது எண்ணம், பல எண்ணங்கள் இருக்கு. குடிச்சது வீணா போகாது, குடிச்சது வீணா போகாது. உரிய ஓப்பின் மடுத்த வல்லாருக்கு எல்லா பயனும் குணவாமார். அதனால உன்னுடைய நாமத்தை சொல்லுகின்றவர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்குங்கிறார். நாமம் மிகப்பெரியது, நாமம் மிக உயர்ந்தது. நாமம் ஏத்தனம் தீகனை நாசனே என்பது கூட கடம்ப உள்ளார். நாமம் ஏத்தனம் தீகனை நாசனே. அதனாலே நாமத்தையாலே தவறாமல் செவிப்பவர்களுக்கு எல்லா பலனும், தீர்த்த யாத்திரை செய்த பலன் எல்லாம் கிடைக்கும். அதனாலே நாமத்தை அவ்வளவு சிறப்பா இந்த சொல்லி காட்டுகிறார் இந்த ஆசிரியர். அடுத்த பாட்டு, தன்னங்கவல தவிசு முறை தலைவன் தானும் பசும் புலவ வண்ணங்கரிய திருமாலும் வயிறை வயிறப்படை வேந்தனும் முதலா எண்ணும் கணித்து உயிரவையும் பசுவா பசுவுக்கு இறையவன் நீ அன்னலதனால் பசுபதி என்று அறைவான் இல்லை என்றாலே குளிர்ச்சி உருந்திய கவலத்துமாகி தாமரையில் இருக்கிற பிரமாதம் பசும் துளாயாகிய உலகி மாலை அணிந்திருக்கிற திருமாலும் வச்சனப்படையுடையவனாகிய இந்திரனும் இன்னும் மற்றைய அத்துண தேவர்களும் மற்றைய எல்லா ஜீவர்களும் பசுக்கள், எல்லாருமே பசுக்கள். அந்த பசுக்களுக்கு எல்லாம் தலைவனாக சிவபெருமான் இருக்கிறார். பசு வேற, பசுக்களுக்கு தலைவன் வேற. பசு வேற, பசுக்களை மேய்ப்பவன் வேற. பசு வேறு, பசுக்களை மேய்ப்பவன். பசு வந்து பதியாகாது, பதி பசுவாகாது. பதி பசுவாகாது, பதி பசுவாகாது, பசு பதியாகாது. உயிர் உயிர் தான் கடவுள், கடவுள் உயிர் உயிர் தான். இவ்வளவு ஞானம் பெற்றாலும் சரி, இவ்வளவு ஞானம் பெற்றாலும் சரி, முத்தி காலத்திலையா இது சிவம் ஆனந்தத்தை கொடுக்கிறது அனுபவித்துக் கொண்டிருக்குமே தவிர உயிரானது கடவுளாக, கடவுளாக உயிர் உயிர் தான். அங்க சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு, சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்குமே தவிர அது வந்து கடவுளாக. சிவபெருமான் தான் நிரந்தர செயலாளர்கிற மாதிரி நிரந்தரமான கடவுள். எப்போது நிரந்தர செயலாளர்கள் அது மாதிரி நிரந்தரமான கடவுளாக இருக்கும் சிவபெருமான் ஒருவரே. மற்ற எல்லாருமே உயிர்கள், பிரம்மா முதலான அத்தனை பேரும் உயிர்கள். அது திருமந்திரத்துல சொன்னார். திருமந்திரத்துல பரமன் முதலாக பசுப்பல ஓடினார். பரமன் முதலாக பசுப்பல ஓடி, பசு பசுப்பல ஓடி பரமன் முதலாக பசுக்களை கட்டிய பாசம் உண்டு. அடுத்தவர் அது உலகம் சொன்னார். ஏன் பசு என்று சொல்லுவோம் பரமன் முதலானவர்களை என்றால், அவர்களையும் பாசம் கட்டியிருக்கு, அவர்களுக்கும் மதம். அது பரம விஷ்ணுக்களுக்கும் மதம் உண்டு, நம்மை போலவே மதம். அதுதான் திருவாதகத்துல சாவமன்னா தக்கன் எழுதி தகர்ந்து வந்து நஞ்ச அஞ்சு ஆவையந்தா என்று அவிதாது நம்மவர் அவரை, நம்மவர் அவரை அப்படின்னு தெளிவா சொன்னார். மூவருமே பரமா விஷ்ணு உருத்தரனாகி மூவருமே பசுக்கள். அதனாலே இந்த பசுக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் சிவபெருமான ஒருவரே, அவரைத்தான் பதின்னு சொல்லுவோம். அவனுக்கு தனியா பதின்னு வேறு, பசுக்களுக்கு தலைவனாக இருக்கின்ற காரணத்தான் பசுபதி. சிவநாமங்களிலே பசுபதி என்பது ஒரு தனிச்சிறப்புடையது. பசுவிலே ஏறுகிறான் என்பதே அதை காட்டும். பசுவை அவன் அடிமையாக வைத்திருக்கிறான், பசு கீழே பதி மேல். அதுதான் நம்ம சாமி, யானை இருந்தாலும் சரி, குதிரை இருந்தாலும் சரி, தேர் இருந்தாலும் சரி, அதுல ஏறாமே கடகரியும் பரிமாவும் தேரும் வந்து ஏறாதே. இன்னும் தெளிவா சொல்றாரு மாணிக்கவாது ரகம்.

0: குதிரை இருக்கு, யானை இருக்கு, அதுல எதுவும் ஏறது இல்லையா. பின்னா இடமும் உகந்து ஏறினவாறு இறக்கு, கரகரியும் கரிமாவது ஏறு உகந்து ஏறாதே, இடமும் உகந்து ஏறினவாறு இறக்கறியே எம்பேடி. தடமதிகள் அபிமுகம் தடநெடுத்த அந்நாளில் இடமகால் தாங்கினாலும் திருமாதான் சாதம். அதனாலே இப்படி சிவபெருமான் பசுவிலே வருகின்ற காரணம், பசுவிலே வருகின்ற காரணம் பசுக்கள் அடிமை, பசுக்களுக்கு நான் தலைவன் என்பதை காட்டுவதை விடையில வரும். தோருடைய சிவியன் விடையே பல பல வேடமாகும் பரநாதி பாகம் பசுவேரும் எங்கள் பரமன் பசுவேரும் இந்த ஒன்று போனாரோ. பசுவிலே சிவபெருமான் வருகிற அந்த ஒரு காட்சி போனாலும் சிவபெருமானை பரம்பொருள் என்பதற்கு பொதுவா போதாத நல்ல உபமான எடுத்து பார்க்கணும். பசுவே வாகனமாக வைத்து அதிலே சிவன் வருகிறான். அப்ப சிவன் பசி, கீழே பசு அடிமை, பசு அடிமை. சிவனுக்கு அடிமையாக இருப்பது பசு, பசுக்கள் உயிர், பசுதான் உயிர்கள். அது நம்ம திருவாரூர் நான்மணி நாள் மாலைன்னு வாடிருக்க, நான்மணி மாலைன்னு வாடிருக்காரு போற ஒருவர் திருவாரூர் நான்மணி மாலை. அதுல சொல்றாரு, உங்க சிவபெருமான் தான் தலைவனா அப்படின்னு அறவு கேட்டாராம். சிவபெருமான் தான் தலைவனா அப்படின்னு அறவு படிக்காதவன் கேட்டார்னா அவரு சொல்லுவோம். ஞானம் உள்ள படிக்காதவன் அப்படி கேட்டான், உங்க சிவபெருமான் தான் தலைவனா அப்படின்னு அறவு படிக்காதவன் கேட்டார்னா நீங்க அவன் ஒன்னும் பதில் வேற சொல்ல வேண்டாம், அவன் ஏறி இருக்கிற விடையப்பாதான் உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அவன் ஏறி இருக்கிற விடையப்பாருங்க உனக்கு விடை கிடைக்கும். விடையே அந்த ஒரே வாங்கிட்டு எப்படி பண்ணுற, விடையே அவன் கேட்ட கேள்விக்கு அவன் உணர்வுக்கு விடை, விடையே விடையாது. அதை பாரு, அந்த பசுவ பாரு, ஏறுது வாகனத்தை பாரு, பூஜை கொண்டு ஆடுனா பாக்குறதுக்கு ஆளு வேணும் இல்ல, பாக்குறதுக்கு ஆளு வேணும் இல்ல, ரசிக்கிறதுக்கு ஆளு வேணும்ல, ஒருத்தருமே இல்லையா? ஒருத்தருமே இல்லாம ஆடுன நல்லிருளின் அர்த்தமும் இருந்த ஆளுநாரு அப்படின்னா அந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்காதல அவனே ரசிச்சுக்கிட்டான் பிரமாதமான பாட்டையும் பேச்சையும் ரசிக்கிறதுக்கு அதிகமா சில கூட்டங்கள் இல்ல. இந்த மாதிரி திருவானக்கா போனா இருக்கிறவங்க சில புலவர்கள் பெரியவர்கள் இருக்கிறாங்க அனுபவத்துல பல கூட்டம் இந்த மாதிரி எல்லாம் புதுசா பழக்க வேண்டிய கூட்டமா இருக்கு. இதெல்லாம் பழைய அடியாறு பத்துடையீரன் வடவடியர் பாங்குடையீரன் இந்த புது அடியாறுகளுக்கெல்லாம் இதை சொல்லி ரசிக்கிறது சாமானியம் அல்ல. அது ரசிக்க வைக்கிறேன் வைக்கிறேன், ஆனாலும் சாமானியம் அல்ல. அதை நானே ரசிச்சுக்கிறேன், நல்லா இருக்கு, ராக நல்லா இருக்கு, துது நல்லா இருக்கு. நேற்று சொன்னேன் பாரு, மூலமந்திரத்தை ஓதுகிறவர்களுக்கு மூலமலம் போகும், மூலமலமும் போகும், மூலமலம் போக வேண்டுமானால் மூலமந்திரத்தை முறையாக ஜெபிக்கிறது. ஜெபத்தை உமாதேவி ஜெபிச்சாலும் ஒரு பாட்டு சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றார். இளையாருடையரா என்று பாடிக்கிறார், நல்ல பூஷக்காரன் ஒரு பாடினவர், உமாதேவி வந்து பூஷம் பண்றாரு. அந்த ஜெபம் பண்றதுக்கு ஒரு தனி பாட்டு பாடிக்கிறார், ரொம்ப அருமையா பாடிக்கிறாரு. அதனாலே எல்லா வியாதிகளுக்கும் காரணமாக இருப்பது ஒரே ஒரு வியாதி. ஒரு வியாதியினாலே 4448 வியாதி இருக்கு. ஒரு வியாதியினாலே 4448 வியாதிகள் இப்படிங்களா? 4448 வியாதி. இந்த 4448 வியாதிக்கும் தாயாக மூலமாக இருப்பது எது வந்து கேட்டால் மூலமலமாகி ஆனவன். அதனாலதான் அப்பர் சுவாமி மூல நோய் இருக்கும் முதல் ஒன்று என்றாயினார். அந்த நோய் தீர்ந்து போச்சுன்னா எந்த நோயும் வராது. எந்த நோய் இருந்தது? அம்மா நோய் இருந்தது என்ன பண்ணல? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பட்டு இருக்கிறார் அல்லவா? இந்த நோய்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கின்ற அந்த மூல நோயாக இருக்கிற ஆணவ பலமாகிய நோய் தொலைஞ்சதுன்னா எல்லா நோயும் தொலைஞ்சது. அதுக்கு என்ன பண்ணல? மூல மந்திரத்தை முறையாக ஜெபிக்கணும். மூல மந்திரத்தை முறையாக ஜெபித்தால் மூல நோய் மூல நோய் பிறவியே இல்லை, பிறவி நோய் இல்லை. பிறவியும் நோய் பிறவி தீதனா பேதைய தம்மோடு கணக்கும் என்பது திருவிளையாட்டு திருவையாட்டு போறாங்க. தீதனா பேதையர் பேதைய தம்மோடு பண கூறுகி நல்லரஞ்சையும் ஒரு தங்களோடு உரம் என்பது கூட அந்த 16 வரங்களிலே ஒரு ஆகையினாலே இப்படி கடைசி காலத்திலே எல்லாரையும் கங்காரம் பண்ணுகிறான், அவருடைய இச்சையிலே எல்லாரையும் ஒடுக்குகிறான். அப்படி ஒடுக்குகிறனாலே அதனால் பொற்கன்றிலகும் சடைமகுளி புனித்து மதியம் போரேரே நிற்கண்டுணர்ந்த முனிவர் உருத்திரன் என்று உன்னை நிகழ்த்துவர். உருத்திரன் என்கின்ற நாமத்துக்கு ஒரு 3 வாட்டு வழக்கம் கொடுக்கிறார். சொல்லுவானுக்கு உருத்திரன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர், உருத்திரன் என்பது சிறப்பு பெயர். அது உருத்திரன் என்று சொன்னால் 108 உருத்திரர்கள், ஏகாதச உருத்திரர்கள், இன்னும் கோடி உருத்திரர்கள் என்றெல்லாம் அவருடைய நூலில் சொல்லப்படுகிறார். அந்த உருத்திரர்கள் எல்லாம் உயிரிழை சிவருமான் தான் மகாருத்ரன். சிவருமான் ஒருவரே மகாருத்ரன் என்று சொல்லுவோம். அதே கண்டபுராணத்துல சொல்றார், இன்னலங்கடலுட்பட்டோ யாரையும் எடுத்து நீரால் இன்னலமாகிய துன்பக்கடலிலே கிடக்கின்றவர்கள் எல்லாம் எடுத்து முத்திக்கரையிலே சேர்க்கின்றபடியினாலே அவருக்கு ஒரு திறந்துகிறார். இன்னலங்கடலுட்பட்டோர் யாரையும் எடுத்து நீரால் உன்னரும் பரமமூர்த்தி ஒரு திறன் இருந்தீர் வச்சால் அன்னவன் தர வந்தோருக்கும் அன்னவன் தர வந்தோராகிய விநாயகர் முதலாக மற்ற மூர்த்திகளுக்கும் அன்னவன் தர வந்தோர் அடி அடைந்தோருக்கும் அவனுடைய திருவடி அடைந்த உயிர்களுக்கு கூட அன்னவன் தர வந்தோருக்கு அடி அடைந்தோருக்கும் தன்னூறு எய்தினோருக்கும் சார்ந்ததால் அவன் தனித்து அவனுடைய உருவத்தை பற்றி சாருமுகத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு திறந்து நமக்கு ஒரு திறந்து சிவனுடைய அடியார்களுக்கு என்ன பேரு உருத்திர பல்கணத்தொட்டிட்ட பண்பின் என்னதாக இப்ப நமக்கு எல்லாம் பண்பு எப்படி ஒரே பண்பா அது வேறையா? இப்ப நமக்கு எல்லாம் ஒரே சேமியா ரெண்டு சேமியா? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் சொல்லுமாண்ட அப்படிதான் காலையில எந்திரிச்சா எல்லாரும் என்ன வேலை செய்யறோம்? சிவனுடைய நாம உள்ளவனுக்கு அப்பாவும் உள்ளவனுக்கு அதே கடைசி காலத்துல எல்லாரையும் ஒடுக்குகிறாய். அப்படி ஒடுக்குகின்றதுனாலே உனக்கு உருத்திரன் சங்காரம் பண்ணுகின்ற காரணத்தினாலே மகாருத்திரன்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போல், பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பி

கரத்தித்தரித்துயர்கிரிபுறத்தெழுதும் கவளமாகளிப்பின் திருமுகம் படைத்த கடவுளை நினை

என்னதவன் செய்ததுவோ தென்னாடிங்கன் உலகம் துழுதேத்த இறைவன் ஆட கண்ணல் மொழி உமையவளும் கண்டு ஞான கருத்தில்லா உயிர்களுக்கும் கதியை தந்தாள். இன்னபடி செய்வதற்கு இமையோர்தம்மால் ஏலாது இரு முனிவர் செய்து வைத்தார். அன்னவரை மறவாது வணங்கி வாழ்த்தி ஆனந்த பெருவாழ்வை அடைவோம் நாமே.

வந்தான். நல்ல விரிய முளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன் அடியில் வைத்தான். மருந்துருவாம் ஐந்தெழுத்தை உபதேசித்த வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நலவாசகமாவையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவன் அடியை சிரத்தில்

0: நம்ம பார்வதி பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 74வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களுக்கு திருவருளை அடைவதற்கு பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே வேதாகமங்களாகிய நூல்களையும் அருளாளர்களையும் அருளி செய்து, அதற்கு மேலாக அவன் ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து தீக்கையை செய்து அதன் மூலமாக மும்மலங்களை நீக்கி சிவமாக ஆக்கி தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். இந்த உண்மையும் இந்த நன்மையும் வேறு எந்த சமயங்களுக்கும் கிடையாது. உயிர்கள் மலங்களை உடையது, சிவம் மலமில்லாதது. உயிர்கள் குற்றமுடையது, சிவம் குற்றமில்லாதது. குற்றமுடைய உயிர்களை குற்றமில்லாதவனாகிய சிவபெருமான் தானே வந்து அந்த உயிர்களுக்கு இருக்கின்ற குற்றங்களை போக்குகிறார். அந்த போக்குகிற ஒரு திருமேனிதான் ஆச்சாரிய மூர்த்தமாக குற்றங்களை போக்குகிறவன், உயிரிடத்தில் இருக்கிற மலக்குற்றங்களை போக்குகிறவன் குரு. அறியாமையை போக்குகிறவன் குரு. ஆணவமாதி மலங்களை போக்குகிறவன் குரு. அவன் குருவாக வரவில்லையானால் உயிர்களுக்கு இந்த உயர்வு கிடைக்க, மலத்தை நீக்க வாய்ப்பு இல்லை. அதனால அந்த அனுபூதியில கூட குருவாய் ஒருவாய் அருள்வாய் உவனே என்று அந்த கந்தர அனுபூதியிலே குருவாக வரவில்லையானால் ஞானத்தை பெறுவதற்கு வழி இல்லை. ஞானம் பெறவில்லையானால் மலம் நீக்கமாக, மலம் நீக்கமாகவில்லைனா என்ன குற்றம் அப்படிங்கிறீங்களா? பிறவி வந்து கொண்டே இருக்கும். பிறவி வந்தால் என்ன என்கிறீர்களா? பிறவியினால் துன்பம் போகும். துன்பம் போக வேண்டுமானால் மலம் போகும். மலம் போக வேண்டுமானால் ஆச்சாரியனாக வரவும். அப்படி சிவபெருமான் ஆச்சாரியனாக வந்து அருள் செய்த இந்த வரலாறு மாணிக்க வாசகர் வரலாற்றிலே தான், வேற எந்த நாயன்மார் வரலாற்றிலேயே இப்படி கிடையாது. ஆச்சாரியனாக வந்து உபதேசம் பண்ணி ஆண்டு கொண்டது மாணிக்க வாசகர். அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெறுவன் போற்றி திருவகவல்லன். அருவரத்து அருவமாய் எட்டாததாய் பரமாய் நின்ற அந்த சாமி குருவீர் இதாங்கி பூமியிலே வந்து ஆன்மா இருக்கிற இடத்துக்கு வந்து அருள்வன் தானே வந்து எனது உள்ளம் பூ. அது மாதிரி அவன் வரவில்லையானால் உயிர்களுக்கு வாழ்வு கிடையாது. எந்த வாழ்வு? சிவலோக வாழ்வு கிடையாது. சிவலோக வாழ்வை பெற வேண்டுமானால் பொய்ப்பொருளில் இருக்கிற பற்று போக வேணும், பொய்ப்பொருளிலே பற்று வர வேணும். சிவலோக வாழ்வு பெற வேண்டுமானால் பொய்ப்பொருளாகிய உலகப் பொருளில் இருக்கிற பற்று போக வேணும். மெய்ப்பொருளாகிய சிவபரம் பொருளிலே பற்று வர வேண்டும். ஆனா உயிர்களுக்கு எப்படியோ ஒரு பற்று இருந்தே தெரியும், எங்கேயோ ஒரு பக்கத்தை பற்றி கொண்டுதான் இருக்குமே தவிர தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை விட்டா அதை பற்றும், அதை விட்டா இதை பற்றும். இட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார், விட்டால் உலகம் என்று உந்திவர், வீடே வீடாக என்று உந்திவர் என்பது திருவுந்தியார் என்கிற ஒரு ஞானம். சிவத்தை தொட்டவர்கள் உலகத்தை விட்டு விடுவார்கள், சிவத்தை தொடாதவர்கள் உலகத்தை விட மாட்டார்கள். ஆன்மா எதையோ ஒன்றை பற்றி கொண்டிருக்குமே தவிர தனியா இருக்கிறதுக்கு அதுக்கு திறமை கிடையாது. அதனாலே திருவாதவுரிகளாகிய மாணிக்க வாசகர் முன்ன பிறப்பிலே திருநந்தி தேவராக கைலாயத்தில் இருந்தபடியினாலே அவர் மூலமாக சைவ சமயத்தை விருத்தி செய்ய வேணும் என்பதற்காக அவரை திருவாதவுரில் அவதாரம் செய்ய வைத்து முதலமைச்சர் பதவியை கொடுத்து குதிரை வாங்க வர செய்து இவர் குருவாக வந்து திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருந்து அவரை சிவமயமாக ஆக்கி அதன் மூலமாக திருவாதகம் திருக்கோவையார் என்கின்ற ஞான நூலை பாடச் செய்து அதன் மூலமாக உயிர்களை ஆண்டு கொண்டு மாணிக்க வாசகர் திருவாசம் பாடவில்லையானால் சிவனை பற்றி நமக்கு தெரியாது. அந்த நூல் மூலமாக சிவனை காண்போம், நூல் மூலமாக சிவனை காண்போம். அதனாலே இந்த ஒரு உபகாரம் பேருபகாரம் உபகாரம் பேருபகாரம் நல்ல தகுதியுள்ள ஒரு பிரம்மஞானிக்கு அருளை வாரி கொடுத்து அவர் மூலமாக பல கோடி காலம் பல கோடி மக்களுக்கு உபகாரங்களிலே இது பெரிய உபகாரம். அதனாலே அவருக்கு எல்லா வகையான தீக்கைகளையும் பண்ணி அதுக்கு மேலே ஞான உபதேசம் பண்ணினார். அந்த ஞான உபதேசம் தான் பதிபசுபாச உபதேசம். அப்படி அந்த பதிபசுபாச உபதேசங்களிலே பசு என்பது உயிர்கள், உயிர்கள் வினை உடையது, வினை உடையது, வினை செயல்கள், செயல்கள் நினைத்தல் பேசுதல் செய்தல், நினைத்தல் பேசுதல் செய்தல் இந்த மூன்றினாலே வினையை ஈட்டிக் கொள்ளுது, சேர்த்துக் கொள்ளும். அதனால இந்த மூணும் சிவசம்பந்தமாயிருச்சு, வினை இல்லை. அதுக்கு இல்லாத மாதிரி ஞானம் உள்ள கேட்டு பக்குவம் வந்து அந்த தன்மைக்கு வரும் சாமானியம் அல்ல. அதனால அந்த வினைகள் ஒவ்வொரு பறவைகளிலும் செய்த வினைகள். அதனால அந்த வினைகள் மூன்று வகையாக இருக்கும். அந்த மூன்று வகையாக இருப்பது கூட்டமாக இருக்க செஞ்சதும் இந்த தேகத்துக்கு அனுபவிக்கத்தக்கதாக எடுத்து வந்திருக்கிறவனே பிராரப்தம், அப்புறம் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறது ஆகாமியம். இந்த மூன்று வகையான வினையும் அது தொலையவர் தொலைஞ்சாத்தான் பிறவி இல்லாமல் போகும். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு உண்மையான நன்மையான விஷயம். இதெல்லாம் வேற சாமான்யமா வேற நூல்களிலையும் அதை வேற சமயங்களிலே காண முடியாது. பிறவியை தொலைக்கிறது சாதாரணமானவனு தெரியாது. இப்ப உடம்பு எடுத்துருக்குதா, இனிமேல் உடம்பு வராமல் போகுது, உடம்பே வராமல் சிவத்தோடு கலந்து கொள்ளும். கற்பூரம் கட்டியாக இருக்கிறது, கற்பூரம் கட்டியாக இருக்கிறது, அது அக்னியோட சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகுது? கற்பூரங்கிற பேச்சு கற்பூரம் கட்டியாக இருக்கிறது, அது அக்னியோட சேர்ந்துருச்சுன்னா கற்பூரம் உருவமே இல்லை. அந்த அக்னி என்ன ஆகுது? ஆகாயத்தோட சேர்ந்து ஆகாயம் ஜபத்தோட சேர்ந்து. கற்பூரம் ஒரு முக்கியமான தத்துவம், கற்பூரம் காட்டுதல் ஒரு முக்கியமான தத்துவம். கற்பூரம் எப்படி அக்னியோடு சேர்ந்து தான் இல்லாமல் போகுதோ அதே போல சீவன் சிவனோடு சேர்ந்து தான் இல்லாமல் போகுது. அதனாலே இப்படி சிவாக்கினியினாலே சிவஞானமாகிய சிவாக்கினியினாலே ஆன்மாவினுடைய மலங்களை எல்லாம் சாம்பலாக்கி ஆன்மாவுக்கு பரப்பு இல்லாமல் செய்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான வித்தையுடையவன் சொல்வான். அதனாலே அந்த வினைகள் மூன்று வகையாக சஞ்சிதம் பிராரத்தாகாமியம் என்கின்ற மூன்று வகை வினைகள் கொஞ்சம் கூட இருக்கப்படாது, கொஞ்சம் கூட மிச்சம் இருக்க, கொஞ்சம் இருந்தா அதுக்கு ஒரு பரப்பு வந்துடும், கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பரப்பு வந்துடும். அதனால என்ன பண்ணணும்னா வயசாக வயசாக பற்றுக்களை விட்டுக்கிட்டே வரணும், பற்றுக்களை விட்டுக்கிட்டே வரணும். சாமானியமா விட முடியாது, சாமானியமா விட முடியாது. அதே சிவசம்பந்தமாக அந்த பற்றுக்களையும் சிவசம்பந்தமாக ஆக்கி கையால சிவ பூஜையை செய்து சிவஞானம் உள்ள கேட்டு சிவனிடத்திலே திறந்தோறு விண்ணப்பம் பண்ணி கொள்ள வேண்டும். திருந்தா அமனர்தம் தீநெறிப்பட்டு தகைத்து முத்தி தருந்தாளினைக்கே சரணம்புகுந்தே வரை எடுத்த பொருந்தா அரக்கனுடன் நினைத்தாய். திருப்பாதிரி புலியில் இருந்தாய் அடியேன் இனி பரவாமல் வந்து எழுந்து கொள்ளே என்று அவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி. அதனாலே அப்படி வினைகளை தொலைப்பதற்கு இந்த தீக்கை முறையிலே ஆச்சாரியனாக மாணவனாக இருந்து தீக்கை முறையிலே ஆண்டு கொள்ளும். அப்படி தீக்கை முறையிலே ஆண்டு கொள்ளும் போது அந்த வினையை என்ன பண்றாரு சாமி தெரியுமா? மூன்று வகை வினையிலே கூட்டமாக இருக்கிற வினை அது அனுபவிச்சா ஏராளமா பரவி வரும். அப்போ அதனால என்ன பண்றாரு? பார்வையினாலே அந்த வினையை சாப்பலாக்குறாரு. அந்த மொத்தமா இருக்கிற செஞ்சித வினையே சாமி கண்ணாலே கடாச்சித்து அந்த வினையை சாம்பலாக்குறார பார்வையினால, ஆச்சாரியனுடைய பார்வை. விரிந்த சஞ்சித வினைகள் விரிந்தன்னா அளவில்லாமல் இருப்பது. அன்புடன் நாம் விழிக்க வந்தன உண்மையே வைத்திருக்கிற பிரியத்தினாலே நாம் விழிக்க நம்முடைய நயதீட்சையினாலே உன்னுடைய சஞ்சீத வினையை சாம்பலாக்கிட்டேன். பார்வையினாலே ஆச்சாரியன் பார்வையினாலே சஞ்சீத வினைகள் சாம்பலாகும். அது இந்த ஆச்சாரியன் பரமாச்சாரியன், இவனுக்கு வேலை ஆச்சாரியனே கிடையாது. இவன் பார்வைக்கு சொல்லமாக வரும், நெற்றி கண்ணை திறந்த மன்மதன் சாம்பலாகிட்டான், நெற்றி கண்ணை திறந்த மன்மதன் சாம்பலாகிட்டான். அதனாலே நயனதீட்சையினாலே சஞ்சீதவனையை சாப்பலாக்கிட்டு இந்த பிறப்பிலே பொருந்து வல்வினை உடல் உடனகும். இந்த பிறப்பிலே பிராரத்தம் என்கின்ற அந்த வினையானது உடம்போடு தொலை, உடம்பு இருக்கிறவர்கள் இந்த வினை இருக்கும். பக்தர்களாய் இருக்கிறவர்களும் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்ல, அது காரணம் என்னன்னா பிராரத்தவனை அனுபவிச்சுதான் தீர்க்கணும், அனுபவிச்சு தீர்க்கணும், அனுபவிச்சு தீர்க்கணும். அதை ஞானிகளுக்கு எப்படின்னா வாசனாமலமா போகும் அதிகமா தாக்காம. அப்பர் சாமிக்கு வினை இருந்துச்சு, அந்த வினையை என்ன பண்ணாரு? சமணர்களை விட்டு பல வகையான சூழ்ச்சிகளால் அவருக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்து அது மூலமா அந்த வினையிலே அந்த சூழ்ச்சியில அவரை வெற்றி பெற செய்து பெருமையை உண்டாக்கிருச்சு. சமணர்கள் செய்த வேலை கொல்லலாம்னு செய்த வேலையானது திருநாவுக்கரசுக்கு பெருமையை கொடுத்துருச்சு. நஞ்ச கலந்து சோறு கொடுத்தேன், பாச்சுவத்தில் நஞ்சு கலந்து கொடுத்தேன், சாப்பிட்டு விட்டு நல்லா இருந்தார். நெருப்பறையில் வச்ச 7 நாள் நல்லா இருந்து வெளியில் வந்தார். யானையை விட்டேன், அந்த யானை வந்து விட்டவனெல்லாம் மிதிச்சு கொண்டுட்டு இவரை சுற்றி வந்து கும்பிட்டு விட்டு போயிடுச்சு. கடைசியாக கல்லில் கட்டி போட்டேன், கல் மறந்துச்சு. இதனால் அவருக்கு பெருமை வந்துச்சு. அவன் கொல்லலாம் நினைச்ச செய்த அந்த செயலல்ல, இவருக்கு என்ன வந்துச்சு? பெருமையை தந்தது. கல்ல மிதக்க பண்ணிட்டாருப்பா, நஞ்சு அமுதமாக்கிட்டாரு, நெருப்பு தடாகமா போச்சு, யானை வணங்கி போச்சு என்று பெருமை உண்டாகியது ஞானிகள். அதனாலே அந்த வினை வரும், அவர் ஞானிகளை பாதிக்காம போயிடும், பெருமையை கொடுக்கும். அது உடலோடு தொலைவது, எது பராரத்தவனை உடலோடு தொலைவது. பொருந்தும் வல்வினை உடல் உடன் அகலும், புந்தி சேர அருள் வருவினை போ. வருவினைங்கிறது திறந்தோறும் செய்கின்றவன். இப்ப இந்த பக்குவத்துக்கு வந்தவர்கள் தீவினையை செய்ய மாட்டார்கள். இப்ப நம்மெல்லாம் தீவினையை செய்ய மாட்டோம், ஒரு உயிரை கொல்ல மாட்டோம், தகாத வார்த்தையை பேச மாட்டோம், பொல்லாத உணவை உண்ண மாட்டோம், வேற தீய காரியங்களில் பிரவேசிக்க மாட்டோம், ஏமாற்றம் வஞ்சகம் பொய் சூது களவு இதுக்கெல்லாம் போக மாட்டோம், போக மாட்டோம் இல்ல. இதுக்காகவே இந்த துறைக்கு வரணும், இந்த துறைக்கு வந்தா இந்த பழக்கம் வந்துடும். எங்கே சில பேர் இந்த துறைக்கு வந்து கூட அதெல்லாம் செய்யறாள் இருக்கிறேன், எங்கேயோ சில அதிகபட்சம் போகும். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அன்போடு அர்ச்சித்தலாதி இடுக்கிலா அறங்களானால் இறங்குவான் முடியும். முதல்ல நல்ல பழக்க வழக்கம் வந்துடும். நல்ல பழக்கம் செய்யத்துறைக்கு வந்தா நல்ல பழக்கம் உண்டு, புரியுதா? அதுக்கு மேல என்ன செய்வோம்? நல்லது செய்வோம், தீயதை விலக்கி நல்லது. அது இயமம் நயமம்னு சொல்றோம். தள்ள வேண்டியதை தள்ளுவது, கொள்ள வேண்டியதை கொள்ளுவது. அப்படி தபசபங்களை செய்வோம், தபசபம் பூசைகளை செய்வோம். தபசபம் பூசைகளை செய்யும் போது சிவசம்பந்தமாக செய்யும், அதுவும் உன்னுடைய செயலே. நான் பூசை செய்கிறேனா அது உன்னுடைய செயல், உண்ணுகிறேனா அது உன்னுடைய செயல், உறங்குகிறேனா அது உன்னுடைய செயல், எல்லாம் நீயே செய்விக்கிறாய் என்று எண்ணினால் வினை இல்லாமல் போகும். அது என்ற வினை உடலோடு ஏகும். திருவொரு பயன் என்றவன் என்ன இந்த பராட்டவன், என்றவனை உடலோடு ஏகும், ஏறுவினை தோன்றில் அருளே சுடும் என்பது திருவொரு பயன். அதனால் ஆகாமிய வினையே வராமல் செய்து விடுவான் சாமி. வந்த வினையும் வருகின்ற வலிவனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே என்பது கூட ஒரு பாட்டு. ஆகவே இப்படி விரிந்த செஞ்சித வினைகள் அன்புடனாக விழிக்க வந்தன. விரவு பிறப்பில் பொருந்தும் வலிவினை உடலுடன் அகலும், புந்திசேர் அருள் வருவினை போக்கும். மூவகை வினையும் தொலைஞ்சு போச்சப்ப ஆச்சாரியனுடைய பார்வையினால செஞ்சிதவனை பூச்சு பிராரத்தவனை உடலோட துறையுது. ஆகாமியவனை தினந்தோறும் செய்கிற வழிபாட்டினாலே வாராமல், தினந்தோறும் வழிபாடு செய்கிறோமா, தபசபங்களை செய்கிறோமா? அப்படி தபசபங்களை செய்யும் போது, சிவசம்பந்தமாக தபசபங்களை செய்யும் போது அது சிவபுண்ணியமாக மாறிவிடுகிறது. ஆகாமிய வினை இல்லை, மூவனையும் தீர்ந்து வச்சுன்னா பிறவி இல்லை. அதனாலே இப்படி மூன்று வகையான வினையும் தொலைந்து விட்டது. அதற்கு மேலே அருந்துயர் பொருள் உயிருடம்புனவே அல்ல. இப்பொழுது நீ என்னிடத்திலே சீடனாகி தீக்கையை பெற்று இப்ப சிவசம்பந்தமாக ஆகிவிட்டபடியினாலே எல்லாம் என்னுடையது ஆகிவிட்டது, உன்னுடையது அல்ல. உன்னுடைய பொருள், உன்னுடைய உடல், உன்னுடைய உயிர் எல்லாம் என்னுடையது. சாமி சொல்றார், உடல் பொருளாக மூன்றும் என்னுடையது. தந்தது ஒன்றனை கொண்டது என்றது. மாணிக்கவாசருடைய பொருள், உடல் ஆகிய எல்லாவற்றையும் ஜெயருமான் பெற்றுக் கொண்டார். உன்னுடையது அல்ல. அருந்துயர் பொருள் உயிர் உடம்பு உணவே அல்ல, நம்மனவாகும். நம்முடைய உன்னுடைய உடல் நம்முடையது, அதற்கு மேலே பொருள் உயிர் எல்லாமே நம்முடையது. அதனால்தான் திருச்சதகத்தில எல்லாம் பல இடங்கள்ல இந்த மாதிரி சாமி வந்து தகுதி இல்லாதவனுக்கு அருளை பண்ணினாரு, அந்த சாமி பிரிஞ்சு போயிட்டார், பிரிஞ்சு போயிட்டார். அவ்வளவு பிரிஞ்சு, அவ்வளவு அருளை செய்த சாமி பிரிஞ்சு போன ஒருப்பாடு நம்ம இருக்கலாமா? அவ்வளவு அருளை செய்த சாமி பிரிஞ்சு போன ஒருப்பாடு அப்படின்னா உடலை விட்டு விடுவேன், விட்டு விடுவேன். ஆனா உடல் அவனுடைய, உடல் அவனுடைய, நமக்கு அதிகாரம் இல்லை. அதனாலே இப்படி உடல் பொருளாவையும் நம்முடையது. உனைப்போல் இருந்த நங்குருவடிவை நின் கருத்தில் இருத்துவாய். உன்னை போலவே மானுட வடிவம் தாங்கி இப்பொழுது ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து உனக்கு உபதேசம் பண்ணமாறு இந்த திருமேனியை நீ மனத்தில் வைத்து தியானம் பண்ணுவாயா? இருந்த நங்குருவடிவை நின் கருத்தில் இருத்துவாய், பொருள் இதுவென முடிந்தோ. நல்ல பாட்டு. மூவகை வினை தொலைவது, அந்த மூன்று வகையா இருக்கிற உடல் பொருளாகி நம்முடையது, உன்னை போலே இங்கே படற்கையிலே வந்து உனக்கு உபதேசம் பண்ணினேனே இந்த திருமேனியை நீ தியானம் பண்ணுவாயாக, இதுதான் உண்மையான சைவ சித்தாந்த பொருள். இந்த நிலை வந்து சாதாரணமா கிடைக்கிறது இல்ல, அது மாணிக்கவாசகர் தான் அப்படி கிடைச்சு. இது சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மை. பொருள் இதுவேன மந்திரோபதேசத்தை பண்ணி அதுக்கு மேல ஞானோபதேசம். ஞானோபதேசத்தை கேட்டதுனாலதான் மந்திரோபதேசத்துடைய பெருமையும் மற்ற பதிவசுவாச உண்மையும் குருவினுடைய பெருமையும் மலத்தினுடைய தன்மையும் பிறத்தினுடைய துன்பமும் எல்லாம் அந்த ஞானோபதேசத்துல தான் வரும். மந்திரோபதேசத்துல வராது, மந்திரம் தானே சொல்லுவாங்க, வேற பொண்ணு சொல்லுவாங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இந்த நூல் உபதேசத்துலதான் இதெல்லாம் வரும். அதனாலதான் நூலால் நன்றா நினைவின்கள் நோய்கிடன்னார். ஒரு வரி அருமையான ஒரு நூலால் நன்றா நினைவின்கள் நோய்கிட. நோய் என்பது பிறவி நோய், நோய் என்பது பிறவி நோய், உடல் நோய் எல்லாம் நூலால் நன்றா நன்றா நினைவின். அதனாலே நூல் நூல்களோடும் நூல் உரைக்கின்ற ஆசிரியனோடும் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஞான நூலோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும், ஞான நூலோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். பாசுகின்ற வரையில அந்த பட்டை வாங்குற வரையில என்ன பண்ணுவான், அந்த பட்டை வாங்குறவன் புத்தகத்தை வச்சுக்கிட்டே இருக்கும், பாசுக்கிட்டே இருப்பான், தலைமாட்டிலே வச்சிருப்பான், நினைச்ச நேரமெல்லாம் படிப்பான். புரியுதா? அப்படி படிக்கலன்னா பாசு பண்ணுவோம்.
1: ஓம் நம சிவாய். ஷைகுண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: இன்றைக்கு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தை திங்கள் 19 நாள். இந்த வானிலையிலே மெஞ்ஞானோ மெஞ்ஞானோமுடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள்களை பார்க்கின்ற பொழுது நாளைய தினம் தைப்பூசம்,
3: தைப்பூசம்
2: தைப்பூச தினம் வருகின்றது. அதே மாதிரியாக அது அடுத்த நாள் பௌர்ணமி. பொதுவாக இந்த தைப்பு அடுத்து அடுத்த சனிக்கிழமை எங்களுக்கு சண்டேஸ்வர நாயனாருடைய
3: குருபூசம் இருக்கு.
2: இவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த தை மாதத்தை பற்றி ஏற்கனவே சொல்லி இருந்தோம். இதற்கு ரெண்டு சிறப்புகள் உள்ளன. ஒன்று தைப்பொங்கல், இரண்டாவது தைப்பூசம். மூன்றாவது சிறப்பு இந்த தை மாதம் வந்து உத்தராயணத்தின் தொடக்கம், சூரியனுடைய வடதிசை பயணம். எங்களுக்கு தெரியும் பூமி நீள்வட்டமாக சூரியனை சுற்றி வருகின்றது. பூமியை வைத்து பார்க்கின்ற பொழுது சூரியன் நீள்வட்டமாக பூமியை சுற்றி வருவது மாதிரி இருக்கும். இது வடக்கு தெற்காக நிகழ்வது. ஆகவே ஆடி பிறப்பிலிருந்து இந்த தை மாதம் வரைக்கும் தென்முகமாக பயணம் செய்து கொண்டிருந்த பயணம் இப்பொழுது அந்த டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுவார், விண்டர் சால்டைஸ் என்று சொல்லுவார்கள். அந்த விதமாக இது வடக்கு புறமாக நகர தொடங்குகின்றது இந்த பயணம். இதை உத்தராயணம் என்று சொல்லுவார்கள். இது தேவர்களுக்கு பகல் பொழுது. இது எங்களுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்ப இது தேவர்களுடைய பகற்பொழுது. அந்த பகற்பொழுது தொடங்குகின்ற காலம் அந்த பகற்பொழுதுக்கு விடியற்காலைக்கு முந்தைய மாதம் தான் மார்கழி மாதம். அப்ப துயில் எழுப்புவது போல நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பாடி கொண்டாடிய மாதம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த தை மாசத்துக்கு தமிழிலே தை என்ற பெயர். இதே எமது சமயத்திலே மகர மாசம் என்று சொல்லி, ஏனென்றால் மகர ராசியிலே சூரியன் பிரவேசித்து சஞ்சரிக்கின்ற காலம் மகர மாசம். ஆகவே அந்த ராசி மகர 12 ராசிகளிலே ஒவ்வொரு ராசியிலும் சூரியன் ஒவ்வொரு மாதம் சஞ்சரிக்கின்றது. ஆங்கில கலண்டரிலே ஏன் ஒரு மாதத்துக்கு 31 நாள், இன்னொரு மாதத்துக்கு 28 நாள் என்றால் விளக்கம் கிடையாது. ஜனவரி மாசத்துக்கு ஏன் 31 நாள், அதே மாதிரியாக பிப்ரவரி மாசத்துக்கு ஏன் 28 நாள், லீப் வருடத்திலே ஏன் 29 நாள் என்றால் அதற்கெல்லாம் விளக்கங்கள் இல்லை. லீப் வருடத்தை கூட்டி குறைப்பது அந்த ஒரு இம்பலன்ஸ் சரி
3: பண்ணுகின்றது.
2: அதனால் எங்களுக்கு அப்படி அல்ல. எங்களுக்கு இந்த முறை பார்த்தால் தை மாதத்திலே 30 நாள் என்றால் இந்த தை மாதத்திலே சூரியன் மகர ராசியில் பிரவேசித்ததிலிருந்து மகரத்தை நீக்கி கும்பத்துக்கு போகும் வரைக்கும் சஞ்சரிக்கின்ற காலம் 30
3: நாள்.
2: எக்ஸாக்ட்லி அந்த நாள் மணி எல்லாம் கணக்கின்படி அந்த கணக்கு இருக்கின்றது. அதே மாதிரியாக அடுத்த மாசி மாதம் தொடங்கினால் எங்களுக்கு மாசி மாதத்திலே 29 நாள். ஏனென்றால் அந்த கும்பராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலம் 29 நாள். இது ஏன் இப்படி கூட குறைய சஞ்சரிக்குது என்றால், இது ஒரு 360 பாகை கூடாகத்தான் சுற்றுது. அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் 12 பிரித்தால் 360 30 பாகைகளாக உள்ளன. 30 degrees zodiac sign. ஆனால் இது வட்டம் இல்லையே, இது நீள்வட்டம். ஆகவே பாத்தீங்கன்னா நீள்வட்டத்துல சில இடத்துல அந்த 30 வாகைக்கு தூரம் குறைவு குறுகியதாக இருக்கும். அந்த நீள்வட்டத்துல இந்த நீண்ட பக்கம் பாத்தீங்கன்னா தூரம் கூடியதாக இருக்கும். இந்த கிட்ட இருக்கிற பகுதியை சொல்றது, கிட்ட இருக்க சொல்றது அது அப்போஹீலியன். தூரம் இருக்கிற பொழுது நீள்வட்டத்துல தூரம் பிரிஹீலியன் என்று சொல்லுவார்கள் வானியல்.
3: வானியல்
2: அப்ப அந்த நீள்வட்டத்துல 30 வாகையில குறுகிய தூரத்தை கடக்கும் பொழுது 28-29 நாள்ல கடந்துடும். ஆனா நீள்வட்டத்துல தூரத்திலே இருக்கிற அந்த நீண்ட பகுதியை அந்த 30 degree ஒரே 30 degree தான் 30 பாகையை கடக்கின்ற பொழுது 32 நாட்கள் கூட எடுக்கிறது மாதங்களுக்கு. அப்ப தமிழிலே இதுதான் எங்களுடைய அச்சொட்டான வானியல் கணக்கு.
3: இதெல்லாம் முன்னோர்கள் எவ்வளவு வருஷங்களுக்கு முன்பு
2: அச்சொட்டாக செய்திருக்கின்றார். இப்ப இது மகர மாசம் என்று சொல்லுவோம், அது சூரிய மாசத்தின்படி. அதே மாதிரியாக சந்திர மாச கணக்கும் இருக்குது. சந்திர மாசத்தின்படி என்று கேட்டால் பௌர்ணமியை வைத்து எங்களுடைய வரலாற்றிலே என்னென்று கேட்டால், எங்களுடைய இந்துக்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒவ்வொரு மாதத்தின் பௌர்ணமி தினமும் முக்கியமானது. ஆகவே தை மாதத்திலே பௌர்ணமி நிகழ்ப்பது பூஷ நட்சத்திர சம்பந்தமாக, அது பூஷத்திலே நிகழும் அல்லது பூஷ நட்சத்திரம் தொடுகடுகின்ற அதற்கு அதை ஒட்டி நிகழும். அதற்கு முதல் நாள் அடுத்த நாள் அது அதோட கலந்துதான் அது வரும். இந்த மாதிரி பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய பூஷ இது எங்களுடைய இதை பார்த்தீங்கள் என்றால், இந்த சதுர்த்ததி திதி முடிந்து பூரணை வந்து தொடங்கி விடுகிறது. எப்ப தொடங்கி விடுகிறது? 5-8 பின்னேறமே தொடங்கிடு நாளைக்கு. அப்ப நாளைக்கே பௌர்ணமி தொடங்கிட்டு, ஆனா நாளைக்கு தான் திதி, ஆனா நாளைக்கே தொடங்கிட்டு. அதே மாதிரியாக புனர்பூஷன் காலையில 8:48 தொடங்கிட்டு. அப்ப புனர்பூஷம் முடிந்து பூஷம் தொடங்குகின்றது. ஆகவே பூஷம் தொடங்குகிறது, பௌர்ணமி தொடங்குகிறது, ரெண்டும் சம்பந்தப்பட்டு வருகின்ற நாள் ஆனபடியினாலேதான் தை மாசத்தை சந்திர மாசத்தை சொல்வார்கள் பௌஷ்ய மாசம். இப்பெல்லாம் ஐயன்மார் எல்லாரும் மந்திரம் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் பௌஷ்ய மாசே அல்லது மகர மாசே என்று சொல்லுவார்கள். சிவராத்திரிக்கு எல்லாம் இருக்கும் கும்ப மாசே அப்படி இருக்கிறது இருக்கு. அப்ப இந்த பௌஷ்யம் என்றால் பூஷ நட்சத்திரத்தோடு பௌர்ணமி சேர்ந்து வாரது இல்லையா. பங்குனி மாதத்துல பார்த்தா உத்தர நட்சத்திரத்தோடு சேர்ந்துவேன், சித்திரையில சித்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்துவேன், அப்படி ஒவ்வொரு மாசத்து வைகாசத்துல விசாகத்தோடு சேர்ந்து வரும். அப்படி ஆணியில உத்தரத்தோடு சேர்ந்து அப்படி ஒவ்வொன்றிலேயும் வந்து அதோட சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து பௌர்ணமி வருகின்றது.
4: இந்த கோயில் அந்த வீட்டுல இருக்கிற சுவாமி இருக்கு சாமி படங்கள்,
2: ஆமா,
4: அதுல நீங்க சொன்னீங்க அந்த பூவும் ஏழுமன்றா தண்ணியும் வைக்கணும் சொல்லி அதுக்கான அந்த கயர் நடத்த எனக்கு ஒரு விளக்கம் தரணும். ரெண்டாவது வந்து இந்த சாமி படம் கிட்ட வைக்கிறதுக்குள்ள இந்த பிள்ளையார் முருகன் அதோட வந்து இப்ப சீரடி பாபா சதீஷ் அதுகளை வந்து சமமான அந்தஸ்து சமமான நிலையில வைக்கலாமா, அதனால என்ன கூடாதா இல்ல என்றால் வேற மாதிரி வைக்கணுமான்னு எனக்கு விளக்கமா
3: சொல்லுங்க.
2: அதாவது இல்லத்திலே இருக்கிற சுவாமி படங்களுடைய வழிபாட்டை பற்றியும் ஒழுங்குமை பற்றியும் கேட்கின்றனர். எங்களுக்கு உண்மையாக சொல்லுவார்கள் இறைவன் பரசிவன் வந்து புறவாயாக்கை பெரியவன். அவே புறவி எடுத்த குருமாரை புறவாயாக்கை பெரியவனுடைய இறைவனுடன் சமதளத்தில் வைத்து வழிபடுவது சரியல்ல,
3: சரியல்ல.
2: அது குருமாருக்குரிய அந்தஸ்தாக அந்த இறைவனுடைய இதுக்கு கீழ்நிலைகளை வைத்து வழிபடலாம். அதுதான் அங்கே இருக்கணும் உண்டு. பஜுவர் சுவாமிகளுடைய படம் இருக்கின்றது அல்லது சத்யசாய் பாபா படம் படம் அதுலேயும் கூட சத்குருவினுடைய படமாக இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் பல சுவாமியார்கள் எங்கெங்கே உங்களிடம் இருந்து பணம் கேட்டு அறவிடுகின்றார்களோ தயவு செய்து அந்த சுவாமியாருடைய படத்தை வீட்டிலே வைத்து வழிபட வேண்டாம். உங்களிடமிருந்து பணம் கறக்கின்ற சுவாமி என்றால் அவருக்கே பணம் தேவைப்படுகின்றது ஐயா, உமக்கு என்னென்று அவர் வழி செய்கிறது.
3: அவரே
2: ஹிம்செல்ஃப் எ பெகர், ஹவ்
5: can he help you out of your problem?
6: அதானே.
5: சோ நல்ல வார்த்தைகள் இருந்தா கேட்கலாம். நல்ல வரும்பொழுது ஒரு யோகாவோ ஒரு டிஸ்கோஸோ நாங்களும் ஹெல்ப் பண்றது உண்டு. வந்தால் சில இதுகளை பற்றி விளங்கப்படுத்துவார்கள். அதெல்லாம் கட்டணம் கொடுத்து கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மாதிரி அதுக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனால் அதுக்காக ஒரே அடியா தூக்கி இவர் தான் பரபிரம்மம், இவர் தான் அவதாரம், இவர் இங்கே இருந்து வீடு போறது தருவார் என்றெல்லாம் நினைத்து கூட முடியாது. அதான் மிக முக்கியமானது. ஆகவே இன்றைக்கு அதான் குருமார்கள் என்கின்ற பொழுது இந்த சத்குரு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் என்றா, எந்த குரு உம்மிடம் பணம் கேட்டு கட்டண மறவிடுகின்றாரோ தயவு செய்து அந்த குருவை சத்குரு என்று எடுத்தீர்கள் என்றால் வாழ்க்கையில குடும்பத்தில விளங்கும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம், அது மிகவும் முக்கியமான ஒன்று. இதைத்தான் கிறிஸ்தவ வேதத்திலையும் சொல்லுகிறார்கள். போலி தீர்க்கதரிசிகள் வருவார்கள், என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு வருவார்கள், என்னுடைய நாமத்தினாலே உம்முடைய ரோகங்களை சுகமாக்குவார்கள். அவர்கள் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசன காலத்திலேயே சொல்லுவார், நியாய தீர்ப்பு காலத்துல இவர் தீர்ப்பார், இவர்கள் பாவிகளோட தீர்க்கப்படுவார்கள், பாவிகளோட நீக்கப்படுகிறார்கள். சுவாமி உம்முடைய நாமத்தை சொன்னோமே, உம்முடைய நாமத்தினாலே சுகப்படுத்தினோமே, வியாதிகளை சுகப்படுத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே பேய்களை விரட்டினோமே, உம்முடைய நாமத்தினால் தீர்க்க சொன்னோமே. அவர் சொல்லுவார், பாவிகளை எம்மை விட்டு என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொல்லுவார். அவை எல்லாம் இறைவன் தான் சொல்லுவார்கள். திருநூறு தருவார்கள், விபூதி தருவார்கள், இறை நாமத்தை சொல்லுவார்கள், பஜனை பாடுவார்கள், பூஜை பண்ணுவார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தை முழுக்க உங்களோட பறிக்கையும் பையிக்கையும் தான் இருக்கும். எவ்வளவு கறக்கலாம். இங்க போலிச்சாமியார்கள் வந்தவுடனே ஆறுடன் கேட்பதற்கென்று போபவர்களும், அற்புதம் சித்து வேலை பார்ப்பதற்கென்று போபவர்களும், இவர் வர்றதால என்னுடைய வீட்டில் ஏதோ பணம் கிடைத்து விடும், வேலை கிடைத்து விடும், புள்ள படித்திடுவான், குடும்ப முற்றியாளர் நினைத்து கொண்டு போய் தங்களுடைய பணங்களை கொடுத்து பறிகொடுப்பவர்கள், உங்களுக்கு ஆன்மலாபமும் வராது, இவ்வுலக வாழ்க்கையிலே குடும்ப விருத்தியும் வராது. மிக அவதானமாக இருக்க வேண்டும். யாராவது உங்களுடைய பாட்டன் பாட்டு செய்யாத ஒன்றை நீங்க செய்தால் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசிங்க. We are not, don't think we are more intellectuals and more knowledgeable than our grandparents and great grandparents. அதுதான் உண்மை. அது ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு அடுத்தது அந்த சத்குரு வகையில எடுத்துக்கொண்டால் இது அது ஒரு அடையாளம் உண்டு. அடுத்து அப்ப அவர்களுடைய படங்கள் இருந்தால் நீங்கள் அதை கீழ்நிலையிலே வைத்து வழிபடலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் வழிபட்டு கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம். இறைவன் அது கூட உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்லப்படுகின்றது. அதான் சொல்லுவார்கள் என்றால் அத்தெய்வம் அத்தனைக்கான் என்று சொல்லி சொல்லுவார்கள். மற்ற தெய்வமெல்லாம் வேதனைப்படும், பிறக்கும் இறக்கும், மேல் வினையும் செய்யும் என்று சொல்லி கொஞ்சமான சித்தியார் சொல்லுகின்றது. ஆகவே இதிலே அவதானமாக இருக்க வேண்டும் ஒன்று. அப்ப இதைத்தான் போலி தெய்வம் என்று சொல்லி சொல்லுவார்கள். போலி தெய்வங்கள் அதை சொல்றது. இரண்டாவதாக வந்து இந்த குருமார்களையும் சத்குருமாரை பார்ப்பதுக்கு இதுதான். அதான் சொல்வார்கள், குருடும் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். குருட்டு எங்களுக்கு பார்வை இல்லை, ஆனா இருள் மறைத்துக் கொண்டிருக்கு. இதை நீக்கின்ற குருவினை கொள்ள மாட்டோம். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே. அப்படியே போய் பாலங்குழிக்க விழுகிற மாதிரி விழுந்துடுவோம். இது திருமந்திரத்திலே இருக்கின்ற பாடம்.
6: திருமந்திரத்தில்
5: போலி குருமாரை பற்றி திருமந்திரமே எச்சரித்திருக்குது. ஆகவே இதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். யாருடைய ஆருடைய படத்தை பற்றி வழிபடுகின்றோம், ஆறு வச்சு வழிபடுகின்றோம் என்று அவரவர் அவருக்கு தேவையானவர்களை வழிபடலாம். ஆனால் இந்த வேடங்களிலே மாண்டு போக கூடாது என்பதை பற்றி அவர் நன்றாக சொல்லியிருக்கின்றார். அப்ப அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது சத்குருவினுடைய வாக்கியம் தேவை. அதுக்காக சத்குரு பரம்பரைக்கும் காலம் தள்ளி கொண்டிருக்க தேவையில்ல. ஒரு ஆச்சாரியர் ஒருவர் இருந்து அவர் தன்னுடைய சந்தியாவந்தனத்தை தன்னுடைய அனுஷ்டானத்தை தினமும் செய்து வருகின்றவராக இருந்தால் தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அவருடைய மந்திரத்தை பெற்று சொல்லுவார். ஏன்னா அவர் எத்தனையோ தரம் அந்த மந்திரத்தை உருவேற்றி இருப்பார். அவருடைய குரு எத்தனையோ தரம் உருவேற்றி இருப்பார். லட்சோப லட்சந்திரம் அவருடைய குரு என்னும் லட்சோப லட்சந்திரம். இப்படி கோடானு கோடி தடவை நூறு நூறு பன்னூறு பரம்பரை பரம்பரையாக சொல்லி சொல்லி உருவேற்றப்பட்ட மந்திரத்தை நம சிவாய ஓசிவாய நம ஓ ஏதோ ஒன்று அதை குரு மூலமாக பெற்றுக்கொண்டால் இது எப்படி என்று சொன்னால் ரிசீவிங் அன் ஆல்ரெடி ப்ரீலோடட் கன். அந்த மாதிரி நீங்கள் அவர்களை உருவேற்றின மந்திரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள். இந்த மந்திரம் குரு மூலமாக எடுக்கின்ற பொழுது அது மட்டுமல்ல, இப்படியே குரு குருவின் குரு குருவின் குரு என்று போனால் இந்த ஆதி குரு சிவன், ஆதி குரு சிவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து வந்தது, அது அவனுடன் உங்களை தொடர்பு படுத்துகின்றது. இட்ஸ் லீன், இது சொல்வார்கள் இட்ஸ் லிங்கிங் டு த லீனேஜ், அங்கே கனெக்ட் பண்ணுகின்றது. ஆனால் அந்த ரெண்டு விதத்தினாலே அந்த நன்மையானது அது ஒன்று. ஆகவே இல்லத்திலே நீங்கள் இந்துக்களாக இருந்தால் நம்முடைய இந்து கடவுளர்களுடைய படங்களை வைத்து வழிபடுங்கள். மனித புறவி எடுத்தவர்களுடைய படங்களை பற்றி கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். குருமாருடைய சத்குருமாருடைய படங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பர்சனல் அஸ்பிரேஷன் இருந்தால் எங்களுக்கு எல்லாம் எத்தனையோ பேர் படிப்பித்தார்கள், பெரும் மதிப்புள்ள ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். வி ஹவ் வெரி ரெஸ்பெக்ட் ஃபார் தேம், கும்பிடுற அளவுக்கு வணங்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் அதை கொண்டே கடவுளுடைய இடத்திலே வைக்க முடியாது, அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, வீட்டிலே எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் ஒரு சுவாமி தட்டு இருந்ததென்றால் நித்தமும் விளக்கேற்ற வேண்டும். பல வீடுகளில் விளக்கேற்றுவதில்லை, புகைப்பிடித்திடும் தீப்பிடித்திடும் என்றெல்லாம் பயம், அதுக்கு ஏற்ற மாதிரியாக அமைத்து ஒரு விளக்கு வைத்து அதிலே நெய் விட்டு, நெய் தான் உத்தமமானது, நெய் இல்லாவிட்டால் நல்லெண்ணெய் அதுக்கு அடுத்தது, அது இல்லாவிட்டால் தேங்காய் நெய்யோ வேறு யாரோ நெய் வைத்து திரி வைத்து தினமும் விளக்கேற்ற வேண்டும். அது முக்கியமானது, விளக்கேற்றி வழிபட. அதில் மட்டுமல்ல ஒரு சாம்பிராணி தூபம் பூச்சியோ தூபமோ காட்ட வேண்டும். மற்றது சுவாமியை வழிபடுகின்ற பொழுது ஒரு சில பூக்களை வழிபட வேண்டும், பூக்கள் வைத்து வழிபட வேண்டும். பூக்கள் எல்லா சீசன்லையும் கிடைக்காட்டிக்கு கொஞ்சம் பூக்களை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கொள்ளலாம். காம்புடன் உள்ள பெரிய பூக்கள் இருந்தால் அதை ஒரு தண்ணீர் போத்திரலே தண்ணீர் விட்டு அந்த பூவினுடைய காம்பு ஸ்டெம் வந்து தண்ணிக்கு இருக்கக்கூடிய வச்சு அது ஒரு பொலித்தீன் அல்லது டிஷ்யூ பேக்களை மூடி வைத்தால் அது அங்கே கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். த பெஸ்ட் வந்து எங்களுடைய தோட்டத்திலே நாங்கள் எடுத்த பூத்தான் பெஸ்ட், அது ஆகமங்கள்லேயே இருக்கின்றது. ஆகமங்களில் சொல்லி இருக்குது பெஸ்ட் வந்து அதுதான். ஆலயங்களில் அருகாமையில் இருக்கிற தோட்டங்களில் இருந்து பூ எடுத்து மது பூசைக்கு பாவிக்க கூடாது, ஆன்மாத்த பூசைக்கு ஆலய சுற்றாடல் இருக்கிற பூக்கள் கூடாது. அடுத்தது விலைக்கு வேண்டிய பூக்கள் கூட கூடாது என்று போட்டிருக்கும். ஆனால் நாங்கள் வேண்டுகின்றோம், ஏனென்றால் எங்களுக்கு வழி இல்லாத பொழுது வேண்டுகின்றோம். வழி இருக்கின்ற சமர் இருக்குது, காலம் நல்லா இருக்கின்றா வீட்டிலேயே வைத்திருக்கின்ற பூ, பூ இல்லாவிட்டால் இலை, அதுக்கும் இல்லாவிட்டால் அட்சதை. ட்ராவல் பண்ணுகிற பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு கொஞ்சம் அரிசி மஞ்சள் சேர்த்து அரிசி முழு அரிசி கொண்டு போவோம், அட்சதை போட்டு வழிபடலாம். அது கொண்டு இருக்கின்றது. சுவாமிக்கு வைக்கின்றதுக்கு நைவேத்தியம், சமைத்த எண்ணம் வைப்பது சிறப்பு. என்னுடைய இல்லத்திலே சினமும் சமைத்த எண்ணம் வைக்கின்றோம். என்றால் அந்த நைவேத்தியத்திலே மிகவும் சிறப்பானது சமைத்த சோறு, அதை மகா நைவேத்தியம் என்று சொல்லுவோம். மகா நைவேத்ய நிவேத ஜாமி, நைவேத்தியம் என்றால் நிவேதம், நிவேதனம் என்றால் அறிவித்தல் என்று பொருள். பல பேர் தப்பாக கேட்பார்கள், சுவாமி சாப்பிடுகின்றாரா, அவர் சாப்பிடுவதில் அங்கு ஒரு கிராமம் குறையாது, நாங்கள் அறிவிக்கின்றோம்.
6: இப்படி நாங்கள்
5: இது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாம் இறைவனுடைய உடைமை. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்று ஈச உபனிஷத் தொடங்குது. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் ஹீஸ் அ சோலோ ப்ரோப்ரைட்டர் ஆஃப் ஆல் திஸ் ரிசோர்சஸ், நாங்கள் அவரிடம் இருந்து பெற்று அதை அனுபவிக்கின்றோம். அவருக்கு அறிவிக்காமல் எடுத்தால் அது திருட்டு, அவருக்கு அறிவிக்காமல் எடுத்தால் திருட்டு, அது பாவம். இதுதான் பைபிள் கதை சொல்லுவது, அந்த பழத்தை ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டதாக சொல்வது அதுதான். அவருக்கு அறிவிக்காமல் நிவேதிக்காமல் செய்தால் தான் விளக்கப்பட்ட பழம். பகவத்கீதையில் வருது, எவனொருவன் தனக்காக உணவை சமைக்கின்றானோ அவன் பாவத்தையே உண்கின்றான். அப்ப இறைவனுக்கு நிவேதித்து அறிவித்து எடுக்க வேண்டும். அப்ப கிறிஸ்தவ அன்பர்கள்லாம் சொல்லுவது சாப்பாடு சாப்பிடுவதால் ஜெபம் பண்ணுவார்கள். அப்ப என்னுடைய பிள்ளைகள் படிக்க வருவர்கள் கேட்பார்கள், எல்லாத்தையும் இறைவனுக்கு படைக்கணும் என்றால் வீட்டிலேயே மச்ச மாமிசம் சாப்பிடுவார்கள், என்ன செய்வது, பரவாயில்லை இந்த உணவுக்கு நன்றி இறைவா என்று சொல்லி போட்டு சாப்பிடுவாங்க.

0: பில்வம் சிவார்ப்பணம். ஒரு பில்வ பத்திரத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதனாலே மூன்று ஜென்மங்களிலே செய்த பாவங்கள் போகின்றது.
1: வில்வத்துக்கு அவ்வளவு
0: அவ்வளவு மகிமை இருக்கிறது. ஆகவே இறைவனுக்கு அதை கொடுக்க வேண்டும். மற்றது ஒரு கற்பூர தீபம். பல்வேறு கோயில்களில் கூட கற்பூரமே தெரியல விளக்கு கறி பிடிச்சது வேண்டும். பயப்படாமல் எங்கள் இந்த கறியை துடைச்சி போக்குற வழியை அவன் பாதுவான் உங்களுக்கு. உங்களுக்கு அதுக்குரிய வரும்படி அதுக்குரிய இதெல்லாம் வரும். அவனுக்கு கற்பூர தீபம் காட்டவன். ஆகவே வீட்டில் வந்து பூஜை இருந்தால் முதலாவது சுத்தப்படுத்தி எல்லாம் இருந்த பிறகு முதலாவதாக ஒரு பூவை எடுத்து வைத்து இறைவனை அதில் எழுந்தருளும்படி பிரார்த்திப்பது. ஆவாகயாமி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அதில் எழுந்தருளும்படி ஒரு தெய்வத்தை பிரார்த்தித்தால் மிச்சம் எல்லாரும் வருவினம் பரிவாரமாக. பிறகு அதற்கு அப்புறமாக அவருக்கு சாம்பிராணியை எடுத்து வலஞ்சுளியாக மூன்று முறை காட்டுங்கள். தூபம் ஞாக்ராபஜாமி. அதற்கு அப்புறமாக நெய்தீபத்தை எடுத்து வலஞ்சுளியாக மூன்று முறை காட்டுங்கள். தீபம் சந்தர்ஷயாமி. அதற்கு அப்புறமாக சந்தனம் எடுத்து அவருக்கு வையுங்கள். அப்போ அது கந்தாந்தாரயாமி என்று வரும். இப்போ குங்குமம் கூட வைக்கலாம். கந்தஸ்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பஜாமி என்றெல்லாம் வரும். அப்போ அது வைத்த பிறகு அதற்கு அப்புறமாக அந்த சந்தனம் வச்ச பிற்பாடு இறைவனுக்கு நைவேத்தியத்தை வையுங்கள். நைவேத்தியன் நிவேதயாமி, அல்லது அன்னம் படைத்தால் மகா நைவேத்தியன் நிவேதயாமி, அதை வையுங்கள். அதாக அப்புறமாக ஒரு ஸ்தோத்திரத்தை படியுங்கள். உங்களுக்கு இருந்தது ஒரு சின்ன தேவாரத்தை படிக்கலாம். நேரம் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு விருப்பமான சிவபுராணமோ தேவாரமோ அதை படியுங்கள். இப்போ வீட்டிலே பிள்ளைகள் இருந்தவர்கள் மியூசிக் கிளாஸுக்கு எல்லாரும் கொண்டு போகிறது. இந்த நேரம் தான் மியூசிக் ப்ராக்டிஸுக்கு உகந்த நேரம். வீட்டிலே இறைவனுக்கு முன்னால் இருந்து அந்த ப்ராக்டிஸை செய்யுங்கள். இறைவனுக்கு அது சமர்ப்பணமாக வருது. பிள்ளைக்கு அதனுடைய புண்ணியம் செய்கிறது. கலையும் வளருது, பிள்ளையின் அறிவும் வளருது, பிள்ளைக்கு ஆன்ம ஈடேற்றமும் கிடைக்குது. எங்களுடைய வீட்டிலே சுவாமி அறையில் இருந்து தான் எல்லாம் செய்வார்கள். அது வயலினாக இருந்தானே வாய்ப்பாட்டாக இருந்தானே இந்த பாடல்களை சமர்ப்பித்து இறைவனுங்க. அதுக்கு அப்புறமாக இறைவனுக்கு கற்பூரத்தை தீபமேட்டி ஒரு பூவை அதோட வச்சு கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி மூன்று முறை காட்டி அதை கும்பிட வேண்டும். அதுக்கு அப்புறமாக இன்னொரு பூவை வைத்து ஜதாஸ்தானம் பிரதிஷ்டாபஜாமி, அவரை அழைத்த இடத்துக்கே திருப்பி அனுப்புது. ஆகம முறை பூஜையிலே நாங்கள் உளம் சுவாமியை எழுந்தருளப் பண்ண முதல் முறை பூ வைக்கும் பொழுது எங்களுடைய இருதயத்திலே ஆத்மாவிலே இருக்கிற இறைவனைத்தான் எழுந்தருளப் பண்ணுகின்றோம். அதான் நாங்கள் பூ வைக்கின்ற பொழுது இது மூன்று விரல் நடுவில் இருக்கிற பெருவிரலும் நடுவிரல் ரெண்டையும் எடுத்து மிருகி மூத்திரை என்று அதிலே ஒரு பூவை பிடித்து இப்படி இருதயத்துக்கு நேராக பிடித்து அப்படி வைப்போம். நெஞ்சுக்கு நேராக அங்கிருந்துதான் சுவாமி எழுந்தருளுகின்றார். அப்ப திருப்பி நாங்கள் ஜதாஸ்தான பிரதிஷ்டானம் செய்கிறோம். திருப்பி இங்கேயே நெஞ்சிலே ஒடுக்கிக் கொள்ளுகின்றோம். இது மிகவும் சுருக்கமான பூஜை. இதை விரித்து 16 பூஜை எல்லாம் இருக்குது. அப்போ இது வந்து மிகவும் இது செய்கிறதுக்கு 2 நிமிஷம் போதும். அந்த தயார் பண்ணுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் ரொட்டீன். இந்த அனுஷ்டானம் தீட்சை பெற்றால் ஒரு 45 நாள் பழகினால் 4 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அப்போ இது ஒரு 4 நிமிஷம் அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை. அரண்மிஷன்னே நினது சரணாலயத்தை அரண்மிஷன் நேர மட்டில் என்று சொல்லுவார். ஒரு இவ்வளவு ஒரு 10 நிமிஷம் நாளுக்கு செய்ய முடியாமல் நாங்கள் நாத்தடிக்க எவ்வளவோ பேசிக்கொண்டு தருகின்றோம். இன்றைக்கு ஆலயம் நடத்துகிறவர்கள் ஆத்மீக புஸ்தகங்கள் எழுதுகிறவர்கள் கூட இதுகள் செய்வதில்லை. ஆனபடினாத்தான் அங்கே அவர்களுடைய செயல்களிலே அவருடைய வார்த்தைகளிலே துலங்குவதில்லை. இப்போ இதை தினமும் செய்து வர வேண்டும். இதுதான் வீட்டில் செய்யக்கூடிய பூஜை. பிள்ளைகளை செய்யக்கூடிய பூஜை எல்லாருக்கும் பழக்கி அவரவரையும் செய்ய பண்ணுங்கோ. அதை செய்து கொண்டு வர இல்லம் விளங்கும். வீட்டில் வந்து மங்களம் வர வேணுமென்றால், வீடு ஒஸ்பிஷியஸாக வர வேணுமென்றால், நிறைவாக வர வேணுமென்றால், மங்களம் வர வேணுமென்றால் 3 விஷயம். ஒன்று ஒலி, அந்த நீங்கள் அடிக்கிற மணியினுடைய ஒலி கேட்க வேணும் பூஜையில். ஒலியால் வீட்டை நிரப்பலாம். ஆகமாத்தந்து தேவானாம் கமனாத்தந்து ரக்ஷசாம் என்று சொல்லி சொல்லுவார்கள். தேவர்கள் வருவதற்காகவும் ராட்சசர்கள் விலகி போவதற்காகவும் ஆல் த பாசிட்டிவ் ஃபோர்ஸஸை இன்வைட் பண்ணி ஆல் த நெகட்டிவ் ஃபோர்ஸஸை வார்ட் ஆஃப் பண்ணுறது தான் இந்த மணி ஓசை. அது ஒன்று. ரெண்டாவது வந்து தீபம் காட்டுறது, ஒளியால் நிரப்பலாம் விளக்கு வீட்டை. மற்றது சுகந்த தூபம் சாம்பிராணி வாசத்தால். இந்த ஒளி ஒளி மற்றது இந்த மற்றது அந்த அந்த தூபம் மற்றது அந்த சத்தம் அந்த மூண்டாலையும் தான் இந்த நிரப்பலாம். ஒலியால் சத்தத்தால், ஒளி என்ற வெளிச்சத்தால், மற்றது சுகந்த தூபத்தால். இந்த மூண்டையும் தவிர வேறு ஒன்றாலையுமே நீங்கள் உங்கள் இல்லத்தை நிரப்ப முடியாது, முடியாது, முடியாது. 4வது இருந்தால் சொல்லுங்கள் நேர்களே, வானொலியில் வந்து நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த மூன்றையும் பாவித்து செய்வதுதான் பூசை. பூவினால் செய்வது பூசை. பூசை என்பது பூவினால் செய்வது பூஷை. அதையும் பாவ

0: மதிப்பீடு செய்யுங்கள், இருக்கிற ரிசோர்ஸை பார்த்து செய்யுங்கள், ஒரு மினிமத்தோட தொடங்குங்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் இயலுமான வரையும் அதை கூட்டி கூட்டி கொண்டு வர, உங்கள் அகத்திலே, அகம் என்பது வீடு, அகம் என்பது உள்ளம், இந்த ரெண்டிலுமே இறைவன் வருவான். அவனுடைய சந்நிதி வர எல்லா தேவர்களும் வருவார்கள், பரிவார தேவதைகளாக வருவார்கள். பிரைம் மினிஸ்டர் வந்தா அசோசியேட் மினிஸ்டர்ஸ், மற்றது ஆபீசர்ஸ் எல்லாரும் வர்றாதானே, அவ்வளவு பேரும் வருவார்கள். உங்கள் உங்களிலேயே இறைவன் குடிகொண்டால் எல்லா தேவர்களும் குடிகொள்ளுவார்கள். உங்கள் இல்லத்திலேயும் எல்லா தேவர்கள் தேவதைகள் வந்து குடிகொள்ளுவார்கள். வீட்டில் மங்களமாக இருக்கும், குடும்பம் சிறக்கும், பிள்ளைகள் சிறப்பார்கள், வீடு மங்களகரமாக அமையும். இதுதான் வீட்டில பூஜை செய்ய வேண்டும், நித்தமும் செய்ய வேண்டும்.
1: முக்கியம், மிக முக்கியம்.
2: சாமி படங்கள், அந்த மூன்று சாமியையும் ஒரே ஃப்ரேமா போட்டிருப்பார்கள் எல்லாம், அதில் இப்ப லக்ஷ்மியை முதல் வச்சு நடுவில் பிள்ளையார், பிறகு சரஸ்வதி, அப்படி மூன்று சாமியும் உண்டா வைக்கிறார்கள். அது சரியா? உண்மையா நாங்கள் பிள்ளையாரைத்தான் முதல் வச்சு லக்ஷ்மி பேந்த முருகன் என்றுதான் அங்கால சரஸ்வதி என்று வைக்கிறோம். இப்படித்தான் இந்தியாவிலே படங்கள் விற்கிறார்கள். அது சரியா? எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அதான் கேட்கிறேன்.
0: இந்த சுவாமி படங்கள் எல்லாம் வந்தது மிக சமீப காலத்தில். ரவிவர்மா அவனுடைய ஓவியங்கள்லே தான் முதல் முதல் சுவாமி படம் வீட்டுக்கு வருகிறது. அதுக்கு முதல் வீடுகளில் கோயில்களில் சித்திரங்கள் இருக்கும், சிற்பங்கள் இருக்கும், வீட்டிலே சுவாமி படம் கிடையாது, விளக்கு மட்டுமே ஏற்றுவார். பூசை செய்பவர்கள் அதற்குரிய சிவலிங்கமோ விக்கிரமோ சிறிதாக வைத்துக் கொள்ளுவார்கள், அது நித்தமும் பூசை செய்வார்கள், அது மட்டும் இருக்கும். இல்லாவிட்டால் விளக்கு ஏற்றுறதுதான், பெரிய அறையில அந்த மூலையில விளக்கு ஏற்றி கும்பிடுவார்கள், குத்து விளக்கு இருக்கும், அதுலதான் கும்பிடுறது. சுவாமி படம் எல்லாம் பிற்பாடு வந்தது. அதுக்கு பிற்பாடு தான் குடிபுகைக்க சுவாமி படம் கொண்டு வாரது, சுவாமி படத்தை பிறகு கோயில வச்சு கொண்டு வாரது, எல்லாம் பிற்காலத்துல கடந்த 100 வருடத்துக்குள்ள வந்த வழக்கங்கள். இதுலேயும் எவல்யூஷன் நடக்குது, ஒவ்வொரு ஒன்றா வந்துட்டு. இப்ப வந்து குடும்பத்தோட சிவனை வைக்கணும் சொல்லி ஒரு குடும்ப படம், அதான் ரவிவர்மா கூறிய வரைந்த முதல் ஓவியத்தினுடைய ஒரு திரிபாக. ரவிவர்மா வரைந்த ஓவியத்திலே குடும்பத்தினுடைய சிவனிலே முருகன் இருக்க மாட்டார், பிள்ளையார் ஒரு பக்கம், பார்வதி ஒரு பக்கம், நடுவிலே சிவன் மீ ஒரு குடும்ப படம் இருக்கு. என்ன குடும்பம் என்றால் அதுல தப்பு கிடையாது. வைக்கலாம், அது கூட புதப்போவில். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். பிள்ளையார் ஒரு பிள்ளையாரை வைத்துக் கொள்ளலாம், அதுல பிரச்சனை. என்னுடைய இல்லத்திலே இருந்த இதிலே வந்து நடுவிலே முருக பெருமான், ஆறுமுக பெருமான், பள்ளி தெய்வானுடைய இருந்தார். ஒரு பிரதிமையாக ஒரு பக்கத்திலே சரஸ்வதி இருந்தா, ஒரு பக்கத்திலே சிவன், பார்வதி, பிள்ளையார் இந்த மூன்று மந்தி இருந்தது இந்த படங்கள். அங்கே பிள் லட்சுமி படம் உண்டு, முருகன் படம் உண்டு வைக்கிற மரம் உண்டு, யாழ்ப்பாணத்துல பிறகு வந்தது. பிறகு இப்ப ஒருவர் வேற வேற இப்ப வந்து செலவு குறைவாக எல்லாத்தையும் ஆல் இன் ஒன்னு சொல்லி ஒரே ஃப்ரேமிலேயே மூன்று படம் அஞ்சு படம் ஏழு படம் இஸ்லாத்துல இருப்பவர்களுக்காக ஒரு பள்ளிவாசுடைய படமும் வைத்து வைப்பார்கள். இப்படி வலிச்சி பார்க்கப்படாது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நடுவிலேயே நிலைநிறுத்தி மற்ற தெய்வங்களை அவரவர் வழிபாடு தெய்வங்களை அங்க வைத்து நீங்கள் வழிபாட்டை செய்யலாம். இன்னதுதான் படம், இதுதான் வைக்க வேணும் என்ற முறை அங்கே கிடையாது.
1: நன்றி நன்றி. சில சில விஷயங்கள் நாளடைவில் இவ்வாறு சில திரிபுகளை
0: வருகின்றதா என்னென்று கேட்டால் இறையை வழிபட வேண்டும், இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். அதுக்காக இல்லாத தெய்வத்தை கொண்டு வந்து வழிபடுவது வேண்டியில்லை, உண்மையான வழிபாடாக இருக்க வேண்டும். இதயம் சுத்திகரமாக இருக்கணும். கிருஷ்ணா சொல்லுகிறார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஒரு இலையாவது ஒரு பூவையாவது ஒருத்தவரும் தண்ணீராவது ஒருவன் சிரத்தையோடு பக்தியோடு தந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப உங்களுடைய பாவனை பக்தி அங்க முக்கியம். அதுக்காக அவர் சொல்லி போட்டார் ரெண்டு ஓட்டு, நீங்கள் மட்டும் நன்றாக அலங்கரித்து வசதியாக இருந்து கொண்டு இறைவனுக்கு ஒரு மலிஞ்ச பூவிலையும் மலிஞ்ச இதையும் செய்து மலிந்த எண்ணெய் வேண்டி அது ஏற்றுகின்றாலும் அப்படி செய்யாமல் எப்போ உயர்ந்ததாக இயன்ற வரைக்கும் நெய் விட்டு ஏற்றுங்கோ, இயன்ற வரைக்கும் நல்ல விளக்கு வையுங்கோ, இயன்ற வரைக்கும் சுவாமிக்கு வெள்ளி பாத்திரத்தில் அமுது வைக்கலாம். வசதி உள்ளவர்கள் அப்படி செய்யலாம். மற்றது சுவாமிக்கு நல்ல பூக்களை மலர்களை வேண்டி கொடுங்கோ. When you give the best, he will give you the best.
1: அதான் கொடுத்ததுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன் கிடைக்கும்
0: நிச்சயமாக.
1: அதான் அங்க முக்கியம். வணக்கம்.
3: வணக்கம். நான் திருமதி புள்ளகரைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
3: நாங்கள் வேற இந்த சிவலிங்கத்தையே மட்டும் அனுஷ்டானம் செய்து சிவலிங்கத்தையே மட்டும் வைத்து வழிபடலாமா டாக்டர்? வேறு படங்களை வைக்காம சிவலிங்கத்தை மட்டும் வைத்து அனுஷ்டானம் பார்த்து ஆராதனை அனுஷ்கண்டானம் அதெல்லாம் செய்யலாமா?
0: நிச்சயமாக. முதலாவது அனுஷ்டானம் செய்வதற்கு உரியவாறு சிவதீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் பழகி தினமும் ஒரு முறை என்றாலும் செய்து வரலாம். இயலமானவர்கள் ரெண்டு முறை மூன்று முறையும் செய்யலாம். அது கொண்டு இருக்கிறது அனுஷ்டானம். அனுஷ்டானம் செய்வதற்கு எங்களுக்கு முன்னால் விக்கிரகம் தேவையில்லை. தனியாக ஒரு தண்ணி பாத்திரமும் கரண்டியும், அந்த பஞ்ச பாத்திரமும் அந்த உத்தரணியும் என்று சொல்லுவார்கள். பஞ்ச பாத்திரம் என்றால் வாய் அகன்ற பாத்திரம், பஞ்ச என்றால் அகன்ற விரிந்த, பிரபஞ்சம் என்றால் டஸ்ட் இஸ் எக்ஸ்பேண்டட், இவ்வாறு விரிந்தது என்று கருத்து. அவே நேரடியாக இருக்கிற பஞ்ச பாத்திரத்தை கரண்டி வச்சா அது ட்ரிப் ஓவரா விழாது, அதுக்காகத்தான் இந்த பஞ்ச பாத்திரம் வைக்கிறது அதுல வச்சு தண்ட. அப்ப இங்க செய்கின்ற பொழுது நிலத்திலேயே தண்ணீர் ஊத்திடுவதற்காக ஒரு தட்டம் வச்சிருப்போம், அதில் வச்சு செய்யலாம். அதற்கு வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்து கொண்டு நீங்கள் சாந்தியாவந்தனம் செய்யலாம். அனுஷ்டானம் சிறப்பான காலம் அதிகாலை பொழுது, மத்தியான சந்தி, மாலை சூரிய அஸ்தமன பொழுது, மூன்று நேரங்களில் செய்யலாம். இயலாதவர்கள் காலையிலே வெள்ளன செய்யலாம், அதுதான் சிறப்பு. எழும்பி சுத்தமாக இருந்தது. சில வேளை வேலை வேறு நிமித்தமாக இயலாதவர்கள் மாலையில் கூட செய்யலாம், மூணு நேரமும் செய்யலாம். அது சந்தியாவந்தனம், அதற்கு ஆராதனை அதில் ஒன்றும் வராது. சந்தியாவந்தனம் முடித்த பிற்பாடு நமது இல்லத்தில் இருக்கிற சுவாமி படத்துக்கு பூஜை செய்கிறேன்டா செய்யலாம். அடுத்ததாக விக்கிரகம் அல்லது அதுகள் வழிபட்டவர்கள் வந்து நித்தமும் அதை ஆராதித்து அதை அபிஷேகம் செய்து பார்த்து கொள்ள வேண்டும். சொல்லுவார்கள், நம்மளது கட்ட விரல் அளவுக்கு மேலான எந்த ஒரு விக்கிரகம் இருந்தாலும் அதை நித்தமும் அதை சொல்லுவார்கள், ஊரில் சொல்லுவார்கள் கேட்டால் வந்து பராமரிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். தெய்வத்தை ஆதரிக்க வேண்டும். ஆதரிக்கிறேன்னா என்ன, ஒரு தண்ணியோ பழமோ இதை வச்சு அதை செய்து வேண்டும், அதை நிச்சயம் செய்து வர வேண்டும். ஆதரிக்காமல் வீட்டிலே சிலைகளை, கட்ட விரல் அளவுக்கு மேலே சிலைகளை வைத்திருக்க கூடாது, ஆதரிக்க வேண்டும். அது முக்கியமானது. அதுக்காக கொண்டே கோயிலில் கொண்டே போட்டு எங்க சிலைகளை ஆதரிக்க தொடங்கும். இருக்கிற சிலைகளை
1: இடங்கள்
0: அல்லது சிவலிங்க பூஜை முறையாக செய்வதென்றால் இரண்டாவது தீட்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது தீட்சி எடுக்கிறேன் என்று சொன்னால் சும்மா போய் எடுப்பதல்ல, நீங்கள் அனுஷ்டானம் செய்து சந்தியாவனம் செய்து உங்களுக்கு அந்த இடம் பொருள் ஏவல் மூண்டும் அமைந்து விட்டது, இனி நித்தமும் நான் சிவபூஜையும் செய்யலாம் என்று உங்களுக்கு அந்த சிந்தனை வருகின்ற பொழுது நீங்கள் இரண்டாவது தீட்சை எடுக்கலாம். செகண்ட் இனிசியேஷன் என்று சொல்றது அந்த விசேஷ தீட்சை. அது எடுத்தால் அந்த சிவலிங்கத்தை ஆச்சாரியார் தர பெற்று அல்லது வேறுவருமாக பெற்று அந்த சிவலிங்கத்துக்கு தினமும் பூஜை செய்து கொண்டு வரலாம். அந்த பூஜையில வந்து சிவலிங்கத்துக்கு கொண்டு என்று கேட்டால் அபிஷேகம் செய்வோம். அட்லீஸ்ட் தண்ணியால் என்றாலும் அபிஷேகம் செய்வோம். இயலமான நாட்களில் பால், எங்கள் ஊரில் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிலமும் நீரால் அபிஷேகம் இருக்கிறது, பாலால் அபிஷேகம் இருக்கிறது. அதற்கு அப்புறமாக இந்த அபிஷேக பொடி போட்டு அந்த நீர் இருக்கிறதானே அதால் அபிஷேகம் இருக்குது. விசேஷ தினங்கள் என்றால் தேன், இளநீர், கருப்பஞ்சாறு எல்லாமே இருக்கும். ஆனால் எங்களுடைய வசதிக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி தினமும் அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவன் அபிஷேக பிரியன், விஷ்ணு அலங்கார பிரியன் அவர் சொல்லுவார்கள். ஒவ்வொன்றிருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். மற்ற சிவலிங்க பூஷை என்று சொன்னால் நிச்சயமாக அன்னம் நைவேத்தியமாக இருக்க வேண்டும். சிவனுக்கு பூஜை செய்கின்ற பொழுது சோறு அல்லது அன்னம் நைவேத்தியம் வைக்காமல் பூஜை செய்யப்படாது. விதிவிலக்கு உண்டு, உங்களுக்கு வேலை பழு அல்லது உங்களுடைய டிராவல் நிமித்தமாக இருந்தால் ஏதாவது உண்டு, ஆனால் அங்கே கூட இயன்ற வரைக்கும் செய்ய வேண்டும். அப்படி இல்லாத நாட்களில் நீங்கள் அன்னம் சாப்பிடப்படாது. சிவபூஜை செய்தவர்கள் சிவபூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டோம். அது உண்டு. சில வேலைகளில் அப்படி நடப்பது உண்டு. வேலை பல வளர்டாக்கன்னு வந்துட்டா திருப்பியே பூஜை செய்து போட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ அன்னம் சாப்பிடுவது அதுக்கு பிரதான் இருக்க வேண்டும். ட்ராவல் பண்ணுறவன்னு கூட ரைஸ் குக்கர் எல்லாம் கொண்டு ட்ராவல் பண்ணுறதுண்டு. என்றால் போகிற இடங்களில் அதை வச்சு செய்ய வேண்டிய கடப்பாடு உண்டு. அதுக்கும் இயலாட்டுக்கு நீங்கள் அந்த பழங்களோ அதுகளோ வைக்கலாம். ஆனால் அப்படி செய்கின்ற பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடாது. சிவலிங்கம் உங்களுடைய உடையவர், ஹீஸ் அ லார்ட் ஆஃப் யூ, உங்களை உடைமை பொருளாக கொண்டவர் உடையவர் என்று தான் அவரை சொல்லுவது. அப்போ இந்த விதமாக வழிபட்டு வந்தால் முழுமையான பலன் உண்டு. இதை விட்டு ஒருத்தரும் பயப்பட தேவையில்லை, இப்படி செய்வோனும் அப்படி செய்வோனும் உண்டு. ஆனால் இதுதான் முறையான முறை, நிச்சயமாக செய்து வரலாம். அப்படி ஒரு விருப்பம் வந்ததே பெருவிருப்பு. ஆனால் நித்தியம் செய்ய வேண்டும். எக்ஸ்ட்ராவாக இந்த முந்தி சொன்ன அந்த பஞ்சபூஷியோட ஒரு அபிஷேகம் வேணும். மற்றது சோறு அன்னம் நிவேதனமாக செய்ய வேணும். ட்ரபல் பண்ணும் பொழுது உங்களுடன் கரி பண்ணக்கூடியதாக இருக்க வேணும். சிவலிங்கம் உங்களோட சேர்ந்து கொண்டு போக வேண்டும்.
3: இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, இரண்டாவது அனுஷ்டானம் என்றால் என்ன டாக்டர்?
0: இரண்டாவது தீட்சை. நீங்கள் ஆலய குருக்களை அனைத்து கேட்டால் சொல்லுவார்கள், முதல் தீட்சை பெற்று நித்திய அனுஷ்டானம் செய்து வருபவர்கள் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும் என்ற விருப்பு வந்தால் தினமும் தங்களுக்கு சிவபூஜை செய்யக்கூடியதாக தமக்கு இடம் காலம் வசதி இருப்பதாக கருத்தில் கொண்டால் இரண்டாவது தீட்சை அதை சிவாச்சாரிய அணுகி பெறலாம். செகண்ட் இனிஷியேஷன் அல்லது விசேஷ தீட்சை என்று சொல்லுவார்கள். விசேஷ தீட்சை செற்றவர்கள் ஆகம விதிப்படி சிவபூஜை செய்வதற்கு உரிமை வருகின்றது. அப்படி விசேத தீட்சை இல்லாவிட்டால் நீங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி படத்தையோ அல்லது வேறு ஒரு தீய வழிபாடு சிவலிங்க வழிபாட்டுக்கு ரெண்டாவது தீட்சை நிச்சயமாக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்று. பல பேர் சிவலிங்கம் வீட்டில் வச்சிருக்கிறார்கள் சொல்லுவார்கள் நான் டாக்டர் பால் ஊத்துறேன் அது ஊத்துறேன் என்று, அது தப்பு கிடையாது. ஆனால் முறைப்படி செய்கிறது என்று சொன்னால் அது ரெண்டாவது. இது எப்படி என்று சொன்னால் இந்த வைத்தியம் செய்கிற மாதிரி டாக்டர் சில பத்தியம் சொல்லுவார் சில மருந்தும் சொல்லுவார், ரெண்டையும் அவர் சொன்னபடி எடுத்து வந்தால்தான் நோய் குணமாகும். அப்படி இல்லாமல் நான் இப்படித்தான் செய்கிற நான் இப்படித்தான் சாப்பிடுறேன் நான் இப்படித்தான் மறந்தெடுக்கிறான் என்று நாங்கள் நினைத்தபடி எடுத்துக்கொண்டு வந்தால் எடுக்கின்ற அந்த வியாதி குணமாகுமா? இல்லை. அப்போ அப்படித்தான் பல பேர் பூஜை செய்து கொண்டு சொல்லுகிறார்கள் நான் சிவலிங்க பூஜை தினமும் செய்து வருகின்றேன் ஆனால் எனக்கு அப்படி நடக்குது இப்படி நடக்குது என்று சொல்வது. ஏனென்றால் இது முறைப்படி செய்ய வேண்டும். இதுதான் முறை. முறையை தெரிந்து கொண்டு முறைப்படி செய்தால் முழுமையான பலன் கிட்டும்.
3: உங்களுடைய மையகத்திலேயே அந்த சிவ அந்த ரெண்டாவது தீட்சையை பெறலாமா?
0: இந்த ரெண்டாவது தீட்சை பெறுவதென்றால் நீங்கள் இந்த தீட்சையை கொடுக்கிறார்கள் எங்களுடைய சோமாஸ்கந்த குருக்கள் அவர்கள் இருக்கிறார்கள், அவரிடம் தான் நான் ரெண்டாவது தீட்சை எடுத்தது வருஷத்து விநாயகர் ஆலயத்தில். அப்போ அந்த ஆலயத்தை தொடர்பு கொண்டால் அவர்கள் அந்த தீட்சை கொடுக்குற நாளிலே அங்கே போய் அந்த தீட்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய சிவலிங்க பூஜைக்குரிய ஆசையையும் அவரிடம் சொன்னால் அவர் மூலமாகவே சிவலிங்கத்தை அல்ல உங்களுடைய இருக்கிற சிவங்களை அவரிடம் கொடுத்து பெற்று அதிகாரம் பெற்று அதை செய்து கொண்டு வரலாம். நீங்கள்
3: நன்றிகள் டாக்டர், எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசைகளும்.
0: நன்றி நன்றி.
2: எனக்கு ஒரு சின்ன கேள்வி, ஒரு பெருவிரல் அளவை விட உயரமான சிலைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ண வேணும்னு டாக்டர் சொன்னார். நான் ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று வச்சிருக்கேன், ஆனால் அது நான் அலங்காரமாக தான் வச்சிருக்கேன், பூஜை பண்றேன், அதையும் அப்ப நான் வழிபட வேணுமா?
0: நல்ல ஒரு கேள்வி. அதாவது வீட்டிலே அந்த பிரமாணம் வந்து கட்டவிரல் பிரமாணத்துக்கு பெரிதாக இருந்தால் அதை ஆராதிக்க வேண்டும், அதை ஆதரிக்க வேண்டும் என்று எங்களுடைய தமிழிலே சொல்லுவோம். ஆதரிக்க வேண்டும் என்றால் அந்த மூர்த்திக்கு ஒரு பாலோ பழமோ வைத்து அதென்றுவது. ஆனால் இல்லத்தில் இருக்கின்ற எல்லா விக்கிரகங்களுக்கும் தினமும் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. இல்லத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் விசேத இடங்களிலே மட்டும் அபிஷேகம் செய்தால் போதும். எங்கட வீட்டில் வந்து நடராஜர் சிவகாமி அம்பாள் சிலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை அடி உயரத்துக்கு இருக்கின்றது. ஆனால் அவற்றுக்கெல்லாம் தினமும் நாங்கள் பன்னீர் தளர்ந்த நீரினாலே அந்த திருமேனியை துடைத்து பிறகு சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து அதை வழிபடுவது வழமை. ஆனால் சிவலிங்கம் வந்து மிகவும் சிறியது, பானலிங்கம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பானலிங்கம் பற்றி நீங்கள் செய்கின்ற பொழுது அதற்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்து வழிபடுவது தான் முழுமையான சிவலிங்க பூஜை. சிவலிங்க பூஜையிலே அபிஷேகம் இல்லாமல்
2: எது
0: பிள்ளையார் சிலை வைத்திருந்தால் வீட்டிலே அலங்காரமாக சிலைகளை வைத்திருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது வைத்திருந்தால் நீங்கள் தினம் அந்த ஆராதனை ஒன்று செய்ய வேண்டும், அது ஒரு பூவோ ஒரு இதோ வைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், ஆனால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதில்.
4: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: ஸ்ரீ குருணாம் அதிபஸ்ய பாலனீம் பிரஜாசுபத்தி அமயந்த வேதிக்கும் சவர்ணிலிங்கி விதித்த சமாயை யுதிஷ்டிரம் வைதவனே மனேஜரா. 32
6: பவந்த மேதர்ஹி மனஸ்ரீ கர்ஹிதே விவர்த்தமானம் நரதேவ வத்மனி கதம் ந மன்யுர் ஜ்வலயத் யுதீரித ஷமீதரும் சுஷ்கம் இவ அக்னி
5: அக்னிஹி உச்சிகா முந்தின ஸ்லோகத்துல எப்படி நீ வந்து ஆத்மஹஸ்தேன உன்னுடைய கையினால நீ வந்து இப்படி ராஜலட்சுமிய கொடுத்துட்டியே, அவன் நடத்துற விதத்தை பார்த்தும் அண்ட் உன்னுடைய தம்பிகளோட நிலைமையும் பார்த்தும் உனக்கு வந்து கோபம் வரலையா? இப்படி ஒரு நிலைமையில பவந்தம் ஏதர்ஹி மனஸ்வி கர்ஹிதே, மனஸ்விகள்லாம் வந்து ஒரு கர்ஹாக்குரிய ஒரு டிஸ்கஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது நீ இப்ப இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு வழியில நீ நடந்து போயின்னு இருக்க. சி வனவாசத்துல நீ போகிறதுங்கிறது சத்தியத்தை காப்பாத்துறதுக்கா இருக்கலாம், உனக்கு பிரீத்தியோட இருக்கக்கூடிய விஷயம் இல்லையோ இல்லையோ அது இல்லையா? யுதிஷ்டிரனுக்கு வந்து சத்தியத்தை காப்பாத்துறதுக்குன்னு போகிறதா இருந்தாலுமே பிடிச்சு போகிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ பிடிச்சு போகிறதா இருந்தா சரி, யூ அக்செப்ட் யுவர் ஃபேட் அண்ட் யூ டூ எவ்ரி திங் தட் இஸ் ஃபைன், பட் இட் இஸ் நாட். ஏன்னா மனஸ்வி கர்ஹிதே, மனஸ்விகள் மானத்தையே வந்து ஒரு ஒரு தனமாக வச்சுட்டு இருக்கிறவா, மானதனாக இருக்காளே, அவள்னால கர்ஹிதே அப்படின்னா ஒரு டிஸ்கஸ்டோட பார்க்கக்கூடிய வர்த்மனி ஒரு வழியில் விவர்த்தமானம் பவந்தம் விவர்த்தமானம் சுற்றுகின்ற பவந்தம் உன்னை கதம் மன்யுகு ந ஜ்வலயதி, ஏன் கோபம் ஒன்னு ஆட்கொள்ளலன்னு கேக்குறா. உனக்கு ஏன் கோபம் வரல, இதெல்லாம் பார்த்து வரணுமா இல்லையா அப்படின்னு திட்டுறா அவனை. சாதாரண மனுஷாலா இருந்தா அவ வந்து திஸ் இஸ் மை ஃபேட் அப்படின்னு சொல்லி அவ ஒத்துண்டு உட்காந்துருவாளா இருக்கும். ஆனா நீ யாருன்னு நரதேவன் அட்ரஸ் பண்ற இல்லையா. நரர்களுக்கு நடுவுல நீ தேவன் மாதிரி இருக்கக்கூடியவன். தேவன்னா உடனே வந்து எக்ஸால்டட் பொசிஷன் எடுத்துக்கூடாது, தே ஆர் வெரி இம்பல்சிவ் டு இமோஷன்ஸ். அதனால்தான் வந்து இந்த சுரர்கள்லாம் இந்திரன்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்கிறது நிறைய இடத்துல வர்றது. விஷ்ணு மாதிரி ஈஸ்வரன் பொசிஷன்ல இருக்கிறவா வேற, இவள்லாம் வெறும் தேவாங்கிற பொசிஷன்ல இருக்கக்கூடியவாளுக்கு வந்து தேர் வெரி இம்பல்சிவ் அண்ட் டகால்னு வந்து ஒரு சண்டைக்கு போடுறவாளோ இருக்கட்டும், இல்ல ஒரு இமோஷனுக்கு அடிபணியறவாவா இல்லையா. ஒரு பெரிய லெவல்ல எடுத்துக்கூடாது. அதம் மனுஷால்னு எடுத்துட்டோம்னா நரர்கள்னு எடுத்துட்டா அவ வந்து கம்ப்ளேசண்டா இருந்துருவா. தேவர்கள்னா இம்பல்சிவா அவளுக்கு வந்து கோபம் வரும், உடனே அசுரர்களை அட்டாக் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள். ஈஸ்வரன்னுங்கிறச்சே நமக்கு வந்து வேற மேல தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இல்லையா. அதுக்காக சொல்றேன், மனுஷாளுக்கு நடுவுல மனுஷியர்களுக்கு நடுவுல நீ வந்து தேவன் மாதிரி இருக்கக்கூடியவன், இந்த மாதிரி ஒரு அண்ட் யூ ஆர் ஆல்சோ அந்த மாதிரி ஒரு லெவல அனுபவிக்க கூடியவனும் நீ இல்லையா. அப்படி ஒரு பொசிஷன்ல உன்னை வச்சு எல்லாரும் தாங்கின்றது. இல்ல இல்ல, நரேஷு தேவஹா தான் எடுத்துக்கணும் அது இல்லையா. நரானாம் வேண்டாம், கரெக்ட். அப்படிப்பட்ட நீ மனஸ்வி ஏதர்ஹி மனஸ்வி கர்ஹிதே வர்த்மனி விவர்த்தமானம் பவந்தம். ஏதர்ஹி ஏதர்ஹின இப்பேற்பட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த மாதிரி அப்படின்னா யௌவனத்துல இருக்க பிளஸ் நீ வந்து வனவாசம் காட்டுல வந்து வசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தும் அந்த இடத்துல எடுத்துக்கணும். ஏதர்ஹி மனஸ்வி கர்ஹிதே மனிதர்களால் ஒரு ஜுகுப்சாவோட பார்க்கக்கூடிய ஒரு வர்த்மனி வழியில் விவர்த்தமானம் சுழலுகின்ற பவந்தம் உன்னை உதீரிதா மன்யுஹு. சாதாரண கோபம் இல்ல, உதீரிதாங்கிறச்சே உத்கதான்னு அர்த்தம். உத்கதா அப்படின்னா தைரியம் விவேகம் வினயம் இது எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு மேல அப்படியே மேலோங்கி நிக்கக்கூடிய இமோஷன் மன்யு கோபமா இருக்கணும் உங்ககிட்ட இல்லையா. அந்த மாதிரி பல மத்த இமோஷன்ஸ் எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்த கோபம்ங்கிறது உங்ககிட்ட மேலோங்கி இருக்கணும். அதுதான் உதீரிதான்னா உத்கத்தேன பிரவருத்தா அந்த மாதிரி இருக்கணும். அது நன்னா கொழுந்து விட்டு எரியறதுன்னு சொல்லலையா, அதனாலதான் அக்னிக்கு அடுத்தது கம்பேர் பண்றாரு. அந்த உபமாவை கொடுக்கறதுக்கே முன்னாடி ஒரு இதெல்லாம் கொடுக்குறாவ அழகா. சோ உதீரிதா மன்யுஹும் உத்கதா மன்யுஹும் கோபமானது கதம் ந ஜ்வலயதி, எப்படி ஒன்ன அப்படியே எரிக்கல அந்த கோபம். எது போல உபமா கொடுக்கறது, சுஷ்கம் ஷமீதரும் உச்சிகா அக்னிஹி இவ. சுஷ்கம் ஷமீதரும் காஞ்சு போன ஷமி விரக்ஷம், ஷமிங்கிறது இந்த அரணிக்கட்டை, இதுக்கு சமித்துக்கு எடுக்கிற அந்த அரணிக்கட்டை இருக்கும். யூ ஐ திங்க் அது ரெண்டுத்தையும் சேர்த்தா அது சீக்கிரம் பத்திக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு யாகத்துக்கு உபயோகப்படக்கூடிய அந்த ஒரு கட்டை அது, அதுதான் ஷமி விரக்ஷம். ஆமா, இந்த இது மோர் தென் தட் அந்த சமித்து தான், சமித்துக்கு உபயோகப்படக்கூடியது. ஆனா அந்த அரணிக்கட்டம்பா அது என்னன்னா அந்த அக்னி சட்டுன்னு பத்திக்கும்னு நினைக்கிறேன். ஓர்
6: அரளி
5: அரணி ந அரளி வேற அரணி அரணிகினே சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேரு. சம்ஸ்கிருத வார்த்தை தான் அது, சமித்தும் சம்ஸ்கிருதம் தானே உனக்கு. அந்த மாதிரி அரணியோட கட்டை அது. சோ அந்த மரம் அது வந்து நல்லா காஞ்சிருக்கு. இதுவா இருந்ததுன்னா ஈரமா இருந்தா டக்குன்னு பத்திக்காது, ஆனா காஞ்சிருக்கு. காஞ்சிருக்கிற அந்த மரத்தை உச்சிகா அக்னிஹி யதா ஜ்வலயதி ததா கதம் மன்யுஹு ந ஜ்வலயதி. உத்து சிகாங்கிறச்சே உத்கதா சிகா எஸ்ய சஹா, இந்த சிகைகள் நன்னா மேல கொழுந்து விட்டு எரியற அந்த அக்னியானது. எப்ப இந்த பாரதியார் ஒரு ஒரு இது இருக்குமே, அக்னி அக்னி குஞ்சொண்டு குஞ்சொன்று கண்டேன், இந்த இதுலதான் வரும் ஐ திங்க் பாஞ்சாலி சப்தத்துலயே என்னன்னு தெரியல. அதை கொண்டு போய் ஒரு பொந்துல வச்சேன், அடுத்தது வந்து வெந்து தணிந்தது காடும்போம். தெர் இஸ் நோ ப்ராசஸ் தேர், தெர் இஸ் நோ அது இங்க இப்ப பத்திண்டுதான் ஒரு மரம் எரிஞ்சுதா அடுத்த மரம் எரிஞ்சுதாங்கிறது கிடையாது. ஒரு பொந்துல கொண்டு போய் வச்சேன், அது வந்து வெந்து தணிந்தது காடு. அது குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்பா. இந்த என்ன சாத ஒரு ஸ்பார்க்கா இருக்கட்டும், பெரிய ஃபயரா இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணுதான். ஈவன் அ ஸ்பார்க் கேன் கிரியேட் அ ஹியூஜ் ஃபயர். அதுதாங்க உனக்கு எல்லா விதமான அந்த அந்த ஃபயர் கோபம்ங்கிற ஒரு அக்னி ஒன்னை எரிக்கிறதுக்கு உண்டான பலவிதமான காரணங்கள் உங்ககிட்ட இருக்கிறச்சே, ஏன் அந்த கோபம் உங்ககிட்ட வரலன்னு கேக்குறாவ. ஏத்தர் ஹி அப்படின்னா யௌவனத்துல இருந்துருக்க, மேலும் இந்த மாதிரி ஒரு ஒரு பரிபவத்தை அனுபவிச்சிருக்க, இன்சல்ட் ரைட். அந்த ரெண்டுமே வந்து அந்த ஏத்தர் ஹீங்கிற மீனிங்ல வரணும். அஸ்மின் காலே அப்படின்னு சாதாரணமா அஸ்மின் காலே சொல்லக்கூடாது. பொதுவா வந்து ஒரு இன்சல்ட் இது பண்றச்சு வயசான தளர்ந்து போய் இருந்தான்னா ரைட்டு, திரும்பி ஒண்ணுமே பிரதிகிருதி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இருக்கலாம். ஆனா நீ யௌவனத்துல இருக்க, அதுக்கு உண்டான ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு உடம்பு இதுவாகவும் உனக்கு இருக்கு, நீ பண்ணலாமே, நீ ஏன் பண்ணல, உனக்கு ஏன் கோபம் வரல அப்படின்னு கேக்குறது. மனஸ்விகர்ஹிதே, மேலும் மனஸ்விகள்னால அது வந்து ஒரு ஒரு தூர் செய்யப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கு. இட் இஸ் நாட் சத்தியத்தை காப்பாத்துறதுக்குன்னு போனாலும் உனக்கு பிடித்த விஷயமா இல்ல அது. அதனால மனஸ்விகர்ஹிதே, நீ மனஸ்வி, நான் யுதிஷ்டரன் ஒரு மனஸ்வி அங்க, உன்னா உன்னால அக்செப்ட் பண்ணிட்டு வரக்கூடிய விஷயம் இல்லை இது. அந்த வர்த்மனி ஒரு வழியில் மார்க்கத்தில் விவர்த்தமானம் சுழலுகின்ற பவந்தம் உன்னை உதீரிதா மன்யுஹு உத்கதா பிரவருத்தா நன்னா வளர்ந்து கொண்டிருக்கும் கோபமானது உச்சிகா அக்னிஹி மேல்நோங்கி இருக்க மேலோங்கி இருக்கக்கூடிய சிகையை உடைய அக்னி எவ்வாறு சுஷ்கம் காய்ந்த சமீதரும் சமி மரத்தை எரிக்குமோ அவ்வாறு ஏன் உன்னை எரிக்கவில்லை. கதம் ந ஜ்வலயதி, இது உபமாலங்காரம் தான் இங்க உனக்கு புரிஞ்சுதா?
6: இந்த இடத்துல வந்து இப்பதான் நான் கத்துனேன், அதனால கேக்குறேன் விசேஷோக்தி. அதை பத்தி இந்த இடத்துல விசேஷோக்தி எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப அந்த எனக்கு சரியா புரிஞ்சதா தெரியல.
5: அதுல வந்து விசேஷோக்தி ஒண்ணு, இன்னொன்னு உண்டு விபாவனா, ரைட்டு இல்லையா? ஒண்ணு வந்து காரண சத்துவே காரியாபாவா, அப்புறம் காரிய காரண அசத்துவே காரிய காரியோத்பத்தி இல்லையா? அது வரலாம், கண்டிப்பா வரலாம். ஏன்னா இங்க வந்து கோபத்துக்கு உண்டான காரணங்கள் பகுலம் இருக்கிறச்சே கூட உனக்கு. ஆனா கோபம் இல்லைன்னு அவ ஸ்டேட்மெண்ட் பண்ணான்னா அது விசேஷோக்தி. ஏன் வரலன்னு கேக்குறது இஸ் மோர் ஆஃப் அ க்வெஸ்சனிங் தானே. இட் இஸ் நாட் தட்
6: இது வந்து ஒரு மாதிரி திரௌபதியோட
5: காரணம் இருந்தும் காரியோத்பத்தி இல்லை. தட் இஸ் இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமையில இருக்கிறச்சே மன்யுங்கிறது ஏற்படணும், கோபம்ங்கிறது ஏற்படணும். அந்த காரியம் கோபரூபமான காரியம் வரவில்லை, வாஸ்தவம் தான், ஆனா வரவில்லைன்னு அவ ஸ்டேட்மெண்ட் போடல, ஏன் வரலன்னு கேக்குறா, அவ்வளவுதான் இல்லையா? சோ அத வந்து சொல்லிருக்கிற விதம் வந்து இஸ் நாட் அ டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்காக சொல்றேன், புரியுறதா? இட்ஸ் அ வெரி டவுட்ஃபுல் பொசிஷன் தான், எழுதினாலும் தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோன்றது.
6: ஒரு
5: ஹையர் பொசிஷன்ல வைக்கக்கூடியவன், தட் இஸ் சம்வன் ஹூ வில் நாட் அக்செப்ட் ஃபேட் அப்படின்னு எடுத்துட்டு ஒன்னு, யூ கேன் டேக் ஆக்ஷன், உன் கையில நீ வந்து எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி தானே அது சொல்றது. One who has more control over his fate than others. அதனால யூ கேன் டேக் அன் ஆக்ஷன் அண்ட் பி இம்பல்சிவ் அபவுட் இட் அண்ட் டூ சம்திங் அபவுட் இட். அதுக்காக
6: அவந்திய கோபஸ்ய விஹந்துராபதம் பவந்தி வஷ்யாஹ ஸ்வயமேவ தேஹினஹ அமர்ஷ சூன்யேன ஜனஸ்ய ஜந்துனா நஜாத ஹார்தேன ந வித்விஷாதரஹ.
5: அவந்திய கோபஸ்ய விஹந்துர, சோ கோபம் மாத்திரம்தான் ஒரு ஒரு உச்சிதமான மார்க்கமா அப்படிங்கறச்சு நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, க்ஷமா பொறுமைங்கிறது இருக்கலாம், உபேக்ஷா அதை தள்ளலாம், எத்தனையோ விதங்கள் இருக்கிறச்சே பரிபவம், தட் இஸ் வென் யூ ஆர் இன்சல்டட், தேர் ஆர் சோ மெனி ரீகோர்சஸ். கோபம் மாத்திரம்தான் ஒரே சிங்கிள் ரீகோர்ஸ்னு அவசியம் இல்லையே. அந்த கோபத்துக்கு என்னத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு ஒருவேளை கேட்டோம்னா, அதுக்கு சொல்றாவ, ஜென்ரலா மனிதர்களிடத்தில் தேகினகா வஷ்யாகா ஸ்வயமேவ பவந்தி. யாருக்குன்னா, ஒரு எவனுக்கு வந்து ஒரு ஸ்தானே கோபகா இருக்கோ, கரெக்டான சமயத்துல கோபம், அண்ட் அந்த கோபம் வந்து அதாவது விராட் விராட்டன் கத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஸ்தானே கோபகாங்கிறது ஒண்ணு இருக்கு, அதுதான் வந்து இட் வில் நாட் பி ஃப்ரூட்லெஸ், இட் வில் பி மோர் ஃப்ரூட்ஃபுல். அதுதான் அந்த அவந்திய கோபகாங்கிறது. வந்தியானா ஃப்ரூட்லெஸ்ன்னு அர்த்தம், ஒரு ஒரு கோல் இல்லாத, ஒரு சக்சஸ் இல்லாத ஒரு கோபம். அவந்திய கோபஸ்ய அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஆங்கர்னு அர்த்தம். ஸோ சக்சஸ்ஃபுல் ஆங்கர்னா என்ன, என்னத்துக்காக நம்ம கோச்சுக்கிறோமோ அந்த கோபத்தின் ரிசல்ட்டு நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய கோபத்துக்கு தான் அவந்திய கோபகான பேர். சபலம் கோபம், நிஷ்பலமா இல்ல, ரைட், சபலமான ஒரு கோபம் உடையவனுக்கு. அண்ட் அதே சமயத்துல வெறும் கோபம் மட்டும் இருந்தா அது வந்து அபகாரியா கூட இருக்கலாம், உபகாரமா இல்லாம இருக்கலாமோ இல்லையோ. ஆனால் இவன் வந்து என்ன பண்றான், ஆபதாம் விஹந்துஹு அபி, ரெண்டு அட்ஜெக்டிவ் அதனால போடுறான் இந்த பர்சனுக்கு, ஜென்ரல் பொதுவாக ஒரு மனிதனுக்கு. இது வந்து நம்ம இந்த அப்ரஸ்துத பிரசம்சா மாதிரி இது. ஓகே, ஸோ ஆபதாம் விஹந்துஹு, ஆபத்துக்களை போக்குகின்ற ஒருவன், மேலும் எவனுடைய கோபமானது சபலமாக இருக்கோ அப்பேற்பட்டவனுக்கு, தேகினகா தேகமுடைய அத்தனை மனிதர்களுமே, இதுல வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, அதனாலதான் தேகினகாங்கிற, மனிதன் ஜந்து எல்லாமே, ஆல் லிவிங் பீயிங்ஸ் அங்க ஆர்
6: இன்கினா வந்து சேத்தனம் அச்சேதனம் ரெண்டும் இருக்காதுல. வெறும் அந்த
5: ஐ திங்க் அச்சேதனம்லயும் வந்து உனக்கு தேகிங்கிறச்சையே எதுக்கெல்லாம் உனக்கு வந்து, ஆமா அச்சேதனங்கள்ல வந்து நாட் டேபிள் சேர சொல்ல முடியாது நம்ம. எதுக்கு வந்து ஒரு ஒரு ஜீவன் இருக்கோ, ஆத்மா இருக்கோ, அதுதான் தேகி. ஆத்மா தேகா அஸ்ய அஸ்தி இது, எதுக்கோ ஒண்ணுத்துக்கு தானே தேகம் இருக்கணும், அந்த ஒண்ணு என்னது அப்படின்னா ஆத்மா. ஆத்மா சென்ஷியன்ட் பீயிங்ஸ் தான் நீ எடுத்துக்கணும், அச்சேத்தனம்னு எடுத்துக்க முடியாது. அதுல சலனம் அற்றதுன்னு, இப்போ வந்து ஒரு ஒரு மரம் செடி கொடி ஒன்னா எடுத்துக்கலாம் இல்லையா, அதெல்லாம் வந்து இன்சென்ஷியன்ட்னு நம்ம வந்து இதுல வெஸ்டர்ன் பிலாசபில வந்துடுறது. பட் நம்மளை பொறுத்த வரையில் அது அதுவும் சென்ஷியன்ட் பீயிங் தான், அதுவும் ஒரு ஜென்மா எடுக்கிறது இல்லையா. ஸோ அதனால ஒரு நிமிஷம் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், எதுக்கு நீ சேத்தனம் அச்சேத்தனம் எந்த கான்டெக்ஸ்ட்ல
6: சொல்றேன்னு.
5: ரைட் ரைட், எதுக்கெல்லாம் சேத்தனத்துவம் இல்லையோ, எதுக்கெல்லாம் கான்சியன்ஸ் இல்லையோ, அது கான்சியஸ்னஸ் இல்லையோ அது கிடையாது. ஸோ ஆத்மா, அதனால்தான் தேகா அஸ்ய அஸ்தி இதி தேகி, அந்த அஸ்யங்கிறது ஆத்மனஹா, அதனால தேகிங்கிறது ஆத்மா உடையதுக்கு தான். எதெதுக்கெல்லாம் ஆத்மா உடையதோ, அந்த தேகம் உடையதாக இருக்கிறதோ, அந்த ஆத்மாக்கள் அத்தனையுமே ஸ்வயமேவ வஷ்யாக பவந்தி, தானாகவே வஷ்யமடைஞ்சு வந்துடுறது. இவன் தண்டம் பண்றான், இவன் கோவிக்கிறான், அதனால இவனுக்கு வஷ்யமாகணும்னு பண்றது கிடையாது. தே சீ அ ரிசல்ட் ஆஃப் தட் ஆங்கர், தே சீ தட் இட் இஸ் தே சீ அ வேலிடிட்டி இன் தட் ஆங்கர், ஒரு இர்ரேஷனாலிட்டி இல்லைங்க, ஒரு ரேஷனலா அவன் பண்றான். அதே சமயத்துல கெடுதல் வர்றதுக்கு முன்னாடி அந்த கெடுதலை தடுக்கிறான். ஆபதாம் விஹந்துஹு, ரெண்டுமே பாக்குறான், நல்லதாவும் பாக்குறாத, வெறும் கோபமாவும் பார்க்காத, அதுல இருந்து ஒரு ஏற்படக்கூடிய ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டா இருக்கிறதா பாக்குறான். அதனாலதான் ரெண்டு, ஏன்னா சபலமா இருக்கிறதுங்கிறச்சு அந்த சக்சஸ், அந்த சபலம்ங்கிறது வந்து கேன் பி ஆல்சோ அ குட் ரிசல்ட் ஆர் அ பேட் ரிசல்ட் இல்லையா. சோ தி குட் ரிசல்ட்ங்கறத காமிக்கிறதுக்காக ஆபதாம் விஹந்துஹுங்கற அந்த இடத்துல ஆபத்துக்களை போக்குறவனாகவும் இருக்கான், ரைட். சோ அவந்திய கோபஸ்ய ஆபதாம் விஹந்துஹு ஜனஸ்ய தேஹினஹ ஸ்வயமேவ வஷ்யாஹ பவந்தி. இப்போ மாறுதல், அப்படியே ஒருவேளை கோபம் இல்லாதவனாக இருந்தால் அமர்ஷ சூன்யேன ஜந்துனா, அவனை ஜந்துவாவே போட்டுட்டாவ, ரைட், ஜந்துங்கிறச்சே ஜனன மாத்திரம் அங்க, நம்ம தமிழ்ல சொல்ற கிட்டத்தட்ட அதே ஜந்து தான் அது. ரைட். சோ அமர்ஷ சூன்யேன, அமர்ஷன கோபம், கோபமற்றவனான ஒரு ஜந்து, ஜந்துனா மனிதனுடன் கூட. ஜாத ஹார்தேன ஜனசிய, ஜாத ஹார்தேன ஒரு ஸ்னேகம். இது நான் இதை வந்து ஒரு ரெண்டு விதமா இன்டர்பிரேட் பண்ணணும் அக்கார்டிங் டு மல்லிநாதாஸ் காமெண்ட்ரி. நம்ம வந்து ரெண்டு விதமா அதை பண்றதுனால நான் முதல்ல ஐடியாவை சொல்லிடுறேன். கோபம் இல்லாத ஒருத்தனோட ஸ்னேகம் வச்சுட்டோம்னா அதனால ஒரு ஆதரவும் கிடையாது, அவனோட ஒரு எனிமிட்டி இருந்ததுன்னா அதனால பயமும் கிடையாது. ரைட். ஒருத்தனுக்கு கோபம் இல்லை, அவனோட ஸ்னேகம் வச்சுட்டு என்ன நமக்கு ஆக போறது, யாரும் நம்மள வந்து ஆதரிக்க போறது இல்ல. அடுத்தது அவனோட நமக்கு எனிமிட்டி இருந்தா அவனோட நமக்கு வந்து யாரும் நம்மள பயப்படவும் போறது இல்ல. She wants to make a point. எங்கேயாவது அவன கோபத்தை அப்படி அவ வந்து ட்ரை பண்றாரு. சி, யோசிச்சு பார்க்கணும், அவன் எவ்வளவு ஒரு அவமானத்தை அனுபவிச்சிருந்தா இப்படி அவன் பேசுறா இல்ல.
6: இத போட்டிருக்கணும்,
5: நன்னா வந்திருக்கும். ஆமா, அமர்ஷ சூன்யேன இல்லையா, கோபம் இல்லாத ஒரு மனிதனுக்கு ஜந்துனா சஹா அப்படி. ஜாத ஹார்தேன, ஜாத ஹார்தேனங்கிறச்சு ஸ்னேக காரணேன. அந்த வித்விஷா தரஹா இருக்கோ இல்லையோ, அதை ரெண்டா பிரிச்சுக்கணும். வித்விஷா ஆதரஹா போட்டுக்கலாம், ஆர் வித்விஷா தரஹா அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். ஓகேயா? ஸோ வந்து அமர்ஷ சூன்யேன ஜந்துனா கோபம் இல்லாத மனிதனுடன் கூட சஹா ஜாத ஹார்தேன ஸ்னேகம் வந்ததினால் ஜனசிய ஒரு மனிதனுக்கு ஆதரஹா ந, ஆதரஹா ஒரு ஆதரவு கிடையாது. அதே வித்விஷா அமர்ஷ சூன்யேன ஜந்துனா வித்விஷா அப்பி, வித்விஷானா வந்து துவேஷம், துவேஷத்தினால் கூட தரஹா ந, தரஹான பயம். அவனோட கோப, ஐயோ அவன் வந்து சத்ரு ஆயிட்டானே அவன் என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற பயம் இருக்காது யாருக்குமே, எந்த மனிதனுக்கும் இருக்காது. ஏன்னா அவனுக்கு கோபமே வர்றது கிடையாது இல்லையோ. யுதிஷ்டிரனோட நமக்கு வந்து சத்ருவா இருந்து என்ன ஆக போறது, அர்ஜுனனோட சத்ரு, பீமனோட சத்ரு அப்படின்னு அல்லாது அதுல பாயிண்ட் இருக்குங்கிறா. ரைட். சோ அதை ரெண்டா பிரிச்சுக்கணும், வித்விஷா தரஹா ந, வித் ஜாத்தஹார்தேன ஆதரஹா ந. யாருக்கு? ஜனசிய, கஷ்டன ஜனசிய அப்படி, கசியச்சன ஜனசிய. சரியா? ஏதோ ஒரு மனிதனுக்கு, யா எந்த மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனுக்கு கோபமற்ற ஜந்துவுடன் ஸ்னேகம் வைத்ததினால் ஆதரவும் கிடையாது, வித்விஷா கோபத்தினால் ஆர் இது எதிர்ப்புனால தரஹா பயமும் கிடையாது. ஓகேயா? சோ அதனால சபலமான ஸ்தானே கோபா வேணும், அதுதான் முக்கியம் பாயிண்ட். யாருக்கு? ஜனசிய, யாருடன்? அமர்ஷ சூன்யேன ஜந்துநாசஹ. அந்த ஜாத ஹார்தேன வித்விஷா ரெண்டுமே வந்து ஸ்னேக காரணேன ஆர் துவேஷ காரணேன, அந்த தேர்ட் கேஸ் வந்து காரணம், ஹேது தேர்ட் கேஸ். வித்விஷா அப்படின்னாலும் வித்விட்டு அப்படின்னா அதனுடைய தேர்ட் கேஸ் அது, வித்விஷா எனிமிட்டி.
6: அவந்திய கோபசிய விஹந்து ராபதம் பவந்தி வஷ்யாஹ ஸ்வயமேவ தேஹினஹ. மானசம் துனோதி நோ கச்சிதயம் மிருகோதர.
5: அடுத்து ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பிரதர் பத்தி சொல்லி ஆரம்பிக்க போறா. உன் தம்பிகள்லாம் எப்படி இருக்கான் பாரு, முன்னாடி எப்படி இருந்தான் இப்ப எப்படி இருக்கான், இத பார்த்து உன் மனசு வருத்தப்படலையா அப்படின்னு ஒருத்தரை பத்தியா சொல்ல போறா. முதல்ல பீமன் எடுக்கிறா, ஏன்னா பராக்கிரமசாலியான் இல்ல அவன், வந்து ஒரு நல்லது சாப்பிட்டு நல்ல நல்ல விதத்துல இருந்து அவனுக்கு பழக்கம், அதனால அவன்தான் வந்து ரொம்ப ஒரு சொகுசா இருந்தவன், ரைட். அவனை முதல்ல ஆரம்பிக்கிறா பீமனை. ஆர் இது படி பார்த்தா, கிரமம் படி பார்த்தா யுதிஷ்டிரனுக்கு அடுத்தது பீமன், ரைட். அதனால பீமனை பத்தி சொல்றா, பரிப்ரமன் லோஹித சந்தன உச்சிதா பதாத்திகி அந்தர்கிரி ரேணு ரூஷிதா. அது வந்து கான்ட்ராஸ்ட் காமிச்சுண்டே வரா. விருகோதரா சத்யதனசிய மானசம் துனோத்தினோ கச்சித்து, கச்சித்து நோ துனோத்தி, நோங்கிறதும் நங்கிறதும் சேம் தான். ஓகே, நோவும் யூஸ் பண்ணலாம் நக்கு பதில, ரைட். நோ துனோத்தி அப்படின்னா ந துனோத்தி கிம் அப்படின்னு கேட்கிறான். கச்சித்து துனோத்தி, உனக்கு மனசை கஷ்டப்படுத்தலையா என்ன? யாரு? விருகோதரா, அந்த இவன் பீமன். விருகோதரஹான விருகசிய உதரஹா இவ உதரஹா எஸ்ய சஹ. விருகஹானா ஓனாய் ஹைனா. பல இடங்கள்ல வந்து பீமன் ரொம்ப குண்டு, வயிறு ரொம்ப பெருசு அப்படின்லாம் போட்டிருப்பா, இல்ல செம்ம ஆப்ஸ் அவனுக்கு. அதனால இந்த ஹைனாக்கு எப்படி எத்தனை சாப்பிட்டாலும் அதுக்கு வந்து வயிறு ஒல்லியா இருக்குமோ அந்த மாதிரி அவனுக்கு வயிறு ஒல்லியா இருக்கும்னு பேரு. அதுதான் விருகோதரஹா. தப்பா போட்டே பண்றான் நிறைய இடங்கள்ல. இப்போ ஆமா, இல்லன்னா முடியாது. ஆமா, தட் இஸ் வை ஹி இஸ் கால்ட் விருகோதரஹா. அந்த ஓனாய்க்கு பார்த்தா ஹைனாவோட விது வந்து இப்படிதான் இருக்கும், கர்வ்டா இருக்கும். இட் வில் பி இன்சைட். அதுக்கு வந்து ஸ்லிம்மா, ஆமா ஸ்லிம்மா இருக்கும். பட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஈட்டிங் ஈவன் அ ஹோல் எலிஃபென்ட், தெரியுமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு ஆப்பிடைட்டும் அதுக்கு. ஸோ அப்படிதான் இவன் பீமன். ஸோ அதனால விருகோதரா, விச் ஆல்சோ மீன்ஸ் ஹீஸ் யூஸ் டு ஈட்டிங் அ லாட், ரைட். அப்படிப்பட்டவனா இப்படி காட்டுல வந்து வசிக்கிற லெவல்ல நிலைமையில வந்துட்டானே அவன் அப்படிங்கிறான். முன்னாடி எப்படி இருந்தான்? லோஹித சந்தனோச்சிதா. ஸோ உச்சு உச்சியதி அப்படிங்கிற வேர்ப் இல்ல, உச்சியதி தான். உச்சியதி பரஸ்மை பதம் தான் போட்டிருக்குது, ஃபோர்த் கான்ஜுகேஷன். உச்சியதி அதுல இருந்துதான் உச்சித வருது. மீனிங்ஸ் வந்து பல மீனிங் இருக்கலாம் ஒரு வேர்புக்கு. அதுல வந்து உனக்கு சந்தோஷப்படுறதுன்னு ஒரு அர்த்தம், அண்ட் சூட்டபிள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலயும் இருக்கு. யோக்கியம்ங்கிற அர்த்தத்திலயும் உச்சியத்தி வருது. சோ அதனால உச்சிதங்கிறச்சே இந்த இடத்துல லோஹித சந்தன உச்சிதா, லோஹித ரெட் சந்தனம், ரத்த சந்தனம் வந்து மேல பூசின் இருக்கான். ரத்த சந்தனம் மேல பூசின் இருக்கான், அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். அதை போட்டுன்றதுனால சந்தோஷத்துடன் போட்டு இருந்தான்னு அர்த்தம். பூஷிதா போடுறதுக்கு பதில உச்சிதாங்கிறச்சு அந்த இடத்துல அவனுக்கு அவனுடைய சரீரத்துக்கு உகந்ததாக இருந்தது, அவனுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தது அந்த லோஹித சந்தனம். அவன் இப்போ எப்படி இருக்கான்னா, ரேணு ரூஷிதா. இல்ல ரேணுனா தூஷி, தூளி தூஷி தூசரிதான்னு அர்த்தம். ரேணு ரூஷிதா அங்க இங்கே பரிபிரமன்னு எங்க பார்த்தாலும் சுத்தின் இருக்கான். அந்தர்கிரி எங்க மலைகளுக்கு நடுவுல அவன் வந்து பதாத்திகி கால்ல சுத்தின் இருக்கிறதுனால, பதாத்திகினா இந்த ரத கஜ துரக பதாத்தின்னு நாலு வகைப்படுகிறது, அது காலாட்படைன்னு பதாத்திகின்னு பேரு. இங்க அவன் லிட்ரலா வந்து ஒரு ஒரு எல்லை காப்பாளன் மாதிரி, அந்த காலாட்படை மாதிரி அவன் வந்து சுத்தின் இருக்கான் அந்த கிரியில. அவன் எப்படி முன்னாடி இருந்தான் மகாரதா, மகாரதா இப்போ பதாத்திகி. முன்னாடி வந்து லோஹித சந்தனோச்சிதா, இப்போ அந்தர்கிரி பரிபிரமன்னு ரேணு ரூஷிதா, ரைட். மகாரதான மகானு ரதா அசி அஸ்தி, இது வேற, மகாரதிங்கிறது வேற. பெரிய ரதத்துல இருக்கக்கூடியவன்ங்கிறதுனால மகாரதா தான். மகாரதின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு பொசிஷன். ரதி அதி அதிரதி அதிரதி மகாரதி அதி மகாரதி மகா மகாரதின்னுட்டு தேர் ஆர் டிஸ்டிங்ஷன்ஸ் பிட்வீன் பீப்புள். எத்தனை பேர் அவளால வந்து சண்டை போட முடியும் அப்படிங்கிற டிஸ்டிங்ஷன். அப்படி பாக்கறச்சே பீமன் வந்து வெறும் ரத்தி தான் மகாபாரதத்தை பொறுத்தவரை. அவன் வந்து மகாரதி கிடையாது. அர்ஜுனன் அபிமன்யு எல்லாம் தான் மகாரதி, கர்ணன் அவள்லாம் மகாரதி. வேற சிவன் வந்து ரத்தி தான். இந்த இடத்துல வந்து மகாரதான்னு போட்டிருக்கிறது அதோட கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. ஸோ மகாரதான ஒரு பெரிய ரதத்துல போயின்னு இருந்தான். இப்போ அவன் எப்படி இருக்கான்னா பதாத்திகி பாதச்சாரி, கால் கால்நடையா போயின்னு இருக்கான். எங்க பரிபிரமன்னு அந்தர்கிரி பரிபிரமன்னு மலைகளுக்கு நடுவுல சுற்றி கொண்டு ரேணு ரூஷிதா தூஷியினால் ரூஷிதான்னா ஒரு பூசப்பட்டவனாக கம்ப்ளீட்லி இது இல்ல தூஷி அவன் மேல இருக்கு அப்படின்ட்டு இருந்திருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் விருகோதரஹா, அயம் விருகோதரஹா, இந்த பீமன் சத்யதனசிய மானசம் நோ கச்சித்து நோ துனோதி. சத்யதனசிய மானசம், உன்னுடைய சத்தியத்தையே தனமாக கொண்டிருக்கக்கூடிய நீ இல்லையா? சத்தியவாக்க வனவாசம் செய்யணுங்கிறது தான் வந்து சத்திய வச்சனமா எடுத்துட்டு அதை காப்பாத்தணும்னுட்டு அதுதான் பெரிய செல்வம்னு நினைச்சுட்டு நீ இருக்க பத்தியா? ஓ, உன்னுடைய பிராத்ருதனம் இல்லை, நீ வந்து உன்னுடைய தம்பிகளை வந்து ஒரு செல்வமா நினைக்கல, உன் சத்தியம்தான் உனக்கு செல்வம்னு நீ நினைச்சுண்டு பண்றியே. அப்பேற்பட்ட நீ உன்னுடைய மனதை கச்சித்து ஒரு சமயம் கொஞ்சம் கூட கச்சித்துங்கிறச்சு துளி கூட நோ துனோத்தி உனக்கு கஷ்டப்படுத்தலையா? சோ மகாரதா விருகோதரா, அயம் விருகோதரா, அந்தர்கிரி பரிபிரமன்னு லோஹித சந்தன உச்சிதா, அந்தர்கிரி பரிபிரமன்னு ரேணு ரூஷிதா, மகாரதா பதாதிஹி. அதை எப்படி நீ வந்து அன்வயம் பண்ணிக்கிறியோ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எய்தர் லோஹித சந்தனோச்சிதா மகாரதிஹி அத்ய அந்தர்கிரி பரிபிரமன்னு ரேணு ரூஷிதா பதாதிஹி சஹா விருகோதரா அயம் விருகோதரா அப்படின்னு அந்த அன்வயம் பண்ணி. எய்தர் முன்னாடி இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் தனியா போட்டு இதை போட்டுக்கலாம். இல்ல எங்கெங்க உனக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் இன் இது பேதம் தெரியறதோ அப்படி நீ வந்து அதை சேர்த்து அன்வயம் பண்ணிக்கலாம். முன்னாடி அப்படி இருந்தவன் இப்படி இருக்கான் அப்படின்னு ஒவ்வொன்னையும்.
6: பரிப்ரமன் லோஹித சந்தனோஜிதா பதாதிர் அந்தர்கிரி ரேணு ரூஷிதா
4: அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வைசேஷிகா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஹேத்வாபாசம் பார்த்தோம். சவ்விபிசாரம், சவ்விபிச்சாரத்தில் சவ்விபிச்சாரத்தை அனைக்காந்திகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மூணு வகை, சாதாரணம், அசாதாரணம், அனுபசம்ஹாரி அப்படின்னு மூணு வகையை பார்த்தோம். அடுத்தது விருத்தம், சாத்தியாவா வியாப்தக விருத்தம். விருத்தங்கிற ஹேத்வாபாசம், இதுக்கு லட்சணம்னா சாத்தியாபாவ வியாப்தக. சாத்தியாபாவ வியாப்தக அப்படிங்கிறது விருத்தத்தோட லட்சணம். சப்தோ அனித்யஹ கிருதகத்வாத் கடவத். இதான் ஹேத்து. சப்தோ அனித்யஹ கிருதகத்வாத் அப்படிங்கிறது ஹேத்து. கடவத் உதாரணம், சப்தம் அனித்யம் இல்லை சப்தம் நித்யம். சப்தம் அனித்யம்னா சப்தம் நித்யம், சப்தம் நித்யம் கிருதகத்வாத் கடவத். சப்தம் அனித்யோட சப்தம் நித்யா. இங்கே கிருதகத்துவம் அப்படிங்கிற ஹேத்துவே எத்யத் கிருதகம் தத்தத் அனித்யம் அப்படிங்கிறத நிரூபிக்கும், நித்தியத்தை நிரூபிக்காது. கிருதகம் என்னது? அனித்யத்துவ வியாப்தம், அனித்யத்துவ வியாப்தம். அனித்யத்துவங்கிறது நித்தியத்துவ அபாவ, சாத்திய அபாவ, சாத்தியம்ங்கிறது நித்தியம். ஸோ சாத்திய அபாவ வியாப்தமாக இருக்கிறதுனால விருத்த ஹேத்து, ஒவ்வொரு பேர் விருத்தம் அப்படின்னு ஹேத்துக்கு பேர். அடுத்தது சத் பிரதிபக்ஷம், இது ஒரு முக்கியமான ஹேத்து ஹேத்துவாபாசம். சத் பிரதிபக்ஷம் அப்படிங்கிறது முக்கியமான ஹேத்துவாபாசம். அதாவது நம்ம வந்து ஒரு தர்க்கம் கொடுக்கும்போது அந்த தர்க்கத்துக்கு எதிர்மறையான இன்னொரு தர்க்கம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சத்பிரதிபக்ஷம். நம்ம கொடுக்குற தர்க்கத்துக்கு எதிர்மறையான இன்னொரு தர்க்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்கு என்ன சொல்லுவாங்க? சாத்தியாபாவ சாதகம், சாத்தியாபாவ சாதகம் ஹேத்வந்தரம் தரம், ஹேத்வந்தரம் எஸ்ய. சாத்தியாபாவ சாதகம் ஹேத்வந்தரம், எல்லாத்துலேயும் சாத்தியாபாவம் தான் விஷயம். சாத்தியாபாவத் விருத்தி அது அணிகாந்திகம். சாத்தியபாவ வியாப்தக விருத்தம், சாத்தியபாவ சாதகம் ஹேத்வந்தரம், இது சத்பிரதிபக்ஷம். ஒரு தர்க்கத்துக்கு இன்னொரு தர்க்கம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் சத்பிரதிபக்ஷம். என்ன உதாரணம்? சப்தோ நித்யக கிருதகத்வாத் அப்படின்னு மேலே சொன்னோம்ல. அதே மாதிரி சப்தோ நித்யக கிருதகத்வாத் அப்படிங்கிறது இல்லை, சப்தோ நித்யக சரணத்தோ அதிக என்ன எடுத்துக்கிறாங்க, சப்தோ நித்யஹ சரவணத்வாத் சப்தத்வத்து. சப்தோ நித்யஹ சரவணத்வாத் சப்தத்வத்து அப்படிங்கிறது ஹேத்து. சப்தமானது நித்தியம், ஏன்? சரவணத்வாத்து, காதனால் கேட்கப்படுறதுனால. சப்தத்துவத்தை. சப்தத்துவம் அப்படிங்கிறது எப்படி காதுனால கேட்கப்படுறதோ, சப்தமும் அதே மாதிரி காதுனால கேட்கப்படுறதுனால நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, சப்தத்துவம் நித்தியம்ங்கிறதுனால சப்தமும் நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க ஒரு தர்க்கம். அப்படி கொடுக்கும்போது நாம என்ன சொல்றோம், சப்தம் அனித்யம். நாம என்ன சொல்றோம், சப்தோ அனித்ய அப்படின்ட்டு. சப்தோ அனித்ய ஏன், கிருதகத்வாத் கடவத்து மேல கொடுத்துருக்கிற அதே ஹேத்து தான். இங்க நித்தியம்னு சொன்னோம், அங்க அனித்யம்னு சொல்லுவோம் தான். சப்தம் அனித்யம் ஏன், கிருதகமா இருக்கிறதுனால பானை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையான தர்க்கம் கொடுத்து அதை நிராகரிக்கிறோம். சத்பிரதிபக்ஷமும் சத்பிரதிபக்ஷமும் பாதித்தம் அப்படிங்கிறது இன்னொரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். என்ன, பாதித்தத்துல வேற ஒரு ஹேத்துவந்தரம் பார்க்காம வேற ஒரு பிரமாணமே பார்ப்போம். பாதித்தம் அப்படின்றது அடுத்தது. பாதித்தம், பாதித்தம்ங்கிறது என்னது, சாத்தியாபாவ சாத்தியாபாவ சாதகம் பிரமாணாந்தரேன நிச்சயதே. பிரமாணாந்தரேன நிச்சயதே சதி, அதுக்கு பேர் பாதித்தம். ஹேத்துவந்தரத்தினால நிராகரிக்கப்பட்டதுன்னா அதுக்கு பேர் சத்பிரதிபக்ஷம். பிரமாணாந்தரத்தினால நிராகரிக்கப்பட்டதுன்னா அதுக்கு பேர் பாதித்தம். பாதனைன்னு சொல்லி சொன்னா என்ன, வேறொரு பிரமாணத்தினால் நிராகரிக்கப்படுவது பாதனை, நிராகரித்தல் அர்த்தம். எப்படி, வன்னிஹி அனுஷ்ணஹ ஏன், திரவியத்வாத். நெருப்பு எப்படிப்பட்டது, குளிர்மையானது. ஏன், திரவியமா இருக்கிறதுனால. ஒன்பது திரவியத்துல நெருப்பும் ஒரு திரவியம், அதனால அது குளிர்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் கொடுக்குறோம். ஆனா பிரமாணாந்திரம், இது தர்க்கம், வேற ஒரு பிரமாணத்தினால. என்ன பிரமாணம், ஸ்பர்ஷ பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், தொட்டு பார்த்தா நெருப்பு சுடும், அதுல நிராகரம் பண்ணப்படுறதாயிடுது. புரியுதா, இதுக்கு பேர் பாதித்தம். அடுத்தது அசித்தம். அசித்தம் அப்படிங்கிறது மூணு வகை. அசித்தம்ங்கிறது மூணு வகை, அசித்தம் மூணு. ஆஸ்ரயா சித்தம், ஆஸ்ரயா சித்தம், சொரூபா சித்தம். ஆஸ்ரயா சித்தம், சொரூபா சித்தம், வியாபியத்வா சித்தம். ஆஸ்ரயா சித்தம், சொரூபா சித்தம், வியாபியத்வா சித்தம் அப்படின்னு மூணு வகை அசித்தம். எந்த ஆசிரியத்தை நீங்க பேசுறீங்களோ, அதாவது உங்க தர்க்கத்துக்கு என்ன ஆசிரியமா இருக்கோ, எது சார்பா இருக்கோ, எது ஆதாரமா இருக்கோ, அந்த இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு ஆஸ்ரயா சித்தம். ஆஸ்ரயா சித்தத்துக்கு என்ன, ககனாரவிந்தம் எடுத்துக்கோங்க. ககனார விந்தம் சுரபி ஏன், அரவிந்தத்வாத். என்ன அர்த்தம், ககனாரவிந்தம் சுரபி அரவிந்தத்வாத் அப்படின்னா என்ன அர்த்தம், ககனாரவிந்தம் ஆகாய தாமரை. ஆகாய தாமரை எப்படிப்பட்டது, வாசனை உடையது. ஆகாய தாமரை வாசனை உடையது ஏன், தாமரை என்பதால். உதாரணம் சரோஜாரவிந்தவத்து எழுதிக்கலாம், உதாரணம் தடாக தாமரை போல. ஆகாய தாமரை வாசனை உடையது, தாமரை என்பதால் தடாக தாமரை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்க்கம். ஆகாய தாமரைன்னு ஒன்று இருக்கான்னு, நீங்க எதுல வாசனை நிரூபிக்க போறீங்களோ அந்த ஆசிரியமே இல்லை. அரவிந்தம் சுரபிகி அப்படின்னு நிரூபிக்க போற சாத்தியத்தை நிரூபிக்க போற பட்சமே இல்லை. அதனால இது ஆசிரியா சித்தம். பக்ஷத்துல பிரச்சனை இருந்ததுன்னா ஆஸ்ரயா சித்தம். இது பக்ஷதோஷம், இதுக்கு பேர் பக்ஷதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஏன்னா பக்ஷத்துல தான் பிரச்சனை இருக்கு. அடுத்தது சொரூபா சித்தம். சப்தோ குணஹ சாக்ஷுஷத்வாத், சப்தோ குணஹ சாக்ஷத்வாத். இது ஹேத்து தோஷம்னு சொல்லுவான். சப்தம் எப்படிப்பட்டது, குணம். சப்தம் குணம் தானே, சப்தம் குணம் தான், கரெக்ட் தான். ஏன் குணம், சாக்ஷத்வாத் அப்படின்னு ஹேத்து கொடுக்குறான். ஹேத்து என்னது, சாக்ஷுஷத்வாத், பார்க்கப்படுவதனால. சப்தம் பார்க்கப்படுறதா, இல்லை கேட்கப்படுறது. அதனால ஹேத்துவே காலிங்க, ஹேத்துவோட சொரூப்புமே நிச்சயமாக முடியாது, தப்புது. அதனால சொரூபா சித்தம், அது பக்ஷதோஷம், இது ஹேத்து தோஷம். அடுத்தது வியாபியத்வா சித்தம். இது சோபாதிக ஹேத்து, உபாதி கூடிய ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து பெருசா விசாரம் பண்ணணும். அனுமானத்திலேயே ஹேத்வாபாசம் ரொம்ப முக்கியம். ஹேத்வாபாசத்திலேயே இந்த ஒரு வியாபியத்வா சித்தம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, வியாபியத்வா சித்தத்துல வியாபியத்வா சித்தம்னா என்னது, சோபாதிக்கோ உபாதிக்கும் கூடிய ஹேத்து. உபாதினா என்ன, தார்க்கிகர்கள் சொல்லுவாங்க உபாதிஸ்து மகா வியாதி அப்படிம்பாங்க. உபாதிஸ்து மகா வியாதி, உபாதிங்கிறது பெரிய வியாதி அப்படிம்பாங்கன்னா, எந்த ஒரு தர்க்கமும் அதுல எந்த தர்க்கமா இருந்தாலும் சரி ஒரு உபாதி கண்டுபிடிச்சு அதை தோஷம் சொல்லிடலாம். எல்லா தர்க்கத்துக்கும் ஒரு உபாதி கண்டுபிடிக்க முடியும், அதுதான் பிரச்சனை. உபாதி இல்லாத தர்க்கமே இல்லை. தர்க்கத்தை நீங்க எவ்வளோ டைட்டா பண்ணாலும் ஒரு புத்திசாலியா இருந்தா அதுல உபாதி காமிக்க முடியும். உபாதி காமிச்சா தோஷம். உபாதினா என்ன? உபாதினா வரையறை. சாமான்யமா நம்ம மற்ற இடத்துல பார்ப்போம், இங்க வரையறை இல்லை. உபாதியதே தன்னுடைய குணங்களை அடுத்ததுல ஏற்றி பார்க்கறது. இங்க பார்ப்போமே, வியாபியத்வா சித்தம் சோபாதிக்கோ ஹேத்து அப்படின்னு சொல்லி. உபாதி அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து உபாதிங்கிறதுக்கு லட்சணம் என்ன? சாத்திய வியாபகத்துவே சதி சாதன சாதனா வியாபகத்துவம். சாத்திய வியாபகத்துவே சதி சாதன அவ்வியாபகத்துவம். சாத்தியம்ங்கிறது நாம் எதை நிரூபிக்கிறோமோ வன்னி, சாதனங்கிறது ஹேத்து. அப்போ சாத்தியத்துல இருக்கும் சாதனத்துல இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு உபாதி. நாம லக்ஷணம் எடுப்போம். பர்வதோ தூமவான் வன்னேஹே. பர்வதோ தூமவான் வன்னேஹே. வன்னிமத்வாத் எப்படி வேணா எடுத்துக்கலாம், வன்னேஹேன்னு எடுத்துக்கோங்க இல்ல வன்னிமத்வாத் எடுத்துக்கோங்க. திருத்தியாந்தம் பஞ்சம்யந்தம் வா ஹேது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை, நியாயம் இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க, பர்வதோ தூமவா மலை, நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது மலை நெருப்புடையது புகை உடையதால், புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்துட்டு இருந்தது மலை நெருப்புடையது புகை உடையதால், இங்க ஆனா மலை புகை உடையது நெருப்புடையதால் அப்படின்ட்டு. நீங்க எதை பாக்குறீங்க, நெருப்பை பார்த்து புகையை அனுமானம் பண்றீங்க, சரியா? ஆனா இந்த இந்த மாதிரி தர்க்கம் சரியான தர்க்கம் இல்லை. மலை நெருப்புடையது புகை உடையது நெருப்புடையதால் அப்படிங்கிற இந்த தர்க்கமானது தப்பான தர்க்கம். ஏன்னு சொல்லி சொன்னா, இதுல ஆர்த்ர இந்தன ஆர்திரேந்தன சயோகம். ஆர்திர இந்தன சயோகம் அப்படிங்கிறது உபாதி. ஆர்திர இந்தன சயோகம் அப்படிங்கிறது உபாதி. எங்கெல்லாம் எங்கெல்லாம் ஆர்திர இந்தன, ஆர்திர அப்படின்னா ஈர, இந்தனம்னா எரிபொருள், எங்கெல்லாம் ஈர எரிபொருள் சயோகம்னா சேர்க்கை, ஈர எரிபொருள் சேர்க்கை இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கு. நெருப்பு ஏன் புகை புகையிறது? விறகு விறகு போட்டு பற்ற வைக்கும்போது ஏன் புகையிறது? ஈரம் இருக்கிறதுனால. எங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கோ எரிபொருளோட சம்பந்தம் இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கு. புகை இருக்கா? சாத்தியம் சாத்தியத்தில் இருக்கா? இந்த உபாதி சாத்தியத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. எங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கா? அப்போ சாத்திய வியாபகமா இருக்கும் சாதனத்துல அவ்வியாபகமா இருக்கணும். இங்க சாதனம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நிரூபிக்கீங்க, எத்த எத்திர தூமக தத்திர தத்திர வன்னிஹி அப்படிங்கிறது வியாபகத்துவம். எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர வன்னிர் நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவ்வியாபகத்துவம். சாத்திய அவ்வியாபகத்தம்னா எத்திர எத்திர தூமக எத்திர எத்திர ஆந்தேந்த சயோக தத்திர எத்திர வன்னிர் நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி எத்திர எத்திர தூமக தத்திர எத்திர வன்னிர் நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க சாதனத்துல இல்லை. அதனால இதுக்கு நாம என்ன பண்ணுவோம், தர்க்கத்துல அட்வான்ஸ்டா அடுத்த நிலையில ஒரு ஒரு தர்க்கத்துக்கு ஒண்ணு இருக்கு, பக்ஷம் சாத்தியம் ஹேத்து உதாரணம், நாலு பாகம் இருக்கும் தர்க்கம் கொடுக்கும்போது. இந்த நாலு பாகத்தோட மூணு பாகமா இருக்கும் இது, பிரதிஜ்ஞா ஹேத்து உதாரணம் மூணு பாகத்தை கொடுப்பாங்க வேதாந்தியும் சரி மற்றவங்களும் சரி. என்ன அப்போ பிரதிஜ்ஞால பக்ஷம் இருக்கு, சாத்தியம் இருக்கு, ஹேத்து இருக்கு, உதாரணம் இருக்கு, மொத்தம் நாலு பாகமா நாம பார்க்கலாம். சரி, இப்போ இதுல நாம எந்த தர்க்கம் கொடுக்குறோமோ அந்த தர்க்கத்தோட உதாரணத்துல திருஷ்டாந்தத்துல இருக்கணும், திருஷ்டாந்தத்துல இருக்கணும், திருஷ்டாந்தத்துல இருக்கணும். அதே மாதிரி பட்சத்துல இல்லாம இருக்கணும். திருஷ்டாந்தத்துல நீங்க எந்த உபாதியை காமிக்கிறீங்களோ அந்த உபாதி இருக்கணும், பட்சத்துல இல்லாம இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு உபாதி. திருஷ்டாந்தத்துல இருந்து பட்சத்துல இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது உபாதி கூடியது தர்க்கம் அப்படின்னு அர்த்தம். சாத்தியாபகம் சாதகம் அவ்வியாபகம் அப்படிங்கறத இப்படி புரிஞ்சுட்டா ஈஸியா இருக்கும். திருஷ்டாந்தத்துல இருக்கு, பட்சத்துல இல்ல. இதுதான் இதுதான் உபாதி கடைசி, உங்களுடைய தர்க்கத்தோட கடைசி, தர்க்க சங்கத்துல சொல்லப்பட்ட கடைசி ஹேத்துவாபாசம். சரி, இப்போ தர்க்கம் இவ்வளவுதான், அனுமானம் இதோட முடியறது. அனுமானம் முடியறதோட எல்லா பிரமாணம் முடிஞ்சிடுச்சு. பிரத்யட்சம் முடிஞ்சு போச்சு, அனுமானம் முடிஞ்சு போச்சு, உபமானம் முடிஞ்சு போச்சு, சப்தம் முடிஞ்சு போச்சு, நாலு பிரமாணமும் முடிஞ்சு போச்சு. அங்க என்ன நிலையில பார்த்துருப்பான், ஃபர்ஸ்ட் திரவியம் முதலாம் பார்ப்பான், குணங்களை பார்ப்பான், குணங்களில் புத்தியை ஆரம்பிச்சு புத்தி

பாஷையில இப்போ சொல்லுவான், என்ன சொல்லுவான், சாத்தியபாவ அதிகரண நிச்சித விருத்தித்துவ அபாவத்துவம் அப்படிமா. சாத்திய அபாவ அதிகரண சாத்திய அபாவத் விருத்தி அப்படிங்கிறத சாத்திய அபாவத்து அதிகரண சாத்திய அபாவத்து அப்படிங்கிறது சாத்திய அபாவ அதிகரண விருத்தித்துவம், விருத்தித்துவம் ஏற்கனவே இருக்கு, விருத்தித்துவம் விருத்தித்துவ அபாவத்துவம் அப்படின்ட்டு சாத்திய அபாவத்து அவருத்தித்துவம். சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன், சாத்திய அபாவத்து சாத்தியபாவது அவருத்தித்துவம். இது என்ன சொல்லுவான், சாத்தியபாவத்து அப்படிங்கிறத சாத்தியபாவ அதிகரண சாத்தியபாவ அதிகரண அவருத்தித்துவங்கிறது விருத்தித்துவ அபாவ அப்படிம்பாங்க. விருத்தித்துவ அவரு அவருத்தித்துவம் விருத்தித்துவ அபாவத்துவம். இதையும் சாத்தியபாவங்கிறது அங்கேயும் சாத்தியா வச்சின்ன சாத்திய தர அண வச்சின்ன அப்படின்லாம் போட்டு பெருசாக ஆக்கிண்டே போவாங்க. சரி, இதுதான் தர்க்க சங்கிரகம். ஆதி தர்க்கம் இப்படி முடிகிறது. ஹரி ஓம்.

நான்காம் திருமுறை என்பது நாவுக்கரசருடைய திருமுறை. அதிலிருந்து சில பாடல்களை உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய குறிப்பில இந்த நாலாம் திருமுறைன்னு தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த சுண்ணவன் சந்தன சாந்தும் பாடவில்லை என்று இருக்கிறது. ஒருவேளை நான் பாடியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். திருநாவுக்கரசரை சைவ மதத்தில் பிறந்தவர். ஏதோ ஒரு காரணத்தினால வேறு மதத்துக்கு அவர் போய்விட்டார். போய்விட்டது வந்து வந்துவிட்டார். பின்னால சில பதிகங்கள்ல நான் வேற்று மதத்துக்கு போனது தப்பு அப்படின்னு எழுதுறார். அது போல இவர் என்ன பண்றார், இந்த சமயத்துக்கு வந்து விட்டார், அவருக்கு இருந்த வயிற்று நோய் போய்விட்டது, அது கூற்றாயினவாறு பாடினார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒன்னு. ரெண்டாவது, அவரை என்ன பண்றான், இந்த வேற்று மதத்தவர்களாகிய சமணர்கள் நஞ்சை கொடுத்தான், சுண்ணாம்பு கலவாயில தூக்கி போட்டான், யானையை விட்டு இடறச் செய்தான், கல்லில் கட்டி போட்டான். இத்தனையும் அவர் பிழைத்துக் கொண்டார் என்று பெரிய புராணம் பேசுகிறது. பெரிய புராணம் சொல்லுது, ஒத்துக்குவோம். இவர் எப்படி பொறுமையா இருந்தார், பஸ்ல போறோம், 45 பேர் தான் தலையில எழுதுனது, இன்னைக்கு 450 பேர் போறான், கை மேலப்பட்டதுன்னா போய் கைப்படுதுங்கிறான், சண்டை வருதா இல்லையா, பாக்குறோமா இல்லையா, கொஞ்ச நாள் அவனுக்கு பொறுமை இல்லாம தான் அந்த சண்டையை வளர்க்கிறான். அதே மாதிரி இவருக்கு வேற்று மதத்துக்கு சென்றவாறு திரும்பி வந்து விட்டார், அதற்காக இத்தனை தண்டனை கொடுக்கணுமா, கொடுத்திருக்கப்படாது. ஏ அப்படின்னு கேட்டா, சமண மதத்தின் கொள்கை ஒரு உயிருக்கு தீங்கு விளைக்க கூடாது என்பது முக்கியமான கொள்கை அவர்களுக்கு. அதைத்தான் பின்பற்றினார் வள்ளற் பெருமான், உயிரை கொல்லாமை அப்படின்னு. அது சமண மத கொள்கை இல்லை, நம்ம மதத்து கொள்கை தான் அது, எந்த மதத்துக்கும் அப்படித்தான் அப்படின்னு வச்சு கொள்ளுவோம். அப்ப உயிரை கொல்லக்கூடாதவன் ஒரு மனிதனையே கொல்ல நினைக்கிறானே, தப்பு ஏற்பட்டது அந்த இடம்தான். தன்னுடைய மத கொள்கையிலிருந்து அவன் தவறு பண்ண போதுதான் அந்த சமயம் பின்னால போறதுக்கு ஒரு காரணமா போயிட்டு. அதுபோல நாமளும் கூட நம்ம மதத்தின் ஒழுக்கப்படி நாம இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு மாத்திரம் தீங்கு அல்ல, நம்ம மதத்துக்கும் தீங்கு என்பதை நீங்கள் நினைவுல கொள்ளணும். ஆக இவரை யானையை விட்டு இடற செய்தான், அப்பதான் இந்த திருப்பதியும் பாண்டினார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்பது. அந்த பாட்டில் வருகிற ஒரு சில சொற்களை நாம எண்ணி பார்ப்போம். யானையை உரித்த கடவுள் என்று வருகிறது அதுல, வண்ண உரிவை உடையும் என்று வருகிறது. பாத்தீங்களா, வண்ண உரிவை எது, புலித்தோல் ஒண்ணு, யானை தோல் ஒண்ணு. அவன் யானையே உரித்த கடவுள்டா, இந்த யானை எனக்கு என்ன பண்ணும் என்ற குறிப்பு அதுல இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இரண்டாவது, இன்னொரு சொல் இருக்கு, நான் திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கிற கடவுளுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறார். இதுல என்ன சொல்றார், வண்ண உரிவை உடையும் அண்ணல் அரண்முறை நேரும் அகலம் அராயரும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். அதுல வருகிற சொல், நான் திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கிற சிவனுக்கு சொந்தக்காரன்டா, நான் ஏண்டா பயப்படணும் அப்படிங்கிறார். இதை நீங்க நிச்சயமா நெஞ்சில வைத்துக் கொள்ளணும் அல்லவா. ஆமா, அந்த பொறுமையும் அவருக்கு இருந்தது, ரெண்டாவது அந்த கடவுள் நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது என்பதை நாம மறக்கவே கூடாது. அந்த பொறுமை, 4 தண்டனை கொடுக்கும் போதும் கூட அவர் பொறுமையா இருந்திருக்கிறார் பாத்தீங்களா. ஆமா, பஸ்ல கைப்பட்டா பொறுக்க முடியாத நாம் இந்த பொறுமையை அவர் சகித்துக்கிட்டு இருந்திருக்கிறாருன்னா எவ்வளவு அமைதி அவர் நெஞ்சில இருந்திருக்கு பாத்தீங்களா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதற்குத்தான் இந்த பதிகத்தையும் நான் பாடி காட்டினேன். அடுத்தது ஒரு பதிகம் நான் இங்க பாடி காட்டவில்லை என்று என்னுடைய குறிப்பு சொல்லுகிறது. அது மாதர் பிறைக்கண்ணி யானை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் மாதர் பிறைக்கண்ணி யானை என்பது அவர் கைலாய காட்சியை கண்டபோது பாடியது என்று நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ஃபிகரா உங்களுக்கு தெரியும். இவர் என்ன பண்ணினார், அவர் கூட அடியார்கள்னா நிறைய இருந்தார்கள். இவர் கைலாய மலையில ஏறப்போகிறார். பெரிய புராணம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, தான் கூட வந்து அடியார்கள் எல்லாம் நீங்க போங்க, நான் இப்ப கைலாய மலைக்கு ஏறப்போகிறேன், அது மிகவும் கடுமையான பாதை, அதுல நீங்கள் வந்து கட்டப்பட வேண்டாம் அப்படின்னு அத்தனை பேரும் அனுப்பித்து விட்டார்னு தெய்வ சேக்கிடார் எழுதுறார். என்னடா அவர் கைலாயத்துக்கு போறாரு,
இந்த அடியார்களையும் கூட இழுத்துக்கிட்டு போனார்னா என்ன ஆகும்? இப்ப இவர் கைலாயத்துக்கு போறாரு, இத்தனை பேரையும் இழுத்துக்கிட்டு போனார்னா என்ன ஆகும்னு நினைச்சு எழுதிக்கிட்டே வந்தேன். அடுத்த பாட்டுல தெய்வ தேக்குதார் பெருமான் அடியார்கள் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாருன்னு எழுதுறாரு. என் புத்தியில அடிச்சது பாருங்க ஒரு அடி. நாம தவறா நினைச்சோமே, தெய்வ தேக்குதார் எழுதி இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா கீழே வச்சு விட்டு தெய்வ தேக்குதாருக்கு ஒரு கும்பிடு போட்டேன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள முதற்கொண்டு மயங்கின தெய்வ தேக்குதார் பெருமான் இல்லையா? 48 புராணம் பாடிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாள் தெய்வ தேக்குதாருக்கு பிள்ளைத்தமிழ் எழுதினார். கிடைக்குமா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இவர் கைலாய மரத்துக்கு போனாரு, நடந்து நடந்து போனாரு, கால் தேஞ்சுது, உந்தி உந்தி போனாரு, உடம்பெல்லாம் தேஞ்சுது. கடவுள் வந்தான், யோ அது உன்னால போக முடியுமா அப்படின்னு கேட்டான். போயா, நான் போறேன் போல, உனக்கு என்னையா, உன்னுடைய கடமையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்ட்டாரு. உடனே கடவுள் மறைஞ்சான். மறைஞ்சு விட்டு, ஓங்கு திருநாவுக்கரசரனே, நீ இந்த கைலை மலைக்கு போக முடியாது, பக்கத்துல ஒரு தீர்த்தத்தை காட்டி அதுல நீ மூழ்கு, உனக்கு கைலாய காட்சியை காட்டி விடுகிறேன் என்று சொன்னான். பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது. இவர் மூழ்கி எந்திரிச்சாரு. எந்திரிக்கும் போது அவர் பார்த்தது திருவையாறு. அப்பதான் அவர் சொல்றார், யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம். அது கண்டறியாதன அப்படின்ட்டார் அந்தாண்ட. யாராலையும் பார்க்க முடியாது, கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன் அப்படின்ட்டார். இந்த அற்புதமான 14 திருமுறையில இருக்கிறது

இந்த அற்புதமான திருப்பதியம் இந்த நாலாம் திருமுறையில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். இன்னொன்னு, திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும். என் வீட்டில் ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை நான் பத்திரமா காப்பாற்றி வச்சிருக்கேன். திருஞான சம்பந்தர் நிற்கிறார், திருநாவுக்கரசர் விழுந்து வணங்குகிறார், அப்படி ஒரு படம் கிடைக்குமா? அந்த படம் யாரோ ஒருத்தன் எழுதி கொடுத்தா அதை பத்திரமா வச்சிருக்கிறேன். கொஞ்சோண்டு கரையா அரைச்சு விட்டு போயிடுது, இருந்தாலும் பரவாயில்லன்னு பத்திரமா வச்சிருக்கேன். திருஞான சம்பந்தரை கண்ட உடனே, திருஞான சம்பந்தர்னு இப்படி ஒரு குழந்தை 3 வயசுல அழுது ஆண்டவன் பாலை குடித்தார், தோடிய செவியன் என்று ஒரு திருப்பதியம் பாடினார்னு கேள்விப்படுறார் சிதம்பரத்துல நாவுக்கரசர். திருஞான சம்பந்தரை பார்க்கணும்னு அவர் நினைக்கல, அவரை வணங்கணும்னு நினைச்சார். கிட்டத்தட்ட அவரை பார்க்கும்போது அவருக்கு வயசு 50க்கு மேல இருக்கும் என்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். யாருக்கு? நாவுக்கரசர். திருமேனியில ஒரு அசைவு வந்து விட்டது அவருக்கு அப்படின்னு எழுதுகிறார்கள். சேக்கிடார் எழுதுகிறார், உடம்புல ஒரு ஆட்டம் எப்ப வரும்? 50 வயசு 60 வயசுக்கு தான் வரும். அப்பதான் அவர் அவரை பார்த்திருக்க, பார்த்த உடனே கீழே விழுந்து கும்பிடுறார். இவருக்கு வயசு 3, அவருக்கு வயசு 50க்கு மேல, விழுந்து வணங்குவோமா? முடியுமா? அந்த நெஞ்சம் வருமா? வராது, வராது நிச்சயமா. கீழே விழுந்து வணங்கினார். அப்பதான் அவர் அப்பரே எழுந்திரும்னர். அப்பதான் அவருக்கு இந்த அப்பர் என்ற பேர் வந்தது. அது உங்களுக்கு தெரியும், அதை நான் நினைவூட்டுறேன். அவர்கள் 2 பேரும் பல தடவை சந்திச்சு பல க்ஷேத்திரங்களுக்கு போனார்கள். ஆமா, 7வது நூற்றாண்டுல இருந்தவர்கள் 2 பேரும். 9வது நூற்றாண்டு தான் சுந்தரர். ஆண்டு சொல்ல முடியாதவர் தான் மாணிக்க வாசகர். 4வருக்கு முன்னையா பின்னையான்னு இன்னும் சர்ச்சையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. திருஞான சம்பந்தர் திருப்புகலூர்ல இருக்கிறார். திருவாரூர் தரிசனம் பண்ணிவிட்டு திருஞான சம்பந்தர் திருப்புகலூர்ல இருக்கிறார்னு தெரிஞ்சு அவரை போய் வணங்க நினைக்கிறார். இவர் நேரா திருப்புகலூருக்கு வந்தார், விழுந்து வணங்கினார். அப்பர், எங்கேருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். இவர், நான் திருவாரூரில் இருந்து வருகிறேன். திருவாரூரில் மார்கழி திருவாதிரை திருநாள் நடக்கிறது, உற்சவம் பார்த்துவிட்டு வந்தேன். என்ன அழகு தெரியுமா? ஆதிரை நாளால் அது வண்ணம், ஆதிரை நாளால் அது வண்ணம்னு 10 பாட்டு பாடுறார். இதை கேட்டார் திருஞான சம்பந்தர். அப்படியா? இதோ திருவாரூருக்கு போறேன்னு அப்படியே திருவாரூருக்கு போயிட்டார். அப்ப அந்த பதிகத்துல சொல்றார் அவர்,

தேவாரத்துல மூவர் பாடிய தேவாரத்துல 700 சொல்ற பதிகம் இருக்கிறது. ஒரு பதிகம் என்பது 10 பாட்டு என்பது நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பதிகம் அதுல இருக்கிறது. அதுல அடியார்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம், அந்த அதை எழுதியிருக்கேன். திருவாதிரை விழாவில் ஆரூரா, உன்னை தொழாத நாள்கள் துன்பமான நாள்கள், உன்னை தொழுகிற நாள்கள் இன்பமான நாள்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இதை சம்பந்தர்கிட்ட சொல்றாரு, சம்பந்தர்கிட்ட சொல்றாரு அப்பர்.

சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாரல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

சிவபெருமான் ஒரு வினாடியும் ஆடாத அசையாது இருப்பானே, ஆனால் அந்த அந்த சனநாயிலே உலகம் அழிந்து விடும். எல்லாம் பிணமாகி விடுவார்கள், காணிக்கு உணவாகி விடும். எனவேதான் ஓய்வில்லாமல் பெருமான் நடனமாடுகின்றான் என்ற உள்குறிப்பை உள்ளே வைத்து இது இந்த பாடலில் இருந்துதான் வெளிவந்தது உண்மை விளக்கம், உண்மை நெறி விளக்கம். இந்த பாடல் தான் சைவ சித்தாந்தம் உண்மை விளக்கம் வெளிவந்தது இந்த பாடலை விட்டுக் கொண்டு தான்.

ஏன் யானையில சுவாமி யானையில வாகனமா வைத்துக் கொள்ளல, அதை உரிச்சிட்டாருங்க, அதனால அது பகையா இருக்கு. ஏன் குதிரையை வாகனமா எடுத்துக் கொள்ளல? வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, அவன் வேகத்தை குறைக்க வேண்டும் என்ற காரணத்தாலே குதிரையை வாகனமாக ஏற்றுக்கொள்ளல. ஏன் சுவாமி தேர ஏற்றுக்கொள்ளல? அது சுவாமி கார்பிச்ச போது திரிபுரம் எரிப்பதற்காக தேரிலே புறப்பட்ட போது தேர் அச்சு புரிந்து விட்ட காரணத்தால் பெருமான் தேரை வாகனமாக கொள்ளல். அப்படின்னா இது மேல போமா? ரிஷபம், அந்த ரிஷபம் வந்து வயசான ரிஷபமா இருக்குது. இப்ப அந்த பெண் சொல்ற, அது இல்ல சுவாமி வந்து சீக்கிரட்டா ஒரு ரிஷபம் வச்சிருக்கிறார், வேற யாருக்கு தெரியாது, வேற ஒண்ணு இல்ல. அந்த ரிஷபம் எதுன்னா திருமால் பார்த்தா பெருமானே பேரூழில எல்லாம் முடிஞ்சு விட்டா அட்லீஸ்ட் நானாவது உங்களோட கூட இருந்து உங்களுக்கு விபூதி கொடுக்கறதுக்காவது கூட இருக்கணும். அப்பன்னா நீ என்ன பண்ண போறா? உனக்கு ரிஷபமா, நீங்க தாங்கி இருக்கிற ரிஷபமும் பெரிய ரிஷபமும் வயசாச்சு, அது பேரூழில முடிஞ்சு போயிட போயிது, அப்ப தனியா ஒண்ணு போகணும் இல்லையா? அப்படி இருந்து நீங்க என்ன பண்றீங்க? நீ என்ன சொல்ற? யாருக்கு சொல்ல வேணாம், நான் உங்களோட ரிஷபமா இருக்கேன். இதுல நீங்க விருப்பத்தை அதிகமா என் மீது ஏறுகிற போது மட்டும் காட்டுங்கள். சாமி என்ன பண்ண? இடபவதாய் தாங்கினான் திருமால்கான். இது ரகசியமான விஷயம். கோயிலிலே மூன்று விடைகள் இருக்கும், ஒன்று தரும விடை, மற்றொன்று மால் விடை, மற்றொன்று சோம விடை. இந்த மூன்று விடைகளிலே இரண்டு விடைகள் பேரூழி காலத்தில் அழிந்துவிடும். அழியாதிருக்கின்ற இடபமாகத்தானே திருமாலே உன்னை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்பது பரம ரகசியமாக உனக்கு எனக்கு இருக்க வேண்டும் என்ற சொல்லை ரகசிய காப்பீட்டுக்கு திட்டத்துல சாமி சேர்த்துக்கினாராம். அதனால இந்த விஷயத்த சொல்ல உனக்கு தெரியாதா? இந்த யானை கன எல்லாம் காலி ஆயிடும், அல நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. கடகரியும் பரிமாவும் தெருமுகம் தெரியவா எனக்கறிய எம்பேடி தடமதிகள் அவை மூன்றும் தடலரித்த அந்நாளி இடவமதாய் தங்கினான் திருமால்கான். சாழலோ, இந்த பாட்டு வர்ற போது பெரியவங்க நினைவு வருது, அதனால அதை சொல்லிடுறேன். கபாலீஸ்வரர் கோயிலிலே பிரம்மோற்சவத்திலே வீதி உலாவிலே பாடி வருகின்ற வந்த அருளாளர்களிலே மிக முக்கியமானவர் வந்து பாபுசியினுடைய நண்பர், சிறைவாசத்தில் இருந்த திருநெல்வேலி சுந்தர உருவா. திருநெல்வேலி தைரியமான ஒருவாங்க, தைரியமான ஒருவாங்க. எல்லாரும் மடங்கள்லயும் ஆதீனங்கள்லயும் போனா துண்டை இடுப்புல கட்டின்னு தான் போகணும், அவர் தோல்ல போட்டுன்னு போவாராம். சுந்தரமூர்த்தி சுவாமி நம்பி இருக்கேன், ஆதீனத்தை நம்பல. துணிச்சலாம், அவருடைய துணிச்சலுக்கு பல விஷயங்கள், அவன் வரலாறு நாங்கதான் வெளியிட்டோம். உளுந்தூர் பேட்டையில, உடுமலைப்பேட்டையில வாரியார் சுவாமிகள், சீர்காழி கோவிந்தராஜன், டாக்டர் கோகுலகிருஷ்ணன் அப்ப வந்து சென்னையில உயர் நீதிபதி, நீதிபதி நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்தாங்க, அவங்கதான் வந்து வெளியிட்டாங்க. அன்றைக்கு அவருடைய வரலாறு நூல் வெளியிட்டு, டாக்டர் இ சுந்தரமூர்த்தி திருவான்மூரா, அந்த பல்கலைக்கழகத்துல இருந்தாரு திருவான்மூர், அவங்க தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இருந்தாரு. அதுக்கு முன்ன அவங்க வந்து சாதாரணமா இங்க கிண்டியில ஏதோ தொழில் அல்லது கல்லூரில இருந்தாங்க. அந்த மலரை இந்த ஓதுவார் பேர் சொன்ன சுந்தர ஓதுவாமூர்த்திகளுடைய வாழ்வியல் வரலே அவர் தான் தொகுத்து கொடுத்தாங்க. அத நம்முடைய கோகுலகிருஷ்ணன் தான் வெளியிட்டாங்க. வாரியார் சாமி பாராட்டு விட சாமி அப்ப கொடுமுடியிலிருந்து பூஜை பண்ணிட்டு கார்ல வர்றாங்க. அடியன் போய் தான் அழைச்சின்னு வந்தேன். திருநெல்வேலி சுந்தர ஓதுவாமூர்த்திகளுடைய குமாரர் செந்தில ஆரம்பம் அடியனுக்கு நெருங்கிய நண்பர். நான் ஒரு பத்து நாள் அங்க விரிவுறேன். அப்போ அவர் வரலாறு, மதுரையிலே கும்பாபிஷேகம் நடக்கிறது, நம்ம நீதியர் ஜட்ஜிஸ் பார்ட்டியில் இருந்த பேரு தற்பீட்டி ராஜன் கும்பாபிஷேகம் பண்றார். ரொம்ப சிரமப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ண அயராது பாடுபட்டார். நான்கு ராஜகோபுரங்கள்ல மூன்று ராஜகோபுரம் திருப்பணி ஆகிவிட்டது, ஒரே ஒரு ராஜகோபுரம் திருப்பணி ஆகலையேன்னு சொல்லி வைகைக்கரையில போய் உட்கார்ந்து தினந்தோறும் காலை நான்கு மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் திருவாதகத்தை ஓதி ஓதி அழுது கொண்டு தனியா இருப்பார். திருப்பணி ஆகலன்னா எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த வழியாக வந்த அவருடைய ஆத்மார்த்தமான நண்பர், ஏன் அதே ஏன் எழுவுரு
எழுதுறீங்க, ஏன் தனியா உட்கார்ந்து எழுதுறீங்களே, என்ன கார், கார் எங்க, இந்த கார் ஓரமா நிக்கிறீங்க, நீங்க இருக்கிறது யாரும் தெரியாது, யாருக்கு. அவங்க மகன், அவங்க மகனார் நம்ம சட்டசபையில சபாநாயகரா இருந்தார் பழனிவேல். அவங்க திண்டுக்கல்ல வந்து ஒரு புத்தகம் வெளியிட்ட போது நான் அவங்க அப்பா பெருமையை சொன்னேன், இது எனக்கு தெரியவே தெரியாது எங்க இருக்குதுன்னு. அப்பறம் நான் கன்னிமரா நூலகத்துல இத்தனாம் பகுதியில இத்தனை இடத்துல இத்தனாம் பேஜில இந்த வரலாறு இருந்து போய் படிங்க. அவர் படிச்சுட்டு எனக்கு கடிதம் எழுதுன சபாநாயகரார், ஐயா உங்களால என் தந்தையாருடைய வாழ்வியல் வரலாறு இவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான வரலாறு இருந்தது எனக்கு தெரியாமலே போயிடுது. அழுகுறாங்க, அவருடைய ஆத்மார்த்த நண்பர் வர்றார், அவங்கதான் வாக்கிங் போவாங்க இரவு நேரம். ஏன் அழுகுறீங்க ராஜன், நான்கு மாடல் நான்கு ராஜகோபத்துல மூன்று தயாராயிடுது, ஒன்னு ஆகலையே, எவ்வளவு ஆகுதுன்னு. அந்த காலம் 100,00,000 ரூபாய் இருந்தா அந்த அந்த கோபுரத்தையும் பண்ணிடுவேன், இதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அந்த பெருந்தொகை அந்த காலத்துல 1,00,000 தான் பெருந்தொகை இல்லையா, இந்த நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இன்று மாலைக்குள்ள உங்களுக்குள்ள அந்த தொகையை நான் கொடுத்துறேன், நீங்க வாங்கிக்க சம்மதப்பட்டா வாங்கிக்கிங்க. அவர் வேறு யாரும் இல்லை, மதுரையிலே இருந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய கிறிஸ்துவ கோயிலுடைய பாதிரியார். அதுதான் அவங்க பழனிவேலராஜன் மைந்தனாருக்கு சொன்னாங்க, இப்படி உருவாக தற்பீட்டிராஜனுடைய நட்புக்குரிய கிறிஸ்துவ பாதிரியார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 1,00,000 ரூபாய் நம்பிடும். எப்போ நடந்த, ஓ மதுரை இல்லையா, ரொம்ப பழி. அப்ப அவர் இங்க வீதியில பாராயணம் பண்ணின்னு வர்றாரு, அவங்க ஒரு பாட்டு தான் பாடுவாங்கன்னா நாலு வீதியும் வந்துருவாங்க ஒரே பாட்டு. நான் பாட்டை கேட்டிருக்கேன், விடிய விடிய பாடுவாங்க, காஞ்சலாகிந்து ஒரே பாட்டு தான் ஒரு தடவை நான் கேட்டிருக்கேன். இது வந்து 2 மணி நேரம் பாடுறாரு அந்த ஒரு பாட்டை, 2 மணி நேரம். அதுக்கப்புறமா இந்த கடகரியும் பரிமாவும் தேருமுகந்தே ஒரு தடவை பாடியிருக்காங்க, அடியார்கள் கேள்வி கேட்ட வருவாங்க பாடுவாங்க, ரொம்ப ஆற்றல் துணிச்சல். அவரை மாதிரி வாவுசியினுடைய நண்பர் சிறைவாதம் போறவர், தேசத்துக்காக மதுரை மீனாட்சி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது, காலம் கடந்து விட்டது, கும்பாபிஷேகம் மணியாகுதுன்னு சொல்லிட்டு ஓதுவாருக்கு சான்ஸ் கொடுக்காம சிவாச்சாரியார் பட்டர் என்ன பண்ணாரு, தேவாரத்தை அவர் பாடிட்டார் பஞ்சபுராணத்தை. இவருக்கு வந்தது கோபம், அவர் பாடி முடிச்சு திருச்சிற்றம்பலம்னு சொல்ற போது இவர் பஞ்சகலையை இவர் எடுத்துன்னு கையில மணி எடுத்து இவர் வாசிச்சா வாசிச்சா எல்லாரும் குரல் கொடுக்கிறாங்களா சிவாச்சாரியர், என் வேலையை நீ செஞ்ச, உன் வேலையை நான் செஞ்ச போல அந்த துணிச்சலாருக்கு வர்றாரு. எனவே பெருமான் திருமாலை தாடலாக மதில்கள் அவைமுந்தம் தடலெரித்த அன்னாளில் இடவமாதாய் தாங்கினார். அடுத்த பாட்டு, நால்வருக்கு நன்மறை உப்பொருளை அந்தாளின் கீழ் அறமுறைத்தான், ஏ உட்கார்ந்து சாமியார் மாதிரி இருக்கிறானே, இவனால என்ன லாபம், இந்த பெண் கேட்கிறார். அவன் வந்து தனக தனகாதியராக இருக்கின்ற அறம்பொருள் இன்பம் வீடு என்றதை சொல்லிக் கொண்டிருக்கிறானே, இவனாலே இந்த உலகத்தால் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும் என்று பெண் கேட்க, அந்த பெண்ணுக்கு அவள் பதில் சொல்றாளா என்ன, 4வது வரி

அவனுக்கு வெறும் ஞானமற்ற அறிவுன்னு நினைக்காதே. அவனுடைய அறிவு பராக்கிரமமானது. திரிபுரத்தை மூன்று திரிபுரத்தை ஏக காலத்தில் எரித்தவன், அவன் சிரித்தறி கொடுத்தவனாகினாலே அவனுடைய ஆற்றல் வெளிப்படாது. ஏ ஆன்மாவே நீ உணர்ந்து கொள் என்று சொல்கிறாள். அடுத்ததாக ஒரு பாட்டு, அதுவும் அதுதே. அதுக்கு அடுத்தது 272வது பாட்டு. சலமுடைய சலந்தரந்தனுடன் அடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர்கண்டு அருளியவாறு இந்நேடி நலமுடைய நாரணந்தல் நயனம் இடந்தரன் அடிக்கு இடந்தர அரணடி கீழ அழராக இட ஆழியருளி நங்கான். சலந்தரன் அவன் உலகத்தை அழிப்பதற்காக புறப்பட்டான். தேவர்கள் அஞ்சினார். சிவபெருமான் மாயா வேடத்தோடு எதிரிலே சென்றான். ஏ பிராமண வடிவமாகத்தான் நீ சிவபெருமான் போற போது சலந்தரன் கேட்டான், ஏ பிராமணனே நான் மிகப்பெரிய வேலைக்காக போறேன், நீ ஒத்த பிராமணனா எதிர்க்க வந்துட்டீங்க? இல்லப்பா, நீ வர்றது தெரிஞ்சா நான் ஓரம் போயிருந்தேன். என்ன விஷயம் சொல்ல ஆசீர்வாதம் பண்றேன். நான் தேவ கூட்டங்களையும் சிவபெருமானையும் அழிப்பதற்கு போறேன். தரம் வச்சுக்கிறியா? உலகம் எங்கே மயங்கன்னா ஜோசியக்காரங்கிட்ட போய் மயங்க. சரி, இது ஒண்ணும் நடக்க மாட்டேன், ஏதாவது பண்ணலாம. நான் ஒரு எந்திரம் தரங்க, அதை நீங்க ஜாக்கிரதையா வச்சு. அந்த எந்திரம் என்ன விலையா? அது ஒண்ணு இல்லைங்க, வெளியில இருந்தா 3000 ரூபாய், உங்களுக்குன்னா 2000 ரூபாய் கொடுக்குறேன். இல்ல, கிரி ஸ்டோர்ல வந்து 5 ரூபாய்க்கு 4 எந்திரம் விற்கி, அதை வாங்கி தாயத்துல போட்டு எடுத்துருவோம். பாதி வேலை அந்த நடந்தது. இது எந்திரம் வந்து வரைந்தானாம் பெருமை. அது என்ன எந்திரன்றது? பகைகளை வெல்லுகின்ற எந்திரம். அதை திருவூலர் போட்டு காட்டுறாரு. அதெல்லாம் இப்ப நேரம் எல்லாம் போச்சு. அந்த எந்திரத்தை வரைந்து அதுக்குள்ளே திருவைந்தெழுத்தை எல்லாம் உள்முகமாகத்தானே வைத்து, ஏ சலந்தரே, உன்னுடைய ஆற்றல் பராக்கிரமம் எனக்கு தெரியும், இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற எந்திரத்தை அப்படியே அந்த மண்ணோட கையில எடுத்துக்கிறீங்கன்னா உலகம் அழிஞ்சிடும். இது என்ன இவ்வளவு பெரிய ரகசியம்னு சொல்லி அவன் எடுத்தான். சலந்தரன் அழிந்து சின்ன சாதாரண சக்கரம் மாதிரி வருது. சரி, இந்த சக்கரத்துக்காக வேண்டி இன்னொரு ஆள் பார்த்தார். இது நம்ம கிட்ட இருந்தா நம்ம பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யலாம். மகாவிஷ்ணு பார்த்தார். இதுக்கு என்ன பண்றதுன்னு அவர் போய் ஒவ்வொரு நாளும் 1008 தாமரை இதழ கொண்டாந்து வச்சு

நியமே அப்படின்னு சொன்னா சிவபெருமான் பார்த்தார், இது கரெக்டா எழுதி வச்சிருக்காரு. இந்த ஆள் என்ன பண்ணுவாரு, ஒரு பூ எடுத்து மறைச்சிட்டாரு. திருட்டுத்தனம் இருக்கு சிவபெருமான். எங்க பாம்பன் சாமி தான் கேட்பாரு, நீ இந்திரனா உங்க அப்பா வந்துடணும், நான் வந்து உங்களுக்கு நடுவுல மாட்டேன். புத்திருடன் தன்மதாய் பொங்கு குரக்கோத்திரத்தில் பெண் திருடி சென்றாயே பெருந்திருடா. எல்லாம் திருட தெரியுது, என் உள்ளம் திருடு தெரியுது, என் போதம் உண்டு திருட தெரியாயோ. மாமா திருட கோத்தையில் வெண்ணை திருடன் கோல வருகான்.

0: திரியாயோ. இந்த சாமி பாடிட்டு பெரம்பாலை அடிய வாங்கிட்டு ஏ திருடா திருடான்னு சொல்லணும். அவன் திருடந்து ஆகமங்கள் சொல்லு, ஓம் தத்கரணம் பதையே நமோ நம. நம்ம உள்ளத்தை திருடணும். இத அவர் திருடினார். இந்த சக்கரம் பெறுவதற்காக, அந்த சக்கரம் வேறு எங்கும் இல்லை, அது உலகத்திலே இருக்கின்ற திருவைஞ்செழுத்தருடைய மகா சக்கரம். ஏக காலத்திலே 8000 மைல்கள் சுழன்று அசுரர்களை அழிக்கின்ற சக்கரம் பெண்ணே. அந்த சக்கரம் என்ன ஆனது? அதுதான் திருவிழலையிலே நாராயணர் தவம் இருந்து சிவபூஜை பண்ணதுனால அந்த சக்கரத்தை சுவாமி அங்க கொடுத்துட்டார். சரி, இவர் கொடுத்தாரு, இது அவர் கொடுக்கறவதே சிவபெருமான் சொன்னார், இதை வச்சுக்க ரொம்ப ஆடாதப்பா, ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கணும், உன் கையை விட்டு போயிட்டாது மறுபடியும் நான் பொறுப்பு இல்லை, சும்மா வச்சிருக்கணும் இல்ல, இது தன் திறமையினால இது எதோ பண்ணி காட்டி அதை கீழே விட்டார், அதை பிள்ளையார் எடுத்து வச்சு. திகட சக்கரத்து மூகம் மஞ்சுளான் சகல சக்கர மின்மணியா உரை திகட சக்கரம் மிற்பதம் போற்றுவாம். அந்த வரலாற்று சொன்ன சலமுகத்தான் கோபமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாள் நலமுடைய நாரணர்க்கு என்ற அருளியவாரி நேடி நலமுடைய நாரணர்க்கு அருளியது நேடி நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்தர. சாமி ஒரு மலர் குறைஞ்சி போனதே சாமி பார்த்தாரா, அடாடாடா பூ குறைஞ்சி வச்சு தமிழ்க்கு. உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஓம் நானாவிதம் வந்தால் உட்பாடி சவர்ப்பயாமின்னு சொல்லிடுவோம். அதான நம்மளால முடியும். அவர் பார்த்த பெருமானை இது நான் செய்ய மாட்டேன். இறைவனிடத்திலே கண் பெற்றவர்கள் இரண்டு பேர், இறைவனுக்கு கண் கொடுத்தவர்கள் இரண்டு கண்ணப்பர். நினைச்சு நீங்களா பதில் சொல்லிக்கணும். இறைவனுக்கு கண் கொடுத்தவர்கள் இரண்டு பேர், இறைவனிடத்தில கண் பெற்றவர்கள் இரண்டு பேர். இன்னொருத்தர் கண்ணப்பர் கண் பெற்றார், அப்புறம் இன்னொருத்தர். அப்படி சுவாமி என்ன பண்ணாரு? ஆழியை கொடுத்தார். சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்ல ஆழி ஒரு கண்ணை எடுத்து தோன்றி சிவபெருமான் கச்சரம். அதனால்தான் 9 திருமுறையில நம்முடைய பெருமக்கள், அதாவது கந்தபுராண தணிகை புராணம் பாடிய கவிராட்சசர் பேர் என்ன? கச்சியப்ப முனிவர், சிவாச்சாரியார் கச்சியப்ப முனிவர். அந்த அந்த கச்சியப்ப முனிவர் எழுதின பாடலைத்தான் பாம்பன் சுவாமிகள் ரொம்ப ஜாக்கிரதையா பொக்கிஷமா குமாரசுவாமியத்துல ஒரு பெட்டகத்துக்குள்ள மூடி வச்சிருக்கிறது போல வச்சிருக்கார். இது அருளாளர்களுக்கு தெரியும்னு ரகசியம். அதே மாதிரி அந்த வரலாறு திருமாலுக்கு செய்த வரலாறுகளை எல்லாம் எண்ணித்தான் 9 திருமுறையிலே நமது அருளாளர்கள் கொண்டும் கொடுத்தும் இந்த இரண்டு வரி கொண்டும் கொடுத்தும். இந்த கொண்டும் கொடுத்தும் என்பதற்கு டாக்டர் தமிழ்வேள் அவர்கள் தனி புத்தகமாக எழுதியிருக்காங்க. இறைவன் எதை கொண்டான் எதை கொடுத்தான். கரந்தை தமிழ் சங்கத்துல அந்த நூல் வெளியிட்டு இருக்காங்க. கொண்டும் கொடுத்தும் எதை கொடுத்தான் எதை கொண்டான் என்பது அவர் பட்டியலிட்டு சுமார் ஒரு 60 பக்கத்துக்கு மிகையாகாமல் தலைப்பு வந்து கொண்டும் கொடுத்தும் என்ற தலைப்பு. இதை அற்புதமாக எழுதியிருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தா அந்த புத்தகம் வாங்கி படி. தமிழ்வேல் டாக்டர் பேர் என்ன? உமாமகேஸ்வர பிள்ளை எழுதுனேன், கட்டுரையா எழுதுனேன், அது அப்படியே புத்தகமாச்சு. நலமுடைய நாரணம் தன்னயனம் இடந்த அரணடி கீழ் அலராக இடவாழி அருளினங்கான் கடைசியா அருந்தவருக்காலின் கீழ் அறம் முதலாம் நான்கினையும் இருந்தவருக்கு அருளுவது எனக்கரிய எம்பேடி கல்லாலின் கீழ வந்த வந்து பெருமான் செயலடைந்த செயலடைந்த நால்வர்கேட்க நல்கிய நல்லரடத்தை நல்லறத்தை ஆரடைந்த நிழல்மேவி அருமறை சொன்னது என்ன? அவன் அறம்பொருள் இன்பம் வீடு வயக்கின்ற உயர்ந்த தத்துவார்த்தங்களை சொல்லவில்லையானால் ஆன்மாக்கள் திசை தவறி போயிருக்கும் என்ற குறிப்பை வெளிப்படுத்தி திருச்சாழலை நிறைவு செய்தார்கள் என்று சொல்லி அற்புதமான பேருரைக்காகத்தானே தாங்கள் எழுந்தருடைய திருவிழிகளுக்கெல்லாம் அடியேன் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் நினைவு உங்களுக்கு எஞ்ஞாண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணி சிந்தையிலே மகிழ வேண்டும் என்று எண்ணி அடியேன் திருவடிக்கு வணக்கம் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நம பார்வதீபதயே
1: சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: ஆகையினாலே இவருடைய வீட்டுக்கு தொண்டர்கள் வருவார்கள். அவர்கள் அமுது ஊற்றி தொண்டர் வலது வந்து எண்டி உள்ள தொலையா அமுது ஊற்றி திருவங்க அடியாரு சாப்பாடு போடுறத சாப்பிடுவாங்கன்னு சொல்லப்படாத திருவமுது செய்ய வேணும், திருவமுது செய்தருட வேணும். அப்படி திருவமுது செய்ய வைப்பாரு. திருவமுது செய்யறது எப்படி சொல்றாருன்னா ஊட்டிங்கிறார். திருவமுது ஊட்டி தொண்டர் வலது வந்து உன்ன தொலையா அமுது ஊட்டி அடியார சாப்பிடுவது அமுது அமுது உணவுக்கு அமுதுன்னு ஒரு புது பெயர். அடியார்கள் உண்ணும்போது திருவமுதுன்னு சொல்லுவோம். அது நம்ம கடற்கரை மரபுரம் அடுத்தாப்புல வருது. அதுல சொல்றாரு அடியார் வந்தாரு, அடுத்தது கடற்கரை மரபுரம். அதுல சொல்றாரு அடியார் வந்தாரு அந்த நேரத்துக்கு, அடியார் வந்த நேரத்துக்கு சாப்பாடு தான் தயாராயிருச்சு, சாதம் தான் வடிச்சிருந்தா, காய்கறிகள் சாப்பாடு எல்லாம் தயார். முதல்ல சாதத்தை வடிச்சுட்டாராம், அதான் பழக்கம். முதல்ல சாதத்தை வடிச்சுட்டா அது அந்த நேரத்துக்கு யாரு எப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சாதம் இருந்து வச்சுக்கோ, ஒரு மூளை போட்டு தயிரை போட்டு ஒரு ஊறுகாய வச்சா சாப்பிடுவோம். வந்த அடியாருக்கும் பசி கூட வந்தாரு வச்சுருங்க, இருங்கல்ல ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது பொருத்தம். அதே மாதிரிதான் கரைக்கால மணி நேரம் வந்தாரு, பசி கூட வந்தாரு. அந்த நேரத்துக்கு மற்ற காய்கறி வர்க்கங்கள் சாம்பார் தயாராகிறது, அதற்கான ஏற்பாடுகள் அதந்தா வச்சிருந்தாலும் அப்படி அந்த சாதந்தான் அந்த நேரத்துக்கு தயாரிச்சுங்கிறத சொல்றதுக்கு சேர்க்கிறாரு. கரிய முதங்கு உதவாதே, இந்த பொரியல் வகைகள் அந்த நேரத்துக்கு தயார். கரிய முதங்கு உதவாதே திருவமுது கை கூடாக்கியத்தவர் அந்த உணவு ஆகிய சோறு மாத்திரம் தயாராச்சு சொல்லல, திருவமுது கை கரிய முதங்கு உதவாது. அந்த நேரத்துக்கு கை கடிவைகள் தயாராகல, திருவமுது கை என்று சொல்கிறார். ஆகையினாலே அடியார்கள் உண்பது அமுது. அவர்களுக்கு உண்பதை எப்படி சொல்றாருன்னா சாப்பாடு போடுறத ஊட்டுதல், ஊட்டுதல் ஊட்டுதல்னா குழந்தைகிட்டதான் ஊட்டுவோம், சோறு ஊட்டிடு குழந்தைக்கு அப்படித்தானே சொல்லுவோம். சேர்க்கலாறு அடியார்கள குழந்தை ஆக்கிட்டார், அடியார்கள குழந்தை மாதிரி ஆக்கிட்டார். அது எப்படின்னா குழந்தை இடத்துல எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவு அடியாளத்துல அன்பு வைக்கணும். அதுதான் இந்த திருவிளையாட புராணம் சொல்லிச்சு. சிவருமாரனுடைய அடியாரனை கண்ட தன்னுடைய குழந்தைகளிடத்துல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோமோ அவ்வளவு அன்பு, அரசனுடைய பிள்ளைகளிடத்துல அரசனுடைய பிள்ளையை கண்டா எவ்வளவு பயம் இருக்கோ அவ்வளவு பயமும் இருக்கணும். அடியார் பயமும் பத்தியம். அதனாலே உண்ணீர் உண்ணி இருந்து ஊட்டாதார் தம்மனையில் சாப்பிடாம இருக்கிறது கோடிகள் கிடைச்சது மாதிரி. ஆகையினால தொண்டர் வலது வந்து உள்ள தொலையாம ஊட்டி அப்படி சாப்பிட்டு புறப்படும் போது அவர்களுக்கு நிறைய பணம் தருவாங்க, வசதி இருக்கு. கொண்டு செல்ல இரு நிதியம் பாடுவார், கொண்டு செல்ல இரு நிதியம் நிறைய பொருளை முகந்து கொடுத்து குறைந்து அடைவார், முகந்து கொடுத்து குறைந்து அடைவார். சாப்பாடு ஊட்டு பணமும் கொடுப்பாரு, அவரை ஒரு தகுதிக்கிட்டு இருந்தா போல விலகிட்டு இருந்தா போல தருவாரு. குறைந்த அடைவர் கொடுத்துட்டு பெருமை உள்ள மாட்டார், கொடுத்து ஏன்னா தர்மம் செய்தான்னா அவனுக்கு ஒரு பெருமை இருந்த மத்தியா நம்ம பாரு எவ்வளவு பணம் எவ்வளவு பணம் தருவோம் எத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை தருவோம்ப்பா. ஐயோ கருவங்கிறது ரெடியா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. கல்வி உள்ளவனுக்கு கருவம் வந்துடும், பணம் உள்ளவனுக்கு கருவம் வந்துடும், தர்ம ஜீவனுக்கு கருவம் வந்துடும், ஏதாவது காரியங்களை புது காரியங்களை சாதிச்சு விட்டானா கருவம் வந்துடும்னா இல்லைன்னா இது நடக்கணும்னா இல்லைன்னு கூட்டாகி போட முடிய மாட்டேன். அதனால வந்துச்சுன்னா அவன் செய்ததுக்கு பலன் அதோட சரியா போச்சு. திருடிட்டான் பாரு, அது பழனிச்சியா போச்சு. இந்த கர்வமே உனக்கு போதும்ப்பா. தர்மருக்கு அப்படித்தான் ஒரு தடவை கர்வம் இருந்துச்சு. தர்மருக்கு ராஜவியாவது பண்ணார்ல, அதுல வந்து சாப்பிட்டவங்க அளவில்லாதவங்க. ஆனா சாப்பிட்டு கையளம்பின தண்ணீர் ஆறாவது ஒழிச்சான். கையளம்பின தண்ணீர் அப்படி இருக்கும் போது ஒரு கீரிப்புள்ள வந்துச்சான். அந்த கீரிப்புள்ள வந்து அந்த தண்ணீர் இப்படி புரண்டு புரண்டு பார்த்து விட்டு தர்மரை பார்த்து பார்த்து தர்மரை பார்த்து இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன இப்படி நம்மளை பார்த்து இந்த கீரிப்புள்ள? பக்கத்துல கிருஷ்ணர் இருந்தான், நல்ல புண்ணியவா. அவனை பார்த்து என்ன பண்ணாரு, என்ன இந்த கீரிப்புள்ள இப்படி சிரிக்கிறேன்னு கேட்டாரு. அப்படின்னு கேட்ட போது ஒன்றும் தெரியல, அதே கேப்புக்கலாமனு கீரிப்புள்ளைய கேட்டாங்க. கீரிப்புள்ள பேசிச்சான், அந்த கீரிப்புள்ள பேசி ஒண்ணு இல்ல. ஏழை பிராமணன் இருந்தான், அவன் அவன் மனைவி அவனுடைய மகன் மருமகன் நாலு பேர். அந்த நாலு பேரும் சாப்பாடு இல்லாம பல நாள் பட்டினியா கிடந்தாங்க. பல நாள் பட்டினியா கிடந்துட்டு ஒரு நாள் அதனால வயல்ல போய் நெல் பொறுக்கிட்டு வந்து அதை அரிசி ஆக்கி அதை மாவாக்கி நாலு பேருக்கு நாலு ஊட்டி சுட்டுவான். நாலு அப்பான் சுட்டாங்க. அப்படி சுட்டு நாலு பேர் எடுத்து வச்சு பல நாள் பட்டினியா கிடந்தவங்க அப்படி சாப்பிட போகும்போது ஒரு விருந்தாளு கிட்ட நமக்குதான் சொல்லிடுங்க. இல்ல அந்த நிலைமை, அந்த நிலைமை, அந்த வேலை, அந்த நிலைமை சொல்றது புரிய இல்லையா? ஐயோ சிவசிவா, ரொம்ப ரொம்ப ஒரு மாதா பசி பட்டினி. அப்படி வந்ததா, அப்படி வந்த உடனே வந்த ஆனா பசி பசின்னு அந்த புண்ணியவன் வந்த பசின்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தோசை எடுத்து அவர்கிட்ட வச்சாரு. சாப்பிட்டார். சாப்பிட்டு அந்த புண்ணியம் போதும் போக கூடாது. ஐயோ காலு வயிறு போல மாட்டிலேயே அவ தோசையை வச்சா அத சாப்பிட்டார். அரை வயிறு கூட ரொம்ப மருமகளும் இருக்கு, அதையும் சாப்பிட்டா முக்காலு வயிறு கூட மகனும் எடுத்து வச்சு. நாலு பேர் இருக்கும் போதே செய்ய மாட்டேங்கிற பட்டினியாக இருந்து செய்தீர்கள் எடையால் முடிவான நாயனார் என்று அவர்களை மெச்சி சொல்வது கூட்டி போட்டார். அதுல கொஞ்சம் மாவு சிந்தி கிடந்தது. அந்த தோசைய பண்ணின இடத்துல கொஞ்சம் மாவு சிந்திக்கணும். அந்த மாவுல போய் நான் புரண்டேன். இந்த பக்கம் பூரா தங்கமா போச்சு. மாவுல போய் புரண்டேன். இந்த புரண்ட பக்கம் பூராவும் தங்கமா போச்சு. இந்த தருமர் என்னமோ தருமம் செய்யறான்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்க போய் புரண்டோம்னா இந்த பக்கமும் தங்கமா போயிருமேனு சொல்லி நான் இங்க வந்து புரண்டு புரண்டு பாக்குறேன். தங்கமே அப்படின்னு சொல்லுச்சு. தருமருக்கு என்னமா இருக்கும், நம்ம பாத்தியா தர்மம் ரொம்ப செஞ்சு அவஞ்சீர தர்மம் பெரியது. பட்டினியா கடந்த போது நாம் பாரு தர்மமே தர்மமா தர்மம் சொல்றதா என்னன்னு சொல்றது. தான் உண்மதே பட்டினியா கடந்து பலரால் பட்டினியா கடந்து தயார் பண்ண உணவே வந்து விருந்து கொடுக்குறான். விருந்து புறத்ததா தான் உங்கள் சாவா மருந்தனின் வேண்ட பாட்டு அடியோம் சிலால் திருவருள் என்று சொல்லி அவளை வரும்போது மறுபடியும் குறைந்தடைவார் வண்டு மருவும் குளருமையால் கேள்வன் செய்ய தாளென்னும் புண்டரீக அகமலரில் வைத்து போட்டு கொடுத்தார். அதனாலே வண்டார் உலகியாகிய உமாதேவியினுடைய கணவனாகிய உமாதேவியுடைய கணவனாகிய பரமேஸ்வரனே இதய தாமரையில வைத்து வரணும்தாமரையில வைத்து நெஞ்சம் உமக்கே இடமாகும். இத்தன்மையராய் நிகழ்நாள் எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையனை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகைவாடிய நம்பியை இப்படி வாழ்கின்றாரு. இப்படி வாழ்கின்ற காலத்திலே அவருக்கு ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி வந்தது என்றால் நம்பியாரூரர் என்பவர் நம்பி யாரூரர் என்பவர் சுந்தரமு சுவாமிகள் திருத்தொண்ட தொகைவாடியவர் சிவருமானுக்கு திருத்தோழர். சிவருமானே அவருக்கு கல்யாணம் பண்ணி வைத்தாரு. சிவருமானே அவருக்கு வெண்டிடத்தெல்லாம் பொன் கொடுத்தாரு. அவருக்காக கூடு போனாரு என்றெல்லாம் அவருடைய பெருமையை கேள்விப்பட்டார். அப்பூஜுடிகளை போல திருநாமகத்தை பத்தி அப்பூஜுடிகள் கேள்விப்பட்டார்கள். அது போல சுந்தரருடைய பெருமையை கேள்விப்பட்டார். அப்படி கேள்விப்பட்டவுடனே சுந்தரரை தனக்கு ஞானாசிரியராக கொண்டார். பார்க்கல நேரா போய் பழங்களே பேசணும் தெரியா உணர்ச்சி பழகுதல் வேண்டாம். உணர்ச்சி பழகுதல் வேண்டாம். உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை. இப்படி அவருடைய பெருமையை கேட்டாரு. கேட்டவுடனே அவர் மேல பத்தி ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சூரியன் கேட்டேயும் வாழ்தடங்கள் அதே வழங்கும் பக்கத்துல வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சூரியை பாடுகிறோம். அந்த பாட்டை கேட்டுட்டு என்ன தூங்கிட்டு இருக்கிறீ பாட்டை கேட்டு புரட்ட விடுறான். மாலே வளருதியோ வஞ்சனியோ நெஞ்சி உன்னுடைய காதை செவிட அப்படி நீ இப்படி அல்லவா நீ இருக்கிற மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலியே போய் மாதேவனாய பரமேஸ்வருடைய திருவடியை வாழ்த்திய அந்த வாழ்த்து ரவஜிராய வாழன் அதந்தாழ் வாழ் இவை என்னெஞ்சி நீங்கானால் தாழ்வாழ்வு வாழ்த்து நோம்பாடு

ரொம்ப லகுவானது. என்ன லகுவுன்னா, சிவபெருமானுடைய திருவடியை பூசித்து தவத்திலிருந்து ஜபத்திலிருந்து தியானம் பண்ணி அடைவது கொஞ்சம் கடுசு. இது அடியார விளங்குதல். அருளாளர் திருவதியை பற்றி கொடுங்க, அருளாளர்களை பற்றி கொடுங்க. அப்படி பற்றி கொள்ளும் போது அவர் என்ன பண்ணிடுவாரு, அந்த அருளாளர் சுந்தரர் என்ன பண்ணிடுவார், உடனே இவருக்கு சாகசம் பண்ண சொல்லிடுவார். நடுவில் நல்ல மந்திரிக்கு நமக்கு நடுவில் ஒரு நல்ல ஆளுங்கார் வச்சுருவோம். மந்திரிக்கு ரொம்ப வேண்டிய ஆளு, நம்ம சொன்ன அந்த ஆளு சொன்னா மந்திரி கேட்கிறாப்புல, மந்திரி கேட்கிறாப்புல. இங்கிட்டு இருக்கிற புறம்போக்கில் இந்த மாதிரி வீரமலைக்கு ஒரு 10 ஏக்கர் சாட்சியம் பண்ணுவார். அப்படின்னா எப்படி இருக்கும் வீரமலைக்கு? அந்த மாதிரி அதனாலே அருளாளர்களை பற்றி கொண்டா ஆண்டவனை அடைவது எளிது. அருளாளரை பற்றி கொண்டா ஆண்டவனை அடைவது எளிது. அந்த மாதிரி இதுதான் எளிய வழி, உயர்ந்த வழி என்று பற்றி கொண்டார். யாரை பற்றி கொண்டாரு? சுந்தரரை பற்றி கொண்டார். உய்வான் சேர உற்றகரி இதுவே என்று அன்பே விட்டார். நாடு நம்பி ஆறுகூற நாமம் நவிந்த நலத்தாலே ஆடும்படியால் அடிமாதி சித்தியான அடைந்தது. தினந்தோறும் இப்படி நம்பி ஆகுறாய் சுவாமியை தியானம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி சுந்தரமும் சுவாமியை நினைத்து வணங்கி வணங்கி வணங்கி வாழ்த்தி அதனாலே அவருக்கு அட்டமாசித்தியும் இருந்துச்சு. அதனாலே அட்டமாசித்தியும் இருந்துச்சு. அட்டமாசித்தினா ஒண்ணு தெரிஞ்சா போதும், இரும்ப தங்கமாக்குறது நினைச்சா அவருக்கு அப்போ நினைச்சா அந்த மாதிரி. அப்படிப்பட்ட அட்டமாசித்தி எல்லாம் சுந்தரமும் சுவாமி தியானம் பண்ணினதுனால அவருக்கு வந்துருச்சு. அப்படின்னா சுந்தரது எப்படிப்பட்டவரும், அதனால இந்த நாலு சமான நாளும் இருக்கணும். ஆடும்படியால் அடிமாடி சித்தியான அடைந்ததற்கும் மூடுங்காதல் உடன்பெருக முதல்வர் நாமத்து எடுத்தஞ்சும் கேடும் பொருளும் உணர்வுமா பரிசு வாய்ப்பு கிடுகிறார். அதற்கு மேலே சிவபெருமானுடைய அஞ்செழுத்தாகிய பஞ்சாட்சரத்தையும் எண்ணுவாரு. அந்த பஞ்சாட்சரம் தான் கேடும் பொருளும் உணர்வுமா. கேடும் அந்த பஞ்சாட்சரம் தான் கேடு. கேடுன்னா சுற்றம், கேடு என்றால் சுற்றத்தார், பொருள் செல்வம் உணர்வு அறிவு எல்லாமே அந்த பஞ்சாட்சரம் என்று செவிப்பாரு. இன்னவாறே இவர் உண்ட, இப்படி இவர் இப்படி இந்த மாதிரி நெறியில தவத்தில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். சுந்தரம் சுவாமியை தியானிக்கிறது நாமத்தை சொல்லுவது, அடியாரனுக்கு திருவமுது படைத்தல் முதலாம். இவருடைய ஏழு கொடி மேல் உயர்த்தவர்தம் பொன்னங்களங்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வளக்குறைத்து மண்ணு ஓலை அவை முன்பு காட்டி ஆண்ட வன்றுண்டர் சென்னி மதிதூய் மாடமது மாடமலி கொடுங்கோடு உரை செலுத்தார். இப்படி இவர் பல நாள் இந்த நயமத்தில் இருக்கும்போது சுந்தர சுவாமி கொடுங்கோடு உருப்பிட்டார்.

0: கபாலர்கள். காலம் பரவ நாடிகளில் கருத்து செலுத்த கபாலர்கள் ஏழவே முன் பயிர்ந்த நெறி எடுத்த மறை மூலந்தரப்ப மூல முதல்வர் திருப்பாத அனைவார் கையிலையும். இப்படி சுந்தர சுவாமி நாளைக்கு போகிறார் என்பதை யோகத்தால் தெரிந்து கொண்டு இன்றைக்கே கைலாயத்துக்கு தன்னுடைய யோக நெறியாலே கைலாயத்துக்கு சென்று விட்டார். அப்படிப்பட்ட அற்புதமான சிவயோகம் கைவந்த பரமஞானி இந்த திருமலை. எதனாலே வந்தது? அடியாரனுக்கு பணி செய்ததுனாலையும் சுந்தர சுவாமியை தியானம் பண்ணினாலையும் வந்தது. நல்ல புரியுதா? சும்மா வருமா? சும்மா வருமா? படிப்பு ஒரு வரணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும், பள்ளிக்கூடம் போகணும், கவனமா படிக்கணும். அப்பதான் இல்ல நம்ம வீட்டுல இருந்துகிட்டு படிப்பே வா படிப்பே வரணும் வருமா? வராதல்ல. பணம் வரணும்னா என்ன ஒண்ணு, அதுக்கு வந்து பாடணும். அதனாலே எதுவும் பாடுபட்டா பலன் உண்டு, பாட்டுக்கு பலன் உண்டு. அது இப்பவே கிடைக்கலாம், கொஞ்சம் பொறுத்து கிடைக்கலாம், இப்பவே கிடைக்கலாம், உழைச்சும் பலன் கிடைக்காம போறதும் இருக்கு இருக்கு. ஆனாலும் உண்மையில வஞ்சகம் வச்சுக்காத உழை பலன் இருக்கு, இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது உழைச்சதுக்கு பலன் கிடைச்சது. அதனாலே இப்படி திருவருளை பெறுவதற்கான வழியிலே நின்று அந்த வழி நமக்கு எது திருவருளாலே நமக்கு எந்த நெறி அமைச்சு அந்த நெறியிலே இருந்து அவனை அடையும் விளங்குதா? அதனால இவர் கொண்ட நெறி சிவனடியாரனுக்கு படிசுதல் திருமுது அமைத்தல், அதுல சுந்தர சுவாமியை தியானம் பண்ணும். சுந்தர சுவாமி நம்பியார் நாயனங்கார் அம்பியார் நாயனங்கார் அம்பியார் பக்த பஞ்சாச்சரம் தியான சம்பந்தாயனமாக லோகரசீரமகா நம்பியாரூராயிரமகா மணிவாசகாயிரமகா என்பது பக்த பஞ்சாச்சரம். அப்படி அருளாளர் நாமத்தை திறந்தோறும் ஜிபிக்கிறது. இப்ப நம்பி அப்புதல் என்ன பண்ணாரு? திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு நாயன்மாராய் இவர் சுந்தரம் தியானம் பண்ணி 63 நாயன்மாரா அவர் காலத்திலே ஆகி இப்படி அவங்க காலத்திலேயே இப்ப ஞானத்தம்பி தியானம் பண்ணி ஞானத்தம்பி இருந்தாலே மங்கை இருக்கிறதையா நாயனாராயிட்டார். இப்படி அப்படின்னா அவங்களை பற்றினவர்கள் தொடர்பு வச்சிருந்தவங்க நாயன்மார்கள் வரிசையில வர்றாங்கன்னா எல்லா கேபினட் மந்திரி ஆகிறாங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுங்க? அதனால அவருடைய பெருமை அளவு இல்லாது. அப்படி இப்படி சிவயோகத்தை பெற்று அதன் மூலமாக கைலக்கி சென்றவர் இந்த இவரை பற்றி சுந்தரர் பத்தி ஒரு பாட்டை சொல்லி விருமணல கும்பநாயனாரு கொடமங்கலம் சிவபிரகாசர் பாட்டு 4 மணி மாலை அதுல சொல்றாரு. சுந்தர சுவாமிய அழைச்சு பெருமானி பரம யோகி அந்த பெருமணல பரம யோகி அவர் வந்து தனந்தோறும் உங்களை தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அவர் சிவஞானத்தை பற்றி கைலாயிருக்க அவர் வந்து பரம யோகி உங்களை வணங்குறாருனா பரம யோகி பரம ஞானி உங்களை வணங்குறாருனா நீங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா சாமி? முறையல்ல பல்லவா. இப்ப நம்ம ஒரு ஞானி வணங்குறான்னா நம்ம நம்ம இருக்கும், அதை விட புரிசு யோகி ஞானி எவ்வளவு இருக்கணும்? 2-3 கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால தாங்கள் 2 கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தேவன் இதை வெறுப்பதில் நியாயம் இல்லை. வெறுப்பது நியாயம் என்னன்னு கேட்டார். உன்னை உடையவனாகிய பரமேஸ்வரன் தன்னை வணங்கினவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு இச்சையும் உயையும் உண்டு பண்ணி அவர்கள் இச்சாசக்தி மூலமாக இச்சையை பூர்த்தி பண்ணுகிறார், ஞானசக்தி மூலமாக ஞானத்தை கொடுக்கிறாரோ அதுவும் அதே போல தேவரீரும் இச்சாசக்தி ஞானாசக்தி ஆகிய இரண்டு தேவியை அமைந்து தேவரீரை வணங்குகிறவர்கள் அந்த வாழ்வை கொடுக்கின்ற கருணை கடலாக விளங்குவதாலே உன்னை வெறுக்கப்படாது. திருமணலை குறும்பரன்னும் பரமயோகி பெரிது வந்தும் திருவடித்தாம் அறையை போற்றி பெருமழலை குறும்பரன்னும் பரமயோகி பெரிது வந்து உன் திருவடித்தாம் அறையை போற்றி விரைமலத்துள் வந்தனை செய்ய இருந்தான் என்றால் விளங்கிழையார் இருவரோடு முயன்றாலாகும் உரைமதியின் தனி விருப்பு என்பொருள் இல்லை உடையானை உன்னை உடையானை உழையானை அடுத்த செயல் உனக்கும் ஆய் அறமுதனால் வகை செய்ய அறமுதனால் திருத்தொண்ட வகை செய்தோய் அறமுதனால் வகை செய்தோய் என்று பார்வதி
1: நம சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: ஆராத இன்பம் அருள்மலை போற்றி அந்த திருப்பெருந்துருளே குருநாதராய் இருந்தவனுக்கு வணக்கம். அடுத்தாற் போல அந்த குருநாதன் என்ன செய்கிறான்? எனக்கு ஒரு இன்பம் அந்த இன்பம் என்பது இந்த உலகத்திலே எல்லாருக்கும் இன்பம் கிடைக்குது. அதான் நல்லா சாப்பிடுறது வாழ்க்கை இனிமையா நல்ல ருச்சியா சமைச்சு போட்டார்கள் சாப்பிட்டுட்டே இருப்போம். மேல மேல அவங்க போட தயாரா இருக்காங்க நாம சாப்பிடுறோமோ வேண்டாம் வேணாம் போறோம் போறோம். அந்த வேண்டாம் அல்லது போறோம் என்று சொல்லுகிறது இருக்க பாருங்க அதுதான் ஆறுதல். ஆறுதல்னா நிறைஞ்சு போறதல் போதும்னு சொல்லுங்கள். ஆறான்னா போதும்னு சொல்றதே இல்லை போட போட எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறது இருக்க பாருங்க அது ஆறா நிலை. இந்த இறைவன் கொடுக்கிற இன்பம் இருக்க அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க எனக்கு போதும்னு சொல்லவே இல்லை. திரும்ப திரும்ப இந்த இன்பத்தை அனைத்து தகர்க்கவே இல்லை. இந்த சோறு தகர்த்து போது வயசுல இடம் கொள்ள மாட்டேங்குது அல்லது நாக்கு ஒரே ருசியை சாப்பிடுறது இன்னொரு ருசி சாப்பிடணும்னு விரும்புது ஒரு தகர்த்தல் கொடுக்குது. இந்த வேகம் சரீரமானது தான் அனுபவிக்கிற இன்பத்தை கொஞ்ச நேரம் தான் அனுபவிக்கும் அப்புறம் போதும்னு விடும் அதுக்கப்புறம் தகர்த்தல் கண்டு போகும். இந்த சரீரத்தை விட்டு போய் ஆன்மா மற்றும் தனியான இறைவனுடைய திருவடிகளை பேரின்பத்தை சுற்றுகிற போது அந்த இன்பம் இருக்கிறதே அந்த இன்பத்தை தெவிச்சாமல் அந்த தெவிச்சாத இன்பத்துக்கு தான் ஆறாத இன்பம். அதத்தான் ஆறா அன்பு. வைணவர்கள் பெருமாளுக்கு என்ன தெரிவித்தார்கள்? ஆறா அன்பு. அமுதுங்கிறதும் இன்பம் என்பதும் பேரின்பம் எல்லாம் அமுதான். அந்த பேரின்பம் தான் அமுதம். ஆனா அந்த அமுதமானது தெவிச்சல் இல்லாத அமுதம். தொடர்ந்து சாப்பிடலாம் பல்லாயிரம் ஆண்டு அது இல்லையே கிடையாது அப்படி சாப்பிட்டாலும் தெரிவித்து வராது. அப்பேற்பட்ட இன்பத்தை இறைவன் கொடுக்கிறான். ஆராத இன்பம் அருளும் அப்படி கொடுக்கின்ற மலை அவன் ஒரு மலையாக இருந்து கொடுக்கிறான். ஏன் நினைச்சா மலை என்பதுதான் மிகப்பெரிய பொருள். அதில் எவ்வளவு பொருள் இருக்கு அளந்து பார்க்க முடியாது. அளக்கலாக அழகும் பெரும் தொழக்கலாக நிலவும் தோற்றம் உடையது மலை. அவன் மலை என்று சொன்னது கடவுள் காரணம் என்னன்னா அந்த இன்பத்தை கொடுக்கிறானே கொடுத்து கொண்டே இருந்தா நான் சாப்பிடறேன்னாலும் அவன் கொடுக்கறதுக்கு கொடுத்து கொடுத்து அவன் நின்று போடுவோம் அவன்கிட்ட இல்லாம போடுவோம் சந்தேகப்படாதீங்களோ. அவன் கொடுக்க கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற மலை மலையில பொருள் விளைஞ்சுட்டே இருக்கும். மலையில விளையறது நின்று போவது இல்லை அது முடிவற்ற பொருள் விளக்கை உடையது. அதனால அவனை மருமலை போட்டி என்றார். இதுவரை தெய்வ வணக்கத்தை முதல் ஐந்து வரியிலே அவனை வாழ்க என்று வாழ்த்தி அடுத்த ஐந்து வரியிலே வெல்க வெல்க என்று அவனுக்கு ஜெயகோஷம் போட்டு கடைசி ஆறு வரியிலே போற்றி உன்னை வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்று வாழ்த்து சொல்லி அதன் பிறகு இறைவனே நான் ஒரு நூல் செய்ய போகிறேன் என்று சொல்றார். அந்த நூல் செய்ய போகிறதுக்குரிய வரிகள் நான்கு வரிகள். அந்த நான்கு வரியை மட்டும் முதல்ல படிச்சு சிவன் எவன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சோபுவானன் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சோபுரானன் தன்னை உரைப்பன் யான் யான் உரைப்பன் நான் சொல்லுகிறேன் எதை சோபுரானன் தன்னை சோபுரானத்தை சொல்லப் போகிறேன். அப்ப இன்னும் சொல்லிலே நான் சொல்ல போகிறேன்னா இனிமே இந்த வரைக்கும் அப்புறம்தான் சோபுரானனே வரப்போகுது நல்லா தெரியுது இல்லையா. அப்ப சோபுராணத்தை செய்ய போகிறேன் என்றால் இது செயற்படுபொருள் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்றார். அதான் செயற்படுபொருள். ஒரு செயற்படுபொருளை சொல்லுகிற போது தான் செயற்படுபொருள் தான் தன்னால் செய்யப்படுகிற உற்பத்தி செய்கிற ஒரு செய்யப்படுவது ப்ரொடியூஸ் தான் உண்டாக்கி கொடுங்கள் தான் செயற்படுபொருள். இவர் இந்த சோபுராணம் என்பதை உண்டாக்கி கொடுக்க போகிறார். உண்டாக்குறாரே உண்டாக்குவதற்கு என்ன கருவி வச்சிருக்கிறேன். அதாவது ஒரு பொருளை உண்டாக்கணும்னா சாதாரணம் வேண்டும். சாதனம்னா கருவி. ஒரு பொருளை உண்டாக்குவதற்கு கருவி வேண்டும் என்று ரெண்டு கருவி இருக்கு. தைரியம் இருக்கா அவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா, அவ்வளவு பெரிய அறிவாளியாரு யாரும் கேட்டா அவனே இருக்கிறான். நானா சொல்றேன், சிவராமனின் சிந்தையுள் நின்றார்கள், அவன் மனசுல இருந்து சொல்லிட்டே இருக்கிறான், நான் சொல்றேன் அப்படிங்கிற. அதனால சாதனம், இந்த சோபுராணத்தை சொல்லுவதற்கு எதை சாதனமாக காட்டுறார், இறைவன் என் உள்ளத்தில் இருப்பது என்பது ஒரு சாதனம். அதுக்கு பிறகு அவன் இருந்துட்டா போகுமா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனை வணங்கி நான் சொல்றேன், அவன் அருளால், அதுவும் அவனுடைய அருளாலே சொல்றான், அவனுடைய திருவுருவினாலே சொல்றேன் என்பது இரண்டாவது சாதனம். அவன் நிற்கிறது ஒரு காரணம், அவனுடைய திருவுரு கை கொடுத்து எனக்கு உதவு போகிறது என்பது ஒரு சாதனம். அது ரெண்டு சாதனம் சொன்னார். சாதனம் என்றால் கருவி, செய்வதற்கு தூண்டுகோலாக கருவியாக இருப்பதை சாதனம். சித்தாந்த வார்த்தையில சொன்னா சாதனம், உங்களுக்கு புரிகிற வார்த்தையில சொன்னா கருவி. ஒரு கொத்தவன் பானை செய்யணும்னா ஒரு சக்கரம் வேணும், சக்கரத்தை சுத்தது ஒரு கழி சுத்துவான், கழி வேணும். இதுதான் கண்ட சக்கரம் அவனுக்கு துணை கருவி. அது போல இந்த சோபராணத்தை செய்வதற்கு இறைவன் உள்ளத்திலே இருப்பதும், அந்த இறைவன் தனக்கு தூண்டுகோல் விடுத்தார், மனசில இருந்து கொண்டு நீ பெற்ற இன்பத்தை உலகத்துக்கு குடு என்று அவனுடைய அனுக்கிரகம் செய்ததனாலே இந்த ரெண்டு காரணங்களை வைத்தார். சரி, இதனால் வரப்போகிற பலன் பேரு நமக்கு என்ன கிட்டப்போகுது என்பது, பேருன்னா கிடைக்கப் போகுது. அதைத்தான் சித்தாந்த பாஷையில சாதனம், இங்கே தமிழ்ல நமக்கு புரியுதாப்புல சொன்னா பேரு. சிந்தை மகிழ என் மனசு சந்தோஷப்படும், நான் பெற்ற இன்பம் மற்றவர்களெல்லாம் அனுபவிச்சாங்கன்னா என் மனசு சந்தோஷப்படாம போதான், நான் மட்டும் இந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு போறதுல எனக்கு இன்பம் சுகம்ல, நான் பெற்றதை உலகமே பெறணும், அதனால என் மனம் மகிழ வேண்டும். என் மனம் மட்டுமல்ல கேட்கிறவர் மனம் மகிழ, சிந்தை மகிழ சிந்தைனா பொதுவாக தான் சொன்னார், என் மனம்னு சொல்ல உங்க மனம்னு சொல்ல எல்லார் மனத்தையும் அதில் அடங்கிறது. சிந்தை மகிழ எல்லார் மனமும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது பேர். சோபுராணம் சிந்தை மகிழ சோபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய,
0: ஓய்ந்ததுன்னா தளர்ந்ததுன்னு ஒரு பொருள், ஓய்ந்தது என்ன நடக்க முடியாது இனிமேல் நின்று விட்டது என்று ஒரு பொருள். ஆகவே இந்த வினை என்ன பண்ணணும், இனி தொடர்ந்து வரக்கூடாது, அந்த வினையை நமக்கு தொந்தரவு செய்ய முடியாத அளவுக்கு தளர்ச்சி அடைந்து போடும், வினை மெலிந்து போய்விட வேண்டும், வினையை அப்படி தளர்த்தி விட்டு விடுகிறார். முந்தை வினை நான் என்றும் உள்ளேனோ அங்கிலிருந்து தொடர்ந்து வருகிற வினை, அனாதிகாலமாக எனக்கு தொடர்ந்து வருகிற வினை ஓய்வதற்காக ரெண்டு பயன் கருதி சோபுராணந்தன்னை உரைப்பன் யான் சோபுராணத்தை சொல்கிறேன். இது செயற்படுபொருள், செயற்படுபொருளுக்கு சாதன சாத்தியம் சொல்லிவிட்டார். இந்த புத்தகத்தில அது வணங்கிங்கிறது, இந்த இது வந்து கண் கலிவன்பாவில் வர்றதுனால வணங்கிங்கிறத இது பிரிச்சோம், அசை பிரிச்சோம்னா புளிமாவாகும். வணங்கு நிறையச கீ நேரச நிறை நேர் புளிமா, மாவும் நிறை இருக்கணும். ஆனா அடுத்த வரியில என்ன வருது, சிந்தை என்று நேரத்தை வருது, நேரம் நேர் வந்தா நேரம்ன்ற ஆசிரிய தலையார் விடும், அது பாட்டு இலக்கணம் தப்பா போகும்னு இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, என்னன்னு ஒரு ஒரு அசையை சேர்த்து விட்டோம்னா அது தலை தட்டாதுன்னு சேர்த்தார்கள். ஆனா பழைய பிரதியில் என்னன்னா வணங்கிங்கிறது ஒரு இங்கன்னா இருக்காது, ரெண்டு இங்கன்னா போட்டுருக்கும், வணங்கி ஒற்றளப்படையின்னு பேர், ஒற்றளப்படையா இருந்தா வணங்கு படையில நிறையச இங்கு என்பதற்கு ஒரு நேரச, அப்புறம் கீ ஒரு நேரச, என்ன நிறை நேர் நேர் புளி மாங்காய் ஆகி அப்பா சரியா போடும், தலை சரியா போடும், ரெண்டு இங்கன்னா இருக்கு. இது ஒற்றளை முதல்லயே இருக்கு, நமச்சிவாய வாழ நாழ அங்கே உயிரிழப்படை இருக்கு, அது உயிரிழப்பு, அதுவும் இந்த தலைக்காக வந்து அந்த இலக்கணம் சொன்னா வீணா அவசியமா போகுங்கிறத நான் சொல்லல. ஆகவே

0: பாடம் வேண்டாம், என் சிந்தையுள் என்று நாம் அந்த பாடத்தை வச்சோம்னா ஒரு சங்கடம் வருது. என் சிந்தை மகிழனா நான் மட்டும் மகிழங்கிற ஒரு எண்ணம் வரும். இவர் தான் மகிழ்ந்திருக்கு நூல் செய்யல, இது லோகோபகாரமாக உலகத்துக்கு உபகரிப்பதற்காகவே திருவாசகத்தை பாடினார் என்பதுதான் ஒரு புராண கதையில எல்லாம் எழுதியிருக்கிறார். அதனால இந்த இடத்துல நான் மகிழ்ந்திருக்கு இந்த சிவபுராணத்தை பாடுவேன் சொல்லுவாரா? இருக்க மாட்டார். எல்லார் சிந்தையும் மகிழ்ந்திருக்கு தான் இருக்கு. அதனால வணங்கி என்ற ஒற்றவருடைய பாடத்தை வச்சோம்னா என் வருந்தது இல்லை சரியாக. இதோடு முதல் 20 வரியில அவர் தெய்வ வணக்கம் சேப்படகுரலும் முடிச்சுட்டார். இனிமே சிவபுராணம் ஆரம்பிக்கிறார். சிவனது புராணம் என்றால் பழமையான இயல்புகள், அனாதியான இயல்புகள். இப்போ எந்தெந்த வரியில என்னென்ன இயல்பு வருது என்பதை நான் கண்டுபிடிக்கணும். ஒரு இப்ப சித்தாந்தம் படித்தவர்கள் இந்த வரியை பார்த்துட்டு இந்த வரிக்குள் என்ன இலக்கணம், இறைவனுடைய சொருப இலக்கணமோ தடத்த இலக்கணமோ என்ன வருகிறது, அதுக்கு என்ன பெயர் என்பதை கண்டுபிடிக்கும். ஆனா நீங்க ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம், நானே இந்த வரியை சொல்லி இந்த இடத்துல இது என்னென்ன இயல்பு சித்தாந்தத்துல இதை எப்படி சொல்லுவார்கள் என்று அந்த அனாதி பழமையான முறைமையில என்ன இலக்கணம் என்ன இயல்பு என்பதை நானே சொல்லிட்டேன். அதுல சில சில இடங்களில தன்னுடைய சொந்த வரலாறையும் நடுநடுவே சொல்லுவார். அப்படி இறைவனுடைய இயல்பு சொல்லும் போது தான் இறைவன் ஆட்கொள்ளப்படுகிற போது தனக்கு ஏற்பட்ட சொந்த வரலாறுகளும் இடையிடையே வரும். கண்ணுகளான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கெட்டா எழிலார்கள் இறங்கி. கண்ணுதலான் நெற்றி கண் உடையவன், கண்ணை நெற்றியிலே உடையவன் கண்ணுதலான். அப்போ நமக்கு முகத்திலே ரெண்டு விழி பக்கத்தில் இருக்கு, நெற்றியில ஒரு விழி நமக்கு திறக்கல. ஆனா கடவுளுக்கு நெற்றியிலும் விழி திறந்திருக்கிறது. நமக்கு இருக்கு நெற்றி விழியே, நாம் திறந்துகல. அதாவது நெற்றி விழினா ஞானம். யோக நெறியில போய் அங்க புருவ மத்தியில இருந்து அவர்கள் அதை சுகிக்க ஆரம்பிச்சா நெற்றி கண் தானா திறந்து போகுது. ஆனா இறைவன் அதை காட்டுறான், இங்க ஒரு விழி இருக்குது, நீ திறந்துவோ திறந்துவோன்னு அவன் சொல்லி சொல்லி பாக்குறான். ஆனா நாம உருவத்தை பார்த்து முக்கண்ணன் முக்கண்ணன் அவனை சொல்லிட்டு இருக்கமே தவிர நமக்கு முக்கண் இன்னும் கொண்டு வரல. அவர் என்ன சொல்றார், கண் உதலான் நெற்றி கண்ணை உடையவன் வந்தான். ஞான கண்ணு உள்ளவன் தானே உபதேசம் பண்ண முடியும். சாதாரண கண்ணை உடைய வந்து நமக்கு வழிகாட்டினானா என்ன, நம்ம போலதான் அவன் அவனை போல தான். ஆகவே குருவா பெறவன் நம்ம போல வேற புறக்கண் மட்டும் உடையவனா இருந்தா பயனில்ல, அவன் ஞானக்கண் உள்ளவனாக வர வேண்டும். ஆகவே ஞானக்கண்ணன் வந்தான். அதுக்காக தான் கண் உதலான் வேற சிவன் இருக்குது, மகாதேவன் இருக்கு, கங்காதரன் இருக்கு, எத்தனையோ சொல்ல வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு கண்ணுதலான்னு சொன்னதனுடைய கருத்து, ஞானக்கண் உடையவன் வருகிறான். அவன் என்ன வந்தானா, ஞானக்கண்ணை உடையவன் தன் கருணை கண்காட்ட வந்தேதி. அவன் எனக்கு கருணை அளிக்க வந்தான். கருணை கண், கண்ணிலே தாட்சண்ய கண் ஒண்ணும், அப்புறம் அதிகார கண் ஒண்ணு, பிறரை சுட்டரிக்கிற கண். அதே நெத்திக்கண்ணை வீழ்ச்சி மன்மதனை எரிச்சுட்டார். அதே நெத்திக்கிணதான் இங்க திறந்து வைக்க வரார். இவருக்கு ஒன்னும் அழிவு கிடையாது, இவருக்கு ஞானம் தான் வருது. மாணிக்க வாசகருக்கும் நெத்திக்கண்ணை தான் கொடுக்கிறார். ஆனா அவனு கொடுத்த போது அது கடைக்கண் அல்ல, கருணை கண் அல்ல, அது மரக்கருணை செய்தது. இங்க அறக்கருணை செய்வதற்கு வருகிறார். தன் கருணை கண்காட்ட வந்தேதி, ஞானக்கண் உள்ள அந்த பரமேஸ்வரன் தன்னுடைய கருணாகடாற்றத்தை இரக்கத்தை எனக்கு செய்வதற்காக குருநாதராக வந்து இந்த குருந்த மரத்தேழிலே எய்தினான், குருந்த மரத்திலே வந்து தங்கினான். எண்ணுதற்கெட்டா எழிலார் கடல், அந்த இடத்துக்கு நான் போனேன், அந்த பெருமானுடைய திருவடியை பார்த்தேன். அந்த கடல் எப்படிப்பட்ட கடல், எழிலார் கடல், ரொம்ப அழகா இருக்கு அவனுடைய எழில்னா அழகுள்ள கடல். அது மட்டுமல்ல, அந்த கடலை நினைச்சு பார்க்க முடியுமா, நினைக்க முடியாது. எண்ணுதற்கு எட்டா, நினைப்புக்கு எட்டாத கடல் அப்படின்னு சொல்றேன். எண்ணுதற்கு எட்டானா நம் நினைப்புக்கு எட்டாது, நினைப்புக்கு தெரியலன்னா வாயினாலும் சொல்ல முடியாது. வாக்கு மனம் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது அவனுடைய திருவடி. திருவடின்னா முன்ன ஒருத்தர உழைக்கு சொல்லியிருக்கேன், திருவடின்னா மோட்சம், வீடு. வீடு என்பது என்ன, அகப்பற்றும் புறப்பற்ற விரத விழுத இடம் தான் வீடு. அக்கது பற்றனின் உற்றது வீடு, எங்கே பற்று விடுகிறோமோ அதுதான் மோட்சம். அப்போ அந்த கடல் எப்படிப்பட்டது, இறைவனுடைய திருவடி மோட்சமாகிய திருவடி. மோட்சம் என்ற பேரின்பத்தை நாம் ஒரு எண்ணி பார்க்க முடியுமான்னா எண்ண முடியாது, போய் வேணா அனுபவிக்கலாம். கடல் இருக்கு, அந்த கடல் எவ்வளவு நீளம், எவ்வளவு ஆழம், எவ்வளவு அகலம், கடலுக்குள்ள என்ன இருக்குது, என்ன பொருள் இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு ஒண்ணும் தெரியல. என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு ஜீவராசிகள் அங்கே உழவுது வாழுது, எத்தனையோ பரிணாமங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கு. ஆராய்ச்சிங்கிறார் மேனாட்டவர்கள், கீழெல்லாம் போய் கண்டுபிடிக்கிறான். அவனும் சில சில பகுதியை பார்க்க முடியும் தவிர கடலுக்குள்ள அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது போல இறைவனுடைய திருவடி பேரின்பம் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கு. ஆனா சமுத்திரத்து கரையோரமா போய் இறங்கி ஆனந்தமா குளிக்கலாம். கடலை ஆனவனும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கடல்ல குளிச்சு இன்பம் பெறலாம். அதுபோல நம்ம ஆன்மாக்கள் இறைவன் திருவடியில போய் அந்த இன்பத்தை அனுபவிச்சா போரும், அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியதில்லை, அதை சொல்லவும் வேண்டுவதில்லை. அதான் எண்ணுதற்கு முடியாத திருவடி. அந்த கடலை எழிலார் கடலை இறங்கி நான் போய் அந்த இறைவனுடைய திருவடி பாதத்துல விழுந்து அவனை வணங்கினேன். அந்த இறைவன் அங்கே கண்காட்ட வந்து எழுதினான். அந்த எழுதிய போது நான் அவனுடைய காலில் விழுந்து வணங்கி, அந்த இறைஞ்சி என்பதை இறைஞ்ச செய்தி என்ற வாய்ப்பாட்ட செய என்று மாற்றினா பொருள் தொடர்ச்சியா வரும். நான் வணங்க, அவன் வந்தவனுடைய திருவடியை நான் போய் வணங்க, வணங்கின உடனே அவனை பற்றி நான் இப்போ சிவபுராணன் சொல்றேன். அந்த வணங்கி அல்லது வணங்கி இந்த சிவபுராணன் சொல்றேன்னு ஒன்னா வச்சுங்கோ, வணங்க என்று என்னை தொடர்ந்து போக போகுது. அப்போ இனிமே அந்த பெருமானை விழிகளாலேயே கூப்பிட போகிறார். விழின்னா அவன் அழைக்கிற சொற்கள், விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் மிக்காய் மிக்கோனே, அது ஒரு விழி. மேம்பட்டவன், எப்படி மேம்பட்டவன், விண் நிறைந்து ஆகாசம் முழுவத கலந்துவிட்டான், மண் நிறைந்து இந்த பூலோகத்தில் நிறைந்து விட்டார். பூலோகத்திலையும் ஆகாசத்தில் நிறைந்தது மட்டுமல்ல, இந்த ரெண்டுக்கும் மேலும் மிகுந்து போகிறான், அப்பாலும் இருக்கிறான். அனாசூன்யம் என்று சொல்லுகிற, முப்பால் என்று சொல்லுகிற கடைசியான இடம் இந்த பூலோகம். கீழே இருக்கு, அதுக்கு மேல மேலோகம் இருக்கு, அதுக்கு மேல போனோம்னா ஒன்றுமே இல்லாத சூன்யம் என்று சொல்லுகிற இடம், அங்கேயும் ஆண்டவன் இருக்கிறான். அத மூணையும் சொல்ற, விண் நிறைந்து மண் நிறைந்து, அதை நம்ம கொஞ்சம் முன்ன மாற்றுவோம். மண் நிறைந்து விண் நிறைந்து பச்சா போனோம்னா இந்த பூலோகத்துல எங்கும் வியாபித்தான், அதுக்கு மேல விண்ணுக்கு வந்த உடனே விண்ணிலும் நிறைந்தான், மிக்காய் அதற்கு மேலும் மிகுந்து போய்விட்டார், அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல அதான் மீதானம் அல்லது அது வந்து சூனியம் என்றெல்லாம் சாஸ்திரத்திலையும் வேதாந்தத்திலையும் சொல்லுவார்கள். அந்த இடத்திலும் அவன் இருக்கிறார். நாமெல்லாம் என்ன பண்றோம், அப்பால் அப்பால்னே சொல்லுவோம். நம்முடைய தேவாரங்கள்லாம் இதற்கு அப்பால், வானத்துக்கு அப்பால், அண்டத்துக்கு அப்பால், அண்ட மறையில ஒரு எல்லை, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாத இடம், அதுதான் சூனியம். அந்த சூனியத்தை தான் அப்பால் என்ற வார்த்தையால் சொல்றார்கள். அங்கும் இருந்திருக்கிறார். அப்ப இங்கும் இருக்கிறார். அந்த இருக்கிற இலக்கணம் முதல் இலக்கணம், அவனுடைய சர்வ வியாபி என்று சொல்கிற, சர்வ வியாபகம் உள்ளவன் என்ற ஒரு சிவபுராணம். சிவபுராணம் அவனுடைய இயல்பு, முதல் இயல்பு இந்த மிக்கா. ஒவ்வொரு வெளியிலும் ஒவ்வொரு இலக்கணம் இருக்கு, அதுல இந்த வரியில அவன் சர்வ வியாபி என்பது இலக்கணமாக தெரிந்தது. விலங்கு ஒளியாய், விலங்கு ஒளியாக இருப்பவனே ஒளியாய், அது விழி, ஒளி மாத்திரமாக இருக்கிறவன். அது வந்து இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால், நீ எங்கும் விரிந்திருந்தாலும் அண்டத்தில் இருந்தாலும் இந்த பிண்டத்துக்குள் நீ வந்து நெற்றி புருவத்துல அங்கே ஒளியாக இருக்கிறார். அதான் அண்டத்திலும் இருக்கிறார், பிண்டத்திலும் இருக்கிறார். அங்கும் வியாபி இங்கு வந்து ஒளிமயமாக காட்சி தருகிறார். விலங்கு ஒளியாய், இது உள்ளொளி. இந்த விலங்கு ஒளியைத்தான் நாம் என்ன சொல்றோம்னா, பிண்டத்துக்குள் இருக்கிற ஒளி. உள் உள் என்பது பிண்டத்துக்குள் இருக்கிற ஒரு ஒளிமயமாக இருக்கிற பெருமா. என் நிறந்து எல்லை இலாதானே, இது ஒரு ஒளி. இதில் ஒரு இலக்கணம் சொல்றார், எண் இறந்து அளவையை கடந்து போய் விடுகிறார், எல்லை முடிவு இலான் இல்லாதவன், அந்த ஆண்டவன் எல்லை இல்லாதவன், முடிவே இல்லாதவன். அந்தம் என்றால் முடிவு, முடிவின்மை என்பதற்கு ந அந்தம் சேர்த்தா அனந்தம், அனந்தம் என்று சொல்கிற இலக்கணம். எல்லை இல்லாமை, முடிவில்லாமை என்ற ஒரு இலக்கணம் அவனுக்கு. நமக்கு இந்த உலகத்திலே ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த தேதி உண்டு, பிறகு என்னைக்கோ ஒரு நாள் சித்தமானா செத்த தேதியும் நமக்கு வரப்போகுது. அப்போ முடிவு என்பது இந்த உடலோடு கூட்டி இருக்கிற நமக்கு இருக்கிறது, ஆண்டவனுக்கு அது கிடையாது. ஆகவே அவன் அனந்தன், முடிவில்லாதவன் என்று சொல்ற. எண் இறந்த எண்ணிக்கையை கடந்து போன எல்லை இல்லாதான், முடிவில்லாதவன், அனந்தன் என்று சொல்கிற இலக்கணம். முதல் இலக்கணம் சர்வை வியாபாரம், இரண்டாவது விளக்கொலி என்பது உள்ளொளி, மூணாவது எல்லை இல்லாதவன் என்று சொல்கிறது அனந்தம். நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறொண்டறியேன். அவர் சொல்லி பார்த்தார், சிவபுராணத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டார். மூணு தடவை சொன்னார் அவனை பத்தி பெருமைய, அவன் எங்கு நிறைந்தவன், அவன் உள்ளே ஒளியா இருக்கிறான், எல்லை இல்லாதவன், மூணு விஷயம் சொன்னவனே இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது. பொல்லாவினையேன் புகழுமாறொண்டறியேன், உன்னை நான் புகழ்வதற்கு தெரியலப்பா, உன்னை புகழ்வதற்கு எனக்கு ஒன்னும் தெரியாதவன், இருந்தாலும் சொல்லி பாரு. ஏன்னோ ஆசகத்தை கேடு எனக்கு சொல்லுன்னு ஆரம்பிச்சாச்சு. சிவபுராணந்தன்னை சொல்லுவன் உரைப்பன் யான்னு வந்துட்டேன், சொல்ல முடியல, இருந்தாலும் சொல்லி பாக்குறேங்கிற. அதுதான் நடுவில் ஒன்று சொல்லிட்டார். ஏன் சொல்ல முடியலன்னு கேட்டா, வினை என்ன கொல்லாத வினை தடுக்கு, எனக்கு கொடிய வினையாந்து என்னை அறிவை தடுத்து தடுத்து உன் பெருமையை சொல்ல விட்டாமல் எனக்கு மறைக்கிறது. பொல்லாதினையேன், நான் தீவினை உடைமையினாலே உன்னை சொல்ல முடியாதவனாக இருக்கிறேன். தீவினை இல்லைன்னா உன்னை நான் சொல்லலாம், தீவினை என்ன மறைக்குதுங்கிற. பொல்லாதினையேன் புகழுமாறு, புகழும் முறைமை ஒன்று இலேன், ஒன்று என்னிடத்தில் இல்லை, இருந்தாலும் நான் என்னானேன் என்று தன்னுடைய வரலாறு கொஞ்சம் ஆரம்பித்தார். அடுத்தாப்புல இந்த புல்லாகி என்ற 26 இருந்து 31 வரி வரையிலும் தன்னுடைய நிலை சொல்றார். பொல்லாவினையே நின்றாரே, இந்த பொல்லாவினை என்ன செஞ்சது என்ன? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாமின்ற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். நான் எத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து எடுத்து ரொம்ப களைச்சு போனேன், இழைத்தன்னா களைச்சு விட்டேன். ஒரு வேலைய தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா களைச்சு தானே வரும். அதனால இந்த உலகத்துல எத்தனை பிறவி உண்டோ அத்தனை பிறவி நான் இதுவரை எடுத்துட்டேன், அதனால ரொம்ப களைப்பாய் போச்சு. பிறவி எடுத்த அப்படியா பிறவிகள் பேரலாம் சொல்றில ரொம்ப உயர குறைச்சலா கேவலம் என்று எல்லாரும் சொல்லப்படுகிற ஒரு பெயருடையது புல். புல்லுன்னாலே கேவலம், புல்லியது, ரொம்ப சாதாரணமானது, எளிமையானது என்று எல்லாரும் அதை பரிகாசம் பண்றாங்க. புல் என்று பிறரால் ஏளனம் பண்ணத்தக்க அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பயிர், அதை விட இப்ப கீழ்த்தரம் உள்ள ஒரு ஜீவன் இல்லை. அதனாலதான் அது புல், இழிவானதுன்னு பேர் வச்சார். புல்லாய் அப்படி ஒரு புல்லா மலை. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த பிறவி புல் புல்லா இருந்து காஞ்சி போய் அடுத்த பிறவி கொஞ்சம் செடி கொஞ்சம் உயரமா வளர். பூடாய் பூண்டு அப்படின்னா செடினர், புல்லுக்கு மேல கொஞ்சம் உயரமா வளர்றது செடி, அதான் பூண்டுன்னு சொல்லணும். புல்லு பூண்டு சாதாரண வழக்கத்துல வருது, புல்லு புண்டுனா புல்லு ரொம்ப உயரம் குறைஞ்ச பூண்டுங்கிறது ஒரு செடி உயரமா இருக்கும், அதை விட கொஞ்சம் உயரமா பிறந்தேன். ஏன்னா அந்த புல்லா பிறந்த போதே எனக்கு அறிவு கிடையாது, நான் ஏதோ ஒரு நிலக்கல முளைக்க வச்ச, அந்த பக்கமா ஒரு பசுமாடு வந்தது, என்னுடைய பசுமை நிறத்தினாலே அந்த பசுமாடு தான் மேய்ஞ்சுது, பசுவுக்கு நான் ஆதாரமானதுனாலே எனக்கு கொஞ்சம் புண்ணியம் வந்தது, அடுத்த ஜென்மத்துல கொஞ்சம் உயரமா செடியா அதை நான் புண்ணியம் பண்ணல, என்ன புண்ணியம் பண்ண வைக்கிறான் ஆண்டவன். புல்லா பிறக்க வச்சு ஒரு மாட மேய வச்சு அடுத்த ஒரு புண்ணியத்தை ஊட்டி அடுத்த ஜென்மத்துல உயர வைக்கிறான் செய்கிற காரியம். அத பின்னாடி நாம ஒரு இடத்துல பார்க்க போறோம், இது எப்படி அவரு இதெல்லாம் ஜாயின் பண்றாருன்றதை பார்க்க. புல்லாய் பூடாய் புழுவாய், அதுக்கு மேல இந்த புல்லோ பூவாய் இருக்கிற இடத்தை விட்டு நகராது, புல்லும் அந்த இடத்துல தான் இருக்கும், பூடுங்கிற செடியும் இருக்கும், புழுங்கிறது ஒரு இடத்துல நகரம், மெதுவா நகரம், வேகமா ஓடி போக முடியாவிட்டாலும் நகர்றது. இப்ப நகராதது நகர்வதுன்னு ரெண்டு வகை இருந்தது. இத நகராது இருக்கிறதுக்கு தான் தாவரம், இந்த நகர்வதுக்கு சங்கமம். அதத்தான் கடைசி வரல செல்லான் இந்த தாவர சங்கமத்தும் இவற்றிலே நான் சில தாவரமாகவும் சில சங்கமமாகவும் நான் பிறந்திருக்கிறேன். இதுல எல்லாமே ரெண்டா பிரிச்சுலாம் இப்ப வர சொல்ல போறேன், திங்க போறேன். அது இந்த புல்லு புண்டு ரெண்டும் தாவரம், புழுங்கிறது சங்கமம், நடக்கிறது இயங்கிறது உரத்துல நடந்து போகும். புழுவாய் மரமாகி ரொம்ப உயரமா போகுது, இது வந்து தாவரம் தான், இது உரத்துல போகாது, இறஞ்சாச்சே தவிர இது இன்னொரு போக முடியாது, அது தாவர வகையைத்தான். ஆக புழுவாய் இருந்தோ மரமாயிட்டானையே, அப்ப நான் புழுவாய் இருந்த போது யாரையோ கட்டு ஏதோ பாவம் மறுபடியும் மேல இருந்து கீழே இறங்கு மரமாப்போ, உனக்கு எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாம மரமாக்கட என்று ஆண்டவம் படைக்கும். ஆகவே இந்த பிறப்பில மேல ஏறுறதும் கீழே விழுறதும் ஏறுறதும் விழறதும் தான் இந்த பிறவியில ரெண்டும் நடக்கும். இதெல்லாம் முதல்ல நல்லா தெரியும். பிறவியில இருக்கிற உயிரானது ஏறுவதும் இறங்குவதும் அதான் ஊசல் போல ஆட்டுகிறான். ஊசல் என்ன பண்ணுவோம், உத்தி ஆடும்போது மேல போ முன்னாடி போகும்போது உயர்ந்தது உயரத்துல போகுது, ஆனா கயிறு நீளம் ஒண்ணுதான். அந்த ஊஞ்ச பலவிக்கும் மேலே இருக்கிற கயிறு ஒரே நீளம், அந்த ஊஞ்சல் நடு இடத்துக்கு வரும்போது கீழே இருக்கும், அதே ஊஞ்சல் முன்னுக்கு நவரும்போது என்ன செய்யும், மேல போகும். ஆகவே நம்முடைய இந்த உடம்பும் நம்மை கட்டி வச்சிருக்கிற வினையும் ஆகிய எல்லாம் ஒரே நிலையில இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவன் கொஞ்சம் மேலேயும் தூக்குறான் கீழே இறக்குறான், அது மாதிரி ஊஞ்சலா மேலும் தெரியுமாங்க. ஆக புழுவாகி மரம் ஏன் அந்த வரிசையா வைக்கலன்னா இதுவும் தெரியணும், என்ன ஒரு நிலை மேலையும் கீழே ஏற்றி இறக்கி செய்வான் என்பதை உணர்த்த வருகிறார். பல் விருகமாகி மிருகம் வி வடமொழியில மிருகம் இம்முதான் வரும், அது தமிழ்ல என்ன செய்யும், வீணா வரும், மானா வீணாவாக மாறுவது மகர வகர போலி. அந்த வடமொழி சொல் தமிழ்ல வரும்போது வகரமாக தெரிந்து பல் விருகமாகி, அதாவது பல்வேறு விதமான விலங்குகளாக சிங்கம் கரடி நாய் எத்தனையோ விதமான விலங்குகளாக பறவையாய் பல் பறவையாய், அதுவும் இந்த பல் நிறுத்தும் பல் விருகமாய் பல் பறவையாய் பறவையே எத்தனையோ விதமான பறவைகளாக பிற பாம்பாகி பல்வேறு விதமான பாம்புகளாகவும் பிற. இந்த மிருகங்கள்ல கொடியனவும் இருக்கு நல்லனவும் இருக்கு, பறவையில எல்லாமே ஒரு சாதாரணமா தான், கொடிய பறவைன்னு ஒண்ணு அதிகமா இல்லை. ஆனா பாம்புல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, கடிச்சா சாகாத பாம்பும் இருக்கு தனி பாம்பு மாதிரி, விஷமுள்ள பாம்பும் இருக்கு, நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டவனாகவும் பிறக்கலாம். கல்லாய் கல்லாய் பிறந்தே, இந்த இடத்துல கல்லா பிறந்தேன்னு அவ கல் ஒரு உயிரா, பலருக்கு சந்தேகம். முன்னாடி இருக்கிறதெல்லாம் உயிருடைய பொருள்கள், உயிர்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், உயிர் இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அது கொஞ்சம் விளக்கு. ஒரு பொருளை நாம் உயிருடையது என்றும் இன்னொன்றை உயிர் இல்லாத சொன்னா உயிர்னா உணர்ச்சி உடையது உயிர், உணர்ச்சி இருக்கணும். உணர்ச்சிங்கிறது என்ன, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றல்கள் அஞ்சு உணர்ச்சியில ஒன்னு இருந்தா கூட போதும், இந்த தொட்டு பார்க்கிற ஊற்றுணர்ச்சி என்ற ஒன்று இருந்தா கூட அது உயிர் தான். மரத்துக்கெல்லாம் இந்த தொட்டு பார்க்கிற ஊற்றுணர்ச்சி ஆகிய ஒரே ஒரு உணர்வு, அதனால அதை ஓரறிவு இருக்கிறான். இந்த ரெண்டு உணர்வு இருந்தா வீரரு உயிர் மூன்று இருந்தா மூணு, ஆகவே இந்த அஞ்சு விதமான உணர்வு எதுக்கு இருக்குதோ அல்ல அஞ்சுல ஒன்னு இருந்தாலும் போதும், அது கல்லுக்கு ஒண்ணுமே கிடையாது, கல்லுக்கு இந்த அஞ்சு விதமானவற்றில ஒன்றும் இல்லை, அதனாலே கல் உயிரற்றது அப்படின்னு எல்லாரும் தீர்மானம். ஆனா மாணிக்கவாசகர் என்ன பண்ணிட்டார், கல்லும் ஒரு உயிருடை பொருள் என்று கேட்டார். அதுக்கு ஒரு காரணம், கல் என்ன செய்யுமா, உணர்ச்சி உடையது என்பதை காட்ட வேண்டுமானால் மகா கெட்டிக்காரன் இசை வல்லவன், ரொம்ப கெட்டிக்காரனாக இரண்டு இசை வல்லவன் ஒரு மலைக்கு நேர உட்கார வச்சு பாட சொன்னா அவன் கெட்டிக்காரனாக இருந்து பாடிவிட்டா மலை உரிக்கும், அவன் திறமை அல்லவனா இருந்தா மலை உரிக்காது. புதிய மலையில அகத்தியே உட்கார்ந்துருக்கார், ராவணன் அங்கேருந்து வந்தான், நீ ஏன் அந்த மலைக்கு வந்த, இந்த மலையை விட்டு நீ ஓடி போ, எங்க மலை நீ இருக்கக்கூடாதுன்னு, ஓமலை என்று நீ சொல்றதுக்கு என்ன அதிகாரம், நான் வந்து ரொம்ப நாளா குடியிருக்கேன், ஏ மலை தான் அது கேட்பேன், சரி இந்த மலை உன்னுடையது என்னுடையதுன்னு வேணுமானா போட்டி வச்சு இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த மலையை எடுத்துக்கிட்டோம், அவன் விசாரிப்பான், நீ என்ன சொல்வியோ நான் பாட்டு பாடுறேன், நான் பாட்டு பாடும்போது இந்த மலை உருகுனா மலை எனக்கு சொந்தம், நீங்க பாருங்க நீங்க பாடி இந்த மலை உருகுச்சுன்னா உங்களுக்கு சொந்தம் அப்படின்னா. இவன் என்ன பண்ணா, ராவனை எடுத்து வாசிக்கிறான் வாசிக்கிறான் வாசிக்கிறான், அந்த மலை கொஞ்சம் அப்படி லேசா ஆடிச்ச தவிர உருகவே இல்லை. அகத்தியர் என்ன பண்ணார், அவரு தம்பூரா எடுத்து வீடு பாட ஆரம்பிச்சாலும் கிடுகிடுன்னு உருக ஆரம்பிச்சு. அப்புறம் ராவணன் அவருக்கு மலையை சொந்தம்னு விட்டுட்டு போட்டான். இந்த கதை என்ன தெரியுது, பாடுகிற ஒலிய மலை கேட்டு உணர்கிற சக்தி இருந்த பிறகுதான் உருகுச்சு. ஆகவே மலைக்கு உணர்ச்சி உண்டு, மரத்தை விட ரொம்ப மட்டமான உணர்ச்சி. மரம் தொட்டா எல்லா மரம் உணர்ச்சி தொட்டா செய்யுங்க, தொட்டவுடனே இலைய ஒட்டிங்க. ஆனா எல்லா மரமும் தொட்டவுடனே அப்படி நடக்கல. ஆகவே மரத்துக்கு தொடு உணர்ச்சி இருந்தாலும் அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைச்சலா இருக்கு. கல்லுக்கு ரொம்ப குறைச்ச, அது நமக்கு குறைச்சலா இருக்கிறதுனால கல்லுக்கு உயிர் இல்லைன்னு தீர்மானம் மட்டும். நாம எல்லாம் என்ன பண்ணோம், கல்லுக்கு உயிர் இல்லை என்ற தீர்மானம், அதற்கு இருக்கிற உணர்ச்சியை நம்ம அளந்து பார்க்காம போனதுனாலே, அதையும் அளந்து பார்த்தவர்கள் முன்ன இருக்கிறார்கள், இச்சையை வச்சு அளந்து பார்த்து விட்டார்கள், அதுக்கு உணர்ச்சி இருக்கிறது. ஆகவே கல்லும் ஒரு உயிருடை பொருட்கான். அதனால்தான் மாணிக்க வாசகர் கல்லாய், கல்லுனா மலை, மலையாய் என்
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் புராணம், பகுதி 7. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: என்பதையும் அதன் பின்னர் நம்முடைய பெருமான் திரு பூஞ்சிருத்தி என்ற கேத்திரத்திலே பல நாள் தங்கி அற்புத தேவாரத்தை அருள் செய்து ஒரு செய்தியினை திருநாவுக்கர சுவாமிகள் திருஞானசம்பந்த பெருமான பதக்கினை சுமந்த ஒரு காட்சியினை நிறைவாக திரு புகழ் உள்ள அப்பெருமான் பரமேஸ்வரி திருவடியில் கலந்து கொண்ட செய்தினையும் குடியலையும் சதி விடையாமை குடியடை உமையவள் காணாதியழகாறுமறை பொருளே அங்கனாயங்குற்றா என்று தேடியவானோ சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகள் இருப்பார் பாடியாடியேன் படுதுயே கடையாய் வாசுபரா பரஞ்சிவரே கண்ணப்பன் முப்பதோ அன்பின்மை கண்டதில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் அருமே மன்னப்பனிட்டு என்னை வாழ்கின்றவான் கருணையே சுண்ண பொன்னீட்டே சென்று ஊதாய் கோத்தும் பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆருயிர் போகமாம் புறகால காமபுராந்தகன் சேனும் கைனோ திளைக்கும் நீர் திருவாவடு துறை வெங்கனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கன்மானினும் திசை திசை என கூவி கவர்ந்து நெருங்கே குழாம் குழாமான்று கூட்டாடும் ஆவிக்கு அமுதையன் ஆபத்தனத்தினை அப்பனை ஒப்பவர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானே பல்லாண்டு கூறுதுமே மதிவடரு சடை முடி மன்றுடாரை முன் புதி செய்யோ நாகின் மார்கே சொல்மர பொதினரே புனிதர் பேருமே விதிமுறை உலகினில் விளங்கி விருதுவே பொடித்த புகழியல் போன் கடல் போக்கி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதன் போற்றி

கிழிபடைத்த தொகையெல்லாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உன்னையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தோர் சேர்க்கிறார் அடி போற்றி சீனத்தின் நூலாகும் பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞான நிகழ் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய சால நிகழ் சமபாத முதலியிட உதயமான விழிமறைத்த சுதஞான யோகி பதம் பணிந்து வாழ்வான்.

இல்லாமல் அன்னை ஸ்ரீ வழிவைக்கின்ற நான் சொல்லிடும் என்று ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரருடைய பொன்னார் திருமணி மலர்களை அணியின் மனமொழி மேய்களா அணியப்படுகிற நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான மன்றத்திலே குறிக்கின்ற புரியங்களாயிருக்கும் அனைவரையும் வணங்கி நம்புகிறேன். சிவபெருமானே, நமது திருத்தொண்டர் புராணத்திலே ஸ்ரீ திருநாவுக்கரசனாயினாருடைய திவ்ய வரலாறு கடந்த பல வாரங்களாக சிந்தனைக்கு மீதாகும். இதற்கு முந்தைய சிந்தனையிலே இடம்பெற்ற விஷயம், சுவாமி தொண்டை நாட்டிலே பல சடங்களை தரிசித்துவிட்டு திருக்காலத்தினரை நோக்கி வருகிறார். ஆண்டு சிவளவு திருமணிலே திருமலையிலே திருப்பணி ஆயுதம் செய்தார். தானிவினை அம்மலைமையில் தாழ்வணிந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு குறிப்பு கிடைத்தது. வேறு திரு கயிறை மலை வீட்டிலிருந்த பெருங்கோலம் காணும் என்று ஆசை கொண்டார். வடதையில் இருக்கிற சிவபெருமான் திருக்கோலத்தை கண்ணாருக்கு நிதேசிக்க வேண்டும் என்று காதலித்தார் கலைவாயுமை காவலனார். ஞான கலைக்கெல்லாம் அந்த சத்திய பொருளாக இருக்கிற அழியாத சிவஞான கலைக்கு காவலனாக இருக்கிறவர் பெருமான். அவர் உள்ளத்திலே இந்த ஆசை கருவியது. வடகையிலை மேல் இருந்த காவலனை காண வேண்டும், அதில் பெருங்கோலம் தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்கள். உடனே பெருமாட்டு திருவருளை முன்னிட்டு தன் யாத்திரையை தொடங்குகிறார். காலத்திமனிலிருந்து வடகையிலை நோக்கி யாத்திரை அற்புதமாக வர்ணிக்கப்படுகிறது. முதலாவதாக அவர் சிவனையிடம் திருப்பருப்பதம், ஆங்கிலத்தில் ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம் தமிழ சொன்னா திருப்பருப்பதம், சைலம்னா மலை, பருப்பதம்னா மலை, திரு ஸ்ரீ ஸ்ரீசைலம். அது நந்தியால் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கிறது. நந்தீகேஸ்வர பெருமான் சிவபெருமானை வழிபட்டு வரம் பெற்றார். அந்த மாவட்டத்தின் பேரு நந்தியால். அந்த இடத்திற்கு சுவாமி சிவர். ஆகவே வடதிசையில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல திரு பற்புதம் ஸ்ரீசைலம். அந்த அற்புதமான க்ஷேத்திரத்திற்கு சுவாமி நடந்தே அந்தன் மாமலை மேல் மருந்தை வணங்கி ஆரருளார் மிக பொங்கு காதனில் உத்தர திசை மேல் விருப்பொடு பொதுவார் துங்கமாதரை காண்

விடையென்ன அப்படிங்கிற சபோகம் திரா வீட்டிலிருக்கிற சுதமாக இருக்கின்ற அற்புதமான திருப்பருப்பதம் ஏனான் அங்கு அற்புதமாக பெருமானை வழிபாடு வழிபாடு செய்து மண்டமிழ் சாற்றினார். திருப்பருப்பதற்கு தேவாலம் பாடிய தேவாலம் கிடைத்திருக்கிறது. அங்கிருந்து மீண்டும் தன் யாத்திரையை தொடங்குகிறார். அவ்வாறு செல்கின்ற போது தெலுங்கு நாடு கடந்து கன்னட நாடு ஒரு நாடா சொல்றார். 56 தேசங்கள் அந்த ஏரியா நம்முடைய பாரத நாடு. அவற்றிலே தெலுங்கு நாட்டை கடந்தார். அதன் பின்னர் கன்னட நாட்டை கடந்தார். அவ்வாறு கன்னட நாட்டுக்கான செல்கின்ற ஒரு சமயத்தில் மாலவம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு போறதுக்கு சமயம் ஆறுகளை கடக்கிறார். கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, ஒடிசா இருக்கிற அந்த நதிகளெல்லாம் கடந்து இவ்வாறு மாலவங்கிற தேசத்தை தாண்டி சுவாமி அதன் பின்னர் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு பகுதியாக லாலபூமி என்று அந்த பூமியை கடந்து மத்திய பைந்தரம் அதான் மத்திய பிரதேசம். அந்த மத்திய பிரதேச சுவாமி கிடக்கிற என்ன நடையில போற போற வழிபுறம் காடு மலை பாலைவனம் அடர்ந்த தானகம் அது வழியா சுவாமி வர. இப்பொழுது அடியார் திருக்கூட்டத்தோடு என் பெருமான் கங்கை நதியை கடந்து காசிநாதர் டஷ் வாரணாசி டஷ் பாதயாத்திரையிலேயே காசி இந்த காத்துல நம்ம ரயிலுக்கு போறோம் ட்ரெயின்ல போறோம். பாதயாத்திரை தமிழ்நாட்டுல நகரத்தாட்ட ஒரு குரூப் பாத யாத்திரையாகவே காசி திரும்பி போயிட்டு வாரணாசிங்கிற இடத்துக்கு வந்து சுவாமி சேருகிறார். அன்ன நாடு கடந்து கங்கை அணைந்து சென்று பரங்குளம் மின்னே வேணியர் வாரணாசி உடன் பின்னணிந்தவர் தம்மை அங்கள் ஒழிந்து கங்கை கடந்து போய் மண்ணை காதல் செய்யினாவின் மன்னவர் வந்து கச்சுரம் முந்தினார். வாரணாசி வரைக்கும் தன்னுடைய அடியார்கள் கூட ஒரு சமைச்சார். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வாரணாசியோடு அடியார் பெருமக்களை எல்லாம் தன்னுடைய இருப்பிடத்துக்கு அனுப்புற சுவாமி. இனி தன்னந்தனியாக கூட ரெண்டு பேரை துணைக்கு என்ன சூப்பர் சாட்டிஸ்கார தீட்டு நீங்க அத தூய்மையான துறை சுவாமி எதையுமே எதிர்பார்க்க போற வழியில டாட்ஜ் இருக்குமா தங்கி ஹோட்டல் 5-star ஹோட்டல் இருக்குமா ரெண்டு நாளைக்கு சாம ஆத்திர குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா சிந்தனையே பூரா கைலாய மலையா பிரச்சனை எல்லாரையும் நீங்க போயிட்டு வாங்க வாரணாசியில வரைக்கும் பிரியா விடை பெறுக்கிறார். நாங்கன உடனே ஒரே பாலைவனம் ராஜஸ்தான் பாலைவனம் பாலைவனத்துல போய் இவ்வளவு கட்டுமா சுடுகிற வெயில் கச்சுரம் அவ்வாறு போகிற சமயத்துல இடையில எத்தனையோ காடுகளை கிடக்கிற காட்டுக்குள்ள இரவு நேரத்துல போற பாறை தெரியாது. அப்பொழுது அந்த காட்டுல இருக்கிற நாகப்பாம்புகள்லாம் என்ன செய்யலாம் அடியார் பெருமான் வருகிறார் இருக்கும் அவருக்கு பாத தெரியணுங்கிற இந்த நாகரத்தினத்தை அப்படியே உமிழ்ந்து ஆதாக வச்சது அந்த வெளிச்சத்துல சாயப்பட எதையுமே எதிர்பார்க்க இருக்க போயிட்டு அது அந்த சமயத்துல ஆயவார் ஆர் இருளின் கண் ஏகும் அவ் அன்பர் தம்மை அணைந்து முன் தீயவாய விலங்கு வன் தொழில் செய்ய அஞ்சின யானை புலி சிங்கம் இதெல்லாம் அவரை பார்த்து வணங்கிட்டு ஒழுங்குதான். சூர்மான் திருவருள் துணை வருவேன் ஒன்றா துணையா வரும்போது என்ன செய்யும் நஞ்சு கால் ஆய நாகம் மணிப்பணம் கொள் விளக்கு எடுத்து நாகரத்தினா சுவாமிக்கு பாதம் சோடி லைட் சோடி லைட் நாகரத்தினத்தை வெளியே வந்து நாள் வந்து நாள் தோய பானவராயின் தனி துன்னரும் சுரம் முன்னினார். எவராலும் கடக்க முடியாத அந்த
அருமையான பாரத நாட்டினோட பலியா இருக்கிற பாலைவனத்தை கடந்த அப்படியே கடந்து போற. இதுவரைக்கும் அவருடைய கால்கள் வலிமையோடு இருந்து காலோடு நடந்தவர். நீண்ட தூரம் நடந்த உடனே காலால் நடக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்வார்? இங்கனம் இரவும் பகல் பொழுதும் அருஞ்சுரம் எய்துபார் பங்கையம் பொறை தாள் புரட்டு அளவும் உம்பசைத்து மேவும். இங்கனம் இரவும் பகல் பொழுதும் அருஞ்சுரம் எய்துபார் பங்கையம் பொறை தாள் பரட்டு அளவும்

கண்கள் இரண்டும் மே இரண்டுமே கொடு காவி ஏகுதல் மேவினாரே. கால் பாதங்கள் ரெண்டு பாதமும் தேஞ்சு முழங்க வருகிறது, இனி நடக்க முடியாது. ஆகவே இரண்டு கைகளையும் பூமியில அப்படியே

0: இல்ல குறைவில்லை.
1: ஐயோ கையெல்லாம் தேஞ்சு வச்சு ஏண்டானா வந்தோம், யார் முகத்துல முடிச்சோமோ திரும்ப போகும் வழியிலேயே எல்லாரும் கேள்வி பண்ணிடுவாங்க. நம்ம நினைப்போம்
0: அந்த விருப்பம் மேல் மேல பொங்குதான்,
1: கைதைக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று கவலைப்படாம போற.
0: மீமிசை பொங்கிட மொய் கடும் கனல் வெம்பர் வெம்பரல் புகை மூழும் அத்தம் முயங்கியே மைகுள் கண்டர்தம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினர் மார்பினால்.
1: கை போச்சு கால் போச்சு, மார்பிலேயே தவழ்தான், அப்படியே தவழ்ந்து கொண்டிருக்கிறார்.
0: அதுக்கப்புறம் மார்புல தசையும் கொஞ்சம் கொஞ்சமா இதாகி மார்பமும் தசை நைந்து சிந்தி வளர்ந்த என்பு முறிந்திட நேர்வரும் குறிந்த சிந்தையில் நேசம் ஈசனை நேடு நீடு ஆறும் அங்கு உயிர் கொண்டு உகைக்கும் உடம்பு அடங்கவும் ஊன் கெட சேர்வரும் படுமோ புரண்டு புரண்டு சென்றனர் செம்மையோடு. நம பார்வதி வகையே அகரமாதேவா புரண்டு புரண்டு புற
1: மார்பு தெரிஞ்சு கை தெரிஞ்சு கால் தெரிஞ்சது நடக்க முடியாது
0: புரண்டு புரண்டு செல்கிறாரா
1: யார் அதுண்டா அந்த புரண்டு சொல்றது
0: செம்மையோ
1: திரு செம்மையே செம்மையா கொண்ட திருநாமக்கரையின் நடிகாக்கமணியின்
0: செம்மை அதுதான் செம்மை.
1: சிவபெருமானுடைய திருவிழு முழுக்க முழுக்க தன் உரத்தில் இருக்கிற காரணத்தினால
0: புரண்டு புரண்டு சென்றன.
1: அப்படியே போற குறிப்பிட்ட நிலை வந்தோன்னு அது மூடிய
0: அநிலி தங்கினார் தமிழ் ஆழியா.
1: தமிழுக்கு சக்கரவர்த்தி ஆகி இருக்கின்ற திருநாகர சுவாமிகள் அதற்கு மேல ஒரு அடி உடன் கால் கை முட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, மார்பு எல்லாம் தெரிஞ்சு இயல்பாக்கி. அந்த சமயத்துல அங்கே அவரோ பெரிய எப்படி வர ஒரு புதிய தடாகம் ஒன்று உருவாக்கிட்டு வர அதான் மனசுரம். அந்த மனசுரம் ஏன் உருவாக்கி கொண்டு ஒரு மறையவர் பிராமணர் வரார்.
0: அண்ண தன்மையர் கையிலேயே அணைவதற்கு அருளார் அருளார் மண்ணு தீந்தவள் புவி மேல் பின்னையும் படுத்த நன்னெடும் புனல் தடமும் ஒன்று உடன் குடு நடந்தார் பன்னகம் புனை பரமர் ஓர் முனிவராம் படியார். நம பார்வதி இந்த அருமையான நாவுக்கர சுவாமிகள் கைலைக்கு அந்த சமயத்துல சேர்வதற்கு சிவபெருமான் திருவுருடம் இல்லை. அண்ண தன்மையர் கைலையை அணைவதற்கு அருள என்ன காரணம், மண்ணு தீன் தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த ஊரகமெல்லாம் அப்பர் சுவாமியுடைய தேவாரத்தை நிறைய கேட்டு மகிழ்வதற்காக சுவாமி திருவானுகிறார். கைலைக்கு அழைக்க விருப்பம் இல்லை, நாமெல்லாம் உயிர் போட்டு இன்னும் பல தேவார பகுதியங்களை அவர் அருள்பாலிப்பதற்காக சுவாமி என்ன செய்யறார், அவ்வாறு புவியினர் பின்னையும் வழுத்த நன்னிடம் புனல் தடம் ஒரு அழகான தடாகத்தை உருவாக்கிட்டு
1: பரமேஸ்வரன் பிராமண படிவத்தை நினைக்கிறார். அதுவே தெரியாத மாதிரி அவரை பார்த்து என்ன இங்க உடம்பா இருக்கு, இந்த அலங்கோலமான உடம்புல எங்கேயா போறே சுவாமி பார்த்து கேட்கிறார். அவர் கேட்கிறவருடைய திருமணிய பார்க்கிற நிமிந்து பார்க்கிறார், நல்ல அழகா காவி உட வந்திருக்கிறார், மாசில் வர்க்கலை ஆடையும்
0: மார்பில் முன்னோடும் தேசுடை சடை மௌனியும்
1: கடாபாரத்தோடு அங்க வந்தவர் முடிவு இருக்கிறார்.
0: நீரும் மெய் திகழ
1: காட்டுக்குள்ள ஒரு குளத்தோட குளத்து பக்கத்துல ஒரு பிராமணிக்கிறார.
0: ஆசில் மெய்த்தவராகி நின்றவர் தமிழ் நோக்கி பேச விட்டது ஒரு உணவுரை விடுவா.
1: இதுக்காக இங்க வந்திருக்கீங்க கேட்டது பயிற்சி சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப தேத்திட்டு பேச முடியல என்ன சொல்றான்.
0: பண்டுலாம் குழல் மலைமகளுடன் வட கையிலே அண்டநாயகர் இருக்கும் அப்பரிசு அவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்படும் காதலின் அடைந்தேன் கொண்டையன் குறிப்பு இது முனியே என கூற
1: முனிவர் பெருமானே கையில் பெருமா.

அவர் சொன்னார், பர வந்த முனிவர், இதெல்லாம் வேண்டாத வேலை. கைலை பெருமானை காண்பதற்கு இந்த மாநில உலகோட போறது முடியாது. வந்த வழியே திரும்பி போறதுதான் உமக்கு நல்லது. அந்த பிராமணன் கைலை மாண்பது காசினி மருந்து பயிலும் மானுட பான்மையோ அடைவதற்கு எளிதோ, மானுட பான்மையர் அடைவதற்கு எளிதோ, அயில்கொள் மேற்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால், வெயில்கொள் வென்று

இருக்கிறதா? தேவர்களே வந்து சேர முடியாத கைகளுக்கு மறு போக முடியுமா? இந்த மாதிரி ஆளுநர் வந்து மாட்டிக்கிறேன். அதனால சொல்றது கேட்கிறேன். மீண்டும் அத்தனை உமக்கே கடல் வந்த வழிய திரும்ப மீண்டு போறதுதான் உமக்கு நல்லது. மீண்டும் அத்தனை உமக்கு இனி கடல் என விளங்கும் தோளும் ஆகமும் துகளும் முன்னூர் முனி சொல்றே ஆளு நாயகன் கையில இருக்கை கண்டு அல்லார் மாளும்.

தோழர்கள் திரும்பி போனால் நல்லதுன்னு சொன்னோடனே ஆளும் நாயகம் கையிலேயே இருக்கின்ற என்னையான பரமேஸ்வருடைய காட்சி கையில் பார்க்காம இந்த உடம்பு சாகக்கூடிய உடம்பு மாடுகள் உடம்பு இதை கொண்டு நான் விழவானே ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி ஆலோசனை. ரொம்ப நன்றி. மாடம் இவரை கொண்டு மீறி திரும்ப போக மாட்டேன் சாமி என்று அந்த முனிவர் பெருமானை பார்த்து அந்த நாவுக்கரசு மேல ஆணைக்கரமா சொல்லிட்டேன். இந்த செய்தி உலகம் பரவுக்கிற சாமி வேற ஒண்ணு எவ்வளவு பெரிய உறுதிப்பாடு பத்தினா நம்ம ஏதாவது பக்கத்துல ஒரு திடீர் பெறவு நைட்டு ஆபாயிடுச்சுன்னா இந்த நேரத்தில் இவர் பிரசனை காத்தாம இருக்கிறாங்க நம்ம எப்படி நினைக்கிறோம். ஆளு நாயகன் கையில் இருக்கை கண்டு அல்லால் மீளேன் என மறுத்தான். சாமி பொறுப்பாரா சுவாமி மறைந்த அப்படின்னா மற்றவர் துணி வரிந்து அவர் தம்மை அறிய நீங்கும் மாதவ விஷிம்பிடை கறந்து நீரில் மொழியா போங்கு நாவினுக்கு அரசனே எழுந்தீர் என்று உரைப்ப நீங்கி நீங்கே யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். அவள்தான் சுவாமி திருச்சியோடு எட்டினே ஒளிமயமான உடம்பு நிற்கிறார். குறைந்த கையே குறைந்த காது தேங்க மார்பு எல்லாம் போயிடுச்சு. ஒளிமயமான திருமேனியோடு சுவாமி எழுந்திருக்கிறார். உங்கு நாவுக்கரசரே தலைமுறை பற்றிடா உங்கு நாவுக்கரசரே எழுந்திரீர் அண்ணலே என ஆண்டு கொண்டு அருடைய அமுதே விண்ணிலே மறைந்து அருகுரி வேதனாயகனே கவினால் கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னே நான் தொழ நயந்து அருள் புரியன பணிந்தாரே பார்வதி மலையேவா ஒளிமயமா திகழ்ந்த திருநாவுக்கர சுவாமிகள் அப்பொழுதும் சுவாமிட்ட அசலின் வாக்கா கொடுத்த வாக்க கேட்டு தன்னுடைய ஏற்பட்ட அப்பவே கொண்டார். அவருக்கு அண்ணவே என்னை ஆண்டு கொண்டு அவருடைய அமுதே இந்த பாலைவனத்துல என்னை ஆட்கொண்ட நாயகா அறிஞ்சப்பா எனக்கு ஒரு வயசு அண்ணவே என்னை ஆண்டு கொண்டு அருடைய அமுதே விண்ணிலே மறைந்து அருள் புரி வேலநாயகனே மனத்துல மறைஞ்சப்பா கண்ணினார் திருக்கையில இருந்த நின் கோலம் காட்சி இருக்கிறது அதை கண்ணினால கண்ணினார் திருக்கையில இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என பணிந்தார். சொன்ன உடனே சாமி சொல்லவர் தொழுதி எழுந்த தொண்டரை நோக்கி விண்டலத்தில் எழு பெரும் திருவாக்கினான். இப்படி பெரும் திருவாக்கு சிவருமான் திருவாக்கல்லவா பெரும் திருவாக்கினால் இறைவர் இப்பொய்கை மொழிகி நம்மை நீ கைலையில் இருந்த அம்முறைமை பழுதி திருவையாற்றின் காமிய

தொழுது எழுந்து நற்றொன்றரை நோக்கினால் அசைவாக்கா சொல்லுமா. இதோ உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்தில் மூழ்கும் மனிதர்களால் தோன்றப்படாத தடாகம் மனசு சுதூர்மான மனிதர்களுக்கு தோன்றி அதில மூழ்கி நீ பூவுலகத்திலே திருமையாற்றினை எழும்புக. அங்கு நாம் கையில் இருந்த காட்சி உனக்கு தருகிறோம். போகும்போது பூமியுடையா நிலத்தினுடையா சென்றார். திரும்பும் போது சாமி அந்த பாதம் இருக்கல கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதவரத்தோடைய இருட்டுக்குள்ள நாகப்பாம்பு மலை இதெல்லாம் கடந்துட்டா சாமி எவ்வளவு எளிமையாக போகும்போது கஷ்டப்பட்டார். திரும்பி வரும்போது அந்த நீர் எழுந்து போட்டு சொன்னார். திரும்பி ஆற்றில அங்கே எழுந்து காட்சியை பாரு சுவாமி அந்த அருள் தலைமை கொண்டார். ஏற்றினான் அருள் தலைமை செய்ய கொண்டு எழுந்து இறங்கி வேற்றாகி வெண்ணாகி என்றால் ஒற்றி மீளாமே ஆள் என்னை கொண்டால் போற்றி போற்றி திருத்தாண்டவ மூலம் அப்படியே புகழ் வருகிறது. அருள் வாய்த்த உடனே வேற்றா வேற்றுமாகி மின்னாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் வெற்றா வண்ணரார் அஞ்செழுத்து ஓதி சாச்சர மந்திரத்தை ஜெயிச்சுட்டுதான் உங்க கூட அடியாசு மக்களா அமர்ந்த நாயனார் கராசரை ஏறும்போது பஞ்சாட்சர மந்திரத்தை தஞ்சடிகள் நாயனார் சபல நுட்டு தண்ணீரில் மூழ்கி தன் கண் பெறுவதற்கு முன்னால் அங்கு பஞ்சாட்சர மந்திரம் திரு நீலகண்டன் திருநாளைப்பவர் நாயனார் திருவாளர்கள் அமைத்த அக்னி குண்டத்தில் குஜிப்பதற்கு முன்னால் நம்ம அதிகம் மறந்து வச்சேன் அருள் தலைமை செய்ய கொண்டு இறங்கி வெற்றுமாகி மின்னாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்ற வண்ணரார் அஞ்செழுத்து ஓடி பான் தளம் குரல் பொய்கையின் மூழ்கினார் பணிவார்ச்சிக்கும் போது திருமையார் வருமோ வராதோ நம்மளா சந்தேகம். இவன் சொல்லிட்டாரே அவர் சொல்லிட்டு அங்கிருந்து அவர் மனத்துக்கு சொல்லுவாரு நேரம் நம்பலாம் அசிரியர் வாக்கா சொல்றாரு நுங்குவோமா வேண்டாமா நுங்குனா போக முடியுமா முடியாதா என்ன ஆதி தேவதம் திருவருள் பெருமை யார் அறிந்தார் திருவருள் பெருமை யார் அறிந்தார் போத மாதவர் பனிமலர் பொய்கையில் மூழ்கி மாதோர் பாதனார் மகனும் ஐயாற்றில் ஓர் பாவி மீது தோன்றி வந்து எழுந்தன.

அதெல்லாம் நடராஜ பெருமாள் எடுத்துக் கொடுத்த அந்த சொற்றொடரை முக்கியமான இடங்கள்ல சேகராஜ பெருமாள் பிரியமானது உச்சகட்டத்துல அந்த உலகலாம் சொல்ல பயன்படுத்தலாம். எனக்கு நடராஜ பெருமாள் அடி எடுத்துக் கொடுத்தா அல்லவா 13 இடங்கள்ல பிரியமானது உலகலாம் உலகலாம் உலகம்லாம் இயக்குமாறு அங்கே மூடினார். இங்கே இருந்தார் அங்கே யார் இருக்கிறார்? மாதோர் பகனார் மகளும் மஜாச்சு. மாதோர் பகனார் மகள் இந்த திருவையாற்றிலே அழகான தடாகத்திலே சுவாமி அற்புதமாக எழுதியிருக்கிறார். காட்சி கண்ணுள்ளா காட்சி இங்க பார்த்தாலும் கைலி காட்சி. அமரவாமியின் கரையில் வந்து ஏறி வந்து ஏறி அங்க அங்க போனது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இங்கே தனிப்பட பந்தியான கரையில எதுவுமையா கரையில் வந்தேரி உங்கள் நாயகன் இருவருள் பெருமையை உணர்வார்ந்தம் தன் கருணை கொள் இதுவன இரு கண் பங்கு தாரை நீ வாமி.

0: கட்சியே கண்டு மகிழ்ந்தார். பரமேஸ்வரனும் உமாதேவியா இருக்கு கட்சியா
1: விளையும் நீர் கொடி வீதிகள் விளங்கி ஐயாரும் உடைய நாயகர் சேவடி பணிய வந்து ஒருவர் அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவுமான உடைய வந்த தம் துணையொடும் பொலிவன கண்டார்.
0: இந்த வந்தாலும் பொழியும் சேவும் ஆண்மையிலும் பெண்மையிலும் அழகான காலையும் பசுமாறும் பெண் யானையும் ஆண் யானையும் எல்லாம் சுவாமி அப்பா கண்டு பார்க்கிறவனா சோர்மா கையில காட்சி பார்க்க நான் பார்க்கல கையில காட்சி எப்படி அருமையான காட்சி அந்த அற்புதமான காட்சி காட்டுலாம் வர்றாங்க எண்ணற்ற தேவர்கள் எச்சர்கள் கிண்டர்கள் கந்தர்கள் நான் சுற்றிலும் சுவாமி புகழ்வாடி கொண்டிருக்கிறார். அப்படி பொறிவனை கண்டார் பொன்மலை கொடியுடன் அவர் வெள்ளியும் பொறுப்பில் தன்மையாம்படி சக்தியும் சிவமாம் சரிதை பான்மையோ நீங்கள் யாவையும் பகிழ்வன பணிந்தேயே மண்ணு மாதவர் தம்பிரான் கோயில் முன் வந்தார். அப்படியே கோயில் வாசல வர இங்க பார்த்தாலும் ஆணும் பெண்ணுமான அம்மாவும் அம்மையும் அப்பமாக கண்காட்சி திருவையாறு கோயில் அங்கே கைலாசமா இருக்க வேண்டும். நாலு பாட்டுல அங்க இருக்கிற அற்புதமான அருள் முழக்கங்கள் தேவர்களுடைய திருக்கூட்டங்கள் அருமையான முனிவர்களுடைய பாடல்கள் கணநாதர்களுடைய ஆடல்கள் இப்படி எல்லாம் கைலி காட்சியை பெருமானுக்கு சுவாமி அம்பானும் காட்சி கொடுக்கிறார். வெடிமான்வரையிலிருந்து வெடிவெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெளிவேரொடி பவள விற்பனையாகும் கொள்ளும் மாமலையாளுடன்

மேல் மலை, வெடி மலை மேல, ஒரு மலை மேல இன்னொரு மலை இருக்கு, கீழே இருக்கிற மலை வெடி மலை. அந்த அருமையான வெடி மலை மேல பவள மலை இருக்கு. வெடி மலை எது, பவள மலை எது, யோசனை சொல்லுவோம். வெடி மலை எதா இருக்கும்? சிவபார்த்த சாமி காட்சி. பவள மலை சிவமா, அம்மா வந்து பச்சை மரகளை குடி. இந்த காட்சி பக்க வெளிவெற்பின் மரகத கொடியுடன் விளங்கும் தெளிவேரொடி பவள வெற்பனை, வெள்ளி வெற்பி மேல் பவள வெற்பனை, வெள்ளி மலை மேல் பவள மலை. ஒரு யாருக்கிறா மரகத கொடியுடன் விளங்கும் இந்த பவள வெற்பி, தெள்ளி பேரொடி பவள வெற்பனை, இழப்பாகும் கொள்ளும் மாமலையாளுடன். மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை, அவர்தான் வள்ளலாறு, பரமேஸ்வரன் தான் வள்ளலா, வராடியார்கள் தான் வள்ளல, மற்றவன் வள்ளலாறு சொல்லாதீங்க. பேசு வள்ளலாரை முன் கண்டனரே வாக்கின் மன்னவனார், வாக்குக்கு மன்னவனாக இருக்க மாட்டேன் திருவாரூர் நாவுக்கு சுவாமிகள் கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து, ஆனந்த கடலினை கண்களால் முகந்து, நம்மளா தண்ணி வாயாளமான் அவர் கண்களால் முகந்து, கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் குறைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். சொன்னார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வரலா.

0: நிறைவேற்கிறாரு. காட்சி மறைஞ்சது, கண்கள் எல்லாம் கலங்கிச்சு. அவருக்கு எல்லா நினைவரும் இதுவரைக்கும் நான் பார்த்தது யாராலும் பார்க்க முடியாத கண்ணுக்கு தெரியாத
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது மகா சிவராத்திரி தத்துவ விளக்கம். வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இந்த சிவராத்திரியினுடைய தாற்பரியம் எங்க இருக்குன்னா, கந்த புராணம் அடிமுடி தேடிய படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு. அந்த படலத்துலதான் சிவராத்திரியினுடைய தாற்பரியத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அந்த சிவராத்திரி அன்றைக்கு நாம் வழிபடும் பொழுது நமக்கு அவர் அதிகமான பலனை தருகின்றார். அந்த சிவராத்திரி அன்று நாம் எப்படி வழிபடலாம் என்றால், அதுக்கும் காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி எப்படி விரதம் இருக்கணும், அந்த விரதத்தை எப்பொழுது முறிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சொன்னாங்க, இது அவங்கவுங்க உடம்ப பொறுத்தது. அதுல சிவபூஜை பெற்றவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க நாலு தடவை குளிக்கணும், ஒவ்வொரு ஜாமத்திலையும் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு ஜாம பூஜை முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு வந்து அவங்க ஆன்மார்த்த பூஜை பூஜை பண்ணிட்டு மறுபடியும் வணங்கணும். இது சிவபூஜை எடுத்தவங்களுக்கு சிவராத்திரியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாலு ஜாமம் வருது பாத்தீங்கன்னா, நாலு பூஜை நடக்கும். அந்த நாலு பூஜையில ஒரு பூஜை முடிச்ச உடனே அவங்க திரும்ப போய் குளிக்கணும். குளிச்சுட்டு தான் தினந்தோறும் வழிபடுகின்றார்களோ ஆன்மார்த்த மூர்த்தி, அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை பூஜை பண்ணிட்டு ரெண்டாவது காலத்துல மறுபடியும் வந்துடணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாராலும் செய்ய முடியாது. ஆனா சொன்னாங்க, நம்போன்றவருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த சிவராத்திரி காலத்தில் சிவ புராணங்களையும் சிவபெருமானுடைய மகிமையும் கேட்டால் போதும், அதையாவது செய்யுங்க. எப்பொழுதுமே நம்ம சமயம் என்ன சொல்லும்னா, எக்ஸ்ட்ரீம் எண்டையும் காட்டும், முடியாதவங்களுக்கு சிம்பிள் மெத்தடையும் சொல்லும். அது செய்ய முடியலன்னா பரவாயில்ல, இதையாவது செய்ய. இல்ல என்னால வந்து புராணங்களை படிக்க முடியல, திருமுறைகளை படிக்க முடியல, பொருளை உணர முடியல, இப்ப ஒண்ணு இல்ல, சிவராத்திரி காலத்துல தகுதியுடையவங்க சொல்றத காதுல கேளு போதும் என்று சொல்லி, இந்த சிவராத்திரியிலே சிவராத்திரியுடைய தாற்பரியம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிவலிங்க புராணத்துல சொல்லியிருக்கு. அந்த லிங்க புராணத்துல வரக்கூடிய சுருக்கத்தை தான் அப்பர் சுவாமிகள் லிங்க புராண குறுந்தொகை என்று வைத்தார். சேக்கலார் சுவாமிகள் அதுல பதில் சொல்கிறார். அடுத்து இந்த சிவராத்திரியிலே பூஜை செய்து யாரெல்லாம் என்னென்ன பலன்களை பெற்றார்கள் என்று சொல்லி, பிரம்மோத்திர காண்டம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த பிரம்மோத்திர காண்டத்தை செய்தவர் வரகுண ராமபாண்டியன் என்ற ஒரு அரசன், பாண்டிய நாட்டை ஆண்ட ஒரு பெரிய அரசன் வரகுண ராமபாண்டியன். அந்த வரகுண ராமபாண்டியன் ஒரு அருமையான நூல் தமிழிலே செய்திருக்கிறான். அதற்கு பேர் பிரம்மோத்திர காண்டம் என்று பெயர். அந்த பிரம்மோத்திர காண்டத்தில் அந்த சிவராத்திரியின் போது வழிபாடு செய்தவர்கள் அடைந்த பலன்கள் என்ன என்பதை சில கதாபாத்திரங்களின் மேலே வைத்து அவர் சொல்லுவார். ஆகவே அவ்வளவு சிறப்புடையது இந்த சிவராத்திரி. அது மகா சிவராத்திரி, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அதோடு என்ன சொன்னாங்க, இந்த மாச சிவராத்திரி என்று நாம் நினைத்து செய்யக்கூடிய அந்த சிவபூஜையினுடைய பலன்கள் மிகவும் அதிகம். எப்பொழுதுமே இந்த காலத்தினால சில பலன்கள் உண்டு. இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, டெய்லி வாக்கிங் போறேன்னு சொல்றாரு டாக்டர். வாக்கிங் போறான்னு டாக்டர் சொல்றாரு, அவ்வளவு சொல்லுவாரு. இவர் வாக்கிங் போடலாங்கிறதுக்காக மத்தியானம் ஒரு மணிக்கு குறைய பிடிச்சிட்டு வாக்கிங் போனாருன்னா பிரயோஜனம் உண்டா? வாக்கிங் போகணும்னா காலையில இந்த ஓசோன் அதிகமா இருக்கிற நேரத்தில் வாக்கிங் போனாதான் அது பிரயோஜனம். இப்ப அதுக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போகாமலே வாக்கிங் போறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு இப்ப, இல்லையா? என்ன பாருங்க, வாக்கிங் வெளியில போக முடியாதான், அதுக்கு ஒரு மிஷின் வீட்டுல உட்காந்து நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி எல்லாம் வந்துருக்கு. வேடிக்கையா சொல்றது, சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் ஒரு மிஷின் வரணும். இப்போ இதுமே நமக்காக வேண்டி அதையே சாப்பிடும், அது ஒண்ணு மட்டும் வந்துட்டா போகுது, மற்றவைகள்லாம் வந்தாச்சுன்னு சொல்லுவேன் நான், இல்லையா? அப்படி ஒண்ணு வருதான்னு தெரியல, வந்தாலும் வந்து கொஞ்ச நாள் இல்ல, நீங்க சாப்பிட வேண்டியதில்ல, அதுவே சாப்பிடும் உங்களுக்காக வேண்டி. அது மாதிரி இன்னைக்கு வந்து விஞ்ஞான முன்னேற்றத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அது நமக்கு என்னன்னா, அந்த காலத்தினால் சில காரியங்களை செய்யும் பொழுது பலன் அதிகம். ஏன்னு கேட்டியா, அந்த காலத்தில் சில அதிதேவதைகள் ஸ்பெஷலா பங்கன் பண்ணுது, அதனால அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பலன் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது சிவராத்திரி சிறந்தது என்று. நம்முடைய விழாக்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஒன்னு நட்சத்திரத்தை வச்சிருக்கோம், இல்லைன்னா திதியை வச்சிருக்கோம், எல்லாமே நமக்குள்ள பாத்தீங்கன்னா பூரா அதை வச்சுதான். இந்த நடராஜருடைய ஆறு அபிஷேகம் மட்டும் என்ன வச்சாங்க, மூணு நட்சத்திரத்தை வச்சு மூணு திதியை வச்சுன்னு வச்சுட்டாங்க. ஆகவே ரொம்ப முக்கியம், அதாவது அந்த விண்ணுலகிலே இருக்கக்கூடிய அந்த கோள்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் சில காரியங்களை செய்தால் அதற்கு பலன் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிவராத்திரி மிக சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை சிந்தித்திருக்கிறோம் என்று ஒன்றரை மணி நேரம் சிந்திச்சிருக்கிறோம். நம்முடைய முதல் பகுதியில நம்ம வந்து பூரா கும்பாபிஷேகம் ஆலயம் இதனுடைய தத்துவங்களை என்னன்னு பார்த்தோம். அடுத்து பின்னாடி வரக்கூடிய அரை மணி நேரத்தில் மகா சிவராத்திரியினுடைய மகிமையை பற்றி சிந்தித்தோம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நாம சந்திக்க போறோம். ஒரு பிரேக் கொடுத்துட்டு இல்லையா, மறுபடியும் அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன மீண்டும் நம்ம சந்திக்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மன்றத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நம்முடைய முத்தையாவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று கருதுகின்றேன். அந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். கேள்வி பதில், வேற ஏதாவது தொடர்புடைய கேள்விகளா இருந்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இன்றைய சப்ஜெக்டுக்கு தொடர்புடைய கேள்விகளாக இருந்தால், அதாவது ஆகமங்களின்படி கட்டிய கோயில்கள் என்பது ஒன்று, ஆகமங்களின்படி கிரியைகள் நடந்து கொள்ளக்கூடிய கோயில்கள்னு ஒன்று. பொதுவாக வடநாட்டில் உள்ள கோயில்களும் ஆகமங்கள் படிதான் நடக்குது, ஆனா அவைகள் வேறு ஆகமங்கள். ஏன்னா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் வேற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாறும்பொழுது பூஜையும் மாறும். முக்கியமாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை காரணம், காமிகம், வாதுளம் இந்த மூன்று ஆகம படிதான். ஏன்னா அதனுடைய அந்த கலை வல்லுநர்களுக்கு தான் அந்த கோயில் எந்த ஆகமத்தின் ஒருபடி கட்டப்பட்டதுன்னு தெரிய முடியும் இல்லையா. ஒரு பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி இருக்குங்கிற ஒரு சிவில் இன்ஜினியருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா. அதே போலத்தான் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆகமத்தை பற்றி ஒரு செய்தி என்னன்னா, ஆகமங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல. இது ஒரு முக்கியமான செய்தி, நீங்க ஞாபகத்துக்கு. அதான் ஆகமங்களை அருள் செய்தவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் எல்லாருக்கும் தலைவன், நமக்கு மட்டும் தலைவன் இல்லை. நாம ஒரு வர்க்கம், மானுட வர்க்கம். ஆனால் அந்த கந்தர்வர்கள், தேவர்கள் என்று சொல்லக்கூடிய 18 கணங்கள், தேவர்கள்லையும் எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. இயற்கை தேவர்கள், கரும தேவர்கள். இந்த திருமுருகாட்டுப்படையில சொல்வார் ஒரு அருமையான செய்தி, சொல்வார் நால்வகை இயற்கை 11 9 இரட்டிய உயர்நிலை பெரியர் அப்படிம்பார் திருமுருகாட்டுப்படையில. அதாவது கணங்கள்ல 18 வகை இருக்கும்பார், அப்புறம் தேவர்கள் ஒரு 4 வகை இருக்குது, அப்புறம் கருமதேவர்கள் இருக்கிறாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, நாம் வணங்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு மட்டும் தலைவர் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் எல்லா உயிர்களுக்கும் தலைவர், அதான் பசு பத்தி, பசுக்கள் எல்லாவற்றுக்கும் தலைவர் அவர். அதனால என்ன செய்யுதுனா, அந்த சிவபெருமான் செய்த 28 ஆகமங்களும் பூமிக்கு வராத ஆகமங்களும் உண்டு. ஏன்னா அவைகளெல்லாம் வேறு அந்த கந்தர்வர்கள், யச்சர்கள், யாகர்கள், நாகர்கள் சொல்லக்கூடியவர் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களும் சொல்லியிருக்கிறார் அதுல. அப்படிதான் இருக்க முடியும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, 28 இப்ப சில பேர் அப்படி கேள்வி கேட்கறாங்க, 28 ஆகமும் பூமிக்கு வரலன்னு சொல்றாங்களே, இருக்கிற ஆகமத்தை வச்சு பண்ணா அது வரல கிடைக்குமான்னு கேட்கறாங்க. நமக்கு மனிதர்களுக்கு எது தேவை, எப்படி தேவாரத்துல வந்து எல்லாம் கிடைக்கலையோ இல்லையா. தேவாரம் பாடிய மூவர்கள் இருக்காங்கன்னா, மூவர்கள் பாடிய பாடல்கள்ல 1% கூட நமக்கு கிடைக்கல. உதாரணமாக எடுத்துக்கொண்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா, 37,000 பதிகம். சுந்தரர் மட்டும் 37,000 பதிகத்தில் நமக்கு எவ்வளவு பதிகம் கிடைச்சிருக்கு, 100 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. அப்ப 37,000 பதிகத்துல 1% வச்சா கூட 370 கிடைச்சிருக்கணும். 37,000 பதியத்தில் 1% எவ்வளவு, 370, அது கூட கிடைக்கல. அப்ப நமக்கு லெஸ் தன் 1% தான் கிடைச்சிருக்கு. அதுல நமக்கு முழுவதும் கிடைக்கவில்லை என்பதற்காக கேன் வி நெக்லெக்ட் தேவாரம், பண்ண முடியாது இல்லையா. அதே போலத்தான் 28 ஆகமங்களில் எல்லா ஆகமங்களும் பூமிக்கு வரவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அது ஏன் வரவில்லை என்றால், அந்த 28 ஆகமங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, மிக உயர்ந்த ஜீவராஜிகளான தேவர்கள், யட்சர்கள், கந்தரவர்கள் அவர்களுக்கும் அவர் சொன்ன செய்திகளும் அது இருக்கிறது. நமக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது அந்த வகையில் வரும்பொழுது சித்தியால் அவர் சொல்வார், ஒன்னொன்னுக்கு பிரமாணம் இருக்கு, நான் சொல்றது எதுவுமே என்னுடைய கருத்து இல்லை. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளான் ஆகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் சென்றிடாதே சொல்றார். சுரர்கள், நாகர்கள் எல்லாருக்கும் சொன்னதான் ஆகமம் என்று சிவஞான சித்தியால் வருது. அதனால அதாவது எந்த காலத்தில் எது யாருக்கு தெரிய வேண்டுமோ அது மட்டும்தான் ரிவீல் ஆகும். அதன்படி நமக்கு ரிவீலான அந்த ஆகமங்களின் முறைப்படி அவர்கள் ஆலயத்தை அமைத்திருக்கிறார். அது காமிக முதல் வாதுளம் ஈராக 28 ஆகமங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு எல்லாமே சொல்லியிருக்கார். அதாவது கும்பாபிஷேகம் பார்க்கறது பரணி உடையது. இந்த சில பேர் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் அதை கமர்ஷியல் ஆக்கி விட்டுறாங்க. அது வந்து இத்தனை கும்பாபிஷேகம் பட்டா என்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லல. கும்பாபிஷேகத்துக்கு பலன் உண்டு. அது வந்து அந்த கமர்ஷியலா வரும்பொழுது சில பேர் நிறைய ஏற்றி விட்டுறாங்க. பாவம்னா அதாவது ருத்ராசம் போட்டா பாவங்கள் போகும்னு இருக்குது. இவங்க 1 மணி உத்ராசம் போட்டா இந்த பாவம் போகும், 2 மணி உத்ராசம் போட்டா இந்த பாவம் போகும், 3 மணி ஆகாத இந்த பாவம் போகும்னு சொன்னா அது என்னவோ நம்ம ரொம்ப டைலூட் பண்ணி விட்டுறோம். அசுமா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அப்படி சொல்லுவது அவ்வளவுதான். அதே போலதான் தேவாரப்பதியங்களுக்கு பலன் இருக்கு பாருங்க. அதுவும் சொல்லும்பொழுது இந்த தேவாரம் போதுனா கண் வலி போகும், இந்த தேவாரம் போதுனா மூக்கு வலி போகும், இந்த கவாரம் போனா அப்படி அர்த்தமே இல்லை. எந்த தேவாரத்தை போதுனாலும் பலன் உண்டு. ஆனா இப்ப என்னாச்சுன்னா கமர்ஷியலா தண்ணீங்க விதியை வெல்வதி எப்படின்னு புஸ்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா. இந்த கான்செப்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள வந்த ஒரு கான்செப்ட், ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளதான். அதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. அது வந்து என்னாச்சுன்னா அப்படி ஒரு அப்படியாவது வரட்டுமே. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நமக்கு ஏதாவது உள்ளதான் வருவோம். நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு நமக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கலாம், கல்யாணம் ஆகி குடும்பம் சிறப்பா சிறக்கா நடக்காம இருக்கலாம், அல்லது நோயிலாக இருக்கலாம், ஏதாவது ஒண்ணுதான் மனுஷன் சிக்கிட்டு இருக்க போறான் இல்லையா. அதனால என்ன சொல்றதுன்னு கேட்டா அந்த பரிகத்தையாவது ஓதிட்டு இருக்கிறது சொல்றதுக்காக அப்படி சொல்றது. அதுக்காக இப்ப சுந்தரர் பாடியே அந்த கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொன்னதுக்காக பதிகம் பாடினாதான் கண்ணு நோய் தீரும், சம்பந்தர் பாடின பதிகம் பாடினா கண்ணு நோய் தீராதுன்னு அர்த்தம் இல்லை. அது வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக. எப்பயுமே ஒரு பையனுக்கு சொன்னா இந்த இங்க இந்த கடையில போய் இதை வாங்கிட்டு வந்தா உனக்கு இந்த 5-star சாக்லேட் தர்றேன் அப்படின்னா தான் போவான், இல்லைனா போக மாட்டான். அது போல ஒரு ஆர்வத்தை ஊட்டுவதற்காக அப்படி சொன்னாங்களே ஒழிய எல்லா தேவார பதிகங்களுக்கும் பலன் உண்டு. அது மாதிரி கும்பாபிஷேகம் என்பது ஏன்னா பலன் என்பது இருக்கு பாத்தீங்களா, அது இறைவன் போடுறது, நம்ம போடுறது இல்ல. ஞாபகத்தை வச்சுக்கணும், நாம செய்ய வேண்டியதுதான். நம்ம செஞ்ச காரியத்துக்கு எவ்வளவு பலன்கிறத கொடுக்க வேண்டியது இறைவன் தானே ஒழிய நாமளா வந்து இதுக்கு போனா இவ்வளவு பலன் கிடைக்கும் அவ்வளவு பலன் சொல்ல முடியாது. ஒண்ணுக்கு ஒரு கணக்கு சொன்னாங்க. அதாவது இப்ப நீங்க அஸ்ட்ரானமியில எப்படி சொல்றீங்க ஒரு நாள் அப்படின்னா எப்படி வைக்கிறீங்க? ஒரு நாள்னா 24 hours தான் சொல்லிருக்கு இல்ல. ஒரு நாள்ங்கிறது 24 hours ஏன் அச்சானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து பூமி வந்து சூரியனை தன்னைத்தானே சுற்றுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறோ அதுதான் நாள்னு வைக்கிறோம். இதே மாதிரிதான் அவங்க என்ன வச்சாங்கன்னா திதி என்பது அந்த பூமி வந்து அதை சுற்றுவதற்கு, இந்த சந்திரன் வந்து தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு டைம், பூமி சுற்றுவதற்கு ஒரு டைம், சூரியன் சுற்றுவதற்கு ஒரு டைம். இதை வைத்துக் கொண்டு அவர்கள் போட்ட கணக்கு வந்து கரெக்டா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு விஷயம் இது கரெக்ட்ங்கிறத எப்படி நம்ப வேண்டியிருக்குன்னா, இப்ப ஒரு சூரிய கிரகணம் வருது, அடுத்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமா பாதி சூரிய கிரகணமா அப்படிங்கிற இன்னைக்கே சொல்லிடுறான். அவன் சொன்ன அன்னைக்கு வருது இல்ல கரெக்டா. இப்ப அடுத்த ஒரு பஞ்சாங்கம் போடுறான்னு வைங்க, பஞ்சாங்கம் போடுறவன் சூரிய கிரகணம் என்னைக்கு வருது சந்திர கிரகணம் என்னைக்கு வருதுன்னு நாசாவுக்கு எழுதியா கேட்கறான் இல்லையா. இவன் டெலிஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான், இந்த நேசாவுக்கு எழுதி காமிச்சு நேசால இருந்து ரிப்ளை வந்தா பஞ்சாங்கம் போடுறான் இல்ல. அவனா ஒரு கணக்கை ஒர்க் அவுட் பண்றான், ஒர்க் அவுட் பண்ணி இன்னைக்கு சூரிய கிரகணம் வருது இன்னைக்கு சந்திர கிரகணம் வருதுன்னு போட்டுறான். இன்னும் சொல்ல போனா நீங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சு எழுதிட்ட போனீங்கன்னா இந்த 100 வருஷம் கழிச்சு என்னென்ன சந்திர கிரகணம் வரணும் கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா அதுல ஏதோ ஒரு பேஸ் இருக்குது. அவன் சொன்னி கரெக்டா வருது இல்ல சூரிய கிரகணம், அப்ப அது வந்து நம்ம டூப்னு சொல்ல முடியாது இல்ல. அப்ப அவனும் ஒரு பேஸ் வச்சிருக்கான்னு தான் தெரியுது உங்களுக்கு, ஒரு விளங்குறக்கா சொல்ல வர. அதனால தேர் இஸ் எ பேசிஸ். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டா, நாம விஞ்ஞானத்திலிருந்து என்ன மாறுபடுறோம்னா ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னா விஞ்ஞானத்திலிருந்து ஆன்மீகம் ஒரு வகையில எப்படி வேறுபடுதுன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் சொல்லுவது சூரியன் சந்திரன் என்று இந்த கிரகங்களை சொல்லுகிறது. ஆனா நாம சொல்றது கிரகங்களை சொல்றது இல்ல. நாம எதை சொல்றோம்னா அந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதையை தான் சூரியன் சொல்றோம். நம்ம சூரியனை வணங்கல, இந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதை இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம வணங்குறமே ஒழிய இந்த சூரியனையோ சந்திரனையும் நம்ம வணங்கல. அதுதான் நீங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்முடைய கான்செப்டுக்கும் சயின்ஸோட கான்செப்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன் சந்திரன் கிரகங்கள் இருக்கே அது கண்ணுக்கு தெரிந்தால் கூட அவற்றை இயக்குகின்ற அதிதேவதைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த அதிதேவதை விஞ்ஞானத்துக்கு ஆப்பாது. உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா இப்ப சூரியன் இருக்குது, இந்த சூரியன் வந்து ஒரே சூரியன் தான் இருக்குது. இந்த நேத்தே சொன்னேன் இந்த இப்ப இருக்கிற சூரியனுக்கு வயசு எவ்வளவு ஆச்சுன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ்ன்றான். அவ்வளவு வயசு ஆயிருக்கு சூரியனுக்கு. இப்ப என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் ஒரு மாசம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாசம் சுத்தி வரும்பொழுது 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு இருந்தது ஒரே சூரியன் தான், வேற வேற சூரியன் இல்ல. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அந்த சூரியன் ஆப்சர்வேஷன்ல பாக்குற சூரியன் அவன் தான், ஆனா அந்த சூரியனை இயக்கி கொண்டு வந்தான் அல்லவா அவன், ஆள் மாறிக்கொண்டே வருகிறான். இப்ப போன கர்ப்பத்தில் இந்த சூரியனை இயக்கிற ஆள் வேற, இந்த கர்ப்பத்தில் சூரியனை இயக்கிற ஆள் வேற. அதே போல ஒரே வருஷத்திலேயே இந்த சூரியனை 12 பேர் இயக்கிறாங்க, 12 அதிதேவதைகள். உதாரணமா ஒண்ணு சொல்ல பாருங்களேன், இப்ப நீங்க வந்து எங்க ஊர்ல பெரிய எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதாவது மெட்ராஸ்ல இருந்து, இப்ப உங்க ஊரே எனக்கு சொல்ல தெரியல, இப்ப மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறீங்க, மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறதுக்கு 2 ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கு, ஒன்னு வந்து ஜிடி எக்ஸ்பிரஸ்மா, இன்னொன்னு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்மா. இது ரெண்டு தான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறதுக்கு. நீங்க வந்து ஒரு 36 மணி நேரம் 40 மணி நேரம் பிரயாணம் பண்றீங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற ரயில் அதே தான், ஆனா உங்களுக்கு தெரியாது இந்த 36 மணி நேரத்தில் இந்த ட்ரெயினை ஓட்டிக்கு வந்த டிரைவர் 4 பேர் மாறிடுவான். உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நீங்க உட்கார்ந்து இருக்க பற்றி டெல்லி போய் சேர்ந்தா போதும், அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. அந்த சூரியனை அந்த ட்ரெயில வந்து எத்தனை டிரைவர் வரணும், நமக்கு என்ன வந்தது, நம்மளை கொண்டு சேர்த்துடணும், அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. அதே போலத்தான் அந்த ட்ரெயினை இயக்குவதற்கு டிரைவர்கள் மாறிக்கொண்டு வருவது போல, இந்த சூரியனை இயக்குவதற்கு அதிதெய்வங்கள் மாறிக்கொண்டே வரும். அதனாலதான் 12 ராசினியை வச்சாங்க கேட்டீங்கன்னா, இந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதை மாசம் மாசம் மாறிடும், அதே அதிதேவதை வராது. அந்த 12 அதிதேவதைகள் அந்த சூரியனை இயக்குவதனாலதான் 12 ராசின்னு வச்சாங்க. அது அந்த அந்த சில கான்செப்ட்ல நம்ம வேறுபடுவோம். மற்றபடி அந்த சயின்ஸினுடைய மற்ற கான்செப்ட்ல நம்ம வேறுபடல. நமக்கு அந்த அதிதேவதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பை நீங்க பாக்குறீங்க, இந்த உடம்பு இயக்குகின்ற உயிரை உங்களால பார்க்க முடியல இல்லையா, அதே போல தான். நீங்க சூரியனுக்கே போக வேண்டாம், நம்ம பாடியே எடுத்துக்கிட்டுங்க, உங்களுடைய பாடி தான் என் கண்ணுக்கு தெரியுது, உடைய உங்க பாடியை இயக்குகின்ற உயிர் என் கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனா சம்படி இஸ் இயக்கிங், அதனை இல்லை சொல்ல முடியுமா. அது மாதிரி அந்த கான்செப்ட் சிலவற்றில் வேறுபாடு வருமே ஒழிய வேற வராது. இன்னைக்கு ஒரு மாணவர் அருமையா கேட்டாரு, ஒரு கேள்வி கேட்டான், என்ன சார் இந்த சந்திரன்ல போய் ஆம்ஸ்ட்ராங் பூட்ஸ்கால வச்சுட்டான், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த சந்திரன் சிவபெருமான் தலையில இருக்குன்னு, என்ன சார் அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி, அவனுடைய சிந்தனையில அவன் கேட்கிற கேள்வி இருக்கே இல்லையா, நீங்க வந்து அந்த பூட்ஸ்கால வச்சு ஆம்ஸ்ட்ராங் மிதிச்சுட்டான் 1969 நினைக்கிறேன், ஆம்சாங் போய் காலை வச்சது 1969 நினைக்கிறேன். அவன் காலை வச்ச சந்திரன் சிவபெருமான் தலைமையில் இருக்குன்னு சொல்றீங்க, பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு அவன் கேட்டான். ஒரு வகையில பார்த்தா இது ஒரு இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன் மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஆனா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிவபெருமான் தலையில இருக்கிறது இந்த ஆம்சாங் காலை பூட்ஸ் காலை வச்ச சந்திரன் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய தலையில எதிர்க்குன்னா, இந்த சந்திரனை இயக்குகின்ற அந்த அதிதேவதை தான் அவன் தலையில இருக்க ஒழிய, அவன் போய் சரண்டர் ஆகி சிவபெருமான் தலையில இருக்கிறாரே ஒழிய, நீங்க பார்க்கிற சந்திரன் இல்லை. அவன் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கான்செப்ட புரிஞ்சிட்டோம்னா, அது மட்டும் இல்ல, இந்த நாம ஆம்சாங் காலை வைக்கிறது இருக்கட்டும், நம்ம காலை வச்சு நடந்த பூமியே தேவதைன்னு தான் நம்ம சொல்றோம். ஆம்ஸ்ட்ராங் கால வச்சது 1969 நீங்க தான் எத்தனையோ வருஷமா கால போட்டு மீச்சுட்டு இருக்கீங்களா இந்த உலகத்தை, இந்த உலகமும் என்ன சொல்றோம், பூமாதேவின்னு நம்ம சொல்றோம், சொல்ல புரியுது உங்களுக்கு. அது ஒரு, அதாவது இது வந்து உங்களுக்கு உண்மையான பதில் சொல்றேன், ஆக்சுவல் ரீசன். ஏன்னா நீங்க வந்து இங்க நம்ம வந்திருக்கிறதுனா ஓரளவுக்கு நம்ம எஜுகேட்டட் நம்ம வைக்கிறோம். ஆனா அந்த பையனுக்கு நான் அப்படி விட சொல்லல, உங்களுக்கு இந்த விடையை சொல்றேன். அந்த பையனுக்கு நான் சொன்ன விட வேற, அந்த பையனுக்கு நான் என்ன விட சொன்னேன் தெரியுமா, உங்களுக்கு அவனை சிந்திக்க வைக்கணும் இல்லையா, ஏன்னா அவனுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல் வர முடியாது. அப்ப நான் என்ன சொன்னேன், அவனுக்கு புரியுறாப்பு ஒன்று சொன்னேன், அதாவது அந்த பூமியில போய் காலை அந்த சந்திரன்ல போய் காலை வச்சவன் நீ இல்ல, ஆம்ஸ்ட்ராங் இல்லையா, அந்த ஆம்ஸ்டாங்க அந்த சந்திரனுக்கு அஞ்சவனும் நீ இல்ல, விஞ்ஞானிகள் அஞ்சவன் விஞ்ஞானிகள் போனவே ஆம்ஸ்டாங் இல்லையா, நீ யாரு பேப்பர்ல படிச்சன அவ்வளவுதான். இப்ப நான் சொல்றேன், இந்த கால வச்ச ஆம்ஸ்டாங்கும் இந்த ஆம்ஸ்டாங் அமிச்ச விஞ்ஞானிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை நீ பாரு ஸ்டேட்மெண்ட், அதான முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கால வச்ச உடனே ஐ ஒண்டர் த மிஸ்டரிஸ் ஆஃப் காட் தான் அறிக்கை விட்டுருக்கான் இல்லையா. அப்ப என்னன்னு கேட்டா, ஒரு லெவலுக்கு மேல போனோம்னா அவங்களுக்கு என்ன வருதுன்னா, எவ்வளவு பெரிய மிஸ்டரி இன்னும் இருக்குது, அன்எக்ஸ்ப்ளோர்டு மிஸ்டரி எவ்வளவு இருக்குன்னு தான் அவன் கடவுளை பத்தி தான் ஆச்சரியப்படுறானே ஒழிய, அந்த விஞ்ஞானத்தை அந்த ஆம்ஸ்டாங்கும் அந்த அவனை அமைச்ச விஞ்ஞானிகளும் கடவுள் இல்லைன்னு அறிக்கை விட்டுருக்கானா இல்லையா. அதான் சொன்னேன், அவனை திங்க் பண்ண வைக்கிறது. நீங்க விட்டதான் அமெரிக்காக்காரன், நீங்க இல்ல. அந்த அமெரிக்காக்காரன் இந்த ஆம்ஸ்டாங் கையில விட்டவன நோட்ல உள்ளதை மாத்திட்டானா, இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கான். பாரு, நீ பேப்பர்ல படிச்சாலும் கடவுள் இல்லைங்கிறான், செஞ்சவன் கடவுள் இல்லைன்னு சொல்லல. பெரிய கேள்விய பாருங்க, அந்த ஆம்சாங் அமெரிக்கன் கடவுள் இல்லைன்னு சொன்னானா, அவன் டாலர்ல என்ன போட்டிருக்கான், இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு தான் போடுறான். அப்ப என்ன தெரியுதுன்னா, அப்ப பார்வை ஏன்னா இது சிந்திக்க வைக்கிறது, நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு, இதுதான் சிந்திக்க வைக்கிறது. அப்ப அவங்களும் விஞ்ஞானிகளும் என்ன பண்றாங்கன்னா, they are not able to finalize the mysteries. ஒரு லெவல கண்டுபிடிச்சானா அதுக்கு மேல இன்னொரு மிஸ்டரி அவனுக்கு இருக்கு. சொல்லுது, அதாவது அந்த வியூ தான், பார்வை தான் வேற. நம்ம பார்த்தோம்னா நம்ம கான்செப்ட் ஒரு நாளும் தப்பாகாது. இருக்கு, ஆமா. இன்னும் சொல்ல போனா ரீசெண்டா அவன் வந்தது பாருங்க, ஒரு இது வந்து ஒரு சோலார் சிஸ்டமே இது வரைக்கும் ஆப்சர்வேஷன்ல வராம வந்திருக்குன்னா, ஒரு இந்த சோலார் நம்ம மாதிரி ஒரு சோலார் சிஸ்டமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேப்பர்ல பார்த்தேன். அந்த சிஸ்டமே அந்த அவங்க வைக்கக்கூடிய இப்ப வைக்கக்கூடிய டெலஸ்கோப் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன சொல்லலாம், அதுக்கு பேர் வந்து எக்ஸ்ரே டெலஸ்கோப் பேரு. அதாவது கலீலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப் வேற, ஆனா இன்னைக்கு அந்த டெலஸ்கோப் எல்லாம் உதவாதுன்னுட்டான். இன்னைக்கு உள்ள டெலஸ்கோப் இப்ப ஆராய்ச்சி பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் எக்ஸ்ரே டெலஸ்கோப் பேரா. இத பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த இவங்க பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்ரே டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்ச ஒரு தமிழன், அவன் பேர் சந்திரசேகரன் பேர், டாக்டர் சந்திரசேகரன். இந்த டாக்டர் சந்திரசேகரன் கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் வச்சுதான் அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கான். கலீலியோ கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் இல்ல. அப்போ இந்த பவர்ஃபுல் டெலிஸ்கோப்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சோலார் சிஸ்டத்தை ஒரு இன்னொரு எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சாங்கன்னு வருது, இன்னொரு ஆங்கிள். இது வரைக்கும் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறான், எல்லாத்தையும் அவங்க வரைஞ்சிட்டே இருக்கிறான், ஒன்னொன்று பேர் வைக்கிறான், இந்த செல்லார் ஏரியான்னு வச்சு ஒன்னொன்னுக்கு பேர் வேற வச்சுட்டே இருக்கான். அப்படியெல்லாம் வந்து மிஸ்டரிஸ் போயிட்டே தான் இருக்கே ஒழிய. இது என்ற எனக்கு சொன்ன லண்டன்ல ஒரு பெரிய அஸ்ட்ரோபிசிஸ் தான் எனக்கு சொன்ன விஷயத்த. இப்ப இன்னைக்கு எனக்கு தெரியாது சில விஷயங்கள் உங்களை மாதிரி ஆட்டம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் லண்டன் என்ன பேசணும் சொன்னார், அவர் தான் சொன்னார், இந்த எக்ஸ்ரே டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை எ தமிழியன் ஹூ செட்டில் இன் யூஎஸ், ஹிஸ் நேம் இஸ் டாக்டர் சந்திரசேகரன். அந்த அளவுக்கு நம்ம தமிழியன்ற மூளை இருக்குது. ஆமா, அது வந்து என்னன்னு கேட்டீங்க, அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்துல வந்து நிலைப்படி இருக்கு இல்லையா, நிலைகள், அதான் அந்த இடையில என்ன சொல்லுங்க, விண்டோஸ் மாதிரி இருக்கு இல்லையா, வாசல் வாசல், அதுக்கு பேர் நிலைப்படின்னு பேர், நிலை. அந்த நிலை வந்து எத்தனை இருக்கோ அத்தனை கலசம் தான் இருக்கும். இந்த கோபுரத்தை எண்ணி பாத்தீங்கன்னா, 7 நிலை இருந்தா 7 கலசம் தான் இருக்கும், 9 நிலை இருந்தா 9 கலசம் இருக்கும், எல்லா கோயிலும் அப்படிதான் இருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அதனுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய சக்திகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எப்பொழுதுமே 1, 3, 5, 9, 27 அப்படி ஒற்றைப்படையிலேயே தான் போயிட்டு இருக்கும். 8 சக்தின்னு எங்கேயுமே இருக்காது. நவராத்திரி பாருங்க, 9 சக்தி, 27 சக்தி, 3 சக்தி, 5 சக்தி, அதாவது அந்த ஒவ்வொரு சக்திக்குள்ள ஒன்னொன்னு அடக்கம். அதாவது ஒரு அந்த சக்தியுடைய மொத்த ஆற்றலுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, எல்லா ஆற்றலையும் சேர்ந்து ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் பராசக்தின்னு பேர். பராசக்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, த டோட்டல் பொட்டன்சியாலிட்டி ஆஃப் லார்ட் சிவா. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, த டோட்டல் பொட்டன்சியாலிட்டியை வந்து சிவபெருமான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வராதான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இந்த அவருடைய பஞ்சகிருத்தியம் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா, அவருடைய எவ்வளவு சக்திகள்னு ஒரு கணக்கு இருக்க முடியாது, உங்களால மெஷர் பண்ண முடியாது. ஆனா த இன்பினிட் பொட்டன்சியாலிட்டி, த டோட்டாலிட்டி ஆஃப் பொட்டன்சியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்க முடியா, ஒரு அசிமணி தான் ஆகணும் நீங்க. அந்த டோட்டாலிட்டி ஆஃப் பொட்டன்சியாலிட்டி இருக்க அவ்வளவு பொட்டன்சியாலிட்டியும் அவரை டேப் பண்ணணுங்கிற அவசியமே வராதான். ஒவ்வொரு டைம்ல அவர் ஒரு பார்ட்டை மட்டும் டேப் பண்ணா போதுமா. அதனால என்ன பண்ணாங்க, இந்த பார்ட்டை மட்டும் டேப் பண்றதுக்கு தான் அந்த பெயர்கள் வச்சாங்க. மற்றபடி அந்த டோட்டல் இதுக்கு வந்து பராசக்தி, அதாவது நீடு பராபரை அப்படிம்பாரு சிவபிரகாஷ் சொல்வார். அது வந்து அளக்கவே முடியாது, இன்பினிட். இப்ப இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு சில காரணம் பாருங்க. இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இப்ப கோலாலம்பூருக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா, இது ஜென்ரேஷன் எங்கேயோ பண்றாங்க, பண்ணிட்டு ஹை டென்ஷன் டவர்னு அது வழியா தான் வருது இல்லையா. இப்ப இங்கே அதே மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். இந்த ஹெச்டி டவர் மா அது பாத்தீங்கன்னா 11,000 volt, 12,000 volt, 20,000 volt போட்டிருப்பான். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஹெச்டி லைன்ல இருந்து வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியுமான்னா முடியாது. நீங்க அதுல இருந்து கனெக்ஷன் நேரம் கொடுத்தீங்கன்னா இந்த பல்பே வெடிச்சிடும். இங்க எவ்வளவு போனாலும் இந்த 220 volt கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும் சொல்றாங்க இல்லையா எலக்ட்ரிசிட்டியில. அப்ப என்னன்னா அந்த டோட்டல் எனர்ஜி பூரா வந்து ஒரு டிரான்ஸ்பார்மருக்கு அடங்கி அந்த டிரான்ஸ்பார்மர்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா அதே சமயத்தில் அந்த டிரான்ஸ்பார்மரை டோட்டல் அந்த அந்த ஹெச்டி லைனை முழுசு கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்க லைட் போயிடும். அது என்ன தெரியுதுன்னு கேட்டா, நாம எப்படி அந்த டோட்டல் பொட்டன்சியாலிட்டியை நம்ம யூஸ் பண்ண முடியாதோ அதே போலத்தான் சிவபெருமானுடைய டோட்டல் பொட்டன்சியாலிட்டிய ஆன்மாக்கள் பயன்படுத்தவே முடியாது. அவர் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்தாதான் உண்டு. இது சயின்டிபிக்கா சரியா இருக்கா? சாணித்தியம் பேர். சாணித்தியம் என்ன, அதாவது அவருடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சாணித்திய எப்படி வந்து நீங்க அந்த அந்த பவரை வந்து கண்ணுக்கு பார்க்க முடியாது இல்லையா. அதுக்குதான் எலக்ட்ரிசிட்டி காரணம் சொன்னேன். எலக்ட்ரிசிட்டி பல்பு கண்ணுக்கு தெரியுது, வயர் கண்ணுக்கு தெரியுது, ஆனா அதுல வரக்கூடிய சக்தி கண்ணுக்கு தெரியல இல்லையா. அதே போலதான் அந்த சக்தியை தான் சாணித்தியம் சொல்றது. அது வந்து உங்களுடைய உங்களுடைய புலன்களுக்கு எட்டாது, ஆனா சக்தி வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம எப்படி நம்ப வேண்டி இருக்கு, எலக்ட்ரிசிட்டி வந்ததுன்னு எப்படி நம்ப வேண்டி இருக்கு, லைட் எரியுது அதனால நம்ப வேண்டி இருக்கு இல்லையா. ஆமா, அது எப்படி கிடைக்கும்னா உங்களுடைய தன்மையும் பொறுத்து தான் இருக்கு. எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு சக்தி வந்து முழுமையா கிடைக்கணும்னா அந்த டிரான்ஸ்மிஷனும் சரியா இருக்கணும், ரிசீவரும் சரியா இருக்கணும் இல்லையா. நான் சொல்ல பேர் நீங்க கேட்கலாம், அவர் சிவபெருமான போய் வணங்கினா எல்லாருக்கும் ஒண்ணு போல பலன் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். நீங்க அதான் நீங்க கேட்க வர்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்ப நான் என்ன கேட்கறேன்பா, ஒரு விஷயம் உங்க விஷயம் என்னன்னு கேட்டா, எப்பொழுதுமே முழு பலனை கிடைக்கணும்னா டிரான்ஸ்மிஷனும் ஓகேயா இருக்கணும், ரிசீவிங்கும் ஓகேயா இருக்கணும் இல்லையா. இப்ப நீங்க வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கி வைக்கிறீங்க, ஒருத்தர் 5,000 ரூபாய்க்கு டிவி வாங்கிக்கிறாரு, 20,000 ரூபாய்க்கு வாங்கின டிவியே நல்லா தெரியுது. இப்ப 20,000 டிவிக்கு வந்து தனி ஸ்டேஷனா வச்சிருக்கான், அந்த டிவி ஸ்டேஷன் ஒண்ணுதானே இருக்கு. அப்ப 20,000 ரூபாய் டிவி வாங்கினா நல்லா தெரியுது, 5,000 ரூபாய் டிவி நல்லா தெரியல. அப்ப என்ன காரணம், இதனுடைய ரிசீவிங் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி, அதனுடைய ரிசீவிங் எஃபெக்ட் கொஞ்சம் கூட. என்ன தெரியுதுன்னா, எப்பயுமே பலன்கிற ஒண்ணு எப்படி இருக்கும்னு கேட்டா, குடுக்கிற ஆற்றலையும் வாங்குற ஆற்றலையும் பொறுத்துதான் பலன் இருக்கு. அதே போலதான் என்ன சொன்னாங்க, ஆலயத்துல ஞானிகள் ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேற, நம்ம ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேற. கொஞ்சம் சயின்டிபிக்கா சொல்றேன். அதனால அந்த சிவன் அந்த கோயில்ல எல்லா சாணித்தியும் இருக்கு, ஆனா உங்களுக்கு வருகின்ற ரிசீவர் வரும்போது என்ன ஆகுதுன்னா டிஃபரன்ஸ் வருது. அது என்ன கேட்டா, நாம செய்த அந்த சிவபுண்ணியங்கள் நம்முடைய நிலையை பொறுத்து அந்த சக்தி கொஞ்சம் டிஃபரெண்டா தான் வரும். சில விஷயங்கள் அந்த சயின்டிபிக்கா சொன்னாதான்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அடைக்கலப்பத்து, வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அடைக்கலப்பத்து என்பது பற்றி பேசுவதற்கு திருவருள் வாய்ப்பிருக்கிறது. திருவாசகம் என்று சொல்லும் போதே காஞ்சிபுரத்திலேயே வாழ்ந்திருந்த அருளை வடிவேந்தர் யார், வஜ்ரவேந்தர் யார், இவங்க ரெண்டு பேரும் புலவர்களுக்கிடையிலே எவ்வாறு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தாங்க. இப்ப நீங்க ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியில போறீங்கன்னா ஒன்பது பேராசிரியர்கள் ஒரு பேரமா இருப்பாங்க, அது ஒற்றுமை என்பது காண முடியாது. ஆனா அவங்க அப்ப சொல்லுவார், மத்தியவர்கள் சொல்லும்போது சிவஞான பாதம் எனக்கு நல்ல பாடம், சித்தியாருக்கு இருந்து அருணையார் என்னை விட அதிகமாக படிச்சவர்கள் அப்படி சொல்றதுக்கு இவர் மனசு பண்ணு பாருங்க. சிவஞான மகாபாடியும் இவர் கேட்டாருங்க, சிவஞான மகாபாடியும் அவர் மாதிரி சொல்ல முடியாது அருணையார். அதாவது உண்மையான அன்புன்னு சொல்லும் போது அது வேறுபாடு வரக்கூடாது. வேறுபாடு வந்தா அது அன்புல ஏதோ குறைன்னு அவ்வளவுதான். ஆகவே தற்கால நிலை எண்ணி பார்த்ததுன்னா அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், ஒருவரை ஒருவர் மதிப்பது சைவர்களுக்கு அடிப்படையான குணம். அந்த ஒருவரை ஒருவர் மதிக்காம பிறகு எவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? திருவள்ளுவர் சொல்றார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைக்கும். நல்லா படிச்சிருக்கார், நன்றாக சொற்பொழி பார்ப்பதற்கு திறமையும் இருக்கிறது, எதற்கும் டெலிவரி அண்டர்ஸ்டாண்டிங்ல குறையில்லை, டெலிவரியில குறையில்லை. ஆனால் அவ்வாறு படிப்பதும் பேசுவதும் தான் அடங்குவதற்கு என்று கருதவில்லையானால் அவன்தான் முட்டாள்களுக்கெல்லாம் முட்டாள். முட்டாள்கள் பேரவைன்னு போட்டோம்னா அது நிறைய நேரம் தெரியுமா, படிக்காதது இல்லை. மூன்று பிஎஸ்டி வாங்கணுமே, மூன்று பிஎஸ்டி நான்கு பிஎஸ்டி வாங்கி வைக்கலாம். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கார். கல்வி என்பது அறிவை கொடுக்க வேண்டும், அறிவு என்பது ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். திருப்பிக்கா சொல்வார், கல்வி ஒரு ஐபோன் போட்டு அறிவு, ஒரு ஐபோன் போட்டு ஒழுக்கம். ஆகவே கல்வி அறிவை கொடுக்கும், அறிவு ஒழுக்கத்தை கொடுக்கவில்லையானால் அந்த கல்வியானது பெரும் குப்பை. இதைத்தான் திருவள்ளுவர் இரண்டாவது குறளை சொல்றார், கற்றதனால் ஆய பயன் என்கொள். பரிமேலம் உரை எழுதும் போது கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவுடைய பயன் இறைவன் நற்றாள் தொடர். ஆகவே கல்வியை படித்து அறிவு பெற்று இறைவன் நலத்தாளை தொடவில்லையானால் அந்த கல்வியினால என்ன பயன்? திருஞான மாணிக்க வாசகரை பற்றி அருணையார் எழுதிய அந்த திருவாசக உரை தான் இதுவரைக்கும் வந்திருக்கிற உரைகளிலேயே சிறந்த உரை. அது பரிமேலக உரை மாதிரி அதுக்கு முன்னிய உரை கிடையாது, பின்னிய பல உரை வருது, ஆனா அது மாதிரி அமையல. அவருடைய அவர் அருணையுடையார் 30 வயதிலேயே காஞ்சிபுராணத்துக்கு உரை எழுதியவர். 30 வயது காஞ்சிபுராணம் என்பது சிவஞான முனிவர் எழுதிய நூல், கடுமையான நூல். ஆனா 30 வயதிலேயே அதுக்கு உரை கண்டவர். அதிலிருந்து ஒவ்வொரு பகுதியும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா படிக்காமலே எப்பவும் இருக்க மாட்டார். ஆகவே அந்த வகையிலே காஞ்சிபுரத்தில் இருந்து தருமபுரம் சென்று அங்கே அங்கே புலவர் கல்லூரியிலே அந்த இலக்கணம் இலக்கியம் வளர்த்துவதற்கு வாய்ப்பு. 6, 7, 8, 9, 10, 11 என்ற எல்லா திருமுறைகளுக்கும் இவர் தான். அதுக்கு முன்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்படிப்பட்டவர் மாணிக்க வாசகரை பற்றி சொல்லும் போது முதல் எழுதுறாரு, திருக்கழிச்சுப்படியார் என்ற நூலில் இருக்கின்ற ஒரு பாட்டு எழுதுவார், பாய் பரியோன் தந்த பரமானந்த பயனை தூய தொழுமலரால் திருவாய் மலரால் சொல் செய்து மாய கருவாவை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதபாவ் ஆளும் பேர். திருவாதவூர் என்ற ஊரிலே இருக்கின்ற தேவராகிய பெரியவராகிய அவர் மாணிக்க வாசகர் என்ன செய்தாராம், அந்த பரியின் மேல் வந்து அருள் செய்த திருவருளை இவர் தூய திருவாய் மலரால் சொல் செய்தார். சிவபெருமான் அருளிய அந்த அருள் நலன்களை திருவாசகம் என்ற நூலால் இவர் தெரிவிக்கிறார். அதை பார்க்கும்போது நமக்கு சிவபிரகாசர் திருஞான சமுதாயத்தை சொல்வது முதல் பார்த்து 4 மணி மாலை அப்படின்னு சொல்லுவாருன்னா, திருஞான சம்பந்தருக்கு உமாதேவியார் பால் கொடுத்தார், சிவபெருமான் பால் கொடுத்து இவர் கொடுத்தார், இவர் சாப்பிட்டு சேர்த்து விடுறது இல்லையா, நாமெல்லாம் பால் குடிச்சா சேர்த்து போகுது. நாவால் மறித்து என் செவியருதாய் வார்த்தைகிறான், நாவால் மறித்து அதாவது நாக்கிலேயே தடுத்துட்டாரானது, சிவபெருமான் கொடுத்த பாலானது உயிர்களுக்கு உதவி செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, தனிப்பட்ட அந்த சம்பந்தன் என்ற அந்த ஆன்மாவுக்கு போகக்கூடாது என்று நாவால் மறித்து என் செவி அமுதாய் வார்த்தைகிறான். இந்த உலகிலே உள்ள உயிர்களெல்லாம் செவியின் மூலமாக திருவாசகம் என்ற நூலை பெறுவதற்கு துணை செய்த பெருமான். ஆகவே நாம் வாழ்வது நம்ம குடும்பத்துக்கு கட்டாயம் பயன்படணும், அது மாத்திரம் இல்லாம சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பயன்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் அவருடைய வாழ்வினுடைய தன்மை இருக்கும். பல பேர் பிறக்கிறார்கள், பிறகு நல்லா சம்பாதிக்கிறார்கள், பிறகு இறந்து போகிறார்கள். ஆனால் அவர்கள் இருக்கும்போது அந்த பேர் பேசுறாங்க, அது திருவிதம் மூவா சொல்வார், விளம்பரம் என்பதற்கும் புகழ் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. விளம்பரம் வேறு, புகழ் வேறு. விளம்பரம் என்பது நாமே செலவு செய்து ஒரு பேச்சாளர் மேடை பேச்சாளருக்கு 100 கைத்தறி ஆளை போட்டாங்கண்ணா, ஆனா அவருக்கு முகம் ரொம்ப கடுமையா போச்சா, ஏனென்றால் 101 மாலைக்கு 101 ஆடைக்கு ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காரு. 101 ஆடைக்கு இவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, யாரோ ஒருத்தன் ஏமாத்தார். அது விளம்பரம். புகழ் என்பது திருவள்ளுவர் சொல்கின்ற முறையிலே இல்வாழ்க்கை வாழ்ந்து பிறகு துறவர நிலையிலே நிலையாமை, துறவு, மெய்யுணவர், அபாவர்த்தல் இவற்றை கடைபிடித்து ஊழின் தன்மையை உணர்ந்து பிறகு வென்று வாழ்வது. ஆகவே அப்படி செய்தோம்னா நாம் விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தானாக அந்த பேர் நிற்கும். ஆகவேதான் அந்த நால்வர் பெருமக்கள் என்ன விளம்பரம் செய்தாங்க, அவர்கள் பேரை நாம் இன்னும் ஏன் சொல்றோம். ஆகவே உலக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்கு தன்னுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டு பிறகு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் செய்தோம்னா அவ்வாறுதான் நம்முடைய பெரியவர்கள் வாழ்ந்தார்கள். அடைக்கல பத்து என்று வரும்போது அந்த கலம் என்றால் பாத்திரம், அடைக்கலத்துல கலம் என்பது பாத்திரம். அப்போ அடைக்கலம் என்பது நம்மையே நாம் ஒப்பு கொடுப்பது, அந்த பாத்திரம் என்று வரும்போது அடைக்கலம் வரும்போது அருமையாக எழுதுறாரு என்று, அது ஒற்றி கலம் என்று பாத்திரத்திலேயே ஒற்றி வைத்து கலம் செய்ய கொடுத்தார். சுந்தர பாடுறாங்க ஒற்றியூர் என்று, ஒற்றின்னா அது நம்ம ஒரு 3 லட்சம் ஒரு வீட்டுக்கு ஒத்தி வச்சு வாடகை இருந்து பிறகு 3 லட்சம் கொடுத்தா திருப்பி அவர் வீட்டுக்கு போயிடும், அது மாதிரி இல்லையா வந்து நம்முடைய அந்த ஆன்மாவானது ஒற்றி கரம் என்று, இன்னொன்று வித்து கரம் என்று, வித்து கொடுக்கறது பொருளும் இல்லை. நீங்க மெடிக்கல் படித்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஆன்மா உடம்பினுடைய அந்த மதிப்பு எவ்வளவு என்று. சாதாரணமா ஒவ்வொரு நாளும் ஒரு 7-8 கம்ள தண்ணி கொடுத்ததுன்னா நமக்கு அந்த சிறுநீர் பிரச்சனை வராது. ஆனால் அது வந்துவிட்டால் நீங்க டயாலிசிஸ் செய்யும் போது அது படாத பாடு, உடம்புக்கு பாடு, செலவும் அது ஒரு வாரத்துக்கு எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கும், அந்த வாரத்துக்கே 5,000-6,000 மார்க். ஆகவே இந்த உடம்பு நீங்க பார்த்தீங்கன்னா இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் நீங்க பணக்கணக்கிலே பார்த்தால் எவ்வளவு ஆகும் சொல்லவே முடியாது. ஆகவே விற்றுக்கலன் என்று ஒற்றிக்கலமும் கிடையாது, ஏன்னா அது ஒத்தி வாங்கி இருக்கிறது இல்லை, வித்து கலமும் கிடையாது, பிறகு இடைக்கலமும் கிடையாது. இடைக்கலம் வந்தேன்

சொல்லும்போது கூட அவங்க பிரபக்தி மார்க்கம் சொல்லுவாங்க. வைஷ்ணவத்துல சரணாகதி என்று சொல்வத பிரபக்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த பிரபக்தி மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, பிரபக்தி பிரபக்தி பிரபக்தி அவங்க வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இருக்கும் போது பிரபக்தி பக்தி பக்தின்னு சொன்னா அது வர்ணாசிரம தர்மத்தை ஒட்டியது. அவங்க பக்தி அதை கொண்டு வந்துட்டாங்க. வைஷ்ணவத்துல பக்தின்னு சொன்னா வர்ணாசிரம தர்மத்தை ஒட்டியதுன்னா சூத்திர வேதம் படிக்கூடாது, அது படிக்கிறதுக்கு இவனுக்கு உரிமை கிடையாது. அது பல வகையா இருக்கு. ஆனா அவன் வைணவன் ஆயிட்டான்னா பிரபக்தி கடைபிடிக்கலாம். இந்த பிரபக்தியில வரும்போது இறைவன் திருவருள் ஒன்றுதான் அடிப்படை, அது நிர்கேதக கிருபான். கிருபான்னா கிரேஸ், நாம சைவத்திலும் சொல்றதுதான். இந்த கிருபா என்பது அது கிரேஸ் அருள். அந்த அருள் எப்படி வருது, சைவத்தை எப்படி உடக்கணும்? அருள் என்பது எங்களுடைய வாங்க தொப்புன்னு வந்துருது இல்லை. குடும்ப வாழ்க்கை ஒழுங்காக அன்போடு வாழ்ந்தால் அன்புதான் அருளாக பரிணமிக்கிறது. சொல்லும்போது அது எங்கிருந்தோ வந்து இல்லை. அருள் என்னும் அன்பின் குழவி திருக்குறள். அருள் என்னும் அன்பின் குழவின்னா அன்புதான் அருளாக மாறுகிறது. தொடர்பு பற்றி செய்தால் அன்பு. தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்ணீர் விட்டா அது அன்பு. முன்னத்தி தெரியாதவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கண்ணீர் விட்டா அது அருள். அன்பே அருளாகும். ஆகவே அருள் தான் அன்பு என்பதுதான் அருளாக மாறுகிறது. ஆகவே அந்த தொடர்பு பற்றி செய்கின்ற அன்பிலிருந்து ஆரம்பித்து தொடர்பில்லாமல் செய்கின்ற அருள், அதுதான் இறைவன் அருள். சைவத்தில் நம்ம சொல்றோம், வைணவத்திலையும் அந்த நிர்கேதக கிருபான்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் அடிப்படையில ஒரு வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடுன்னா, இறைவன் அவதாரம் எடுக்கிறான். அவதாரம்னா இறங்கி வருதுன்னு அர்த்தம். அவதார் இறங்கி வருதுன்னு அர்த்தம். அது 10 அவதாரம் மாத்திரம் இல்லையா. நீங்க வேலுக்குடி கிருஷ்ணன் பேசுறாரு பாருங்க, அது கேட்டீங்கன்னா அது நல்ல அவர் சைவத்தையும் மறுத்தி பேசுறார். அதனால அது நம்ம கேட்க வேண்டியதுதான். பரமசிவனார்னு சொல்லுவாருங்க, பரமசிவனார்னு சொல்லுவார். சிவம்னு சொல்றது இல்லை. அப்போ அது அப்படி இருக்கவங்க வைணவத்துல நம்முடைய மாப்பாவே வந்து 4000 திவ்ய பரமத்தை வெளியிட்டவர். சைவத்திலையும் பரந்த மனப்பான்மை உண்டு, வைணவத்தில் அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. ஆனா சில பேர் கொஞ்சம் அத்திபுத்த மாதிரி பரந்த மனப்பான்மை இவங்களா இருக்காங்க. ஏன்னா அரிசின்னு சொல்ல மாட்டாங்க. அரிசி வந்துருக்கு இல்லையா, அந்த சீ சிவனுக்கு இருக்கா ஒரு காலம் அதுக்கு வேற பேர் எடுத்துப்பாங்க. இவங்க வைஷ்ணவ பரிபாட்டியில அரிசின்னு சொல்ல மாட்டாங்க. மறந்தும் புறந்தோழார் அப்படி ஒரு இன்னும் இருக்காங்க. அதுல நீர்கேத்துக்க கிருபா, நீர்கேத்து கேத்துதான் காரணம். ஆமா, அருணகிரிநாதருக்கு ரெண்டுமே பழக்கம். அருணகிரிநாதருக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, அவரு வைணவத்தை பற்றி பாதி பாட்டு திருப்புகள்ல அவர் திருமாற சொல்லி அப்படிப்பட்ட திருமாருக்கு மருமகன் என்று பார்க்க முடிகிறார். பாதி பாட்டு பாதி சம்பந்தர்கள் அப்படித்தானே, சம்பந்தர்கள் திருவிழா அந்த விநாயகர் பற்றி பாடினாலும் சிவபெருமான் மகன் தான் பாடுவார் வந்து. அப்ப முருகன் பார்த்தாலும் நம் செந்தில் மேலே

0: மனாளுக்கு அதுதான் வருவார். ஆகவே அதுதான் இப்ப நிர்ஹேதுக கிருபா என்பது ஆரம்பி சொல்றது. நாமும் அப்படிதான். அதுவே சரணாகதின்னு சொல்லும்போது பெருமானுடைய திருவருளுக்கு இணையாக ஒன்றை கொள்ளக்கூடாது, அதான் அங்க ஒரு முக்கியமான கருத்து. பெருமானுடைய திருவருளுக்கு இணையாக ஒன்றை கொள்ளக்கூடாது. திருவருள் தான் அது ஒன்லி மீன்ஸ், அதுதான் ஒரே வழி. அதற்கு இணையாக நீங்க ஒரு சொன்னீங்கன்னா அது பெருமானுடைய திருவருளையே அவமதித்ததாக ஆகும், அது அவமதிக்க கூடாது. அது கூட சொல்லுவாங்க பெரிய வந்து அந்த சில சமயத்துல பெருமாளையும் நம்பி ஒன்னையும் நம்பினா பெருமாளை புதுசா நம்புறதா. அது சில பேர் சொல்லலாம் வந்து பவுடர் ஜாகிரதை வச்சு போன வரணும்னே திருவள்ளுவர் இடத்துல இப்படிதான் வருவார். இருந்தாலும் அங்க நீர்கிழக்கு கிருபான்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம அடைக்கலம்ன்றதும் ஏறக்குறைய அப்படிதான். ஆனா அவதாரத்தை கொள்வது அது அடிப்படையான வேறுபாடு. சைவத்துல அவதாரம் என்பது கிடையாது. வைணவத்துல அதுக்கு அவர் ராமானுஜர் சொல்லும்போது ஒரு அரசன் போறான், தன்னுடைய மந்திரிகளோட போறான், அவருடைய குழந்தை திணையிலிருந்து கேழுதுன்னா மந்திரியை நீ போ, நீ காப்பாற்ற சொல்ல மாட்டான், அர்த்தாவும் உழுவனா. அவர் ராமானுஜர் சொல்ல உதாரணம், தன்னுடைய குழந்தையானது சிறுமையிலிருந்து கீழே விழுதுன்னு சொன்னா மந்திரிகள்லாம் இருந்தாலும் மந்திரியே நீ போ. அவன் அது சதையாடு அவன் போவான். அது மாதிரி பெருமாள் வந்து என்ன செய்யறாருன்னா அவரே அவதாரம் இருக்கிறார், அது மாதிரி அவன் உழைக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு பார்வை பேதம் தான். வேற அதுல கைபற்று நாங்க ஏறக்குறைய ஒண்ணுதான், ஏறக்குறைய ஒண்ணுதான். அந்த அவதாரம் என்ற கொள்கையை இங்க நம்ம கொள்ள மாட்டோம். இல்ல முதல்ல இல்ல அது சொல்றதுன்னா இல்ல அங்கேயும் வந்து ஆன்மாவோடு அடைந்து பிறகு பரமாத்மாவோடு இணையதுதான். முதல்ல அந்த உடம்ப ஆன்மாவோடு நாம சொல்ற மாதிரிதாங்க. அந்த பாதஞானம் பசுஞானம் பதிஞானம் நாம சொல்றதே அவங்க வேற டெக்னிக் வேற டெக்னிக் சொல்றாங்க. வந்து நம்ம சொல்றதும் சொல்றாங்க. அது அவர்களும் இது வச்சிருக்கிற முறையா இருந்து அதை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்லுவாரு. அதுதான் தனியா தான் பேசணும். இப்போ அது பேசணும். இப்போ ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சுடுற என்ன, வைணவர்கள் பருமையாக சொல்வார். அந்த பருமைன்னு சொன்னா அது மோட்சம் இதெல்லாம் வந்து அது விரஜா நதி இருக்கு அதை தாண்டிதான் போகணும் வரணும்னா பருமையா சொல்வார்கள். சைவர்கள் அதை உண்மையாக சொல்வார்கள். திருப்பாவைக்கும் திருகும்பாவைக்கும் என்ன வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம், திருப்பாவை அந்த காலத்துக்கு போவது, திருகும்பாவை அந்த காலத்து இறைவனை இந்த காலத்துக்கு கொண்டு வருவது. திருப்பாவை அந்த காலத்துக்கு போய் அந்த கோபியர்கள் மாறி இருக்கிறது. திருவம்பாவையானது எற்றைக்கும் திருவருளையும் ஆகவே அந்த காலத்திலே பெற்ற அனுபவத்தை எந்த காலத்துக்கும் கொண்டு வருவதோடு கூட இந்த காலத்துக்கு கொண்டு வருது. அது ஒரு முக்கியமான வேறுபாடு. என்ன நமக்கு மன்னிச்சுக்கணும், அதிகமாக நம்ம அதை பேச முடியாது. பிறகு அந்த அடைக்கலம் வரும்போது நீங்க திருநீல கண்டர் அந்த ஓட்டை பெருமான் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ காப்பாற்றுவேன்னு சொன்னாரு. ஆனா காப்பாற்றாத போது அவர் என்ன சொன்னாரு, அவர் ரொம்ப பிரட்டுறாரு. ஆகவே அவர் என்ன தெரிஞ்சுன்னா தம்மிடம் கொடுக்கப்பட்ட பொருளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது பாதுகாக்காம போனா அது பெரிய குற்றம். ஆமா, ஆகவே தம்மிடம் கொடுக்கப்பட்ட பொருளை அதே மாதிரி ஆரம்ப அளவில் என்ன செய்யறாங்க, அந்த 70 அந்த வேளாளர்கள் அந்த ஒருவனுக்கு உயிர் கொடுக்க முடியல, அந்த நீதி வந்து அவன் கொல்லப்படுகின்றார். ஆகவே அந்த அடைக்கலம் கொடுக்க முடியாததுனாலே 70 வேளாளர்களும் உயிர் கொடுத்தார்கள். அதெல்லாம் அடைக்கலம் தான். பிறகு அந்த குதிரையின் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் குறுக்கும் மச்சத்தார்னு அதிலே அடைக்கலம் வருது. திருமணம் பண்ணி கொடுப்பதும் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் குதுக்கும் மச்சத்தார். ஆகவே அது திருமணம் கொடுப்பதும் ஒரு வகையில் அடைக்கலம் தான் என்று அந்த வகையில் பார்த்து நமக்கு பக்குவ நிர்ணயம் என்று அதுக்கு குறிப்பிட கொடுக்குறாங்க. அந்த அணைக்கலை பத்தி என்பதற்கு பக்குவ நிர்ணயம் என்பது தலைப்பா கொடுக்குறாங்க. அந்த பக்குவ நிர்ணயம் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் கேட்டா, அடைக்கலம் என்பது பொருளை கொடுப்பது மாத்திரம் இல்லை, தன்னையே அடைக்கலமாக கொடுத்தல், கஞ்சம் புகுதல் தொடர்ந்தியா தன்னையே அடைக்கலமாக கொடுத்தல். ஆகவே தன்னை அடைக்கலமாக கொடுக்கின்ற அந்த தன்மையிலே எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் இறைவனுக்கு அடிமையும் உடைமையும் ஆகும். உயிர்கள் அடிமை, பொருள்கள் உடைமை. அதுல திருஞான போது சொல்வார், தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார். இந்த தன் என்ற சொல்லானது ரொம்ப அழகான சொல். தன் என்பது சில இடங்களில் ஆன்மாவை குறிக்கும், சில இடங்களில் தன் கடன் அடியேனையும் தாங்குதல். அந்த தனி யாரை குறிக்குது? தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்திகளுக்கு இறைவனை குறிக்கிறது. ஆகவே அந்த மங்கையர்கரசையில் கூட வந்து ஒரு பாட்டில் அந்த குலச்சடையார் தன் அப்படின்னு சொல்றாரு. தன் புகழியை சொல்றாரு, முதல்ல புரிஞ்சு எனக்கு விளக்கம். அதாவது தன் என்று சொல்லானது இறைவனை குறிக்கும். அது மாதிரி தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் என்று எழுதும் போது தன் என்றால் இறைவனை குறிக்கிறது. இறைவனுக்கு எல்லா உயிர்களும் அடிமை, எல்லா பொருளும் உடைமை. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வது ஒரு காலகட்டத்தில் தான். இறைவன் தான் நம்மை காப்பாற்றி விடுகிறான்னு நாம சொல்றோம். ஆனா அதனுடைய முழுமையாக புரிந்து கொள்வது ஒரு காலகட்டத்தில் தான். அது உதாரணம் சொல்ல நான் விளக்கம் பொதுவாக உண்டு. எங்க அம்மா எனக்கு உதவி செய்தார்கள் நான் சொல்றேன். இதை வந்து கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லலாம் வந்து அவர் சொன்னார்கள் சொன்னாகவே நான் சொன்னேன் அப்படின்னு. இன்னொன்று, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அதை வளர்ப்பதற்கு படாத பாடுபட்டு அதுக்கு பிறகு எங்க அம்மா எனக்கு உதவி செய்தார்கள் சொல்லும் போது முன்ன சொல்றதுக்கு இது வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரிதான் இறைவன் தான் எல்லாருக்கும் அடிப்படை என்று ஆன்மீக அனுபவம் முழுமையாக உணர்வதற்கு முன்பு சொல்லுதல், ஆன்மீக அனுபவம் பெற்ற பிறகு சொல்லுதல். உண்மையிலேயே அம்மா எவ்வளவு உதவி செய்தார்கள் என்பது வெறும் பேச்சு இல்லாது உணர்ந்து சொல்வது. அது மாதிரிதான் இறைவனே எல்லாருக்கும் அடிப்படை என்று உணர்தல், அதுதான் பக்குவம். அது பக்குவமுடையவர்களுக்கு தான் அது நிகழும். அந்த பக்குவம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நிகழும். ஆகவேதான் இதை பக்குவ நிர்ணயம் என்று கூறுகிறார்கள் என்று நம்ம பார்த்துட்டு பிறகு நம்ம இது தலைப்பு அது அடிப்படை தான் வந்து. ஆகவே அந்த வைணவத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு வச்சு இப்ப நம்ம பாட்டுக்கு போயிடலாம். செழுக்கமல திரளனின் சேவடி சேர்த்து சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர் யான் வாவியேன் புழுக்களுடை புன் புறம்பை பொல்லா கல்வி ஞானமிதா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலன். இங்கே உடையாய் வந்து பாருங்க, உடையவனே. இந்த உடையாய் என்ற சொல் ஈசன் என்ற சொல்லுக்கு இணையான தலைப்பம். எந்த ஈசன் எந்தெருமான் சொல்லும்போது தலைவன், அது உடையவன் என்று ரொம்ப அழகான தமிழ் சொல். வைணவர்களும் சாமான்கள் உடையவன் சொல்லுவாங்க. அந்த உடையவன் என்பது நமக்கு இறைவன் தான் உண்மையாக உடையவன். ஈசாவாசியம் இதன் சர்வம் என்று அந்த பாட்டில் இறைவன் எல்லா இடத்திலும் வசிக்கிறான், ஈசன் வசிக்கிறான். அவன் தான் உண்மையான முதலாளி, அவன் தான் உண்மையான முதலாளின்னு சொல்லும்போது 23 முருகத்தெரு என்ற ஒரு இடம் இருக்கு. அதுக்கு ரெண்டு முதலாளிகள் இருக்க முடியுமா? ரெண்டு முதலாளி தான் அது எதோ தப்பு, ரெண்டு பேருக்கு முதலாளிகள் அர்த்தம். அப்போ இறைவன் தான் உண்மையான முதலாளின்னு சொன்னா நாம் தர்மகர்த்தாக்கள், நாம் முதலாளி இல்லை. ஒரு இடத்துக்கு ரெண்டு கைக்கு ஓனர் இருக்க முடியாது இல்லையா. ஆகவே ஒரு இடத்துக்கு இறைவன் தான் உண்மையான முதலாளின்னு சொன்னா நாம் முதலாளி கிடையாது. அந்த பொருளை பின்னால் வருகின்ற சந்ததிக்கு ஒழுங்காக காப்பாற்றி கொடுக்க வேண்டிய கடமையுடைய தர்ம கர்த்தா. ஆகவே அங்கே உடையா என்று சொன்னால் அனைத்தையும் உடையவனே உன் அடைக்கலம். நான் எப்படிப்பட்டவன் சொல்லும்போது புழுக்கனுடைய புன் குரம்பை, அந்த குரம்பைனா உடம்பு, குரம்பை தான் உடம்பு. அவன் எப்படிப்பட்ட உடம்பு, புழு உள்ளே நெருங்கிருக்கிறது, வெளியே தெரியாது, நல்ல அழகா வந்து தென்று பூசி போர் கூடியிருக்கிறது. புழுக்கன் உடை புன் குரம்பை உண்மையானது. ஒரு வகையில இது இறைவன் அருளை பெறுவதற்கு வாயு திருமுறை சொல்லி அப்படியும் பார்க்கணும். வந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு அதுவும் நமக்கு உடம்பை வந்து அது ஜெயினர்கள் இன்னும் சில பேர்லாம் வந்து அது ரொம்ப மோசமா பேசும் அப்படி இல்லை. ஆனால் அவர் தன்மையை புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் சொல்றதாதான் இல்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவான். இல்லாதது என்று இருப்பது நிலையானது என்று எண்ணார். இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், அதற்குள்ளே அதை பயன்படுத்தக்கூடாது. புழுக்கன் உடை புன் குரம்பை பொருளா கல்வி ஞானமில்லான். என்னுடைய கல்வியானது அறிவை பெற்று பிறகு ஒழுக்கத்திலே முடிய வேண்டும். ஆனால் அறிவை பெற்று ஒழுக்கத்தில் முடியாத கல்வி, ஆகவே பொல்லா கல்வி. ஆகவே அந்த ஞானம், அந்த ஞானம் அதுவும் பொல்லா ஞானம் தான். நம்மாழ்வாரும் காடுவார்கள் வந்து விவேகத்தும் சொல்வார். நீங்க நம்மாழ்வாருக்கும் அங்க மாணிக்க வாசகருக்கும் ஒற்றுமை ரொம்ப நீங்க படித்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அந்த அந்த பெருமாள் திருமாள் என்ற பேர் எடுத்தீங்கன்னா அது சிவபெருமானுக்கு அதே புரியும். நம்மாழ்வார் பார்க்கல அந்த பெருமாளை குறிக்கின்ற சொல்லு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சிவபெருமானுக்கு புரியும். ஏறக்குறைய அந்த திருவாசனம் அப்படிதான் இருக்கும். அந்த சிவபெருமான் என்ற பெருமையை எடுத்துக்கிட்டோம்னா சில இடங்கள்ல வந்து திருமாலும் செஞ்சறியான் அறியாத பரமன் வரும்போது அதுக்கு வந்து வேற எதுவும் இல்லை, பணத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு இறைவரை அடைய முடியாதுன்னு அர்த்தம். திருமாலன்னு சொன்னா யாரு, லட்சுமிக்கு புருஷன். ஆகவே பிரம்மனா யாரு, கல்விக்கு புருஷன். ஆகவே வெறும் கல்வியினாலே திருமலை அடைய முடியாது, வெறும் செல்வத்தால் அடைய முடியாது. ஆனா திருவள்ளுவர் இருக்கும்போது செல்வமே திருவள்ளுவர் பெறுவதற்கு உதவி செய்யும். திருவள்ளுவர் இருக்கும்போது அந்த செல்வமே அந்த படிப்பே கல்வியே திருவள்ளுவர் பெறுவதற்கு உதவி செய்யும். செழுக்க மரம்னா செழும் கமரம். அந்த செழும் கமரம்னா அங்கே ஒற்று இறக்கி செழுக்கமரம் திரளனா நீ தேவடி சேர்ந்து இறைவன் தேவடி. ஏன் அது தேவடின்னு சொன்னா தேவ செம்ம தேவடி பலரும் செம்மல் உள்ள பொழுது திருவிழாக்களே வருது. தேவடி பலரும் செம்மல் உள்ள பொழுது அது மாதிரி பன்னெண்டாம் பத்துல திருநாள அந்த ஆணவ மரத்தை நீக்குகின்ற சேவடி. செம்மலம் நோந்தாள் கரல் கொட்ட அம்மலம் கிடி. ஆகவே செழுக்கமலம் திரளன என் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்தை அடியர் உடன் போயினர். பழுத்த மனத்தை அடியர் உடன் போயினர். இந்த திருமாசம் முழுவதுமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா பெருமான் இவருக்கு குருந்த மரங்களே ஆட்சி கொடுக்கிறார். அவருக்கு அருளை அருளை கொடுத்து நீ பிறகு வான் சொல்லியிருக்கார். அந்த குருந்த மரங்களே இவர் கூட இருந்த பெரியவங்கள்லாம் போயிட்டாங்களே மேல போயிட்டாங்க. இவரு சில்லையில் பொதுவில் வருகை போயிட்டார். அதுதான் வந்து இவரு ஒரு குழந்தை அழுகிற மாதிரி அழுவார். திருவாசத்தை புரிஞ்சுக்கணும்னா ஒரு குழந்தை அம்மா வந்து அம்மா அம்மா அம்மான்னு பல தடவை நச்சரிக்கை பாருங்க அப்படிதான் இருக்கும். அவங்கெல்லாம் போயிட்டாங்க இல்லையா, என்னுடைய பாவம் என்ன கருத்துது, ஆகவே எப்படியாவது நான் வரணும், விடக்கூடாது. ஏன் என்ன விட்டேன், என்னமா தனியா வரணும்னு விடக்கூடாது. அதான் இங்க அழுத்த மனத்து அடியர் உடன் போயினர். எனக்கு அருள் செய்த போது உடல் இருந்தவங்கெல்லாம் உடனே போயிட்டாங்க. ஆனா என்ன மாத்திரம் நீ இல்லையில் பொதுவில் வருக என நீ விட்டுட்ட. ஏன்னா நமக்கு திருவாசகம் கிடைக்க வேண்டும் என்ற கருணையினாலே விட்டார். அதுதான் அதுக்கு கூட இவரும் போயிருந்தாருன்னா திருவாசகம் அது கிடைச்சிருக்காரு. ஆகவே இந்த உலகமானது உலக மக்கள் திருவாசகத்தை பெற வேண்டும் என்ற பரம கருணையினாலே குருந்த மரங்களிலே அருளை கொடுக்கும்போது அந்த மீதியார்கள் போக நீ இருந்து வான்னு சொல்றார். அதான் படித்த மனசு அறியர் உடன் போயினர், உடனே போயிட்டாங்க. யான் பாவியேன், அவர்கள் கூட செல்வதற்கு என்னுடைய பாவமானது தடுக்கிறது. யான் பாவியேன், புழுக்களுடை புன் குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனம். இந்த மனமானது அழுக்காயிருக்கு. இந்த உலகத்திலேயே முக்கியமாக அறம் தான், மனத்துக்கள் மாதிரிதாவில் அனைத்து அறம். ஆனா அந்த அறத்தை தடுப்பது எது? அழுக்காறு அவால் எப்படி இன்னாச்சு. ஆகவே அந்த அழுக்கு மனத்து உடையவனாக நான் இருக்கிறேன். அந்த அழுக்கு மனத்து அறியேன் உடையாய் உன் அடைக்கலமே. ஆகவே உடையவனே உன்னுடைய அடைக்கலமாக இருக்கிறேன். அடைக்கலம்னு சொன்னா இந்த இடத்துல முழுமையாக உனக்கு என்னை கொடுத்து விட்டேன், முழுமையாக என்னை உனக்கு கொடுத்து விட்டேன்.
1: அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீட்சை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: நிர்வாண தீட்சை பிரதான தினத்தன்று செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் கர்மாக்கள். முந்தைய தினம் சிஷ்ய ஸ்வாப விதியானது சொல்லப்பட்டது. எனவே இந்த நிர்வாண தீட்சை தொடக்கத்திலேயே முந்தைய தினம் குருவிற்கும் சிஷ்யனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சொப்னங்களை ஆலோசனை செய்து பரீட்சை செய்து அந்த சொப்னமானது சுபஸ்வப்னமா அசுபஸ்வப்னமா என்பதை ஆராய்ந்து அந்த சொப்னம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் சொப்னத்தினுடைய தன்மையையும் நன்கு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே குறிப்பிடுகிறார். அதுபோல் நிஸ்வாச காரிகையில் இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களை மூல ஸ்லோகங்களை நமக்கு அருளியிருக்கிறார் அகோர சிவாச்சாரியார். அந்த தீக்ஷா சமயம் தீட்சை என்ற சம்ஸ்காரம் மிகவும் ஒரு பெரிய சம்ஸ்காரம். உயிராகிய ஆத்மாவிற்கு அந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு சம்ஸ்காரம், ஒரு பெரிய சம்ஸ்காரமாக நீளமான ஒரு சம்ஸ்காரமாக இருக்கக்கூடிய தீர்க்கமான சம்ஸ்காரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த தீட்சையை செய்யும் பொழுது ஹோம குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியினால் சிஷ்யனுக்கு சிரமம் ஏற்படலாம். அதுபோல் அவன் மிகவும் தளர்ச்சி பெற்றவனாக ஆகிவிடலாம். அவனுக்கு கண்டம் காய்ந்ததாக கண்ட சோஷம் ஏற்பட்டதாக ஆகிவிடலாம். அவன் தாகத்தினால் பிடிக்கப்பட்டவனாக சமயத்தில் சில சமயத்தில் மயக்க நிலையும் கூட அடையலாம். எனவே இது போன்ற சிரமங்களால் சிஷ்யன் தவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவ்வாறு தவித்தால் இந்த தீட்சையானது சரியான பயனை தராது. தேன ஆர்த்தகா ந லபேத் லக்ஷ்யம் மந்திர தத்துவம் பசோரபி. எனவே இந்த நிலையெல்லாம் எந்த சிஷ்யனுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலையில் அந்த சிஷ்யனுக்கு யாகசாலையில் இருக்கக்கூடிய அந்த சிஷ்யனுக்கு உரிய அன்னத்தினை அவனுக்கு கொடுத்து அவனை உணவு உண்ணும்படி செய்து அதன் பின்பு தீட்சையை தொடர வேண்டும். ஹவிஷ்ய போஜனம் கிருத்வா கிருதக்ஷீர பரிப்ளுதம். அதுபோல் நெய் பால் போன்றவற்றால் அந்த அன்னத்தை தூய்மையான சுத்தாண்ணத்தை பிசைந்து அவனை உணவு உண்ணும்படி செய்து பாயசம் வா ச புக்துவாத்து தத்தோ தீக்ஷாம் சமாரபேத். அவன் பாயசம் போன்றவற்றை அருந்தி அதன் பின்பு தீட்சையை செய்விக்க வேண்டும் என்று சில சௌகரிய விஷயங்களை ஆரம்பத்தில் குறிப்பிடுகிறார். அத பிராத சமுத்தாய என்று மறுநாள் காலை எழுந்து ஸ்நானம் போன்றவற்றையெல்லாம் செய்து தனது இரண்டு சந்தியாவந்தனத்தை எல்லாம் செய்து மாத்தியான்மிக சந்தியாவந்தனம் பிராத சந்தியாவந்தனம் என்ற இரண்டு சந்தியாவந்தனங்களையும் முடித்து தனது நித்திய கர்மானுஷ்டானங்கள் சிவபூஜை போன்ற அனைத்தையும் முடித்து சிஷ்யனை கூப்பிட்டு அவனுக்கு எந்த ஸ்வப்னம் ஏற்பட்டது என்று அவனை கேட்டு திருஷ்ட ஸ்ருதாதிஷு மத்தியாது சுபாசுபப்பிரதம் பாவிகம் நிர்தாரிய. அவனால் அவன் ஸ்வப்னத்தில் பார்த்த விஷயங்கள் ஸ்வப்னத்தில் கேட்ட விஷயங்கள் இது போன்றவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு அதில் எந்த எந்த விஷயங்கள் சுபத்தை தரக்கூடியவை எவை அசுபத்தை தரக்கூடியவை என்று நிர்தாரணம் செய்து சுபஸ்வப்னமாக இருந்தால் அந்த சொப்னத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆமோதிக்க வேண்டும். அசுபமாக இருந்தால் அதற்கான சாந்தியை செய்ய வேண்டும். அதில் சொப்னத்தில் தயிர், நெய், மாம்சம் இது போன்றவற்றையெல்லாம் கொண்டு ஒரு விவகாரம் ஏற்பட்டால் அந்த சொப்னமானது விசேஷமான சொப்னம். அதுபோல் யானையின் மேல் ஆரோகணம் செய்தல் இது சிறந்தது. வெள்ள வஸ்திரங்களால் அவகுண்டனம் செய்யப்பட்டிருப்பது நிந்தியா. சுவாவயவச்சேதா மஷி கர்தமலேபனம் தைலாபியங்கா அந்தகூபாதி பதனஞ்ச ந பிரசஸ்யதே. அதுபோல் தனது அவயவங்களை வெட்டி கொள்ளுதல், மஷி என்று கருமையினை தனது சரீரத்தில் பூசிக்கொள்ளுதல், சேற்றினை பூசிக்கொள்ளுதல், தைலாபியங்கம் எண்ணெய் தேய்த்து கொள்ளுதல் போன்ற கனவு காணுதல், அதுபோல் அந்தகூபமாகிய பாழும் கிணறில் விழுதல் இது போன்ற சொப்னங்கள் எல்லாம் சிறந்தவை அல்ல என்று சுருக்கமாக சொப்னங்களை பற்றிய விவரங்களை கொடுத்து அந்த அசுபஸ்வப்னமாக இருந்தால் பிராயஷ்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதேபோல் இந்த சொப்னமானது இரவினுடைய முடிவில் ஏற்பட்டால் அதற்கான பிராயஷ்சித்தமாக 1000 ஆகுதியும், இரவினுடைய மையத்தில் ஏற்பட்டால் அதன் பாதியாக 500 ஆகுதியும், இரவனுடைய தொடக்கத்தில் ஏற்பட்டால் குறைந்த பட்சம் 100 ஆகுதி செய்தால் போதும் என்று குறிப்பிடுகிறார். சிஷ்யனுக்கு ஏற்பட்டது போலவே தனக்கும் சொப்னம் ஏற்பட்டதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் 2 மடங்கு அஸ்திரமந்திரத்தால் ஆகுதி செய்ய வேண்டும். எனவே அஸ்திரமந்திரத்தினால் ஆகுதி செய்வதன் வாயிலாக சொப்ன தோஷமானது விளக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக குறிப்பிடுகிறார். ஏனெனில் எடுத்த எடுப்பிலேயே சொப்ன சாந்தியானது செய்ய முடியாது. அக்னிகாரிய சந்தர்ப்பத்தில் இந்த சொப்ன சாந்தியை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து யாகமந்தபத்துக்குள் பிரவேசம் செய்து சூரிய பூஜை முதற்கொண்டு பூதசுத்தி வரை எல்லா பூஜைகளையும் செய்து கொண்டு பூதசுத்தி பிரகரணத்தில் அத்வன்யாசம் செய்யும் பொழுது இது நிர்வாண தீட்சையாக இருக்கிறபடியால் அத்வாக்களை சோத்திய அத்வாக்களாக நியாசம் செய்து சிவஹஸ்த பர்யந்தம் அனைத்து சம்ஸ்காரங்களையும் தனக்கு செய்து கொண்டு வாஸ்து பிரம்ம பூஜை, மகாலட்சுமி, இதன் பின்பு யாகேஸ்வர யாகவர்தனி பூஜை, இந்திராதி தச திக்பாலகர்களின் பூஜை, கணபதி, சப்தகுரு, தனது இஷ்டலிங்க பூஜை, ஆத்மார்த்த பூஜையை இந்த இடத்திலேயும் செய்யலாம் என்று தெரிகிறது. தனது ஸ்வேஷ்டலிங்க பூஜையை செய்து அதன் பின்பு மண்டலேஸ்வரருக்கு பூஜை செய்து அக்னி குண்டத்தில் ஹோமத்தினை ஆரம்பித்து சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்து முன்பு சொன்னது போலவே தர்ப்பண தீபனங்களை எல்லாம் செய்து துஸ்வப்ன சாந்திம் விதாய, துஸ்வப்னத்திற்கான சாந்தியை அஸ்திரமந்திரத்தால் அந்த சொப்னத்திற்கு தகுந்தாற்போல, சொப்ன காலத்திற்கு தகுந்தாற்போல, தனக்கு என்றால் 2 மடங்கு, சிஷ்யனுக்கு 1 மடங்கு என்ற கணக்கில் சாந்தியை செய்து பூர்வவத்து கிருத மந்திர தர்ப்பண தீபனகம், முன்பு செய்தது போலவே தர்ப்பண தீபனங்களை எல்லாம் செய்து கர்த்தரியும் சதுசம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் சம்பாத்திய, அந்த பாஷசூத்திரத்தை அறுப்பதற்கான கத்தரிக்கோள் அதனுக்கு சதுசம்ஸ்காரங்களை செய்து சம்பாத ஹோமம் செய்து முன்பு முந்தைய நாள் செய்தது போலவே சிஷ்ய பிரவேசம் முதற்கொண்டு நாடிசந்தானம் சம்பாத ஹோம பர்யந்தம் சமய தீட்சையில் செய்தது போலவே அனைத்தையும் செய்விக்க வேண்டும். எனவே விசேஷ தீட்சை தொடர்பான சம்ஸ்காரங்கள் இன்றைய தினம் இங்கு தேவையில்லை என்பது தெரிகிறது. அதன் பின்பு வன்ஹிஸ்தம் அபியர்ச்சிய அர்ச்சாபயித்வா, வன்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சிஷ்யனது கைகளால் பூஜிக்கும்படி செய்து தானும் பூஜை செய்து கடத்தில் இருக்கக்கூடிய யாகேஸ்வர யாகவர்தனிகளை பிரார்த்தனை செய்து அவர்களின் அனுமதி பெற்று முந்தைய தினம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஷசூத்திரத்தை எடுத்து வரும்படி செய்து அந்த சிஷ்யனை தனது முந்தைய தினம் செய்தது போலவே தனது வலது புறத்தில் நிற்கும்படி செய்து அவரது சரீரத்தில் நியாசங்கள் கலையினால் நியாசங்களை நியஸ்த சோத்யாத்வதி தேகசிய, அந்த கலைகளை சோத்திய அத்வாக்களாக சோதிக்க தகுந்த அத்வாக்களாக பாவித்து அவைகளை நியாசம் செய்து சம்ஹிதா மந்திரங்களால் சகலீகரணம் சிஷ்யனுக்கு சகலீகரணத்தை செய்வித்து சிஷ்யனுடைய சிகா பிரதேசத்தில் முந்தைய தினத்தில் கட்டியது போலவே மூலமந்திரத்தை சொல்லி அந்த பாஷசூத்திரத்தை கட்டி முந்தைய தினம் செய்தது போலவே பாஷசூத்திரத்தை தொங்கவிட வேண்டும். அடுத்து சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அத பசோஹோ அனுகிரகம் கரோமி இது விஜாபிய, தாங்கள் சொன்னது போலவே பசுவாகிய இந்த உயிருக்கு இந்த சிஷ்யனுக்கு தீட்சையின் வாயிலாக அனுகிரகம் செய்ய முற்படுகிறேன் என்று பிரார்த்தித்து சிவாத அனுஜாம் ஆசாதய ஆசாத்திய சிவபிரமான் அனுமதி அளித்ததாக பாவித்து ஆத்ம தேக வன்னி மண்டல கும்ப சிஷ்யேஷு சோத்யம் அத்வானம் பராத்வனஹ அபி வியாபகம் விலோக்கிய. அடுத்து வியாபகமாக இந்த சோத்ய அத்வாக்கள் இந்த யாகசாலையை எங்கும் வியாபித்து இருப்பதாக பாவிக்க வேண்டும். தனது சரீரம் ஆத்மதேக வன்னியாகிய நெருப்பில் இருக்கக்கூடிய சிவபெருமான், மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், கும்பத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், சிஷ்யனின் உயிரில் இருக்கக்கூடிய சிவபெருமான். ஆத்மதேக வன்னி மண்டல கும்ப சிஷ்யேஷு சோத்யம் அத்வானம் பராத்வனஹ அபி வியாபகம் விலோக்கிய. இந்த அத்வாவானது பராத்வாவாகிய சுத்தாத்வாவை காட்டிலும் வியாபகமாக எங்கும் வியாபித்ததாக இப்பொழுது சோத்ய அத்வாவை தியானிக்க வேண்டும். ஏனெனில் எல்லா இடத்திலேயும் சோத்யமாக அத்வாக்கள் இருந்தால்தான் அவற்றையெல்லாம் நாம் சுத்தம் செய்ய முடியும் என்பதற்காக பராத்வனோபி வியாபகம் விலோக்கிய. அனேன அந்யோன்ய சந்தான நிமித்தம் மூலேன சதம் ஜுகுயாத். இந்த ஐந்து இடங்களிலேயும் தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்வாக்கள், நெருப்பு வன்னிகுண்டத்தில் இருக்கக்கூடிய அத்வா, அதுபோல் மண்டலம் கும்பம் சிஷ்யம் என்ற ஐந்து இடங்களிலேயும் இருக்கக்கூடிய சோத்ய அத்வாக்களுக்கு பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 100 முறை ஆகுதி செய்து பூர்ணாகுதியை செய்விக்க வேண்டும். இவைகள் வரை இதுவரை இந்த நிர்வாண தீட்சம் தொடர்பான இந்த பூர்வ கிரியைகள் எல்லாம் நிறைவு பெற்றன. அடுத்து முக்கியமாக இப்பொழுது நிர்வாண தீட்சையினுடைய பிரதான சம்ஸ்காரங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த சூத்திரத்தில் முந்தைய தினம் சிஷ்யனது சரீரத்திலிருந்து அனைத்தையும், சரீரம் தொடர்பான எல்லா பாஷங்களையும் சரீரத்திலிருந்து நாம் சூத்திரத்தில் சேர்ப்பித்து விட்டோம். இப்பொழுது ஒவ்வொரு சூத்திரத்தில் ஐந்து இடத்தில் நாம் அடையாளங்களை செய்து கிரந்தி கல்பனம் ஐந்து இடங்களில் முடிச்சு போடப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த ஒவ்வொரு இடத்திலேயும் உதாரணமாக கால் முதல் கால் முட்டி வரை இருக்கக்கூடிய அந்த சூத்திரத்தில் நிவர்த்தி கலை என்ற கலை திகழ்கிறது. அந்த கலைக்கு உட்பட்டு பல மந்திரங்கள், வர்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள் என்று அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. இப்பொழுது அந்த ஒவ்வொரு கலை தொடர்பான முந்தைய தினம் பூஜை செய்த அனைத்தையும் நிதானமாக பாவித்து நிதானமாக அவற்றையெல்லாம் அவலோகனம் செய்ய வேண்டும். அதன் பின்பு அந்த கலையில் இருக்கக்கூடிய பல புவனங்களில் இருக்கக்கூடிய 14 விதமான யோனிபேதங்கள், 14 விதமான உயிர்கள் பிறக்கக்கூடிய ஒரு யோனிகள், அவைகளில் இந்த உயிரானது ஒரே சமயத்தில் பிறந்ததாக பாவித்து பிறந்து திளைத்ததாக பாவிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கலை, நேற்று பூஜை செய்யும் பொழுது சிருஷ்டி கிரமத்தில் சாந்தி தீதா, சாந்தி, வித்யா, பிரதிஷ்டா, நிவிருத்தி என்று அந்த சிருஷ்டி கிரமத்தில் பூஜையானது செய்யப்பட்டது, சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் பிரதான தினத்தில் சம்ஹார கிரமத்தில் நிவிருத்திகலா, பிரதிஷ்டாகலா, வித்யாகலா, சாந்திகலா, சாந்தி தீதகலா என்ற முறையில் கீழிருந்து மேலாக ஒவ்வொரு கலையாக சுத்தம் செய்து கொண்டு போகிறார். அதில் முதலில் ஓம் ஹாம் ஆதார சக்தகே நமஹ, இந்த ஐந்து கலைகள் விஷயத்திலேயும் இந்த கிரியாக்கிரமங்கள் ஒரே மாதிரிதான் திகழ்கின்றன. எனவே முதலில் அந்த குண்டத்தில் ஆதார சக்தியை பூஜை செய்விக்க வேண்டும். அதன் பின்பு அந்த ஆதார சக்தியை பூஜை செய்த பின்பு அந்த ஆதார சக்தி சன்னிதானம் ஆக வேண்டும் என்பதற்காக 3 சன்னிதானத்தின் பொருட்டு 3 ஆகுதியை தர வேண்டும். அதன் பின்பு சிஷ்ய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூத்திரம் பாஷசூத்திரம், அந்த பாஷசூத்திரம் சிஷ்ய சரீரத்தை காட்டிலேயும் பின்னமாக இருப்பதாக தியானிக்காமல் சிஷ்ய சரீரமயமாகவே அந்த பாச சூத்திரம் இருப்பதாக பாவித்து அதனுடைய முட்டியின் அடிப்பிரதேசத்தில் அந்த நிவிருத்தி கலை இருக்கக்கூடிய இடத்தில் அந்த நிவிருத்தி கலையை இவர் தியானிக்க வேண்டும். அவ்வாறு அந்த நிவிருத்தி கலையை தியானிக்கும் பொழுது ஓம் ஹலாம் நிவிருத்தி கலாஜய நமஹா என்று நிவிருத்தி கலையையும், ஓம் ஹாம் பிருத்வி தத்வாஜனமஹா என்று முந்தைய தினம் சொன்னது போலவே அந்த நிவிருத்தி கலைக்கு உட்பட்டு இத்தனை தத்துவங்கள் திகழ்கின்றன, இத்தனை புவனங்கள் இருக்கின்றன, இத்தனை வர்ணங்கள், இத்தனை பதங்கள், இத்தனை மந்திரங்கள், அங்கு இருக்கக்கூடிய பீஜ மந்திரங்கள், அங்கு இருக்கக்கூடிய நாடிகள், அங்கு இருக்கக்கூடிய பிராணன்கள், இந்திரியம், விஷயங்கள், குணங்கள், வர்ணங்கள், மண்டலம், அங்கு இருக்கக்கூடிய அவஸ்தை, அங்கு இருக்கக்கூடிய காரணேஸ்வரன் ஆகிய அனைத்தையும் நிதானமாக நமோந்தமான மந்திரங்களை உச்சரித்து அதை நிதானமாக ஆச்சாரியரானவர் தியானிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நிவிருத்தி கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய புவனங்கள், பலவிதமான புவனங்கள், எல்லா புவனங்களிலேயும் 14 விதமான யோனிகள் இருப்பதாக, அதாவது மிருகங்கள், பட்சிகள், பசுக்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய ஜந்துக்கள், தாவரம் நிலைத்து நிற்கக்கூடிய மரங்கள் போன்றவை, அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள், பிசாசுகள், இராட்சசர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ஐந்திரர்கள், சௌமியர்கள், பிராஜேஸ்வரர்கள், அதுபோல் பிராமணர்கள் என்று 14 விதமான யோனி பேதங்கள். அந்த யோனி பேதங்களையும் தியானித்து இவற்றோடு கூடியிருப்பதாக அந்த நிவர்த்தி கலையை தியானிக்க வேண்டும். இப்பொழுது ஆச்சாரியர் சிஷ்யனது வாஸ்தவமான சரீரத்தோடு அபின்னமாக இருப்பதாக சூத்திர சரீரத்தை பாஷசூத்திரத்தை பாவித்து அந்த பாஷசூத்திரத்தை இவ்வாறெல்லாம் இருப்பதாக பாவித்து கொண்டிருக்கிறார். அதன் பின்பு உங்களாம் நிவர்த்திகளாஜய நமகா என்று அந்த முட்டியின் அடியில் இருக்கக்கூடிய சூத்திரத்தில் புஷ்பத்தினால் தாடனம் செய்கிறார். இரண்டாவது நிவர்த்திகளாஜய ஸ்வாஹா என்று அங்குஷ முத்திரையினால் இப்பொழுது அந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய நிவர்த்திகளை தொடர்பான அத்தனை விஷயங்களையும் அத்துணை அம்சங்களையும் ஆச்சாரியர் இந்த கிரமத்தில் எடுத்துக்கொண்டு குண்டத்தில் சேர்ப்பிக்க இருக்கிறார் என்பது இனி நடக்க இருக்கக்கூடிய செயல். உங்களாம் நிவர்த்திகளாஜய நமகா என்று அங்குஷ முத்திரையினால் பூரக்கத்தினால் அந்த நிவர்த்திகளை ஆகர்ஷணம் செய்து ஓம் ஹ்லாம் ஹாம் ஹௌம் நிவர்த்திகளாஜய ஹும்பட் என்று சம்ஹார முத்திரையால் ஓம் ஹௌம் ஹாம் ஹ்லாம் ஹாம் ஹௌம் என்று முதலில் ஹௌம், அடுத்தது ஹிருதய பீஜம், மத்தியில் நிவர்த்தி கலையினுடைய பீஜம், அதன் பின்பு மறுபடியும் ஹிருதய பீஜம், அதன் பின்பு மறுபடியும் ஹௌங்காரம் என்ற நிலையில் என்ற கிரமத்தில் அந்த மந்திரத்தை உச்சரித்து சம்ஹார முத்திரையால் அந்த கும்பகத்தினால் நிவர்த்தி கலையை சங்கிரஹிய கும்பகம் செய்து கொண்டே அந்த நிவர்த்தி கலையை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் ஹாம் ஹ்லாம் ஹ்லாம் நிவர்த்தி கலாஜய நமஹா என்று ரேச்சகம் செய்து கொண்டு உத்பவ முத்திரையாகிய சிருஷ்டி முத்திரையினால் குண்டத்தில் ஏற்கனவே பூஜிக்கப்பட்ட ஆதார சக்தியில் இந்த நிவர்த்தி கலையை வரும்படி செய்விக்கிறார். இப்பொழுது முந்தைய தினம் சிஷ்யன் சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு நிவர்த்தி கலை சாங்கோபாங்கமாக வந்தது. சாங்கோபாங்கமாக இருக்கக்கூடிய நிவர்த்திகளை இப்பொழுது குண்டத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிவர்த்திகளாஜாம் ஆதார ரூபிணியாம் நிவேசயேத் ஓம் ஹாம் ஹ்லாம் ஹாம் நிவர்த்திகளாஜய நமஹா இதி சம்பூஜ்ய, அங்கு இருக்கக்கூடிய நிவர்த்திகளையை பூஜை செய்து அதற்கு அர்க்யம் கொடுத்து சுவாகாந்த மந்திரத்தால் அதற்கு சந்நிதானத்தின் பொருட்டு சந்நிதியின் பொருட்டு 3 ஆகுதியை கொடுத்து பாஷத்ரயம் மலகரம மாயாரூபம் இப்பொழுது நிவர்த்திகளை எங்கு இருக்கிறது, சிஷ்யன் தொடர்பான நிவர்த்திகளை சாங்கோபாங்கமான நிவர்த்திகளை பல அம்சங்களை உள்ளடக்க இருக்கக்கூடிய நிவர்த்திகளை எங்கு இருக்கிறது என்றால் குண்டத்தில் இருக்கிறது. அந்த குண்டத்தில் அந்த சிஷ்யன் தொடர்பான ஆணவ கர்ம மாயா பாஷங்களும் இருக்கின்றன. அந்த 3 பாஷங்கள் இப்பொழுது அந்த சிஷ்யனுக்கு தேவையான போகத்திற்கு உரிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியத நிலையில் 3 பாஷங்கள் இருப்பதாக பாவிக்க வேண்டும். போக்திருத்துவ போக சரீராதி ஜனகம் பாவயேது. அந்த 3 பாஷங்களும் இந்த ஆத்மாவிற்கு சிஷ்யனுடைய உயிருக்கு போக்திருத்வம் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக்கியத்தை இருக்கக்கூடிய தன்மையையும் அதுபோல் போகங்களையும் அதுபோல் போகத்தை அனுபவித்திற்கு உரிய அனுபவிப்பதற்கு உரிய சரீரம் போன்றவற்றையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக 3 பாஷங்கள் இருப்பதாக பாவிக்க வேண்டும். இந்த நிலையில் இவற்றையெல்லாம் செய்விப்பதற்காக அந்த நிவர்த்தி கலைக்கு அதிபதியாக காரணேஸ்வரராக திகழக்கூடிய பிரம்மாவினை ஆவாகனம் செய்து பூஜை செய்து அவருக்கு சன்னிதான ஆகுதி கொடுத்து அவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். போ பிரம்மன்னு தவாதிகாரேஸ்மின்னு முமுக்ஷும் திக்ஷயாமியகம் பாவ்யம் துவயா அனுகூலேன பரமேஷ நியோகதா. இந்த பிரம்மாவிற்கு உட்பட்டதாக அந்த நிவர்த்தி கலை இருக்கிறது. போ பிரம்மாவே, இந்த சிஷ்யனானவன் புபுக்ஷுவாகவோ அல்லது முமுக்ஷுவாகவோ திகழ்கிறார், பரமேஸ்வரனது ஆணையின் பேரில் தங்களது ஆணைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிவர்த்தி கலையில் இந்த சிஷ்யனுக்கு நான் தீட்சை செய்விக்கிறேன், இந்த நிவர்த்தி கலையிலிருந்து அவர் விடுபட்டவராக நான் ஆக்கப் போகிறேன், எனவே இதற்கு அனுகூலமாக தாங்கள் திகழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பிரம்மம்ஸ் தவ பிரம்மன்னு தவ அதிகாரேஸ்மின்னு முமுக்ஷும் தீட்சையாம்யகம், முமுக்ஷுவாக இருந்தால் மோட்சத்தை விரும்புபவராக இருந்தால் முமுக்ஷு என்றும் போகத்தை விரும்புபவராக இருந்தால் புபுக்ஷு என்றும் சொல்லிக்கொள்ள வேண்டும். முமுக்ஷும் தீட்சையாம்யகம் பாவ்யம் துவயா அனுகூலேன பரமேஷ நியோகதா இது சிவாஜ்யாம் சம்ஸ்ராவயேது. இவ்வாறு எல்லா கலைகளும் அதாவது நிவர்த்தி கலை தொடர்பான அனைத்து அத்வாக்களும் குண்டத்தில் இப்பொழுது வந்துவிட்டன. அங்கு நிவர்த்தி கலை தொடர்பான ஆணவ கர்ம மாயா பாசங்கள் இந்த சிஷ்யனுடைய சரீரத்திற்கு எல்லா விதமான போக்கியத்திற்கு தகுந்த அனைத்தையும் கொடுப்பதற்கு சன்னத்தமாக திகழ்கின்றன. நிவர்த்தி கலைக்கே உரிய பிரம்மாவானவர் அனுகூலமாக திகழ இருக்கிறார். இந்த சமயத்தில் அந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய ஸ்தாவரம் முதலிய யோனிகள் அனந்தா சங்கல்பிய 14 விதமான யோனிகள், அந்த 14 விதமான யோனிகளும் பலவிதமாக அதாவது பல எண்ணிக்கை கொண்டவளாக ஆகின்றன. தாவராதி யோனிகி அனந்தா சங்கல்பிய ஸ்தாவரம் என்றால் லட்சம் விதமான ஸ்தாவரங்கள், பல கோடி கணக்கில் மனிதர்கள், பல கோடி கணக்கில் பிசாசுகள் என்று அந்த 14 யோனிகளும் அனந்தா சங்கல்பிய பல எண்ணிக்கை கொண்டவர்களாக திகழ்கின்றன. அந்த எல்லா யோனிகளையும் வியாபித்து வாகீஸ்வரி சக்தியானவள் திகழ்கிறாள். அதாவது யோனி என்பது அந்தந்த உயிர்கள் பிறப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த பெண் தன்மையை வாய்ந்தவர்கள் எல்லாம், வாய்ந்த பொருட்கள் எல்லாம் யோனி என்று சொல்லப்படுகின்றன. எனவே அந்த எல்லா யோனிகளையும் வாகீஸ்வரி என்ற பரமேஸ்வரி வியாபித்து இருக்கிறாள். அந்த பரமேஸ்வரி அனுராகம் கொண்டவளாக, ஆசை கொண்டவளாக திகழ்கிறாள். அந்த வாகீஸ்வர்யை நமஹ என்று வாகீஸ்வரியை ஆவாகனம் செய்து பூஜை செய்து சன்னிதானத்திற்காக 3 ஆகுதிகளை கொடுத்து இந்த வாகீஸ்வரியை க்ஷோபணம் செய்வதற்காக வாகீஸ்வரராகிய பரமேஸ்வரனை பூஜை செய்து சர்வ யோனி க்ஷோபகம் தியாத்வா எல்லா யோனிகளையும், அது தாவர யோனியாக இருந்தாலும் மிருகயோனி, பக்ஷியோனி, பசுயோனி, சரீசபயோனி என்று 14 விதமான யோனிகளையும் க்ஷோபணம் செய்யக்கூடியவராக வாகீஸ்வரர் திகழ்வதாக பாவனை செய்து 5 வக்திரங்கள், 4 புஜங்களோடு கூடிய வாகீஸ்வரரை தியானம் செய்து அவரை ஆவாகனம் செய்து பூஜை செய்து சன்னிதானத்திற்கான ஆகுதியை கொடுத்து அவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். போ பகவானே, பரமேஸ்வரனே, வாகீஸ்வரரே, இந்த பசுவிற்கு அனுகிரகம் செய்வதற்காக தாங்கள் இங்கு எழுந்துள்ள வேண்டும். சந்நிதிபவதம் பகவந்தௌ பசோஹோ அனுகிரகாய சந்நிதிபவதம், தாங்கள் இருவரும், வாகீஸ்வரி வாகீஸ்வரர் ஆகிய தாங்கள் இருவரும் இங்கு திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்து சிஷ்யனை அஸ்திரமந்திரத்தால் இப்பொழுது சிஷ்யன் சரீரம் தொடர்பான நிவர்த்திகளை போன்ற அனைத்தும் குண்டத்தில் இருக்கின்றன. சிஷ்யன் பிறப்பதற்கு தகுந்தாற்போல் அந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய 14 விதமான யோனிகள், 14 விதமான யோனிகளும் பல எண்ணிக்கைகளோடு கூட இப்பொழுது தயாராக திகழ்கின்றன. அந்த எல்லா யோனியின் வடிவமாகவும் வாகீஸ்வரரும் வாகீஸ்வரியும், யோனியை க்ஷோபணம் செய்யக்கூடியவராக வாகீஸ்வரரும் திகழும் காரணத்தினால் சிஷ்யனது ஆத்மாவினை அந்த ஒரே சமயத்தில் அந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய எல்லா யோனியிலேயும் வாகீஸ்வரரின் வாயிலாக நாம் சேர்ப்பிக்கப் போகிறோம். சிஷ்யம் அஸ்திரேன சம்ப்ரோக்ஷ்ய புரோக்ஷணை செய்து ஓம் ஹஹ ஹும்பட் இந்த மந்திரத்தால் சிஷ்யனது ஹிருதய பிரதேசத்தில் புஷ்பத்தோடு நாராஜ முத்திரையினால் தாடனம் செய்து குருவானவர் ஆச்சாரியரானவர் ரேச்சக பிராணாயாமம் செய்து ரேச்சகத்தின் வாயிலாக சிஷ்யனது பூரகத்தின் வாயிலாக அவனது இடது நாசிகை வாயிலாக உள்ளே சென்று ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும்பட் என்ற மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டா என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் உள்ளே பிரவேசம் செய்வதற்கு வாமா என்ற சக்தி, அதற்குள் கும்பக நிலையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஜேஷ்டா என்ற சக்தி, அடுத்து அந்த ஆத்மாவினை கையில் எடுப்பது, வெளியில் செல்வது போன்றவற்றிற்கெல்லாம் ரௌத்ரி என்ற சக்தி, இவ்வாறாக ஜேஷ்டயா வியோஜ்ய ஜேஷ்டா சக்தியினால் சரீரத்தில் அந்த சூத்திர சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவினை பிரித்து அங்குஷ முத்திரையினால் ரௌத்ரி என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் அதை கையில் எடுத்துக்கொண்டு மூலமந்திரத்தை சொல்லி சிஷ்யனது துவாதசாந்தம் வரை அந்த ஆத்மாவினை எடுத்து கொண்டு சென்று திருநாகர பிந்து ரூபம் அந்த புல்லினுடைய நுனியில் இருக்கக்கூடிய ஜலத்திவிலை போன்று இருக்கக்கூடியதாக ஜீவனை சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதாக உயிரை பாவனை செய்து அதனை மறுபடியும் சம்ஹார முத்திரையினால் அங்கிருந்து கீழே கொண்டு வந்து தான் பூரகம் செய்து கொண்டு தனது ஹிருதயத்தில் அந்த ஆத்மாவினை சேர்த்து மறுபடியும் கும்பகம் செய்து மூலமந்திரத்தை சொல்லி ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மநய நமஹ என்று சொல்லி முன்பு செய்தது போலவே பிரம்மா முதலிய காரணேஸ்வரர்களை தியாகம் செய்து துவாதசாந்தம் வரை ஆத்மாவினை சிஷ்யனது ஆத்மாவினை கொண்டு சென்று மறுபடியும் அங்கிருந்து கையில் எடுத்து கொண்டு முன்பு சொன்னது போலவே வலது நாசிக்கையின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து குண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யோனிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வாகீஸ்வரியின் கர்ப்பத்தில் வாகீஸ்வரர் சம்யோகபூர்வகமாக வாகீஸ்வரர் அந்த கர்ப்பத்தில் வைப்பதாக வைத்துவிட வேண்டும். வாமயா வாமா மந்திரத்தினால் உத்பவ முத்திரையை கொண்டு ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மநயன மகா இதி சர்வ யோனிஷு எல்லா யோனிகளிலேயும் அனந்தமான வடிவம் தாங்கி 14 விதமாக திகழக்கூடிய எல்லா யோனிகளிலேயும் அநேக வியக்தி ரூபேன ஆத்மனஹா யுகபத்து சம்யோகம் கிருத்வா, எல்லா யோனிகளிலேயும் இந்த உயிரானது ஒரே சமயத்தில் பிறந்ததாக, ஒரே சமயத்தில் சேர்ந்ததாக பாவிக்க வேண்டும். மூலேன சம்பூஜ்ய ஆகுதித்ரயம் தேவம். அடுத்து அவர்களை மூலமந்திரத்தால் பூஜித்து மூன்று முறை ஆகுதி கொடுத்து அடுத்து இந்த இருவரையும் பிரார்த்தனை செய்கிறார் பகவன்னு, முக்கியமாக யாகேஸ்வரரை பகவன்னு. அஸ்ய ஆத்மனஹா சர்வாசு யோனிஷு யுகபத்து சம்யோகம் குரு குரு. வாகீஸ்வரரே, தங்களது அருளால் இந்த உயிரானது நிவிற்த்தி கலையில் இருக்கக்கூடிய எல்லா யோனிகளிலேயும் ஒரே சமயத்தில் எல்லா கர்ப்பத்திலேயும் சேர்ந்ததாக செய்விக்க வேண்டும், அதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ததக இப்பொழுது உயிரானது நிவிற்த்தி கலையில் இருக்கக்கூடிய 14 விதமாகவும் பல எண்ணிக்கை கொண்டதாகவும் இருக்கக்கூடிய நிவிற்த்தி கலையில் எத்தனை யோனிகள் இருக்கின்றனவோ அத்தனை யோனிகளிலேயும் அந்த கர்ப்பத்தில் ஆத்மாவானது பல வடிவம் தாங்கி திகழ்வதாக தாத்பரியம் தெரிகிறது. ததா சர்வ கர்ப்ப நிஷ்பத்தையே மூலேன ஆகுதி திரயம் தத்வா. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரானது அனைத்து கர்ப்பங்களிலிருந்தும் வெளியே பிறக்க வேண்டும் என்பதற்காக மூன்று ஆகுதி கொடுத்து பரமேஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கர்ப்பத்திலிருந்து இந்த உயிர் ஒரே சமயத்தில் எல்லா கர்ப்பங்களிலிருந்தும் வெளியே வர வேண்டும் என்று பிரார்த்தித்து அதன் பிறகு அது பிறக்க வேண்டும் என்பதற்காக மூன்று முறை ஆகுதி செய்து பரமேஸ்வரனிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஆகுதி செய்ய வேண்டும், பரமேஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆகுதி பிரார்த்தனை என்ற முறையில் இந்த சம்ஸ்காரமானது அமைந்திருக்கிறது. அந்த பரமேஸ்வரனிடத்தில் இந்த கர்ப்பத்திலிருந்து ஜனிக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து அதன் பிறகு ஜனித்த பிறகு உடனே எல்லா போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் குழந்தைகளுக்கு கிடையாது. எனவே எல்லா போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சரீரத்தினுடைய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பகவானை பிரார்த்திக்க வேண்டும். ததா அதிகாரார்த்தம் சர்வ சரீரானாம் யுகபது விருத்தியும் சம்பாவிய. அனைத்து யோனிகளில், 14 யோனிகளில் இருக்கக்கூடிய பல எண்ணிக்கைகளில் இருக்கக்கூடிய இந்த எல்லா சரீரமும் ஒரே சமயத்தில் போகத்தை அனுபவிப்பதற்கான நிலையை அடைந்ததாக பாவித்து போக நிஷ்பத்தகே வாபிகூப பிரபாதி லௌகிகம் பிராகாகாமிச்ச கர்மேகஸ்தம் சர்வ யோனி சரீரேஷு போகதாயகம் கர்மார்ஜனம் ச பாவயித்வா. இந்த போகம் போக்ய பொருள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக எல்லா கர்மாக்களும் இந்த உயிரானது ஆத்மாவானது பல பிறப்பில் செய்திருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களும் இதே சமயத்தில் கர்ம பலனை தருவதற்காக சித்தமாக இருப்பதாக பாவனை செய்து சர்வ யோனி சரீரேஷு போகதாயகம் அதுபோல் கர்மார்ஜனம் ச பாவயித்வா அந்த சரீரத்தின் வாயிலாக பல கர்மாக்களை இந்த உயிரானது பல கர்மாக்களை செய்ததாக பாவனை செய்து மூலேன ஆகுதித்ரயம் தேவ். இப்பொழுது பழைய கர்மாவோடு மட்டுமல்லாமல் புதிதாக அந்தந்த யோனிகளில் புதிய கர்மாக்களை எல்லாம் சேர்த்ததாக பாவிக்க வேண்டும். மூலேன ஆகுதித்ரயம் ஜுஹுயாத் பகவன் அஸ்ய ஆத்மனஹா நானா போகதாஜகம் கர்மார்ஜனம் ச குரு குரு இது விஜாப்பிய. இப்பொழுது இந்த ஆத்மா பல போகங்களை அனுபவித்து மேலும் பல கர்மாக்களை ஈட்டியதாக திகழ்கிறது. ததனு தேசகால சரீர விஷயபேதேன நானாரூபம் பிராகாகாமி கர்மவாசனா ஜனிதம் போக்திருத்வ லிங்கினி ஆத்மனி சுகதுக்க வேதனாத்மகம் போகம் சஞ்சிந்திய. இந்த நிலையில் இந்த போகமானது பல ரூபமாக திகழ்கிறது. தேசகால சரீர விஷயபேதேன நானாரூபம். தேசத்திற்கு தகுந்தாற்போல் தேசபேதத்தால் போகம் வேறுபடுகிறது. காலத்திற்கு தகுந்தாற்போல் போகம் வேறுபடுகிறது. சரீரத்திற்கு தகுந்தாற்போல் போகம் வேறுபடுகிறது. விஷயத்திற்கு தகுந்தாற்போல் போகமானது வேறுபடுகிறது. இவ்வாறு பல ரூபமாக இருக்கக்கூடியது போகம். அதுபோல் பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா போன்ற கர்மாக்களின் வாசனையினால் உண்டானதாக போகம் திகழ்கிறது. இந்த போகமானது போக்தாவாகிய போக்திருத்வ லிங்கினி ஆத்மனி போக்திருத்வம் என்ற அடையாளத்தை உடைய இந்த உயிரிடத்தில் சுகம் துக்கம் வேதனை அறிந்து கொள்ளுதல் போன்ற வடிவம் தாங்கி இந்த போகம் இருப்பதாக தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு அதன் பொருட்டு மூலேன ஆகுதித்ரயம் ஜுகுயாத் மூன்று ஆகுதிகளை கொடுத்து பகவன் அஸ்ய ஆத்மனஹ சர்வத்ர போக நிஷ்பத்தியும் குரு குரு. இவ்வாறாக இந்த போக்தாவாக திகழக்கூடிய உயிரானது பலவிதமான போகங்கள் தேசத்திற்கு தகுந்தாற்போல் காலத்திற்கு தகுந்தாற்போல் சரீரத்திற்கு 14 விதமான யோனிகள் பலவிதமான சரீரங்கள் அந்த சரீரத்திற்கு தகுந்தாற்போல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கு ஒரு புழுவிற்கு வேற ஒரு விஷயம் அதுபோல் ஒரு மரத்திற்கும் விஷயம் வேறு, ஒரு மனிதனின் விஷயம் வேறு. எனவே யோனிக்கு தகுந்தாற்போல் விஷயம் மாறுபடுகிறது, அந்த விஷயத்திற்கு தகுந்தாற்போல் போகம் மாறுபடுகிறது. எல்லா போகத்தையும் போகத்திலேயும் திளைத்ததாக பாவிக்க வேண்டும். அதற்காக பகவானிடத்தில் பிரார்த்தனை, பகவன் அஸ்யாத்மனஹ சர்வத்ர போக நிஷ்பத்தியம் குரு குரு இது விஜ்ஞாபயேது. இதன் நடுவில் நாம் பிராமணனாக இருக்கக்கூடிய பட்சத்தில், ஒரு பிராமணனாக சிஷ்யன் பிராமணனாக இருக்கக்கூடிய பட்சத்தில், அவன் தான் செய்ய வேண்டிய 40 சம்ஸ்காரங்கள், அந்த 40 சம்ஸ்காரங்களையும் இந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது 40 சம்ஸ்காரங்களையும் அவன் செய்ய வேண்டும். எனவே அதன் பொருட்டு கர்ப்பாதானாதி 40 சம்ஸ்காரங்கள் செய்ததாக பாவனை செய்து அதற்காக ஆகுதி கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அத்தராந்தரே பூலோகே கர்ப்பாதானாதீனு ஆம்னாயோக்தானு சம்ஸ்காரானு சத்வாரிம்சத் ஹிருதாஹிருதா ஆகுதிபிகி திசிர்பிகி திசிர்பிகி ஆபாதயேது. கர்ப்பாதானம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய 40 சம்ஸ்காரங்கள் ஆம்னாயோக்தானு வேதத்தில் சொல்லப்பட்டவை. அந்த சம்ஸ்காரங்களையெல்லாம் செய்ததாக இந்த ஆத்மா ஆக வேண்டும் என்பதற்காக 3 ஆகுதிகளை கொடுத்து அந்த சம்ஸ்காரங்களை செய்த நிலையில் அந்த போகங்களையெல்லாம் அனுபவித்த நிலையை கொண்டு வருவதற்காக சம்ஸ்காரங்களை இவ்வாறு செய்ய வேண்டும். ஏவம் சத்வாரிம்சத்து சம்ஸ்காரான் ஆபாத்திய, அதன் பின்பு தத் பிரதிபந்தம் ஹிருதா ஆகுதித்ரயேன ததைவ நிர்வர்த்தயேது. இந்த 40 சம்ஸ்காரங்களை செய்யும் பொழுது அதற்கு இடையூறாக திகழக்கூடிய கர்மாக்கள், அதற்கு பின்பு இடையூறு செய்யக்கூடியவை, இந்த இடையூறுகளையெல்லாம் 3 ஆகுதி ஹிருதய மந்திரத்தினால் 3 ஆகுதி கொடுத்து இடையூறுகளையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்பு தான் எந்த எல்லா கர்மாக்களையும் செய்து அந்த கர்மாக்களை செய்வதன் வாயிலாக வரக்கூடிய சுகதுக்கம் வேதனை போன்றவற்றையெல்லாம், வேதனா என்றால் தெரிந்து கொள்ளுதல், சுகதுக்க வேதனைகளை இந்த அனுபவிப்பதின் வாயிலாக போக்யேஷு பரம பிரீத்தி ரூபம் லயம் அனுசந்தாய, எல்லாவற்றையும் அனுபவித்து மிகவும் பிரீத்தியான சுகமடைந்த நிலையை அடைந்திருப்பதாக பாவனை செய்து மூலமந்திரத்தால் 3 ஆகுதி செய்து பரமேஸ்வரனிடத்தில் இந்த உயிரானது எல்லா போக்கிய வஸ்துக்களையும் அனுபவித்த பின்பு பரம பிரீத்தியை அடைந்த ஒரு லய நிலையை அடைந்ததாக தாங்கள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மாயா காரிய ஆரம்ப பிரவாக ரூபானாம் ஸ்ரோதசாம் சுத்தையே, இந்த நிவர்த்திகளை தொடர்பான மாயா பாஷம் தொடர்பான எல்லா போக்கியங்களையும் அனுபவித்த பின்பும் கூட அதனுடைய ஒரு பிற்சேர்க்கை போன்று தொடர்ந்து வரக்கூடிய பிரவாகங்கள், அவைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடியவைகள், இவைகளையெல்லாம் சோதனம் செய்வதற்காக ஸ்ரோதசாம் சுத்தகே மூலேன ஆகுதி த்ரயம் தத்வா, 3 மூலமந்திரங்களால் ஆகுதி செய்து அதற்காக பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு சம்ஸ்காரத்தையும் மனதினால் நினைக்க வேண்டும், அதன் பின்பு ஆகுதி கொடுக்க வேண்டும், பரமேஸ்வரனிடத்தில் வாகீஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது முறை. அதுபோல் இந்த இடத்துல பிரார்த்தனை பகவன் அஸ்ய ஆத்மனஹா போக்யேஷு பரம பிரீத்தி ரூபம் லயம் குரு குரு இது பிரார்த்திய, அதன் பின்பு பகவன் அஸ்ய ஆத்மனஹா மாயா காரியாரம்ப பிரவாக ரூப சுத்தி குரு குரு இது விஜாபிய, ஒரு மாயை தொடர்பான காரியம் முடிந்த பின்பும் கூட அதன் தொடர்ச்சியாக மறுபடியும் எந்த காரியமும் முளைக்க கூடாது, எந்த மாயா தொடர்பான எந்த ஒரு பதார்த்தங்களும் எழக்கூடாது என்பதற்காக மறுபடியும் பிரார்த்தனை செய்து போ போக ஹேதோ கர்மணி புக்தேபி புனக தத் அப்பிரசவித்வ ஹேதவே நிவிற்த்தி தத்துவ சுத்தௌ ஹிருதயேன ஆகுதித்ரயம் குறியாத். அதுபோல் போகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மபாஷம், கர்மபாஷத்தை கர்மணி புக்தேபி, நாம் பல பிறப்புகளில் ஒரு கர்மாவை செய்திருக்கிறோம், அந்த கர்மாவின் பயனாக ஒரு பலனானது இந்த ஜென்மாவில் கிடைக்கிறது, அந்த பயனை அனுபவிப்பதற்காக நாம் முற்படுகிறோம், அதன் பின்பு மற்றும் மேலும் ஒரு கர்மாவானது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, எனவே அந்த கர்மாவினை சோதனம் செய்வதற்காக இந்த முயற்சி சம்ஸ்காரம் செய்விக்கப்படுகிறது. அதற்காக போக ஹேதோ கர்மணி புக்தேபி, அதை அனுபவித்த பின்பும் கூட புனக தத் அப்பிரசவித்வ ஹேதவே, மறுபடியும் அதிலிருந்து மேலும் சில கர்மாக்கள் எல்லாம் பயன்கள் எல்லாம் உண்டாக கூடாது என்பதற்காக நிவிற்த்தி தத்துவ சுத்தௌ ஹிருதயேன ஆகுதி த்ரயம் குறியாத். அந்த நிவிற்த்தி கலை பர்யந்தம், நிவிற்த்தி கலையை பர்யந்தம் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் மறுபடியும் எந்தவிதமான பயனும் தரக்கூடாது என்பதற்காக ஹிருதய மந்திரத்தால் 3 ஆகுதி செய்து நிஷ்கிருத்தௌ ஜாத்யாயுர் போக சம்ஸ்காராதி சுத்தியர்த்தம், இந்த எல்லா கர்மாக்களும் தீர்ந்த பின்பு அந்த கர்மாக்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜாதி பேதங்கள், அதுபோல் ஆயுள் பேதங்கள், போக பேதங்கள், இது போன்றவையெல்லாம் சோதனம் செய்ய வேண்டும் என்பதற்காக சகிருதா மூலேன ஆகுதி சதம் தத்வா, ஹாம் என்ற பீஜாட்சரத்தோடு கூடிய மூலமந்திரத்தால் 100 ஆகுதி செய்து பகவன் அஸ்யாத்மனஹ நிஷ்கிருத்யா சர்வகர்மசு சுத்திம் குரு குரு இது பிரார்த்திய. இந்த எல்லா கர்மாவின் தீர்ந்த காரணத்தினால் எல்லா கர்மாக்களும் சுத்தமானதாக, நிவிற்த்தி கலை தொடர்பான எல்லா கர்மாக்களும் சுத்தமானதாக செய் என்று பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்து, போகாபாவே மாயா பாசாத்து, போகங்கள் அனுபவிக்க வேண்டிய பொருள் இல்லாத பொழுது நாம் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். நமக்கு ஓரிடத்தில் காரியம் ஆக வேண்டி இருந்தால், நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குமேயானால் நாம் அந்த இடத்தில் இருக்கிறோம். நமக்கு அந்த இடத்தில் ஆக வேண்டிய காரியம் இல்லை, நாம் அனுபவிக்க வேண்டிய பொருட்கள் எதுவும் இல்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நாம் வெளியே வந்துகிடுகிறோம். இது போலவே நிவிற்த்தி கலையில் இருக்கக்கூடிய கர்மா தொடர்பான எல்லா பயன்களையும் அனுபவித்து தீர்த்து விட்டபடியால் அந்த நிவிற்த்தி கலையிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. போகாபாவே, போகங்கள் இல்லாத காரணத்தினால், மாயா பாஷாத்து, நிவிற்த்தி கலைய தொடர்பான மாயா பாஷத்திலிருந்து பகிஹி நிஷ்கிரமண ரூபம் விஸ்லேஷம் விபாவிய, வெளியே வர வேண்டும். எனவே நிவிற்த்தி கலைய தொடர்பான மாயா பாஷத்திலிருந்து நாம் விடுபடுகிறோம். இதற்கு தான் விஸ்லேஷம், பகிர் நிஷ்கிரமண ரூபம் விஸ்லேஷம். இதற்காக மூலேன ஆகுதி திரயம் தத்வா, மூலமந்திரத்தால் மும்முறை ஆகுதி செய்து பகவானிடத்தில் பிரார்த்தனை, போக்திருத்வ விஷயாசக்தி ரூபம் மல காரியம் விபாவிய, அதுபோல் தத்திரோதானார்த்தம் மூலேன ஆகுதி தசகம் குத்வா, அதுபோல் மலம், மலம் என்றால் ஆணவ மலம், அது போக்திருத்வ விஷய ஆசக்தி ரூபம் மலகாரியம் விபாவிய. அந்த ஆணவ மலத்தினுடைய சுவாவம் என்னவென்றால், போக்தாவாகிய அந்த உயிர், அவனுக்கு அவன் அனுபவிக்க வேண்டிய விஷயம், அந்த விஷயத்தில் இவனை திளைக்கும்படி செய்வதுதான் மலம், ஆணவ மலத்தினுடைய வேலை. போக்திருத்வ விஷய ஆசக்தி ரூபம் மலகாரியம், இதுதான் ஆணவ மலத்தினுடைய காரியம். ஆனால் அந்த ஆணவ மலமானது இந்த நிவிற்த்தி கலையை பொறுத்தவரையில் தனது காரியத்தை உள்ளடக்கி, தனது காரியத்தை செய்யாமல் இருப்பதாக பாவிக்க வேண்டும். தத்திரோதானார்த்தம், மல காரிய திரோதானார்த்தம் மூலேன ஆகுதி தசகம் ஹுத்வா, 10 முறை மூலமந்திரத்தால் ஆகுதி செய்து மலாத்து விஸ்லேஷம் சங்கல்பிய, அந்த நிவிற்த்தி கலை தொடர்பான, நிவிற்த்தி கலையோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆணவ பாஷம், ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டவனாக, அந்த ஆணவ மலம் இவனை பொறுத்தவரையில் எந்த விதமான மல காரியங்களையும் செய்யாது என்று ஏற்பட்டால் அதற்கு விஸ்லேஷம் என்று பெயர். மலத்திலிருந்து இவன் நீங்கிவிட்டான். மலாத்து விஸ்லேஷம் சங்கல்பிய புனக மூலேன ஆகுதி திரயம் ஜுகுயாத். அடுத்து இதற்காக மறுபடியும் மூலமந்திரத்தால் 3 ஆகுதி. கர்மணஹா புக்தஸ்யாபி அத்தியந்தாபாவ ரூபம் விஸ்லேஷம் சம்பாவிய, கர்மா, இந்த நிவிற்த்தி கலையில் இவன் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களெல்லாம் நாம் அனுபவித்து தீர்த்தப்படுகிறால், மறுபடியும் தீர்த்தாலும் கூட மறுபடியும் அந்த கர்மாவானது ஏதோ ஒரு முறையில் பிரசவிக்க கூடாது, ஏதோ ஒரு முறையில் முளைக்க கூடாது என்பதற்காக அந்த நிவிற்த்தி கலையை தொடர்பான ஒரு கர்மாவானது அறவே இல்லை, அப்படி ஒரு கர்மாவே இல்லை என்று அத்தியந்தாபாவத்தை தியானிக்க வேண்டும். இவ்வாறு தியானிப்பதால் நிவிற்த்தி கலைக்கும் இந்த ஆத்மாவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அறவே இல்லாமல் போய்விடுகிறது. விசேஷம் சம்பாவிய மூலேன ஆகுதி திரயம் ஹுத்வா, மும்முறை மூலமந்திரத்தால் ஆகுதி செய்து பகவன்னஸ்யாத்மனஹா மாயா மலகர்ம ரூபஸ்ய பாஷத்ரயஸ்ய விஸ்லேஷம், இவ்வாறாக நிவிற்த்தி கலைய தொடர்பான ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்ற 3 பாஷத்திலிருந்து இவன் விடுபட்டவனாக ஆகிறான் என்று அதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை
3: செய்கிறார். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம், வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: பெருமான் மல்லாக்கப்படுத்துக் கொண்டு அந்த கேழலாய் வேடுவனாய் கடி நாய்கள் சூழ வந்த பெருமான் எங்கள் பெருமான், அவன் தாயாய் முளையை தருவான். அதனால இவ கொடுக்க மாட்டா, இவ கையில இருக்கக்கூடிய அந்த பொற்கிண்ணத்துல அந்த பாலை கறந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த தாய் கொடுத்திருப்பாள். அந்த பொற்கிண்ணத்திலே அந்த பாலை கொடுத்த பிறகு, அதை குடித்த பிறகு அந்த பொற்கிண்ணம் இப்ப யாராவது ஒரு வீட்டுல கிடக்கும், நிச்சயமா அதை கழுவி இருக்க மாட்டாங்க. யாரு சிவபிரகாசர் சொல்றாரு, நிச்சயமா கழுவி இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஞானசம்பந்தர் குடித்த அந்த பொற்கிண்ணம் இருக்கு இல்லையா, அவர் குடித்த அந்த பொற்கிண்ணத்தை கழுவி ஊத்துற அந்த தண்ணியை எனக்கு கொடுக்க சொல்லு, நான் முத்தி பெறுவேன் என்பதாக சொல்லி சோழசைலனே கைலை நாயகனே இடையன தளர் சிற்றிடை உணாமுடையால் எனக்கு வன்புகழி வேந்த அயின்ற கழுமணி பசும்பொற் குளவு பார்க்கிண்ணம் கழுவு நீர் பார்ப்பதற்கு உரையார். அந்த கிண்ணத்தை கழுவி சில வீட்டிலலாம் கழுவுறதுல ரொம்ப வல்லவர்கள், வரவனுக்கு ஒரு இதில் என்ன செஞ்சான்னு கூட அளவுக்கு சுத்தமாக வச்சுருப்பான். பழைய காலத்துல எல்லாம் யாராவது விருந்தாளிங்க வந்துட போகிறாங்கன்னு சொல்லி பாத்திரத்தை முழுமையாக கழுவ மாட்டாங்க.

புறப்பாசுரம். இது ஞானசம்பந்த பெருமான் எழுதிய அந்த திருப்பாசுரமாக இது விளங்குகின்றது நம்முடைய திருமுறையிலே. அப்படி இந்த திருமுறையை வாழ்க அந்தனர் என்பதாக எடுத்து நமக்கு வழிவகுத்து கொடுத்தார் திருஞான சம்பந்த பெருமான். இதற்கு என்ன சிறப்பு என்பதாக சொன்னால், உபதேசம் என்கின்ற நிலையிலே இதை ஒரு உபதேச மொழியாக மந்திரமாக அவர் அமைத்து நாம் எல்லோருக்கும் இதை உபதேசமாக கொடுத்து சென்றிருக்கிறார். ஆகவே இதை நாம் உபதேச மொழியாக மந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தெளிவுபடுத்துவதற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு செய்தி அமைக்கிறார். தென்னவன் வாரன் தானும் சிறபுற தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார்த்தம் திருநீரு பூச பெற்று முன்னைவல் வினையின் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றலாலே. யாருக்கு இதை உபதேசம் செஞ்சார் இதை என்பதாக சொன்னால், இது அந்த பாண்டிய மன்னனுக்கு செய்யப்பெற்ற உபதேசம் இந்த திருப்பாசுரம். ஏன் பாண்டிய மன்னனுக்கு உபதேசம் செய்தார்? அவன் பக்குவமுடைய ஆன்மாவாக ஆனார். அவன் எப்படி பக்குவமானான்? திருஞான சம்பந்தர் கையினாலே திருநீரு பூச பெற்றான். அதுக்கப்புறம் அவன் பக்குவம் வரலன்னு சொன்னா, திருஞான சம்பந்த பெருமான் திருவடி தீண்டிய புல்லும் அது ஏழு ஏழு பிறவியும் நீங்கி அது இறைவன் திருவடியை அடையும். ஆனால் இது திருஞான சம்பந்தர் கையிலே எடுத்து திருநீரு பூச பெற்ற காரணத்தினாலே அந்த திருநீரு என்று சொல்லக்கூடிய அந்த திருநீற்றினை பூச பெற்று முன்னை வல்வினையின் நீங்கி, எத்தனை எத்தனை நாம் பெருமானை பற்றி பேசினாலும் சொன்னாலும் ஒருவருக்கு ஏற வேண்டும், அதிலே நாட்டம் வர வேண்டும் என்பதாக சொன்னால் நல்வினை இருந்தால் மட்டுமே வரும். சிவபெருமானை ஒருவர் வந்து சேர்ந்து அவரை அடைகின்றார் என்பதாக சொன்னால் அது நல்வினையின் பயனாக சிவபுண்ணியத்தின் பயனாகவே விளைகின்றது. சாதாரணமாக அது சிக்காது. நீங்க எத்தனை பேரை வேணா இழுத்து பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டான், எவ்வளவு திருமுறைகளை சொன்னாலும் ஏறாது. என்ன சார் இவ்வளவு சொல்றோம், இவ்வளவு கேட்டாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல வினை. ஆக அந்த முன்னை வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினை தொடர்பு அருந்தால் மட்டுமே சிவ தொடர்பு வரும் என்பதை காட்டுவது இந்த திருப்பாசுரம். ஆக சிவ தொடர்பு வர வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரே சாதனம் திருநீரு பூசுதல் என்பதை காட்டுவது இந்த குறிப்பு. ஆக திருநீரை பூசி பூசி பூசித்தாம் திருநீரை என்பதாக கங்காளன் பூசும் கவச திருநீரு என்று இந்த திருநீற்றினுடைய பெருமையை காட்டி இந்த திருநீற்றினை எல்லோரும் அணிதல் வேண்டும். திருநீற்றினை அணிகின்ற பொழுது எங்கள் நாவுக்கரச பெருமான் சொன்னது போல அணிதல் வேண்டும். சிவாய நமயன திருநீரு அணிதல் என்பதாக அந்த திருநீற்றினை அணிந்தால் வினை நீங்கும். வினை நீங்கினால் சிவ தொடர்பு வரும். சிவ தொடர்பு வந்தால் மலபரிபாகம் இருவினை ஒப்பு எல்லாம் தானாக வரும். இதை நாடி போவதல்ல, தேடி வருவது. ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் முயற்சி செய்து தேடி செல்ல வேண்டாம். திருநீறு அணிந்து திருப்பாசுரத்தை ஓதுங்கள், உமக்கு கிடைக்கும் இந்த முத்தி என்பதாக காட்டுகின்ற ஒரு திறம்தான் இந்த தென்னவன் மாறந்தானும் என்ற அந்த குறிப்பிலே அமைத்தார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படி அமைத்து அதிலே மிக அற்புதமான ஒரு செய்தி, வாழ்த்து வணக்கம் என்ற அனைத்தையும் அந்த திருப்பாசுரத்திலே அமைத்தார். திருப்பாசுரத்தினுடைய சிறப்பு, இது 12 திருப்பாடல்களை உடையது என்பது முதல் சிறப்பு. ரெண்டாவது, அருளாளர்கள் இதை சிவஞானபோதம் 12 சூத்திரங்களுக்கு அடிப்படையான ஆதாரமான பாசுரம் என்பதாக திருமுறையிலே என்பதாக சொன்னால் அது திருப்பாசுரம் இந்த சிவஞானபோதத்திற்கு அடிப்படையாக விளங்கியது. பொது சிறப்பு என்ற இரண்டு நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அமைந்து விளங்குவது. பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று இரண்டாக மூன்று பொருள்களுக்கும் பொது சிறப்பு. பதிக்கு பொது சிறப்பு, பசுவிற்கு பொது இயல்பு சிறப்பு இயல்பு, அதே போல பாசத்திற்கு பொது சிறப்பு என்று இரண்டாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு இந்த முதல் மூன்று பாசுரங்களும் ஒரு யாப்பிலேயும் மற்றைய 9 பாசுரங்களை மற்ற யாப்பிலேயும் அருளி செய்தது பொது சிறப்பு சொரூபம் தடத்தம் என்ற இரண்டையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அமைந்த ஒரே பதிகம் திருஞான சம்பந்தனுடைய பதிகம். 2 யாப்புகளிலே அமைந்த ஒரே பதிகம் திருப்பாசுரம். மீது எந்த பதிகமும் 2 யாப்பிலே, ஒரு யாப்பிலே தான் ஒரு பதிகம் அமையும். 2 யாப்பிலே பொது சிறப்பாக அந்த இயல்பினை காட்டுவதற்கு அமைந்தது. இந்த திருப்பாசுரத்திற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்த அந்த உரை பேருரை என்பது அவர் உரையாசிரியர் என்று மகா

தான் மீனாட்சுந்தரம் பிள்ளை சேக்கிழார் பிள்ளை தமிழிலே இவர் உரையாசிரியராக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு பாசுரத்தினுடைய அந்த விளக்கம்தான், அந்த பேருரைதான் அவரை உரையாசிரியராக உயர்த்தியது. சிவபாதி இருதயர் பகவதி அம்மையார் அந்த இருவருடைய அந்த வரம், அவர்கள் வேண்டி குழந்தை பெற்றதனுடைய அந்த வரம் நிறைவேறிய இடம் இந்த திருப்பாசுரம் என்ற பதிகம். இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு, சிவஞான மாபாடியும் சிவஞான முனிவர் எழுத தொடங்குகின்றார். அப்படி எழுத தொடங்குகின்ற போது முதலிலே அவர் எழுதிய திருப்பாடல் பாடியத்திலே வாழ்க அந்தனர் என்ற பாசுரத்தை வைத்துத்தான் சிவஞான மாபாடியமே தொடங்குகின்றது என்பதாக சொன்னால், சாத்திரங்களுக்கும் தோத்திரங்களுக்கும் முன்னோடியாக இருந்து ஆகமங்களினுடைய கருத்துக்களுக்கு உரையாணியாக இருக்கக்கூடிய ஒரு பதிகம் என்பதாக சொன்னால் அது திருப்பாசுரம். இதை மெய்ஞானம் என்று அருள்நந்தி சிவம் 20 இதை மெய்ஞானம் என்பதாக இந்த பாசுரத்தை அருள்நந்தி சிவம் போற்றுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் ஞானாசிரியராகவும் வைகைக்கரையே தீட்சா மண்டபமாகவும் பக்குவமுற்ற பாண்டிய மன்னன் நன் மாணாக்கனாகவும் இருந்து அமைந்த ஒரு பகுதி, ஒரு நிலை இந்த உபதேசமாக நிற்பது. வாழ்த்து, வணக்கம், பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றும் உபதேசத்திற்கு ஒரு மங்களம் தேவை. அப்போ உபதேசம் செய்கின்ற பொழுது ஒரு மங்கள வாழ்த்து சொல்லி உபதேசம் செய்தல் வேண்டும். அந்த மங்கள வாழ்த்து தான் வாழ்க அந்தனர் என்ற அந்த பாசுரம், முதல் பாசுரம் வாழ்த்து. அப்படி அந்த வாழ்த்தானது வாழ்த்து, வணக்கம், பொருள் இயல்பு உரைத்தல் மூன்றும் அதில் இருக்கு. வாழ்த்து வாழ்க அந்தனர் என்பதாகிய வாழ்த்து, வணக்கம் எல்லாம் அரண்நாமமே சூழ்க என்ற வணக்கம், பொருள் இயல்பு உரைத்தல் பதி பசு பாசம் மூணுத்தினுடைய பொருள் இயல்பையும் சொல்லுகின்றார். பதி அரண் என்ற ஒரு சொல், அவனே சங்காரகாரனாகிய முழு முதல்வன் என்ற உண்மை இலக்கணமும் அந்த உண்மை இயல்பும் இலக்கணமும் அமைந்த அந்த அரண் என்ற ஒரு சொல் அது பதி இயல்பை விளக்குகின்றது. பசு இயல்பு எல்லாம் சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பதாக சொன்னால், துயர்ல ஒன்று மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கியா, இந்த உலகமெல்லாம் துயர் தீரணும்னு சொன்னால் யாருக்கு துயரம், பசுவுக்குத்தான், பசுவாகிய உயிர். அப்போ உயிர் என்ற ஒன்று உண்டு, அது துயரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற உயிர் இயல்பையும், பாசம் அதனுடைய இயல்பு என்னதுனால் ஆழ்க தீயது, இந்த தீயது என்பதுதான் பாசம், அந்த பாசத்தினுடைய உண்மையையும் இலக்கணத்தையும். ஆக பொருள் இயல்பு உரைக்கின்ற நிலையிலே பதி பசு பாசம் பொருள் இயல்பினை உரைத்து வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றையும் காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து தொடக்கம் இந்த பாசுரம். அரண் நாமமே என்றதனால் சாதனமும், துயர் தீர்கவே என்றதினால் பயனையும் சொல்லி சாதனத்தையும் பயனையும் காட்டிய ஒரு திருப்பாசுரம். அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பது நம்முடைய கணேசையா அவர்கள் ஏற்கனவே சைவம் டாட் ஆர்கிலே இன்று உலகம் முழுவதும் துயர் தீர்ந்து நன்மை பெற வேண்டும் என்பதாகிய அந்த ஒரு வாக்கு அவர் முன்ன காலத்தில் இருந்தே அதை பதிவு செய்தது ஒரு தனிச்சிறப்பு. இந்த மொழியை மெய்மொழி என்பதாக சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்ற அந்த நிலையிலே, அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க, வாழ்க என்று சொன்னது அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க, வாழ்க அந்தனர் என்று சொல்லி தொடங்கியது பாசுரம். ஆனா இவரு வாழ்க பின்னாடி கொண்டு போறார், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்பது பாசுரம், அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க என்பது பாசுர விளக்கமாகிய தெய்வ சேக்கிழார் வாக்கு. வாழ்க முன்னே அவர் சொல்ல பின்னே வாழ்க இவர் அமைத்து மூவருக்கும் வாழ்க என்பதாக. அந்தனர் வாழ்க, அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வு இருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான், யார் ஒருவர் பிறர் நலத்திற்காக தன்னலத்தையும் கருதாமல் இந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பயன் கருதாமல் சுயநலம் கருதாமல் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்தனர்களே என்பதாக சொல்லி அந்தனர்கள் வாழ்க என்பதாக சொல்லி வானவர்கள் வாழ்க. எல்லா இடத்திலையும் வானவர்களை போட்டு இந்த பாடு அந்த பாடு இல்லை புரட்டி எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் சிவபிரகாசர்கிட்ட மட்டும் ஒரு வானவர்கள் மாட்டினா, சிவபிரகாசருடைய அது நால்வர் நான்மணி மாலையா இருந்தாலும் சரி, சோழசைல மாலையா இருந்தாலும் சரி, நீங்க நால்வர் அந்த மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள்ல குறிப்பா திருமால் இவர் மாட்டிட்டு பாடுற பாடு இந்த பாடு அந்த பாடு இல்லை. அவர் மட்டும் அவர் வந்துட்டார்னா அவருக்கு ரொம்ப ஜோர். யாரு? துறைமங்கல சிவபிரகாசம். மாணவர்களை வாழ்க என்பதாக வாழ்த்துவது மரபு. காரணம், கடமைகளை இறைவனுக்காக செய்கின்ற அந்த முறைகளை தான் வழாது எடுத்து கொண்டு போய் கரெக்டாக ஒப்படைக்கக்கூடியவர்கள் இந்த மாணவர்கள்.
அதுல எதுவும் தில்லுமுள்ளு பண்ணக்கூடாது. இறைவனுக்காக செய்கின்ற அத்துணை கர்மங்களையும் செய்கின்ற அவற்றையும் எடுத்து கொண்டு வந்து மேலிடத்துல சேர்க்கணும். சேர்க்கலன்னா அவர் பார்த்துக்குவார், ஒழுங்கா வரலன்றது அவரு. ஆகவே இந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய ஆணையின் கீழே இருந்துக்கக்கூடியவர்கள், ஆணையின் நேராக இருந்து பணி செய்யக்கூடியவர்கள். ஆகவே இறைவனுக்கு பணி செய்வார் எமக்கு ஆளானார் என்று அவருடைய அவர்களையும் வாழ்த்தி ஆணினம் வாழ்கனர். ஆணினம் என்று சொன்னால், ஆணினம் என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது பூசுவதும் வெந்நீர். இந்த திருநீற்றினை கொடுப்பது எது என்பதாக சொன்னால், இந்த பசுதான் நமக்கு திருநீற்றினை கொடுக்கின்றது. இதனால் தான் நாம் வாழுகின்றோம். இந்த சமயமே திருநீற்று சமயம். திருநீறு என்பதாக சொன்னாலே சைவம் என்று பொருள் என்ற நிலையிலே அந்த திருநீற்றினை நமக்கு கொடுப்பது இந்த ஆணினம். ஆகவே இந்த ஆணினம் வாழ்க என்பதாக. அதுவும் இல்லாம பெருமானுக்கு வாகனமாக அமைவது. இவர் எந்த வாகனம் இருந்தாலும் அதுல ஏற மாட்டாராம். ஐராவணம் ஏறாதே ஆனேறு ஏறி வச்சிருக்கிறது என்னவோ பெரிய பென்ஸ் காரு, ஆனா ஏறது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆளு லொடக்கு லொடக்கு லொடக்குன்னு. அதனால கேட்கிறார், இவர் யாராவது கஷ்டம்னு சொன்னா இவர் எப்படியா சீக்கிரமா வந்து இவர் சேருவாரு? டிரான்ஸ்போர்ட்டே சரியில்லையே இவர்கிட்ட இருக்கிறது. இந்த டிரான்ஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவர் எங்க வந்து, இல்ல இல்ல உற்றவருக்கு உதவும் பெருமாள் இவர் அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தர் எடுத்து சொல்லுவார் நம்முடைய ஐயா. அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எளிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே எளிமைக்கும் எளிமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் சைவம் நம்முடைய எல்லாருக்கும் பொருந்திய ஒரு நிலையிலே அமைகின்றது. இயல்பான நிலை சைவம், மற்றதெல்லாம் இயல்புக்கு மாறானது, திணிக்கணும். பெருமான் எளிமையாக வரக்கூடியவர் என்றதை காட்டுவதற்கும் அவர் ஏறுகின்ற அந்த ரிஷபமாக ஆணையராக இருக்கக்கூடியது அது. ஆகையினாலே அது வாழ்க. அப்படி இறைவனுக்குரிய நிலையிலே ஆணைந்து என்று சொல்லக்கூடிய ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணைந்தை கொடுப்பது எது? ஆணினம். ஆகவே இந்த ஆணினம் வாழ்க என்பதாக சொல்லியும் இந்த உலக மக்கள் எல்லாம் தீங்கு நீங்கள் பொருட்டு வேள்விகள் செய்தல் வேண்டும், அர்ச்சனை செய்தல் வேண்டும், வழிபாடு செய்தல் வேண்டும், இவை அனைத்தும் சிவத்தை முதலாக வைத்து செய்தல் வேண்டும் என்பதை சிவவேள்வி சிவார்ச்சனை சிவ வழிபாடு என்பதாக மூன்றையும் நிறுத்தி காட்டியது இந்த பாசுரம் என்று நம்முடைய தேவச்சேக்கிழார் பெருமான் அமைக்கிறார். வேள்வி என்பதாக சொன்னால் அது சிவனையே முன்னிறுத்தியதாக இருக்க வேண்டும். அர்ச்சனை என்பதாக சொன்னால் அது சிவார்ச்சனையாக சிவத்தையே முன்னிறுத்தி நிற்க வேண்டும். அப்படி நிற்கக்கூடிய நிலையிலே அமைவதுதான் அந்த வேள்விகள் அர்ச்சனை வழிபாடு என்பதாக அதை காட்டி, அந்த வேள்வி அர்ச்சனை வழிபாட்டுக்கு முக்கிய அங்கம் நீர். நீரின்றி அமையாது இவ்வுலகு. ஆகவே நீர் என்று சொல்லக்கூடியது அந்த நீர் இறைவனை அடைவதற்கு உரிய வழிபாட்டிற்கு உரிய சாதனம். ஆகவே அந்த நீர் வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த மழை. ஆகவே அந்த மழையை வீழ்க தன்புணல் என்பதாக சொல்லி இந்த வழிபாடு செய்வதற்குரிய அங்கமாக புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அன்னலும் அதுகண்டு அருள் செய்யா நிற்கும் என்பதாக நின்றும் போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்பதாக சொல்லி இந்த நீர் என்பது முக்கியமான அங்கம் வழிபாட்டிலே. அந்த நீர் இல்லாததுனால தான் மேலேந்து வானவர்கள் கீழே வரான். பூவும் நீரும் கொண்டு பொக்க மிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நானியே என்பதாக காட்டுகின்ற அந்த மரபு. ஆகவே இந்த வேள்வி வழிபாடெல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னா அரசாங்கம் சரியா இருக்கும். ஆக அரசன் வாழ வேண்டும், அரசன் முறைமை காக்க வேண்டும். எந்த கோயிலுக்கு எந்த நியமம் என்பதாக அந்த நியதிப்படி அர்ச்சனை வழிபாடுகள் நடக்கின்றதா என்பதை காக்க வேண்டும். ஆகவே அந்த வேந்தனும் ஓங்குக என்பதாக சொல்லி ஒன்றன் பின் ஒன்றதாக சொன்னதற்கு காரணம் ஒன்று ஒன்றோடு தொடர்புடையது என்பதனாலே வேந்தன் நன்றாக இருந்தால் கோயிலே அர்ச்சனை வழிபாடு நன்றாக நிகழும். அர்ச்சனை வழிபாடு நன்றாக நிகழ்ந்தால் மழை பொழியும். மழை பொழிந்தால் மக்கள் வாழ்வார்கள். மக்கள் வாழ்ந்தால் இந்த உலகம் துயர் நீங்கி விளங்கும் என்பதை காட்டுவது இந்த திருப்பாசுரம் என்பதை இந்த உலகம் முழுவதற்கும் இந்த துயர் நீக்க வேண்டும் என்று கருதியவர் ஞானசம்பந்தர். ஏதோ மதுரையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்பதாக காட்டியது ஞானசம்பந்தருடைய கொள்கை என்பதாக அமைத்து வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்ற அந்த முதல் திருப்பாடல் இந்த சிவார்ச்சனை சிவ வழிபாடு இந்த சிவ வேள்வி என்பதை காட்டுவது என்பதாக அமைத்து
இரண்டாவது அந்த பாசுரம் மிக அற்புதமாக அமைக்கின்றது.

0: இரண்டாவது பாசுரம் இறைவன் இலக்கணம். அற்புதமான இறைவன் இலக்கணத்தை போய் கேட்ட பொழுது, இலக்கணம் கூற முடியக்கூடாத ஒரு பொருள் என்பதாக சொன்னால் அது சிவம். அதற்காக ஒரு அற்புத செய்தி ஒன்று சொல்லுகின்றார். ஆறறிவார் அவர் பெற்றியே, ஆறறிவார் அவர் பெற்றியே என்பதாக சொல்லுகின்ற பொழுது, ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே என்பது பதியிலக்கணம். அது அப்படியே திருமூலரும் திருஞான சம்பந்தரும் ஒரே தட்டிலே நிற்கிறார். ஆறறிவார் அவர் பெற்றியே. காரணம் அரிய காட்சியர், இது ஒன்று. இறைவன் காட்சிக்கு உரிய பொருளா காட்சிக்கு உட்படாத பொருளான்னு சொல்லி அடிச்சுக்கிறவ எத்தனை பேர்னு பாக்குறீங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இறைவனை பார்க்க முடியுமா பார்க்க முடியாத, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. அதுலேயும் சைவ சித்தாந்தத்துக்கு போயிட்டா குழப்புற குழப்பு இருக்கு பாருங்க. இறைவன் காட்சிக்குரிய பொருளா? ஆ, காட்சிக்குரிய பொருள் தான். காட்சிக்குரிய பொருள்னா அசித்து பொருளாச்சே. இறைவன் யார் காட்சிக்குரிய பொருள் சொன்னாயா? காட்சிக்கு அகப்படாத பொருள். யோ, ஏதாவது ஒண்ணு சொல்லு. காட்சிக்கு உட்படும் பொருளா இல்ல காட்சிக்கு உட்படாத பொருளா? இல்ல காட்சிக்கு உட்படும் பொருளா, கரெக்டா? இல்ல இல்ல காட்சிக்கு உட்பட. இப்படியே சொல்லி சொல்லி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் காட்சிக்கு உட்படக்கூடியவன் தான். ஆனாலும் அரிய காட்சியர். ஏன் அரிய காட்சியர் என்பதாக சொன்னா, அவ்வளவு சீக்கிரமா நீ எல்லா பொருளையும் பாக்குற மாதிரி உன் கண்ணில் பாத்திர முடியாது. அதுக்கு கஷ்டப்படணும். உழைத்தால் உறுதி உண்டோதான், உழைப்பு வேண்டியே எல்லாத்துக்கும். ஆக இறைவனை காணுகின்ற அந்த தன்மையிலே அற்புதமாக அந்த சிவஞான போதத்திற்கு ஒரு அடிப்படையை அமைத்து கொடுக்கின்றார். இறைவன் பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அரிய காட்சியர் என்று சொன்னார். காட்சிக்கு உட்படாதவன் சொல்லலனா, அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டார், அரிய என்ற சொல். அது ரொம்ப முக்கியம். அரியவன், அவனை காணுவது என்பதாக சொன்னால் அதற்காக நாம் உழைக்க வேண்டும், அவனை நோக்கி அழ வேண்டும். இங்கே உழைத்தல்னு சொன்னா, அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை என் பரமாய் கசிந்து உருக, அதுதான் உழைத்தல். கண்ணிலே இருந்து நீர் தாரை தாரையாக உருகி வந்தால் நீ இறைவனை நோக்கி உழைக்கின்றாய் என்று அர்த்தம். அப்ப அவன் காட்சிக்கு எளியர், அரியர் என்ன. அப்படி இறைவன் ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது சூத்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு திருப்பாசுரம் இந்த பாசுரம். அரிய காட்சியர் என்பது அவனுடைய சொரூப இலக்கணம். மீதி பின்னே வரக்கூடியது எல்லாம் அவனுடைய தடத்தை இலக்கணம். அவ்வளவுதான் ரெண்டு சொல்ற பதியல். இதுல அரிய காட்சியர் என்பதாக சொன்னால், அவன் காட்சிக்கு உட்படாத நிலையிலே ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாத பொருளாக நிற்கின்ற அந்த நிலைக்கு, அந்த நிலை சொரூப நிலை, அது அரிய காட்சியர் என்ற சொரூப நிலை. தடத்த நிலையானது தமது அங்கை சேர் எரியர், ஏறுகந்து ஏறுவர், கண்டமும் கரியர், காடுரை வாழ்க்கையர், இப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப கீழே கொண்டு வந்துட்டோமே அப்படின்னா, ஆயினும் பெரியர் அப்படின்னு திருப்பி மேலே கொண்டு போறார். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஒரு முறைமை எளிமையாக வந்து விட்டான்னு சொன்னா, எளியை நீ என்று இகழாதேன்னு சொல்லுவார் மணிவாசகத்தில். ரொம்ப சீக்கிரமா எளிமையா கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவான்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் சார் இதுதான் கிடைக்கிற அப்படின்னு அதுல ஒரு அந்த ஒரு இகழ்ச்சி வந்துடும். அதுபோல பெருமான் வந்து எங்க பார்த்தாலும் பெருமான் வந்துடுவார், கூப்பிட்டா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டா, என்ன இவர் எப்போ ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கல இருந்தால அப்படின்னு சொல்லி, அந்த எளிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் பெருமான் அவ்வளவு கீழே இறங்கி வந்தாலும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் காட்டுவார். ஆயினும் பெரியர்னார். அதனால கூப்பிடுறதுக்கெல்லாம் ஓடி ஓடி வந்துட்டார்னா அப்புறம் என்ன இருக்கு? ஆயினும் பெரியர் ஆறறிவார் அவர் பெற்றியே என்று அமைத்து காட்டிய அந்த இரண்டாவது ஒரு பகுதி, அந்த பெருமானுடைய பதி இலக்கணத்தை காட்டும் பகுதியாக அமைந்தது.
1: அளவற்ற கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியிலே ஆறாவது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான கருத்து வலியுறுத்தப்படுகிறது. அதற்கு பொருத்தமான ஒரு நாயன்மாருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். பப்பர வீட்டிருந்துணரும் நின் அடியார் பந்தனை வந்தருத்தரார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்தியமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகே என்று. இந்த பிறப்பை அறுத்து இதுக்கு மேல பிறப்பு கிடையாது என்று சொல்லி அறுத்த நம்மை ஆட்கொள்ளுகின்றான் எம்பெருமான். பிறந்து விட்டோம், பிறந்தது நம்முடைய செய்திருக்கக்கூடிய பாவங்களின் காரணத்தினாலே, அல்லது பாவங்கள்னு சொல்ல முடியாது, கர்மாக்கள்னு சொல்வது பொருத்தமான வார்த்தை. நம்முடைய வினைகளின் காரணத்தினால, அதாவது கர்மாக்களின் காரணத்தினால நல்லதோ கெட்டதோ, நல்லது பண்ணாலும் பிறப்புண்டு, கெட்டது பண்ணாலும் பிறப்புண்டு. இந்த கர்மாக்களினுடைய தொகையினாலே நாம் புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்று எத்தனை கோடி கோடி விட்டுடலு ஆடி ஆடி என்று சொல்லும்படியாக உருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமா என்று எத்தனையோ கோடி ஜென்மாக்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, எண்ணில் அடங்காத ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஜென்மம் எப்ப முடியறது? இந்த ஜென்மம் முடிந்த பிறகுதான் இறைவனை பார்க்க முடியுமா? ஏதோ இந்த டேப்ல போட்ட மாதிரி, இந்த டேப் முடிஞ்சாதான் அடுத்த இதுக்கு போகுங்கிற மாதிரி ஏதாவது உண்டா? ஏதாவது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போக முடியுமா? அப்படின்னா என்ன, இந்த பிறப்போடு முடித்து கொண்டு வேண்டாமைய துன்பம் இருக்கக்கூடிய இந்த பிறவி அலமலம், தொல்லை பிறவி அலமலம் அலமலம் என்று கந்தபுராணத்துல ஜெயந்தன் அந்த சொல்லக்கூடியதாக வரும். அவனே இந்த பிறவி, தேவர் மகனாக இந்திரனுடைய மகனாக இருந்தாலும் கூட ஜெயந்தனுக்கு போதும் போதும் நான் விட்டது இந்த துன்பம். இந்த துன்பத்திலேயே இருந்து கொண்டு இதுதான் ஆனந்தம் என்று பன்றியானது சேற்றிலே உழந்து கொண்டிருப்பதைப் போலவே இதுதான் ஸ்வர்க்கம் என்று நினைத்துக் கொண்டு நாம் திரிந்து கொண்டிருக்கிறோமே, இந்த சேற்றிலே பிறவி சேற்றிலே இருந்து நம்ம எப்போ விடுபட போகிறோம், எப்பொழுது இறைவனுடைய திருத்தாள்களை அடையப் போகிறோம், அதுக்கு அடைவதற்கு எப்படி உண்டு, எப்படி அவனை அடைய வேண்டும், அவனுக்கு எந்த இயல்பினை அடைய வேண்டும், பாவனை என்கின்ற ஒன்று மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த பாவனை எப்படி உண்டு, நம்மாலே அடைய முடியுமா, இவ்வளவு கேள்விகள் வரும். அதுக்கெல்லாம் இவர் இதுக்கு பதில் கொடுக்கிறார். இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும், நம்மாலே பிறப்பை அறுக்க முடியாது, கட்டுப்பட்டவனாலே தன் கட்டை அறுக்க முடியாதா போலே நம்மாலே நம் பிறப்பை அறுக்க முடியாது. யாராலே அறுக்க முடியும், எவன் கட்டு, என்னையே கட்டி வச்சிருக்கிறாங்க, இப்போ ஒரு தூண்லயோ கம்பத்திலயோ கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என்ன கட்டிட்டா பாரு இவன், இந்த பேச்சு பேசுறதுக்கு இவனை கட்டி வச்சுடலான்னு இல்லையா. இப்போ கட்டி வச்சாச்சு, என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நானே விடுவித்துக் கொள்ள இயலுமா? என்னாலே விடுவித்துக் கொள்ள முடியாது. இப்ப நான் யாரு என்னை விடுவிக்க முடியும், கட்டுப்படாத இன்னொருத்தன் தான் என்னை விடுவிக்க முடியும். கட்டுக்கு உட்படாத மலங்களுக்கு உட்படாத எம்பெருமான் ஒருவனே நம்மை விடுவிக்க முடியும். விடுவிப்பானா? விடுவிப்பான். அந்த முக்கியமான ஒரு தன்மையை சொல்லி காட்டக்கூடியதான் கடைசி வரி, இப்பிறப்பு அறுத்து முழுமையாக அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும். ஆட்கொள்வது மட்டுமல்ல, எனக்கு அருளையும் பாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எம்பெருமான். சரி, இது எப்படி, இதற்கு உதாரணம் இன்னொன்னு சொல்லுகிறார், செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, எப்படி முடியும்? ஆமா, சேற்றிலே செந்தாமரை முளைப்பதைப் போலவே இந்த சம்சாரத்திலே இருந்தாலும் கூட எப்படி அடியவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய நினைவு வருகிறதோ அதே போலத்தான் மனமாகின்ற செந்தாமரையிலே இறைவனாகின்ற தேனி வந்து அமர்ந்து நம்முடைய பக்தி என்கின்ற தேனை அருந்த முடியும். இந்த சம்சாரமாகின்ற சேற்றிலே இது நடக்கும். அதனாலதான் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. அப்படி இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு, அவடையார் கோயில்னு சொல்லக்கூடிய இடம் அப்படித்தான் இருக்கு, சுற்றின் தாமரை குளங்கள் அங்கெங்கே இருக்கும். இங்க இதுக்கு உருவம் எதுனா நினைக்க வேண்டாம், திருப்பெருந்துறையை இவர் சொல்லவில்லை, இவர் இந்த சம்சாரத்தை, இந்த பூமியை சொல்லுகிறார். இந்த சம்சாரத்திலே இருக்கும் பொழுதே இறைவனுடைய திருவடி தாமரைகளை நாம் மனத்திலே சிந்திக்க முடியும், வந்திக்க முடியும். திரிணியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. இதுக்கு அப்படியே பொருத்தமா கந்தரன் ஊதி பார்க்கலாம், திரிணியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. பலவிதமான பிறவிகளிலே செய்த பாவங்கள் எல்லாம், வாசனா மலங்கள் எல்லாம் ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்றாக படிவம் படிவமாக இருக்கிறது. திணியான மனோ சிலை மீது மனமாகின்ற அந்த சிலை பாறை மலை இருக்கிறதே, இந்த பாறையில உன்னுடைய அழகான அந்த அற்புதமான திருவடி தாமரைகள் மலருமா என்று கேட்பார் அருணகிரி பெருமான். அதேதான் இங்க மலரும் என்று சொல்வதாகத்தான். எப்படி சொல்ல முடியும்? சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த சம்சார சேறு, செப்புரு கமலங்கள், அந்த வயல் செப்புரு கமலங்கள் மலரும், அங்கே இறைவனுடைய திருவடி தாமரைகள் மலரும். தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை இறை சிவபெருமான், ஏன் அவன் சிவபெருமானாக இருக்கிறான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய, நான் சொல்லக்கூடியது அவடையார் கோயில் திருப்பெருந்துறை இல்ல, இந்த உலகம் என்கின்ற பெருந்துறையிலே தோணியப்பனாக இந்த சம்சாரத்திலே இருந்து இந்த சம்சாரத்தை தாண்டு வைக்கக்கூடிய, சம்சார சாகரத்தை தாண்டு வைக்கக்கூடிய தோணியப்பராக இறைவன் இருக்கிறார். சரி, அந்த இறைவனை எப்படி வணங்குவது? மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. அவனை எப்படி வணங்க முடியும்? இறைவனை பார்வதி பரமேஸ்வரனாக, அப்படின்னா என்னர்த்தம், அருளோடு இருக்கக்கூடிய எம்பெருமானாக வணங்க முடியும். மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் எம்பெருமானை எந்த பாவனையிலே வணங்க வேண்டும்? பெண் பாவனை என்ன? அது என்ன பெண் பாவனை? பெண் பாவனைக்கும் ஆண் பாவனைக்கும் என்னன்னா, ஆண் என்பது எடுத்தாடுவது, பெண் என்பது அதற்கு இப்ப இருக்கக்கூடிய பெண் ஆண் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டாம். தயவு பண்ணி ஒரு முறை ஒரு குணம் என்று சொல்லக்கூடியது ஒன்றை சார்ந்திருக்கும், ஒன்றை சார்ந்திருக்கும். அதனால தான் பக்தியை பற்றி சொல்ல வந்த சிவானந்தர்களே ஆதிசங்கர சுவாமிகள் சொல்லும் பொழுது, எப்படி பதிவிரதையானவள் தன் பர்த்தாவை சேருவாளோ அதே போல என்று சொல்லுவார். அந்த உதாரணத்தை சொல்லுவார், பல உதாரணங்கள் சொல்லுவார். அழிஞ்சில் மரத்திலே இருக்கக்கூடிய விதையானது எப்படி அழிஞ்சிலை சேருமோ, நதியானது எப்படி கடலை சேருமோ, ஊசியானது எப்படி காந்தத்தை சேருமோ, பதிவிரதையானவள் எப்படி தன்னுடைய பர்த்தாவையே சேர்ந்திருப்பாளோ என்று சொல்லும்படியாக அந்த இடத்துல சொல்லப்படும். அவர் தன்னுடைய பக்தி என்பதை பற்றி சொல்லுவார். அங்கே சொல்லும் பொழுது ஒரு மனித தன்மையிலே சொல்லக்கூடிய உதாரணம் எதுன்னா, பதிவிரத்தை பர்த்தாவை நாடியிருப்பது என்று வரும். இறைவனை தவிர மற்ற எதுவும் வேண்டாத பதிவிரதா தன்மையிலே இருந்து அவனையே நாடி, அவனுடைய இன்பத்துக்காகவே நாம், அவனுடைய திருமுக மலர்ச்சிக்காகவே நாம் நம்முடைய செயல்கள் என்று இருக்கக்கூடிய பதிவிரதா தர்மத்திலே மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். அப்படி இருந்தால் நம்மால இதை அடைய முடியும். சரி, அந்த இயல்பு எப்படி வரும்? பந்தம் போனால் வரும். பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். யார்? எத்தனையோ பேர், ஒருத்தர் ரெண்டு பேர்ல பந்தங்களை எல்லாம் அறுக்கின்றார்கள். சரி, எப்படி பந்தத்தை அறுக்க முடியும்? பந்தத்தை அறுத்தால் மட்டும்தான் நாயகி பாவம் என்று சொல்லக்கூடிய அவனே சார்ந்திருக்கக்கூடிய தன்மை வரும். இல்லைன்னா அகங்காரத்தினாலே நானே என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். கிடையாது, நாயகனே என்று, பரமேஸ்வரனே எல்லாம் என்று சொல்லக்கூடிய பாவனை வர வேண்டும் என்றால், அந்த பாவனை வந்தால்தான் மனசிலே அன்பு முதிரும், பக்தி வளரும். அதாவது செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை என்று வரும். அப்படி வந்தால்தான் நம்முடைய பிறப்பு அறுத்து எம்பெருமான் ஆண்டு கொள்வார். இப்ப அப்படியே பாருங்கள், பிறப்பு அறுத்து நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பக்தி வளர வேண்டும். இந்த சம்சார சாகரத்திலேயே இறைவனை அடைய வேண்டும். சரி, அப்படி அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பதிவிரதா தர்மத்தை போலவே நாயகி பாவத்திலே, அதாவது பெண் என்கின்ற தன்மை இல்ல, பெண் தன்மை, அந்த மனத்திலே பெண்ணினுடைய தன்மை, எப்படி ஆணையே சார்ந்திருக்கிறாரோ, எப்படி கணவனையே சார்ந்திருக்கிறாரோ, அப்படிப்பட்ட தன்மை. அந்த தன்மை எப்ப வரும்? நம்முடைய பந்தம் போனால் வரும், நான் என்கின்ற தன்மை போனால் வரும். நம்மை பாச தடையாக தடித்து அதை பிணைத்து வைத்திருக்கக்கூடியது எது? ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய தன்மை. அது எப்ப போகும்? பப்பர விட்டிருந்து உணரும் என் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். ரொம்ப ஆழாக கொண்டு செல்லுகின்றார் இங்கே திருப்பள்ளி இடிச்சில. அமர்ந்து எம்பெருமானை பப்பர விட்டிருந்து உணரும் இன்னடியார். இந்த மனசுல பரபரப்பு இல்லாமல் பப்பரனா பரபரப்பு, அல்லது விரிந்து விரிந்து மனசுக்கு என்ன வேலை? ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி அப்படியே விரிந்து கொண்டே செல்லும். இங்க இருந்து அமெரிக்கா போகும், அமெரிக்காவிலிருந்து பிரிட்டன் போகும், சந்திர மண்டலத்துக்கு போகும், சூரிய மண்டலத்துக்கு போகும். ஒரே க்ஷணத்திலே சென்று கொண்டிருக்கும், பறந்து கொண்டே இருக்கும். பாதரசம் கீழே சிதறினால் போல இந்த மனமானது அப்படியே சென்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல அந்த மனத்தை பப்பர வீட்டிருந்து உணரும் அடியார். முதல்ல அமர்ந்து இறைவனை நினைக்கக்கூடியது இந்த பரபரப்பர. இதை வந்து திரு அருணகிரி பெருமான் சொல்வார், பரப்பற்றாருக்கு உரியானே என்று பாடுவார். பரப்பற்றாருக்கு உரியானே, பரத்த பாலுக்கு அணியோனே என்று திருப்பொழியில பாடுவார். பரபரப்பு இல்லாதபடியாக அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை வேண்டும். அமைதியாக இருந்து எம்பெருமானை நினைந்து தன்னுடைய தன்மையை நினைந்து அந்த தன்மையிலே நாயகி பாவமே சிறந்தது என்று சொல்லும்படியாக நம்முடைய பந்தங்களை அறுத்து இறைவனுக்கு நாயகியாக ஆகி இந்த பிறப்பிலேயே எம்பெருமானை துதித்து வழிபட்டு எம்பெருமானுடைய அன்பை கொண்டு இந்த பிறப்பை அறுத்து அவனிடத்திலே செல்ல வேண்டும். யார் சென்றார்? இதுக்கெல்லாம் எது ஆரம்பம்? மனோ பாவனை ஆரம்பம், மனம் அடங்குதல் ஆரம்பம். இந்த மனம் அடங்குவது எத்தனையோ செயல்கள், இங்கு எத்தனையோ அடியார்களை நம்ம பார்த்திருக்கிறோம், எத்தனையோ அடியார்களை நம்ம பார்த்திருக்கிறோம். மனசு, மனசினுடைய வியாபாரம், அதாவது எப்ப பார்த்தாலும் எதையாவது செய்து கொண்டே நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தை அடக்கி பப்பர பரபரப்பு இல்லாமல் வீட்டிருந்து, வீட்டிலே இருந்துன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் விட்டிருந்துங்கிற பாடம் உண்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. யார் பண்ணா? ஒரு பெரிய ஆச்சரியமான சரித்திரம் உண்டு. எம்பெருமானை திருப்பி அதே உதாரணம் சொல்லுகிறேன்னு நினைக்க வேண்டாம். கல்லால் எழுந்தும் கரிமுதிர சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர்னு பார்த்தோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்தினர் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமரர் கையினர் ஒருபால் துவழ்கையர் அழுகையர் தொழுகையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். இதெல்லாம் என்ன வியாபாரம்? காயிக வியாபாரம் என்று சொல்லப்படும். அது சரீரத்தினுடைய அல்லது வாக்கினுடைய வியாபாரம். மனசு வியாபாரம் எது? அதுவும் அடங்கணும். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி குப்பினர் ஒருபால். அப்படியே உடம்பு மூலமாக வாக்கின் மூலமாக வெளிப்படுத்தாமல் மனத்துக்கு உள்ளேயே நினைந்து நினைந்து நெகிழக்கூடிய தன்மை உண்டு. எல்லாரும் வெளியில காட்டக்கூடிய தன்மை இறைவனை நினைந்து நினைந்து காட்டக்கூடியதுதான் சரித்திரம். நம்ம பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான சரித்திரத்தை இங்க சொல்லுவார். ரொம்ப அழகான சரித்திரம். இந்த சரித்திரத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டால் இப்ப நம்ம பார்த்த படித்தளம் புரியும். எப்படி ஏணி எடுத்து அந்த ஏணி மேல ஏறி அந்த சிவபுரம் என்று சொல்லக்கூடிய தன்மையை அடையணும்னா அதுக்கு இந்த சரித்திரம் ரொம்ப முக்கியம். சொந்த சாதாரணமா தான் இருக்கும், சுருக்கமா தான் சொல்லி இருக்கிறார். ஒன்னும் அதிகமாகலாம் சொல்லல, இருக்கிறதே 18 பாட்டு. இந்த 18 படி எப்படி ஐயப்ப சுவாமிகளுக்கு எல்லாம் பண்ணுகிறார்களோ அது மாதிரி இந்த 18 பாட்டுல இப்ப இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியை நம்ம முடிக்கணும். எப்படி? பூசலார் நாயனார், திருநின்றவூர்ல இருக்கக்கூடிய பூசலார் நாயனாருடைய சரித்திரம். அவர் ஆரம்பிக்கும் பொழுது பாடுகிறார், நம்முடைய மனசிலே வரக்கூடியதெல்லாம் வெளியிலே உலக வியாபாரமாக உடம்பினாலே வாக்கினாலே செய்யக்கூடியதான் மனச நமக்கெல்லாம் தோணும். மனசுல என்ன எண்ணுகிறோம்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தன் பூஜை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அவன் பூஜை தான் பண்றானா வேற ஏதாவது காரியம் பண்றானே தெரியாது. ஏன்னா மனசுக்குள்ள யாரு போய் பார்க்க முடியும்? ஆனா வெளியில எந்த வியாபாரம் தாரும் மனசுக்குள்ளே இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பெரியது இல்லையா. கோயில் எடுக்கணும், கோயில் கட்டணும், கோயில் கட்டணுங்கிறது இங்க ஒரு பெரிய விஷயம். எப்படி கோயில் கட்ட முடியும்? கோயில் கட்டுறதுக்கு கல் வேணும், செங்கல் வேணும், மணல் வேணும், இப்ப சிமெண்ட் எல்லாம் வேணும், எது வேணுமோ சாமியை தவிர இப்ப எல்லாமே வேணும், அவ்வளவுதான். ஏன்னா சாமி அவரை கடைசியா பாத்துக்கலாம். கோயில் ரொம்ப அழகா இருக்கணும், எல்லா சாமியும் இங்க அஞ்சரை பெட்டி மாதிரி எல்லா வந்துடணும். தீங்கக்கிழமை இந்த சாமி, செவ்வாய்க்கிழமை அந்த சாமி, புதன்கிழமை இந்த சாமி, இது பத்தாத பெரிய பெரிய மகான்கள் அவங்களை எல்லாம் கொண்டு வச்சு இப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு சந்நிதிக்கு ஆள் வந்துட்டு இருக்கணும். எனக்கு கேட்டா பிள்ளையார் சபை சமயத்துல பிள்ளையார் சக்தி அணைக்குதான் பிள்ளையார், ஸ்கந்த சக்தி அப்பதான் முருகப்பெருமான், சிவராத்திரி அணைக்குதான் சிவபெருமான், வைகுண்ட தான் விஷ்ணு. இப்படி கோயில் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அது கல் வேணும், மணல் வேணும், சிமெண்ட் வேணும். இப்ப எல்லாம் ரொம்ப முக்கியமா அதுக்கு என்ன வேணும்னா பேனர் வேணும், லைட்டிங் வேணும். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான், மார்க்கெட்டிங் தான் முக்கியமா இருக்கு கோயிலுக்கு. இப்ப இந்த கோயிலுக்கு பொருள் வேண்டும், நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான், மற்றதல்ல. இப்ப இந்த கோயிலுக்கு தேவையானது பொருள் வேணும். இந்த பொருள் புறப்பொருள்கள், ஆனால் இது எதுவுமே இல்லாமல் மானச வியாபாரமாக இறைவனையே வரவழைக்க முடியும் என்று சொன்னால், இறைவனே தன்னுடைய மனத்திலே குடியேறுகின்றான் என்று சொன்னால் அதுதான் இந்த பாடலினுடைய முழுமையான பொருள். அந்த அர்த்தம் அப்படியே இங்க வந்து நிற்கும். அன்றினார் புறமெறித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றன மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நின்ற ஊர் பூசனார்த்தம் நினைவினை உரைக்கொலுற்றாம் என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். எந்த ஆலயமாக இருந்தாலும் எவ்வளவு நாள் நிற்கும்? நிற்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கின்றன, 1000 வருடம், ராஜராஜ சோழன் கட்டிய ஆலயம், மற்ற பெரிய ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன, 1000-2000 வருடங்கள் நம்ம இடத்துல உண்டு. ஆனால் அவை அழியக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் எந்த ஆலயம் அழிந்தாலும் கூட நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் அப்படியே இருக்கிறது. நம்மால மற்ற ஆலயங்களை எடுக்க முடியும், முடியாமல் போகலாம். தொண்டை நாடு திருநின்றவூர், இங்கிருந்து சென்னையிலிருந்து இப்போ போனா போகலாம், நல்ல ரயில் வண்டி வசதிகளாக இருக்கின்றது. அங்கே ஸ்டேஷன்ல இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மிகச்சிறப்பாக பராமரித்து வருகிறார் இந்த பூசலார் நாயனார் அங்கே வைத்திருக்கக்கூடிய ஹிருதயாலீஸ்வரர் கோயிலாக. அந்த இடத்தினர் அந்தனர் குலத்திலே தோன்றியவராக பூசலார் நாயனார் வந்திருக்கிறார். அன்பருக்கு பணி செய்ய வேண்டும் என்று இப்ப கோயிலுக்கு எடுத்ததுதான் நினைக்க வேண்டாம், அதுக்கு முன்பாக அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று அன்பர் பணி தான் முக்கியமாக இருந்தது என்று சொல்வார். பொருள் பெரு வேதநீதி கலையுணர் பொறிவின் மிக்க புலிவின் மிக்கார் அடுப்பது சிவன்பால் அன்பர்க்கு ஆம் பணி செய்தனன்றே கொடுப்பது எவ்வகையின் தேடி அவர்களை கொடுத்தும் கங்கை மடிப்பொதி வேணி ஐயர் மகிழ்ந்துரைவதற்கோர் கோயில் எடுப்பது மனத்துக் கொண்டார்னர். அடியார்களை வணங்கினால்தான் இறைவனை அடைய முடியும். இப்ப அதான் திருப்பி திருப்பி நம்ம இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதனால்தான் அடுப்பது சிவன்பால் அன்பர்க்கு ஆம் பணி செய்தல் என்றே கொடுப்பது எவ்வகையின் தேடி அவர்களை கொடுத்து என்று சொல்லும்படியாக எம்பெருமானை நினைத்தார். அடியவர்கள் மூலமாக எம்பெருமானை நினைத்தார். ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று மனத்துக்குள்ள நினைத்தார். மனத்தினால் கருதி எங்கும் மாநிதி வருந்தி தேடி எனைத்தும் ஒரு பொருட்பேரின்றி என்றேன் என்று சொல்லும்படியாக எல்லா இடத்திலையும் கோயில் கட்ட வேண்டும், கோயில் கட்ட வேண்டும் என்று தேடுகிறார். ஆனா அந்த சமயத்துல அவராலே பொருள் திரட்ட முடியவில்லை. இப்ப இருக்கிற கோயிலே நம்மால காப்பாற்ற முடியல. நம்ம புதுசு புதுசா இன்னும் பல பேர் பல சாமிகள் வேற கண்டுபிடிக்கிறாங்க, கோயில் கட்டுறது வேற விஷயம், சாமிகளே கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசா சாமிகள் வர்றாங்க. இப்போ இவர் கோயில் கட்ட வேண்டும் பார்த்தார், அவ்வளவுதானே, சிந்தையால் திரட்டி கொண்டார் என்று நம்ம சொல்றதுக்கு கதல் சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப எளிது இது. ஆனா யோசித்து பாருங்கள், நான் உங்க யோசனைக்கு விட்டு விடுகின்றேன். மிக கடினமான விஷயம், ஒரு இடத்துல உட்கார்ந்து நுணுக்கமா ஒண்ணு இல்ல, நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இப்ப ராஜராஜேஸ்வரமே வச்சுக்கலாமே, அதாவது பெரிய கோயில், பெரிய கோயிலுக்கு போயிருக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒவ்வொரு வாயிலாக சென்று எம்பெருமானுடைய திருமுன்பாக நின்று அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான், அவனை எப்படி பார்த்தோன்னு மனசுக்கு கொண்டு வந்து நினைத்து பாருங்கள், பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம், மனசுல வந்து அப்படியே திரும்பி வந்து நிற்பதில்லை, என்னென்னவோ வந்து நிற்கும். பார்த்த மனிதர்கள் வந்து நிற்பார்கள், பார்த்த பிராணிகள் வந்து நிற்கும், படம் வந்து நிற்கும், சினிமா வந்து நிற்கும், என்னென்னமோ வந்து நிற்கும், பகவான் மட்டும் வந்து நிற்கிறது ரொம்ப கட்டமான காரியம். மனசு ஊன்றினால் மட்டும்தான் அந்த மனசே வந்து நிற்க முடியும். இறைவன் வந்து நிற்கிறார், அதுக்கும் அவன் கருணை தேவை. இப்ப மனத்திலே பார்த்த பொருளே நிக்க மாட்டேன் என்கிறதே, பார்க்காத ஒன்றை கற்பனையினாலே கட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி நடக்கும்? நான் பார்த்ததே கிடையாது, இப்ப நான் வந்து முழுமையாக செய்ய வேண்டும், மனத்தினாலே ஒவ்வொரு பொருளாக செய்யணும். யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஆனா மனிதர்கள் இப்படி மனோவியாபாரம் செய்கிறார்கள். பார்க்காத பெண்ணையோ பார்க்காத ஆணையோ நினைத்து கொண்டு அவர்கள் இப்படி அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது கோபப்படுகிறார்கள், யாருமே பார்க்கல. அடுத்த நாள் ஒரு இன்டர்வியூக்கு போனேன்னு வச்சுங்க, ஆபீசர் இப்படி இருப்பான், இப்படிலாம் நம்ம மனசுல நினைச்சுக்கலாம், இப்படிலாம் நான் சொல்லுவேன், இப்படிலாம் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தன் மானசீகமாக கற்பனை செய்ய முடிகிறது. ஆனால் இறைவனை பற்றிய கற்பனை மிக கடினமாக இருக்கிறது. ஏன்னா மனசு உட்கார்றது இல்லை, நமக்கு அதுல ஆர்வம் இல்லாதான் முக்கியமான விஷயம். இப்போ இவர் ஒவ்வொரு பொருளும் அங்கே செய்கிறார், அதான் முக்கியம். கோயில் கட்டிட்டான், பெருசா இப்படி இருக்கு சார், இவ்வளவு பெருசு சார், அவ்வளவுதான் சார், அதுக்குள்ள கோயில் கட்டியாச்சு, சிவனை கொண்டு வந்து உள்ள உட்காத்தியாச்சு, ஒரே நிமிஷம் முடிஞ்சு போச்சு, நானும் கோயில் கட்டேன் கிடையாது. இவர் என்ன செய்கிறார், திணை நிதியமெல்லாம் திணை துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார் சாதனத்தோடு தச்சர் தன்மையும் மனத்தால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம் பெறும் நன்னாட்கொண்டே ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பாரித்து அன்பால் காதலில் கங்குல் போதும் கண்படாது எடுக்கலுட்டார் என்று பண்ற காரியம் சாதாரணம் இல்லை. ஒரு இடத்துல தோண்டணும், எவ்வளவு நேரம் ஒருத்தன் தோண்டுவானோ அந்த அளவுக்கு மனசுல நினைக்கிறார், இந்த இடத்துல தோண்டினோம், இந்த இடத்துல குடியாக இருக்கிறது, இந்த இடத்துல மேட்டை நிரப்பினோம், இந்த இடத்துல அவனுக்கு பாலாலயம் அமைக்கின்றோம், இந்த இடத்துலதான் அவனுக்கு கர்ப்பகிரகம் வரப்போகிறது, இந்த இடத்துலதான் கோட்டை மதில் வரப்போகிறது, இந்த இடத்துலதான் துவஜஸ்தம்பம் வரப்போகிறது, பிளான் பண்ணியாச்சு ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல தோண்டணும், தோண்டுவது மனத்தால தோண்டுகிறார், தோண்டதா தோண்டியாச்சு முடிஞ்சு போச்சு, குழி 10 அடி குழி வெட்டியாச்சு 5 அடி கிடையாது. ஒவ்வொரு அடி வெட்டுவதற்கும் என்ன காலம் ஆகுமோ அந்த காலம் மனத்தினாலே செய்கிறார். அது இவர் பண்ணல, அவர் அவர்கள் செய்யக்கூடியவர்களையும் கூட்டி வருகிறார். என்ன இவருக்கு தெரியுமா, இவரை கூட்டி வந்தாச்சு, இவர் கல் தச்சர், இவர் மரத்தச்சர், இவர் இங்கே பொன் வேலை செய்யக்கூடியவர், செம்பு வேலை செய்யக்கூடியவர். ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து அவர்கள் மூலமாக மனத்தினாலேயே அழைத்து மனத்தினாலேயே வேலை செய்ய வைக்கிறார். நான் திருப்பி சொல்றேன், நான் சொல்றது ரொம்ப சுலபம், யோசித்து பாருங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு இல்ல, அதிகபட்சம் ஒரு இந்த புத்தகம் இருக்கிறத இப்படி ஒருத்தன் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் உட்காந்து உங்க முன்னாடி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை மனத்தால நினைத்து பாருங்கள். போய் வீட்டுல போய் ஒண்ணு இல்ல இப்படி அதை பேசினார், புத்தகத்தை எடுத்தார், பிரிச்சார், பார்த்தார், இப்படி எல்லாம் பேசி பாருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படி என்ன பண்ணணுமோ அதே மாதிரி பேசி யோசித்து பாருங்கள், இது எப்படி வருகிறதுன்னு. மிக கடினமான விஷயத்தை பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார், பரபரப்பு இல்லாமல், அவசரம் இல்ல, ஆத்திரம் இல்ல, ஒவ்வொன்றும் எப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி எல்லாவற்றையும் கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார்னார். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார். ஆனா இப்படி செய்யும் பொழுது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி செய்தாரே முழுமையாக செய்து இத்தனாவது நாள் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன், கும்பாபிஷேகம் மட்டுமில்ல எல்லாருக்கும் ஓலை அனுப்புகிறார் மனத்தாலே, எல்லா பொருள்களையும் செய்திருக்கிறார் மனத்தாலே, எல்லா ஆட்களும் வந்து கூடுகின்றார்கள் மனத்தாலே, எல்லாம் மனத்தால பண்ணால். ஆனா அதே சமயத்துல ராஜசிம்ம பல்லவன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த கலைஞனும் மிகச்சிறந்த அரசனுமான பல்லவ மன்னன், நீங்க பார்த்திருக்கலாம் காஞ்சிபுரத்துல இருந்து அந்த 1 கிலோமீட்டர்ல அந்த பக்கம் இருக்கும், போய் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம். கைலாசநாதருடைய கோயிலாக அமைத்திருக்கின்றான். தன்னுடைய புத்தி நுட்பத்தை எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய சக்தியெல்லாம் செலவழித்து மிகச்சிறந்த ஆலயம் அமைத்திருக்கின்றான். அந்த ஆலயம் அமைத்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் சொல்லி அவனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தான், இவரும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தார், ரெண்டும் ஒரே நாள்ல வந்தது. அவன் வந்து எடுத்தது கும்பாபிஷேகம் வைக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கனவிலே வந்து தோன்றுகின்றார் எம்பெருமான், இந்தவர் நீ வைத்திருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு நம்மால வர முடியாது, ஏன் ரொம்ப பிஸி, பகவானுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார், இவர் போல அனுப்பிச்சுட்டார், சொல்லியாச்சு, ஆல்ரெடி புக் பண்ணிட்டார். என்ன எங்களை மாதிரியா புக் பண்ற ஆளா பகவானா, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருளோடு நிற்கக்கூடிய பகவான் கனவுல இருந்து சொல்லுகிறாரா, என்ன சொன்னார், நின்ற ஊர் பூச நண்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம். நாளைக்கு அங்கே கும்பாபிஷேகம், யாரு அவன் ரொம்ப நாள் பண்ண கோயில், கொஞ்ச நாள் இல்ல ரொம்ப நாள் பண்ண கோயில், அங்கே நான் போறோம், நீ என்ன பண்ணி நாளைக்கு விட்டுரும் இந்த காரியத்தை, நாளைக்கு விட்டுருவோம், அதுக்கு அடுத்த நாள் வச்சுக்கோன்னாராம். அவன் அரண்டு போயிட்டான், கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருளர் போந்தார் என்று செக்கலார் பெருமான் இங்க பாடுவார். அவன் அரண்டுட்டான், என்னடா இப்படி சொல்லுகிறாரு, யார் இது என்று நினைத்து திருநின்று ஊர் வர்றான். அங்க பார்த்தா யாருக்குமே தெரியாது, யாருன்னு கேட்டா அங்க இருக்கிறார் மாசிலா பூசலார்தாம், யார் என்று கேட்டால் ஆசில் வேதியன் இவ்வூரான் என்று சொல்லுகிறார்கள். கோயில் எங்க இருக்கு ஒருத்தருக்கும் தெரியல, கோயில் எங்க இருக்கு யாருக்குமே தெரியாது. ஓடுகின்றான் வெகிய வேளாண் என்று சொல்லும்படியாக அந்த மன்னன் ஓடுகின்றான், கேட்கின்றான், எண்டு செய்யோரும் ஏத்த எடுத்த ஆலயம்தான் யாது இங்கு. அவர் வந்து என்னிடத்துல சொன்னார், கண்ணுதல் அருள் பெற்று நான் வந்தேன், எங்கே நீங்கள் ஆலயம் அமைத்திருக்கிறீர்கள், நாளைக்கு கும்பாபிஷேகமாவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். இவர் அரண்டாராம், மன்னன் உரைப்ப கேட்ட அன்பர்தான் மருண்டு நோக்கி, என்னையோர் பொருளாக்கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரேன், முன்வரு நிதியிலாமை மனத்தினால் என்ற கோயில் இன்னதாம் என்று அவனுக்கு சொல்லுகிறார். என்னிடத்துல காசு இல்லை ஐயா, அதனால இப்படி நான் மனத்தாலே கோயில் எடுத்தேன் என்று சொன்னாராம். அதிசயிக்கின்றான் மன்னன். ஆக அவர் எந்த அன்பர் சிந்தை செய்தாரோ அந்த இடத்திலேயே ஆலயம் அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹிருதயாதீஸ்வரர் ஒரு வித்தியாசமான இருதயத்தினுடைய அமைப்பிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயாதீஸ்வரருடைய கோயிலை அவன் ராஜசிம்ம பல்லவன் எடுப்பிக்கிறான். அன்பரும் அமைந்த சிந்தை அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார்த்தம்மை நண்பரும் பொழுதுசார தாவித்து நலத்தினோடும் பின்பு பூஜனைகளெல்லாம் பெருமையர் பல நாட்பேணி பொன்புரு பொன்புனையை மன்றுளாடும் பொற்களல் நீளர் உக்கார் என்று சொல்லும்படியாக பூண்ட அன்புடைய அன்பு இடையறாத பூசலார் என்று பாடுவார். பொற்றாள் போற்று என்று இங்கே எல்லா இடத்துக்கும் இவர் சொல்ல மாட்டார் சேர்க்கிறார் பெருமான், இதை சொன்னேன் அடுத்ததுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே அவரை போற்றி என்று பரவி அடுத்த சரித்திரத்துக்கு சேர்க்கிறார் பெருமான் செல்லுவார். நம்ம சரித்திரத்தை பார்த்தோம், ஆனா தயவு பண்ணி ஒரு காரியத்தை செய்யுங்கள். இந்த திருப்பள்ளி எழுச்சியே நம்ம சிந்தித்தோம், பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியார் என்று. நம்முடைய வீட்டிலே இருந்தே எம்பெருமானுக்கு பண்ண முடியுதோ இல்லையோ, நம்ம இடத்துல சிவலிங்கம் இருக்கோ இல்லையோ, சிவபெருமான் மீது அன்பு கொண்டு ஒரு 5 நிமிஷம் படுக்கையில இருந்து எழுந்திருத்தாலும் சரி, 5 நிமிஷம் என்னன்னையோ யோசிக்கிறோம் காலையில, இருந்து படுக்கையிலே அமர்ந்தாகிலும் அவனுக்கு அபிஷேகத்தை எப்படி பண்ணலாம், அர்ச்சனையை எப்படி பண்ணலாம் என்று எப்படி செய்வார்களோ அப்படி மனத்தினாலே செய்ய முயற்சிக்கலாமே. இப்படி பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார். மீண்டும் இதை நினைப்பித்துக் கொள்ள வேண்டும். மனத்திலே மானசீக வியாபாரமாக நினைத்தால், அவனை சிந்தித்தால் பரபரப்பு அரும், மனமானது அடங்கும். அப்படி மனமானது அடங்கினால் பந்தங்கள் போகும். இந்த பந்தங்கள் போகும் பொழுது எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானே என்று சொல்லக்கூடிய தன்னை வரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மலவாடா என்று ஆகும். அப்படி ஆகும் பொழுது இந்த உலகத்திலேயே நம்மாலே இறைவனை நினைந்து மலரக்கூடிய கமலங்களாக நாம் மாற முடியும். அப்பொழுது அந்த இறைவன் நம்மை இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரிவான். இதற்கெல்லாம் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட அடியவர்களுடைய சரித்திரங்கள், சிந்தனைகள் என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்லி நாமும் முயற்சி செய்வதில் தவறே கிடையாது. எப்போ இறைவன் அருள் நமக்கு கிட்டட்டும் என்று வேண்டும்.
2: சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சி.

திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளையும் திருமூல தேவநாயனாரையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி கொண்டு 24வது குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைவன்.ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். இப்போது நேற்றைய சிந்தனையை தொடர்ந்து இந்த கூடா ஒழுக்கம் என்பதை பற்றிய சிந்தனையை இன்று நாம் தொடர்கின்றோம். வடக்கு வடக்கென்பர் வைத்ததொன்றில்லை, நடக்க ஒருவரே ஞானமில்லாதார். வடக்கில் அடங்கிய வையகம் எல்லாம் அகத்தில் அடங்கும் அறிவுடையோர்க்கே என்பது நமக்கு பாடம். அதாவது வடக்கு என்று எதுக்குனாலும் வடக்க நோக்கித்தான் எல்லாரும் பிதற்றுவார்கள், அங்கதான் போனோம் அப்படின்னு சொல்லி வடக்கதான் முக்கியமான எல்லாமே இருக்குன்னு சொல்லி பிதற்றுவாங்க. ஆனால் வடக்கே வைத்தது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒன்றும் கிடையாது, அறிவில்லாதவங்கதான் வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணுவாங்க, ஞானம் இல்லாதார் என்று அதைத்தான் சொல்கிறார். அது மட்டுமல்ல, வடக்கில என்னென்ன உலகம் இருக்குன்னு நினைக்கிறோமோ, இதெல்லாம் முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ, அது எல்லாம் சிவஞானியருடைய சிந்தையில் அடங்கும். வடக்கில் அடங்கிய வையகம் எல்லாம் அகத்தில் அடங்கும் அறிவுடையார்க்கே என்று சொல்லுகிறார். வடக்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைலை மலை இருக்கு, மேருமலை இருக்குது, கங்கை யமுனை இந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே எங்க இருக்குன்னா நம்முடைய அகத்துக்குள்ள இருக்கு. இதை அறிந்து கொள்பவர்கள் சிவஞானிகள், மற்றவர்கள் அதை அறியாமல் பயணம் போய்கிட்டே இருப்பாங்களே தவிர தனக்கு உள்ளேயும் எல்லாம் இருக்கிறது என்பதை அறிய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். மேரு அப்படின்னு வருது இல்லையா, அந்த மேரு வந்து உடம்பு, கைலை என்பது புருவ நடு, கங்கை என்பது இடகலை, யமுனை என்பது பிங்கலை. இப்படி எல்லாமே மனத்தகத்து பார்க்க தெரியாதவங்கதான் யாத்திரைக்கு போய்கிட்டே இருப்பாங்க விடாம. யாத்திரை போலாம், ஆனா யாத்திரையிலே போயிட்டே இருந்தா வெளியிலே மட்டும் போய்கிட்டே, புறத்தே மட்டும் யாத்திரை போயிட்டே இருந்து பிரயோஜனம் இல்ல. அகத்தேயும் அதை உணர தெரிய வேண்டும் என்று நமக்கு அழகாக அறிவுறுத்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது நமக்கு இந்த கருத்தினை மிக அழகாக நமது ஞான சம்பந்த பெருமான் அவர்கள் தேனமர் பொழில்கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் இல்லையா. ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்ற பாடல்ல சொன்னது மாதிரி, இதெல்லாம் உள்ள இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்கதான் அழகாக அரசாள முடியும் என்று நமக்கு உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் நமது திருநாவுக்கரசு சுவாமிகளும் வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளோடும் பாடி களவுபடாததோர் காலம் காண்பான் கடைக்கணிக்கின்றேன் அழவுபடாததோர் அன்போடு அடைகின்ற போது இளமண நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் உள்ள பார்க்கதற்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு ஞான நூல்கள் எல்லாம் மிக அழகாக பட்டியல் போட்டு காட்டி கொண்டே இருக்கின்றது. மேலும் நம்முடைய சிவஞான சித்தியாரிலே நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியாரும் நமக்கு உணர்த்திய கருத்தை இப்போது நாம் பார்க்கலாம். தேசம் இடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி செய்வது ஒன்று போல் செய்யா செயல் அதனை செய்து அங்கு ஊசல் படும் மனம் இன்றி உலாவல் நிற்றல் உறக்கம் உணர்வு உண்டி பட்டினி இருத்தல் கிடத்தல் மாசு அதனில் தூய்மையினில் வறுமை வாழ்வின் வருத்தத்தில் திருத்தத்தில் மைதூனத்தில் சினத்தில் ஆசையில் வெறுப்பில் இவை அல்லாதும் எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள்தாம் அறநடியை அகலார் என்று அழகாக எடுத்து நமக்கு சொல்லுகிறார். சிவஞானிகள் வந்து ஒரு தேசம் ஒரு இடம் ஒரு காலம் ஒரு திசை
ஒரு ஆசனம் அப்படிங்கிற நியமம் இல்லாம செய்தற்கு எளிய உலக காரியங்களை உலகத்தவர் செய்வது போல செய்வாங்களாம். செய்தற்கு அரிய நெட்டை முதலியவற்றையெல்லாம் அங்ஙனம் அவர்கள் செய்வார்கள். அப்புறம் போக்குவரத்துக்கள், உறங்குதல், விழித்தல், உண்ணுதல், உண்ணாமல் விரதம் இருத்தல், அப்புறம் கிடத்தல், இருத்தல், அப்புறம் கலங்கப்படுதல், பரிசுத்தப்படுதல், அப்புறம் வறுமை, செல்வங்கள், துன்பம், இன்பங்கள், அன்பு, கோபங்கள், விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இல்லாம விகாரம் உருவதற்கு ஏதுவா தம்முள் மாறுபட்ட தொழில்களை செய்வார்கள். ஆனா அதனால அவங்க கொஞ்சம் கூட விகாரப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு அழகா சொல்றாங்க. அதாவது முதல்வனுடைய திருவடியை விட்டு நீங்காமல் இருப்பதால் அவர்களுக்கு எந்த விதமான விகாரமும் கிடையாது. அப்படி விகாரமான செயல்களை செய்தும் முதல்வன் திருவடியை நீங்காம இருக்கிறது எது மாதிரி அப்படின்னா, வாயு வாசனையுடனே கூடிய மிருதுவான தென்றலாகவும் அதற்கு மாறான சூறாவளியாகவும் சரிக்கின்றது என்றாலும் ஆகாயத்தை விட்டு நீங்காமல் இருப்பது போல. காற்று இல்லையா, அந்த காற்றானது வாசனையோடு கூடி மிருதுவான தென்றலாகவும் இருக்கும், திடீர்னு அதற்கு நேர் மாறான சூறாவளியாகவும் இருக்கும், ஆனா எப்படி இருந்தாலும் ஆகாயத்தை விட்டு நீங்காமல் இருப்பது போல் என்று சொல்லுகிறார். அதனால பிராரத்த கர்மம் பலவிதமா இருப்பதனால சிலர் கோபம் உடையவங்களா, சிலர் சாந்தம் உடையவர்களா, சிலர் வைராக்கியம் உடையவங்களா, சிலர் ஆசை உடையவங்களா, சிலர் போக அனுபவம் உடையவங்களா இருப்பாங்க. அதனால ஜீவன் முத்தருடைய இலக்கணம் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு வரையறுத்து நம்மால் கூற முடியாது என்று நமக்கு அருளந்தி சிவாச்சாரியாரும் உணர்த்துகிறார். அப்ப கைலாயம் கருத்தில் இருக்கிறது என்ற ஒரு உன்னதமான கருத்தினை அவர் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் நம்முடைய மெய்கண்டார் அருளிய நம்முடைய சிவஞான போதத்திற்கு முற்பட்டது, காலத்தால் முற்பட்டது எது என்று பார்த்தோம் என்றால் திருஉந்தியார், திருக்களிற்றுப்படியார் என்ற இரு நூல்கள். அதுல திருக்களிற்றுப்படியார் 60வது பாடல், அதாவது அருள் அடங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு நியமங்கள் இருக்காது அப்படின்னு இதுல சொன்ன அதே கருத்தை, ஏதேனும் காலமுமாய், ஏதேனும் தேசமுமா, ஏதேனும் திக்கு ஆசனமுமா, ஏதேனும் செய்தால் ஒருவலுமாம், செய்யா செயல் அதனை செய்யாமை செய்யும் பொழுது அப்படின்னு சொல்றார். அதாவது தன்னோட பணி நீத்து திருவருள் வழி அடங்கி ஒழுகக்கூடியவங்க சிவாகமங்கள்ல கூறப்படக்கூடிய எந்த விதமான அந்த நியமங்களையும் கடைபிடிப்பது இல்லை. இன்ன காலத்துலதான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. இன்ன இடத்துல வச்சுதான் வழிபாடு பண்ணணும், இன்ன திசையிலதான் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு கிடையாது. எந்த நேரத்துல எந்த இடத்துல எந்த திசையில அமர்ந்தும் அவங்களால இறைவனை வழிபட முடியும். அவங்களுக்கு நல்வினை தீவினை என்பது கிடையாது, அதனால வினை பயன் எதுவும் அவர்களை அணுகாது. ஒருவலுமாம் அப்படின்னா, ஒருவல்னா கருவி கரணங்கள் நீங்கி நிற்றல் இல்லையா, ஏதேனும் செய்தால் ஒருவலுமாம்னா சரி. ஆக அப்படி சொல்லி அப்படி திருவருள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஒருவன் அதை செய்தாலும் கருவிகரணங்களின் துணை கொண்டு செய்யாததால அந்த செயல்களுக்கெல்லாம் பயன் கிடையாது என்று அழகாக நம்முடைய திருக்களிற்றுப்படியாரிலும் நமக்கு இதே கருத்து உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக புறத்தே மட்டும் யாத்திரைகள் சென்று பயன் கிடையாது, நமக்கு உள்ளேயே அகத்தை 6 ஆதாரங்களையும் 6 தலங்களா வணங்குறோம் இல்லையா. ஹிருதயத்தானத்துல எப்போதும் இறைவனை நினைத்து அதை கோயிலாகத்தான் வைத்திருக்கிறோம், அகக்கோயிலாக. ஆக இப்படி நாம் இந்த உள்ளேயும் காண பழக வேண்டும் என்பதை இந்த அவர் அப்படி கண்டிருக்கார் இல்லையா. ஒரு வருடம் அந்த யோக நிலையில இருக்கும்போது அவர் எங்க எந்திரிச்சு போயிருக்க முடியும், ஒரு பக்கம் போக முடியாது. அந்த தீவிரமான ஒரு யோக நிலையில அவர் இருந்திருக்கார். அப்ப அவர் அதுலயே அவர் வந்து எல்லா தலங்களுக்கும் போன ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கின்றது. அதைத்தான் நமக்கு இந்த பாடலில் எடுத்து சொல்லி இருக்கின்றார். காய குழப்பனை காயன நாடனை, காயத்தின் உள்ளே கமழ்கின்ற நந்தியை, தேயத்துள்ளே எங்கும் தேடி திரிவர்கள், காயத்துள் நின்ற கருத்தறியாரே. மீண்டும் அதே தான் சொல்றார். உற்ற ஆக்கையின் ஒரு பொருளாய் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் என்று அதிசய பத்திலே நமது மணிவாசக பெருமான் சொன்னது போல ஆக்கைக்குள்ள ஒரு பொருளாக அவர் இருக்கிறார்
என்பது நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகையும் நமக்கு இந்த கருத்தினை மிக அழகாக உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது, கான நாடு கலந்து திரியில் என் ஈனமின்றி இருந்தவம் செய்யில் என்

என்றும் பட்டராகிலென் சாத்திரம் கேட்கில்யென் இட்டும் மட்டியும் ஈதொழில் பூணிலென் எட்டும் ஒன்றும் இரண்டும் அரியில் என் இட்டம் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே என்றும் வேதம் ஓதிலென் வேள்விகள் செய்யில்லென் நீதி நூல் பல நித்தல் பயிற்றில்லென் ஓதி அங்கம் ஒரு ஆறும் உணரில்லென் ஈசனை உழுகுவார்க்கு அன்றி இல்லையே என்றும் அழகா நமக்கு காலை சென்று கலந்து நீர் மூழ்கில்லேன் வேலைதோறும் விதிவழி நிற்கில்லேன் ஆலை வேள்வி அடைந்தது வேட்கிலேன் ஏல ஈசன் என்பார்க்கு இல்லையே என்று சொல்லுகிறார். நன்று நோக்கிலேன் பட்டினியாகிலேன் குன்றமேறி இருந்தவம் செய்யில்லேன் சென்று நீர் குளித்து திரியில்லேன் என்றும் ஈசன் என்பார்க்கு இல்லையே என்றும் கோடி தீர்த்தங்கள் கலந்து குளித்தவை ஆடினாலும் அரணுக்கு அன்பில்லையே ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே என்று நமக்கு திருப்பி திருப்பி திருப்பி இதே கருத்துல கூட வேடத்தராகி குழுவில் என் வாடி ஊனை வருத்தி திரியில் என் ஆடல் வேடத்த நம்பல கூத்தனை பாடலால் கல்லால் பயன் இல்லையே என்றும் மற்ற நற்றமும் செய்து வருந்திலேன் பொற்றையுற்று எடுத்தான் உடல் புக்கிரக்குற்ற நற்குறையார் களல் சேவடி பற்றில்லாதவர்க்கு பயன் இல்லையே இல்லையா. அவரோட திருவடியை நினைக்காமலும் அவரை அவருடைய திருநாமத்தை சொல்லாம நினைக்காம மற்ற இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதனால நமக்கு ஒரு பயனும் இல்லை என்று, அதாவது தேயத்துள் தேடுவதால் பயன் இல்லை. தேசத்துல தேடாதீங்க, தேகத்துக்குள்ளேயே இறைவன் இருக்கார், நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறார். முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று இவரே மற்றொரு திருமந்திர பாடலையும் சொல்லியிருப்பார். அதனால காய குழப்பன் அப்படின்னா மாயையை குழப்பி காயத்தை படைத்து உயிருக்கு உதவுகின்றவர் சிவபெருமான். அப்ப காயம் என்னது அப்படின்னா அவருடைய படைப்பினால் ஆனது அது கோயில். அப்ப காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மன்னமணி நெங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நிறைய நீர் அமைய ஆட்டி, பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோம்னு சொல்றாரு இல்லையா. அது அந்த பாடல்லாம் இங்க அழகா நம்ம பொருத்தி பார்த்து கொள்ளலாம். இப்போ இது அவருடைய படைப்பு, இந்த காயம், இது கோயில், இதுவே அவன் நாடு, இதுவே அவன் உரையக்கூடிய கோயில். அப்படி இருந்தும் அவனை அவன் படைச்ச இடத்துக்குள்ள பார்க்காம ஏன் புறத்தை தேடி அலைகின்றீர்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா என்று கேட்கின்றார். அப்ப புறத்தே அலைதல் வந்து உண்மை ஞானம் உடையாருக்கு கூடா ஒழுக்கம். அவங்களுக்கு அப்படிதான், இப்படியே அலைஞ்சுகிட்டே இருந்தா இது அவங்களுக்கு ஒத்து வராது. புறத்தை தேடிக்கிட்டே இருந்தா அவங்க வந்து உள்ள தேடணும் என்பதே நமக்கு, அதாவது நினைப்பவன் மனம் கோயிலா கொண்டவன் என்று அழகாக அப்பர் சுவாமி சொல்றார். அப்படி இருக்கிறார் இறைவன்கிறது அறியாத மக்கள் வந்து இறைவனை தேடி காசி ராமேஸ்வரம் என்று அலைகிறார்கள். தலத்துக்கு போகணும் ஆசைக்கு, ஒரு முறை போயிட்டு வந்துடலாம்னா தலங்களுக்கே போய்கிட்டே இருக்காங்க, அங்க மட்டும் தேடுறாங்க இல்லையா. ஆனா அந்த தலங்கள் பூரா நமக்குள்ள இருக்கு, அந்த தலங்கள் இருக்க பெருமாள் நமக்குள் இருக்கின்றார் என்பதை உணர்வதில்லை என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அப்போ இந்த உயிரை உடம்போட சேர்த்து வைப்பவன், இந்த உயிர் இந்த உடலை வந்து தாம் வாழும் நாடாக கொண்டவன், உடலுக்குள்ள மனம் வீசி எழுந்தருள் இருக்கக்கூடிய குருநாதன், இப்படி எல்லாமாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானை தேசம் எங்கும் தேடாதீங்க. அது வந்து அவருடைய திருவுள்ள குறிப்பை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பதை உணர்த்துகிறது. அவர் தேசத்தில் தேடாமல் தேகத்துக்குள் தேடுங்கள் என்று அழகாக நமக்கு காட்டியிருக்கின்றார். கண்காணியாகவே கையகத்தே எழும் கண்காணியாக கருத்துள் இருந்திடும் கண்காணியாக கலந்து வழி செய்யும் கண்காணியாகிய காதலன் தானே என்று சொல்கிறார். கண்காணி அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்ணால் காணப்படுவது, கண்காணிப்பவன் என்றும். அப்போ கண்ணால் காணப்படக்கூடிய அந்த பொருள் என்ன ஆகுது, கையகத்தே எழும் கண்ணுக்கு இனிய பொருளா என் கரத்தினிலே வந்தான்னு குருஞான சம்பந்த பெருமானும் சொல்றார் இல்லையா. அது மாதிரி இறைவன் நம் கையகத்தே தோன்றுவார். அது மட்டும் இல்ல, நம்மை கண்காணிப்பவராக நமக்குள் எழுந்தருள்வார். மேலும் கண்ணுக்குள் கருமணியாக கலந்து நின்று நமக்கு காட்டும் உபகாரத்தையும் செய்கின்றார் என்று நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார். கண்ணே கண்ணுள் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் என்று நம்ம அப்பர் சுவாமிகள் சொல்லுவாங்க. கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி என்று சொல்லுவாங்க இல்லையா. அது போல
அவரே காணப்படும் பொருளா இருக்காரு. அவர் நம் கையகத்துல வர்ற

0: நம்மை கண்காணிப்பவனாக நமக்குள் இருக்கிறாரு. அதான் நமக்குள்ள ஒரு சூப்பர்வைசர் இருந்துகிட்டேதான் இருக்கிறார். அவர் நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கிறாருங்க ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருந்ததுன்னா எந்த தவறான எண்ணமும் மனசுல வராது. அது நமக்கோ பிரத்தியாருக்கோ. இப்போ வழிபாடு செய்யணும்னு நினைச்ச உடனே வழிபாடு செய்யணும். இப்ப வேணா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், இப்ப வேணாம் காலையில வேணாம் மதியம், மதியம் வேண்டாம் மாலையில, மாலையில வேணாம் இரவுன்னு ஒத்தி போடுவதெல்லாம் தவறான ஒரு இயல்பு, இந்த உயிருக்கே உள்ள ஒரு இயல்பு. ஆனா கண்காணி இருக்கிறாரு. இப்ப ஏன் நம்ம இந்த வழிபாட்டை செய்யலைங்கிறத கண்காணி பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற எண்ணம் இருப்பவர்கள் இந்த தவறினை செய்ய மாட்டார்கள். கிரமமாக திருமுறைகளை ஓதுவது, கிரமமாக பஞ்சாட்சரத்தை ஜபித்து உரு ஏற்றுவது இல்லையா, கிரமமா பூஜை செய்வது என்று இதெல்லாம் நமக்கு கிரமமா செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அவர் நமக்குள் கண்காணியாக இருக்கின்றார் என்பதை உணரும் போது கண்டிப்பாக அப்படி இருக்கும். அதனால தவறான எண்ணத்துக்கு எப்படி வாய்ப்பு, ஒரு உள்ள அவர் இருக்காருன்னு நினைக்கும் போது உள்ள தவறான எண்ணம் இருந்தால் வெளியில வேணா நான் சொல்லிக்கலாம், என் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் கிடையாதுன்ட்டு. ஆனால் தவறான எண்ணம் இருந்தா யாருக்கு தெரிஞ்சிடும், இறைவனுக்கு தெரிஞ்சிடும். அதான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் அழகா கணக்கு எழுதிடுவார் எவ்வளவு தவறான எண்ணங்கள் வந்தது. எல்லா எண்ணத்துக்கும் பிறவிதான், பிறவி ஒரு எண்ணத்துக்கு வரும், அது நல்ல எண்ணமாக இருந்து அது பசு புண்ணியமா இருந்தா வேற பயன், அதுவே பதி புண்ணியமா இருந்தா அபரீதமான பலன், அழியாத புண்ணியம், அதுவே அடுத்தவங்களை கெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயம் மோசமான பிறவி வரும். அது மாதிரி ஒருத்தர் முகத்துக்கு நேர ஒரு மாதிரி பேசுறது, அவங்க முகத்துக்கு பின்னாடி வேற மாதிரி பேசுறது, அதுவும் இறைவனுக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய செயல்களை சிலர் செஞ்சுட்டே இருப்பாங்க. யோசிக்கிறதே இன்னைக்கு காலையில விடிந்தால் யார் யாருக்கு எப்படி இடையூறு கொடுப்பதுன்னே நினைச்சுக்கிட்டே எந்திருப்பாங்க. ஆனா அது எல்லாம் யாருக்கு தெரியும், அவங்களுக்கு அவங்க போட்டிருக்க பிளான் போறோம், அவங்க பெரிய மாஸ்டர் பிளான் மாதிரி போட்டாலும் அது எல்லாம் யாருக்கு தெரியும், சிவபெருமான. அவரை தவிர்த்தி ஒரு எண்ணமோ ஒரு சொல்லோ ஒரு சிந்தனையோ நமக்கு வர முடியாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்க எண்ணம் இருந்தா தவறே இழைக்க முடியாது, பாவமே செய்யவே முடியாது. அதே நாம் அத ரெண்டு வகையில பாவம் அடிக்கடி நம்ம சொல்றதுதான், ஒண்ணு வந்து செய்யக்கூடாததை செய்யறது, ஒண்ணு செய்ய வேண்டியதை செய்யாம இருப்பது. பலரும் ஒரு ஆர்வத்தோடு தீஷையை பெற்றுக் கொள்வார்கள், அதுக்கப்புறம் அனுஷ்டானமே பண்ண மாட்டாங்க, ஜபமே கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அப்புறம் பூஜை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் சிவ பூஜை செய்யவே மாட்டார்கள். அதனால இது போன்ற தவறுகளை எல்லாம் இழைக்காமல் இருக்க வேண்டும். எப்போது அந்த ஒரு உறுதி வரும்னா நமக்கு உள்ள ஒண்ணு அந்த உயிரோட பக்குவத்தால் அந்த உறுதி வரணும், இன்னொன்னு அச்சத்தால், அஞ்சி ஆகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாழி நினைன்னு சொல்றாரு அப்பர் சுவாமிகள். ஐயோ சுவாமிக்கு தெரியுமே நம்ம தப்பு பண்ணாங்க, பயத்திலையாவது வழிபாட ஒழுங்கா பண்ணணும். சரியாக கண்காணி என்ற சொல்லி வைத்து மீண்டும் நமக்கு அவர் நமக்கு மேற்பார்வையாளராக நமக்கு இருந்து நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார் என்ற ஒரு உன்னதமான கருத்தினை நமக்கு இந்த பாடலிலே தந்துள்ளார். கன்னி ஒரு சிறை, கற்றோர் ஒரு சிறை, மன்னிய மாதவம் செய்வோர் ஒரு சிறை, தன்னியல் உண்ணி உணர்ந்தோர் ஒரு சிறை, எண்ணிது ஈசன் இயல்பரி யாரே என்று மிக அழகாக கிட்டத்தட்ட திருப்பள்ளி எழுச்சியில வர்றக்கூடிய ஒரு பாடலை ஒத்தே இந்த பாடலானதும் அமைந்திருக்கிறது. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் இல்லையா, சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் என்று சொல்றார் இல்லையா. இப்படி பலதரப்பட்டவர்கள் நின்று வழிபாடு செய்கின்றார்கள்னு அது மாதிரியே இந்த திருமந்திர பாடல்ல அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, கன்னியாகிய திருவருள் சக்தியோட பதிவு பெற்றவர்கள் ஒரு பக்கத்துல இருக்காங்க, வேத வேதாங்கங்களை ஐயம் திரிவில்லாம கற்றவர்கள் ஒரு பக்கம், அதாவது வேதம் நான்கு அங்கம் வந்து ஆறு, அதை வந்து அந்த மலைவில்லாமல் குற்றம் இல்லாமல் கற்றவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. நிலைபேருடைய பெரிய தவத்தை செய்யக்கூடியவங்க ஒரு பக்கத்துல இருக்காங்க. சிவபெருமானுடைய இயல்பையும் ஆன்மாவாகிய தன்னுடைய இயல்பையும் ஆராய்ந்து தெளிந்த சிவஞானியர்கள்னா ஒரு பக்கத்துல இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா ஈசனுடைய இயல்பை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. எப்படி அறியாமலே இருக்கின்றார்கள், இவ்வளவு செய்யறாங்க ஆனா ஈசனுடைய இயல்பை அறியாமல் இருக்கின்றார்களே. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கத்துல தேடுகின்றார்கள், ஆனா இறைவன் வந்து நம் அகத்துள் தான் இருக்கின்றார் அப்படிங்கிறத உணர்வதில்லை. தேடி கண்டுகொண்டேன், திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் சொல்றாரு இல்லையா அப்பர் சுவாமிகள். அந்த மாதிரி உள்ள தேடி காண வேண்டும் என்பதை அழுத்தமாக வலியுறுத்தி கொடுத்திருக்கின்றேன். ஏன்னா பலரை பார்த்தீங்கன்னா இந்த தலையாத்திரை போறது ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுப்பாங்க. உண்மையிலே பாராட்டப்படணும், புண்ணிய தலங்களுக்கு போகணும், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமின் தாய்மான சுவாமிகளும் சொல்றாங்க புண்ணிய தலங்களுக்கு போறது புண்ணியம்தான். ஆனா அந்த ஈசனை அவர்கள் உணராமல் சும்மா இப்படி வெறுமன ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு உலா ஒரு சுற்றுலா போயிட்டு வர மாதிரி போயிட்டு வந்தா அதனால ஒரு பயனும் இல்லை என்பதை நமக்கு அழுத்தம் திருத்தமாக உணர்த்துகிறார். ஏன்னா நீங்க எங்கெங்கயோ தேடி பாருங்க, அதுல வேற அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முழு ஊரடங்கு வந்துருச்சு அப்படின்னா ஐயோ என்னால உள்ளூர் கோயிலுக்கும் போக முடியல வெளியூர் கோயிலுக்கும் போக முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுவார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலை கொடுத்து சுவாமி வந்து நீ நான் உள்ள இருக்கதை உணர்கிறாயா என்று நம்மை வினவுகின்றார். அப்ப என்றுதான் நாம் உள்ளே இருக்கும் அவரை வணங்க போகின்றோம், அதை வணங்க வேண்டும் என்பது காலத்திற்கு ஏற்ற கருத்தினை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இப்பாடல் அமைந்திருக்கிறது. நம்ம சிந்திச்ச ரெண்டு மூணு பாடல் அப்படிதான் இருக்குது. காணாத கண்ணில் படலமே கண்ணொளி, காணாதவர்கட்கு காணாத அவ்வொளி, காணாதவர்கட்கும் கண்ணும் பெருங்கண்ணை காணாது கண்டார் களவொழிந்தாரே அப்படின்ட்டு. அதாவது இந்த கூடா ஒழுக்கத்தை செய்யாமல் தப்பியவர்கள் யார் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை ஆனார் போல அப்படிங்கிற மாதிரி. காணாத கண், அந்த கண்ணுக்கு கண்ணை மறைத்திருக்க கூடிய அந்த படலம் தான் ஒளி. காணாத கண்ணில் படலமே கண்ணொளி அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றான்னா கண்ணு வந்து படலத்தை அன்றி அறியாமையால் அதுவே ஒளி என்று. ஏன்னா அந்த கண்ணுக்கு அந்த படலம் தான் தெரியுது, அதனால அந்த கண்ணுக்கு அதுதான் ஒளி அப்படின்ட்டு. அது போல இறைவனுடைய இயல்பை உள்ளவாறு உணரக்கூடிய சிவஞானம் கைவர பெறாதவர்களுக்கு அறிய இயலாத கண்ணொளியாக இருந்து காட்டுபவன் இறைவன். அதாவது அவங்களால் அறிய, ஏன்னா அவங்களுக்கு இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு படலம் தான் ஒளிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவன் அறியப்படாத பொருளாகத்தான் இருப்பான். சிவஞானம் கைவர பெற்றால்தான் அவனை அறிய முடியும். அப்படி அஞ்ஞானம் காணாதவர்களுக்கு கண்ணா இருந்தும் அறிவாகிய அகமுக பார்வைக்கு உரிய ஞானமாக இருந்தும் உபகரிப்பவர் சிவபெருமான். அதான் காணாதவர்கட்கும் கண்ணாம் பெருங்கண் என்று அழகாக சொல்லுகிறார். கண்ணுங்கிறது உருவகம். அடுத்து காணாது காணல் அப்படின்னா எங்ஞாண்டும் பார்த்தல், எல்லா இடத்துலயும் பாக்குறது. கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே அப்படிங்கிறது மாதிரி இல்லாம எல்லா இடத்துலையும் பார்த்தல். இந்த சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துன்னு வருது இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு வழக்கு காணாது காணல் அப்படிங்கிறது. அதாவது எல்லா இடத்துலையும் சிவத்தை பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். பொழுதெல்லாம் சிவமா, பொருளெல்லாம் சிவமா, தன்னுடைய கருத்திலேயே சிவத்தை பார்க்கிறார் தாய்மான சுவாமி. இரண்டு கரம் கூப்பி எப்படி வணங்குறதுன்னு கேட்காரு. அதுக்கப்புறம் பொழுதெல்லாம் சிவமா பார்க்காங்க காரைக்கால் அம்மையாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும். அதனால ஒரு பூவை சிவமா பார்த்துட்டு ஒன்னு எடுத்து உனக்கு போட்டு எப்படி நான் பூஜிக்க முடியும் தாய்மான சுவாமி கேட்கிறாங்க. அதனால நல்ல சிவஞானிகளுக்கு எல்லாம் சிவமாக தோன்றும், சர்வம் சிவமயம் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படித்தான் அவர்களுக்கு அந்த அனுபவமானது இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப காணாது கண்டால் எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காங்கிற உணரும் போது என்ன ஒரு உன்னதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த களவு ஒளிந்தாருன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மறைவாக நடத்தக்கூடிய காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கிற ஆறு உட்பகையால செய்யக்கூடிய தவறுகள் தவிர்க்கப்படும் இல்லையா. அதை வச்சுதானே அவ்வளவு பிள்ளையும் செய்யறோம், இந்த ஆறு தான் காரணம், ஆனா அது தவிர்க்கப்படும் என்று மிக அழகாக நமக்கு இதிலே உணர்த்தி இருக்கின்றார். இந்த கருத்தை நமக்கு நம்முடைய சிவஞான போதத்திலே நம்முடைய மெய்கண்ட தேவ நாயனாரும் மிக அழகாக அருக்கண் நேர் நிற்பினும் அல்லிருளே காணார்க்கு இருட்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன் அருட்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தில் நேசத்தில் தன் உணர்ந்தார் நேர் என்று அழகாக சொல்லுகிறார். அப்போ இறைவன் வந்து எங்கே இருக்கின்றார் என்றார், உயிரோடு பிரிப்பின்றி இருக்கின்றார். நம்ம செய்கிற விஷயங்கள் தான் செய்வோர் செய்வனவற்றை எல்லாம் அறிந்து அந்த செய்திக்கு தக்க பயனை தருகின்றார். நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு தகுந்த பயனை தருகிறார். அவரை பக்தியினால் மறவாது ஏத்த வேண்டும். அப்படி ஏத்தினால் அவருடைய திருவடியை உயிர் அணையும் என்று சொல்லுகிறார். இப்ப இதுக்கு சொல்லும் போது என்ன சொல்றார், கதிரவன் வந்து எல்லாருக்கும் பொதுதான், எல்லாருக்கும் ஒப்ப விளங்குகிறார். ஆனால் காட்சி இல்லாதவங்களுக்கு, பார்வை இல்லாதவங்களுக்கு அது இருளாகத்தான் தெரியும், இருட்டாகத்தான் இருக்கும். அது மாதிரி பாசம் உடையவர்களுக்கு இறைவன் இருளிடத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அந்த தாமரையை கதிரவன் அலர்த்துவது போல, அதாவது மலரும் பருவத்துல வந்த தாமரைய கதிரவன் வந்து மலர்த்துவது போல, பேரன்பால் தன்னை உணர்பவர்களுக்கு நேரான தனது திருவருட் பார்வையால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசத்தை நீக்குவார். அதான் அவருடைய திருவடி பார்த்து, அதாவது திருக்கண் நோக்கம் நம்ம மேல விழணும், அருட்கண்ணால் நோக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். தாவுன் அடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்டாயின்னு சொல்றார் நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை. சாமியுடைய திருக்கண் பார்வை நம்ம மேல பட்டுது அல்லையா, நம்ம குருநாதருடைய திருக்கண் பார்வைப்படும் போது குருநாதருக்குள்ள யார் இருக்கா, அவர் பாக்குறதுக்கு நம்மை போல் இருப்பார், ஆனா அவருடைய கரணங்கள்ல போற சுவாமி தான் இருப்பார். அதனால அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பாசமானது நீங்கும் என்று அழகாக நமக்கு சொல்லிட்டு, அதனால நம்ம பார்க்கும்போது ஜீவன் முத்தர்களையும் மற்றவர்களையும் ஒரே மாதிரி நாம நினைக்க கூடாது, பாக்குறதுக்கு நம்மை போல் அவங்க இருப்பாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது அப்படின்ட்டு அழகாக சொல்லி இருக்கிறார். அப்ப இதே கருத்தை தான் அருக்கன் நேர் நிற்பினும் அல்லிருளே இல்லையா, அவங்களுக்கு வந்து சூரியன் முன்னால நின்னாலும் கண்ணு தெரிய போறது கிடையாதுல, எப்படி தெரியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி நமக்கு இந்த இதே அந்த அதாவது அந்த விஞ்ஞான போத சித்தாந்த கருத்தை இந்த திருமந்திர பாடல் நமக்கு மிக அழகாக உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம்.
1: செய்வினையும் செய்வாலும் அதன் பயனும் கொடுப்பாலும் எல்லாமே சிவபெருமான் தான் வினையை செய்ய வைக்கிறான், அதுக்கு ஒரு ஆளு கல்வியாகிறான், நம்மளை கொண்டு செய்ய வைக்கிறான், அதன் பயன் அந்த பயனை கொடுப்பவன் நான்கும் இறைவன். மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே, இது இந்த நான்கு பொருளும் சிவபெருமான் விதிச்ச வழிதான் நடக்கும், நாம தான் போய் மாற்ற முடியாது. நான் போய் இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை கையில் இருக்கு நான் மாத்திடுவேன், போன ஜென்மத்தை நான் பண்ணதை இப்ப அனுபவிச்சுதான் ஆகணும், அதை இப்ப மாத்திர முடியுமா, மாத்தலாம். எப்ப மாத்தலாம், இப்ப நான் ஒழுங்கா நடந்து அடுத்த பிறவியும் ஒழுங்காகலாம், அவ்வளவுதான். இப்ப நான் ஒழுங்கா நடந்தா இறைவனை வணங்கினா அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அது ஒழுங்காகும், நமக்கு அது தேவையில்லை, அடுத்த பிறவி வேண்டாம். ஏன், இன்னொரு 10 மாசம் அம்மாவோட வயிற்றுல இருந்து இப்பவே டெக்னாலஜிலாம் நமக்கு புரியல, கேவலம் செல்லையே ஆபரேட் பண்ண தெரியல, ஹைடெக் ஆயிட்டு வந்து நமக்கு அலோகிற தவிர வேற எதுவும் தெரியல, அதையே என்ன ஆயிட்டோம்னு தெரியல, இப்படி ஆயிட்டதுக்கு இப்படி மேல ஆயிட்டோம்னா கட்டாயம் காலு டச் ஸ்கிரீன் சார், நீங்க பார்த்து பேசணும், காதுல வச்சு அழுத்திட்டோம்னா கட்டாயம் என்னாச்சு, டச் ஸ்கிரீன் சார் காதுல வச்சு அழுத்திட்டீங்க, நீங்க கட் பண்ணிட்டீங்க காலன்னா, அதை விட ரொம்ப பாட்டா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது நாம கட் பண்ணிட்டோம்னா சார் நீங்க என்ன சார் திட்டு கட் பண்ணிட்டீங்க, என் காதல் கட்டாயிடுச்சா எனக்கு தெரியல, என்னுடைய முட்டாள்தனம் இல்லையா, இது நமக்கு இப்பவே தெரியலையே, இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கழிச்சு நான் குழந்தையா போறது இந்த பூமியில வந்தா இன்னும் ஹைடெக் விஷயம் என்னென்ன மாறி இருக்கும்னு தெரியாது, இன்னும் 50 வருஷம் கழிச்சு சொல்ல முடியாது, குழந்தை பிறக்கும் போதே ஒரு உடம்புல ஒரு இடத்த கீறி இப்ப 10 நம்பர் வைக்கிற மாதிரி அப்ப ஒரு 15 நம்பர் தெரிச்சு குழந்தைய அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த குழந்தை எங்க போறதுன்னு ட்ரேஸ் பண்ணியே இருப்பா போலுக்கு அம்மா அப்பா தான், 10 நம்பர் வைக்கிறது போதா 15 நம்பர் ஆயிருக்கும், முதல்ல 4 நம்பரா இருந்தது அப்புறம் 6 நம்பர் ஆச்சு, லேண்ட் லைன் சொல்றேன், 4 நம்பரா இருந்தது 6 நம்பர் ஆச்சு, 8 நம்பர் ஆச்சு, இப்போ 10 நம்பரா இருக்கு செல் நம்பர், எங்கேயுமே லேண்ட் லைன் கிடையாது, லேண்ட் நோ சார் அண்ட் ஹாவ் இட் சார் யூ கேன் காண்டாக்ட் மீ எனி டைம், எப்ப வேணா எனக்கு கால் பண்ணலாம், எப்ப வேணா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம், எனக்கு பசங்க ஒண்ணுமே கிடையாது, எனக்கு ஆன்மாவை தேட வேண்டிய வேலையே கிடையாது, நான் அடுத்தவளை தேடிட்டே உட்கார்ந்து இருக்கேன், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வரும், எவனா இதை கூப்பிடுவா, எவனா 1 கோடி ரூபாய் தருவா, இப்படியே பார்த்துட்டு இருக்கவே ஆன்மாவை என்னை போஷிக்க செய்வானும் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே, இவ்வியல்பு சைவநறி அல்லவற்றுக்கு இல்லை என, இந்த இயல்பு சைவம் இல்லாம வேற ஒண்ணுக்கு இல்லை, நான் சொல்லல சேர்க்கிறான் சொல்றேன், இந்த இயல்பு சைவத்தை தவிர வேற ஒன்றுக்கு இல்லை என உய்வகையார் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்து அறிந்தார். யாரோட அருளாலே, சிவபெருமான் அருளாலே உணர்ந்து அறிந்தார். சுவாமியை உணர்வா பார்க்கிறோம், நாம நிரம்ப நேரங்களில் உடலால பார்க்கிறோம், உடலால பார்த்து பார்த்துதான் நமக்கு உணர்வுல இல்ல சுவாமி, உணர்வா பார்க்கணும் சுவாமிய. இப்ப இங்க உட்கார்ந்துருக்கோம், கண்ணை மூடினோம்னா சுவாமி நம்ம மனக்கண் உன்னால தெரிவது போல இருக்கணும். யாராவது கபாலின்னு சொன்னா கபாலி என்ன சொல்றாரு, கண்கள் கண்ணீர் வரணும், நமக்கு அதெல்லாம் வரதுல. அப்படியே அது புரியும் போல் சார், 61 தனியா ஸ்டாச்சு இருக்கு, அது 50 சிலவே இருக்கு, அது மிக விழா நடக்கும். இப்படி எல்லாம் நம்ம கதை பேசிட்டு இருக்கோமே தவிர, எதுக்காவது மனக்கண் உன்னால சுவாமி வராரா? கண்ண மூடினா சிகப்பா வருது கலர், கண்ண மூடினா மஞ்சளா வருது கலர், கண்ண மூடினா சுவாமி வரமாட்டேங்கிறது, கண்ணாப்பினா கலசுதான் வருது, கெட்ட கெட்ட கனவுதான் வராது. எதுக்காவது சுவாமி வராரா கனவுல? வரதே கிடையாது. கபாலி கோயில வரிசையில் இருக்கிற மாதிரி எதுக்காவது ஒரு பிரசனம் கனவு வந்ததே கிடையாது. கபாலிய பாக்குற மாதிரி ஒரு கனவு வரதே கிடையாது. சார் இந்த யானை தொடர மாதிரி கனவு வந்து நல்லதா கெட்டதா நினைக்கிறது வந்து விநாயகர் பெருமானை வழிபாடு உடனே யானையின் முதலிலே விநாயகர் பெருமானை பார்த்து உடனடியா கடந்த ரெண்டு தலையில குட்டிக்கிட்டீங்கன்னா மகிழ்ச்சி ஆயிடுவாரு. அதனால நமக்கு அது தோணல, யானை விரட்டது கனவுல விரட்டினா கூட பயம், எல்லாத்துக்கும் பயம் பிடிச்சு அலைஞ்சி என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ, ஏதாவது நடந்துட போகுது சார். நான் கேட்டேன், ஏதாவது தப்பு பண்ணிக்க, ஏதாவது நடந்துட போகுது, ஏதாவது நடந்து போகுது, ஏன் பயப்படுறேன்? எதுவும் நடக்காது. நீ தப்பு செய்யாத வரையிலும் உனக்கு எதுவுமே நடக்காது. முன்னிலை பயன் வரும், முடிகின்ற போது அது முடிந்து போகும். அதுக்காக நாம போய் சிரமப்பட வேண்டாம். எண்ணிலையில் நின்றாலும் எப்போதும் கொண்டாலும் மன்னியசி சங்கரன் தான் மறவாமையும் பொருள் என்று அவனுடைய தான மறவாமல் இருக்கணும், அதுதான் பொருள். நம்ம வேற எவனையோ எவனையோ நினைச்சு அவனை பார்க்கலாம், இவனை பார்க்கலாம், அந்த மந்திரியை பார்க்கலாம், இந்த மந்திரியை பார்க்கலாம், இந்த மந்திரியை பார்த்தா புரிஞ்சிடும், இந்த ஆபீசர பார்த்தா புரிஞ்சிடும், இந்த எம்டியை பார்த்தா புரிஞ்சிடும், யாரையும் பார்க்க வேண்டாம். வேற யாரை பார்க்கணும்? சிவபெருமானுடைய திருப்பாத கவலங்களை பார்த்தாலும் போதும், தானா புரிஞ்சிடும். நாம வரும்போது ஒவ்வொருத்தைய உற்பத்தி தெரிஞ்சுங்க, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக கையேந்தி பொருள் பெறக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் நான் வந்து வரும்போது அவளை என்னை கையெடுத்து கும்பிட்டாரு, நானும் கையெடுத்து கும்பிட்டேன். நான் வந்துட்டேன், ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப என்னை பார்த்தோம்னா கையெடுத்து கும்பிட்டாரு, நானும் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன். ஒரு இதே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் நான் வந்து ஒரு நாள் கேட்டேன், ஐயா மன்னிச்சுங்க, நான் எதுவும் தரது இல்லை, கோயில் வளாகத்துக்கு கூட நான் எதுவும் பொருள் தருவது இல்லை, நீங்க என்னை கும்பிடுறீங்க, நானும் கும்பிட்டு போயிடுறேன், தயவுசெய்து தவறா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஐயா உங்களை பார்த்து கும்பிடுறதுனால எனக்கு ஏதோ வயிற்றுக்கு நிரம்பு, அதனால நான் உங்களை கும்பிடுகிறேன், நீங்க கும்பிடலாலும் பரவாயில்ல, நீங்க பொருள் தரலைனாலும் பரவாயில்ல, நீங்க பொருள் தரத்துக்காக நான் உங்களை கும்பிடல, உங்களை பார்த்து கும்பிட்டா என் வயது ஏதோ ரொம்ப என்ன நினைச்சுக்கிறோம், ஐயா இது ஏதோ நம்மகிட்ட எதிர்பார்க்கறாங்க கபாலி, நீ பார்த்து ஏதாவது செஞ்சுன்னு உடனே நினைச்சுக்கிறோம், அதனால அது நடந்துடும். யாராலும் ரொம்ப கவலைப்பட்டு உங்களிடத்துல ஏதாவது இன்பத்தை சொன்னால் ஈஸ்வர இடத்திலே தெரிவித்து விடுங்கள். இது ரொம்ப கவலையா சொல்றாரு, அடுத்த முறை இவர் என்ன பார்க்கும்போது இந்த கவலையை சொல்லக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரத்தை சொல்லிடுங்க. நின்றாலும் எப்போதும் கொண்டாலும் மன்னியசி சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவன் தன்னை மிகவும் அன்பினால் மறவாமை கலை நிற்பார். வேடத்தை மாத்திக்கல, புறத்துல மாறல, அகத்துல மாறியாச்சு. அதுதான் தானாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய். சிவபெருமான் பாத்தீங்கன்னா உருவமா இருக்காது, அருவத்தை அரு உருவா ஆக்கி வச்சிருப்பாங்க. சிவபெருமானுக்கு இந்த நெத்தி பட்டை பாத்தீங்கன்னா அது வச்சிருக்கிறதுனால நமக்கு தெரியும் போய்தான் பேசு அப்படின்னு. நீங்க பின்பக்கம் வச்சிருந்து பார்த்தா கூட அதுதான் பேசுமான்னு தெரியும். வடக்கு பக்கம் கைலாயம், அந்த இடத்துலதான் கோமுகி இருக்கும், அது பக்கம் தான் ஆவுடையார் திரும்பி இருக்கும் அப்படிங்கறத சைவத்துல ஆகமத்துல ஊரியவர்களுக்கு தெரியும். சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு எப்படி வச்சாலும் திருப்பியே வச்சாலும் அந்த இடத்துல விபூதி பண்ணைய வச்சுட்டா ஓ அந்த அப்படிதான் இருப்பாரு சுவாமியும் வழிபாடு பண்ணிட்டு வந்துருவாங்க. நீங்க வேணா நினைச்சு பாக்கலாம், உங்க வீட்டை எப்படி வேணாலும் வச்சு பாருங்க, திருநீர் பட்டை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வச்சிருந்தேன், அதான் கரெக்ட், அதான் மோகம் அப்படின்னு நாங்க வச்சுட்டு இருக்கோம். அந்த ஒரு ரவுண்ட்ல எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம், எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம். ஒரு படம் ரொம்ப பெரிய அளவுல வச்சுட்டு அந்த படம், அந்த படத்துல அழகு தான் பண்றதும் எனக்கு தெரியும், இந்த ஒப்பனை கலைஞர் எனக்கு தெரியும். அவர் சொன்னாரு அருவினுக்கும் உருவினுக்கும் இந்த பாடம் சொல்லும் போது, அவர் சொன்னார் 2009 ஒரு படம், அந்த படத்துல எனக்கு சிவலிங்கம் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்த பால் அண்டாவ டக்குனு கருப்பு பெயிண்ட் அடிச்சு சிவலிங்கமா வச்சு திருநீர் பட்ட பூசி வச்சோம். ஒரு பால் அண்டாவ சிவபெருமான வச்சதுக்கு அப்புறம் அது பால் அண்டா தானே, அது திரும்ப பால் குதிக்க வைக்கணும்ல, அது இது பண்ற சொன்னாரா சர்வீஸ் பண்ணுறது, இதுல பாலை குதிக்க வைக்க வேணாங்க, இது பால் அண்டா தானே, உள்ள எவசூர் பாத்திரம் தான், வெளியில கருப்பு பெயிண்ட் பூசியாச்சு, திருநீர் பட்டை போட்டாச்சு, எல்லாம் ஒப்பனை தான், சாதாரண விஷயம் தான், ஆனா அதை பால் குடிக்க வைக்க வேண்டாம். ஏன், இது சிவபெருமானா இருந்திருக்கு, கேவலம் பாலண்டாவே சிவபெருமான் நினைச்சதுக்கு அப்புறம் ஒரு தொழில் சார்ந்த ஒருவருக்கு அதை பால் குடிக்க வைக்க மனசு வரல. அப்ப நம்முடைய இதயத்துல சிவபெருமான் இருந்தார்னு சொன்னா நமக்கு தவறான எண்ணங்கள் உள்ள வருவாங்க, வந்ததுன்னா அப்ப சிவபெருமான் வெளில போயிடுவாரு, நம்ம உள்ளத்துல தவறான எண்ணங்கள் வந்ததுன்னா சிவபெருமான் வெளில போயிடுவாரு, அதனால அவர் வெளில போகாது. நம்ம வீட்டுக்கு ஒரு உயர்ந்த மனிதர் வந்திருக்காரு, அவர் நம்ம தவறா இருந்தோம்னா அவர் வெளில போயிடுவார், அதனால அவர் போகாது, அவர் உள்ளே இருக்கணும், எனக்குள்ளேயே இருக்க வேண்டும் இறைவன், எனவே நான் ஒழுங்கா இருக்க வேண்டும், காணாத அருவிற்கும் முழுவிதற்கும் காரணமாய், அவர்தான் காரணம், எல்லாவற்றிற்கும் காரணம் அவன் தான், நாம வேறொன்றை தேடி போகிறோம், நமக்கு வரக்கூடிய நன்மைக்கும் காரணம் அவன், தீமைக்கும் காரணம் அவன், நம்மிடத்திலேயே கொண்டு சேர்ப்பிக்க கூடிய பொருளும் அவன், அதை கொண்டு வந்து சேர்த்துடுவான் நம்ம கூட, நீ எங்க விட்டுட்டு போறேன் போ போ அப்படின்னு. நீராக அணிந்தார்க்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம், நீண்ட நாகத்தை தன்னுடைய முடிவில் தரித்துக் கொண்டு ஆவணமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறியீடுதான் சிவலிங்கம், ஒரு குறியீடு, அது வந்து வழிபாடுக்கு நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அது உடனடியா சிவலிங்கம் கண்ணு முன்னால தோன்றிடுச்சோ, சிவபெருமான கண்ணு முன்னால தோன்றிடுச்சோ அப்படியே பேசுற இல்ல, நாம ஒழுங்கா இருந்தா நமக்குள்ள அது பூக்கும், நமக்குள்ள அது பூக்கும், அதுவே காய்க்கும், அதுவே பழுக்கும், நமக்குள்ள செய்யும், இதெல்லாம் நடக்கும், எப்ப நடக்கும், நாம ஒழுங்கா இருந்தா, நான் என்ன சொல்றேன், நான் ஒழுங்கா இருந்தா அது பூக்கும் காய்க்கும் பழுக்கும், ஒழுங்கா இல்லைன்னா என்ன பண்ணும், வெண்டி போய் கீழே விழுந்துடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, அதுதான் உடனே அழிவு நினைச்சுக்க கூடாது, இன்னொரு பிறவி வரும், அவ்வளவு கீழே மக்கும் உரமாகும், திரும்ப இன்னொரு பிறவியா வரணும், அது என்னைக்கு பூக்கும், என்னைக்கு காய்க்கும், என்னைக்கு பழுக்கும், அது அதோட விதிதான், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானாவது கேடிகமால் நான் முகலும் காணலடு சேதாரும் தழப்புழம்பாய் தோன்றியது தெளிந்தார. சுவாமிக்கு வந்து அடிமுடி காண்ட வரலாறு உங்களுக்கு தெரியும், பிரம்மனும் விஷ்ணுவும் தேடினார்கள், பிரம்மன் முனியை தேடி புறப்பட்டான், அடியை தேடி விஷ்ணு புறப்பட்டார் அப்படின்னு, சிவராத்திரி கதையாது தான், ரொம்ப முக்கியமான ஒரு நாள், அந்த ஊர்ல சுவாமி இவருக்கு காட்சி கொடுத்தார், இவருடைய வேலை என்ன தெரியுமா, கல்லெறிந்து வழிபாடு செய்வது, சுவாமிக்கு பூ போட்டு வழிபடல, வில்வம் போட்டு வழிபடல, கல்லெறிந்து வழிபாடு செய்வது, கல்லு எரிந்து வழிபாடு செய்யாம சாப்பிடுறது ஒரு முடிவு எடுத்துக்காரு, ஒரு நாள் ரொம்ப பசி ஆயிடுது, சாப்பிட உட்காந்தாச்சு, ஆஹா சுவாமிக்கு நான் இன்னும் கல்லெறிந்து வழிபாடு செய்யலையே, சுவாமி கோவிச்சுக்கோறோம் அப்படின்னு நினைக்கல, சுவாமிக்கு இன்னும் கல்லு போடலையேன்னு ஓடி இருந்து கல்லு போட்டாராம், ஒவ்வொருத்தருக்கும் கல்லு போடும் போது அது திருக்கைய இதுல மலரா போய் விழலாம், நாம இங்க மலரையே போட்டாலும் திருக்கையில இருந்து சுவாமி ஊக்க பிடிச்சுக்கலாம், ஏன்னா நாம பாவம் பண்ணி வினை பண்ணி அதன் மூலமா போடுறோம், திருடி கொண்டு வந்து பணத்தை போட்டேன்னு வச்சுக்கலாம், பூவை போட்டேனா அது நாராவ என்ன பண்ணுவோம், நான் உழைச்சி என் உடல் உழைப்பால் ஒரு ரூபாய்க்கு ஒரே ஒரு வில்வம் வாங்கிட்டு வந்து சாத்தினாலும் அது மணக்கும், என்கிட்ட பணமே இல்ல, ஒரு சின்ன கல்ல கொண்டு வந்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு, கொடுத்தாலும் மணக்கும், ஆனா நாம தவறான வழியில பணத்தை சம்பாதிச்சு அதுல 10 முழப்பூ வாங்கிட்டேன், 15 முழப்பூ வாங்கிட்டேன் அப்படியே போட்டேன், நல்ல மாலை, ஆனா வினை என்ன, அந்த வினைக்கு ஏற்ற பலன் அதுல இருந்து வரும், நான் தவறான வினை செய்து பெற்ற பலம் பணம், அதனால அது நாரது கையாயத்துல மூக்க பூச்சுக்கிறாராம் சுவாமி, அதனால நாரதே இவன் வினையை தூக்கிட்டு போக சொல்லி இவனை, இவன் யாரு எல்லாம் கேட்டா வெறுமையை வச்சுக்கிட்டு இவன் வரவே வேண்டாம், இவன் வினை தீர்றதா, என்னைக்கு தீருமோ அது தானா தீரும், இவன் வரவே வேண்டாம், அந்த வினையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க வேண்டாம், இறைவந்தத்துல நாம ஒழுங்கா இருந்தா போதுமா, நாம போய் சுவாமிக்கு அதை போடணும் இதை போடணும் நகை நட்டு போடணும் புடவை சாப்பிடணும் எதுவுமே வேண்டாம், மனசார இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சா போதும், என்னுடைய குலதெய்வத்துக்கு பார்க்கறதா போயிடும், வைத்தீஸ்வரன் போய் குலதெய்வம் பார்க்கறதா போயிடும், வைத்தீஸ்வரன் கோயில எதுவும் நீங்க சாதாரணமா வந்து தர்சனம் கொடுத்து வர முடியாது, ரொம்ப கூட்டம் இருக்கும், ரொம்ப பேருக்கு அது குலதெய்வம், நான் போகும்போது என்னுடைய தாயார் வந்து 77 வயது சக்கரை பொங்கல் போட்டு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, வைத்தியநாத சுவாமிக்கு சக்கரை பொங்கல் போட்டு நைவேத்தியம் பண்ணுவோம், தயிர் தாயக்கு வைத்தியநாத சுவாமிக்கு சக்கரை பொங்கல் போட்டு நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, நான் சொன்னேன் ஒரு 4 நாள் முன்னாலே போன் பண்ணோம், போன் பண்ணி அவங்க அந்த இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருமகனாக அனுமதி கேட்கணும், அனுமதி எல்லாம் கேட்டா அவர் வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் எதுவும் போன் பண்ணி அவரை கேட்டேன், சார் இங்கே ஒரே பிரச்சனையா இருக்கு, இங்க அதெல்லாம் பிரச்சாரம் எல்லாம் கிடைக்கல, அதெல்லாம் இங்க போட முடியாது. எங்க அம்மா வயசு 77. எங்க அம்மா உடனே சொல்றாங்க, நான் இன்னொருக்கு முடியுமோ முடியாதோ தெரியாது, இந்த இடத்துக்கு சுவாமிக்கு சக்கர ஊழல் பண்ணணும்னு நேவேதம் பண்ணணும்னு நினைச்சே முடியலையே அப்படின்னா நினைச்சுட்டு வச்சோம். வீட்டுல சின்ன படம் இருக்கு, அதுக்கிட்ட சொல்லு, அதுகிட்ட உள்ள போர்டு சொல்லுதுன்னு உங்ககிட்ட போய் சொன்ன மாதிரி நீ ஒரு பைத்தியக்காரன், பரவாயில்ல நான் பைத்தியக்காரனாவே இருந்துட்டு போறேன், அந்த படத்துக்கிட்ட சொல்லு. அந்த படத்தை வச்சாச்சு, வைத்தீஸ்வரன் கோயில் படம், முத்துக்குமர சுவாமி படம், வைத்தியநாத சுவாமி படம், தையல் நாயகி அம்பாளுடைய படம் சொல்லியாச்சு. உனக்கு வந்து சக்கர ஊழல் போட்டு நிவேதம் பண்ணணும்னு ஆசை, நீ நடந்திக்க வேண்டியது ஒரு பொறுப்பு, ஆனா அதுக்கான தொகை தருவதற்கு தயாரா இருக்கும். வினைப்பயன் வினைப்பயன் எதுவோ அது நடக்கணும், ஆனா ஆசை இது அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி சுவாமி கிட்ட வச்சு, ஒண்ணு இல்ல சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும், அதுல கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இதான் வேண்டுதல், கோடி ரூபாய் வரணும்னு வேண்டுதல் இல்ல. இங்க நேரா இறங்குறோம், 5:30 போயிடும் ட்ரெயின், எல்லாம் பூச்சாச்சு. தர்சனம் பண்றதுக்காக அந்த இவரை கூப்பிட்டேன், சிவாச்சாரியார் சார் ஏன் சார் கேக்குறேன், நேத்தில இருந்து ஒரே துரோகப்படுறது என்னன்னே தெரியல, அம்மாள் சக்கர பொங்கலா நைவேத்தியம் பண்ணிட்டே இருக்கா, நீங்க போன் பண்ணி சொன்னாலும் சொல்லு, இதோட நாலாண்டா சக்கர பொங்கல் நைவேத்தியம் ஆயிட்டு இருக்கு. எழுதி வைத்தால் அப்படியே உடனடியாக ஏற்றுக்கொள்வார், நீங்க பண்ண வேண்டாம், யார் யாரெல்லாம் முடியுமோ அவங்களாம் பண்ணுவாங்க. சக்கர பொங்கல் நீங்க வந்து கேட்டீங்க, இங்க கூட வந்த அத்தனை பேருக்கும் கிடைக்குது, இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கொடுக்குறாங்க. சக்கர பொங்கல் ஏதோ ஒரு கடையில வாங்கி கொடுக்கறது இல்ல, பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியமாகி வந்த பிரசாதம், அங்க இருக்க கடையில இல்ல, இந்த ஸ்டால்ல இல்ல, கடையில சுவாமிகிட்ட நைவேத்தியமாகி வர அந்த கங்காளத்துல இருந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்தை. கண்கள் கண்ணீர் கண்ணீரா விட்டு நான் கேட்டு சொன்னதுதான், இறைவனத்தில் மனப்பூர்வமாக ஒன்றை வைத்தால் அது இறைவன் நடத்திடலாம். மனசு இல்லாம சும்மா ஏதாவது நாம டாம்பீகத்துல சக்கர பொங்கல் செஞ்சு வளர்ந்து கொடுக்க தெரியுமா அப்படின்னா சுவாமி அதை கேட்டு ஏதாவது முடியல வசதி இல்லையா, உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சிவபெருமான் பார்க்கும் போதுதான் நினைச்சிருக்கேன், கபாலீஸ்வரருக்கு ஒரு தங்க கவசம் செய்யணும்னு, கபாலீஸ்வரருக்கு ஒரு தங்க கவசம் செய்யணும்னு ஆசை. கபாலீஸ்வரன் 5 கபாலீஸ்வரனுடைய உருவத்துக்கு தங்க கவசம் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா என்னால முடியுமா தெரியாது, ஆனா ஆசைப்படலாம் இல்லையா, ஆசைப்படலாமே, ஆசைப்படல என்ன, எங்க வீட்டுக்கு நான் தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படல, கபாலீஸ்வரனுக்கு தங்க கவசம் வைக்கணும், அதுல ஒரு வைரங்கள் எல்லாம் பதிக்கணும், விலை மதிப்பு இல்லாத வைரங்கள் எல்லாம் அதுல பதிச்சு அதை போட்டு கபாலீஸ்வரோட கண்களில பார்க்கணும்னு ஒரு ஆசை. நாம வெள்ளச்சக்க போட்டுக்கணும், நாம கை நிறைய தங்கம் போட்டுக்கணும், கழுத்து நிறைய தங்கம் போட்டுக்கணும், உயர்ந்த வேலையில இருக்கணும், சொந்த வீட்டுல இருக்கணும், எல்லாம் நினைக்கிறவன் சுவாமி தங்கத்துல இருக்கணும், அதுல வைரம் பதிச்சிருக்கணும், அப்படியே மின்னணும், அந்த விளக்கு ஒயில சுவாமியில அப்படி நகரம் சுவாமி மின்னணும், நெத்திப்பட்ட மட்டும்தான் மின்னது, எல்லா பக்கமும் சுவாமியில மின்னணும்னு நினைச்சோம்னா சுவாமி நம்மள மின்னவர், சுவாமிய முன்னிறுத்தினோம்னா நாம முன்னால நிற்போம், சுயநன்மாலே சிந்திப்போமே, நாம அவரை நினைச்சோம்னா அவர் நம்மள ரெண்டா பார்வதுக்காகவே நினைப்போம், நாம தான் நம்மளை நினைச்சு நினைச்சு நமக்கு ஒன்றும் பண்ணல, சுவாமிக்கு கேட்போம், சுவாமிக்கு தங்கம், சுவாமிக்கு வைரம், அதுதான் உடனே நாளைக்கே போய் நான் சுவாமிக்கு தங்க காப்பு செய்யணும் இருக்கேன், எல்லாரும் பணம் கொடுவோம் தங்கம் கொடுவோம் கேட்க வேண்டாம், யார்த்தையும் கேட்க வேண்டாம், சுவாமிகிட்டே கேட்போம், எனக்கு கூட நான் தான் பண்ணணும், எல்லாரும் கேட்டுதான் பண்ண முடியாது, நான் பண்ணணும், வருகின்ற போதும் செய்ய வேண்டும் என்கின்ற நினைவு மாறாமல் இருக்கணும், இது இவன் தான் கொடுத்தா அதனால இவனுக்குதான் நான் செய்வேங்கிற எண்ணம் இருக்கணும், இருந்தா வரும் இருந்தா செய்வோம், அந்த எண்ணம் வந்துட்டு நீங்க நடத்தி கொடுத்து விடணும் என்பதை சொல்லி ஆக நிறைந்த வேறு வகை அடங்காத மகிழ்ச்சி வருவான், அதுபோல கல்லறிந்து வழிபாடு செய்தாலும் இறைவன் அன்பினால் இவர்கள் செய்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை சொல்லி கல்லாரை எரிந்ததும் அன்பான வழிகாடில் வில்வேட செருப்படியும் சேக்கடைய வரி ரொம்ப அற்புதமான திருக்காலத்தில வேடனா கண்ணப்பநாயனாருடைய வரியை சொல்றீங்க, வில்வேட செருப்படியும் திருமுனையும் மேவித்தால் நல்லார் மற்றவர் செய்கை அன்பாலே நயந்தன அல்லாதார் இல்லென்பார் அரணாக்கு அகுதி மலராம். நாம சாதாரணமா கல்லறிஞ்சது நமக்கு பார்வைக்கு அது கல்லா தெரியும், ஆனா சிவபெருமான் அதை மகராமே கருவார் என்பதை சொல்லி நாம மனசால நினைச்சா போறோம், அதையே நிகழ்வா நடந்துவர். இப்ப எல்லாரும் இன்னைக்கு நினைச்சுட்டோம், தங்க காப்பு செஞ்சு அதுல வைரம் பதிச்சு இன்னைக்கு சுவாமிக்கு ஒரு காப்பு செய்யறோம் அப்படின்னு நம்ம மனசால நினைச்சுட்டோம், அது நாம தான் செய்யணும் அப்படின்னு சுவாமி நினைச்சுட்டாரு. நம்மளுக்கு அவ்வளவு தகுதி கொடுத்து அவ்வளவு வைரத்தை கொடுத்து சாதிக்கிறது. நம்ம டொனேட்டட் பை அதெல்லாம் போட மாட்டோம், கிரியேட்டட் பை கபாலீஸ்வரர், டன் பை கபாலீஸ்வரர், செய்ததும் செய்ய வைத்ததும் கொடுத்ததும் கபாலி. என்னுடையது இல்லை, நம்முடையது இல்லை, நம்முடையது சொன்னா நம்ம தரமாட்டார் சுவாமி, சுவாமியோடது சொன்னா கிடைச்சுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டவர்களில் உள்ளவும் என்றென்றும் அன்பாலும் மகிழ்வாலும் நிறைத்திருக்க இறைவன் திருவள்ளு செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து நீ உண்டு மொழிகின்ற காலம் ஒன்று விளைகின்ற நிலம் வளர் ஒன்று நெறியுண்டு துணையுண்டு மதியுண்டு தெரியொன்று நெறியுண்டு இலை ஒன்று ஒவ்வொன்று வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழ்ச்சி உணவுண்டு சாதனம் உணவுண்டு வளர் ஒன்று வேறுண்டு கதையுண்டு வரையுண்டு மற்றும் இந்த செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பளித்து உதிவாராட்டி தேவர்களை நன்றி.
2: சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரஷ்ன உபநிடதம் பகுதி 2 மந்திரம் 5-10 வரை. ஈசோக்னிஸ் தபத்யேஷ சூர்யா. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ரொம்ப ஒரு நாள் பார்க்க முடியல, சுலபமா இருக்கு. காது கேட்கலன்னா பக்கத்துல பேச நமக்கு தெரியல, அது இருக்கிற பரியம் தான் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல. அது எப்ப தகராறு அடிக்கிறதுனா நமக்கு சிரமமா ரொம்ப சிரமமாக அனுபவிக்கிறோம். அதே விதமாக இவைகள் நிஜமாக வசதியானவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கேள்வி கேட்டார். இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒரு பிரம்மத்தை சொல்லணுங்கிற ஒரு எண்ணம். அதற்காக இவர் இப்படி கேட்டதுமே அவர் சொன்னார், இந்த தெரியறதுக்குள்ள கண்ணை காது மூக்கு நாக்கு எனக்கூடியதான அறிவு புலன்கள் இருக்கு, செயல் புலன்கள் இருக்கு, பிராணாதி எல்லாம் இருக்கு, இத்தனையும் இருக்கு. அத்தனையும் தெரிஞ்சுதான் இந்த சரீரம் எல்லா காரியமும் பண்ணி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவைகளுக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு பார்த்தா வந்துருக்கு, ஒரு காம்படிஷன். இந்த தெரியறதுக்குள்ள முக்கியமான பேர் வழி யாரு அப்படின்னு கண்டு சொல்லித்தான் நான் தான் முக்கியமான பேர். ஆனா நான் இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும். காது சொல்லிட்டு அது கிடையாது, கண்ணு தெரியாது, கண்ணு இருந்தாலும் பரவாயில்லை இல்ல. காது கேட்கணும், அப்பதான் பக்கத்துல நாலு பேர் நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறான்னு தெரியும். இதுல என்ன நம்ம பைக்கியமாக்கா இருக்கணும், அப்படி வாழறதை விட வாழா நடக்கிறதே கேமோ. எல்லாரும் நம்மளை வச்சுட்டே இருந்ததுன்னா அது ரொம்ப சிரமமா இருக்கும், நல்லா இருக்காது. அதை விட என்ன சொன்னால் வாக்கு சொன்ன நம்ம வாழ்ந்துன்றதுதான் நம்மளுடைய அபிப்பிராயங்கள்லாம் என்ன தரும் சார், பரிமாறிக்கணும் சார். அவன் என்ன சொல்றான்னு நமக்கு தெரியணும், நாமும் நம்மளுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தை சொல்லி கொண்டிருக்கணும். அப்பதான் சரியா இருக்கும், வாழ்க்கை சௌக்கியமா இருக்க முடியும். ஆயா இந்த பேச்சுங்கிறது ரொம்ப விசேஷம், அது இல்லைன்னா கஷ்டம். நான் எல்லாம் சொல்லுங்க, காலு கை சரியா இல்ல இருக்கணும், ஒரு மட்டும் இது என்ன போயிடும், இன்னத்திற்கு பாரம் தான். ஆயால் என்ன கையும் காலம் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு கை சொல்லிட்டு கால் சொல்லிட்டு இது ஒவ்வொன்னா நான் இருக்கும் தான் மனுஷனுடைய வாழ்க்கை நன்னா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுதான். இப்படி இருக்கிற காலத்துல பிராணம் நடுவில் வந்த அவர் சொன்னா, நீங்க என்னதான் இருங்க, நீங்க முக்கியங்கிறது நான் தடுக்கல, ஆனா நான் இருந்தாதான் இந்த சரீரத்தை மற்றதெல்லாம் நடக்கும். ஆயா நிஜமா முக்கியத்துவம் நம்பர் ஒன் போஸ்ட் யார கொடுக்கணும், எனக்குத்தான் கொடுக்கணும் அப்படின்னு பிராணம் சொல்லித்தான். இதுதான் ஒத்துக்கல. என்ன ஏன் ஒத்துக்கல, அவளுக்கு அகங்காரம் வந்து நான் தான் இருக்கேன், என்னால்தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நன்னா இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிற காலத்துல பிராணம் வசத்தின்னு இன்னொருத்தர் சொன்ன ஒத்துப்பாடம் நான் கிடையாது சார், எங்க மாதிரிதான் நீங்க அப்படின்னா நான் இல்லாத பண்ணா நிஜமாவே நன்னா இருக்காது அப்படின்னு ஒவ்வொன்றும் நினைச்சதான். கடைசியில என்னையே பண்றது அப்படின்னு தீர்மானம் பண்றப்ப சரி இந்த பிராணம் பார்த்துவேன், இவாளுகள் நம்மளுடைய மகிமையை காட்டணும், அப்பதான் இவ ஒத்துப்பா. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, சொன்னா கேட்கலன்னு அதுக்கு என்ன பண்றது, காட்டிட்டா கொடுக்கறோம் அப்படின்னு அபிப்பிராயம் என்ன பண்ணினார், வெள்ளமா இந்த தெரியறதுட்ட கிளம்பலைன்னு ட்ரை பண்ணினார். கிளம்பல நடுங்கி போயிடுதான் அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நடுங்கிட்டு எப்படி இந்த தேனீக்கள்லாம் அந்த முக்கியமான ஒரு ஈயா அந்த கல்வி போனதா இல்ல, கல்வி போகணும் அது வந்து உட்கார்ந்தா இல்ல உட்காருமோ, அது மாதிரி இந்த பிராணம் வச்ச தகுந்த போல பிராணம் கிளம்பினா வேலைக்கிழமை ஆரம்பிச்சிருந்த பிராணம் எப்பொழுது இந்த இடத்துல ரத்தானத்துல இருந்ததோ அப்பொழுது அலைகளும் இருந்தது. ஆகையால் பிராணம் தான் எதிர்த்து எனக்கூடியதான பதார்த்தத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிற அபிப்பிராயம் மந்திரத்தில் இருந்தது. ஏன்னா இதுக்கு மேல வரக்கூடியதான மந்திரங்கள் எல்லாம் இந்த பிராண்டிய மகிமையை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்திருக்கு. ஆகையால் இதை தெரிஞ்சிருந்தா தான் ஸ்தோத்திரம் ரசிக்கிறதுக்காக இந்த மந்திரத்தில் பார்ப்போம். அந்த பிராணமன் அவர்கள் இல்லை, அவர்கள் நம்பவில்லை, தான் சொன்னதான விஷயத்தை நம்பவில்லை என்கிறதற்காக பார்த்து ஊர் சமுத்திரிலிருந்து வெளியில கிளம்புற மாதிரி ஆக்சன் பண்ணினான். இவர் சரோஷாது கொஞ்சம் வேகமாக இந்த சரீரத்திலிருந்து கிளம்புறா போல பண்ணின உத்ராமதி அவர் கிளம்ப ஆரம்பிச்சதுன்னா என்ன துரத்தம் திருட்டான் சேன பிரத்யக்ஷே கரோதி என்ன நடந்ததோ அது ஒரு எக்ஸாம்பிளோட நமக்கு சொல்றதா எப்படி தஸ்மின் உத்ராமதி சதி எப்பொழுது அந்த பிராண சரீரத்திலிருந்து கிளம்ப ஆரம்பித்தாரோ அது அனந்தரமேவா பிறகு இதரே சர்வையேவ பிராணா மற்ற பிராணங்கள் எல்லாமே கண்ணு காது மூக்கு நாக்கு முதலே எல்லா பிராணங்களும் செக்குதாதயா அவன் வேலை செய்ய முடியல இந்த சரீரத்துல இருந்து பிராணம் எப்ப கிளம்ப ஆரம்பிச்சதோ அந்த சௌதரம் கண்ணு பார்க்காத காது கேட்காது முழுக்க முகராது ஒண்ணும் கிடையாது எல்லாம் இந்த ஹிருதயத்துக்குள்ள போயிடும் அப்படி ஆயிடுது. பிராணே பிரதிஷ்டமானே இந்த பிராணம் வேணும்னு பண்ணினாரு நகமா அவர் கிளம்பல கலந்து பார்த்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் உட்கார்ந்தார் அவர் உட்கார்ந்து ஆபாடா கொஞ்சம் ஹார்லிக் சாப்பிட்டா போது மறுபடியும் என்ன கொஞ்சம் பலம் வந்துருது கண்ணு காது மூக்குனாக்க அவர்கள் இடத்துக்கு வந்துருது. முக்கியமான ஒரு தேனி இருக்கிற காலத்தில் அவர் கலந்திதர்வாயேவ உத்ராமந்தே எல்லா தேனிக்களும் கலப்பெறதோ பிரதிஷ்டமானே அந்த ராஜா ஐயானவர் அங்க உட்கார்ந்ததுனே பிரதிஷ்டமானே சர்வா ஏவ பிராதிஷ்டந்தே எல்லாமே அந்த இடத்துல வந்து நிற்கிறதோ பிரதிஷ்டந்தி ஏதா அயம் திருஷ்டாந்த லோகத்துல எப்படி இருக்கோ அப்படி ஏவம் மனசு ஸ்ரோத்ரஞ்ச பார்த்தே மனசு காது கண்ணு இவைகள் எல்லாம் இத்தியாதயா உத்ருஜ அஸ்ரத்ததானதாம் இப்ப என்ன உன்னால நம்பிக்கை இல்லாதான ஒரு தன்மை இருந்த பதில அதெல்லாம் விட்டுடுது மேம் இப்ப நம்பிக்கை ஆகணும் இல்லைன்னா நமக்கே முதல்ல மோசம் முந்திரும் போல இருக்கு. நம்ம வசதியில இருக்கு நம்ம இருக்கிற வழி பார்ப்போம்னு அப்புறம் வசதி யாருன்னு அப்புறம் பார்ப்போம். முதலே முதலுக்கே மோசம் முந்திருங்கிற அபிப்பிராயத்துல என்ன பண்ணிட்டு பிராண மகாத்யம் பிரீதாக பிராணிய மகாத்மத்தை எழுத கொண்டு பிரீதாக சந்தோஷப்பட்டு பிராணம் சுன்வந்தி பிராணம் சுவந்தி சுவந்தி இருக்கணும் ஏதமோ இல்லையோ சுன்வந்தின்னு சொல்லிட்ட அவ்வளவு பிராணம் சுவந்தி சோத்திரம் பண்றபடி கதம் ஏகோக்னி தபதி ஏக சூரிய ஏக பர்ஜன்யோ மகவான் ஏக வாயு ஏக பிருதிவீர எதேவா நீங்க தான் இந்திரன் இருந்து கொண்டு மூலத்தையும் எப்படி காப்பாத்தி கொண்டிருக்காரோ அதே விதமா தங்கள் இந்திர ஸ்தானத்துல இருந்து உலகத்தை எல்லாம் காப்பாத்தி பெரியவர்கள் எல்லாவற்றையும் நீங்க தான் காப்பாத்தி கொண்டிருக்கேன். வாயு காத்து இல்லாத உலகத்துல பிராணிகள் எப்படி வாழ முடியாதோ அப்படி இந்த சரீரம் சூக்கியமா இருக்கணும்ங்கிறது நீங்க தான் வாயுவா இருந்திருக்கேன். வாழறதுக்கு நமக்கு அன்னத்தை எல்லாத்தையும் கொடுக்கறது எப்படி பிருதிவி மாதா இருக்காளோ அப்படி தாங்களும் பிருதிவி மாதா இருக்கேள். ரைஹி ரைஹின சந்திரன் அர்த்தம் போன இதுல பார்த்தோம். ஏக ரயர் தேவா ரை சந்திரனாக நீங்க தான் இருக்கேள். ஏன்னா சந்திரகிரணங்கள்னாகத்தான் இந்த புஷ்பங்கள் பழங்கள் அதெல்லாம் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அமிர்தம் கையது அப்படி சதுரூபமான பதார்த்தங்களும் ஸ்தூலமான பதார்த்தங்களும் சூக்ஷ்மமான பதார்த்தங்களும் அமிர்தமும் தாங்கள் தான். அமிர்தம்னா ரசம்னு அர்த்தம். அத்தனையும் தாங்கள் தான் அப்படின்னு பிராணன ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சது. ஸ்தோத்திரம் தானே நமக்கு தெரியும், ஒண்ணு இல்லாதவன் நீதான் இங்க இருக்கிறன்னு சொல்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் என்னன்னா அந்த பிராணனுக்கு நிஜமாகவே பொருந்தும். அனே அவித்தியமான குணாபிதானம் ஸ்தோத்திரம்னு ஒண்ணு, வித்தியமான குண சங்கீர்த்தனம் ஸ்தோத்திரம்னு ரெண்டு. அவித்தியமான குணாபிதானம்னு சொன்னா இல்லாததான் ஸ்தோத்திரம் பண்றது, அதான் லோகத்துல ஐஸ் வைக்கிறேங்கிற மத்தியில இல்லாத இதே சந்திரன் இந்திரன் அப்படின்னு நீங்க நினைச்சா எல்லா காரியமும் அவனுக்கே அவனுக்கு தெரியல, அவன் அவசை பண்றான் அவன். ஆனா லோகத்துல சொல்றவன் என்ன பண்ணுவான், நினைச்சா எல்லா காரியம் ஆகும் அப்படின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்றது. இது அவித்தியமான குணாபிதானம், இல்லாத குணங்களை இருக்கிறதாக கூறுவது பொய் சொல்றதான் அது. என்னாலும் அதுக்கு ஸ்தோத்திரம்னு இது. ஆனா நம்ம லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் படிக்கிறோமோ இல்லையா, அந்த குணங்கள்லாம் குணாடுறது இல்லையா. இது என்ன சர்வலட்சண லட்சணியோ லட்சணி விந்தையா, ஆயிரம் தரம் அதை படித்தாலும் மறுபடியும் அந்த குணங்கள்லாம் உங்க மனசுலயே நிக்கிறத. காரணம் என்ன, அது இருக்கக்கூடியதான குணங்கள், எத்தனையோ குணங்கள் இருக்க இருந்தாலும் சிலதுதான் சொல்ல முடிஞ்சதுங்கிற வாக்தேவிகளாகட்டும் அல்லது பீஷ்மாச்சாரியர் யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனே தானி வட்சியானி பூதையே, யானி நாமானி கௌணானி குணப்பிரயுக்தமான நாமாக்கள், வேதத்தில் இருக்கக்கூடியதான நாமாக்கள், அது அங்கெங்கே இருக்கிறது சிலதை மட்டும் பொறுக்கி நான் போட்டிருக்கேன். அந்த கிடுக்கியில நெருப்ப எடுக்கிற போல அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்கள் இருக்கக்கூடியதான நாமாக்களை எடுத்து நான் தனியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்பவும் பாருங்க. பெருமாளுக்கு ஒவ்வொரு நாமும் தங்கத்துல வச்சு ஒவ்வொரு நாமம் போட்டு ஒரு மாலையா போடுற பதில இப்ப நீங்க மாலையா போடுற, பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய மனசுனால அப்படி ஒரு மாலையா சாஸ்திரநாம மாலையா அவர்பட்ட தாயாதான் அத்த ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாம ஸ்தோத்திர மாலாமந்திரத்தியா, இந்த மாலாமந்திரம் சொல்ற பட்டல அப்படின்னு அந்த மாலையா மனசுல நினைச்சு போட்டதான ஒரு மந்திரம். அப்படி அங்க என்ன வித்தியமான குணாபிதானம், இருக்கக்கூடியதான குணங்களை சொல்லுவது அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் அங்கே. அதே விதமா இங்க பிராணனுக்கு பாருங்க, இவர் சொல்றதெல்லாம் ஒண்ணும் போயில்ல, இதெல்லாம் கரெக்டா மேல போய் திருவாக்கம். ஏக பிராண அக்னிஸ்தன் தபதி ஜுவலதி, இதோ இந்த பிராணம் தான் அக்னிஸ்தன் ஜுவலதி, அவர் அக்னியா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அப்படியே பொதுக்கிட்டு இருக்கார், ஜுவலிச்சுட்டு இருக்கார். அகம் வை பிராணரோ பூத்வா பிராணினா தேகமாஸ்ரிதா அப்படின்னு வயசுல அவர் வந்து எல்லாம் பண்ண தொட்டு தான் என்ன ஆச்சுன்னா, இந்த நம்ம சாப்பிட்ட ஆகாரங்கள்லாம் ஜீர்ணமாறுது அப்படியே இருக்கும். இந்த 98.4 ரெண்டு டிகிரி குறையட்டும் ஒரு 7-8 கம்பளத்தை போட்டு டாக்டர் வர வச்சு ஊருங்க உடம்பெல்லாம் அமிர்தா இருந்தாரு என்ன சார் இருப்பாரோ போயிடுவாரு, 2 டிகிரி தானே குறைஞ்சிருக்கு பெண்ணாச்சுமா, அதே ஒரு 1 டிகிரி ஜாஸ்தியா இருக்குன்னா ஊர்ல எல்லாம் ஒன்னா கூட்டி போடுறான், எல்லாம் விவகாரம் ஆயிடுது என்ன உடம்பு அப்படியே ஆயிடுது தெரியுது பாருங்க அப்படிங்கிற மாதிரில விவகாரம் என்ன அது கரெக்டா அந்த டெம்பரேச்சர் யாரு இந்த பிராணம் தான் மெயின்டைன் பண்றாரு. ஜுவலதி சதா சூரிய சன் பிரகாசத்தை, சூரியனா இருந்து கொண்டு உலகத்தை எல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்கார். சதா பஞ்சன்ய அதே போல மேகங்களாக இருந்து கொண்டு இவர் தான் மழை பெய்கிறார். இந்த மகவான் இந்திரன் மகவான் இந்திரனா இருந்து கொண்டு பிரஜா பாலயதி உலகத்தை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கார். உலகங்கள்ல நல்லா காப்பாற்றப்பட வேண்டும் அதுக்கு இந்திரன் தான் அதிகாரி. நம்மளாம் யாகங்கள் பண்ணினோமே, ஏன்னா அந்த யாகத்தினால கரெக்டா இந்த நேரத்தை மழை வரணும் இவையெல்லாம் இந்திரனால தான் பண்ணப்பட்டது அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். மகவான் இந்திரன் பிரஜா பாலயதி விசாம்சதி அசுர ரக்ஷாந்தி, அதே போல அசுர ரக்ஷாந்தி அசுராளா இருக்கட்டும் ராட்சதாளா இருக்கட்டும் அவளை பொண்ணுண்டே இருக்கார். இதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம சரீரத்திலேயே அத்தனையோ அசுராள் ராட்சதாள் இருக்கின்றன, எதனையும் இந்த சரீரத்தை நாசம் பண்ணக்கூடியதான கிருமிகள் அப்பப்ப உண்டாகிறது நம்ம சரீரத்துல, அவைகள்லாம் அப்பப்ப இந்த பிராணனாலும் இந்த தன்னுடைய தடுப்பு சக்தியை விட்டுள்ள இந்த பொண்ணுண்டே இருக்கார். இல்லன்னா எப்ப ஆகுமோ தெரியாது, ஆகையால் எத்தனையும் இவர் தான் பண்ணி கொண்டிருக்கார். ஏ கவாயோ, இது இவர் தான் வாயு பகவான் சுவாமி. ஆவா பிரவகாதி பேரா, இந்த காத்தானது 49 பேர்கள். சப்த சப்த மருதனா, இந்த 49 பேர் 7-7 கூட்டமா இருக்கலாம், அப்படிப்பட்டதான வாயு கணங்கள் ஆவகம் பிரவகம் பரிவாகம் உத்வகம் பராவகம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவளுடைய பெயர்கள்லாம் உபநிஷத்திலையும் புராணங்கள்லயும் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான காத்துகளா இருக்கிறவர், அதுல சில காத்து தான் இப்ப இருக்கு, இந்த பேய் காத்து அப்பப்ப வரும். ஆனா பிராய காலத்துல சம்பர்த்தாக்குன்னு இவர் எல்லாம் பெரிய காத்தெல்லாம் வரும், எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கட்டும் மலையா இருக்கட்டும் கீழே தள்ளிவிடும், அது இப்ப எல்லாம் வராது. அப்படிப்பட்டதான அந்த காத்து ரூபமாக பிராணம் தான் இருக்காரு. இவர் தான் பூமி, ரயி தேவா, ரயின சந்திரன், சந்திரன கூடியதான் தேவனாகவும் சர்வச்ச ஜெகதா தன்னு மூர்த்தம் அசத்து அமூர்த்தம் சதா சச்ச அமிர்தம், இந்த உலகத்துக்கு மூர்த்தமான பதார்த்தங்களாகவும் உருவம் இல்ல கூடிய உருவத்துடன் கூடியதான பொருளாகவும் இவர் தான் இருக்கார். உருவம் இல்லாத அனுபவர்களாகவும் இவர் தான் இருக்கார். தேவானாம் ஸ்திதி காரணம் அமிர்தத்த அமிர்தமாகவும் இருக்கார். அமிர்தம்னா என்னது? தேவதைகள் எது இருந்ததுனால சோச்சியமா இருந்துட்டாலோ அப்படிப்பட்ட அமிர்தமும் தாங்கள் தான் அப்படின்னு இந்த பிராணனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்ல, ஆராயி வரதனாபோ பிராணே தர்வம் பிரதட்சிதம் ஏதோ யோகம் சிதாமானே யக்ஞ சக்கரம் பிரம்மதா ஆராயி வரதனாபோ. இந்த சக்கரங்கள் இருக்க சைக்கிள் சக்கரம் அந்த ரிம்முக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான குடம் இருக்கக்கூடியதான பாகத்துக்கும் நடுவில் ஸ்போக்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி கோக்கப்பட்டிருக்கோ, ஆரங்கள் சக்கரத்துக்கு வட்டத்துக்கும் நடுவில் நாபிக்கும் கோக்கப்பட்டிருக்கோ அப்படி பிராணே சர்வம் பிரதேசம் கண்ணு காது மூக்கு நக எல்லாம் பிராண நடத்துல கோக்கப்பட்டிருக்கு. அது போல ருஜோ யகும் யஜோகும் சைதாமானி ருகுவேதமோ எதிர்வேதங்களோ சமவேதங்களோ இந்த வேதங்கள்னால சொல்லக்கூடியதான கர்மாக்களோ இதை காப்பாற்றக்கூடியதான கத்திரியனோ என்ன யஜ்யங்கள்லாம் ஒழுங்கா நடக்கிறதா பிராமணால பண்ணிட்டு இருக்காளு சூப்பர்வைஸ் பண்ணணும் கத்திரியன். அது வேண்டியிருக்கு, அதை பண்றதா பிராமணர் அத்தனையும் யாரு அவாவாளுடைய சரீரத்தை கொண்டு எல்லாம் பண்றது யாரு? இந்த பிராணன் தான். ஆரா இவரது நாமோ பிரச்சாதி நாமாந்தம் சர்வம் மேல இந்த பிரச்சனை இடத்துல நாலாவது பிரச்சனத்துல சோடசகர குடுறதான 16 கலைகளை சொல்ல போறோம். ஹிருதயில இருந்து ஆரம்பிச்சு நாமா என்கிற பரியந்தம் இந்த சத்தாதி நாமாந்தமான பதார்த்தங்கள் எல்லாமே எங்க கோக்கப்பட்டிருக்கு? இந்த பிராண நடத்துல சதனா பௌ சத்தாதி நாமாந்தம் சர்வம் ஸ்திதி காலே பிராணேயேவ பிரதிஷ்டிதம் எல்லாம் ஸ்திதி காலத்துல நாம இருக்கிற காலத்துல பிராணன் எல்லாம் கோக்கப்பட்டிருக்கு. மந்திரங்கள் அதர்வேதம் விட்டுட்டு விடல, மூணு வேதமும் படிச்சா அதர்வேதம் அதுக்குள்ளே ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் இந்த மூணு வேதங்கள்ல இருக்கக்கூடியதான மந்திரங்கள் தான் அதுல இருக்கு. கொஞ்சம் ஸ்வரம் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லுங்க சார், அது வேற ஸ்வரமா இருக்கு. மந்திரங்கள் இதுதான் சாமவேதத்திலையும் ருக்வேதத்துல இருக்கக்கூடியதான மந்திரங்கள் தான் சாமவேதத்துல பயிட்டு இருக்காரு. சில மந்திரங்கள் 50-60 மந்திரம் பெருசா இருக்க புதுசா இருக்கே தவிர மற்றதெல்லாம் ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்கள் தான் சாமாதம் சாமா அப்படி. அதே மாதிரிதான் இது திரையின்னு பேர் வேதங்கள், திரையின மூணு வேதங்கள் 4 இருக்கே சார் மறுபடியும் இந்த மூணையும் பார்த்த அதுவும் இதுக்குள்ள அந்தர்பாவம் அப்படிங்கறதுக்காக இதனால செய்யக்கூடியதான ஒரு யஜ்யங்களோ சத்ரம் சர்வசிய பாலயிரு எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியவன் சத்திரியன். சத்திரியனுடைய டியூட்டி உராட்டெல்லாம் எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதான்னு சூப்பர்வைஸ் பண்ணி இதை காப்பாற்றணும். பிரம்மத யஜ்யாதி கர்ம கருத்துவ பெரிய ராஜாவா இருந்தா அவளை கொண்டு போய் கொடுப்பாளோ என்ன நீங்க சௌக்கியமா இருக்கோம். ஒரு சக்கரவர்த்தியா இருக்கிறவருக்கு சாமந்த ராஜாக்கள்லாம் எப்படி கப்பம் கட்டுவாளோ அப்படி நாங்கள் உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு. பிரஜாபதி ரதி யார் பிரஜாபதியா இருந்தாலும் சத்வமேவ கர்த்தேஜரதி தாங்கள் தான் பிரஜாபதி உருவமாக இருந்து கொண்டு பிரம்மா உருவமா இருந்து கொண்டு மனுஷியாட்டிய கர்ப்பத்துல தாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கேன். அப்பா மாதிரியும் அம்மா மாதிரியும் தாங்கள் தான் இருக்க அந்த குழந்தை ரூபமாகவும் தாங்கள் தான் பிரஜாபதி சித்தம் தவ மாதாபித்திருக்கோம் அம்மாவாகவும் அப்பாவும் இருக்கிறோம் நீங்க தான். ஏன்னா பிராணம் தானே அம்மா சரீரத்திலயும் இருக்கார், பிராணம் தான் அப்பா சரீரத்திலயும் இருக்கார். ஆகையால் அம்மாவாகவும் அப்பாவும் இருக்கிறவங்க பிராணம் தான். சர்வ தேக தேகி ஆக்கிருதி சத்மனா ஏகா பிராண எல்லாருடைய சரீரமாகவும் அந்த சரீரத்தை உடையவராகவும் அவர்தான் இருக்கார். தேக தேகி ஆக்கிருதி சத்மனா அந்த ஆகாரம் சாஸ்துல அந்த ஆகாரத்துல இருக்கிறா போல நம்ம சரீரம்னு சரீரம் முழுக்க அந்த பிராணம் இருக்க அந்த பிராணமய கோஷம்னு சொல்லப்படுறது. வெறுமைக்குள்ள காத்து எப்படி இருக்கோ அப்படி நம்ம சரீரம் முழுக்க இருக்கார் பிராண பகவான் இருக்கார். அம்மா சரீரத்திலையும் இருக்கார், அப்பா சரீரத்திலும் இருக்கார். அந்த வேதத்தில் பிராண சர்வாத்மா அதி ஆயா எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் அவர்தான் இருக்கார். சுத்தியம் பிரதர்த்தம் உங்களுக்காக மனுஷியாத்யா பிரதா இந்த உலகத்திற்காக மனுஷியால் எல்லாரும் ஏ பிராண சக்ஷுராதி துவாரை பலி மறந்து இந்த பிராணனை கண் வழியா உருவத்தை கொண்டு வந்து பிராணனை கொடுக்கிறோம், காது வழியா சத்தத்தை கொடுத்து வந்து பிராணனை கொடுக்கிறோம். எல்லாம் பிராணம் தான் என்ஜாய் பண்றது, அதுக்காகத்தான் பிராணம் தான் சாப்பிடுறது. பிராணாயத்துவாரம் பிராணம் தான் சாப்பிடுறது. எல்லாமும் யார கொடுக்கிறோம் பிராணனுக்கு கொடுக்கிறோம். தாங்கள் இந்த கண்ணகாது மூப்பனாகியவர்களோட கூடி இந்த சரீரத்தில் இருந்ததுன்னா சர்வ சரீரேஷோ இருக்கேள் அயாதா துப்பியம் பலி மறந்தி இந்த பிராணன் இருக்கிற பரியந்தம் தான் இவை எல்லாம் வேலை செய்யும். கண்ணகாது மூப்பனாக அதோட வேலை செய்ய அதாவது செஞ்சு அதனுடைய உருவங்களை பார்க்கறதோ சத்தத்தை கேட்கறதோ வாசனையை அறிகிறதோ அதெல்லாம் எப்ப பிராணன் இருக்கிற பரியந்தம். அப்ப பிராணம் போயிடுதுன்னா வேலை செய்யல. அப்ப இவையில யாருக்காக பண்ற பிராணம் தாங்கள் தான் இவையெல்லாம் சாப்பிடுறவர் சர்வம் போஜ்யம் உங்களால் தான் எல்லாமே அறியப்படுகிறது எல்லா என்ஜாய்மெண்டா பிராணம் அப்படின்னு. அது இல்லாம தேவானாம் அதிமன்மிதமா பிதாம் பிரதம ஸ்வதா ஸ்ருதீனாம் சரிதம் சத்யம் அகர்வாங்கிற ராமபி தேவாநாமதி வன்னிதமா தாங்கள் தேவதைகளோட வன்னி அக்னி பகவானா இருக்க அக்னி என்ன பண்ணிட்டு இருக்கார் தேவதைகளுக்கு ஆக்சுவலா நீங்க இந்திராயஸ்வாக சோமாயஸ்வாக பிரதாபதேஸ்வாக நீங்க எதை கொடுத்தாலும் எங்க கொடுக்கணும் நெருப்புல தான் கொடுக்கணும். கண்ணுக்கு ஆகாரம் நமக்கு வேணும், காதுக்கு ஆகாரம் வேணும், நீங்க என்ன பண்றதுன்னு வயத்துல தான் போடணும். நீங்க மாத்திரை கண்ணுக்கு வழியோ காலுக்கு வழியோ எங்க போடணும் வயதுல தான் போடணும். இந்த வாயில போட்டு அது வயதுல போனா அது அந்தந்த இடத்துக்கு போகும். அதே விதமாக இந்திர லோகத்துல இருக்காரு இந்திரன், ஆதித்ய லோகத்துல சூரியன் இருக்கார், சந்திர லோகத்துல சந்திரன் இருக்கார். மற்ற லோகத்துக்கு போகணும்னா நீங்க அந்தந்த லோகத்துக்கு தனியா டெக்ரேட் பண்ண முடியாது, சூரியன்ல எல்லாம் அனுப்ப முடியாது. என்னடா பண்ணணும்னா அத நெருப்புல ஆவணியங்கிற அக்னியில சுவாகாங்கிற மந்திரத்தை சொல்லி போடலாம். அங்க போட்டேன்னா அகில் பகவானுக்கு அந்த அட்ரஸ் தெரியும், பாஸ்வேர்ட் அவருக்கு தான் தெரியும், கரெக்டா அவர் கொண்டு போய் அங்க இருக்காரு சார். ஆனா தேவானாம் அதிவன்னிதமா ஆனா அவரே என்ன பண்ணி வச்சிருக்காரு பிதிரு தேவதையில கண்ணுறதுக்காக மட்டும் நீங்க சுவாகான சொல்லாதியா சுவதான்னு சொல்லுவோம். அது முதல்ல சப்டிவிஷன் பண்ணிட்டேன். தேவதைகளுக்கெல்லாம் சுவாகாங்கிற பேரோட சொல்லுங்க, பிதேவதைகளுக்கு சுவதாங்கிற பேரோட சொல்லுங்க. பிதேனாம் பிரதமாஸ்வதா சுவதான பிதேஸ்வதா அப்படின்னு சதா நமஹ கற்பயாமி அப்படின்னு தப்பனம் பண்ணிட்டு இருக்க. ஆயா தேவதைகளுக்கு கொடுக்கற காலத்துல சுவாகான பேரோட மந்திரத்தை விடும், சுவதாங்கிற மந்திரம் சொன்னா கரெக்டா நீங்க என்னென்ன கொடுக்கறீங்களோ அதை அங்கே போய் சேர்த்துவிடும் அப்படின்னு. அந்த சுவாகா ரூபமாகவோ சுவதா ரூபமாகவோ இருக்கிறது யாரு தாங்கள் தான் பிராணம் தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல ருஷி நாம் சரிதம் சத்தியம் ரிஷிகளுடைய சத்தியமான ஒரு சரிதமா தாங்கள் தான் இருக்க. ரிஷிகளுக்குள்ளே எங்க ரிஷியா இருக்க அகர் வாங்கிற தாமதி என்ன இந்த அகர் வாங்கிறவர் அகர்வ வேதத்துக்கு ரிஷி, அதனால இந்த நம்ம அகர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான உபனிப்பட்டது ஆகியால் அந்த ரிஷியாகவும் தாங்கள் இருக்கேள் அப்படின்னு சொல்லு. தேவானாம் இந்திராதீனாம் அபி பவதி துவம் தாங்கள்னா தேவதைகளுக்கு வன்னிதமஹா அவிசாம் பிராபயிதமஹா அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்கப்பட்டதான அவிசு. தேவதைகளுக்கு எதுக்க கொடுக்கிறீங்களோ அதுக்கு அவிசுன்னு பேர். நம்ம சாப்பிடற பதார்த்தத்துக்கு என்ன பேரு அன்னம்னு பேர். நம்ம அன்னம் சாப்பிடுறோம்னு சொன்னோமையானா அன்னம் மட்டுமா சாப்பிடுறேன், உங்களுக்கு பருப்பு வேண்டி இருக்கு, நெய் வேண்டி இருக்கு, அது இல்லாம எப்படி சார் அன்ன சுத்தி வேணும் ஒரு கரண்ட் நெய் அந்த அப்படி கொஞ்சம் விடக்கூடாது ஒரு கரண்ட் நெய் அன்ன சுத்திட்டே எப்படி. அதுக்கப்புறம் என்னடா அதுக்கப்புறம் ஊருகா வேணும், கறி வேணும், கூட்டு வேணும், அதுக்கு மோர்க்குழம்பு வேணும், இத்தனையும் வேணும். இவன் சாப்பிடறதுக்கு எதிர மக்கடையா வச்சுட்டு ரைட்டா இல்ல சென்று ஜம்மனு உட்காந்து சாப்பிடும் சாப்பிடணும் வேண்டான்னு சொல்லல. ஆனா எல்லாம் சாப்பிட்டேன் என்னையா சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டேன் அண்ணன் சாப்பிட்டேன் நீ தான் சாப்பிடலையா ஒண்ணு இலையில கொஞ்சமும் எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டியே இப்ப அண்ணன் சாப்பிட்டேன்னு சொல்லி நீதான் சாப்பிட்டேன் அண்ணன் சாப்பிட்டேன் கறி சாப்பிட்டேன் கூட்டு என்ன அதுக்கு நாம எப்படி கறி கூட்டு குழம்பு மோர்க்குழம்பு எல்லாத்துக்கும் காமனா அன்னம்னு சொல்லிட்டு இருக்கோமோ அன்னத்தை சாப்பிட்டா இவை எல்லாம் சாப்பிட்டோமோ அது ஹவிசுன்னு சொன்னா என்ன தேவதைகளுக்கு தொடக்கம் படும் பொருள்கள் அதுக்கு காமன் நேம் ஹவிசு. ஹவிசாம் பிராபகிதமா அதே போல பீதரகணாம் நான்தி முகேத்ராதே சிசுதேவர் நாந்தீஸ்வரார்த்தம்னு நல்லவரையும் கெட்டது உண்டு, எப்பொழுதும் இது உண்டு. விவாகம் பண்ணணும், உபநயனம் பண்ணணும், இது மேல நாந்தின்னு வச்சிருக்கோம். இந்த நாந்திங்கிறது வந்து சாதாரணமா சில பேருடைய ஆற்றுல எட்ட பிராமணால வச்சு அவருக்கு ஆகாரங்கள்லாம் வச்சு அப்படி பூர்ணமா நாந்தீஸ்வரார்த்தம் பண்றதும் உண்டு. இல்ல வெறுமனா ஏதோ விவாகம் பண்ணி வழக்கா கொடுத்து அப்படியும் சாதமும் உண்டு. வழக்கா அவாளுடைய சம்பிரதாயத்துல ஆனா என்னன்னா எந்த காரியம் பண்றதாலும் பிதுதேவத்தை எழுக்கம் பண்ணணும். நல்லதுக்காக இது பண்ண வேண்டியது அப்படின்னு நாந்தி பிரார்த்தம். அது நாந்தி முகா நாந்தி நாந்தின்னு சொன்ன நந்த பீதி நந்தி நந்தியே நாந்தி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் வந்தாலும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது நந்தத்துக்கு ஹேதுவா இருக்கிறதுனால அதுக்கு நாந்தின்னு. நமக்கு சௌக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்ங்கிறதுக்காக. அது யாரு முடியும்? நம்ம பிதேவதைகள்னாலதான் முடியும். அவ இங்க இருக்கிறத நம்மகிட்டயே சிரமப்பட்டு இருந்தவாளா இருக்கலாம். ஆனா அவளுக்கு அந்த பிதிரு தெய்வத்தியம் பசுருத்ராதித்யம் எனக்குடையதான்னு ஸ்டேட்டஸ் வந்தது. அவ நீங்க சௌக்கியமா இருக்கணும், மனசால நினைச்சா எல்லா காரியமும் ஆகும். ஆகையால் தான் பிரார்த்தங்கள்லாம் பண்ணணும், தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லக்கூடியதான ஒரு கருவி. ஏன்னா அவளுக்கு ஒரு பொசிஷன் வந்திருக்கு. அந்த பொசிஷன்ல அவ இவா சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சாலேயே தான் அடுத்த கட்சம் நம்ம சௌக்கியமா இருக்கா நினைக்க முடியாது சார். இங்க இருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நினைக்கிற போல நீங்க ஞாபகம் படுத்தினாத்தானே முடியும். அந்த லோகத்துல ரொம்ப பிஸியா இருக்கா, அவ காரியங்கள் தான் இருக்கும். நீங்க கொடுத்துன்னா யாரை கொடுத்தா
4: தேவ பிரதானம் அபேட்ச பிரதமா பவதி. ஆகையால் தான் தேவ பிரதானம் அபேட்ச

தேவதைகள் நீங்க பண்ணினங்க, அதுக்கப்புறம் பிரம்மதேவர்கிட்ட போய் அவருக்கு என்ன வியவகாரம் பண்ணும் தெரிஞ்சுண்டு, அதுக்கப்புறம் கியூவர் செய்யலதான் வரும். காந்தாதிகள் பண்ணினா இந்த ஜென்மாவே இப்பொழுது அதுக்கு சுகம் வரும். ஆகையால் தேவபுத்திர காரியங்கள் வருங்காலத்தில் தேவதா காரியங்களை விட பிதிர காரியங்களுக்கு பிராமணன் கொடுக்கணும் அப்படிங்கறத பிரதமான போட்டாரம். பிதிருணாம் பிரதமாஸ்வதா பிரதானம் சா தேவ பிரதானம் அபேட்சிய பிரதமா பகுதி சத்யாபி பிதுர்யா பிராபகிதா ஸ்வமேவா இத்யர்த்தா. அந்த பிதிருதேவதைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவர் யாரு? தாங்கள் தான். தேவை இல்லை. ரிட்டின் கருகீனாம் கட்டுராதீனாம் அதே போல கண்ண காது மகரவர்களுக்கு அங்கி பிராணாம் அங்கிரதாம் அங்கி ரசபூதானாம் அதர்வனாம் அங்கிரசம் சரீரத்தினுடைய இயக்கம். அங்கிரத்துன்னு அவருக்கு இந்த பிராணனுக்கு அங்கிரத்து. அங்கிரத்துனா கண்ணு காது மூக்கனாக இதனுடைய ரசம் அப்படியே பிராணனா சரி. அந்த பிராணனாவது குழந்தை வரும்பொழுது இந்த அங்கினுடைய ரசத்தை அங்கே கொடுக்கிற. ஆகையால் தான் அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கான். என்ன சார், அப்பா சரீரத்துல ஒவ்வொரு அவயவத்தினுடைய ரசமும் சேர்ந்து சூக்மமான பாகமா எசன்ஸா போய் அந்த பையனாக மாறி மறுபடியும் வெளியில வரும். ஆகையால் என்ன ஆச்சு, அந்த அப்பாவுடைய சரீரத்தினுடைய ரசம் தான் மறுபடியும் ஆனால் அவருக்கு அங்கிரத் அப்படின்னு அங்கிரத்து மாறுது அப்படின்னு நம்ம நம்பிக்கை சொல்ல மாட்டேல அங்கீரதம் அப்படின்னு அது. அதே விதமாக நம்ம சொல்லக்கூடிய பேரெல்லாம் நம்ம சொல்லப்படுறோம். வசிஷ்டர் வாமதேவர் இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இவை எல்லாம் நம்ம சரீரத்துக்கு ஆத்தியாத்மிகமாக சம்பந்தம் உண்டு. வசிஷ்டர் புலனை அடக்கினவர்னு அர்த்தம். புலன்களை அடக்கினவர் தான் வசிஷ்டர். இது அடக்கணும்னா என்ன வேணும்னு அதுக்கு அருங்கதி எல்லாம் ஒவ்வொரு ருதியும் அந்த ருதிக்கு இருக்கக்கூடியதான பெயர்களுக்கும் அந்த ஆத்துக்காரியில் என்ன பெயர் வச்சிருக்கோ அதுக்கெல்லாம் தனியா அர்த்தங்கள்லாம் உண்டு. அது வேதத்திலேயே வேத வாக்கியத்திலே நமக்கு தெரியும். அது ஏதோ ஒரு ருதி இருந்தார் அவர் ஆத்துக்காரியோட சௌக்கியமா ஆனதுல அப்படின்னு தேகாரணாதி உபகரண லட்சணம். இந்த சரீரத்தை தாங்குவது எனக்கூடிய சரீரத்துக்கு சாயம் பண்றதுங்கிறது ஒரு நாளும் மாறாது. அது பர்மனண்டா மாட்ட இருக்கிறது. அப்படிப்பட்டதான தாங்கள் தான் இந்திரத்வம் பிராண தேஜதா ருத்ரோசிபரி ரக்ஷிதா சமந்தரி சேதரதி சூரியத்வம் ஜோதிஷம் பதி. தாங்கள் தான் இந்திரனா இருக்கேள், இந்திரனா பரமேஸ்வரனா இருக்கேள். ஹே பிராண நீங்க தான் இந்திரா பரமேஸ்வரம். ஹே பிராண தேஜதா வீரியேண ருத்ரோதி அதோட ருத்ரனா தாங்கள் தான் இருக்கே. சம்மரன் ஜெகத் ஒரு பிரளய காலம் வரும்பொழுது ஜெகத்தை எல்லாம் உபசம்ஹாரம் பண்ணது யார? உங்களால் தான் முடியும். காப்பாத்தி கொண்டிருக்கிற காலத்தில் சிதி காலத்தில் பரி சமந்தா ரட்சிதா பாலகிதா எல்லாவற்றையும் காப்பாற்றுறவர் தாங்கள் தான். பரிரட்சிதா ஸ்வமேவ ஜெகதா சௌமியேன ரூபேனா காப்பாத்தி கொண்டிருக்க சௌமியமான ரூபமா இருக்கணும். அழிக்கிற காலத்துல தான் கோபம் வரணும். ஏதாவது நீதி சமயத்துல சாந்தமா இருக்கணும். அப்படி நீங்க தான் இருக்கு அஜசுரஞ்சரதி. தாங்கள் தான் இந்த ஆலம்பனம் இல்லாதான இந்த அந்தரீட்சத்துல ஒரு குடிப்பும் இல்ல. இந்த அந்தரீட்சத்துல எப்போதும் போயிட்டு இருக்கேன் சார். நமக்கு ஒரு பிளேன் போகணும்னு இருந்துட்டு இந்த சூரிய பகவான் எதை நம்பியிருக்காரு? சூரியனாவும் தகுமா இருந்து கொண்டு அதோட அந்தரிச்சே அஜசுரஞ்சரதி எப்பொழுது நடவாயிட்டு இருக்கேன். உதயா சமயா சூரிய சமயவத சர்வேதாம் ஜோதிடாம் பதி. தாங்கள் தான் நிஜமாக எல்லா ஜோதிடர்களுக்கும் நீங்க தான் உயர்ந்தவர். இந்த பிராண ஸ்தோத்திரம் பண்றதுன்னு எந்த அளவு தெரியும். அதுல ஒரே தர ஸ்தோத்திரம் பண்றது யதாத்மமபி வர்த்ததி அதை மா பிராணதே பிரஜா ஆனந்த ரூபாப்தி சந்தி காமாயான்னம் பவிஷ்யதி. இதே பிராணனே தாங்கள் மழையாக எப்பொழுது பெய்ய ஆரம்பித்தீர்களோ அபிவர்த்ததி அதை மா பிராணதே பிரஜா இந்த பிரஜைகள்லாம் சந்தோஷமா இருக்கலாம். பிராணத்தே ஒரே பதம் இல்ல பிராண உபநிடத்து ஒரு காவியம் பதச்சேதம் பண்றது வருதம் பிரஜா பிராணதே பிரஜைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். போராட்டம் ஏ பிராணா பிராணனே தே பிரஜா தங்களுடைய பிரஜைகள் குலத்தில் இருக்கிறவர்கள் யாரு அந்த பிராணிய அனுகிரகத்துல வாழ்கிறவா. ஆகையால் உங்களுடைய பிரஜைகள் அவ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஆனந்த ரூபா தந்தி ஆனந்தமா இருக்கலாம். என்ன சிலர் ஆமாயா நம்ப விஷயதீதி நன்ன பயிர் செலவெல்லாம் நன்னா வந்திருக்கு பயிரெல்லாம் நன்னா வந்திருக்கு நம்மளாம் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு குடுக்கிற மேனேஜ்மெண்ட் நிறைய வந்திருக்கு சௌக்கியமா இருக்கலாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் இம்போர்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு ஆனந்தமா இருக்கலாம். எதா பர்ஜன்யோ பூத்வா விவர்த்ததி ஏ பிராணா தாங்கள் எப்பொழுது மழையா இருந்து கொண்டு மேகமா இருந்து கொண்டு மழையை கொட்டுவேளோ
சுத்தம் அத கதா அன்னம் பிராப்திய இமஹா பிராப்திய இமா பிரஜா அன்னத்தை பிரஜை இல்ல பிராணதே பிராணதேஷ்டம் குருவன் தேவாசன் இருப்பா அதவா ஹே பிராணா கணனே தே தவ இமா பிரஜா உங்களுடைய பிரஜை இல்ல சுவாத்ம பூதா உங்களோட இருக்கிற நீங்க தான் அவளுக்குள்ள இருக்கேன் அப்படிப்பட்ட அவர்கள்

0: தாங்கள் கொடுக்கப்பட்டதான அன்னத்தினால் அவ வளர்ந்து கொண்டிருக்கும். உலகத்தில் இருக்கிற பிராண மனுஷன் எதனால வளர, பிராணனானது அன்னத்தை கொடுத்தால் அதனால சரீரம் வளர்றது. தர்சனாத்ரேடா, அந்த மேகங்கள் வழியா தாங்கள் இருந்து எப்பொழுது மழையை கொண்டு வேடோ அத பார்த்ததுனாலே ஆனந்த ரூபா சுகம் பிராப்தா. அந்த மழை வந்தாலே எல்லோருக்கும் இன்னைக்குள்ள பழைய நாள்ல இருந்து குழந்தைகள்ல மழை வந்தா ஒரு போட்டு போட்டு ஒரு கப்பல் போட்டு காயத்துல பண்ணி அதை போட்டு இவன் தான் கப்பல் விடுற போல ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு பெரிய சிப் மேனேஜ்மெண்ட் பண்ற போல அதெல்லாம் போட்டு ரோட்ல விட்டு அப்படி எல்லாம் கலாட்டம் பண்றது பழைய நாள்ல இருந்து இருக்கு. இவனுடைய சொல்றது பிரஜா சுகம் பிராப்தா இவ சத்திய செட்டி. அந்த மழை வந்தா சுகமா ஆனந்தமா இருக்கா போல காமாய இஷ்டாதான் பவிக்கதி. அதனால தாங்கள் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அண்ணம் வரும். காமாய வேண்டிய அளவுக்கு இஷ்டாத அண்ணம் பவிக்கதி அபிப்பிராய. அப்படி
1: மாதவ சிவஞானிகள் பொழிப்புரை 16வது கட்டத்து குருமூர்த்திகளின் பரவுரை துறை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளனர். முதல் சூத்திரத்து 2வது அதிகாரத்திலே எஞ்சியுள்ள சில பாடல்களை முடிப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. அதாவது சிவபெருமான் 6 அத்துவாக்களை தவங்கு திருமேனியாக கொண்டு வந்திருக்கிற பாங்கினை இந்த பகுதியிலே வரக்கூடிய பாடல்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. அதற்கு முன்பு இந்த உருவத்திருமேனி அருளாலே உருவத்திருமேனி கொள்கின்றாரே, அதனால்தான் எப்பெருமான் 5 ஒழிவையும் இயற்றுகின்றார். சிவாக நான் 100 உபதேசம் செய்கின்றார். உருவத்திருமேனி கொண்டுதான் இந்த இத்தகைய அலட்சியர்களை எல்லாம் நிகழ்த்துகின்றார் என்ற கருத்தினை தொகுத்து சொல்லக்கூடிய பாடல் மிக அருமையான பாடலாகும். அதற்கு மாதவ சிவஞானிகளுடைய உரை மிகச்சிறப்பாக விளங்குகிறது. அந்த பாடல் வருமாறு: படைப்பாரின் தொழிலும் 10 அருளும் பாவனையும் 100 இடப்பாலம் ஆதராளோடு இயைந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் முத்தி அடித்திடும் யோகம் பாசம் துடைப்பானா தொழிலும் மேனி தொடக்கானே சொல்லனாதே என்பது இந்த பாடல். அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற 5 தொழில்களுக்கும் உருவத்திருமேனி வேண்டப்பட வேண்டும். 100 உபதேசம் அருள் செய்யவும் வேண்டப்பட வேண்டும் கொடுக்கின்றார். 100 உபதேசம் அருள் செய்ய உருவத்திருமேனி வேண்டும் என்பது ஏற்கனவே ஒரு பாடலை கூறியிருக்கின்றது. அந்த பாடல் என்னவென்றால், காரணம் ஆகவங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். கதிப்பவர்னா கதி அறிபவர். அருளினால் எம்பெருமான் உருவு கொண்டு ஆரணம், ஆரணம் என்பது வேதம், ஆரணம் ஆகமம் இவற்றை அருள் செய்யவில்லை என்றால் கதிப்பவர் இல்லை, கதி அடைபவர் இல்லை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது. அதையும் கூட இங்கு சேர்த்துக் கொள்ளலாம் என்று சுவாமி உரையிலே அவ்வாறே ஏற்கனவே சொன்ன ஒன்றையும் இப்போது சொல்கின்ற பலவற்றோடு சேர்த்து சொல்வது பிரித்து கூட்டல் என்னும் உத்தி என்பார். ஒன்றை மட்டும் தனியாக சொல்வது, அப்புறம் வந்து பலவற்றை சொல்லும் பொழுது தனியாக சொன்னதையும் அந்த பலவற்றோடு சேர்த்து சொல்வது. அதான் முக்கியமானதை வந்து சேர்த்தும் சொல்லணும் தனியாகவும் சொல்லணும், அதான் பிரித்து கூட்டல் என்னும் உத்தி. அதுபடி சொல்லியிருக்கிறார் என்று கூட சுவாமிகள் அருமையாக சொல்வார். ஆரணம் ஆகமம் என்னும் செய்யுளில் கூறி போந்த உபதேச மாத்திரைக்கே அன்றி உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பது முதலாக இங்கனம் கூறி போந்த தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி என்னும் 5 தொழில் செய்தற்கும், முதலில் தோற்றம் படைத்த தொழில், அப்புறம் மறைப்பு படைத்த தொழில் சொன்ன, அப்புறம் நிலை என்பது காத்தல் தொழில், அருள் என்பது அருளல், இறுதி என்பது அடித்தல் தொழில். பாடலில் சொல்லியுள்ள முறைப்படி சொல்கின்றார்கள் போல, தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி என்னும் 5 தொழில் செய்தற்கும் அவ்வடிவம் இன்றியமையா சிறப்பிடமாய் வேண்டப்படும். வேத சுவாகமங்களை உபதேசிப்பதற்கு மட்டுமல்ல, படைத்தலிலிருந்து அருளல் வரை 5 தொழில்களை செய்வதற்கும் அந்த உருவத்திருமேனி அருள் உரு இன்றியமையாக வேண்டப்படும் என்று கூறுகின்றார். படைப்பாதி தொழிலும் என்று பாடல் தொடங்குகின்றது. பொதுவாக ஆதி என்று வந்தால் அது முதலியே என்று பொருள்படும். படைப்பாதி என்று சொன்னால் படைத்தல் முதலிய அப்படின்னு பொருள் வந்துடும். இப்ப படைத்தல் முதலியன்னு சொல்லிட்டா 5 தொழில்களுமே அதில் அடங்கியிருக்கும். உதாரணமாக வித்யா தத்துவங்களை சொல்லும் பொழுது கலாதி தத்துவங்கள் என்று சொல்வார்கள். வித்யாதத்துவங்கள், அது கலை காலம் எரி வித்தை அராதம் பொருடன் மாயை ஏழு இருக்கின்றன வித்யாதத்துவங்கள். அது பார்த்தோம் முதல் சூத்திரத்தில் முதல் அதிகாரத்தில். அந்த இரண்டாம் சூத்திரத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். சரி, அந்த வித்யாதத்துவங்களை என்ன சொல்வார்கள்? கலாதி தத்துவங்கள் என்று சொல்வார்கள். கலாதி போது என்ன சொல்கிறது? கலை ஆதி, கலை முதலிய தத்துவங்கள். அப்ப அந்த ஒன்ன சொல்லிட்டு ஆதி சொன்னா அந்த ஏழு தத்துவங்களுமே கொல்லப்படும். அது மாதிரி படைப்பாதின்னு சொன்னா படைத்தல் முதலிய தொழில்கள் அப்படின்னு வந்து படைத்தல் இருந்து அருளர் வர ஐந்து தொழில்களும் அடக்கிடும். பொதுவா அப்படி பொருள் பண்ணுவது உண்டு. ஆனா இந்த இடத்துல சுவாமிகள் அவ்வாறு பொருள் பண்ணல் ஆகாது என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். படைப்பாதி தொழில்னா படைக்கும் முதலிய தொழில்கள் என்று பொருள் பண்ணிவிட வேண்டாம். அப்ப எப்படி பொருள் பண்ண வேண்டும் என்றால், படைப்பாதி தொழில்னா படைப்பாதிய ஆதி தொழில், ஆதி தொழில்னா முதல் தொழில், ஐந்து தொழில்கள் முதல் தொழில் படைத்தல் தானே. ஆகவே படைப்பாகிய ஆதி தொழில் என்று பொருள் பண்ண வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார்கள். ஏன் அவ்வாறு அறிவுறுத்துகின்றார்கள் அப்படின்னா, இப்போ படைப்பு முதலிய தொழில்கள் பொருள் பண்ணிட்டா இதுலயே ஐந்து தொழில்கள் அடங்கிடும். ஆனா பாடல்ல அடுத்து காத்தல் மறைத்தல் ஒவ்வொன்றும் தனித்தனியா சொல்ல இருக்கின்றார்கள். அப்படி பின்னால சொல்லும் போது நம்ம இதையே வந்து படைத்தல் முதலியன்னு சொல்லி இதிலேயே ஐந்து தொழிலையும் அடக்கிவிடக்கூடாது அல்லவா? பின்னால காத்தல் தொழில்கள் என்ன செய்யறார், மறைத்தல் தொழில்கள் என்ன செய்யறார் சொல்ல இருக்கின்றார். அதனாலே இதை படைப்பாகிய ஆதி தொழில் என்று பொருள் பண்ண வேண்டும் என்ற அறிவுறுத்தியுள்ள சிறப்பு மிகவும் போற்றி வணங்கத்தக்கது. வந்து பதவுரை தான் இது உணரலாம். படைப்பு ஆதி தொழிலும் படைப்பாகிய ஆதி தொழிற்கும் திருமேனி வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் திருமேனி வேண்டும் என்று நான் சேர்த்துக்கொள்கிறேன். திருமேனி இல்லாவிட்டால் அந்த தொழிலை ஏற்ற முடியாது. படைப்பாகிய ஆதி தொழிலை முதல் தொழிலை செய்வதற்கு திருமேனி வேண்டும். ஏன்னா வாதுகாரணம் இதுக்கு சான்று. வாதுகாரணத்திலே சொல்லியுள்ளது, இயங்கிய பொருளும் நிறைய பொருளும். இயங்கிய பொருளை வந்து சரம்னு சொல்லுவாங்க, நிறைய பொருளை அசரம்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் சேர்த்து சராசரம் என்று சொல்வார்கள். அதை தமிழிலே கூறியிருக்கின்றார்கள். இயங்கிய பொருளும் இறங்கிய பொருளும் ஆகிய உலகங்கள் முதல்வனது திருமேனியில் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்து தோன்றுமாறு செய்ய வேண்டும் ஆதலானும். வாதுகாரணத்திலே கூறியுள்ளது, சிவபெருமானுடைய திருமேனியிலே இன்னென்ன உறுப்பிலிருந்து இன்னென்ன பொருள்கள் தோன்றும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மாலையிலிருந்து தான் தோன்றும், ஆனா மாலைக்கும் ஆதாரமாக சிவபெருமான் இருப்பதனாலே அவன் திருவுருளிலிருந்து தோன்றும் என்று சொல்லக்கூடிய மரபு உண்டு. அதன்படி வாதுகாரணத்தை சொல்லப்பட்டுள்ளது. அப்ப வாதுகாரணத்தை சொல்லியிருக்கிறது இல்லையா, சுவாமியுடைய திருமேனியிலிருந்து என்னென்ன விவகாரங்கள் தோன்றும். அப்போ அதை தோற்றுவித்தல், அதான் படைத்தல், அந்த முதல் தொழிலுக்கு திருமேனி வேண்டும் அல்லவா என்று உணர்த்துகின்றார். அப்புறம் இரண்டாவது என்ன சொல்றார், மறைத்தல் தொழிலை சொன்னார்கள் சுவாமிகள் உரையில வந்து. தோற்றம் அப்புறம் மறைப்பு, அதுதான் பாடல இருக்கின்றது. மறைப்பதான் என்ன சொன்னார்கள், பத்தற்கு அருளும் பாவனையும் என்றார். பத்தற்கு அருளும் பாவனையும், அதாவது பக்தர்களுக்கு எப்போ அழுவார், அவர்களுக்கு பக்குவம் வந்தவுடன் அழுவார். எப்போ பக்குவம் வரும், இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு கைகூடினால் பக்குவம். இருவினை ஒப்பு என்பது நல்வினை தீவினை அவை இரண்டிலும் அவற்றின் பலன்களிலும் பற்று இன்றி இரண்டையும் ஒன்று போலவே கருதி விட்டுவிட்டு சிவபுண்ணியங்களிலேயே பற்று வைத்து சிவபுண்ணியங்களிலேயே பற்று வைத்து திருவர்களுக்காகவே காத்திருக்கின்ற நிலை. அதை விரிவாக எட்டாம் சூத்திரத்திலே பார்க்க இருக்கின்றோம். அது தசகாரியம் போன்ற பண்டார சாஸ்திரங்களும் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இருவினை ஒப்பு என்ற அந்த நிலை இருக்கின்றதே, அந்த நிலை கைகூடிவிட்டால் அருளை தருவதற்கு குருமூர்த்தியாக எழுந்தருளி ஓடோடி வந்துவிடுவார் எம்பெருமான். தான் பக்தர்களுக்கு இருவினை ஒப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனையாகிய திரோதான தொழிற்கும். திரோதான தொழில், திரோதானம் என்பது மறைத்தல். அந்த திரோதான தொழிலுக்கும் திருமேனி வேண்டும். திருமேனி கொள்ளாவிட்டால் படைத்தல் தொழிலை செய்ய முடியாதது போலவே மறைத்தல் தொழிலையும் செய்ய முடியாது. மறைத்தல் தொழில் என்பது எப்படி செய்கின்றார் என்றால், எதற்காக செய்கின்றார் எப்படி செய்கின்றார் சொல்வதை விட எதற்காக செய்கின்றார், இருவினை ஒப்பில் வைத்து பக்தர்களுக்கு அருள வேண்டும் அதற்காக மறைக்கின்றார். பரம கருணை பரங்கருணை தடங்கலனாக உள்ளவன் எவ்வாறு மறைப்பான் என்ற கேள்வி எழும். இருவினை ஒப்பு உயிர்களுக்கு வந்தால்தான் அவன் அருள் செய்தால் அந்த அருளுக்கு வந்து பயன் உண்டு. அதுக்கு முன்பு அருள் செய்து பக்குவமில்லாத நிலையில செய்து பயனில்லை. ஆகவே அந்த இருவினை ஒப்பு ஒரு வருவான் உயிர்கள் தாமாக அந்த நிலையம் அடையாது. இவன் மறைத்தொழி செய்து பல பிறவிகளையும் செலுத்தி வினைப்போகங்களை ஊட்டி பல பிறவிகளையும் போட்டு புரட்டி எடுத்தாதான் உயிர்களுக்கு இருவிழிவுக்கு வரும். ஆகவே அந்த மறைத்த தொழிலை இருவிழிவுக்கு வருவதற்காக செய்கின்றார், தோன்றா துணையாக இருந்து செய்கின்றார். இந்த பக்தர்களுக்கு இருவிழி ஒப்பின் அருள்தல் பொருட்டு செய்யும் பாவனையாகிய திரோதான தொழில். பக்தர்களுக்கு இருவிழி ஒப்பு வரும் பொருட்டு திரோதான தொழில் மறைத்தல் தொழில் செய்கின்றார். சரி, அதை ஏன் பாவனையாகிய மறைத்தல் தொழில் சொன்னார்? மறைத்த தொழிலை பாவனை என்று சொல்ல வேண்டியது என்ன? குறிப்புரையை அற்புதமாக சொல்கின்றார்கள் நம்முடைய மாதவ சுவாமியார் சுவாமி. குறிப்புரையில் மூணாவது பத்தியில பார்த்தோம்னா இருக்கு, பக்தர்க்கு அருளும் பாவனை என்பது பக்தர்க்கு இருவினை ஒப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனை என திரோதான தொழிலை உணர்த்திட்டு. பாடல திரோதான தொழில் என்றோ மறைத்தல் தொழில் என்றோ இல்லை, பாவனை என்றுதான் பாடலில் உள்ளது. அதை திரோதான தொழில் என்று பொருள் சொன்னவர்கள் நம்முடைய சுவாமியான சுவாமிகள் மறைத்தல் தொழில் சொன்னார்கள். மறைத்தல் தொழில வந்து பாடல என்ன சொல்லிருக்காரு? பாவனைன்னு சொல்லியிருக்கின்றார். ஏன் பாவனைனாரு? பாவனைனால என்ன அர்த்தம்? ஒரு நம்ம என்ன சொல்றோம், பாவனை ஒரு பாவனை காட்டுறாரியா அப்படின்னா வந்து அவருடைய உண்மையான இயல்பு கிடையாது மறைத்தல், அருளல் தான் அவனுடைய உண்மையான இயல்பு. இப்ப ஏன் மறைக்கின்றார்? உயிர்களுக்கு பக்கம் வர வேண்டும்ன்றதுக்காக வேண்டி ஒரு பாவனை காட்டுகின்றார். அதாவது உயிர்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து உணவை ஊட்ட வேண்டும் அப்படிங்கறதுதான் தாய்க்கு ஒரே நோக்கமா இருக்கும். ஆனா குழந்தைக்கு நோய் இருந்தது என்றால் அந்த நோய் இருக்கும் வரை உணவை மறைத்து மருந்தையே ஊட்டி வருகின்றார், அப்ப கண்டிப்புடன் நடந்து கொள்கின்றார். அது அவருடைய உண்மையான இயல்பா? அது பாவனை தான். என்ன எப்ப பார்த்தாலும் அவருக்கு வந்து உணவே கொடுக்காம மருந்தையே கொடுத்து கண்டித்து மருந்த உண்மை மறுக்கும் போது கண்டித்து பேசுகின்றாலே தாய். இந்த தாய் மிகவும் கண்டிப்பானவள் தான் போலும், இவரிடம் கண்டிப்பு மட்டுமே உள்ளது போலும் என்று தோன்றலாம். ஆனா அது என்ன? அது வந்து பாவனை தான். தாயினுடைய உண்மையான இயல்பு என்னவென்றால் உணவை அன்போடு ஊட்டுவதுதான். ஆனா அதற்குரிய பக்குவம் குழந்தைக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பாவனையை அவள் மேற்கொள்கின்றார். அது மாதிரி இருவினை ஒப்புங்கிற பக்குவத்தில்தான் அருள் புரிய முடியும். அந்த இருவினை ஒப்புக்கு அருள் புரிவதற்காக வேண்டி இந்த மறைத்தல் தொழிலாகிய பாவனையை செய்கின்றான் முதல்வன் என்ற அற்புதமாக அருளந்தி சிவாச்சாரியனுடைய அந்த திருவாக்கியினுடைய மகத்துவத்தை எல்லாம் நம்முடைய மாதவ சிவஞானிகள் தான் அவர் காட்டுகின்றார். ஆகவே திருக்கயிலாய பரம்பரையிலே எழுந்தருடைய சந்தான குரலாக வீற்றிருந்து சிவஞான சித்தியார் சொன்ன அந்த அருளந்தி சிவாச்சாரிய சுவாமியுடைய அந்த திருவாக்குகளுக்கு நம்முடைய திருவாவூர்த்தி மாதவ சிவஞானிகள் தான் உன்பொருளை நம் உளம் உள்ளம் தெளிவுறுமாறு மகிழுமாறு உணர்த்துகின்றார். சரி, அந்த பாவனையாகிய மறைத்த தொழிலுக்கும் நூல் திருமேனி கொள்ள வேண்டும். அப்புறம் வேற எந்த தொழில் இருக்க வேண்டும் என்றால் திரோதான தொழிலை தான் ஊன நடனம்னு சொல்வார்கள், அருளல் தொழில ஞான நடனம் சொல்வார்கள். அதான் ஊன நடனம் இயற்ற வேண்டும். திரோதான தொழில் செய்வது தான் ஊன நடனம் இயற்றுகின்றான்னு சொல்றோம். இப்போ ஊன நடனம் ஆடுவதற்கு திருமேனி வேண்டும் அல்லவா? அதான் மறைத்த தொழிலுக்கு திருமேனி வேண்டும். சரி, அப்புறம் உயிர்க்கு என்றும் இன்பம் அடைப்பானாம் அதுவும் நூலும் மாதராளோடு இடப்பாகம் இயைந்து. உயிர்களுக்கு எஞ்ஞான்றும் இன்பத்தை செய்வதாகிய திரிக்கும் நூலை செய்யும் உமாதேவியோடு வாமபாகத்தே ஏய வேண்டுதலாள். உமாதேவிக்கு ஒரு அடை, நூலும் இடப்பாகம் மாதராள். இடப்பாகத்தில் இருப்பதனாலே இடப்பாகம் மாதராள் என்று அழைக்கப்படுகின்றார். நூலும் அப்படின்னு சொன்னா நூலை செய்யும், நூலுபதேசத்தை அம்மையாருக்கு சுவாமி செய்கின்றார். அம்மையார் மூலமாக அந்த நூலுபதேசம் பரவுகின்றது. ஆகையினாலே நூலை செய்யும் என்று சொல்லி அம்மையாரை அடை கொடுத்து சொன்னார்கள். நூலை செய்யும் உமாதேவியோடு வாமபாகத்தை அதாவது இடப்பாகத்தை சுவாமி இயைத்து என்ன செய்கின்றார்? காத்தல் தொழிலை செய்கின்றார். காத்தல் தொழிலை செய்வதற்கு உமையன்னையாரோடு பல இடப்பாகத்திலே இயைந்திருக்க வேண்டும். ஆகவே காத்தல் தொழிலுக்கும் திருமேனி வேண்டும். அதான் நூலும் என்பதை வந்து நூலை அருளவும் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். ஆரணம் ஆகமங்களை அருளி செய்யவும் திருமேனி வேண்டும். ஏற்கனவே தனியா சொன்ன கருத்தை இங்க கூட்டியும் சொன்னார். அங்க பிரித்து தனியே சொன்னார், இங்க கூட்டி சொன்னார். பிரித்து கூட்டங்கிற உத்தி அதான் இங்க வந்து குறிப்புகளை சொல்கின்றார். நூலும் என்பதுக்கு முதல்ல என்ன பொருள் சொல்லியிருக்காங்க? நூலை செய்யும் உமாதேவியார். இது முதல்ல சொன்ன பொருள், குறிப்புகள் இருக்கு, நான்காம் பத்தியில் இருக்கின்றது. நூலும் என்பது நூலை செய்யும் என பெயரடியில் பிறந்த பெயரச்சவினையாய். அதாவது நூலும்னா நூலை செய்யும், அந்த பெயரே நூல்கிற பெயரே வந்து வினையா இருக்கு. நூலும் அப்படின்ட்டு நூலும் என்பது நூல் அப்படின்னா பெயர் சொல், நூலும்னா வினை சொல்லாயிருது. நூலை செய்யும், நூலை செய்தலாகிய வினையை குறிக்கிறது. அது எதுக்கு அடையாது? இடப்பாக மாதராளுக்கு அடையாயிற்று. அது இடப்பாக மாதராளுங்கிற பெயர்ல போய் முடிஞ்சதுனால அதை பெயரை சொன்னாங்க. இன்னொரு பொருள் என்ன சொன்னாங்க, இவ்வாறு என்று எண்ணுமை ஏற்ற சொல்லாகவே வைத்து, நூலும் நூலுங்கிற பெயர் சொல்லாவே இருக்கட்டும், அந்த உம் வந்து எண்ணுமையா இருக்கட்டும், நூலும். அதாவது ஏற்கனவே உண்மைகள் வருது இல்ல, படைப்பாதி தொழிலும் பாவனையும் அப்படின்னு எண்ணுமை வருது. என்ன படைப்பாகிய முதல் தொழிலும், அப்புறம் பாவனையாகிய மறைத்த தொழிலும், அப்புறம் நூலும். நூலும்னா இந்த இடத்துல ஆரணம் ஆகமங்கள், வேதசி ஆகமங்கள், அவற்றை அருளி செய்யவும் திருவுருவம் வேண்டும். ஏற்கனவே பிரித்து சொன்னதை இங்கே கூட்டி சொன்னார். எண்ணுமை ஏற்ற சொல்லாகவே வைத்து மேற்கூறி போன்ற ஆரண ஆகமங்களை பிரித்து கூட்டல் என்னும் உத்தியால் இன்னும் உடம்பைத்து எண்ணினார் என்று உரைப்படுமா? அற்புதமாக கூறினார். அப்புறம் அடுத்த துணையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முத்தி அழித்திடும் யோகம், அதாவது முத்தி அழிப்பதற்காக யோக நிலையிலே இருந்து காட்ட வேண்டியுள்ளது. யோக நிலையிலே இருந்து காட்டுவதற்கும் திருமேனி வேண்டும். முத்தி அழிப்பதாகிய அனுகிரகத்திற்கும், அனுகிரகம் தான் அருளர் தொழில், முத்தி அழித்தலாகிய அனுகிரகத்திற்கும் யோகிருந்து காட்ட வேண்டுதலானும், அப்புறம் அழித்தல் தொழில், அதைத்தான் பாசம் துடைப்பானாம் தொழில் தான். அழித்தல்னா ஒவ்வொரு தொழிலையும் அதனுடைய உட்கருத்து தோன்றும்படி அருமையா சொல்றார். மறைத்தல்னா சொன்னார் இல்ல, பாவனை. எந்தெந்த தொழிலெல்லாம் நம்ம பார்க்கும்போது சுவாமிக்கு இப்படி ஒரு தொழில் இருக்கிறதே அப்படின்னு நமக்கு தோணுமோ அந்த இடத்துல எல்லாம் அதனுடைய உட்பொருள் தோன்றும்படி சொல்கின்றார்கள் நூலாசிரியர் அருளந்த சிவம். அப்படி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை சிவஞான சுவாமி உரை கொண்டுதான் நான் தெரியப்படுகின்றது. பாவனைன்னு சொன்னார் மறைத்த தொழில, அழித்தல் தொழில் சொல்லும்போது ஐயோ சுவாமி ஏன் இந்த அழித்தல் தொழில் செய்கின்றார் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்ப என்ன சொன்னார், பாசம் துடைப்பானாம் தொழில், பாசத்தை துடைப்பதற்குரிய தொழிலப்பா அது என்று கூறினார். பாசம் நீக்குவதாகிய சங்கார தொழிற்கும், ஆகவே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த உயிர்கள் இழைப்பார வேண்டும், அப்பந்தான் மேற்கொண்டு அந்த உயிர்கள் பிறவியிலே ஈடுபட்டு பாசத்திலிருந்து நீங்க முடியும். ஒரு இணைப்பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் தொடர்ந்து முன்னேற முடியும், அந்த பாச நீக்கமாகிய முன்னேற்றத்தை பெற முடியும். ஆகவே பாச நீக்கத்தின் பொருட்டு இழைப்பாற்றுவதற்காகத்தானே ஒடுக்கத்தை செய்கின்றார், அடித்தலை செய்கின்றார் என்று கூறுகின்றார். அதனால பாசம் துடைப்பானா தொழிலும் சொன்னார். அதாவது பாசம் நீக்குவதாகிய சங்கார தொழிலுக்கும் தோன்றின முறையே அவ உறுப்புகளின் ஒடுக்க வேண்டுதலான வாதலாம் பத்திரம் சொன்னார் இல்லையா, சுவாமியுடைய திருவுருவில் இன்னென்ன உறுப்பில் இருந்து இன்னென்ன உலகம் தோன்றியதுன்னு, எதுல இருந்து எந்த உலகம் தோன்றுதோ அந்த உலகத்தை அந்தந்த உறுப்புகளை அடக்கணும். ஆகவே தோன்றின முறையே அவ உறுப்புகளின் ஒடுக்க வேண்டுதலானும் மேனி தொடக்கானிய சொல்ல ஒனாதே, இவற்றிற்கும் அவ்வுருவ திருவேணி முதல்வனுக்கு இன்றியமையா சிறப்பினவாய் வேண்டப்படும் என்ற உருவத்திருமையை மேற்கொள்ளாவிட்டால் படைத்தலில் இருந்து இந்த அருளர் வரை எந்த தொழிலையும் அவனால் செய்ய முடியாமல் போயிடும். நமக்கு தான் உயிர் இல்லாமல் போயிடும். சுவாமி ஐந்துள்ள செய்யாட்டா அவருக்கு என்ன குறைவு, நமக்கு வந்து உயிருக்கு வழியிலாமல் போய்விடும். ஆகவே உருவத்திருமையை இன்றியமையாது வேண்டப்படும், அதனை போற்றி துதிக்க வேண்டும். தேவாலய திருவாசகங்கள் அந்த உருவத்திருமேனி தான் எவ்வளவு சிறப்பாக போற்றியிருக்கின்றார்கள். பரம முடிவான முத்தி நிலையெட்டி அந்த சீவன் புத்தர்களாகிய ஞானிகளும் உருவத்திருமேனியை போற்றுவதை நிறுத்தவில்லை. ஆகவே உருவத்திருமேனியை குறைபாடாக பேசுவது உய்வதற்கு பெரும் தடை என்பதுதான் இதுகாரம் மத்தியது. அடைப்பான் துடைப்பான் வருது பாருங்க, அடைப்பான் துடைப்பான் என்பன பாணியிற்று வினையச்சம். அடைப்பான் துடைப்பான் சொல்லி முற்றுப்புடி வச்சிடக்கூடாது, ஆண்பால் வினை முற்றுன்னு கொள்ளக்கூடாது. அடைப்பான்னா அடைக்கும் பொருட்டு, துடைப்பான்னா துடைக்கும் பொருட்டு, அதான் வினையச்சம். பான் இறுதியில பான் என்பது இருக்கின்றதுதான் பான் ஈற்று வினையச்சம் சொன்னாங்க. உயிர்களுக்கு இன்பத்தை சேர்ப்பதற்காக காத்த தொழிலை செய்கின்றார், உயிர்களுக்கு பாசத்தை துடைக்கும் பொருட்டு அடித்தல் தொழிலை செய்கின்றார். அது என்ன படைத்தல் காத்தல் அப்படின்னு வரிசையா சொல்லாம படைத்தலுக்கு அப்புறம் மறைத்தலை சொல்றார், அப்புறம் காத்தலை சொல்லிட்டு அப்புறம் அருளலை சொல்றார், கடைசியில அழித்தலை சொல்றாரு. இது என்ன அப்படின்னா செய்யுள்ள வந்து முறைபிரள வைத்து பாடுவதும் உண்டு. ஆகவே செய்யுளாகலின் முறைபிரள வைத்தார் இவை அனைத்தும் சுத்தமாகப்படும் காரியங்களை நோக்கி கூறியது என்று உணர்க, சுவாமியே நேரடியாக ஐந்தோழில் செய்வது எங்கதான் சுத்தமாதையில்தான், அதனால இவை அனைத்தும் சுத்தமாதையில் உள்ள காரியங்களை நோக்கி கூறியது. உலகினை என்பது முதலில் வேடு செய்யலானும், அதாவது உலகினை இறந்து நின்றது அறநூறு என்பதோரார் என்பதிலிருந்து ஏழு செய்கிறாலும் என்ன கருத்து சொன்னார், அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலே செய்யுனின் அசிந்திதன் என்பதனை வலியுறுத்தும் போதுதான் அவ அருளுருவின் பேதங்களும் அவற்றாய துளிர்களும் பயனும் அவை இன்றிமையா சிறப்பினவாறும் தொகுத்து கூறப்பட்டன. அருளுருவின் பேதங்கள் போகமே திருமேனி, கோலத்திருமேனி, யோக திருமேனி தான் பேதங்கள். அந்த அருளுரினால் விளைந்த தொழில்கள், அதாவது உலகத்திற்கே ஒளி கொடுத்தது, காமனை எரித்தது, பார்வதேவியாரை மணந்தது போன்ற தொழில்கள், அவற்றால் உயிர்களுக்கு விளைந்த பயன்கள், உயிர்க்கு பேரின்பம் அளித்ததுவரா சொன்னார்கள், உயிர்களுக்கு விளைந்த பயன்கள். இங்க வந்து ஐந்தொழில் செய்வதற்கும் அந்த திருமேனி இன்றியமையாது வேண்டப்படும் சொல்லி அவை இன்றியமையா சிறப்பினவாறும் தொகுத்து கூறப்பட்டன. ஆகவே இந்த உருவ திருமேனிக்கு சொன்னதையே நாம வந்து அருவ திருமேனிக்கும் கொள்ள வேண்டும், அருவுருவ திருமேனிக்கும் கொள்ள வேண்டும். அந்த திருமேனிகளும் இன்றியமையாது வேண்டப்படும். ஏன்னா சிவபூசை செய்கின்ற கிரியாவான்களுக்கு அருவுருவ திருமேனியிலே பூசித்தல் அவசியமாகும். யோக நிலையை ஒழுகி வருகின்ற யோகிகளுக்கு அருவ திருமேனி வழிபாடும் அவசியமாக உள்ளது. எனவே அந்த திருமேனிகளும் உருவ திருமேனி போலவே சிறப்புடையவை. எல்லா திருமேனிகளுக்கும் நோக்கம் ஒன்றுதான், நம்முடைய கருமேனியை நீக்கி இன்னொரு முறை கருவில் போய் விழுதலாகிய அந்த பிறவி பந்தத்தை நீக்கி பரமானந்த வீடுவேறு அளிப்பதே மூன்று திருமேனிகள் மேற்கொண்டதற்கான காரணம். அந்த வகையில் மூன்று திருமேனிகளும் ஒரே நிகரண என்று சொல்லி அற்புதமாக இந்த பாடல்களை சொல்கின்றார்கள். உருமேனி தரித்துக் கொண்டது என்றாலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோ. உருவத்திருமேனியை பார்த்தபோதே அருவத்திருமேனி இருக்கணும் அப்படின்னு நினைச்சோமா, அருவுரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோ. இந்த இரண்டுக்கும் இடையில உருவம் அருவம் ரெண்டுக்கும் இடையில அருவுருவன் ஒன்று இருக்கணும். அப்போ திருமேனி உபயம் பெற்றோம், அருவுருவ திருமேனி தான் அருளே பெற்றோம், சிவலிங்கத்தாலதான் அருளே பெற்றோன்னு சொல்றாங்க. சிவபூஜை தான் இன்றியமையாது அதுக்காக சொன்னார்கள். செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே. இந்த மூன்றுமே நம்முடைய இந்த கருவில் தோன்றிய உடம்பை நீக்குவதற்காக வந்த அருள் வடிவங்களாகும் என்று கூறுகின்றனர். திருமேனியெல்லாம் ஒரு நிகரண ஆகலின் குறிப்புகள சொல்றாங்க. அருவத்திருமேனி உருவத்திருமேனி எல்லாமே ஒரே தன்மையன, ஏன்னா எல்லாமே அருள் திருமேனி, ஆகவே ஒரு நிகரணன்னு சொன்னார்கள். திருமேனியெல்லாம் ஒரு நிகரண ஆகலின் ஏனைய அருவத்திருமேனி அருவுருவத்திருமேனிகளது உண்மையும் அவையும் அவ் இயல்பினவாமாறும். என இதுகாரும் போன பாடல் வரைக்கும் உருவத்திருமேனியினுடைய சிறப்புகளையும் அதனுடைய இன்றியமையாவையும் தான் சொன்னார்கள். அப்ப அருவுருவத்திருமேனி அருவத்திருமேனி பற்றி சொல்லலையே அப்படின்னா அவையும் உருவத்திருமேனி மாதிரி தான் சிறந்தவை, வீடு வெற்றிற்காக மேற்கொள்ளப்பட்டவை தான் என்று தொகுத்து சொல்கின்றார் அந்த பாடல்ல. அதான் திருமேனியெல்லாம் ஒரு நிகரணவாகலின் சொல்லாம விட்ட அந்த அருவத்திருமேனியும் அருவத்திருமேனியும் அருவுருவத்திருமேனியும் ஏனைய அருவத்திருமேனியும் அருவுருவத்திருமேனிகளது உண்மையும் அவையும் அவ் இயல்பினவாமாறும். எவ்வியல்பின உருவத்திருமேனியை போலவே சிறந்த இயல்பினவாமாறும். உருவத்திருமேனிக்கு ஓதிய நயமே பற்றி அறியப்படும். இதுகாரும் உருவத்திருமேனியின் பெருமைகளை சொன்னார்கள் அல்லவா, இதைக் கொண்டே அருவுருவத்திருமேனியின் பெருமையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அருவத்திருமேனியின் பெருமையும் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திருந்தார்கள். அது என்ன, இந்த பாடல சொன்னார்களே உருவத்திருமேனி இருந்தாலே அருவத்திருமேனி இருக்கும் எப்படி தெரிவது என்றால், அருவத்திலே இருந்துதான் இந்த உருவமே வந்திருக்கும். அதுதான் சர்க்காரியவாதம், தூளமாக புலப்பட்டு தோன்றுகின்ற பொருள்களுக்கெல்லாம் சூக்குமமான நுணுக்கமான ஒரு முந்தைய நிலை இருக்க வேண்டும் என்று சர்க்காரியவாத தத்துவம் கூறுகின்றார்கள். உருவம் எனப்படும் தூள பொருட்கள்லாம், உருவம்னா தூளம் அதாவது வெளிப்படையாக புலப்படுவன, அருவம்னா வந்து சூக்குமம் வெளிப்படையா புலப்படாது நுணுக்கமா இருக்கும், அதனால அருவம்னா சூக்குமோ உருவம்னா புலப்படும் தூளம். உருவம் எனப்படும் தூள பொருட்கள்லாம் அருவம் எனப்படும் சூக்கும அவத்தை அவத்தை நிலை அருவம் எனப்படும் சூக்கும அவத்தை சூக்கும நிலை ஒருதலையான் உண்டு நிச்சயமா உண்டு. ஒருதலைன்னா நிச்சயமா ஒருதலையான் உண்டு இப்படி சொல்லுகின்ற கொள்கை எனது சர்க்காரியவாத கொள்கை. ஒருதலையான் உண்டு என்னும் சர்க்காரியத்தின் இயல்பு பற்றி உருமேனி தரித்துக் கொண்டதென்றாலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம். உருவிறந்த உருவம் கடந்த அருமேனி அதுவும் கண்டோம் என்றும் அவ் அருவம் எனப்படும் சூக்கும பொருள் பின் உருவம் எனப்படும் தூளாவத்தை எய்தும் போது அவ் இரண்டிற்கும் பொதுவாயதோர் அவத்தையும் உண்டென்பது தானே போதலும் என்பது பற்றி அருவுருவான போது திருமேனி உபயம் பெற்றோம் என்றும். என்ன அப்படின்னா அந்த சூக்கும நிலையில் உள்ள பொருள் தூள நிலையை அடையும் போது இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அதாவது அருவன் என்ற நிலை வந்து உருவங்கிற நிலைக்கு போகும்போது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சூக்கும நிலையானது இருக்கும் என்று. அருவம் வந்து நேரடியா உருவம் வராது, அருவம் வந்து அருவுருவம் ஆகி உருவம்னு வரும். அந்த அருவுருவம் தான் அந்த சூக்குமத்துக்கும் தூளத்துக்கும் இடைப்பட்ட நிலை. அங்க சூக்கும நிலை உண்டு, தூள நிலை உண்டு தெரியும் போது இடைப்பட்ட நிலையும் உண்டு, இரண்டிற்கும் பொதுவாகிய இடைப்பட்ட நிலையும் உண்டு என்பது உய்த்துணரப்பெற வேண்டும். அதனால்தான் சொன்னார்கள், அவ் அருவம் எனப்படும் சூக்கும பொருள் பின் உருவம் எனப்படும் தூளாவத்தை எய்தும் போது அவ் இரண்டிற்கும் பொதுவாயதோர் அவத்தையும் உண்டு என்பது தானே புரிந்து கொள்ளலாம். அதனால தானே போதலும் என்பது பற்றி அருவுருவான போது திருமேனி ஓயம் பெற்றோம் என்றும், வேறு பொருள் அண்மையான் ஐயா உருவ திருமேனி வேற பொருள், இந்த அருவமும் அருவுருவ திருமேனிகளும் வேற பொருளா இல்ல, எல்லா திருமேனிகளும் அருள்மயம்தான், வேறு பொருள் அண்மையான் அவையும் அவ்வுருவடிவோடு ஒக்கும். அவையும்னா அந்த அருவம் அருவுருவம் ரெண்டும் உருவ திருமேனியோடு ஒக்கும், அவ்வுருவோடு ஒக்கும் என்பது பற்றி மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே கருணையின் வடிவு என்றும் கூறினார். இதனாலே ஏனை திருமேனிகள் இரண்டினது உண்மையும், இந்த பாட்டினால உருவ திருமேனி மட்டுமல்ல இன்னும் ரெண்டு திருமேனிகள் இருக்குங்கிற உண்மை விளங்குது. அருவ திருமேனி அருவ திருமேனி, இதனாலே ஏழை திருமேனிகள் இரண்டினது உண்மையும் அவற்றது இயல்பும் உருவ திருமேனியோடு உள்ளதாகிய இயல்பு பற்றி சாதிக்கப்பட்டன. எவ்வளவு செல்ல தெளிவாக குறிப்புரைகளை தருகின்றார்கள். உருவ திருமேனி உள்ளதுன்னு சொன்னதை வச்சே அருவ திருமேனி அருவ திருமேனிகள் உண்மையும் உணர்ந்து கொள்ளலாம், அவற்றின் இயல்பையும் உணர்ந்து கொள்ளலாம், இது கொண்டே உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார். இனி வந்து இந்த அருள்மயமான திருமேனிகளை சொன்னால் மட்டும் பரவாயில்லை, மாயா காரியங்களாகிய அத்துவாக்களும் இறைவனுக்கு திருமேனி என்று ஆகமங்கள் கூறுகின்றனவே, அதன் காரணம் என்ன என்று கூறினார். அத்துவா மூர்த்தியாக அறைகுவது என்னை சுவாமியை வந்து மூர்த்தின்னா என்ன, மூர்த்தம் உடையவன், மூர்த்தி வடிவம் உடையவன், அத்துவாக்களை தனக்கு வடிவமாக உடையவன், ஆகவே அத்துவா மூர்த்தி என்று வழங்கப்படுகின்றான் ஆகமங்கள். அத்துவா மூர்த்தியாக அறைகுவது என்னை, இறைவனை கூறுவது என்ன என்னில் நித்தனாய் நிறைந்து அவற்றை நீங்கிடான் இறைவையான், சித்துடன் அசித்திற்கெல்லாம் சேர்த்திதன் ஆதலால் வைத்ததாம் அத்துவாவும் வடிவனம் அறிகளெல்லாம் என்று கூறுகின்றார். இன்று கூறியவாற்றான் முதல்வனுக்கு கருணை வடிவே அன்றி மாயை வடிவு இல்லையாயின் ஆகமங்களின் அத்துவாக்கனாரும் முதல்வனுக்கு வடிவம் என்றது என்னை கேட்கலாம். இறைவனுடைய திருமேனி அருள் திருமேனி, அது மாயாகாரிய திருமேனி இல்லைன்னு வலியுறுத்தி கூறுகின்றீர்களே, அப்ப மாயாகாரிய திருமேனி அத்துவாக்கெல்லாம் மாயாகாரியம் தானே, அப்ப அத்துவா திருமேனி உடையவன் என்ன கருத்து அப்படின்னு கேட்க சொல்ற. மாயை வடிவு இல்லையாயின் ஆகமங்களில் அத்துவாக்கள் ஆறும் முதல்வனுக்கு வடிவம் என்றது என்ன எனின், அது எல்லாமாகி அல்லவாய் உடனுமாம் இயல்புடைய முதல்வனுக்கு தனது திரோதான சக்தியான் அவற்றோடு உள்ளதாகிய இயல்பு நோக்கி கூறும் உபச்சாரமேயாம். எப்படி இருக்கின்றான் முதல்வன் வந்து மாயாகாரியங்கள்ல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, அதுல சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான் திருவிழிமையில, முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மறைமா மாறா மறை நான்காய் வரும் பூதம் அவை ஐந்தாய், இப்படி அவையாய் இருக்கின்றான். அப்புறம் அல்லவாய் வேறாயும் இருக்கின்றான் உடனாயும் இருக்கின்றான் என்று அதிலே சொல்கின்றார்களே, அதைத்தான் இங்க கூறுறாங்க. எல்லாமாகி அல்லவாய் உடனுமாம் இயல்புடையவன், மாயாகாரிய பொருள்கள் உலகங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதனால, தன் திரோதான சக்தி மூலம் அப்படி அவன் கலந்திருப்பதனால அந்த மாயாகாரியங்களாகிய அத்துவாக்களும் அவனுக்கு திருமேனி என்று உபசாரமாக சொல்லப்பட்டன. அவை உண்மை திருமேனியாக ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்திருப்பது பற்றி அவையும் உபசாரமாக திருமேனி என்று சொல்லப்பட்டன. இதான் ஒரு பெரியவர்களோடு தொடர்பு கொண்டுள்ள பொருள்களுக்கும் அந்த பெரியவருக்குள்ளே மரியாதை வழங்கப்படும். பெரியவருடைய துண்டியா பெரியவருடைய நாற்காலியான்னு சொல்லி பெரியவருடைய செருப்புன்னு அவரோடு தொடர்பு கொண்ட பொருளுக்கும் அந்த மரியாதை கொடுக்கப்படுவது மாதிரி இறைவன் எல்லா அத்வாக்களிலும் ஒன்றாய் வேறாய் உடனாய் நீக்கமின்றி கலந்திருப்பதனால் ஆறு அத்வாக்களும் அவனுக்கு திருமேனி என்று உபசாரமாக சொல்லப்பட்டன. ஆனால் உண்மையிலே அவை திருமேனி அல்ல, உண்மை திருமேனி அருள்தான் என்று தெரிவிக்கின்றார். அத்துவாவும் என்னும் உண்மை உபச்சார வடிவம் என்பது உணர்த்தி நின்றது. ஏ உபச்சார வடிவம் பாடல சொல்லலையே உரையாசிரியர் சொல்றாருன்னா அந்த இடத்துல என்ன சொன்னார், வைத்ததாம் அத்துவாவும், அத்துவாவும் ஒரு உண்மை போட்டார் பாரு.
2: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம்மையா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 91.
3: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுரிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற தங்களுக்கே உரியதான பெரும் தத்துவத்தை பகுத்தும் தொகுத்தும் அளித்து நம் ஆன்மா உயிரையும் பொருட்டு துணை புரிந்த சித்தாந்த மூல நூலாசிரியர் மிகண்டதேவர் திருவடிகளை உச்சியில் சூட்டி வணங்குகின்றேன். இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற பெரும் தத்துவத்தை நாம் அறியும் பொருட்டு உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை எளிமையாக செய்து சித்தாந்த பாதையில் நடைபெயில நமக்கு துணை புரிந்தவராகிய உணவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றுவது நம் கடமையாகும். அந்நூலுக்கு நமக்கு புரியும்படியான எளிய அரிய உரையை செய்தருடைய நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை காண்கின்றேன். அந்நூலை தொடர்ந்து நாங்கள் சித்தாந்த மரபில் இரண்டாவதாக கற்கிற நூலாகிய திருவருட்பயன் என்கின்ற நூலை இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த நூலினுடைய நிறைவு நோக்கி நாம் இப்பொழுது நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். 9வது அதிகாரத்திலே 9வது குறள் வரையும் படித்துவிட்டோம். இன்னும் 11 குறள்கள் தான் படிக்க வேண்டி இருக்கின்றன. அந்நூலை செய்தவர் உமாபதி சிவாச்சாரியார் என்பதும், அவர் தில்லைவாளந்தனர் என்பதும், அவர் சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை செய்தவர் என்பதும் நாம் திரும்ப திரும்ப சிந்தித்த விடயங்கள் தான். இந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பிரியார் சிவபாத சுந்தரனார் எழுதிய உரையை அடிப்படையாக கொண்டு இந்த நூலை நாம் கேட்கிறோம். அவ்வப்போது ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய துணையையும் நாடி நிற்கிறோம். அவ்விருவரும் இருவர் திருவடிகளையும் போற்றுவதும் நம்முடைய கடமை என்று கருதுகிறேன். மிக தெளிவாக தொகுப்புரைகளை செய்தீர்கள். இந்த நூலை நாம் இந்த அளவுக்கு விளங்கிக் கொண்டது என்பது திருவருடைய கடமை, திருவருடைய பெயர் அருள் என்று நினைக்கிறேன். கடந்த சில வாரங்களாக இந்த எங்களுடைய திருக்குறள் வகுப்பாகட்டும் அல்லது இந்த சித்தாந்த வகுப்பாகட்டும் ஆங்காங்கு இடையூறுகள் ஏற்படுகின்றன. அது பல காரணங்களினாலே நிகழ்கிறது. என்னுடைய மன நினைவிலே நான் நினைப்பது உண்டு, அப்படியானால் இதை கற்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு நமக்கு சற்று தளர்கிறதோ என்கின்ற எண்ணத்தை அது உருவாக்குகிறது. எல்லோருமாக வலிந்து இந்த வகுப்புகளின் இந்த சங்கமங்கள் தொடர்ந்து நிகழ வேண்டும் என்று மீண்டும் ஒரு தரம் ஆரம்ப காலத்திலே நினைத்தது போல உறுதியோடு நீங்கள் நினைத்தால் வகுப்புகள் தடைபெறாமல் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சித்தாந்த நூல் படிக்கிற பொழுது நான் எப்பொழுதும் சொல்கிற ஒன்று, அதிலே நான் பெரிய புலமை பெற்றவன் இல்லை, உங்களோடு சேர்ந்துதான் நானும் கற்கிறேன். ஆனால் ஒரு விடயம் எனக்கு தெரியும், சித்தாந்தம் என்பது கல்வி அல்ல. அதை கல்வியாக கற்றால் நாம் அதற்குள்ளே மாட்டிக்கொள்வோம். சித்தாந்தம் என்பது ஆன்ம அனுபவத்திற்கான ஒரு வழிகாட்டுதல். இவ்வளவுதான் இந்த நூலை தலைகீழாக புரட்டி படித்தாலும் இந்த ஆன்ம அனுபவம் நோக்கி நகராத பட்சத்திலே இந்த நூலை படித்ததனுடைய பயன் கிட்டாது என்பது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன். தத்துவ ஞானம் நோக்கி இந்த பாடத்தை சித்தாந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் என்பதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். 1 கோடி ரூபாய் பணம் சம்பாதிப்பதற்கு சுலபமான வழியொன்றை ஒருவர் சொல்கிறார், கடினமான வழியொன்றை அதற்கு பிறகு சொல்லுகிறார். எந்த வழியை நாம் கடைபிடிப்போம் என்று கேட்டால், அவ்வளவு பெரிய தொகை கிடைக்கும் என்றால் அந்த சுலபமான வழியூடாக அதை பெறுவதற்குத்தான் நாம் முயற்சி செய்வோம். யாரும் அந்த சுலபமான வழி இருக்க கடினமான வழி நோக்கி முயல்வது இல்லை, மேலே போவதும் இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி முயல்கிறோம். தன்னுடைய முதல் குரலிலேயே நற்குஞ்சரக்கன்றை நன்னினால் கலையும் ஞானமும் கற்கும் சரக்கன்று என்று சுருக்கமான வழி சொல்லித் தருகிறார். தத்துவ ஞானம் பெறுவதற்கு மிகச் சுலபமான வழியை சொல்லி தந்துவிட்டு அதற்கு பிறகு கடினமான வழியை பத்து அதிகாரத்திலே சொல்லுகிறார். நாங்கள் அந்த முதல் அது குறளிலே சொன்ன வழியை கடைபிடிப்போமானால் மிகச் சுலபமாக தத்துவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான தகுதியோ அல்லது விளக்கமோ இல்லாத காரணத்தினால் நாம் ஒவ்வொரு குறளாக படித்துக் கொண்டிருக்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் தத்துவ ஞானத்தை நம் ஆன்மாவுக்கு ஊட்ட வேண்டும் இறைவன் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தயவு செய்து படியுங்கள். அதுதான் இந்த படிப்பினுடைய பயனாக இருக்க முடியும். மீண்டும் ஒரு தரம் தொகுப்புரை சொல்ல தேவையில்லாத அளவுக்கு நீங்கள் தெளிவாக இன்னொரு தொகுப்புரை சொல்லியிருக்கிறபடியால் நாம் நேராக இப்பொழுது நாங்கள் இந்தெழுத்தினுடைய அருள்நிலை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஐந்தெழுத்து மந்திரம் ஆன்மாவை ஈடேற்றுகிறது, உயர்நிலையுற்ற ஆன்மா தக்குகிழறங்காமலும் இருக்கவும் மேலே இருக்கிற இறைவனை சாரவும் துணை செய்வதாக இந்த மந்திரம் அமைகிறது. இந்த மந்திரத்தை வகை வகையாக பிரித்துக் கொள்கிறார்கள். கூட பஞ்சாக்கிரம், சூக்ம பஞ்சாக்கிரம், அது சூக்ம பஞ்சாக்கிரம் என்று காரண பஞ்சாக்கிரம் என்று பல வகையாக இந்த பஞ்சாக்கிரம் பிரிக்கப்படுகிற விவரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார். விட்டு குரல்கள் ஒன்பது குரல்கள் படித்து விட்டோம். இன்றைக்கு நேராக பத்தாவது குரலுக்குள்ளே நுழைவோம்.
4: திருவருட்பயன் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது குரல், குரல் எண் 90. குரல் தலைப்பு: சாதனங்களுக்கு உயிராய் உள்ளது திருவருள். குரல்: எல்லா வகையும் ஏம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து கொண்டுகூட்டும் முறை. இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து எல்லா வகையும் இயம்பும் பதவுரை. இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து ஆன்மாவானது சிவசக்தியினின்றும் ஒரு காலமும் நீங்காமல் அதனோடு கூடுதற்கு ஏதுவாயிருக்கும் தன்மையை கருதியே எல்லா வகையும் இயம்பும். ஆன்மா முத்தி அடைதற்கு உரிய அச்சாதன வழிகள் எல்லாவற்றையும் வேதாகமங்கள் சொல்லும்.
3: மீண்டும் ஒரு தரம் வாசித்து விட்டு நேராக உரை குறிப்பு வாசிப்போம்.
4: குறள் தலைப்பு: சாதனங்களுக்கு உயிராய் உள்ளது திருவருள். எல்லா வகையும் இயம்பும் இவன் அகந்து நில்லா வகையை நினைந்து கொண்டு கூட்டும் முறை. இவன் அகந்து நில்லா வகையை நினைந்து எல்லா வகையும் இயம்பும் பதவுரை. இவன் அகந்து நில்லா வகையை நினைந்து ஆன்மாவானது சிவசக்தியின் நின்றும் ஒரு காலமும் நீங்காமல் அதனோடு கூடுதற்கு ஏதுவாயிருக்கும் தன்மையை கருதியே எல்லா வகையும் இயம்பும். ஆன்மா முத்தியடைதற்கு உரிய அச்சாதன வழிகள் எல்லாவற்றையும் வேதாகமங்கள் சொல்லும். உரைக்குறிப்பு: திருவருளே ஆன்மாவுக்கு என்றும் துணையாய் உள்ளமையால் அது தாயாக உபசரிக்கப்பட்டு உமாதேவி எனப்படும். முத்திக்குரிய சாதனங்கள் எல்லாம் ஆன்மா திருவருள் ஞானத்தை அடைதற்குரிய வழிகள் அன்றி தாமே முத்தியை கொடுக்க வல்லனவல்ல.
3: உலகத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருவருளை சக்தி சக்தி என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். திருவருளே ஆன்மாவுக்கு என்றும் துணையாக உள்ளபடியால் உலகியலிலே நிற்கிற பொழுது புரோதான சக்தியாக நின்று இன்பதுன்ப அன்பவங்களை ஏற்படுத்தி அதிலே இருந்து உலகியலிலே இருந்து விடுபட துணை செய்வதும் திருவருள்தான். பிறகு விடுபட்ட ஆன்மாவை மேலெடுத்து இறைவனோடு சேரச் செய்வதும் திருவருட்சக்தி என்ற பெயரோடு சேரச் செய்வதும் திருவருள்தான். ஆகவே இக்காலத்தும் எல்லாவிடத்தும் திருவருளே நம்மை வழிநடத்துகிறது. அந்த தாய் கருணையை நினைந்துதான் திருவருளை உமாதேவி என்று சொல்கிறோம் என்கிறார்கள் சைவர்கள். அதை அப்படித்தான் சொல்கிறார்கள். சக்தி என்பதற்கு நாங்கள் பெண் வடிவம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இந்த பெண் வடிவத்திலே சிவத்துக்கு இணைச்சக்தியாக உமாதேவியார் என்று நாங்கள் பெண்ணிலைப்படுத்தி அந்த சக்தியை சொல்கிறோம். அதற்கு காரணம் அதனுடைய அந்த திருவருளுக்கு வடிவம் இல்லை. அந்த வடிவம் இல்லாத திருவருள் தாய்மையோடு நம்மை எக்காரணத்திலும் எல்லாவிடத்திலும் இன்று வழிநடத்துவபடியால் அதனை உமாதேவியார் என்று சொல்லுகிற முறைமை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை முதலடியிலே சொல்கிறார். இப்படி வசியுங்கள்.
4: திருவருளே ஆன்மாவுக்கு என்றும் துணையாய் உள்ளமையால் அது தாயாக உபசரிக்கப்பட்டு உமாதேவி எனப்படும். முத்திக்குரிய சாதனங்கள் எல்லாம் ஆன்மா திருவருள் ஞானத்தை அடைதற்குரிய வழிகள் அன்றி தாமே முத்தியை கொடுக்க வல்லன அல்ல.
3: இது அடுத்த விஷயம். முத்திக்கான சாதனங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாமே வழிகாட்ட வல்லனவே தவிர அவை முத்தியை தராது. நாம் பாவிக்கின்ற கருவிகள் இன்னொரு விடயத்தை நிறைவேற்றுவதற்கு துணை செய்வனவாக இருக்குமே தவிர அதுவே அந்த விடயத்தை ஆக்கி தருவனதாக இருக்காது. அதுபோலத்தான் இந்த சாதனங்கள் என்று நாங்கள் சொல்லுகிற அத்தனையும் வழிகாட்ட துணை செய்யுமே தவிர அவையே முக்தியாக மாற வழியில்லை என்கிறார்.
4: இங்கே ஒரு குறிப்பு கொடுக்கிறார் கீழே. சைவ சமயத்திலே விதிக்கப்பட்ட முத்திக்குரிய சாதனங்கள் ஆவன திருக்கோயில், திருநீரு, திரு ஐந்தெழுத்து, சிவனடியார் சரித்திரங்கள், சிவனடியார் சங்கம், திருவருட்பாக்கள், நீதி நூல்கள், ஞான நூல்கள் முதலியவைகளும் சரியையில் சரியையாதி 32 பாதங்களுமாம். புறச்சமயங்கள் பலவற்றில் இந்த சாதனங்கள் கோடியில் ஒரு பங்குதானும் இல்லையாகவும் அவையும் ஆன்மாவை ஈடேற்றத்தக்க வெவ்வேறு வழிகள் என்று சொல்லுவது எத்துணை பேதமை. புறச்சமயங்களை அனுசரித்தல் தீமை என்பதை விளக்க பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணொன்னாதே என்று அருணந்தி சிவாச்சாரியார் கூறி அருளினார். கிரியை என மறுபும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிளக்கும். சிவப்பிரகாசம் பாயிரம் செய்யுள் 10 பாடல் என்றதும் ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமங்கள் சொல்ல சித்தியார் சுபக்கம் சாதனவியல் செய்யுள் 27 என்றதும் காண்க.
3: இந்த கடைசியாக வாசித்த ஒரு சில பகுதிகள் பழைய நூலிலே இல்லை. ஆனால் அது இல்லாவிட்டாலும் குறையில்லை என்னவென்றால் மேற்கோள்களை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அண்ணந்த சிவாச்சாரியாருடைய ஒரு மேற்கோளோடு சேர்த்து மற்றவர்களுடைய மேற்கோள்களும் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. சைவ சமயத்திலே முத்திக்குரிய சாதனங்கள் என்று சொல்லப்படுபவை யாவை என்பதை வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். அதிலே முக்கியமாக திருக்கோயில். நாங்கள் சில பேர் கோயிலுக்கேன் போக வேண்டும் என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இறைவனை வீட்டிலே இருந்தே தொட முடியாதா என்று கேள்வி எழுப்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறை முத்திக்குரிய சாதனங்களிலே ஒன்றாக ஆலயம் சொல்லப்படுகிறது. அதிலிருந்தே ஆலய வழிபாட்டினுடைய அவசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கொஞ்சம் ஒரு சிறிய அளவு தத்துவம் படித்து விட்டு அல்லது ஒரு சொற்ப அளவான தத்துவ ஞானத்தை உருவாக்கி கொண்டு நாங்கள் ஏதோ தத்துவ ஞானிகள் போல நம்மை நாமே பாவித்து அலை வழிபாடு தேவையில்லை எனக்குள்ளே அலைவனை தரிசிக்கிறேன் என்பதெல்லாம் உண்மையான வாதங்கள். முடிந்த அளவு ஆலயத்துக்கு சென்று தொழுவதை நாம் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றபடியால் தான் முதல் சாதனமாக ஆலயம் சொல்லப்படுகிறது. அலைய வழிபாட்டை நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பண்பாடாக ஆக்கி வைத்திருந்தார்கள். அதனால்தான் ஆலயங்கள் இத்தனை ஆலயங்கள் வந்தன. அண்மையிலே கூட நான் நினைத்து பார்த்தேன் இத்தனை ஆலயங்கள் தேவையா. இப்பொழுது கூட சொல்கிறார்கள், பலரும் சொல்கிறார்கள், இந்த ஆலயங்களை கட்டுவதற்கு இனி விடவு செலவழிப்பான், ஒரு ஆலயம் போதாதா என்றால் ஒரு சின்ன சந்திலே கூட ஒரு ஆலயம் அமைப்பது என்பது நம் பெரியவர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. இது ஒரு ஆடம்பரத்தன்மையோ அல்லது தேவையற்ற தன்மையோ என்று நினைக்கக்கூடாது. நம் பெரியவர்களுடைய கருணை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நம் சந்ததி எப்படியும் வழிபாட்டை ஒரு பண்பாடாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு கோயில் போதாதா ஊருக்கென்றால் போதும். ஆனால் நாம் இந்த ஞானமெல்லாம் உதிப்பதற்கு முன்பு தூர இடத்திலே இருக்கிற கோயிலை போய் சென்று தரிசிக்க முயல மாட்டோம். சோர்வினாலே நாம் அந்த கோயில்களுக்கு போவதை கூட தவிர்த்துக் கொள்வோம். அதனாலேதான் ஒவ்வொரு இடத்திலேயும் நம் பெரியவர்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் ஆலயம் அமைத்து நம் பிள்ளைகள் ஆலயம் தொழுவதை ஒரு பண்பாடாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே ஆலய வழிபாடு என்பதனுடைய அவசியத்தை நம் சந்ததி உணர்ந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 100 குடும்பங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு சமையலறை போதாதா என்று கேள்வி கேட்டால் போதும், எல்லோருமாக சேர்ந்து சமைத்து உண்டு விடலாம். வீட்டுக்கு ஒரு சமையலறை வைக்க வேண்டிய தேவை என்ன என்று கேட்டால், எங்களுங்கள் விருப்பப்படி எங்களுங்கள் ஆசைப்படி நாம் சமைப்பதற்கானால் எங்களுங்களுக்கென்று ஒரு சமையலறை தேவை என்றபடியால்தான் வீட்டுக்கு ஒரு சமையலறை அமைக்கிறோம். வீட்டுக்கு ஒரு சமையலறை ஏனென்று ஒருவரும் கேள்வி கேட்பதில்லை, ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஆலயம் ஏனென்று மட்டும் எல்லோரும் கேட்கிறார்கள். ஆகவே ஆலய வழிபாடு என்பது இவ்வளவுக்கு எவ்வளவு நம் பிள்ளைகளுக்கு நெருக்கமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஆலயங்களை நம் பெரியவர்கள் அமைத்தார்கள் என்ற ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருட்காலும் திருக்கோயில் சூழாராகில் உங்கதன்மும் மலர்வரித்திட்டு உன்னாராகில் திருநாமம் மஞ்சளுத்தும் செப்பாராகில் தீவண்ணன் திறமுருகால் பேசாராகில் அவர்களெல்லாம் பாவிகள் என்று சொல்வதாக தேவாரம் சொல்கிறது. ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது கோயிலுக்கு போவதை நீங்கள் முதலிலே வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு அதை வழக்கமாக்குங்கள். இவையெல்லாம் தான் நம்முடைய தமிழர்களுடைய இந்துக்களுடைய பண்பாடு என்று அது வர வர வர வர குறைந்து கொண்டே வருகிறது. பிற்காலத்திலே வாரம் ஒரு தரம் போவதாக ஆக்கினோம். வெள்ளிக்கிழமைகளிலேயாவது கோயிலுக்கு போவோம் என்ற நினைப்பிருந்தது. இன்றைக்கு அது கூட குறைந்து விட்டது. கோயிலுக்கு போகிற தன்மையை அதிகரிக்க வேண்டும் என்பதால் தான் அதனை ஒரு சாதனமாக சொல்கிறார்கள், முத்திக்கான சாதனமாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சொல்வது திருநூறு. எல்லா சமயத்தவர்களும் தம் சமய அடையாளங்களை எந்தவித கூச்சமும் இல்லாமல் சூடிக்கொள்கிறார்கள். நாங்கள் தான் திருநூறு பூசுவது ஏதோ ஒரு அநாகரிகம் என்று கருதி அதை போடுவதை நாமும் தவிர்த்துக் கொள்கிறோம், பிள்ளைகளும் தவிர்க்கிறார்கள். வீட்டிலே விபூதி பூசுகிற பிள்ளை கூட எங்காவது ஒரு இடத்துக்கு போக வேண்டுமானால் அந்த விபூதியை அழித்து விட்டு தான் போகிறார். விபூதி பூசுவது என்பது நம் பண்பாடாக வேண்டும். கிறிஸ்தவர்கள் சிலுவை போடுவதை ஒரு கூச்சமாக கருதுவதே இல்லை. இஸ்லாமியர்கள் தொப்பி போடுவதை கூச்சமாக கருதுவதே இல்லை. எங்கு போனாலும் அதை கம்பீரமாக போட்டுக்கொண்டு போகிறார்கள். நாங்கள் தான் சிவ சின்னங்களை அணிவதை ஏதோ சாமிமாருக்குரிய விஷயம் அது என்பது போல ஆக்கி வைத்திருக்கிறோம். நான் சொல்லி ஒன்றும் பெரிதளவிலே மாற்றங்கள் வரப்போவதில்லை என்று தெரிந்து கொண்டாலும் சொல்ல வேண்டிய கடமை இருப்பதால் சொல்லுகிறேன். இவற்றையெல்லாம் நாம் பேணுவது பழக்கமாக்க வேண்டும். விபூதி பூசாமல் காலை எழுந்து முகம் கழுவியோ குடித்த உறவோ விபூதி பூசாமல் ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு நாம் வலியுறுத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோலேயே மாலையிலும் ஒரு தரமாவது முகம் கழுவியோ மேல் கழுவியோ விபூதி பூசுவதை வழக்கமாக்க வேண்டும். இது என்ன பயன் என்று கேட்டால், பயனை பற்றி நீ ஆராயாதே, அது பயன் விளைவிக்கும் எப்படி உனக்கு தெரியும் என்றால், நம் பெரியவர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறார்கள். நம் பெரியவர்கள் அத்தனை பேர் இருந்தால்தான் ஆகம பிரமாணம் என்று சொல்வார்கள். எல்லாம் நம் அறிவுக்குட்பட்டுத்தான் வர வேண்டும் என்று இல்லை. இந்த விபூதி பூச்சு என்பது நம் ஞானியர்களுக்கு எத்தனையோ விதத்திலே துணை செய்திருக்கிறது என்று தெரிகிறபடியால் அதையும் ஒரு சாதனமாக சொல்கிறார்கள். அடுத்தது திரு ஐந்தெழுத்து. அதை பற்றித்தான் நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். அதை சொல்லுவதை ஒரு வழக்கமாக்க வேண்டும். நான் அதை பல தரம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். சிவனடியார்களுடைய சரித்திரங்கள் படிக்க வேண்டும். அதெல்லாம் இன்றைக்கு மிக மிக மிக குறைந்து விட்டது. அனபாய சோழன் சீதோத சிந்தாமணி என்ற காம நூலை இன்ப நூலை படித்த காரணத்தினாலே ஊர் மக்கள் எல்லாம் அதே நூலை படிக்க தொடங்கினார்கள். சேர்க்கலார் சென்று அவரை தடுத்தாற் கொண்டு, நீ சிவன் பெருமையை சொல்லுகிற சிவனடியார் பெருமையை சொல்லுகிற நூலைப்படி என்று சொல்லித்தான் பெரிய புராணம் உதித்ததாக அந்த கதை சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த காலத்திலே சிவசிந்தாமணி என்று ஒன்றுதான் சமூகத்தை மாற்றியது. இன்றைக்கு அரசியலில் இருக்கிற அத்தனை பேரும் சினிமாவில் நடிக்காமல் அரசியலுக்கு வர முடியாது என்ற நிலைமை மாறிவிட்டு வந்துவிட்டது. வரப்போகிறவர்களும் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுகிறார்கள், வந்தவர்களும் நாம் சினிமாவில் நடித்தவர்கள் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். சினிமாவிலே இன்றைக்கு இருக்கிற அத்தனையும் சிறுவதாம் நீயே திசை திருப்பும் என்றால் இன்றைய சினிமா எவ்வளவு திசை திருப்பும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிழையான வழிமுறையிலே இருந்து நாம் நெறிப்பட வேண்டுமானால் ஓரளவாவது பிள்ளைகளுக்கு இந்த சிவந்தியார்களுடைய கதைகளை இடையிடையே சொல்ல வேண்டும். அதெல்லாம் நமக்கு நெறிப்படுத்தும் என்றபடியால்தான் அதை சாதனங்களாக முக்கிய சாதனங்களாக சொல்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக சிறுவரும் பார்க்கல் சிவனடியார் சங்கமம், சிவனடியார் சங்கமத்தை தேட வேண்டும். அது எத்தனையோ தரம் சுயசிவம் ஒரு முறை சொல்லி நான் ரொம்ப ரசித்தேன். பஸ்ஸுக்காக அவர் ஒரு இடத்திலே நின்றாராம், தீய கூட்டமா கூட்டத்திலே நின்றால் பஸ் வந்த உடனே தள்ளு முள்ளுப்பட்டு எல்லாரும் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்டிருக்க ஏதோ வகையிலே தான் பஸ்லேயே ஏறிவிட்டாராம். தான் இணைந்து ஏறவில்லையாம், எல்லாரும் தள்ளிய தள்ளிலே தானும் ஏறிவிட்டாராம். இதுதான் இந்த சங்கம பெருமை. நல்லவர்களோடு சேர்ந்தால் அவர்கள் நகர்ந்து இறைவனிடம் போகிற பொழுது நம்மையும் நகர்த்தி விடுவார்கள். அதனால் தான் சங்கமம் முக்கியம் என்பதை அவர் ஒரு முறை சொன்னார். அதை ரொம்ப ரசித்தேன். அதை திரும்ப திரும்ப நம் சமயம் சொல்லுகிறது. குரு லிங்க சங்கமம் என்று சங்கமமும் முத்தி சாதனமாக அமையும். நல்லவர்கள் சேருகிற பொழுது எண்ணங்கள் தூய்மையாகும். நான் எப்பொழுதுமே சொல்வது இந்த வகுப்பிலே இருக்கிற ஒரு மனத்தியாரமும் நீங்கள் தீயவற்றை சிந்திக்க மாட்டீர்கள். எப்பாவது அபூர்வமாக ஒரு எண்ணம் வந்து போகலாம், அது வேறு. ஆனால் சும்மாய் நாங்கள் இந்த ஒரு மணித்தியாளம் இருந்தால் எத்தனை தீயவற்றை சிந்திப்போம். ஆகவே நல்லவர்களுடைய இணைப்பு நல்லவற்றை சிந்திக்க செய்து நன்மை நோக்கி நம்மை நகர்த்தும். அதனால் தான் சங்கமத்தை அடுத்ததாக சொல்கிறார்கள். அடுத்தது திருவருட்பாக்கள். திருவருட்பாக்கள் என்பவற்றினுடைய பெருமையை நாம் உணர வேண்டும். அது பெரிய விஷயம். திருவருட்பாக்களை படித்தால் என்ன அது முத்திக்கு சாதனமாகுமா என்றால், அந்த திருவருட்பாக்களை பாடியவர்கள் யார் என்றால் அவர்களுடைய வாக்கு இறைவனோடு கலந்த வாக்கு. அவர்கள் பாடிய பாடலைத்தான் திருவருட்பாக்கள் என்று சொல்வது. அதாவது முன்பு நாங்கள் படித்திருக்கிறோம், வாக்கு சூக்குமத்திலே இருந்து சூக்குமையிலே இருந்து புறப்பட்டு வைசந்தியாகி மத்திமையாகி வைகரியாகி தூள வைகரி சூக்கும வைகரி என்று வெளிவரும். இது வாக்கு வெளிவருகிற முறை. பிறகு ஆன்ம அனுபவம் ஏற்பட இதே வகையிலே ஆன்மா வாக்கு ஒடுங்கும், வெளிவந்த வாக்கு ஒடுங்கும். ஒடுங்குற பொழுது தூள வைகரி சூக்கும வைகரி ஆகி அப்படி வேண்டாம். அதென்றால் என்னென்றால் சத்தம் குறைந்து நின்று விடும் என்று அர்த்தம். பேசா அனுபூதி வந்துவிடும். வைகரியாகி அதற்கு பிறகு அது மத்திமைக்கு இறங்கி பிறகு பைசந்தியாகி பிறகு சூக்குமைக்கு பழையபடி போய் ஒடுங்கும். அப்படி ஒடுங்குகிற பொழுது பற்ற யாரும் இல்லாமல் அந்த வாக்கு இறைவனை பற்றும். அதற்கு பிறகு அந்த வாக்கு சிவ வாக்காக மாறும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்மோடு இருக்கு மட்டும் அது பசுவாக்காக இருந்தது, ஒடுங்கிய பிறகு பழையபடி அது பதிவாக்காக மாறிவிடும். அப்படி பதிவாக்காக மாறியவர்களுடைய வாயிலை இருந்து வாழ்ந்த பாடல்களைத்தான் திருவருட்பாடல்கள் என்று சொல்கிறோம். அந்த பாடல்களை பொருத்த இன்னார் பாடினார் என்று நாங்கள் நினைக்கிறோம், சம்பந்தர் தேவாரம் அப்பர் தேவாரம் என்று நினைக்கிறோம். அதெல்லாம் தவறு. எல்லாம் சிவபெருமான் பாடிய பாடல்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த மத்தி பாடுகள் என்று பாடுகிறார்களே அவை சிவ வாக்குகள் அல்ல. இந்த சௌந்தரராஜன் பாடினார் கோவிந்தராஜன் பாடினார் என்பதெல்லாம் காதுக்கு இனியவையே தவிர கருத்துக்கும் இனியவையாய் அவற்றுக்கு பொருளும் இருக்கலாம். ஆனால் அந்த வாக்கை சொல்லவே ஆன்மா ஒளிவிடுவதாகிய தன்மை அந்த அந்த பாடல்களுக்கு இல்லை. அதுதான் வித்தியாசம். திருவார திருவாசகங்களையோ திருவருட்பாக்களையோ பாடுகிற பொழுது திவ்ய பிரபந்த நூல்களையோ பாடுகிற பொழுது அவர்கள் வாக்கு சிவ வாக்காக மாறினவர்கள். ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதை சொல்ல சொல்ல சொல்லவே ஆன்மா தானாக சுத்தமடைந்து விடும். அந்த வாக்கை தான் நாங்கள் அடியார்களிடம் என்று வந்த திருவருட்பாக்கள் என்று சொல்லுகிறோம். ஆகவே அது அதனுடைய பயன் பொருள் விளங்குகிறதோ விளங்கவில்லையோ அதை சொல்ல சிவாக்காக உதித்த அந்த பாடல்கள் நாம் சொல்லுகிற போது நமக்குள்ளேயும் சிவ அதிர்வுகளை தரும் என்றபடியால் தான் அந்த திருவருட்பாக்களை பாட வேண்டும் என்கிறார்கள். அதை அடுத்ததாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நீதி நூல்கள், இது நம்முடைய சமயத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி, இதையெல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள்.

0: என்னவென்றால் அறத்தின் வழி நிற்க. ஆகவே நீதி நூல்களும் இறைவனை அடைகிற சாதனங்கள் ஆகின்றன. ஒருவனே உலக வாழ்வுக்கு சமூக வாழ்வுக்கு வழிகாட்டுவையாக மட்டும்தான் நீதி நூல்கள் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அல்ல, நீதி நூல்களின்படி வாழ ஆசாரம் உருவாகி அதனாலே நமக்கு இறை கருணை கிட்டும் என்றபடியால் அதையும் நம்முடைய சாதனங்களுக்குள்ளே ஒன்றாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஞான நூல்கள், அதுதான் நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற தத்துவ நூல்கள். இவை எல்லாவற்றையும் நாங்கள் முத்திக்குரிய சாதனங்கள் என்று சொல்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அந்த இடத்திலே இருந்து வாசியுங்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம்.org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் விடையுடை கொடி வலஞ்சேந்தி வெண்மழில் படையுடை கடவுள் பைஞ்சீலி மேவலான் துடியடை கலை அல்குல்வோர் பாகமா ஷடையிடை புனல் வைத்த சதுரன் நல்லனே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிட்டம்பலம் எல்லாமல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுடைய சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தன்னுடைய உள்ள கடக்கையாக வைத்து ஞானாமிரதம் என்ற ஒப்பற்ற நூலினை அருளை செய்த ஸ்ரீ வாகீச முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு மண்ணிலே வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்கின்ற பெருநோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீச முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரதம் என சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற நூலினை சிந்திக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவருளையுமே குருவருளையும் அடியின் துணையாக வைத்து ஸ்ரீ வாகீச முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரதத்தினுடைய 55வது திருப்பாடலிலே இருந்து அடியேன் என்று சிந்தனையை தொடங்குகிறேன். ஞானாமிரதம் 55வது அகவல் பா. சைவப்பிரியர்களே, நம்முடைய சைவத்திலே எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. எல்லா நூல்களுமே கற்றிற்கு உரியது. எல்லா நூல்களையும் கற்றால்தான் நமக்கு தெளிவு என்பது ஒன்று ஏற்படும். நூல் பல கல் என்று அவை பிராட்டி ஆத்திச்சூடியில் குறிப்பிட்டிருவார். அதே அவை பிராட்டி கொன்றைவேந்தில் வருகின்ற பொழுது நூல்முறை அறிந்து சீலத்து ஒழுகு, நூல்முறை உணர்ந்து சீலத்து ஒழுகும்பார். நூல் பல கல் பல நூல்களை கற்க வேண்டும். அப்படி கற்ற பின்பு நூல்முறை உணர்ந்து சீலத்து ஒழுகு, அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து நீ ஒழுக்கத்திலே திகழ்வாயாக என்று அபிப்பிராட்டியாக எழுதுகிறார். எனவே சைவத்திலே எல்லா நூல்களும் கற்கக்கூடியதுதான். தோத்திர நூலும் சாத்திர நூலும் கற்கக்கூடியது. துணை சாத்திர நூல்கள் இருக்கிறது. இன்னும் நம்முடைய சீர்காழி சிற்றம்பல நாடிகள் வாகீச முனிவர் அருளி செய்திருக்கின்ற சாஸ்திர நூல்கள் நிறைய இருக்கிறது. இதே மாதிரி தோத்திரத்திலே

0: ஆதீனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட அருளாளர்களது திருவாக்கும் நமக்கு ஓதுதற்கு உரியது. அவைகளிலெல்லாம் ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் நூலை பல கற்க வேண்டும் என்பதற்கு பல அறிவுரையை நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஆசிரியர் பெயர் தேர்வராத ஒரு நூலிலே சில ஞான நூல்களிலே இருக்கின்ற சிறப்பை சொல்லி ஒரு வெண்பா ஒன்று இருக்கிறது. அந்த வெண்பா எப்படி இருக்கிறது என சொன்னால், ஒவ்வொரு ஞானாசிரியருடைய வாக்கிலே என்னென்ன சிறப்புகள் அடங்கி இருக்கிறது என்பதற்கு ஒரு வெண்பா உண்டு இருக்கிறது. வாக்கிற்கு அருணகிரி வாதவூர் கனிவில் தாக்கில் திருஞான சம்பந்தர் நோக்கிற்கு நக்கீர தேவர் நயத்துக்கு சுந்தரர் சொற்கு உறுதி அப்பர் என சொல். ஒவ்வொரு ஞானாசிரியன்மார்களிடம் என்னென்ன தன்மையிலே அந்த ஞான பணுவல்கள் அமைந்திருக்கும் அழகா சொல்லி காட்டுகிறார். வாக்குக்கு அருணகிரி, வாத ஊர் கனிவில், தாக்கில் திருஞான சம்பந்தர், நோக்கிற்கு நக்கீர தேவர், நயத்துக்கு சுந்தரனான், சொற்கு உறுதி அப்பர் என சொல் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு சிறப்பு என்பது அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில ஞானாசிரியன்மார்கள் வாக்கிலே சில நூல்கள் எப்படி இருக்கும் என சொன்னால், அது மகுடமாக திகழும். அந்த ஞானாசிரியமாரை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த நூலை அந்த பகுதியை நாம் கண்டிப்பாக படித்தல் வேண்டும் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கும். உதாரணமாக எடுத்தனால் எந்த ஞானாசிரியருடைய வாக்கிலே இவைகளெல்லாம் நாம் முழுதுமாக ஓதி உணர்தல் வேண்டும் என்பதற்கு நம்முடைய ஆண்டவர்கள் நமக்கு உணர்த்தி வைத்திருக்கிறார்கள். ஞானசம்பந்தருடைய திருவாக்கிலே எடுத்துக்கொண்டால் அந்த திருக்கடைக்காப்பிலே ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் முதல் திருமறையிலே இடம்பெற்றிருக்கின்ற திருநீலகண்டத்தில் பதிகத்தில் மறக்கும் மனத்தினை மாற்றியம் ஆவினை வற்புறுத்தி பிறப்புயில் பெருமான் திருந்து அடிகீழ் பிழையா வண்ணம் பரித்தமலர் கொடு வந்து உமையேத்தும் பணியடியோம் சிறப்பு இலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். இந்த பாடலை முற்றிலும் பொருள் தெளிதல் வேண்டும். இது ஞான சம்பந்தருடைய முந்தைய நிலையை நமக்கு உணர்த்துவது. மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பியில் பெருமான் திருந்து அடிக்கீழ் பிழையாத வண்ணம். பூர்வத்தில் திருஞான சம்பந்தர் அபரமுருகனாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு ஞானசம்பந்த பெருமானை ஏவி நீ பூ உலகத்திற்கு செல்வாயாக, சமண இருளை விளக்குவாயாக என்று வற்புறுத்தி அனுப்பினான். மறக்கும் மனத்தினை மாற்றிய ஆவியை வற்புறுத்தி பிறப்புயில் பெருமான் திருந்தடி கீழ் பிறந்தான். ஆனால் அந்த பிறப்பிலே வந்து என்னை ஆட்கொண்டு உன்னுடைய திருவடியை விட்டு பிழையாத வண்ணம் செய்து விட்டாய் என சொல்லி காட்டுகிறார். இதே போன்று சுந்தரர் தேவாரத்தில் எடுத்துக்கொண்டார், மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்ற இந்த அடியானது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மகுடமாக அந்த தேவாரத்தில் இருக்கிறது. இதனுடைய பொருளை நாம் விரித்தறிதல் வேண்டும் என்று சொல்லுவார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, பொருளாள முடியது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திவ்ய சரித்திரத்திற்கு இது அப்படி பொருளாக அமைந்திருக்கிறது. மணிவாசக பெருந்தாகையை எடுத்துக்கொண்ட இன்றன கருள் இருள் கடிந்து என்று தொடங்குகின்ற அந்த திருப்பாடலும் அதற்கு மேலாக அந்த பெருமான் இன்றன கருள் இருள் கடிந்து என சொல்லக்கூடியதும் நீக்கி முஞ்சனை என தொடங்குகின்ற இந்த ரெண்டு பாடலுமே மணிவாசக பெருந்தகைக்கு மகுடமாக இருப்பது. இந்த ரெண்டு பாடல்கள் தான் மணிவாசக பெருந்தகையுடைய ஒரு மேலான நிலை அங்கே உணர்த்தப்படுகிறது என்று சொல்லி காட்டுவார். ஆகையினாலே இப்படி சில இடங்களிலே சில ஞானாசிரியன்மார்கள் வாக்கிலே சில பாடல்களை நாம் அவசியம் உணர்தல் வேண்டும் என்று நம்முடைய ஆன்றோர்கள் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே எடுத்துக்கொள்ள நாவுக்கரசு சுவாமிகளுக்கு மகுடமாக திகழ்வது எது? நாவுக்கரசர் தேப்பனை சொன்னதெல்லாம் இந்த திருப்பாட்டுகளுக்கு பொருள் துளக்கமாக நமக்கு தெரியணும். அது அந்த ஞானாசிரியர்களுக்கு பெருமை சேர்ப்பது, அந்த ஞானாசிரியரனுடைய நிலையை நமக்கு உணர்த்துவது. அதுல அப்பர் பெருமானுடைய திருவாக்கிற்கு எது மகுடம் என சொல்வார்கள் என சொன்னால், அப்பர் பெருமான் ஒரு திருத்தாண்டகத்தில் ஒன்று வருகிறது. அப்பர் பெருமானுடைய திருத்தாண்டகத்திலே மகுடம் என சொல்லக்கூடிய அளவிலே அமைந்திருக்கின்ற இந்த அருமையான ஒரு திருத்தாண்டகம், அதாவது பொது இதை தனித்திருத்தாண்டகம் என்று சொல்வார்கள். அந்த தனித்திருத்தாண்டகத்துல அத்தாவுன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எத்தனையும் அரிய நீ எளியானாய் எனை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாயன்றே இத்தனையும் என் பரமோ ஐய ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாரே. நாவுக்கரசருடைய தேவாரத்தில் இது மகுடம் என்று சொல்லுவார்கள். இறைவனது மேலாம் தன்மையையும் ஒன்றுக்கும் பற்றாத தன்னை இறைவன் ஆட்கொண்ட பெரும் கருணையையும் விரித்து காட்டுவது இந்த ஒரு திருப்பாடல். அப்புறம் பெருமான் இதை மிகவும் உள்கசிந்து பாடினார் என்று ஆண்டவர்கள் குறிப்பிடுவார்கள். அத்தா தந்தையே, உடல் தொடக்குக்குத்தான் நமக்கு இப்போது இருக்கின்ற தந்தை தாயும், ஆனால் தொடர்ந்து நின்று தாயாக இருப்பதும் எல்லா பிறப்பிலும் தந்தையாக இருப்பதும் சிவன் ஒருவனே. ஆகையினால்தான் அத்தா உன் அடியேனை அன்பாலார்த்தாய், உனக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்ற அடியேனை உன்னை விட்டு நான் பிரிந்து விடாதபடி அன்பால் கட்டி விட்டாயே. எவ்வளவு அருமையான பொது, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்ந்தாய், கெட்டதெல்லாம் கொடுத்தியே, எப்படி நான் தூயவன் என்பது உழவுக்கு காட்டுவதற்கு சூழக்குரியும் இடவக்குரியும் புரிய என்று விண்ணப்பித்தினை செய்து முடித்தீரே. சமணர்கள் என்னை இத்தனை கொடுமை செய்த காலத்து உன்னை நினைந்த போது நீ ஒரு காக்கும் பெருமான் என்பதை உலகோருக்கு காட்டி என்னை வைத்து நீ பெருமை கொண்டாயே. அதைத்தான் அத்தாவுன் அடியேனே அன்பால் ஆர்த்தாய், என் மீது அன்பினை காட்டி அந்த அன்பு என்ற கயிற்றினாலே உன்னை கட்டி கொண்டு என்னை உன்னை கட்டி கொண்டாய். அத்தாவுன் அடியேனே அன்பினால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். என்னுடைய மனமானது கோதாவரி நதிக்கரையிலே அருகனே கடவுள் என்று பொய் சத்தியம் செய்தது. அது ஒரு குற்றம். மேனியிலே திருநீர் பூசாது சமணர்கள் பாளியிலே சென்று இருந்தது இந்த உடல் குற்றம் இருக்கிறது. ஆனால் அத்தனை குற்றங்களையும் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் அம்மை உமை நோக்கால் என் ஊனமெல்லாம் ஒழித்தான்கா. நவுக்கரசர் என்ன செய்தாரா, அம்பாளை விட்டு திருக்கண் நோக்கம் செய்து அவனை தூய்மைப்படுத்தினாராம். அம்மை உமை நோக்கால் என் ஊனமெல்லாம் ஒழித்தான். அப்பர் பெருமான் சொல்றார், அருள் நோக்கி தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எத்தனையும் அரியை நீ சாமானியர்களால் அடைதற்கு முடியாதபடி அரிய நிலையிலே இருக்கின்றாய், மேலான நிலையிலே உள்ளவன். இதுதான் இன்றைக்கு பாடத்துக்கு வருகிறோம். எத்துணையே அறியனி, அவன் எவ்வளவு மேலானவன், மேலானவனாக இருக்கின்ற அவன் எவ்வளவு உயிர்களுக்கு எளிமையாக இருக்கிறான். எத்தனையும் அறியை நீ எளியானாய், யாவருக்கும் மேலாம் அந்த பரம்பொருள், யாவருக்கும் கீழான் எனக்கு வந்து அருள் செய்தான் என்று மணிவாசகரும் குறிப்பிட்டு காட்டுறான். எத்தனையும் அறியை நீ சாமானியர்களால் அண்ட முடியாதபடி மேலான நிலையிலே உள்ளவன். அந்த மேலான நிலையினை இன்று விளக்குவதுதான் ஞானாமிரத்தில் வரக்கூடிய 55வது பகுதி. அகவல். எத்துணை அரியணி எளியானாய், என்னையும் ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய், என்னையும் ஆண்டு கொண்டு என்னையும் உன் அடிமையாக கொண்டு இறங்கி ஏன்று கொண்டான் என்று கொண்டால் என்றால் நான் தளர்ந்து விடாதபடி சோர்ந்து விடாதபடி என்னை ஏன்று கொண்டாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய். பித்தனேன், பேதையேன், பேயேன், நாயேன், பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்று எத்தனை குறையமேல் இருக்கிறது. பித்தனேன், ஒரு நெறி படாதவன், நினைச்ச இடத்துல போவான் வருவான் சுத்துவான், இங்க போவான் அங்க போவான். பித்தனேன், பித்தனேன், பேதையேன், ஒன்றுமே அறியாதவன், ஒன்றும் உணராதவன், ஒன்றை பற்றி உன்னை ஒன்றை உன்னை பற்றி நான் உணராதவன். பித்தனேன், பேதையேன், பேயேன், வீணாக உழல்பவன், நான் பிடித்ததையை பிடித்து கொண்டு வீணாக உழல்வது. பேயேன், நாயேன், எழுந்தவன், உயிர் பிராணிகளிலே எல்லோராலும் சி என்று இகழக்கூடிய எழுந்தவன். தன்னை பற்றி சொன்னார். உலகோர்கள் குற்றத்தை ஞானாசிரியமாக தங்கள் மேல் ஏற்றி சொல்வார்கள். இந்த திருப்பாடலை இசைக்கின்ற பொழுது நாவுக்கரசர் அந்த நிலையிலே இல்லை. அதான் கவனமா கொள்ள வேண்டிய பகுதி. இதை வேறு மாதிரியா பொருள் கொள்ளணும். உலகோருக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது பித்தனேன், பேதையன், பேயே, நாயன் என்பதை, பித்தன் என்பதை ஒருநடிப்படாதவன் என்றும், பேதை என்பதை அறியாதவன் என்றும், பேயன் என்பதை வீணே உழல்பவன், பிடித்ததை பிடித்துக் கொண்டு உழல்பவன் என்றும், நாயன் என்று எழுந்தவன் என்றும் பொருள் கொள்ளணும். ஆனா நாவுக்கரசு நிலையில வைத்து பித்தன் என்றால் சிவன் மேல் மேலான ஒரு விருப்பத்தை உடையவன், ஒன்றின் மேல் மிகுந்த விருப்பம் உடையவன், ஆசை கொண்டவனைத்தான் பித்தன்னு சொல்றது. ஒன்றையும் மிகுந்து காதலிப்பது. பித்தனேன், பேதையேன், சிவனன்றி வேறு வேறு பொருளை பரம் என்று கழுதாத ஒரு பேதமை உடையவன். சிவன் தான் ஒருவன் மற்றவர்களை பற்றி அறியாதவன், மற்ற கடவுளரை பற்றி அறியாதவன், மற்ற கடவுளரை பரம் என்று அறியாதவன். ஆக பித்தனேன், பேதையேன், பேயேன். பேயேன் என்றார், இந்த பேய் என்ன செய்யும், பிடித்தவனை பிடித்து ஆட்டுக்கொண்டு அவனது சொல்லும் செயலும் பேயின் சொல்லும் செயலாக ஆகும். இதை போல என்னை பீடித்து என்னுடைய சொல்லும் செயலும் நீயுமே ஆகி என்னை ஆட்டிக்கொண்டிருக்கிறாய். ஆட்டு வித்தாரார் ஒருவன் ஆடாதாரே, என்னை உன்னால் பீடிக்கப்பட்டேன். நாயேன், நாய் தன் எஜமானனை அறியும், நன்றி விசுவாசமுடையது, தன் எஜமானனை அறியும். இது இப்படி மறுதலையாக நாவுக்கரசன் பொருள் கொள்ளணும். பித்தனேன், பேதையேன், பேயே, நாயேன், பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாயன்றி, நான் எத்தனை பிழைகள் செய்திருக்கிறேன் அறிந்தும் அறியாமதும், எத்தனை பிழைகளை செய்திருக்கிறேன், அத்தனை செய்தும் அத்தனையும் பொறுத்தாயன்றே, அதான் பெருமை. அத்தனை கணக்கிலே வைத்துக் கொண்டு தண்டனை கொடுக்கல, குழந்தை தாங்காது என்பதற்காக அந்த தாயானால் அதிர்ச்சி உருட்டி அவனை அச்சுறுத்தி நிறுத்துவதை போல சூழ நோயை கொடுத்து அச்சுறுத்திட்டார். அவ்வளவுதான், ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தார்கள், அவ்வளவுதான். அதான் அழகா சொல்லிக்காட்டுகள், பிழைத்தனங்கள் அத்தனையும் பொறுத்தா என்று, இத்தனையும் என்பரமோ, என் அருட்சியர்கள் எல்லாம் என்னிடமா காட்டிவிட்டாய், உன்னை பெருமைப்படுத்த எனக்கா நீ இந்த செயல்களை செய்தாய், இத்தனையும் என் பெருமை. ஐய, ஐய என்றால் தலைவனை, ஐ என்றால் தலைவன், என் ஐ முன் நில்லன் மின் திருக்குறள் வரும். ஐய, ஐயோ, இது வியப்புடையாக வருவது, ஐயோ என்று வியப்புடையாக ஆனந்த பெருக்கினால் கழிப்பினால் சொல்வது, ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே, எம்பெருமானுடைய திருக்கருணை இருந்தவாறே என்று இப்படி இறைவனை பற்றி அழகா சொல்லி காட்டுகிறார். இப்படி இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை நம்முடைய ஞான நூல்களிலே அந்தந்த இடங்களிலே பல பலவாக நம்முடைய நூல்களிலே அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பல பலவாக பல இடங்களிலே காட்டப்பட்டிருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் சோத்திர நூல்களிலும் சாத்திர நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த உண்மைகளை எல்லாம் திரட்டி பதி என்பதற்கு என்ன என்பதற்கு இலக்கணத்தை அழகாக உணர்த்துகிறார் நம்முடைய வாகீஷ முனிவர். 55வது இந்த அகவல். இந்த 55வது அகவல் என சொல்லக்கூடியது அருமையாக இறைவனானவன் எப்படியெல்லாம் அவன் இருக்கின்றான் என்று அழகாக நமக்கு இந்த நூலிலே சொல்லி காட்டுகிறான். இதுல நம்முடைய இந்த 55வது அகவல் இறைவனது மேலான நிலையை திரட்டி நமக்கு அப்படியே உணர்த்தி காட்டுகிறார். இறைவன் எந்த அளவிற்கு மேலானவன் என்பதை அவன், அதாவது எல்லா சொல்லும் பொருள் குறித்ததே என்பது தொல்காப்பிய சூத்திரம். இறைவன் என்ற சொல்லுக்கு எல்லா உயிர்களையும் ஆள்பவன் என்று பொருள். கடவுள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன். உள் என்றால் எல்லாவற்றிலும் உள்ளும் இருப்பான். உதாரணமாக தத்துவங்களையெல்லாம் கடந்திருப்பான், ஆனால் தத்துவங்களுக்குள் இருந்து தத்துவங்களை இயக்கி உயிர்களை அனுபவிக்க முடியாமல் செய்வான். ஆக எல்லாவற்றையும் கடந்து நிற்பான், எல்லாவற்றிலும் உள்ளும் இருப்பான். எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற அவன் தன்மையை சொல்லுவதுதான் இந்த 55வது அகவல். எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற நிலை சொல்வதுதான், எல்லாவற்றிலும் கலந்து நிற்பான் என்று சொல்வதுதான் 56வது அகவல் அமைந்திருக்கு. எனவே இன்றைய நாம் சிந்தனைக்கு நான் செய்ய இருக்கின்ற இந்த ஞானாமிர்தத்தினுடைய 55வது இந்த அகவலானது, இறைவன் இவைகளையெல்லாம் கடந்திருக்கின்றான் என்பதை அழகாக இந்த நூலிலே உணர்த்தி காட்டுகிறான். இதில் மிகவும் பொருட்செறிவு இருக்கின்ற காரணத்தினாலே முதலிலே அவர் என்னென்ன நமக்கு உணர்த்துகிறார் என்பதை நான் லேசாக சொல்லிக்கொண்டு அதற்கு மேல் நான் இந்த நூலுக்கு வருகிறேன். முதல்ல இந்த நூலிலே நம்முடைய பெருமான் எதையெல்லாம் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இந்த கருத்தை முதலில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நூலுக்கு வர்றேன். அப்பொழுதுதான் நமக்கு கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். நம்முடைய முதற் பொருளாகிய அந்த பரம்பொருளுக்கு சிவன் என்ற பெயர். சிவன் என்ற சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருள். அப்படி சொல்லுகின்ற இது நம்முடைய அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் என சொன்னால், அவன் மானும் நான்முகனும் காண முடியாதபடி அடிமுடியை ஒழித்து அதற்கு மேலாக இருந்தவன். திருமாலும் நான்முகனும் காண முடியாத ஒன்றாக அவன் இருக்கின்றான். மேலும் வேத சிவாகமங்கள் எல்லாம் அவன் சிவன் ஒருவனே பரம்பொருள் என்று சொல்லி காட்டுகிறது. அந்த வேதமும் சொல்லி முடியவில்லை, அதனால் துடித்து இன்னும் வேதத்தாலும் உணர முடியவில்லை, கடந்து நிற்கின்றான். அவற்றிற்கு மேலாக அவன் எப்படிப்பட்டவன் என சொன்னால், 36 தத்துவங்களுக்கு அப்பால் உடையவன். அவன் அறிவுடை பொருளும் ஜடமுமாகிய எல்லா பொருள்களிடத்தும் அவன் நிலைத்து நிற்கின்றான். அவன் ஒரு வடிவும் இல்லாதவன், ஒரு நிறமும் இல்லாதவன், இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன், கல் முதலான பொறிகளோடு அவன் பொருந்தாதவன். அதான் நமக்கும் இறைவனுக்கு உள்ள வித்தியாசம், கண் முதலிய பொறிகளிலே பொருந்தாதவன், தனக்கு ஊமை இல்லாதவன், யான் எனது என்னும் செருக்கு இல்லாதவன். அப்படி இல்லாத காரணத்தினால் பிறப்பு இறப்பு இல்லாதவன். இதுக்கு விளக்கம் நூல் வரும்போது நான் சொல்றேன். தனக்கென்று ஒரு பெயரும் இல்லாதவன், எல்லா உலகங்களும் ஆளும் தலைவன், துன்பங்கள் நீங்கியவன். அவனுக்கு துன்பம் என்று ஒன்று கிடையாது, துன்பங்கள் நீங்கியவன். கால எல்லையை கடந்து நின்றவன், காலாதீகன். காலத்தை தோற்றுவித்து தொழிற்படுத்துவனும் அவனே. அளவைகளால் அளவிடற்கு அறியவன். அவனுக்கு முதல் நடு இறுதி என்பது இல்லாதவன். தனக்கு நிகரான ஒரு பெரும் தனக்கு நிகர் இல்லாத ஒரு பெருந்தலைவனாக இருக்கின்றான். மேலும் அவனிடம் சினம் இல்லை, மோகம் இல்லை, அவனுக்கு பயம் என்பது இல்லை, நடுக்கம் என்பது இல்லை, சரணம் என்பதும் இல்லாதவன். அவன் ஆண் பெண் என சொல்லி பகுக்கப்படாதவன். இப்படி ஒருதன்மையாக இருக்கின்ற அவன் உயிர்களுக்கு முத்தியை வழங்குகின்றவன். அவன் தூயவன், தன்வயத்தனாய் நிற்பவன் அவனுக்கு பித்தமும் முச்சியும் என்பது அவனுக்கு இல்லை. மனம் முதலிய கருவிகள் அவனுக்கு இல்லாத காரணத்தினாலே அவனுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. ஆக இந்த விருப்பெருப்பு அவனிடம் இல்லாத காரணத்தினாலே வேண்டியவர்களுக்கு வேண்டியபடி அவள் பக்குவ நிலைக்கு ஏற்ப அருளுதலும், தன்னை பழித்து இருத்து தன்னை பகமே கொண்டவர்களுக்கு ஒருத்து ஒரு மரக்கருணை செய்கின்ற இயல்பினை உடையவன், ஆன்மாக்களுக்கெல்லாம் மேம்பட்டவன் பசுபதி என அழகால் சொல்லி காட்டுகிறான். மேலும் நின்மல துரியத்தை கடந்து அவன் உயிர்களுக்கு அறியப்படாதவனாக கடந்த நிலையிலும் இருப்பான். மேலும் அவனுக்கு முன்பாக இந்த அண்டங்கள் எல்லாம் அணுவாக போய்விடும். அவன் அணுத்தன்மை ஆகின்ற பொழுது இந்த அண்டங்களுக்கெல்லாம் மேலான ஒரு பெரும்பொருளாக அவன் தெரியப்படுவான் என சொல்லி, அவன் அளவைகளில் அகப்படாதவன், பிரமாணங்களால் அவனை அளவிடப்பட முடியாதவன் என்று ஆகம நூல்கள் சொல்லுகின்றன என்று அழகாக இறைவனை பற்றிய உண்மைகளை நாம் அறிந்ததை தொகுத்து சொல்லி காட்டுகிறார். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் இங்கே நம்முடைய வாகீஷ முனிவர் அத்தனையையும் தொகுத்து காட்டுகிறார். அப்படியே தொகுத்து அதான் இந்த நூலினுடைய ஒரு சிறப்பு.
1: மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் சுட்டறுத்தல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இந்த பாட்டுல அதற்கு மேல எப்படி பேசுறாருன்னா, தன்னுடைய நிலைமையை பத்தி சொல்றாரு. நான் எங்கே இருந்தேன் என்றால், வினைக்குள்ள முழுகி கிடந்தேன். வினைக்குள்ளே முழுகி கிடந்தேன். வினைன்னா உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டதுன்னா, வினையிலே மனிதர்கள் உற்பவமே வினையினார்கள். என்ன எடுத்துருக்குறோம்னா, இதுக்கு காரணம் வினைதான். அந்த வினையை அனுபவிக்கத்தான் இங்கே பூமிக்கு வந்துருக்குறோம். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சோம். அந்த வினையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது வினை செய்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தா இருப்போம். வினையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மேலும் வினையை செய்து கொண்டு இருக்கிறோம். சுத்தியே வினைதான், சுத்தியே வினை, வினைக்குள்ளதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வினை ஒரு விரைவி ரெண்டு விரைவியில் எத்தனையோ விரைவிகளில் செய்த வினை, அத்தனை வகையான வினையிலே மூழ்கி கிடந்த என்னை, அப்படி வினைக்குள்ளே கிடக்கின்ற ஒருவனுக்கு உபகாரம் பண்றதுன்னா, வினை இல்லாதவன் வரமாட்டான், வினை இல்லாதவன் வரமாட்டான். இதுக்கு எப்படி உதாரணம் சொல்றேன்னா, ரொம்ப நாகரிகமானவன், ரொம்ப நாகரிகம், வஸ்திராபரணங்கள் பிரமாதமா தூய்மையா நெஞ்சிருக்கிறவன், நாகரிகமா இருக்கிறவன், உயர்ந்த பதவியில் இருக்கிறவன், எல்லா வகையான லட்சணங்களும் பொருந்தி ரொம்ப அழகாக வஸ்திரங்களை அணிந்து நாகரிகமாக இருக்கிறவன், ஒருத்தன் சேத்துல கிடக்கிறவன் வந்து தூக்க மாட்டான். ஒருத்தன் சேத்துல கீழே கிடக்கிறான்னு வச்சுக்க, அவன் தன்னுடைய இதைத்தான் பார்ப்பான். நம்ம போய் தூக்கணும்னா நம்ம சேரு, நம்ம வஸ்திரம் என்ன ஆகும். சேத்துல கிடக்கிறவனை வந்து மீட்க மாட்டான். அவனை போலவே முன்ன பின்ன அழுக்கு வாட கிடந்தான்னா, அவன் போய் சரி நான் அழுக்கு நீ அழுக்குன்னு தூக்கிட்டு வருவான். ரொம்ப பெரும் பதவியிலே, பெரும் பதவியிலேயும் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்ற ஒருவன், மோசமாக அநாகரிகமாக ஒருவன் சேற்றிலே கிடக்கிறான்னா அவனை தூக்கி விட மாட்டான், வரமாட்டான், வருவானா, வரமாட்டான். அது போல நான் வினை என்கின்ற சேற்றிலே கிடக்கிறேன். நான் நீ வினையே இல்லாதவன், யாரு சிவருமன், வினையே இல்லாதவன், நான் வினைக்குள்ள முழுகி கிடக்கிறேன், நீ வினையே இல்லாத, வினையே இல்லாதவன். அப்படி வினையே இல்லாதவனாயிருக்கிற நீ, வினையிலே முழுகி கிடக்கிற என்னை, நான் இருக்கிற இடத்துக்கு வந்து நீ புகுந்து நின்னு, அங்கேயும் நின்னு இங்கே புகவே மாட்டான். அப்படிப்பட்ட நீ வந்து புகுந்தாய், புகுந்ததோடு அல்லாமல் என் கிட்ட நின்றுகிட்டு இருக்கிற அத்தனை நாற்றங்களையும் பொறுத்துக்கும் நின்று, அதற்கு மேலே நான் இப்படிப்பட்டவன், நான் இன்ன ஊர், என்னுடைய பெயர் மகாதேவன், நான் வந்து வினைய கெடுக்கிறதுல கெட்டிக்காரன், நான் வினைய கெடுக்கிறதுல கெட்டிக்கார், நீ ஏன் வினைக்குள்ள கிடக்கிற, வெளியில வா, வெளியில வா என்று உன்னை எனக்கு அறிவித்து, உன்னை அறிவித்து, எனக்கு உன்னை அறிவிக்க வேணுங்கிற அவசியமே கிடையாது. உன்னுடைய தகுதி எங்கே, என்னுடைய தகுதி எங்கே, நீ மலை நான் மடு, நீ மலை உச்சியில இருக்கிற நான் மடுவிலே என்னை வந்து நீ வெளியிலே வா உனக்கு அருள் பண்ணுகிறேன் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லி என் பக்கத்திலேயே வரமாட்டான். நீ வந்தாய் புகுந்தாய் நின்றாய் எனக்கு உபகாரங்களை பண்ணுவானா? சுத்தம் இல்லாதவன் சுத்தம் உள்ளவன் சுத்தம் இல்லாதவன்கிட்ட போக மாட்டான். பஸ்ல போறோம்னு வச்சுக்கப்பா, ஒருத்தர் ரொம்ப நேரம் உட்கார்ந்தானா அவங்க கிட்ட உட்கார பிடிக்காது நமக்கு. சுத்தம் நம்ம சுத்தமா இருந்தோம்னா அவங்க கிட்ட பொறுக்க உட்கார பிடிக்காது, நின்றுகிட்டு போனா கூட பரவாயில்ல நின்றுட்டு போயிடும். ஆண்டவன் சுத்தம், ஆண்டவன் சுத்தம், ஆன்மா அசுத்தம், ஆண்டவன் சுத்தம், ஆன்மா அசுத்தம். ஒரு எழுத்து கூடத்தான் நமக்கு விசாரி ஆண்டவனை விட நம்ம ஒரு எழுத்து. ஆண்டவன் சுத்தம், ஆன்மாவாயின்னா அசுத்தம். சுத்தமாயிருக்கிற பரம்பொருள் அசுத்தமாயிருக்கிற ஆன்மா கிட்ட வரவே வராது. ஆனா வந்தது நின்றது பூந்தது அதற்கு மேலே அது பேசியது செய்ததெல்லாம் பார்த்தா எனக்கு அருள் பண்ணி என்னை மீட்டு வெளியிலே வர செய்தது. இதையெல்லாம் எண்ணி பார்த்தா அளவில்லாத ஒரு கருணை நீ செய்தது. அந்த அளவில்லாத கருணைய நினைந்து நான் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆடணும் பாடணும் அலறணும் ஒலறணும் ஆவி சோரணும் ஒன்னோட இல்ல மரக்கட்ட போல இருக்கிறேன். இவ்வளவு உபகாரம் பண்ணி உன்னை நினைந்து தோத்திரம் பண்ணணும் புகழணும் அலறணும் உருகணும் ஒண்ணும் இல்ல. இரும்புல செஞ்ச பொம்மை போல இருக்கு. மாணிக்க வாசகம் சொல்றது பத்தி நிலைங்கிறது திருவாசகத்துலதான் பார்க்க முடியும், இது மாதிரிலாம் கேட்டிருக்க முடியாது. 108 யுகம் சிறையிலே கிடந்தான் சயந்தன், தேவேந்தருடைய மகன் சயந்தன். தேவர்கள் சிறையிலே கிடந்தார். அப்படி சிறையிலே கிடந்து இரவும் பகலுமா அசௌகரமான தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். சிறையில கிடந்துகிட்டாரு சயந்தன் முதலானவர்ல ஆனந்த விடம் கம் கும்புதம் கல்கண்டெல்லாம் படிக்கல. இரவும் பகலுமா தோத்திரம் தான், எல்லாம் சிவபுராணம் தான். நம்ம சிவாய வாழ்க்கு அந்த தோத்திரத்துக்கு இறங்கி அருள் பண்ணினார். அப்படியே ஒரு நாள் அளவில்லாத கையில தெலும்பு காலில் தெலும்பு தினம் அடி கஞ்சிதேன் குத்துத்தேன் விட்டுத்தேன் அத்தனை உபத்திரம் அந்த சூரபன்மனார தேவர்கள் பட்ட உபத்திரம் சொல்லி எல்லாம் விலங்கு கூட்டி அத்தனந்தோறும் அடிதான். அப்படி இருந்த ஒரு துன்பத்தை நினைந்து ஒரு நாள் அளவில்லாத வேதனைப்பட்டு நின்னாருக்கெல்லாம் அருள் பண்ணியே சிலந்திக்கருள் பண்ணியே நாரைக்கருள் பண்ணியே எலிக்கருள் பண்ணியே குரங்குக்கருள் பண்ணியே எனக்கு பண்ணக்கூடாதா சாமி அப்படின்னு அழுது புலம்பி அப்படியே சாய்ந்துட்டான் சயந்தன். சாய்ந்தான் அப்படியே ஒரு லேசா உறக்கம் வந்துச்சு. அந்த உறக்கத்துல முருகன் வந்தான். அந்த உறக்கத்துல ஒரு கனவுப்பா, அந்த கனவில ஆறுமுகம் 12 திருக்கரங்கள் வேலாயுதம் மயில் வாகனத்தோடு கூடி சூரிய பிரகாசமா கனவுல முருகன் காட்சி கொடுத்தான். ஆறுது சயந்தன் அளவில்லாத வேதனையில சிறையில கிடந்தவனுக்கு, அந்த சிறையில கிடந்தவனுக்கு சிறை வெட்டுறதுக்காக முருகன் சிறைக்கு போனேன், முருகன் சிறைக்கு போனேன் காட்சி தந்தான். அந்த காட்சியை கண்டு அளவில்லாத மகிழ்ச்சி ஒண்ணு. சாமி நீங்க பரமாவும் அல்ல விஷ்ணுவும் அல்ல சிவபெருமானும் அல்ல, நீங்க வந்திருக்கிறத பார்த்தா உங்க முக கருணைய பார்த்தா எனக்கு அருள் பண்றதா வந்திருக்கிறீங்க, எனக்கு நல்லது செய்யத்தான் நீங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கறது தெரியுது. ஆனா யாருன்னு தெரியல சாமி, நீங்க அதுக்கு முந்தைய பார்த்தது இல்ல, பார்த்தது யாருன்னு தெரியல சாமி. மேலாண்டர் நாயகனு அல்லை நீயவர் மற்றருளே அப்படியே நான் ஜெயந்தேன். அப்பதான் முருகன் பேசுறான், சயந்தனே நான் வந்து பரமேஸ்வருடைய புள்ள சின்னவன் சின்ன பையன் என் பேரு முருகன் சொல்லுவான். நீங்க படுகின்ற துன்பத்தை எல்லாம் கஷ்டத்தை எல்லாம் உங்க அப்பா வந்து எங்க அப்பா கிட்ட சொன்னான். உங்க அப்பா அருந்தரே வந்து எங்க அப்பா கிட்ட அதை கேட்டு எங்க அப்பா என்ன பண்ணாரு, நீ போய் அவருடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி சிறைய விட்டு வெளியில அவங்க எல்லாம் விடுதலை செய்து காப்பாத்து அந்த அசுரெல்லாம் சங்காரம் பண்ணுன்னு சொன்னார், அதுக்காக நான் வந்திருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியாத மகிழ்ச்சி அவனுக்கு. சூரபன்மனுடைய தம்பி ஆகிய தாரகாசுரனை சங்காரம் பண்ணிட்டேன், சங்காரம் பண்ணிட்டேன், இன்னும் 10 நாளையில உன்னுடைய சிறைய நீக்க போறேன், சிறையில இருந்து விடுதலை பண்ண போறேன், 10 நாள்ல சூரனை சங்காரம் பண்ண போறேன், நாளைக்கு என்னுடைய தூதன் வீரவாகுதேவன் இங்க வந்து உனக்கு விஷயங்கள்லாம் சொல்ல போறான்.
3: உனக்கு வந்த மகிழ்ச்சி சொல்லி முடியாது.
2: அது போல மாணிக்க வாசகர் சிறையிலே கடந்தான் முருகன் சென்றார், இவர் வினையிலே கடந்தாரும் சிவன் சென்றான். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போதும் நான் வினைக்கேடன் என்பாய் போல. வினைக்கேடன் வேறான் ஜெகனுக்கு வினையே கெடுப்போம். வினைக்கேடன் என்பாய் போல இணையன்னான் என்று உன்னை அறிவித்து பெரியவங்கள்ட்ட நேரா கூட அட்ரஸ் கேட்கப்படாது. பெரியவங்கள்ட்ட பக்கத்திற்கு வச்சுல ஐயா அட்ரஸ் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்கறேன்னு சொல்ல போயிடும். நேரா உங்க அட்ரஸ் கொடுங்களேன், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கப்படாது. பெரியவங்கள்ட்ட உங்க பேர் என்னங்க அப்படின்னு பெரியவங்க வந்து சிறியவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. என் பேரை குறிச்சுக்கப்பா, என் அட்ரஸ் குறிச்சுக்கோ, இந்த நான் நாள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிறியவர்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஐயா திருநாம என்ன அப்படின்னு கேட்டு படிவார். அப்படி இருக்கும் போது நீ வந்து நான் கேட்டு தெரிந்து கொள்ளவேன்னு நீயா எனக்கு வந்து அட்ரஸ் கொடுத்த, யாரு சொல்றா மாணிக்க வாசகர், நீயே வந்து எனக்கு விலாசம் தந்த. இனைய நான் என்று உன்னை அறிவித்து, இப்படிப்பட்டவர் இனைய நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அனைய நான் இரும்புல செய்த பொம்மை போ. இரும்புல செஞ்ச பொம்மை ஆடுமா பாடுமா அலருமா உலருமா? இரும்பு பொம்மையா மாணிக்க வாசகர். இறையானான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பீரானாய்க்கு இரும்பின்பாவை அணையான் பாடேன் என்று ஆடேன் அந்தோ அலரிடேன் உலரிடேன் ஆவிசோரேன். முறைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவரியின் முதலந்தான் ஆயினானே. இப்படி உபகாரம் பண்ண உனக்கு நான் இந்த மாதிரி இருக்கிறேனே, என் முடிவு என்ன ஆகும் தெரியல. அன்பு அன்பு செலுத்தாமையினாரே, அன்பு செலுத்தினால் ஒரு நல்ல முடிவு உண்டு. பரீட்சையிலே ஒழுங்கா போய் எழுதுனா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். பரீட்சை எழுதாம பள்ளிக்கூடத்தையும் போகாம இருந்தா என்ன முடிவு கிடைக்கும்? சைபர் தான் கிடைக்கும். முடிவறியேன் முதலந்தம் ஆயினானே, முதலும் முடிவுமாக இருக்கின்ற பெருமானே முதலாகவும் முடிவாகவும் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கிறான், எல்லாவற்றிற்கும் முடிவாக இருக்கிறார். ஆய நான் மறையவனு நீயே ஆத அறிந்து யான் யாவரினும் கடையனாயன் ஆய். அதுக்கு மேல ஒன்று சொல், நீ நான்கு வேதங்களுக்கும் தலை, நான் மறையம். வேதங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் சிவபெருமானுடைய திருவாக்கு வேதம். வேதம் அந்த வேதங்களை அருளி செய்தவனாயிருக்கின்ற நீ வேத நாயகன், வேத முதல்வன், வேத முதல்வன், வேதங்களுக்கு தலைவன், வேதத்தை அருளி செய்தவன். அப்படிப்பட்டவன் அவனுடைய உயர்வை சொல்லி முடியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யாவரினும் கடையன், நீ எல்லாருக்கும் முதல், நான் எல்லாருக்கும் கடைசி. எனக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கிறதுக்கே நியாயமே இல்லை, தொடர்பு இருக்கிறதுக்கு. ஆயா நான் மறையவனு நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினே நாதலையும் நோக்கி கண்டு எல்லாரினும் கடையவனாய். நாய் போன்ற தன்மையுடையவன். திருவாதகத்துல பல இடங்கள்ல நாய் நாயின்னு சொல்லுவார். நாய் ஏன் சொல்றாருன்னா நன்றியுள்ளவராய். அதனால வெளிப்படையா தகுதி இல்லைன்னு சொன்னா கூட, தகுதி இல்லைன்னா கூட, அது நாகரிகம் இல்லைன்னா கூட நன்றி எதுகிட்ட இருக்கும் பாரு சாமி. அது மாதிரி நான் நன்றி ரகசியமா சொல்லுகிறார். அதனாலே நாயினே நாதலையும் நோக்கி கண்டு நான் என்னுடைய தன்மையெல்லாம் நீ திருவுள்ளத்திலே நோக்கி கண்ணாலையும் கண்டு அப்புறம் என்ன ஆண்டு மோசமானவன் என்று தெரிந்து நீ ஆண்டு கொண்ட, என் தகுதியை பார்த்து நீ ஆண்டு கொள்ளவன். என்னை ஆண்டு கொள்வதற்கு எனக்கு எந்த வித தகுதியும் கிடையாது, நீ ஆண்டு கொள்வதற்கு எனக்கு எந்த வித தகுதியும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு தகுதி இருந்துச்சு, என்ன தெரியுமா அந்த தகுதி? நான் ஜெவருமானுக்கு அன்பன், சிவனுக்கு அன்பேன்னு சொல்லிக்கிட்டாலே நான் ஜெவருமானுடைய அடியவன். இப்ப நம்ம சொல்லிக்கிட்டாலும் இல்ல, நான் ஜெவருமானுக்கு அடியவன் இப்படி சொல்லிக்கிட்டு அலைஞ்சதை வச்சு நீ ஆண்டு கொண்டாய். வேற ஒரு தகுதி கூட எனக்கு இது மாதிரிலாம் மாணிக்கவாசன் மாதிரிலாம் யாருக்கும் சொல்ல தெரியாது. பெரிய தந்திரதெல்லாம் நாயினே நாதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன். அன்பன்னு சொல்லிட்டு அலைஞ்சல்ல, இதான் தகுதியே, வேற ஒண்ணும் இல்லை. உண்மையில அன்பெல்லாம் எனக்கு அது இன்னொரு இடத்துல சொல்றாரு, சிவபெருமானுக்கு எனக்கு அன்பு சிவபெருமானிட்ட இல்லாதது, சிவபெருமானிட்ட எனக்கு பக்தி இல்லாதது எனக்கும் அவருக்கு தான் தெரியும். ரகசியம், எனக்கு சிவபெருமானிடத்துல அன்பு இல்லாதது எனக்கும் அவருக்கு தான் தெரியும். ஆனா உலகத்தவரெல்லாம் மாணிக்கவாசகர் ரொம்ப அன்புடையவன், அன்புடையவன் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவும், சிவபெருமானு தெரியும் எனக்கு தெரியும். கண்ணப்பர் அன்பை சொன்னாரு திருக்களித்து பிரியாருல, கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை என்றமையால் திருக்களித்து பிரியார். கண்ணப்பன் உப்பது ஒரு அன்பு வேற யாருக்கும் கிடையாது, கண்ணப்பருடைய அன்பு வேற யாருக்கும் கிடையாது என்று மாணிக்க வாசகரே சொல்லிவிட்டு அப்படினார். மாணிக்க வாசகர் சொல்லிவிட்டு அப்படினார், கண்ணப்பர் அன்பதனை அப்படின்னா கண்ணப்பருடைய அன்பு அன்பு கண்ணப்பர் அன்பதனை கண்ணப்பர் தாமரிதல் காலத்தியாரு யாமறியும் அன்பு அன்று மாணிக்க வாசகர் சொல்லிவிட்டு அப்படினாரு. அந்த கண்ணப்பருடைய அன்பு யாருக்கு தெரியும்? கண்ணப்பருக்கு தெரியும், அவரை ஆண்டு கொண்ட காலத்திய பொருள் தெரியும். யாரும் அவருடைய அன்பு அறிய முடியும், கண்ணப்பருடைய அன்பு யாருக்கும் நினைச்சு பார்க்க கூட முடியும் என்பார். அது போல நான் அன்பு இல்லாதவன், ஆனா அன்புன்னு சொல்லிக்கிட்டேன், அதை வச்சுதான் நீ ஆண்டு உண்டாயின்னு நினைக்கிறீங்க. வேறொரு நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு உண்டாய் அடியார்தாம் இல்லையே. எத்தனையோ அடியவர்கள் உனக்கு இருக்கிறார், எத்தனையோ அடியவர்கள் என்னில்லாத அடியவர்கள் இருக்கிறார், இருந்தும் அடியார் இல்லாததை போல என்னை ஆண்டு அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை என்றே. தன்னை நாயினும் சொல்லுகிறாரு, பேயினும் சொல்லுகிறார். இன்னொரு செத்திலாபத்துல என்ன சொல்றாரு தெரியுமா, நாய் வேய்ங்கிறார். மாயனே மறிகடல் விட உண்டா வானவா மணிகண்டத்து எமதே நாயினே உன்னை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய் என்று உன்னடிமணியா பேயனாயிலும் பெருநெறி காட்டாய் படைகுலாம் ஜடை பிங்ககனே சேயனாயிலும் அலருவது அளவோ திருப்பெருந்துறைமை எவியேசுவரே என்பது செத்திலாப்பு. அது மாதிரி முதல்ல நாயின்னார, அப்புறம் என்ன பண்றாரு, பேயனின் இதுதான் நின் பெருமை என்றே. என்ன பெருமை என்ன, அளவில்லாத பெருமை உடைய அளவில்லாத கருணை நீ உடையவன் என்பது இதுல இருந்து தெரிஞ்சு போச்சுன்னா, நீ உன்னுடைய அளவில்லாத கருணையினாலே என்னுடைய இந்த கீழ்த்தன்மை உனக்கு தெரியல. அளவில்லாத கருணை இருந்தபடியினாலே என்னுடைய மோசமான தன்மை உனக்கு தெரியல, தெரியல அதனால ஆண்டு அதனாலே பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே. எனக்கு தலைவனாகிய சுவாமி இப்படிப்பட்ட பெருமையுடையவனாகி உன்னை என்ன சொல்லி நான் உன்னை பேச முடியும். மெய்யன்பர்கள், மெய்யன்பர்கள் என்றால் சிவன் திருவருளை முழுவதும் பெற்றவர்கள், சிவனுடைய அருளை பெற்றவர்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உலக வார்த்தையே பேச மாட்டாங்க, உலகத்தை பத்தியே பேச மாட்டான். பேசுறதுங்கிறது மனிதன் ஒருத்தனுக்கு தான், பிராணிகளுக்கு எல்லாம் கிடையாது. யானை நம்மளை விட பெருசு பேசாது, குதிரை பெருசு பேசாது. பேசுறதுங்கிறது யாரு, மனிதன் ஒருத்தன். எந்த பிராணியும் பேச்சு கிடையாது, இல்ல வாய் இருக்குது இதை வர பேச்சு, அதனால வாயில்லா பிராணின்னு சொல்லுவது, வாய் இருந்தும் வாயில்லா பிராணி என்று சொல்லு. ஞானிகள் பரம ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் உலகத்தை பத்தி பேசவே மாட்டான். ஞானம் இல்லாத உலகத்தை பத்தி தான் பேசுவோம், ஞானம் இல்லாதவன் எதை பத்தி பேசுவான், உலகத்தை பத்தி தான் பேசு. அவன் பிழைச்சது கொண்டாட்டி உள்ள பேச்சு ஊரு பேச்சு பாப்பாப்பா ஊரு கதையா பேசி காலத்தை போய் கொள்றான், பொய்மையே விரிக்கி புழுதை சுருக்குறான். பரமஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் சிவனையே பேசுவார். எம்பெருமானே என்றாய், தேவதேவா மகாதேவா சாம்பசிவா சதாசிவா என்று அவருடைய நாமங்களை சொல்லி அவனுடைய பெருமையை சொல்லி பேசுவான். பரமஞானிகள் அப்படித்தான் பேசுவான், உலகத்தை பத்தி பேச மாட்டாங்க. பேசுறதுனால புண்ணிய வருது, பேசுறதுனால பாவம் வரும். புண்ணிய சம்பந்தமான வார்த்தைகளை பேசினா புண்ணிய வரும், பாவ சம்பந்தமான வார்த்தைகளை பேசினா பாவம் வரும். அதுல ஒரு சந்தேகம் இல்லை, அதுல சொல்லால் வரும் குற்றம்னார் யாரு, பட்டினத்தார். சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோடம், செய்த பொல்லாத தீவனை, பார்வையில் பாவங்கள், பாவ செயல பார்த்தம்னா பாவம், பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியே கேட்டுடும் தீங்குகள். சிவநூல்களை தவிர வேற நூல கேட்டா பாவம், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிருந்தீங்கள். ஆயவும் மற்ற எல்லா பிள்ளையும் ஒருத்தர் உருவாக்கி செய்யாது. அதனால பரமஞானிகள் யார பேசுவார்கள், சிவனைத்தான் பேசுவார்கள். பேசாத நாளெல்லாம் பரவா நாள் அவர்களுக்கு, பேசாத நாளெல்லாம் பரவா நாள்னா இறந்த நாள், சிவனை பேசாத நாள் இறந்த நாள், பிறந்த நாள் அல்ல இறந்த நாள். பிறந்த நாளுக்கு நேர் எதிர் சொல்லு என்ன, பகலுக்கு நேர் எதிர் எதிர் சொல்லு ஏறு. அது போல பிறந்த நாள் பிறந்த நாள் நாளல்ல, வாழா ஈசன் வேர்வதற்றி சீரடிமை திறத்துள் அன்பு செறிந்தெரும்பியூர் மலைமேல் மாணிக்கத்தை செடுஞ்சுடனை சென்றடைய பெற்றே நானே என்பது அப்பர தேவார். அதனாலே சிவனை பற்றி பேசாத நாள் பாடையில போற நாள் நார், போகு நாள் உணர் வழிய நாள், உயிர் போகு நாள் உயர் பாடைமேல் காவு நாள் இவை என்றலார் கருதேன் கிளர் உணர் காவிரி பாபுதன் குணல் வந்திலி பரஞ்சோதி பாண்டி குடுமுடி நாவலா உன்னை நான் மறக்கணும் சொல்லும் நான் வச்சிவாய் என்பார் சுந்தர். அதனாலே பரமஞானிகள் பேசாமல் இருக்க மாட்டார்கள், எதை பேசுவார்கள், சிவனைத்தான் பேசுவார்கள். பேசாத நாளெல்லாம் பரவா நாள், பேசினார் பெரிதும் இனியானை. யாரு? சுந்தரர். பேச பெரிதும் இனியா இனியே. பின்றுகள் சடையானாம பேசுநாள் பிறந்த நாளாம் கோயில். அதனாலே இப்படி சிவனையே பேசுவார்கள். அவர்கள் பூசினால் திருநீரையே நிறைய பூசுவார். பரமஞானிகள் பூசுவார்கள், பேசுவார்கள். திருநேற்றை பூசுவார்கள், சிவநாமத்தை பேசுவார். திருநேற்றை உன்னை வாழ்த்துவார்கள், வணங்குவார்கள், போற்றி செய்வார்கள். அளவில்லாத அன்பு செலுத்துவார்கள். இடையீடு இல்லாது நடுவாத வடுவாத அன்பு செலுத்துவார்கள். அவர்கள் பிறப்பு இறப்பை கடந்து
4: இதெல்லாம் ஜிஜா கரகாம என்ன பண்ணுவாங்க? நல்லா படிச்சு பஸ்ட்ல மார்க் வாங்கினா வேலை போட்டு கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? கம்பெனிக்காரன் வந்து கூட்டி போறாருல கம்பெனில படிச்சுக்கிட்டு இருக்கும் போது.
2: அதுபோல இப்படிப்பட்ட செயலுடைய மெய்யன்பர்கள் பிறப்பு இறப்பு ஆகிய இந்த துன்பங்களை கடந்து விட்டார். அப்படிப்பட்டவர்களை நீ ஆண்டு கொள்வாய்ப்பா. அப்படிப்பட்ட மெய்யன்பர்களை
4: நான் எப்படி இருக்கேன் தெரியும்?
2: ஆசைங்கிற வெள்ளத்துல விழுந்து கிட
4: பெரிய திருடனா மாணிக்கவாசர் சொல்றதுப்பா. ஆசை என்கின்ற வெள்ளத்துல முழுகி கிடக்கிற கள்ளன். நீ என்னமாத்தான் என்ன வந்து ஆண்டாயப்பா? ஆச்சரியம்.
2: எப்படி ஆண்டாயது? அப்படிப்பட்ட அன்பர்களை ஆழ்கின்ற நீ இப்படிப்பட்ட மோசமான என்னை ஆண்டு கொண்டாயோ?
4: என்ன முறை எனக்கு ஒண்ணு புரியல.
2: பேசில் தாம் ஈசனே பெருமானே என்றென்று பேசி பேசி பூசில் தாம் திருநீரே நிறைய பூசி போற்றியும் பெருமானே என்று பின்றா நேசத்தார் பரப்பரப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவா வெள்ள கல்வனேனை மாசற்ற மணி குன்றே எந்த ஆயந்தோ என்னை நீ ஆட்கொண்ட அண்ணந்தானே.
4: ஆகையினாலே பெரியவர்களே அன்பர்களே, இப்படி மாணிக்கவாசகர் தனக்கு அன்பு இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறார் என்றால் அவன் செய்த அருளுக்கு தகுந்த அன்பு இல்லை என்று. அவன் செய்த அருள் அளவில்லாததாக
2: அந்த அருள் நினைக்கும் போது தன்னுடைய அன்பு போதாது. அந்த அருளை நினைக்கும் போது தான் செய்த தான் செலுத்துகின்ற அன்பு போதாது என்கின்ற முறையில பேசுகிறார்.
4: அப்படின்னா நம்ம அன்பெல்லாம் என்ன சொல்றது? இருக்குதுன்னு சொல்லிக்க முடியாது. எனக்கு அன்பு இருக்குன்னே சொல்லிக் கொள்ள முடியாது. அதனாலே எனக்கு இன்னும் அன்பை எனக்கு தர வேணும் சுவாமி.
2: என்னை நீ அன்பு கொள்ள வேணும். எனக்கு உன்னிடத்துல அன்பு நிறைய வேணும். அப்படித்தான் கேட்க வேணும்.
4: இறவாத இன்ப அன்பு வேண்டி இடையாரா பேரன்.
2: ஆகையினாலே இப்படி திருவுருளை பெற்ற பரமஞானி ஆகிய மாணிக்கவாசகர் தன்னிடத்துல அன்பு இல்லை என்று சொல்லிக் கொள்வது நமக்கெல்லாம் அன்பு வேணும் என்பதற்காக அப்படி எல்லாம் சொல்லி காட்டு.
4: அவருடைய அருளை பெறுவதற்கு அன்புதான், அவன் அருளை பெறுவதற்கு அன்புதான் முதலே. அந்த அன்புங்கிறது என்னன்னா அவனை அவனுடைய நாமத்தை பேசுறது, அவனுடைய நாமத்தை சொல்றது, அவனுடைய புகழை கேட்கறது, அவனுடைய நூலை வாசிக்கிறது, அவனை பூசிக்கிறது, அவது சம்பந்தமான செயலில் ஈடுபடுவது, அவனுக்கு வந்து பொருளாலே புண்ணியத்தை செய்வது, தேகத்தால புண்ணியத்தை செய்வது, இப்படி அந்த அன்பை சொல்லு. அன்பின் செயல்பாடு, அன்பின் செயல்பாடு. அன்பு இருக்குது, அன்பு இருக்குது, எனக்கு சிவன்றதுல அன்பு இருக்குது, அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சும்மா. இப்ப கண்ணப்பனுடைய அன்பு எதுல தெரிஞ்சது? அது கடைசி கண்ணப்பனுடைய செயல் எதுல தெரிஞ்சது? தோறும் போய் வேட்டையாடி பண்ணு நல்ல பன்றிய கொன்று சுட்டு அதை நல்லா அதுக்கி பார்த்து ருசியானதா இலையில வச்சுக்கிட்டு தண்ணி ஓட்டுக்கிட்டு வாயில வந்து தலையில பூ வச்சு வச்சுக்கிட்டு ஆறு நாளும் சாப்பிடாம தான் சாப்பிடாம போட்டு வந்து ஊட்ட அந்த செயல் தான் அன்பு. அன்பின் செயற்பாடு. ஒருவருக்கு நம்ம இடத்துல பிரியா இருக்குது, அன்பு உள்ளவர் வந்திருக்கிறாருன்னா உங்க இடத்துல எனக்கு ரொம்ப அன்பு, உங்க இடத்துல ரொம்ப அன்பு, உங்க மாதிரி அன்புடையவங்க இல்லைங்க, உங்க மாதிரி அன்புடையவங்க இல்லைங்க, நீங்க நல்லா இருக்கணும், உங்க மேல எனக்கு ரொம்ப பாசமுங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்து போயிட்டு வான்னு சொன்னா அவனுக்கு என்னமா இருக்கு? எரிச்சல். அது கருவாய்ப்பேன். ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்கல. அன்பு இருக்குது. அன்பு
2: என்று அவன் அன்பை விட்டுருவேன். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்னவென்றால் வந்து ஒரு உபசாரம் செய்யணும். உபசாரம்,
4: தீர்த்தம் கொடுத்தல், இப்படி ஊக்கர காலமா இருந்துச்சுன்னா ஷூஸ் கொடுக்கல்,
2: சாப்பாடு வேலைன்னா சாப்பாடு போடுறது, உபசாரம் உபசாரம். இப்ப சாமி கிட்ட பூஷம் பண்றோம் இல்ல, எல்லாம் உபசாரம் தான். அவர் என்ன பண்றாரு? எவ்வளவு சக்கரை பொங்கலை வச்சாலும் சாப்பிடுறாங்க.
4: அந்த தூப தீபம் உபசாரம் தான் சொல்லுவது. பதினாறு வகையான சோடசோம் உபசாரம் அன்பு இருக்குது, அன்பு இருக்குது, அன்பு இருக்குது, அன்பு இருக்குது, அன்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த அன்பின் செயல்பாடாயிருக்கின்ற இந்த மாதிரியான வெளிப்பாடு. அதனாலே இப்படி எல்லாம் பரமஞானிகள் தனக்கு அன்பு இல்லை என்று சொல்லி கொடுக்குறாரு. நமக்கெல்லாம் அன்பு இருக்குதுன்னு சொன்னா வெக்கம்தான். அதனால இன்னும் நமக்கு அன்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்யணும். நம்ம பார்வதி வான்முயில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன் போன் முறை அரசு குறைவில் ஆதுயிரல் வாழ் நான் மறை அறங்கடோங்க நற்றவன் வெள்ளி மல்லி மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: எல்லாமல்ல பெருமானுடைய திருவிழை திறமையை கொண்டு மீண்டும் நம்முடைய திருமணி முற்றுவதை தொடங்கலாம். இப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் வைகைக்கரையில் இருந்து இந்த பதிகத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த பதிகத்தை பாடிக்கொண்டிருக்கிற அந்த 12 பாடல்களுக்கும் 23 பாடல்களிலே விரிவுரை தருகிறார் நம்முடைய தேக்கடார் பெருமான். அதைத்தான் நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பதிக பாடல்ல இப்பொழுது வெந்த சாம்பல் விரை என்று தொடங்குகிற ஒரு பாடல் அதுல அதுக்கு சொல்லுகிறார். வெந்த சாம்பல் விரை என்பது தமது அந்த மில்லொளி அல்லா ஒளியலாம் வந்து வெந்து அற மற்ற பொடியணி சந்தமா கொண்ட வண்ணமும் சாற்றினார். அவரு இந்த வெந்த சாம்பல் விரையன் அவர் இப்ப எல்லாருக்கும் இவருக்கு என்னன்னு கேட்டா சாம்பல் தான் பூசுறது. எது? திருநீர். ஆனா திருநீற்றை போய் அணிகிறாரே, எதற்காக அணிகிறார் என்று கேட்டால் அது காரணம் சொல்லுகிறார். இப்பொழுது அவருடைய அந்த ஒளிதான் ஒளி. அவர் என்ன? செம்மேனியம்மான். நம்முடைய பெருமான் செம்மேனியம்மானாக இருக்கிறார். அந்த ஒரு பரம்பொருள் தவிர உலகத்துல மற்ற எந்த பொருளும் நிலையாது. அந்த நிலையாது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த சாம்பலை பூச்சு. அப்போ எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்டா நாமெல்லாம் நம் போன்றவர்கள் எல்லாம் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் போயிடுறோம். ஆனால் அவர் மட்டும்தான் என்றும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாயிருக்கிறார் என்பதை விளக்குவதற்காகத்தான் அவர் திருமேனியில் திருநீர் அணிகிறார் என்ற ஒரு அருமையான குறிப்பை தந்தார். இனி அடுத்தது, தமக்கு தந்தையர் தாயிலர் என்பதும் அமைத்து இங்கு யாவையும் ஆங்கவை வீந்த போது இமைத்த சோதி அடைக்கு பின் இதழால் நமக்கு நாதர் பிறப்பிலர் என்றதாம். இது ஒரு அருமையான அமைப்பு. இப்ப சில மதங்கள்ல அந்த தெய்வம் பிறந்து வாழ்ந்து ஒரு காலத்தில் மறைந்ததாக இருக்குது எல்லா சமயங்களிலும். ஆனால் நம்முடைய சமயம் ஒன்றில் தான் சிவபெருமான் ஒருவர் தான் இதுவரையிலும் இன்னார் வயிற்றுல தோன்றியதாக இத்தனை ஆண்டு வளர்ந்ததாக இத்தனை ஆண்டுல மறைந்ததாக பேச்சு கிடமில்லை. காரணம் தாயுமிலி தந்தையிலி ஆதியும் வந்தவமில்லா அரும்பெரும் சோதி முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். நிறைய தேவாரத்தில் வேண்டியிருக்கு. அவன்தான் முந்தி, அவன்தான் நடு, அவன்தான் இறுதியா இருப்பானே தவிர அவனுக்கு ஒரு முந்தி, அவனுக்கு ஒரு நடு, அவனுக்கு ஒரு இறுதி கிடையாது. அதனால்தான் தலைவனுடைய தலைவன் எப்படி சொல்றன்னு கேட்டா நமக்கெல்லாம் தாய் தந்தையா இருப்பான், ஆனால் அவன் தனக்கு ஒரு தாய் தந்தை இன்றி இருக்கிறான். ஒரு காலத்திலேயே அவன் வந்து அவதாரமோ பிறவியோ எடுத்ததே கிடையாது. இருந்ததனை இருந்தபடி இருந்தே செய்தானே தவிர, செய்து வருகிறானே தவிர ஒரு பிறப்பில்லை. இதுதான் சைவ சித்தாந்தத்தில முடிந்த முடிவா சொல்லப்படுது. ஆதலால் தான் இந்த தந்தை தாயில் என்பது அவன்தான் பரம்பொருள், அவனுக்கு மேல யாரும் இல்லை என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் தந்தையர் தாயில் என்று சொன்னார் என்னுடைய ஞான சம்பந்தர் என்று சொன்னார். இனி அடுத்த பாட்டுல, தம்மையே சிந்தியா எனும் தன்மைதான் மெய்மையாகி விளங்கொழி தாமன இம்மையே நினைவார்தம் இருவினை பொய்மை வல்லிருள் போக்குவர் என்றதாம். தம்மையே சிந்தித்திருப்பவருடைய வினையை நீக்குவான் இறைவன் என்று சொல்றான். அப்போ வினை நீக்கம் பெற வேண்டும் என்றால் பெருமான் தான் செய்ய முடியும். ஏனையவரெல்லாம் பிறந்து இறந்து வருவதனாலே அவர்களும் ஒரு வினைய உடையவர்களாக இருக்காங்க. அப்ப வினை இல்லாதவன் ஒருவன் என்றால் இருவினை இல்லாதவன் பெருமான் தான். அதனாலதான் அவனால் தான் இருவினை நீக்க முடியும் என்றது. எவன் ஒருவனுக்கு இருவினை இல்லையோ அவன் தான் நம்முடைய இருவினை நீக்க முடியுமே தவிர, தனக்கே இருவினை இருந்து பிறந்து பிறந்து இறந்தான் அவன் நம்ம எப்படி இருவினை நீக்குவான்? நீக்க முடியாதுல்ல. திருவள்ளுவர், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு கடவுள் சொல்ல. இருவினை எல்லாம் ஒத்துக்கிறார் சாமி திருவள்ளுவர். நல்வினை தீவினை எல்லாம் ஒத்துக்கிறார். இல்லைங்கிறவனுக்கும் திருவள்ளுவருக்கும் இந்த ஜென்மம் இல்லை, ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஏழு ஏழு ஜென்மத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன், இது என் கருத்துன்னு சொல்லு, திருவள்ளுவர் கருத்துன்னு சொல்லாத. ஆமா ஆமா, அவ்வளவு நாங்க ஏமாந்தவன் இல்லை. உட்காரான்றோம். உன் கருத்து நீ இல்லைன்னு இல்லைங்கன்னா அதெல்லாம் அதை பற்றி கவலையே பண்ணலப்பா, சொந்த கருத்தை நாங்கள் ஒன்றும் மறுக்கவே இல்லை. திருவள்ளுவர் கருத்து அதல்ல, இருள் சேர் இருவினையும் அங்கே கூட அருமையான சித்தாந்தம் தான் அங்கே இருக்குன்னு. இப்போ தீவினை வந்து நமக்கு தீங்கு தருது, அது தீவினை வேணா இருள் சேர், நல்வினையும் இருள் சேருங்கிறது. ஏன் இருள் சேர் இருவினையும்? அப்போ நல்வினை நமக்கு நன்மை நடக்கிறதெல்லாம் கூட நன்மையா நடக்குது, அதுவும் இருள் சேர்ந்ததுதாங்கிறார். இதுக்கெல்லாம் சித்தாந்தம் தவிர வேற எங்கேயே விளக்கம் இருக்குது? எங்க இருக்குது? பரிமையிலிருந்து நான் போற போக்குற ஏயா அப்பான் தீவினை வேணா நீங்கணும், நல்வினை ஏன் நீங்கணும்? இன்னைக்கு மாதிரியே தினமும் திருமணி மற்றோர் நடக்க, தினமும் வடபாயசத்தோட சாப்பிட, அப்படி இருக்குன்னு சொன்னா நல்வினை இப்படியே இருந்துருக்குமே, தீவினை தானே நீங்கணும். எதனால் நல்வினையும் போகணுங்கிறாங்க? இந்த நல்வினை வடபாயசத்தோட சாப்பிடணும்னாலும் அதுக்கு ஒரு பிறவியில தேவைன்னு இருக்கு. அந்த பிறவியில இருந்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் வடபாயசத்தோடவே நாலஞ்சு நாளும் சாப்பிட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் டாக்டர்கிட்ட போக வேண்டியதான். ஆமா திருவள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும், சிவ சிவ சொல்லாது ஒண்ணுமே இல்லை. நிறைய வடபாயசம் கிடைச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா தொலைஞ்சு போகுதுன்னு, அதுக்காக தான் என்ன பண்ண சிறிது வயிற்றுக்கு இயப்படும், தொலைச்சுக்கணுமே தவிர வச்சு தள்ளினா போச்சுடா உடம்புன்னு. ஆகவே இப்ப என்ன தெரியுதுனார் பரிமையாளர் ஒரே வரியில, நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருள் சேர் இருவினையும் சேரா என்றா. அதனாலதான் நம்ம நல்லது செய்யும் போது என்ன பண்ண, தீவினை செய்யவே கூடாது, நல்வினை நிறைய செய்யணும். எப்படி இந்த மாதிரிலாம் நிறைய அன்னதானம் இதெல்லாம் செய்யறது, வழிபாடு செய்வது இதெல்லாம் செய்யலாம். செஞ்சா மீண்டும் பிறப்பு வருமே, அதனால என்ன செய்யணும்? நல்வினை செய்கின்ற பொழுது நாம் செய்தோம் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. அது எப்படி, வெறிய வாய்னால மட்டும் போதாது, மனசுலயே இருக்கக்கூடாதான். சிவசிவ அது வரணும்னா லேசில இல்ல, ஐயா நீங்க அன்னைக்கு அருமையா நடத்தினீங்களேன்னா சிவசிவ அடியே நீங்க நடத்தின நடராஜால நடத்தினது, அராறாரா இன்னொரு தடவை சொல்லாதீங்க உங்க வாய்னால அப்படின்னு. ஆமா அன்னைக்கு நான் 500 பேருக்கு அப்படி போட்டேங்க கூடாது, தொலைஞ்சது நடத்தினேன், 10 பிறவிக்கு இன்னைக்கு ரிசர்வேஷன் பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த மாதிரி சொன்னான்னா நான் தான் அதை செஞ்சேன்னு சொன்னான்னா இன்னும் ஒரு 5-6 பிறவிக்கு ரிசர்வேஷன் இப்பவே ஒதுக்கீடு பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்ப தீவினை செய்யவே கூடாது, நல்வினை செய்யும் பொழுது இவையெல்லாம் அடியேன் செய்ததல்ல பெருமான் செய்தது. இப்ப இந்த மைக்கு இன்னைக்கு காலையிலிருந்து நான் தான் இவங்க சொன்ன ஒலியை நான் பெருக்கினேன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு மடத்தனமோ அவ்வளவு மடத்தனம் நாம் செய்தேன். மைக்கு என்ன செஞ்சது, யாரோ ஒரு ஆள் கத்தனா அதை வாங்குதே தவிர தானா அது இருக்க முடியுமோ? முடியாது. அது போல பெருமான் செய்து வைக்கிறான் இந்த உயிரை கொண்டு, அதுபடி செய்யறான் தவிர நான் செஞ்சேன். அப்ப இருள் சேர் இருவினையும் நீங்கணும்னு சொன்னா தீவினை சேரவே கூடாது, நல்வினை நான் செய்தேன் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது, அப்பதான் அந்த பிறவி ஓயுங்கிற. இதெல்லாம் சைவ சித்தாந்தம் பக்கா நம்ம திருக்குறள் இருக்குது. ஆதலால் தான் அவனே என்ன சொல்லுவாங்க, இவர் மடத்திலேயே வளர்ந்துட்டாரப்பா அதனால போய் சைவ சித்தாந்திங்கிறார். நோ, இந்த கருத்துக்கெல்லாம் மறுப்பு சொல்லு, மறுப்பு சொல்லு பாப்போம். ஆதலால் அதனால்தான் வினையெல்லாம் நல்வினை செய்யும் போது நிறைய செய்யணும், அவையெல்லாம் பெருமானால் செய்யப்படுவே தவிர இது கறி நான் ஒலிபெருக்கி மாதிரிப்பா செய்யறதெல்லாம் பெருமான். ஆனா அந்த ஒலிபெருக்கினால வர சத்தத்தை கேட்டு ஒலிபெருக்கே செய்யுதுன்னு சொல்லக்கூடாது இல்ல, அது போல நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. நல்லா சிவஞான சித்தியார்ல ஒரு பாட்டு இதுக்காகவே, சைவ சித்தாந்த சாத்திரத்துல சிவஞான சித்தியார்ல இது மாதிரி சொன்னது வேற யாருமே சொல்ல. சிற்சில இடங்கள்ல சிற்சில பேர் அணுகின முறை தனியா இருக்கு. யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோனை. ரொம்ப அருமையான சிவஞான சித்தியார் இது. நீங்க நல்லா இங்க எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் படிச்சவங்க எல்லாம் இருக்கீங்க, படித்து கொண்டே இருக்கீங்க, அதனால இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பாட்டு. யான் செய்தேன், ஐயா இந்த தார் ரோடு போட்டாங்கன்னா இதெல்லாம் 30 ஆண்டுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைங்க, நான் போய் உட்காந்து மெட்ராஸ்ல உட்காந்து இப்படி இந்த தார் ரோடு போட்டுங்க என்றோ, இல்ல பிறர் செய்தார் நான் தான் அவரை செய்ய சொன்னேன் என்றோ, என்னது இது என்னுடையது என்றோ, இது யான் என்றோ என் நினைக்கின்ற கோணை. கோணைங்கிறது மூணு சொல்லினை என்ன கொன்ன கோண புத்தின்னு அர்த்தம். இப்படி நினைப்பதும் சொல்லுவதெல்லாம் நல்ல புத்தி அல்ல, கோணல் புத்தின்னு அர்த்தம். என்னது யான் என்னும் இக்கோணை. இந்த மாதிரி கெட்ட புத்தி என்ன பண்ணும்னு கேட்டா நெருப்புல போட்டணும்னர். எந்த நெருப்புல போடுறதுன்னர், புத்தியை போய் நெருப்புல போட முடியுமா? முடியாது. போய் பண்ணீங்க ஞான எரியால் வெதுப்பி, ஞானம் என்ற நெருப்புல அதை கொண்டு போட்டணும். எது என்னது யான் என்னது யான்ங்கிறத அந்த ஞானம்ங்கிற நெருப்புல போடணும். இப்படி சொன்னது 14 சாத்திரத்துல சிஞான சித்தியார் தான். என்னது யான் என்னும் இக்கோணை ஞான எரியால் வெதுப்பி, அந்த ஞானம்ங்கிற நெருப்புல கொண்டு போட்டு போச்சுக்கிட்டு தான் செவ்வேன் நின்றிட. அப்போ எந்த ஒன்றும் என்னால் ஆயதல்ல, எல்லாம் திருவருளால் ஆயுது. இந்த ஒலிபெருக்கு கருவி ஆயிருப்பது போல அந்த செய்யறதுக்கு ஏதோ நான் வேணா முன்ன நிப்பேன் அவ்வளவுதான் தவிர என்னதல்லப்பா என்று நினைத்தால் என்ன செய்யும்னாரு, தான் செவ்வே நின்றிட தான் செம்மையாக நின்றால் தத்து வந்தான் தனை அழித்து முன் நிற்கும் வினை ஒழித்திட்டு ஓடும். அப்ப பெருமானும் முன்னிலை இருப்பான், இவனுக்கு எதுவுமே எல்லா காரியங்களுக்கும் முன்னின்றிருப்பான். வினைங்கிறதே இந்த பக்கமே திரும்பாலும். இது எப்படி இருந்தா இப்படி இருந்தா, இது முதல் ரெண்டு வரி முடிஞ்சு போச்சு. அடுத்த ரெண்டு வரி, சரி ஆயிரம் சொன்னாலும் என்னையா எனக்கு சரிவல்ல, நான் தான் எனக்கு வருது அப்படின்னா வாடான்னார். யான் செய்தேன் எனும் அவர்க்கு, இல்ல எது எடுத்தாலும் நான் தான் செய்வேன்னு வந்து என்ன சொன்னீன்னா, நன்னுவிக்கும் போகத்தை

அதன்படி நீ நடக்காவிட்டால் என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் பிறந்தே இருக்கணும். அது என்று நீங்குகிறதோ அன்றே அதை நீங்கும். அதான் காலத்துல சொன்ன பாருங்க, யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா குரல் சுவாமி. இந்த ரெண்டும் அற்றதுன்னா திருவடியே வந்துடுதுன்னு நடத்த முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விஞ்சி போனோம். அவர் சாத்திரம், இவர் தோத்திரம், இவர் திருமுறை, அடாடாடா எல்லாம் ஒன்றேதான். சொல்லால் வேறுபட வேண்ட போதிலும் ஆனா பொன்மையால் ஒன்றுபடுகிறது. அதான் இங்கேயும் சொன்னாராம். எனவே அப்படிப்பட்ட நினைவு வரக்கூடாதான். தம்மையே சிந்தியா எனும் தன்மையான் மெய்மையாகி விளங்கொழி தாமன இம்மையே நினைவார்த்தம் இருவினை பொய்மை வல்லிருள் போக்குவர் என்பதாம். எனவே அந்த இருள் செய்தவனை நீங்கும் என்று சொன்னாராம். எந்த யார் அவர் எவ்வகையார்கள் என்று இந்த வாய்மற்ற எப்பொருள் கூட்டினும் முந்தையோரைய கூற்றில் முடிவதென்று அந்தன் பூந்தராய் வேந்தர் அருளினார். பாருங்க, பெருமானை எப்படி நம்ம சொல்லணும்னார், அழைக்கணும்னார், எந்த யார் என்று சொல்லணும். இந்த எந்த யார் சொன்னே ஒரு தேவார ஞாபகத்துக்கு வரணுமே, வருதா? அப்ப சுவாமிகள் எந்த யார் திருநாமம் நம சிவாயம் என்றடுவார்க்கு இருவிசும்பிரி இருக்கலாமே. அப்ப எம்முடைய தந்தை, எம்முடைய தந்தை என்று அதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் கொட்டீர்கள். இப்படி நினைய வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலால் விளக்குகிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஆதி ஆட்பால் அவர் கருளும் திறம் நாதன் மாட்சிமை கேட்க நவிழுங்கால் ஓதும் எல்லை உழைப்பிலாதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லை என்பதாம். ரொம்ப அருமை. நம்முடைய பெருமானுடைய செயலுக்கெல்லாம் காரணகாரிய கற்பிக்கப்படாது. ஐயா, ஞானசம்பந்தருக்கு உமையம்மையோட பால் கடந்து கொடுத்தார், ஆனா அப்பர் சுவாமிகளுக்கு சூளை நோயை கொடுத்து அக்கா அக்கா எல்லாமே தம்பி எல்லாம் எங்கேயோ போய் தனியா இருந்து அப்புறம் சூளை நோயை நீக்கி அக்கா கூட சேர்த்து இப்படி வந்தது. சுந்தரருக்கு அல்லவா, அது முன்னே கூட அதை நீக்கி இருக்கலாம். கல்யாண கட்டத்துல அது மனைவி கூட உட்கார அங்க இருக்கவே நாலு பேர் சேர்ந்து உட்காருங்கப்பா, தம்பி ஐயா சேர்ந்து உட்காருங்கன்னு சொல்லியிருப்பான். சேர்ந்து உட்கார்ந்து இருக்கு. இந்த நேரத்துல இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா திருமாங்கலி ஆயிருக்கும். அப்ப போய் தடுத்தா இருக்குண்டு. மணிவாசகர் மாண்புமிகு அமைச்சர் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, மாண்புமிகு எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்லப்பா. குளச்சிரையார் மாண்புமிகு, மணிவாசகர் மாண்புமிகு, சேக்கிழார் மாண்புமிகு. ஆமா ஆமா, எங்களுக்கு மாண்புமிகு ரொம்ப சொந்தம். அதனால நமக்கு இப்ப எத்தனை அமைச்சர் நமக்கு இருக்காங்க. ஆகவே இந்த மாதிரி இருக்காரு. அவர் பார் மாண்புமிகுவா இருந்தார், குதிரை வாங்க போனார். போனவர் என்ன அருமையா போய் குதிரை வாங்கிட்டு வந்திருக்கலாம். இது நேர திருப்பெருந்துட போன உடனே செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் என்று பாரு. நாலு பேருக்கு நாலு விதமா ஆட்கொண்டார். இத போய் ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிட்டு, ஐயா நான் பிஹெச்டில, இறைவன் அருளும் திறம் நால்வர் திறம் என்று எடுத்துக்கிட்டு நான் ஆராய்ஞ்சேன்னா ஒருத்தன் சரி என்ன ஆராயணும் எடுத்துக்கொண்டது சரி, ஆனா அதுல போய் ஏன் அவருக்கு பாலை கொடுக்கணும், இவருக்கு ஏன் ஓலைய கொடுக்கணும், ஓலை கொடுத்தல அடிமையாக்கினாரு அப்படி, மணிவாசருக்கு ஏன் காலை கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஓலை கொடுத்து ஒருத்தருக்கு காலை கொடுத்து இன்னொருத்தருக்கு பாலை கொடுத்தார் ஏன் அப்படின்னு போய் யூனிவர்சிட்டியில ஆராயாத மக்கு பயல, உன் அறிவு இல்லை, அதுக்கெல்லாம் தகுதி இல்லை. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். இறைவனுடைய செயல்களை இது ஏன் இது ஏன் இது ஏன் என்று கேட்காதே. அந்தந்த ஆன்மாவை எப்படி ஆட்கொள்ளணுங்கிறது அவனுக்கு சித்தம் இருக்குது. பழைய பழைய பழமொழி, ஆடி கறக்கிற மாட்டே ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டே பாடி கறக்கணும், அப்படி ஒரு பழமொழி உண்டு. இப்பதான் மாடே இல்லை, அதனால பேச்சே இல்லை. பாலெல்லாம் பவுடரால பாக்குறோம். ஆமா, இனிமேலாம் வந்து திருவாசகமே விளங்காது. என்னது கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, அது என்ன சார் எங்க இருந்து கறப்பாங்க பால? ஐயையே கறந்த பால்ங்கிறார், அதெல்லாம் பைக்குள்ள போட்டு நம்ம இதுல எல்லாம் வருது டப்பியா கறந்த பாலுங்கிறார் என்று இதுவே விளங்காம போகுது கொஞ்ச நாள்ல. ஆமா, எல்லாம் பொட்டி பால்லயும் பவுடர்லயும் வந்துட்டதுனால விளங்க விளங்க இப்படி போற காலம். அதனால் இதெல்லாம் ஏதுக்களாலும் எடுத்து பெருமானுடைய செயலை ஆராய்வதற்கு நீ யார்? அதனால் அது ஆராய்தல் கூடாது. ஏனென்றால் அந்த அருளிப்பாடு அவருக்கு தெரியும். யாருக்கு? பெருமானுக்கு தெரியும். அந்த அடியாருக்கு ஆட்கொள்ளும் தெரிஞ்சிருக்கு. நீ இடையில் புக வேண்டாம் என்பது கருதுகிறாராம் அடுத்த பாட்டுல. ரொம்ப இதெல்லாம் ஞானசம்பந்தர் சொன்ன வாக்குக்கு உரை. அன்ன ஆதலில் ஆதி ஆத்தால் அணிந்து இன்ன கேட்கவே ஏற்ற கோட்பாலவும் முன்னை வல்வினையும் முடிவை இதும தன்மையார்க்கின்றனர் சண்பை காவலர். அதனால என்னன்னு கேட்டா, உன் வேலை என்ன கடமை அப்படின்னா நல்லனவே.

0: செய்யணும், நல்லனவே நினைக்கணும், நல்லனவே சொல்லணும், பெருமான் திருவடி இடையறாது வணங்கணும், அவ்வளவுதான் உன்னுடைய பணி. எண்கணன் பணி செய்து கிடப்பது அவ்வளவுதான். நீ எண்கணன் பணி செய்து ஆராய்வதே இல்லை. ஆராய்ச்சி பண்ண சொன்ன சொன்ன ஒரு பெரியவர், 81 வயசு வரைக்கும் இருந்தவர், எண்கணன் பணி செய்து கிடப்பது அவ்வளவுதான் என்பதெல்லாம் விளக்குவத்தான் இந்த பாடல் இவ்வாறு கூறினார். அடுத்தது, மண்ணும் ஏதுக்களால் எனும் வாய்மைதான் தன்னது ஒப்புவேரின்மையில் சங்கரன் இன்ன தன்மையை ஏது எடுத்து காட்டன்னவாற்றால் அழைப்பில என்பதாம். அதனால பெருமானை போய் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். நீ சோதனை தொழிலாளப்பாணத்துல ஒரு பகுதி, யாருடைய வரலாறுன்னு சொல்லல, சோதனையுள் அகப்படா சோதி உனை சோதிக்க துணிந்தேன் அந்தோ. பெருமானே, என்னுடைய சோதனைக்கு அப்பாற்பட்டவன் என்று தெரிந்திருந்தும் நான் சோதனையில உன்னை சோதிச்சனே. சோதனையில் அகப்படா சோதி உன்னை சோதிக்க துணிந்தேன் அந்தோ. பேதமையேனிடத்து என்ன குணங்கண்டு என்னை ஆட்கொண்டாயீ என்றெல்லாம் கேட்கிறார். அதனால இறைவனை நாம் சோதிப்பதற்கு அருகதை இல்லை என்பதை சொன்னார். இனி, மா துக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றும் என்பது ஆதிச்சுடற் சோதியை அன்பினகத்துள்ளாக்கி போதித்த நோக்குற்று ஒழியாமல் பொருந்தி வாழ்ந்து பேதித்த பந்த பிறப்பின் நெறி பேர்மின் என்றாம். ரொம்ப அருமை. நம்முடைய துக்கமற்றையெல்லாம் நீங்கணும்னா என்ன செய்யணும்னா, பிடிக்கிற புடி இறைவனை பிடிச்சிருப்பார். திருவள்ளுவர், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு எல்லால் மனக்கவலை மாற்றல் அருது. டன் டன்னா இருக்குது கிடையாடா மனக்கவலை. இதை போக்கணும்னா ஒரே ஒரு ஆள் இந்த நடராஜா பாத்துக்க. திருவள்ளுவர் மனக்கவலை மாற்றத்துக்கு அதான் சொன்னாரு, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அவர் சொல்லாத ஒண்ணுமே இல்லை. அதனால மனதில் நமக்கு கவலை இருக்குன்னா அது யாற்ற சொல்லணும், பெருமான்ற சொன்னோம்னா கவலை நீங்கும். எனவே அதுதான் இங்கே, இறைவனை நீங்கள் நினையுங்கள் என்று சொன்னார். ஈண்டு சாதுக்கள் என்று எடுத்து ஓதித்து வேண்டும் வேட்கையெல்லாம் விமலர்தால் பூண்டு மண்பினில் போற்றுவீர் சார்பின் என்று ஆண்ட சண்பை அரசர் அருளினார். அல்ல, சாதுக்கள் என்று தொடங்குற பாட்டில் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க யாரை நாம மனம் பற்ற வேண்டும்னா இறைவனையே பற்றணும். அப்படி பற்ற பற்ற என்ன வரும்னாரு, வேண்டும் வேட்கையெல்லாம் விமலர்தால் பூண்ட அன்பினில் போற்றுவீர். நீங்க ஆசைன்னு வைத்தா இறைவனை மரத்துல வைங்க, வேற எந்த பொழுதுல ஆசை வைக்கணும். ஆசை அல்லது பற்றுன்னு வைத்தா பெருமான் மீது வைங்க, வேற யாரையும். அப்படி வைத்தால் தானா வரும். திருவள்ளுவர், பற்றுக பற்றற்றான் பற்றினே. பிடிச்சா எதை பிடிக்கணும், பெருமான் திருவடியை பிடுறாரு. பிடிச்சா என்ன சார் வரும்னாரு, பற்றுக பற்றுவிடற்கு மற்ற பற்றெல்லாம் நீங்கணும்னா அதை பிடிப்பா பற்ற பெருமானை. பெருமானை பிடிக்க பிடிக்க பிடிக்க இந்த பற்று தானா போடும். அவர் சொல்லாத ஒன்றுமே இல்லை சாமி திருவள்ளுவர். அதனாலதான் மற்ற சமயங்கள் திருவள்ளுவரை போற்றுவதை விட நம்முடைய திருக்குறள், நம்ம சைவ சித்தாந்தம் தான் அதிகமா போட்டு. கைலாயத்துல போய் சேரமான் பெருமாள் நாயனா ரெண்டு குரலை அப்படியே வைக்கிறாருன்னு, கைலாயம் ஏறிய சிறப்புடைய நம்முடைய திருக்குறள் மறந்துடும். ரெண்டு நீங்க குரல் கருத்து எடுத்தா கூட அது என்ன, ஒரு கருத்து ரெண்டு பேருக்கு வரப்படாதுன்னு சொல்லலாம், குரலையே தூக்கி போடுற. ஆதலால் கைலாயம் வரை சென்ற குரல் நம்முடைய குரல். இப்படி யாரும் வைகுண்டத்துக்கு எடுத்துட்டு போகல குரலை. ஆதலால் தான் திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி என்று சொல்லுவார். திருக்கள் படியார்ல, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாம என்றமையால் வேண்டினகுது ஒன்றுமே வேண்டுவது. பாருங்க, திருக்கள் படியார் ஞானாசிரியர் நமக்கு, அவர் சொல்ற திருவள்ளுவர் வேண்டும் ஐயா, நீ இறைவன் உன்பால் தோன்றினால் எதை வேண்டணும், பிறவாமைய வேண்டுப்பா என்று சொன்னதுனால நீ அதை ஒண்ணுமே வேண்டுப்பா அப்படிங்கிற. அப்ப நாம் வணங்குகின்ற ஞானாசிரியர்கள் எல்லாம் தாம் வணங்கும் ஆசிரியர் திருவள்ளுவர். இருக்கே இன்னொரு குரல் எடுத்து, சார்புணர்ந்து சார்பு கெட ஒழிகின் என்றமையால், என்றமையால் யாரு, திருவள்ளுவர் சொன்னதுனால நீ என்ன நினைக்கணும், சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகு. தனக்கு மேல் இல்லையால வச்சு பாடுறாங்க. அதனால்தான் படுத்த சைவ சித்தாந்தி அவர். அதனாலதான் நம்முடைய மயிலாப்பூர்ல அவருக்கு ஒரு கோயில் இருக்குது, அருமையா திருநீரணிந்த கோலத்தோட இருக்கு. அதுதான் உண்மை திருவள்ளுவரே தவிர, துர்வாசர் மாதிரி போட்டுக்கிட்டு இதெல்லாம் துர்வாசர் விட. ஆமா, அவர் அமைதியே வடிவானவர். இது இப்படி இருக்கு, யார போய் குத்த போகுது போ சிவ சிவ. அத ஒரே ஒரு நிறுவனம் தான் போட்டுது, அதுவும் போட்டுது போ. சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துலதான் திருக்குறள் பதிப்பிக்கும் போது மயிலாப்பூர் இருக்கிற வருவ வடிவத்தை போட்டு திருக்குறள் பதிப்பிச்சாங்க. யாரு, சுப்பையா பிள்ளை காலத்துல. நான் தான் மடத்துல சொல்றேன், திருக்குறள் போடுறீங்களே திருவள்ளுவரை மயிலாப்பூர் திருவள்ளுவர் போட்டு போடுங்கன்னு சொல்றேன். ஆமா, அந்த வடிவம் தான் வடிவம், உண்மை வடிவம். எனவே இவ்வாறு இந்த சொல்லுக்கெல்லாம் ஆடும் எனவாம் திருப்பாட்டில் அமைந்த மூன்றும் நீடும் புகழோ பிறர் துன்பம் நீக்குதற்கோ என்று தேடும் உணர்வீர் உமக்கு இவை செய்த இது ஈசர் கூடும் கருணை திறம் என்றனர் கொள்கை மேலோர். அதுக்கு அடுத்த பாட்டுல பெருமான் எப்பொழுது இடையறாது ஆடிக்கொண்டிருக்கிறான் அல்லது இப்படி வந்து தட்சிணாமூர்த்தி மட்டும் காட்டிட்டு இருக்கிறான், இப்படி ஏன் சார் ஒவ்வொரு கோலம் இருக்குன்னாரு, எல்லாம் உனக்காகத்தான்டான். அவனுக்கு என்னத்துக்கு ஆடணும் வேண்டியில்ல, ஆனா உனக்காகத்தான். ஏன் சார் எனக்காக ஆடுறார், என்ன ஆடுகிறார், உண்மை விளக்கம் செய்வதாந்தம். ஆடும் படிகேல் ஐயனி அம்பலத்தான் ஐயனி நாடும் திருவடியிலே நகரம் கூடும் அகரம் உதரம். அப்புறம் என்ன கடைசியில முடிப்பார், இந்த நமசிவாயங்கிற மந்திரமே நடராஜாவில தான் அமைஞ்சிருக்கு. திருவைந்தெழுத்தே நடராஜா, ஏன் ஒருத்தர் உதறார், ஏன் நெருப்பு வச்சிருக்காருன்னாரு. அவர் ஒன்னும் உதற வேண்டியது இல்ல, உங்ககிட்ட இருக்கிற சரக்கெல்லாம் உதற வேண்டியிருக்கு. எது மாயை தனி உதறி, உங்ககிட்ட இருக்கிற டன் டன்னா வல்வினை இருக்குது, அதே வல்வினையை சுட்டு நெருப்பு வச்சிருக்கிறான். ஏன் ஒருத்தர் போட்டு காலை வச்சு அமுக்கிறான்னாரு, ஆணவம்ங்கிற ஒரு மலர் இருக்கு அதை தான் அமுக்கிறான். மலம் தாய அமுக்கி இப்படியே வச்சிருக்காரு சார் என்னன்னாரு, அருள்தான் எடுத்து உனக்கு அருள் செய்வதற்கா அப்படின்ற என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு. அப்பர் சுவாமியில் ஒருத்தான் அப்படி சொன்னார், எல்லாருக்கும் தான் நடராஜா அப்படி இருக்கார், அவருக்கு தான் பட்டது. என்ன இப்படி பார்த்தது என்னன்னு கேட்டா, எப்பா எப்ப வந்தப்பா, என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பே. இப்படி எல்லாம் அவன் இருக்கிற அந்த நடனம், அந்த நடனமோ அல்ல மற்ற எந்த வடிவெடுத்தாலும் எல்லாம் உனக்காக தவிர அவனுக்காக அல்ல. சரி, அடுத்தது கருதும் கடி சேர்ந்த எனும் திருப்பாட்டில் ஈசர் மறுவும் பெரும்பூசை மறுத்தவர் கோரல் முத்தி தருதல் தருதன்மையதாதல் சண்டீச தம் செய்கி தக்கோர் பெரிதும் சொல கேட்டனம் என்றனர் பிள்ளையார்தாம். சண்டீசரை பற்றி சொல்லுகிறாரே இந்த பதினாலு பாட்டுல ஒரு பாட்டு எது சொல்றாரு, சிவபூஜை செய்கிறவர்களுக்கு நல்லது செய்யணும், இல்ல இயலலைன்னா தீமையாவது செய்யக்கூடாது என்பதை நீ தெரிஞ்சுக்கத்தான் ஆ சண்டிகேஸ்வர வரலாறு சொல்லப்படுகிறது. ஒரே வார்த்தை முடிச்சுட்டார், சிவபூஜை செய்யறவர்களுக்கு ஏதோ பூ எடுத்து கொடுக்கலாம், ஐயா நான் எடுத்து கொடுக்கட்டுமா, ஐயா தண்ணி வேணா எடுத்துட்டு வரட்டுமா என்று அவங்களுக்கு வேண்டியது வேணா செய்து கொடுக்கலாம், இல்ல ஒண்ணு செய்யாமனா ஒண்ணு தீங்கு செய்யாம இருக்கும். சிவபூஜை உடையவர்களுக்கு தீமை செய்தால் பெரும் தவறு என்பதை காட்டத்தான் சண்டிகேஸ்வர வரலாறு அமைகிறது. வேத முதல்வன் எனும் திருப்பாட்டிலில் நேர் ஆதி உலகோர் இடநீங்கிட ஏத்த ஆடும் பாத முதலாம் பதினெண் புராணங்கள் என்றே ஓது என்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தனர். இந்த புராணம் புராணம்னு சொல்றமே அதெல்லாம் எதுக்கு வந்தது என்ன, அதன் வழி நாம் ஓதி வீடு பெறத்தான் வீடு பெறத்தான். சிவபுராணம் எதுக்கு வந்தது, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். நம்முடைய வினையெல்லாம் நீங்கணும்னா சிவபுராணம் போன்ற இருக்கிற அந்த புராணங்களை படிக்கணும் சொல்லணும், விடாமல் சொல்லணும். ஆகவே புராணம் வந்ததே எதிர்க்குன்னா நாம் எல்லாம் உய்வத்தான் உய்யத்தான் என்று சொன்ன. பா உற்ற பாராடி வட்ட திருப்பாட்டின் உண்மை காவல் தொழிலான் எனும் கண்ணனும் காவல் பெற்றது யாவர்க்கும் மேலாய ஈசன் அருள் ஆடி பெற்று மே உற்ற சீருட்டது என்றனர் வேதவாயர். சரி, பாராடி வட்டங்கிற பாட்டுல திருமால் சக்கரம் பெற்றிருக்கார் எல்லாம் சொல்லப்படுது இருக்குன்னு, அந்த திருமாலும் சக்கரம் பெற்றது யார் அருளால், இறையருளால் என்று தெரியும். ஆகவே உலகில் எந்த உயிர்களும் எந்த நன்மை பெற்றாலும் அவையெல்லாம் காரணம் பெருமான் திருவருள் என்று உணர்ப்பான் என்று சொன்னார். மாலாயவன் எனவரும் திருப்பாட்டில் மாலும் தோலா மறை நான்முகனும் தொடர்வாம் அமரர் ஏலா வகை சுட்ட நஞ்சுண்டு இரவாமை காத்த மேலாம் கருணை திறம் வெங்குரு வேந்தர் வைத்தார். சரி, திருமால் பெருமான் இவங்க எல்லாம் சொல்றாங்களே, அவங்க எல்லாம் எதனால இருக்க முடிஞ்சது, எல்லாம் பார்க்கடலை கடைஞ்சவன அமுதம் வந்தது அல்லவா, அடுத்து விட்டு ஆம்பளைய கூப்பிடல தானே சாப்பிட்டது, நஞ்சுன்னு வந்தது அடுத்து விட்டு ஆம்பளைய கூப்பிடுது. ஏன் அந்த அமுதம் வரும்போது என்னன்னா அடுத்து விட்டு ஆம்பளைய கூப்பிடலாம் இல்ல நீங்களும் சாப்பிடுங்க சார், யான் பெற்ற இன்பம் பெருகவியன் கிடையாது, நஞ்சுன்னு வந்தவனு அடுத்து விட்டு ஆம்பளைய கூப்பிடுது. எங்கெல்லாம் நீங்களாம் ஆம்பளை அல்லவான்னு கேட்டான், அது ஐயா ஐயா இந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நஞ்சம் விஷம் அப்படின்னு ஒரே ஒரு ஆம்பளை தான், நம்ம ஆம்பளை இருந்தது போய் சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு இருக்குது என்னைக்கு இருக்கும் இப்படியாக இருக்கிறது. ஆன அத்தன்று என்ற திருப்பாட்டில் கூட மாநகரத்து சங்கம் வைத்தவன் தேற்ற தேராது ஈனர்கள் எல்லைக்கு இட்ட ஏடு எதிர்ந்து செல்லில் ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டாரு. அந்த கடைசி அந்த பாட்டுல என்னன்னு கேட்டா, சங்கம் வைத்தவன் நம்முடைய அருமையாக மதுரையில சங்கம் இருந்தது, தமிழாராய்ந்தார்கள். அந்த தமிழாராய்ந்த ஆய்விற்கு தலைவனாக இருந்தவன் பெருமான் தான். யார் சொல்ல? இறையனார் கலவியல்னு ஒரு நூல், இலக்கண நூல். அந்த இறையனார் கலவியில் தான் அந்த சங்கம் வைத்ததும் பெருமான் அதற்கு தலைவனாக இருந்ததும் சொல்லப்படுது. அதுதான் இன்னைக்கு நீங்க மதுரைக்கு போனோம்னா, மதுரைக்கு போனா சொக்கநாதர் போகணும். சொக்கநாதர் போனோம்னா அப்படியே வளமா வரும்போது, அப்படி வந்து இந்த படம் அந்த வரும்போது ஒரு இது மேடை இருக்கும், அது மேல ஏறி பார்க்கணும். ஏறினா நடுவில் பெருமான், சொக்கநாதர், மற்றபடி 49 புலவர்கள் இருப்பாங்க. ஏன்னா சங்க காலத்திலே 49 புலவர்கள் இருந்த ஆராய அதற்கு தலைமை தாங்கியவன் சிவபெருமான் என்று தெரியும். அதனால நம்மளுடைய குன்றக்குடி ஆதீனத்துக்கு உரிய கோயில்களிலே திருப்பத்தூர் ஒண்ணு, திருப்பத்தூர் ஒண்ணு. நம்ம புதுக்கோட்டை டு மதுரை போனோம்னா திருப்பத்தூர் ஒரு இடம் நிற்கும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்பான். அந்த ஊர்கோயில் நம்ம குன்றக்குடி ஆதீனத்துக்கு உரியது. அங்க நம்ம நாவுக்கரசர் பாடல் பெற்றது. அந்த இடத்துலதான் நாவுக்கரசர் சொன்னார், நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன்கான். பெருமான் தானும் ஒரு புலவராக இருந்து தருமிக்கு பொற்கடி வழங்கி கொடுத்ததப்பா, அது சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமி கருளினோன்கான் என்று சொன்னார். இந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு பழைய குன்றக்குடி சன்னிதானம் இதுக்கு முன்னிருந்தவங்க எப்ப தமிழ்ச்சங்கம் வைத்ததை நம்முடைய திருநாவுக்கர் சுவாமிகள் இந்த கோயில்ல பாடியிருக்காரோ, இந்த கோயில் தங்களுடைய ஆதீனத்தில் இருப்பதனால ஆண்டுக்கு ஒரு முறை தமிழ்ச்சங்க புலவர் கூட்டத்தை நடத்தினர். 3 நாள், 3 நாள் அப்ப எல்லாம் போயிருக்கிறோம். ஆனா 3 நாள் என்ன செய்வாங்கன்னா, 3 நாள் தானே இருப்பாங்க, இருந்துட்டு சிற்சில வினாக்கள்லாம் கேட்டு இதுக்கு நீங்க என்ன கருதுறீங்க, என்ன கருதுறீங்க, அதாவது சங்கம் இருந்து ஆராய்ந்தது போல கொஞ்சம் செய்யணும். உடனே இப்ப நடக்குதான்னு கேட்பீங்க சரிங்களா. தமிழர்கள் என்றுமே உண்டை தொடமாட்டார்கள், தொட்டால் அதை நீடிக்க மாட்டார்கள். இதெல்லாம் நமக்கே உரிய பாரம்பரியம். ஆமா ஆமா, எந்த ஒன்று யாரு தொட்டாலும் சில ஆண்டுதான் இருக்கும், பிறகு அது வரமாட்டோம். தொடர்ந்தா நல்லது வந்துருமே, தமிழன் அந்த நல்லதுக்கு பிறக்கவில்லை சிவம். அதனால அந்த பாட்டுல சங்கமைத்ததும் எல்லாம் நமக்கு ஞானம். ஞானம்ங்கிறது என்னன்னாரு, இந்த ஆன்மா இறைவனிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும் என்று உணர்வதுதான் ஞானம். வேற ஒண்ணுமே ஞானம் என்பது என்ன, இந்த ஆன்மா தன்னுடைய பிறப்பையோ துன்பத்தையோ நீக்க வேண்டுமானால் ஒரே ஒருவன் இறைவன் அவனுடைய திருவடி அடைய வேண்டும் என்று அறிவதுதான் ஞானம். அதான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அவனை அடைய அடைய என்ன கிடைக்கும், பவ மதனை அற, இந்த பிறப்புங்கிறது போகும், மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். அப்ப ஞானம்னா என்னன்னாரு, மாடு மேய்க்கிறவனு கூட சொல்லிவிடலாம், ஒன்றை விடணும் இன்னொன்னு தொடரும்டா, அவ்வளவுதான். எதை விடணும், பிறப்பை விடணும், எதை தொடணும், ஆண்டவனை தொடணும், ஓ அதான் ஞானம். இவ்வளவுதானுங்களா, இவ்வளவுதான், இதான் ஞானம். ஞானம்ங்கிறத விளங்கிக்க முடியுது, செயற்பாடு வரும்போது தான் கஷ்டம். எங்க இதை விடவும் மாட்டேங்கிறோம், அதை தொடவும் மாட்டேங்கிறோம். அப்ப விடுதலும் தொழுதலும் ஞானம். விடுதல் இந்த உலகியலை, தொழுதல் இறைவன் திருவடிவே, அதான் ஞானம். எனவே இந்த ஞானம் எல்லாம் நமக்கு அந்த பாடல்ல அப்படி செய்தார் என்று சொன்னார். சொல்லி இவ்வளவு பாட்டு விளக்கம் சொல்லிவிட்டு ஒரு பதிகத்துக்கு சொல்றார், ஐயா இந்த பதியத்துக்கு விளக்க அருமையா சொன்னீங்க அப்படின்னாரு. சிவ சிவ இது மாதிரி இன்னொரு தரம் சொல்லாதீங்கன்றார். யாரு கேட்கிறார், இல்லைங்கய்யா நீங்க காலையில இருந்து 23 பாட்டு வரைக்கும் நீங்க விளக்கம் சொன்னீங்க, அப்படி சொல்லப்படாதுன்னு. பின்ன என்ன சொல்லணும்னா, ஏதோ ஞான சம்பந்தர் திருவடியை வணங்கி அவர் அருளி செய்த இந்த பாட்டை வணங்கின, பாட்டுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டேன், விளக்கம் எல்லாம் சொல்லப்பா. சிவ சிவ இப்படி பெரியவர் சொல்லுவாரானா நாம எல்லாம் விளக்கிறேன்னு சொல்றத என்ன சொல்றது, சொல்லவோ சொல்லும் இல்லை. பெரிய ஞானிகள் இப்படி சொல்லட்டா நாம எல்லாம் என்ன சொல்றது, திருமுறை முற்றோதல் பண்ணணும்னு கூட சொல்லப்படாது சரிங்களா. திருமுறை முற்றோதல் ஒன்று உண்டு சரிங்களா, அந்த முற்றோதலில் இன்று நாங்க ஏதோ ஈடுபடும்படியாக இறைவன் செய்தான், நாங்க ஈடுபட்டோம் உண்டு. ஆகவே இந்த பதியத்துக்கு விளக்கம் சொல்லலையா, பின் என்ன செய்தாராம், வெறியார் போடி சண்ப எருவேந்தர் மெய்ப்பாசுரத்தை, இந்த திருப்பாசுரத்தை ஏறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன். உண்மையா அந்த பாடலினுடைய பொருள் எல்லாம் தெரிந்து அதனுடைய உயர்வு அளவுல நான் மதிக்க எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளவு தெரியாது போதாது. யாரு சொல்றது சேர்க்கிறாருன்னு தெரியாது. பின்ன என்னாரு, சிறியேன் அறிவுக்கு அவர்தம் திருப்பாதம் தந்த நெறியே சிறுதியான் அறி நீர்மை கும்பிட்டேன். அந்த பதிகத்தை அறியேன், ஏதோ ரொம்ப எனக்கு தெரியாது, தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டவன் உணர்த்திய அளவுக்கு ஏதோ அன்பினால் அந்த பதிகத்தை நான் கும்பிட்டேன். இப்படி சொன்னா திருமறைக்கு எப்படி வர சொல்லணும்னு தெரியணும். என்றெல்லாம் சொல்லப்படாது, ஏதோ ஆண்டவன் உணர்த்திய அளவுல ஏதோ ஒன்று ரெண்டு அது ஆண்டவன் உணர்த்ததுதான், அவ்வளவுதான். நான் செய்தேன் அல்லது உரை கண்டேன்னு சொல்லுவோம். என்று அருமையாக அந்த 23 பாட்டுல சொன்னார். இனிதான் அலரும் விரைசூல் பொறிக்காலியுள் ஆதி ஞானம் மலரும் திருவாக்குடை வள்ளலார் உள்ள வண்ணம் பலரும் உழந்துய பகர்ந்து வரைந்து யாற்றில் நிலவும் திருவேடு திருக்கையால் நீட்டியிட்டார். இப்ப எங்க நம்ம வரலாற்றையே மறந்துட்டோம், பாட்டுக்கு பொருள் போனதுனால. இந்த பதியத்தை தான் அந்த சமணர்கள் முதல்ல ஒரு அத்தினாத்தின்னு போட்டது ஓடி ஓடி பார்த்து அது இழந்துட்டாங்க. ஆனால் இவர் இந்த திருப்பதிகத்தை எழுதி அந்த ஆற்றிலே இட்டாராம். அப்படி இட்ட உடனே என்ன ஆயிட்டனர், திருவுடை பிள்ளையாரும் திருக்கையால் இட்ட ஏடு மறுவுறும் பிறவியாற்றில் மாதவர் மனம் சென்றார் போல் பொறு புனல் வைகை ஆற்றில் எதிர்ந்து நீர் கிழித்து போகும் இரு நில தோர்கெல்லாம் இது பொருள் என்று காட்டி. அருமையான ஓமை. அந்த ஏடு இப்படி போட்ட உடனே ஆறு இப்படி போகுதுன்னு சொன்னா அந்த ஏடு எதிர்த்து போகுதாம். எது போல் போயது என்ன? எது போல இந்த பிறவிங்கிற ஒரு பெரிய ஆற்றில ஞானியர் உள்ளம் என்பது எப்படி எதிர்த்து சொல்லுமோ அது போல். அப்போ எல்லாரும் பிறவிங்கிற ஆற்றில ஆத்தோட போனவங்க தான் நாமெல்லாம். ஆனா அந்த ஆற்றில் எதிர் நீந்து செல்லுவர்கள் யார்? ஞானியர்கள். ஞானியர்கள் திருவள்ளுவர். இப்ப நம்ம ஆறுன்னு அவர் கடல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு? இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் வணக்கம் கூட்டது அவ பொழுது வருவார் வந்துட்டு சொல்லிட்டு போடுவார். இவர் ஆறுனாரு அவர் கடல் தாரு. இத வந்து நீந்த முடியுமா சார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் வணக்கம். இவரா போய் நாத்தியன் ஐயா. எனவே இந்த என்ன பொறு பூனல் வைய ஆற்றில் எதிர்ந்து நீர் கிடித்து போகும் இரு நில தோர்க்கெல்லாம் இது பொருள் என்று காட்டி. அந்த அருமையான அந்த பதிக ஏடு வைய ஆற்றில் நிறைய தண்ணி போகுது, ஆனா அதை எதிர்த்து போயிட்டே இருக்கலாம். நீந்துவர் ஏன்? இறைவனடி சேர்ந்த ஏடு அது, அதனால் அந்த வைகை ஆற்றை நீந்து நீந்துதான். அப்படி போன எம்பிரான் திவனி எல்லா பொருளும் என்றெழுதும் ஏட்டில் தம்பிரால் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்க பாட அம்புய மலரால் மார்வன் அனபாயன் என்னும் தீர்த்தி செம்பியன் செங்கோலன் தென்னன் கூண்டி மிருந்ததன்றி.
1: நம சிவாய் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
0: புள்ளே பறவை பொறிவாய பராறை மர நிறையே. மரத்தினுடைய நல்ல நிறைய மரங்கள் அடர்த்தியா இருக்குது. அது கிட்ட போய் சொன்னோம்னா உடனே அந்த மரம் ரசிக்குமா? கிடையாது. மரமே வான்தோடு குடுமி பொறுப்பே. ஒரு பெரிய மலை இருக்குது கல்மலை, அது கிட்ட போய் அருமையாக இப்ப போய் தானனை முன்படை தான்கிற அருமையான பதியும் கைலாய மலையில ஏறி இருக்கு. அதனால ஒரு மலையை பார்த்து அடாராடா மலையே பாத்தியா, இந்த மாதிரி மலை தான் கைலாய மலை. தானனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே என்று பாடும்போது அடாராடா அருமையா சுந்தர தேவாரம்னு அந்த மலை ரசிக்குமே. அது பேரு மலையே. இது மாதிரி பாவம் பொறுப்பே வெம்பும் எரிவாய கொடுஞ்சுரமே அப்படின்னாரு. என்னன்னாரு, நல்ல தார் பாலைவனம் அல்லது சகாரா பாலைவனம் அங்க போய் நின்று பாலைவனமே நீ எவ்வளவு அருமையாக இருக்கிறாய் என்று சொன்ன உடனே ஆமாப்பா அப்படின்னு சொல்லுமே. வன்பார்க்கன் வற்றர் மரம் தளித்தது திருவள்ளுவர். திருவள்ளுவர் பாலையை சொன்ன இடம் ஒரு இடம். வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அனுவா பார்க்கணும். இந்த அன்புங்கிற ஒண்ணு அந்த உயிருக்கு இருக்கிறதா நல்லது. இந்த அன்புங்கிற ஒண்ணு இந்த உயிர்ல இல்லைன்னு சொன்ன அது ஒரு தார்பாலைவனம். அதுல ஏதேனும் ஒரு மரம் என்னைக்கோ ஒரு நாலு மழை தூத்தல் போட்டு அப்படி ஒரு தள்ளி வந்ததுனா ஏ பாலையில பாரு சோலை அப்படிங்கிறத அது எத்தனைக்கு இருக்காங்க? ஒரு நாள் கூட இருக்காது, மறுநாள் அப்படியே சுருண்டு ஒடிக்கும். அது போல இந்த அன்பு என்ற ஒன்று இந்த உயிரகத்தில் இல்லைன்னா இந்த உயிர் சுருண்டு பொறுமுடா, சுருண்டு பொறுமுடா பாடிப்போம். அப்ப என்ன அர்த்தம்? அன்பின் வழியது உயிர்நிலை. இன்னொரு குரல், அன்பின் வழியது உயிர். இந்த உயிர்நிலையே அன்பினாலதான் இருக்குது, இல்லைன்னு இருக்குது. ஒரு பையன் சிலிப்பு கொடுத்துட்டான் இல்லைன்னா
2: அகதிலார்க்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு. இது அப்படி சேர அப்படிதான் பார்த்து சொல்லியிருப்பார். என்ன பண்ற அவர்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணால காண முடியல. திருவள்ளுவரை கண்ணால கண்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் அவர் காலையே விழுந்து சாமியும் உங்களுடைய நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய புலவர். அதனால இப்படி ஒன்றுமே இல்லாத எரிவாய கொடுஞ்சுரமே என இவற்றோர் அகரினை ஒத்து இருந்தான் எந்த சுக்கநாதா பெருமானி ஒரு அகிரணி பொருளா இருந்தான தவிர மக்கள் தாமி ஆரடி உயிரே என்று சொல்லுகின்ற அந்த ஆரடி உயிரா இல்ல சுவாமி, ஆறு உயிரா இல்ல, அறிவே இல்லாத அந்த அகிரணி பொருளை தான். அதனால் என்னாச்சினர் என்ன இகழ்ந்தனோ என இந்த நாடு பாண்டி நாடு உன்னுடைய ஆட்சி சுக்கநாதருடைய ஆட்சி, அதனால் இந்த இடத்துல அவன் இருந்து அப்படி செய்வதனால என்ன இகழல என்ன சொல் வடிவாய் நின் இடம் பிரியா இமையப்பாவை தன்னையும். அம்மா எப்படி இருக்காங்க, சொல் வடிவாக இருக்கிறாங்க. ஐயா எப்படி இருக்கீங்க, நீங்க பொருள் வடிவா இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம், திருவருள் உள்நில் உள் அடங்கி இருக்கிறது, அந்த பெருமான் செயற்பாடு வெளிப்பட இருக்கிறது அல்லவா. அப்ப திருவருள் தான் சக்தி, அந்த அவனுடைய வெளிப்பாடாக செயற்பாடெல்லாம் பெருமானுடைய செயல் இல்லைங்களா. ஆகவே அவள் சொல்லாக இருக்கிறாள், நீ பொருளாக இருக்கிறாய். ஆகவே நான் சொன்னது சொல்லும் பொருளுமான கவிதை தான். அதனால் சொற்பொருளா இடம் பிரியா இமையப்பாவை தன்னையும் சொற்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன். ஆகவே என்னை இகழ்ந்ததாக நினைக்கல, சொல்லாக இருக்கிற அம்மையும் பொருளாக இருக்கிற உன்னையுமே இழந்து விட்டான். அதனால் யாது என்ன முன்னை முடிந்து இடைக்காலன் தனியாத முனிவு ஈர்ப்ப கடுமையான கோபம் முந்தி சென்றான். அப்படி முன்ன போனானா அன்ன உரை திருச்செவியில், இந்த மாதிரி அந்த புலவனுடைய பாவம் நொந்து உரைக்கின்ற உரை பெருமானுடைய சுக்கநாதருடைய திருச்செவியில் பட்டுதான். எதுபோல் நின்ற எதுபோல் போற போக்குல ஊறுபாடு என உரைப்ப, ஊறுபாடுன்னா நல்ல ஒரு இரும்பினாலாயின ஒரு வில்லோ இது அம்போ அல்ல இரும்பினால ஒரு வாழோ அப்படி சுருகுனா எப்படி இருக்கும், அது போல இருந்தான் அவருக்கு பெருமானுக்கு. அவன் உருவம் இல்லாதவன் அருவம் இல்லாதவன் அல்லவா, இருந்தாலும் அப்படி ஒரு பெரிய வேலோ மற்ற வாழோ தைத்தால் எப்படி இருக்குமோ அது போல அப்படி திருவுள்ளத்தில் பட்டுதான். அடாராடா இப்படி பாவம் எழுதிட்டு வந்து படித்து அதை கண்டு ஓக்கிலேயே பரிசு கொடுக்கலையும் கூட அவனுக்கு வருத்தம் இல்லை, சுவைக்கிலேயே தான் வரும். நீங்க பரிசு அப்புறமே இருக்கட்டும், சுவைக்கிலேயே. இப்ப நல்ல இந்த பாடகர்கள் எல்லாம் பாருங்க, பாடினா அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்க உட்கார்ந்து சுவைச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு தன்னை மறந்துடுவாங்க. மதுரை சோமம் எல்லாம் அப்படிதான், கே பி சுந்தராம்பாள் அதான் பழைய இந்த மணியெல்லாம் பார்த்துட்டு பேசுறது பேசுறது கிடையாது, தன்னை மறந்து பாடுவாங்க. அங்க இருக்கவங்க அந்த அன்பா கேட்டா அதுவே தான் பெரிய பொருள், அது பொருள் கிடக்கிறா கவர் வச்சு கொடுக்கறது இதல்லவா மதிப்பு. அது போல இவன் சொல்லியே மதிக்கலையே, அதனால் வருத்தம். எனவே ஊறுபாடன உரைப்ப அருளின் மூர்த்தி போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் என அந்த இடைக்காரனுக்கு ரொம்ப தெரிஞ்சாலும் கபிலனுங்கிற புலவர் ரெண்டு பேரும் போக அகத்துவை பொலிய மாற்றால் ஞானமயமாகிய தன் இலிங்க உரு மறைத்து. சொக்கநாதருடைய சிவலிங்கம் அருமையா இருந்தது, பொக்குன்னு மறைஞ்சு போச்சு. ஏன், அவன் அது அருவுருவ திருமேனி, அந்த அருவுருவ திருமேனில இருந்து அவன் வெளிப்பட்ட அந்த சிவலிங்கம் மறைந்து போக என்ன செய்தானாம், உமையா நங்கையோடும் பிரியாத அம்மா வானவரதம் பிரான் எழுந்து புறம் போய் பாவம் நடந்து போயிருக்காரு எங்க தன் கோயில் நேர்வடவால் வைகையான நதி தென்பாலோர் வைகை ஆற்றை கடந்து வைகை நதியில தென்தெற்கே இருக்கிற ஒரு இடத்துல போய் ஆலயம் கண்டு பக்குன்னு ஒரு ஆலயத்தை எடுத்தாராம். அவர் என்ன கட்டணுமா, இவர் வச்சு இவர் வச்சு அஸ்திவாரம் போடணுமா நினைத்தா போதும், நினைவு மாத்திரையின் ஆமா. இப்ப நமக்கு அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து செயற்பாடு செய்தாதான் உண்டாகும், அவர் நினைத்தாலே ஆகும். இந்த நினைவு மாத்திரை என்பது தூய தமிழ், ஆனா நம்முடைய சாத்திரங்கள்ல எந்த சொல்ல இருக்குன்னா சங்கற்ப மாத்திரைன்னு இருக்கு, சங்கல்ப மாத்திரைன்னு இருக்கு. சங்கல்பம்னா நினைக்கிறதுன்னு இருக்கு, மாத்திரைன்னு அளவு, நினைத்த அளவில் என்பது அருமையான தமிழ். அதுல சித்தாந்த சாத்திரத்துல கூடுமான வரைக்கும் சங்கற்ப மாத்திரை நான் அப்படிதான் சொல்லுவாங்க. சங்கற்ப நிராகரணம் பார்த்தீங்களா, தூய தமிழ். அது எனவே இப்படி அந்த நினைவு மாத்திரையினால ஒரு ஆலயம் நினைத்தார் திருவுள்ளம் கொண்டார் ஒரு பெரிய அருமையான ஆலயம் அப்படி வந்துதான். கண்டு அமை இனிதமர்ந்தான் தங்கவான் தமிழ் தெய்வ புலவோரும் உடனெழுந்து சைலவேந்தன் மங்கை நாயகன் போன வழி போயங்கிருந்தார். எல்லாம் புலவர்கள் எல்லாம் பார்த்தாங்க, அடாராரா பெருமானே எழுந்தொழி போனா நமக்கு இந்த சங்கத்துல என்ன வேலை என்ன, இது தமிழ்ச்சங்கமே அன்று என்று கருதி எல்லாம் சேர்ந்து அங்க போயிட்டு எங்க வைகை நதிக்கு தென்பால பெருமான் எடுக்கிறது அப்படி பாரு. ஏன்னா அவங்க எல்லாம் பொய்யடிமை இல்லாத புலவர்கள், ஏன்னா பெருமானையே தனக்குரிய அந்த பெரும்பொருளாக கருதினவர்கள் அப்படி போயிட்டாங்களாம். அங்கிருந்தார் அவ்வழினால் வைகள் கங்குல்வாய் புலர வரும் வைகரையில். இது வந்து எப்ப நடந்ததுன்னா ராத்திரி 7 மணி போல நடந்திருக்கு, 7-8 அந்த காலத்துல 7-8 எல்லாம் படுத்துருவாங்க. ஏன்னா தொலைக்காட்சி எல்லாம் அந்த காலத்துல கிடையாது, திரைக்காட்சியும் இல்லை அல்லவா. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா மேல பகல்ல கடுமையா உழைத்த காலம் அப்படி உழைத்ததாக கேள்வி. ஒரு காலத்துல கடுமையாக உழைத்ததாக கேள்வி. ஏன் இப்ப உழைப்பே இருக்க கூடாது ஆனா சில்லற மட்டும் வந்துடும். 30ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமை கோகுலாஷ்டமி அதனால வெள்ளிக்கிழமையே சம்பளம் வந்துடும். ஆமா ஆமா 32 பண்ணு தெரியுது, வரட்டும் சம்பளம் வரட்டும், நாமும் சம்பளம் வந்தாதான் இருக்கிறாள். உரிய பணி செய்ய வேணாமா, உரிய பணி செய்ய வேணாமா? சொக்கநாதா நீதான் காக்கணும், எல்லா துறையினருக்கும் இது பொருந்தும். ஆனா விதிவிலக்காக இன்றும் சிலர் இருக்கிறார்கள். ஆமா ஆமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த 10-9:50 போனால்தான் உண்மையா அலுவலகத்துக்கு போனதா அர்த்தம். அது போல மீண்டும் 4 மணினா என்ன அடிச்சு பிடிச்சிட்டு பையனை விட முன்ன முடியாரணும். பையங்கெல்லாம் போனோம் 4:30 வந்தா என்ன, என்றாவது ஒரு நாள் வந்து அவன் வந்து மருத்துவமனைக்கு போறதா இருக்கலாம், வேற எங்கயா போலாம், தினமும் அப்படியா? முருகா நீ தான் காக்கணும் அல்லவா, நான் என்ன பண்ண போறோம்? அதனால் தங்கவான் தெய்வ தமிழ் தெய்வ புலவோரும் உடன் எழுந்து எல்லாம் அங்க போய் தங்கிட்டாங்களாம். அப்படி தங்கின உடனே எல்லாம் படுத்துட்டாங்க இரவுல. மறுநாள் அப்படியே காலம் 4:30 ஆன உடனே எல்லாம் எழுந்துருவாங்க. ஏன்னா ராத்திரி 8-8:30 படுத்துட்டா நிச்சயம் காலையில 4 மணிக்கு வெடிப்பு வந்துடும். வைகரை துயிரொழு எழுப்ப வேண்டியது இல்லை, தானா வந்து அதெல்லாம் இயல்பிலேயே அவங்களுக்கு எனக்கு 4:30 ஆனா தூக்கம் வராது அப்படின்னு. ஏன் இரவுல 8:30 எல்லாம் படுத்துடுவாங்க. அதனால விடுதலையுமே வெந்நீற்றை வெயில் பூசி வலுத்தமைந்த கீழோடு கோவனமும் தட்டு அப்புறம் சாமியில் பாட்டு வெள்ளம் சுட்டு திருப்பள்ளி அடிச்சுக்கு போடுவாங்க. திருப்பள்ளி அடிச்சு, அதனால திருப்பள்ளி அடிச்சு காட்ட கோயிலுக்கு போற நேரம் வீட்டுல செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துட்டு அந்த திருப்பள்ளிச்சு போவாங்க. அதனால திருப்பள்ளி அடிச்சு அங்க போகும்போது கோயில் உடையும் போது கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் சங்கம் திருப்பள்ளி எழுச்சி நேரம் எல்லாருக்கும். அப்படி திருப்பள்ளி எழுச்சிக்கு போறோம். அப்படி சிவகாசியில அந்த மாதிரி ஒரு 20-30 பேர் போறாங்க திருப்பள்ளி எழுச்சி. பேசிட்டே இருப்பாங்க ராத்திரி, ஐயா வணக்கம், என்ன ஐயா திருப்பள்ளி எழுச்சிக்கு போற பழக்கம் வச்சிருக்கீங்க, வாழ்க வாழ்க வளர்க. பரவாயில்லையா, ஒரு 50 பேராவது நாங்க போவோம்யா திருப்பள்ளி எழுச்சி வழிபாட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் அருமையா மனமீதியோடு இருக்கல, நம்ம என்ன ஒரு பக்கம் அருமையாகவே வளர்ச்சி இருக்கிறது, தெய்வ உணர்ச்சி இருக்கிறது. அதனால் பரவாயில்ல, எப்படியும் தமிழகம் ஒரு காலையிலே மே உயரும் என்பதில் அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு அப்படி. அது போல பல இடங்கள்ல இந்த அர்த்தஜாமத்துக்கு போறது சிதம்பரத்தில் என்னைக்குமே உண்டு. 6 காலத்திலும் அந்த மாதிரி வழிபாடு செய்யறது சிதம்பரம் தான். எந்த காலத்தில் போனாலும் அந்த காலத்தில் அடிவர் கூட்டம் இருக்கும். அது சில்லைக்கு அப்படியே தனித்த ஒரு தன்மை இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் இருக்கு எஞ்சிய இடங்களை விட. இப்ப நம்ம இடமெல்லாம் கேட்டா காலையில கால சந்திக்கு குருக்கள் தான் இருப்பார், உச்சி காலத்துக்கு அவரும் பிராமண புள்ள ரெண்டும் அடிச்சுட்டு வந்துடும். அது அது பிராமண பிள்ளை எடுத்துட்டே வரும் அந்த உணவை, அது அந்த பக்கம் துணி அப்படி இப்படி ஏன்னா திறந்து வைக்கிறதுக்கு. இது மணியை சின்ன தின்னு திங்காட்டிப்போ சின்ன தின்னு திங்காட்டிப்போன்னு அப்படி வந்து ஒரு செகண்ட்ல வந்துடுது. உச்சி காலம்லாம் ஏன் அதுல 4 பேர் போனோம்னா அப்படி இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள். அதுக்காகத்தான் நாமும் வழிபாடு செய்யறோம், கோவில நல்லா இருக்கும். ஆமா ஆமா கோவில் நல்லா இருக்கும். என்ன பண்றது, அது தில்லைக்கு தான் முடியுது. அங்க அவங்க அது மாதிரி அர்த்தஜாமத்துக்கு போறவங்க இல்ல, அது இப்ப பல இடங்கள்ல இருக்குது. திருப்பனந்தால் அப்படி இருக்கான், நாங்கிறது காலத்துல இல்ல. ஐயா திருப்பனந்தால் இங்க பழைய திருப்பனந்தால் நினைக்காதீங்க, நல்ல ராத்திரி 10-15 பேர் இப்ப அர்த்தஜாமத்துக்கு வழிபாடுக்கு போறாங்க. செஞ்சடையப்படும் தாழ் தடையான் பணந்தாள் திருத்தாடகை. ஒரு பக்கம் நாடு அதான் சொல்றேன், ஒரு பக்கம் ஏதோ ஒரு மாதிரி மனசுக்கு அருவறுப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் நாடு மிக அருமையாகவே வளர்கிறது. அந்த திருப்பதி எழுச்சிக்கு போறவங்க போனாங்களாம், வைகரையில் பள்ளி உடல் கால செய்தி அங்கல் நாயகன் அடியார் சேவிப்பார். அப்படி போனவங்க சொக்கநாதர் திருவிழா போன உள்ள போனா சிவலிங்க திருமேனிய காணா. ஐயா சிவலிங்க திருமேனிய காணான, அப்படியா பானார் எல்லாம் பார்த்தாங்க, பார்த்தா சிவலிங்க திருமேனிய காணும். ஏன்னா திருவுருக்கான சரியா 5-5.5 மணி. என்ன பண்றது, எங்க நீங்க திருப்பள்ளிச்சு பாடுறது, போற்றி என் வாழ் முதல் ஆகிய போருளே பூபாலத்துல பாடினா நல்லது அப்படி பாடுவாங்க. எங்க பெருமான் இருந்தாலும் அங்க பாடுறது இல்ல. எனவே அப்படி போனே என்ன அதிசயமோ இதென்றயத்தார் இறங்கினார், இதனை ஓடி மன்னவனுக்கு அறிவிப்பான் வேண்டுமென புறப்பட்டு வருவார். ஆவி அன்னவரை பிரிந்துரையும் அனங்கனையார் என. அருமையான ஓமை. எது போல வருந்தினாரலாம், கணவரை பிரிந்திருக்கின்ற மனைவி போல, கணவரை பிரிந்திருக்கிற மனைவி போல. ஏன்னா அவளுடைய ஆற்றாமை அதிகமானது. அப்படியான மனைவியை பிரிந்த கணவனுக்கு அந்த ஆற்றாமை இருக்காத இருக்கும்ல. அது ஏன் கணவனை பிரிந்த மனைவின்னு சொல்றேன், சந்தேகமா இருக்குது எனக்கு. இதெல்லாம் நீங்க விளக்க கேள்வியா கொடுத்துட்டு வம்பு இல்லை. மனைவியை பிரிந்த கணவன் என்னாது, மனைவியை கணவனை பிரிந்த மனைவி என்று கூறினார். ஏன் நல்ல ஆளியா, இதெல்லாம் பாண்டது நாங்களா, ஏதோ பரிஞ்சு பண்ணி பாட்டு எங்களை போட்டு குடையிறீங்களேன்னு கேட்டா, சிவ சிவ நீங்க எல்லாம் வல்லவர்கள் வல்லுநர்கள் என்றுதான் சொல்றோம். கணவனை பிரிந்த மனைவிக்கு அந்த காலம், இப்ப இந்த மாதிரி கூட வேலைக்கு போறதெல்லாம் கிடையாது. நாம ஆட்டிக்கு பிடிச்சுக்கிட்டு அவரும் பஸ்ல ஏற இவரும் பஸ்ல ஏற அப்படிலாம் போடல. வீட்டுல அந்த மனைத்தக்க மாண்புடையலாகி கற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்றிருந்த காலம். முதல்ல அது தெரியணும், மனைத்தக்க மாண்புடையலாய் வீடு உண்டு அந்த அம்மா. கற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. ஆதலால் தான் அந்த உணவு சமையல் நேரம் போக மற்ற நேரத்தில் போகும்போது இந்நேரம் என்ன பண்றாரோ, போகும்போது கூட நல்லா சாப்பிடல அது அவங்க நினைப்பாங்க. கண்டிப்பாங்க இன்னைக்கும் உண்டு. நீ வீட்டில் இருக்கிறத விட வெளியில போகும்போது அதை சாப்பிடுங்க, மறுதலாம் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க என்று சொல்லுவாங்க. இவனு என்ன பண்ணுவான்னு கேட்டா, அதெல்லாம் சாச்சிட்டு என்ன நேரம் வச்சு சாப்பிடு, நான் இல்லைன்னு வெறும் புழு உண்ட குழம்பு வச்சு சாப்பிடாத, நல்ல சாம்பார் நான் போடுறோம்லாம் வட பாயசமா போடுறாங்க, நீங்க வந்து வெறும் புளி குழம்பு திங்காத, நல்ல நீ வச்சு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு வரணும். வருவோம் வரணும். ஆமா ஆமா எக்கெடு கட்டி எருக்கு முளைச்சு போகணும்னு பஸ்ல ஏறப்படாது. அப்புறம் என்னது அப்புறம் இல்லறோம் இல்ல. அதனால அவங்க நிச்சயம் செய்ய மாட்டாங்க. யாராவது கேட்டாங்க கூட என்ன வச்சுங்க, அவங்க இல்ல இல்ல அதனால ஒரு பருப்பு தொகை அரைச்சுக்கிட்டேன், ரெண்டு அப்பளம் சுட்டுக்கிட்டேன். ஏன் அவங்க இல்லாததுனால அது போச்சுன்னு அர்த்தம். அப்ப தனக்கு என்ன இருக்குன்னு நினைப்பாங்க பாவம். அப்படித்தான் பெரும்பாலான குடும்பம். நம்ம என்னன்னா என்னடா நம்ம வெளியில போறவங்கலாம் அவங்க வட பாயசம் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது இது வெறும் அப்பளத்து சுட்டுக்கிட்டு சொல்லிட்டு இந்த வேற காய்கறி எல்லாம் வாங்கி போட்டுட்டு இதெல்லாம் நான் வர்றதுக்குள்ள நீ சமையல் பண்ணி சாப்பிட்டுணும் தெரியுதுல்ல. ஆமா வைக்கப்படாது, அதனால நல்ல நிறைய சாப்பிடு என்று சொல்லு. அதான் அந்த உணர்ச்சி அன்பு. அதனால இங்க அப்படி இருக்கும்போது மனைவிதான் அந்த வேலையின்றியும் அந்த வீட்டுல இருக்கும்போது அப்படி எப்படி பண்ணாங்களோ என்னமோ என்று அந்த வருத்தம் அதிகமா வரும். இவனுக்கு என்னமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு எப்படி இருக்க வேண்டும், சங்கலக்கியம் வினையே ஆடவர்க்கு உயிரே. அருமை அருமை பத்தீங்களா. இந்த கொண்ட கணவனுக்கு என்ன இருக்கா, வீட்டுல எப்படி சாப்பிடறாளோ என்ன பண்றாளோ அந்த நினைப்பு கூடாது. எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் முடியணும். வினையே ஆடவர்க்கு உயிரி. ஆடவர்க்கு எது உயிர்னா, எடுத்துக்கொண்ட அந்த செயல் இனிதாக எளிதாக தீங்கின்றி முடியணும். அதான் நோக்கம் இருக்கணும். இவன் போய் அடுப்பகரையும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. சுட்ட பழத்தை சரியா சுட்டாலோ என்னமோ, அல்லது அப்பளமே இல்லாம சாப்பிடறாலோ என்னமோ, அங்க போய் நினைச்சிட்டு இருந்தா உருப்பிட மாட்டேன்னு அர்த்தம். எனவே இன்னொரு அருமையானது, நேற்று நற்றினில் சொன்னமே நற்றினில், ஐயா உன்னுடைய மனைவி எப்படி எவ்வளவு இனிமையா இருப்பான்னு கேட்டார். இது சங்கலிக்கத்துலதான் இருக்குது. வச்சு பாடினாங்களா யாராவது? கிடையாது கிடையாது. ரதியே அதுவே இதுவேன்னு கொஞ்சுவான், மணியே பண்ணேன்னு கொஞ்சுவான். ஆனால் உள்ளிய வினைமுடித்தன்னை இனியோல் நற்றினில்தான் இருக்கு. எவன் ஒருவன் எந்த ஒரு செயலை எடுத்து அந்த செயலை நிறைவு பண்ண அன்னைக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், அது போன்று இனியவள்னு சொன்னார். ஒரு பையன், ஐயா நான் இந்த எம்ஏலாம் டாக்டர் எடுத்து என்னைக்கு நான் டாக்டர் இந்த பட்டம் பெறுவனும் அன்னைக்கு தான் எனக்கு தூக்கம் வரும் என்று சொன்னவனுக்கு, அதே மாதிரி இருந்து எம்ஏ முடிச்சு தீசு எழுதி அருமையா கொடுத்து காங்கிரேஷன்ல பட்டம் கொடுக்குறாங்க, எடுத்துட்டு வர்றான், வரும்போது எப்படி இருக்கும்? அதுபோல் இருப்பாள் மனைவி. அப்ப என்ன அர்த்தம்? ஆடவர்களுக்கு ஒரு நினைத்த காரியத்தை செயலை இடையூறின்றி அதை முடிவு பெறுகின்ற வரையும் உழைக்கணும். அதான் அதான் ஆடவனுக்குரிய நிலை. ஆதலால் மனைவியை பிரிந்த கணவன் என்னாது, கணவனை பிரிந்த மனைவி என்றார். இது சிவகாசியில் சொன்ன கேள்வியாக வந்துவிடும், கேள்வியாக வந்து. எனவே அது எதனால வந்தோம்னு கேள்வின்னு வந்தா, பூரா அப்படியே ஒளிப்பதிவு இங்க மாதிரிதான். அதனால அவர் அதை வச்சு கேட்பாரு, எங்கெங்க எல்லாம் நான் பிரிந்து சொன்னேன்னு கேட்டா, இந்த வினாலாம் நாளைக்கு வராம இருக்குமா தெரியல, எல்லாம் அப்படி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது அப்படியே ஒளிப்பதிவு இருக்குல்ல, அவர் எல்லாம் முடிஞ்சுவார். அவர் வெளியில எங்கேயா போயிருந்தா கூட அப்படியே எல்லாம் எடுத்துடுறாங்களா, அதனால அது கேட்டுரும். அதனால 25 வேலை நாமே கூட சமயத்துல, ஐயா இது இந்த வினாலாம் எப்படின்னு, ஐயா ஒளிப்பது இதெல்லாம் குடிச்சுக்கோங்க, அருமையான வினாவா இருக்கு. ஏன்னா அவர் MBBS இடது பெறுவல் ரேகல்ல, அவர் ஒரு டாக்டர். ஆனா ஒரு டாக்டருக்கு அந்த அளவுக்கு ஞானமும் இது மாதிரி இருக்கிறது ரொம்ப பெரிதான். ஜெயராஜன் பேர், ஜெயராஜன். எனவே அது மாதிரி இங்க ஆவி அன்னவரை பிரிந்துரையும் அனங்கனையார் என, தன்னுடைய கணவரை பிரிந்திருந்த ஒரு பெண் போலவும், அனங்கு நீத்த பொன்னமிர் தாமரை எனவும் இன்னொரு ஓமை சொன்னார். திருமகள் எங்க இருப்பா? தாமரையில. திருமகளை நீத்த தாமரை போலவும், என அதை விட்டு அவர் பிரியவே மாட்டான். யாண்டு கண்டு நீர் மடியிலா மன்னவன் எய்தும் அல்லவா, மடியுளால் மாமுகடி என்ப மடியினான் தாளுளால் தாமரையினால், தாமரையினால் திருவள்ளுவர். எந்த பயலுக்கு சோம்பேறி இருக்கோ அவன் என்ன பண்ணுவ, அவன் தலையில எங்க அக்கா உட்காருவா அப்படிங்கிற. அக்கா யாரு? ஆமா, யார் இடைவிடாத முயற்சி இருக்குதோ அவன் காலுகிட்ட தங்கச்சி இருப்பா அப்படின்னாரு திருவள்ளுவர். மடியுளான் மா முகடி என்ப ஓம்பேர்த்ததுல கொட்டாய் விட்டுட்டே இருந்த, உன் தலையில எங்க அக்கா தான் உட்காருவான். நான் உட்காந்துருவாடா, நான் விடாம வேலை செஞ்சேன்னா உன் காலுக்குல கிடப்பா தங்கச்சிக்காரி. மடியிலான் தாளுளால் தாமரையினால், அங்க தாமரை, ஏன்னா தாமரையை விட்டு பிரியவே மாட்டாள் யாரு? திருமகள். எனவே அந்த தாமரையை நீத்த திருமகள் போலவும். இப்படி எல்லாம் நயமாடுதுன்னு என்னைக்கு ஆவறது? திருவிழாப்பணத்துக்கு உர சீவை சீவு. நீங்க பதவுரை சொன்னாலே நீளுது. இவ்வாறு ஏன் கூறினார்? இந்த மேற்கோள்லாம் காட்டி கட்டி சொன்னோம்னு வச்சுங்க. அதனால் ஆனா பரிமையில பொண்ணுனா ரொம்ப ரொம்ப அருமையானது எழுதாரு. எப்படி ஆனா சொல்லுவேன், ஆனா அவர்கள் இருந்தால் தாமரை நீத்த இலக்குமி என்றார், மடியிலான் தாளுளால் தாமரையினால் என்றாராகலின், அவ்வளவுதான், மேல போக மாட்டான். என்றாராகலின் எங்க இருக்குது, எப்படி எங்க இருக்குது? இது திருக்குறள் முதல் சொல்லும் அல்ல இது, அவர்ல இருந்து எனக்கு கூட ஒரு இது ஆதங்கம். நம்ம திருமுறைக்கெல்லாம் நல்ல தொல்காப்பிய உரையாசிரியர்களும் திருக்குறள் உரையாசிரியர்கள் இருந்தாங்க, அடார் அடாரா கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம கொடுத்து என்ன பண்றது? எனவே இப்படிப்பட்ட அந்த இரண்டு பொருள். ஆகவே பொலி வளர்ந்த புறமும் கண்டார், ஒண்ணுமில்ல கோவில போனாங்க பெருமான் காணல, அந்த பொலிவில்லாமல் இருப்பதற்கு இவ்வளவு அருமையான ஓவியங்கள் எல்லாம் சொன்னார். அரசு உடனே போனார்கள், அரசனிடை புறந்துள்ள நடுநடுங்கி நா உணங்கி அரசே யாம் உண்டு உரை செய்ய அஞ்சுதும். ஏன் அங்க போய் சொல்றது கூட பயப்படுறாங்க. ஏன்னா பெருமான் திருக்கோவிலில் இல்லைங்கிறத போய் எப்படி அந்த அவ்வளவு பக்தியாக இருக்கிற அந்த அரசங்கிட்ட சொல்றது? இப்ப இருக்கிற அரசங்கிட்ட என்ன என்ன சொல்லலாம்? அந்த மாதிரி சிவலிங்கம் தெரியுமே, அது சரி போனா போகுது பாத்துக்கலாம். ஏன் சமயம் கலவாத இந்த புது கண்டுபிடிப்பு, இந்திய நாட்டுலதான் புது கண்டுபிடிப்பு, வேற எங்கேயாவது இருக்குதாப்பா? எங்கேயாவது இருக்குதா? இந்த ஒரு பெருநாட்டுலதான் இப்படி வச்சீங்க. நான் கூட ரொம்ப சொல்றது ஒரு ஒரு ஓமி சொல்லி, இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பெண்கள் தாய் குலத்தை எல்லாம் நம்மோட வயசு முதிர்ந்து இருந்தா அம்மாவாக பாட்டியாக கருதணும், நம்ம கூட சின்ன பிள்ளைகளா இருந்தா தங்கச்சியா, சின்ன பிள்ளைனா பாப்பாவா கருதணும். அதுக்காக நம்ம ஒரு கல்யாணமே பண்ணிக்கூடாத? உங்க பாலிசி அப்படிதான் இருக்கு. சமயம் கலவாதுன்னா நாம ஒரு சமயத்தில் இருந்துடக்கூடாத? அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணிவிடாது. ஏன் தாய் குலத்தை எல்லாம் தாய் குலமாக கருதணும், அதற்காக நான் கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா இருக்கிறேன்னு சொல்லியே இரு, அப்படி இரு. இந்த சமயம் கலவாத அரசுன்னு சொல்லும்போது நீ ஒரு மனைவியோடு இருக்கக்கூடாது, தனியா இருக்கணும். ஏன் நீ ஒரு மனைவியோடு இருந்துட்டு அவங்களை எல்லாம் தாய் குலமா கருத மாட்டியா? அதுபோல நாம் ஒரு சமயத்தில் இருக்கலாம், அது கருதி பிற சமயங்களுக்கு ஊறுபாடு கனவுல கூட கருத சத்தியம் யார் இல்லைன்னா. அதுக்காக உனக்கு ஒரு சமயம் இருக்கக்கூடாத. எனவே புகுந்தனம் என்று ஆங்க வந்தன் வடிவம் காணீம். அங்க பெருமானுடைய திருவருள் அந்த இதே காணா, புறமுனி புலம்படைந்ததென்று அடல் வேல் என செவியில் புகுத்தலோடும். இது அவன் காதல் எப்படி இருக்கு கேட்டா, அப்படியே ஒரு வேலை காய்ச்சி காதல் அப்படியே நுழைச்சா எப்படி இருக்கும்? அது போல கம்பர் பெருமான் இதெல்லாம் மேற்கோள் காட்டு. விசாமத்தர் போய் கேட்கிறாராம், அடியேன் தவம் செய்கிறேன், உங்க பிள்ளைகள் நாள் இருக்குது, அந்த நால்வரினும் கரிய செம்மல் ஓருவானை தந்து ஈடுதியனு, இந்த நாலு பேர்ல கருப்பா இருக்கிற பெரிய பையனை மட்டும் எங்களை கொஞ்சம் உதவிக்கு அனுப்புங்களேன்னு சொன்னாராம். யாரு? விசுவாமித்திரர். சொன்னது எப்படி ஆச்சு? எண்ணிலாருந்தவத்தோன் எம்பிய சொல் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும்புழையில் கனல் நுழைந்தால் புகுதலோடும். விசுவாமித்திரர் சொன்னோடனே ஏற்கனவே காதல ஒரு வேல் தச்சு அதை அறுவை சிகிச்சை பண்ணி ரணமா இருக்குது, ஐயா ஜாக்கிரையா இருக்குன்னு மருத்துவர்கள் வந்து உள்ள மருந்து போட்டுக்கிட்டு அதுல கொண்டு போய் நல்ல புளிய மரத்து நெருப்பு கனகன இருக்குது அதுல ஒரு கட்டி எடுத்து
3: போட்டாங்க. அந்த பானவாயு போல பிற்பாடு இல்லையே. இதுதான் சொல்லும் போது முதல்ல இது எப்படிப்பட்ட உடல், விந்து வேதித்த வடிவங்கள் ஆயத்தி செய்யும் சர்க்குலமம் வந்துலாவி. கந்தனூருக்கு திருப்புகள்ல பாடுவார், விந்து வேதித்த வடிவங்கள் ஆயத்தி செய்யும் சராசரக்குலமம் வந்துலாவி, விண்டு போய் விட்ட உடல் சிந்ததான் உற்றறியும் மிஞ்சனி வட்டவடி வங்களாலே, வந்து நாயிற்கடையின் எந்து ஞான பதவி வந்து தாயிக்கிழமை என்று கூற, மைந்தர்தாவி புகழ தந்தை தாய் உற்றுருகி வந்து செய்யை தொடுவல் சிந்தியாதோ. ரொம்ப அழகா இது எப்பேற்பட்ட உடல் இது, விந்து வேதித்த வடிவங்களாய் எத்தி செய்யும் மின் சராச்சரக்குலமும் வந்துலாவி. சர அச்சர குலமாக இந்த உடலானது தோன்றுகிறது, அது அசைகின்ற அசையாத பொருள்களாக இந்த உடல் தோன்றுகின்றது. இந்த உடல் கண்டிப்பாக நான் இல்லை, இந்த உடல் இல்லைன்னா உடலுக்குள்ள ஒரு பிராணவாயு ஓடுகின்ற வரைதான் இந்த உடலை என்ன செய்கின்றோம், அது அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இல்லைன்னா நான் பேச முடியாது. பிராணவாயு பொறுப்பாட்ட பிற்பாடு நான் இங்கிருந்து பேச போகிறேன். முருகன் அதை பற்றி பேசுறதுக்கு பிராணவாயு உள்ள இருக்கணும். இப்ப பிராணவாயுன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ பேர் நான் இல்லை, இந்த உடல் நான் இல்லை, அடுத்தது இந்த உடல் இதுக்கு மரியாதை இருக்கு, இதை வைத்தியநாதன் சொல்லணும், அவன் அவள் அதுன்னு, அது இல்லாம அவர் அவன் அவள் அது அது சொல்லும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குள்ள பிராணவாய் இருக்கணும். பிராணவாய் இல்லைன்னா அது அதாயிடும், அது சாம்பல் ஆயிடும், கிடையாது. இப்ப பிராணவாயு நானா அப்படின்னா இன்னொரு யோசிச்சு பாருங்க, இப்போ இறந்த உடலாகவே இருக்கலாம், பிராணவாயு எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நாம சுவாசிக்கிறோம், நன்றாக இழுக்கிறோம், இந்த பிராணவாயு சேர்ந்துதானே போகிறது, பிராணவாயு அதுல எல்லா இடத்துலயும் இருக்கிறதே இல்லையா? அப்போ பிராணவாயு எல்லா இடத்திலேயும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த உடலுக்குள்ளேயும் இருக்கணும். எது இந்த புலத்துக்கு உள்ளேயும் இந்த பிராணவாயு இருக்கணும், சரிங்களா? இறந்து விட்ட பிறகு பிராணவாயு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் இவராலே அதை பிரயோஜனப்படுத்த முடியல. இப்ப பிராணவாயு போயிட்டா உடல் பிணமாகிறது, அவர் அது ஆகிறார், ஆனா பிராணவாயு எல்லா இடத்துலயும் இருக்கிறதே, அந்த பிராணவாயு இருக்கின்ற காரணத்தினாலேயே அது அவராக மாற முடிகிறதா? முடியல. சோ இந்த பிராணவாயு மட்டுமே இதுக்கு காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா பிராணவாயு எல்லா இடத்துலயும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் பிராணவாயு இருக்கிறது, ஆனா பிராணவாயு இருக்கிறதுங்கிற காரணத்தினாலேயே ஒரு பிணமானது ஒருவராக மாற முடிவதில்லை. ஆக பேரும் நான் அல்ல, இந்த உடலும் நான் அல்ல, விந்து வேதித்த வடிவங்களாய் இருக்கக்கூடிய இதுவும் நான் அல்ல, அதற்கு உள்ளே ஓடாடி கொண்டிருந்த பிராணவாயுவும் நான் அல்ல. அப்படின்னா எடுத்ததுனா இந்த பிராணவாயு தான் நானா, பேரு தான் நானா, உடல் தான் நானா என்று ஏதோ ஒன்று யோசிக்கிறது இல்லையா? ஒன்றை பற்றிய நினைவு வருகிறது இல்லையா? அந்த நினைவு நானா இருக்குமா? அதாவது அந்த நினைவு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? அந்த நினைவு நானா, அதாவது மனம், மனம் என்கின்ற ஒன்று தன்மை இருக்கிறது, இந்த மனம் தான் சேருகிறது என்று ரொம்ப அழகாக சிவபுரம் என்று சொல்லக்கூடிய திருப்புகளில் சொல்வார். மனம் என்னும் பொருள் வான் அரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டதிலே பதிமூணு வகையாலே வருசுகம் துக துயராசையிலே உழல் மதியை வென்று பராபர ஞான நல் வழி பெறும்படி நாயடியேனை நின் அருள்தாராய். இந்த கந்தபுராணத்தில் இருக்கிற கருத்துக்களுக்கு அப்படியே ரொம்ப எளிமையா திருப்புகளில் இவர் சொல்வார். மனம் என்னும் பொருள் வான் அரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டு அதிலே பதிமூணு வகையாலே. இந்த மனமானது ஒரு உடலை பஞ்சபூதங்களோடு சேர்ந்து, மனம் என்னும் பொருள் வான் ஆகாசம் அரை கால் சப்தம் எழுப்பக்கூடிய காற்று கனல் தீ புனல் தண்ணீர் புனலுடன் புவி கூடியதோர் உடல். இந்த உடலானது பஞ்சபூதங்களினுடைய வடிவு, எல்லாருக்கும் தெரியும் நம்ம பஞ்சபூதங்களோட இருக்கக்கூடியது. நான் ரொம்ப விரிவஞ்சி நான் சொல்லவில்லை, எவ்வளவுதான். ரத்தம் என்கின்ற நீர் இருக்கிறது, நம்ம உடலுக்குள்ளேயே நீர் இருக்கிறது. இந்த உடலானது மண்ணாலே ஆக்கப்பட்டது, காற்று உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது, ஜடராக்னியாக அக்னி இருக்கிறது, அங்கெங்கே ஆகாசமாக வெளி இடங்கள் இருக்கின்றன, பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் மனத்தோடு சேர்ந்து வந்து உடலாக வடிவெடுக்கிறதுன்னு இந்த திருப்புகளை சொல்லுவார் முதல் பகுதி. அடுத்த பகுதிக்கு அடுத்தது போறோம். மனம் எனும் பொருள் ஒரு பொருள், இந்த மனம் என்பது ஒரு பொருள். இப்ப நம்ம பார்த்தது என்ன? பேர் கிடையாது, இந்த உடல் கிடையாது, ஆனா இந்த உடலானது பிராணவாயுவோடு இருக்கும் பொழுதுதான் ஒருவராகிறது. இப்போ அந்த பிராணவாயு போய்விட்டது, ஆனால் இந்த உடல் வருவதற்கே, பிராணவாயு வருவதற்கே, போயிட்டு வா பிடிச்சு இழுப்பதற்காக, உள்ளே செல்லக்கூடிய உஸ்வாச நிஸ்வாசங்களை இழுத்து நிறுத்துவதற்காக ஒரு பொருள் இருக்க வேண்டும். இப்போ நான் சுவாசிக்கிறேன்னா இந்த சுவாசத்தை நான் கட்டுப்படுத்துகிறேன், உள்ள இழுக்கிறேன் வெளியில தள்ளுகிறேன்னா ஏதோ ஒரு பொருளாக நான் இருக்கிறேன். அது என்ன பொருள்? மனம் எனும் பொருள். இது என்ன செய்கிறது? வான் அரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டு, மனம் என்பது உடல் என்கின்ற வடிவு கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். பதிமூன்று வகையாலே வரட்டும், இப்படிப்பட்ட வகையாலே வருகிறது என்று அருணகிரிநாதர் சொல்லுவார். இப்ப மனம் நானா இல்லையே? மனமாவும் இருக்க முடியாது. ஏன் மனமா இருக்க முடியாது? நான் எப்ப பார்த்தாலும் என்ன மனசு இருக்கா? தூங்குகிறேன். மனசு எங்கே போச்சு? அப்போ மனசு எங்கே போச்சு? இந்த உடலே இல்லை. அப்ப மனசு எங்கே இருக்கிறது? இந்த உடல் இல்லாத பொழுது மனது, மனது உடலோடு சேருகிறது. இப்போ உடல் இல்லாத பொழுது மனது எங்கே இருக்கும்? அப்ப அடுத்தது ஏதோ ஒன்று இருக்கிறது. என்ன? மதி கூடியது. எது? புத்திங்கிற ஒன்று இருக்கிறது. மனத்தை விட அடுத்த விஷயமாக இன்னொன்று இருக்கிறது, அதாவது பிரித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே ஒன்று இருக்கிறது. வடிவு கொண்டு அதிலே பதிமூன்று வகையாலே வருசுகன் துகர் அசையிலே உழல் மதியை வென்று பராபர ஞான நல்வழிப்படும். அடுத்தது ஒன்று இருக்கிறது. என்ன? இந்த புத்தியாக ஒன்று இருக்கிறது. இதை நாம் ஆராய்ந்து பாசி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்னா இது கேட்பதற்கும் பேசுவதற்குமாக ஒரு புத்தி இருக்கிறது இல்லையா? அந்த புத்தியா நான் இல்லையே? அதுவும் இருக்க முடியாது. ஏன்? நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? என் மனசே சரியில்லை சார். ஏன்? ரெண்டு ஸ்வீட்டு சாப்பிட வேண்டியிருந்து ஒரே ஒரு ஸ்வீட் தான் சாப்பிட்டேன். யார் ரொம்ப பேருக்கு இது ஒரு ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு அவனுக்கு புத்தியே இல்லை சார். யோசிச்சு பாருங்க, அவனுக்கு புத்தியே இல்லை. என் புத்தியே செருப்பால் அடிச்சுக்கணும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க எப்படி அடிச்சுக்கிறதுன்னு தெரியலையா, தலையில தான் அடிச்சுக்க முடியும். புத்தியை செருப்பால புத்தி ஏதாவது தனியா இருக்குதா? இந்த தலையை கை காலுன்னு நம்ம பல இடத்துல பேசுவோம், பேசும்போது அது அறிவில்லாம பேசுவோம். அது விடுங்க, அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், என்னுடைய மனம், என்னுடைய புத்தி என்று சொல்லுகிறோம். இது உதாரணம் பார்க்கலாமா? என்னுடைய தலை, என்னுடைய கை, என்னுடைய பேப்பர், என்னுடைய புத்தகம், என்னுடைய வேட்டி, என்னுடைய சட்டை. இப்ப பாருங்க, சட்டை நானா, வேட்டி நானா, புத்தகம் நானா? கிடையாது, அது என்னுடையது. அது வேறு பொருள், நான் வேறு பொருள். ஆக வேட்டி நான் இல்லை, சட்டை நான் இல்லை. இப்போ சட்டை நான் இல்லேன் அப்படிங்கும் பொழுது நான் என்ன சொல்றேன், என்னுடைய சட்டைன்னு சொல்றேன். இப்ப என்னுடைய சட்டைன்னு சொல்ற மாதிரி தான் என்னுடைய பேர், என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய மனம், என்னுடைய புத்தி, இந்த அஞ்சுமே நம்ம என்ன சொல்றோம், என்னுடையதுன்னு சொல்லுகிறோம். நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, என் உயிர் போன கூடு விட்டு ஆவிதான் இங்கு ஆவிதான் போயினவின் பாவிகால் யாரே அனுபவிப்பார் பாவிகால் எந்த பணம் என்று அவையார் சொல்லுவார். இப்ப என் உயிர் போயிடுச்சுன்னா நம்ம சொல்றோம், என் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்போம். இப்போ என் பேரு, என் பெரியே கெடுக்கிறதுக்கு பிள்ளைகளை எனக்கு வந்து என் பேரை கெடுக்கிறது தான் வந்து இருக்குது. என் பேரை ஏண்டா கெடுக்கிறேன்னு சொல்றோம். இப்போ பேருங்கிறது வேற, என் உடம்பு வலி சார் அப்படின்னு சொல்றோம். என் உடம்புங்கிறது வேற, என் உயிர் போயிட்ட பிற்பாடு நான் என்ன பண்ண போறேன், உயிருங்கிறது வேற, என் மனசே சரியில்லை, மனசுங்கிறது வேற, எனக்கு புத்தியே இல்லை, என் புத்தி குழம்பி போயிடுச்சு, என்னென்னமோ பேசுறோம், அவருக்கு புத்தி இல்லை, இப்படி எல்லாம் சொல்றோம். இப்போ இந்த அஞ்சுமே நான் கிடையாது. யோசிச்சு பாருங்க, பேர் நான் இல்லை, உடல் நான் இல்லை, பிராணன் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தியும் நான் இல்லை. அப்படின்னா நான் யார்? அடுத்தது வரும். அப்படின்னா நான் யார்? நான் யார் என்று சொல்லதான் இங்க முக்கியமானது இருக்கும். அப்ப நான் யார் என்று சொல்லும் பொழுது இதை சொல்லுகின்றார் ஆறுயிர் தொகை. இது யாரு? ஆன்றதோர் தொல்பதி ஆறுயிர் தொகை. இந்த இடத்துல கச்சியப்பர் அதை பாடுகிறார். இது யார் என்று கேட்கும் பொழுது நம்ம ரொம்ப விரிவெஞ்சி நான் இதெல்லாம் சுருக்கமாக இதெல்லாம் ரொம்ப உதாரணத்தோட நிதானமா சொல்லிக்கொண்டு செல்ல நேரமில்லாத காரணத்தினாலே செல்லுகிறேன், சுருக்கமாக சொல்லிக் கொண்டு செல்லுகிறேன். இப்ப நான்கிறது யார்? இப்ப அஞ்சுமே கிடையாது, அதை தவிர இன்னொரு பொருள் இருக்க வேண்டுமா? இங்கே அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான் யார் என்று கேட்டால் ஆர் உயிர் தொகை. இங்க உயிர் என்று சொல்லக்கூடியது பிராணவாயு கிடையாது, இங்க உயிர் என்று சொல்லக்கூடியது ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், ஆறுயிர் தொகை, கூட்டமான உயிர்கள், ஆத்மாக்கள், ஆத்ம கூட்டங்கள், ஜீவாத்ம கூட்டங்கள். ஆக இப்ப முருகன்கிற நீங்களோ, சுப்பிரமணியன்கிற நீங்களோ, சங்கரன்கிற நீங்களோ, கணேசன்கிற நீங்களோ, வைத்தியநாதன்கிற நானோ, நாம் இந்த பெயர் கிடையாது, பெயர்கள் கிடையாது, சரிங்களா? இந்த பெயர்கள் நாம் கிடையாது, இந்த உடல்கள் கிடையாது, இந்த உயிர் கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, நாம் இதை தாண்டியவர்களாக இருக்கிறோம். அதை சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன, வேதங்கள் என்ன சொல்லுகின்றன, இதை ஜீவாத்மா, ஜீவன் என்று சொல்லுகின்றன. ஜீவன், இவன் ஆத்மா, இவன் சின்ன ஆத்மா, ஜீவாத்மா, அவன் பரமாத்மா, பரம்பொருள், பெரிய பொருள், இவன் ஜீவாத்மா என்று சொல்லுகின்றன. இவன் எப்பேற்பட்டவன், இவன் அணுமாத்திரமாக சின்னதாக இருக்கக்கூடியவன், இப்படி எல்லாம் சொல்லுகின்றன. சரி, இப்ப ஒரு பொருள் நம்ம வைத்திருக்கலாம், இதெல்லாம் நான் இல்லை, நான் இல்லைன்னு. இதே வருணனுடைய புத்திரர் பிருகு வாருணின சொல்லி அவர் வந்து இதுக்கு ஒரு உபனிஷத்து உண்டு. அவர் நூறு நூறு வருஷம் தபஸ் பண்ணாராம். அவரிடத்துல போய் எது சத்தியம்னு அப்பாவிடத்துல போய் கேட்கிறார். கேட்கும் பொழுது நீங்க தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு முதல்ல அவர் என்ன பண்ற, அன்னத்தினாலே வளரக்கூடிய அன்னமயமான இதுதான் உடம்பு தான் உண்மை சத்தியம் அப்படின்னு நினைக்கிறார். கிடையாதுங்கிறப்பா திருப்பி போய் நூறு வருஷம் தபஸ் பண்றார். இல்லே, அடுத்தது வந்து பிராணமயமாக இருக்கக்கூடிய பிராணம் தான் சத்தியம், அதுதான் நான், கிடையாது போன்றார். அடுத்த நூறு வருஷம் தபஸ் பண்றார். இல்ல, மனோமயமாக இருக்கக்கூடிய மனம் தான் நான்றார். இல்லே போன்றார். அடுத்தது புத்திமயமாக, அதை விஞ்ஞானமயம் என்று சொல்லக்கூடிய புத்தி தான் நான்றார், கிடையாது போன்றார். அடுத்ததான் வரவே இல்லையா அப்பா, அப்பாட்ட வரவே இல்லை புள்ளை, இவர் அப்பா புள்ளைய தேடின் போறார். என்னாச்சுன்னா ஆனந்தமய கோஷமாக இருக்கப்பட்ட ஆத்மா ஜீவாத்மா நான் சொல்லுகிறார். இது உபனிஷத்துல வரக்கூடிய கதை. என்ன கருத்து, யார் ஜீவாத்மா என்றும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்போ பிராணமயம், அத அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், இந்த நாலும் நான் கிடையாது. அதைத்தான் நம்ம பார்த்தோம். அத அன்னமயமாக இருக்கப்பட்ட உடல், அதுக்கு இருக்கக்கூடிய பெயர், பெயரும் நான் அல்ல, உடலும் நான் அல்ல, சரிங்களா? அடுத்தது பிராணமய கோஷம் என்று சொல்லுகிறார். அந்த பிராணம் நான் அல்ல, மனோமய கோஷம் என்று சொல்ல முடியாத மனோமயமாக இருக்கக்கூடியது மனசும் நான் அல்ல, விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய புத்தியும் நான் அல்ல, ஆனந்தமாக இருக்கப்படக்கூடிய ஆத்மா அந்த சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய பரம்பொருளாலே படைக்கப்பட்ட ஜீவாத்மா நான். சரி, இந்த ஜீவாத்மா நான் சொன்னா இது உடனே அடுத்த கேள்வி வரும். இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது இது ஏன் ஜீவாத்மா இப்படி இருக்கு? ஒண்ணு, ஜீவாத்மா இருக்குன்னா ஜீவாத்மா வேறையா? இப்ப நான் தான் இங்க

வைத்தியநாதன் கிடையாது, இப்படிப்பட்ட உருவம் கிடையாது, நான் தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டா நான் இந்த உலகத்துல ஏன் இருக்கிறேன்? அடுத்த கேள்வி வரும், சரி உலகத்துல நான் என்ன பண்ணணும், நான் யார், என்னுடைய ஸ்வரூபம் அதான், என்னுடைய தன்மை என்ன, என்னுடைய நிலை என்ன, நான் என்னவா ஏன் வந்தேன்? இப்ப நானே நினைச்சு இங்க பிறந்தனா, எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறதா? இப்போ நான் வந்து இந்த உடல்ல நான் வந்து வந்திருக்கிறேன், இப்போ நீங்க ஒரு உடல்ல இருக்கிறீங்க, அவர் ஒரு உடல்ல இருக்கிறார், இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் உண்டு, நான் நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே இப்ப ஜீவாத்மா நான் சொல்லிட்டேன், சரி ஜீவாத்மா ஆயிடுத்து, நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், இப்ப நீங்க வேற நான் வேறையா, இப்ப நீங்க ஒரு ஜீவாத்மா நான் ஒரு ஜீவாத்மாவா? இங்கதான் முக்கியமான ஒரு கருத்து உண்டு, ஆறு தொகை ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டும். இதே கச்சியப்பர் அடுத்தது ஆறாவது செய்யுள் இந்த படலத்துல வரும், மூவகை எனும் தலை மூழ்கி உற்றிடும் ஆவிகள் உலப்பில அனாதி உள்ளன. இத சின்னமா நம்ம ஒரு விளக்க சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். கண்டிப்பா ஒரு ஜீவாத்மா கிடையாது, சைவ சித்தாந்தத்து பிரகாரம் ஒரு ஜீவாத்மா கிடையாது, அத்வைதம் சொல்லும் பொழுது ஒரே ஒரு ஆத்மா தான், ஒரே ஒரு பொருள், அந்த பொருள் தான் பரமாத்மாவாக ஜீவாத்மாவாக இந்த உலகமாக எல்லாமாக இருக்கிறது என்று சொல்லப்படும். ஆனா சைவ சித்தாந்தம் அதை ஒப்புக்கொள்வது கிடையாது, அதை ஒப்புக்கொள்வதில்லை, அதாவது ஏகாண்மவாதம் என்று சொல்லக்கூடிய அத்வைதத்தை சைவ சித்தாந்தம் ஒப்புக்கொள்வதில்லை. இங்க சைவ சித்தாந்தத்தை மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார், ஆவிகள் உலப்பில, ஆவிகள்னா பேய் பிசாசுன்னு நினைச்சுக்க வேண்டாம், இங்க ஆவிகள்னு சொல்லக்கூடியது ஆத்மான்னு பேரு, ஆத்மான்னு நாம சொல்றது இல்லையா, அவர் ஆத்மரூபமாக அப்படியே பிரேத்த ரூபன் ஆத்மரூபமா ஆவி ஆவியே பிடிச்சிட்டு இருக்கணும், ஒரு ஆவியும் இல்லை, நீராவி இந்த ஆவிதான், இந்த ஆவி என்னன்னா நம்ம ஆத்மா. ஆவிகள் உலப்பில ஏராளமான எண்ணிக்கையிலே இருக்கக்கூடியவை, காரணம் என்ன, இப்போ நான் ஒரு இந்த வடிவத்திலே இருக்கிறேன், நீங்க ஒரு வடிவத்திலே இருக்கிறீர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்திலே இருக்கிறோம். இப்ப நாய் கோழி குருவி மரம் செடி கொடி எல்லாமே ஆத்மாக்கள், எல்லாமே ஆத்மாக்கள், புல்லாக்கி புடாய் புழுவமா புழுவாக்கி பல் மிருகமாக்கி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கடங்களாய் மல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் என்று சொல்லுகின்றாரே. இப்போ அதத்தான் முதல்ல இன்னொரு இடத்திலையும் பார்த்தோம், விந்து வேதித்த வடிவங்களாய் எத்திசையும் மின் சராச்சரர் குலமும் வந்துலாவி, சர அச்சர சரண நடக்கக்கூடியது அதாவது அசையக்கூடியது, அச்சரம்னா அசையாதது, இப்போ அசையக்கூடிய அசையாத பொருள்களாக எல்லாமே இருக்கிறதே, இந்த உடல் கொண்டு இருக்கிறதே, இந்த உடல் எப்படி வந்தது என்று சொல்லும் பொழுது ஒரு பதும் இருபதும் அறுபதும் உடன் அரு உணர்வுற இருபதம் உடனாடி உருகிட முழுமதி தழல் என ஒளிதிகள் வெளியோடு ஒளிபெற விரவாதே என்று சொல்லும்படியாக இந்த 36-64 தத்துவங்களை எல்லாம் கொண்டிருப்பதாக இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் ஜீவாத்மான்னு சொல்லிட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறோம், ஒருத்தர் கருப்பா இருக்கிறார், ஒருத்தர் சிவப்பா இருக்கிறார், ஒருத்தர் குட்டையா இருக்கிறார், ஒருத்தர் நெட்டையா இருக்கிறார், ஒருத்தருக்கு பேச தெரிகிறது, ஒருத்தருக்கு பேச தெரியல, ஒருத்தர் பணக்காரனார்த்தர் இருக்கிறார், இன்னொருத்தர் ஏழையா இருக்கிறார், இன்னொருத்தர் குண்டா இருக்கிறார், ஒருத்தர் ஒல்லியா இருக்கிறார். இப்போ எல்லாம் ஜீவாத்மா, ஏன் இத்தனை பேதங்கள் இருக்கிற ஜீவாத்மாக்களிடத்துல ஜீவா எல்லாமே ஜீவாத்மான்னு சொல்லிட்டா ஏன் ஒன்று நாயாக இருக்கிறது, ஒன்று நரியாக இருக்கிறது, ஒன்று கோழியாக இருக்கிறது, ஒன்று பூனையாக இருக்கிறது, மனிதராக இருக்கிறது, மனிதர்களையும் பலவிதமான வடிவங்களாக இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறோம்? இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்ல பொழுது ஏன் இத்தனை வடிவங்களா எல்லாம் ஒரே மாதிரி, இந்த இந்திரன் படத்துல வர்ற மாதிரி குளோனிங் பண்ண மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி அப்படி அச்சு போட்ட மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒண்ணுன்னா இல்லையே. இப்ப ஜீவாத்மாக்கள் பல, இப்ப ஜீவாத்மாக்கள் பல என்று சொல்லும் பொழுது அதை சொல்லுகிற ஆவிகள் உலப்பில ஏராளமான இருக்கின்றன. அடுத்தது எப்ப வந்தோம் எப்ப போறோம், நம்முடைய தன்மை என்ன, அனாதி உள்ளன. சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்துல இந்த ஜீவாத்மாக்கள் என்றைக்குமே இருக்கின்றன, நேற்றுக்கு இல்லை இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இல்லைங்கிற கதை கிடையாது, என்றைக்குமே இருக்கின்றன. இது எதுனால இப்படி வருகிறது, நான் ஏன் இந்த உடல் கொண்டிருக்கிறேன், எந்த உடல் அங்கம் படுபடி என்று அருணகிரிநாதர் பாடுவாரே, அப்படி நான் எந்த உடல் கொண்டிருக்கிறேனே, நான் எதற்காக இப்படி வந்தேன், இந்த உடல் எதற்காக ஏற்பட்டது, நான் ஏன் இந்த உடலிலே இருக்கிறேன், வல்லசுரராகி முனிவராய் பேயாய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் என்று எத்தனையோ பிறப்புகள் இருக்கிறதே, இந்த பிறப்பு என்னால் ஏற்பட்டதா? இப்ப நான் நினைச்ச பொழுது இல்லை எனக்கு இந்த பிறப்பு பிடிக்கல, நான் உடனே வந்து பெரிய தேவஸ்வரூபம் இல்ல, நான் அவரை மாதிரி பணக்காரர கோடீஸ்வரன் ஆகணும், நான் நினைச்சா முடியுதா? முடியல. இப்போ

0: இந்த பிறப்பு ஒருத்தனை இருத்தனை பல கோடியதா என்று சொல்லும்படியாக எத்தனையோ கோடிக்கணக்கான பிறப்புகளாக ஏற்படுகிறது. எத்தனையோ கோடிக்கணக்கான வடிவங்களிலே இந்த ஆத்மாக்கள் அனாதியாக பலவிதமான ரூபங்களிலே இந்த ஆத்மாக்கள் இருக்கின்றது. இது ஏன் இப்படி பிறந்தது, இது ஏன் இப்படி நடந்து கொள்கிறது என்று சொன்னால், சின்ன சிம்பிள் லாஜிக் ஒண்ணுமே கிடையாது. இந்த சித்தாந்தம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் லாஜிக், காமன் சென்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம சாதாரணமான அறிவை இதுக்கு பயன்படுத்தினா போதும். என்ன இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சார் நல்லா சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், சுகமா இருக்கு, தூக்கம் வருது, நல்லா தூங்கினேன், ஃப்ரெஷ் ஆயிட்டேன். சொல்றமா சார், தெரியாதனமா நெருப்பு இருந்து பார்க்கல, டக்குன்னு திரும்பின கை பட்டுடுது, சுட்டுடுது, எரியுது சார். நான் உதாரணங்களா சும்மா சொல்லிட்டு வரேன், சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லிட்டு வரேன். அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள வச்சனா சில்லுன்னு இருந்தது சார். இப்போ இதுக்கு எந்த எதுக்காக நான் வர்றேங்கிறது கண்ணிக்க வேண்டும். நீங்க நல்லா சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், சுக்கமா தூக்கம் வருது, நல்லா தூங்கினேன், ஃப்ரெஷ் ஆயிட்டேன், நெருப்புல கைய வச்சேன், சுட்டுடுத்து, தண்ணிக்குள்ள கைய வச்சேன், குளுக்குழுன்னு இருந்தது. வேற எங்கேயும் நீங்க வேற எதையும் யோசிக்க வேண்டாம். ஒரு செயல் அதனுடைய விளைவு, சாப்பிடுவது செயல், தூக்கம் என்பது விளைவு, நல்ல தூக்கம்ங்கிறது செயல், ஃப்ரெஷ் ஆயிட்டேங்கிறது விளைவு, தீக்குள்ள விரலை வச்சேங்கிறது செயல், சுட்டுப்பட்டு எரியுதேங்கிறது விளைவு, தண்ணிக்குள்ள கையை வச்சேங்கிறது செயல், குளுக்குளோன்னு இருக்கிறது விளைவு. அவ்வளவுதான் சார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா, ஏன் இப்படி இருக்கிறோம், எதுக்காக இத்தனை விதவிதமா இருக்கிறோம், ஏன் இத்தனை விதவிதமா. மற்ற மதங்களுக்கும் நம்முடைய சித்தாந்தத்துக்கும் இந்த வைதீக சமயத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா, சத்தியத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லும். அது மட்டும் கிடையாது, இதுதான் சத்தியம். நான் மற்ற மதங்களை குறைத்து சொல்லவில்லை. எப்போ கடவுள் ஒரு இடத்துல இந்த இதுதான், நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. ஒரு பிறப்புக்கு மேல மறுபிறப்பை ஒப்புக்கொள்வது கிடையாது. நாம் அப்படி இல்லை, பிறப்புகள் ஏராளமான பிறப்புகள் இருக்கின்றன என்று நம்ம ஒப்புக்கொள்கிறோம். ஜன்ம கோட்டி சதைரபிகி என்று சொல்லுவார் கண்ணன் கீதையில சொல்லும் பொழுது. ஞானம் வர்றதுக்கு ஜன்ம கோட்டி சதைரபிகி என்று ஆயிரம் கோடி ஜன்மங்கள் வர வேண்டுமா, அப்பதான் ஞானங்கிற ஒன்னே வரும் அவரிடத்துல என்று அவர் சொல்லுவார். இப்ப அத்தனை கோடி, எத்தனையோ ஆயிரம் கோடி பிறவிகள் தோன்றி கொண்டிருக்கிறது இல்லையா. இந்த பிறவிகளுக்கு காரணம் என்ன, இப்ப இது நம்ம சொன்னதுலதான் விடை. சிம்பிளான விஷயம் என்ன, லாஜிக், சிம்பிள் லாஜிக். ஒரு காரியம், ஒரு செயல், அதனுடைய விளைவு, ஒரு செயல் அதனுடைய விளைவு, இது அதனுடைய விளைவு. நம்ம இப்படி சொல்லலாம், x plus 5 is equal to 10 அப்படினு சொல்றானே உடனே என்ன, x is equal to 10 minus 5 is equal to 5 னு சொல்றது இல்லையா, ஒரு கணக்கு, இந்த கணக்கு சொல்றது இல்லையா நம்ம. அதே போல தான் எனக்கு ஒரு சூத்திரம் தெரியும், என்ன, ஒரு காரியம் செய்தால், ஒரு செயல் இருந்தால் அதற்கு ஒரு விளைவு இருக்கும். ஒத்துக்கிறமா? இப்போ இந்த உடல் என்பது விளைவு, இந்த பிறவி என்பது விளைவு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு காரியம் இருக்கிறது, லாஜிக் இல்லீங்களா, சாதாரணமான அறிவு இது. அதுதான் அவர் சொல்லுகிறார், தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் ஓவர முறை முறை உதித்து மாயுமே. நான் பிறக்கின்றேன், இறக்கின்றேன், புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜட்டதே செயனம் என்று சொல்லும்படியாக பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று ஒரு பெரிய ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பிறப்பும் இறப்பும் ஏன் வந்தது, ஒரு விஷயம், இந்த பிறப்பிலேயே இந்த பிறப்பு ஏன் வந்தது, நான் ஏன் ஒரு நாயா பிறந்திருக்க கூடாது, நரியா பிறந்திருக்க கூடாது, ஏன் மனுஷனா பிறந்தேன், சரி மனுஷனா பிறந்தவனு ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன், நான் ஒரு நடுத்தரத்துல இருக்கிறேன், பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது, பணக்காரன் பணக்காரன் சொல்லிக்கிறது இல்ல, அடுத்த விஷயம், நான் பணக்காரன் இல்லை, நான் நடுவாந்தரம் தான் சார், அதுக்காக பணக்காரன் பணக்காரன் நினைச்சுக்கோட்டேன், நான் நடுவாந்தரம், சரிங்களா. இப்ப நான் ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன், நான் ஏன் இந்த நிறத்தோடு இருக்கிறேன், நான் ஏன் இந்த உருவத்தோடு, ஒரு 500 கேஜி இருக்க கூடாதா, நல்லா அப்படிலாம் ஆசைப்படலை, கவலைப்படாதீங்க, இருக்கிறதே போதும், 500 கேஜிலாம் ஒரு பெரிய உடல் வேணும்லாம் நான் நினைச்சுக்கல, ஆனா ஏன் ஒருத்தான் அப்படி இருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்கிறேன். இந்த உடல்களிலேயே, இந்த பிறப்புகளிலேயே பல விஷயங்கள் இருக்கு, இது விளைவு, இது ரிசல்ட். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு செயல் இருந்திருக்கிறது, அந்த செயலைத்தான் சைவ சித்தாந்தத்துல கர்மம் அல்லது வினை என்று சொல்லுகிறோம். அவன் வினை வச்சுட்டான் சார், வினை பிடிச்சவன் சார், அந்த வினையெல்லாம் நான் சொல்லல, வினை என்பது செயல், கர்மா என்பது செயல், இந்த செயல் நற்செயல் தீச்செயல், இதற்கு தகுந்தபடியாக நாம் பிறக்கிறோம். இதை இங்க கட்சியப்பர் சொல்லுகிறார், தீவினை, அதாவது காசியவர் சொல்லுகிற கட்சியவர் சொல்ற காசியவர் சொல்லக்கூடியது கந்தபுராண காந்தத்துல இருக்கிறதா இங்க எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார். தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் ஓவர முறை முறை உதித்து மாயுமே. தீவினை நல்வினை திறம், நான் நல்ல செயல் தீய செயல் செய்திருக்கிறேன், அதாவது நல்ல கர்மா தீய கர்மா, நல்ல வினை தீய வினை செய்திருக்கிறேன், இதற்கு தகுந்தபடியாக செயலுக்கு தகுந்தபடியாக தண்ணீரிலே வைத்தால் குழுகுழு என்று இருப்பதைப் போலவே, நெருப்பிலே கையை வைத்தால் சுடுவதைப் போலவே, நன்றாக சாப்பிட்டால் தூக்கம் வருவதைப் போலவே ஒரு செயல் அந்த செயலின் காரணத்தினாலே விளைவு. தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் நான் பிறக்கிறேன். எப்படிப்பட்ட பிறப்பு? நான் பாரியடை உதித்திடும், பாறை சூழ்தரு நீரிடை உதித்திடும், நெருப்பில் வாயுவில் சீரிடை விசும்பிடை சேரும், அன்னவை கோரிடை நிலை என உரைக்கப்பாதல் பலதோ. பிறப்புனா இந்த பிறப்பு, மனுஷன் மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடியது பாறை சூழ்ந்திருக்கக்கூடியது, நீரிலே இருக்கக்கூடியது, நெருப்பிலே இருக்கக்கூடியது, கிருமிகளாக இந்த காற்றிலே இருக்கக்கூடியது, ஆகாசத்திலே இருக்கக்கூடியது, எல்லாமே ஜீவாத்மாக்கள் தான். நினைச்சுங்க, என்னமோ வைத்தியநாதன் நீங்க உட்காந்துட்டா நான் ஜீவாத்மா, நாய் அந்த நாய் ஜீவாத்மா இல்லையான்னு நினைக்க வேண்டாம், மீன் ஜீவாத்மா இல்லையான்னு நினைச்சுக்க வேண்டாம், புழு ஜீவாத்மா இல்லையான்னு நினைச்சுக்க வேண்டாம், சின்ன கிருமி கீடங்கள் எல்லாம் ஜீவாத்மா இல்லையான்னு நினைச்சுக்க வேண்டாம், எல்லாமே ஜீவாத்மாக்கள். ஒவ்வொரு இடத்துல இது அடுத்தது சொல்லுகிறார், மக்களாம் விலங்குமாம் மாசில் வானிடை புக்குலாம் பறவையாம் புல்லுமாம் அதில் மிக்க தாவரமுமாம் விலங்கல் தானமாம் திக்கலாம் இறைபுரி தேவும் யாவுமாம். ரொம்ப அழக, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. நான் கந்த புராணத்துல எனக்கு ரொம்ப விஷயம், எனக்கு ஒன்றும் தமிழ் அறிவெல்லாம் பெரிய ஞானஸ்தல்லாம் கிடையாது, பண்டிதெல்லாம் கிடையாது. இந்த தமிழ் படிக்கும் பொழுது எளிமையாக கச்சியப்பர் சொல்லுகிறார். அதுவும் கந்த புராணத்துல கச்சியப்பர் தத்துவங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான் பயன்படுத்துவார். சில இடங்கள்ல வேற வேற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். நம்ம டிக்ஷனரி எடுத்து நான் பார்க்கணும், ஆ நீ கண்டு பாரு இதுக்கு தமிழுக்கு என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப நீங்க வந்து பாருங்க, யாரு எப்படி இந்த ஜீவாத்மாக்கள் எப்படி பிறக்கின்றன, மக்களாம் மக்களாக ஆகும், விலங்குமாம் விலங்குகளாக விலங்குகளாகவும் இருக்கும், மாசில் வானிடை புக்குலாம் பறவையாம். இதெல்லாம் புரியறதுக்கு என்ன உங்களுக்கு தனியா நிகண்டு வேணுமா என்ன, யாராவது ஒரு பண்டிதர் வேணுமா என்ன, புரிஞ்சுக்க முடியாத பறவையாக இருக்கும். புல்லுமாம் புல்லும் ஜீவாத்மா அதில் மிக்க தாவரமுமாம் விலங்கல் தானமாம் திக்கலாம் இறை புரி தேவும் யாவுமாம். அது ஆணை செலுத்தக்கூடிய அரசனாக இருக்கக்கூடிய தேவர்களாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிறந்திடும் முன்செனும் பிறந்த பின்னர்மை துறந்திடும் சில பகல் இறம் இருந்து துஞ்சுமான் சிறந்திடு காலையில் தேயும் முப்பினில் இறந்திடும் அதன் பரிசு இயம்பலாகுமோ. சிலது வந்து பிறந்தவுடனே செத்து போயிடுது, சிலது கொஞ்ச நாள் கழிச்சு சாகிறது. அதான் இது வேற ஒண்ணும் கிடையாது. பிறந்திடு முன்செனும் பிறந்த பின்னர்மை துறந்திடும் சில பகல் இருந்து துஞ்சுமான் கொஞ்ச நாள் இருந்து கொஞ்ச நாள் இருந்து சாகும் சிறந்திடு காலையில் தேயும் முப்பினில் இறந்திடும் நல்ல வயசான பிறகு சாகும். சில பேர் வந்து சின்ன வயசுலயே பிறந்தவுடனே செத்து போயிடுது, பறக்கும் போதே செத்து போயிடுது, பிறந்தவுடனே செத்து போயிடுது, கொஞ்ச நாள் இருந்து சாகிறது, நடுவயத்துல சாகிறது, நல்லா மூப்பு வந்த பிறகு சாகிறது. இப்போ இந்த ஜீவாத்மாக்கள் வந்து புல்லாக பூடாக புழுவாக தாவரமாக ஜங்கமமாக விலங்குகளாக பறவையாக மனிதராக தேவராக எல்லாமாக இருக்கிறது. இப்படி இவர்கள் பிறந்து மாய்வதற்கு எது காரணம், தீவினை நல்வினை திறம், அதாவது நம்ம செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் காரணம். இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடுத்த கருத்து. இப்போ அவர் சொல்லி இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் இப்போ ஒன்றை பார்த்தோம். என்ன, உறுதியது ஒன்றினை உணர்த்துகின்றன அரைக்கழல் மைந்தர்கள் அரிய மாதவ நெரிசனில் மூவிதும் நிற்று அன்னதன் முறைதனை வாய்மையான் முடிவன் கண்ணினோ சான்றவர் ஐந்திட தக்கவாம் பொருள் மூன்றோட மறையலாம் மொழிய நின்றன. இதைத்தான் காசியவர் சொல்லுகிறார். என்ன, சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றோட. இங்க ஒரு சின்ன இன்னொரு கருத்துன்னு சொல்லிடுறேன், ரொம்ப பேர் நானும் இருக்கலாம் இன்க்ளூடிங் மை செல்ஃப் இருக்கலாம், இது என் கருத்து என் கருத்து என் கருத்துன்னு சொல்றோம், பெரிய முட்டாள்தனம். ஏன் கருத்துங்கிறதே கிடையாது, அகங்காரம். பெரியவங்க சொன்னாங்க அதைத்தான் நான் சொல்ல முடியும், ஏன் கருத்துன்னு நான் எதையுமே சொல்ல முடியாது. நான் அதனாலதான் சொல்லும் பொழுது இப்படி வந்து யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுறேன், இது மாதிரி நான் நினைக்கிறேன், சரியா இருந்தா எடுத்துங்க தவறா இருந்தா விட்டுருங்க. ஏன்னு கேட்டா பெரியவங்க சொன்னதெல்லாம் படித்ததோ கேட்டதோ என்னோட அறிவு கிடையாது, இந்த தோன்றிய கருத்தை சொல்லுகிறேன், அது சரியாக பெரியவர்கள் சொல்லுவதற்கு பொருந்தி இருக்குமானால் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா தள்ளிவிட வேண்டும். இங்கே காசியவர் சொல்லுகிறார், சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள், பெரியவர்களெல்லாம் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள், அவர்கள் இதை பரிசோதிக்க இதை உணரத்தக்க பொருள்கள் மூன்றுல மூன்று பொருள்கள் இருக்கின்றன. இதைத்தான் எல்லாரும் யோசிக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். அந்த மூன்று பொருள் என்ன? அதை மறையலாம் மொழிய நின்றன, அதை வேதங்கள் எல்லாம் இதுதான் சொல்லுகின்றன. அனாதியாக இருக்கப்பட்ட மூன்று விஷயங்களைத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முதல் பார்த்தது என்ன? ஆறுயிர்த்தொகை, ஆறுயிர்த்தொகை, அதைத்தான் முதல்ல பார்த்தோம். அந்த ஜீவாத்மாக்கள் இது ஒன்று ரெண்டு கிடையாது, ஏராளமாக தொகை தொகையாக இருக்கின்றன. ஆவிகள் உலப்பின அனாதி உள்ளன என்று பார்த்தமே, அப்படி ஏராளமான ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன. ஆறுயிர்த்தொகை, அது மட்டும் கிடையாது, அவை அனாதி உள்ளன. சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான கருத்து ஜீவாத்மாவும் அனாதி. அடுத்தது அதனை புணிக்கக்கூடிய பாசம் என்று சொல்வார்கள். ஜீவாத்மாக்களை சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது பசு என்று சொல்லுவார்கள். இந்த ஆவிகள் அப்படின்னு சொல்லுகிற மாதிரி உயிர்த்தொகை, ஆவிகள், ஜீவாத்மா, இதையெல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது பசு என்று சொல்லுவார்கள். இந்த பசு என்று சொல்லக்கூடிய ஆவிகள் ஆறுயிர்த்தொகை, இதை வந்து பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னா வாந்திகள் தழையன வகுப்பர் அன்னவே. தலை என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல காசியவர். தலைன்னா சைவ சித்தாந்தத்துல பாசம் என்று சொல்லுவார்கள். இந்த பாசமும் அநாதி. அநாதினா இதுக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அந்த பாசம் என்பது என்ன? அதுக்கு மூன்று சொல்லுவார்கள். மூன்று பொருளை நாம் அறிய வேண்டும். அதுல இப்ப ஒரு பொருள் பார்த்துட்டோம், என்ன? ஆறுயிர்த்தொகைங்கிற ஜீவாத்மாக்கள், உயிர்கள், ஆவிகள், இதை பார்த்துட்டோம். திருப்பி சொல்றேன், ஜீவாத்மாக்கள் என்ன, ஆவின்னு சொன்னா சில பேர்
1: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: துயர் தோன்றியோர் வெறுபுறினும் எந்தாயும் நடிகலாயே தாயண்ணா, ஐந்தலை அரபு கொண்டு அரைக்க செய்த சந்தவின் பொடியணி சங்கரணி, இதுவோ யமையாளுமாறு இவதொன்று யமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணி, நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் வீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஞாயிறு கிளி ஒன்று, கோழியர்கோ மெப்பொழித்த புகழியர்கோம் கடல் தோற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் தோற்றி, ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தில்லை வாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒன்னையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி, கைலாய பரம்பரைய சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ, சீலனிகள் மூலாகமப்பொருள் ஒன்றொன்றாகி திரம்பராது, ஞாலனிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்களுய, சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதா பணிந்து வாழ்வாம், புண்டரிக புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருளுணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா இல்லாம அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணி சிலப்பெருமான் பொன்னார் திருப்படி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சிறில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருப்படி மலர்களையும் பணிந்து வணங்கி தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இப்புனிதமான சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். சென்ற சிந்தனையில் சோமகாந்தன் ஏமகண்டனுக்கு எப்படியெல்லாம் அரசு நடத்த வேண்டும் என்பதை அரசு இயற்கை படலம் மூலமாக சொல்கின்றார். நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் உபாசன காண்டத்தில் நாட்டுப்படலம் நகரப்படலத்தையெல்லாம் பார்த்துட்டு சோமகாந்தன் வனம்புக படலம் போய் வனம்புக படலத்துல வனத்துக்கு எதற்காக போகிறார், அவருடைய குஷ்ட நோய் தாங்காம அவர் வனத்திற்கு செல்கின்றார். ஆதலால் அவர் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய அரச பதவியை கொடுப்பதற்காக அரசுரிமையை கொடுப்பதற்கு முன் எப்படியெல்லாம் அரசியல் நடத்த வேண்டும் என்பதை ஒரு தந்தையாகவும் ஒரு மன்னனாகவும் இருந்து தன்னுடைய மகனாகிய ஏமகண்டனுக்கு அறிவுறுத்துகிறார். அதைத்தான் நாம் கடந்த இரண்டு வாரங்களாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று அரசியற்கை படலம் இன்றும் அதுதான் நமக்கு வருகின்றது. திருச்சிற்றம்பலம் ஒருவர் ஒருவர் தமையறியாது ஒருமை வினை கண் மூவர் தமை மறுப விடுக்க மூவர்களோ வந்து மொழிவது ஒத்து விடீர் கருமம் அதனை மிக தெளிக கருமம் நரைப்ப வேண்டியதே பொருவில் அவர்தம் வாழ் சிறப்பு புறம் தோன்றாம செய்திடுக நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. ஒருவர் ஒருவர் தமையாதியாது, அதாவது மன்னனுக்கு அமைச்சர்கள் எப்படி இருக்கணும், ஒற்றர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அழகா இந்த இடத்துல சொல்றாரு. ஒற்றர்கள் மூவர்கள் இருக்கிறார்கள், வினைக்கண் மூவர் தமை. அந்த மூவர்களும் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் நடப்பது ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது, மூணு பேரும் அப்படி இருக்க வேண்டும். கருமம் அதனை மிக தெளிக, மிக தெளிஞ்சு அந்த செயலை அவங்க வந்து அருமையாக ஒரு மன்னனுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு ஒற்றர்களாகவும் ஒரு அமைச்சர்களாகவும் இருக்க வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். பொருவில் அவர் தம்பார் சிறப்பு தோன்றாமற் செய்திடுக, அதை வந்து ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் அதை மறைக்கிறனும். அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவன் வள்ளுவர் நாயனார் சொல்லியிருக்கிறார். இது போல பலியஞ்சின படலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நமது திருவிளையாடல் புராணத்துல மன்னர் பிரான் இப்படி ஒரு அந்த வேடனுடைய மனைவி இறந்த உடனே அந்த வேடன் தான் அந்த வழிப்போக்கனுடைய மனைவி இறந்து வேடன் தான் அதை அவளை கொண்டுட்டான்னு நினைச்சிட்டு அவரு தீர்ப்பு சொல்லாம சுவாமி வந்து அவருக்கு வந்து ஒரு ஒற்றனாக இருந்து அங்க வந்து அந்த இவர் மூலமாக கல்யாண வீட்டுல வந்து சுவாமி தெளிவாக அவருக்கு மன்னர் பிரானுக்கு எடுத்து அந்த நீதியை கொடுக்கிறார். அவரை தண்டிச்சது தவறுன்னு சொல்லி சொக்கநாத பெருமான் இல்லையா. ஊக்கம் உடையார் கை பொருளை ஒழிந்தார் ஏனும் ஒழிவில்லா ஆக்கமுடையரே யாவர் ஆக்கமிருந்து அசைவில்லா ஊக்கம் இளரேதோ இளரும் உயற்றோ முயற்சி பொருள் கொடைகள் தேக்கு புகழ் நற்செறிக்கு இவை பின் சேரா ஏம கண்டனே. ஊக்கமுடையாருடைய கைப்பொருள் நல்ல ஒரு ஒரு அமைச்சருடைய அந்த ஊக்கமுடையாருடைய கைப்பொருள் ஒளிந்தாரேனும் ஒளிவில்லாது அந்த கைப்பொருள் இருக்க வேண்டும். ஆக்கமுடையரே யாவர் ஆக்கம் இருந்தும் அசைவில்லா. அவங்க வந்து நல்ல வழியில அந்த அரசனுடைய இதை செல்வத்தை பொருள் கொடை தேக்கு புகழ் செருக்கு இவை சேரா ஏமகண்டனே. அந்த முயற்சி எப்படி இருக்கும்னு சொன்னா பொருளுக்காகவோ கொடைக்காகவோ தன்னுடைய செருக்குக்காகவோ அது வந்து அது மாதிரி அவனுக்கு மன்னனுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அழகாக சொல்கின்றார். மடியொன்று உளதேல் வல்விரைந்து வகுக்கும் தொழிலை நீட்டிக்கும் அடியோ மரவி துயில் அடியோ மரவி துயில் விளைக்கும் கலதிதனை சேர்த்திடும் பகைவர்க்கு அடிமை புகுத்தும் குடிகெடுக்கும் அதனை விடுப்பின் ஆன்மையினும் குடிமை இடத்தோ வேறுளவாம் குற்றம் பலவும் ஒழிக்குமே. மடி ஒன்று உள்ளதில் மடி என்றால் இந்த இடத்துல சோம்பேறி, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அந்த தொழிலை மறவி துயில் விளைக்கும், அதாவது அரசனுக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. தூக்கம் வரும், தூக்கம் வந்து அந்த மூதேவியை நாம் அழைக்க கூடாது. எப்படி ஒரு சுறுசுறுப்பாக இருந்தால் பகைவர்கள் அவனை எதிர்த்து வரும் பொழுது அவன் எவ்வளவு ஒரு தைரியமா இருக்கணும்னு சொன்னா, அதற்கு அமைச்சர்கள் அவனுக்கு எப்படி இருக்கணும், குடியை கெடுக்கும் தனை விடுப்பின் ஆண்மையினார். அது ஊக்கத்தை வந்து அவனுடைய ஊக்கம் வந்து நல்ல நிறைய இருக்கணும். குடிமையிடத்தும் வேறளவாம் குற்றம்படும். அப்படி சோம்பேறி இருந்தா அவனுடைய குடி மக்கள் எல்லா நாடு பூரா இதாயிடும். சோம்பேறி இல்லாம அந்த அமைச்சர்கள் மன்னர் பிரானுக்கு எப்படியெல்லாம் செய்யணுமோ அதை நல்லபடியாக அவனுக்கு வழிவகுத்தால் தான் குடியை கெடுக்காமல் அந்த குற்றத்தை ஒழிக்காமல் குடிமை இடத்தும் எல்லாம் குடியும் நல்லபடியாக இருக்கும். விடாது தனிவீர் செய்யும் முயற்சி மென்மேற் பொருளை மிக வளர்க்கும். கெடாது சுற்ற நட்பினர்தம் கிளையும் தாங்கும் யாவர்க்கும். தடாத உபகாரமும் புரியும் தடன் தாமரையாளையும் சேர்க்கும். படாத உள் வந்திடுகாளும் பயனே விளைக்கும் பழியின்றாம். விடாது வில், அதாவது எடுத்த காரியத்தை முயற்சியோட செஞ்சாதான் மென்மேற் பொருளை மிக வளர்க்கும். அது இல்லாம கெடாது சுற்ற நட்பினர்தம் கிளை. அந்த அப்படி செய்யலை என்றால் சுற்றத்தவர்களுக்கும் நட்பினர்களுக்கும் கிளைகள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தாங்கள் யாவருக்கும் தடாத ஒரு நன்மை தராத அந்த உபகாரம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தாமரையாளையும் சேர்க்கும், திருவாகிய அந்த மகாலட்சுமி ஆகிய செல்வத்தையும் சேர்க்கும். அப்படி சோம்பேறி இல்லாமல் வில், அந்த வில் முயற்சி எப்படி நமது ராஜராஜ சோழ மகாராஜா கங்கைக்கரை வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணார். கங்கை கொண்ட சோழேச்சரம் அவருடைய மகனார் திருமகனார் கட்டிய திருக்கோயில், ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில். அப்ப ராஜராஜ சோழன் மகாராஜா எப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறார்னு பார்த்தா, அவர் ஒரு நல்ல அமைச்சர், நல்ல மந்திரிகளை அவர் கூட வச்சிருந்திருக்கிறார் இல்லையா. மிக வளர்க்கும் கெடாது சுற்ற நட்பினர் அப்படியெல்லாம் இருந்தா தான் அவங்களுக்கு வந்து உபகாரம் செல்வம் ஊழ் வந்திடுகாலும். ஊழ் பயனே வந்து நின்னா கூட அவங்களுக்கு அந்த பழி வந்து முன்னாடி நிற்காது, ஊழ் வினை வந்து நிற்காது. அத அழகாக சொல்வார் நமது திருவள்ளுவ நாயனார். சொல்வாரு, ஊழையும் உட்பக்கம் காண்பார் உளவின்றி தாளாது முயற்றுபவர் சொல்வார் திருவள்ளுவ நாயனார். அப்படி ஊழ் வினை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு முயற்சியில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஊழ்வினை கூட நமக்கு வந்து கெடுதல் செய்யாது, நல்ல பழி இல்லாமல் நாம் வாழ்ந்திடலாம் என்று சோமகாந்தன் மன்னன் ஏமகண்டனுக்கு அருமையாக கூறுகிறார். எடுத்த கருமம் முடிவதன் முன் எய்தும் தெய்வ தானாக, தொடுத்த முயற்சியால் உடலில் தோன்றும் வருத்தம் தானாக, மடுத்த பொருள் இன்மையினாக மைந்தா அடுக்கி வந்திடினோ இடுகண்டுனக்குள் அழியற்க இன்பம் அதுவே என தெளிக. எடுத்த கரும முடிவு, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி அந்த எடுத்த காரியத்தை முடிவதன் முன் தெய்வத்தானாக தெய்வத்தை நினைத்து தொடுத்த முயற்சியால் உடலில் தோன்றும், அந்த முயற்சியால உடலில் தோன்றும் வருத்தத்தை பிரிசில்லாமல் பொருள் இன்மையாக மைந்தா அப்படியே கஷ்டப்பட்டாம கூட நீ அந்த எடுத்த முயற்சியை விடக்கூடாது. மைந்தனாகிய ஏமகண்டனுக்கு சோமகாந்தன் மன்னன் கூறுகிறார், அதை விடாம நீ வந்து செயல்படுத்த வேண்டும். இடுக்கண்டுனக்கு அழியற்க, அப்போ உனக்கு துன்பம் வந்து உன்னை தொடாது, எப்பொழுதும் நீ இன்பமுடனே இருப்பாய் என்று அறிவுறுத்துகிறார். அப்படி இருந்தால் இடுக்கண்டுனக்கு உளியற்க இன்பம் அதுவே என தெளிக என்று அருள் கூறுகிறார். நனி பையன் பயப்ப சிறு முயற்சியினால் நலத்தக வினையும், மற்றனையோ வினையினை தொடங்கும் காலத்து தனக்கு வேண்டிய பொருள்களோ படையும் இனிதுரு பொழுது உபாயமோ செயலோ இடைப்படும் ஊருக நீக்கி துணிவர முடிவு போக்கிடோமாறு சூழ்தர வல்லவன் அமைச்சன். அந்த அமைச்சன் எப்படி இருக்கணுமா, எவ்வளவு பெரிய ஒரு தோல்வி வந்தா கூட தோல்விதான் வெற்றிக்கு அறிகுறின்னு இருக்கணும். கொஞ்சம் கூட துவண்டு விழக்கூடாது, மன்னர் பிரானை துவண்டு விழ வைக்க கூடாது. நனி பயன் பயப்ப, அது ஒரு நல்ல பயன் இலக்கினால் சிறு முயற்சியினால் அத்தகு வினையும், அந்த வினையை அந்த வினையை தொடங்கும் காலத்து தனக்கு வேண்டிய பொருள்களும் நல்ல ஒரு உபாயமும் நல்ல ஒரு செயலும் இடைப்படும் ஊருக நீக்கும். அதெல்லாம் ஒழுங்கா எல்லாத்தையும் தெளிவா சிந்திச்சு அறிவா செஞ்சோன்னு சொன்னா அது நல்ல ஒரு முடிவை நமக்கு தரும் அப்படின்னு அழகாக சூழ்தரு வல்லவன் அமைச்சர். அப்படி இருக்கிறவன் தான் ஒரு நல்ல ஒரு அமைச்சருக்கு அழகு. மிகை வினை வரினும் அசைவுராவன்கண் விழுக்குடி காத்தலான் வினை நூல் வகையற சூழ்ந்து விடுவன விடுத்து வகுப்பவ வகுத்திடல் வேண்டி பகைவதன் துணையை பிரித்து அறம் எடுத்து பயின்றவர் பகைவர் பார் புகாமர் தகையற செய்தல் பிரிந்தவர் தம்மை தம்மோடும் பொருத்தலும் அமைச்சம். அந்த மந்திரிக்கு அழகு எனது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி மிகை வினை வரினும் அசைவுராவன்கள் தன்னுடைய குடிகளை எப்படி காத்தலான் அந்த நீதி நூல்படி வினையின்படி வினை நூல் பகையறச் சூழ்ந்து விடுப்பன அதை நீக்கி அந்த நூலை விதியில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கின்றதோ அதுபடி நீக்கி வகுப்ப வகுத்திடல் வேண்டி அதையெல்லாம் நல்ல ஒரு இதுல அந்த மன்னர் பிரான் மக்களுக்கு அழகு அழகு தரும் பொருள் எல்லாத்தையும் பகைவர்தன் துணையை பிரித்து பகைவராகிய பகைவரனால் ஏற்படும் அந்த துன்பத்தை பிரித்து அறம் எடுத்து பயின்றவர் பகைவரா போகாம அந்த பகைவன் எப்படி இருப்பான் எதிர்நாட்டில் உள்ள அமைச்சர் எப்படி இருப்பான் அதெல்லாம் வகுத்து தெளிஞ்சு தகையுற செய்தல் அதை ஆராய்ந்து பிரிந்தவர் தம்மை அப்படி அவன் நல்ல வழியில அவனை சேர்க்க முடியும்னா சேர்க்கணும் இல்ல அவன் கெட்டவனாக இருந்தா அவன் கெட்ட வழியில அவனை எதிரி வென்றுதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு மகாராஜனுக்கு நல்ல ஒரு அமைச்சராக இருந்து அவரை அறிவுறுத்த வேண்டும். பிரிந்தவர் தம்மை தம்மோடும் பொருந்தலாம் பொருத்தலும் அமைச்சாம். அது மட்டும் அல்ல அறிவதும் செயலும் ஒளிவதும் அரசர்க்கு ஆக்கமே குறித்தனவாகும் திறனு நன்றறியாயாவர் அரசர்க்கு உரு செப்பலும் செய்வன மேனோ உரு உலக இயற்கை கொத்திடீர் செயலும் ஒரு வினைக்கு இயைந்த பல் செயலும் நிறுவுவதொன்றால் வாய்ப்பையாண்டு நிகழ்த்தலும் அமைச்சருக்கு இயல்பாம். அறிவு நன்கு அறிகிறது அப்புறம் அதை அறிஞ்சு அதை செயல்படுத்துறது அதை செயல்படுத்தி நல்ல ஒரு உபதேசம் அந்த மன்னபிரானுக்கு சொல்ல வேண்டியது இந்த மூணு ஆக்கமே குறித்தனவாகும். ஒரு மன்னனுக்கு ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகா இங்க சொல்லி கொடுக்குறாரு. அப்படி இருந்தாதான் அவரு நல்ல வழியில சொல்லி நல்லதை கேட்டு நல்ல உபதேசம் இருந்தாதான் அந்த மன்னபிரானால எதிர நாட்டினாலும் சரி மக்களையினாலும் நல்லபடியாக காப்பாற்ற முடியும். திறனும் நன்றறியா அரசர்க்கு ஒரு செப்பலும் செய்வன வேணும் அதுக்குள்ள ஆக்கத்துல போகணும். உலகி உறும் உலக இயற்கை ஒத்திடும் உலக இயற்கைப்படி எந்த ஒரு செயலும் வினைக்கு இயைந்த பல் செய்து அந்த வினையினால் செய்தது அப்படி இருக்காம நிறுவுவதொன்றால் வாய்ப்பையாண்டு நிகழ்த்தலும் அமைச்சருக்கு இயல்பாம். இதுதான் ஒரு நல்ல ஒரு அமைச்சருக்கு இயல்பு. முறையுற சூழும் மாத்திரம் இன்றி முடிக்க மாட்டாத மந்திரியும் இறைவனுக்கு அகிதம் என்னும் நந்திரியும் எழுது சித்திரத்தினும் நாகா ஒருவரே பிரிக்கப்பட்டவர் முதலோ உளத்தினை பிணித்துரா உளமோ மறுவர பிணிக்கோ மொழிதிறன் அறிந்து வழங்கன் மந்திரிகன் நற்குணமே நம பார்வதி பதையே அரகரமகா தேவா முறையுறச் சூழும் மாத்திரமணி. அதாவது எப்படி அந்த அந்த அந்த மன்னன் மந்திரிக்கு எப்படியெல்லாம் மந்திரி மன்னன் இருக்கணுமோ முடிக்க மாட்டாத நம்மளால செய்ய முடியாத செயலாக இருந்தாலும் இறைவனுக்கு அகிதம் இறைவன் என்றால் இந்த இடத்துல மன்னர் பிரான சொல்கின்றாரு அகிதம் என்னும் மந்திரியும் அப்படி சொல்ல தெரியல அவர் வாய் பேசலைன்னா அவர் எப்படிப்பட்ட மந்திரி தெரியுமா எழுது சித்திரத்தினும் நாகா சித்திரத்துல இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி தான் அவரு எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அது செய்யவில்லை எனில் அவர் சித்திரத்துல இருக்கிற அந்த பொம்மை உபதேசம் உள்ள இதுல இருந்து வரணும். அப்படி வரலேன்னு சொன்னா அந்த மந்திரி என்ன செய்வாரு, வாய மூடிக்கிட்டே இருந்தார்னா அது வந்து சித்திரத்துல இருக்கிற அந்த மந்திரி தான், பொம்மை போலதான். உருவரில் பிரிக்கப்பட்டவர் முதலோ உளத்தினை பிரித்து உறார் உளமோ. மண்ணுடைய உளத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத மந்திரியானவர் நல்ல யோசிச்சு சொல்லணும். மறுவர பிணிக்கும் மொழி திறன் அறிந்து, மன்னபிரானுடைய அந்த அந்த மொழியின் திறனை அறிந்து அவர் செயல்பட வேண்டும். அதுதான் மந்திரிகனுடைய நற்குணம் அப்படின்னு அழகா சொல்றாரு. சுருக்கிமை விளக்கியின் இமையும் பயனும் தொகுத்து அயலார் மொழிக்கிடையா திருக்கிளர் மொழியை சோர்வரல் அவைகள் செல்லுமார் அஞ்சுதல் நின்றி குறைக்க வல்லவரே அமைச்சர்களா அறுமுறை பிறண்டர பழமாய் விரிக்க வல்லவரோ கற்றதோ விளங்க விரிக்க மாட்டாரோ மெல்லியனே. சுருக்கி மெய் விளக்கி, உயர்ந்த ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உண்மையை விளக்க வேண்டும், இனிமையையும் சொல்லணும், அதனால் வருகிற பயனையும் சொல்ல வேண்டும். அதை தொகுத்து அயலார் மொழிக்கு இடையா திருக்கிளர் மொழிவை சோர்வரல் அவைகளுக்கு அந்த மொழியை எப்படியெல்லாம் சொல்லணும், சொல்லுமார் அஞ்சுதல் இன்றி உரைக்க வல்லவரே. அப்படிப்பட்ட அமைச்சர் தான் நல்ல உரைக்க வல்ல அமைச்சர். அறுமுறை பிறண்டர பலவாய், அந்த மந்திரி என்ன செய்யறாரு, பிறல் தர பலவாய் பிரிக்க வல்லவரும் விரிக்க வல்லவரும் கற்றதும் விரிக்க வல்லவரும் கற்றதும் விளங்க விரிக்க மாட்டாரும் வெள்ளியரே. எப்படி ஒரு மன்னர் பிரானுக்கு ஒரு அமைச்சர் இருந்தாரோ, நமது சைவ உலகத்திற்கு மூன்று அமைச்சர்கள் முக்கியமா இருந்தார். முதலமைச்சர்கள் மூன்று முதலமைச்சர்கள், முதல்ல நமது தெய்வ செக்கிழார் பெருமான் முதலமைச்சர். செக்கிழார் பெருமான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இரண்டாம் குலோத்தங்க சோழர் அவருடைய தந்தையார்கிட்ட கேட்கிறாரு, கடல்ல பெரிதி எது உலகத்துல பெரிதி எது, மூணு கொஸ்டின் கேட்கிறாரு. ஆனா நமது தெய்வ செக்கிழார் பெருமான் அந்த கேள்விக்கு அருமையாக விளக்கம் சொல்கின்றார். அவரையே முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார். அந்த முதலமைச்சர் எப்படிப்பட்ட முதலமைச்சர், இப்ப வர்ற முதலமைச்சர்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம வாழணுங்கிறத அந்த முதலமைச்சர்கள் நம்ம வழிகாட்டியா வைக்கணும். ஒவ்வொரு முதலமைச்சருடைய ஆபீஸ்லயும் வைக்கணும், யார் வைக்க. இரண்டாவதாக நமது மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் பாண்டிய மன்னனுடைய அந்த பொருள்களை எல்லாம் நல்ல வழியில் நல்ல முறையில் அழகாக திருப்பெருந்துறை திருக்கோயிலை கட்டி பெருமானை வழிபட்டு அவருக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுத்தாரு நமது மணிவாசக பெருமான். அவர் அந்த துட்ட பூரா அவரு கொள்ளையடிச்சிட்டு போகல, அவரு அவருக்கு வச்சுக்கிடல, ஆனா எல்லாம் பெருமானுக்கு கொடுத்தாரு. அப்படி ஒரு முதலமைச்சர். மூன்றாவது முதலமைச்சராக இருந்த குலச்சிறை நாயனார் என்றார், இன்னைக்கு நாமெல்லாம் இப்படி விபூதி பூசி இப்படி விநாயக பெருமானுடைய புகழை விநாயக புராணத்தை சிந்திப்பதற்கும் இந்த பாண்டிய நாடு சமண இருள்ல மூழ்கி கிடக்கும் பொழுது நமது குலச்சிறை நாயனார் பெருமான் வந்ததுனாலதான் நாமெல்லாம் இன்னைக்கு விபூதி பூசி புராணத்தை படிக்கிறோம். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் பாண்டிய நாடு பாருங்க. இப்படிப்பட்ட குலச்சிறை நாயனார் நமக்கு ஒரு ஒரு முதலமைச்சர். முதலமைச்சர் சொன்னா இப்ப திருநீரை பூசக்கூடாது, நமது எல்லா நம்மளுடைய சைவ சமயத்துக்கே புறம்பா இருக்குது. ஆனா நம்ம முதலமைச்சர்கள் மூணு பேரும் நமது விபூதியையும் பெருமையும் பஞ்சாட்சரத்தினுடைய அருமையும் நமக்கு இந்த நூல்களினுடைய பெருமையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. பன்னெண்டாம் திருமுறை ஆகிய பெரிய புராணத்தை கொடுத்தது தெய்வ சேக்கிழார் பெருமாள், எட்டாம் திருமுறையாகிய திருமுறையை கொடுத்தது மணிவாசக பெருமான் கொடுத்தார். இங்கே குலச்சிறை நாயனாரோ இந்த விபூதியினுடைய பெருமையை நமக்கு கிடைப்பதற்கு ஞானசம்பந்த பெருமானை அழைச்சிட்டு வந்து பாண்டிய நாட்டினுடைய புகழை காப்பாற்றினார். பாண்டிய நாட்டினுடைய பெருமை இன்னைக்கு அவர் வந்ததுனாலதான் நம்ம எல்லாம் இப்படி புராணங்களை சிந்திக்கிறோங்கிறத குலச்சிறை நாயனாரை நம்ம வாழ்க்கையில என்றுமே மறக்க கூடாது. அப்படிப்பட்ட மூன்று முதலமைச்சர்களும் நமக்கு கிடைத்த மணியான முதலமைச்சர்கள். அப்ப நல்ல ஒரு முதலமைச்சர் இருந்தா
1: அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு சிவமான்மியம் உரைத்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

கண்ணுவதும் கைத்தரங்கள் கூப்புவதும் மற்றவன்றாள் நல்லுவதும் நல்லார் கடன் வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனாருமையோடு மந்தி வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமல

அருளின் அடி வணங்குவோமே. மாலை மணிவாசகனை மற்றையடியறையும் அடி வணங்குவோமே. திருச்செற்றம்பலம் மடி.

திருச்சிற்றம்பரம் பார்வதி பதை அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று திருக்காலத்தி புராணம் சிவமான்மியை முறைத்த அத்தியாயத்திலே 34வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உலகம் உயிர்கள் இரண்டையும் பிணைத்து உலகத்திலே உயிர்கள் வாழ்வதற்காக உலக பொருள்களை எல்லாம் உண்டு பண்ணி அந்த உயிர்கள் தர்மம் அதர்மத்தை அறிந்து பாவ புண்ணியத்தை தெரிந்து நெறியிலே வாழ்வதற்காக நூல்களையும் படைத்திருக்கிறார். உலகத்திலே வாழ்வது என்று சொன்னால் உயிர்களுக்கு இயல்பாக அறிவு இருக்காது, பாவ புண்ணியம் தெரியாது. அப்படி பாவ புண்ணியம், அந்த பாவ புண்ணியத்தினால வருகின்ற இன்ப துன்பங்கள், சொர்க்க நரகம், இவைகள் எல்லாம் உயிர்களுக்கு இயல்பாக தெரியாது. அவைகளை எல்லாம் நூல்களின் மூலமாக அறிவித்திருக்கிறான் கடவுள். உயிர்கள் வாழ்வது என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் இன்பமாக வாழ விரும்புகின்ற உயிர்கள் தான் நிறைய. துன்பத்தை விரும்புகின்றவர்கள் கிடையாது, இன்பத்தை விரும்புகிறார்கள். இன்பத்துக்கு காரணமாக இருப்பது நல்வினை, துன்பத்துக்கு காரணமாக இருப்பது தீவினை. அப்படி இன்பம் உங்களுக்கு காரணமாக இருக்கிற நல்வினை தீவினைகளை உயிர்கள் அறிந்து நல்வினையை செய்ய எண்ணம் வராது. நல்வினை என்கின்ற புண்ணியத்தை செய்ய எண்ணம் சற்றுன்னு வராது. பாவத்தை செய்வதற்கு எண்ணம் வரும். மனம் வாக்கு காயங்களாலே பாவத்தை செய்து அதன் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கின்ற உயிர்கள் நிறைய இருக்கிறது. பாவம் என்று தெரிந்தே பாவத்தை செய்கிறது, பாவம் என்று தெரிந்தே பாவத்தை செய்கிறது. புண்ணியத்தை தெரிந்து செய்யாமல் இருக்கின்ற உயிர்களும் உண்டு. அதனாலே பாவ புண்ணியங்களை அறிவித்து அந்த பாவ புண்ணியங்களால வருகின்ற இன்பங்களை அறிவித்து அதற்கு மேலே சொர்க்க நரகங்களை அறிவித்து இதெல்லாம் தெரியாதது அறிவித்து பாவத்தை செய்தால் அதனாலே துன்பம் உண்டாகும், பிறகு நரகம் உண்டாகும் என்றெல்லாம் அறிவித்து அதன் மூலமாக உயிர்களுக்கு அறிவு உண்டு பண்ணி அதன் மூலமாக வாழ வைப்பது சிவபெருமானுடைய கடமை. அவன் கடமையை சரியா செஞ்சிருக்கிறான். அவனுடைய கடமையை அவன் சரியா செய்து வைத்திருக்கிறான். அவன் செய்த நூல்கள் வேதாகமங்கள். சிவபெருமான் செய்தனுடைய நூல்கள் வேதாகமங்கள். வேதாகமங்களை எல்லாரும் அறிய முடியாது என்று எண்ணி அதற்கு அதனால தமிழிலே அதன் சாரமாக பல நூல்களை அறிவு செய்து பல அருளாளர்களையும் இந்த உலகத்துக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக அருளி செய்து இப்படி பல வகையாலும் பாவ புண்ணியங்களை காட்டி இருக்கிறார். இது பாவம், இது புண்ணியம், இது தர்மம், இது அதர்மம், இது நல்லது, இது கெட்டது என்று அறிவித்து அதன் மூலமாக உலகத்துல உயிர்களை வாழ வைத்து அந்த உயிர்களை உயர்த்துவது இத்தனை ஏற்பாடுகளையும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த நெறிமுறைகளை நடத்துவதற்கு அதிகாரிகளையும் முன்னிருக்கிறான். நெறிமுறைகளை நடத்துவதற்கு அதிகாரிகளையும் முன்னிருக்கிறான். அது தேவலோகத்தில அரசனாக இருக்கிறவன் தேவேந்திரன், பூலோகத்திலே அரசர்கள், பூலோகத்திலே அரசர்கள், அதற்கு மேலே மற்ற நெறிமுறை நடத்துகின்ற அருளாளர்கள், இப்படி பல வகையாலும் உயிர்களுக்கு நன்மை தீமைகளை காட்டி பாவ புண்ணியத்தை காட்டி அதன் மூலமாக வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே நிறைய செய்து வைத்திருக்கிறான். அதை செய்து வைத்திருந்தாலும் அவைகளை அனுசரிப்பதும் அவைகளை படிப்பதும் கேட்பதும் நடப்பதும் குறை. அது அருளினால் உரைத்த நூல் என்பார் சித்தியார்கள். அருளினால் உரைத்த நூல் என்பார் சிவபெருமான். எல்லை இல்லாத கருணையினாலே பாவம் அப்பாவி உயிர்கள் இதற்கு கண்ணு தெரியாது, அதனால இது கண்ணை தெரிய வைப்போம் என்று சொல்லி அழகில்லாத கருணையினாலே நூல்களை அருளிச்சிருக்கிறார். அந்த நூல்களின் வழி வராதவர்களுக்கு நரகமும் நூல்களின் வழி வந்தவர்களுக்கு சொர்க்கத்தையும் இப்படி படைத்து வைத்திருக்கிறார். இது சித்தியார்களே அருளினால் உரைத்த நூலின் வழி வராது அறமஞ்சியும் இருளுளான் நிறைய துன்பத்தில் திரும்பாவது பொருளுளான் சுவர்க்கமாடி போகத்தால் புனியந்தீர்ப்பான் மருளுளாம் மலங்கள் இருக்கும் மருந்துவே வைத்தியநாதன் என்பது சித்தியார். அதனாலே இப்படி சொர்க்கலோகத்தில அதிகாரியாகி இந்திரனை படைத்து பூலோகத்தில் அரசர்களை படைத்து மனு முதலான அரசர்களை எல்லாம் படைத்து அவர்கள் மூலமாக உலகத்துக்கு நன்மை தீமைகளை அறிவிக்க செய்து அப்படி தவறி நடந்தது தண்டனையை கொடுத்து இப்படியெல்லாம் படைத்து வச்சிருக்கிறார். அது காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுந்திருந்தமே வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சென்று வேறுற்றி மெய்யென்று பேசும்பால் பெய்யும் பொய்யுடல் பிளக்க வேலை அமுதம் ஊட்டி பெரிய புவனத்தினை போக்குவர உருகின்ற பெரிய விளையாட்டமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி முனிதத்தின் நமனை விட்டு இடரோட உருக்கி இடர் ஏற்று இரவு முதல் இல்லாத பேரின்ப வீட்டினை இசைந்துதில் கொன்மினந்து சீரிட்ட உலகன்னை வடிவார என்றே சித்தாந்த மூர்த்தி முதலே சரகிரி விளங்கவரு தட்சணாமூர்த்தி சின்மயானந்த உருவே என்று தாய்மாவது ஏறிட்ட தன் சுருதி முனிதத்தில் நூல்கள் இருந்து தவறி நடந்தவர்களுக்கு நூலிலே சொல்லப்பட்டபடி நடக்காமல் இந்த சட்டத்தை மீறினவர்கள் சட்டத்தை மீறினால் தண்டனை எழுதி வச்சிருக்கிறார்கள்.
தண்டனைக்குள்ளாவது. அது போல ஆகால நூலில் வழிவராதவர்களுக்கு இப்படி தண்டனையை யமன் மூலமாக கொடுக்கிறான், பூலோகத்தை அரசர்கள் மூலமாக கொடுக்கிறான். இவைகளை எல்லாம் ஜெகோர்மான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இவைகளை அறிந்து நடப்பது உயிர்களினுடைய கடன். அதை இந்த பாட்டுல சொல்றாரு, அரிய சொன் மறையும் புராணமும் மிருதியாயதும் என்றவை அனைத்தும் விரிய வாய்ப்பு உணர்ந்து வெயனுலகதனில் தருமத்தை விதிமுறை நடாத்தற்கு உரிய கற்பக நாட்டு அரையநாதியரை, கற்பக நாட்டு அரையநாதியர்தான் தேவேந்திரன், கற்பக நாட்டு அரையநாதியரை, அரையநாதியரை என்று சொன்னால் தேவேந்திரன், தேவேந்திரன் கீழே இருக்கிறாரு, பூலோகத்தில் இருக்கிறார்கள், முனிவரை மனுக்களை உதவி பெரிதும் இன்னருளை புரிந்தவன் யாவன் ஆங்கமன் குணத்தினை பற்றும். அதனாலே இப்படி நூல்களை அருள் செய்து அந்த நூல்களின் நூல் சொல்லப்பட்டபடியாக மக்களை நடத்தும்படியாக நடக்கும்படியாக அதிகாரமுடையவர்களாகிய அரசர்களை இம்படை இப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். இவை என்ன காரணத்தினால படைச்சானா, எல்லை இல்லாத அருளாகி குணத்தினாலே இப்படி உயிரெடுத்து காட்டி இருக்கிறான். அருப்புணம்னு சொல்றது, அருப்புணம் என்று சொல்வது சிவருமான குணம் கடந்தவன் என்றும் சொல்வது, அப்புறம் குணம் உடையவன் என்றும் சொல்லுவது, குணம் கடந்தவன் என்றும் சொல்லுவது, குணம் உடையவன் என்றும் சொல்லுவது. அதனால சுரூப லட்சணத்துல குணம் இல்லாதவன், தடத்த லட்சணத்துல குணமுடையவனாக இருப்பான். சுரூப லட்சணம் என்கின்ற சுவதி வடிவமாக இருக்கும் போது குணம் இல்லாதவனாக இருப்பான், தடத்த லட்சணமா உருவம் எடுத்து வரும்போது குணமுடையவனாக இருக்கும். குணமுடையவனாக இருந்துதான் உயிர்களுக்கு இந்த மாதிரி அவன் பாவபுண்ணிய தகுந்தா போல நன்மை தீமைகளை செய்வதும் இன்ப துன்பத்தை கொடுப்பதும் உயிர்களை உலகத்துல வாழ வைப்பதும். அதனாலே இப்படி நூல்களை படைத்து அந்த நூல்களின் மூலமாக மனு முதலான அரசர்களை படைத்து அந்த அரசர்கள் மூலமாக உலகத்தை நடாத்தி அந்த உயிரெடுக்க ஆயாலே இப்படி இது பாவம் இது புண்ணியம் என்று உணர்த்தி அதன் மூலமாக வாழ வைப்பது ஒரு பெரும் மிகுந்ததோர் கருணை சுவேதனே என்றும் விளங்கிய லகுலியே என்றும் சகந்தொள உணர்த்தும் சாந்தனே என்றும் சைவ தேசிகர் வடிவாகி யுகந்தோறும் சைவ திப்பிய ஞான முகத்தி மண்ணுயிர் உயித்திடுவார் மகிழ்ந்தினிது அளிக்க வல்லவன் யாவன் மற்றவன் குணம் மருவினால். அதனாலே முன்னே சொன்னது பொதுவான உலக நீதியை சொல்லி, பொதுவான உலக நீதியை சொல்லி அதற்கு மேல் இந்த பாட்டிலே என்ன சொல்றாரு, சுவேதன் லகுலி சாந்தன் என்கின்ற ஆசிரியர் சைவாச்சாரியர்களை படைத்து, சைவாச்சாரியர்கள் சிவபெருமான் உண்டு பண்ணப்பட்ட முதலில் உண்டு பண்ண சைவாச்சாரியர் இவர்களை பத்தி எல்லாம் தெரியாது. இவர்கள் லகுலி சாந்தன் சுவேதன் என்கின்ற சைவாச்சாரியர்களை படைத்து அந்த சைவாச்சாரியர்கள் மூலமா சைவ சித்தாந்த ஞானத்தை உலகத்துக்கு உணர்த்தி, சைவ ஆச்சாரியர்கள் மூலமாக சைவ சித்தாந்த ஞானத்தை உயிர்களுக்கு உணர்த்தி, அதாவது பொதுவான நீதி அறிந்து நடப்பது ஒரு வகை, அதுக்கு மேல சமயத்தை அறிந்து கடைபிடிப்பது ஒரு வகை, அந்த சமயத்திலும் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி நடப்பது மிக உயர்ந்தது. அது சாமானியமா எல்லாருக்கும் விளங்காது, சாமானியம் எல்லாருக்கும் விளங்காது. அது சைவ சித்தாந்த ஞானுடைய ஆசிரியர்களால அது விளக்கப்படும். அப்படி சைவ சித்தாந்த ஆசிரியர்களை வழி வழியாக அவன் கொடுத்துக்கிட்டு தான் வர்றான். ஆனா இப்ப சைவ சித்தாந்த ரொம்ப குறைச்ச, சைவ சித்தாந்த ஞானமுடையவர்கள் ஒவ்வொரு அளவா இருக்கிறார்கள், தவிர விருத்தி உடையவர்களாக இல்லை, ஓரளவாக இருக்கிறார். சைவ சித்தாந்த ஞானம், சைவ சித்தாந்த ஞானம், சைவம் பெரியது, சைவத்தில சைவ சித்தாந்தம் பெரியது, சைவம் பெரியது, சைவம் பொது, சைவ சித்தாந்தம் பெரியது. அப்படி சைவ சித்தாந்தத்தை நன்றாக கற்ற ஆச்சாரியர்கள், நல்ல ஆச்சாரியர்கள் இருந்து அங்கங்கே சைவ சித்தாந்தத்தை உணர்த்தினால் மக்களுக்கு அதான சைவ சித்தாந்த ஞானம் உண்டாகும். சித்தாந்த ஞானம் உண்டானால் சிவனை பரம் என்று தெளியும் முடியாத புத்தி வரும். சிவனை பரம் என்று தெளிந்தால் அந்த சிவனை அடைய முடியாத புத்தி வரும். சிவனை அடைய முடியாத புத்தி வந்தால் அவரை எப்படி அடையலாம் என்கின்ற புத்தி உண்டாகும். இப்படி ஒன்று கொண்டு காரண காரியமாக வரும். சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் நல்லா இருக்கணும். சைவ சித்தாந்த அடிப்படை தான், சைவ சித்தாந்தம் சமயம் பெருகணும்னா சைவ சித்தாந்த ஆசிரியர்களும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா வாத்தியார் நல்ல வாத்தியாரா இருக்கணும். வாத்தியாருக்கே ஒன்றும் தெரியாதுன்னா பிள்ளைங்க எப்படி படிக்கணும், பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க அதிக மார்க் வாங்கணும்னா என்ன மார்க் வரணும். இப்போ சில பள்ளிக்கூடங்கள் இது ஃபேமஸான ஸ்கூலு, இது ஃபேமஸ் ஸ்கூலு, சேர்க்கும் போதே 2 லட்சம் கட்டணும். ஏன்னா யூகேஜிக்கு, யூகேஜி எல்கேஜி சேர்க்கும் போதே 2 லட்சம் கட்டணும். ஒன்னா நம்பர்ல பாரு, படிச்ச உடனே வேலை 100க்கு 100 மார்க் அப்படின்லாம் இருக்குது அல்லவா, அப்படிலாம் இருக்குது அல்லவா. அது போல சைவ சித்தாந்தத்திலே பேமசான ஆசிரியர்கள் இருக்கணும். சைவ சித்தாந்தத்தை தெரிந்த நன்றாக தெரிந்த ஆசிரியர்கள் இருக்கணும். அது இப்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். பேரளவுக்கு சைவ சித்தாந்தம் விழுகிறார்கள். இவர சைவ சித்தாந்த ஆசிரியருக்கு ஆகம ஞானம் இருக்கணும். ஆகம ஞானம் இருக்கணும், தூத்தர ஞானம் இருக்கணும், சாஸ்திர ஞானம் இருக்கணும், புராண ஞானம் இருக்கணும், இவர்களெல்லாம் நிறைய இருந்து சைவ சித்தாந்தத்தை முறையாக உபதேசிக்கிற, சைவ சித்தாந்தத்தை முறையாக மரபு மாறாதபடி, சம்பிரதாயம் மாறாதபடி, சம்பிரதாயம் மரபு மாறாத
சித்தாந்தத்தை சைவ சித்தாந்தத்தை படைஞ்சோடும். சைவ சித்தாந்த படைஞ்சோடும் சாதாரண வேலை இல்லை. சைவ மற்றதெல்லாம் சொல்லிடலாம், செய்வ சித்தாந்த பாடம் சொல்றது சாமானியம் இல்ல. செய்வ சித்தாந்த பாடத்தை நல்லா சொல்ற ஆச்சாரியன் நல்லா சொல்ல, நல்லா கேட்கிற ஜீடன் நல்லா கேட்டான்னா ரெண்டு பேருக்கும் ஞானம் உண்டு. நல்லா சொல்லல நல்லா கேட்கலன்னு வச்சுக்க இருக்கிற ஞானமும் போயிடும். அதனால செய்வ சித்தாந்தம் மிகப்பெரியது. அது சொல்றாருங்க செய்வ சித்தாந்த அத திப்பிய ஞானம்ங்கிறார். திப்பியம் என்றால் திவ்யம் என்றால் திப்பியம் என்றால் உயர்ந்தது இனிமை என்பது பொருள். எப்படி சொல்றாரு, யுகந்தோறும் செய்வ திப்பிய ஞான முகத்தி செய்வ தேசியர் வடிவாகியே யுகந்தோறும் செய்வ திப்பிய ஞான முகத்தி மண்ணுயிர்கள் உயிர்த்துடுவான், மண்ணுயிர்கள் உயிர்ந்துடுவான். நல்லா சொல்றாரு. அதனால சைவ சித்திய ஞானத்தை உகர்த்தி அந்த ஞானத்தை சொல்ல வைத்து அதன் மூலமாக உயிர்கள் உயிர்ந்துடும்படியாக செய்யக்கூடியவன் சௌர்வான்கிறார். சைவ சித்தாந்தம் தெரியவில்லை ஆனால் ஆன்மாக்கு முக்தி கிடையாது. சித்தாந்தத்துலதான் முக்தியே, மற்றதெல்லாம் முக்தி குற்றமான முக்தின்னு சொன்னார். இதெல்லாம் பழிசீர் முத்தினார் சிவபிரகாசத்துல. நம்முடைய சைவ சித்தாந்த முத்தி தான் சிறப்பான சிவனடியை சேது முத்தி செப்பு உதிந்தியாமே என்றார் சித்தியாருல. அதனால சைவ சித்தாந்த நிலை இருக்கின்றவர்களுக்கு முத்தி கட்டாயம் கிடைக்கும். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு மலங்களிலே ஞானவாரி மடுத்து ஆனந்தம் படுத்து ஆனந்தவாரி மடுத்து ஆனந்தவாரி மகிழ செய்து இப்படி வந்து சரியகிரிய யோகம் தண்ணி நெஞ்சாரா சிவஞானத்தை கொடுப்பது சித்தாந்த நெறிங்கிறார். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக. அதனால ஒரே ஜென்மத்தை முக்கிய கொடுப்பது செய்வ சித்தாந்தம். சித்தாந்தத்துக்கு வந்துட்டான்னா மறுபடி பறக்க மாட்டான். சித்தாந்தம் என்றால் என்னதுக்கு கூடிய பொருள், முடிந்ததும் முடிவு, அதுக்கு மேல முடிவே கிடையாது. சித்தாந்தங்கிறது ஞானத்தின் எல்லைன்னு பொருள் இருக்கு. முடிவு அந்தம் எல்லை, சித்து என்பது ஞானம், ஞானத்தினுடைய எல்லை, அதுக்கு மேல ஞானமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த பிரிய ஞானத்தை உயிர்கள் உய்வதற்காக இப்படி அழிக்க வல்லவன் சிவபெருமான் ஒருவனே. அவன் அந்த குணம் அவனுக்கு எப்படிதான் அருக்குணம் என்று சொல்லுவது, உயிர்கள் உயர வேண்டும் என்று சொல்லி அருக்குணம் என்று சொல்லுவது. அதுக்கு மேல என்ன புராண வரலாறுக்கு வர்றாரு. இதுவரையிலும் சொரூப லட்சணம் சொன்னாரு, தடத்த லட்சணம் சொன்னாரு, குணம் கடந்ததை சொன்னாரு, அப்புறம் குணத்தோட கலந்ததை சொன்னாரு. இதுக்கு மேல புராண வரலாறிலே அவன் செய்த அருள் நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. அந்த அருள் நிகழ்ச்சியில திருமாலுக்கு செய்ததை சொல்றாரு. அதுதான் அந்த திருவள்ளிமலையில சக்கர வாங்க பூஜை பண்ணியது. அதை சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, ஏனென்றால் திருமால் தான் தேவர்களிலே மிக உயர்ந்தவர். அவருக்கு புருஷோத்தமனும் வேறு. திருமாலுக்கு புருஷோத்தம் ஆன்மாக்களில் புருஷன் என்றால் ஆன்மாக்கள், புருஷன் என்று சொன்னால் உயிர்கள், அதிலே உத்தமன் மகாவிஷ்ணு. அவர் தான் வந்து சிவபெருமானுடைய பெருமையை உலகத்துக்கு நன்றாக அறிவித்தார். மகாவிஷ்ணு மாதிரி சிவபெருமானை பூஜை பண்ணிய அன்புடையவர்கள் யாரும் கிடையாது. அளவில் உன் பெருமை அறியவும் நின்றாற்கு அழிவிலா அன்பு வைத்திடவும் தளமலர் எடுத்தும் அருச்சனையாற்றி சாலனின் திருவருள் வரவும் மலர்தலை உலகினி சுரும்பர் உளர்வாய் உலர்துளாய் படலே மார்புடை அண்ணலே மார்புடை அண்ணலே வல்லநாமந்தே என்பது சிவ தத்துவ விவேகம். அதனாலே இப்படி துளாய் மாலை அணிந்தவனாகிய மகாவிஷ்ணு ஒருத்தன் தான் வல்லவன்கிற சிவ தத்துவ விவேகத்துல உன்னுடைய திருவடியில அர்ச்சனை பண்ணவும் உன்னுடைய அருளை பெறவும் வல்லவன் என்கிறார். சாமானியம் அல்ல. பரமா பொய் சொல்லிவிட்டாரு, பரமா பொய் சொல்லிவிட்டாரு. மகாவிஷ்ணு என்ன அந்த சமயத்துல நிறைய மலர்கள் போட்டு அர்ச்சனை பண்ணார் சுவாமி. அவர் கண்டேன்னு பொய் சொல்லிவிட்டாரு. இவர் காண முடியவில்லை என்று வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவர் கண்டேன் என்று பொய் சொல்ல அந்த சமயத்திலே அந்த அக்னி தூணானது வெடிக்க பரமனுக்கு சாபம் போல அந்த வேளையில ஏராளமான மலர்களை தூவி மகாவிஷ்ணு அர்ச்சனை பண்ணி சந்தோஷப்பட்டு உனக்கு ஆலயமும் பக்தர்களும் உண்டாகுது என்று அந்த பரமாவுக்கு பூஜையும் கோயிலும் போக என்றனும். அதனாலே இப்படி மகாவிஷ்ணு ஒருத்தர் தான் பிறவி தோறும் ஆகையால அவதாரம் தோறும் சாமியை பூஜை பண்ணி இருக்கிறார். எத்தனையோ கோயிலும் பூஜை பண்ணி இருக்கிறார். அது மகாவிஷ்ணு சிவகோசியில வல்லவர், சிவகோசியில வல்லவர். அதனாலே களங்கணி வண்ணன், களங்கணி வண்ணன்கிறத மகாவிஷ்ணு இணைத்த பூஷணையில் கமலமா மலர் ஒன்று குறைய அதுதான் திருவிழிமலை. ஒரு மலர் குறைய தினந்தோறும் ஆயிரம் மலர்களாலே தாவர மலர்களாலே பூஜை பண்ணினாரு. நீட்டினை நிறைய பூசி நித்தல் நயமம் செய்து ஏற்றுளி ஒரு நாள் ஒன்று குறையக்கு நிறைய விட்ட ஆற்றலுக்கு ஆடி நல்கி அவன் உனது எழுச்சும் கோயில் ஊற்றிலும் கழிப்பர் ஒரு வீழி மலரையும் நுகர்கிறார் என்பது அப்பர தேவாரம். சுந்தரரும் பாடுறாரு, சம்பந்தரும் பாடுறாரு, பல நூல்களும் சலமுடைய சலந்தரந்தன்
உடல் தழிந்த நல்லாளி நலமுடைய நாரணத்தந்து அருளியவார் எண்ணெடி நலமுடைய நயனமடந்த அறநெறிக்கு அலறாக இட ஆழி அருளி நன்கான் சாரவன். அதனாலே கமலமா மலர் ஒன்று குறையும் உடங்கணிவீதி தனது கண் அகழ்ந்து அங்கு ஒருந்து ஒருங்குதன் மலருடும் வளைய மலர் குறைந்த உடனே என்ன பண்ணினாரு மகாவிஷ்ணு, விஷயில மந்திரம் குறையப்படாது, மந்திரலோகம் கிரியாலோகம் வந்து சொல்லுவார்கள், மந்திரலோகம் கிரியாலோகம் திரவிய லோகம் இருக்கப்படாது, அதெல்லாம் தெரிந்தவராகினாலே மலர் குறைந்து விட்டது என்று சொல்லி விடல, தன்னுடைய கண்ணை தொங்கிவிட்டார். கண்ணு வந்து என்ன கண்ணு தாமரை கணம் குண்டரி காய்ச்சல் கண்புலியில் உடனே கண் எடுத்து வச்சாரு. கண் எடுத்து வச்ச உடனே என்ன பண்ணார் சாமி, உடனே காய்ச்சி உடனே சக்கரம் உடனே பெயர் கண்ணங்கிற பெயர் சக்கர ஆயுதம் காட்சி. திருவடிமலையில ஒண்ணு திரு மார்த்தியர்ல ஒண்ணு ரெண்டு தான் இலங்கியதாக வரலாறு இருக்கிறது. உலங்கணி மீது தனது கண் நகழ்ந்து ஒருங்கனான் மலரோடும் அணைய வளங்கடு பரிதி விரிசுடர் மட்க வயங்கு பேர் ஆழியம்படையை சூரியனுடைய ஒளியெல்லாம் பங்கும்படியாக அந்த ஒளி இருந்தான். அந்த வயங்கு வேர் ஆழியம்படைய துளங்கிசு நெடுமார்க்கு அளித்தவன் யாவன் அணையவன் குணத்தினை தோய்ந்தான். அதனால இப்படி அருக்குணத்தினை தோய்ந்தவனாகிய சோர்வான் இப்படி திருமால் செய்த பூசைக்கு இறங்கி அவனுடைய பத்திக்கு இறங்கி சக்கரத்தை வைத்தறினார். நர இதழ் கமலை குழுநானைக்கு நனையவள் கற்ப நீழல் உரைதரு தேவர் தங்கடானைக்கும் உள்கூறாது. அதனாலே கமலத்துல இருப்பவனாகிய கமலத்துல இருப்பவளாகிய மகாலட்சுமியினுடைய கணவனுடைய ஆணைக்கும் அதற்கு மேலே கற்பக நிழல் உரைதர தேவர்களுடைய ஆணைக்கும் கட்டுப்படாமல், இது ஒரு வகையா சொல்றாரு. அது அந்த விஷம் டாக்டர் தான் இது எப்படி சொல்றாருன்னா, அந்த விஷனானது தேவருடைய ஆணைக்கும் கட்டுப்படல, விஷ்ணுனுடைய ஆணைக்கும் கட்டுப்படல. விஷ்ணுனுடைய ஆணைக்கும் பயப்படல அந்த விஷம், தேவர்களுக்கும் பயப்படவில்லை. அப்படி உள்கூறாது. உலகம் யாவைக்கு இறுதியை விளைத்து உலகம் முடியும்படியான ஒரு செயலை செய்து பறந்தது அந்த விஷம், பறந்தது விளைத்து

கண்ட யாருக்கு அடங்காத அந்த விஷத்தை சிவபெருமான் இந்த கண்டத்திலே அடக்கி வைத்தார். அதனாலே அவர் குணத்தை மறிவினம் என்கிறார். குணத்தை மறிவினம் சொன்னால் உயிரினை காப்பாற்ற வேண்டும் என்கின்றது ஒரு குணம். காப்பாற்ற வேண்டும் என்றனாலே குணத்தனை கடந்தவனாயிருந்தாலும் குணத்தனை மறிவி இருக்கிறான் என்று சொல்கிறார். இன்னொன்னு சாமி விஷம் சாப்பிட்டார் அல்லவா, அந்த விஷம் விஷமா இல்ல அமுதமாயிடுச்சு, விஷம் அமுதமாயிடுச்சு. அது எப்படின்னா இஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்தீராது, அஞ்செழுத்து ஓதினாலும் அறநடி கண்பதாகும், வஞ்சனை பார்த்தவராக்கி வழக்கில அவனர்தந்த நஞ்சமுகு ஆக்குவித்தார் நனிபலியடிகளாரு. இது அப்பர் சுவாமி அவருக்கு கொடுத்த விதம் விஷத்தையே சாமி அவதமாக்கிட்டாரா. இன்னொன்னு சிவபெருமான் எப்படிப்பட்டவன்னா தன்னை சார்ந்த எந்த பொருளா இருந்தாலும் தன்னை பொருளாக்கிடுவோம். தன்னை சார்ந்த எந்த பொருளாக இருந்தாலும் சிவத்தை சார்ந்தது என்ன ஆகும், சிவபெருமான் அமுதம். சிவபெருமான் ரத்தம் ஆனந்தம் அமுதனும் சிவபெருமான் அமிர்தம். அமிர்தம்ங்கிறது சிவபெருமான் தான் பேரு. அமிர்தம் உத்தமம் சுபம் இவைகள் மங்களம் இதெல்லாம் சிவபெருமான் தான் பேரு. அமிர்தம் என்று சொன்னால் சிவபெருமான் தான் பேரு. அமிர்தத்தை இந்த விசஞ்சார்ந்தபடியினாலே விஷ அமிர்தமா மாறிக்கும். சிவபெருமான் அமிர்தம், அமிர்தத்தை விசஞ்சார்ந்தது. எது சார்ந்தாலும் சிவமாகாயிரும், எது சார்ந்தாலும் அந்த அமிர்தத்தை சார்ந்த விஷ அமிர்தமாயி போய் விஷமா இல்ல, விஷமா இருந்துச்சுன்னா கிடுக்கும், விஷமா அமிர்தமா போச்சு. என்ன காரணம் என்றால் சோமான அமிர்தனாகையினாலே, அமிர்தனாகையினாலே அவனை சார்ந்த விதமும் அமிர்தமாச்சு. அது ஞானம் என்பது நஞ்சை கண்ட தடக்கும், அதுவும் நன்மை பொருள். நஞ்சு கட்ட உள்ளவ ஆனா அது சிவபெருமான் சொன்னால அதுவும் நல்ல பொருளா மாறிக்கும். இப்படி இந்த ஒரு நிகழ்ச்சியே சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சியே போதும். நீலகண்ட ஒன்றே சாட்சியாக இருக்கிறது. அதற்கு மேல ஸ்ரீபுர செம்மாரத்தை சொல்றாரு. ஸ்ரீபுர செம்மாரம் என்பது கபலாச்சம் தாரகாச்சம் வித்யுன்மாலி என்கின்ற மூன்று அசுரர்களும் சிவபெருமான் நோக்கி தவஞ்சுகிறார்கள். சிவபெருமான் நோக்கி தவஞ்சுகிறார். சிவபெருமான் நோக்கி தவஞ்சுகிறது கடைசியில கிட்டு போறது இல்லை, அக்கறம் பண்ணா கூட கிட்டு போறது இல்லை, கடைசியில அவனை எப்படியா காப்பாத்தி விடுவாங்க. பரமாவன் நோக்கினா விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணானா கடைசியில சங்காரம் ஆயிடுவார், அவர்களே விட்டு சங்காரம் பண்ணிடுவார். சிவபெருமான நோக்கி தவம் பண்றவனை அடக்கிறதுக்கு சிவபெருமானே வருவார். சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணனான் அசுரனோ மற்றவர்களும் தவம் பண்ணனான். அப்படி தவம் பண்ணி அவன் ஏதாவது தகாத காரியங்களை செய்தான் என்று சொன்னால் அவனை அடக்குவதற்காக, அடக்கி அருள் பண்ணுவதற்காக, அடக்கி அருள் பண்ணுவதற்காக யாரு வருவா? விஷ்ணு வரமாட்டாரு, பரமா வரமாட்டார். சிவபெருமான வர வாங்கினவன அடக்க அருள் பண்ண பரமா வரமாட்டாரு, விஷ்ணு வரமாட்டாரு, சிவனே வருவார். சிவபெருமான் தவம் பண்ண யார் நோக்கி தவம் பண்ண, சிவபெருமானுக்கு தவம் பண்ண. நூற்றெட்டு யுகம் 1008 அண்டங்களை அக்கிரம நெறியில ஆட்சி பண்ண அவனை அடக்கிறதுக்காக வந்தா, சிவனே வந்தா, வேற வேறு வந்தான்னு ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சொல்றாரு சிக்கிமு வீரவாகதேவர் சொல்றாரு சிவபெருமான்ட்டு, ஈசனே அவன் ஆடலால் மதலையாகினான். ஈசனே சிவபெருமானே அவருடைய திருவிளையாடலால இப்ப குழந்தையா வந்திருக்கிறாங்க. குழந்தை இல்ல, சிவபெருமான் தான் குழந்தையா வந்திருக்கிறான். ஈசனே அவன் ஆடலால் மதலையாகினான், பேசில் ஆங்கவன் பரனொடு வேதகன் அல்லன், ஆசிலா அவன் அறுமுகத்து உண்மையால் அறிணி, தேசுலாவகன் மணியடை கதிர் ஒரு தரம் போல் என்பது நல்லவராகும். அதனாலே சிவபெருமானத்துல வர வாங்கினவன் அழியறது இல்ல. இப்ப முப்புராதி அசுரர்கள் சிவபெருமானத்துல வர வாங்கினாங்களா, அக்கிரமத்தை பண்ணாங்களா, சிவபெருமானம் என்ன பண்ணாரு, அந்த மூணு பேர்த்தையும் அழிக்கிற சூரமன்மனை அழிக்க அவனுக்கு வசந்த பதவியே வேற கொடுத்துட்டாங்க. இப்ப சூரமன்மை எப்படி இருக்கிற முருகனையே தாங்கிருக்கான். முருகன் எல்லாத்தையும் தாங்குறானா, முருகனையும் சூரவன்மன் தாங்குறாங்க, மயிலா இருந்தாங்க. அதே போல அந்த திரிபுரத்தை அசுரர்களை சிவபெருமான் அழிக்கவில்லை. என்ன பண்ணாரு, மூணு பேர்த்தையும் ரெண்டு பேர்த்த காவலாளியா போட்டாரு, ஒருத்தனை மத்தளம் வளர்க்க போட்டாரு. மூவையில் செத்த ஞான் உயிர்ந்த மூவரில் இருவந்திரு கோயிலின் வாயில் காவலாளிருந்து ஏவிய பெண்ணை ஒருவனே கரிகால் அரங்காக மானை நோக்கியோ மானடமகள மணிமுடா முழக்க அருள் செய்த தேவதேவனன் திருவடி அடைந்தேன் செடுமொழி திருப்புருகுருளான் சுந்தரகரா. அதனாலே சிவபெருமான்ட்ட வர வாங்கிட்டு அக்கிரம மண்ணினால சிவபெருமானே வருவார். வேற இடத்துல வரலாம், அவரே வருவார். அவர் அப்புறம் கடைசியில் அடிக்க மாட்டார், அடிக்கிறார். அவருக்கு வேற பதவியை கொடுத்துருவார். இப்ப சிவபெருமான் முன்னால் நிக்கிற ஆளாரு திருவுருதாசுரர்கள், ரெண்டு பேர் துவாரக பாருங்கள் திருவுருதாசுரர்கள் அதை சொல்றாரு. ஆனா திரிபுர சமகாரம் ரொம்ப பெருசு, திரிபுர சமகாரம் ரொம்ப பெருசு. இருத்தனுக்கு இரும்பு கோட்டை, ஒருத்தனுக்கு தங்கத்துல கோட்டை, ஒருத்தனுக்கு வெள்ளியில கோட்டை. அந்த கோட்டையில கோடிக்கணக்கான அசுரர்கள் வாழ்வார்களாம். ஒரு கோட்டையில தங்கத்துல கோட்டைன்னா இப்படி இருப்பார், தங்கம் திருடுறது இருந்திருக்க மாட்டான்னு. அந்த கோட்டை பறக்கும் கோட்டை, அது அது எப்படி தெரியுமா, இப்ப ஜெர்மன் போகணும், ஜப்பான் போகணும், அமெரிக்கா போகணும், அது பாட்டுல பறக்குமா.

0: டிரைவர் இல்லாம அது சம்பந்த சொல்றாரு, இழுந்துலகை நலிந்துழலும் போய் இறங்குற பக்கம் அங்க இருக்கிறதெல்லாம் காலி, எழுந்துலகை நலிந்துழலும் அவுணர்களும் புற மூன்றும் எழிற்கண்ணாடி உளுந்துருளும் அளவையின் உள்ளெறிகுளவின் சிலை வளைத்தோர் உறையும் கோயில். அப்படிப்பட்ட அந்த தீவிரத்தை ஒரு உளுந்து உருளுகிற நேரத்துல சாம்பலாகிட்டார். உளுந்து உருளுகிறவர் கணக்கு சொல்றாரு,
1: உளுந்துருளும் அளவையின் உள்ளெறிகுளவின் சிலை வளைத்தோர் உறையும் கோயில் குளுந்தரளம் நகை காட்ட கோவனதம் முகங்காட்ட குதித்து நீர்மேல் விழுந்தகையில் விழிகாட்ட விப்பவளம் வாய்காட்டும் மிடலையாமே
0: என்பது திருஞான முதல் தேவாரம். அதனாலே இப்படி திரிபுரத்து அசுரர்கள் பலகோலம் வாழ்ந்தார்கள். எல்லாரும் சௌகசக்காரன், அதான் பெரியாச்சரி. அசுரர்கள் எல்லாருமே சௌகசம், அவனை அழிப்பதற்காக அவர்கள் செய்த அக்கிரமம் இருந்துச்சு. சௌகசி இருந்துச்சு, அக்கிரமம் இருந்துச்சு. அதான் அந்த அசுரர்கள் சௌகசம் பண்ணணுமா அக்கிரமம் பண்ணுவா, அது குலத்தினுடைய குணம், குலத்தினுடைய குலத்தடவையாகும் குணம்னு வருதல்லவா. அவன் தவம் பண்ணி சோறுமான பரம்பொருள் அந்தறிந்து சோறுமான தவம் பண்ணி பூசையும் பண்ணுவான். அதே சமயத்துல அந்த குலத்துக்கு உண்டான குலப்படி அக்கிரமம். அது மாதிரி எல்லாருமே பூசக்காரன். அவரை அழிப்பதற்காக திருமால் பல தடவை போய் போட்டுட்டு தோற்று போய் வந்துட்டார், தோற்று போய் வந்துட்டார். அதன் பிறகு தோற்று போய் வந்து அவருடைய குடும்பம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் போய் சிவருமானத்துல முறையிட்டாருளா. அப்பத்தான் சிவருமான் அந்த அசுரனுடைய குடுமையை கேட்டு கண்ணீர் விட்டாராம். சிவருமான் கண்ணீர் விட்டாருங்கிற கதை தெரியுதா இந்த இடத்துல. அந்த கண்ணீர் விட்ட போது அந்த கண்ணீர்ல முளைச்சதான் உருத்துராட்சம் வரும், கண்ணீர்ல முளைச்சதான் உருத்துராட்சம். அதனாலதான் அச்சம் கண்ணு உருத்தனுடைய உருத்தனா ஜோருமானுடைய கண்ணு தான் உருத்துராட்சி. அதன் பிறகு ஏன இந்த மாதிரி என்ன அவர்கள் சண்டதியை புறப்பட அதுக்கு தேர் தயார் பண்ணுங்கன்னாரு. அது ஜோருமான சண்டைக்கு இப்பதான் புதுசா வராது, முடி சண்டை போடுறது கிடையாது, சண்டை போடுறதே கிடையாது. ஜோருமான் ஆயுதங்களுக்கு சண்டை போடுறதே கிடையாது. அதுக்காக ஏன தேவர்கள் எல்லாம் கூடி தேர் செய்தார்கள். அவன் தேர்னா சாதாரணம் அல்ல, வேதம் ஆகமம் புராணங்கள் இதிகாசம் சாத்திரங்கள் கோத்திரங்கள் நட்சத்திரங்கள் வருஷங்கள் மாசங்கள் கிரகங்கள் எத்தனையும் கூடி ஒரு தேரா சமைச்சாங்க. சூரியனும் சந்திரனும் சக்கரமா, சூரியன் ஒரு சக்கரமா சந்திரன்
1: வெம்மை மிகு உறவானது மிக செய்ய விரல் அழிந்து நூலோர்கள் செம்மலரோ நிந்திரன்மார் சென்றிறப்ப தேவர்களே தேரதாக மைமரு மேரு விழும் மாசுணனான் அரியறிகால் அழியாக மும்மதிலும் முடியளவில் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே
0: என்று சம்பந்தம். அதை இதுல சொல்றார், இப்படி இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு அதனால தேர் தயார் பண்ணினார்கள். அப்படி தேர் தயார் பண்ணி சாமி சிவபெருமான் சண்டைக்கு வர்றாருன்னு தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். அதனால மகாமெருமலையை உள்ளா வளைச்சாரு, வாசுகி நானா பூட்டினாரு. அதுல திருமால் தான் அம்பா இருந்தாரு. அதுல இப்படி எல்லாம் இருந்து அதனால சண்டைக்கு ஏறினாரு, தேர்ல ஏறினாரு. ஏறின உடனே அச்சு முடிஞ்சு, அச்சு முறிஞ்ச இடம் தான் அச்சுருவாக்கம்னு, அச்சுருவாக்கம்ன்றதுல சென்னைக்கிட்ட அச்சு இட்ட இடம் அச்சுருவாக்கம். தச்சு விடுத்தலும் தாமணி விட்டலும் அச்சு முறிஞ்சது வந்து உந்தி வரும், அச்சு முறிஞ்சுதா அழிந்தன முப்புறம் உந்தி வரும். தேரும் ஒடிந்தது உடைந்தது திரிபுரம் இருந்தது ஒரே சமயத்துல. அதுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா, ஒண்ணுமே சில சிரிச்ச அவ்வளவு. திரிபுரை எழுதுறதுக்கு என்ன பண்ணாரு, சிரிச்ச. அதனால திரிபுரை சிரிப்பினாலே எரிக்கிறேன் அப்படின்னா அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய அருளை சொல்ல முடியுமா. சிரிப்பினார், சிரிச்சு புறத்தை எரிச்சாரு, கண்ணால பார்த்து மன்மதன் எரிச்சாரு, கால உதைத்து யமனை கொன்றாரு, பரமனுடைய தலையை நகத்துல விழினாரு. இப்படி எல்லாமே அவன் செய்யறது வித்தியாசமா இருக்கும், மற்ற தேவர செய்யறதுக்கும் சிவன் செய்யறதும் வித்தியாசமா இருக்கும். இதனாலே சிவருமான் பரம்பொருள் என்று தெரிந்து கொள்ளலாம். நம்ம சைவ இலப்பனாவலர் இதுல அருணக்கிழமத்துல ஒரு பாட்டு பாடியிருக்கார் சைவ இலப்பனாவலர்.
1: காலி துளந்து நகத்தாலும் கையில் பொலி ஊர் நகத்தாலும் சிலத்தரக்கன் உரங்கு கொண்டி,
0: ராவணனை மிதித்தது,
1: சிலத்தரக்கன் உரங்கு கொண்டி திசைமா முகலை சிறங்குண்டீர் மேலை புறத்தை நகை தெரித்தீர் வில்வேல் புறத்தை, வில்வேல் மன்மதே வில்வேல் புறத்தை பகை தெரி பார்த்து சூழப்படையேன் மடுப்படையேன் சுமந்தீர் அருணை அமர்ந்தீரே என்பது சைவ அலபரம்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான். நல்ல பிரிய முழவாத ஊரமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குருவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன் அடியில் வைத்தான். மருந்துருவாய்ந்தெடுத்தை உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நலவாசகமாவையத்தார்க்கு சேர்த்து வைத்தான். அவனடியை சிரத்தில் வைப்பாம். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதை பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகி அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத உரடியில் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே திருவாத உரடிகளுக்கு பரமாச்சாரியராகிய பரமேஸ்வரன் முத்திபஞ்சாக்கரத்தை உபதேசித்து அவரை சிவஞான வடிவமாக ஆக்குகின்ற அந்த நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளது. பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே இந்த தமிழ்நாட்டிலே நம்மீது வைத்திருக்கிற பிரியத்தினாலே கைலாயத்தில் இருந்தவர்களை எல்லாம் இங்கே வரச் செய்து அவர்களுக்கு ஞானத்தை அள்ளி கொடுத்து அதன் மூலமாக பாடலை பாடச் செய்து அதன் மூலமாக நம்மை ஆண்டு கொள்கிறார். அதிலே இந்த நிகழ்ச்சியும் அவர் பாடிய திருவாசகமும் அளவில்லாத பெருமையும் அளவில்லாத உபகாரமும் செய்திருக்கும். பரமேஸ்வரன் கைலாயத்தையே திருப்பெருந்துறைக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறார். யாருக்காக? மாணிக்கவாசகருக்காக. மாணிக்கவாசர் ஆண்டு கொள்வதற்காக கைலாயமே திருப்பெருந்துறைக்கு வந்திருக்கிறது. அங்க இருக்கிற சிவகணங்கள் அத்தனையும் பரமேஸ்வரனோடு வந்திருக்கிறார். பரமேஸ்வரன் திருவாத உடைகளை ஆண்டு கொள்வதற்காக எத்தனையோ வடிவங்களை உடையவராக இருப்பவர். போக வடிவமாகவும் யோக வடிவமாகவும் வேக வடிவமாகவும் இருப்பவர். அவரை இவரை ஆண்டு கொள்வதற்காக ஆச்சாரிய திருமேனி ஒன்று எழுந்திருந்தது. போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். போக வடிவம் என்றால் சோமாஸ்கந்தர், அர்த்தநாரி, கல்யாண சுந்தரர் முதலான வடிவங்கள். யோக வடிவம் என்றால் தட்சிணாமூர்த்தம். வேக வடிவம் என்றால் காலசங்காரர் முதலான வடிவங்கள். இந்த போக வடிவமாயிருப்பது உலக இன்பத்தை தரும். வேக வடிவம் சங்காரத்தை குடிப்பது. யோக வடிவமாகிய தட்சிணாமூர்த்த வடிவம் ஞானத்தை தரும். ஒருவருக்கு தகுதியுடையவருக்கு ஞானத்தை தந்தால் அவர் மூலமாக எத்தனையோ கோடி காலம் எத்தனையோ கோடி மக்கள் ஞானத்தை பெறுகிறார். இந்த உபகாரத்தை இப்படித்தான் செய்ய வேணும் என்பதற்காக பரமேஸ்வரன் பரமாச்சாரியராக திருமேனி உண்டு சிவகணங்களோடு திருப்பெருந்துறையிலே குறுந்தவர நிலையிலே திருவாத உரடிகள் வருவான் என்று சொல்லி இவருக்கு தெரியாது, திருவாத உரடிகளுக்கு தெரியாது. சிவா சுவாமி வருவார்னு இவருக்கு தெரியாது, சுவாமிக்கு தெரியும். வாதவுரன் வருவான், குதிரை வாங்க வருவான்னு சுவாமிக்கு தெரியும், வாத உரடிகளுக்கு தெரியாது. சாமி வந்திருப்பான்னு தெரியும், வருவான்னு தெரியாது. அதனாலே வருகின்ற வழியிலே அவரை மறித்து சிவஞானியாக ஆக்கி அதன் மூலமாக இந்த நாட்டுக்கு சிவபக்தியும் சிவபெருமானே பரம்பொருள் என்பதையும் சைவ சமயமே சமயம் என்பதையும் எல்லாரும் அறியும்படியாக செய்யணும் என்பதற்காக ஞானாசிரியர் திருமேனி கொண்டு எழுந்தபடி இருந்தார். வாதவுரடிகள் வந்தார், கண்டார், அளவில்லாத அறந்த வெள்ளத்தில் மூழ்கினாரு, கண்ணீர் ஆறாக பெருகியது, திருவடியில் விழுந்தாரு, கண்ணீர் ஆறாக பெருகியது. குதிரை வாங்க கொண்டு வந்த அந்த பொண்ணையெல்லாம் சுவாமியுடைய திருவடியில காணிக்கையாக வைத்து விட்டார். அப்படி காணிக்கையாக வைத்த பிறகு இவரை ஆண்டு கொள்வதற்காகவே வேறு எந்த வேலையும் கிடையாது, திருவாதவுரனை ஆண்டு கொள்ள வேணும் என்பதற்காக ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று என்று கீர்த்தி திருவகவர். அப்படி வந்த பரமேஸ்வரன் வாத உரடிகளை பார்த்து நயன தீட்சையை பண்ணி, பரிசு தீட்சையை பண்ணி, மானத தீட்சை, யோக தீட்சை, அவுத்திரி தீட்சை, எல்லா வகையான தீட்சைகளையும் பண்ணி அதற்கு மேலே அவருடைய பக்குவம் அதிகமாக ஆகியது. இப்பொழுது மந்திரி வேடம் இல்லை, மந்திரி வேடத்தோடு அடை ஆபரணங்களோடு இருந்தார் அல்லவா, இப்பொழுது எப்படி இருக்கிறார்? குருநாதனுக்கு முன்னாலே சிவவேடம், திருநீறு உத்தராக்கத்தோடு சிவவேடத்தோடு இருக்கிறார். ஆச்சாரியன் நவகோடி மதித்து என்ன பிரகாசம் என்றார் போல, அப்படி பூர்ணச்சந்திரனை போல எழுந்தருளி இருக்கிறான். திருநீற்று கோலம் உருத்தராக்கமணி தெற்கு முகமாக சின்முத்தலையோடு சிவஞானபோதத்தோடு இருந்தது. அந்த சிவகணங்கள் அத்தனையும் எல்லாம் சிவவேடம், எல்லாம் சிவகணங்கள் எப்படி இருக்கும்? எல்லாம் சிவகணங்கள் பிரகாசமாக அந்த 999 சிவகணங்களும் ஆச்சரியமாக பார்க்கிறது. பாதவுரடிகளை பக்கத்திலே வரச்சு அவருக்கு செய்கிற உபசாரத்தை பார்த்து, யார் செய்கிற உபசாரம்? சிவபெருமான் செய்கிற உபசாரத்தை பார்த்து, சாமி நமக்கெல்லாம் இப்படி செய்யவில்லையே, கைலாயத்திலே இருந்த நமக்கெல்லாம் இப்படி செய்யவில்லையே, உலகத்தில் ஒரு மனிதர் வடிவத்தில் இருக்கிற இவரை வரவழைத்து இவ்வளவு உபசாரம் பரமேஸ்வரன் பண்றாருன்னு அந்த ஜீவகணங்கள் ஆச்சரியமாக பார்க்கிறது. தேவர்கள் எல்லாம் ஆகாயத்தில் வந்து குவிந்து விட்டார்கள். பிரமேந்திராதி தேவர்கள் எல்லாம் ஆகாயத்தில் வந்து இந்த சுவாமி செய்கின்ற இந்த ஆச்சரியமான செயலை ஆகாயத்தில் இருந்து பார்க்கிறார்கள். இவர் ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறாரு, இவர் பத்தி வலைய வைத்திருக்கிறாரு, சிவபெருமான அருள் வலைய வைத்திருக்கிறார். அருள் வலையினாலே இவரை பிடிக்கிறாரு, இவர் பத்தி வலையினாலே அவரை பிடிக்கிறார். பத்தி வலையில் படுவோம் காணும். அப்படி அந்த ஆச்சாரியனுடைய திருமேனியை கண்டு அழகில்லாத ஆனந்தம் முங்கி ஆனந்த கண்ணீர் விரிகி அப்படி நிற்கும் போது, இப்பொழுது சமயம் விசேடம் நிர்வாண தீட்சை, இப்ப நடக்கிறது நிர்வாண தீட்சை, இப்ப பண்றது 3 தீட்சை ஒரே காலத்தில் பண்றாரு. சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை மூன்றையும் ஒரே காலத்தில் செய்கிறார். யார் செய்கிறார்? பரமேஸ்வரன் செய்யும். எல்லாம் செய்ய வல்லவன் ஆகையினாலே ஒரே காலத்தில் 3 தீக்கையும் பண்ணுகிறார். அப்படி அந்த சமய தீட்சையிலே உயிருக்கு உண்டான மலக்குற்றங்கள் ஒரு கால்பாக நீங்கும், விசேட தீட்சையிலே அரைப்பாக நீங்கும், நிர்வாண தீட்சையிலே முழுவதும் நீங்கும். அந்த நிர்வாண தீட்சை தான் தீட்சை என்று கூட எங்க குருநாதர் சொல்லுவார். தீட்சைனா நிர்வாண தீட்சை தான். அதிலே அத்துவ சுத்தி என்று ஒரு வகை, அது 6 அத்துவாக்கள். 6 அத்துவாக்கள், மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை என்ற 6 அத்துவாக்கள். அப்படி அந்த 6 அத்துவாக்களையும் சுத்தி செய்யும். அது 3 சொற்பிரபஞ்சம், 3 பொருட்பிரபஞ்சம். மந்திரம், பதம், வண்ணம் மூன்றும் சொல்லாக இருப்பது, புவனம், தத்துவம், கலை மூன்றும் பொருளாக இருப்பது. சொல்லும் பொருளும் தான் உலகம் முழுவதும், சொல்லும் பொருள், சொல் பொருள் ரெண்டுக்குள்ள அடங்கி. இப்படி அந்த மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவங்களை ஆகிய 6 அத்துவாக்களையும் சுத்தி செய்யும். இந்த அத்துவாக்களிலேனா, அத்துவா என்றால் வழியின் வேறு, இதுலனா உயிர்கள் வாழ்கிறது, பாவம் செய்வது, புண்ணியம் செய்வது எல்லாம் இந்த அத்துவாக்களில். சொல்லு பொருள், சொல்லு பொருள் ரெண்டு உள்ள அடங்கி போகும். சொற்பிரபஞ்சம், உருப்பிரபஞ்சம் என்று அதை சொல்லும். அந்த 6 அத்துவாக்களையும் சுத்தி செய்யும். அந்த 6 அத்துவாக்களில் இந்த ஆன்மாவுக்கு இருக்கின்ற கண்மங்களை எல்லாம் சுத்தமாக ஒரே சமயத்தில் நீக்கி, ஒரே சமயத்திலே நீக்கி சிவமயமாக ஆக்கி, பக்கத்திலே பாதவுடிகளை வர செய்து அவர் கண்ணீரை துடைத்து, யாரு சிவபெருமான் கண்ணீரை துடைத்து விட்டார், கண்ணீரை துடைத்து திருநீர் பூசினார். திருநீர் பூசி திருக்கரத்தை தலையிலே வைத்து, திருக்கரத்தை அஸ்தபாவன் அஸ்த தீட்சன்னு சொல்லுவோம். இப்படி கைத்தலம் அடியின் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்பதோடு திருவசிப்பான். அப்படி திருக்கரத்தை வாத உருளில் தலையிலே வைத்து பக்கத்திலே உட்கார வைத்து, வலது திருச்சவியிலே இருதலை மாணிக்க என்கிற முத்திவஞ்சாக்கரத்தை உபதேசம் பண்ணினார். நம பார்வதி வத உப உபதேசம் தான் உயர்வு. அதுவும் உயர்ந்தவன் உபதேசம் பண்ண, உயர்ந்தவன் கேட்டான்னா உயர்வு. அடையப்பா, உயர்ந்த குரு உபதேசம் பண்ண, உயர்ந்த சீடன் கேட்டான்னா அதனுடைய பலன் அளவு சொல்ல முடியும். இப்ப இந்த குருவுக்கு மேல குரு இல்லை. இப்ப வாத ஊரடிகளுக்கு அமைந்த குரு போல குரு கிடையாது. வாத ஊரடிகளை போல ஞானி, வாத ஊர என் போல் ஞானி உண்டு. அப்படி இல்லையானால் அவர் குருவாக வரமாட்டார். இவருடைய தகுதியை அறிந்துதான் அவர் வந்தார் என்கிற, இல்லைன்னா வேற நோக்கு மாதிரி வேற மனுஷால் அனுப்பிச்சு அவங்களுக்கு உள்ள இருந்து அவனுக்கு பண்ணி வச்சுட்டு வாழ்வார், பேசாம அங்கே இருக்குது. இவருடைய தகுதிக்கு வேற ஒருவரும் தகுதி உடையவர்கள் இல்லை. இவனுக்கு உபதேசம் பண்ண, வாத ஊரனுக்கு உபதேசம் பண்ண வேற யாருக்கும் தகுதி கிடையாது. நாம தான் பண்ணியாகணும் என்கின்ற அந்த ஒரு பிரியத்தினாலே வந்து இருந்த முடியும். அப்படி முத்திவஞ்சாக்கரத்தை உபதேசம் பண்ணினாரு. படி நயனத்தருள் பருஷ வாசகம் மானதம் அலகில் சாத்திரம் யோகம் அவுத்திராதி ஏழு வகை தீச்சையும் பண்ணி புத்திபஞ்சாக்கரத்தை செவியிலே உபதேசம் பண்ணினார். அதற்கு மேலே இரண்டு திருவடிகளையும் தலைமையில் வைத்தார். கீழே விழுந்து அழுதாரு. ஓய்வில்லாதன ஓமனிலிருந்தன உண்மலர் தாழ் தந்து நாயலாகிய குலத்திலும் என நன்னெறி காட்டி கல்லாமணத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருனை வெள்ளத்தடுத்து வினைகடிந்து வேதியது கட்டாரும் அறியாதான் கேடொன்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே நாயனுக்கு தவிசிட்டு நாயினிற்கே காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை வீட்டையும் பரவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்துவிட்டு விச்சதா கெட்டாயோ தோழி திரு செய்த வரவன் திட்டார் மதில் உடல் தென்னன் பெருமுறையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாட்டாமரை காட்டி தங்கனுடைய தேங்காட்டி நாட்டார் நகசெய்யும் நாம் மேல வீடைதா ஆட்டான் கொண்டாண்டவா பாடுங்கான் அம்மா நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நம எனப்பத்தேன் தேனா இன்ன முதமாய் தித்திக்கும் ஜவுருவான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியிருக்கிறோம் செய்தான் ஊனார் உயிர் வாழ்க்கை ஒருத்தன் நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நம எனப்பற்றேன் எனையார் திருவடி எந்தலைமேல் வைத்திலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்துடைந்தேன் அணையார் உணற்றில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் ஈர்வாடி பூவல்லி உரியாம் ஆவா அரிய எந்திரன் வானூர்க்கரிசி ஒரு வா வா என்று என்னையும் பூதனத்தை வலிந்து ஆண்டு கொண்டான் ஆவா இந்திரன் வானூர்க்கரிய சிவன் வா வா என்று என்னையும் பூதலத்தை வலிந்து ஆண்டு கொண்டான் பூவார் அடிச்சூடு எந்தலைமேல் பொறித்திலுமே தேவான வாவாடி தெள்ளேனும் கொட்டாவும் அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமை பவமாயம் காத்தன்னை ஆண்டு கொண்ட பரஞ்சூதின் அவமாய செஞ்சுடன் நல்குதன் ஆமொழிந்து சிவமானவா வாடித்தள்ளேனும் கொண்டாவும் கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவனை சுற்றவும் ஆண்டு அவனியின் மேல் உள்ள மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் ஆண்டு என்னுடைய செயல் மாண்டவா வாடித்தள்ளேனும் கொண்டாவும் என்று அளவில்லாத ஆனந்த வெள்ளத்தில் முழி இப்பொழுது எப்படி இருக்கிறார் திருவாதிரமுடிகள் என்றால் சிவமாகவே இருக்கிறார். அவருக்கு வேற ஒன்றுமே தெரியவில்லை. சிவனை தவிர தன்னுடைய பரமாச்சாரியனை தவிர வேற யாரும் தெரியவில்லை, ஒருத்தரும் தெரியவில்லை. எப்படி கண்ணப்பூர் போய் காலத்திய பிற கண்ட உடனே தன்னை மறந்தாரோ அதே போல் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், கேட்டாள் இல்ல கண்டாளுவா இந்த பொண்ணு கண்டா கேட்டாள் இல்ல முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கண்டாள் நூத்தி அவனருக்கு வண்ணம் கேட்டாள் பின்ன அவனருக்கு ஆரூர் கேட்டால் பயிர்த்த அவனுக்கே பிச்சு அன்னையை அத்தனை அன்றே நீத்தாள் அகன்றால் அகலினத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன்னாமம் கட்டார் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே என்ற திருநாவுக்கர சுவாமிகள் திருத்தாண்டகத்தின் முடி எல்லாவற்றையும் மறந்தார். அதை சொல்றாள் மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவங்கள் ஐந்து நல் கலைகளும் அறுவகை அகற்றி அந்த சிந்தனை கரிய மேலே சிவத்துடன் அறிவு சேர பந்தனை ஒளிவார்தம் மேற் பரிந்தரு பார்வை செய்து எவர்க்கு மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி மெஞ்ஞானத்தை தருவது அஞ்ஞானத்தை நீக்குவது பதவிப்பெருங்கடலை நீக்கச் செய்வது அஞ்செழுத்து அதுக்கு மேல மந்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட அஞ்செழுத்தையும் நகார முதலாக இல்லாமல் சிகார முதலாக இருதலை மாணிக்க என்கிற முத்தி பஞ்சாக்கிரத்தை அவத்தொழில் அகற்றி ஆடும் சிவத்தை முன்னாக மாறி தவப்பெரு வடிவம் கொண்டார் தண்டமிழ் பாடு நண்பர் சிவிப்புலன் வழியே சிந்தை உரத்திரு வாய்மலர்ந்தார் விரவம் அன்புரு வடிவு உண்டனைவார் அன்பே வடிவம் சிவருமான் அன்பே வடிவம் அருளே வடிவம் இப்பொழுது எழுந்தருள் இருக்க திருமீன் இருக்கே, அது அழகில்லாத திருவுருளையுடைய. அதுமாதிரி சொன்னேன், சிவபெருமான் பல வகையான திருமீன்களை கொள்ள வேண்டும், என்ன பல வகையான வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு வகையாக வேடம் போடவும். ஒருவனே ராவணாதி பாவக முற்றார் போல என்பது சித்தியார். ஒருவனே ராவணாதி பாவக சித்தியார். அதனாலே பல பல வேடமாகும் பரணாரி வாகன் பசுவீர் என்கள், பல பல வேடமாகும் பரணாரி வாகன் பசுவீர் என்கள். ஆனா அந்த வேடங்களுக்கெல்லாம் வடிவாக அருளே வடிவாக இருப்பதுதான் ஆச்சாரிய திருவி. அவன் இந்த திருவியை கொள்ளவில்லையானால் உயிர்களுக்கு ஞானம் கிடைக்காது, வீடு கிடைக்காது, ஆணவம் போகாது. அதனால் விரவு அன்பு ஒரு வடிவம் கொண்டு அனைவார், அன்பு கலந்த வடிவாய் அன்பே சிவம் என்பது ஆறும் அறிகிறார். அதனாலே விரவும் அன்பு ஒரு வடிவம் கொண்டு அனைவார், விழித்த பார்வையின் விளக்கின் இருப்பு. அப்படி பார்வையே வரவுருடிகள் மேலே பார்வையே பார்வையை செலுத்தினார். அந்த பார்வையை கண்டவுடனே அவருக்கு இருந்த மன குற்றங்கள் அத்தனை ஓடி போச்சு. அதுக்கு ஓமை சொல்றாரு, விளக்கு முன்னாலே இருள் ஓடியது போல, விளக்கு ஏற்றினால் என்ன ஆகும், இருள் ஓடி போகும். அது போல அந்த பார்வையினாலே அவருடைய ஆணவம் கண்மமாயாகிய மரங்கள் எல்லாம் ஓடி போய்விட்டது. விழித்த பார்வையில் விளக்கின் இருள், அதான் பார்வை, பார்வை. அதனாலதான் நல்லாரை காண்பவன் அன்றேன்னா, நல்லாரை நாம் கட்டவன்னு வச்சுக்க, அவங்க நம்மளை பார்ப்பாங்கல்ல. நல்லாரை காண்பதும் நன்றே அளவுக்கு, நல்லா சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்றே, அவரோடு இறங்கி இருப்பது நன்றே. அப்படி அதனால பெரியோர்கள் தரிசனமே சிவதர்சனம், சிவனடியார்கள் தரிசனமே சிவதர்சனம். அது அந்த தகுதி உடையவர்களா இருந்தா இன்னும் ரொம்ப விஷயம். சுருதி செந்தவளாக்கிய முடியா, சுருதியாகிய வேதசபாகங்களை தமிழிலே பாடியவராகிய திருவாத முடியும் தொலைவியலாதவன் துயர்ப்பவ முடியும். அவருக்கு இனிமேல் பிறவி இல்லை, பணிபவன் திருவடியே பணிந்தாரு. பணிந்த போது படிவே படிய வீழ்ந்தனர், அஷ்டாங்க நமஸ்காரத்தை பண்ணினாரு, வாழ்ந்தனர் வீழ்ந்தனர் வாழ்ந்தனர் வீழ்ந்தனர் வாழ்ந்தனர் பரிவா. மருவும் இங்கு இவர் சென்னியில் அப்போது, மருவும் இங்கு இவர் சென்னியில் இருதான் மகிழ வைத்தனர் மதிநதி. அப்படி சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரத்தை பண்ணும்போது இரண்டு திருவடிகளையும் மாணிக்கவாசருடைய திருமுடியிலே வைத்தார். நன்மை பெறு அருள்நறியை வந்தனைந்த நல்லூரின் மண்ணுகிறு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்போதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கும் என்று அவர் தம் சென்னி வீச பாதமலர் சூட்டினான். இரண்டு திருவடிகள், இவர் ஒண்ணுமே கேட்கல, எனக்கு திருவடி நிச்சயம் பண்ண அதை பண்ண அனந்த கொடுன்னு ஒண்ணுமே கேட்கல. அழுதார் அவ்வளவு, பச்சை பிள்ளை அம்மா கிட்ட ஒண்ணுமே கேட்காத அழு. அந்த அம்மா எல்லாம் தெரிஞ்சாச்சு, இதுக்கா இதுக்குத்தான் அழுவுது, இது பசிக்கு எழுவுது, இது உணவு கழுவுது, இல்ல தூக்கத்துக்கு எழுவுது அப்படிங்கறது அம்மாவுக்கு தெரியும். இந்த அம்மாவுக்கு ஓரளவு தெரியும், எல்லாம் தெரியும். அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அதனாலே இவர் ஒண்ணுமே கேட்கல. யாரு பின்னாடியும் ஒண்ணும் கேட்கல, ஒண்ணுதான் கேட்டாரு அன்பு, ஒண்ணுதான் கேட்டார். அப்புறமும் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு கூட கேட்க தெரியல. முதல் மந்தியா இருக்கிறோம் என்னென்ன கேட்கலாம் ஒண்ணும் கேட்கல. அதனாலே இரண்டு திருவடிகளையும் வாதவருடைய திருமுடி மேலே வைத்தார். இந்த திருமுடி தலையில வைத்தார் எப்படி இருக்காங்க, அதனுடைய அதனுடைய அதனுடைய சுகம் இன்பம் அம்மால நினைச்சு பார்க்க முடியாது. அந்த இரண்டு திருவடிகளையும் கண்ணிலே ஒத்தி கொண்டார், மார்பிலே வைத்துக் கொண்டார், தலையிலே வைத்துக் கொண்டார். மார்க்கண்டையர் யமனுக்கு பயந்து சிவகோஷம் பண்ணினாரு. குறித்த காலம் வந்து சுவாமி வெளிப்பட்டார். குழந்தா என்ன வேணும்னார், ஐயனே அமலனே அனைத்தும் ஆகி மையனே பரமனே விமலனே அழர் கையனே கையனேன் காலம் கையூறாது உய்ய நேர் வந்து நீ உறவ வேண்டுமால் அப்படின்னார் மார்க்கண்டே. ஐயனே அமலனே சின்ன பாட்டு பாரு எத்தனை வாக்கியங்கள், ஐயனே அமலனே அனைத்தும் ஆகி மெய்யனே விமலனே பரமனே விமலனே அலர் கையனே கையனே கையனே அலர் கையனே கையனே காலம் கையூறாது உய்ய நேர் வந்து நீ உதவ வேண்டுமா அப்படின்னாரு. அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கமா, ஒரு தடவை இல்ல அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கனா என்ன பண்ணாரு? செஞ்சரன் இரண்டையும் சென்னி சேர்த்ததும் திருவடி இரண்டையும் மார்க்கண்டையுடைய தலையில வைத்தாரு. உஞ்சனன் அடியன் என் ஓத கொல்லையில் நஞ்சு விடத்திய நான் மறைந்து நின்றேன். இரண்டு திருவடிகளின் தலையில வைத்த உட்பாடு, நான் உயிர்ந்து விட்டேன், பிழைத்து விட்டேன், எனக்கு இனிமேல் எந்த பயமும் கிடையாது என்று ஆனந்த வெள்ளத்தில் மூழினார் மார்க்கண்டையர். அது திருவடி தீட்சை என்று பேர். திருவடி தீட்சை நம்முடைய நாயன்மார்களால பல இடங்கள்ல ஒன்று. அதனாலே பாதகமலம் படுமுடியார் கப்பொழுதே பாத கமலம் படும். அதனாலே இப்படி செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்புலில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது புங்குடியார் மனம் மாமயிலூர் வேல்பட்டழிந்தது வேலையின் சூரனும் விற்பு அவன் கால்பட்டு அழிந்தது என்கிற தலைமையில் அயன் கையெழுத்து. அதனால் சுவாமியினுடைய திருவடி தலையில் வைத்த உடனே பரமா எழுதின எழுத்து அழிஞ்சு போச்சு. ஆகையினாலே இப்படி மருவும் இங்குவர் சென்னையில் இருந்தால் மகிழ வைத்தனர் மதி நதி முடிப்பார். மதியையும் நதியையும் தரையில் வைத்திருப்பவர் ஆகிய சௌர்வால் அவருடைய திருமுடியிலே இரண்டு திருவடியையும் வைத்தார். மண்ணு மண்ணுள்ள உயிர்கரணங்கள் இப்பொழுது என்னாச்சு? எல்லா தீட்சையும் பண்ணியாச்சு. அவருடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் தாரை வார்த்து பெற்றுக்கொண்டார். உன்னுடைய உடல் உன்னுடைய பொருள் ஆவி எல்லாமே என்னுடையது என்று தாரை வார்க்க பெற்று வாங்கி கொண்டார். வாதகுருடைய உடல் அன்றே என்ற ஆவியும் உடலும் உயிரும் உடமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிரு. உடல் உயிர் உடமை, உடல் உயிர் உடமை மூன்றையும் தாரை வார்த்து பெற்றுக் கொண்டார். உடல் உன்னுடையதல்ல, உயிர் உன்னுடையதல்ல, உடமையும் உன்னுடைய எல்லாம் என்னுடையது. அதனாலே இப்படி உயிர் உடமை உடல் எல்லாவற்றையும் இவர் தத்தமாக பெற்றுக் கொண்டார். இப்போது இவரை வந்து வேற ஒன்றை நினைக்க விடாம தன்னையே நினைக்க வச்சுட்டார். வேற எதையும் நினைக்க விடாம தன்னையே நினைக்க வச்சிட்டார். இப்பொழுது இவருடைய கரணங்கள் எல்லாம் என்னாச்சு? பசிகர பசுகரணங்களா இருந்ததெல்லாம் பதிகரணங்களாக மாறிவிட்டது. பசுகரணமாக இருந்தது இப்பொழுது பதிகரணமாக ஆகிவிட்டது. மண்ணும் உள்ள உயிர்கரணங்கள் மாய்ந்து பொய் முதல் அறிவிழந்து அருளார் துண்ணு இன்னருள் சிவகரணங்கள் தோன்றலால் எல்லாம் பதிகரணமாக ஆகிவிட்டது. எல்லாமே சிவமாக, உடல் சிவமாக ஆகிவிட்டது, உள்ளம் சிவமாக ஆகிவிட்டது, உயிர் சிவமாகிவிட்டது. உயிர் சிவமான இதெல்லாம் தானா சிவமாயிடும். உயிர் சிவமாச்சுன்னு வச்சுக்க உள்ள இருக்கிற உயிர் சிவம். அதனாலே இப்படி உயிரிலே உள்ளத்திலே உடலிலே எல்லாவற்றிலும் சிவம் கலந்து சிவமயமாக ஆகிவிட்டார். கண்ணீரை திருவருளால் துடைத்து நல்ல கருணையினால் திருநீர் பூசி மேலா வண்ணமலர் பதமிரண்டும் முடிவேற் சூட்டி மாணிக்க வாசகமாம் பெயரும் சூட்டி பண்ணமைந்த பலபாடல் பாடச் செய்து பரமனார் திருவருளை நிரம்ப பெற்ற என்னறிய சிவானந்த வடிவமான இன்பமிகு வாதவூர் முனியே போற்றி என்பது வாதவூர் வல்லது. அதனாலே இப்பொழுது சிவமயமாக இருக்கிறார், சிவமயமாக இருக்கிறார். இப்ப ஜீவன் முத்தராக ஆகிவிட்டார். இப்பொழுது சீவன் முத்தர், ஜீவன் முத்தரன்னா சீவன் இருக்கும் முத்தியை பெற்று விட்டார். சீவன் இருக்கும் போதே முத்தியை, சீவன் போன பிற்பாடு முத்தியை பெறுவது ஒரு வகை. இப்பொழுது ஜீவன் முத்தர், சீவன் இருக்கும் போதே முத்தி முத்தானார் சீவன் முத்தரார். அது மண்ணும் மண்ணுள உயிர்கரணங்கள் மாய்ந்து பொய் முதல் அறிவிழந்து அருளார் துண்ணு இன்னருள் சிவகரணங்கள் தோன்ற சுக அறிவதில் தோன்றி சென்னியின் மிசை மேதிய பாதம் திருந்த கண்ணினை சேர்த்திரு கரத்தால் உண்ண செய்து எதைய மேல அணவித்து உவகை ஊர்ந்துமை உணர்ச்சி எழுந்தார். இப்படி எழுந்தாரு. அப்படி எழுந்த போது தேவர்கள் எல்லாம் நிறைய கற்பக மலரை கொட்டினார்கள் சுவாமி மீது. மாணிக்க வாசல் வந்து தேவர்கள் எல்லாம் ஆகாயத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதிகபட்சம் ஜோர்வான் ஏதாவது காரியங்களை செய்ய உலகத்தில் வந்தாருன்னா தேவர்கள்லாம் ஆகாயத்திலிருந்து பார்ப்பாங்க. அவங்க அங்க இருக்க மாட்டாங்க, தன்னுடைய பதவியில் இருக்க மாட்டாங்க. சாமி என்ன பண்றாரு, யாருக்கு என்ன பண்றாருன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மண்ணு சுமந்தபோது கூட மகாவத்தோட மீனாசுந்தரம் உள்ள பாடுறாரு. வைகையில மண்ணு சுமந்தார் அல்லவா, அப்ப பரமாவிஷ்ணு ரெண்டு பேரும் ஆகாயத்திலிருந்து பார்த்தாங்களா மண்ணு சுமக்கும் போது. மண்ணு சுமக்கும் போது பார்த்தாங்க. பரமா சொன்னார், நான் தேடி போன முடி மேல மண் இருக்குதுப்பா, நான் தேடி போறேன் அந்த முடி கிடைக்க பார்க்க முடியல, அது மேல மண்ணு அப்படின்னு பிரம்மா சொன்னாராம். விஷ்ணு சொன்னாராம், ஆமாடா நான் தேடி போன பாதம் மண்ணுல நடக்குதுடா, தேடி போன முடிமையில மண்ணு இருக்கிறது, தேடி போன பாதம் இப்போ மண்ணில் நடக்குது.
1: இதுக்கெல்லாம் என்னடா காரணம்? நம்மளால பார்க்கவே முடியல அந்த திருமேனி இப்போ மண்ணில் நடக்குது, தலைமையில் மண்ணு காலில் மண்ணு, என்ன என்னடா?
0: அதான் அந்த மாணிக்க வாசகம் திருவாசகத்துக்காக இப்படி சுமக்கிறாண்டாடாடாடா, நமக்கு திருவாசகம் தெரியாம போச்சுரா அப்படின்னாங்களாம். பரமாவு தேடிய மலரோ நாயும் சிறிவரும் சமர்ப்பின் உள்ள நீடிய அடிநீழ்வையும் நிலந்தெறிந்து உடலக் கொன்றை கூடிய முடி மண் கொண்ட கூடையும் சுமக்குமாறு பாடிய பெருமானஞ்சம் ஒரு பாதம் உற்பதித்து வாழ்வான் என்பது மகாவத்வார் மீனாட்சி குழைவாரம். அதாலே மேலை அந்தரத்து இந்திரன் இமையோர் மீதலாம் பொலி வரை மலர் மழையே போல இத்தளம் புதைய வந்தது. மழை போல கொட்டினார்களாம் கற்பக மலர்களை தேவர்கள் போல இத்தளம் புதைய வந்துதிர பூதருங்கண நாதரும் புகழ சால நற்குணம் புனைய நல்லடியார். அந்த சிவகணங்கள் எல்லாம் அரகர மகாதேவா அரகர மகாதாவா என்று அளவில்லாத ஆனந்த வெள்ளத்திலேயும் மூழ்கினார்கள். பல்லோரும் காணையந்தன் பசுபாசம் மறுத்தாரு. அதான் அந்த சிவகணங்கள்லாம் ஆச்சரியப்படுதான், ஐயோ நம்ம கைலாயத்திலே இருந்தா நமக்கு சாமி இந்த மாதிரி செய்யலையே, அதை ஒருவருக்கு இப்படி செய்கிறாரு. அப்படி பூதகணா நாதரும் பூதம் பூதருங்கண நாதரும்புகள சால நற்குணம் புனைய நல்லடியார் தங்க செங்கையில் ஒளியலும் தயங்கு ஆலவட்டமும் கவரியும் உருவால் அசைய மாமுனி கணம் அடிமணன். அந்த உபசாரம் செய்கிற அந்த பூத கூட்டங்கள் எல்லாம் கவரி வீசியது, அதுக்கு மேல ஆலவட்டத்தை வீசியது, கொடை பிடித்தது, பல வகையான உபசாரங்களை எல்லாம் சுவாமிக்கும் மாணிக்க வாசகர். இப்பொழுது மாணிக்க வாசகர் சாமி ஆயிட்டார். மாணிக்க வாசகர் சாமி அதனால தான் திருப்பரந்துறையில சாமி வெளியிறவர் இல்ல, மாணிக்க வாசகர் தான் அவருக்கு அவருக்கு பதில். அதனாலே இருந்த அப்பரன் கருணையின் எதிரே அன்புடையில் வினர் இறங்கி சிறந்தனி தமது இருகரங்குவியா சிறந்த பேரும் நிறைந்த சிந்தையராய் வருந்தி இத்தலாகழ்ந்து மேற்பறந்து மாலையன்றுழு அறிய நீ அடியன் அருந்துயர்ப்பவன் அகற்ற இங்கு உருவம் ஆவதே என அழுது நெஞ்சடிந்தார். பெரிய தேவர்களாகிய பிரமா மேலே தேடினார், விஷ்ணு கீழே தேடினார். அவர்களால் காண முடியாதவராகிய சுவாமி இந்த பூமியிலே வந்து எழுந்தருளி இருந்து அடியனை ஆண்டு கொண்டதற்கு நான் என்ன செய்வேன்? ஒன்றும் செய்ய முடியும். தந்தது ஒன்றன்னை கொண்டது என்றன்னை சங்கர ஆர்வலோசருடன் அந்த ஒன்றில் ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றது ஒன்று என்பார். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்தையே ஈசாயன் உடலிடம் கொண்டா யான் இதற்கு இளநூறு கைமாறு கைமாறு சாமி செய்கிற உபகாரத்துக்கு கைமாறு நம்மால செய்யவே முடியாது. சாமி செய்கிற உபகாரத்துக்கு நம்மால கைமாறு அப்பா அம்மா செய்கிற உபகாரத்துக்கு நம்ம கைமாறு செய்ய முடியாது. சாமி செய்யறது எங்க செய்ய முடியும்? செய்யவே முடியாது. இப்படி அளவில்லாத ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கினாரு. தேவர்கள் காண முடியாதவன் பரமேஸ்வரர்கள் காண முடியாதவன் வந்து இருந்து இருந்து என்னை ஆண்டான் எனையடியே சிந்தித்து இருந்து என்னை இருந்து என்னை ஆண்டான் எனையடியே சிந்தித்து இருந்திருந்து உள் நெஞ்ச எல்லாம் தருங்கான் பெருந்துறையின்மைய பெருங்கருணையாளன் வருந்துருவா என்மனத்தை வந்து என்று பின்னாலே வெண்பாவில
2: நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
3: வணக்கம்.
4: உங்கள் மூவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய யார் என்று கேட்க
3: விரும்புகின்றேன்.
4: இப்போது எல்லோரும் ஹொடா என்று அழைக்கப்படுகின்ற லாஃபிங் புத்தாவையும் குபேர கடவுளையும் வணங்கி கொண்டு வருகின்றார்கள். இது பணம் செய்ய உதவுமா என்று கேட்க விரும்புகின்றேன்.
5: நல்ல ஒரு கேள்வி, மன்னனுடைய அருமையான கேள்வி. குபேரன் என்பவர் யார்? இந்த லாஃபிங் புத்தா என்பவர் யார்? குபேரன் என்பவர் ஒரு இவர் சொல்லுவார்கள் எண்திசை கடவுள் ஒருவர்.
3: ஓஹோ, குபேரன்
5: எங்களுடைய சொத்துக்கு வடதிசைக்கு அதிபதி. இந்த லார்ட் ஆஃப் தி நார்தர்ன் டிரெக்ஷன் வந்து குபேரன். நாங்கள் அட்டசிக்கு பாலைகளை பொழுது அப்போ அதுக்கு அவர் அதிபதி. அதே மாதிரியாக செல்வத்துக்கும் சிவன் அவரை அதிபதியாக வைத்திருக்கின்றார்.
3: குபேரன்
5: அதே அது செல்வத்தை கொடுக்கின்ற ஏஜென்ட்டாக வைத்திருப்பது லக்ஷ்மி. அது கொண்டு
6: இருக்கு ஏஜென்ட்.
5: குபேரன் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கும், குபேர நிதி என்று சொல்றது குபேரன். அப்ப இதுதான் எங்களுடைய இந்து சமய பாரம்பரியத்திலேயே இந்த குபேரன் இது. இவருடைய வழிபாடு அஷ்டதிக்கு வழிபாடாக எங்களுடைய சைவாலயங்கள்ல இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு முறை அனுஷ்டானம் பண்ணி முடிச்சோடனே எழுமிரண்டு ஒவ்வொரு ஓம் இந்திராய நமக, ஓம் அக்னேய நமக, எல்லாம் ஓம் ஜமாய நமக, ஓம் நிருதய நமக, ஓம் பரணாய நமக, ஓம் வாயுவே நமக என்று சொல்லி ஓம் குபேராய நமக என்று வடக்கு, அப்புறம் ஓம் ஈசானாய நமக என்று வடகிழக்கு, இப்படி ஒரு சுட்டு அஷ்டதிக்கு பலகளை சுட்டி வணங்கி பிறகு ஓம் பார்வதி சமேத பரமேஸ்வராய நமக என்று நமஸ்காரம் கீழே விழுந்து பண்ணித்தான் முடிக்கிறது. அப்போ எங்களுடைய நித்திய வழிபாட்டிலே உண்டு. அதே மாதிரி கோயிலில் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு பூஜை உண்டு, அவர்களுக்கு கும்பம் வைப்பார்கள், அவர்களுக்கு அந்தந்த இடங்களில் அந்தந்த ஜாகங்கள் கிரியகளில் அவர்களுக்கு வந்த இது உண்டு. இந்த வழிபாடு சைவத்திலே எங்களுக்கு நெடுகவே இருக்கின்றது. அப்போ அவர்கள் அந்த திக்குக்கு அவர்கள் எங்களுக்கு அதிபதியாக இருப்பார்கள், அந்த திக்குகளில் இருந்தவர்களை இன்னல்களை போக்குகிறார்கள். அதோடு குபேரன் நிதிக்கு அதிபதியாக இருப்பார்கள், அதுக்குரிய கிருபையும் அவருக்கூடாக வருகின்றது. அடுத்தது லாஃபிங் புத்தா, அப்போ அவரை கொண்டு வந்திருக்கிறார். இது வந்து சீன தேசத்து மரபு. அப்போ என்னென்று கேட்டால் சீன தேசத்து மரபிலே புத்தர் வந்து ஒரு சன்னியாசி, அவர் சகலமும் துறந்து தான் போனவர். ஆனால் வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு எல்லாவற்றையும் துறந்து போக இயலாது. அப்போ சொல்லுவார்கள் சில இடங்களில் வந்து வீட்டிலே வந்து நாங்கள் பொதுவாக அவருடைய மனையடி சாத்திரம் என்று இருக்குது, அவருடைய மனையடி சாத்திரம் ஃபெங்ஷன். இப்போ வீட்டிலே சில விதமான அமைப்புகள் இருந்தால் அது அவர்களுடைய வீட்டில் உள்ளவர்களின் மனநிலையை அந்த நிலைக்கு கொண்டு வரும். உதாரணமாக நாங்கள் பொங்கல் கொண்டாடி இருக்கின்றோம். பொங்கல் கொண்டாடுவது ஒரு விஷயம் இருக்காது, அறுவடை திருவிழா, மற்றது தேங்க்ஸ் கிவிங் டே, சூரியனுக்கு, உழவர்களுக்கு, விவசாயத்துக்கு எல்லாம் சொல்லி ஏனதை பொங்கவனும் சும்மா சமைச்சிருக்கலாம் தானே தங்க, அதன் பானைக்கு வெளியில பொங்கி ஊத்தவனும் ஒன்று கேள்வி வருகின்றது இல்லையா? புதுமனை புகுகின்ற பொழுது கூட பொங்கி ஊத்துறது, பொங்கல் பொங்கல் பால் பொங்கி. இது ஏன் என்று கேட்டால் என்றால் அந்த பொங்கி நிறைந்து வழிகின்ற வேணும், என்ன வேணும்,
6: எல்லாமே
5: எல்லா வளங்களும் அந்த இது. அப்ப எல்லா வளங்களும் இருக்குதோ இல்லையோ அது வேற, அது இட்ஸ் கிவ்ஸ் யூ த ஃபீலிங் அண்ட் மென்டாலிட்டி ஆஃப் ஆல் த கண்டென்ட்மெண்ட். அது நிறைஞ்சு வளைஞ்சிருக்கிற ஒரு ஃபீலிங்கை தரும் பொங்கல் பொங்கினால் புதுமனையில். அதே மாதிரி எங்களுடைய வீட்டில் படம் வச்சிருப்போம், பார்த்தா லட்சுமி இருப்பா, அப்படி கொட்டி கொண்டிருப்பா, கையால் காசு கொட்டி கொண்டு இருக்கோம். வீட்டில் அரைச்சதும் இருக்காது, ஆனாலும் கூட ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், லட்சுமி இருக்கிறது. பிள்ளை அரைப்பாருங்க எப்படி இருப்பார், வெளி சபி தொங்கி வழிஞ்சு நிரம்பி பொங்கி கொண்டு இருப்பார். மார் ஒரு பக்கத்தால் தங்கி கொண்டு இருக்கு, வண்டி ஒரு பக்கத்தால் பிதுங்கி கொண்டு இருக்கு, அப்படியே அப்படியே சபியா இருப்பார். பார்த்தால் அப்படியே நிரம்பி வழிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் மென்டலி சைக்காலஜிக்கலி டியூனிங்
6: மனநிறைவு,
5: அவர் மைண்ட் அண்ட் மென்டாலிட்டி என்றது. இட் கிவ்ஸ் யூ த ஃபீலிங் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், இட் கிவ்ஸ் யூ த ஃபீலிங் ஆஃப் அபண்டன்ஸ், இட் கிவ்ஸ் யூ த ஃபீலிங் ஆஃப் ஒரு ஒரு நிறைவு அதை தருகின்றது. இது சில உருவ அமைப்புகள் சில வழிபாடுகளுக்கு உண்டு. அப்போ இத அப்போ இந்த விதத்திலே பார்த்தால் எங்களுக்கு பிள்ளையார் லட்சுமி இருக்கு. சீனர்கள் இதே மரபிலே பார்த்தார்கள், பௌத்த மரபு. புத்தரை ஒரு சபியாக வச்சு பின்னுக்கு ஒரு சாக்கு மூட்டை நிறைய கோல்டு கொண்டு வரதா வச்சு வச்சிருக்கிறார்கள். இட் கிவ்ஸ் தம் தி ஃபீலிங் ஆஃப் அபண்டன்ஸ். சீனர்களுடைய மரபு. இப்போ சீன தேசத்து மரபுகள் மனையடி சாத்திரங்கள் இந்தியாவில் வந்து ஃபெங்ஷை எல்லாம் வந்தோடனே எங்களுடைய வாஸ்துவிட இருந்தால் சீன வாஸ்து வந்தது. அதாவது இதை மரபி நாங்கள் உடனே அவரை குபேரராக்கி ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி அவர் வைக்கிறார் உடனே நாங்கள் சீனர்களுக்கு இவர் குபேரர் மாதிரி, இப்போ நாங்கள் உடனே குபேரசாமியை கொண்டு வந்து அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து அவரை வச்சு இப்படிப்பட்டு சில புதுமையான வளமகள் புகுந்து கொண்டன. அடுத்தது எல்லா செல்வத்துக்கும் மதிவது இறைவன், ஈசன் என்று பெயர். ஈசன் என்றால் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி, அவரை சொல்லுவார்கள். சென்றடையானை குபேரனுக்கெல்லாம் இறைவன் தான் கொடுத்தார், அவருடைய தவத்துக்கு அவருடைய பலனுக்கு கொடுத்தார். லட்சுமிக்கு அந்த பதவியெல்லாம் இறைவன் தான் கொடுத்தார். இறைவனுக்கு ஒருவரும் கொடுப்பதில்லை, அவர் தேடிப்போய் அடைவதில்லை. திரு என்றால் செல்வம். சென்றடையாத திருவுடையானை என்று இறைவன் நன்றுடையானை என்ற பதிகத்திலே வருகிறது. அப்ப அவர் எல்லா இதுக்கும் அவர் தான் அதிபதி. ஈசா உபனிஷத்தன்னு இருக்குது, அந்த முதல் ஈசாவாஷ்யம் இதம் சர்வம் என்று தொடங்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே இறைவனுடையது, தேர்ஸ் நத்திங் இஸ் மைன் அண்ட் யூஎஸ் தங்கா. நாங்கள் எல்லாம் சும்மா லீஸுக்கு எடுத்துட்டு அப்படி இருக்கிறோம்.
7: இருக்கும் பேரையும்
5: அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வழிபாடு செய்தால் ஒழுங்கா லீஸ் கட்டுறீரண்டு அர்த்தம். நீர் வழிபாடு செய்யாம இருந்தீங்க, நீர் கள்ளமா
8: இருக்கிறீர்.
5: இப்ப எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து போட்டு அனுபவிக்க வேணும் எல்லாவற்றையும். நல்லது. அப்ப பொதுவாக வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாத்தையும் இறைவனுக்கு நினைச்சு அர்ப்பணிக்க வேணும். அப்ப மூன்று விதமான அர்ப்பணங்களை எங்களுடைய ஆகமங்கள் சொல்லுது. சிலது வந்து நாங்கள் அனுபவிக்க முதல் புதுமென குடி போற முதல் முதல் கொண்டு வரது சுவாமியை
6: தானே.
5: இந்த வீட்டுல வந்து பெரியறை சுவாமிக்கு வைப்போம்.
8: பெரியறை
5: சின்னரை இல்ல, பெரியறை. இப்ப எல்லாம் பழக்கம் மாறிட்டு ஆனா பெரியறை தான் வளமையா வைக்கிறது சுவாமிக்கு. அப்ப அவருக்கு தான் முதல். வீட்டில் விளைச்சல் வந்தால் முதல் விளைச்சல் அது தைப்பூசத்தண்டு கதிர் எடுத்து முதல் கதிர் அது வந்து அவருக்கு தான் கொடுக்கணும். புதிர் எடுத்து பொங்குறது அதெல்லாம் அவருக்கு. அதே மாதிரி வீட்டில் மாடு கண்டு போட்டால் ஐந்து நாள் கழிந்து முதல் பால் அவருக்கு
6: வச்சிருக்க.
5: அப்படி எல்லாம் அங்கே கொடுத்து தான் நாங்கள் அனுபவிக்கிறது வளமை. கல்யாணம் முடித்தால் விசிட் எல்லாம் போக வந்து முதல் குழந்தை பிறந்தால் முதல் விசிட் அங்கே எல்லாம் அங்கே எல்லாம் அவருக்கு கொடுத்து தான் அவருக்கு காட்டித்தான் அனுபவிக்கிறது. பட் இது அது ஒன்று முதலே. ரெண்டாவது இருக்கிறது வந்து என்ன கேட்டால் அடுத்த மரபு என்ன கேட்டால் அனுபவிக்கும் போது அர்ப்பணிப்பது. தண்ணி குடிக்க சிவசிவா
6: கொஞ்சம் எடுத்து எடுத்து வைக்கிறது
5: எடுத்து எடுத்து வைக்க தேவை. தண்ணி குடிக்க எல்லாம் சாப்பாடேக்க முதலே செய்ய வேண்டும். மற்றபடி மச்ச மாமியம் சாப்பிட்றாரு அப்படின்னா சொல்றது நன்றி இரவாண்டு போட்டு சாப்பிடுங்கோ என்ன செய்கிறது சைவ சாப்பாடு சாப்பிடாரு அப்படி. அப்ப இவர்கள் வந்து மற்ற தண்ணி குடிக்கும் போல அப்ப ஆகமத்தில் வெத்தலை வாக்கு சாப்பிடையா அந்த மரபு எனக்கு ஒரு சிவா அவ்வளவுதான். சிலது அனுபவித்த பிறகு அர்ப்பணிப்பது உண்டு இருக்கு தங்க. அது என்னென்னு தெரியுமோ, சிலதை அனுபவிச்ச பிறகுதான் அனுபவிக்க முதல் அர்ப்பணிக்கிறீங்களே அதுக்கு ஆண் பெண் போகத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல நீங்கள் மூட்ல இருக்கேக்குள்ள இறைவனை கூப்பிட்டு தங்கா. அப்ப எவ்வளவு பிராக்டிக்கலாக ஆகமத்துல சொல்லி இருக்கு பாருங்கள். அப்ப எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து அனுபவிக்க வேண்டும். அடுத்தது செல்வம் வருவதை பற்றி கேட்கின்றார். செல்வம் செல்வம் வாழ்க்கைக்கு தேவையானது. ஆனால் அவரவருடைய கர்ம விதைப்படி அது
6: வரும்.
5: பேரிழவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடென்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது. பேறு நமக்கு வருகின்ற கெயின்ஸ், இழவு நம்முடைய லாஸ், இன்பம் எவ்வளவு இருந்தாலும் அனுபவிக்கணுமே தங்கா. ஊர்ல நல்ல மாளிகை போல வீடு இருக்குது, எல்லாம் விட்டுட்டு யுத்தத்துல ஓடி வந்தாச்சு கனடாக்கு. இங்க வழி இல்லை, இங்க பேஸ்மெண்ட்ல தான் இருக்கிறோம். இருந்தும் அனுபவிக்க முடியலையே. ஊர்ல இருக்கிற வரைக்கும் அங்க 100 ஏக்கர் காணி இருக்குது, ஆனா ஒருங்கா சோறு சாப்பிடல. டயபெட்டிஸ்,
8: கை கொலஸ்ட்ரால்.
5: அதான் வள்ளுவன் சொன்னான், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தானும் துய்த்தல் அரிது. அவன் வகுத்தபடி அல்லாமல் நீங்க கோடிக்கணக்காக வச்சிருந்தாலும் அனுபவிக்கலாம். திருக்குறான் ஒரு வாக்கியம் இருக்குது, நீ உண்ணுகின்ற ஒவ்வொரு தானியத்தில உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. நீ உண்ணுகின்ற ஒவ்வொரு தானியத்தில உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் அழகாக சிவப்பிரகாரத்தில் சொல்லுவார், ஊழ் அல்லது உணவாக உமக்கு விதிக்கப்பட்டது எல்லாம் உமக்கு வராது. ஊழண்டா விதி, விதிக்கப்பட்டது மட்டும்தான் வரும் தங்கா, அதை விட ஒட்டு பெருக்க வராது. அப்ப பேரிழவு இன்பமோடு பிணி நோய்கள் மூப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வயசு போறது இல்லை. நான் சொன்ன நான் எங்க சிவனேசன் ஆசிரியர் பார்த்தா எவ்வளவு இளமையாக இருக்கின்ற இல்லையா. அப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி வயசு போறேன். ஒருவர் 50ல பார்த்தா 80 மாதிரி இருப்பார், இன்னொரு 80ல பார்த்தா 40 மாதிரி இருப்பார். இப்ப மூப்பு சாக்காடு, எப்படி சாக போறோம், த மோட் ஆஃப் டெத், எங்கு சாக போறோம், பிளேஸ் ஆஃப் டெத், டைம் ஆஃப் டெத், அது எல்லாமே ப்ரீ டிட்டர்மின். 6 விஷயம் முதலே டிட்டர்மின் பண்ணியாச்சு. அதில் இதில் அலட்டிக்குள்ள தேவையில்லை, எனக்கு கிடைச்சது வந்தே தீரும். ஆகவே அது முட்டு முட்டு இருந்தால் நீங்கள் இறைவனிடம் அன்றாட இதை கேட்டுக்கொண்டால் அந்த மில்லங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தீரும். அவ்வளவுதான். அவரவர் கர்மவிதி எப்படி தான் நடப்பது, அதனால் இந்த கர்ம விதியை உடைப்பதற்கு இறைவனுடைய அனுகிரகம் தேவை. அவ்வளவு வறுமை, அவ்வளவு கடன், அவ்வளவு துன்பம், செல்வத்தாலே செல்வம் என்னத்துக்கு தேவை, வாழ்க்கையை ஒழுங்காக கொண்டு
6: போகிறது வைக்கவில்லை.
5: அட்லிமேட்டு தங்கா சோறுதான் சாப்பிட போறோம், ரெண்டாவது பிளேட் சாப்பிடுற வயசு இல்லை. என்னுடைய மகன் சில வேலை செகண்ட் பிளேட் சாப்பிடலாம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் உடுப்படுத்திருக்கிறோம் இல்லையாமா என்னட்ட கூட இருக்கண்டா போல நான் 60 அடி கட்டிலேயே படுக்கிறேன், ரெண்டு பேரும் 6 அடி கட்டில தான் படுக்கிறேன். கொஞ்சம் கிங் பெட் பண்ணா கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கே நீந்த ஓட்டம் தங்கா, இதுக்கே நீந்த ஓட்டம். அல்டிமேட்லி 9 நாளி உடுப்பது 4 முளம் அவை அசலா 9 நாளி உடுப்பது 4 முளம். அப்ப இதுக்கே இந்த ஓட்டம், வை ஷுட் வி டு திஸ் ரெட் ரேஸ்? அவ பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க ஓடும். அல்டிமேட்லி பேசிக் நெசசரி வந்து டெய்லி ஃபுட், ஏ ஷெல்டர் அண்ட் குடும்பஸ்தன் என்றால் இருந்து பிள்ளைகள் அந்த படவியை படிப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வசதி, அவ்வளவு தான். வெரி பேசிக். அதுக்கு மேல தந்தால் இறைவனை நெச்சக்கொண்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுத்து இதை கொடுத்து நன்றி சொல்லி ஜீவிக்க வேணும். அதுதான் அங்கே நடக்கிறது. அப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட் பிளான் பற்றி கதைச்சார். இப்போல்லாம் RRSP போடுற காலம் கதைச்சார். அப்போ நான் சொன்னேன், ஒரு கிட்டார் இப்படி எல்லாம் சொல்கிறார், அக்கௌண்ட் அப்படி சொல்கிறார், இது இப்படி சொல்கிறார் என்ன சொன்னேன். நான் சொன்னேன், நான் நோ ஃபுல் சூப்பர் மார்க்கெட்ல தான் சாமான் பண்ணுறேன். என்ன ஒரு முறை போனால், ஒரு கிழமைக்கு ஒருக்கா போனால் 200 ரூபா தான் முடியுது முழு குடும்பத்துக்கும். கொஞ்சம் வயசு போனால் கொஞ்சம் மறந்து செலவு வரும், அவ்வளவு தானே. இதுக்கே இந்த பாடுபட வேணும். Toil that much. And we are in a country that will look after even after the basic needs will assured. இப்ப இலங்கையில இந்தியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்ப சில வேலைகள்ல என்னது கேட்டா, ரன்னிங் இஸ் நெசசரி. நான் வைத்தியராக இருக்கிறபடினால கொஞ்சம் காசு உணவும் சேர்த்து வச்சிருக்கிறதால சொல்றேன், ரன்னிங் இஸ் நெசசரி டு நோ ரன்னிங் இஸ் நாட் நெசசரி. ஒரு வாழ்க்கையில வந்து சொல்றது, எஜுகேஷன் ஆல்சோ, எஜுகேஷனா இருக்கலாம், கரியரா இருக்கலாம், வெல்தா இருக்கலாம், ஆல் தீஸ் ஆர் டூல்ஸ் இன் அவர் லைஃப், நாட் அவர் கோல்ஸ். அவர் கோல் வந்து லைஃபை வாழ வேணும்,
6: அதான் கோல்.
5: வாழ்க்கையை வாழ்க்கையை வாழ்றதுதான் எங்களுடைய கோல். அதுதான் வள்ளுவர் முழக்கம் எங்களுடைய வேதங்கள் வரைக்கும் சொல்லுது, அறம், பொருள், இன்பம், வீடு, 4 விஷயம் வாழ்க்கையில். அறம், நல்ல தர்மம் செய்து நல்ல வழியில் வாழ வேணும். பொருள், பொருள் தேடி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வடிவா செய்ய வேணும். அது பீப்புள் மேனேஜ்மெண்ட், பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட், சோசியல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வரும். அது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வேணும். இன்பம், கொஞ்சம் வாழ்க்கையை அனுபவிக்க வேணும் தங்க. ஓடி ஓடி உழைச்சி போட்டு ஒன்றும் அனுபவிக்க அப்படின்னு செய்கிறது, அனுபவிக்க வேணும். வீடு என்பது எங்களுடைய வீடு, வீடு மோட்சத்துக்குரிய வழிகளையும் பார்த்து கொள்ள வேணும். இந்த 4 விஷயம்தான் வாழ்க்கையில் கோல்ஸ், மிச்சம் எல்லாம் டூல்ஸ் தங்க.
6: இங்கே ஒரு இந்த சொர்க்கத்தை பற்றி பல கேள்விகள் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ சொர்க்கத்தை பற்றி பலரும் இப்போ அறிய முனைவர்கள் போல தெரிகிறது. சொர்க்கத்தை பார்த்து வந்ததாக சில பேர் கூறுகிறார்கள். பல நாடுகளிலும் இது நடந்துள்ளது. இதில் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து சென்றவர்கள் யமதர்மன், சித்ரகுப்தன் போன்றோரை பார்த்ததாகவும், அமெரிக்காவில் இருந்து சென்றவர்கள் இயேசுவை பார்த்ததாகவும் கூறுகிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு? தயவு செய்து விளக்கவும்.
5: நிச்சயமாக நான் நினைக்கவில்லை எந்த ஒரு சமயத்திலையும் இந்த வேறுபாட்டுக்கு காரணம் கூட முடியாது. இப்போ அவர்களை கேட்டால் சொல்லுவார்கள் இது பொய்யன்றுவார்கள், இவர்களை கேட்டால்
6: அது பொய்யன்று.
5: எங்களுக்கு இந்த சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒரு இடத்தை சுவர்க்கமாக சொல்லுவது கிடையாது. சுவர்க்கத்திலேயே எத்தனையோ விதம் வந்து டெஸ்டினேஷன்ஸ் வந்து நாட்
6: ஒன்
5: மெனி ஃபோல்ட்.
6: ஓ,
5: அதுதான் எங்களுடைய விளக்கமாக இருக்கின்றது.
6: இப்போ
5: டெஸ்டினேஷன் மெனிஃபோல்டாக இருக்கிறபடியினால எங்களுக்கு சுவர்க்கத்திலையும் வந்து வேறு வேறு சுவர்க்கங்கள் உண்டு. உதாரணமாக பொதுவாக சுவர்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சொல்வது என்று கேட்டால், இந்த இந்திரன் இருந்து அரசு புரிகின்ற சுவர்க்கம், இதுதான் எங்களுடைய இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற சுவர்க்கமாக இருக்கின்றது. இந்த இந்திரன் இருந்து அரசு புரிகின்ற சுவர்க்கம் என்றால் தேவேந்திரன் இருக்கின்ற சுவர்க்கம், அதைத்தான் நாங்கள் சொல்ல
6: இந்திரலோகம்,
5: இந்திரலோகம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இந்த இந்திரலோகத்திலேயும் கூட எத்தனையோ விதமான சொர்க்கங்கள் இருக்கின்றன என்ற கருத்து காணப்படுகின்றது. அது ஒரு சொர்க்கம் அல்ல, அதிலே பல விதமான எத்தனையோ கோடிக்கணக்கான சுவர்க்க லோகங்கள் இருக்கின்றன. அது எங்கே இருக்கின்றது என்ற விவரங்கள் எல்லாம் எங்களை இதில் இருக்கு. அப்போ சொர்க்கத்திலேயே தேர் ஆர் மெனி மெனி பிளானட்டரி சிஸ்டம் இருக்கு. அப்போ அதில் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், அதில் என்னென்று கேட்டால், அதில் புவர்லோகத்தின் நலத்தகையை தொகை 15 இலக்கமாகும். பூலோகம் எங்களுடைய கேலக்ஸி, அது தெரியும். எங்களுடைய பூலோகம் என்பது எங்களுடைய கேலக்ஸி. இது வந்து நாங்கள் சொல்லுவோம் மில்கி வே அண்டு ஆகாய கங்கை அண்டு. இந்த பூலோகத்திலேயே கிட்டத்தட்ட 2000 to 4000 billions ஆஃப் சன்ஸ் ஆதே
7: மில்கி வே.
5: ஓ, இது ஒரு பாய்ச்சுருள் மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு அச்சு இருக்குது, நடு அச்சு, அதுதான் மேரு. இதை சுத்தி இப்போ பூமி சூரியனை சுத்துது, சந்திரன் பூமியை சுத்துது, பூமி சூரியனை சுத்துது, பூமியோட சேர்ந்து மற்ற கிரகங்களும் சுத்துது, சூரியன் சும்மா இருக்குதா, அதுவும் சுத்துது. அதுவின் அச்சு வந்து இந்த கேலக்சியை சுற்றி இருக்குது, அந்த நடு அச்சை சுற்றி சுற்று, அந்த அச்சு தான் மேரு. அதை இவர் க்ராஸ் பண்ண மாட்டார். இப்படி இந்த கேலக்சி இருக்கு தானே, இந்த இந்த கேலக்சியே பிறகு ஒரு பெரிய அச்சை சுத்தி சுத்துது. அப்ப உலகம் முழுக்க இருக்கிற அண்டத்துகதிகள் எல்லாமே மையமாக சுற்றுகின்ற அச்சுத்தான் மகாமேரு. இது மேரு என்றால் அது மகாமேரு. இப்ப அதான் சொல்வார்கள், மேருவே க்ராஸ் பண்ணாது. உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு. திருமுருகாற்று படையில வரும் இந்த சூரியன் வந்து மேருவை வலம்
7: பெறுதலால்,
5: மேரு வலம் பெறுதலால் என்று சிலப்பதிகாரத்தில் கூட வரும் கந்த. இது மேருவை வலம் பெறும். நாங்கள் ஜபம் பண்ணுகின்ற பொழுது இந்த நடுவில் இருக்கின்றது பெரிய மணியை மேரு மணி என்று சொல்லுவோம். வினவை க்ராஸ் தட்டு வகையன்ஸ் இதில் எண்ணிக்கொண்டு போனவென்றால் 54 or 108 மணி எண்ணிக்கொண்டு போனவென்றால் அந்த மணி வந்த உடனே பிறகு மற்ற பக்கமாக மறைத்து வாங்கி எண்ணுவோம். யூ ஷுட் நெவர் க்ராஸ் த மேரு. இதெல்லாம் கொஸ்மாலஜி, இது அண்டவியல் விஞ்ஞானம். அப்போ அந்த மேரு இருக்குது, இந்த இது இருக்குது. அப்போ இந்த ஆக்சிஸ், அப்போ இந்த பூலோகம் இப்படி இருக்குது. இந்த பூபோலோகத்துக்கு அடுத்தது புவரலோகம், அது 15 lakh இருக்காம் புவர்லோகத்தில். தொகலடு சேர்தருமை பதத்தின் மீது சுவர்லோகம், அதுக்கு மேலே சுவர்க்கலோகம் இருக்குது. எத்தனை சுவர்க்கலோகம் இருக்குது? 85 lakh 85 lakh ஆஃப் ஹெவன்ஸ் ஆதே 85 lakh ஆஃப் ஹெவன்ஸ் ஆதே தொடங்கும். இது ஏழு உலகங்களை குறிப்பது, மேலே ஏழு கீழே ஏழு,
7: 14
5: 14 lokam. அதான் பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே என்று அபிராமி அந்த அதில் வரும். நின் கிண்கிணி யோசை 14 உலகமும் கேட்டதுவே உன் கால் கிண்கிணி.

0: லிபரேஷன் தே ஆல்சோ என்ஜாய். வி டோன்ட் கண்டெம் தி அதர் ரிலிஜன்ஸ்.
1: ஓ நோ.
0: உதாரணமாக இப்படி ஒன்று சொன்னால், இஸ்லாத்தை அனுசரிக்கிறவர்களுக்கு அங்க ஒரு சொர்க்கம் இருக்குது, அங்க போய் சேருவார்கள். ஆனால் ஜேர்னி டசன்ட் ஸ்டாப் தேர். அவர்கள் அதுக்கு அப்புறம் அங்கால இன்னொரு ஜேர்னி தொடரும். They had to work out further. அது அந்த நிலையிலிருந்து போகுது. கிறிஸ்தவர்களுக்கும் அதே மாதிரி. இப்ப கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னுடைய வலப்பக்கத்திலே இடப்பக்கத்திலே அங்கு எங்களுடைய வைஷ்ணவ, இது எங்களுடைய இதுலேயும் இருக்குது, அதாவது விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைகுந்தம் போவார்கள். இந்த வைகுந்தம் எங்க இருக்கு, இந்த ஏழாவது லோகம் சத்தியலோகத்துக்கு மேலே இருப்பது வைகுந்தம். அப்ப அங்க வைகுந்தம் போயிருப்பார். வைகுந்தம் என்றால் குந்தம் என்றால் கவலை. வைகுந்தம் என்றால் கவலைகள் அற்ற இடம். நோ வொரிஸ்.
1: வைகுந்தம்,
2: வைகுந்தம்
0: அதான் மகாவிஷ்ணுடைய இடம். அங்கதான் திருப்பாற்கடல்ல விஷ்ணு இருக்கிறார். விஷ்ணு லோகம், இந்த விஷ்ணு வைகுந்தத்திலேயே எத்தனையோ இருக்குது. அதுல ஒரு பகுதி வந்து சொல்வார்கள் கோலோகம், அங்கதான் கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணர் வந்து இங்க போற கிருஷ்ணர் அங்க
1: வந்திருக்கிறார்.
0: கோலோகம், அந்த கோலோகத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டால், அங்கே போறவர்கள் எல்லாரும் கிருஷ்ணருடன் சாரூப பதம் பெற்றவர்கள். சாரூபம் என்றால் கிருஷ்ணருடைய அதே வடிவம் அவங்களுக்கு இருக்கும். அப்ப கௌடிய வைஷ்ணவர்கள், மாத்துவ வைஷ்ணவர்கள், கௌடிய வைஷ்ணவர்கள், அதாவது மத்துவருடைய வரிவிலே வந்த கௌடிய வைஷ்ணவர் என்று இருக்குது. அவர்கள் பெங்கால்ல கரிகிருஷ்ணாக்காரர் எல்லாம்
1: வந்தார்.
0: ஓ, அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் என்று கேட்டால், எங்களுக்கு வைகுந்தம் வேண்டாம்.
1: Oh.
0: We don't want to go to வைகுந்தம். We want to go to கிருஷ்ணலோகா to be with Krishna forever. அவதான் அவங்க கேட்கிறதான கொடுப்பார். அவங்களுக்கு அதுவே முக்கியம். அவர்கள் சென்றடைவது அந்த லோகம். மகாவிஷ்ணு, விஷ்ணு இருப்பது வைகுந்தம். இப்ப மற்ற வைஷ்ணவர்கள் வைகுந்தம் போவார்கள். மாணிக்கவாசன் ஒருவர், செல்வர் சிவபுரத்தின்
1: உள்ளார்
0: சிவநடிகள் பல்லோரும் சிவபுரத்துக்கு போவார்கள். அது சிவலோகத்தில் ஒரு பகுதி.
1: சிவலோகமாக,
0: சிவலோகம் அதுக்கு மேல, இந்த ஏழுல இருந்து அதுக்கு மேலதான் எட்டாவது வைகுந்தம். இது எப்படி என்றால், நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கள் என்றால் நீங்கள் ஏழு பிரகாரம் கடந்து தான் கர்ப்ப கிரகத்துக்கு போவீங்க.
2: ஏனென்றால்
0: இந்த ஏழு உலகங்களையும் கடந்து
2: தான் வைகுந்தம்.
0: எல்லாம் பியூட்டிஃபுல்லி டிசைன்ட் ஆர்கிடெக்சர். இந்த காஸ்மாலஜி இஸ் ரிஃப்ளெக்டட் ஹியர். நீங்க சன் பண்ற சண்டிங் வீட்டில இருந்து, நீங்க கும்பிடுற கோயில்ல இருந்து, இஸ் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல்லி டிசைன்ட் அஸ் சச். அப்ப அங்க போறதான் அது வைகுந்தம். ராமருக்கு அங்க தனி உலகம் கிடையாது. மகாவிஷ்ணு அப்படியே போயிட்டார். ராமருக்கு அங்க தேர் இஸ் நோ செப்பரேட் என்டிட்டி எனி திங். ஆனபடியாத்தான் ஹனுமான் இங்கே இருக்கிறார். அனுமாரன் கேட்டா, ராம நாமமும் நாம ராம ரூபமும் இல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன்
1: அப்படி சொல்லி போட்டார்.
0: அவர் சீரஞ்சீவியாக இங்கேயே இருக்கிறார். எங்கெங்க ராமனுடைய நாமம் இருக்கோ, பஜனை இருக்கோ, அங்கே அனுமார் இருப்பார். அவர் சீரஞ்சீவியாக இருக்கிறார். அவர் அடுத்த இந்திர பதவியை எடுக்க போகின்றவர். He is going to be the next இந்திரா. இப்ப இருக்கிற இந்திரனுடைய பதவிக்காலம் முடிய அடுத்த இந்திரன் வருவார். சொல்வார்கள் ஒரு பிரம்மாவனுடைய ஒரு ஃபுல் டேயில் 24 இந்திராஸ் வந்து போயிடுவான்.
1: ஒரு ஃபுல் டேயில்,
0: ஒரு ஃபுல் டேயில 24 பேர் கேம் அண்ட் கான். அப்ப இப்ப இருக்கிற இந்திரன் போனோடனே அந்த பதவிக்கு அடுத்ததாக வர இருப்பவர் இந்த ஆஞ்சநேயர் என்கின்றவர். இந்த ஆஞ்சநேயர் முந்தி 11 ருத்ரர்களில் ஒருவர். ஹி வாஸ் ஒன் ஆஃப் 11 ருத்ராஸ் பிஃபோர். தென் ஹி கேம் as a what do you call it, associate devotee of Vishnu when he came as Rama. Now he is here as a Siranjeevi. இதுக்கு அப்புறமா அவர் அடுத்த பதவி, இது பவிஷ்ய புராணத்தில் இருக்கு.
1: இப்போ உண்மையில டாக்டர், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் எங்களுடைய ரிஷிகளும் ஞானிகளும் எழுதி வைத்த பாடல்கள் மூலமா தான் எங்களுக்கு கிடைக்கும்.
0: எங்களுக்கு இதுல ரிவீல்டு. நான் சொல்றது என்ன கேட்டா, இந்த பூமியே கோலமா இருக்குது. அண்டம் என்றாலே முட்டை,
1: முட்டை முட்டை முட்டை
0: திருவாசகத்துல இந்த கொஸ்மாலஜியை விளக்குற பகுதிக்கு பேர் திரு அண்டப்பகுதி. அண்டப்பகுதி என் உண்டை பிறக்கம் உருண்டை உருண்டையா பிறக்குதப்பா. அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேல விரிஞ்சிட்டு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்ப 101 கோடிக்கு

0: வேலை பிரிஞ்சது என்றால் இவங்களுக்கு என்னென்று தெரிஞ்சது. இவர் என்ற பார்த்தவரோ
1: என்ற
0: கேள்வி கொண்டிருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் பார்த்தவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் யோக காட்சியால பார்த்தவர்கள்.
1: ஞானக்கண் யோக காட்சி.
0: நாங்கள் பார்க்கறதுல பலவிதமான பார்வை உண்டு. இதுதான் போன முறை சொல்லிட்டு
1: இருந்தோம்.
0: அதுல பார்வையில வந்து என்னென்று கேட்டால் உண்டு வந்து பொறிக்காட்சி, இந்த புலன்கள் வாயிலாக பார்க்கறது, மெக்கானிக்கல் ப்ரொசீஜர். அது வந்து நாங்கள் வரும்பொழுது பல விதமான வாகனங்களையும் மனிதர்களையும் விலத்தி நின்றுதான் வந்திருப்போம். இங்கே வந்தவுடன் டாக்டர் இப்படி ஒரு சிவத்த நிற வாகனம் போனது கண்டீர்களா என்று எனக்கு தெரிய
1: பதியா இல்லை பதியவில்லை.
0: புலித்திரையில பட்டது, பார்வை நரம்புக்கு போனது, மூளைக்கு போனது. நான் விலத்தித்தான் ஓடிக்கொண்டு வந்தேன், என்னுடைய மனதிலே மெக்கானிக்கல். அடுத்தது மனசுல பதியும். நீங்க கேட்டா சொல்லுவேன், அதுல ஒருத்தர் நின்று கிராஸ் பண்ணினவர் தான் சொல்லுவோம். ஆனா இட் டசன்ட் மேக் எனி ஃபர்தர் இம்ப்ரெஷன்ஸ்.
1: அங்க அதுக்கு மிஞ்சி இவ்வளவு வேற இதுகள் கிடையாது.
0: ஊர்ல கஷ்டம் இருக்குதான், நாங்க ஹாலிடே போயிட்டு வந்துடுறாங்க, அப்படி அப்படி இருக்கணும்னு போட்டு வந்துடுறது. அதை பற்றி எந்த விதமான தாக்கமும் இல்லை. அது ரெண்டாவது, அது புலன் காட்சி.
1: புலன் காட்சி
0: வயசான காலத்துல மனசங்க இரங்கல், இது தன் வேதனை காட்சி. வேதனைப்படுறது, சந்தோஷப்படுறது எல்லாமே வரும். இது இமோஷனல் பெர்செப்ஷன். இமோஷனல் பெர்செப்ஷன் வந்தோடனே கர்மா வந்துடும். யூ கெட் யுவர் கர்மா. இது இமோஷனல் பெர்செப்ஷன். இந்த மூன்று விதமான பெர்செப்ஷனை தவிர நாலாவது ஒன்று இருக்குது, அது யோக காட்சி. இதில் விட வேறேம் இருக்குது, ஐய காட்சி, திரிவு காட்சி என்றெல்லாம் இருக்குது. ஐய காட்சி என்றால் டவுட்ஃபுல் பெர்செப்ஷன். நான் வரைக்க பார்த்தன் மாஸ்டர் மாதிரி இருக்கு, ஐயப்பாடு இருக்கு
1: நிச்சயமா இல்லை.
0: இது ஆத்மீகத்திலையும் இருக்கு. சந்திரனை பார்த்தன் சிவனுடைய முகம் மாதிரி தெரியுது மாதிரி என்று சொல்லி போட்டார். அப்ப சிவன் இல்லை தெரிஞ்சா குழந்தை
1: கும்பிட்டு
0: இருப்பாரு. திரிவு காட்சி, ஒன்றை பார்த்துட்டு இன்னொன்று நினைக்கிறது, கைத்தை பார்த்துட்டு பாம்புன்றது, பாம்பை பார்த்துட்டு கயிறு என்பது, அது திரிவு காட்சி. இதெல்லாம் பெர்செப்ஷன் அங்கே. இது இந்த அடுத்த லெவல் ஆஃப் பெர்செப்ஷன் வந்து யோக காட்சி. யோக காட்சி என்றால் இப்போ நாங்கள் இருக்கிறது ஐயா, நீங்கள் இந்த சிவனேசன் ஆசிரியர் என்ற இந்த ஐடென்டிட்டியோட நீங்கள் இலங்கையில் பிறந்து கொழும்புத்துறையில் யோகசுவாமி அணக்கத்தில் இன்ன தாய் தகப்பனுக்கு பிறந்து இன்ன இடத்துல கல்வி கட்டு, அண்ணாமலை பல்கலை கல்வி கட்டு, இங்கே பள்ளி கட்டு, இந்த இடங்களெல்லாம் தொழில் பார்த்து, இப்படி இந்த துறைகளெல்லாம் சேவையாட்டி இங்கே வந்து இந்த இதில் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த பரிமாற சிவனேஷன் என்பது யார் என்று கேட்டால், அவருக்கு ஒரு தேசம், அவருக்கு ஒரு சமூகம், அவருக்கு ஒரு குடும்பம், அவருக்கு ஒரு கல்வி பின்புலம், அவருக்கு ஒரு அறிவு பின்புலம், அவருக்கு ஒரு சேவை பின்புலம், ஒரு ஐடென்டிட்டி ஒன்று இருக்கின்றது. இதை சொல்லுவார்கள் ஏக தேச பரிமாணம்.
2: ஏக தேச
0: யூ ஹேவ் ஒன் ஐடென்டிட்டி as bounded by your surroundings, identity, I am so into Tamil, Sri Lankan, Kafna, இது எல்லாம் வந்திருக்குது. இதுதான் எனக்கும் இருக்குது, பத்ரிக்கும் இருக்குது, கேட்டுக்கொண்டிருக்க நேயர்களுக்கும் இருக்கு, எல்லாரும் அந்தந்த இதுக்கு இருக்கிறாங்க. இந்த ஆன்மாவுக்கு இன்னொரு பரிணாமம் ஒன்று உண்டு. அந்த பரிணாமத்தை நாம் வார்த்தையினாலே தான் சொல்ல முடியும் என்று அனுபவிக்கல. அனுபவிக்க அந்த பரிமாணம் அப்படிங்கிறா, இதே ஆன்மா இந்த ஒரு உடம்புக்குள்ள இதுக்குள்ள நிற்பதில்லை, இது எங்கும் சர்வ வியாபகமாக நிற்குது. இறைய போல எங்கும் சர்வ வியாபகமாக நிற்குது, சர்வ வியாபகமா நிற்குது. இந்த பரிமாணம் வந்து ஏகதேச பரிமாணத்துக்கு அப்பாற்பட்டது, சர்வ வியாபகமான பரிமாணம். அப்ப இந்த ஐடென்டிட்டி இல்லை, இதைத்தான் சொல்லுவார். என்ன வேட்டு விகார விட குடம்பினுட்கிடப்ப ஆற்றேன் மையா அரணே ஓ என்று, அதுக்கு பிறகு இதுக்குள்ள இருக்கலாது. ஏகதேச பரிமாணத்தில் இருந்து அந்த சர்வ வியாபார பரிமாணத்துக்கு வந்த உடனே இந்த கூட்டுக்குள்ள இந்த ஆன்மாவை அடக்கி வச்சிருக்க முடியாது. இது ராமகிருஷ்ணருக்கு நடந்தது, இது ஜோர் சுவாமிகளுக்கு நடந்தது, இது ரமண மகரிஷிக்கு நடந்தது, மாணிக்க வாசகருக்கு நடந்தது. அந்த பரிமாணம் வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு இடம் இல்லை, எல்லா இடமும் இருப்பார்கள். அப்பாவைக்கு இங்க நடக்கிறது மட்டும் இல்லை, இலங்கை இந்தியாவில் நடக்கிறதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, சில பேருக்கு அந்த லிமிட்டட் இது வர்றது. இப்ப அதையும் தாண்டி அடுத்த உலகங்கள் நடக்கிறதுன்னு தெரியும். அப்ப சுவர்க்கலோகத்திலேயும் நடக்குது, பிரம்மலோகத்திலேயும் நடக்குது, வைகுந்தத்திலேயும் நடக்குது, சிவபுரத்திலேயும் நடக்குது, அதுக்கு அங்காலையும் நடக்குதுன்றெல்லாம் தெரியும்
2: அவருக்கு.
0: அந்த பரிமாணத்துக்கு போய்விட்டார்கள். அப்ப அங்க இருக்கிற இதை ரிப்போர்ட் பண்ணுவார்கள்,
1: காட்சியை
0: இப்படி சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இடத்தை மட்டும் கடக்கையில காலத்தையும் கடந்து விட்டார்கள். டைம் மெஷின் மாதிரி அவர்களுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம் அல்ல, முந்தி நடந்த சம்பவம் தெரிகின்றது. பார்க்கடல் கடைந்ததை பார்த்து சொல்லுகிறார்கள், திரிபுர சம்ஹாரத்தை நேரில் கண்டு சொல்லுகின்றார்கள், தச்ச ஜக்யத்தை நேரில் கண்டு அனுபவித்து சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லிக்குள்ளதான் அது வருகிறது. அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த சிவஞான சித்தியார் சொல்லுகின்றது 13 பாடல், சமாதியால் சமாதி நிலையை அடைந்து மலங்கள் வாட்டி, இந்த மலங்கள் எல்லாவற்றையும் அழித்து வாட்டி பொருந்திய தேச கால இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம், எங்களுக்கு பொருந்தி என்ற இந்த ஏகதேசம் காலம் ஆகிய பரிணாமத்திலிருந்து இந்த பொருள்களை பார்க்கின்ற இதெல்லாத்தையும் இருந்து உணர்கின்ற ஞானம், இயல்பு அகல், இந்த இயல்பு அகன்று பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம். டிராவல் பண்ணி போய் பார்த்து வரையில இருந்து கொண்டே
1: பார்த்து
0: அங்க நடக்கின்றதும் தெரியும், முன்னர் நடந்ததும் தெரியும், இனிமேல் நடக்க போவதும் தெரியும். இதை பார்த்து உணர்கின்ற ஞானம் நல் யோக யோக நல் காண்டலாமே, இதுதான் யோக காட்சி. இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றார், அந்த பகுதி என் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி. பார்த்துத்தானே சொல்றார் வளப்பெரும் காட்சி என்று, ஒன்றனு கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அழக பார்த்தால் 101 கோடிக்கு மேலாக விரிந்து கொண்டு போகுது. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் சயின்ஸ் தானே சொல்றது, தி பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், தி கட்டக்லாஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன், பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் பியூட்டிஃபுல்லி விட்னஸ்ட் பை மாணிக்க வாசகரின் திருவண்ட பகுதி.
1: அதை
0: இப்பதான் சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, தட்சசக்தத்தையும் பார்த்துட்ட, தட்சசக்தத்தை பார்க்கிறார், முப்புரம் எரித்ததை பார்க்கிறார், வளைந்தது வில்லே விளைந்தது பூஷல் உளைந்தன முப்புரம் உந்தீபர ஓரங் ஒருங்குடன் வெந்தபார் உந்தீபர. 3 முப்புரங்களும் ஒன்றா எரிஞ்சு போச்சப்பா, சூப்பர் மிசைல். மிசைலே போகல, இவர் அம்பு விடையில, ஆனா அவர் வில்லு வளைச்சார், அது எரிஞ்சு போச்சு,
1: எரிஞ்சு போச்சு.
0: இரம்பு கண்டில மேகம்பர் தங்கையில் சொன்னார், அம்பை இருந்தது பற்றி, ஒரு அம்பு தான் கையில இருந்தது, ரெண்டாவது
2: காணே
0: ஓரம்பே முப்புறம் முந்தீபர, ஒன்றுதான் விட்டு அடிச்சு போட்டார் மூண்டையும் என்று பார்த்தால், பார்த்தா கையில் அம்பு என்னும் இருக்குது, ஒன்றும் பெரு மிகை உந்தீபர, அதுவே மிச்சமா இருக்கப்பா. என்ன பிரிவகிக்கல அந்த ஆயுதத்தை பார்த்து சொல்றார் அவர், தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்தது என்றும் தீபர. சிவன் தேரில் ஏறும் பொழுது தேவர்கள அச்சு முறிந்தது, அழிந்தன முப்புறமும் தீபர, அப்படி இருந்த முப்புறம் அழிந்தது. அப்படி சொல்றார், சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாபாடியும் தீபர. தேவர்கள் போய் ஜக்ஜக்தில் இருக்கிறார்கள், தச்ச ஜக்தத்தில் அவர்களெல்லாம் ஓடும்படியாக அந்த ஜக்ஜம் அழிந்தது. உரித்திர நாதனு குந்தீபர வெவன் அங்கி விழுங்கத்தி ரட்டிய கையை தரைத்தான் என்றுந்தீபர. நெருப்பு அக்னிதேவனுடைய கையை வெட்டி விட்டார்கள், யார் வெட்டினது, வீரபத்திரர். கலங்கிட்டு வேள்வி என்றுந்தீபர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரந்தனில் ஏறினார் உந்தீபர. இந்திரன் வந்து குயிலாக போய் மரத்தில் ஒழிச்சிட்டார். வானவர் கோ நன்றே உந்தீபர. இதெல்லாம் அவர்கள் கற்பனையிலே சொன்னதல்ல, இந்த யோக காட்சியால கண்டு சொன்னது. அதுல தான் இந்த இது வருகிறது. ஏனென்றால் இந்த பூமியே உருண்டை, இதுக்கே நாங்கள் மேல் கீழ்ன்னு சொல்ல முடியுமா? பூமியினுடைய மேற்பக்கம் எது, கீழ்ப்பக்கம் எது, இப்ப எல்லாம் ஒருத்தருக்கு வடதுருவத்தை மேலே வச்சு தென்றுருவத்தை கீழே வச்சு ஒரு வரவடம் வச்சிருக்கிறோம். ஆனா பூமி அப்படியே இருக்குது, சுத்தி கொண்டே இருக்குது, அதுக்கு மேல் கீழ் சொல்ல இயலுமா? இந்த பூமிக்கே மேல் கீழ் சொல்ல முடியவில்லை, அண்ட தொகுதிக்கு எப்படி மேல் லோகம் கீழ் லோகம் சொல்ல முடியும்? இதற்கு அப்பாலா நின்று பார்க்கிற ஒருவரால் தான் இது சொல்ல முடியும். அப்பாலா நின்று பார்க்கிற 2 பேர் தான், ஒன்று இறைவன், இறைவன் சொன்ன வார்த்தையில் வரும் ஆகமங்கள் வேதங்கள், அடுத்தது இறையோடு ரெண்டரை கலந்து இந்த சர்வதேச வியாபகம் பெற்ற இந்த உயிர்கள், இந்த காலம் என்ற கணியத்தையும் இடம் என்ற கணியத்தையும் கடந்து அதற்கு அப்பால் இருக்கிற உயிர்கள் அவைக்கு மட்டும்தான் மேலுலகம் கீழுலகம் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட உலகங்களில் சொல்லியிருக்கு, இப்போ ஐயப்பனை வழிபடுபவர்கள் சாஸ்தா புவனம் என்ற இடத்துக்கு போவார். பிரம்மாண்டத்துக்கு வந்துடும். அதுக்கு அப்பால திசைக்கு பத்து பத்தாக எட்டு திசைகள்லயும் 80 புவனங்கள் வந்துடும். மேல் கீழ் திசையில பத்து பத்தாக அத 100, பிறகு பத்திரகாளி புவனம் வீரபத்திர புவனம் என்று உச்சியில் இருக்கு 2 வளர்ச்சி 108. இதில் கிழக்கு திசையில் இருக்கிற புவனங்களில் ஒன்று சாஸ்தா புவனம், ஐயப்ப பக்தர்கள் அடைவது. அதே மாதிரி இந்த சாரூபமூர்த்தி இல்லாமல் இந்த சாயுஜியமூர்த்தி அந்த நிலைக்கு போகும் பொழுது சக்தியை வழிபடுவர்கள் அடைவது வேறுலகம். சிவனை வழிபட அது சக்தி தத்துவத்தில் இருக்கு, சிவனை வழிபடுவர்கள் வேறுலகம் அது அங்கே இருக்கு. அப்போ இந்த சுவர்க்கங்கள்லேயும் மூர்த்தி நிலைகள்லேயும் எவ்வளவோ பேதங்கள் இருக்கின்றன, மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே கிறிஸ்தவர் ஒருவர் சுரந்த பிறகு போய் இயேசு கிறிஸ்துவை கண்டேன் என்று சொல்வதும், இந்து ஒருவர் போய் நான் ஜமனையின் சித்திரகுப்தரை கண்டேன் என்று சொல்வதிலும் ஒரு ஆச்சரியமும் கிடையாது.
1: அது ஒரு சாதாரண நிகழ்வு.
0: அவரவர் என்னென்ன வழிபடு ஒழுகினார்களோ அந்தந்த விதப்படி உங்களுடைய பாதை அமைகின்றது. ஆனால் அங்கே முடிவதில்லை. இது எங்கே முடியுதென்றால் கடைசியாக போய் இத்தனையோ கோடிக்கணக்கான பிறவுகளின் ஊடாக போய் மீட்டிங்கு வந்தே வினை பிறவி சாராமே மீண்டொரு பிறவி இல்லாத நிலையை ஆன்மா இறையோடு கலந்து ஒன்றும் பொழுது, ரெண்டற்ற அத்துவித முத்தி நிலைக்கு வரும் பொழுது, அந்த அத்வித முத்தியில் வருங்கேக்கதான் உங்களுக்கு இந்த பரிமாணம் வரும்.
3: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
4: ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லௌகாக்ஷி பாஸ்கரஹ குருதே ஜெய்மினினயே பிரவேஷாயார்த்த சங்கிரஹம். அனாரப்ய விதி சாமான்ய விதி ததிதம் வாக்கியம் பிரகரணாதிபியோ பலவது. அத ஏவ இந்திராக்னிதம் அவிஹித்யாதேஹே ஏக்க வாக்கியத்வாத் தர்ஷாங்கத்வம் நதோ பிரகரணாத் தர்ஷ பூர்ணமாசாங்கத்வம் அப்படின்னு நேற்று பார்த்தோம். ததிதம் வாக்கியம் பிரகரணாதிபியோ பலவது, அது இந்த வாக்கியமானது பிரகரணம் முதலியதை காட்டிலும் பலம் உடையதானது, பலம் கூடியதானது. ஏற்கனவே பார்த்துட்டோம், மற்ற பின்னாடி வர பிரமாணங்களை காட்டிலும் முன்னாடி வர பிரமாணங்கள் ஏன் அதிக பலம் உடையது அப்படின்ட்டு, அது தன்னுடைய செயலை பிரயோகத்துல பிரயோகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரயோகத்துக்காக முன்னாடி இருக்கிற அங்கங்கள் எல்லாம் முன்னாடி இருக்கிற பிரமாணங்களுக்கு எல்லாம் ஒரு வாக்கியத்தை கற்பனை பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி வாக்கியத்தை கற்பனை பண்றதுக்கு முன்னாடி இந்த வாக்கியம் அதுக்கு முன்னாடி இருக்கிற பின்னாடி வர பிரமாணத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரமாணமானது வேலையை முடிச்சுட்டு போயிடும். அதனால இது பிரமாணம், அதிக பிரபல பிரமாணமா பலமுடைய பிரமாணமா முன்னாடி முதல் பிரமாணமானது இருக்கும் எப்பவுமே. அப்படிங்கிற நிலையில இங்க என்ன சொல்றாங்க, இந்திராக்னி இதம் ஹவிஹி அப்படின்ற இந்த வாக்கியத்தை இந்திராக்னி இதம் ஹவிஹி அப்படிங்கிறது பிரகரணத்துல வச்சுண்டு இத தர்ஷ பூர்ணமாசம் அப்படிங்கிற கர்மத்துக்கு அங்கமா வைக்கிறது இல்ல. இந்த பிரமாணத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், தர்ஷ பூர்ணமாச அங்கத்துவத்துக்கு பகுதியில வாக்கிய பிரமாணத்தை வச்சுண்டு தர்ஷ அங்கத்துவமா வச்சுருவோம். தர்ஷத்துக்கு மாத்திரமா இது அங்கம் உண்டு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்திராக்னி இதம் ஹவிஹி அக்னிஷோமௌ இதம் ஹவிஹி அஜுஷேதாம் அவிவிருதேதாம் மகோஜ்யாயோ ஆக்ராந்தாம் இந்திராக்னி இதம் ஹவிஹி அஜுஷேதாம் அவிவிருதேதாம் மகாஜ்யாயோ அக்ராதாம் இது சூக்த வாக்கியே ஸ்ருயதே அப்படின்னு இந்த சூக்த வாக்கியமானது வேதத்துல சொல்லியிருக்கு. சரி, தத்ரச்ச தேவதாவாசகம் பதம் அக்னிஷோமௌ அக்னிஷோமாதி ரூபம் பௌர்ணமாசியாதி காலே யதா தேவதம் விபஜ்ய பிரயோக்தவ்யம் இது திருதீயே ஸ்தானம். அப்போ இந்த தேவதா வாசகமான அக்னிஷோமியம் அக்னிஷோமௌ இதம் ஹவிஷ் ஹவிர் ஆஜுஷேதாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்திராக்னி இதம் ஹவிஹி ஆஜுஷேதாம் அப்படின்னு அடுத்தது வருது. பௌர்ணமாசியான காலத்துல வந்திருக்கு. இதம் ஹவி இத்தியாதி பதம் அவசிஷ்டம் தூ எதோக்த அக்னி சோமேந்திராக்னி மந்திரத்வயகதம் அபி யதாக்ரமம் அமாவாசியாயாம் அக்னி சோம பத பரித்யாகேன பௌர்ணமாசியாம் இந்திராகினி பத பரித்யாகேன பட்சணீயம். அப்போ ரெண்டு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இதம் ஹவிராஜு சேதாம் அவிவிருதே அவிவிருதேதாம் அவிவிருதேதாம் மகாஜாயோ ஆக்ராதாம் அப்படின்றது இருக்கு. ரெண்டு இடத்துலயும் பொதுவானதா இருக்கு இந்த வாக்கியம் இதம் ஹவி அப்படிங்கிறது, இதம் ஹவி ராஜுஷேதாம் அப்படின்ட்டு. அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி அந்த அக்னி அக்னி சோமோ இதம் அப்படின்னு சொல்லியிருக்கு, பின்னாடி இந்த அக்னி இதம் அப்படின்னு இருக்கு. அப்போ முதல் உள்ள இடத்துல நீங்க என்ன பண்ணணும், தர்ஷத்தை நீக்கிட்டு அங்க பௌர்ணமாசிக்கு எடுத்துட்டுருணும். ரெண்டாவதுல பௌர்ணமாசி நிக்கிட்டு தர்ஷத்துக்கு அங்கமா எடுத்துட்டுருணும். பரித்யாகி நச்சபட்டனீயம் அப்படிங்கறத சொல்றாங்க. ததா சசதி அப்படி அந்த மாதிரி முதல் பாகத்துல ஒண்ணுத்த விட்டுட்டு பின்னாடி வர்றத விட்டுட்டு ரெண்டாவது பாகத்துல முன்னாடி வர்றத விட்டுட்டு நீங்க படிச்சீங்கன்னா, அதாவது முதல் கர்மத்தையும் ரெண்டாவது கர்மத்தையும் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மந்திரபாதேஷா மந்திரபாகானாம் சர்வசேஷத்துவ போதக்கோ தர்ஷ பூர்ணமாச பிரகரண பாட்சியே அனுகிரகீதோ பவதி இது பிராப்தே அபிதீயதே. அந்த நிலையில அது தர்ஷ பூர்ணமாச அங்க பிரகரணத்துல வந்திருக்கிறதுனால இப்படிப்பட்டதா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அதுக்கு பதில் எங்களுடைய சித்தாந்திகளோட பதில் என்ன அப்படின்னு கேட்டா, அக்னிஷோம மந்திர மந்திர சேஷஸ்ய இதம் ஹவிஹி இத்தியாதி ரூபஸ்ய இந்திராகினி பத அன்பய அஸ்ரவணாத் பிரகரணே பிரதமம் தது அன்பய ரூபம் வாக்கியம் கல்பனீயம். நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. நீங்க சொல்றத பிரயோகத்துக்கு கொண்டு வர்றது கஷ்டம். ஏன் பிரயோகத்துக்கு கொண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்னிஷோ மந்திர சேஷஸ்ய இதம் ஹவிஹி இத்தியாதி ரூபஸ்ய அக்னிசோமத்துல இதம் ஹவிஹி அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்திராகினி பத அன்பய அஸ்ரவணாத் இந்திராகினி, அதோட இந்திராகினி பதத்தை அன்பை பண்றது சம்பந்தப்படுத்துறது எங்கேயும் சொல்லப்படல. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு அன்பயத்தை சம்பந்தப்படுத்துற மாதிரி ஒரு வாக்கியத்தை கல்பனை பண்ணணும். பிரதம் தது அன்பய ரூபம் வாக்கியம் கல்பனீயம், முதல்ல அந்த வாக்கியத்தை கல்பனை பண்ணணும் நீங்க. சரி, வாக்கிய பிரமாணம் கொண்டு வராரு. வாக்கியத்தை கொண்டு வந்துட்ட பின்னாடி, தீனச்ச வாக்கியன இந்திராகினி பிரகாசன சாமர்த்திய ரூபம் லிங்கம் கல்பனீயம், அந்த வாக்கியத்தை வச்சுட்டு இன்னொரு லிங்கத்தை கல்பனை பண்ணணும். லிங்க பிரமாணம் அதுக்கு முன்னாடி பிரமாணத்தை கல்பனை பண்ணணும். சரி, லிங்க பிரமாணத்தையும் கல்பனை பண்ணோன்ன, தச்ச லிங்கம் அனேன மந்திரபாகேன இந்திராகினி விஷயா க்வச்சிது கிரியா அனுஷ்டேதி விநியோஜிக்காம் திருதியாம் ஸ்ருதியும் கல்பனீயம். அப்படியே மூணாவது திருத்திய ஸ்ருதியானது கல்பனை பண்ணணும். முதல் நீங்க கல்பனை பண்ண வேண்டியது வாக்கிய பிரமாணம், ரெண்டாவது கல்பனை பண்ணியது ஒரு லிங்கம், மூணாவது கல்பனை பண்ணியது ஒரு ஸ்ருதி. இப்படி மூணு பிரமாணத்தை நீங்க கல்பனை பண்ண வேண்டியிருக்கும். ததஹ அதுக்கப்புறம் பிரகரண விநியோகையோர் மத்தியே ஸ்ரீதிர் வியவதானம் பவதி. அதனால என்ன ஆறுது, பிரகரணத்துல பிரமாணத்தினால பிரகரண பிரமாணத்தினால நீங்க நிறுத்துனீங்களோ விநியோகத்துக்கு பண்ற நேரம், பிரகரண பிரமாணத்தினால உண்டான பிரமாணம் விநியோகத்துக்கும் இடையில மூணு ஸ்டேஜ் கேப் இருக்கு. முதல் ஸ்டேஜ் ஒரு வாக்கியத்தை கல்பனை பண்ணணும், ரெண்டாவது ஸ்டேஜ் ஒரு லிங்க பிரமாணத்தை கல்பனை பண்ணணும், மூணாவது ஸ்டேஜ் ஒரு ஸ்ருதி பிரமாணத்தை முன்னாடி பிரமாணத்தை கல்பனை பண்ணணும். மூணு கல்பனை இருக்கு. அதனால என்ன ஆறுது, அக்னிஷோம பத அன்பய ரூபம் வாக்கியம் தூ ஸ்ரூயமானத்வாத் லிங்க ஸ்ருதிபியாம் ஏவதியதே. ஆனா இங்க அக்னிஷோமம் இதம் அவிகி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வாக்கியமே இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால ஒரு பிரமாணமானது நீங்க கல்பனை பண்றதுல குறையிறது. கல்பனை பண்றதுல ஒரு பிரமாணம் குறைஞ்சதுன்னா ரெண்டு பிரமாணம் தான் நீங்க கல்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லிங்கமும் வாக்கிய பிரமாணத்துல இது கிடைச்சிடுத்து ஏற்கனவே. அதனால ஒரு லிங்க பிரமாணமும் ஒரு ஸ்ருதி பிரமாணமும் மாத்திரம் கல்பனை பண்ணா விநியோகம் முடிஞ்சிடும். இது வாக்கிய பிரமாணத்தை பண்ணி லிங்க பிரமாணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்ருதி பிரமாணத்துல வர்ற கார் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அது விநியோகத்தை ஆரம்பிச்சிடும். வாக்கிய பிரமாணமானது பிரகரண பிரமாணம் ஃபர்ஸ்ட் வாக்கிய பிரமாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிங்க பிரமாணத்தை கற்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதி பிரமாணத்துல கால் எடுத்து வைக்கணும். அந்த நேரத்துக்குள்ள வாக்கிய பிரமாணத்தினால கிடைச்ச விஷயமானது என்ன பண்றது, அதுக்கு முன்னாடி உள்ள லிங்க பிரமாணத்தை கல்பனை பண்றது, அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்ருதி பிரமாணத்தை கல்பனை பண்றது, மூணாவது ஸ்டேஜா என்ன பண்றது, பிரயோகத்துக்கு கொண்டு வந்துடுறது, விநியோகத்துக்கு கொண்டு வந்துடுறது. அதனால வேலையானது ஆரம்பிச்சாச்சு. இது ஸ்ருதி பிரமாணத்தை கல்பனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால एवम् इन्द्राग्नि मन्त्रजयस्य अपि अग्निशोमपद अन्वयश्रवणात् अश्रवणात् प्रकरणे प्रथमं तदन्वयरूपं वाक्यं कल्पनीयम् इत्यादि स्वयं ऊह्यम். இன்னொரு பிரச்சனை நான் முன்னாடி சொன்னேனே, அங்கேயும் முதல் ஒரு இடத்துல அக்னிசோமபத அன்வய ரூபம் இல்ல, இன்னொரு இடத்துல இந்திராக்னி அன்வய ரூபம் இல்ல. அப்போ அதை அன்வயம் பண்றதுக்கு இன்னொரு இடத்துல நீங்க இன்னொரு கல்பனை பண்ணணும், அதுக்கு இன்னொரு வாக்கியத்தை கல்பனை பண்ணணும், இன்னொரு லிங்கத்தை கல்பனை பண்ணணும், இன்னொரு ஸ்ருதியை கல்பனை பண்ணணும். இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே வாக்கிய பிரமாணத்துல கிடைச்சிட்டு ரெண்டாவது ஸ்டேஜ்லயே உனக்கு முடிஞ்சிடும் விஷயம். எதுக்கு நீ இவளை கல்பனை பண்ணிட்டு இருக்க? கல்பனை கௌரவம் அப்படிங்கிற தோஷம் வந்துடும், அதனால நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. சரி, அப்படி இந்த வாக்கிய பிரமாணமானது எப்படி பிரபலமா இருக்கு அப்படிங்கறத காமிச்சாச்சு. காமிச்ச உடனே பிரகரணம்னா பிரகரணம் பிரகரணம் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த பிரகரணத்தை காட்டிலும் பலம், அந்த பிரகரணத்தை காட்டிலும் பலம் உடையது அப்படின்ட்டு பிரகரண பிரமாணம்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரகரணம் நிரூபணம் உபயாகாங்கா பிரகரணம். உபயாகாங்கா பிரகரணம், ரெண்டு பக்கத்தையும் எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு பேர் பிரகரணம். உபயாகாங்கம் ஆகாங்காம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதுமே, ஆகாங்கா பிரகரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா சப்தபோதத்துக்கு சப்த ஜானத்துக்கு ஏற்கனவே தர்க்கத்துல படிச்சோம், ஆகாங்கா யோகிதா சந்நிதி அப்படின்ட்டு. அந்த ஆகாங்காவானது இங்க எதிர்பார்ப்பானது இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க பிரயோகத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க போயிடுறது லட்சணம். பிரகரணத்தை லட்சணம் பண்ண போயிட்டு இருக்கீங்க, லட்சணம் எங்க போயிடுது? சப்த ஜானத்துக்கு போயிடுது. அதனால உபய ஆகாங்கான்னு சொல்லணும். உபயத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்ன உபயத்துவம் லட்சம் இல்லாட்டி சரி, சப்த ஞானத்தை போகாம இருக்கிறதுக்கோசம் நீ அதை ஆகாங்கஷாவே எடுத்துட்டு, ஆகாங்கஷால பிரச்சனை இருக்குல்ல. உபயத்துவம் பிரகரணம் அப்படின்னு மாத்திரம் வச்சுக்கோணும். உபயத்துவம்னு சொல்லி சொன்னா துணி பானை ரெண்டு கிடைச்சிட்டு ரெண்டு இருக்கே, அப்போ அந்த இடத்துலதான் அதிவியாப்தி ஆயிடும். அதனால நீ என்ன பண்ணணும், உபய ஆகாங்கா அப்படின்னு ரெண்டு விசேஷனும் விசேஷம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்ட்டு தீர்மான பதக்கிருத்தியும் பண்றது. அப்படி பண்ணி முடிச்ச உடனே உபயாகாங்கா லட்சணம் சொல்லியிருக்கு. உபயாகாங்கானா என்ன? ரெண்டு இடத்துலையும் எதிர்பார்ப்பு அப்படின்னா பரஸ்பர ஆகாங்கான்னு அர்த்தம். பரஸ்பரம் ரெண்டு இடத்துலயும் எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த எதிர்பார்ப்ப முதலோட எதிர்பார்ப்ப ரெண்டாவது தீக்குது, ரெண்டாவதோட எதிர்பார்ப்ப முதல் தீக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் பிரகரணத்தோட நியமம். ஒரு இடத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்ப ரெண்டாவது விஷயம் தீக்கிறது, ரெண்டாவது நிலையில என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அது முதல் விஷயம் தீக்கிறது. அதனால இந்த உபயாகாங்கானது நிவர்த்தி ஆறுது, இது ரெண்டு எதிர்பார்ப்பும் நிவர்த்தி ஆறுது, அதனால பிரகரணமானது பிரமாணமா இருக்கு. சரி, எப்படி இது அப்படின்னு கேட்டா சொல்றேன் கேட்டுங்க. அங்க பார்த்தோம் பிரயாஜ பஞ்ச பிரயாஜம் பார்த்தோம், சமிதோ எஜதி இடோ எஜதி தனுன பாத்தம் எஜதி சுவாகாரம் எஜதி பரிஹிரஜதி பரிஹிரஜதி சுவாகாரம் எஜதி அப்படின்னு அஞ்சு பஞ்ச பிரயாகம்னு சொல்லி சொன்னோம். அப்படி அந்த பஞ்ச பிரயாக யாகத்துல தர்ஷபூர்ண மாசங்கத்துல படித்ததமான ஒரு பிரயாக பிரயாஜ யாகம் இது. சரி, அப்படி சமிதோ எஜதி இத்தியாதி வாக்கியே ஃபல விசேஷ அனிர்தேஷா சமித்யாகேன பாவயேதி போதானந்தரம் கிம் இது உபகாரியாகாங்கா. அப்படி சமிதோ எஜதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு வாக்கியம். சமிதோ எஜதி இப்போ அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படின்னு சொல்லி சொல்லுது வாக்கியம். அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, வெறும் அக்னிஹோத்திரத்தை ஜுஹியாத்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு பலனும் சொல்லல அப்படிங்கறதுனால நீங்க உடனே ஒரு நியாயத்தை எடுத்து போட்டீங்க, விஸ்வஜின் நியாயம்ட்டு போட்டு என்ன சொன்னீங்க, எங்கெல்லாம் பலனானது சொல்லப்படலையோ அந்த இடத்துல பலனா வர வேண்டியது சொர்க்கம். அதனால அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹ அப்படின்னு உற்பத்தி விதி ஆக்கிண்டீங்க. உற்பத்தி விதி நான் ஏற்கனவே சொன்ன அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் வரைக்கும் தான், சொர்க்க காமஹன்ற பலனையும் சேர்த்து அங்க உற்பத்தி விதியா நம்ம சொல்லிட்டோம் ஏத்துண்டோம். சரி, அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹ அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு. சொர்க்கத்தில் ஆசை இருக்கிறவன் அக்னிஹோத்திரம் என்கிற ஹோமத்தை பாவனை செய்யட்டுமாக அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை எடுத்துட்டாச்சு. சப்த ஜானம் அதுதான். சமிதோ யஜதி சமித்யாகத்தினை செய்து செஞ்சு என்ன பண்ணணும் தெரியாது, எதை பாவனை பண்ணணும் தெரியாது, பாவனையானது இல்லாம தெளிவாகாம கிம் கர்த்தவியம் அப்படிங்கிற அந்த கிம் கேன கதம் அப்படின்னு இருக்கு. அந்த கிம் ஆகாங்கா வந்து பூர்த்தி ஆறது இல்ல, முழுமை அடையிறது இல்ல. என்ன பண்ணணும், சமித்தியாகத்தான் நான் பண்றேன், சரி அதனால எனக்கு என்ன பலன், என்னத்தை நான் அடையணும், அத என்னத்துக்காக அந்த சமித்தியாகத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியானது அங்க தொங்கி நிக்கிறது. அந்த நேரத்துல இப்ப ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பட்சமானது தயாராயிடுச்சு, ரெண்டாவது பட்சம் தயார் பண்ணணும். அதுக்கு சொல்றது தர்ஷபூர்ண மாச வாக்கிய தர்ஷபூர்ண மாசத்தோட யாகத்தோடைய வாக்கியத்தையும் கூட என்ன சொல்லியிருக்கேன், தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்கம் பாவையே திதி போதானந்தரம் தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்கம் பாவையே அப்படின்னு இருக்கு. இது தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காம எஜேதான் இருக்கு. அதனால என்ன பண்றோம், தர்ஷ பூர்ண மாசத்தினால தர்ஷ பூர்ண மாசம் அப்படிங்கிற இந்த யாகத்தினால ரெண்டு யாகத்தினாலையும் சொர்க்கத்தை பாவனை செய்வீர்களாக அப்படின்ற ஞானம் ஆனது உண்டாயிருக்கு. அதான் போதானந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. போதானந்தம் சப்த ஜானம் ஆனது உண்டாயிருக்கு. சப்த ஜானமானது உண்டான பின்னாடி ஒரு இடத்துல சமிதோ எஜதி என்ன என்னத்துக்கு பதில் இல்ல. இன்னொருத்தர் தர்ஷ பூர்ண மாசாபியாம் சொர்க்கம் பாவியத்தின் பலன் கொடுத்தாச்சு. தர்ஷ பூர்ண மாசத்தினால சொர்க்கத்தை அடையன்ட்டு கதம் எப்படி அடையிறது, தர்ஷ பூர்ண மாசத்தினால நான் எப்படி பண்றது, ஏன்னா கிம் கேன கதம் கேன அப்படிங்கிற அந்த வழிய ஃபர்ஸ்ட் கிம் கேள்வி கேட்டோம்னா கேன அப்படிங்கிற அந்த மெத்தட் வரும். அந்த மெத்தட்ல என்னென்ன சிஸ்டம் எல்லாம் செய்யணும், அங்கம் எல்லாம் என்னென்ன இருக்கிறது கதம்ல தான் வருது உங்களுக்கு. கதம் எனக்கு தெரியல, கதம் ஆகாங்க இருக்கு. கதம் இது உபகார ஆகாங்கா உபகார ஆகாங்கா, அங்க உபகாரி ஆகாங்கா இங்க உபகார ஆகாங்கா இருக்கு. அப்படி ஒரு இடத்துல பலனை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கு, இன்னொரு இடத்துல முறையை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி ரெண்டு இடத்துலையும் எதிர்பார்ப்பு, இதுக்கு பலன் தேவை அதுக்கு முறை தேவை, பலனுக்கு முறை தேவை முறைக்கு பலன் தேவை அப்படின்ற நிலையில இத்தம் உபயாகாங்கா பிரயாஜாதீனாம் தர்ஷ பூர்ண மாசாங்கத்தம் அப்படின்னு இதனுடைய எதிர்பார்ப்பு அதை தீர்த்துறது. இந்த பலனுடைய எதிர்பார்ப்ப இங்க சொல்லப்பட்ட முறையானது தீர்த்துறது. முறையில இருக்கிற பலனோட முறையோட பலன்ல இருக்கிற முறையோட எதிர்பார்ப்ப இது தீர்த்துறது. அப்படி ரெண்டும் ஒண்ணுத்தோட எதிர்பார்ப்ப இன்னொன்னு தீக்கிறதுனால பிரவர்த்தி அடையிறது. அதாவது என்ன ஆறுது, சமிது முதலிய யாகங்களை செய்து, சமிது முதலிய யாகங்களை செய்து தர்ஷ பூர்ண மாசம் என்கிற யாகத்தின் மூலமாக சமிது முதலிய யாகங்களை செய்து சொர்க்கத்தினை பாவிப்பாயக அடைவாயாக அப்படின்றது சப்த ஞானமாறுது. தர்ஷ பூர்ண மாசம் என்கிற யாகத்தினை சமிது யாகம் முதலிய யாகத்தினால் அடைந்து சொர்க்கத்தினை அடைவாயாக அப்படிங்கிற ஞானமானது நமக்கு உண்டாகுது. இதுதான் பிரகரணம். அந்த பிரகரணமானது ரெண்டு வகை படுறது, அதான் ஆரம்பிக்கிறாங்க. தச்ச பிரகரணம் துவிதம் மகா பிரகரணம் அவாந்தர பிரகரணம் சேதி. அந்த பிரகரணமானது ரெண்டு வகை, ஒண்ணு மகா பிரகரணம் இன்னொன்னு அவாந்தர பிரகரணம். மகா பிரகரணம்னா என்ன, அவாந்தர பிரகரணம்னா என்ன அப்படின்னா மகா பிரகரணம் அதத்திர முக்கிய பாவனா சம்பந்தி பிரகரணம் மகா பிரகரணம். முக்கிய பாவனாவை பத்தி எந்த பிரகரணமானது விசாரிக்கிறதோ அந்த பிரகரணமானது மகா பிரகரணம். தச்ச தேனச்ச பிரயாஜாதீனாம் தர்ஷ பூர்ண மாச அங்கத்தும். அந்த மகா பிரகரணத்துடைய எதிர்பார்ப்புனால தேனச்ச பிரயாஜாதீனாம் இந்த மகா பிரகரணத்தினால என்னது பிரயாஜம் முதலியதெல்லாம் தர்ஷ பூர்ண மாசத்துக்கு அங்கமாறுது. தர்ஷ பூர்ண மாசத்துக்கு எப்படி அங்கமாறுது அப்படின்னா, சரி பாருங்க மகா பிரகரணத்துல அதுவும் அடுத்தது சொல்றார். ஏதச்ச பிரகிருத்தம் ஏவ, இங்க முக்கிய பாவனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. முக்கிய பாவனா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, பலபாவனா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி பிரயாஜாதி முதலியது இந்த பலபாவனைக்கு தர்ஷ பூர்ண மாசத்தை அங்கமா, தர்ஷ பூர்ண மாசத்துக்கு அங்கமா ஆயிருக்கு. பிரயாஜம் முதலியதெல்லாம் அங்கி தர்ஷ பூர்ண மாசம் அங்கம் பிரயாஜம் முதலிய யாகங்கள் இது எங்க விதிக்கப்படுறது அப்படின்னு கேட்டா, தச்ச பிரகிருத்தோ ஏவ, ரொம்ப தெளிவாக்கிட்டாங்க. அது பிரகிருத்தில மாத்திரம்தான். ஏன் பிரகிருத்தில மாத்திரம்தான் அப்படின்னா, பிரகிருதிவத் விக்ருதி கர்த்தவ்யா அப்படிங்கிற நியாயம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படி விக்ருதிக்கு நீங்க கொண்டு போக முடியாதத்த, ஏன் விக்ருதியில வந்து உபயாகாங்கஷாவானது இருக்க முடியாது. பிரகிருத்திவத் விக்ருதி கர்த்தவ்யா அப்படிங்கிற நியாயத்து பிரகாரம் பிரகிருத்தில இந்த அனுவர்த்தி ஆனதுனால அங்க ரெண்டு எதிர்பார்ப்பானது இருக்க முடியாது பிரகிருதி விக்ருதியில. அதனால உபயாகாங்கஷாயா சம்பவாத் பிரகிருத்தோ ஏவ, உபயாகாங்கஷாயாக சம்பவாத் நது விக்ருதோ. பிரகிருத்தில மாத்திரம்தான், பிரகிருத்திலேயே உபயாகாங்கஷாவானது இருக்கு, விக்ருதியில உபயாகாங்கஷாவானது இல்ல. அதனால அங்க விக்ருதியில வராது. சரி, விருத்தியில வராது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தத்ர பிரகிருதிவத் விக்ருதி கர்த்தவ்யா இதி அதிதேசேன கதம் பாவாகாங்கஷாயாஹ உபதேசம் உபசமேன அபூர்வாங்கானா அபி உபயாகாங்கஷயா விநியோக அசம்பவாத் தஸ்மாத் அபூர்வாங்கானாம் ஸ்தானாதேவ விக்ருதி அர்த்தத்வம் இதி. அப்படி பிரகிருதிவத் விக்ருதி கர்த்தவ்யா அப்படிங்கிற அந்த நியாயத்து பிரகாரம், அதிதேச நியாயத்து பிரகாரம் என்ன ஆறுது அப்படின்னா, கதம் பாவாகாங்கஷாயாஹ கதம் பாவாகாங்கஷன் யுக்தி கர்த்தவியதா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். இதி கர்த்தவியதா அப்படிங்கிற ஆகாங்கன கதம் பாவன ஆகாங்கஷா, அப்படி இதி கர்த்தவியவானது இப்படி செய்ய வேண்டும் இந்த முறையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த முறையானது உபசமீன முழிஞ்சு போயிடுது. ஏன் அங்க தர்ஷ பூர்ண மாசத்தை எப்படி நான் அடையிறது, சொர்க்கத்தை எப்படி அடையிறதுன்னு கேட்கும்போது இப்படி பிரயாஜம் முதலியது மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிஞ்சு போயிடுத்து. அந்த எதிர்பார்ப்பானது தொக்கி நின்றிருந்த எதிர்பார்ப்பானது ஆகாங்கஷானது முழுமை அடைஞ்சிருச்சு. அதனால அபூர்வாங்கானாம் அபி உபயாகாங்கஷியா விநியோக அசம்பவாத், அந்த அபூர்வ அங்கமானது இங்க வேற ஏதோ இங்க அந்த அபூர்வ அங்கமானது உபயாகாங்கா விநியோக சம்பவாத் விநியோகத்துல அங்க விக்ருத்தில இருக்க முடியாது. அதனால தஸ்மாத் அபூர்வாங்கானாம் ஸ்தானதேவ விக்ருத்த சத்வம். அதனால இந்த அபூர்வ அங்கமானது ஸ்தானத்தினாலதான் விக்ருதி அங்கமாறதே தவிர தஸ்மாத் அக்னே அக்னேய இதி கர்த்தவ்யதையா ஏவ விக்ருத்தவ் விக்ருத்தியா ஆகாங்க்ஷ உபசமேன சௌரியாதி விக்ருத்தவ் உபயாகாங்க்ஷ ரூப பிரகரண அபாவாத் ஸ்தானாதேவ அபோ ஸ்தானாதேவ உபஹோமாதீனாம் அபூர்வாங்கானாம் விக்ருதி சேஷத்வம் இது உபசம்ஹரதி அப்படின்னு முடிக்கிறார். அப்படி அங்க விக்ருத்தவ் விக்ருத்தியில உபயாகாங்க்ஷவான பிரகரணமானது இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இங்க உபஹோமம் முதலிய உபஹோமம்னா பிரயாஜம் முதலிய உபஹோமங்கள் பஞ்சபிரயாஜம் செய்யணும். பஞ்சபிரயாஜம்னா என்ன? பஞ்சபிரயாஜம் உபஹோமம் ஆயிருது. அப்படி அக்னி முதலிய தேவதைகளுக்கு பண்ண வேண்டிய உபஹோமம் அது. அப்படி அந்த உபஹோமமானது தீர்மைய தெளிவடைஞ்சது அப்படிங்கறதுனால அந்த உபஹோமத்தை எதிர்பார்ப்பானது முழுமை அடைஞ்சது அப்படிங்கறதுனால பிரகிருத்தினாலே முடிஞ்சிருது அப்படின்னு அர்த்தம். சரி, அவாந்தர பிரகடனம் மகா பிரகடனத்தை பார்த்தோம்னா அடுத்தது அவாந்தர பிரகடனம். அவாந்தர பிரகடனம்னா என்ன அப்படின்னு கேட்டா அங்க பாவனா சம்பந்தி பிரகடனம் அவாந்தர பிரகடனம். அது பல பாவனா சம்பந்தப்பட்ட பிரகரணம் மகா பிரகரணம். இது அங்கபாவனா சம்பந்தப்பட்ட பிரகரணம். தேனச்ச அவிக்ரமணாதீனாம் பிரயாஜாதி அங்கத்துவம் கச்ச சந்தம் சேனேவ ஞாயதே தத பாவேச்ச அவிசேஷா சர்வேஷாம் பலபாவனா கதம் பாவேன கிரகண பிரசங்கேன பிரதான அங்கத்வா வத்தேஹே. இங்க புதுவா ஒரு புதுசான ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அங்கபாவனா சம்பந்தி பிரகரணம் அவாந்திர பிரகரணம். அங்கபாவனா உபத்திய சம்பந்தமான உள்ள பிரகரணத்துக்கு பேரு அவாந்தர பிரகடனம். அங்க பாவனைய பத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அபிக்ரமணம் அப்படிங்கிற ஒரு கர்மமானது பிரயாஜ யாகத்துக்கு அங்கமாறுது. இப்போ பிரயாஜம் தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கமாயிருக்கு. பிரயா தர்ஷபூர்ண மாசத்துல அக்னி அக்னி சோமியம் முதலிய தேவதைகள் இருக்கு. அதுல ஒரு தேவதைக்கு பஞ்ச பிரயாஜம் தர்ஷத்துல பண்ண வேண்டியது பஞ்ச பிரயாஜம்ங்கிற யாகம் வருது. பஞ்ச பிரயாஜத்துல அபிக்ரமணம் 100 அங்கம் இருக்கு. அங்க பூர்வத்தை ஒன்று பண்றதுக்கு அபிக்ரமணம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க முன்னாடி நோக்கி நடக்கிறது கொஞ்சம் அப்படியே நாலு அடி எடுத்து வைக்கிறது. அது சொல்றது பிரதி பிரயாஜம் கிஞ்சித் அனந்தரம் ஆவகனீய சமீபே தேசம் பிரதி சமீப தேசம் பிரதி பாத பிரக்ஷேபணம் அபிக்ரமணம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு கர்மத்தை பண்ணிட்ட உடனே ஒரு பிரயாஜம் ஒரு பிரயாஜம் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணணும்? ஆவகனீய அக்னியை நோக்கி ஒரு 2 அடி எடுத்து வைக்கணும். அதுதான் அபிக்ரமணம்னு சொல்லிட்டு. அதனால அந்த அபிக்ரமணமானது பிரயாஜத்துக்கு அங்கமாறுது. அபிக்ரமணம் பிரயாஜத்துக்கு எங்க அப்படி எப்படி அங்கமாறுது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு புதுசான இன்னொரு டெக்னாலஜி இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம் அங்க கொண்டு வராரு. என்ன? தச்ச சந்தம் சேனைவ நியாயத்தே. அது சந்தம்சத்தினால தெரியறது அப்படின்ட்டு. சந்தம்ச நியாயத்தினால தெரியறது அப்படின்னு சந்தம்சம்னு சொல்லி சொன்னா கிடுக்கி கிடுக்கி. அப்படி அந்த கிடுக்கி எப்படி ரெண்டு பக்கமாவும் நடுவுல இருக்கிற ஒரு ஒரு ஒரு பொருளை பிடிக்கிறதோ ரெண்டு பக்கமும் சேர்ந்து நடுவுல இருக்கிற ஒரு பொருளை பிடிக்கிறதோ அப்படி மேலையும் கீழையும் இருக்கிற பாகமானது நடுவுல இருக்கிற பாகத்தை பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் சந்தர்ஷ நியாயம் சொல்லி அர்த்தம். சந்தர்ஷ நியாயத்தை அடுத்த லட்சணத்தை வச்சு விசாரம் பண்ணி அது தெளிவு பண்ணுவாங்க. சரி, சந்தன் சேனேவ நியாயத்தை அப்படின்னு நீங்க சும்மா சாதாரண நியாயத்தை வச்சுட்டு புரிஞ்சுப்போம். அவிசேஷா சர்வேஷா பலபாவனா கதம் பாவேன கிரகண பிரசங்கேன பிரதானத்வ ஆபத்தையே. அப்படி சந்தன்ஷ நியாயத்தினால நாம் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அவிசேஷா அது ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டுத்துக்கும் அப்படின்ட்டு எதுக்குமே சர்வேஷா எல்லாத்துக்கும் எதுலுமே வந்து விசேஷமானது பேதமானது இல்லை அப்படிங்கிற நிலை வரும்போது எல்லாமே என்னாரு பலம் பாவனா கதம் பாவேன பலம் பாவன ஆகாங்கியோட கதம் பாவன ஆகாங்கியானது ரெண்டுமே கிரகண பிரசங்கேன அப்படி பலபாவனை ஆகாங்கியானது கதம் பாவன ஆகாங்கியாக எதிர்பார்ப்பாக அது கிரகிக்கப்பட வேண்டிய நிலையா ஆறதுனால பிரதான அங்கத்வாபத்தை எல்லாமே பிரதானத்துக்கு அங்கமாயிடும் பிரச்சனை ஆயிடும். என்ன சொல்ற பிரதான அங்கத்வாபத்தையே அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா சொல்ற சர்வேஷாம் அப்படின்னா பிரயாஜாதீனாம் அபிக்ரமணாதீனாம் கதம் பாவனை இது கர்த்தவியதா ரூபீன எல்லாமே பலபாவனையான பிரயாஜமும் அபிக்ரமணம் முதலியதெல்லாம் கதம் பாவாகாங்கியோட சம்பந்தப்பட்டதா ஆயிடும். அந்த பிரதான அங்கத்துவ ஆபத்தை எப்படி அப்படின்னா தர்ஷாதி பிரதான அங்கத்துவ ஆபத்தே தர்ஷம் முதலிய பிரதானத்துக்கு அங்கம் பிரதான அங்கத்துக்கு பிரதானத்துக்கு அங்கத்தன்மை அடையும் அப்படின்னு சொல்லி சொன்னா ததாச்ச அபிக்ரமணாதீனா பிரயாஜாதி அங்கத்துவ கிரகே சந்தன்சஸ்ய அபாவி அபி தர்ஷாதி பிரதான யாக பிரகரண பாட அவிசேஷாது அபிக்ரணாதீனாமபி தர்ஷாதி ஃபலபாவனாயா இதி கர்த்தவ்யதா ஆகாங்க்ஷயா கிரஹ பிரசங்கேன கிரஹண பிரசங்கேன தர்ஷாதி பிரதான யாக அங்கத்வாவத்தேஹே தது சந்தம்சேனைவ ஞாத்தும் சக்கியதே இதி சமுதாய அர்த்த. எல்லாமே இந்த மூல யாகத்துக்கு அங்கமாயிடும். பிரயாஜத்துக்கு அங்கமாக வேண்டிய அபிக்கரணம் முதலியதெல்லாம் மூலாங்கியா தர்ஷத்துக்கு, தர்ஷ பூர்ணமாசத்துக்கு, தர்ஷ கர்மத்துக்கு அங்கமாயிடும். அந்த பிரச்சனையினால இங்க என்ன பண்றோம், சந்தம்சத்தை சந்தம்ச நியாயத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறோம். சந்தம்சம் சந்தம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, சந்தம்சம்னா என்ன அப்படின்னா சொல்ற சந்தம்ச லட்சணம் ஏகாங்க அனுவாதேன விதீயமானையோர் அங்கையோர் அந்தராலய விகிதம் சந்தம்ச. ஒரு அங்கத்தை அனுவாதம் பண்ற மாதிரி இருக்கிற விதீயமானையோகோ அங்கையோகோ ஏகாங்க அனுவாதீன, ஒரு அங்கத்தை அனுவாதம் பண்ற மாதிரி ரெண்டு அங்கத்துக்கு இடையில இருக்கிற ஒரு வாக்கியமானது அந்தராலய விகிதத்தம், ரெண்டு அங்கத்துக்கு நடுவில் இருக்கிற வாக்கியமானது சந்தம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒரு அங்கமானது ரெண்டு அங்கத்துக்கு நடுவுல இருக்கிறதுக்கு பேர் சந்தம்சம். ஏதா அபிக்கிரமணி எப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணம் அபிக்கிரமணம் அபிக்கிரமணம் அபிக்கிரமணமானது சந்தம்சத்தினால நமக்கு பிரயாஜாதி அங்கமாயிடுறது தர்ஷபூர்ண மாசத்துக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே, அது எப்படி அப்படின்னு கேட்டா, ததுஹி சமானய தேஜுஹ்வாம் உபபிருத தேஜோவா இத்தியாதினா பிரயாஜ அனுவாதீன கிஞ்சித் அங்கம் விதாய விதீயதே யஸ்ய ஏவம் விதுஷ பிரயாஜ பிரயாஜாஜ்யந்தே பிரைப்யோ லோகேப்யோ பிராதிருவ்யான் துததே அபிக்ரமன் ஜுஹோதி அபிஜித்யை இதி ததனந்தரம் யோ வை பிரயாஜானாம் மிதுனம் வேத இத்தியாதினா கிஞ்சித் அங்கம் விதீயதே. அத பிரயாஜ அங்கமத்தியே வீதம் அபிக்ரணம் தத்வத். அப்படி பிரயாஜ அங்கத்தை பத்தி விசாரமான நடந்துட்டு இருக்கு. பிரயாஜ அங்கத்தை பத்தி விசாரமா நடந்துட்டு இருக்கும் போது சமானயதே ஜுஹ்வா உபபிருத தேஜோவா, ஜுஹு பாத்திரத்தை வச்சுண்டு, ஜுஹுங்கிறது ஒரு பாத்திரம் கிண்ணம் மாதிரி ஒரு பாத்திரம், ஏற்கனவே நேற்று பார்த்தோம் என்னது பர்ணமயி ஜுஹு அப்படின்ட்டு அப்படி ஒரு ஒரு அந்த உரல் மாதிரி ஒரு பாத்திரம். இப்போ உப்பபிருத்துன்னு இன்னொரு பாத்திரம் இருக்கு, அது நெய் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உப்பபிருத்து அப்படிங்கிற பாத்திரத்தை நின்று ஹவிய இல்ல நெய்யை எடுத்து ராஜ்யத்தை எடுத்து ஜுஹு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு வரணும். அதுதான் என்ன சொல்லியிருக்கு சமானயதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, அவன் கொண்டு வரான். அப்போ அந்த ஜுஹு பாத்திரத்துல வேற ஒரு பாத்திரத்தை உபபிருத்தம் அப்படிங்கிற பாத்திரத்துல இருக்கிறத எடுத்து ஜுஹு பாத்திரம் பாத்திரம் பாத்திரம் பாத்திர சாதனம் சொல்லி சொல்றது. இங்க கர்மகாண்டத்துல ஒன்னொருத்துக்கும் பாத்திரம்னு பேரு, பாத்திரம்னு சொல்லி சொன்னா உடனே இத சட்டி டம்ளர் மாதிரி எடுத்துட்டு கூடாது, அங்க இருக்கிற கரண்டியும் ஒரு பாத்திரம் தான். கரண்டின்னு சொல்லி சொன்னா சுக் சுருவம் முதலிய அதுவும் பாத்திரம் தான், அதுவும் பாத்திர சாதனத்துல வந்துடுறது. அதனால இப்போ இந்த ஜுஹு பாத்திரம் உரல் மாதிரி இருக்கிற இந்த பாத்திரத்துல அந்த கிண்ண மாதிரி இருக்கிற பாத்திரத்துல இருந்து எடுத்து ஊத்திட்டு அதை கொண்டு வரணும். இது ஒரு அங்கம். அந்த பாத்திரத்துல இருந்து எடுத்து நெய்யை ஊத்தினா அது ஏரியா தான் போறது. நீங்க எப்படி இருந்தாலும் இதை வீட்டுக்கு கொண்டு போறதா இந்த உபபிருத பாத்திரத்துல இருந்து, உபபிருத பாத்திரத்தை ஊத்தின நெய் நீங்க திருப்பி எடுத்துட்டு போக போறதில்ல, அது எல்லாத்தையும் நெய்ல எடுத்து எடுத்து ஊத்த போறீங்க. அது சோமா இருந்தது இல்ல வேற ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து கடைசியில இருக்கிற மிச்சத்தை எடுத்து நீங்க பிரசாதமா விநியோகம் பண்ண போறீங்க. ஏதோ அந்த மாதிரிதான் பண்ண போறீங்க, ஆனா அது வீட்டுக்கு எடுத்துன்னு போக போறதுல தீர்மானம் ஆயிடுச்சு. அதுல இருந்து எடுத்து நேரம் எல்லாத்தையும் யூஸ் தான் பண்ண போறேன், அதுல இருந்து எடுத்து நேரமே யூஸ் பண்ணலாமே அப்படின்னா பண்ணக்கூடாது. ஜூ பாத்திரத்துல அந்த சமானயத்தை அப்படிங்கறதுனால அந்த ஆணையின கர்மம் ஆனது பண்ண வேண்டியது இருக்குன்னு ஒரு அங்கமான விதிச்சிருக்கு. அப்ப அந்த அங்காபூர்வத்துக்கோசரம் நீங்க ஜூ பாத்திரத்தை கொண்டு வந்தே ஆகணும் இருக்கு. அதனால இத்தியாதினா பிரயாஜ அணுவாதீன கிஞ்சித் அங்கம் விதாய, இப்படி இந்த அங்கத்தினால என்ன தெரியாது நமக்கு, பிரயாஜத்துல ஒரு அங்கமா அங்கத்தை அங்க விதிக்கிறது. பிரயாஜ யாகம் பண்ணும் பொழுது இந்த ஜுஹு பாத்திரத்துல நெய்ய கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அங்கம் விதிச்சாச்சு. கிஞ்சித் அங்கம்னா ஒரு அங்கத்தை விதிச்சாச்சு. அதுக்கப்புறம் விதியதே விதாய் விதியதே, அதுக்கப்புறம் சொல்றது என்னது விதியதே யஸ்ய ஏவம் விதுஷ பிரயாஜா இஜ்யந்தே பிரைப்யோ லோகேப்யோ பிராத்ருவ்யான் துததே அபிக்ரமான் ஜுஹோதி அபிஜித்ய இதி. இந்த மாதிரி எந்த வித்வானவர் அறிய உள்ளவனானவர் இந்த இந்த கர்மத்தை பத்தி தெரிஞ்சின்றவர் பிரயாஜ யாகத்தை செய்யறாரோ பிரைபியோ லோகேபியோ எல்லா லோகத்துல இருந்தாலும் யார் யாரா இருந்தாலும் சரி எந்த லோகத்துல இருந்தாலும் சரி பிராத்ருவ்யா பிராத்ருவ்யா அப்படின்னு சொல்லி சொன்னா சகோதரர்கள் அர்த்தம் இல்ல. இங்க இங்க என்ன அர்த்தம், சத்ருன் எதிரிகள் அப்படின்னு அர்த்தம். எதிரிகளை துதத்தே அது அழிக்கிறது கஷ்டப்படுத்துறது. அபிக்ரமாஞ்சு ஹோதி யார் இந்த அபிக்கிரமணத்தை செய்யறாரோ அவருக்கு அவருடைய எதிரிகளை அழிச்சிருது அவருக்கு வெற்றியை கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். அபிஜித்யை வெற்றிக்காக அபிக்கிரமணத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த அபிக்கிரமான் அபிக்கிரம கிரமத்தை செஞ்சு ஹோமம் பண்றாரோ அவருக்கு வெற்றியானது அவருடைய எதிரியை அழிச்சுட்டு வெற்றியானதை வர கொண்டு வந்து சேர்க்கறது இந்த நியாகமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் சமானயத்தேன்னு ஒரு கர்மத்தை சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் அபிஜித்தியை அப்படின்ட்டு அபிக்கிரமான் ஜுகத்தி அபிஜித்தியின்னு இன்னொரு கர்மத்தை எதோட பிரயாஜாங்கத்தோட ரெண்டு அங்கம் சொல்லியிருக்கு. இதுக்கு நடுவுல தாத அனந்தரம் அதுக்கப்புறம் சொல்றது என்னது, யோவை பிரயாஜானா மிதுனம் கேத அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லியிருக்கு சமானயத்தேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் அந்த அபிக்கிரமான் ஜுகத்தி அபிஜித்தின்னு சொல்றது, அதுக்கப்புறம் திருப்பியும் யார் இந்த பிரயாஜத்தை பத்தி இப்படி தெரிஞ்சுக்கிறாரோ அப்படின்ட்டு. இப்போ பிரயாஜத்தோட ரெண்டு அங்கத்துக்கு நடுவுல வந்திருக்கிறதுனால பிரயாஜங்க மத்தியே வீத்த அபிக்கிரமணம் ததங்கம் பிரயாஜங்கத்துக்கு பிரயாஜ அங்கத்துக்கு முடிவு பண்ணினோம். இதை அந்த ஆணையனத்தை சமானயத்தை அப்படின்னு சொல்லி ஜுகு பாத்திரத்தை நெய்யை ஊத்தி கொண்டு வர்றது பிரயாஜங்கம்னு சொல்லியிருக்கு. கடைசியில முடியறது என்னது, அதே பிரயாஜங்கம். எந்த வித்வானவர் இந்த பிரயாஜங்கத்தை இப்படி தெரிஞ்சிருக்கிறார், இந்த பிரயாஜங்கத்தோட மிதுனத்தை சம்பந்தத்தை இப்படி புரிஞ்சுக்கிறாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ முதல்ல ஆரம்பிக்கிற கர்மமும் பிரயாஜங்கத்துக்கு, பின்னாடி வர்ற கர்மமும் பிரயாஜங்கத்துக்கு, நடுவுல வர்ற கர்மம் அது வேற இருக்கும் அப்படின்னு சொன்னா முட்டாள்தனம் ஆயிடும். அதனால ஒரு பிரகரணத்தை படிக்கப்பட்டதா இருக்கிறதுனால இந்த கர்மமும் அந்த பிரகரணத்தை சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, பிரயாஜங்கத்தை பிரகரணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, பிரயாஜங்க பிரகரணத்தை முடிக்கிறீங்க, நடுவுல ஒரு கர்மம் வந்திருக்கு, அது எந்த கர்மம் எங்க வந்துட வேண்டியது அப்படின்றது தெரியாது. இந்த நிலையில இந்த கர்மமானது நடுவுல வந்திருக்கிற கர்மமானது எது சம்பந்தப்பட்டது, எந்த பிரகரணத்துல அது இருக்கோ அந்த பிரகரணம் சம்பந்தப்பட்டது அப்படின்ற சாதாரணமான லாஜிக் எடுத்துருவோம். ஏன் இதை சொல்றேன் சாதாரணமான லாஜிக்னு சொல்லி சொன்னா, சில இடத்துல ஒரு பிரகரணத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க, நடுவுல ஒரு பிரகரணம் இன்னொரு அவாந்தர பிரகரணம் ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த பிரகரணத்தை வந்து விசேஷமா பண்ணிட்டு இருப்பீங்க நடுவுல. இப்ப இந்த பிரகரணமானது வேற ஒரு பிரகரணம், இது வேற ஒரு கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த இடத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்போ எந்த இடத்துல பிரகரணமானது எதோட சம்பந்தப்பட்டதுன்னு தெரியலையோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த பிரகரணமானது இருக்கோ, ஏக வாக்கியமா எந்த பிரகரணமானது இருக்கோ, முன்னாடி ஒரு பிரகரணம் பின்னாடி ஒரு பிரகரணம் ரெண்டு பிரகரணம் தான் பார்க்க முடியாது, அது ஏக வாக்கியத்தா இருக்கணும். முன்னாடி சொல்லப்பட்ட விஷயமும் எண்டார விஷயமும் ஒரே பிரகரணம் சம்பந்தப்பட்டதா இருந்ததுன்னா நடுவுல சொல்லப்பட்ட விஷயமும் அதே பிரகரணம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இங்க இந்த அபிக்கிரமாஞ்சோதி அப்படிங்கிற அபிக்கிரமண கர்மம் கூட என்ன பண்றது, இந்த பிரயாஜ அங்கத்தை பிரகரணமா பிரயாஜ அங்கத்துல அந்த பிரயாஜ பிரகரணத்தை சொல்லப்பட்டதா இருக்கிறதுனால பிரயாஜ கர்மத்துக்கு தான் அங்கம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். கதம் பாவ ஆகாங்ஷா, அடுத்தது கதம் பாவ ஆகாங்ஷா, பிரயாஜைகி அபூர்வம் கிருத்வா யாக உபகாரம் பாவேதி ஜ்ஞாதே கதம் ஏபிஹி அபூர்வம் கர்த்தவியம் இது கதம் பாவ ஆகாங்ஷாயா சத்வா. அது என்ன, அங்க ரெண்டு ஆகாங்ஷா இருக்குன்னு சொன்னோம், உபய ஆகாங்ஷா தான் பிரகரணம் சொன்னோம். ஒண்ணு கிம் பாவையத் பிரயாஜம் முதலீடு வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்ப கதம் பாவையத் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்துல பிரச்சனை வருது. என்னது, சாச்ச சந்தம்ச படிதைஹி அபிக்கரணாதிபிஹி சாமியதி. அந்த இடத்துல அந்த கேள்வி வரும்போது எப்படி பண்றதுன்னா, தான் ஏற்கனவே சொல்லியாச்சு சந்தம்சத்துல எந்த பிரகரணமானது கிடிக்கி மாதிரி முன்னாடி பின்னாடி எது இருக்கோ அது நடுவுல இருக்கிறதோ அதுக்குள்ள இருக்கிறது அப்படின்றதுனால அபிக்கரணம் முதலிய அங்கத்தை வச்சுண்டு பிரயாஜ முதலிய அங்கத்தை வச்சுண்டு நீ அந்த தர்ஷபூர்ணமாச யாகத்தை செய்ய அப்படின்ட்டு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால நச்சா அங்க அங்க பாவனையாக கதம் பாவனா ஆகாங்ஷா அபாவ பாவனா சாமானியன தத்ராபி தத் சம்பவாத். சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணமாஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
5: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு திருவாவதுரை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளையும் திருமூல தேவ நாயனாரையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி 24வது குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு நாள்தோறும் சைவத்தை சிறப்பாக வளர்த்து வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இப்போது கூடா ஒழுக்கத்தில் உள்ள இன்னும் குறைய இரு பாடல்களை சிந்தித்து அடுத்த அதிகாரத்திற்குள் செல்லலாம். உன் முதலாகிய ஊனுயிர் உண்டெனும் கண் முதல் ஈசன் கருத்தறிவாரில்லை, நன் முதல் ஏறிய நாமமர நின்றால் தன் முதலாகிய தத்துவம் ஆமே என்பது. அதாவது உன் முதல், அதாவது முதல்ல சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, தானே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு, அறிவித்தாலும் அறியாதது பாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இப்போ பாடல் எப்படி துவங்குது? உன் முதலாக ஊன் உயிர், அதுல ஆரம்பிக்கும். ஊனு உயிர் முதலாகியவை உண்டு என்னும் ஈசன் கருத்து அப்படின்னு அது அந்த பாடலை நம்ம கொண்டு கூட்டிக்கிடணும். உன் முதலாகிய ஊனுயிர் உண்டு என்னும்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஊன் உயிர் உண்டு என்னும் ஈசன் கருத்து அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிடணும். அப்ப உடலோட கூடின உயிர் நிலைத்தலாதி தொழில்களை பெற்றது ஈசன் கருத்தாலே தானே, தவிர வேறு எதுவாலும் கிடையாது. வேற ஒன்றால் இதை செய்ய முடியாது, சிவபெருமானால் மட்டும்தான் செய்ய முடியும். அவன் நினையுமா நினைத்தால் அன்றி உயர்கள் நினைக்காது, அறிவிக்க அன்றி அறியா உளங்கள் இல்லையா சித்தாந்தத்துல சொன்னது போல. சரி, அடுத்து என்ன சொல்லிக்காங்க, கல் முதல் அப்படின்னு சொல்லியாச்சு, மலைகளுக்கெல்லாம் முதலாகிய கயிலை அதை குறிக்கின்றது அது. அடுத்து நல் முதல் ஏறிய, நல் முதல்னா நல்ல முதலாகிய சசி, முதல்னு சொன்னாலே சிவம் தான், நல் முதல்னு அடைமொழி கொடுத்து சிறப்பிச்சிருக்காரு. அப்ப நல்ல முதலாகிய சிவம், ஏறிய என்ற ஒரு சொற்றோட மிகுந்து தோன்ற, மிக்கு தோன்ற. அப்ப சிவம் மிக்கு தோன்ற நான் என்னும் பெயரும் கெட, அதாவது முனைப்பு அறத்தாடலை போல, இறைவனுடைய தாள்கள்ல நம்முடைய தலை இல்லையா அப்படியே சேர்ந்து இருக்கிறது, தாடலை போல அடங்கி கிடந்தால். அப்புறம் எப்படி முடிக்கிறாரு, தன் முதலாகிய தத்துவம் அப்படின்னு சொல்றாரு, தனக்கு முதல்வனாகிய மெய்ப்பொருள் ஆகும் என்று சொல்லுகிறார். நன்முதல் ஏறிய நாமர நின்றால் அப்படின்னு ஒரு பாடம், நாம்னா அகங்காரம், நாமமர நின்றல் நின்றால்ங்கிற பாடத்துல கொஞ்சம் ஓசை அது நீளுது, அதனால நாம் அற என்றுதான் பாடம் கொள்ள வேண்டும். இதோட இப்ப நம்ம சிந்திச்சதை தொகுத்து பார்க்கலாம். அதாவது பதி உண்மையையும் ஆணவ மலை நீங்கி அடங்குதல், அதுதான் நல்லொழுக்கம் அப்படின்னு உணர்த்துகின்றது. இந்த உயிர் வந்து ஊனினாகிய உடலோடு கூடிய போது உண்ணுதல் முதலிய செயல்கள்லாம் உண்டாகிறது அப்படின்னு கைலாச வாசியான சிவபெருமான் திருவுள்ள குறிப்பை யாரும் அறிவதே கிடையாது. நல்ல முதற் பொருளாகிய சிவம் விளங்கி தோன்ற நான் நீ அப்படிங்கிற பேரெல்லாம் கிட்டு இறைவனோடு ஒன்றி நின்றால் தன் முதலாகிய உண்மை பொருள் வெளிப்பட்டு அருள்வார் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். நான் எனும் நாமமும் ரூபமும் அற தியானித்தால் சிவம் விளங்கும். இந்த உயிர் வந்து உடம்போடு கூடியதும் பின்பு நினைத்தலாதி செயல்களை புரிவதும் ஈசன் செயலால் அப்படிங்கிற ஈசன் கருத்தை யாருமே அறிகிறதே இல்லைன்னு ரொம்பவும் வருந்துகின்றார். அது நம்முடைய அறிவீனம் என்று உணர்த்துகின்றார். இந்தியம் அந்த கரணம் இவையுயிர் வந்தன சூக்க உடலன்று மானன்று தந்திடும் மவ்வியத்தால் தற்பொருடனும் முந்துள மண்ணு மாறாறு முடிவிலே அப்படின்னு சொல்றார். இந்த முந்தின பாடல்ல பதியோட உண்மையை எடுத்து சொன்னவர் இந்த பாடல்ல ஆன்ம இலக்கணத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இப்போ இந்திரியங்கள் வந்து உயிர் கிடையாது. இந்திரியங்கள்னா என்னது, சூக்குமமான ஞானேந்திரியங்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி, அந்த செவிகளாக இந்த ஊனாதி சுவைகளை உணர்வதற்கு கருவிகளாக அமைந்திருக்கின்றன. இந்திரிய ஆன்மாவாதிகள் அந்த இந்திரியங்களையே ஆன்மா என்று கூறுவார்கள். ஏன்னா ஐம்பொறிகள் ஐம்புலன்களை அறிவதால் அதுதான் ஆன்மா என்று அவர்கள் கூறுவார்கள். எனது கண் எனது செவி அப்படின்னு கூறும்போது செவி கண் முதலான இந்திரியங்களை காட்டிலும் ஆன்மா வேறு, அப்படிங்கிறது பெறப்படுவதால் இந்திரியங்களில் ஒன்று அறியக்கூடியத ஒன்று அறியாது. அப்ப இந்த ஐந்து இந்திரியங்களால் வரக்கூடிய பயனை உணர்வது ஒன்று, அதுதான் ஆன்மா என்று துணியப்படும். ஆகையால் இந்திரியம் உயிர் அன்று என்று கூறுகின்றார். அடுத்து அந்த கரணங்கள், அதாவது பொறிகளை எல்லாம் இயக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற நான்கு உட்கருவிகள். பொறிகள் வந்து புறக்கருவிகளால் வேறொன்றால் இயக்கப்படுவனவே அன்றி தாமாக இயங்கக்கூடியன அல்ல. தானா காணாது, தானா கேட்காது. அப்போ இவற்றின் அதனால அவற்றின் கருவியாக கொண்டு உணர்வன அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்களையே ஆன்மான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அவங்க அந்த கரண ஆன்மாவாதிகள். அழகாக நமக்கு சிவஞான போது சூத்திரம் சொல்லல, அந்த கரணங்கள் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த கரணங்கள்லாம் அரசர்க்கு அமைந்த அமைச்சர்களை போல உறுதுணையாக இருக்குமே தவிர உயிருக்கு அவை ஆன்மா கிடையாது. தானே செயல்பட்டு உணர முடியாது அந்த கரணங்களால். உயிர் இல்லைன்னா அந்த கரணம் எப்படி செயல்படும்? அதனால உணர்ச்சி பயனையும் அவை உருவதல்ல என்று, அதாவது உணர்ச்சி பயனையும் உருவன அல்ல என்று சொல்லி, அப்ப ஆன்மா வந்து சகசமலத்தோடு கூடினமையால் அவற்றுக்கு இவற்றையெல்லாம் துணையாக கொண்டு உணர்கின்றது. அதனால அந்த கரணங்கள் ஆன்மா அன்று என்று அந்த சுவையான போத சூத்திர பலன் இங்கே அந்த கரணம் உயிர் அன்று என்று சொல்லி நமக்கு உணர்த்தி இருக்கிறார் நம்முடைய திருமூல தேவ நாயனார். அடுத்து மூணாவது என்னது? இப்ப முதல்ல இந்திரியங்கள் வந்து ஆன்மா இல்லைன்னு பார்த்தாச்சு, இந்திரிய ஆன்மாவாதியுடைய மறுத்தாச்சு. ரெண்டாவது அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு மறுத்தாச்சு. மூணாவது சூக்கும உடல், சூக்க உடல்னு பாடல்ல வருது, நுண்ணுடல், அதாவது தன்மாத்திரைகள் ஐந்தும் மனம் சித்தம் அகங்காரம்ங்கிற அந்த கரணங்களும் சேர்த்த எட்டு. அதைத்தான் நம்ம புரியட்டகாயம் என்றும் நம்ம சொல்லுவோம். அவை பாட்டி கூட விநாயகவில் புரியட்டகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தின்னு சொல்லுவாங்க. ஆக இது வந்து புறத்தே விளங்காததானாலும் அகத்துக்குள்ள நின்று இந்திரியங்களை புறத்தே செலுத்தி அறியும் ஆயினும், ஒண்ணு புறத்தே விளங்கவில்லை அகத்தே இருந்து புறத்தே செலுத்தி அறிந்தாலும் சொப்பனத்துல கண்டதெல்லாம், அதாவது கனவுல கண்டதெல்லாம் நனவு அப்படின்னு நினைக்குது. நனவுல கண்டமா கனவுல கண்டமான்னு அதுக்கு வந்து ஒரு தெளிவில்லாம இருக்குது. அப்படி நிற்பது ஒன்று இதன் வேறாக இருக்கு. எதுல கண்டோம் நம்ம? இது நனவா இது கனவான்னு சிந்திக்குது இல்லையா. அப்போ அது வந்து இந்த சூட்சும உடலுக்கு வேறாக இன்னொன்று இருக்கிறது அப்படின்னு யோசிக்கணும். அப்ப கனவில் கண்டவற்றை அப்படியே உணராம நனவுல மாற்றி உணர்வதாலும், மாறி மாறி உணர்வதால கனவில் அறியக்கூடிய அந்த சூக்கும தேகமானது ஆன்மா ஆகாது. அதத்தான் சூக்க உடல் உயிர் அன்று என்று நமக்கு திருமூல தேவநாயனார் அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார். மேற்கொண்டு இந்த சூக்க உடலை வந்து உயிர் வந்தன சூக்க உடல் அப்படின்னு விசேடிக்கிறார். எதுக்கு அப்படின்னா, பொறிகள் செயல்படாது உறங்குகின்ற காலத்துல உயிர்ப்பாகிய பிராணன் இயங்கும், அதனால அதுவே ஆன்மா என்பாரையும் மறுப்பதற்காக இங்க அழகாக இதை எடுத்து காட்டியிருக்கின்றார். அடுத்து என்ன சொல்றாரு? மான் அன்று அப்படின்னு சொல்ல, மான்னா மகத்துக்கெல்லாம் மகத்தாக இருக்கக்கூடிய சிவம். தந்திடும் அவ்வியத்தத்தால் இல்லையா, அவ்வியத்தம் அப்படிங்கிறது மாயையை குறிக்கும். இத்தகையது என்று அறியப்படாத மாயை, நமக்கு சகஜமலமாகிய ஆணவம் இருக்கிறது, அந்த ஆணவ வலியை ஒடுக்க இறைவனால் புணர்க்க பெறுவதுதான் இந்த மாயை. அதனாலதான் மானது தந்திடும் அவ்யத்தத்தால் சொல்றார். மானா சிவம்னு பார்த்தோம், அவ்யத்தன்னா மாயைன்னு பார்த்தோம். ஆணவ மலத்தோட வலிமையை ஒடுக்குவதற்கு சிவபெருமான் நமக்கு மாயையை கூட்டுகின்றார் என்று, மாயையோடு கூட்டுகின்றார் என்பது இதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் புருடன், புருடன்கிறது ஆன்மாவை குறிக்கும். உயிர், ஆன்மா, புருடன் இப்படி சொல்லிட்டு பசு ஒவ்வொரு பெயர்களா இருக்குன்னு பார்க்கும். இந்த மல மாயைகளோட கூடி இந்த கண்ம பலன்களை புசிக்கக்கூடிய கர்த்தாவாக விளங்கும் போது ஆன்மா புருடன் என்று அழைக்கப்படும். ஒரே ஆன்மா தான், அது சுத்தான்மாவா இருக்கும்போது அதோட நிலை வேற. இப்ப எப்படி இருக்கு? முதல்ல கேவல நிலையில இருந்து அப்புறம் இறைவனுடைய அருளால சகஜ நிலைக்கு வந்திருக்கு. அப்போ மல மாயைகளோட கூடி அந்த கண்ம பத வினை பயன்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய கர்த்தாவா விளங்கும் போது அது ஆன்மா என்று, அந்த ஆன்மாவானது புருடன் என்று சொல்லப்படுகிறது. அதனால இந்த கண்மங்களை நுகர்வதற்கு உரியனவாக அதுக்கு முந்திய அவதாரத்திலும் கண்ம நுகர்ச்சிக்கண் 36 தத்துவங்களோடு கூடி செயற்படும் போதும் உண்டு அப்படின்னு உணரப்படுவது ஆன்மா. அதான் புருடனும் முந்து ஆறாறு முடிவிலே உளமன்னும் அப்படின்னு சொல்றார். கண்டிப்பாக ஆன்மா இருக்கிறது என்பது இங்கனம் வலியுறுத்தி காட்டுகிறார். ஆகவே இந்திரியம், அந்தக்கரணம், சூக்கும உடல், உயிர்ப்பு இதெல்லாம் ஆன்மா.

இந்த ஆன்ம இலக்கணத்தை உள்ளவாறு உணர்ந்து கொள்வது ஒழுக்கம், அதை தெரிய உணர்தலே கூடா ஒழுக்கம். இப்ப நம்ம கூடா ஒழுக்கங்க அதிகாரத்துல சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எது ஆன்மாங்கிறதுலயே குழப்பம் இருந்ததுன்னா இல்லையா, முப்பொருள் எதுங்கிறதுலயே குழப்பம், முப்பொருள் உண்டா உண்டு, நமக்கு பிரமாண இயல் சொல்லுது இருக்கு, மூணு பொருளும் உண்டு, பதி பசு பாசம் உண்டு, அப்ப முப்பொருளுக்கோட தன்மை என்ன, அதுக்கு இலக்கண இயல் இருக்கு, இப்படி இப்படி இருக்கும் மூணு பொருளும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் யாருக்கு யாரால நன்மைன்னு சொல்லும் போது, பசு பாசம் ஜடம், அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. பசுவுக்கு அழுக்கு நீங்கணும், பதிட்ட சேரணும், அதுக்கு எது சாதனங்கள், அந்த சாதனங்களை அந்த சாதனைகளை பின்பற்றி செய்தால் பயனியல், அது அந்த முடிந்த முடிவாகிய முக்தியை அடையும் அப்படிங்கறத நமக்கு சித்தாந்தம் தெளிவா எடுத்து காட்டு. அப்போ ஆன்மாவோட இலக்கணத்தை உள்ளபடி உணர்வது ஒழுக்கம், எவ்வளவு ஒரு அழகான நுட்பமான கருத்தை கொடுத்துருக்காருன்னு பாருங்க. ஆன்மாவே யாருன்னு உனக்கு குழப்படியா இருக்குன்னா அதுவும் கூட, அப்ப எப்படி இந்த ஆன்மா உய்ய முடியும்? சைவ சித்தாந்தம் சொன்ன மாதிரி இருந்தால் இந்த ஆன்மாவுக்கு உய்வு உண்டு, அதுல சொல்லப்பட்ட மாதிரி வழிபாடுகளை எல்லாம் செஞ்சோம்னா. ஆன்மா எதுங்கிறதுல குழப்பம் இருந்தா அப்புறம் ஆன்மாவை எப்படி நம்ம உய்ய வைக்க முடியும்? ஆக அது கூடா ஒழுக்கம் என்று அழகாக உணர்த்தி காட்டியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அடுத்த அதிகாரம் வந்து கேடு கண்டு இறங்கல். இறங்குதெல்லாம் அப்படி இறக்கப்படுறாடா பாவமே அப்படின்னு நம்மளை பார்த்து இன்னொருத்தர் வருத்தப்பட்டு இறக்கப்படுறது. இப்ப எதுக்காக இந்த மக்கட்பிறவி தந்திருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா அதை மறந்துருதோம், பிறவிக்கு வந்த உடனே மறந்துருதோம். மறந்து மணிவாசக பெருமான் சொன்னது மாதிரிதான், ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று சொல்லுகிறார். அவரை நான் வணங்காம இவ்வளவையும் நான் நாள்வையும் நான் போக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆக அதை நம்ம கொஞ்சம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த பிறவி கிடைப்பது சாமானியமாக கிடைக்கவில்லை என்பது நம்ம மனசுல தெளிவாக இருக்கணும். இப்போ இந்த மாயை எப்படிப்பட்டதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கு ஓர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கு ஓர் சக்தியாய் புவன போகம் தனு கரணமும் உயிர்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. வைத்தோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே அப்படின்னு சொல்றார். அப்போ உலகத்திற்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லப்படுவது அசுத்தமாயை. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மாயை வந்து உற்பத்தி இல்லாதது, அதனால நித்தம் நித்தமாயிருக்கு அப்படின்னு சொல்றார். அப்புறம் கண்ணுக்கு புலப்படுவதில்லை, அதனால் அருவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, வித்தாகியும் அறிவு இல்லாததால் ஜடமாகியும் எந்த இடத்திலும் ஆன்மாக்களுக்கு வந்து தனு கரண புவன போகங்களை கொடுப்பதால் வியாபகமாகவும் இறைவனோட வியாபகத்துக்குள்ள அடங்குவதால் அவருக்கு ஒரு வைப்பு சக்தியாகவும் புவன போக தனு கரணமாக உயிர்களின் பொருட்டு விரிவதால் ஒரு மலமாகவும் உயிர்க்கு விபரீதமான உணர்வுகளை செய்வதால் மயக்கமாகவும் உள்ளது. சரி, அப்ப ஒன்றாய் உள்ளது அழியாதுங்கிறதுனால பலவாகிய ஆன்மா அழியுமோ அப்படின்னு பார்த்தா பலவாகவும் சித்தாகவும் இருப்பதால் ஆன்மா அழியாது. எனவே பலவாகவும் சடமாகவும் உள்ளதெல்லாம் அழியும், ஒன்றாய் ஜடமாய் உள்ளது அழியாது, சித்து ஒன்று ஆயினும் பல ஆயினும் அழியாது அப்படிங்கிறது இந்த பாடல்ல நமக்கு சித்தியார்ல உணர்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பொழுத வந்து நம்ம பயனற்ற பொழுதா கழிக்க கூடாது. சரி, அதே தவறு, பொழுத வந்து முறைப்படி பயன்படுத்தாம தவறாக பயன்படுத்துவதே தவறுன்னு பார்த்தா அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல வினை பொதியை தேடி இல்லையா, அந்த தேடுற வினை பொதியை தேட புண்ணியத்தை தேடுறதை விட்டுட்டு பாவத்தை தேடுற கேடு, அந்த கேட்டை கண்டு மனம் இறங்குகின்றார் திருமூலதேவ நாயனார். இறங்குவதன் வாயில ஐயோ உனக்கு இப்படி ஆயிப்போச்சான்னு வருத்தப்பட்டுட்டு விட்டுறல, அதோட நீ எப்படி உய்யணுங்கிறத உய்யும் நெறியையும் நமக்கு உய்ய நெறி காட்டு வித்திட்டு ஓங்கார துட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவின் மணிவாசக பெருமான் சொல்றாரு இல்லையா, அது மாதிரி. அப்போ கேடு அப்படிங்கிறதுனா உண்மையை உணராத அறியாமை, அதுதான் கேடு முதல்ல. சரி, இப்ப நம்ம பாடல பார்க்கலாம். வித்து பொதிவார் விதை விட்டு நாற்றுவார் அற்றதம் வானால் அருகிலா பாவிகாள் உற்ற

0: வினைத்துயர் ஒன்றும் அறிகிலார் முற்றொளி தீ முன் நின்றவாறே அப்படின்னு சொல்கிறார். வினைப்பயனை அறியாம வாழ்றீங்களே அப்படின்னு சொல்லி, அப்படி வாழக்கூடிய நீங்க செய் உங்களுடைய தவறான எண்ணங்களும் தவறான பேச்சுக்களும் தவறான செயல்களும் உங்களுக்கு எவ்வளவு ஒரு துன்பத்தை தரும்னு தெரியாம இப்படி இருக்கிறீங்களேன்னு நினைச்சு இறங்குறார். வித்து பொதிவார் அப்படின்னு சொல்றார் பாடல் ஆரம்பிக்கும் போது. அதாவது சஞ்சித கன்மத்தை சேர்க்கிறது எப்படின்னா, மேல்கொண்டு இந்த வருஷம் அறுவடை முடிஞ்சாச்சு, அடுத்த வருஷம் விதைக்கணும். அந்த மேலாண்டு விதைப்பதற்காக விதையை எடுத்து கோட்டை கட்டி வைப்பாங்க. அத மாதிரி நம்மளும் வித்தை அதாவது வினைய பொதிந்து கொண்டே இருக்கிறோம். சஞ்சித கன்மம் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். விதை விட்டு நாற்றுவார் அப்படின்னா ஆகாமிய வினை, அந்த ஆகாமிய வினைகளை பரிபாகம் உறுத்தி மேல் வினைக்கு வகை செய்வதால் இல்லையா, நாற்று வச்சாச்சு. அற்றதம் வாழ்நாள் அருகிலா பாவிகாள், விதைய நாற்றங்கால விட்டு நாற்ற ஆனதும் புடுங்கி அத நாற்ற நட்டுறாங்க சரியா. இது எல்லாம் தனக்கு வந்து உற்ற வினைகளால் வரக்கூடிய துன்பங்களை உணராம சஞ்சிதம் சஞ்சிதம் ஆகாமி ஆகாமியா சஞ்சிதமாகும், அப்புறம் சஞ்சிதம் பிராரத்தமாகும், அப்புறம் பிராரத்தத்தை அனுபவிக்கும் போது திருப்பி ஆகாமியா, இதையே செய்து கொண்டு இருக்கின்றார்களே, அதை உணராம இருக்குங்களே அப்படின்னு சொல்றார். அப்போ வினை துயர் இல்லையா, அதுக்கு அதுக்கு அடுத்த வரியில வருது இப்ப அருகிலா பாவிகள்னா இதை புரிஞ்சுக்கிட தெரியாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அதாவது நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெரும் என்று சொன்னது போல, தனக்குன்னு அரை வரையறுக்கப்பட்டாச்சு வாழ்நாள், அது நமக்கு தெரியாது. ஆனா தாயோட கர்ப்பத்துக்குள்ள வரும்போதே நம்மளுடைய ஆயுள் எவ்வளவு நாள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டுதான், தலையெழுத்தை எழுதிதான் சாமி அனுப்புறாரு. அப்போ அது கணத்துக்கு கணம், வினாடி வினாடியாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்நாள் கழிஞ்சுக்கிட்டே போகுது. இப்ப நமக்கு இத்தனை வயசு ஆகுதுன்னா ஆயுள்ல இவ்வளவு காலம் போயிட்டு அப்படின்னு அர்த்தம். ஆக அப்படி போகுதே கழிஞ்சு போகுதேங்கிறத அறிய மாட்டேக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பாவின்னு சொல்றாரு. தன்னுடைய வாழ்நாள் இப்படி போகுது, இந்த வாழ்நாள்ல இவ்வளவு நாள போக்கிட்டோமே அப்படின்னு வருந்த மாட்டேக்கிறாங்களே, அவங்க எல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லி திருமூல தேவ நாயனார் கூறுகிறார். அடுத்து உற்ற வினை அதாவது வந்து உற்ற வினைகளால் வரக்கூடிய துன்பங்கள், அதையும் உணர மாட்டேங்க. இதெல்லாம் இப்போ ஒரு வலி வருது உடம்புக்கு, அல்லது மனசுக்கு ஒரு கவலை வருது, அல்லது ஒரு பொருள் இழப்பு இப்படிலாம் வருதுன்னா அது எதனால அப்படிங்கிறது புரியணும். அதை புரிஞ்சு கூடலையே, அதையே அறிய தெரியலையே, இது நம்ம வினையாலதான் இது நடந்திருக்கிற அறிய தெரியலையே என்று அதற்கும் வருந்துகின்றார். முன் செய் வினைகளால் இப்பிறவியில் அடையும் இன்ப துன்பங்கள் ஆகிய பயன்தான் வினை துயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றும் அறிகிலாருங்கிறது அந்த வினைகளுக்கெல்லாம் காரணம் என்னதுங்கிறது இவங்களால புரிஞ்சுக்கிட தெரியலையே அப்படின்னு வருந்துகிறார். முற்றொளி தீ முன் ஈ நின்றவாறு அப்படிங்கிற முதிர்ந்த ஒளியை உடைய தீ, நல்ல கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்புக்கு முன்னால ஒரு ஈ இருந்தா என்ன ஆகும், அந்த தீ முன்னால இருக்கக்கூடிய ஈ மாதிரி பொசுங்கி சாக வேண்டியதுதான் அப்படிங்கறத நமக்கு சொல்றாரு. அதனால அப்படி இல்லாம, அதாவது நம்ம என்ன பழகி இருக்கோம் உலகத்துல, இது மாயை, உலகமும் மாயை உடம்பும் மாயை. இந்த மாயையில வந்த உடனே நமக்கு ஒரு விஷயம் தான் நல்லா புரியுது, பொருள் ஈட்டல் மட்டும்தான். ஈட்டல்னாலே பொருள் தான் ஈட்டணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அழியாத சிவ புண்ணியம் பதி புண்ணியத்தை ஈட்டணுங்கிறது நமக்கு கவனத்தில் வருவதே இல்லை. சரி, அதை செய்யாததே ஒரு பாவம், பதி புண்ணியம் சேர்க்காம இருக்கிறதே ஒரு பாவம். நாம சொல்லலாம், அப்புறம் சுவாமிக்கு பூ சொரியலாம், பதிகம் பாடலாம், உழவாரம் பண்ணலாம், எத்தனை வகையிலயோ சிவ புண்ணியம் செய்ய சொல்லியிருக்கு. ஒரு திலமளவு ஒரு சிவனடியாருக்கு கொடுத்தா அது மலையளவுக்கு பயன் தரும். இப்படிலாம் சிவபுண்ணியம் சேர்க்கறதுக்கு வழி, திருக்கோயில்களும் சிவாலயங்கள், அந்த சிவாலயங்களும் சைவ மடாலயங்களையும் திருப்பணி நடக்குன்னா நம்ம அதுக்கெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் நமக்கு அபரீதமான ஒரு சிவ புண்ணியம். இதெல்லாம் செய்யறத விட்டுட்டு மாயையில சிக்கி வீணுக்கு இறைத்தல் பணத்தை புறம், இதை செய்யாததும் ஒரு பாவம். அப்புறம் பாவத்தை வேற தேடி பிடிச்சி செய்யறது, அழியக்கூடிய பசு புண்ணியத்தை செய்யறது, அழியாத சிவ புண்ணியத்தை செய்யறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம புதுசாக ஈட்டல், எதை ஈட்டுதல் என்றால் வினையை ஈட்டுதல். புண்ணிய ஈட்டுறதை விட்டுட்டு பாவத்தை ஈட்டுற, பாவத்தை ரெண்டு வகையில செய்யாததுனால ஒண்ணு, தப்பா செய்யறதுனால ஒண்ணு, ரெண்டு வகையில பாவத்தை ஈட்டுதோம். அப்ப இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா மேல மேல அதான் அவர் சொன்ன மாதிரி திருப்பி உங்களுக்கு வித்து அதுக்கப்புறம் அத அந்த விதைய கோட்டைக்குள்ள போட்டு வச்ச மாதிரி சஞ்சீதத்தை போட்டு வைக்கணும். அதுல இருந்து பிராரத்தம் அந்த நாட்டு நட்டு பரவி நமக்கு பயந்தர வந்தாச்சு. திருப்பி எடுத்து ஆகாமியத்தை சேர்த்து இப்படியே இந்த விவசாயம் பண்ற மாதிரி நாம நம்ம வாழ்நாள வீழ்நாளா கழித்து மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாருன்னு சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி இந்த பிறவியோட சிறப்பு தெரியாதனால வீணாக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்தியாரை எடுத்துக்கிட்டோம்னா அழகா மானுட பிறவிதானும் வகுத்தது மனம்வாக்காயம் ஆனிடத்தில் ஐந்தும் ஆடும் அரண் பணிக்காக அன்றோ அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பிறவியே எதற்காக தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்வதே இல்லை என்பது அழகா சொல்லியிருப்பார். நரற்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மானிட பிறவியில இந்த வேத சிவாகம விளக்கங்கள் இருக்கக்கூடிய நாட்டுல பிறக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியர். அதுல பிறக்கிறதே ரொம்ப அது ரொம்ப புண்ணியம் செஞ்சாதான் இந்த மாதிரி நாடுகள்ல பிறக்க முடியும். தரையினில் கீழே விட்டு தவம் செய் ஜாதியினில் வந்து பரசமயம் கண் செல்ல பாக்கியம் பண்ணோனாதே அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்து பிறந்து உத்தமமான நாட்டுல கீழ்குளத்துல தோன்றாம தவம் செய்யக்கூடிய பிறவியில பிறக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜாதியில பிறந்து உத்தமமான குலத்துல பிறத்தல் அதை விட அரிது. சரி, அதுக்கப்புறம் அப்படியே தோண்டினாலும் புறச்சமயங்களுக்கு செல்லக்கூடாது. அப்புறம் அந்த பிறப்பு வந்து இறப்பை ஒழிப்பதற்கு வாயிலாக இருக்கணும். அதுதான் நமக்கு நம்ம உத்தமமான ஒரு குலத்துல பிறந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. அப்ப இங்க பிறந்தாலும் இதுல இருக்கணும், இதை விட்டுட்டு கன்வர்ஷன்ங்கிற பேர்ல அங்க போனா அப்புறம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சுவாமி வந்து நல்லது கொடுத்தாருன்னா அதை காப்பாத்திக்கிட தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி மாயையில மயங்க கூடாது. வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் பாரும் சாரும் ஊழ் பெறல் அரிது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பொருள் ரொம்ப இருக்கு. முதல்ல இளமை இருக்கு, கல்வி இருக்கு, செல்வம் இருக்கு, இதெல்லாம் இது எல்லாமே நிலையாமைங்கிறத புரிஞ்சுக்கிடணும். கல்வி நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை இல்லையா, இளமை நிலையாமை எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிடாம இது எல்லாத்தாலையும் நமக்கு வந்து நிறைய என்ன மாதிரி யாரும் அழகா இருப்பாங்க, இந்த எவ்வண்ணத்துல ஒரு மனசுல ஒரு எண்ணம் வரும், அப்புறம் என்ன மாதிரி யாரால படிக்க முடியும், அப்புறம் என்ன மாதிரி யாரால சம்பாத்தியம் பண்ண முடியும், இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னா. ஆனா இது எல்லாமே நிலையற்றதுங்கிறது உணர தெரியாது. அப்ப அந்த மையல் இருந்தாலும் கடவுளை மறந்துடுவோம் இவ்வளவு மையலும் இருந்தாலும். அதே சமயம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு வச்சுக்கிடுவோமே, சுவாமியை நினைக்கிறதுக்கு முடியுமா? நிச்சயமா அந்த உடம்புல ஒரு வலு இருக்க. அப்ப அந்த மாதிரி ஒரு மோசமான வறுமைக்கும் போக கூடாது. அழகா நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் சொன்ன மாதிரி செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, அல்கா நல்குறவு அவா எனப்படுமேட்டு. அளவுக்கு மீறிய ஆசைகள் இருந்துகிட்டே இருந்தா அதுவே ஒரு தரித்திரம் தான். எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் இன்னும் பத்தல பத்தலன்னு நினைக்கிறோம்னா அது நிச்சயமா தரித்திரம் தான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா இதெல்லாம் நோய் தான், அதெல்லாம் வந்து பிறவி நோய் ஆயிரும் நமக்கு. அப்போ இந்த அந்த வறுமையில இருந்து தப்பி இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன இருந்தாலும் அதனால செருக்கு வராம தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரணும். அது ரொம்ப பெரிய விஷயம். சால உயர் சிவ ஞானத்தாலே போலிழ மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே அப்படின்னு சொல்றார். இதுல பிறந்தாலும் இல்லையா அவரை போற்றக்கூடிய தன்மை வேண்டும். அப்படி யார் போற்றுகின்றார்களோ அவர்கள் தான் இறைவனுடைய அருளை பெற முடியும் என்று சொல்லி அதோட தொடர்ச்சியா தான் மானுட பிறவிதானும் வகுத்தது மனம்வாக்காயம் ஆனிடத்தில் ஐந்தும் ஆடும் அரண் பணிக்காக அன்றோ அப்படின்னு சொல்றார். இந்த பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா பஞ்ச கவியத்தை வச்சு சிவபெருமான பூஜை பண்றதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்டனை வச்சு மேல வானுலகத்துல இருக்கவங்க எல்லாம் பூலோகத்துல வந்து இந்தந்த தலத்துல இந்தந்த இடத்துல வழிபட்டோன்னு வரலாறு பூரா இருக்கு. அவங்க எல்லாம் வழிபட்டாங்கன்ட்டு அப்படி இருக்கும்போது ஊனெடுத்து உழலும் ஊமர் உடம்ப எடுத்து அலையிறாங்களே இப்படி இதெல்லாம் உணராம அந்தோ அப்படின்னு வருத்தப்படுகிறார். யாரு? நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியர். அது மட்டும் இல்ல, என்னவோ நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ள வந்துட்டோன்னு பூமியில நேரே வந்து பிறந்துருவோமானா அதுவும் கிடையாது. கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாத அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் நரைத்து அழிவதாயும் உருவமே அழிமேல் ஆனால் உள்ள போதே பார் உய்ய அப்படின்னு சொல்றார். அதாவது எவ்வளவு நாள் நீ இருப்ப அப்படிங்கிறது, ஏன்னா நீர் மேல எழுத்து மாதிரிதான் யாக்கை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அது கருவுல இருக்கும் போதும் அழிஞ்சிடலாம், அப்புறம் பிறக்கும் போதும் அழிஞ்சிடலாம், கொஞ்சம் வளரும் போதும் அழிஞ்சிடலாம், அப்புறம் பால பருவத்துல அழியலாம், அப்புறம் யவ்வன பருவத்துல, இளமை பருவத்துல அழியலாம், அல்லது முதுமை பருவத்துல அழியலாம். எப்படியும் ஒரு நாள் உருவம் அழிஞ்சுதான் போகுது. அது அழிஞ்சு போறதுக்கு முன்னால உய்வதற்கு வழியை தேடிக்கொள் என்று மிக அழகாக நமக்கு அவர் உணர்த்தி இருக்கிறார் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரி. அதைத்தான் இவரும் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு இந்த பிறவியோட மகத்துவம் தெரியாம இப்படி வாழ்நாளெல்லாம் வெளிநாளா ஆக்குறீங்களா மாயை லட்சிக்கு அப்படின்னு சொல்றோம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அடைக்கல பத்து. வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இலக்கியத்துல சாதாரண ஆடிட்ட காளிதாசனுடைய மாலை காட்டு கேட்டு ஆடுறாரு. இந்த சைவஞானபோகத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் படிச்சுக்கணும்னா வெறும் தமிழ் மட்டும் படிச்சா போதாது. உண்மையவாமியும் எவையும் நன்றாக, இன்று தோன்றிய நூலும் எவையும் இதாக என்ற நூல் அமையடக்க வருது. இதுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னா புராணம் இத்தேவ நச்சாது சர்வம் நச்சாத்து காவியம் நவாபித்ய வர்த்தியம் மாணிக்க காவியம் மந்திரத்துல காளிதாசருக்கு ஒரு ரெகக்னிஷன் ப்ராப்ளம். எல்லாம் இப்ப உள்ள மாதிரி தான் உலக என்னைக்கு இருக்கும். அவர் சின்ன வயசு சின்ன 13-14 வயசு கவிஞர். அவர் பாரதி தண்டி போன்ற பெரிய புலவர்கள் இவரெல்லாம் சின்ன பையன் காணலாம் வந்து. அப்போது அவர் சொல்றாரு, என்னுடைய வயசு பார்க்கறாரு நீங்க, நான் சொல்லுகின்ற விஷயத்தை புராணம் இல்ல சாது சர்வம் பழமை என்று சொல்வதனாலேயே அதை கொள்ளக்கூடாது, புதுமை என்று சொல்வதனாலேயே தள்ளக்கூடாது. அதை எடுத்து இவர் பிரிக்கிறார், மேற்கூட அப்படியே காப்பி எடுக்கிறார். தொன்மயவாமினும் எவையும் நன்றாக, இன்று தோன்றிய நூல் எவையும் சிறிதாக, துளிர்ந்த நன்மையினால் நலம்பொள் மணி பொதியும் அதன் கலங்கும் நவையாகாது என உண்மையை வாய்ந்திருவர். நடுவாம் தன்மையினால் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். தவறு நலம் பொருளின்கள் சார்பு ஆராய்ந்து அருகின்மையினால் பலர் புகழில் ஏற்றுவர். ஏவிதர் முற்று இகழ்ந்தனரே இகழ்ந்திருவர் சமக்கர உண்டிலே. இது 11வது பாட்டு. எது சொல்லணும்னா அந்த பட்டக்கட்டையில் பகல் கொண்டு போகுது பாரின்னு சொல்றாரு. திடீர்னு அவர் வந்து கோபம் வந்து ஒரு மறுத்து பார்த்து போயிட்டு இருக்கா, நான் எவ்வளவு மதிப்புடையவன், என்னுடைய மதிப்பு ஒருக்கு பொறாமையா இருக்கிற இருக்குது, ஆகவே அது சரி என்ன சொல்லி போல இருக்கியா. அந்த ஒரு வாக்கியம் இவருக்கு சத்திரிவாதத்தை கொடுத்தது. அந்த ஒரு வாக்கியம் தான், ஓஹோ நாம படிச்சிருக்கிறோம், நாம் இங்கு வேலை செய்கிறோம், மதிப்பெல்லாம் இருக்கு, ஆனால் திருவருளை பெறுவதற்கு இதெல்லாம் போதாது. ஆகவே இப்படிப்பட்ட பெரியவங்க அவங்க நம்முடைய அவங்க திருவருள் தேவை என்று எண்ணி கீழே இறங்கி அவர் காட்டு விடுறார். அது எண்ணி பார்க்கணும். அதாவது அவ்வளவு நீங்க இன்னும் கூட வந்து சிதம்பரம் கோயில் போறீங்கன்னா 12-13 வயசு பையனு கூட வந்து கர்வம் இருக்கும். சாதாரண சின்ன பையனாக தான் இருப்பான். அது அந்த சிலைவா அண்ணங்களுக்கே முடியாது. சாதாரணமாக வந்து அது கொஞ்சம் பணிவே இருக்க அந்த மரபில் வந்து ஒரு அந்த மரபில் வந்து ஒரு இவர் கீழே விழுந்து வணங்குறார். வணங்கும் போது அவர் இவரை சோதிக்க விரும்புகிறார். சும்மா ஒரு தடவை இறங்கி அது ஒன் டைம் டெஸ்ட் போதா அது இருக்கு. அவர் ஏதோ ஒரு தடவை வந்து வாங்கிட்டார்னா அது இவர் போகும்போது நெசவாளர் வாழ்கின்ற இடங்கள்ல அந்த பாவு போடுவாங்க. பாவு போட்டு அந்த கஞ்சனு பொதுவாக நாய் கூட்டுவாங்க. பாவு போட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சென்னையில விளக்கெல்லாம் விளக்காது. ஒரு முறையாவது நீங்க ஊர்ல பாத்தீங்கன்னா தெரியும், காஞ்சிபுரம் தஞ்சாவூர் போன்ற இடங்கள்ல. ஆமா, அங்க அந்த நாய் கூட்டுவாங்க. நாய்க்கு ஊத்துற கஞ்சன் இவர், அதாவது இந்த உமாதேவத்துடைய குரு மரஞ்ஞானசம்பந்தர் 3வது இருக்காரு பாருங்க, உட்கார்ந்து 3வது மரஞ்ஞானசம்பந்தர் நாய்க்கு ஊத்துகின்ற அதை கையிலே இருந்து வாங்கினார். அவருடைய கையிலே புறங்கையிலே வழிந்ததை உமாதேவம் சாப்பிட்டார். இதெல்லாம் வந்து ஏதோ கதை மாதிரி இருக்கும். ஆனால் பெரியவர்கள் நம்மை தேர்வு செய்வதற்கு முன்பு பல வகையில் நம்மை எண்ணி பார்ப்பார். அதுல சேர்த்ததான் அது சேர்க்க முடியும். மரஞான சிவத்தினுடைய அந்த மாணவராக வந்ததால்தான் குமாரசிவன் நீங்க பேசப்படுறாரு. இதனால அவங்களுக்கு அவருக்கு பல கட்டம் வந்தது. இருக்காதே அங்க நலசாமி பிள்ளைன்னு அவர் ஜட்ஜா வேலை செய்தவர். உண்மையை பேசுவதனாலே பல வகையான கட்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டார். ஜட்ஜா இருந்து சில சமயத்தில் உண்மை பேசும்போது சிலருக்கு பாதகம் வந்தது. ஆகவே இவர் சஸ்பெக்ஷன் வரைக்கும் போச்சு. ஆனா சைவ சித்தாந்தம் படிச்ச ஆள் வந்து நான் வந்து போய் பேசக்கூடாது ஆகவே அது எதிர்த்து வருவாருன்னா அது எதிர்த்து வருவாருன்னா அதோட கூட சைவ சித்தாந்த தீபிகைன்னு ஒரு நூல் அதுல அப்படின்னு. ஆகவே அந்த பல கஷ்டங்கள் செய்தாலும் வந்தாலும் நமக்கு நல்லது உண்மையானது என்று தெரிந்ததை யார் எதிர்த்தாலும் நாம் கவலைப்படக்கூடாது. இங்க 3000 சிலை வந்தவர்கள் இவரை பார்த்து ஏதோ ஒரு பைத்தியக்காரமா இருந்தானா, அவன் வந்து பாது சாப்பிட்டானா, அந்த கை வழியாக இருந்த கூட இவன் சாப்பிட்டாருன்னா இவரை ஜாதி பட்டம் விட்டாங்க. நீ வந்து நடராஜாவை பூஜை பண்ணுவதற்கு தகுதி இல்லை, ஆனா அவர் கவலைப்படல, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருந்தாலும் அவர் பேர் நீங்க வந்திருக்காரு, அது பரவாயில்ல நீ என்ன செய்ய மாட்டேன், ஒரே காம்ப்ரமைஸ் போயிருந்தாருன்னு அவர் பேர் நம்ம பேச மாட்டோம். ஆகவே கன்விக்ஷன், அவர் தான் 4வது ஆசிரியராக இருந்தாலும் அதை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தியவர். சிவஞான மாபாரியத்துல நீங்க ஒவ்வொரு கருத்திலையும் முடிக்கும் போது சிவப்பிரகாசம் தான் இருக்கும். சித்தியாவது ஆரம்பிச்சு சிவஞான பவனம் போய் அந்த அத்வைதம் என்று முடிச்சோம்னா புறச்சமயத்தவர்களாய் அகச்சமயத்தோடையா என்ற சிவப்பிரகாசமாக தான் இருக்கும். முடிக்கும் போது இவர் தான் அக்கத்தை வச்சு முடிப்பார். ஆகவே அவர் சொல்லும் போது அதான் பாலத்தை வந்து அதுக்காக ரெண்டு நிமிஷம் ஆகி போச்சு. ஆனா இந்த வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். உமாபிஷேகம் மாதிரி நீங்க சிதம்பரம் போய் நடராஜா வழங்குறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறதுல இருக்கு கொட்டவர்குடி, அங்கே உமாபிஷேகம் இருக்கார், அவரை வணங்கிட்டு வரணும். அவரை வணங்கினால்தான் நடராஜா வழங்கின புண்ணியம் முழுமையா கிடைக்கும், கிடைக்கும் கிடைக்காம போகாது. ஆனால் நடராஜாவை வழங்கிய முழுமையா கிடைக்கணும்னா கொற்றவன்குடியில போய் உமாபிஷேகத்தை வழங்கிட்டு வரணும். ஆகவே இங்கே பாவிடை ஆறு குரல் போல் கறந்து பறந்தது உள்ளம். ஆகவே அந்த பா என்பது நீளமாக இருக்கின்ற நூல் தொகுதி, குரல் என்பது குறுக்காக போகும் வலது பக்கம் இடது பக்கம். அது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் போனால் காலாட்டி கொண்டு வாழலாம்னு ஒரு பழமொழி உண்டு. காஞ்சிபுரம் போனால் காலாட்டி கொண்டு சும்மா காலாட்டு நெசவு நெசவு செய்து நெசவுக்கு அந்த குடும்பமே வேலை செய்யணும். பத்து நெசவுலாம் பாக்குறமே இப்ப அது இனிமே வர்றது கஷ்டம்ன்றாங்க. ஒரு குடும்பமே வேலை செய்யணும், அப்பா வேலை செய்யணும், அம்மா வேலை செய்யணும், பிறகு பாவு போடுறதுக்கு பையன்லாம் வரணும். இந்த குடும்பம் வேலை செய்யாத இப்போ 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு வேற வேலை கிடைச்சி போகுது. அதனால வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு இன்னும் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பட்டு நெசவு செய்யறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா 3000-4000 ரூபாய்க்கு வேலை கிடைக்குது, இங்க 2000 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது. உங்களை கட்டணம் குடும்பமே வேலை செய்தாலும் 2000 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது. ஆகவே இங்க அந்த நீளமாக இருக்கின்ற பா அதுவே குறுக்கும் நெருக்கமாக குழல் போகும், வலது பக்கம் இடது பக்கம் போயினே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு வேகமா போகும், ஏன்னா அந்த ஒரு அளவுக்கு நிச்சயதான் அன்னைக்கு சாப்பாட்டு கிடைக்கும். ஆகவே ரொம்ப வேகமா நெய்ப்பாங்க. வேகமா நெய்யும் போது இந்த குழல் அது எங்க இருக்கிறது வேகம் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் வேகமா வருமா, அது மாதிரி இந்த உள்ளமானது கறந்து உள்ளம். கறந்துன்னா எங்கே இருக்கிறது என்று தெரியாம மறைஞ்சிருக்கான். எப்படி மறைஞ்சிருக்கு? நாம் ஒரு தவறிலிருந்து இன்னொரு தவறை எண்ணிருக்கோம். அந்த புத்தி ஒரு தவறையிலிருந்து இன்னொரு தவறு போகுது. ஆனா எப்படி எண்ணணும்? திருவொற்றியூரா, திருவாரவாயா, திருவாரூரா, அப்படி என்ன தப்பு இல்லை. இந்த கருவுற்றிடாந்தராக பாட்டுல திருவொற்றியூரா, திருவாரவாயா, திருவாரூரான்னு அப்படி எண்ணலாம். ஆனா நமக்கு என்ன, இந்த தப்புல இருந்து அந்த தப்பு போகுது, அந்த தப்புல இன்னொரு தப்பு போகுது. ஆகவேதான் பாவிடை ஆடு பறந்து கறந்தது உள்ளது. கறந்ததுன்னா அது மறந்து போகுது, வேக வேகமா போகுது, வேக வேகமா போகுது. அப்படி ஒரு தவறிலிருந்து ரொம்ப வேகமா நம்ம பாடுவாரு. சாவதற்கு விரைவின் பெயரும் பாடுவார். சாவதற்கு எதுக்கு வாழ்வதற்கு விரைவையா வந்து ரொம்ப வேக வேகமா போறீங்கன்னா செத்து போறதுக்கு சாவதற்கு விரைகின்றேன் என்று பாடுகின்ற மாதிரி பாவிடை ஆடு குழல் பறந்து கறந்தது உள்ளம். அந்த பறந்துன்னா இவ்வாறு பல வகையில் போதும் இல்லையா, பல வகையாக போகும்போது அதனுடைய தீய பயனை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகவே அந்த உள்ளமானது மூவாசையினாலே அது உழந்து அதிலே மூழ்கி போகுது. அதான் பறந்ததுன்னா மூழ்கி போதான். பாதுகை ஆடு குழல் போல் பறந்து பறந்தது உள்ளம் ஆ பெறுவேன். ஆகவே இந்த உள்ளமானது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கணுமே. ஆகவே நான் கட்டு போவது நிச்சயம் ஆ பெறுவேன் உடையாய் அறியேன் அழைக்கலாம்.
3: ஓம் நம சிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அடைக்கலப்பத்து. வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: விரிவறிய அன்பரின் அருள் பொய் கடல் தாழ்நைக்கு மறிவறியா செல்வம் வந்து பெற்றார். உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன், உடையாய் அறியேன் உன் அடைக்கலமே. இனியும் உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன். சோபுரான் பாடும்போது நம்ம ஒரே மாதிரி படிப்பு வருது. கொல்லாம் இணையேன் புகழுமாறு ஒன்றறியேன் சொல்லும்போது நிறுத்தணும். அது என்ன அர்த்தம்? கொல்லாத அடியனுக்கு புகழுகின்ற வழி தெரியவில்லை. அதே சொல்றான், இன்றே உன் பொன்னொழிகள் கண்டித்து இருக்கேன். அதே சொல்றான் பண்றீங்க, அதையும் கண்டித்து ஒரே மாதிரி படிக்கூடாது. ஆகவே கொல்லாதினியன் புகழுமாறு ஒன்றறியேன்னு திருவருள் பெறுவதற்கு முன்பு உள்ள நிலை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விழுத்தேன் என்பது திருவருள் பெற்ற பின் உள்ள நிலை. அந்த ரெண்டு நிலைக்கு என்ன வேறுபாடு என்று கேட்டால், அதற்கு திருக்குறள் தான் பதில் இருக்கு. திருவள்ளுவர் வினை வினைப்பயன் வினைப்பயன் நீக்கம் இவற்றையெல்லாம் ஒத்துக்கொள்றார். இருள் தேர் இருவினையும் தேரான் இறைவன் பொருள் தேர் புகழ் குறித்தார் மாட்டு. ஆகவே அருள் நூல்களை நாம் பொருள் உணர்ந்து படித்தால் வினைப்பயனிலிருந்து விடுதலை வரலாம், அது சந்தேகமே இல்லை. ஆனா நான் தேவாரத்தை நான் படிக்கிறேன், ஒரு சாதம் நூல்களாக படிக்கிறேன், ஆனால் துன்பம் நீங்கவில்லையே என்று ஒரு கேள்வி அது வேறுபா கேட்கணும். அதாவது எதுவும் மறைக்கூடாதுங்க. தவறு வந்தால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டாதான் பிறகு தவறு செய்ய மாட்டோம். தவறுன்னு வந்தால் அது நாங்களே தவறு இல்லை, அவங்களே தவறு அப்படின்னு என்னக்கூடாது. தவறிலிருந்து விடுபட வேண்டும் என்று உண்மையாகவே ஒருவர் கருதினால் திருவாசகம் சொல்ற செய்தி என்னன்னா ஒத்துக்கொள். என்ன சொல்றது? நான் தவறு செய்திருக்கிறேன், செய்திருக்கிறேன், ஆனா ஏன் ஒத்துக்கிறாரு? அடுத்தபடியாக செய்ய மாட்டேன். அடுத்தபடியாக தவறு செய்யாமல் இருப்பதற்கு செய்த தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது நான் செய்த தவறு இல்லைங்க, அவர் செய்த தவறுன்னா அப்ப அவர் விடுபட முடியாது. ஆகவே தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அங்கே நாமும் அந்த தேவாரம் படிக்கும் போது நாமும் நல்லபடியாக நடக்க முயற்சி செய்கிறோம், ஆனால் முடியல. ஏன் முடியலன்னு கேட்டால் பல வகையான காரணங்கள். அதற்குத்தான் திருவள்ளுவர் ரெண்டாவது குறள் என்ன சொல்றாரு? அந்த கல்வி அறிவு ஒழுக்கம் சொன்னேன், அது ஞாபகம் வச்சுக்கணும். கல்வியினால் வருவது அறிவு. அறிவு ஒழுக்கத்தில் முடியவில்லையானால் அந்த கல்வி வெறும் குப்பை. ஒழுக்கத்தில் முடியணும். திருவிக்க அடிக்கடி சொல்வார், கல்வி ஒரு ஐம்பது போட்டு அறிவு, ஒரு ஐம்பது போட்டு ஒழுக்கம். அது ரெண்டாவது கட்டதனால் ஆய பயன் என்பது என்பதனுடைய அது துருக்கமான விளக்கம். கட்டதனால் ஆய பயன் என்போல் என்று சொல்கின்ற திருக்குறளுடைய துருக்க விளக்கம் என்னன்னா, கல்வி ஒரு ஐம்பது போட்டு அறிவு ப்ளஸ் ஐம்பது ஒழுக்கம். இறைவனை தொழுகின்ற ஒழுக்கத்தை நீ பெறவில்லையானால் நீ படித்த கல்வியினால் என்ன பயன்? அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஐந்தாவது பாட்டுல இருள் சேர் இறைவனையும் சேரான்னு சொல்லிட்டு ஆறாவது பாட்டுல பொய்தீர் ஒழுக்க தெரிந்தார். ஆகவே தேவார திருவாசகங்களை படிப்பது முக்கியம், அதே ஒன்று முக்கியம், அதை விட முக்கியம் நெறியிலே நிற்பது. ஆகவே ஒழுக்க நெறி நின்று தேவாரம் படிச்சோம்னா பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த குன்மங்கள் நீங்கும். அதுதான் இங்கே அந்த வெய்யே உன் பொன்னடிகள் கண்டிந்து விடுவேன்னு சொல்லும்போது அந்த ஒழுக்க வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமோ நம்ம கேட்கணும். தினமும் காலையில சிவபிரானும் மாலையிலே திருத்தோடு தொகை கட்டாயம் படிக்கணும். கைவன்னு சொன்னா காலையிலே சிவபிரானும் மாலையிலே திருவாரத்துக்கு மடியாளம் முடியும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, பதினோரு பாட்டு திருத்தொண்ட தொகை மாலையில கட்டாயம் படிக்கணும். அந்த திருத்தொண்ட தொகை பதினோரு பாட்டு படிச்சோம்னா பெரிய புராணம் படித்ததுக்கு சமம். நம்ம 4786 பாட்டு பெரிய புராணம் படிக்க முடியாது, ஆனால் திருத்தொண்ட தொகை படிக்கலாம். அது பார்க்கும்போது நமக்கு இங்க பறந்து உள்ளம்னா இந்த செய்வதற்கு முன்பு உரிமை இருக்கிறது. ஒரு வகையில் செய்யலாம், வேறு வகையில் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் செய்த பிறகு நம்முடைய உரிமையை கட்டுப்படுகிறது. ஆகவே மனமானது ஒரு தப்பிலிருந்து இன்னொரு தப்பு போகும்போது அதையெல்லாம் அனுபவிச்சு ஆக வேண்டும். அதை தெரிந்து கொண்டால் நாம பிறகு தவறிலிருந்து தவறு செய்யாத நிலைமைக்கு வரலாம். அதுதான் வந்து பாவிடை ஆடு குழல் போல் பறந்து கறந்தது உள்ளம்னு பார்த்து பிறகு உன்னை வந்திப்பதோ நெறி இருக்கு. உன்னை வந்திப்பதோ நெறின்னா அந்த பாத ஞானம் பதுஞானம் பதிஞானம் என்ற அந்த நிலைகள்லாம் விளக்கிறார். பாச ஞானம்னா என்ன அர்த்தம்? பாசம் என்றால் உலக பொருள்கள். பாசத்துக்கு ஞானம் கிடையாது, இந்த மைக்கு ஞானம் கிடையாது, இந்த ஸ்டூலுக்கு ஞானம் கிடையாது. ஆனால் இந்த பொருள்கள் மூலமாக ஆன்மாவுக்கு வரக்கூடிய ஞானம் பாச ஞானம்னு சொன்னா உலக பொருள்கள் மூலமாக ஆன்மாவுக்கு வருகிற ஞானம். பிறகு ரெண்டாவது பசு ஞானம்னு சொன்னா இந்த ஞானம் யாருக்கு வருகிறது என்று கேள்வி கேட்டால் ஆன்மாவுக்கு வருகிறதுன்னு அது ஒரு முதல் பதில். யூஷியல் ஆன்சர், தப்பு இல்லை. இந்த ஞானம் யாருக்கு வருகிறதுன்னா ஆன்மாவுக்கு தான் வருகிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். நானும் சைவத்தில் உடல் பிறந்த பிறகு உள்ள நிலையே சகலம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னே ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். உடல் இறந்த பிறகு ஒரு நிலை இருக்கணும்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மாவுக்கு கருவி கலன்கள் கொடுப்பதற்கு முன்பு ஆன்மாவுக்கு அறிவு உண்டா? உடல் வருவதற்கு முன் ஆன்மாவுக்கு அறிவு இல்லையா? ஆகவேதான் இறைவன் திருவருளை மறந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருகிறதுன்னு சொன்னா பதுஞானம். இந்த ஆன்மாவுக்கு தான் இறைவன் தனு கரண குணபோகம் உடல் கருவி உலகம் முகத்து பொருள்கள் நான்கையும் கொடுக்கிறான் என்ற அந்த உண்மையை திருவருளை மறந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருதுன்னு சொன்னா அது பதுஞானம். யோசித்து பார்த்தோம்னா இந்த கருவிகள் வந்த பிறகுதான் நமக்கு அறிவு. ஆகவே இந்த கருவிகள் பெருமானால் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே அருளை நினைந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருதுன்னா அது பதுஞானம். ரொம்ப சிம்பிள் தான். பாத ஞானம்னா அந்த உலக பொருள்களால் வருகிற ஞானம். பதுஞானம்னா இந்த ஞானம் யாருக்கு வருகிறது என்று கேள்வி கேட்டால் ஆன்மாவுக்கு வருகிறதுன்னு சொல்றோம். இது தவறு இல்லை, ஆனால் முழுமையான பதில் இல்லை. ஏன்? ஆன்மாவுக்கு உடம்பு கருவிகள் கிடைப்பதற்கு முன்பு ஆன்மா கறி உண்டா? நம்ம வந்துக்கிறோம். நான் சொல்ற மாதிரி தத்துவம் என்பது என்னன்னு கேட்டா முதல் 30 பக்கம் இல்லை, கடைசி 30 பக்கம் இல்லை. ஒரு புத்தகம் 31வது பக்கத்துல ஆரம்பிச்சு 270வது பக்கத்துல முடியுது. அப்புறம் பிகினிங், அப்புறம் எண்டு. நம்ம வாழ்க்கை அப்படிதான். எண்ணி பார்த்தீங்கன்னா நாம் யாருக்கு மகனாக பிறந்தோம் என்பது நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சவாது தெரியல. ஆகவே அப்புறம் பிகினிங். சில குழந்தைகள் பெரிய பணக்காரர்கள் பிறகு, சிலது படியாக விட்டு பிறகு, அது நம்ம கர்மம்னு சொல்றோம். ஆனாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த கருவி கர்மங்கள் வருவதற்கு முன்பு உள்ள நிலைதான் கேவலம். ஆன்மா ஆணவத்தோடு மட்டும் கூடியிருக்கிற நிலை. அப்போ வந்து ஆன்மா கறி கிடையாது. இவ்வாறு இருக்கிற நிலையை பரிதாபப்பட்டு தான் இறைவன் கொடுக்கிறார். அப்போது வருவதுதான் சகலம். அது சகலத்தில்தான் ஆன்மாவுக்கு கருவி வருது. ஆகவே இறைவன் அருளாவே கருவி கரணங்கள் வந்து ஆன்மாவுக்கு அறிவு வருகிறதுன்னு சொன்னா அது பதிஞானம், அருள் ஞானம், சிவஞானம். இந்த மூணு ஒன்று தான், பதிஞானம் அருள் ஞானம் சிவஞானம். இறைவன் அருளை நினைந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருது சொல்றது. இறைவன் அருளை மறந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருதுன்னு சொன்னா அதான் பகுஞானம். இங்க உன்னை வந்திப்பதோ தெரியவில்லை, ஒழுக்கத்தோடு நான் உன்னை வணங்க வேண்டும் என்று எனக்கு முதல்ல தெரியல. இவ்வாறு சொல்றது எங்க வருது? மனம் அது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சின முதல் அகற்றி வாழும் செயல் அறவானால் யாருக்கும் முனமொரு தெய்வம் என்றும் செயற்கு முடிவையாமல் இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும்? மனம் அது நினைவே வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல சொல்றார். எவ்வாறு வழிபட வேண்டும் சொல்லிட்டு இது அங்கி வழிபாடு, முக்கியமான வழிபாடுன்னு சொல்லிட்டு பிறகு அங்கு வழிபாடு எதுன்னு கேட்டால் ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் உபச்சாரம் உறவு சீவம் வழுக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வழங்கல் வாய்மை அழுக்கிலா உறவு அடக்கம் அறிவுடு அச்சத்தில் ஆதி இழுக்கலா அறங்கலானால் இறங்குவான் பணியாற்று. ஆகவே இந்த 16 பேர்களை கொண்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்பதான் வந்து வழிபாடு முழுமையாக பயன்படும். நம்ம தேவாரம் படி சொன்னாங்க, நான் சொல்றேன் படிச்சுட்டேன்னு சொல்ல போறாரு. படித்து படித்தவாறு நிற்க வேண்டும். படித்த பயன் இல்லைன்னு சொல்ல முடியல, அது படித்த பயன் உண்டு. ஆனா அது பழைய காலத்துல மருந்துக்கு இந்த காலம் மருந்துக்கு என்ன வித்தியாசம்? பழைய காலத்து மருந்து கொடுக்கும் போது பத்தியம் கொடுப்பாங்க. ஆகவே ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டோம்னா அந்த நோய் போக வேற நோய் வராது. இந்த காலத்துல தலைவலி போனா திருக வலி வரும், திருக்கு வலி போனா முதுகு வலி வரும், இன்னும் பல ஒன்றுமே இருக்கும். அது காரணம் என்னன்னா அந்த பீஸ் மீல் ட்ரீட்மெண்ட் அந்த இடத்துல மாறும். உனக்கு எது அதுவாசம் பார்க்கலாம் பார்க்கக்கூடாது, முழுமையா பார்த்துதான் போகும். ஆகவேதான் கடவுளை வணங்குதல் என்பது நோய்க்கு மருந்து மாதிரி, அது நம்ம திருமுறைகளாம் படிக்கணும். ஆனால் சத்தியத்தை கடைபிடிக்கவில்லையானால் நோய்க்கு மருந்து முழுமையாக பயன்படாது. ஆகவே அந்த நோய் முழுமையாக நீங்க வேணுமானால் மருந்து சாப்பிடணும். அதுக்கு என்ன பத்தியம்னு சொல்றான்னு கேட்டு சத்தியத்தையே நாம கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இங்கே உண்மை வந்திப்பதோ தெரியவில்லை, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று தெரிய எனக்கு அறியல. திருஞான சக்தியா இருந்தேன், அவரை சொல்வதை கேட்டு திருக்குறளை 5வது பாட்டுக்கும் 6வது பாட்டுக்கும் உள்ள உறவு அப்படிதான் தெரியுது. வஜ்ரபேந்திரியார் என்ற பெரியவர் தான் சொல்றார், திருக்குறள் 5வது பாட்டுக்கும் 6வது பாட்டுக்கும் உள்ள உறவு அவருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டான். நீங்க சிவஞான சக்தியாரே 1000 முறை படிச்சாலே விளங்காது, திருக்குறளையும் தனியா படிச்சா விளங்காது. முதல்ல திருக்குறள் படிக்கணும், பிறகு சிவஞான சக்தியார் படிக்கணும், பிறகு திருக்குறள் படிக்கணும். அப்போதான் அந்த சிவஞான சக்தியாரனுடைய அந்த பின்புலம் தான் திருக்குறளினுடைய ஆழ அகலத்தை புரிந்து கொள்ள உதவும். டைமென்ஷன்ஸ் பல இருக்கு திருக்குறள் இருக்கு. நமக்கே நாம 5வதுலேயும் திருக்குறள் படிச்சிருக்கிறோம், பிறகு பிஏல படிக்கிறோம், பிறகு பிஎச்டி திருக்குறள் அவர்கள் பண்றாரு. நம்முடைய அறிவு வளர வளர திருக்குறள் பற்றிய ஆழம் நமக்கு விளங்கும். ஒரே திருக்குறள் தான், அது மாதிரி இங்கே நெறி எரியும். அந்த திருக்குறள் 5வது பாட்டுக்கும் 6வது பாட்டுக்கும் உள்ள அந்த உறவை புரிந்து கொள்வதற்கு இந்த சிவஞான சக்தியாரில் இந்த மனமது நினைய என்ற பாட்டுக்கு பிறகு ஒழுக்கம் அன்பு வருது. இந்த ரெண்டு பாட்டுக்கும் அது சிவஞான முனைவு விளக்க எழுதும்போது மனமது நினைய என்பது வழிபாடு செய்தல், அது அங்கி வழிபாடு. ஒழுக்கம் அன்பு அருள் என்பது அங்க வழிபாடு. ஆகவே அந்த அங்கி முக்கியமான வழிபாடு தான். ஆனா முக்கியமான வழிபாடா இருந்தாலும் சத்தியம் சாப்பிடலாம் முழுசா கேட்காது. அது உப்பு தான் கூடாது உனக்கு அப்படின்னு சொன்னா அந்த மருந்து சாப்பிடும்போது உப்பை வரக்கூடாது. அது ஊருக்காக நான் விரும்பி சாப்பிடணும்னா அந்த மருந்து பிடிக்காது. அங்கின்றது அங்கத்தை உடையதுன்னு அர்த்தம். அங்கின்றது அங்கம் என்றால் பார்ட், அங்கி என்றால் தட் இட்ஸ் ஹோல்ஸ் த பார்ட். ஆகவே அங்கி என்பது அங்கத்தை உடையது, அதான் முழுமையானது. அறம்னே சொல்ற அது இருக்கு, அது அது நெருப்பு ஒழிவாக உள்ளவன் இருக்கு. இந்த இடத்துல இது எத்திக்ஸ், இந்த இடத்துல சொல்லும் போது அது அறமே. கடவுளை வழிபடுவது என்பது அறம், அந்த கடவுளை வழிபாடு செய்வது அறத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வஞ்சித்து ஒழுது மதியால் யாவரையும் வஞ்சித்து ஒன்று மகளிர் வஞ்சித்த எங்கு முழு ஒருவன் காணும் கோரி என்று அஞ்சி அங்கம் குறைவது அறி. அந்த அறம் சொல்வதிலேயே சில பெரியவங்க கடவுள் உண்மையை வைத்துக் கொண்டுதான் அறம் சொல்லணும், கடவுள் உண்மையை கொள்ளவில்லையானால் போலீஸ்காரனுக்கு பயந்து நல்லவனா இருக்கிற மாதிரி, போலீஸ்காரனுக்கு பயந்து நல்லவனா இருக்கிறவன் போலீஸ்காரன் இருக்க வரைக்கும் இருப்பான், போலீஸ்கார் அந்த பக்கம் போயிட்டு தப்பு செய்வான். ஆகவே அந்த உண்மையிலேயே நல்லவனாக இருக்கணும்னு சொன்னா, போலீஸ்கார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்லவனாக இருக்குன்னு சொன்னா கடவுளை ஒளிபடு வஞ்சித்து ஒழுகும் மதி இடிகால். பிறர் வந்து அவன் ஏழை அவனுக்கு செல்வாக்கு இல்லை என்று சொல்லி அவனுடைய செல்வாக்கை ஒழித்து அவனுடைய செல்வத்தை ஒழித்து நடக்கின்ற மக்களே கேட்கிறார், வஞ்சித்து ஒழுகும் மதி இடிகால் யாவரையும் வஞ்சித்தோன்னு மகளிர் பாருங்க. என்னுடைய செல்வாக்கால அவன் ஒழுங்கு ஆக்கிட்டான், அது நடந்த நிகழ்ச்சி தான். அந்த இதுல மெட்ராஸ் இந்த மதுரை யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய பேராசிரியர், நல்ல அவர் அப்படிதான் முன்னுக்கு வர்றாரு. ஒரு எச்ஓடி தான் செய்யறாரு, அவர் அந்த அந்த போஸ்ட் வரக்கூடாது என்றதுக்காக தனக்கு வேண்டிய ஆள்லாம் கூட்டு வச்சு அவரை அவசியமில்லாமல் கேள்வி கேட்டு அவருக்கு அந்த போஸ்ட் கொடுக்காது விட்டார். மதுரை யூனிவர்சிட்டியில கிடைக்க வேண்டிய அந்த ப்ரொஃபசர் போஸ்ட்டு அவருக்கு கிடைக்கல. ஆனால் கடவுள் பார்க்கறாருல்ல, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில எவ்வளோ பெரிய போஸ்ட் கிடைக்கும் அவருக்கே, அவருக்கே பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இவர் மட்டும் தந்தா இருந்தாருங்க, இவரை விட அதிகமாக பலன் வந்து அப்புறம் கிடைக்கும். அது நம்ம கையில் நம்மாலே முடியும் என்பதற்காக நாம் நடுவு நிலைமை இல்லாமல் செய்யக்கூடாது. என்னால் முடியும் ஆகவே நாம் விஷம் குடிக்கலாமா? அப்படிதான் அது என்னால் முடியுங்க, விஷம் குடிச்சு செத்து போக வேண்டியதுதான். அது மாதிரி என்னாலே முடியும் என்பதற்காக தவறு செய்யக்கூடாது. அருள் என்று திருமணம் என்ன சொல்றாரு, அருள் அருள் சொல்றமே அது என்ன, அது எண்ணி பார்த்தோம் இல்லையா. வலியாரும் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் சென்று கிடக்கு. அருள் வேற எதுவுமே இல்லைங்க. இப்ப இந்த பேராசர் தான் செய்யணும், இவர் தகுதியானவர் சொன்னா இவர் கொடுக்கணும். இவரை வந்து இந்த மட்டும் நிறைய வச்சிருந்தா வலியாகவும் தலை நினைக்குமா. நீ உன் கீழே இருக்கிறவன ஆபீஸ்ல ஆபீஸர் இருக்காரு, கீழே இருக்கிற அசிஸ்டண்டா நீ கஷ்டப்படுத்த போறதுக்கு முன்ன நீ உனக்கு நேரம் பெரிய ஆபத்து கட்டி எப்படி இருப்ப? அப்ப பயபக்தியா போறீங்க. அது ஏன் நீ உனக்கு எல்லாரும் மனுஷன் தானே, இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற ஆலயம் அதுதான். எந்த ஆன்மாவும் இறைவன் எழுந்தருளி இருக்கிற ஆலயம் அந்த சிவருடன் மறந்திருக்காரு. ஆகவேதான் அந்த வஞ்சித்து ஒழுகு மதியாள் யாவரையும் வஞ்சித்து ஒப்பது மகிழன்கள். அதாவது அவனை முடிச்சுட்டுங்க, அவன் முன்னிலாப்பட்டது நானே, அது பெருமை இல்லை. அவனை ஒழுங்குலாப்படுறதுக்கு நீ யாரு? உன்னை ஒழுங்குலாப்படுறதுக்கு கடவுள் பார்த்துட்டுதான் அப்படியே நடந்தது. அப்புறம் அவருக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கல. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இவர் பல பேருக்கு வேலை கொடுத்தான், இன்னமும் பெரிய போஸ்ட் இருக்காரு. அது அப்படிதான் இருக்கு. அதனால நம்மால முடியும் என்பதற்காக கெட்டது செய்யக்கூடாது, நடுவு நிலைமை எல்லாம் செய்யக்கூடாது. ஆகவேதான் அங்கே உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவு அறியேன். அந்த திரிப்புடை ஞானம் சொல்லுவாங்க, அறிவான் அறியப்படுகிறது பொருள் அறிவு, காண்பான் காணப்படுகிற பொருள் காட்சி. நாம இந்த அடைக்கலப்பத்தை பற்றி ரொம்ப ஆனந்தமாக நாம் பார்த்துக்கணும். இப்போ அடைக்கலப்பத்து பற்றி நாம் அடைகின்ற ஆனந்தம் முழுமையாக இருக்கணும்னு சொன்னால், ஆன்மாவாகிய நான் அடைக்கலப்பத்தாகிய இந்த நூலை படிக்கிறேன் அனுபவிக்கிறேன்னு வர சொல்லக்கூடாது. ஆன்மா அது உண்மைதான், ஆன்மாவாகிய நான் தான் அறிகிறேன், அடைக்கலப்பத்தாக இந்த நூலை தான் அறிகிறேன், அது நடக்குது. ஆனால் அந்த அறியப்படுகின்ற பொருள் மீது மாத்திரம் நம்ம கவனம் இருக்கும். தலைவர் சொல்லுவோம், அல்வாவை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அல்வாவை சாப்பிடும்போது அல்வாவுடைய அனுபவம் முழுமையாக கிடைக்கணும்னு சொன்னால், ஆன்மாவாகிய நான் அல்வாவாக இதை சாப்பிடுகிறேன் அப்படி சொன்னால் அது முழுமையை அன்பு குறையும். அந்த சாப்பிடுகின்ற பொருளிலே அந்த சாப்பிடுவானும் சாப்பிடுகிற நிகழ்ச்சியும் மறைந்து போகணும், இல்லாமல் போகிறது இல்லை ஆனால் மறைந்து போகணும். இது எந்த அளவுக்கு தூக்கி நிற்கிறதோ அந்த அளவுக்கு அது வராது. அது மாதிரி தான் இங்கே சிவபெருமானை நாம் அனுபவிக்கிறோம்னு சொல்லும்போது நாம் அனுபவிக்கிறோம் என்று முனைப்பு வரக்கூடாது. ஆகவே அனுபவிக்கிறோம் என்ற செயலுக்கு முகழ்ச்சி இல்லை, அறியப்படுகின்ற சிவபெருமானை தான் நாம் முழுமையாக எண்ணவர். அதுதான் நின்னையே அறியும் அறிவு. நின்னையே அறியும் அறிவுன்னா அப்போது அறிகின்ற தன்னையும் அறிகின்ற நிகழ்ச்சியையும் நாம் மறக்க வேண்டும். அறிகின்ற தன்னையும் அறிகின்ற செயலையும் மறக்க வேண்டும். அப்பதான் வந்து அறியப்படுகின்ற பொருளில் நாம் ஒன்றாக வேண்டும், அறியப்படுகிற பொருளில் ஒன்றாக வேண்டும். நின்னையே அறியும் அறிவறியேன், உடையான் அறியேன்னு அழைக்கவனே, வழங்குகின்றாய்க்கு உன் அருளால் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுந்திருந்து நிற்கிறேன். வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பழுக தந்து உரியக்குள்ளால் அழுகுகின்றேன் உடையாய் அடியேன் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு இடத்துல வளர்ந்துட நிறையன்னு அர்த்தம். அந்த கூ என்ற வெற்றுமை விருது அது ஏழாம் வெற்றுமை விருது தான் வரும். வளர்ந்துட நிலையிலே நம்ம எண்ணி பார்க்கணும். ஒருவர் வேக வேகமா எப்ப சாப்பிடுவாரு? வேலை இருக்கும்போது இல்லை, ரெண்டு பேரை சாப்பிடாதுன்னா வேலைக்கு ரெண்டாவது ரெண்டு பேரை முன்ன சாப்பிடுறதுன்னு சொல்றா, அப்பதான் வேக வேகமா சாப்பிட உண்டு. வேலைக்கு ரெண்டாவது ரெண்டு வேலை கம்ப்ளீட்டா உரிமையை கிடைச்சிருக்கு, அப்பதான் சாப்பிடணும். இந்த காஞ்சி பாரு கம்மப்பறவை மாறிட்டு அதிகமாக இருக்கும்போது தான் ரெண்டு வேலை சாப்பாடு இல்லாத இருக்குன்னா கொஞ்சம் தானாக வரும். அப்போ வேக வேகமாக சாப்பிடுவோம், அப்பதான் விற்க வரும். விற்க ஏன் வருது? வேக வேகமாக சாப்பிட்றதா இருக்கு. அது விஞ்ஞான முறைப்படி நின்று நிதானம் சாப்பிட்டா விற்க வராது. அவங்க சொல்றாங்க விஞ்ஞானத்தில் பாதி வேலை பண்ணிக்க முடியணுமா? வந்து ஜீரண வேலை பாதி வேலை பண்ண பிடிச்சுன்னா உனக்கு நோய் வராது. நீ வேக வேகமாக நீ அந்த வேலைக்கு போகிறதாலும் வேகமாக சாப்பிட்டு நீ மொழிக்கிட்டீங்கன்னா நோய் தான் வரும். திருக்குறள் சொல்ல மருந்து அதிகாரம் பிரமாணம். அதை வந்து அந்த கொலஸ்ட்ரால் பற்றி சொல்கிறார். நான் பார்க்கணுமே கொலஸ்ட்ரால் பற்றி சொல்கிறார். அது உண்டது செலுத்தாலும் உண்டதில் ரசம் செலுத்தணுமா? பதினேழு முறை அல்ல. உண்டது செலுத்தாமல் போகாதுப்பா, உண்டதுடைய ரசம் செலுத்தணும். அப்போதான் உனக்கு அருந்தியது அர்த்தத்தை பொறுத்தவரை மருந்து வேண்டாவாம். அப்போ சாப்பிட்டது மட்டும் போகக்கூடாது. இன்னும் சாப்பிட்டது அவனுடைய எசன்ஸு முழுசு நீங்களா தான் உனக்கு அர்த்தியாக செலுத்தணும், உனக்கு நோய் வராது. ஆகவே அந்த வேக வேகமாக சாப்பிட்றதுனால தான் நமக்கு விற்கிறது. அது மாதிரி துன்பம் மிகுதி இருக்கு. மாணிக்கவாதகருக்கு துன்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆகவே தான் இறை ஒரு அருள் கிடைச்சதுன்னா வேக வேகமாக சாப்பிட்றாரு. ஏகவேகமாக சாப்பிடும்போது விட்டி கொண்டது ரொம்ப மிகுதியினாலே வேக வேகமாக சாப்பிட்றதுனால வளர்த்துக்கின்றாக்கி நீ நல்லா தான் கொடுக்குற, ஒரு நாள் குறையவில்லை. ஆனால் நான் ரெண்டு வேலை மூணு வேலை ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாதுவேன். ரெண்டு நாள் சாப்பிடாததுக்கு ஒரு சாப்பாடு எப்படி இருக்கும்? ஏகவேகமாக தான் சாப்பிடணும். வேக வேகமாக சாப்பிடும்போது விற்குகிறது. ஆகவே தண்ணி விற்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டால் பேருந்துருங்க. பொங்கல் சாப்பிட்றேன் இன்னொரு கொஞ்சம் இன்னொரு புளி பொங்கல் வந்து அது விற்கலை நீக்குவதற்கு தண்ணீர் தான் திருவருள் தான் வேண்டும். அதுதான் தேனு தண்ணீர். அப்போ வந்து இது வந்து பாயில் போட்டால் தான் பார்க்க மாட்டோம். விற்கும் போது இது உயிர் போயிடும். அந்த தண்ணியாக வச்சுப்போம். அந்த விற்கும் போது கிடைக்கிற தண்ணி சாப்பிடணும். தேனு தண்ணீர்ன்றாருங்க. ஆகவே இங்கே வளர்ந்துகின்றாய்க்கு உன் அருளால் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுந்துகின்றேன். வாரி கொண்டு இன்னும் அந்த வேக வேகமாக அடிக்கிறோம். வாரிக்கொண்டு விழுந்துகின்றேன் விற்கினேன். வேக வேகமாக சாப்பிட்றதுனால நான் முறையாக விஞ்ஞான முறை போய் சாப்பிட விற்கிறது வராது. வேக வேகமாக சாப்பிட்றதுனால நன்றி சாப்பிடாதனாலே விற்கினேன் வினையேன் என் விதி இன்மையா. அது இடையில நீ கொடுக்கின்ற திருவருளை உண்மையாக அனுபவிப்பதற்கு எனக்கு விதி குறைவாக இருக்கு. ஆகவே ஊழ் குறைவாக இருக்கு. அந்த ஊழல் நீ தான் செயற்படுத்தணும். ஊழ் என்றாலே நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது பழைய முயற்சிகள் தான் ஊழ். ஆமாம், ஊழ் பெரிதான் முயற்சி பெரிதான் கேட்கணுமே. ஊழ் என்று சொன்னாலே பழைய முயற்சிகள் முன்பு செய்த முயற்சிகள் தான் அந்த ஊழாக வருது. அந்த ஊழை வெல்வதற்கு என்ன வழி? ஒரு கோடு இருக்கு. அந்த கோடை சின்ன கோடாக இருக்கிற செயல்கள் பெரிய கோடு போகணும். அது மாதிரி இப்போ பழைய முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதை விட அதிகமாக செய்ய முடியும். அந்த ஊழ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லாருமே பார்க்க தெரியுது. என்ன நிறைய தப்பு செய்து ஆனால் அதை வெல்வதற்கு வேற கஷ்டமே இல்லை. இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு கூடாது. அமைதியாக முயற்சிகளை அதை விட அதிகமாக இப்ப செய்யற முயற்சி அமைதியாக இருக்கணும், ஆழமான முயற்சியாக இருக்க வேண்டும். ஆகவே இப்ப செய்யற முயற்சி அதிகமாகிட்டா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது எப்போ போகணும் தெரியாது. அது என்ன பிரச்சனைன்னா நம்முடைய பாரத்தம் எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது. தெரியாததுனால நாம் இறைவனே நீதான் இதற்கு வழி காட்ட வேண்டும் என்று எண்ணினோம்னா திடீர்னு போக வாய்ப்பு முடியும். அத்தனை தண்ணீர் பற்றி கவலைப்பட்டு இருப்பாங்க, தொழில்நிலையை பற்றி. அதை பற்றி கவலைப்படாத தான் செய்து தான் அந்நியத்தில் கவலைப்படாது. ஏன்னா ஒரு மரத்திலே 1000 காக்காய் இருக்கிறது, அதை ஓட்டுவதற்கு எவ்வளவு செல்வணும்? அது மாதிரிதான் இறைவன் திருவருளாக்கம் ஒண்ணு போதும். 500,000 சைக்கிள் சட்டமா இருக்கட்டும், 5000 சட்டமா இருக்கட்டும், 50 இருக்கட்டும், அது பற்றி கவலைப்படாது. இப்போ இருக்கின்ற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ். நான் செய்தேன், அதை பற்றி கவலைப்பட்டிருந்தோம் 1/2 மணி நேரம். நான் அடிக்கடி மாணவர்கள் சொல்றது, நான் நீ இருந்து படிச்சா போதுமான்னு கேட்பான். நீ இருந்து படிச்சா போதும் லைஃபா? நீ கவலைப்படுறதுக்கு அது கூட்டே ஜாபம் செய்யணும். நீ கவலைப்படுவது எப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிடும், அப்போ வேற எதுவும் தெரியாது. கவலைப்படும் போது கவலைப்படுவதை மாத்திரமே செய்யும், தெரியாது மனசு பார்த்து 5 நிமிஷம் முடிஞ்சு வச்சேன், 120 கவலைப்படுது முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து வேலைக்கு விட்டு நடக்கணும், வரவே கூடாது. அப்புறம் இது வாழ்க்கையில அப்படிதாங்க. ஏன்னா பல சமயத்தில் கவலைப்பட்டு கொண்டே நாம் வாழ்நாள் கழியுது, அது குறிப்பிட்ட நேரம் அது ஒதுக்கி பிறகு நாம் முடித்து விடுது. ஆகவேதான் சந்திரத்தை பற்றி கவலைப்படாதே, அது கடவுள் பார்த்து செய்திருப்பார். நாம செய்ய வேண்டியது இப்போது புதிதாக முட்டாள்தனமான செய்யக்கூடாது. ஆகாமி வினை என்பது முட்டாள்தனத்தினாலே வருவது, விருப்பு வெறுப்பு தான். இறைவனால் அடிக்கப்பட்டது என்று எண்ணி நாம வாழ்க்கையை எதிர்கொண்டால் நமக்கு ஆகாமி வராது, சூரிய கர்மம் வராது, நமக்கு தெரியாது. நான் தப்பே செய்யலைங்க, ஆனா இன்னைக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கேன்னா, இது வரைக்கும் தப்பு செய்யல, நமக்கு தெரிஞ்சு செய்யல, ஆனால் கடவுள் கணக்கு தப்பாது, எது கீழ்கடக்கர் இன்னம்பர் ரீசன் வந்து இந்த கணக்கு தப்பாது. ஆகவே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். அங்கே ஆர்ஜி பண்ணி பேருந்து இல்லை, நமக்கு தெரியல. ஆனால் மேற்கொண்டு தவறு செய்யக்கூடாது. ஆகவே வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது அந்த இன்ப துன்பங்கள் தான் பிரசாரம். இது மாதிரி பிரசாரம் இல்லை, உங்களுக்கு வந்து அது மாதிரி பிரசாரம் இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் இறைவனுடைய பிரசாதம். இன்பத்தையும் பிரசாதமும் கருதணும், துன்பத்தையும் பிரசாதமும் கருதணும். இன்பத்தையும் துன்பத்தையும் பிரசாதம் என்று கருதினால்தான் அது இறைவனால் கொடுக்கப்படுது. ஆகவே அதுக்கு நாம் காரணம் இல்லை, அது மேற்கொண்டு ஏறா. இந்த துன்பங்களை பிரசாதம் என்று கருதுவது ஒரு பெரிய நிலை. அது வந்துட்டா நமக்கு மேற்கொண்டு வினை வராது. இன்பமும் சரி துன்பமும் சரி இறைவனால் கொடுக்கப்படுகிற பிரசாதம், மேற்கொண்டு நாம் வினையை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. அது தெரிந்து கொண்டா நமக்கு மேற்கொண்டு வினைக்கா. அதுதான் அங்கே வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுகின்றேன் விற்கிறேன் வினையே என் விதியின்மையால். அந்த ஊர் ஊர்னு சொல்லி நாம் நம்முடைய கடமையை தள்ளி போடக்கூடாது. ஊர் என்பது பழைய முயற்சி. ஆகவே இப்போது பழைய முயற்சிகளை விட அதிகமாக முயற்சிகள் செய்ய வேண்டும். இப்போது செய்கின்ற முயற்சிகள் அதிகமாக இருந்தால் ஊர் நம்மை பாதிக்காது. ஊர்னா யாரும் செய்து கூட இல்லை, நாம செய்து போய்தான். அதை புரிஞ்சு நம்ம வரல, பகத்து வீட்டுக்கார ஊர் நம்ம வர போறது இல்லை, நாம செய்த ஊர் தான். ஆகவே நாம செய்த ஊரை நாம தான் சரிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தாள் சடையான் தரும்போ

தடுத்தாண்டான் தோழந்தன்னை மாலை மணிவாசகனை மச்சையடி இறையுமடி வணங்குவோமே. மாலை மணிவாசகனை மற்றையடி இறையும் அடி

தந்தை வளர்த்தாலருங்கை கனியோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை மூக பெருமாடே பார்வதி பருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணம் என்ற அமுத சாகரத்திலே காரைக்கால் அம்மையார் புராணம் என்னும் பொருள் பற்றி சிறிய விரிவுரை செய்ய மேற்கொள்கிறேன். சிவபெருமான் ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுக்கின்றார். ஒரு மாணவன் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில உயர்வதற்காக ஆசிரியர் பல முயற்சி எடுக்கிறார். அதுபோல சிவபெருமான ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக நிறைய முயற்சி பண்றார். அருவமாயிருக்கின்ற பெருமான் உருவத் திருமையை தாங்கி கோயில்கள் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார். வேத ஆகமங்களை அருளி செய்தார். தமிழ் மொழியிலே எண்ணற்ற நூல்களை மகான்கள் மூலமாக பாட வைத்திருக்கின்றார். அந்த நூல்களை கேட்டு அதன்படி நடந்தோமானால் சிவபெருமானுக்கு நம்ம நல்ல பிள்ளைகளாக வரும். இந்த நூல் வேறு சிவம் வேறு இல்லை. பெரிய புராணம் என்கின்ற காவியம் சேக்கிடாரா பாடினாரு, சிவபெருமானே பாடினார். சிவபெருமான் நடராஜ பெருமான் சேக்கிடாருடைய உள்ளத்திலே புகுந்து இந்த 63 வரலாற்றை பாடினார். அதனால இது ஞான நூல் என்று பெயர். உலகத்தில் இருக்கிற நூல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிறிய சிறிய அறிவுடையவர்களால மனிதர்கள ஏதோ கொஞ்சம் அறிவுடையவர்களால் எழுதப்பட்டது. இது அப்படி இல்லை. இது பதிவாக்கியங்கள் முழுவதும் ஞானத்தை பத்தி தான் பேசும். நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாகும் நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே என்கிறார் அருணகிரிநாதர். அதனால இந்த நூல்களை படித்தால் என்ன பயன் கிடைக்கும்? சிவபெருமானுடைய அருளை பெறலாம். இந்த உலகத்துக்கு வேண்டிய பலன்களையும் பெறலாம், அந்த உலகத்துக்கு வேண்டிய பலன்களையும் பெறலாம். இந்த உலகத்துக்கு வேண்டிய அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பொருள்களையும் இந்த நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மனிதன் பெற வேண்டிய செல்வங்கள் 4. ஒன்று அறம், இன்னொன்று பொருள், இன்னொன்று இன்பம், இன்னொன்று வீடு. தர்மத்தை செய்யுங்கள், அதான் அறம். அறம் செய்ய

இருந்து. அதுக்கப்புறம் பொருள் தேட வேணும். பொருள் தேடணுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை சொல்லணுங்கிற அவசியம். அதுக்கப்புறம் இன்பத்தோடு இருக்கணும். பிறருக்கு உதவி செய்வதனால இன்பம், கொடுப்பதனால இன்பம். இந்த மூன்றுக்கு அப்பாற்பட்டது வீடு. அந்த வீட்டை பற்றி சிந்திப்பவர்கள் மிக குறைவு. திருவள்ளுவர் அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றையும் சொன்னார். வீடு பேச்சை பத்தி தெளிவா அவரு விளக்க தனி அதிகாரம் கொடுத்துள்ளவர். மறைமுகமா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இருக்கிறாரு. வீடு வேறுங்கிறது சாதாரண மக்களால புரிந்து கொள்ள முடியாது. பிறவியாகிய கடல்ல இப்ப நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்னா, பிறவியாகிய துன்பத்துல, பிறவியாகிய கடலில அழுந்து இருக்கிறோம். இதுல இருந்து விடுபடுவதுதான் வீடு. விடுவது வீடு, படுவது பாடு, கெடுவது கேடு. அதனால துன்பத்திலிருந்து விடுபடுவதுதான் வீடு. நம்ம வெளியில அடைஞ்சிட்டு வர்றோம், புழுதியிலையும் புகையிலையும் மேடு பள்ளம் எங்கெங்கயோ சுத்திட்டு வர்றோம். என்ன நினைப்போம், வீட்டுக்கு எப்படா போவோம்? சுத்தி திரிகின்றவர்கள் என்ன செய்வோம், எப்ப வீட்டுக்கு போவோம்? போனா ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுபோல நம்ம பிறவியாகிய துன்பத்துல இங்கு அங்கு எத்தனையோ பிறவிகள் புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லார் இந்த இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். ரொம்ப வருத்தம். இந்த இழைப்பு களைப்பு மாற வேண்டுமானால் சிவபெருமானுடைய திருவடியை அடையும் மோட்சத்தில். விடுபடுவதுதான் வீடு. ஆழ்ந்த கடல்ல இருந்து, அந்த சிப்பியில இருந்து விடுபடுவதற்கு முத்துன்னு பேர். பிறவியாகிய கடல்ல இருந்து விடுபடுவதன் முத்தன் என்று பெயர். சிவபெருமான் அனாதி முத்தன். அவர் வந்து அவருக்கு எந்த சிறையும் கிடையாது. நமக்குதான் வந்து பலவிதமான சிறைகள். ஏழையின் இரட்டை வினை ஆயோர் உடற் சிறை இராமல் விடுவித்தரு நியாய காரணம் என்பார் அருணகிரிநாதர். இந்த உடம்பே ஒரு சிறை. நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகளால இரண்டு விலங்கு பூட்டப்பட்ட ஒரு பெரிய சிறை. இந்த சிறையிலிருந்து சிவபெருமான் விடுபட வைக்கிறார். அதுதான் முத்தி. அந்த முத்தியை பெறுவதற்கு, முத்தியை தருகின்ற நூல், அந்த முத்தியை பெற்றவர்கள் அவர்களுடைய சரித்திரம் தான் பெரிய புராணம். இவர்கள் நான்கு பொருள்களையும் பெற்றார்கள். அறத்தை செய்தார்கள். அந்த 63 நாயன்மார்கள்ல காரைக்கால் அம்மையார் சிறந்த சிவபக்தை. அந்த அம்மையாரை வந்து ஞானசம்பந்தர் போற்றி பரவுகிறார். திருநாவுக்கரசர் வணங்குகிறார். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அந்த அம்மையாரை துதி செய்கின்றார். திருவாலங்காட்டுக்கு ஞானசம்பந்தர் போனார். போன உடனே இங்க காரைக்கால் அம்மையார் இருந்து துண்டு செய்த ஊர், அந்த அம்மா இறைவனை கண்டு பாடிக்கொண்டிருக்கின்ற ஊர், அதனால நம்ம காலால மிதிக்க கூடாது என்று தள்ளியார். ஒரு மடத்துல தங்கினார். அப்படிப்பட்ட பெரிய சிவபக்தி உள்ள அந்த அம்மையார் தமிழ் மொழியில முதல்ல பாடினவங்க காரைக்கால் அம்மையார் தான். அதற்கு முன்பாக வடமொழியில நிறைய தோத்திரங்கள் உண்டு, வேதாகமங்கள் தோத்திரங்கள் இருந்தன. தமிழ் மொழியில வந்து இறைவனை பாடுவதற்கு நூல்கள் கிடையாது. அப்பொழுது முதல்ல தேவாரம் பாடின அம்மையார் காரைக்கால் அம்மையார். அதுக்கப்புறமா ஞானசம்பந்தர்லாம் பாடுறாங்க. அதனால தோத்திரத்தை முதல்ல பாடினது இந்த அம்மையார் தான். சிவபெருமான் தோத்திரத்துக்கு தான் மயங்குவார். தோத்திரத்துக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. புகழுக்கு மயங்காதவங்க உலகத்துல யாரும் கிடையாது. சிவபெருமானும் மயங்குகிறார். ஏன்னா அவருடைய புகழ் தான் உண்மையான புகழ். மற்றவங்கள சொல்றதுன்னா ஒரு உபசாரம். நீங்க ரொம்ப பெரியவங்க, உங்களாலதான் இந்த காரியமே நடந்தது, நீங்க இல்லைன்னா இந்த காரியம் நடந்திருக்காது. இது ஒரு புகழ் தான், உண்மைதான். இது உபசாரம். உண்மையான புகழ் எதுனா சிவபெருமானுடைய புகழ் தான் உண்மையான புகழ். அதுக்கு ஸ்தோத்திரம் என்று பெயர். அதை முதல்ல பாடி தந்தவர் நம்முடைய அம்மையாராகிய காரைக்கால் அம்மையார். பெண்களிலே நாயன்மார்களாக இருந்த மங்கையர்கரசியார், காரைக்கால் அம்மையார், இவங்க ரெண்டு பேரும் 63
சிறப்பிடம் பெற்ற பெண் நாயன்மார்கள்.

வண்டி ஓங்குபதி ஊனல் வடை திரை சுமந்து குண்டேறி மண்டுகளி காணல் மிசை உளவு வளம் பெருகு திருக்காரைக்கால். காரைக்கால் என்ற பதியிலே சருமத்திலே திறந்து வாய்மையிலே திறந்து விளங்குகின்ற வணிகர்கள் குடி நிறைய இருந்தது. நான்கு குல அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், வியாபாரம் செய்கின்ற தொழிலை உடையவர்கள் வணிகர்கள். அந்த வணிகர்கள் வந்து தருமத்திலே சிறந்தவர்கள், வாய்மையில சிறந்தவர்கள். வாய்மை எனப்படுவது யாதுமின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல், எந்த விதமான குற்றமும் இல்லாத வார்த்தையில தவறு இருக்கக்கூடாது. வாக்கு கொடுத்துட்டும் மாறக்கூடாது. வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல். தசரதன் வாய்மைக்காக உயிரையே விட்டான். வாய்மைக்காக 70 வேளாளர்கள் உயிரை துறந்தார்கள் பழைய நூல்கள். அப்படி அந்த வாய்மையில சிறந்த வணிகர்கள் வாழ்கின்ற ஊர், அந்த ஊரிலே வங்கமலி கடற்காரை காலிங்கன் வணி வாழ் வணிகர் தங்கள் குலத்தலைவனார் சனதத்தனார் தவத்தால் அங்கவர்வால் திரு மடந்தை அவதரித்தாள் என வந்து பொங்கிய பேரழகு மிக புனிதவதியார் பிறந்தார். தனதத்தன் என்கின்ற செட்டியார், தனதத்தன், தத்தன்னா உயர்ந்தவன், செல்வத்திலே உயர்ந்தவன். அந்த தனதத்தன் வாழ்கின்ற ஊர், அவருக்கு வந்து புனிதவதி என்கின்ற பெண் குடி பிறந்தாள். புனிதவதி ஒரே பெண். வணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்து அருளியவின் அணிகிளர் மெல்லடி தளர்வுற்று அசையு நடை பருவத்தே பணி அணிவார் கடற்கடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெரும் மனக்காதல் ததும்ப வரும் மொழிபெயர்ந்தார். பழகும் போதே சிவநாமங்களை சொல்லி பழகினார். மொழி பேசும் போதே நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக்குவது. குழந்தைகளுக்கு இளமையிலிருந்தே நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடு. தாய் தந்தையர் அந்த மாதிரி பழக்கினாதான் குழந்தைகள் நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடு. சில ஊர்ல குழந்தைகள் இருக்கும், பேசும்போதே நல்ல வார்த்தைகளை பேசும். இந்த அம்மையாருக்கு வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி சிவநாமங்களை சொல்லி பழக்கினார்கள். சிவபெருமானுடைய திருவடியிலே அன்புடையவளாக இருந்தால் மிகுந்த அழகுள்ள குழந்தை அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவதென வளர்வார். அன்பு கொழுந்து வளர்வது போல வளர்ந்தாலும் அன்பு என்கின்ற கொழுந்து வளர்வது போல இந்த அம்மையார் வளர்ந்து வந்தார்.

குண்டர் வரித்துடு தாதியர் போற்ற துணை மூலைகள் கொண்டனுசு பொதுங்குபத கொள்கையினிற் குறுகினாரே சின்ன சின்ன மணல் வீடுகளை கட்டி குழந்தைகளோடு விளையாடுவாள். குழந்தைகள் விளையாடும் இல்லையா, சின்ன வீடு கட்டி விளையாடுறது, கபடி விளையாடுறது, பந்து விளையாடுறது, இது மாதிரி விளையாடுது, பொம்மைகளை வச்சு விளையாடு. அப்படி விளையாடுகின்ற போது இந்த குழந்தை எப்படி புனித வழி எப்படி விளையாடுவாளாம், அழகான ஒரு கோயில் கட்டுவார், பக்கத்துல நல்ல குளம், சிவலிங்க திருமேனி, அபிஷேகம், அர்ச்சனை. விளையாடும் போதே குழந்தைகளோடு சிவ நாமங்களை சொல்லி விளையாடுவாள். அரகர சிவசிவ, அரகர சிவசிவ, அரகர சிவசிவ, இப்படி நாமங்களை சொல்லி சொல்லி விளையாடுவாள். தினந்தோறும் சிவநாமங்களை உச்சரிப்பாள். மாணிக்க வாசகர் சொல்றார், என்னுடைய நாவிலே தடுந்து உண்டாகும்படியாக நம்முடைய நாமத்தை சொல்லவில்லை என்று. சில பேர் மம்தி வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கையில காப்பு காய்ச்சல், வேலை செஞ்சு காப்பு காய்ச்சல், அதுபோல நாவில தழும்பு உண்டாகணுமா, அந்த அளவுக்கு சிவநாமங்களை நான் சொல்ல வேணும். அப்படி சொல்லவில்லை. வருந்துவன சமியேன் மத்தின்னேனே, இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நான் தழும்பு ஏற,

0: நாமங்களை சொல்லுவதனால என்ன நன்மை உண்டாகும்? பாவங்கள் விலகி போகும். சிவநாமங்களை சொல்லுவதனால யமன் பயப்படுகிறானா? தூதர்கள் பயப்படுகிறார்களா? யமன் தூதுவர் அஞ்சுவர் என்று சொல்லார். திருநாவுக்கரசருக்கு பெரிய பெரிய துன்பங்கள் வந்தது. பால் சோற்றுல நஞ்சு கலந்து கொடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு? ஒன்னும் மாய மந்திரம்னா பண்ணல, சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சாப்பிட்டார். நஞ்சு என்ன ஆனது? அமுதமாக மாறிவிட்டது. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராரு, அஞ்சடுத்து ஓதினாலும் அறநடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பாச்சோராக்கி வடக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுதாக்கி விட்டார் நனிகளி அடிகளாரு. ஒல்லுகின்ற விஷம் சிவனுடைய நாமத்தை சொல்லுவதனால விஷ அமுதமாக மாறியது. இது அவரே சொல்றார். நீங்க வந்து திறந்தோறும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க. அப்படிதான் நான் சொன்னேன். எனக்கு என்ன செய்தார்? நஞ்சை அமுதமாக மாற்றினார். துஞ்சிரும் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராது, அஞ்செடுத்து ஓரின் நாடு அறநடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பாச்சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுதாக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரு. பெரிய கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்டப்ப நான் எப்படி தப்பிச்சேன் தெரியுமா? திருநாவுக்கரசரை கேட்டாங்க, எப்படி சுவாமி அந்த சமணர்கள் கூட்டத்துல இருந்து உங்களை கடல்ல கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்களே, எப்படி தப்பிச்சீங்க? அவர் சொன்னார், கல்லினோடனை பூட்டி அமன் கையல்லை நீர் புகனுக்க என் வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிச்சி உண்டேன் என்றே. வேற ஒன்னும் பண்ணல, நீலக்குடியரனுடைய நல்ல நாமத்தை சொல்லி சொல்லி அந்த கடல்ல இருந்து நான் பிழைத்துக் கொண்டேன். பெரிய யாராவது பிழைக்க முடியுமா? கடல்ல கல்லுல கட்டி ஆழத்துல போட்டா யார் பிழைக்க முடியும்? நினைச்சு பார்க்க முடியுமா? அப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றியது சிவபெருமானுடைய திருநாமம் என்று சொல்லுவேன். இத பின்னாலையும் சொல்றார், என்னுடைய எனக்கு ஒரு பெரிய படைக்கலம் இருந்தது. படைக்கலம்னா ஆயுதம், வருகின்ற பகைகளை வெல்வதற்கு வைத்துக் கொள்ளக்கூடிய படைக்கலம். நான் எதனை படைக்கலமாக வைத்திருக்கிறேன் தெரியுமா? சிவபெருமானுடைய திருநாமமாகிய அஞ்சலத்தை நான் படைக்கலமாக என்னுடைய நாவிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். படைக்கலமாக உன் நாமத்தை எடுத்து அஞ்சு என் நாளில் கொண்டேன், இடைக்கல அல்லேன், எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிகின்றேன், துடைக்கினும் போகிறேன், தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்திறன். பல கோடி ஜென்மங்கள்ல புண்ணிய இருந்தாதான் இளமை பருவத்திலிருந்து அந்த நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிவனினும் துணை சீரெழுத்தினை நுவலுவோர் கதி நொய்தில் எய்துவர். சிவசிவான்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் சிவகதியை உடனே பெற்று விடுவான், ரொம்ப தாமதமாக. அப்படிப்பட்ட சிவபெருமானை நிகழ்ந்து விட்டாயே என்று பார்வதி அவங்க அப்பா தக்கனுக்கு சொல்ற. சிவனினும் துணை சீரெழுத்தினை நுவலுவோர் கதி நொய்தில் எய்துவர், அவனை எள்ளினை ஆரிது ஆற்றுவார், எவனை உயிகுதி இடுகை நீரரோ என்பது கந்தபுராணம். அதனால இறைவனுடைய நாமங்களை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கணும். சிவசிவா, எங்க அப்பா தினந்தோறும் சிதம்பரேசா சிதம்பரேசா சொல்லாத நாடு இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 50 முறையாக சொல்லிடுவார். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே அடியேன், தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விடும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனை. பாம்பன் சுவாமிகள் சொல்ற, எழுந்திருக்கும் போது உட்கார்ந்திருக்கும் போது நடக்கும் போது இருக்கும் போது படிக்கும் போது எழுதும் போது எல்லா நேரங்களிலும் அவனுடைய நாமத்தை ஆனால்தான் குழந்தைகளுக்கு வந்து பேர் வைக்கும்போது சிதம்பரம், கைலாசம் அப்படின்னு இறைவனுடைய பேரை வச்சிருது. குருத்திரன், மாணிக்கவாசகம், திருநாவுக்கரசு, சுந்தரமு, இப்படி பேர் வச்சா கூப்பிடும் போதே அந்த புண்ணியம் உண்டா. அப்படி புனிதவதியார் இளமையிலேயே அந்த நாமத்தை சொல்லி அளவில்லா. இது இதுக்கு காரணம் என்னன்னா முற்பிறவிலே சொல்லி சொல்லி பழக்கம். சாகும்போது சங்கரானா வருமானு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கடைசி காலத்துல சங்கரானா வராது, இப்பிருந்தே சொல்லி பழகும். அப்படி அந்த அன்பு கொடுந்து, அன்பு கொடுந்தாகிய புனிதவதி சிவநாமம் என்கின்ற அமிர்தத்தை ஓயாமல் சொல்லி விளையாடுகின்றாள். அப்படி விளையாடு அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவனவையின்று. அதுக்கு திருவார்த்தைன்னு பேர். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். மற்றதெல்லாம் வெறும் வார்த்தை. திருனா மங்களமானதுன்னு அர்த்தம். இறைவனுடைய நாமம் மங்களமான வார்த்தை. அப்படி மற்ற வார்த்தைகள்லாம் அமங்கலமான வார்த்தைன்னு அர்த்தம். அண்டர்கிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர் வரி தொடுது. இடையில யாராவது அடியார்கள் வந்தா, விபூதி ருத்ராட்சம் அணிந்திருக்கின்ற அடியார்கள் வந்தா உடனே எழுந்து வணங்குவாளாம், நமஸ்காரம் பண்ணும். பெரியவர்களை வணங்குவதனாலே ஆன்மா கிடைத்தது. தொண்டர் வரி தொழுது போற்ற தாதியர், தொண்டர் வரி தொழுது தாதியர் போற்ற துணை முலைகள் கொண்ட முசு பொதுங்குவத கொள்கையினர் கூறுகிறார். அவளுக்கு வயது 16 வந்தது, திருமண பருவம் வந்தது. இகழிவர் பருவத்தில் இவர்கள் மரபினுக்கு ஏற்கும் தொல் குலத்து வணிகர் மகள் பேசுதற்கு தொடங்குவார். நாகப்பட்டினத்துல நிதிபதி என்கின்ற வணிகர், அந்த நிதிபதியினுடைய மகன் பரமதத்தன். அந்த பரமதத்தனுக்காக இந்த புனிதாவை கேட்டு வந்தாங்க, பெண் கேட்டு வந்தார். நீடிய சீர் கடல் நாகை நிதிபதி, நிதிபதினா குபேரனுடைய பேர். நிதிபதி என்று உலகின் பாடுவெறு புகழ் வணிகன் பயந்த குல மைந்தனுக்கு தேட வரும் திருமரபில் சேயிலையை மகட்பேச மாடமலி காரைக்கால் வளநகரில் வரவிட்டார். பெரியவர்கள் எல்லாம் வந்தாங்க, மங்கள பொருள்களை வாங்கி கொண்டு தனதத்தனுடைய வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, உங்களுடைய மகளை எங்களுடைய மகனுக்கு கேட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி. அதன் பிறகு மற்ற விவரங்கள் எல்லாம் பேசினார்கள். திருமணம் சிறப்பாக நடந்தது. எல்லாருக்கும் பத்திரிகையை அனுப்பிச்சாங்க. மனமிசைந்த நாளோலை செலவிட்டு மங்கள நாள் அணைய அணைவ அணைய வது வைத்தொழில்கள் வதுவை தொழில்களான எல்லாம் அமைவிடத்தை இணல் அறங்கள் மைந்தனையும் மணிவணியின் எழில் விளக்கி பனை முரசும் எழுந்தாற்ப காரைக்கால் பதிபுகுந்தார். திரு காரைக்காலேயே கல்யாணம், பொண்ணு வீட்டிலேயே கல்யாணம் பண்ண. மங்களமா மனவினைகள் முடித்தியல்வின் வைகு நாள் தங்கள் குடிக்கு அரும் புதல்வி ஆதலினால் தனதத்தன் பொங்கொலி நீர் நாகையினில் போகாமே கணவனுடன் அங்கு அமர்ந்து இனிதிருக்க அணிமாடம் மருங்கமைத்தான். ஒரே பெண் குழந்தை, அதனால இந்த குழந்தைய அங்க அனுப்ப மனசு வரல, மாப்பிள்ளையே அங்கேயே இருக்கும்படி செய்து விட்டார். தனதத்தன் அங்கேயே இருக்காங்க, காரைக்காலே இருக்காங்க. காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டு வாழ்ந்தார்கள். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே அந்த அம்மா கேட்பார். தினந்தோறும் சிவபூஜை வீட்டுல நடக்கும். அப்படியான குடும்பம் இல்வாழ்க்கை, அதுக்கு இல்லறம்னே பேர். இல்லறம் தர்மம் செய்வதற்காக இல்லறம். இல்வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குடனார் அவர்தான் பொறுவிடையார் திருவடிக்கு ஓங்கிய அன்புறு காதல் ஒளிவின்றி மிகப் பெருக வாங்கி வரும் மனையறத்தின் பண்பு வளாமையில் பயில்வார். குடும்பத்துல எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அதிகாலையில எழுந்து செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் சிறப்பாக ஆற்றி வந்தாள். அப்பொழுது வீட்டில சிறப்பா விருந்து தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும். அடியார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். மாகேஸ்வர பூஜை நடந்து கொண்டே இருக்கும். அப்படியே நடந்து நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திரு அமுதடித்தும் செம்பொன்னும் நவமணியும் செடுந்துதிலும் முதலான தம்பறிவினால் அவர்க்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்தும் உம்பர்கிறான் திருவடிக்கு உணர்வு மிக ஒழுகும் நாள். அடியார்கள் வந்துவிட்டா அவங்களுக்கு சிறப்பாக அறுசுவை உணவு கொண்டு வந்து மனைவி வந்து குலாபு வாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தவன் உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவை திறத்தன ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். யாருக்கு எந்த உணவு விருப்பமோ அந்த வகையான விருப்பமான உணவு ஒருத்தருக்கு வந்து கேசரி புரியுமானா உடனே கேசரி தயாராகும். ஒருத்தருக்கு வந்து கோதுமை அல்வா பிடிக்கும்னா உடனே தயார் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு செல்வமும் இருந்தது, மனமும் இருந்தது, தனமும் இருந்தது, மனமும் இருந்தது. அடியார்களுக்கு அப்படி அறுசுவை உணவு தினந்தோறும் மாகேஸ்வர பூஜனம். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே தங்கம், சிலருக்கு தங்க கட்டிகள், சிலருக்கு வந்து நவமணிகள், மாணிக்கம், வைரம், கோமேதரம், இந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி. செழுந்துகளும் சிலருக்கு பட்டாடைகள் வேண்டிய பட்டாடை வேணும்னா அவங்களுக்கு பட்டாடை கொடுப்போம். இப்படி கொடுத்து உணவு அதோடு பொருள்களையும் கொடுத்து செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் முதலான தம் பதிவினாளவருக்கு தகுதியின் வேண்டுக கொடுத்தும் உம்பர்கிறான் திருவடிக்கு உணர்வு மிக ஒழுகும் நாள். பாங்குடைய நெறியின்கண் பயில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓரிரண்டு வந்தடைந்தார் சிலர் கொடுப்ப ஆங்கவைத்தான் முன்வாங்கி அவர் வேண்டும் குறையளித்து ஈங்கிவற்றை இல்லற இல்லத்து கொடுக்க என இயம்பினான். பக்கத்துல வியாபாரத்துக்காக போயிருந்தார் பரமதத்தன். நண்பர்கள் வந்தவங்க இரண்டு மாங்கனி போகக்கூடாதுன்னு நூல்கள் சொல்லு, அதனால ஏதாவது பொருட்கள் வாங்க. பரமதத்தனை காண வந்தவர்கள் கனி வாங்கி கொண்டு நல்ல மாங்கனிகள் அருமையான ருசியான கனிகள் கொண்டு வந்து கொடுத்தான். கணவன் தான் வரவிடுத்த கனி இரண்டும் கை கொண்டு மனமலியும் மலர்கூந்தல் மாதரார் வைத்ததற்பின் பண அரவம் புனைந்தருடன் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகவும் வேட்கையினால் ஒருவர் உணவிந்தார். அந்த இரண்டு கனிகளையும் வீட்டுல கொண்டு போய் கொடுங்கன்னு ஒரு பையன் கொடுத்து அனுப்பிச்சார். வீட்டுல அந்த கனிகள் கொடுத்தாங்க. ஐயா கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டாங்க. அந்த பகல் 11 மணி அப்பொழுது ஒரு சிவனடியார் வருகிறார். வயதானவர், 82 வயசு, விபூதி ருத்ராட்சி அணிந்து கொண்டு பஞ்சாட்சரன் ஜபம் பண்ணி கொண்டு ஒரு அடியவர் வருகிறார். அந்த அடியவரை கண்ட உடனே அம்மையாருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி, பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அடியவர் நம்முடைய இல்லத்திற்கு எழுந்திருக்கிறார். அடியார்கள் வீட்டுக்கு வந்தா முன்னோர்கள் எல்லாம் கூத்தாடி இருந்தார்களாம், நமக்கு வந்து இந்த நரக வேதனை ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷத்துல கூத்தாடி இருந்தார்களாம். சிவனடியார் வீட்டுக்கு வந்தா அவங்க நம்ம முன்னோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எங்க இருந்தாலும் சிவலோகத்துக்கு போறாங்களாம். அதனால
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் ஏனாதிநாத நாயனார் புராணம், பகுதி 3. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கொடியினை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குத்தா என்று அங்கனா எங்குத்தா என்று தேவர்கள் தேடி நின்று அங்கனா எங்குற்றா என்று அமரர்கள் கேடங்கே அங்கனா எங்குற்றா என்று தேடியவானோர் சேர் திருமுன்னை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் கழையாய் பாசுபதா பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருணி வண்ணப்பணித்து என்னை வாவென்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றே சென்று ஊதாய் கோத்தும் பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆருயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன் சேலுமோ கயலும் திழைக்கும் நீர் திருபாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோ அறிமை பொய்யாத சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கல் மாலெங்கும் திசை திசையன கோவிக்கவன் நெருங்கே குழாம் குழாமா நின்று கூத்தாடு ஆவிக்கு அமுதையன் ஆபத்தனத்தினை அப்பனே ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானே பல்லாண்டு கூறுதுமே மதிவள சடை முடி மன்றோடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மல பொதினலன் நுகர்கரை புனிதர் பேரணி விதிமுறை உலகினில் விளங்கி மெல்கவே கொடியர் கோன் பொடித்த புகலியர் கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரானடி போற்றி வாழி திருநாபரு வந்தொண்டர் பதம் போற்றி ஊடிமலே திருபாத ஊரர் திருத்தாள் போற்றி இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலே குன்றத்தூர் சேர்க்கிடார் அடி போற்றி சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வான் அரரம பார்வதீபதையே சிச்சபே ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் அரரம பார்வதீபதையே எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத இந்த ஸ்ரீ மாசுலாமணீஸ்வருடைய பொன்னால் திருவடி மலர்களே அடியன் மனமுடி மேகலாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான திருக்கோயிலே கூடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருமையாலே நமது பெரிய புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கு. சென்ற சிந்தனையிலே ஸ்ரீ எரிபத்த நாயனுடைய திவ்யமான வரலாற்றை நாம் கண்டோம். இன்று அடுத்தபடியாக ஸ்ரீ ஏனாதிநாத நாயனார் திகழ்கிறார். அவருடைய அருள் செய்த உள்ளுரையினை தெய்வ சேக்கரார் பெருமான் எடுத்துரைக்கின்ற வண்ணமே நாம் சிந்திக்க இங்கே தலைப்படுவோமாக. வழக்கம் போல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி பெருமான் இந்த நாயனார் திருவடிகளை வணங்குகிற அந்த பாடலை திருப்பாடலை பாடி அதன் பின்னர் இச்சிந்தனையை தொடருவோமாக. இறைமன் இந்த சருக்கத்திலே இரண்டாவதாக இடம்பெறுகின்ற ஸ்ரீ ஏனாதிநாதனார் நாயனாருடைய திருவடி மலர்களில் அவருடைய நம்பியாக திகழ்கின்ற சுந்தர பெருமான் எப்படி சுந்தர தமிழிலே பாடுகிறார் என்று காணலாம். இலைமணிந்த மேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமறிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல்வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயின் அடியார்க்கும் அடியே அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு என்று சுந்தர பெருமான் பாடி அருள்கிறார். அந்த அற்புதமான பாடல ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியே, ஏனாதிநாதராகிய அந்த பெருந்தகையாரை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அந்த அடியார் பெருமக்களுக்கு அடியேன் அடியேன் என்று சுந்தர பெருமான் பேசுகிறார். ஆகவே ஏனாதிநாதனாருடைய உயர்வு, அவருடைய உழைப்பு, அவர் செய்கின்ற சிவத்தொண்டினுடைய வான்மை இவற்றையெல்லாம் நமக்கு ஆளுடைய நம்பி அவர்கள் ஏனாதிநாதனாயனாருக்கு அடியேன்னு சொல்லல, ஏனாதிநாதன் அடியாருக்கு அடியேங்கிற அவ்வாறு அவருடைய அடியார்களுக்கெல்லாம் அடியேன் என்று கூறுவாரானால் அந்த நாயனார் பெருமையை எத்தகைய சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனாதிநாதனார் நாயன் அந்த வரலாற்றில் நாம் காண்கின்ற உள்ளுரை யாது என்று சொன்னார் விபூதியனுடைய வலிமை. விபூதி என்பது சைவ மக்களுக்கு ஒரு அற்புதமான அலங்கார அணிகலன் நகை என்று சொல்லலாம். விபூதி, பூதி என்று சொன்னால் ஐஸ்வர்யம், விபூதி என்றால் மேலான ஐஸ்வர்யம், நாயகன் தலைவன், விநாயகன் மேலான தலைவன், தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன், அதுபோல தனக்கு மேல ஐஸ்வர்யம் இல்லாத ஒரு ஒரு சொத்து திருவீடு விபூதி. அதன் மகிமையெல்லாம் நம்முடைய திருமுறைகள் பலபட எடுத்துரைக்கின்றன. சிறப்பாக மதுரையம்பதியிலே அந்த பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை தீர்ப்பதற்காக பாலரா வாயராக திகழ்கின்ற ஞானசம்பந்த பெருந்தகையார் தன் திருக்கரத்தினால விபூதியை நோயால் துடிக்கின்ற மன்னனுடைய வலதுபாகத்திலே தடவ, அவ்வாறு தடவுகின்ற சமயத்தில் இந்த பதிகத்தை பாட நோய் நீங்கிய செய்தியெல்லாம் பெரிய புராணம் அழகா எடுத்துரைக்கிறது. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துபர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று அந்த மூர்த்திகள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். துதிக்கப்படுவது நீரு பெரியவர்களால் அது பேணி பாதுகாத்து வணங்கப்படுவது, அந்த பெரியவர்கள் பட்டியலில் வருகிறவர் தான் ஏனாதிநாத நாயனார். எனவே விபூதியை யார் வணங்குகிறார்களோ, யார் அணுகிறார்களோ அவர்களை வணங்குகிறார் நாயனார். அந்த பெருமையுடையது இந்த நாயனார் சரித்திரம். ஏற்கனவே இதற்கு முந்தைய சரக்கத்துல மெய்ப்பொருள் நாயனார் தன்னை தாக்க வந்த முத்திநாதனுடைய நெற்றியை விபூதியை கண்டபோது தலை வணங்கி அவன் செய்யறதை ஏற்றுக்கொண்ட செய்தி நாம பார்த்தோம். அதே போலதான் ஏனாதிநாத நாயனாரும் அங்கனமே விபூதிக்கு அடிமையாகிற ஒரு அரிய சரித்திரம் இன்று இடம்பெறுகிறது. அந்த நாயனாருடைய வரலாறு நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான வரலாறாகும். விபூதிக்கு இப்படி ஒரு பெருமையான வழிபாட்டினை நாயனார் செய்து தன் வாழ்க்கையே தியாகம் செய்கிறார், அதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாயனாருடைய அருமையான ஸ்தலம் என்ன என்று பார்த்தோமானால் எய்னனூர், எய்னனூர் என்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த தலத்திலே நாயனார் திரு அவதாரம் செய்து அருள்கிறார். அந்த பெருமையினை ஷேக்லால் பெருமான் மிக அருமையாக நாயனாருடைய அவதார ஸ்தலத்தை வழக்கம் போல ஒவ்வொரு சரித கோயிலும் சொல்லுகிற போது அதனுடைய வளமையும் அதன் அருள் நலத்தையும் மிக அருமையாக எடுத்துரைப்பார். முதல் திருப்பாசனம் புண்டரீகம் பொன்வரை மேலேற்றி புவி அடிக்கும் தண்டரழு வெண்கவிகையே தார்வளவர் சோநாட்டில் வண்டரை பூஞ்சோலை வயல் மருத தன்பனை சூழ்ந்து என் திசையோ எரிசை எரிய சீர் எயில் மூதோர் எய்னனூர் என் திசையோ எரிய சீர். அந்த சிறப்பு என் திசையும் அந்த ஊருடைய சிறப்பு எல்லா திசையிலும் எங்கெல்லாம் சைவர்கள் வாழ்கிறார்களோ அந்த திசையெல்லாம் இவர் அவதார ஸ்தலத்தை வணங்குவார்கள். எய்னனூர் இப்படி ஒரு அருமையான பெருந்தகையார் அவதாரம் செய்யும் புண்ணியம் பண்ணது அந்த ஊர். சோழநாட்டிலே செழிப்பான வளமுடைய அந்த ஊர். அந்த ஊர்ல செழிப்பை காட்டக்கூடிய அடையாளங்கள் என்ன? மேல கரும்பினோடு, கரும்பு எங்க விளைய வேண்டும் கேட்டால் நல்ல தண்ணீர் வளருங்க, தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அங்கதான் கரும்பு விளையும். ராஜஸ்தான் பாலைவனத்தை கரும்பு போய் பார்க்க முடியும், தண்ணீரே இல்லாத அந்த பாலைவனத்தில். தண்ணீர் செழிப்புடைய இடத்துலதான் அழகா நாம் அருந்துகின்ற கரும்பு. அதோட மென்கரும்பாகிய அழகான சாலி நெல் பயன் அதுவும் தண்ணீர் இருக்கணும். மேல கரும்பினோடும் மென்கரும்பு தன் பயனில் சுத்தாழ கதிச்சாலி தான் ஓங்கும் தன்மையதாய் வாழ குடி தழைத்து மன்னிய அப்பொற்பதையில் ஈழ குலச்சான்றார் ஏனாதிநாதனார். ஈழ குலச்சான்றார் ஏனாதிநாதனார். அந்த செழிப்பும் வளமுடைய அந்த சரத்திலே அற்புதமான ஒரு பெருந்தகையார் திரு அவதாரம் செய்தார். அவர் திருநாமம் ஏனாதிநாதனார். அவருடைய குல மரம் எது? ஈழ குலச்சான்றார் சான்றார் தான். அதுதான் பிற்காலத்தை ஷானார் இன்றைக்கு நாடார். நாடார் சமுதாயத்தில் ஒரு பெரிய நாயனார் அவங்களுக்கு தெரியும். ஊரு கூறு நாடார் பெருமக்களை தான் அந்த நாயனாருக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் நல்லது. ஆனாலும் பல இடங்கள்ல அருப்புக்கோட்டை வாசுதேவனூர் இந்த மாதிரி இந்த நாடார் சமுதாயத்தினர் ஏனாதிநாதனுக்கு தனி மடமே வச்சு கும்பிடுறாங்க. குருபதியை சிறப்பாக செய்கிறாள். அங்கே ஒரு அற்புதமான அதிபத்த நாயனார் வந்தார் என்ற செய்தி எனக்கு தெரியாது. அவ்வாறு ஒரு அருமையான அதிபத்த நாயனான தன்னகத்தை பெற்றுக்க மீன்பறவர்கள் மீன் பிடிக்கிற அந்த குலத்தவர்கள் தான் அந்த பெருமையை உணரல. ஏன் இன்னும் சொல்ல போனா சிவபெருமானே மீன் பிடிக்கிறவர்களுக்கு தலைவராக இருக்கிறார். திருவிழாபுரத்தில் வலி வீசின படல் அம்பிகையும் சிவபெருமானும் நந்தீஸ்வர பெருமானும் அந்த குலத்தில் அங்கு வந்திருக்கிறார். சுறாமினாரர் இதெல்லாம் கேட்கவும் ஆள் இல்ல, சொல்றதுக்கும் ஆள் இல்லை. ஒரு பெரிய ஒரு அருமையான நம்ம இந்த சைவ சமயம் இருக்கிறதே அது உண்மையான சோசலிசம் அங்கதான் வர முடியும். 61 நாயன்மார்கள்ல மேல் ஜாதி என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் 13 பேர் தான். அதர் பேக்வர்டு 20% இங்கே இருக்கான். அங்க 13% தான் அவங்களுக்கு, மீதி எல்லாம் 87%. ஏனாதி நாதனார் ஈழ குலச்சான்றார். ஆகவே ஷானார் சான்றார் என்பதற்கு நான் ஷானார் ஆயிடுச்சு. அது நாடார் சமுதாயம். அங்க நாடார் சமுதாயத்தில் ஒரு நாயனார் அவதாரம் என்ற செய்தியை நாம் முதல்ல பார்க்கணும். இந்த பெருந்தகையார் தனக்கு என்று வகுத்துக் கொண்ட தொண்டின் நெறியது அடுத்த கேட்பாளர். தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டில் நன்மை கண் நின்ற நலம் என்றும் குன்றாதாரு மன்னர்க்கு வென்றி வடிவாள் படை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலைமை சார்ந்துள்ளாரு. திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் அவருடைய வழிபாடு எதை மையமாக கொண்டிருக்கிறது? திரிபூஜி வழிபாடு. திருநீற்று தொண்டின் வழிபாட்டில அது பழமையான தொன்மை திருநீற்றின் திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்றோ நின்ற நலம் என்றும் குன்றாதாரு. அந்த விபூதி கண் அவருக்கு ஆழ்ந்த அளவு கடந்த அந்த அதிதீவிரமான பக்தி நலம். இன்னும் சொல்ல போனா காதல். விபூதி மேல அவ்வளவு காதல். விபூதியை அணிந்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர் தொண்டு செய்வார். திருநீற்றின் தொண்டு இதை நம்முடைய அருமையான திருமந்திரத்துல திருமூல நாயனார் கல்லாடன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமாது தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்று 10 திருமுறையில நம்முடைய திருமூல நாயனார் அற்புதமா பேசுவார். கங்காளன் பூசும் கவசத்திரீட்டி மங்காமல் பூசி மங்காம பூசம் எப்ப பார்த்தாலும் பவுடர் பயில வச்சுட்டு எத்தனை மங்காம பவுடர் போட்டாங்க. இந்த காலத்துல நான் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வேலை பார்த்தேன் ஒரு 3 வருஷம். அப்போ ஒரு லேடி டீச்சர் என்ன செய்வா, ஒவ்வொரு பிரிடுக்கும் போகும்போது பவுடர் போட்டுப்போம். காலையில் செஷன் மத்தியானம் செஞ்சு போவேன், ஒவ்வொரு மினிடுக்கும் பவுடர் போட்டு கண்ணாடியை பார்த்து போட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இவ்வளவு தேவையா? நமக்கு பவுடர் தான் முக்கியமா இருக்கு. விபூதிலாம் பெருங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, பார்பர் ஷாப்ல போய் அந்த பவுடர் எடுத்து லேசா ஊதி வாங்கிட்டு வந்துடும். அப்படி சில பேர் இருக்காங்க எங்க பக்கத்துல. அந்த மாதிரிலாம் விபூதியை சரியான முறையில பேணி பாதுகாக்காத கூட்டம் நிறைய இருக்கு. ஆனா நல்ல அழகா கங்காளம் பூசும் கவசம் திருநீட்டு மங்காமல் பூசுகிறேன், மகிழ்வோடு பூசுகிறேன், மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமாகி ஏனோ தான் பூசக்கூடாது. நல்லா அருமையா பூதி பூசி வினைகள் தங்காது, சிவகதி சேரும், சிவபெருமான் திருவடி சேரலாம் என்று நாயனார் உபதேசிக்கிறார் திருமூலர் நம்முடைய திருமந்திரத்தில். திருநாவுக்கர் சுவாமிகள் பேசும்போது எவரேனும் தாமாக இலாளத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழுகி உபராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நோக்கி உகந்து நோக்கி உபராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது ஒளிந்து ஈசன் திறமே வேணி. இந்த பாடல் அற்புதமான பாடல். ஈசன் திறமே வேணி தொழுமடியார் கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதெருகே காணலாமே. சிவருமான எங்க பாக்குறான்னு ஒரு அடியார் கேட்கிறார் அப்புசாமி. அவர் என்ன சொல்றாரு, கன்றாப்பூர் இருக்கிற பெருமானை பாக்குன்னா அடியார் போய் பாரு அவர் உள்ளத்துல இருப்பாரு. கன்றாப்பூர் அந்த அருமையான கன்றாப்பூர் நடுதறியை நடுதறினா சுவாமி பேர் கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே இங்க தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே. அந்த அடியார்கள் என்ன செய்வார்களாம், எவரேனும் தாமாக வந்தவர் நெற்றில உபதியை கண்டா அவங்க மேல் ஜாதியா கீழ் ஜாதியா பணக்காரரா ஏழையா அவர் எம்எல்ஏயா எம்பியா அவர் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டார்களாம். யாரா இருந்தான இலாடத்தில் இலாடம் என்பார் விபூதி நெற்றி இலாடத்திட்ட திருநீரும் சாதனம் ருத்ராட்சம் கண்டால் உழ்கி உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமைத்திறம் நினைந்து அவர்கள் மேல அப்படியே தன் அன்பை பொழிந்து அவர்களுக்கு அடிமையாகி அப்படியே உகந்து நோக்கி அவர்களை சந்தோஷத்துல பார்க்கணும் அவர்கள் செய்வார்கள். இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது. இன்னைக்கு காலையில் ஒரு கடவுளும் சாயங்காலம் ஒரு கடவுள் சனிக்கிழமை ஒரு கடவுள் வெள்ளிக்கிழமை பல கடவுளை கும்பிடாம இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது ஒழிந்து ஈசன் திறமே வேணி சிவருமானே வணங்கணும். ஈசன் திறமே வேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுடைய கொஞ்சம் கூட பிளவுபடாத அன்புடைய அடியார்கள் நெஞ்சில் தான் நம்ம தேடுற சிவருமான் இருக்கிறார்கிற திரு கன்றாப்பூர் பதிகம் அப்படி அருமையான திருத்தாண்டார். கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியே காணலாமே. இதுல முதல் வரியில அந்த விபூதியும் ருத்ராட்சம் பேசப்படுகிற அந்த செல்வம் திருநீட்டு செல்வம் இன்றைக்கும் திருமாவுடைய ஆதீனத்திலிருந்து சில சில குருமா சன்னிதானம் விபூதி பிரசாதம் அனுப்புகிற போது அதோட ஒரு அங்கிருந்த சுவாமியுடைய திருமுகம் வரும். அதுல திருநீட்டு செல்வம் எழுந்தருளுகிறது அப்படின்னு எழுதும். திருநீட்டு செல்வம் எழுந்தருளுகிறது விபூதி அனுப்பியிருக்கோம் சொல்ல மாட்டேன் நம்மள அப்படி விபூதி அனுப்பியிருக்கோம் அனுப்புகிறது பாசல் ஏதாவது பாசல் திருநீட்டு செல்வம் எழுந்தருளுகிறது. இந்த மரபு திருவாளர் இன்றைக்கும் அவனுடைய மடல்களை பிரிண்டட் மடல்ஸ் பார்த்தீங்கன்னா மடல்களை போன அப்படின்னு அடியனுக்கு அடிக்கடி வரும். அதுல இந்த மாதிரி திருநீட்சம் திருநீட்சம் எழுந்தருளுகிறது அது செல்வம் ஞான செல்வம். அது முறையான விபூதியா இருந்தா நமக்கு என்னென்ன தீமை இருக்கோ அவ்வளவு நீக்க. நாம இப்ப வாங்குற உபதியெல்லாம் மாக்கிறத நல்லா சேர்த்து மிஷின் அடைச்சு நல்லா கூட கொஞ்சம் வெள்ளையா இருக்கட்டும் சொல்லி மாக்கறனை தேய்ச்சி அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அதை அனுசாரம் பண்ணும் போது இப்படி குழச்சி விடும் போது ரெண்டு கையும் எடுக்க முடியாது, ரெண்டு ஒட்டிக்கணும், கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும், நல்லா கையை ஒட்டிக்கலாம். அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம பாக்கிறோம்.
3: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் ஏனாதிநாத நாயனார் புராணம். பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: விபூதி செல்வத்தை அவர் வணங்கி வளம் பெறுகிறார். ஏனாதிநாதனார தொண்டு அத்துண்டு. அதுதான் ஷேக்லார் பெருமான் மிக அருமையாக தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண்ணின்ற நலமென்றும் குன்றாதார். அந்த நலம் ஒரு நாளும் குறையாது. சரி, இந்த நாயனாருடைய துணில் இது என்று சொன்னால், மகாராஜாவுடைய படை வீரர்களுக்கு வாழ் வித்தை சொல்லிக் கொடுக்கிறார். வாழ் வித்தை சொல்லிக் கொடுப்பது இந்த நாயனாருடைய துணி. படை வீரர்களுக்கு ஒரு அருமையான பள்ளிச்சாலை வைத்து வாழ்படையை எவ்வாறு மேம்பட்டு நிற்க வேண்டும் என்று வீரர்களுக்கெல்லாம் அருமையாக பயிற்சி நடத்தி அந்த ஒரு மேலான பெருமையை அந்த நகரில் அவர் பெறுகிறார். அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தபோது அவரோடு சேர்ந்து அவருடைய ஒரு தாயாதிக்காரன் அதிசூரன் என்பார். இந்த அதிசூரன் அழுக்காறு கொள்கிறான். தன்னுடைய பாடசாலைக்கு வீரர்கள் வருவதில்லை பயிற்சிக்காக. எல்லா வீரர்களும் ஏனாதிநாதனார பள்ளியில் படித்தே செல்கிறார். அங்கு நடக்க கிடைக்கின்ற ஒரு பயிற்சி, ஒரு வன்மை, ஒரு ஆற்றல் அதிசூரனுடைய பள்ளியிலே இல்லை. நாயனாருடைய உறவினர் தான் அதிசூரன். ஆகியும் அழுக்காறு அல்லது பொறாமையின் உச்சகட்டத்தில் அதிசூரன் இருக்கிறார். நாயனார் பள்ளிச்சாலைக்கு வீரர்கள் நிறைய போகிறார்களே, தன்னைய பள்ளிக்கு வரலையே, என்ன காரணம்? இங்க பயிற்சி சரியில்லைனா அதை தெரிந்தவர்கள் செல்கிறார்கள். கோபம் யார் மேல படணும்? அவங்க மேல படணும். ஆனால் இவன் நாயனார் மேல படுறார் அதிசூரன். ஏன் என்னுடைய பள்ளிக்கு வரலன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். அதை விட்டு நாயனார் மீது அழுக்காறு கொள்கிறார் அதிசூரன். நாள் ஆக ஆக பொறாமை மேலோங்கி நிற்கிறார். அதிசூரன் ஒரு முடிவு கண்டான். ஏனாதி நாயனாரை போர்க்களத்துக்கு இழுத்து சண்டை போட்டு அவரை வென்று விடுவது, அதுதான் இதுக்கு தீர்வு. அந்த பள்ளிச்சாலை இழுத்து மூட வேண்டுமானால், அந்த பயிற்சி கூட மூடப்பட வேண்டுமானால், ஏனாதிநாத நாயனாரை போர்க்களத்துக்கு இழுத்து சண்டையிலே வெற்றி பெறுவது யார் தீர்மானம்? அதிசூரன் தீர்மானம். அங்கேனவே அதிசூரன் என்ன செய்தான்? ஒரு நாள் நாயனாருடைய இல்லத்துக்கு சென்றான். வாயில போய் நின்றான். அவரை போருக்கு நாளை வருகிறீரா என்று அறைகூறி விட்டான். நாயனார் புன்முறுவரோடு அதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இவருக்கு ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது, அவனுக்கு இல்லாத ஆயுதம் சிவபக்தி. சிவபக்தி திருநீற்றினுடைய ஒரு வலிமை இருக்கு, அது அவனுக்கு இல்லை. அதனால விபூதி அணிந்தவர்கள் எங்கே இரவு நேரத்தில் குறிப்பாக இந்த சினிமாவுக்கெல்லாம் போடுறவங்க, ரெண்டாவது ஷோ பார்க்கறவங்க நேரிலே விபூதி பிடிச்சிட்டு போனா ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு போக வரும்போது புளிய மரத்தில் பேயெல்லாம் பக்கத்தில் வராது இல்லைங்களா? செகண்ட் ஷோ சினிமா பார்க்கறவங்க இங்க யாரும் இல்லை. உங்க பக்கத்தில் சொல்லுங்க, யாராவது சினிமாவுக்கு போறேன் லேட்டா வந்தாங்கன்னா நைட்ல நல்லா நேரிலே விபூதி பிடிச்சிட்டு வர சொல்லுங்க. புளிய மரத்துக்குள்ள பேய பார்த்து சல்யூட் அடிக்கும். யார் சிவனடியார் போறாரு அவரை பிடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. விபூதிக்கிற மகிமை நாங்கள் பேசுறது உண்மை நடந்தது, நடந்த நிகழ்ச்சி இருக்குது. விபூதிக்கிற பவர் இருக்குது. என்னென்னா திருச்செந்தூர்ல பக்கத்துல குலசேகரப்பட்டம்னு ஒரு ஊர், எங்க ஊர்ல திருச்செந்தூர் உங்களுக்கு தெரியும், செங்கிலாதிமன். சென்னையில இருந்து எத்தனை பேர் திருச்செந்தூர் வர்றாங்க. அந்த ஊருக்கு பக்கத்துல குலசேகரப்பட்டினம், காரைக்கால் அம்மையாருடைய கணவனார் அங்கு போய் மற்றொரு பெண்ணை மணந்து அங்கு வாழ்வு நடத்தின விஷயம் அவங்க பின்னால் பார்க்கலாம். அந்த குலசேகரப்பட்டத்துல ஞானியார் சுவாமி ஒரு சுவாமி இருந்தார். அவர் முருகப்பெருமான் மீது அத்தியந்த பக்தருடைய பூஜை நிறைய பேசுவார். குலசேகரப்பட்டத்திற்கும் திருச்செந்தூருக்கும் ஏறத்தாழ 10 மைல். அங்கே சாயந்தரம் 4 மணிக்கு குலசேகரப்பட்டத்தில் இருப்பார் அந்த ஞானியார் சுவாமி. 5:30 மணிக்கு சண்முகவிலாசில் இருப்பார். எப்படி வந்தாரு அந்த காலத்துல பஸ்ஸெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிறவர் சாரேஷ தீபாவளிக்கு சண்முகலாசுல திருச்செந்தூர் கோயில் இருப்பார். 8 மணிக்கு தீபாவளி முடிஞ்சிடும், 9 மணிக்கு ஊர்ல இருப்பார். முருகப்பெருமான் சமீபத்தில் உள்ளவர், ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் ஞானியார் சுவாமி. முருகப்பெருமானுமே அகிந்த பக்தியுடைய செந்திலாதவனுக்கு அந்த விபூதி இருக்குதே, அது பரந்த நெற்றி. அந்த பரந்த நெற்றியில அழகா நெற்றி எப்படி பறந்திருந்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். நல்லா நிறைய புசுறாங்க. சில பேருக்கு அனுசாரம் பண்ணும் போது நெற்றி சிறுசா இருக்கும். 3 விரல்ட்டு நெத்தியில பூசணும், அந்த முடி தடுக்கும், 1.25 விரல் தான் படும். அப்படி சில பேர் அனுசாரம் பண்ணும்போது பார்த்தா 3 விரல் அந்த விபூதி அனுசாரம் பண்ணும் போது நெற்றி மார்பு தோல் 6 அங்குலம் விபூதி, மற்ற இடங்கள்லாம் 1 அங்குலம் தான். விபூதிக்கு விபூதி இடக்கூடிய முறைகள்ல 6 நாள் சொல்வார். நெற்றியில 6 அங்குலம், மார்பகத்துல 6 அங்குலம், தோல்ல 6 அங்குலம். இப்ப பல பேர் உயிரை சுற்றி சுற்றி வளர்ச்சி வளர்ச்சி வட்டம் முக்கோணம் இரமலமா போடுறாங்க. முதுகுல ஒரு முக்கோணம் போடுறாங்க, இது எங்க மிஞ்சினே தெரியல. கையில ஒரு வில்லு போடுறாங்க, வளையம் போடுறாங்க. சில பேர் பார்த்துருக்காங்க, இவங்களுக்கு எந்த மிஞ்சினே தெரியல. இப்படி எல்லாம் ஊதி பூசக்கூடாது. விபூதி 16 இடங்கள் அணியணும், கண்ட இடத்துல அணியக்கூடாது. அனுஷ்டானம் பண்றவங்க அதெல்லாம் தெரியும். அவ்வாறு விபூதி அணிந்து அவர் முருகப்பெருமான் மீது அத்தெந்த பக்தி. ஒரு நாள் காலையில விபூதி நிறைய பூசி மாடியில் நிக்கிறார். குலசேரப்பட்டத்து வீட்டு மாடியில் மாடியில் நிக்கிறார். திடீர்னு பாக்குற அவருக்கு கண்களுக்கு ஒரு கட்டில் தெரியும். கட்டில ஒரு நிறைய கற்பனை படுத்திருக்கான் அப்படின்னாரு. இறங்க அந்த மாடியில இறங்கியது. பக்கத்துல அந்த கட்டில கொண்டு வந்த ஒரு மந்திரவாதியினுடைய பேய் நிக்குது. எங்க போறேன், எங்க வாரேன், எங்க இருந்து வாரேன் கேட்கிறார் கேள்வி. இலங்கையிலிருந்து இந்த அம்மாவை கொண்டு வரேன், என்னுடைய முதலாளி மலையாளத்தில் இருக்கிறாரு, நான் அவன் அவருடைய ஆணைப்படி இந்த பெண்ணை அங்க கொண்டு போறேன். அந்த பேய் சொன்ன உடனே சொன்னார், நீ உடனே திரும்பி இலங்கையில கொண்டு இந்த பெண்ணை விட்டுட்டு வரணும், இல்ல நடக்குது வேற என்று அந்த அந்த சூனிய பேய்ட்ட அவர் சொன்ன உடனே கொஞ்சம் தயங்கி போற இல்லையா என்று சொன்ன உடனே உடனே கட்டிலோட கட்டிலோட அப்படியே சில அந்த நிலையிலே காட்டில் திரும்புகிறது. கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்து அந்த பேசணும், உங்க ஆணையப்படியே நடந்துட்டு போயிட்டு வாங்க. ஆணையம் திரும்பி போய் என்றும் சொல்லணும் இருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் அந்த பேய் தன்னுடைய தலைவன் ஆகிய மலையாளத்து மாந்திரிகன்று போய் சேர். 3 நாள் கழித்து அந்த மலையாள மாந்திரிகன் குலசேரப்படத்துல ஞானியார் சுவாமி வீட்டுக்கு வந்துட்டான். வந்து என்ன சாமி நம்மட்டு விளையாடுறீங்க கேக்குறேன். இது நடந்தது, நான் ஏதோ பொய் சொல்ல நினைச்சுடாதீங்க, கதை விழுதான நினைச்சாங்க. ஞானியார் சுவாமி வந்து மிரட்டுறான், என்னுடைய போக்கை போக்கில குறுக்கிடாதீர்கள் என்று சொல்லும் போது, ஒரு கற்பிணி பெண்ணை கொலை பண்றதுக்கு உன் மாந்திரிகம் பயன்படக்கூடாதுப்பா, அதை தடுப்பது பாவம் இல்லப்பா சொல்ற. சாமி விளையாடாதீங்க, இப்ப நடக்கிறது வேற, உங்க கால் கையெல்லாம் விளங்காம ஆக்கிடுவேன். அவன் பயமுறுத்தான் ஞானியார் சுவாமி.